0: நான் பார்த்துட்டேன், உலகத்தில் இருக்கிறவன் உன்னைத்தான் வணங்குறான், கேவலமும் உன்னைத்தான் வணங்குறான், உன்னை தவிர வேற யாரையும் அவங்க வணங்குறதே கிடையாது. அப்ப நீ ஒருத்தன்தான் வணங்குதற்கு தக்கவனாக உரியவனாக இருக்கிறாய். இது கண்டுபிடிக்கிற அந்த இறைவன் ஒருத்தன்தான். அவன் எப்படி வணங்கப்படுகிறதற்கு உரியவன்னா, பூலோகத்து ஜனங்களும் வணங்குறார்கள், தேவர்களும் வணங்குறார்கள், அதனாலே அவன் ஒருவனே தெய்வம் என்பதை கண்டுபிடி. இத திருமூலரன் சொல்லிட்டார், சிவனோடக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோட பார் இங்கு யாவரும் இல்லை. சிவனோடக்கும் தெய்வம், சிவனுக்கு சமமான தேவர்கள், தெய்வம்னா தேவர்கள். அப்ப தேவர் எங்க இருப்பாங்க? தேவலோகத்தில். தேடினும் தேவலோகத்துல போய் ஒவ்வொரு தேவனா புடிச்சாண்டு வச்சு இவன் சிவனுக்கு சமமா சிவனுக்கு சமமானு அப்படியே பார்த்துட்டே வந்தா, ஒருத்தன் கூட சிவனுக்கு சமமா இல்லை, எல்லாரும் சிவனை போய் வணங்குறான். அத்தனை தேவர்களும் சிவனை வணங்குகிறார்கள். அதான் இங்க சொல்றாரு, விண்ணும் என்னை வணங்கும். அந்த திருமூலர் இரண்டாவது வரியில, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, அந்த சிவனுக்கு ஒப்பாக இங்கு இந்த பூலோகத்திலும் யாரும் இல்லை. ஏன்னா இங்க இருக்கிற அத்தனை பேரும் அதே சிவனை வணங்குறாங்க. சிவனை வணங்கிட்டா அப்புறம் எப்படி சமம்? இவன் வணங்குறவன் வணங்கப்படுகிறவன், அப்ப வணங்கப்படுகிற சிவனுக்கு இந்த பூலோகத்துல யாரும் சமம் இல்லை என்று சொன்னார். இவர் என்ன சொல்றார்? மண்ணும் பெண்ணும் நின்னை பூலோகம், பூலோகத்துள்ள மக்களும் சரி தேவலோக தேவர்களும் சரி உன்னை வணங்குறார். அது மட்டும் இல்ல, வேத நான்கும் கோலமிட்டு உணங்கும், நான்கு வேதங்கள் இருக்கே அது என்ன பண்ணுது? இந்த பெருமானை கடவுளை கண்டுபிடிச்சுட்டா இல்ல, கடவுளை போற்றி கொண்டே இருக்கு, ஓலமிட்டு கொண்டே இருக்கு, இன்னும் அது கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. வேதம் நான்கும், நான்கு வேதங்களும் ஓலமிட்டு இறைவனை பார்த்து இறைவா இறைவா என்று அவன் பெயரை சொல்லி ஒலிக்குது, சத்தம் போட்டு கூப்பிடுது, ஓலம்னா அழைக்கிறதுன்னு. உணங்கும் வருந்தும் கடவுளை கண்டபாடில்லை. வேதங்களாலும் கடவுளை அறிய முடியாது, கடவுளை அறிஞ்சா அவர கடவுள் அல்ல. ஆக வேதங்கள் நமக்கு வழி சொல்லுது, கடவுளை சென்று அடைவதற்கு வழிகாட்டுகிறது. ஆனா அது வழிகாட்டுமே தவிர கடவுளை அது தொட்டு பிடிக்க முடியாது, அதால தொட்டு பிடிக்காது. ஏணி இருக்கு, ஏணியில ஏறினா மேல் மண்டபத்துக்கு நான் போகலாம், ஏணி அங்க வராது, நான் போயிடலாம். ஆனாலும் வேதம் என்ன செய்யுது? கடவுளை சேருவதற்கு ஏணியாக நமக்கு உதவி செய்வதாக இருக்கு. ஏணி இல்லைன்னா மண்டபத்துக்கு போக முடியாது, மண்டபத்துக்கு போனா ஏணி அவசியம் வேணும். வேதம் இல்லாமல் நாம இறைவனை அறையவும் முடியாது. அது ஆனா எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்காக சொல்றேன்,
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.
2: நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருக்கும் பொழுது அங்கே மெல்பர்ன் என்ற ஊருக்கு நான் சென்றிருக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு பெரிய சிவா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் என்று ஒரு பெரிய அமைப்பு இருப்பதை நான் பார்த்தேன். அவருடைய நிகழ்ச்சி ஒன்றிலே நான் கலந்து கொண்டேன். மெல்பர்ன்ல எல்லாம் வெள்ளக்காரங்க தான் வந்தேன், அத்தனை பேரும் வெள்ளக்காரங்க தான். ஆனா அவங்க பாடினது போறாமே ஐந்து எழுத்து மந்திரம் தான், ஓம் நம சிவாய தான் பாடுறாங்க. எல்லாரும் உத்தராஷம் போட்டிருக்காங்க, ஆண்களும் பெண்களும் வந்திருக்கிறார்கள். அங்கே வந்து ஒரு பெரிய அவருடைய அவர்களுக்கெல்லாம் சிவதீட்சை செய்து வைக்கக்கூடிய ஒரு வெள்ளக்காரன் வந்திருந்தார். அந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டேன். அந்த கலந்து கொண்டு முடிந்த உடனே அதன் பின்பு என்னை வந்து ஒருவர் அறிமுகம் செய்து வைத்தார் அவருக்கு. நிகழ்ச்சி முடிந்த பிறகு அப்பொழுது என்னிடத்திலே அவர் உரையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த மெல்பர்னுடைய மேயர் வந்து பெரிய ஆட்கள்லாம் பக்கத்தில் இருந்தாங்க. அப்பதான் அவர் சொன்னார், என்னிடத்திலே சில கேள்வி கேட்டார், நான் சொன்ன பதில்கள் அவருக்கு மிகவும் திருப்தியாக இருந்தது. ஆகவே அவர் சொன்னார், கேன் யூ கம் டு மை ஆஸ்ரம் கேட்டார். அது வந்து மவுண்ட் எலிசான்னு ஒரு இடம், மெல்பர்ன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் பக்கத்துல மவுண்ட் எலிசான்னு ஒரு இடம் இருக்கு. அந்த மவுண்ட் எலிசாங்கிற ஒரு கடற்கரை, அங்கே வந்து அவருடைய ஆசிரமம் இருக்கிறது. அது சிவா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன், நீ கட்டாயம் வரணும் என்று சொன்னார். வந்து அங்கே நான் சென்றிருந்தேன். என்னை வந்து மிக பிரமாதமாக வரவேற்றார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு கேட்டார், அவ்வளவு வெள்ளக்காரங்களும் நெற்றியில அருமையாக திரிபுண்டரமாக விபூதி அணிந்து ருத்ராசமா, ஒரு நோ பிளாக், யாருமே இல்லை, எல்லாம் வெள்ளக்காரங்க தான், எல்லாம் ஆஸ்திரேலியன்ஸ் இருக்கிறாங்க, அமெரிக்கன்ஸ் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. சிவா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் என்று ஒரு அந்த ஆசிரமத்துக்கு பெயர். அப்பொழுது எனக்கு வந்து அந்த வெள்ளைக்கார பெண்கள் எல்லாம் ஆரத்தி எடுத்து எனக்கு பொட்டு வைத்தார்கள். பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கலாச்சாரம் தமிழ்நாட்டில் கூட இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறது, இங்கே வந்திருக்கிறது என்று பார்த்தேன். அப்பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால், எனக்கு வந்து இதே போல தான், அவர் வீடியோலாம் ஏற்பாடு பண்ணாங்க, அவர் எனக்கு கொடுத்தார், நீங்க என்ன பேசணும்னு சொன்னார், அவர் சப்ஜெக்ட் எனக்கு கொடுத்தார், வி பிலாங் டு காஷ்மீர் சைவிசம், யூ பிலாங் டு சைவ சித்தாந்த, வாட் ஐ வாண்ட் ஃப்ரம் யூ இஸ் வாட் இஸ் அ சிமிலாரிட்டி பிட்வீன் திஸ் சிமிலாரிட்டி அண்ட் டிசிமிலாரிட்டி பிட்வீன் யுவர் சைவிசம் அண்ட் அவர் சைவிசம், தட் இஸ் அ திங் ஐ வாண்ட் யூ டு டாக். ஏன்னா வி ஆல்சோ ரிகார்ட் லார்ட் சிவா அஸ் அ சுப்ரீம் காட், வி ஆல்சோ சாண்ட் பஞ்சாட்சர மந்திரா, யூ ஆல்சோ சிங் பஞ்சாட்சர மந்திரா, பட் வி பிலாங் டு காஷ்மீர் சைவிசம், கேன் யூ எக்ஸ்பிளைன், சோ வாட் ஐ வாண்ட் ஃப்ரம் யூ இஸ் யூ டு கிவ் அ டாக், வாட் இஸ் அ சிமிலாரிட்டி அண்ட் டிசிமிலாரிட்டி பிட்வீன் யுவர் சைவிசம் அண்ட் அவர் சைவிசம் என்று எனக்கு ஒரு மணி நேரம் கொடுத்தார்கள். நான் வந்து விளக்கினேன் காஷ்மீர் சைவத்துக்கும் நம்ம சைவத்துக்குள்ள வேறுபாடு என்ன என்பதை விளக்கினேன். அதுக்கப்புறம் இன்ட்ராக்ஷன் ஒன் அவர் ஆக ரெண்டு மணி நேரம் எனக்கு டைம் கொடுத்தேன். அதில் ஒரு மணி நேரம் ஸ்பீச், அப்புறம் ஒரு மணி நேரம் கேள்வி பதில். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், அந்த வெள்ளைக்காரர்கள் அத்தனை பேரும் சம்ஸ்கிருதத்தை மிக நன்றாக படித்திருக்கிறார்கள். அவர்கள் படித்த அளவுக்கு நானே சம்ஸ்கிருதம் படிக்கல, அவ்வளவு அருமையா
3: படிச்சிருக்கேன்.
2: மவுண்ட் எலிசா, மவுண்ட் எலிசா ஆஸ்திரேலியால மெல்பர்ன்,
3: மெல்பர்ன்ல இருந்து
2: 30 கிலோமீட்டர், அது பெரிய அருமையான இடம். அங்கூட சொன்னாங்க இந்த மவுண்ட் எலிசால வீடு வாங்கினாலே பெரிய மல்டி மில்லியனர் தான் இருக்கணும், அந்த ஏரியாவே வந்து பெரிய பில்லியனர்ஸ் வாழக்கூடிய இடமா. ஒரு வீடு நான் பார்த்தேன், ஒரு வீடும் பெரிய பெரிய தான் இருக்கு. அந்த மவுண்ட் எலிசால ஒரு பங்களா இருக்கனாலே இஸ் அ பில்லியனர் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்னோட வந்தவர் சொன்னாரு. அப்போ என்ன தெரிகிறது என்று கேட்டால், இப்போ என்னுடைய நான் வந்து அங்கே வந்து வெறும் தேவாரத்தை மட்டும் படித்திருந்தால் நிச்சயமாக என்னுடைய மிஷன் வந்து அவர்கள் எதிர்பார்த்த பணியை நான் செய்திருக்க முடியாது. நான் சாத்திரத்தையும் படித்ததினாலேயும் சாத்திரத்தை பற்றி ஆங்கில அறிஞர்கள் எழுதிய விளக்கங்களையும் தெளிவாக கட்டியிருந்ததுனால தான் அவருக்கு நான் விளக்க முடிந்தது. உங்களுடைய சைவத்துக்கும் எங்கள் சைவத்துக்கும் என்ன வேறுபாடு என்பதை விளக்க முடிந்தது. அப்படியான ஏனென்று கேட்டால், அவர்களை நான் புறக்கணிக்க முடியாது. ஏன்னா அவர்கள் வெஜிடேரியன்ஸாக வாழுகிறார்கள், அதே பெரிய விஷயம். வெஸ்டர்னர்ஸ் வந்து இன்னைக்கு சைவமாக வாழுகிறான் என்று சொன்னாலே அது எவ்வளவு பெரிய செய்தி. ஆக சைவத்திலே வாழுகிறார்கள், விபூதி ருத்ராட்சம் தரிக்கிறார்கள், சிவ தீட்சை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு தீட்சை வேற மாதிரி, மயிர் பீலியை வைத்துக் கொண்டுதான் தீட்சை. சமணமுறையும் இருக்குது, ஆனா இவர்கள் சமணத்திலே வருகிறது மயிர் பீலியை வைத்துக் கொண்டு. ஆனா இவர்கள் வந்து அந்த முதுகிலேயே வந்து இந்த மயிர் பீலியை வைத்துக் கொண்டா காஷ்மீர் சைவத்தில் அப்படி ஒரு பீலி இருக்கு. அப்புறம் அவர் எழுதின ரெண்டு புத்தகங்களையும் இப்ப பரிசாக கொடுத்தார். இதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு அனுபவம். அருமையாக இருக்கிறார் அவருடைய அந்த வசு குப்தா, அதாவது அந்த காஷ்மீர் சைவத்திற்கு ஒரு வடிவம் கொடுத்தது. எப்படி வந்து ஒவ்வொரு சைவத்துக்கும் வடிவம் கொடுத்தவர் யார், நம்முடைய சித்தாந்த சைவத்துக்கு வடிவம் கொடுத்தவர் தான் மெய்கண்டர். அதே போல காஷ்மீர் சைவத்துக்கு வடிவம் கொடுத்தவர் வசு குப்தா. அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய லிங்காய சைவத்துக்கு வடிவம் கொடுத்தவர் பசவண்ணா, அவர் தான் லிங்காய சைவத்துக்கு வடிவம் கொடுத்தவர். அது கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறது. அவர்களும் ரொம்ப வெரி ஸ்ட்ராங் சைவைஸ், ரொம்ப ரொம்ப நம்மளோட ரொம்ப தீவிரமான சைவர்கள் அவர்கள் எல்லாம். வீர
3: சைவர்கள்
2: ஆக இன்னைக்கு ஒரு தோற்றுவாய் என்னவென்றால், நமக்கு நான் ஒரு சைவன் என்று சொன்னால் நம்முடைய கொள்கை விளக்கத்தை விரும்பி கேட்கின்ற ஒருவருக்கு நாம் சொல்லக்கூடிய திறமை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்பது இல்லை, ஆனால் ஒரு சிலருக்காவது இருக்க வேண்டும். எல்லோருடத்தையும் எதிர்பார்க்க முடியாது. அந்த வகையிலே இந்த சாத்திரங்கள் ரோல் எப்படி வருகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் நம்ம அதான் இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட பொருள். அர நம பார்வதீபதேவ, நான் நேற்று ஒரு கருத்து சொன்னேன், அந்த மாணிக்கவாசனுடைய காலமும் ஆதிசங்கருடைய காலமும் கிட்டத்தட்ட ஒரே காலம் என்று. இந்திய நாட்டு தத்துவ ஞானத்திலே இந்த சமயக்குறவர்கள் வந்த பிறகு ஒரு பெரிய ஒரு தாக்கம் வந்தது சமயகுலவருடைய காலத்திற்கு அப்புறம், சந்தானகருடைய காலத்திற்கு முன்பாக. அதனாலதான் சந்தானக்குலவர்களை ஏன் சிவபெருமான் அனுப்பி வைத்தார் என்பது அப்பதான் உங்களுக்கு புரியும். சந்தானக்குலவர்கள் என்று நால்வரை ஏன் சிவபெருமான் அனுப்பி வைத்தார், இதை புரிந்து கொண்டால்தான் அதை விளங்கிக் கொள்ள முடியும். இந்த நால்வருடைய காலத்திற்கு பின்பாக இந்திய நாட்டு தத்துவ உலகத்திலே ஒரு பெரிய ஒரு மாறுதல் வந்தது. அது என்னவென்றால், வேதத்திற்கு வித்தியாசமான விளக்கங்களை சொல்லுகின்ற பாஷ்யக்காரர்கள் தோன்றினார்கள். The great commentators. ஏன்னு கேட்டால், வேதம் என்பது இந்திய நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகின்ற ஒரு ஸ்கிரிப்சர், ஒரு நூல். அந்த வேதம் என்ன சொல்கிறது? நாம் எப்படி தேவாரத்தை வைத்துக் கொண்டு கொள்கை விளக்கம் கேட்கிறோம் அல்லவா? தேவாரம் பாடுவது வேறு, சைவத்தினுடைய கொள்கை விளக்கத்தை தேவாரத்தை வைத்துக் கொண்டு சைவ சமயத்தின் கொள்கையை நீ விளக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனை சைவர்கள் இன்றைக்கு விளக்க முடியும்? அதே போலதான் வேதம் ஓதப்படுகிறது. ஆனால் அந்த வேதத்தின் வழியாக என்ன கொள்கை, சமய கொள்கை என்று சொன்னால், அந்த சமயம் மூன்று விதமான கொள்கைகளை சொல்ல வேண்டும். ஒன்று, நாம் அனுபவிக்கின்ற இந்த உலகம் எப்படிப்பட்ட தன்மையை உடையது என்பதை சொல்ல வேண்டும். ஆங்கிலத்தில் அதான் காஸ்மோலஜி என்று சொன்னார்கள், காஸ்மோலஜி. இரண்டாவது, கடவுளை பற்றிய செய்திகள், அதான் தியாலஜி ஆர் தியோடிசி என்று ஆங்கிலத்திலே சொல்வார். அப்புறம் ஆன்மாவை பற்றிய செய்திகள், அது ஒன்டோலஜி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படும். இந்த மூன்றையும் பற்றி ஒரு கருத்தை சொன்னால்தான் அப்பொழுதுதான் உண்மையான தத்துவ ஞானம் என்பது வெளிப்படுகிறது. கண்டதே காட்சி கொண்டதே கோணம் என்று சொன்னால் அது நாத்தியவாதமே போதும். அப்படி வரும்பொழுது இந்திய நாட்டிலே நான்கு பெரிய ஆச்சாரிய மூர்த்திகள் தோன்றினார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், வேதம் என்ன சொல்கிறது, வேதத்தின் வழியாக கடவுள் என்றால் யார், உலகம் என்றால் யார், ஆன்மா என்றால் யார் என்ற இந்த செய்திகளை நமக்கு விளக்குவதற்காக அவர்கள் பாஷ்ய வடிவிலே, இதுதான் பாஷ்யம் என்று பெயர். பாஷ்யம் என்றால் என்ன பொருள் என்று கேட்டால், உங்களுடைய கொள்கையை தர்க்கவாதத்தின் அடிப்படையில் நிறுவ வேண்டும், அதுதான் பாஷ்யம். இந்த பாஷ்யத்துக்கென்று நிறைய மரபுகள் உண்டு. இந்த வடமொழியிலே ஒரு விளக்கம் சொல்வதாக இருந்தால் நிறைய மெத்தேட்ஸ் உண்டு. வியாக்யானம் அது ஒரு மெத்தேடு, டிப்பாணி அது ஒரு மெத்தேடு, காரிகா அது ஒரு மெத்தேடு, ஜோதிகா அது ஒரு மெத்தேடு. ஜோதிகானா சினிமா நடிகை இல்ல. ஜோதிகா, காரிகா, டிப்பாணி, பாஷ்யம், மகாபாஷ்யம் என்று வடமொழியிலேயே விளக்குவதற்கு, எங்க வடமொழியில ஒரு ஸ்டாண்டர்ட் எப்படின்னு கேட்டா, ஒரு கொள்கையை நீங்கள் விளக்கும் பொழுது என்ன மெத்தட்ல விளக்குறீங்கிற சொல்லிட்டு தான் விளக்கணும். கொள்கை விளக்கத்தை எந்த தர்க்க சாஸ்திரத்தின் எந்த அடிப்படையிலே நீங்கள் விளக்குறீர்கள்,
4: இப்ப நீங்க எந்த அடிப்படையில விளக்குறீங்க?
2: நான் வந்து விஞ்ஞானம் பகுத்தறிவு எல்லாம் நடைமுறை எல்லாத்தையும் வச்சு விளக்குறேன். ஏன்னா இன்னைக்கு தேவை அது இல்லையா? அப்படி நான்கு ஆச்சாரிய மூர்த்திகள் தோன்றினார்கள். அதுல ஒருத்தர் வந்து நீலகண்ட சிவாச்சாரியார் என்று ஒருவர், அவர் தான் முதல்ல தோன்றினார். அதன் பிறகுதான் சங்கராச்சாரியார் வருகிறார். அதன் பிறகு ராமானுஜாச்சாரியார் வருகிறார். அதன் பிறகு மாத்வாச்சாரியார் வருகிறார். அதன் பிறகு சாயணாச்சாரியார் வருகிறார். சாயணாச்சாரியார் பின்னாடி வந்தவர். ஆனா இந்த நாலு பேருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. நீலகண்டர், ஆதிசங்கரர், ராமானுஜர், மாத்வர். இது ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், அந்த நாலு ஆச்சாரிய மூர்த்திகளும் வடமொழியிலேதான் விளக்கம் கொடுத்தார்கள். அவர்கள் எந்த மொழியுமே கையாளவில்லை. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாய்மொழி வேற இருக்கு தனியா. ஆனால் அந்த தாய்மொழியிலே அவர்கள் சொல்லவில்லை, வடமொழியிலே தான் விளக்கினார்கள். ஏனென்றால் அதுதான் இப்ப லிங்க் லாங்குவேஜ் ஆக இருந்தது தத்துவத்தை பொறுத்தவரை. ஆகவே அவர்கள் வடமொழியிலேயே விளக்கம் கொடுத்து கொண்டு வந்தார்கள். வேதத்தினுடைய வேதமும் வடமொழியிலேயே தான் இருக்கிறது. ஆகவே அதில் விளக்கங்களை கொடுத்து கொண்டே வந்தார்கள். அது ஒரு ஆச்சரியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாலு ஆச்சாரிய மூர்த்திகளும் வடநாட்டுக்காரங்க இல்லை. அதான் பெரிய வேடிக்கை. நியாயமாக வடமொழியிலேயே விளக்கம் கொடுக்கணும், வடநாட்டுக்காரன் தான் விளக்கம் கொடுத்துருக்கணும். ஆனால் வடமொழியிலேயே விளக்கம் கொடுத்தார்கள். ஆனால் விளக்கம் கொடுத்த நாலு பேரும் சவுத் இண்டியன்ஸ், நாட் நார்த் இண்டியன்ஸ். இதுதான் ஒரு பெரிய விஷயம். அந்த நாலுவருடைய விளக்கத்தை அவர்கள், அந்த பாஷியக்காரருடைய தாக்கம் தமிழ்நாட்டிலேயே வந்தது. இப்ப சங்கராச்சாரியா ஆதிசங்கர செய்த விளக்கம், அது தமிழ்நாட்டை தாக்கியது. நீலகண்ட சிவாச்சாரியர்கள் விளக்கம், ராமானுஜருடைய விளக்கம் அதிகமாக தாக்கியது தமிழ்நாட்டில். ஒவ்வொரு பகுதியில தாக்குது. மாத்தூருடைய விளக்கம் வந்து கர்நாடகா போன்ற மாநிலத்தில் மாத்தூருடைய விளக்கம் தாக்கத்தை ஏற்படுத்தது. இங்கே தமிழ்நாட்டில் ராமானுஜருடைய விளக்கம், ஆதிசங்கருடைய விளக்கம் இந்தியா முழுவதும் ஏற்பட்டது. இப்படி வந்த பிறகு என இந்த நாலு ஆச்சாரிய மூர்த்திகளும், இந்த கிரேட் பாஷ்யக்காராஸ், அவங்களுக்கு இந்த ஆச்சாரியர் என்று சொல்லுவது இல்லை, ஆச்சாரியர் என்பது அவர்கள் மரபிலே சொல்லிக் கொள்வார்கள். வைணவன் ராமானுஜரை ஆச்சாரியன் என்று சொல்வார், ஸ்மார்த்தன் சங்கரரே ராமானுஜ ஆச்சாரியன் என்று சொல்வான். ஆனால் அந்த நாலு பேருக்கும் பொதுவான சொல் என்னவென்றால் பாஷ்யக்காரன். அது எல்லாரும் சொல்லுவான். அந்த பாஷ்யக்காரர்கள் வேதத்திற்கு விளக்கம் சொன்ன பிறகு அந்த தாக்கம் தமிழ்நாட்டிலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது. என்று கேட்டால், இந்த சங்கரர் சொன்னதை தான் சம்பந்தர் சொல்லியிருக்கிறாரு, சங்கரருடைய கொள்கைக்கும் சம்பந்தருடைய கொள்கைக்கும் வேறுபாடு இல்லை என்றெல்லாம் அறிஞர்கள் பலவிதமான விளக்கங்களை கொடுத்து, ஏன்னா எப்பொழுதுமே சொல் வன்மைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த சொல்வன்மையினாலே கவிஞர் கந்தவரன் ஐயா போன்று. ஆகவே சொல்வன்மையினாலே என்ன செய்யலாம், பொய்யுடைய ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போனுமே மெய்போனுமே, மெய்யுடைய ஒருவன் சொல்ல மாட்டாமையினாலே பொய்போலுமே பொய்போலுமே. அப்படி ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அந்த தாக்கம் ஏற்பட்டதுனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, சைவ சமயம் என்ன கொள்கையை கொள்கிறது, நால்வர்கள் என்ன கொள்கையை கொள்கிறார்கள் என்று அறிய முடியாத ஒரு நிலை வந்தது. எப்பொழுதுமே இந்த இவர விவேகானந்தருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் கூட, அவருடைய டெக்சர்ஸ் இன் சிகாகோ, சிகாகோவிலே த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸ் என்று ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடந்தது. 17 நாள் நடந்தது, 17 நாள் விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாற்றை படிச்சேன். அப்ப விவேகானந்தர் என்ன பண்ணாருன்னு கேட்டா, த ஸ்பிரிச்சுவல் ஜெயன்ஸ் ஆஃப் இந்தியா என்று ஒவ்வொருத்தரை பற்றி ஒரு நாள் பேசினார். ராமானுஜரை பற்றி ஒரு நாள், சங்கரரை பற்றி ஒரு நாள், மாதூரை பற்றி ஒரு நாள், நீலகண்டரை பற்றி ஒரு நாள் விவேகானந்தர் லெக்சர் பண்ணியிருக்கிறார். அவருடைய கொள்கை என்ன என்பது விவேகானந்தர் விளக்கிறார். அது என்ன ஒரு பெரிய விஷயம் என்றால், விவேகானந்தருக்கு சம்ஸ்கிருதம் நல்லா தெரியும், ஆகையினாலதான் அதை புரிந்து கொள்ள முடிகிறது அவரால். அவர் சொல்கின்ற விளக்கம் என்பதை அவர் ஆங்கிலமும் தெரிஞ்சாலும் ஆங்கிலத்தில் விளக்குகிறார். ஸ்பிரிச்சுவல் ஜெயன்ஸ் ஆஃப் இந்தியா என்று நாலு ஆச்சாரிய மூர்த்திகளை பற்றி 4 நாள் பேசியிருக்கிறார் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸ். அந்த வரலாற்றில் வருது. அப்படி என்ன ஆகுது என்றால், இந்த பாஷ்யக்காரர்கள் சொல்லுகின்ற விளக்கம் எல்லாம் அறிஞர்களுக்கு மட்டுமே விளக்கம். அந்த அறிஞர்கள் சொல்லுகின்ற கருத்தை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிலே, இப்ப நான் வந்து ஒருவரை அறிஞர் என்று வைத்துக் கொண்டிருப்பேன், அப்ப அவர் என்ன சொன்னாலும் எனக்கு சரியாதான் தோணும். ஒவ்வொருத்தரும் இருக்கும், ஒவ்வொரு ஊர்லயும் அப்படி ஆள் இருக்கிறாங்க, நிறைய இயக்கங்கள் அப்படிதான் இருக்குது, சைவ இயக்கங்கள்ல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு குருநாதர், அது ஒரு கோஷ்டியா மாறி நோக்கிறோம். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் வேதம். இது உங்க நாட்டுல மட்டும் இல்ல, எங்க நாட்டிலயும் இருக்குது. அப்படி வரும்பொழுது என்ன ஆகுது என்றால், நிறைய கருத்து குழப்பம். முதல்ல வந்த குழப்பம் என்ன குழப்பம், நால்வர்கள் காலத்திற்கு முன்னாடி வந்த குழப்பம் சமய குழப்பம். இப்பொழுது வந்த குழப்பம் என்ன குழப்பம், கருத்து குழப்பம். இந்த கருத்து குழப்பம் வந்ததுனால எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இல்லையா. அதே போல மாணிக்கவாசகர் அன்னைக்கு நான் சொன்னேன், யானையே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய் என்றால், இப்ப சங்கரர் தானே சொல்றாரு யாவையும் சூன்யம். அப்ப அததானே மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறார்.
5: இந்த காலத்துல மாணிக்கவாசகர்
2: ஆசங்கருடைய காலத்துல மாணிக்கவாசகருடைய காலம் வந்து அதை ஒட்டியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இவரை பற்றி அவர் பேசல, அவரை பற்றி பேசல, ஆனா மாணிக்கவாசகர் சம்பந்தரை பற்றி மட்டும்தான் அவர் பேசுற. சங்கரரை பொறுத்தவரை சம்பந்தரை பற்றி மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். திராவிட சிசு என்று சொன்னாலே கொள்கைக்குள்ள போல, கொள்கைக்குள்ள போல. ஆனா ஹி ஹஸ் ரெஃபர்ட், ஆனா சம்பந்தர் காலத்தை கொஞ்சம் முற்பட்டவர் என்பது நமக்கு உறுதியாகிறது. அதை வைத்து கூட மாணிக்கவாசல் பிற்பட்டவர் என்று சொல்லலாம்.
5: பொதுவாக
2: திராவிட சிசு, அது இன்னொரு நாளைக்கு நான் அதை பற்றி சொல்லுகிறேன். ஆரியன், திராவிடன் என்ற நிறைய நம்முடைய சமயத்தில் நிறைய கொள்கை குழப்பங்கள் இருக்கின்றன. இப்பொழுது இதை இதற்கு வருவோம். இப்பொழுது இந்த குழப்பங்கள் வந்ததுனால சிக்கல் யாருக்கு வந்தது என்றால், நான் வேடிக்கையாக சொல்லுவேன், சிக்கல் சிவபெருமானுக்கு வந்தது. இப்ப ஒருவர் ஒரு கருத்தை சொல்லி நான் தான் என்னுடைய கருத்து என்று சொன்னால் பிரச்சனையே இல்லை. நான் ஒரு கருத்து என் கருத்துங்கிறேன், கந்தவன் ஐயா வந்து அவர் கருத்துங்கிறார், இதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன சொல்லக்கூடாது இல்லையா, நான் ஒரு கருத்தை சொல்லி இதைத்தான் சிவயோகசாமி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லும் போதுதான் பிரச்சனை வருது. ஆகவே அவர்கள் நால்வரும் அவர்கள் கருத்து என்று சொல்லியிருந்தால் பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் அவர் என்ன சொன்னார்கள், வேதம் இவ்வாறு சொல்லுகிறது என்று சொன்னதுனால, இது சைவ சமயம் வேதத்தை ஒரு நெறி என்று ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே வைதீக சைவம் தான். வைதீக சைவம் என்றுதான் நம்ம சமய தாய்மான சொல்ற, பழைய வைதீக சைவம் பறக்கவே என்று சொல்ற. ஆகவே அந்த வேதத்தின்படி நாமும் வேதத்தை பிரமாணமாக கொண்ட காரணத்தினாலே இந்த வேதம் ஆகமம் இந்த ரெண்டுக்குள்ள ஒரு சிறப்பு என்னவென்றால், அன்றைக்கு நான் விளக்கினேன், அதை சிவாய சுப்பிரமணியன் மிக அருமையாக எழுதியிருக்கிறார். ஆங்கிலத்தில் அந்த பகுதியை ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறார். அப்பொழுது அதாவது சைவம் என்ன சொல்கிறேன் என்று கேட்டால், வேதத்தை ஆகமத்தின் வழி நின்றுதான் பொருள் காண வேண்டும், தான் சைவம் கொடுத்த பெரிய டைரக்ஷன். சூத்திரமும் பாடியமும் போல சொல்லுவார் சிவஞான முனிவர், சொல்வாரு வேதமும் ஆகமும் அருமையான விளக்கம் சொல்ல, சூத்திரம் பொருள் அவருடைய நடையில சொல்றேன் பாருங்க, பொருள் பலபடத் தோன்றும் சூத்திரமும் அதனை அவ்வாறு செல்ல ஒட்டாது தடுக்கும் பாஷியமும் போல வேதமாகவும் தோன்றும் சொல்லுகின்ற அந்த வேதாகமங்களுக்கு உண்மையான உரை விளக்குவதற்காக அவரையே தான் செலக்ட் பண்ற, எல்லாத்தையுமே சிவபெருமானும் செலக்ட் பண்ணுகிற. அப்படி அவராலே தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர் தான் மெய்கண்டார். அவர் தான் என்ன செய்கிறார் என்றால், இந்த உபனிஷத்து என்று சொல்லக்கூடிய அந்த உபனிஷத்திலேயே வரக்கூடிய சொற்களுக்கெல்லாம் உண்மையான, ஏன்னா மனித அறிவு டிவைன் நாலேஜ் வேற ஹியூமன் நாலேஜ் வேற, மனித அறிவுக்கு எப்பொழுதுமே எல்லை உண்டு, அல்லது இறைவனால் கொடுக்கப்பட்டதான் ஞானம், அதுக்கு தனி பேர் சொல்லிட்டான். அதாவது விளக்கம் சொல்லும் பொழுது ஞானம்னா என்னன்னு விளக்க வேண்டி வந்தது. பல பேர் பல விதமா விளக்குறாங்க ஞானம்னா என்ன, அவனும் ஞான ஸ்நானம்னு தான் சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் ஞானம்ங்கிற வார்த்தை எல்லாரும் பயன்படுத்துறாங்க. ஆகவே பரிமையோட அருமையா விளக்குன, ஞானமாவது சொன்னார், ஞானமாவது உனக்கு வீடு வேட்டை தருகிறதோ அது ஞானம். சுருக்கமா சொல்லிட்டேன் வந்தது ஒரு காரணம், தேவாதிவாக அதோடு அந்த சூழ்நிலையிலே ஒரு காம்ப்ளெக்ஸ், வடமொழி படித்தவர்கள் உயர்ந்தவர்களா தமிழ் படித்தவர்கள் உயர்ந்தவர்களா என்று ஸ்காலர்லி வேர்ல்ட் எப்பயுமே அது ஒண்ணு இருக்கு. புத்தகத்தை படித்து விவாதம் செல்கின்ற குழுன்னு ஒண்ணு எப்பயுமே ஒண்ணு இருக்கும். அது அவர்கள் மத்தியிலே என்ன வந்தது என்று கேட்டால், தமிழ் மொழி அதிகமாக படித்தவனுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ், வடமொழி அதிகமாக படித்தவனுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் வேற வந்துச்சு நிறைய பேர். அது அருமையா சொல்றாரு பாருங்க, தாய்மானவர் சொல்றாரு பாருங்க, வடமொழியிலே வல்லான் ஒருத்தன் வரவும் திராவிடத்திலே வந்ததாக விவகரிப்பேன், வல்ல தமிழ் அறிஞர்கள் அங்கே வெல்லாமல் எவரையும் மறுத்துவிட்டு சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர்களே. வந்த உடனே ஆங்கிலம் தெரியாத வந்தா ஆங்கிலத்துல பேசணும், அவரு பேசாம போயிடுவார், அவருக்கு ஆங்கிலம் தெரியாது, காயம் மூடிடுவார். இது ஒரு விதமான எஸ்கேபிசம். அது அருமையா சொல்றாரு. ஏன்னா தாய்மானருடைய காலம் வரைக்கும் அது இருந்திருக்குங்கிறது தெரியுது. அதனாலதான் இந்த பாடல் அவர் பாட வேண்டிய அவசியம் இருக்கு. வடமொழியிலே வல்லான் ஒருத்தன் வரவும் திராவிடத்திலே வந்ததாக விவகரிப்பேன். உடனே இதுல தமிழ்ல வந்தவன் வந்தா வடமொழியிலே சிறிது வசனங்கள் புகழ்ந்தேன். ஆகவே அப்படி ஒரு நிலைமை வந்து வந்திருக்கிறது, சமய உலகத்திலே வந்திருக்கிறது. ஆகவே அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, அந்த வேதத்திலே சொல்லப்பட்ட பல்வேறு சொற்கள், அந்த பல்வேறு சொற்களுக்கு விளக்கம், அதாவது பொதுவாக ஆன்மீகம், ஆத்ம ஜோதி, இந்த ஆன்மாவை கொண்டோ கடவுளை வைத்துக் கொண்டோ நாம் சொல்லக்கூடிய எந்த விளக்கங்கள் வந்தாலும், அந்த கடவுளை பற்றி எழுதுகிற எல்லாரும், தமிழ் மொழியில எழுதினாலும் சரி, இந்தியில எழுதினாலும் சரி, தெலுங்குல எழுதினாலும் சரி, கன்னடத்துல எழுதினாலும் சரி, இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாம இருக்க முடியாது. ஆத்ம ஜோதியில ஆத்மாங்கிற வார்த்தையை கையாண்ட, ஆனா ஆத்மான்னா என்னங்கறதான் பிரச்சனை, அங்கதானே சிக்கல் வருது. சொற்களை கையாளுவதனாலே நமக்கு புரிதல் அர்த்தம் இல்லை. ஆக உதாரணமா சொல்றேன், ஜீவாத்மா, பரமாத்மா, பிரம்மம், மாயை, ஞானம், பிரபஞ்சம், சைதன்யம், அத்வைதம், சத்து, சித்து, அசத்து, இது மாதிரி சொற்களை எல்லாரும்
4: கையாளுறாங்க.
2: இந்த சொற்கள் எல்லாம் கட்டாயமா வந்துடும். இது வராம இந்திய தத்துவ ஞானமே இல்லை. அது ராமானுஜர் சொன்ன கொள்கையை சொன்னாலும் சரி, சங்கர சொன்ன கொள்கையை சொன்னாலும் சரி, யார சொன்னாலும் சரிதான். இன்னும் சொல்ல போனால், இந்த வார்த்தைகளை எல்லாம் உண்மையிலேயே, இந்த சத்து, சித்து, அசத்து போன்ற வார்த்தைகள் எல்லாம் இந்திய நாட்டு தத்துவத்துக்கே சொந்தம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஒன்று நடக்கிறது, இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கிறிஸ்தவ பிரச்சாரம் நடக்கிறது. பைபிளை எடுத்துக்கொண்டால் அங்கே சத்து வருமா அசத்து வருமா, சத்து சித்து ஆனந்தம் எல்லாம் வருமா அங்க பைபிள்ல வருதா? ஆனா இப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், அந்த கிறிஸ்தவ பாடல்களை இயற்றும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நம்முடைய வார்த்தைகளை அவர்கள் கொண்டு போகிறார்கள். எங்க தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருந்தார், பேர் எச் ஏ கிருஷ்ணபிள்ளைன்னு பேர். அவருக்கு கிறிஸ்தவ கம்பன்னே பேர், ஐயா கேள்விப்பட்டிருப்பான். அவருக்கு கிறிஸ்தவ கம்பன் அவருக்கு பேரே. அவரு அப்படி எழுதி வைக்கிறார். எங்க தமிழ்நாட்டையான சில நிலைமைகளையும் உங்களுக்கு சொல்லணும். நான் வந்து சைவ சித்தாந்தம் சொல்றதோட நாட்டுல நடக்கு, நாட்டு நடப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எங்க கிறிஸ்தவ ஸ்கூல்ல போய் நீங்க உங்க பிள்ளைகள படிக்க வச்சீங்கன்னா, அவங்களுக்கு ஹேண்ட்புக்னு ஒண்ணு கொடுப்பாங்க, ஹேண்ட்புக். அந்த ஹேண்ட்புக்ல வர்ற பாடல்கள் எல்லாம் தமிழ்ல தான் இருக்கும். அதை தான் பிரேயர்ல பாடுவாங்க. பைபிள்ல இருந்து வசனத்தோட படிப்பார் ஒரு பாதிரியாரோ, இல்லை அந்த இன்ஸ்டியூட் நடத்தக்கூடிய பிரின்சிபாலோ, அல்லது வந்து கரஸ்பாண்டோ பைபிள்ல உள்ள வசனத்தை படிப்பார். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவாங்க, கொயர். இந்த கொயர்னு சொல்லுவாங்க, இங்க என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல, கூட்டு போடுவாங்க. அதுக்குன்னு வந்து ஆர்கனை வைத்துக் கொண்டு அவர்கள் பாடுவார்கள். அதுல அதுக்குன்னே சில பாடல்களை புனைந்திருக்கிறார்கள். அந்த பாடல்களை என்ன செய்கிறார்கள் என்றால், நாம் கையாளுகின்ற வார்த்தைகளை வைத்துக் கொண்டே பாடல்கள். ஏன்னு கேட்டா, எல்லாமே எங்க மதத்துல இருக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு தோற்றம். ஒரு பாடல், அது எச்ஏ கிருஷ்ணபிள்ளை கிறிஸ்தவ கம்பர் எழுதின பாடல் ஒண்ணு, சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமும் இலதாய் சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திரித்துவமே. கிறிஸ்தவ கம்பர் பாடினது. அப்போ திரித்துவம்னா என்னன்னு கேட்டான். அவர் சொன்னார் விளக்கம், நாம என்ன சொல்ல, முப்பொருள் உண்மைனா பதி, பசு, பாசம், அதான் நமக்கு. இங்கிலீஷ்ல ட்ரினிட்டின்னு சொன்னான். அவனும் ஒரு முப்பொருள் இல்லையா. ஆஸ்திரேலியில ட்ரினிட்டி காலேஜ்னு ஒண்ணு இருக்கு, ஆஸ்திரேலிய யூனிவர்சிட்டியில அவங்களுக்கு ட்ரினிட்டி உண்டு. அவரே சொன்னாரு, திரித்துவம்னா என்ன, பிதாகுமாரன் பரிசுத்தாவினர். அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு விளக்கம் சொல்லும் போது பிதாகுமாரன் பரிசுத்தாவினர். யார், எச் ஏ கிருஷ்ணபிள்ளை. என்ன ஒண்ணு சொன்னாங்க. அப்ப என்ன, எதுக்காக சொல்கிறேன் என்று கேட்டால், இந்த வார்த்தைகளை எல்லாம் இன்றைக்கு எல்லோரும் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் ஜீவாத்மான்னா என்ன, பரமாத்மானா என்ன, பிரம்மம்னா என்ன, மாயைனா என்ன, ஞானம்னா என்ன என்பதை எத்தனை பேரு அந்த வார்த்தைகளை கையாளுகிறார்கள். அந்த வார்த்தை எல்லாரும் கையாளுறாங்க. ஆனால் அந்த வார்த்தைகள் என்ன பொருளை உணர்த்துகின்றன, அதான் முக்கியம். அதனாலதான் அதை சிவபெருமான், அப்ப என்ன அர்த்தம், வேதத்திலேயோ ஆகமத்திலேயோ ஒரு வார்த்தை வருதுனாலே அந்த வார்த்தையை சிவபெருமான் பயன்படுத்தியிருக்கிறார் அர்த்தம். திருமூலர் சொல்ற, பதி, பசு, பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி. என் திருமூலர் இருக்கு உயிர் உலகம் அப்படின்னு சொல்ல தெரியாதா? திருமூலருக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் பதி பசுபாசம்னு சொல்ற அந்த வார்த்தையே? அதனாலதான் அந்த பதி பசு பாசம் என்ற வார்த்தையை தான் சிவபெருமான் ஆகமத்திலே பயன்படுத்துகிறார். அதனாலதான் திருமந்திரத்துக்கு ஒரு தனி சிறப்பு என்று கேட்டால், 12 திருமுறைகளிலும் ஆகம வார்த்தைகள் பலவற்றை அப்படியே கையாண்டது திருமந்திரம் ஒன்றுதான். அதனாலதான் அதுக்கு என்ன சொல்லுவான்னு கேட்டா, தோத்திரத்தில் சாத்திரம். அதாவது திருமுறைகள்ல 12 திருமுறைகள், அது தோத்திரங்கள். அந்த தோத்திரத்துலதான் எண்ணியிருக்கிறார்கள். ஆனால் தோத்திரத்தில் சாத்திரம் திருமந்திரம், சாத்திரத்தில் தோத்திரம் போற்றிப்பவருடை. சாத்திரத்துல என்ன வராது? போட்டி போட்டி நமச்சிவாய போட்டி அந்த போட்டி இந்த போட்டின்னு சொல்றாங்களோ அப்படி வராது, சாத்திரத்துல வராது. ஆனால் ஒரு நூல் அப்படி அமைந்திருக்கிறது, அதுக்கு பேரே போட்டி பகருடை. போட்டி போட்டி என்று சொல்லி சாத்திரத்தை சொல்லுகிறார். ஆகவே அந்த நூலுக்கு என்ன சொன்னாங்க என்றார், அது சாத்திரத்தில் தோத்திரம், இது தோத்திரத்தில் சாத்திரம் என்று வைத்தார். இப்ப மெய்கண்டாரை பொறுத்தவரை அவர் ஆணவமலத்தை சொல்லும் பொழுது சகஜமலத்து உணராது. ஏன் சகஜமலங்கிறார்? அதுக்கு ஒரு வார்த்தையை போட தெரியாது அவருக்கு என்றார். சகஜமலம் என்ற சொல் மிருகேந்திர ஆகமத்துல சிவபெருமான் பயன்படுத்துகிறார். ஆகையினாலதான் அந்த வார்த்தையை வச்சே பேசுகிறார். எப்பொழுதுமே சாத்திர ஆசிரியர்கள் தோத்திரங்களுக்கும் சாத்திரங்களுக்கும் உள்ள பெரிய வேறுபாடு என்னவென்றால், தோத்திரங்கள் எப்பொழுதுமே லெக்சிக்கன் என்று சொல்வார்கள், டெக்னிக்கல் டேர்ம்ஸ், பரிபாஷை. நேற்று கூட யாரோ கேட்டாங்க வடமொழியில பேர் பரிபாஷைன்னு பேர், இங்கிலீஷ்ல லெக்சிக்கன் என்று சொல்வார்கள் அல்லது டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்று சொல்லலாம். தமிழ்ல அதுக்கு பேர் என்ன? எப்பயுமே நமக்கு இங்கிலீஷ் சரியும் சான்ஸ்கிரிட் சரியும் தமிழ் தான் தெரியாது, அதான் பெரிய இதான் தமிழா எல்லாமே. பரிபாஷைங்கிற வார்த்தை தெரியும், டெக்னிக்கல் டேர்ம் லெக்சிக்கன் தான் தெரியும். தமிழ்ல அதுக்கு என்ன பெயர்? குழுவுக்குறி, குழுவுக்குறின்னு. அதாவது அந்த கலையை பயின்றவர்களுக்கு மட்டும்தான் அர்த்தம் தெரியும். உதாரணமா ஒண்ணு சொல்றேன், எப்பயும் உதாரணம் என்னதான் புரியுது. இப்ப நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது மவுஸ்னா எலின்னு தான் படிச்சோம். கம்ப்யூட்டர்ல மவுஸ்னா எலின்னு அர்த்தமா? பள்ளிக்கூடத்துல நம்ம வந்து நர்சரியில மவுஸ்னா எலின்னு தானே பிள்ளைகள் படிக்குது. ஆனா அதே ஸ்பெல்லிங் அதே ப்ரொனன்சியேஷன், ஸ்பெல்லிங் அதான் ப்ரொனன்சியேஷன் அதுதான். பட் வென் யூ கம் டு கம்ப்யூட்டர் வெதர் இட் வில் மீன் தட் மவுஸ் ஆர் மைஸ். உலக உதாரணம் சொன்னா புரிஞ்சுக்க முடியும். அப்ப என்ன தெரியுது, இன் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இட் மீன்ஸ் எ டிஃபரண்ட் திங். ஒரு குறிப்பிட்ட கலையில ஒரு சொல் வந்து நாம் நினைக்கிற அர்த்தத்தை கொடுக்காம இன்னொரு அர்த்தத்தை கொடுத்தால் அதுக்கு பேர் தான் லெக்சிகன். வடமொழியில பரிபாஷை, தமிழ்ல குழுவுக்குறின்னு பேரு, பேர் குழுவுக்குறி. பாமன் சுவாமிகள் செய்த நூலுக்கு ஒரு பேர் என்ன கேட்டீங்கன்னா, குவி அறி உடையாருக்கு செவி அறி உருவும். பாமன் சுவாமி செய்த நூலுக்கு பேர், ஒரு நூலுக்கு பேரு குவி அறி உடையாருக்கு செவி அறி உருவும். இப்படியெல்லாம் இந்த தமிழ் படிக்கும் போது தெரிகிறது நமக்கு. இல்ல இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, கதாநாயகன் அப்படின்னா தெரியுது, கதாநாயகன். இங்கிலீஷ்ல ஹீரோ அப்படின்னா புரியுது, இன்னும் புரிஞ்சு. தமிழ்ல என்னையா பேரு? கதாநாயகன் சம்ஸ்கிருத வார்த்தை, ஹீரோ இங்கிலீஷ் வார்த்தை.
5: தலைவன், தலைவன்,
2: பாட்டுடை தலைவன், பாட்டுடை தலைவன். திருமுருகாற்று படைக்கு பாட்டுடை தலைவன் முருகன்.
5: சினிமா
2: சொல்லுக்கு இணையான சொற்களை சொல்லிடுது. ஒரு நூலோ ஒரு காவியமோ அத பாட்டுடை தலைவன். எல்லாவற்றுக்கும் அருமையான சொற்கள் தமிழில இருக்குது, அது ஒண்ணு சந்தேகம். வழக்காறு அற்றுவிட்டன. ஆனால் இங்கே அப்படி அவர்கள் அந்த வேதத்திலே கையாளப்பட்ட சொற்கள் இருக்கேன், அந்த சொற்களுக்கு இந்த ஆதிசங்கரர், ராமானுஜர், மாத்துவர், நீலகண்டர் போன்றவர்கள் பல்வேறு விளக்கங்களை சொன்னார்கள். அந்த பல்வேறு விளக்கங்களை எல்லாம் உண்மையிலேயே மெய்கண்டார் செய்த ஒரு பெரிய விஷயம் என்ன, மெய்கண்டார் தான் வேடிக்கையா சொல்றேன், அவர் தான் சைவத்தின் கொள்கை பரப்பு செயலாளர். அரசியல்ல கொள்கை பரப்பு செயலாளர் ஒருத்தர் உண்டு, ஒவ்வொரு கட்சிக்கு கட்சியினுடைய கொள்கையை மட்டும் விளக்குவார். அது எலெக்ஷன் எலெக்ஷன் மாறுபடும், அது வேற. அது போல இந்த சைவ சமயத்தினுடைய கொள்கை விளக்கத்தை செய்தவர் தான் மெய்கண்டார். ஆகினாலும் என்ன சொன்னாருன்னா, அதுக்கு சிறப்பான சமய உலகத்தை ஒன்று சொன்னார்கள், இப்படி எத்தனையோ வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த வார்த்தைகளுக்கு அந்த குழப்பத்தை விளைவித்த வார்த்தைகள். உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், முதன் முதல்ல ஒரு வெள்ளக்காரன் என்ன பண்ணான்னா, சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் டிக்ஷனரி போட்டான். வெள்ளைக்காரர்கள் சைவத்துக்கு செய்த ஒரு இது பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம், நிறைய செஞ்சிருக்கிறாங்க வெள்ளைக்காரங்க வந்து நம்முடைய மொழிக்கும் சமயத்திற்கும் எவ்வளவு செய்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நமக்கு எப்படிதான் அவர் படிச்சாங்க, எப்படி செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போ ஒரு செய்தியை சொல்லுகிறேன், பகவத்கீதையை முத முதல் அச்சுல போட்டவர் யார் தெரியுமா? இன்னைக்கு பகவத்கீதை ஒரு பெரிய இன்னைக்கு இஸ்கான் பெரிய பிரபு மாதால இருந்து அத்தனை பேர் விளக்கம் கொடுக்குறாங்க பகவத்கீதை. பகவத்கீதை வாஸ் பிரிண்டட் பை ஹூம்? பை வாரன் ஹேஸ்டிங்ஸ். பகவத்கீதை அச்சுல போட்டா வெள்ளக்காரன் இல்ல இல்ல, அப்படியே சான்ஸ்கிரிட் சான்ஸ்கிரிட்லயே, ஆங்கிலத்தில் இல்ல சான்ஸ்கிரிட்லயே
5: அச்சக வசதி எல்லாம்
2: வாரன் ஹேஸ்டிங்ஸ். அவர் தான் முத முதல்ல பகவத்கீதையை பிரிண்ட்ல கொண்டு வந்தவர். கமெண்ட்ரி நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க.

0: ஓம் சிவாய நமக. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவண்ட பகுதி. வழங்குபவர் சிவகுமார் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமக.
1: இருவனை ஒப்பு இந்த தட்டில் போட்டு அந்த தட்டு தூக்கும் அந்த தட்டில் போட்டா இந்த தட்டு தூக்கும்

0: இருவினை ஒப்புங்கிற ரெண்டு வேறங்கிற இருவினை ஒப்புல நம்ம செஞ்ச நன்மைகளும் நம்ம செஞ்ச தீவினைகளும் ரெண்டும் இன் குவான்டிட்டி ஈக்குவல் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லை. அப்படி அர்த்தம் கிடையாது. நிறைய நன்மை செஞ்சிருக்கேன், அதுக்கு ஈக்குவலா தீவினையும் செஞ்சால்தான் இது இருவினை ஒப்புகணும்னு ஆரம்பிச்சிருக்கும். தப்பாய் நான் தான் நல்லதா செஞ்சுக்கிட்டே போயிருந்தாங்க, இருவினை ஒப்பு வரணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு செல்வ செஞ்சு சது பண்ணதா அப்படி கிடையாது. இருவினை ஒப்புதான் ஒரு வினையிலே வருகின்ற விருப்பு வெறுப்பு சமமாக மாறி, வினையில் வருகிற இருவேறு விதமான இருவேறு விதமான உணர்வுகள், இருவேறு விதமான உணர்வுகள். ஒரு வினையில மகிழ்வு தோன்றும் வெறுப்பும் தோன்றும். ஒரு வினையில நீ மகிழ்வையும் வெறுப்பையும் சமமாக கருதினார், அவ்வளவுதான் முடிவு. இன்னும் சொல்ல போன இந்த இருவேறு வினை என்று சொல்லக்கூடிய இந்த விருப்பு வெறுப்பு இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் ஆகாமின்னு இருக்கு. இதுதான் ஆகாமி. ஆகாமின்னா என்ன? நாம் செய்த வினை இல்லை ஆகாமியா, செய்வதெல்லாம் வந்து பிராரத்துடைய ரிசல்ட்டா செய்யணும். ஆகாமின்னா விளைகின்ற பயனிலே ஏற்படுகின்ற விருப்பு இருக்கு. ஒன்று விளைகிறது, அதை கண்டு நமக்கு விருப்போ அல்லது வெறுப்போ நிகழாமல் இருக்கும். அவர் நமக்கு ரொம்ப வேண்டியவராச்சுன்னு அவசியம் இல்லை. வாங்க 10,000 திருப்பியே தள்ள சிந்திச்சுட்டே இருக்குமா? ஏன் அவரையே பற்றி கொண்டு இருக்கிறோம்? விருப்பத்தால பற்றுகிறோமா? வெறுப்புனால பற்று. அப்ப பற்று என்பது விருப்பு வெறுப்பு ரெண்டுமே சேர்ந்ததுதான். அவர் சொல்லுகிறார், பாரோட பின்னாய் பறந்த என் பறனே பற்று நான் மற்றினேன் என்றால் எனக்கு எந்த பற்றும் கிடையாது. அப்புறம் எதுக்கு நான் இங்கே வருக்கணும்? கூட்டி போக வேண்டியதானே. வருக வருக பார்த்து சொல்ல வேண்டியதானே. வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கேட்டார். அப்ப இந்த ஆகாமியம் தேர்ந்த பிறகு குரு என்ன பண்ணுவார்? ஆகாமியம் தேர்ந்த பிறகு சரி இனிமே எனக்கு வர வேண்டியதில்லை. வர அக்கௌண்ட் கிளியர் ஆகும். அக்கௌண்ட் கிளியர் ஆகும்னா சஞ்சீதத்தில் இருக்கிற சஞ்சீதத்தில் இருக்க இருக்க பிறப்பு வந்துட்டே இருக்கும். சந்தேகத்தில் இருக்கிற அத்தனையும் தீர்க்கணுங்கிறது அவ்வளவு பிறகு எடுத்து வரணும்னு அவசியம் இல்லை. என்னைக்கு ஆகாமியம் இல்லைன்னு ஆயிடுச்சோ உடனே என்ன குரு வந்து சஞ்சீதம் முடிக்கிறது நன்றி பயப்படுத்துவார். சஞ்சீதம் முடிக்க எல்லாம் பண்ணும் இனிமேக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. குருவுக்கு வேலை எப்பன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆகாமியத்தை நீக்குகிறது. ஆகாமியங்கிறது வேறு இல்லை, இங்க இருக்கிற விருப்பு இருக்கவே சாமான அந்த நிலை வருமையானால் அந்த நிலைதான் உயர்ந்த குரு வருவதற்கான தகுதியான அந்த நிலையை சொல்லுவது. இந்த ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லுவது மியூச்சுவல் கிராண்டி. ஒன்றை ஒன்று ஒன்று ஒன்றை எழுத்துனா இன்னொன்று எடுக்கும் இல்லைன்னு வச்சுருங்க. ஒன்றை ஒன்று மட்டுமே எழுத்துட்டு இருந்தா அப்ப இந்த குணங்கள் முழுவதும் ஒன்றுக்கு ஒன்று நின்ற சுவாமி என்ன அழகா சொல்லியிருக்காரு. ஒன்றனுக்கு ஒன்று நின்ற நின்ற அப்படின்னு சொன்னார். ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டு சமநிலையிலே நின்ற ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழுப்பது 100 கோடியும் மேற்பட இருக்கிறார். 101 கோடின்னு சொன்னா ஒன்றும் அதுக்கு வர்ச்சுவல் நம்பர் இல்லை. இது கவுண்ட்லெஸ் நம்பர்லெஸ் இன்னியூமரபிள். ஆமா அதுக்கு ஏதாவது சொல்றதுல உங்களுக்கு 1000 தடவை சொல்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு எண்ணிக்கையே தரா ஒன்று 2, 3, 4, 5 அப்படி கிடையாது. 1000 தடவை பல தடவை ஒன்று சொல்லிட்டேன் அது ஒரு நம்பர் சொல்லி சொல்றது. பல தடவை சொல்லிட்டேன் வந்து 101 கோடியின் மேற்படுது. இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மேலே இருக்கக்கூடிய அத்தனை கோலங்களும் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டு பாருங்க என்னென்ன ஃபேக்டர்லாம் சொன்னாருன்னு பாருங்க. ஆல் ஆர் ஸ்பெரிக்கல் நேச்சர் அது முதல்ல சொன்ன. அவைகளெல்லாம் ஒன்றை ஒன்று ஏற்றுக் கொண்டு இயங்கிக் கொண்டு வருகின்றன. அவைகள் இயங்கிக் கொண்டு வருகிற பொழுது அந்த ரொம்ப அற்புதமாக சொன்னார். உலகத்தில் அண்டங்கள் இந்த அண்டங்கள் ஒன்றுக்கொன்று இருக்கக்கூடிய தூரம் எவ்வளவு? பல லைட்டியர்ஸ் லைட்டியர்னா என்னன்னு பார்ப்போம். 1 நட்சத்திரம் 1 நட்சத்திரம் ரெண்டுக்கும் இடையில இருக்கிற தூரம் பல லைட்டியர்ஸ். 50 லைட்டியர் 60 லைட்டியர் 150 லைட்டியர் அப்படி இது மாதிரி பல்வேறு நட்சத்திரங்கள் நிறைய கூட்டமா சேர்ந்ததுக்கு கேலக்சி இருக்கு. எவ்வளவு இருக்கும் அதுல? 1 நட்சத்திரத்துக்கு 1 நட்சத்திரத்துக்கு இருக்கிற இடை தூரமே 150 லைட்டியர். அத்தனை நட்சத்திரங்களும் சேர்ந்த ஒரு கேலக்சி. அப்ப இந்த கேலக்சியினுடைய அந்த ஒரு அளவை எப்படி சொல்றது? 1 நட்சத்திரத்துக்கு 1 நட்சத்திரத்துக்கு இடையில இருக்கிற தூரமே 150 லைட்டியர் 100 லைட்டியர் போது அந்த தூரத்தை இமேஜின் பண்றதே கஷ்டமா இருக்கு. இது மாதிரி நூற்றுக்கணக்கான நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒன்று ஒரு கிளம்சியா இருக்கு, கூட்டமா இருக்கு. இதுக்கு பேர் என்ன? இந்த கேலக்சி எக்கச்சக்கமா இருக்கா இப்போதே கண்ண கட்டு முடியல இங்கேயோ போகுது. சரி இவ்வளவு பெரிய இத்தனை அண்டங்கள் இவ்வளவு இத்தனை கோலங்கள் இத்தனை நட்சத்திரங்கள் இவர்களெல்லாம் இணைந்த கேலக்சி கணக்கில் அடங்காமல் இருக்கின்றன. எங்கே இருக்கிறது எல்லாம்? பெரிய மூட்டை சார், அவ்வளவு பெரிய மூட்டை சார். 1000 மூட்டை அரிசி 1000 மூட்டை அரிசி சார். உடனே நீங்க என்ன நினைப்பீங்க? 1000 மூட்டை அரிசி எங்க வைக்கிறது? ஒழுங்கு இருக்க 1000 மூட்டை அரிசி நீங்க 1000 மூட்டை ஒரே நேரத்தில் வந்தா நான் எங்க கூட்டி வைக்கிறது? ஏன் கவனம் இருக்கு? நம்ம ஃப்ரெண்டுக்கு உள்ளவங்க 1000 மூட்டை அரிசி கொண்டு போய் அந்த குடவுல போட்டா 1000 மூட்டை அரிசியை தனியா பார்க்கும் போதுதான் அவ்வளவு பெருசா தெரிஞ்சு. குடவுல கொண்டு போட்டவன குடவுல கொண்டு போட்டவன 1000 மூட்டை அரிசி எங்க இருக்குன்னு தெரியல. போட்டு அரிசியும் ஒரு அஞ்சு அரிசி கீழே கிடந்த அப்படின்னு ஒரு அஞ்சு அரிசி மணி அரிசி அது மூட்டை நான் சொல்லிக்கணும். அது மாதிரி எதுல இந்த குடம்ல கொண்டு அப்ப குடம் எவ்வளவு பெருசு தெரிஞ்சுக்கிட்டீங்களா புரியல உங்களுக்கு. ஆயிரம் மூட்டை அரிசி அது அவ்வளவு பெருசா இருந்துச்சு என்ன பண்றது தெரியல. குடம்ல கொண்டு போட்டவங்க குடோன் சைஸ்ல பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சது குடோன் எவ்வளவு பெருசு. அப்ப இவ்வளவு பெரிய அந்த கோலங்கள் கேலக்சி என்று சொல்லக்கூடிய நூற்று கணக்காக இருக்கு. ஆனால் அவைகள் எல்லாம் பறவை எடுக்கிற கோலங்கள போட்ட நெல்லு மூட்டை அரிசி விட்ட மாதிரி ஆயிடுச்சு.
1: இப்ப அவனுக்கு வயசு கொடுத்துட்டாரு, கோடாறு கோடி வருஷம் கொடுத்துட்டாரு.
0: கோடானு கோடி வருஷம் கொடுத்தாலும் அடுத்த கேலக்சியை அவனால என்னவே முடியாத அவன் அடுத்த பாஸ் பண்றதுக்கு அவ்வளவு காலி ஆகும்னு சொன்னாரு. அப்படின்னா இந்த வெளி எவ்வளவு பெருத்திருக்கும் பாரு, இந்த பரவெளியில இந்த கேலக்சிஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ரொம்ப பெரிய கோடம் உள்ள ஆயிரம் கூட்ட அரிசி.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு வேத அங்கங்கள் ஓர் அறிமுகம், தலைப்பு வேதாந்த ஜோதிஷம், தொடர்ச்சி. வழங்குபவர் ஸ்ரீ ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இப்ப பொதுவா யுகம் அப்படின்னா பல கிரகங்களோட, அதாவது ஒரே ஒரு நட்சத்திரத்துல போடுறதுதான் வந்து யுகம்னு சொல்லலாம். ஆனா இங்க நமக்கு வந்து ரொம்ப வந்து சுலபமா இருக்கிறதுக்காக வெறும் சந்திரனையும் சூரியனையும் எடுத்துட்டு இருக்கோம். நம்ம சந்திரனும் சூரியனும் ஒரு ஒரே இடத்துல இருந்து நமக்கு போடுற அன்னைக்கு யுகம், நம்ம அது அடுத்த யுகத்தோட ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இங்க நம்ம இந்த யாதுஷ ஜோதிஷத்துல நம்ம சொல்றோம். இது பொதுவா வந்து சிரவிஷ்டா நட்சத்திரத்துல ஏற்படுது அப்படிங்கிறது இங்க லக்கத ஜோதிஷத்துல வேதாங்க ஜோதிஷத்துல சொல்றான். யுகம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து பல கிரகங்களோட சந்தி கிடையாது, வெறும் சூரிய சந்திரர்கள். ஏன்னா நமக்கு இது ரெண்டும் தான் வந்து நமக்கு வந்து கர்மாக்களுக்கு முக்கியம், மற்ற கிரகங்களை காட்டிலும் நமக்கு அது ஒண்ணுதான் முக்கியம். இப்ப அருதாப்புல அவர் என்ன சொல்றாரு, நமக்கு வந்து 27 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அஷ்டினி பரணி கார்த்திகை ரோஹிணி அப்படின்னு ஆரம்பிச்சு 27 நட்சத்திரம் நம்ம சொல்றோம். அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உரிய தேவதையும் சொல்றாரு. இப்ப கிருத்திகையிலன்னு ஆரம்பிக்கிறார், ஏன்னா இங்க நமக்கு வேதத்துல அஸ்வினி பரணி ரோஹிணின்னு ஆரம்பிக்கல, கிருத்திகையில இருந்து ஆரம்பிச்சு அக்னிப்பா அது கிருத்திகா அப்படின்னு ஆரம்பிச்சு வரிசை நட்சத்திரங்கள் வருது. அந்த வேத வரிசையில குடி பார்த்தா கிருத்திகையில இருந்து ஆரம்பிச்சு வரிசையா அக்னி, பிரஜாபதி, சோம, ருத்ரன், அதிதி, ப்ரஹஸ்பதி, அது மாதிரி சர்பகா, அப்புறம் பித்ருக்கள், அப்புறம் பக, அப்புறம் அரியமா, சவிதா, வஷ்டு, அப்புறம் வாயு, அப்புறம் இந்திராக்னி, மித்ர, இந்திர நிருத்தி, அப்புறம் நீர்கள் ஆபா, விஸ்வே தேவாக விஷ்ணு, வசு, வருண, அஜயேகபாத், அகிர் புத்னியாக பூஷன், அஸ்வினி, யம. 27 நட்சத்திரங்கள் கிருத்திகையிலிருந்து வரிசையா நமக்கு வந்து அந்த வேதத்துல நட்சத்திர சூக்தத்தோட அந்த வரிசையில வந்து நமக்கு வந்து இந்த தேவதைகள் அவர் சொல்றார். அது மாதிரி எந்த நட்சத்திரங்கள்லாம் உக்ரம், எதுனா வந்து நமக்கு வந்து ரொம்பவும் குரூரமான நட்சத்திரங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, ஆர்திரா நட்சத்திரம், சித்ரா நட்சத்திரம், விசாகா, ஸ்ரவண நட்சத்திரம், அஸ்வினி, இதெல்லாம் ரொம்பவும் வந்து நமக்கு வந்து உக்ரம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்றா. அது மாதிரி மகா, சுவாதி, ஜேஷ்டா, மூலம், பரணி, இதெல்லாம் ரொம்ப குரூரமான நட்சத்திரங்கள்னு சொல்றது. இதே வந்து நமக்கு பிராமணத்தையும் அங்கேயே வருது. அக்னிர்ண கிருத்திக்கான ஒன்னாஷ்டமம் அஞ்சாம் பிரஷ்னத்துல வந்து யம நட்சத்திரங்கள் எது எது, தேவ நட்சத்திரங்கள் எது எது அப்படிங்கிற மாதிரி நமக்கு அங்கேயும் சொல்லியிருக்கு. அதே கான்செப்ட் தான் அவர் இங்கேயும் வந்து எது குரூரம் அது மாதிரி வந்து எது அதே தான் இங்கேயும் சொல்றது. குரூராணி உக்ராணி எது எது அப்படிங்கிறது இங்கேயும் அவர் வந்து இது கொடுக்குறாரு. அப்புறம் வந்து நமக்கு முக்கியமா நம்ம இன்னைக்கெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சது, அதாவது 10 பேர் ஒரு ஒரு வேலையை 10 நாள் பார்த்தானாக்கா அதே 20 பேர் எத்தனை நாள் பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி 3 வேரியபிள் கொடுத்து புதுசு இன்னொன்னு கண்டுபிடி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இந்த கணக்கு தான். நம்ம சிம்பிளா நம்ம வந்து இந்த சின்ன கிளாஸ் எல்லாம் போட்டுக்கோம். இதுக்கு ரூல் ஆஃப் த்ரீ அப்படின்னு வந்து சொல்றான். இத வந்து அதாவது 1-3 தெரிஞ்சதுன்னா இன்னொன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது. ஏன் அது வந்து சொல்றாரு அப்படின்னா, இது வந்து ஏன்னா இப்போ நிறைய ஒரு கான்ஸ்டன்ஸ் எல்லாம் சொல்ல போற, அதாவது ஒரு யுகம் அப்படின்னா அதுல எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு பார்த்தா 1830 நாள் இருக்கு, 5 வருஷத்துல 1830 நாள் இருக்கு. இதுல வந்து எத்தனை சந்திரோதயங்கள் ஆகும், எத்தனை நட்சத்திரங்கள் வரும், முக்கியமான நாட்கள்ல என்னென்ன எப்பப்போ என்னென்ன நட்சத்திரங்கள் வரும், இந்த மாதிரி வந்து எத்தனை ஏனங்கள் வரும், இந்த மாதிரி எத்தனை ரித்துக்கள் வரும், அது மாதிரி வந்து நிறைய நமக்கு வந்து சில கான்ஸ்டன்ஸ்லாம் நமக்கு, அதாவது இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஒரு வருஷத்துல வந்து நமக்கு வந்து அதுவே அப்படியே தான் இருக்கும், அது மாறவே மாறப்போறாது. இன்னொன்னு இந்த அதிக மாசம் அப்படின்னு நம்ம சொல்றோம், அதாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து திதி அப்படின்னு ரெண்டு, அதாவது 2 வருஷம் சேர்ந்தா ஒரு மாசம். இதே மாதிரி துவாதச மாசா சம்மத்சர அப்படின்னு வேதத்துல சொன்ன மாதிரியே பார்த்தா 12 மாசம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். திதி வச்சிருந்து நம்ம ஒரு வருஷம் கணிச்சா அப்புறமா வந்து சூரியனோட கணக்கை நம்ம வந்து எடுத்து கணிச்சா இது ரெண்டும் நமக்கு வந்து ஒரு 12 நாள் 12 திதி வித்தியாசம் இருக்கு. இந்த 12 திதியை நம்ம வந்து சரி பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், அந்த இன்டர் கேலரி மந்த்ஸ் அதிக மாசம் அப்படின்னு சொல்றோம். இந்த அதிக மாசத்தை அப்பப்ப நடுவுல வந்து ஏன்னா வந்து சௌரமானத்துக்கும் சாந்திரமானத்துக்கும் இந்த வித்தியாசம் இருக்கிறதுனால இந்த ரெண்டுத்துக்கும் இதை வந்து ரெண்டையும் வந்து நம்ம வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சரிப்படுத்திக்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி சில கால்குலேஷன்ஸ் எல்லாம் அந்த அதிக மாசம் அப்படின்னு வந்து நமக்கு சேர்த்துக்க வேண்டியது. இந்த சௌரமான சம்வத்சரத்துக்கும் சாந்திரமானத்துக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு வருது. இப்போ ஒரு சில கணக்கெல்லாம் இதை வச்சு நம்ம கொடுக்குறாரு. இப்போ வந்து சவிஷ்டா நட்சத்திரம் அந்த யுகம் அதாவது 5 வருஷத்துல எத்தனை தடவை வந்து நமக்கு சவிஷ்டா நட்சத்திரம் ரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா அவர் என்ன சொல்றாரு, ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுக்குறாரு. அந்த யுகத்துல நம்பர் ஆஃப் டேஸ் பிளஸ் 5 நாள் சேர்த்துக்கோ, அது சேர்த்துட்டா நமக்கு வந்து சவிஷ்டா நட்சத்திரம். இந்த கேஸ்ல வந்து 5 வருஷம் அப்படின்னா 1830 பிளஸ் 5 1835 நாள் வந்து சவிஷ்டா நட்சத்திரம் நமக்கு உதயத்துல வருது அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி எத்தனை நாள் வந்து வந்து நமக்கு சந்திர உதயம் நமக்கு அந்த வருஷத்துல கிடைக்கிறது அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, நம்பர் ஆஃப் டேஸ் -62 அப்படிங்கிறாரு. அதாவது 1030 - 62 1768. இந்த மாதிரி நமக்கு ஒரு சில கான்ஸ்டன்ட்ஸ் தான் நமக்கு அந்த ஒரு யுகத்துல இருக்கும். 5 வருஷத்துல நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும், நமக்கு கால்குலேஷனுக்கு அது ஈஸியா இருக்கும். அது மாதிரி இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய சொல்றாரு. இப்ப வந்து எத்தனை வந்து பாத்துக்கலாம், சவிஷ்டா நட்சத்திரம் எத்தனை நாள் வருதுன்னு பாக்கலாம். அது மாதிரி நமக்கு ரெண்டு பட்சம் தெரியும், இந்த பட்சங்களை வச்சும் நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நமக்கு இது என்ன, அப்புறம் லக்னம் எத்தனை லக்னம் நமக்கு அதாவது எப்படி வரும், லக்னம் எப்படி வரும், எங்கேயிருந்து உதிக்கும், அந்த லக்னத்தை எப்படி எத்தனை லக்னங்கள் வருது, இந்த மாதிரி தான் நமக்கு அந்த அந்த வருஷத்துல நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய நிறைய சில கான்ஸ்டன்ட்ஸ் அதாவது நம்ம பிசிக்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ்ன்னு சொல்றோம். அதாவது அதுக்கு வந்து அது மாறவே மாறாது, அதோட வேல்யூலாம் அப்படியே இருக்கும். அது அதனால அது வந்து நமக்கு வச்சுட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மாதிரி வந்து இப்போ ரித்துக்கள்லாம் இருக்கு. இந்த ரித்துக்கள்ல என்னென்ன ரித்துக்கள்ல ஆரம்பிக்கும் போது என்னென்ன நட்சத்திரங்கள் வருது அப்படின்றது, இந்த மாதிரி நிறைய கம்ப்யூட்டேஷன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு போக போக சொல்லுது. இப்ப முதல்ல அப்புறமா என்ன பண்றது அப்படின்னா தினம் அப்படின்னா என்னங்கிறது வந்து நமக்கு இன்டர்பிரட் பண்ணும். அதாவது தினம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சூரிய உதயத்துல இருந்து அடுத்த சூரிய உதயத்து வரைக்கும் நமக்கு ஒரு தினம் அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு தினம் அப்படிங்கிற ஒரு டெபினிஷன் கொடுக்கறது. இப்ப அடுத்தாப்புல என்ன சொல்றா அப்படின்னா அந்த அந்த அந்த தினத்தோட நீளம், அதாவது அதாவது நார்த்வர்ட் போர்ஸ், அதாவது சூரியன் வந்து நமக்கு வந்து உத்தராயணத்துக்கு போகும்போது பகல் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும், ராத்திரி வந்து கொஞ்சம் அந்த டைம் வந்து இரவு வந்து கம்மியாகிட்டே போகும். அது எவ்வளோ அளவு கம்மியா போகும் அப்படிங்கிறதுக்கு அது 1 பிரஸ்தம் அப்படின்னு ஒரு அளவு சொல்றாரு. அதாவது பிரஸ்தம் அந்த நீர் அந்த அந்த உள்ளுக்குள்ள அந்த இதுல இருக்கிற அந்த தண்ணி இருக்கு வரும், அந்த நீர் அளவு தான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கிக்கணும். அப்பதான் வந்து கரெக்டா அந்த காலத்தை வந்து கழியிற வரைக்கும் நான் அது வந்து சொல்றோம். ஸோ இது வந்து இதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு. அதாவது இது வந்து இந்த மாதிரி உத்தராயணத்துல இங்கே நீங்க போகும்போது பகல் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி தட்சிணாயணம் அதாவது வின்டர் சால்ஸ்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், உத்தராயணம் சம்மர் சால்ஸ்டிஸ் நம்ம சொல்றோம், தட்சிணாயணத்தை வந்து வின்டர் சால்ஸ்டிஸ்ன்னு சொல்றோம். இந்த வின்டர் சால்ஸ்டிஸ்ல வந்து என்ன ஆகும், இரவு ஜாஸ்தி ஆகிட்டே போகும், பகல் வந்து கம்மியா. நமக்கு இங்க ரொம்பவும் அது தெரியறதில்ல, நம்ம குளிர் பிரதேசங்கள்லாம் போனா அந்த அந்த எஃபெக்ட் இன்னும் நல்லாவே அது நமக்கு வந்து அதை வந்து அதை பார்க்க முடியும். ஆனா வந்து ஒரு அவர் என்ன காலகணக்கு சொல்றாருன்னா ஒரு 6 முகூர்த்தம் வந்து தட்சிணாயணத்துல வந்து நாட்கள் கூடுறது, அதாவது அந்த கூடுற அந்த பகல் கூடுறது வந்து 6 முகூர்த்த காலத்துக்கு கூடுறது. அதே மாதிரி இங்க குறையறதும் 6 முகூர்த்த காலம் குறையறது அப்படிங்கிறதுக்குலாம் ரொம்ப அருமையான கால்குலேஷன்ஸ் எல்லாம் அவர் கொடுத்து வச்சிருக்கார். அதே மாதிரி ஒவ்வொரு இப்போ வந்து நிறைய அவரே வந்து நம்ம கணக்கு மாதிரி சின்ன சின்ன கணக்கெல்லாம் வந்து அவர் கொடுத்துட்டே இருக்காரு. இப்போ வந்து ஒவ்வொரு அயனத்துக்கும் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, ஒவ்வொரு அயனத்தும் இப்போ வந்து தட்சிணாயணம் ஆரம்பிக்கிறது அன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது கிளீனா வருது, திதி என்ன அப்படிங்கிறது கிளீனா சொல்றாரு. அதாவது ஒரு யுகத்துல இருந்துட்டா பிரதம சப்தமி அந்த மாதிரி திரையோதசி திதியில வந்து அதாவது சுக்லபக்ஷத்துல வந்து ஒரு இது ஆரம்பிக்கணும், ஒரு அயனம் ஆரம்பிக்கும். அதாவது என்ன சொல்றது அப்படின்னா முதல் 5 அதாவது இந்த 10 ஒரு 5 வருஷம் யுகம் எடுத்தா 10 அயனங்கள் இருக்கும். ஏன்னா 1 வருஷத்துக்கு 2 அயனம். ஸோ எப்பப்பெல்லாம் ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டா அதுக்கு என்னென்ன திதி, இந்த ரெண்டு இப்போ உத்தராயணம் என்ன திதியில ஆரம்பிக்கும், அது என்ன நட்சத்திரத்துல ஆரம்பிக்கும், தட்சிணாயணம் ஆரம்பிக்கணும்னா அது என்ன திதியில ஆரம்பிக்கும், இது என்ன நட்சத்திரம் ஆரம்பிக்கும் அப்படின்னு இந்த அஞ்சு நாள்ல வச்சுட்டு கிளீனா ஒவ்வொரு திதியையும் நட்சத்திரத்தையும் தெளிவா இன்னைக்கு ஆரம்பிக்கிறது, லட்சணம் ஆரம்பிக்கிறது, உத்தராயணம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லிடுறார். அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த விஷுவான், விஷுவான் அப்படின்னா நான் வந்து ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொன்னேன், அது பகலும் இரவும் சமமா இருக்கும் அந்த நாள் அன்னைக்கு. அதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து கிளீனா கொடுக்குறார் அவரு. அதுவும் அது கால்குலேஷன்லாம் ரொம்பவும் கொஞ்சம் ரொம்பவும் காம்ப்ளெக்ஸான கால்குலேஷன் தான். ஆனா வந்து அவரு அவர் வெறும் ஜஸ்ட் அதாவது அதை பெருக்கு இதை வந்து வகுத்துரு, அது வகுத்தது தான் நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு அதை கொஞ்சம் படிச்சு பார்த்தா நமக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஆனா அது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ரொம்ப அவன் டீப்பா இருக்கும். இப்ப இந்த மாதிரி வந்து நமக்கு எப்படி திதி கணிக்கிறது, திதி ஒரு நாளைக்கு நமக்கு இப்போ ஸ்டார்ட திதின்னு போடுறான், அப்புறம் திதின்னு போடுறான். இது இன்னைக்கு இன்னைக்கு என்னடா அது பாதி நாள் வந்து அமாவாசையா இருக்கு, ஆனா திடீர்னு பிரதமன் போடுவான். இது நம்ம எப்படி நம்ம வந்து இதை வந்து இதெல்லாம் வந்து நம்ம சரிப்படுத்திக்கிறது மாதிரி வந்து அதுக்கெல்லாம் வந்து நிறைய வந்து ஒரு என்ன சொல்றது அல்காரதமாவே சொல்லிட்டு போற கிளீனா அதை நமக்கு புரிஞ்சிருந்தா நமக்கே பஞ்சாங்கம் பார்க்க வேண்டிய தேவையை ஏற்படுறது இல்லை. நமக்கு நம்மளே வந்து அதை கணிச்சுட்டு நமக்கு வந்து கிளீனா போயிட்டே இருக்கு. இந்த வேதாங்க ஜோதிஷம் வந்து ஜஸ்ட் ஃபார்முலாவா இருக்கு. அது மாதிரி நமக்கு வந்து என்னென்ன இன்னைக்கு இன்னைக்கு எந்த வருஷம் அப்படின்னு, அதாவது இது வருஷமா, அதாவது இந்த அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்தை சம்வத்சரம், பரிவத்சரம், இராவத்சரம், இங்க அணுவத்சரம்னு சொல்லியிருக்கு, அப்புறமா இத்வத்சரம்னு சொல்லியிருக்கு. இது ஒரு அஞ்சு வருஷம் சேர்ந்தது ஒரு யுகம்னு நம்ம சொல்லியிருக்கு. இப்ப நம்ம இத்வர்ஷ இப்ப அணுவத்சரத்துல இருக்கோமா இல்ல சம்வத்சரத்துல இருக்கோமா பரிவத்சரம் எதுலன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம எழுதி வச்சுட்டு இருக்கோம், ஆனா அந்த காலத்துல கர்ண பரம்பரையில அதெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு வந்து டக்குன்னு எல்லாம் கேலண்டர் எல்லாம் கிடையாது. அதனால வந்து இதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் ஃபார்முலா வந்து கிளீனா கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து எப்படி அதான் டெய்லி திதி அப்படிங்கிறதுக்குலாம் வந்து நமக்கு வந்து இருக்கு. அப்புறமா வந்து நட்சத்திரங்கள்னா வந்து எப்படி நமக்கு வந்து கணக்கு பண்ணணும், இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படிங்கறதுலாம் வந்து சொல்றோம். இப்போ இப்போ இங்க ரெண்டு வகையான வந்து மாசங்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒன்னு வந்து லூனார் மந்த்ஸ், அது அது வந்து இன்னொன்னு சோலார் மந்த்ஸ் தனியா இருக்கு. அதாவது அது வந்து நம்ம வந்து சூரியனை ஒட்டி நாம கணிக்கிறோம். அது வேதத்திலே வந்து நமக்கு சொல்லியிருக்கு, மதுஷ்ட மாதவ வாசந்திகா ரிது மது மாதவ சுக்ரஸ்ருதிஷ்ட தபஸ்ய தபஸ்ட சஹஸ்ர சஹஸ்ர. இந்த மாதிரி வேதத்துல வந்து அது அந்தந்த ரெண்டு மாசம் என்ன இருக்கு, ரெண்டு மாசம் என்ன இருக்கு அப்படிங்கிறது வேத மதுஷ்ட மாதவஷ்ட அப்படிங்கிறது வந்து நாலாம் காண்டத்துல நாலாம் பிரச்சனத்துல வருது. கடைசி ஒரு கடைசி முந்தின அனுவாக்கமோ கடைசி அனுவாக்கமோ ஞாபகம் தான் அது அந்த இடத்துல இந்த வருது. அந்த இடத்துல அந்த சோலார் மந்த்ஸ் அப்படிங்க சௌரமானமா அப்படி சொல்றது அந்த இடத்துல மதுஷ்ட மாதவஷ்ட சுக்ரஸ்ருதிஷ்ட அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து சோலார் மந்த்ஸ் கிடைக்கிறது. இந்த நான் சொன்ன மாதிரி இதுக்கு இந்த சோலார் இயருக்கும் அதாவது சௌரமானத்துக்கும் சாந்திரமானத்துக்கும் நமக்கு வந்து ஒரு பன்னெண்டு திதி வந்து நமக்கு வந்து வித்தியாசப்படுறதுங்க. அந்த பன்னெண்டு திதி தான் நான் சொன்ன மாதிரி இந்த அதிக மாசம்ங்கிறத சொல்றோம். வேதத்துல வந்து நமக்கு அதாவது திதி மட்டும் கிடைக்கல, அந்த ரித்துக்கள்லாம் வந்து வேதத்துல வந்து சௌரமானவதான் ரித்துக்கள், சாந்திரமான ரித்துக்களும் இருக்கு. ஆனா நம்ம அதை பொதுவா நம்ம வந்து நம்ம கணக்குல எடுத்துக்கிறது இல்லை. சௌரமான ரித்துக்கள் தான் நம்ம ரித்து நீ வசந்த ரித்து அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அந்த இது பண்ணணும். அத மாதிரியே நமக்கு வந்து அந்த ஈவன் சாந்திரமான இப்ப பால்குண மாக அந்த மாதிரிலாம் நமக்கு வருது. இது எப்படி நமக்கு அந்த பேர் வருது அப்படின்னா அந்தந்த நட்சத்திரத்துல என்னைக்கு பௌர்ணமி, இப்போ ஒரு பௌர்ணமி வருதுன்னா அது அன்னைக்கு அந்த சந்திரன் வந்து என்ன நட்சத்திரத்துல இருக்கான். இப்ப சித்ரா அப்படின்னு சித்திரை அப்படின்னா அது ஏன் அப்படி நம்ம சித்திரை அப்படி அப்படின்னு வந்ததுன்னா நமக்கு ஏன்னா அந்த சித்ரா நட்சத்திரத்துல வந்து அந்த அந்த பௌர்ணமி ஏற்படுறது. அதனாலதான் அந்த மாசத்துக்கு சித்திரை வந்தது. அது மாதிரி வந்து விசாகா விசாக நட்சத்திரத்துலதான் வந்து அந்த பௌர்ணமி ரெண்டாவது அந்த மாசத்துல ரெண்டாவது பௌர்ணமி வருஷத்துல ரெண்டாவது பௌர்ணமி ஏற்படும் போது அது விசாக நட்சத்திரத்துல இருக்கு. அந்த மாதிரி அந்த மாதிரி இப்படியே நிறைய வந்து நட்சத்திரத்துல அந்த அந்த பௌர்ணமி எந்த நட்சத்திரத்துல வருதோ அந்த நட்சத்திரத்தையே அந்த மாசத்துக்கு பேரா கொடுத்துருக்கு. ஆனா இந்த வேதத்தை சொல்லுறது வந்து இங்க சௌரமான மாசங்களுக்கு வந்து வேற மாதிரி பேர்கள் இருக்கு. அது நமக்கு மதுஷ்ட மாதவஷ்ட அந்த சுக்ரஸ்ருதிஷ்ட அப்படிங்கிறது இங்க மாசங்கள் நமக்கு வந்து இது வேறையா இருக்கு அது வேறையா இருக்கு. இதுதான் வந்து நான் வந்து ரொம்பவும் அந்த லக்கத சூத்திரத்துக்குள்ள போல, ஏன்னா ரொம்ப அல்காரிதம் இத்தனை கூட்டு அஞ்சு பல வந்து அறுபத்தி ரெண்டு சேர்த்துக்கோ இந்த மாதிரி வந்து ரெண்டு அயனத்தை கூட்டிக்கோ இல்லைன்னா வந்து எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கோ அதை பெருக்கு லக்னத்தை எப்படி வந்து லக்னம் அப்படின்னா என்னன்னு தெரியும், அது என்ன அன்னைக்கு வந்து அரைஸ் ரைஸ் ஆகுது. சூரிய உதயத்துல என்ன வந்து நமக்கு ரைஸ் ஆகுதோ அதுதான் லக்னம். அதுதான் வந்து நமக்கு வந்து நம்ம லக்னம் அப்படிங்கறது ஜென்ம இதுல, அதாவது ஜாதகத்துல நம்ம குறிப்பிடுறோம். ஆனா ஜாதகத்தை பத்தி எல்லாம் இங்க ஒன்றும் நமக்கு சொல்லல, அதிகம் ஆச்சுன்னா இங்க எல்லாம் வந்து வெறும் நம்ம நட்சத்திர அடிப்படையில தான். ஏன்னா ஜாதகம் வந்து நம்ம ராசி அடிப்படையில நமக்கு வந்து சொல்லுது. அது மாதிரி நமக்கு வந்து ஒரு நிறைய எக்ஸாம், இப்போ இங்க பருவம்னு சொல்றது நம்ம சுக்லபக்ஷம் அப்படிங்கிறது ஒரு பருவம், கிருஷ்ணபக்ஷம் அப்படிங்கிறது பருவம். அந்த பருவம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு என்ன நட்சத்திரம் இருக்கும் அப்படிங்கிற திதி என்ன இருக்கும், நட்சத்திரம் இருக்கும், அந்த மாதிரி கிளீனா வந்து இவா வந்து சொல்லிட்டு போயிடுறா. நிறைய அல்காரிதம்ஸ் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இது ஃபுல்லா பார்த்தா வெறும் அல்காரிதம்ஸ். இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ நமக்கு வந்து மேத்ஸோ தெரிஞ்சவா இருக்கு, இது ஈஸியா ரொம்பவும் ஈஸியா புரியும். ஆனா இதுக்கு வந்து நமக்கு வந்து கிடைச்ச பாஷ்யங்களோ இது டெக்ஸ்டும் வந்து இதோட வந்து இது கிடைச்சா நமக்கு ஒன்றும் கொஞ்சம் அது வந்து சரியா இல்லை அப்படின்னு சொல்றா. ஆனா ஒரு அளவுக்கு இதுல வந்து நமக்கு என்னங்கிறது புரியுது அவ்வளவு தெளிவா. இங்க கிரகணத்தை பத்தி கணிக்கல, அது ஒரு விஷயம் அவங்க இருக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவ வந்து வேத கிரியைகள் கிரகணத்தை ஒட்டி எதுவுமே நமக்கு ஸ்மார்த்தமாவோ சௌத்தமாவோ விதிக்கப்படலை. இது இது வந்து லக்கத சூத்திரத்தை பத்தி ஒரு ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை, ரொம்ப டீப்பாவும் ஆழமாவும் போல. ஏன்னா வந்து அது சிலதெல்லாம் வந்து நமக்கு வந்து அது இறங்கி போனாதான் புரியும். அது நமக்கு இல்லைன்னா ஒரு மணி நேரத்துல பேச முடியாது. இப்ப இதை மாதிரியே நமக்கு இன்னொரு ரொம்பவும் வந்து பழமையா பிருகஸ்பதி வேதாங்க ஜோதிஷம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது நமக்கு வந்து இந்த வியாழ கிரகத்தை அடிப்படை அதோட பொசிஷன் அடிப்படையில வச்சுட்டு அது வந்து காலக்கணிப்பெல்லாம் இருக்கு. ஆனா அது வந்து ரொம்பவும் ரொம்ப ஜூபிட்டருங்கிறது ரொம்பவும் பெரிய ஒரு இது, அது வந்து சுத்தி வருத காலங்கள்லாம் வந்து ரொம்பவும் ரொம்ப பெருசா இருக்கும். அதனால வந்து அது வந்து கொஞ்சம் இன்னைக்கு வந்து வழக்கத்துல இல்ல, அது ரொம்ப வருஷமாவே வழக்கத்துல இல்ல. ஆனா அப்படியும் ஒரு கிரந்தம் நமக்கு கிடைச்சிருக்கு, இருந்திருக்கு. அதை வச்சும் நம்ம அதாவது எப்படி அப்படின்னா நம்ம அஸ்ட்ரானமில நம்ம வந்து எவ்வளவு ஜோதிஷத்துல நம்ம எவ்வளவு தூரம் வந்து நம்ம வந்து நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டுறதுக்கு. இப்போ இது வந்து வேதாங்க ஜோதிஷத்தை பத்தி ஒரு இது. இப்போ அப்புறமா வந்தவாள்னா இப்போ ஆரியபட்டன், இப்போ லக்கதன்லாம் இருக்கான். அவனுக்கு அப்புறம் அவ என்ன சொல்றான்னா புத்து மதிப்பா 1000-1500 வருஷம் கழிச்சுதான் ஆரியபட்டன்லாம் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து சொல்றான். ஆரியபட்டன் நம்ம வந்து பார்த்தோம்னா அவனோடதுல இருந்து நமக்கு வந்து முக்கியமா நமக்கு கிடைக்கிறது இந்த கிரகணத்தை பத்தினா நமக்கு விஷயங்கள்லாம் கணிப்பெல்லாம் கிடைக்கிறது. அவன் வந்து கிளீனா வந்து அவன் வந்து சொல்றான் இந்த மாதிரி கிரகணம்னா என்ன அப்படிங்கறத அவன் சொல்றான். பொதுவா நமக்கு வந்து வேதங்கள்ல வந்து ஸ்வர்பானு அப்படிங்கிற வந்து ராட்சசன் வந்து சூரியனை முழுங்கிட்டான், வந்து இருள்ல வந்து அமுக்கிட்டான், அதனால வந்து இந்த யாகம் பண்ணான் தேவத்தை. நமக்கு ரெண்டாம் காலத்துதான் அந்த மாதிரி ஸ்வர்பானுற அந்த மாதிரி அசுரன் தான் பண்ணான்னு நமக்கு வருது. இதே ரிக்வேதத்துலயும் வருது போல் இருக்கு, எனக்கு அது எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா ரெண்டாம் காலத்துல கிளீனா நமக்கு வருது. இப்போ இது வந்து ஒரு இப்படி ஒரு இதுவா இருக்கு, நமக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு சூரிய கிரகணம் சூரிய கிரகணம். ஆனா ஆரியபட்டரோட விளக்கமே வந்து சூரியன் பூமி சந்திரன் இதோட நிழல்களோட இன்ட்ராக்ஷன் தான் கிரகணம் அப்படிங்கறதே அவர் வந்து தெளிவா அவரோட இதுல கிரந்தங்கள்ல சொல்றாரு. அவர் அதுக்கு வந்து ஒரு ஒரு வழி கூட வந்து சொல்றாரு எப்படி வந்து நம்ம வந்து அதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு. அதுக்கு அவர் கொடுக்குற அல்காரதமோட பேரு பிரதிபட்ச கர்மம் அப்படின்னு, அதாவது இங்கிலீஷ்ல எல்லாம் எப்படி டிரான்ஸ்லேட் பண்றான்னா தி லேம்ப் அண்ட் ஷேடோ மெத்தட் அப்படிங்கிற, அதாவது ஒரு விளக்க வச்சுட்டு நிழல் எப்படி விழுகிறது அப்படிங்க. நமக்கு வந்து அந்த ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் நம்ம வந்து இந்த ட்ரிக்னாமெட்ரியில நம்ம படிச்சோம்னா அது தெரியும். அந்த ஒரு எல்லை போல் மேல ஏறி நிக்கணும், அதோட நிழல் எங்க விழுகிறது, இந்த போலோட ஹைட் என்ன, அந்த நிழலோட ஹைட் என்ன, இப்படி எல்லாம் நம்ம கால்குலேட் பண்றோம். இதெல்லாம் வந்து நமக்கு ஆரியபட்டனோட காலத்திலே இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு இவன் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா கிரகணத்துல வந்து சூரிய கிரகணத்துல வந்து பூமியோட நிழல் வந்து அதுக்கு கால்குலேட் பண்றதுக்கு வந்து ஃபார்முலாவே கொடுத்துருக்கான் வந்து. அது சூரியன்ல இருந்து டிஸ்டன்ஸ் இன்டூ எர்த்தோட டயமீட்டர் டயமீட்டர். அப்ப அந்த காலத்துல பூமியோட புல் சுத்தளவு தெரிஞ்சிருக்கு. அது மாதிரி சூரியனோட சுத்தளவு மைனஸ் எர்த் டைம் இது ரெண்டையும் டிவைட் பண்ணா நமக்கு வந்து பூமி வந்து சந்திர கிரகணத்துல அந்த நமக்கு அந்த நிழல் நமக்கு வந்து நமக்கு லெங்க் நமக்கு தெரியும். இதுக்கு வந்து அவ வந்து கிளீனா வந்து ப்ரூஃபே போட்டு நமக்கு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க ஆரியபட்டனோட கிரந்தங்கள்ல. இந்த மாதிரி சூரிய சித்தாந்தத்திலையும் இந்த மாதிரி நிறைய ப்ரூஃப்லாம் வருது. கிரகணங்கிறது இங்கதான் கிளீனா வந்து அவ வந்து ஏன்னா நமக்கு ஒரு 300 வருஷமா 400 வருஷமா பஞ்சாங்கம் பார்த்தா என்னைக்கு கிரகணம் வருது அப்படிங்கிறது கிளீனா 300 ஏன் போகணும், 150 வருஷத்துனாடியே பார்த்தா 150 200 அந்த மாதிரி பழைய பஞ்சாங்கங்கள்லாம் பார்த்தா நமக்கு கிரகணம் இன்னைக்கு எப்போ பிடிக்கிறது அது இன்னைக்கு எப்போ விடும் அப்படிங்கறது துல்லியமா கணிச்சிருக்கா. அதுக்கு நமக்கு தகவல் வந்து வேதாங்க ஜோதிஷங்கள்ல இருந்து கிடைக்கல. ஆனா மாறா இங்க நமக்கு வந்து இதுல இருந்து கிடைச்சிருக்கு, இந்த சித்தாந்த ஜோதிஷ இதுல இருந்து இந்த சைதாந்திகமா நமக்கு அப்புறமா வருது எல்லாம் கிடைக்கும். இதுதான் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது. இப்போ இது இது வந்து காலத்தோட நிர்ணயம் தான் நான் சொன்னேன். இது நிறைய சூரிய சித்தாந்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து கிரந்தங்கள்லாம் இருக்கு, இந்த சைத்தாந்திக கிரந்தம். அதுல வந்து யுக கணக்கள்லாம் இங்க 5 வருஷம் சொல்லியிருக்கான். ஆனா அதுல யுக கணக்கள்லாம் அந்த சைத்தாந்திக கிரந்தங்கள்ல இந்த யுக கணக்கெல்லாம் பார்த்தா நான் சொன்ன மாதிரி புராணங்களை ஒட்டியே லட்சக்கணக்கான வருஷம் இந்த மாதிரி கோடிக்கணக்கான வருஷம் தேவ வருஷம் அப்படிங்கறதுலாம் வந்து இவ வந்து சொல்ற சித்தாந்த கிரந்தங்கள்ல. ஆனா வந்து நம்ம வேத இதுல வந்து அந்த அளவுலாம் வந்து சொல்லலை. ஆனா அந்த அளவு வேதத்தை சொல்லியிருக்கு, வேதத்துல அவ்வளவு பெரிய கணக்கு இல்லைன்னு இல்ல. சமுத்திர அந்த மத்தியம பரார்த்த அப்படின்னு நிறைய லட்சம் கோடி அப்படின்லாம் போறது. ஆனா வந்து வேதாங்கத்துல வந்து நமக்கு இங்க அதெல்லாம் வந்து நமக்கு ஏகஸ்மை ஸ்வாகா அதெல்லாம் வருது, அஷ்டமேதத்துல அதெல்லாம் ஆகுத்தி வருது, ஏழாம் கணத்துலாம் வருது அதெல்லாம். அதுல பார்த்தா நமக்கு சீரீஸ் எல்லாம் வருது, 200 400 இந்த மாதிரி வருது. அப்புறமா வந்து சமுத்திர பரார்த்த அப்படின்னா பெரிய பெரிய நம்ம நம்பர்கள்லாம் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து மில்லியன் ட்ரில்லியன் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்து கணக்கு இருக்கு. அதெல்லாம் வேதத்துல வந்து ஆனா இருக்கு சொல்லியிருக்கு, அந்த அளவுக்கான ஒரு இது எண்ணம் இருந்திருக்கு. ஆனா அது வந்து கணிப்புல வந்து அன்றாடம் அவ வந்து ஏன் அதை யூஸ் பண்ணல அப்படின்னா, அது வந்து அவ அனுஷ்டானத்தை தான் முக்கியமா நினைச்சுட்டாலே தவிர அவ வந்து வேற அந்த கணிப்பை பத்தி அவ வந்து வேதாங்க ஜோதிஷங்கள்ல அதை காணப்படல. அதனால வந்து இதுல வந்து இவ்வளவுதான், 5 வருஷம்தான் ஒரு யுகம்னு சொல்லியிருக்கு. இது எனக்கு தெரியல புராணத்தையும் இதையும் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து இதை வந்து நம்ம ரெண்டையும் டேலி பண்ணோம் அப்படிங்கிறது தெரியல. இவ்வளவு பழசா எடுத்துக்கிறதா இல்லைன்னா இவாள்லாம் வெள்ளக்காரெல்லாம் என்ன சொன்னா நீ வந்து புராணத்தை வந்து நீ வந்து ரொம்ப நமக்கு வந்து ரொம்பவும் வந்து ஓவரா வந்து அதை எக்ஸாஜரேட் பண்ணியிருக்கா, அது ரொம்ப மிகையா வந்து சொல்லியிருக்கு அந்த மாதிரி கிடையாது. ஆனா வேதத்துல இவ்வளவுதான் சொல்லியிருக்குன்னு சொல்றா. அதே இது சைத்தாந்திக கிரந்தக்காரெல்லாம் வந்து இப்போ வராகமிகிரர்லாம் எடுத்துட்டா அவள்லாம் வேதாங்க ஜோதிஷத்தை கண்டனமே பண்றான். ஏன் அப்படின்னா அவள்லாம் அந்த அதிக மாசத்தை அவளுக்கு கரெக்டா சேர்க்க தெரியல, அவ தப்பு தப்பா சேர்க்கிறா. அது வந்து நமக்கு வந்து நம்ம இந்த ப்ரிசிஷன் ஆஃப் தி ஆக்சிஸ் அப்படின்னு இருக்கு, அதாவது இந்த பூமியோட ஆக்சிஸ் வந்து இந்த பம்பரம் வந்து சுத்தின்றே இருக்கும். அந்த பம்பரம் சுத்தும் போது அந்த ஸ்பீடு இழந்துருச்சுன்னா ஒரு மாதிரி இப்படி இப்படி சுத்தும், அத மாதிரி பூமியோட ஆக்சிஸும் சுத்திட்டே இருக்கு. அதுதான் ப்ரிசிஷன் ஆஃப் த ஆக்சிஸ் அப்படிங்கிறா. அதனால சில மாற்றங்கள்லாம் நமக்கு வந்து நம்ம கணக்கு போடுறதுல ஏற்படுது. ஏன்னா நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கலாம் நமக்கு வந்து ஆக்ரயணத்துலதான் வந்து நமக்கு மிருகசீர அதாவது இன்னைக்கு சொல்ற மார்கழி மாசம்னா நமக்கு ஒரு காலகட்டத்துல வந்து நம்ம வந்து நியூ இயரா இருந்திருக்கு, புது வருஷமா இருந்திருக்கு. அதுக்கான குறிப்புகள்லாம் நம்ம வேதத்துல நம்ம பார்க்கணும், வருஷம் இங்கேருந்தான் ஆரம்பிக்கிறது. இப்பப்பா அக்னிர்ன பார்த்து கிருத்திகா அப்படின்னா கார்த்திகை மாசத்துலதான் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ரிஷபராசியிலதான் நமக்கு வந்து இது ஆரம்பிச்சிருக்கு, புது வருஷம் பிறப்பு ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது மாறிண்டே வருது. ஏன் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த ஆக்சிஸோட ப்ரிசிஷன் அதனால நமக்கு இந்த கணக்குலாம் மாறிட்டு வருது. இது வந்து நமக்கு வந்து அயனாம்சம் அப்படிங்கிற ஒரு கணக்கை வச்சு நம்ம வந்து இதை வந்து நம்ம டேலி பண்ணணும். ஆனா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற பஞ்சாங்கங்கள்ல இப்ப வந்து திருக்கணிதம் இது வந்து கும்பகோணம் மட்டம் வந்து 19வது நூற்றாண்டுலயே எப்பயோ போட்டிருக்கு. அதுல வந்து நமக்கு வந்து என்ன பண்றது அப்படின்னா இந்த சைத்தாந்திக காராளோட புது வருஷம் கால்குலேஷன்ஸ்லாம் அப்படியே வந்து நம்ம இருக்கணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றான். ஆனா கரெக்ட் அவ வந்து அதை வந்து கரெக்டா வந்து அதை திருத்தல, அவளுக்கு நம்ம பாக்குறது எப்படியோ அந்த மாதிரி அவ கணக்குல வந்து திருத்தல. கண்டிப்பா அதுல டிஃபரன்சஸ் இருக்கு நமக்கு, அந்த இதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா வந்து இப்போ நம்ம எனக்கு ஒரு பஞ்சாங்கம் முன்னாடி வந்தது, இந்த அயனாம்சம் போட்டு திருத்தி நான் வந்து எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பஞ்சாங்கம் வந்தது. அதுல பார்த்தா பொங்கலே நமக்கு வந்து தள்ளி போறது, அது மாதிரி சித்திர வருஷ பிறப்பு நமக்கு தள்ளி போறது. இன்னைக்கு நாம வந்து பண்டிகை நம்ம கொண்டாடுறது எதுவுமே வந்து கரெக்டா நமக்கு வந்து அந்த திருத்தம் இருந்ததுன்னா அது வந்து நமக்கு இது போடுது. அது மாதிரி நம்ம பார்க்கலாம் சில இப்போ இதெல்லாம் மழை பெய்யும் அப்படின்னு பஞ்சாங்கத்துல போட்டிருக்கோம். அது ஆனா இப்ப அது வந்து பெய்யறது இல்லை. ஏன் அப்படின்னா அந்த காலத்து கட்டத்துல கணிச்ச காலத்துல அந்த சீசனுக்கு பெஞ்சுன்னு இருந்தது, இப்போ சீசன் ஷிஃப்ட் ஆயிருக்கு, அந்த ரித்துக்கள்லாம் கொஞ்சம் தள்ளி விலகி போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த மாதிரி நிறைய சில நுணுக்கங்கள் எல்லாமும் இருக்கு. நான் வந்து ரொம்பவும் ஆழமா போல, வேணும்னா இது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா நம்ம பேஸ்புக்ல கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இது இவ்வளவுதான் நான் சொல்ல வந்த விஷயம். எனக்கு இந்த ஆறு வேதாங்களையும் பத்தி பேச வாய்ப்பு கொடுத்தா சைவம் டாட் ஆர்க்கும் முக்கியமா கணேஷ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நன்றியை சொல்லி இதோட உரையை நிறுத்திக்கிறேன்.
3: அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
4: சைவ சமயம் தொடர்பான விஷயங்கள், அந்த அனைத்து விஷயங்களையும் ஒட்டி இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் நேற்றைய உபன்யாசத்தின் ஒரு தொடர்ச்சியாகவும் இன்று மாலை நடைபெறக்கூடிய உபன்யாசத்தின் ஒரு முன்னோடியாகவும் இன்னும் பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது இந்த உபன்யாசத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் இப்பொழுது சிந்திக்கக்கூடிய விஷயமானது சைவம் என்ற மதம். பல மதங்களில் இந்த சைவ மதத்தை அவலம்பித்து நாம் சைவ விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது இந்து மதத்தில் ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒவ்வொரு அடிப்படை சித்தாந்தங்கள் எல்லாம் இருக்கின்றன. எனவே ஒரு மதத்தினுடைய சித்தாந்தத்தையும் மற்றொரு மதத்தினுடைய சித்தாந்தத்தையும் நாம் ஒன்று சேர்த்து குழம்பக்கூடாது. இந்த மதத்தை சார்ந்தவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள் என்ற ஒரு அதை கேட்கும் பொழுது அதன் நல்ல ஒரு விதத்தில் கேட்டு அதில் தெளிவு பெற வேண்டும். நேற்று இரவு நமது சுவாமிகளால் சிவஞான போதத்தின் பல விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டன. அதற்கு முன்பு சைவ மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எனது உபன்யாசத்தில் சொல்லப்பட்டன. இப்பொழுது மறுபடியும் இந்த சொல்ல வேண்டிய சில விஷயங்களை எல்லாம் சொல்லி மாலை நடைபெறக்கூடிய அந்த உபன்யாசத்திற்கு இது ஒரு முன்னோடியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த சைவாகமம் நான்கு பாதங்களை கொண்டது என்று நேற்றைய தினம் பார்த்தோம். சதுஷ்பாத சமாட்சாதா மம தர்மஹ சனாதனஹ. சிவபெருமான் பார்வதி தேவியை பொருட்டு சொல்லும்படி இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. சதுஷ்பாத சமாட்சாதா, நான்கு பாதங்கள், மம தர்மஹ, எனது தர்மம் சைவ தர்மமானது நான்கு பாதங்களோடு கூடியது, சனாதனஹ நித்தியமானது. அந்த நான்கு பாதங்களின் பெயர்கள் ஞானம், கிரியாச்ச, சரியாச்ச, யோகச்சேதி, சுரேஸ்வரி. நான்கு பாதங்களுக்கும் நான்கு பெயர்கள். அந்த ஞான பாதம் என்றால் என்ன? பசு பாச பசி ஞானம் ஞானவித்யவிதீயதே. எவ்வாறு இந்த சம்பிரதாயத்தில் பிரம்ம வித்யா வித்யா என்று வித்யா என்று சொன்னாலேயே இந்த பிரம்மத்தை போதிக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும்தான் வித்யா என்று பெயர் என்று எவ்வாறு நமது இந்த அத்வைத சம்பிரதாயத்தில் இருக்கிறதோ அதுபோல் பதி பசு பாசம் என்ற மூன்று தொடர்புடைய அறிவை ஞானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதிக்கு ஞானபாதம் என்று பெயர். பசு பாச பதி ஞானம் ஞானவித் அபிதீயதே. அடுத்து கிரியாபாதம். கிரியாபாதத்தில் பூஜை போன்ற விஷயங்கள் எல்லாம் வருகின்றன என்று நேற்றைய தினம் பார்த்தோம். அதை ஒரு சூக்ஷ்மமாக சொல்கிறார், ஷடர்த சுத்தி விதினா குருவதீனா கிரியா உச்சியதே. இந்த சைவ ஆகமங்களில் சைவ மதத்தில் சைவ சம்பிரதாயத்தில் சைவ சமயத்தில் பல கிரியைகள் இருந்தாலும் கூட பல பூஜைகள் இருந்தாலும் கூட அந்த தீக்ஷா என்ற ஒரு சடங்கிற்கு மட்டும்தான் கிரியா, முக்கியமாக கிரியா என்று பெயர். அதை முக்கிய பிரயோகம் கவுன பிரயோகம் என்று சொல்வார்கள். இது முக்கியமான சப்தம். அந்த தீக்ஷா என்பது எவ்வாறு இருக்கிறது என்றால் ஷடத்வ சுத்தி யுக்தா. சைவ சம்பிரதாயத்தில் இந்த பாசம் என்ற பதி பசு பாசம் என்று பார்த்தோம். பதி என்பவர் தலைவன், தலைவன் சிவபெருமான். பசு என்றால் உயிர்கள், கட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலை இயற்கையாகவே இருக்கக்கூடிய காரணத்தினால் உயிர்கள் அனைத்திற்கும் பசு என்ற பெயர் இந்த சைவத்தில் விசேஷமாக சொல்லப்படுகிறது. அடுத்து மற்றும் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பாசம் என்று பெயர். அந்த பாசத்தை சைவாகமம் ஆறு விதமாக, முதலில் இரண்டு விதமாக பிரிக்கிறது பாசத்தை. முதலில் பாசத்தை மூன்று விதமாக முதலில் பிரிக்கிறது. ஆணவ பாசகா, கர்ம பாசகா, மாயா பாசகா என்று முதலில் பாசத்தை மூன்றாக பிரித்து அந்த மாயா பாசத்தினை மறுபடியும் இரண்டாக பிரிக்கிறது. அர்த்த பிரபஞ்சகா சப்த பிரபஞ்சகா என்று காளிதாசர் தனது முதல் ஸ்லோகத்தில் சொல்லும் பொழுது வாகர்த்தாவிவ சம்பிருக்தோ வாகர்த்த பிரதிபத்தையே என்று சொல்கிறார். அதில் வாக் பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம், இந்த உலகமானது சொல் வடிவாக சொல்மயமாக இருக்கக்கூடிய ஒரு பிரபஞ்சம் உலகம். பொருள்மயமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சம் உலகம் என்று இரண்டாக இருக்கிறது. எனவே அந்த மாயா பாசத்தினை அர்த்த பிரபஞ்சாக சப்த பிரபஞ்சாக என்று இரண்டாக பிரித்து அந்த அர்த்த பிரபஞ்சத்தையும் மூன்றாக பிரித்து இந்த சப்த பிரபஞ்சத்தையும் மூன்றாக பிரிக்கிறார். அதாவது அர்த்தம் சொல், இந்த சொல்ல பிரிக்கும் பொழுது மந்த்ராத்வா பதாத்வா வர்ணாத்வா என்று அது மூன்று விதமான பிரிவாக, சொல்லானது மூன்று விதமாக இருக்கிறது. அடுத்து பொருளை சொல்லும் பொழுது கலாத்வா தத்வாத்வா புவனாத்வா என்று அது ஒரு மூன்று விதமாக இருக்கிறது. வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், நாம் இந்த பசுவாக இருக்கக்கூடிய நாம் இறைவனை பதியாக இறைவனை அடைவதற்கு ஒரு வழி தேவைப்படுகிறது. அந்த வழி, அந்த வழிகளுக்கு அத்வா, வடமொழியில் வழி அத்வா என்று சொல்லிருக்கு, வழி என்று பொருள். எனவே இந்த பசுவானது பத்தியை அடைவதற்கு இருக்கக்கூடிய வழிகள் ஆறு. அந்த ஆறு வழிகளுக்கு ஷடத்வாக்கள், ஆறு அத்வாக்கள். அந்த ஆறு அத்வாவை இரண்டாக பிரித்தால் ஒன்னு சப்த அத்வாக்கள், அர்த்த அத்வாக்கள் என்று இரண்டாக வரும். அந்த சப்த அத்வாக்கள் என்று சொல்லும் பொழுது மந்திரங்கள், பதங்கள், வர்ணங்கள். என்ன அப்படின்னு கேட்டால், மந்திரங்கள்னா இப்படி வைதிகமான மந்திரங்கள் எப்படி வேதத்துல ஒரு மந்திரபாகம் இருக்கிறதோ அது போலவே இந்த சைவாகமத்தில் பதினோரு மந்திரங்கள், அந்த பதினோரு மந்திரங்களுக்கு சம்ஹிதா மந்திரங்கள் என்று பெயர். இந்த பசுவானவன் அந்த மந்திரங்களை உபாசனை செய்து அந்த மந்திரங்களின் வாயிலாக, அந்த மந்திரமானது அத்வாவாக வழியாக இருக்கிறது, அந்த மந்திரங்களின் வாயிலாக பத்தியை சென்று அடையலாம். இது ஒரு வழி, ஒரு உபாயம். இரண்டாவது வர்ணங்கள், 51 வர்ணங்கள், அந்த 51 வர்ணங்களை உபாசனை செய்து இந்த பசுவானது அந்த பத்தியை அடையலாம். அடுத்து பதங்கள், சைவ சம்பிரதாயத்தில் 81 விதமான பதங்கள், ஓம் யோம வியாபினே யோம ரூபாய சர்வ வியாபினே சிவாய என்று ஆரம்பித்து 81 பதங்கள். இந்த பதங்களை உபாசனை செய்து அதன் வாயிலாக சிவபெருமானை அடையலாம். எனவே பசு அவரை அடைவதற்கு மூன்று விதமான, முதலில் சொல்லிருக்கக்கூடிய மூன்று வழிகள், இந்த மூன்றுமே துவனி வடிவமாக சப்த வடிவமாக இருக்கும் காரணத்தினால் இந்த மூன்றிற்கும் சப்த பிரபஞ்சம் என்று பெயர். மற்றும் இருக்கக்கூடிய மூன்று வழிகள் தத்துவம், புவனம், கலை என்பது. தத்துவங்கள் எவ்வாறு சாங்கியம் முதலிய சாஸ்திரங்களில் 24 தத்துவங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றனவோ, அதுபோல் இந்த சைவ சம்பிரதாயத்தில் 36 தத்துவங்கள், இந்த உயிர் இந்த பசுவானது அந்த 36 தத்துவங்களின் வாயிலாக சிவபெருமானை சென்று அடையலாம். தத்துவம் ஒரு வழி. அடுத்து 224 புவனங்கள், மொத்தம் இருக்கக்கூடிய புவனங்கள், வசிக்கக்கூடிய புவனங்கள் 224. அந்த பசு இந்த புவனங்களில் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று சொல்வது போல் ஒரு புவனங்களிலும் பிறப்பு எடுத்து எடுத்து எடுத்து கடைசியில் 224வது புவனத்தில் பிறப்பு எடுத்து அதன் பின்பு சிவபெருமானை அடைவது. எனவே இந்த 224 புவனங்களும் ஒரு அத்வாவாக, ஒரு வழியாக இருக்கின்றன. இது புவனாத்வா என்று பெயர். அடுத்து கலாத்வா. கலா என்று சைவத்தில் 5 விதமான கலைகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. நிவர்த்தி கலா, பிரதிஷ்டா கலா, வித்யா கலா, சாந்தி கலா, சாந்தியதீத கலா என்ற 5 கலைகள். இந்த 5 கலைகளின் வாயிலாகவும் அந்த பசுவானவர் சிவபெருமானை அடையலாம், பசுவானது அடையலாம். எனவே இந்த பதி பசு பாசம் என்ற இடத்தில் பாசம் மூன்றாக பிரிக்கப்பட்டு ஆணவ கர்ம மாயா பாசங்கள் என்று மூன்றாக பிரிக்கப்பட்டு அந்த மாயா பாசமானது ஆறாக ஷடத்வாக்களாக பிரிக்கப்படுகின்றன. தீட்சையில் நிர்வாண தீட்சை செய்யும் பொழுது அந்த சிவாச்சாரியர் அவர் எந்த ஆச்சாரியராகவும் இருக்கலாம், நேற்றைய தினம் நாம் பார்த்தது போலவே இந்த 4 வர்ணத்தை சார்ந்தவர்களுக்கும் பிறருக்கு அவரவர் வர்ணத்தை சார்ந்தவருக்கு தீட்சை செய்து வைக்கக்கூடிய தகுதி உண்டு. அந்த ஆச்சாரியரானவர் அந்த சிஷ்யனை அந்த நிர்வாண தீட்சையில் என்ன செய்கிறார் என்றால், இந்த 6 அத்வாக்களிலேயும் இந்த உயிரானது பிறந்து இறந்து பிறந்து இறந்து எல்லா பிறப்பையும் எடுத்து கடைசியில் சிவபெருமானை அடையக்கூடிய ஒரு நிலையை அடைந்ததாக அந்த யாகத்தில் அவர் செய்து முடித்து விடுகிறார். எனவே அந்த நிர்வாண தீட்சா என்ற தீட்சைக்கு ஷடத்வ சுத்தி என்று பெயர். இவ்வாறு அந்த ஷடத்வ சுத்தி 6 அத்வாக்களையும் சோதனம் செய்வது, இந்த உயிர் இந்த 6 அத்வாக்களின் வாயிலாக அனுபவிக்க வேண்டிய அனைத்தையும் அனுபவித்து முடித்து விட்டது என்ற ஒரு நிலையை கொண்டு வந்து விடுவது அந்த நிர்வாண தீட்சா என்ற ஒரு மூன்றாவது, நேற்றை பார்த்தோம் இந்த மூன்றாவது சம்ஸ்காரம். அந்த கிரியையே இந்த சைவாகமத்தில் ஷடத்வ சுத்தி விதினா குருவதீனா கிரியா உச்சியதே. எனவே அந்த தீட்சை சொல்லக்கூடிய பகுதிக்கு கிரியாபாதாக என்று பெயர். ஞானபாதம், கிரியாபாதம். மூன்றாவது வர்ண ஆசிரம பிரயுக்தசிய மயைவ விஹிதசிய மம அர்ச்சனாதி தர்மசிய சர்யா சர்யா சர்யேதி கத்தியதே. சர்யா என்ற பகுதியில், சர்யா என்றால் பூஜை போன்ற அவரவர்களின் என்னால் கல்பிக்கப்பட்ட, என்னால் என்றால் சிவபெருமானால் ஸ்தாபிக்கப்பட்ட வர்ணங்கள், நான்கு வர்ணங்கள், நான்கு ஆசிரமங்கள், அந்தந்த வர்ணங்களுக்கு தகுந்தாற்போல், அந்தந்த ஆசிரமங்களுக்கு தகுந்தாற்போல் அவரவர்கள் செய்யக்கூடிய பூஜைகளுக்கெல்லாம் இவைகள் எல்லாம் சர்யாபாதத்தை சார்ந்தவை. வர்ணாசிரம பிரயுக்தசிய மஜைவ விஹிதசிய மம அர்ச்சனாதி தர்மசிய, இவ்வாறு இருக்கக்கூடிய அர்ச்சனை பூஜை போன்ற தர்மங்களுக்கு சர்யா சர்யேதி கத்தியதே. அடுத்து நான்காவது யோகபாதம், மதுக்தேனைவ மார்க்கேன மையைவ அவஸ்தித சேதசா விருத்தியந்தர நிரோதோயா யோகித்யபிஜீயதே. அந்த உயிரானது மனிதனானவன் மதுக்தேனைவ மார்க்கேன, என்னால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதே வழியில் என்னையே நினைத்து கொண்டு வேறு எதையும் நினைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த நிலைக்கு யோகா என்று பெயர். மதுக்தேனைவ மார்க்கேன மை அவஸ்தித சேதசா விருத்தியந்தர நிரோதோயா யோகித்யபிஜீயதே என்று சைவாகமத்தில் இருக்கக்கூடிய அந்த நான்கு பாதங்கள், நான்கு பகுதிகளின் விஷயமானது இவ்வாறு சிவபெருமானால் பரமேஸ்வரியை குறித்து சொல்லப்படுவது போல் சொல்லப்பட்டது. அதில் நேற்றைய தினம் இந்த சிவஞான போதத்தில் பார்க்கும் பொழுது, சிவஞான போதத்திலேயே பல இடங்களில் ஞான நூலாக இருந்தாலும் கூட, அந்த நூலிலேயும் கூட நமக்கு நாம் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மங்களை ஆங்காங்கே சுட்டி காண்பித்திருக்கிறார். அதை நேற்று அதினம் ததீன ஸ்வவருத்திக்காக பராம் பக்திம் குறியாது பஜே துவேஷம் சிவாலயம் என்ற இடங்களெல்லாம் நாம் பார்த்தோம். சுவாமிகளும் அந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு பிரதிபாதனம் செய்தார். அதுபோல் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், யாகே பஞ்சாட்சரீம் சுஜீஹி, அதாவது ஒன்பதாவது சூத்திரத்தில் சித் திருஷாத்மனி திருஷ்வேஷம் தியக்வா விருத்தி மரீச்சிகாம் லப்வா சிவபதச்சாயாம் யாகே பஞ்சாட்சரீம் சுஜீஹி என்று இந்த பஞ்சாட்சரத்தை தியானம் செய்ய வேண்டும். பஞ்சாட்சரத்தை தியானம் எப்படி பண்ண முடியும்? அது உச்சாரணம் தானே பண்ண முடியும். பஞ்சாட்சரம்ன்றது ஒரு சப்தம், ஒரு துவனி, அதை வந்து வாயினால சொல்ல முடியுமே தவிர அதை வந்து தியானம் பண்ண முடியாது. அப்படின்னா இந்த சைவாகமத்தில் இந்த பஞ்ச, அதாவது ஏக வர்ண கோஷம் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு எழுத்திற்கு கூட ஒரு பொருள் உண்டு என்று அதற்கு ஒரு கோஷம் இருக்கிறது. அது பல அந்தந்த எல்லா சாஸ்திரங்களிலேயும் இருக்கு. சைவாகமத்தில் அது போல் சிவாய நமஹ பஞ்சாட்சரம் பலவிதம். அந்த பலவிதமான பஞ்சாட்சரத்தில் சிவாய நமஹ என்று ஒரு பஞ்சாட்சரம், நம சிவாய என்று ஒரு பஞ்சாட்சரம், சிவாய நமஹ என்று ஒரு பஞ்சாட்சரம், நம சிவாய சிவாய நமஹ என்று பஞ்சாட்சரம், சிவாய என்று ஒரு பஞ்சாட்சரம், சிவ சிவாய என்று பஞ்சாட்சரம். எழுத்துக்கள் மாறினாலும் கூடினாலும் குறைந்தாலும் அந்த மந்திரத்திற்கு பஞ்சாட்சரம் என்று பெயர். ஐந்து அக்ஷரங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் அங்கு கிடையாது. அதுபோல் சிவாய என்ற இடத்தில் ஷி என்ற எழுத்திற்கு சிவபெருமான் பொருள், வ என்ற எழுத்திற்கு அனுகிரக சக்தி பொருள், ய என்ற எழுத்திற்கு ஜீவன் அந்த பசுவானவன் பொருள், ந என்ற எழுத்திற்கு பாசம் பொருள், ம என்ற எழுத்திற்கு திரோதாம சக்தி. அந்த இடத்தில் சிவாய நமஹா என்று சொல்லும் பொழுது, அதாவது அந்த ம என்பது திரோதாம சக்தி, நாம் இந்த உயிரானது இந்த உலகில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக திரோதாம சக்தியை கொண்டு இதனுடைய இதற்கு இருக்கக்கூடிய ஆற்றலை எல்லாம் மறைக்கும்படி செய்து இந்த உலகத்தில் ஈடுபடும்படி செய்யக்கூடிய சக்தி சிவபெருமான சக்திக்கு திரோதான சக்தி என்று பெயர். சிவாய நமஹா என்ற இடத்தில் கடைசியாக அந்த மாவானது திரோதான சக்தியை குறிக்கிறது. அந்த ம ஒழிந்து விட்டது, திரோதான சக்தி சென்று விட்டது. அதற்கு முன்பு இருக்கக்கூடிய எழுத்து ந, ந என்பது பாசங்கள், பாசமும் ஒழிந்து விட்டது. அதற்கு முன்பு இருக்கக்கூடிய எழுத்து ய, ய என்பது உயிர். இந்த உயிர் நமசிவாய என்று சொல்லும் பொழுது, நம சிவாய என்று சொல்லும் பொழுது அந்த எழுத்துக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்பு வேறு, சிவாய நமஹா என்ற இடத்தில் எழுத்துக்களின் அமைப்பு வேறு. சிவாய நமஹா என்ற இடத்தில் திரோதான சக்தி, சிவாயா என்ற இடத்தில் யா என்ற பசுவை விட்டு திரோதான சக்தி அகன்று விட்டது, பாசங்கள் எல்லாம் அகன்று விட்டன. இந்த பசுவானது பசு என்ற நிலையை விட்டு சிவம் என்ற நிலையை அடைந்திருக்கக்கூடிய அந்த உயிரானது யாருக்கு மிக அருகில் இருக்கிறது என்றால் சிவபெருமானுக்கும் அந்த அனுகிரக சக்திக்கும் மிக அருகில் இருக்கிறது, சிவாய. எனவே சிவாய நமஹா என்று சொல்வதை காட்டிலேயும் சிவாயா சிவாயா சிவாயா என்று நாம் அடிக்கடி சொல்ல வேண்டும், அதை தியானம் செய்ய வேண்டும். நான் இந்த திரோதான சக்தியிலிருந்து விடுபட்டு, பாச கூட்டங்களிலிருந்து விடுபட்டு சிவசக்தியின் சமீபத்தில் சிவபெருமான் நெருக்கத்தில் இருக்கிறேன் என்று இந்த சிவாய நமஹா சிவாயா சிவாயா என்ற பஞ்சாட்சரத்தை, அந்த பஞ்சாட்சரத்திற்கு காரண பஞ்சாட்சரம் என்று பெயர். அந்த பஞ்சாட்சரத்தை ஜபம் செய்து அதை தியானம் செய்து கொள்ள வேண்டும் என்று இது இந்த நம்ம சிவஞான போதத்தில் ஜாயே பஞ்சாட்சரியும் சுதீஹி என்று இருக்கிறது. இது போல இன்னொரு ஒரு

பிதாக்களையும் வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் அந்த மூன்று பாசமும் தள்ளி மூன்று பாசம், இந்த பிராரப்த கர்மா என்ற ஒரு கர்மாவை தவிர சஞ்சித்த கர்மா, ஆகாமி கர்மா என்ற எல்லா விதமான கர்மாக்களும் அநேகமாக அழிக்கப்பட்டு விட்டன. அந்த தீட்சையில் பிராரப்த கர்மா ஒன்றுதான் இருக்கு. பிராரப்தம் தேக ஏவோக்தா, தேக பிராரப்த ஏவகி, தேக பிராரப்த சம்யோகாது பூதசுத்தி தினே தினே. இந்த பிராரப்தன்ற ஒரு கர்மாவோட கூட இந்த சரீரத்துக்கு சம்பந்தம் இருக்கு, அது என்ன போகாது, அது இந்த மரண பிரயந்தம் அது அப்படியே இருக்கும். எனவே அந்த இவன் தீட்சையின் பின்பு, நிர்வாண தீட்சை செய்து கொண்ட பின்பு நாம் பல காரியங்கள் எல்லாம் பண்றோம். இந்த அதில் பூஜையும் ஒரு காரியம், அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து நாம பூஜை பண்ணும் பொழுது அந்த பூஜையில ஒரு பலன் வருது. அப்ப அந்த பலனை அனுபவிக்கிறதுக்காக நமக்கு மறுபடியும் ஒரு பிறப்பு உண்டு இல்லையா? பூஜையை விட்டுருங்க, நாம சாப்பிடுறோம், எவ்வளவோ லௌகிகமான காரியங்கள்லாம் பண்றோம். இந்த லௌகிகமான காரியங்கள் எல்லாம் பண்ணும்பொழுது அந்த லௌகிக காரியங்களுடைய பலன் நம்ம வந்து சேரும் பொழுது சேர விட்டாம பண்றதுக்கு என்ன வழின்னா, அந்தந்த சாஸ்திரங்களை வழி சொல்லியிருக்கான். நமக்கு வந்து அதை பண்ணும் பொழுது பிரம்மார்பண மஸ்தூன்னு சொல்லிடுங்க. அது மாதிரி சைவத்துல ஒரு அருமையான ஒரு வழியை அப்பைய தீட்சித்தர் சொல்லி கொடுத்துருக்கார். என்ன காரியம் பண்ணாலும் நமசிவாயா நமசிவாயான்னு சொல்லிட்டேன்னு சொன்னா அந்த காரியத்தினுடைய பலமானது ஒன்ன ஒட்டாது. நமசிவாயாவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அவர் நமசிவாய என்ற அந்த பஞ்சாட்சரத்தை மூன்று பாகமாக பிரிக்கிறார். ந மக சிவாய, நாம எல்லாம் என்ன பண்றோம், நமக சிவாயன் ரெண்டு பதங்களாக பிரிப்போம். அங்க கடைசியில சொல்லி காமிக்கிறார் எப்படி தியானம் தியாயே பஞ்சாட்சரையும் சுத்திக்கும் பொழுது இந்த அர்த்தத்தையும் வச்சுக்கணும். ந மக சிவாய பண்றேன், இப்ப பேசுறேன் இல்ல சாப்பிடுறேன், சாப்பிடும் பொழுது ந மக சிவாய என்ன அர்த்தம் இருக்குன்னா, எனது இல்லை. நம்மன்ற எழுத்து இந்த ஏகாட்சர கோஷத்தின் படி மு என்ற எழுத்து இருக்கு. முதல்ல நம சிவாய் சிவாய நமஹா என்ற இடத்தில் மா என்பதற்கு திரோதான சக்தி என்று பார்த்தோம். ஆனால் இந்த இடத்தில் அப்பைய தீட்சிதர் மு என்ற எழுத்திற்கு ஜீவன் பசு உயிர் என்று பொருள் என்று சொல்கிறார். அந்த மு என்ற எழுத்தினுடைய ஆறாம் வேற்றுமை மகா. மகா என்றால் உயிரினுடைய, என்னுடைய என்று பொருள். ந மகா, இது என்னுடையது அல்ல, சிவாய சிவனின் பொருட்டு. என்ன பண்ணார், நாம பூஜை பண்ணாலும் கூட நான் மகா சிவாயன்னா பூஜை நான் சுவாமிக்காக தான் பண்றேனே தவிர எனக்காக பண்ணல அப்படின்னு நாம அந்த நம சிவாய சொல்லிட்டோம்னு சொன்னா, அந்த கர்மாவனால வரக்கூடிய பலன் இவனை அண்டாது. நம சிவாய வைதிகமான கர்மாக்கள் மட்டுமல்ல, லோகத்தில் இருக்கக்கூடிய எந்த எத்யத் கர்ம கரோமி தத்த தட்சிணம் சம்போ தவ ஆராதனம் என்று சொல்வது போல் எந்த காரியம் பண்ணாலும் நம சிவாய சொல்லணும் என்று அப்பைய தீட்சிதர் சொல்லி இருக்கிறார். இந்த பூஜைகள் கூட வரும்பொழுது அந்த பூஜையினுடைய பலன் இந்த அர்ச்சகனுக்கு ஒட்டக்கூடாது என்பதற்காக. ஏனென்றால் நிர்வாண தீட்சை ஆகிவிட்டால் இவனுக்கு எல்லா கர்மாக்களும் விடுபட்டுட்டான். அப்ப திருப்பி திருப்பி இவன் கர்மா வரக்கூடாது என்ற காரணத்தினால்தான் சிவோ தாத்தா சிவோ போக்தா சிவ சர்வமிதம் ஜகது சிவோ யஜதி சர்வத்ர சிவ சோகமேவது. வைஷ்ணவத்துல சங்கல்பம் பண்ணும் பொழுது வைஷ்ணவத்துல ஒரு வார்த்தை சொல்வார், விஷ்ணுவனுடைய ஆஜ்ஞையினால விஷ்ணுவனுடைய பிரீத்திக்காக விஷ்ணுவனால பிரேரித்தனாக இருந்துட்டு நான் இந்த கர்மாவை பண்றேன் அப்படின்னு அவ சங்கல்பத்துல வரும், வைஷ்ணவாளுடைய சங்கல்பத்துல. அது போலவே இங்கேயும் இந்த பூஜை முடிஞ்ச பின்பு இவர் என்ன பண்றாருன்னா, எத்கிருத்தம் எத் கரிஷ்யாமி தத் சர்வம் சுகிருத்தம் தவ விஸ்வ கோப்தா தமேவாத்திர நான்கோ நாசோகி மே சிவ. கோப்தா என்றால் சம்ரக்ஷணை செய்யக்கூடியவர், பாதுகாக்கக்கூடியவர். அவன் ஜபம் பண்ண என்ன பண்றான், குஹ்யாதி குஹ்ய கோப்தாத்வம் கிரஹான அஸ்மத்கிருதம் ஜபம் சித்திர் பவது மே தேவ தத்பிரசாதான் மகேஸ்வர. நான் செய்திருக்கக்கூடிய இந்த ஜபம், இந்த ஜபத்தினுடைய பலம் தான் நான் உனக்கே கொடுத்துட்டேன், நீ என்ன பண்ணும் கோப்தா அதை நீ சம்ரக்ஷணை பண்ணி வச்சுக்கோ. அந்த ஜபத்தினுடைய பலன் எனக்கு வேண்டாம், உங்கையில கொடுத்துட்டேன், நீயா பார்த்து ஏதாவது கொடுத்தார எனக்கு கொடுத்துட்டேன். அப்ப இவனுக்கு அந்த கர்மாவனுடைய சம்பந்தம் இவனுக்கு ஏற்படாதுன்றது காரணத்துக்காக இந்த ஜப சமர்ப்பணம்ன்ற இடத்துல சைவத்துல பூஜையினுடைய கடைசியில் அதை வரக்கூடியது குஹ்யாதி குஹ்ய அதிகுஹ்ய கோப்தாத்வம் கிரஹான அஸ்மத்கிருதம் ஜபம் என்று அடுத்த ஸ்லோகமானது, யத்கிஞ்சித் கர்ம ஹே தேவ சதா சுக்ருத துஷ்கிருதம். நான் செய்திருக்கக்கூடிய இந்த பூஜையோ அது சுக்ருதமாக இருக்கலாம், துஷ்கிருதமாக நல்ல காரியமாகவும் இருக்கலாம், கெட்ட காரியமாகவும் இருக்கலாம், அதை வந்து உனக்கே சமர்ப்பணம் பண்ணிட்டேன். இந்த பிரம்மார்ப்பண மஸ்தூன்ற மாதிரி, சிவார்ப்பண மஸ்தூன்னு சொல்ற மாதிரி, நமசிவாயன் அப்பைய தீட்சிதர் சொல்ற மாதிரி இந்த இந்த ஸ்லோகத்தை சொல்லி அவ சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த பலனானது நமக்கு ஒட்டாது. நமக்கு எனவே அந்த பக்தியின் காரணமாக நாம் செய்யக்கூடிய இந்த பூஜைகள்லாம் கூட நமக்கு மோட்சம் ஏற்படுவதற்கு பிரதிபந்தகமாக இருக்காது அப்படின்றது ஒரு விஷயம். இது நேற்று இந்த தியாயே பஞ்சாட்சரியும் சுஜிகின்ற இடத்துல இந்த அப்பைய தீட்சிதர் சொல்லியிருக்கக்கூடிய பஞ்சாட்சரத்தினுடைய அர்த்தமோ அல்லது சிவாய என்ற அந்த மகா காரண பஞ்சாட்சரத்தினுடைய அர்த்தமோ தியானம் செய்யத்தக்கது. அடுத்து தீட்சை தேவை என்று பார்த்தோம்.
சமயாதி தீக்ஷா யுக்தஸ்ய கேர.

0: ஞானக்ரியா யோக சரியாபாதங்கள்ல நமக்கு அதிகாரம் வேண்டும் என்றால் சமயம் முதலிய நான்கு தீட்சைகளை செய்து கொள்ள வேண்டும். சமயாதி தீட்சாயுக்தேவ சரியா கிரியா யோக ஞானபாதீஷு அதிகாரா. என்ன பண்ணணும் அப்படின்னா, சிவபக்தா சத்குரும் பிரபத்திய, ஒரு குருவை பிரபத்தி பண்ணணும். அதுல ஒரு தீட்சையில ஒரு வைசிஷ்டம், ஒரு விசேஷ தன்மை என்னவென்றால், ஒரு நாத்துல ஒரு ஹோமம் பண்றோம் அப்படின்னா, நாம ஒரு குருகிட்ட போய் எனக்கு ஹோமம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நாம வரிக்கணும். ஆனா தீட்சையில வரிக்க முடியாது. சத்குருவை பிரபத்தி தான் பண்ணணும். குருவினிடத்தில் சரணாகதி அடைய வேண்டும். தீட்சையை செய்யலாமா வேண்டாமா என்று தீர்மானம் செய்யக்கூடிய தகுதி அந்த குருவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. 1000 வருஷம் இருந்தாலும் தீட்சை பண்ணாம இருக்கலாம். எனவே சத்குரும் பிரபத்திய தீட்சாம் லப்வா யதாதிகாரம் சர்யாதிஷு பிரவர்த்தேத. எனவே தீட்சை செய்து கொண்டவர்களுக்கு மட்டுமே சைவாகமத்தில் இருக்கக்கூடிய, சைவ மதத்தில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஞானக்ரியா யோக சர்யாக்களில் அதிகாரம் இருக்கிறது. தீட்சையா சிரவணே யோக்யா, சைவாகமத்தில் சைவாகமங்களை கேட்பதற்கு கூட, சைவ விஷயங்களை கேட்பதற்கும் கூட, சைவ தரிசனங்களை கேட்பதற்கும் கூட தீட்சை தேவை. ஷட் சாஹத்ரிகா என்ற கிரந்தம், தீட்சையா சிரவணே யோக்யா, தீட்சையினால் கேட்பதற்கு தகுதி படைத்தவனாக ஆகிறான். தீட்சையா பூஜனே க்ஷமஹ, தீட்சையினால் பூஜை செய்வதற்கு தகுதி பெற்றவன். தீட்சையா ஆஸ்ரம தர்மாஸ்து, இது நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பது பார்த்து கொண்டிருப்பது சைவ மதம், சைவ ஆகமம் தொடர்பான விஷயம். எனவே இந்த விஷயங்களையும் மற்ற சாஸ்திர விஷயங்களையும் நாம் சேர்த்து பார்க்க கூடாது. தீட்சையா ஆசிரம தர்மாஸ்து, ஆசிரம தர்மங்கள் அனைத்தும் இந்த தீட்சையினால் தான் பெறப்படுகின்றன. பிரவர்த்தந்தே யதார்த்ததா, இதுபோல் எனவே தீட்சை செய்ய வேண்டும். தீட்சை செய்வதற்கு அந்த ஆச்சாரியன், ஏன் இந்த விஷயங்கள்லாம் தீட்சை சம்பந்தப்பட்டு நான் சொல்றேன் அப்படின்னா, நாம் சைவ தர்மங்கள்னு பார்த்தோம். அந்த சைவ தர்மங்கள்ல ஒரு ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய லட்சணம், அந்த லட்சணத்தை பார்த்தோம்னா அதுவும் ஒரு சைவ தர்மம் தான். ஒரு சிஷ்யனுக்கு இருக்கக்கூடிய தர்மங்களை எல்லாம் பார்த்தோமையானால் அதுவும் சைவ தர்மம் தான் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பிரகரணங்களை எல்லாம் எடுத்து இப்பொழுது நான் சொல்கிறேன்.
1: ஓம் சிவாய நமஹ. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: அகத்தியர் தேவார திரட்டு நூல் விளக்கம். வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: செம்பை திருபுறம் தீயள சிலை கோரினாய், ஒம்புராம் குடலாளை பாகம் அமர்ந்து காவிரி கோட்டிடை கொம்பின் மேல் குயில் கூவ மாமயில் பாடு பாண்டி கொடுமுடி நம்பனே உனை நான் மறக்கினும்.

போற்றி, எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, சைவமும் தமிழும் தழைத்தவங்க ஞான பணூல்களை நமக்கு தொகுத்து அகத்திய தேவார திரட்டு என்று தந்தருடைய அகத்திய முனிவருடைய பொன்னார் திருவடியை அடியேன். சைவத்தினுடைய திறம் உலகமறிந்து பின்பற்றிடல் வேண்டும் கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அதனை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், ஆர்வத்தோடு கண்டுகொண்டிருக்கின்ற சைவ அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் நாம் என்று அகத்தியன் தேவார திரட்டு என்கின்ற நூலினை சிந்திக்க இருக்கிறோம். நூலிலே வருகின்ற 25 பதிகங்களுக்கு உரிய திருப்பாடலின் விளக்கம் இந்த ஒரு நாள் மட்டும் போதாது. அந்த திருப்பாடல்களினுடைய விளக்கம் எல்லாம் அனைவரும் அறிவோம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 25 பதிகங்களை அகத்திய மகரிஷியின் உள்ளக்கிடக்கையை வைத்து தான் சிந்திக்க இருக்கிறோம். 8 பகுப்புகளாக வைத்திருப்பது நம்முடைய சைவத்தினுடைய படிமுறைகளையும் முத்திக்கு செல்லும் முறை என்ற உண்மையை சிந்திப்பதற்கு. ஒருவர் இல்லத்திலே ஃப்ரிட்ஜ் என்று ஒன்று இருக்கும், வாஷிங் மிஷின் என்று ஒன்று இருக்கும், டேப்லேட்டர் இருக்கும், லேப்டாப் இருக்கும். விஞ்ஞானத்தை பற்றி அறியாத ஒருவர் அந்த வீட்டிற்குள் நுழைந்தால் இவைகளையெல்லாம் தேவையற்றது ஆடம்பரமானது என நினைத்து கொண்டு போய்விடுவார். ஆனால் விஞ்ஞானத்தை நன்றாக அறிந்தவர்கள் எந்தெந்த உபகரணத்தை எதற்கு எப்படி பயன்படுத்துவது என்பதை அறிந்து அதை முறையாக கையாண்டு அவருடைய நேரத்தையும் சிரமத்தையும், நேரத்தை வீணடிப்பதை தவிர்த்தும் சிரமத்தையும் தவிர்த்து ஒரு சுகமான வாழ்வினை வாழ்கிறார். எனவே எந்தெந்த கருவிகளை எப்படி கையாளுவது என்பதை அறிந்திருவதற்கு ஒரு சிறு அறிவுறுத்தல் வேண்டும். ஒரு இல்லத்திலே இருக்கின்ற உபகரணங்கள் நிறைந்திருப்பதைப் போல சைவமாகிய இந்த கருவூலத்திலே எண்ணற்ற ஞான நூல்கள் இருக்கிறது. அந்த எந்தெந்த ஞான நூலை எப்படி கையாண்டு அதனுடைய நோக்கத்தை அறிந்தோம் என சொன்னால், விஞ்ஞானத்தை அறிந்தவன் எப்படி அதனை தக்க முறையிலே பயன்படுத்தி பயனடைகின்றானோ அதே போல இந்த மெய் ஞான நூல்கள் ஒவ்வொன்றையும் அறிந்து கொண்டால் அதற்கேற்ப பலனை விரைவிலே எளிதாக பெற்று விடலாம். ஆகையினாலேத்தான் சில நூல்களை நாம் அறிமுகம் செய்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் தேவார அருள்முறை திரட்டு என்பதையும் சிந்தித்து அகத்தியர் தேவார திரட்டையும் சிந்திக்கிறோம். இந்த அகத்தியர் தேவார திரட்டு என சொல்லப்படுவது அகத்திய மகரிஷியால் தொகுக்கப்பட்ட தேவார நூல்கள். திருமுறையிலே 1 முதல் 7 வரை உள்ளது தேவாரம். திருமுறை என்ற சொல்லுக்கு திரு அருளை குறித்து முறை நூலை குறித்தது. அருள் நூல் என்று பொருள்படும் சீவபோதம் கெட்டு அருளால் விளைந்த நூல் அல்லது அருளிலே சென்று பிணிக்கும் நூல். இந்த திருமுறைகள் எதற்கு வந்தது என்பதை குலசை 11 அந்தாதியிலே மாதவ சிவஞான சுவாமிகள் குறிப்பிட்டு காண்பார். துணிப்பதற்கு வாயமைத்தாய் முதல்லே அதை சொல்லிட்டேன். இந்த வாய் துணிப்பதற்கு தான் இருக்கிறது. சூழ்வதற்கு தாழமைத்தாய், மதிப்பதற்கு மனமமைத்தாய், வணங்குவதற்கு தலையமைத்தாய், கதிப்பதற்கு நூல் அமைத்தாய். எனவே கதிப்பதற்கு நூல் அமைத்தாய். எனவே இந்த ஞான நூல்கள் எல்லாம் நாம் எல்லாம் மேல்கதி அடைவதற்கு, வீடு பேரை பெறுவதற்கு. ஆகையினாலே கருவூர் தேவர் திருவிடை மருதூர் பதிகத்தில் இந்த திருமுறைகள் எதற்கு என்பதை சொல்லி காட்டுவார். பந்தமும் பிரிவும் தெரிவொருள் பணிவல் படிவழி சென்று சென்று ஏறி சிந்தையும் தானும் கலந்ததொரு கலைவார். பந்தமும் பிரிவும் தெரிபொருள் பணுவல் ஆன்மாக்கள் அதை பந்தித்திருப்பது, அது விடுபடுவது என்பதையெல்லாம் உணர்த்துவது என்றார். எனவே இவைகளெல்லாம் நாம் ஊன்றி படித்தல் வேண்டும். அதில் தேவார திருமுறை என சொல்லக்கூடியது நம்மை மேலான கதிக்கு சேர்ப்பது. திருவாரூர் உலா என்று ஒன்றிருக்கிறது, அந்தகக் கல்வி வீரராக முதலியார் செய்தது. அந்தகராக இருந்தாலும் தமிழிலும் சைவத்திலும் நாட்டம் கொண்டு ஒருவரை குருவாக கொண்டு முதுகிலே எழுதச் சொல்லி ஆனாவன எழுதச் சொல்லி தமிழை படித்து பாண்டித்தம் பெற்றார்.
அந்த அந்தகராய் இருக்கின்ற அவர் திருவாரூர் உலான்னு ஒரு நூல் செய்யார். அந்த திருவாரூர் உலால ஒரு செய்தி சொல்றார். தோழி தலைவியை பார்த்து கேட்கிறார், தலைவியே, நீ நினைக்கின்ற பரம்பொருளாகி சிவனாகி அந்த தலைவன் உன்னை தேடி வருவானா? நீ அவனை நினைந்து ஏன் உருகி கொண்டிருக்கிறாய்? அப்பொழுது தலைவி தோழியை பார்த்து சொல்வார், சென்ற தலைவன் என்னை தேடி வருவான், தேடி வரும்படி நான் செய்வேன். நான் எப்படி? நான் மூவர் ஓதியவை கற்று ஓதின் மோகத்தாலே வருவர் நம்பால் இளங்கிடாய். மூவர் தேவாரத்தை பாடினா என்னை நோக்கி ஓடி வந்து விடுவார் அப்படிங்கிறார். இப்போ இந்த அளவிற்கு தேவாரத்தின் மீது அந்த பாடுகின்ற ஆன்மா மீது இறைவன் எப்படி ஒரு பெரும் பிரீதி அன்பு கொள்கிறார் என்பதை பார்க்கலாம். திருமுறையிலே படிக்கின்ற ஒருவன் கலியடைவான் என்பதை, ஞான நூல்களை படிப்பவன் கலியடைவான் என்பதை அப்பர் சுவாமிகள் 4 திருமுறையிலே திருவையாறு பதிகத்தில் சொல்லி காட்டுகிறார். பழமையான ஒரு செய்தி அப்பர் சுவாமிகள் வாக்கு. ஒரு அந்தகன் ஒருவன் கண்ணிலே பார்வை இல்லாத காரணத்தினாலே, கண் படலம் மறைந்திருந்த காரணத்தினாலே அவனுக்கு பார்வை என்பது இல்லாமல் அவன் நடந்து செல்கின்ற பொழுது ஒரு பெரிய குழிக்குள்ளே விழுந்து விட்டான். அந்த பாறையிலே இருக்கின்ற குழிக்குள்ளே விழுந்தவன் தான் அந்த குழியிலிருந்து ஏற இயலவில்லை. தன்னை ஏற்றிவிட யாரோனும் வருகிறாரா என்று பார்ப்பதற்கும் அறிகுறி பார்ப்பதற்கும் அவனுக்கு கண்ணிலே பார்வை இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது குழியிலே கிடந்து மேலே ஏறுவேன் என்று அவன் தவித்துக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே ஒரு வழிபோக்கன் எப்படி வருகிறான்? இப்படி பாடிட்டு வர்றான். இந்த பாடல் குழிக்குள் இருக்கின்ற அந்தகனுக்கு கேட்டது. அப்ப யாரோ வருகிறார் என்பதை அறிந்து இந்த குழிக்குள் கிடப்பவனும் தான் அவன் கூறிய அந்த சொல்படி என்று குழிக்குள் கிடப்பவன் சொல்லிவிட்டான். இந்த சத்தத்தை அந்த வழிபோக்கன் கேட்டு இந்த குழிக்குள் இவனும் விழுந்து கிடக்கிறான் என சொல்லி அவன் குழிக்குள் கிடப்பவனை கண்டு கை கொடுத்து மேலே தூக்கி விட்டான். இது அப்பர் சுவாமிகள் சொல்றார். இதே போல ஒருவனாகிய ஆன்மா கண்ணாகிய அந்த அறிவிலே படலமாகிய அஞ்ஞானம் படர்ந்திருக்க, பார்வையாகிய மெய்ஞானம் இல்லாததால் பிறவியாகிய பாதையில் செல்லுகின்ற பொழுது நரகமாகிய குழியில் விழுந்தான். அப்பொழுது வழிபோக்கனாகிய ஞானாசிரியன்மார் அந்த சிவமா ஞானாசிரியர் வாக்கிலே சொல்லுகின்ற அந்த சிவமானவர் அந்த வழியிலே தேவாவர பாடலை பாடிக்கொண்டு செல்லுகின்ற பொழுது குடிக்குள் கிடக்கின்ற இந்த அந்தகன் அந்த பாடலை பாட அதை வழிபோக்கனாகிய சிவம் கேட்டு கையாகிய அருளினை கொடுத்து குழியாகிய நரகத்திலிருந்து மீட்டு நிலமாகிய முத்தியில் சேர்த்தான். இவன் அழகாக சொல்றாரு பாருங்க, தேவார பணுவல் எவ்வளவு உயர்ந்தது என்று. அப்பசாமிகள் வாக்கு. இருள் தரு துன்பப்படலம் மறைப்ப மெய்ஞானம் என்னும் பொருள் தரு கண்ணிழந்து உன்பொருள் நாடி புகழ் இழந்த குருடரும் தம்மை பரவ கொடு நரக குடி நின்று அருள் தரு கை கொடுத்து ஏற்றும் ஐயாரன் அடித்தலமே. ஆக இந்த தேவாரம் என சொல்லக்கூடியது நம்முடைய பிறவி குழியிலே இருந்து நம்மை மீட்பது என்று சொல்லி காட்டுகிறார். இந்த தேவாரம் என சொல்லக்கூடியது நம்மை மீட்பது என்கின்ற காரணத்தினாலே தான் இதை உயிர்களுக்கு சேர்ப்பிக்க வேண்டும் என்று பரம்பொருளே அதை சேமித்து நமக்கு கொடுத்திருக்கின்றார். முதல்ல இந்த மூவர் வாக்கு என சொல்லக்கூடிய தேவார வாக்கு பதி வாக்கு என்பதை மறந்து விடக்கூடாது. சைவர்கள் பொது நீக்கி நினைத்தல் வேண்டும். அதாவது மற்றைய திருமுறை பாடல்களுக்கும் சைவ திருமணங்கள் அங்கீகரித்திருக்கின்ற ஞானாசிரியர்கள் வாக்கும் தான் நமக்கு பிரமாணம். மற்றவைகளையெல்லாம் நாம் இதற்கு சமம் என நினைத்து ஓதுதல் கூடாது. இதையெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிள்ளையிலே சிற்றம்பலத்தான் திருமுறைகளை அவன் பத்திரப்படுத்தி நமக்கு நம்பியாண்ட நம்பி சுவாமிகள் மூலமாக கொடுத்தார். அதே தேவாரம் என்று சொல்லக்கூடியது முதல் 7 திருமறைகள். ஆதியிலே ஞானசம்பந்தரது வாக்கு திருக்கடை காப்பு என்றும் அப்பரது வாக்கு தேவாரம் என்றும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவாக்கு திருப்பாட்டும் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பின்பாகத்தான்
இந்த மூவர் முதலியினுடைய திருவாக்கையும் சேர்த்து தேவாரம் என்று சொல்லுகின்ற மரபு வந்தது. ஆதியிலே நமக்கு 1,03,000 பதிகம் இருந்தது. ஞானசம்பந்தர் 16,000 பதிகம், அப்பருவர்மா 49,000, சுந்தரமூர்த்தி நாயனர் 38,000 பதிகம் இருந்தது. ஆனால் ஆன்மாக்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அங்கே வன்மீகத்தை வைத்து அறிக்கை செய்து எஞ்சிய பதிகத்தை நம்முடைய பக்குவத்திற்கு ஏற்ப பரம்பொருள் கொடுத்தார். அதிலே ஞானசம்பந்தர் தேவாரம் 384 இப்பொழுது ஒரு புது பாடல், ஒரு புது பதிகம் என்று நமக்கு கிடைத்திருக்கிறது. திருவிடைவா என்று சொல்லக்கூடிய தளத்திலே உள்ள ஒரு பதியம் மட்டும் பின்னே கிடைத்திருக்கிறது. அப்பருவருமானுடைய திருவாக்கிலே 312 பதியங்கள் தான் கிடைத்திருக்கிறது. சுந்தரரது வாக்கிலே இருக்கின்ற தேவாரம் 100 பதியங்கள் தான் கிடைத்திருக்கிறது. ஆக 797 திருப்பாடல்கள் தான் எனக்கு இருக்கிறது. இந்த தேவாரங்கள் அடங்கிய இவைகளுக்கு தேவார அடங்கல் என்று கொண்டிருக்கிறது. எப்படி தாலுகாவிஷிலே நில அடங்கல் என்று கொண்டிருக்கிறது, இதற்கு தேவார அடங்கல் என்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த தேவார நூல் நம்மளை எப்படியெல்லாம் இருக்கும் என சொன்னால், அடங்கல் முறைப்படி ஒரு வரிசையாக இருக்கும். சில நூல்கள் பண்வரிசையிலே அமைத்திருப்பார்கள், சில தேவார புத்தகம் தர வரிசையிலே அமைக்கப்பட்டிருக்கும், தற்சமயம் புராண வரிசையிலையும் வைத்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் எப்படி ஓதுதல் வேண்டும் என்பதற்காக. தேவாரத்திலே முதல் பாடலிலே இருந்து கடைசி திருப்பாடல் அத்தனையும் ஓதுதற்கு உரியது. அதான் ரொம்ப முக்கியம். அத்தனையும் ஓதுதல் வேண்டும் என்று பெரும் ஆர்வம் கொண்டார் சிவாலய முனிவர் என்று சொல்லக்கூடிய ஒப்பற்ற பெருமா. ஆனால் அனைத்தையும் ஓதுவதற்கு தனக்கு போதிய கால நேரம் இல்லாததால், அதர்மம் சோம்பேறித்தனம் இல்லை, கால நேரம் இல்லாததால் தேவாரத்தை முற்றும் ஓத இயலாத அந்த மனக்குறை அவரது மனதிலே இருந்தது. அந்த மனக்குறை அவரது மனதிலே இருந்த காரணத்தினாலே சிவபெருமானை நோக்கி தன்னுடைய குறையினை முறையிடுதல் வேண்டும் என்று சென்று சிவாலய முனிவரானவர் முறையிட்டார். அப்படி முறையிடுகின்ற பொழுது அங்கே தில்லையிலே சென்று முறையிட்டார். அப்படி முறையிடுகின்ற பொழுது நம்முடைய திருச்சிற்றம்பலத்தான் சிவாலய முனிவரை நோக்கி, உன் மனதிலே இருக்கின்ற குறை நீங்கி நீ நிறைவு பெற வேண்டும் என சொன்னார். நீ விரும்பியபடி தேவாரம் அனைத்து ஓதிய பயன் கிடைத்தல் வேண்டும், உன்னுடைய இயலாமையை நீக்கி தேவாரம் முற்றிலும் ஓதிய பயன் கிடைக்க வேண்டும் என சொன்னால் பொதிகைமலையிலே இருக்கின்ற அகத்தியனை நீ சென்று அணுகு, உன்னுடைய நீ நோக்கம் நிறைவேறும். அகத்தியன்ட போனார். ஏன் அகத்தியன்ட போறார்? அகத்தியருக்கு பெரு விஷயத்தை மாணவத்தில் இருக்க நிதி கொடுப்பதற்கு ஏன் சேரமான் பெருமானை தேர்ந்தெடுத்தார்? சேரமான் பெருமானுடைய பெருமையை தொடக்க. இதே போல அகத்தியனிடம் ஆற்றுப்படுத்தினார் பெருமான். இந்த அகத்தியன் யார் என்பது நமக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அகத்திய மகரிஷியானவர் சிவபெருமானிடம் இருந்து தமிழ் கற்றவர். இறைவனானவன் இந்த ஊழிக்காலம் முடிந்த பின்பு உயிர்கள் கடைத்தேற வேண்டும் என்பதற்காக முதன் முதலிலே அம்மைக்கு ஆரியத்தையும் தமிழையும் கற்றுக் கொடுத்தான். மாரியும் கோடையும் வார்மணி தூங்க நின்று ஏரியும் நின்றங்கு இழைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையார்க்கு கருணை செய்தானே. திருமந்திரம் ஆக முதன் முதலிலே அந்த வடமொழியை தென்மொழியை திருவாய் மலர்கிறார் என்பது இந்த வடமொழியினை பாணினிக்கு உபதேசம் செய்தார். இலக்கணம் முதலான அனைத்தையும் தென்மொழியாகிய தமிழினை அகத்திய மகரிஷிக்கு உபதேசம் செய்தார். இது காஞ்சி புராணத்தில் விளக்கமாக மாதவ சிவஞான சுவாமிகள் பேசுகிறார். எனவே அகத்திய மகரிஷிக்கு தமிழை போதித்து தமிழிலே அவனை பாண்டித்துவமாக இருக்கும்படி என்னுடைய பெருமாள் செய்திருக்கின்றார். ஆகையினாலே அகத்திய மகரிஷிக்கு தமிழ்மொழி என்ற ஒரு பெயர் உண்டு. பொதிய மலையிலே இருக்கின்ற காரணத்தினாலே பொதியமுனி என்ற பெயர் உண்டு. குறுமுனி என்ற பெயரும் உண்டு. குறுமுனி என்றால் குள்ளமுனி என்றவரும் சொல்வார்கள். ஆனால் குறுமுனி என்றால் எம்பெருமான் அடியினை குறுகினேன் அப்படி சொல்றார். இறைவனுக்கு மிகவும் நெருக்கமுடையவர் என்ற ஒரு கொண்டு வருகிறது. ஆகையினாலே இவர் தமிழ்மொழி என்று போற்றப்படுகின்ற இவர் பிற்காலத்திலே நம்முடைய நக்கீர தேவ நாயனார் கொங்குதேர் வாழ்க்கை என்ற திருப்பாடலிலே பொருட்கூட்டம் இருக்கின்றது என்று நம்முடைய கண்ணுதர் பெருமானை நோக்கி எதிர்கருத்து கூறிய போது நம்முடைய அந்த நக்கீர தேவ நாயனாருக்கு தமிழ் இலக்கண அறிவு கொஞ்சம் குறைந்திருக்கிறது என்று அறிந்து அவருக்கு முழு இலக்கண அறிவை கொடுக்க நக்கீர தேவ நாயனாருக்கு அகத்திய மகரிஷியை வைத்து இலக்கணம் போதித்ததாக திருவிளையாடல் புராணத்திலே நக்கீரருக்கு இலக்கண உபதேசம் செய்த படலம் என்று ஒன்றே இருக்கிறார். ஆக தமிழிலே வல்லவர். தமிழில் என்றும் தேவாரம் தானே முதன்மை. அத்தோடு மட்டுமல்லாது உலகிலே பெருந்தே என சொல்லக்கூடிய அந்த கடலையே அப்படியே ஆசமனம் செய்து
அப்படியே அதை உண்டவர். அவ்வளவு பெருமைப்படுத்த இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகமானது சமமாவதற்காக, அதாவது பருதிகளால் நடக்கின்ற இடத்திலே வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர்ந்த பொழுது சமன் செய்வதற்காக அகத்திய மகரிஷி அங்கே அனுப்பப்படுகிறார். அப்ப எவ்வளவு வல்லமை பெற்றவர், இப்பேற்பட்ட பெருமை உடைய அந்த அகத்திய மகரிஷியிடம் ஆற்றி கொடுத்தார். எதுக்கு சொல்றேன்னா, ஏன் அகத்திய மகரிஷி ஆற்றுப்படுத்தினார் என்பது தெரியும். அப்படி அகத்திய மகரிஷி ஆற்றுப்படுத்திய பின்பு பொதியமலைக்கு வந்து சிவாலயம் உடையவர் ஆயிரம் ஆண்டு தவம் புரிவார். பின்பு அகத்திய மகரிஷி வெளிப்பட அகத்திய மகரிஷியிடம் சிவாலயம் கேட்கிறார், தேவாரம் முதலிகள் ஓதிய திருப்பணுவர்கள் அனைத்தையும் ஓத இயலவில்லை, காலம் அவகாசம் இல்லை, நித்திய கர்மங்கள் எனக்கு இருக்கின்ற காரணத்தினாலே தேவாரம் முற்றும் ஓதிய ஒரு பலன் என்பது அந்த ஆன்ம ஞானத்தின் பலன் எனக்கு கிட்டுதல் வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணார். உடனே நம்முடைய அகத்திய மகரிஷி தேவார பணுகள் நிலையெல்லாம் அங்கே அவருக்கு உபதேசம் செய்து அதற்கு பின்பு 25 பதிகங்கள், மூவரோடு செய்த 25 பதிகங்களை மட்டும் தொகுத்து அதை 8 பகுப்புகளாக வைத்து அவருக்கு உபதேசம் செய்து இந்த 25 பதியங்களை நீ ஊன்றி படித்தால் தேவாரமுற்றும் ஓதியதனுடைய ஞான செய்தி கிடைத்து நீ மேலான ஆனந்தம் பெறுவாய், பேரானந்தம் பெறுவாய். எனவே அதில் இருக்கின்ற ஞான செய்திகள் அனைத்தும் பொருந்தும்படியாக 25 பதிகங்களை திரட்டி கொடுத்தார். அந்த 25 பதிகங்கள் என சொல்லக்கூடியது ஞான சம்பந்தர் தேவாரம் 10 பதிகங்கள் இருக்கிறது, அப்பர் பெருமானுடைய தேவாரம் 28 பதிகம், அப்பர் பெருமானுடைய தேவாரம் 8 பதிகம், சுந்தர தேவாரம் 7 பதிகமாக 25 பதிகங்கள். இந்த 25 பதிகங்களையும் 8 பகுப்பாக வைத்தார். எப்படி 8 பகுப்பாக வைத்தார் என்றால், இது ஒரு படிமுறையிலே வரும், சும்மா ஏனோதானம் தொகுக்கல, சும்மா இந்த பக்கம் இந்த பக்கம் பாருன்னு சொல்லல, ஒரு படிமுறையிலே இந்த ஆன்மா எப்படி பக்குவம் பெறுகிறது என்பதை அந்த தேவாரத்தில் சொல்லக்கூடிய ஞான செய்திகளை எல்லாம் திரட்டி வருகின்ற பாடல்கள் அடங்கிய 25 பதிகங்களை மட்டும் முதல்ல தொகுத்தார். அந்த 8 பகுப்புகள் எவை என்பதற்கு அடங்கலாக ஒரு வெண்பாய் இருக்கிறது. குருவருளும் வெந்நீர் 75 கோயில் அரண் உரு

0: எனவே எந்தெந்த வகுப்பின் கீழ் என்னென்ன பலியன்கள் உண்டும் என்பதற்கும் அடங்கல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குருவருள்ல இதுக்குள்ள என்னென்ன பதியங்கள் வருகிறது என்பதற்கு ஒரு அடங்கலாக ஒரு அதற்கும் ஒரு திருப்பாடல் வைத்து அடங்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இதிலே எதையும் நீக்கவோ சேர்க்கவோ எவராலும் இயலாது. ஆகையினாலே எல்லாவற்றுக்கும் அடங்கல் அடையவும் செய்யப்பட்டு விட்டது. இந்த அகத்திய தேவார நடித்திரத்தை பொறுத்த மட்டும் ஒரு கருத்தை நாம் தவறாக நினைத்துவிடக் கூடாது. இந்த 25 பதியங்களை மட்டும் படித்தால் போதும் என்பது பொருள் அல்ல. அந்த 25 பதியங்கள் வருகின்றதை எந்த படிமுறையில் அமைக்கப்பட்டிருப்பது என்பதை பொருளறிந்து சைவ உண்மையை அறிந்து தெளிந்து அதன் திறம் நின்றால் அது நமக்கு முற்றும் போதிய அந்த ஆன்ம லாபம் கிடைக்கும். எனவே மற்ற பதியங்கள் தேவையில்லை என்ற ஒரு கருத்திற்கு வந்துவிடக் கூடாதாக ரொம்ப முக்கியம். 25 பதியங்கள் அமைக்கப்பட்டிருக்கிற படிமுறைகளும் அது வருகின்ற செய்திகளையும் மட்டுமே நாம் நன்றாக சிந்தித்தோம் என சொன்னால் அந்த தேவாரம் எப்படி ஆன்மா பந்தம் இறை வீடு வேறு இந்த உயிருக்கு என்ற அந்த செய்தி முழுவதும் அங்கே வந்துவிடும். ஆகையினாலே தான் இந்த 25 பதியங்களை கருத்தோன்றி படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அகத்திய தேவார திரட்டு என்பதை வைத்து இதற்கு முதன் முதலிலே அழகாக தேவார திருப்பாடலுக்கு விளக்க உரைகள் எழுதியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு பகுப்பும் எப்படி இருக்கிறது என்பதை லேசாக ஒரு சிந்தனையை செய்வோம். முதலில் குருவருள். குருவருள் என்றால் ஒரு ஆன்மா சிவபுண்ணியத்தின் விளைவால் மூர்த்தி தலம் கீர்த்தங்களை வழிபடவும் இருவினை ஒப்பு மலபரிவாகம் சத்திரிவாதம் அடையவும் குருவாய் சிவம் வெளிப்பட்டு அருள் செய்யும் திறமை. ஒருவருக்கு வந்து ஒரு ஆன்மா கடை தேர வேண்டும் என சொன்னால் முதலிலே பூர்வத்திலே ஒரு புண்ணியத்தை செய்திருக்க வேண்டும். புண்ணியத்திலே செய்து சமய சாதனத்திலே நிற்க வேண்டும். சமய சாதனத்திலே நின்று அங்கு இருவினை ஒப்பும் மலபரிவாகம் சத்திரிவாதம் அங்கு எழுதிய பொழுது அதுவரை உள்ளிருந்து அருள் செய்த சிவமானது இப்பொழுது வெளியே ஒரு மானுட சட்டை தாங்கி குருவாக வந்து அந்த உயிர்களுக்கு அது என்ன செய்கிறது, உபதேசம் செய்து கடை தேட்டுகின்றது. எனவே குருதான் சைவத்திலே முக்திக்கு முதல் படியாக வைத்து சொல்லப்படுகிறது. ஆகையினாலே முதலில் குருவருள் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. சகலவர்க்க ஆன்மாக்களாகிய நமக்கு குரு இன்றி முக்தி இல்லை. ஆகையினாலே இந்த ஆன்மாவை பந்தித்திருக்கின்ற ஆணவ படலத்தை கிழிக்கின்ற அந்த வைத்தியன் குரு ஒருவரே ஆகும். இந்த குருவினால் தான் முக்தி பெற முடியும். சகலாகம பண்டிதராக இருந்த அருள்நிதி சிவாச்சாரிய சுவாமிகளுக்கு 2 திருக்கொழியா குழந்தையாக மெய்கண்டானந்த குருவாக இருந்திருக்கிறார். இதே போன்று மணிவாசக பெருந்தகை திருவாரூர் புராணத்தில் அழகாக சொல்லி காட்டுகிறார். 16 அளவிலேயே கடைகளாலும் கட்டுத் தேர்ந்தார். ஆனாலும் குரு எங்கே என்று நாட்டம் கொண்டு அந்த குருவினால் தான் மேலான ஒரு கதியை நம்முடைய மணிவாசக பெருந்தகை இன்னும் குரு என்பது அவசியம், இந்த குரு என்பது அவசியம் என்பது காட்டுவதற்கு சைவத்திலே ஒரு அருமையான ஒரு நூல் இருக்கிறது. கீதை 3 கீதை இருக்கிறது. பகவத்கீதை என்று ஒன்று இருக்கிறது, அது அர்ஜுனனுக்கு கிருஷ்ண உபதேசம் செய்தது. அங்கே கிருஷ்ணனானவன் சிவோகம் பாவனையில் இருந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணது. அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டால் சிவகீதை என்று ஒன்று இருக்கிறது. இந்த சிவகீதை என சொல்லக்கூடியது நம்முடைய சிவபெருமானவர் ராமாயணத்திலே வருகின்ற ராமபிரானுக்கு உபதேசம் செய்ததாக ஒரு கீதை இருக்கிறது, அது சிவகீதை என்று ஒன்று இருக்கிறது. 3வது ஒரு கீதை சைவத்தில் இருக்கின்றது, ஸ்ரீ குரு கீதை. இந்த ஸ்ரீ குரு கீதை என்பது என்னவென்று சொன்னார், ஒரு சமயத்திலே கைலையிலே அம்மையாகிய உமையவள் தன்னுடைய பெருமானாகிய எம்பெருமானிடம் என் மனதிலே ஒரு குறை இருக்கிறது, சகலவர்க்க ஆன்மாக்களுக்கு குரு அவசியம் என்பதை உணர்த்துவதற்காக நான் உன்னிடம் இருந்து ஒரு சீடன் போல் இருக்க நீர் எனக்கு குருவாக இருந்து உபதேசம் செய்வதை உலகறிய வேண்டும் என்று விருப்பப்பட்டார். அதன்படி அம்மையானவர் சீடன் பாவனையிலே கீழே அமர்ந்திருக்க நம்முடைய பெருமானானவர் அங்கே குருவாக இருந்து உபதேசம் செய்தார் அம்மைக்கு. அப்படி உபதேசம் செய்த அந்த வாக்கு ஸ்ரீ குரு கீதை என்று ஒரு நூல் இருக்கிறது, அடியிடம் நூல் இருக்கிறது. இது ஸ்காந்த புராணத்தில உத்தரகாண்டத்துல 181 ஸ்லோகங்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தமிழிலே மொழிபெயர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் வரக்கூடிய ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். விளக்கு இருக்கிறது, அதாவது அகல் இருக்கிறது, எண்ணெய் இருக்கிறது, திரி இருக்கிறது. ஆனால் ஒரு சுடர் வந்து இந்த திரியிலே சுடரை ஏற்றினால்தான் இருக்கும். எனவே ஒரு சுடர் அங்கே ஒளி கொடுக்க இன்னொரு ஒளி கொடுக்கின்ற சுடர் வந்துதான் ஏற்ற வேண்டும். இதே போல ஆன்மாவிடத்தே குருவாகிய ஒரு சுடர் வந்து தான் அந்த ஞான விளக்கை ஏற்ற முடியும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த குரு என சொல்லக்கூடியது சைவனுக்கு அவசியம். இதை உணர்த்துவதற்காகத்தான் மூன்று வரிகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? தோடு கூத்து பித்தா மூன்றும் பீருடைய தேசிகன் திருவருளாகும். எனவே இந்த மூன்றுமே தேசிகனது அருளினை குறிப்பது என்று சொல்லப்பட்டுள்ளது. இப்போ இந்த மூன்று பரியங்களிலே ஒரு சொல்லாட்சியை மட்டும் எடுத்துக்காட்டுங்க. தோடுடைய செய்யின் பரிகத்துல கற்றல் கேட்டல் உடையார் வெறியார். கற்றல் கேட்டல் உடையார் வெறியார். கற்றல் கேட்டல் என்பது ஞான நூல்களை கற்றல், ஞான நூல்களை கேட்டல். அவர்களே பெரியார் உயர்ந்தவராகிறார்கள், ஞானத்தன்மை அடைகிறார்கள். இந்த கற்றலும் கேட்டலும் ஞான நூல் ஒரு குருவிடம் இருந்துதான் பெற வேண்டும். ஆகையினாலே குருவிடம் மூலமாக, குரு மூலமாக கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் என்று அங்கே அழகாக அங்கே அந்த செய்தி சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்து இரண்டாவது பகுப்பு வெந்நீர். வெந்நீர் இதற்கு பறையின் வரலாறு என்று இருக்கும். பறை என்பது, பரன் என்பது சிவம், பறை என்பது நம்முடைய சுவாமியினுடைய அருள். ஆகையினாலே குருவருள் பெற்ற ஆன்மா இறையருள் பெறுவதற்கு சாதனமாக நிற்க முதலில் அருளால் அது விளக்கம் பெற வேண்டியது இருக்கிறது. அது அருளினால் தான் விளக்க முடியும். ஆகையினாலே முதல் சாதனமாக அங்கே திருநீற்று பெருமை அறிந்து அங்கே அணியும்படியாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தீட்சை என சொல்லுகின்ற பொழுது, அது ஞானம் கொடுக்கின்ற பொழுது, சங்கற்ப நிராகரணத்தை சொல்லி காட்டுவார். அருளுடன் ஆய்ந்து கொள்ள, ஒருவன் அருள் இருந்தால்தான் ஆய்ந்து கொள்ள முடியும். இங்கே அருள் என்பது குருவையும் கொடுக்கும், திருவருளையும் குடிக்கிறது. எனவே திருவருளை துணை வைத்துத்தான் நாம் ஆய்ந்து கொள்ள முடியும், எந்த நூலையும் தெரிந்து கொள்ள முடியும், குருவின் உபதேசத்தை நாம் கிரகிக்க முடியும். ஆகையினாலே அந்த திருநீற்றின் பெருமை அங்கே சொல்லப்பட்டு விட்டது. திருநீர் தான் சைவத்தினுடைய முதல் சாதனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தான் நம்முடைய திலகவதி அம்மை மருளீகையாருக்கு முதன் முதலிலே திருவாளம் திருநீர் திலகவதியார் அளிப்பேன் என்று அந்த திருநீரை கொடுத்து காட்டுகின்றார். எனவே சைவ சாதனத்தில் இந்த ஞானத்தை ஒருவன் பெற வேண்டும் என சொன்னால் அவன் திருநீர் அணிதல் வேண்டும். நீரில்லா நெற்றி பாழ்னார். நெற்றி பாழ நெற்றி பாழ்னு அர்த்தம் இல்லை, நீரில்லா நெற்றி பால், எதற்கு பால்? அவனிடம் எந்த ஒரு ஞானமும் தங்காது, சூன்யமாகும். ஆகையினாலே சைவத்திலே எந்த நிலையிலே நாம் நின்றாலும், என்ன சாதனத்தை மேற்கொண்டாலும், திருநீர் ருத்ராட்சம் இல்லாமல் நாம் அந்த செயலை செய்தால் அது அற்ப பலனே, சொற்ப பலனே, பலன் இல்லாமலும் போய்விடும். ஆகையினாலே திருநீர் முக்கியம். இந்த திருநீர் அணிந்தவர்களுக்கு அகத்திரிலும் புறத்திரிலும் நீங்கும். இன்னும் சொன்னால் திருநீர் சாதனம் என்பதற்கு அங்கே குருவருள் பெற்ற ஒருவனுக்கு திருநீர் அவசியம் என்பது திருவாரூரர் புராணத்தில் சொல்லப்படுகிறது. ஒரு உபதேசம் கொடுக்கின்ற பொழுது குரு எப்படி இருக்க வேண்டும், அந்த சீடன் எப்படி, மாணாக்கன் எப்படி இருக்க வேண்டும் என்று திருவாரூரர் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உபதேசம் கொடுக்கின்ற குரு செம்பட்டு ஆடை உடுத்தி செங்கழு நீர் மாலை தரித்திருத்தல் வேண்டும். இந்த குருவுக்கு லட்சணம் செங்கழு நீர் மாலை தரிச்சிருக்கணும். மாணாக்கருக்கு இலக்கணம் வெண்பட்டு ஆடை அணிந்து வெந்நீர் தாங்கி இருத்தல் வேண்டும். திருவாரூரர் புராணத்தில் ஆகையினாலே அந்த சாதனம் வெந்நீர் அணிதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆகையினாலே தான் அந்த திருநீற்றின் பெருமையை உணர்த்துவதற்காக திருநீர் தாங்கு, அதுதான் அகத்திருளை நீக்க வல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை சொல்லுகின்ற பொழுது அந்த அடங்கல் பாடலிலே இந்த திருவண்ணீருக்கு நீற்று பதிகம் நிகழ்த்தும் காலை மாற்றுப்பறையின் வரலாறு ஆகும். மாற்றுப்பறையின் வரலாறு ஆகும். இந்த மாற்றுப்பறையின் வரலாறு என சொல்லுகின்ற பொழுது, மாற்றுப்பறை எது? மாற்றுப்பறை நம்முடைய பிறவி துன்பத்தை மாற்றுகின்ற வல்லமை கொண்டது. அந்த திருநீற்று பதிகத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு சொல்லாட்சி, முத்தி தருவது நீர். சைவத்திலே வந்த தரத்திலே நிற்பவன் முத்திக்காமியாக இருத்தல் வேண்டும். அந்த முத்திக்காமியர்களுக்கு கண்டிப்பாக திருநீர் ஒரு சாதனமாக இருத்தல் வேண்டும். ஆகையினால் முத்தி தருவது நீர் என்று அங்கே சொல்லப்பட்டது. இப்படி ஒவ்வொரு திருப்பால் ஒவ்வொரு வரியிலும் அங்கே திருநீற்றினுடைய மகமே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே குருவருள் பெற்றவன் திருநீர் தாங்கி அவன் மனத்தை அகத்தினுடைய நோக்கம் நீக்க முற்படுதல் வேண்டும். அடுத்து ஐந்தெழுத்து. ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியது, திருநீர் அணிந்து அருள் வியாபகத்தில் இருக்கின்ற அந்த உயிரானது நிட்டை கூடுதல் நினைத்து மனம் ஒருமைப்பட அதன் வழியாக, அதாவது ஒருமைப்படுத்தப்பட்ட மனத்தினாலே சிவோகம் பாவனையிலே நிற்க முற்படுகின்ற பொழுது அந்த மனத்தை ஒருமைப்படுத்தும் முகமாக அவனுக்கு ஐந்தெழுத்து ஒரு சாதனமாக தேவைப்படுகிறது. அதுதான் ஐந்தெழுத்து உண்மை என சொல்லப்படுகிறது. இந்த ஐந்தெழுத்து உண்மை என சொல்லுகின்ற பொழுது அந்த சாதனமானது மனத்தை ஒருமைப்படுத்த அது என்ன செய்கிறது? துணை செய்கிறது. அந்த ஐந்தெழுத்தினுடைய உண்மை அறிந்து அந்த முத்திக்காமியா ஆனவன் தான் ஒரு வைராக்கிய வலிமையை, வைராக்கிய உணர்வினை பெறுகிறான். அந்த ஐந்தெழுத்து என்ன உணர்த்துகிறது? யாவாகிய உயிரிடம் வாகிய அருள் சக்தி, நாவாகிய திரோதான சக்தியாகி கண்மத்தை புஷிக்க மாயையிலே அழுத்த, பின்பு மாவாகிய அந்த ஆணவ மலத்தை நீக்கி அந்த யாவாகிய உயிரை சீவாகிய சிவத்துடன் கொண்டு போய் சேர்க்கிறது. அருள் வா. ஆக இதுதான் படிமுறையிலே சிவய நம என்று இருக்கின்றது. ஆகையினாலே இந்த படிமுறையின்படி இந்த ஐந்தெழுத்து என்ன உபதேசம் செய்கிறது, அதனுடைய வலிமை என்ன என்பதை அழகாக நாம் புரிந்து கொள்ளுதல், தெளிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதற்குத்தான் ஐந்தெழுத்து போக்கம் அல்லது. எப்பொழுதுமே நமக்கு வந்து ஒரு தீவினை என்று ஒன்று இருந்ததுன்னா நல்ல சாதனத்திலே நிற்க நம்மை விடாது. நல் ஊழ் ஒன்று இருக்க வேண்டும். அப்படி நல் ஊழ் பெற வேண்டும் என்றால் தீவினையை முதலில் நீக்கி ஆக வேண்டும். அது இடையூறு செய்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியது நம்முடைய தீவினையை போக்க வல்லது. அது ரொம்ப முக்கியம். ஐந்தெழுத்தால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. அர்த்த சிவாச்சாரியார் ஒரு சமயம் அவருடைய குடில் இருக்கிறார். அந்த ஊர்ல ஒரு பிராமணர் இல்லத்திலே பசு வளர்க்கிறார். பசுவுக்கு கன்றும் இருக்கிறது. ஒரு நாள் இந்த பிராமணரானவர் பசுவை வைத்திருப்பவர் வைக்கோல் போரிலே இருந்து வைக்கோலை கட்டாக கட்டி அந்த இருள் கருக்கிற நேரத்தில் வைக்கோல் கட்டை அந்த பசுவும் கன்றும் இருக்கிற கொட்டையைக்குள்ளே இப்படி தூக்கி உள்ளே எரிந்து விட்டார். அந்த கொட்டையைக்குள் செல்லாமல் வெளியிலிருந்து எரிந்த போது அந்த எரியப்பட்ட வைக்கோல் பொதி கன்று படுத்திருந்த அதன் மேல் விழுந்து அந்த கன்று மூச்சு முட்டி இறந்து விட்டது. அதிகாலையிலே சென்று அங்கே மாட்டுக்கொட்டை திறந்து வாக்கின்ற போது கன்று இறந்து பட்டிருக்கிறது. பசு, தாய் பசு அங்கே அலறுகிறது. உடனே இந்த பிராமணரானவர் இந்த கன்று இறந்த பாவமும் இதனால் இந்த தாய் பசு அடைகின்ற துன்பத்திற்கு உள்ள பாவமும் என்னை பற்றுமே என்று அஞ்சி நடுங்கி உடனே அத்தலத்திலே இருக்கின்ற அரந்த சிவாச்சாரியார் இல்லத்தை நோக்கி அந்த குடிலை நோக்கி செல்கிறார். அந்த விரைந்து வருகின்ற இந்த பசுமனை உடைய அந்தனர் அரந்த சிவாச்சாரியாருடைய அந்த குடிலுக்குள் நுழைகின்ற பொழுது அந்த குடிலானது கட்டைகளால் அங்கே மூடப்பட்டு அங்கே கூரை வேயப்பட்டு தனிந்திருக்கிறது. வேகமாக மனம் பதைத்து வருகின்ற இந்த பசுமனை உடைய அந்தனர் இந்த குடிலுக்குள் நுழைகின்ற பொழுது அந்த முகடு கட்டை அந்த அந்தனர் தலையிலே டம் என்று முட்டியது. அந்த கட்டையிலே முட்டிய காரணத்தினால் வலிதாங்க முடியாத அந்த அந்தனர் சிவசிவா என்று நெற்றியிலே இப்படி வைத்துக் கொண்டு கண்ணீரும் கம்பளையுமா அருந்த சிவாச்சாரியாரிடம் வந்தார். ஏன் இப்படி பலகிரியில் என்ன நடந்ததுன்னா, இப்படி கன்று துன்பப்படுவதற்கும் அந்த கண் பசு துன்பப்படுவதற்கும் கன்று இறந்து கொண்டதற்கும் நானே காரணமானே, எனக்கு இந்த பாவம் பற்றி விட்டது, இதற்கு ஒரு பரிகாரத்தை சொல்லுன்னார். அப்ப அரவிந்த சிவாச்சாரியார் இந்த பாவத்திற்கு பரிகாரத்தை நீ ஏற்கனவே செய்து விட்டாயிட்டார். அப்போ இந்த அந்தனர் கேட்கிறார், சுவாமி அரவிந்த சிவாச்சாரியார் சொன்னாங்க நான் ஒன்றுமே செய்யலையே, நான் எப்படி பரிகாரம் செய்தேன் என்று சொல்லியிருந்தார். முகடுக்கட்டை தட்டிய போது சிவசிவா என்று சொன்ன பொழுதே அந்த பாபம் உம்மிடமிருந்து போய்விட்டது அப்படின்னார். ஆகையினாலே தான் இதற்குரிய பஞ்சாக்கர மந்திரத்தை ஜெபித்து அவர் உடம்பிலே அந்த பாபம் இல்லதையும் நிரூபித்து காட்டினார். ஆகையினாலே நம் உடம்பிலே இருக்கின்ற பாவத்தை நீக்க வல்லது நம்முடைய ஐந்தெழுத்து. ஆகையினாலே தான் இதை அழகாக இங்கே அந்த ஐந்தெழுத்தை நாம் ஓதுதல் வேண்டும், அப்பொழுதுதான் நன்னெறியிலே நிற்க முடியும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கலாம்.
1: வல்லையும் பெருமானுடைய அளவற்ற கருணையினாலே மார்கழி திங்கள் இன்றைக்கு திருப்பள்ளி எழுச்சியிலே 9வது பாடலை காண இருக்கின்றோம். விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே, உனதொழுப்படியோங்கள் மன்னகத்தேவந்து வாழச் செய்தானே, வன் திருப்பெருந்துறையுறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதருதேனே கடலமுதே கரும்பே, விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று 9வது பாடல் திருப்பள்ளி எழுச்சியிலே. இந்த பாடலுக்கு அப்படியே பொருந்தும்படியாக ஒரு நாயன்மாருடைய சரித்திரத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இறைவனை இறைவனுடைய கைலாயத்தை தேவர்களும் கூட அணுகமாட்டாமல் இருக்கும் பொழுது விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே பெரிய பொருளாக இருக்கின்ற அவர் அவருடைய திருவடியார் உனதொழுப்படியோங்கள், இங்கே நாம் என்பதற்கு பதிலாக இந்த அடியாருக்கு அங்கே எடுத்துக்கொண்டால் உனதொழுப்படியோம், உன்னுடைய அடியாருக்கு அடியாராக இருக்கப்பட்டவர் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே, இந்த பூமியிலே வந்து வாழும்படியாக செய்த எம்பெருமான், எம்பெருமானுடைய அருளாலே இங்கே வந்து அவர் வாழ்ந்தார், பிறந்தார்னு சொல்லல, கவனிக்க வேண்டும், இங்கே வந்து வாழும்படியாக செய்தவனே, வன் திருப்பெருந்துறையாய் வளமை பொருந்திய சிறப்பு பொருந்திய திருப்பெருந்துறையிலே இருக்கக்கூடியவனே. இந்த திருப்பெருந்துறை என்பது இந்த இடத்திலே சிவபுராணத்துக்கு உரை சொல்லும் பொழுதும் கூட கோகிழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்று சொல்லும் பொழுது கோகிழி என்பது திருப்பெருந்துறையாகவும் கொள்ளலாம் திருவாவூர்துறையாகவும் கொள்ளலாம் என்பதாக ஒரு கருத்து உண்டு. அதே போல இங்கே திருப்பெருந்துறையாய் என்று சொல்லக்கூடியது திருவாவூர்துறையாய் என்று சொல்லக்கூடிய தன்மையிலே திருவாவூர்துறையிலே இருந்தார் என்கின்ற கருத்தை எடுத்துக் கொள்ளலாம். வழி அடியும் நான்கு விதமான மார்க்கங்களிலே ஒரு சிறப்பான மார்க்கத்தை சொல்லக்கூடியவர், நான்கு மார்க்கங்களையுமே உலகத்திற்கு காட்டி கொடுத்தவர் வழியடியோம் அவர், எல்லாம் அவருக்கு சொல்வதாக. கண் அகத்தே நின்று கழிதருதேனே கடலமுதே கரும்பே, அவருடைய கண்ணகத்தே நின்று என்று சொல்லும்படியாக அவருக்கு உள்ளே நின்று ஆனந்தத்தை தரக்கூடியவன், அதாவது யோக நிலையிலே இருந்து அவருக்கு ஆனந்தத்தை கொடுத்தவனே கண்ணகத்தேன் என்று கழிதருதேனே கடலமுதே கரும்பே, விரும்படியார் எண்ணகத்தா என்று சொல்லும்படியாக அவருடைய சிந்தனையிலேயே அதாவது யோக மார்க்கத்திலே அவர் இருக்கும்படியாக செய்தவன் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய். இந்த உலகுக்கு உயிரானாய் என்பதை நாம் எப்படி எடுத்துக் கொள்ளலாம்னா, இந்த உலகிலே இருந்த ஓர் உடலிலே உயிரானார், உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் என்று நமக்கெல்லாம் பெரிய குருநாதராக வந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு நாயனானவருடைய சரித்திரத்தை பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த சரித்திரம் தான், ஆனா இங்கே பொருத்தி நாம் பார்க்கிறோம். எம்பெருமானுடைய கைலாயத்திலே எல்லா தேவாதி தேவர்களையும் வரிசைப்படுத்தி நெறிப்படுத்தி முறைப்படுத்தி உள்ளே சென்று எம்பெருமானுடைய தரிசனத்தை கொடுக்கின்றாராம் நந்தி எம்பெருமான். அதனால்தான் கோயிலுக்குள்ள போகும் பொழுது நந்தியம்பெருமானை தரிசித்து வணங்கித்தான் செல்ல வேண்டும். அவர் தான் பிரம்பு கொண்டு அத்தனையும், இப்ப நமக்கு இங்கேதான் இல்ல போலீஸ்காரங்க நமக்கு ரம் பண்றமா இல்ல, அங்கேயே அப்படித்தான் பண்றாரு. அவர் பெரிய போலீஸ், யாருன்னா நந்தியம்பெருமான். அவருடைய திருவருள் பெற்றவராக நான்கு மறைகளையும் கற்ற ஒரு யோகி, அந்த யோகிக்கு அட்டமா சித்திகளும் அணிமாதி அணிமா நகிமா கரிமா என்று சொல்லும்படியாக அட்டமா சித்திகளையும் கைவரப் பெற்றவர், கைலாசத்திற்கு சமமாக கைலாசத்திலே அனைவரும் சென்று பார்வதி கல்யாணத்துக்கு செல்லும் பொழுது தென்திலை உயர்ந்து வடதிசை தாழ்ந்த பொழுது குருமுனியான அகஸ்திய முனிவரை அனுபவிச்சாராம் சிவபெருமான். அவர் வந்து இருந்த இடம் எது என்று சொல்லும் பொழுது நற்றமிழின் பொதிய மலை என்று சொல்லும்படியாக பொதிய மலையிலே வந்து அவர் குடிகொண்டார் அகஸ்திய முனிவர். அப்படி இந்திரன்மால் அயன் முதலாம் இமையவர்க்கு நெறி அருளும் நந்தி திருவருள் பெற்ற நான்மறை யோகிகளில் ஒருவர், யோகிகளிலே ஒருவராக இருந்தவர் நந்தி திருவருள் பெற்றவர். மற்றவர்தான் அணிமாதி வரும் சித்தி பெற்றுடையார், அணிமாதியான அட்ட சித்திகளையும் பெற்றவர். அங்கிருந்து குறிமுறி பாருற்றதொரு கல்மையினால், இப்ப நம்ம சொல்லுவோம் நம்ம ரொம்ப தெரிஞ்சவர் இங்க ஒருத்தர் இருக்காரு சார் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் இவருக்கு ரொம்ப தெரிந்தவராக இவருடைய கேள்மை, அதாவது இவருடைய நட்பு பூண்டவராக இருக்கப்பட்ட குருமுனி அகஸ்திய முனிவரை காண வேண்டும் என்ற விருப்பத்தோடு அவர்கிட்ட கொஞ்ச நாள் போயிட்டு வரலாம், என் ஃப்ரெண்ட் அங்க இருக்கிறார் போய் அவர் கூட இருந்துட்டு வரலாம்னு போனேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவருடைய ஃப்ரெண்ட் அவருடைய நண்பர் இங்கே இருக்கிறார், யாரு குருமுனியான அகஸ்திய முனிவர், அவரிடத்திலே இருக்க வேண்டும் என்று அவர் கேண்மையினால் உடன் சில நாள் உறைவதற்கு அவரோடு இருப்பதற்காக நற்றவனின் பொதியமலை நண்ணுதற்கு வழி கொண்டார். அப்படி தமிழ் எங்கிருந்து வந்தது என்று சொல்லும்படியாக தென்றலாக தென்றலை மட்டும் தரவில்லை, தமிழையும் தன்ற பொதிகமலை. முருகப்பெருமான் சிவபெருமான் முருகனுக்கு சொன்னான், முருகன் அகத்திய முனிவருக்கு சொன்னார், அகத்திய முனிவர் மூலமாக இந்த தமிழானது வளர்ந்தது என்று பார்க்கிறோமே. அப்படி தமிழுக்கு நாதனான அந்த அகத்திய முனிவரை பார்க்க வேண்டும் என்று கிளம்பினாராம். அப்படி இருந்து கிளம்பி அங்க கைலாசத்திலிருந்து வரும் பொழுது எதையெல்லாம் பார்த்துட்டு வந்தார்னு சொல்லுகிறார், ஒரு பெரிய லிஸ்ட் போடுறார் செக்குலார் பெருமான் அவருடைய சரித்திரத்துல. அங்கிருந்து கேதார்நாத், அங்கே பசுபதிநாத் கேதார்நாத் இருக்கிறத கேதாரநாதரை வழிபட்டாராம், அங்கிருந்து பசுபதிநாதரை வணங்கி வழிபட்டார். அங்கிருந்து தன்னுடைய ஜட்டாமுடியிலே எந்த கங்கையை ஏற்றுக்கொண்டாரோ அந்த கங்கை எல்லாருக்கும் புண்ணியம் தரும்படியாக எங்கே சொல்லுகிறதோ அப்படி அபிமுக்த க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய காசியை சென்று கண்டார். அங்கேயே கொஞ்ச நாள் இருந்தாராம். அங்கிருந்து காசிக்கு சமமானதாக சொல்லப்படக்கூடிய அங்கிருந்து எல்லா தலங்களையும் பார்த்து கொண்டு காளஹஸ்திக்கு வந்தாராம். இது நீங்க அப்பரபெருமானுடைய சரித்திரத்தை பார்த்தாலும் பார்க்கலாம், கைலாயத்திற்கு போகும் பொழுது திருக்காலத்தி மலையிலே இருந்து காசிக்கு சென்று அவர் கைலாயத்திற்கு சென்றார் என்று சொல்லக்கூடிய குறிப்பை நம்ம பார்க்கிறோம். அந்த காசிக்கு சமமாக இருக்கப்பட்ட திருக்காலத்திக்கு மலை வந்தாராம். அங்கே இருந்து ஆலவனமாக இருக்கப்பட்ட ஆடரங்கு எம்பெருமானுடைய திருவாலங்காடை பார்த்து காஞ்சிபுரத்துக்கு வந்து அங்கே இருந்து திருவதிக்கைக்கு வந்து திருச்சிற்றம்பலம் எம்பெருமானை கண்டு அந்த ஆனந்த கூத்திலே மகிழ்ந்து அங்கே இருந்தாராம். அவ்வயல் அவ்வியல்வில் கும்பிட்டு அங்கு ஆறாமை அமர்ந்திருந்தார் என்று சேக்கடார் பெருமான் பாடார். எதை கும்பிட்டார்னார், ஆனந்த கூத்தை. என்ன ஆனந்த கூத்து, எதுக்காக ஆடுகின்றான் அந்த எம்பெருமான், எவ்வுலகும் உய்ய எடுத்து அருளிய சேவடியாரே. நம்ம போன அவன் காலை பிடிச்சுக்க மாட்டான், இந்த பிடிச்சுக்கோன்னு சொல்லி இடது பாதம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறானே, அப்படி உலகமெல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக கொடுத்த திருவடி, அப்படி எடுத்து கொடுத்த திருவடியை உடைய திருச்சிற்றம்பலம் எடுத்து அருளிய சேவடியாரை செவ்விய அன்புற வணங்கி சிந்தை கழிவர திளைத்து. சிலதை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆனந்தமா இருக்கும், பூர்ண சந்திரனை பார்த்தா ரொம்ப ஆனந்தமா இருக்கும், ஆனைய பார்த்தா ரொம்ப ஆனந்தமா இருக்கும், கடலை பார்த்தா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். இதுக்கெல்லாம் யாரும் ஆனந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க உண்டா? அதே போலத்தான் இந்த ஆனந்தத்துக்கெல்லாம் ஆனந்தமாக இருக்கப்பட்ட ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற எம்பெருமான போய் பார்க்கணும், பரம ஆனந்தமா இருக்கும். போய் பார்த்தவங்களுக்கு தெரியும், பக்கத்துல அப்படியே நாணி கோணி அந்த அம்மை சிவகாமி அம்மை நிற்கக்கூடிய தன்மை இருக்கிறதே, அவர் சிவகாமி அம்மையார் எம்பெருமானுடைய திருப்பாதத்தை தன்னுடைய கண்களாலே பார்த்து கொண்டு எதையும் பார்க்கல, அந்த பாதத்தை பார்த்து கொண்டு நிற்கின்றாராம். ஊன்றிய திருவடியை அப்படியே நாணி கொண்டு ஒரு புது மணப்பெண் போல இருக்க இவர் ஆனந்த தாண்டவம் பெரிய அப்படி அப்படி பார்க்கும் பொழுதே நமக்கு ஆனந்தம் வரும். ஆனந்த தாண்டவம் எந்த தாண்டவம் பார்க்கிறோமோ இல்லையோ இங்கே ஆனந்தம் வரும். அப்படி ஆனந்த தாண்டவம் சிந்தை கழிவர திளைத்து வவ்விய மெய்யுணர்வின் கண் வரும் ஆனந்த கூத்தை. இந்த உணர்விலே வந்து கவ்வுகிறது, வவ்வுகிறது, அப்படியே வவ்விய பாகத்திரைவரம் நீன்னு இதே அபிராமிப்பட்டார் பாடுவாரே, அது மாதிரி வவ்வுகின்றதான் இந்த உணர்வு வந்து பார்க்கும் பொழுதே நம்மை கவ்வுகின்றது, அந்த ஆனந்தம் வந்து நம்மை பிடித்துக் கொள்கிறது. அப்படிப்பட்ட உணர்விலே திளைத்து ஆனந்த கூத்தை அவ்வியல்வில் கும்பிட்டு அங்கு ஆறாமை அமர்ந்திருந்த. ரொம்ப ஷார்ட்டா எப்படி அசந்து போய் உட்கார்ந்துருக்கிறோமோ அது மாதிரி தான் இந்த ஆனந்தம் இருக்கும் பொழுது செயல் செய்ய முடியாது, அப்படியே உட்கார்ந்துருக்கத்தான் தோணும். அதனாலதான் அங்க என்ன பண்றாரு, உட்கார்ந்துருக்கல படுத்துட்டார்னார் யாரு, கோவிந்தராஜர். இத பார்த்து அந்த விஷ்ணுவானவர் இவருடைய ஆனந்த கூத்தை பார்த்து அப்படியே அமர்ந்து விட்டாராம், படுத்தார்னார். ஒருத்தர் அமர அங்க உச்சவமூர்த்தி அமர, இன்னொருவர் படுத்தார். ஏன் அந்த ஆனந்த கூத்தை பார்த்த காரணத்தினால் இன்றைக்கும் பார்க்கலாம் தில்லையிலே அதுக்கு எதிர்த்து அது பக்கத்திலேயே என்ன இருக்கிறது, எம்பெருமானுடைய கோவிந்தராஜருடைய சந்நிதி இருக்கிறது. அப்படி அந்த பெரும்புலியூராக இருக்கப்பட்ட திருத்தில்லையை வணங்கி அங்கிருந்து காவேரி நதிக்கு வருகின்றாராம். இந்த காவேரி நதியை பற்றி சொல்லும்பொழுது ரொம்ப அழகான ஒரு குறிப்பு சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். இந்த சேக்கிழார் பெருமான் பல இடங்கள்ல பல குறிப்பு சொல்லுவார், எதனால இந்த பதிகம் பாடினார், எதற்காக இந்த பாட்டு வந்தது, எதற்காக இந்த க்ஷேத்திரத்துக்கு போனார், இப்படி எல்லாம் சின்ன சின்ன குறிப்பு கொடுப்பார். இங்கே காவிரியை பற்றி சொல்லும் பொழுது காவேரி கடலோடு கலக்கவில்லை. ஏன் கலக்கவில்லை என்று சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு கோபமா, கடல் மீத கோபம். என்ன கோபம்னார், இந்த கடலிலே இருந்துதானே நஞ்சு வந்தது, பகவானுக்கு போயும் போயும் இந்த நஞ்சைய அமுதாக கொடுப்பார்கள், நஞ்ச அமுதா நயந்தாய் போற்றி என்று அவனை பாடலாம். ஆனால் அவனுக்கு அமுதே கொடுக்க வேண்டாத கோதிலா அமுதே குறைவிலா நிறைவே என்று இருக்கக்கூடிய ஆனந்த கூத்தனுக்கு நம்மையே கொடுக்க இருக்க நம்மை காப்பாற்றிக் கொள்ள நஞ்சி கொடுத்ததை இந்த கடல் என்று கோவித்துக் கொண்டாளாம். அடல் விடையின் மேல் வருவார் அமுது செய்ய அஞ்சாதே விடமளித்ததன கருதி மேதினிக்கு வளம் நிறைத்து கடல் வயிறு நிறையாத காவிரியின் கரை அணைந்தார் என்று பாடுவார் சேக்கிழார் பெருமான். கடல் வயிறு போகாத, கடலுக்குள்ள போகாமல் மேதினிக்கு இந்த உலகத்துக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய காவிரி கரைக்கு போனார். அந்த காவிரியை பாடும்பொழுது இப்படி பாடுவார். அந்த காவிரி எப்படி பிறக்கிறது, அங்க வந்து அகஸ்தியர் வழிபட்ட இடமாக, சிவபெருமானை வழிபட்ட இடமாக உண்டு. இன்றைக்கும் இந்த மடிக்கேரியில இருந்து அங்கே தலைக்காவேரி என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்துல சிவபெருமான் அங்கே எழுந்தருளி இருக்கின்றார். அகஸ்தியகிரியாக இருக்கிறது, பிரம்மகிரி என்று சொல்வார்கள். அந்த சின்ன அந்த பிரம்மகிரியிலே இருந்து காவேரியானவள் பெரிய வருகின்றார். கடலோடு கலக்கவில்லை, ஏன் என்று கேட்டால் இதுதான் காரணம்னு சொன்னார். அங்கே இருந்து பலவிதமான க்ஷேத்திரங்களையும் தரிசித்துக் கொண்டு திருவாவடு தந்துரை அணைந்து என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானுடைய பசுபதி அந்த எம்பெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று திருவாவடுதுறையில இருக்கின்றாராம். சரி, போதும் ஆனந்தமாக அனுபவித்தோம், இப்பொழுதோ போய் பார்க்கலாம் என்று சொல்லி கிளம்பும் பொழுது இறைவனுடைய திருவருளாரே ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது. இது யாருன்னு உங்களுக்கு தெரிந்திருக்கும். அங்கே அந்த காவிரிக்கு எதிர்க்கரையில் அப்படியே பார்க்கிறார், பசுக்கள் எல்லாம் கதறிக்கொண்டு நின்று கொண்டிருக்கின்றன. ஒரு அப்படியே குழுமையாக பசுக்கள் எல்லாம் கதறிக்கொண்டு நின்று கொண்டிருக்கின்றன, அழுகின்றன. இவர் பார்த்த, அடடே என்னடாது இந்த பிராணிகள் எல்லாம் இப்படி இருக்கிறதே, அந்த ஜீவ தயையினாலே கருணையினாலே யார் என்று பார்க்கும் பொழுது அங்கே சாத்தானூர் என்று சொல்லக்கூடிய அக்ரஹாரத்தில இருந்து இருக்கக்கூடிய பசுக்களை மேய்க்கக்கூடிய ஒரு இடையன் மூலன் என்கின்ற பெயர். பந்தனர்தம் சாத்தானூர் ஆமைப்பார் குடித்தோன்றி முந்தை முறை நிறைமேய்ப்பான் மூலன் எனும் பெயருடையான் என்று தன்னுடைய வாழ்நாள் போன காரணத்தினாலே கூற்று உண்ண இந்த நிலத்திலே வீழ்ந்து கிடக்கிறான், இறந்து கிடக்கிறான். அவன் உடம்பை கோக்குலங்கள் வந்தடைந்து சுற்றி மிக கதறுவன சுழல்வன மோப்பனவாக அப்படியே மோந்து கொண்டிருக்கின்றன, கதறுகின்றன, சுற்றி சுற்றி வருகின்றன. பார்த்தவுடன் இந்த யோகியர் பார்த்தாராம். பார்த்து விட்டு, அடவே இப்படி இருக்கிறதே, நாம் இதற்கு இந்த பசுக்களினுடைய துயரத்தை நீக்க வேண்டுமே நினைச்சாராம். நம்ம வந்து மனுஷன் துயர்பட்டாலே நம்ம பார்க்கறதுல அவன் கர்மாசார் அப்படின்னு சொல்லுவோம். ஜீவகாருண்யமே சிறந்த ஒழுக்கம் என்று சொல்வார் வள்ளல் பெருமான். ஜீவகாருண்யம் இல்லாதவனுக்கு சிவனுடைய கருணையும் கிடைக்காது. அடுத்தவன் கஷ்டப்படுகிறானே என்று சொல்லி எந்த ஜீவதையை, இதைத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லும் பொழுது சொல்லுவாரா, அங்கே ஒரு சமாதி நிலையில இருக்கும் பொழுது ஜீவ சேவை என்கின்ற வார்த்தையை சொல்லும் பொழுது கிடையாது, அதாவது ஜீவதையை என்கின்ற வார்த்தையை சொல்லும் பொழுது ஜீவதையை கிடையாது, ஜீவ சேவை என்று சொல்லுவாராம் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அது மாதிரி சேவை செய்ய வேண்டும், அதற்கு நம்முடைய மனத்திலே அருள் இருக்க வேண்டும், கருணை இருக்க வேண்டும் என்று. அதை இறந்து கிடக்கின்ற அந்த மூலன் என்று சொல்லக்கூடிய இடையனுடைய உடலை பார்க்கிறார். இந்த பசுக்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே என்று சொல்லக்கூடிய கருணையின் காரணத்தினாலே நம்பர் அருளானே ஆ உற்றதுயர் இவை நீங்க ஒழிப்பன் என்று உணர்ந்தாராம். இந்த பசுக்களினுடைய துயரத்தை நீக்க வேண்டும் என்று யோக நிலையில இருந்து தன்னுடைய உயிரை அந்த மூலன் என்று சொல்லக்கூடிய இடையனுடைய உடலிலே சேர்க்கிறார். இந்த சேர்க்கிறத பத்தி எல்லாம் சொல்கிறார், தவ முனிவர் தம் உடம்புக்கு அரண் செய்து இந்த வார்த்தையை அடிக்கோடிட வேண்டும். ஏன்னா சேக்கிழார் ஒரு காரணம் இல்லாம ஒரு வார்த்தையை போட மாட்டார். தன்னுடைய உடம்ப பாதுகாப்பா வச்சுன்னார். ஏன்னா அது போகுதுன்னு அடுத்தது பார்க்க போகிறோம். தன் உடம்புக்கு அரண் செய்து பாதுகாப்பு செய்து தாம் முயன்ற பவன வழி, அதாவது இந்த காற்றின் வழியாக இந்த சுவாசத்தை கட்டுப்படுத்தி தான் யோகம் செய்கிறார்கள் இல்லையா. இந்த பவனம்னா காற்று, அந்த பவன வழியாக காற்றின் வழியாக அவன் உடலில் தம்முயிரை பாய்ச்சினார் என்று அவனுடைய உடலிலே தன்னுடைய உயிரை பாய்ச்சுகின்றாராம். பாய்ச்சின பொழுது பாய்த்தியபின் திருமூலராய் எழரும் என்று மூலன் என்கின்ற இடையனாக இருந்தவர் இப்ப இவருடைய உயிர் போய் சேர்ந்தது. அதனால்தான் நம்ம இங்கே திருப்பள்ளி எழுச்சியிலே பார்க்கிறோம், விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விடுப்பருளே உனதொழுப்படி உங்கள், இவருடைய உனதொழுப்படி உங்களாக எப்படி இருக்கிறார் நந்தி திருவருள் பெற்ற நான்மறை நோய்கள் ஒருவர் என்று செக்லார் பெருமான் பாட்டா பாடுவார். உனதொழுப்படி உங்கள் மன்னகத்தையே வந்து வாழச் செய்தானே. இப்ப அடுத்து அந்த சரித்திரத்தை தான் நம்ம பாக்குறோம். இங்க வந்து வாழும்படியாக இவர் பிறப்பு எடுக்கவில்லை, இங்க வாழும்படியாக இறைவன் செய்கிறார். என்ன செய்தான்? அந்த திருமூலராக எழுந்த உடனே பசுக்கள் எல்லாம் அப்படியே வந்து முட்டி மோதுகின்றான், பாத்தியா என்னை ஏமாத்திர இறந்தது போலே கடந்தியே என்று சொல்லும்படியாக நாத்தழும்ப நக்கி மோந்து அணைந்து கனைப்பொடு நயந்து வைத்தெழுந்த கழிப்பினால் பால் எடுத்து துள்ளி பின் நீந்தியே என்று சொல்லும்படியாக அத்தனை அந்த பசுக்கள் செய்கிறதாம். இவரை பார்த்து அந்த அகா எழுந்தான் எழுந்தான் தன்னுடைய தலைவன் எழுந்தான் என்று அந்த பசுக்கள் எல்லாம் மிக சந்தோஷமாக இருக்க இவருக்கு ரொம்ப பரவ சந்தோஷமாக இருந்ததா, சரி இந்த பசுக்களை கொண்டு போய் அந்த இடத்துக்கு சேர்ப்போம் என்று அந்த சாத்தானூர் என்கின்ற இடத்துல ஒவ்வொரு வீடாக சென்று அந்த பசுக்களை எல்லாம் சேர்க்கிறார். இங்கே அந்த மூலன் என்கின்ற இடையனுடைய மனைவி காத்திருக்கிறார். காலம் தாழ்த்துகிறது. சரி வைகியவின் தாழ்த்த அங்கெல்லாம் போயிட்டு வருவார் என்று நினைத்து பார்க்கிறார். வந்து வந்தாச்சா வாங்க வீட்டுக்குள்ள வாருங்கள் என்று கூப்பிடும் பொழுது என்னை தொடாதே என்றபடியாக நகருகின்றாராம். ஈனம் இவருக்கு அடுத்ததன மெய் தீண்ட அதற்கு இசையார் என்னுடைய என்னை தொடாதே என்றபடியாக அவர் நகர்ந்தார். என்னது இப்படி பண்ணுகிறீரே, நான் உன்னுடைய மனைவி இல்லையா என்று கேட்கிறார். என்னும் பேசாமல் இங்கு உனக்கு என்னுடன் அணைவு ஒன்று இல்லை, நான் உன்னை தொட முடியாது என்று சொல்லும்படியாக அங்கே இருக்கக்கூடிய பொது மடத்திலே சென்று தங்குகின்றாராம் திருமூலர் பெருமான். நம்ம இப்ப உங்களுக்கு தெரிந்திருக்கும் யார் இந்த யோகி என்று. மிகச்சிறந்த நாயன்மாராக நமக்கெல்லாம் 3000 பாடல்களை கொடுத்த, தமிழ் மறையாக கொடுத்த திருமூலர், சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 பாதங்களையும் கொடுத்த யோகி, திருமூலர் மரபில்வர் என்று சொல்லும்படியாக மனோகுருவே என்று தாய்மானவர் தன்னுடைய குருவை சொல்லுவார். அந்த குருவுக்கும் குருவாக ஒரு பெரிய மரபை தோற்றுவித்தவர் திருமூலர் பெருமான். அங்கே அவர் அந்த பொதுமடத்திலே அணை அந்த சேர்ந்திருந்தாராம். இந்த மனைவியானவளும் அங்கே போயிருக்கிறார். இதுல ஒரு குறிப்பு சொல்லுவார் சேக்கலார் பெருமான், அந்த மனைவிக்கு மக்களும் கிடையாது சுற்றத்தான் கிடையாது, புருஷனை விட்ட வேற யாருமே கிடையாது, கதி கிடையாது, அப்பேற்பட்டவள்னர். அங்கிவளும் மக்களுடன் அருள் சுற்றம் இல்லாதாள் தங்கி வெறுவுரமயங்கி என்று அந்த இடத்துல பாடுவார் சேக்கலார் பெருமான். யாருமே இல்லாதவள் அங்கே அவரோட இருந்து பார்க்கிற இவ ஒரு விசித்திரமா நடந்து கொள்வதை பார்த்த உடனே பெரியவங்க இடத்துல போய் சொல்லுகிறார், ஊர் பெரியவர் இடத்துல இது மாதிரி என்னுடைய புருஷன் இப்படி இருக்கிறானே என்னானதுன்னு தெரியல, பைத்தியம் பிடித்ததா பேய் பிடித்ததா என்ன நடந்தது என்று கேட்கும் பொழுது வந்து பெரியவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். அவர்கள் அங்கே சொல்லுகின்றார்கள், இது பைத்தியம் கிடையாது, இல்ல பிசாசு பிசாசு பிடிக்கலே, இதெல்லாம் சிவ யோகத்திலே சித்த தன்னுடைய சித்தமாக இருக்கப்பட்ட நம்முடைய சித்தம் இருக்கிறது, அதுல இருக்கக்கூடிய மலங்களை எல்லாம் குற்றங்களை எல்லாம் களைந்து இறைவனிடத்தே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய தன்மை பித்துற்ற மயல் என்று, பைத்தியம் கிடையாது, பிரிதொரு சார்பு உள்ளதன்று, இது மாதிரி பைத்தியம் அதாவது பிசாசு பிடிச்ச மாதிரி வேற ஒண்ணும் கிடையாது, சித்த விகற்பங்களைந்து தெளிந்த சிவ யோகத்தில் வைத்த கருத்தினராகி வரம்பில் பெருமையில் இருந்தார். இப்பேற்பட்ட ஒரு பெரிய தன்மையில இருக்கிறார், இதெல்லாம் நாங்க சொல்லக்கூட முடியாதப்பா என்று சொல்லும்படியாக அவர்கள் இவளை விட்டுட்டு நகர்ந்துடுறாங்க. ஏன்னா பெரிய நிலையிலே இருக்கிறோம் அந்த மூலன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவர் பார்த்தார், சரி இந்த பெண்ணுக்கும் வருத்தம் என்ன, நம்ம நினைச்சது என்ன, பசுக்குலங்களினுடைய துயர் நீக்க வேண்டும் என்று நீக்கினோம், சரி இப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடல் வைத்த இடத்தை பார்க்கிறார். அந்த உடல் வைத்த இடத்திலே இல்லை. அதனாலதான் முதலே சொன்னேன் செக்லார் பெருமான் பாடும் பொழுது என்ன சொன்னார், அங்கே தன்னுடைய உடம்பை தவமுனிவர் தம் உடம்புக்கு அரண் செய்து என்று சொல்லுவார், பாதுகாப்பா வச்சார். இவர் என்ன பாதுகாப்பு வச்சார், பெரிய கோவணத்தையே திருடக்கூடிய கள்ளர், இது திருட மாட்டாரா, கோவணத்தை திருடினார், அங்கே திருவோட்டை திருடினார், இந்த உடலையும் திருடிட்டார். அதனால தான் இங்க என்ன சொல்லுகின்றோம், மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே, வந்த நெறியே சென்று வைத்த காப்பினில் உய்த்த முந்தையுடல் பொறை காணார், அந்த உடலை காணவில்லை, முழுதுணர்ந்த விஞ்ஞான சிந்தையினில் வந்த செயல் ஆராய்ந்து தெளிகின்றார். பார்த்தார் என்னடாது உடம்ப காணமே என்ன காரணம் என்று நினைக்கும் பொழுது இறைவன் எதுக்காக இங்கே இவரை படைத்தான், தன்னிலவார்

0: தேவன் அந்த வாழை செய்தானே. அடுத்து பார்ப்பேன் என்ன செய்தார். செற்ற முதல் கடிந்தவர்தான் ஆவடு தண்டுவை சேர்ந்தார் என்று திருவாவடுதுறையிலே திருவாவடுதுறையிலே சென்று தங்குகின்றாராம் திருமூலர் பெருமான். அதுதான் அடுத்த வார்த்தை நமக்கு சொல்லும், திருப்பெருந்துறையாய். வன் திருப்பெருந்துறையாய். இந்த திருப்பெருந்துறை என்பது எப்படி கோகழி என்று சொன்னார் திருவாவடுதுறை என்று எடுத்துக் கொள்ளுகிறார்களோ அதே மாதிரி திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடியது இங்கே திரு ஆவடுதுறை என்று சொல்லக்கூடிய தன்மையிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கே சென்று இருக்கின்றாராம். ஒரு பெரிய அரசமரத்தின் கீழிலே இருந்து சிவயோகத்திலே தலை நின்று அந்த பெருமானை உணர்ந்திருந்தார். அப்போ திருவந்திர மாலையை கொடுக்கின்றாராம். ஊன் உடம்பிற் பிறவிவிடம் தீர்ந்து, இந்த உடம்பு எடுத்திருக்கின்றோம், இங்கே பிறப்பு இப்ப போகணும், இந்த பிறப்பு போகணும், இந்த பிறப்பு அடுத்த பிறப்பு நமக்கு வரக்கூடாது, என்ன என்ன பண்ணணும். அதுக்குதான் திருமூலர் சொன்னார். என்ன, ஊன் உடம்பில் பிறவி விடம் தீர்ந்து, இது ஒரு பெரிய விஷம் மாதிரி இருக்கிறது, நம்முடைய உயிரை பிடித்திருக்கிறது இந்த பிறவி, அது போக வேண்டும் என்றால் உலகத்தோர் உய்ய ஞான முதல் நான்கு மலர் நற்றிருமந்திர மாலை. ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு பாடலாக சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய நான்கு பாடங்களையும் ஒன்றொன்றாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஓர் ஆண்டுக்கு ஒன்றாக பரம்பொருளாம் ஏன எயிறு அணிந்தாரை வராகத்தினுடைய கொம்பை உடைத்து தலையிலே வைத்துக் கொண்ட எம்பெருமானை ஒன்றவன்தான் என எடுத்து பாடினாராம். முன்னியே அப்பொருள் மாலை தமிழ் 3000 சாத்தி என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானை 3000 பாடல்களினாலே பாடினார் திருமூல பெருமான். என்ன என்ன பாடினார் என்று சேர்க்கலார் சொல்வார். நலம் சிறந்த நமக்கு நலம் சிறக்கும் முடியாது. ஏன்னா அது வேத ஆகம பொருளை இங்கே சொல்லுகின்றார் திருமூலர் பெருமான் திருமந்திரத்துல. ஞான யோக கிரியா சரியை எல்லாம் மலர்ந்த மொழி திருமூல தேவர் மலர்கழல் என்று பாடுவார் செக்கிழார் பெருமான். அப்படி அந்த எம்பெருமான் நமக்காகவே நம்முடைய பிறவியை ஒழிக்க வேண்டும், இந்த ஒழிக்க வேண்டும் என்றால் ஆகம பொருளை திருமந்திரமாக கொடுக்க வேண்டும் என்று திருமந்திர மாலையை கொடுத்தாரே அப்பேற்பட்ட திருமூல தேவர் தான் இங்கே. தொழுப்படி உங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திரு பெருந்துறையாய். வழியடியோம் கண்ணகத்தே நின்று கடிதருதேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் என்று சொல்லும்படியாக அவருடைய சிந்தனையிலே இருந்து சித்தம் அந்த சித்தம் அலம் அறிவித்து சிவமாக்கி நின்றக்கூடிய அந்த தன்மையை கொடுத்தார் எம்பெருமான். எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் என்று உலகத்திலே இருந்த அந்த மூலன் என்கின்ற இடையனுடைய உயிராக சென்று இடையனை எழுப்பித்தார் திருமூலராக ஆனார் என்று சொல்லக்கூடிய சரித்திரத்தை பார்க்கிறோம். இந்த எண்ணகத்தாய் என்று சொல்லக்கூடியதற்கெல்லாம் இன்னும் பல அடியார்களையும் பார்க்க முடியும். பூசலார் நாயனாருடைய சரித்திரத்தை இங்கே பொருத்தி பார்க்க முடியும். அதே மாதிரி மயிலாபுரியிலே இருந்த மயிலாப்பூர்ல இருந்த வாயிலாய் நாயனாருடைய சரித்திரத்தை இங்கே பொருத்தி பார்க்க முடியும். அதே மாதிரி கரும்பே என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல பட்டினத்தாருடைய சரித்திரத்தையும் பொருத்தி பார்க்க முடியும். எத்தனையோ சரித்திரங்கள் அடியார்களுடைய சரித்திரங்கள் இங்கே பொருந்துபுறமாக இருக்கின்றன. இன்றைக்கு தமிழ் 3000 சாத்தி என்று சொல்லும்படியாக தமிழ் மாலை சாத்தினாரே திருமூல பெருமான். அந்த எம்பெருமானுடைய சிந்தையை அந்த எம்பெருமானை பற்றி சிந்தித்து இந்த திருப்பள்ளி எழுச்சியிலே திருமூல தேவர் என்று சொல்லக்கூடிய அந்த நாயனாரை கண்டோம். அவருடைய திருமந்திரமானது அவருடைய வாக்கானது நமக்கு அருளட்டும். அவரை வணங்குவோம்.
1: தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 4 மந்திரம் 1243

மந்திரம், மலர், தூபம், தீபம் இவை கொண்டு சக்திக்கு செய்யும் வழிபாடு சிவத்திற்கு செய்யும் பூஜையாகும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 4, மந்திரம் 1254.

உயிராக உலகில் பிறக்க தாய் தந்தையரின் அன்பே காரணம். ஆனால் உயிரையும் ஆன்மாவையும் அவர்கள் அறியார். நம் ஆத்மாவை இங்கே பூ உலகில் மனித குலத்தில் பிறக்கச் செய்த பராசக்தியை சிவத்தோடு நினைந்து சிவகதி அடைவோமாக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 4, மந்திரம் 1292.

சூலம் ஏந்தியவரும் கபாலியும் ஆகிய வைரவர் செயல் யாதெனில், பகைவனது அறிவை போக்கி வென்று உயிரை உண்டு உடலை பந்தாடும் வல்லமை பெற்றவர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருகிய திருமந்திரம் தந்திரம் 4, மந்திரம் 1319.

நவாக்கரி சக்கரம் என்பது சக்தியின் விதை மந்திரமாகும். கிளீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் கௌம் கிரீம் ஹௌம் ஔம் சௌம் ஆகிய 9 மந்திரங்கள் அவை. திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 4, மந்திரம் 1327.

பராசக்தியை நவாக்கரி சக்கர முறையில் இறைத்தூத திருமூலரின் திருமந்திர வடிவில் ஜெபித்து பொன் வெள்ளி செல்வம் மற்றும் இன்பமும் பெற்று இப்பூ உலகில் இன்புற வாழ்வீராக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 4, மந்திரம் 1331.

நீவேர் சத்தியவானாகில் முறையாக இறைத்தூதரின் நவாக்கரி சக்கரம் செவித்தால் மன்னரும் உமது வசமாவர், பகைவர் தோல்வியடைவர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 4, மந்திரம் 1336.

இந்த நவாக்கரி சக்கர வழிபாட்டால் உலகை நீ வெல்ல முடியும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 4, மந்திரம் 1338.

இம்மந்திரம் செபிப்பவனுக்கு நன்மைகள் தொடர்ந்து நடைபெறும். சொற்புலமையுடன் பொருளாட்சியும் கைகூடும். உலகியலில் கல்விக்கு ஆசானாவான். இவனுக்கு பகைவரே இல்லை. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 4, மந்திரம் 1361.

0: அனைத்து உலகங்களையும் அவற்றின் பொருள் அனைத்தையும் படைத்தவளும் பராசக்தியே, அழிப்பவளும் பராசக்தியே. இவ்வுலகம் மட்டுமின்றி அனைத்து புவனங்களையும் படைத்து அவையாக நிற்பவளும் அவளே. திருச்சிற்றம்பலம்.
1: சிவாய நம. சைவம் டாட்டாரியின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு உலகலாம் சிற்றுரை. வழங்குபவர் சிவ திரு முத்து மாணிக்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணம்மை உடனுரை. ஆளவாய் சொக்கநாத பெருமானுடைய திருவருளும் திருக்கைலாய பரம்பரை திருவாவிடுதுறை ஆதீன பிரதம ஆச்சாரியராக விளங்குகின்ற பஞ்சாக்கர தேசிகர் ஒருவருளும் துணை கொண்டு உலகலாம் என்கின்ற தலைப்பிலே இவ சேக்கலார் பெருமானுக்கு தில்லையிலே ஆனந்த மாணரனும் இயற்றுகின்ற குத்தப்பெருமான் முதலடி எடுத்துக் கொடுத்த அந்த சிறப்பினை சிந்தித்து வருகின்றோம். அவ்வகையிலே நேற்று நாம் இவ சேக்கலார் பெருமானுடைய சிறப்புகளும் அதோடு மட்டுமின்றி அப்பெருமான் அவதரித்த திருநாடும் அப்பெருமான் அவதரித்த குலச்சிறப்பினையும் அப்பெருமானுக்கு நம்முடைய அனபய சோழ மன்னனானவன் அளித்த முதன்மை மந்திரி சிறப்பும் அந்த முதன்மை மந்திரி சிறப்போடு ஒரு பட்டமும் உத்தம சோழ பல்லவன் என்கின்ற ஒரு உயர்ந்ததாகிய சிறப்பு பொருந்திய பட்டமும் அதோடு இப்படிப்பட்ட உயர்ந்த உலகியலிலே உலகியல் நிலையிலே நம்முடைய அருண்மொழி தேவரானவர் இருந்தாலும் அப்பெருமான் அப்படியே இருந்து விடாது. திரு நாகேச்சரத்திலே திருக்கோயில் கொண்டு அருள்பாலித்து வரும் பெருமானிடத்தே என்றும் மறவாத அன்புடையவராக இருந்தார் என்றும் அப்படிப்பட்ட அந்த அன்பின் சின்னமாக அப்பெருமானுக்கு தம்முடைய அவதாரப்பதியாகிய குன்றத்தூரிலே ஒரு அழகிய திருக்கோயிலையும் அமைத்து நித்தியப்படியாகிய பணிகளை சிறப்புடன் செய்து வந்தார். அப்படி வருகின்ற அந்த காலத்திலே இந்த சோழ மன்னனானவன் புரட்டு திருட்டு சிந்தாமணியை மெய்நூல் என்று கற்று அதிலே இருக்கின்ற பொருள் சிறப்பிலே உளமகிழ்ந்து வருகின்ற அந்நிலையை கண்டு அவனுக்கு இம்மைக்கும் அம்மைக்கும் அதாவது இந்த நில உலகிலே வாழ்வதற்கு உண்டான அறங்களை உள்ளபடி போதிக்காததும் அப்படி அறங்களை நாம் கடைபிடிக்கும் பொழுதுதான் நம்மளால என்ன செய்ய முடியும், அம்மைக்கு உண்டான அதாவது மேலுலகத்திற்கு உண்டான ஒரு செல்வத்தினையும் பெற முடியும். அப்பேற்பட்ட செல்வத்தை பெறக்கூடிய தரக்கூடிய நூல் இது இல்லை என்ற அந்த உண்மையினை வரும்பொருள் உரைத்தல் மந்திரிக்கு இலக்கணம் ஆகையாலே அந்த இலக்கணத்தின்படி நம்முடைய முதன்மை மந்திரியாராகிய நம்முடைய அருண்மொழி தேவரானவர் சோழ மன்னனிடம் தெரிவிக்க அப்படி அறிவித்த அப்பொழுது அம்மன்னனும் இம்மைக்கும் அருமைக்கும் பயன் தரக்கூடிய கதை எது என்று கேட்டு நிற்கின்ற வேளையிலே இம்மைக்கும் அம்மைக்கும் பலன் தரக்கூடிய கதையானது சிவகதை என்று எடுத்து விளம்பி அப்பேற்பட்ட அந்த கதை என்ன நிலையிலே இருக்கின்றது, மிகவும் பழமை பொருந்திய கதையா இல்லை புதியதாக தோன்றிய கதையா, இதை சொன்ன பேரார் இதை கேட்ட பேரார் என்பது போன்ற கேள்விகளையெல்லாம் மன்னன் எழுப்ப அவனுடைய அக்கேள்விகளுக்கெல்லாம் பதில் தரும்படியாக திரு ஆரூரிலே நம்பி ஆரூரர் பெருமானுக்கு புற்றிடம் கொண்டநாத பெருமான் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன் என்று முதல் அடி எடுத்து கொடுக்க அந்த முதல் அடியின் வழி நின்று நம்முடைய நம்பி ஆரூரர் பெருமான் 11 திருப்பாட்டுக்களாக திருத்தொண்டர் தொகை என்கின்ற நூலை அருளி செய்ய அந்த நூலின் வழியே பொல்லா பிள்ளையாரது அருள் பெற்றவர்கள் திருத்தொண்டர் திரு அந்தாதி என்கின்ற வகை நூலை அருளினார் என்று அந்த வரலாறுகளையெல்லாம் விரித்து சொல்லி அப்படி விரித்து சொல்லியதோடு மட்டுமல்லாது அந்த நூல்களினுடைய பொருளையும் விரித்து சோழமன்னனுக்கு உபதேசித்து அருளுகின்றார் நம்முடைய அருண்மொழி தேவர். அக்கதையை கேட்ட சோழமன்னனானவன், இயல்பிலேயே சோழகுலமானது திருநீற்று நெறி நின்று வருகின்ற குலம். அப்பேற்பட்ட அந்த நிலையிலே அவன் மனம் மிகவும் நெக்குருகி மிகவும் மகிழ்ந்து, ஏன்னா அந்த மந்திரிக்குரிய சிறப்பிலே நம்முடைய அருண்மொழி தேவரானவர் நம்மை தீய நெறியிலே செலுத்தாமல் நம்முடைய உயிருக்கு உய்தி தரக்கூடிய மெய்மை நெறியாகிய சைவ நெறியிலே செலுத்திய திறத்தினை கண்டு, ஏன்னா மன்னனுக்கும் பல கல்வி நிலைகளிலே ஓங்கி இருக்கக்கூடியவன், அதனாலதான் அவனுக்கு நம்முடைய அன்மொழி தேவர் சொன்ன மாத்திரத்திலேயே அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவர்களும் திருமுறையை ஓதி உணர்ந்த தன்மை உடையவர்கள். ஆகவே அந்த திருமுறையின் வழியே நின்று அந்த நூல்களினுடைய திறத்தையெல்லாம் அறிந்த காரணத்தினால இந்த இப்பேற்பட்ட இந்த சிவகதையினை திருத்தொண்டர்களது பெருமையினை ஒரு வகைப்படுத்தி இவர்கள் அவதாரம் செய்த நாடு எது, ஊர் எது, அதோடு மட்டும் அமையாது அவர்களுடைய குலம் என்ன, அவர்களுடைய பெயர் என்ன, அதோடு அவர்கள் செய்த சிவத்தொண்டின் திறம் என்ன, அதற்கு பெருமான் அருளி செய்த திறம் என்ன, பெருமானுடைய திருவருள் பெற்று முக்தி அடைந்தோரினுடைய தொகை என்ன, இந்த மண்ணுலகிலே இன்னும் ஜீவன் முக்தி நிலையிலே வாழுகின்ற அப்பெருமக்களினுடைய நிலை என்ன என்பதையெல்லாம் விரித்து உரைத்து அருள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய சோழமன்னனானவர் நம்முடைய அருண்மொழி தேவரை வேண்டி கேட்டுக்கொள்கின்றார். அப்படி கேட்ட அந்நிலையிலே நம்முடைய தேவச்சேக்கலார் பெருமான் அனாபய சோழனுடைய அரசவையில் இருந்து கிளம்பி திரு தில்லையினை அடைகின்றார். திரு தில்லைக்கு வருகின்ற காரணம் என்ன என்பது நாம் சற்றே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். பெருமான் எல்லா நிலைகளிலும் அடியவர்களுக்கு அருள் செய்கின்றார். அப்படி அருள் செய்கின்ற எல்லா திருத்தலங்களிலேயும் பெருமான் வீட்டிலிருந்து அருளுகின்றார். அப்படி இருக்கின்ற அந்த நிலையிலே தில்லையை நம்முடைய அருண்மொழி தேவரானவர் வந்து அடைய காரணம் மிகவும் சிறப்பாக அப்பெருமானுடைய திருவாக்கிலேயே அமைந்திருக்கின்றது. திரு ஆரூர் பெருமானுடைய திருவாக்கிலேயே தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன் என்கின்ற முதல் அடி எடுத்து கொடுத்த காரணத்தினால தில்லைக்கு வந்தார் என்பது ஒரு சிறப்பு. அதோடு மட்டுமல்லாது ஒரு விஷயத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த விஷயத்திலே ஏற்கனவே தெளிவுடையவர்கள் வாழும், அந்த விஷயத்தை ஏற்கனவே அனுபவித்தவர்கள் வாழும், அந்த விஷயத்தை முற்றுமாக அறிந்தவர்கள் வாழும் தான் நாம் கேட்டு தெளிவடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆதாரமாக நமக்கு நம்முடைய திரு நாவுக்கரசு பெருமான் அருளி செய்த திருப்பதிக பாடல் ஒன்று கிடைக்கின்றது. ஒருத்தனார் உலகங்களுக்கு ஒரு சுடர், திருத்தனார் தில்லை சிற்றம்பளவனார், விருத்தனார் இளையார் விடம் உண்ட எம் அறுத்தனார், அடியாரை அறிவரே என்பது திரு நாவுக்கரசு பெருமான் அருளி செய்த திருப்பதிகம். அப்பேற்பட்ட இந்த நிறுத்தனார் தான் யாரை அறிவார், அடியாரை அறிவார். ஆக அடியாரை பற்றி நாம் விரித்து உரைக்க வேண்டுமானால் அறிந்தவரிடம் செல்ல வேண்டும் என்பதுதானே முறை. ஆகவே தெய்வச்சேக்கலார் பெருமான் நம்முடைய திருமுறைகளிலே ஆலங்கால் பட்டவர், திருமுறைகளுக்கு திருமுறை கொண்டு உரை எழுதிய பெரும் சிறப்பு மிக்க தன்மை உடையவர் தெய்வச்சேக்கலார் பெருமான். அப்பேற்பட்ட அந்த பெருமான் அடியாரை அறிவது அம்பலத்திலே ஆடுகின்ற அப்பெருமானே என்பதை திரு நாவுக்கரச பெருமானுடைய திருவாக்கின் வழியே உணர்ந்து தில்லைக்கு சென்றார் என்பது ஒரு தகுந்த ஒரு காரணமாக இருக்கும் என்று அடியேன் கருதுகின்றேன். அப்பேற்பட்ட அந்த தெய்வச்சேக்கலார் பெருமானை வாழ்த்த வந்த ஒரு பாடல் இது. முன்னமே வாழ்த்தி தான் தொடங்கணும், இருந்தாலும் ஆரம்பிச்ச காரணத்தினால இப்பொழுது அந்த வாழ்த்தினை தொடங்கி நாம் உள்ளே செல்வோம். பரவுறும் அடியார் மேன்மை பாட வல்லவர் என்று எங்கள் குறவருள் ஒருவர் அன்பினில் குறிக்கொடு துதித்தல் கண்டு தரமிகு சிறப்பு வாய்ந்த தன்மையார் செய்கிழாரை தரமிகு சிறப்பு வாய்ந்த தன்மையார் செய்கிழாரை கரவர துதியோம் என்னில் கடும் பிழை ஆகும் அன்றே என்பது திருப்பெருந்துறை புராணத்திலே தெய்வ செய்கிழார் பெருமானுடைய துதியாக நம்முடைய திருக்கைலாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதீன மகாவித்வானாக விளங்கிய நம்முடைய ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அருளி செய்தது. தெய்வ செய்கிழார் பெருமானை சைவர்கள் துதிக்கவில்லையானால் அது கடும் பிழை என்று மகாவித்வானவர் சைவ சம்பிரதாய பாரம்பரியங்களை நமக்கு நூல்வழியே கொடுத்த பெரும் தன்மை உடையவர் அப்பேற்பட்ட அப்பெருமகனார் அறிவித்து அருளுகின்றார். அந்த பிழைக்கு நாம் ஆளாகாமல் அப்பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமாகும்படி அவரது வரலாறை சிந்திப்போம். அப்பெருமானுடைய திருவூராக விளங்குவது குன்றத்தூர். அந்த குன்றத்தூரினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது அது பலபட நூல்களிலே பேசப்படுகின்றது. பேர்பட்ட குன்றைப்பதியினுடைய முனிவராக நம்முடைய அருண்மொழி தேவரானவர் திகழ்கின்றார். அப்பெருமானுடைய அரும் சிறப்புகளை நம்முடைய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் ஆண்பாள் பிள்ளைத்தமிழ்களிலே மிகவும் சிறப்பு பொருந்தியதாக இருக்கின்ற செய்கிழார் சுவாமிகள் பிள்ளைத்தமிழிலே அற்புதமாக எடுத்து உரைக்கின்றார். சோறு மணக்கும் மடங்களெல்லாம் தூய்மை மணக்கும் சிந்தையெல்லாம் சுவனம் மணக்கும் மாடையெல்லாம் தெங்கன் மணக்கும் தோள்களெல்லாம் சேறு மணக்கும் கழனியெல்லாம் செல்வம் மணக்கும் மாடமெல்லாம் தென்றல் மணக்கும் மேடையெல்லாம் தெய்வம் மணக்கும் செயலெல்லாம் நீரு மணக்கும் நெற்றியெல்லாம் நெய்யே மணக்கும் கரிகளெல்லாம் நெருப்பு மணக்கும் குண்டமெல்லாம் நேயம் மணக்கும் வீதியெல்லாம் சாறு மணக்கும் குன்றத்தூர் தலைவா தாளோ தாளேலோ என்று கூறி அதன் பிறகு கூறுகின்ற அந்த செய்தி தான் நமக்கு மிகவும் முக்கியமான செய்தியாக சகலாகம பண்டித தெய்வ சைவா தாளே தாளோ தாளேலோ என்பது சகலாகம பண்டிதராக நம்முடைய தெய்வ செய்கிழார் பெருமானை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் குறிப்பிட்டு அருளுகின்றார்கள். இந்த தாள பருவத்திலே கிட்டத்தட்ட 5 திருப்பாடல்களிலே நம்முடைய செய்கிழார் பெருமானை நம்முடைய மகாவித்வான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அத்தகைய பெரும் சிறப்பு மிக்கதாக நம்முடைய தெய்வ செய்கிழார் பெருமான் திகழ்கின்றார். ஆகவேதான் நம்முடைய பெரிய புராண நூலானது நமக்கு நேற்று பார்த்தது போல பல கலைகளினுடைய சாரமாக இருக்கக்கூடியது வேதம், வேதத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடியது நம்முடைய ஆகமங்கள், ஆகமங்களினுடைய சாரமாக இருக்கக்கூடியது நம்முடைய சித்தாந்த நூல்கள், அப்படிப்பட்ட அந்த சித்தாந்த நூல்களினுடைய சாரமாக விளங்குவது நம்முடைய பெரிய புராணம் என்று காட்டியிருக்கிறார்கள். அப்ப வேத ஆகம அதன் பிறகு ஆகமத்தினுடைய அந்தமாக விளங்குகின்ற சித்தாந்த சாத்திரங்களினுடைய சாரமாக விளங்குகின்ற ஒரு நூலாக நமக்கு பெரிய புராணம் இருக்கின்றது. அப்பேற்பட்ட பெரிய புராணத்தினுடைய மாண்பினை அறியாத சில பேர் பெரிய புராணத்தை நாம் ஒரு பெரும் பிரமாணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் அது ஆகம பிரமாணமான நூல் இல்லை என்றும் பேசி வருகிறார்கள். அதற்கெல்லாம் நாம் எப்படி பதில் சொல்வது என்றால் பெரியோர்களது நூலை மகாவித்வானே நமக்கு சகலாகம பண்டித தெய்வ சைவா என்று அவரை போற்றுகின்ற அந்த வாக்கியங்களை உணர்ந்து நிற்கின்ற பொழுது இத்தகைய ஆச்சாரியர்கள் மீது அவதூறு பரப்புகின்ற நிலையை நாம் விட்டு தெளிந்து அவர்களது திருவடியை போற்றல் செய்வோம். அவரை துதியாததே கடும் பிழை என்றால் அவரை துவேசிப்பது பிழை என்றே சொல்ல முடியாதபடி இருக்கின்ற ஒரு மாபெரும் குற்றமாகும் அப்படின்றத அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சகலாகம பண்டிதராகிய தெய்வ செய்வர் நம்முடைய தில்லைப்பதியினை வந்து அடைகின்றார் என்பதை நேற்று நாம் பார்த்திருந்தோம். அப்படிப்பட்ட அந்த தில்லையை அடைகின்ற நிலையினை நமக்கு உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் எப்படி காட்டுகின்றார் அப்படின்ற பொழுது, தில்லை எல்லையில் வந்து வந்ததிரு தொண்டனாக விழுந்து எழுந்து, தில்லையை கண்ட மாத்திரத்திலேயே நம்முடைய திருக்கோயில் வழிபாடு என்பது நமக்கு அப்படியே திருஞான சம்பந்த பெருமான் புராணத்திலும், நம்முடைய திருநாவுக்கரச பெருமான் புராணத்திலும், அதிலும் மேலாக நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சரித்திரத்திலும், திரு பிரமபுரத்தினை சீர்காழிப்பதியினை மிதிப்பதற்கு அஞ்சி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏன் அஞ்சுகிறார் என்றால், இப்பேற்பட்ட பெருமான் இருந்த பதி, இப்பேற்பட்ட பெருமான் ஞான போனகம் உண்ட பிள்ளையார் இருந்த பதி என்கின்ற காரணத்தினால் அந்த அச்சம் ஏற்பட்டது. எதனால் அச்சம்? பெரியோர்களுக்கு எப்பொழுதும் தன்னை தாழ்த்தி கொள்வது வழக்கம். அதிலும் அடியார்களுக்குள் என்கின்ற பொழுது அது எப்பேற்பட்ட திறமாக இருக்கும் என்பதை நமக்கு காட்டியவர் தெய்வச்சேக்கலார் பெருமாள். அப்பேற்பட்ட அவர் தில்லை எல்லையிலே விழுந்து எழுந்து, பெருமானுடைய திருக்கோயில் எல்லையிலேயே வந்து விழுந்து அதன் பிறகு எழுந்து, அள்ளி கமலம் அல்லிசேர் கமலத்து தடத்தினில் மூழ்கி, அல்லிசேர் கமலமாகிய சிவகங்கை தீர்த்தத்திலே நீராடி. ஒரு திருக்கோயிலுக்கு செல்கிறோம் என்றால் நாம் முதலிலே அங்கு இருக்கின்ற திருக்கோயில் குளத்திலே மூழ்கி எழுந்து அங்கு உரிய அனுஷ்டானங்களை முடித்து நாம் அதன் பிறகே பெருமானை வழிபட செல்ல வேண்டும். அந்த நெறிகளை எல்லாம் நமக்கு இது ஒரு வரலாறு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் விடாமல் நமக்கு அவைகளை கொடுத்து சென்றிருக்கக்கூடியது நம்முடைய பெரியோர்களது பெரும் சிறப்பு. தடத்தினில் மூழ்கி அம்பலவானர் முன் ஒள்ளை சென்று பணிந்து கைத்தளம் உச்சி வைத்து உளம் உருகி நைந்து தொல்லை காண்பதற்கு அரியதாகிய பேரொளி இன்ப வாரதியின் மூழ்கியே நிற்கின்றார். தில்லையிலே கொத்தாடுகின்ற பெருமான் தொல்லையானவர். இரட்டை புலவர்கள் தொல்லை தொல்லைனே ஒரு அருமையாக ஒரு திருப்பாடலை அமைத்திருப்பார்கள். தொல்லை என்பது பழமை. பழமை அப்படின்றத நம்ம இன்னைக்கு தொல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிடுது, துன்பத்தை தரக்கூடிய ஒரு சொல்லாக அதை நம்ம மாத்திட்டோம். ரொம்ப தொல்லையா இருக்குப்பா உன்னோட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த தொல்லை என்பது பழமை என்பதையும் தொன்மை அப்படின்றதுதான் இங்கு தொல்லை என்ற அந்த சொல்லாக குறிப்பிடப்படுகிறது. அப்படிப்பட்ட இன்ப வாரதியில் மூழ்கி இருக்கின்றார். நாம் ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானது திருவருள் திறத்தை கண்டு உணர்ந்து வழிபடத்தக்க தன்மையுடையவர் நம்முடைய தெய்வச்சேக்கலார் பெருமான். அதோடு மட்டுமின்றி பெருமானது திருவருள் இன்ப வாரதியில் மூழ்கி இங்கு நிற்கின்றார். தில்லை என்பது நமக்கு பிறவிகளை அறுத்து அருளுகின்ற திருத்தலம். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, தில்லையானது நாம் உள்ள தாமரையின் இடமாக வைத்து வழிபட வேண்டிய ஒரு விஷயமாக நம்முடைய சாத்திர நூல்களும் தோத்திர நூல்களும் நமக்கு காட்டுகின்றன. எப்படி பெருமான் வெளியே மன்றுள்ளே பர ஆகாசத்திலே நடமாடுகின்றாரோ அதே போன்று ஹிருதயமாகிய உள்ளத்திலே அங்கிருக்கின்ற வெளியிலே பெருமான் திருக்குத்து இயற்றுகின்றார் ஒவ்வொரு உயிர்களினுடைய நிலையிலேயும் என்பது நமக்கு காட்டப்படுகின்ற ஒரு பெரும் செய்தி. சைவத்திற்கே உரிய தனிச்சிறப்பு. இதையத்தான் தெய்வ புலவர் நம்முடைய திருவள்ளுவ தேவ நாயனாரும், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்கின்ற திருக்குறளிலேயும் இதே கருத்தை தான் கடவுள் வாழ்த்து பகுதியிலே வைத்திருக்கிறார். இதற்கு உரை செய்ய வந்த நம்முடைய பரிமேல் அழகரானவர், அன்பரது உள்ள தாமரையில் இருக்கின்ற பெருமான் என்று அதற்கு குறிப்புரையிலே, அப்படிப்பட்ட உள்ள தாமரையிலே கண்டு தொழக்கூடிய தலைவனாக இருக்கின்ற அந்த பெருமானை கண்டு அந்த பெருமானது திருவருளாகிய இன்ப வாரதியிலே மூழ்கி நிற்கின்ற தில்லையானது தரிசிக்க முக்தி தருகின்ற திருத்தலம். அப்பேற்பட்ட அந்த திருத்தலத்திலே அந்த பெருமானை தரிசித்த அந்த இன்பத்திலே, அந்த தரிசனம் எப்பேற்பட்டது என்பது நம்முடைய திருமுறைகளிலே நம்முடைய நாவுக்கரச பெருமான் அருமையாக எடுத்து காட்டியிருக்கிறார். மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை, இந்த உலகத்துல எனக்கு பிறவி வேண்டும் அப்படின்றார். எதற்காக வேண்டும் அப்படின்னா, பெருமானே நீ ஆடுகின்ற இந்த திருக்கூத்தை காண்பதற்காக, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் குமிஞ்சிருக்கும் என்கின்ற அந்த திருப்பதிகம் நமக்கு இந்த மனித பிறவியினுடைய அவசியத்தையும் அந்த மனித பிறவி பெருமானுடைய திரு அடியை வணங்குவதும் வாழ்த்துவதும் தான் என்பது நமக்கு காட்டி நிற்கின்றது. அப்பேற்பட்ட திருவருள் இன்ப பாரதியிலே அவரு மூழ்கி நின்று நிற்கின்ற அந்த நிலையிலே பெருமானிடத்தே விண்ணப்பம் செய்கின்றார். என்ன செய்கின்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, அடையலார் புறம் நீர் எல, அடையலார் புறம் யாரு, முப்புற வாசிகள். அப்படிப்பட்ட அந்த முப்புற வாசிகளை வெல்லுமாறு பெருமான் என்ன செய்தாரு, சிரிப்பாலேயே எரித்தார், நகை செய்து அன்றொரு மூவரை படியின் மேல் அடிமைகளும் பாத பங்கயங்கள் பணிந்து. அந்த முப்புறங்களை பெருமான் இந்த நகை செய்ததன் மூலமாக அந்த முப்புறங்களை அழித்த அப்பொழுதும் அந்த முப்புற அசுரர்களின் அந்த கோட்டையிலே என்றும் வலுவாதபடி சிவவழிபாடு செய்த மூவரை காத்தார். அதுதான் பெருமானுடைய சிறப்பு. அப்பேற்பட்ட அந்த திருவடிகளை, அதாவது உயிர்கள் குற்றம் செய்கின்ற பொழுது அவைகளை தண்டிக்கின்றவனும் அந்த குற்றத்தில் நீங்கி அவைகளுக்கு அனுகிரகம் செய்கின்ற பெரும் தலைவனுமாக இருக்கின்றவர் என்கின்ற அந்த நிலையிலே படியின் மேல் அடிமை கொள்ளும் பாத பங்கயங்கள் பணிந்து நின்று புத்த பெருமானை பார்த்து அவருடைய திருவடி சிறப்பு, திருவடி சிறப்பை எத்தனை காலம் பேசினாலும் அது தீராது. அப்பேற்பட்ட அந்த பாத பங்கயங்களை பணிந்து நின்று பெருமானிடத்தே விண்ணப்பம் செய்து கொள்கிறார். அடிகளே உனது அடியார், அடிகளே உனது அடியார் சீர் அடியேன் உரைத்திட அடியெடுத்து இடர் கிட தருவாயென. அடிகளே தலைவனே உனது அடியார், உன்னுடைய அடியவர்களாகிய, ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தது போல யார் அறிவார், பெருமான் தான் அறிவார். ஏன்னா தன்மையால் தம்மை ஒப்பார் என்று பெருமானுடைய திருவாக்கு. அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள், தன்மையால் தம்மை ஒத்தவர்கள் என்று பெருமானே எடுத்து காட்டுகின்றார். அதனாலதான் நம்முடைய சைவ பாட்டியும் அடியவர்களது பெருமை பேசவும் பெரிது என்பதை காட்டி நின்றார். அப்பேற்பட்ட அந்த நிலையில அடிகளே உனது அடியார் சீர், சீர் என்பது பெருமை. அப்படிப்பட்ட பெருமையினை திருத்தொண்டர் புராணம் என்கின்ற இந்த நூலின் வாயிலாக பேசுவதற்கு என்ன செய்ய வேண்டும், அடியே உரைத்திட அடியெடுத்து இடர் கெட தருவாய் என. ஏன்னா இது என்னால் அறியக்கூடிய செய்தி அல்ல. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த அனபயச்சோழன் கேட்ட அம்மாத்திரத்திலேயே நம்முடைய அருண்மொழி தேவரானவர் அவருக்கு திருத்தொண்டர் தொகையினுடைய சிறப்பினையும் அந்த திருத்தொண்டர் தொகைக்கு பெருமான் அடியெடுத்து கொடுத்த நிகழ்வினையும் அதோடு பொள்ளாப்பிள்ளையாரது திருச்சன்னதியிலே இருந்து அந்த திருத்தொண்டர் தொகையினுடைய பொருளை உணர்ந்த நம்பியாண்டார் நம்பிகள் செய்த திருத்தொண்டர் திரு அந்தாதியினுடைய பெருமையினையும் உள்ளவாறு விரித்து உரைத்தார். அதனாலதான் அந்த இடம் வரும்பொழுது அதை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னார். அப்படி அவர் விரித்து உரைத்த பொழுதும் அதிலே அந்த மன்னனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது இன்னும் சிறப்பு பெற வேண்டும் என்கின்ற அந்த நிலை. பெருமானது திருவருள் திறத்தோடு இந்நூல் நடக்க வேண்டும். அதனாலதான் எடுக்கும் மாக்கதை இன் தமிழ் செய்யலால் நடக்கும் மேன்மை நமக்கு அருள் செய்திட என்றார். நானாக இந்த நூல் செய்யவில்லை என்பது எப்பொழுதுமே பெரியோர்களது சிறப்பு. அதோடு மட்டுமல்லாது நம்முடைய அருண்மொழி தேவர் மாபெரும் சிவஞானி, சாதாரண ஒரு நிலையிலே இருக்கின்றவர் அல்ல. அவரு எப்பேற்பட்ட அந்த நிலையிலே நிற்கின்றார் என்பதையெல்லாம் நாம் சிவஞான போதத்தினுடைய சூத்திரத்தினுடைய தன்மையிலே வைத்துதான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்பேற்பட்ட அந்த நிலையிலே நமக்கு ஒன்பதாம் சூத்திரமானது உனக்கண் பாசம் உணரா பதியை, என்ன செய்ய வேண்டும், ஞானக்கண்ணில் சிந்தை நாட வேண்டும் என்பதை உணர்ந்து அந்த அடியவர்களை தரிசிக்கின்றபடியும் அடியவர்களுக்கு நீ அருள் செய்த அந்த நிலையினை நான் அறியும்படியும் எனக்கு ஞானக்கண்ணினை தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றார். இந்த செய்தியை நமக்கு நம்முடைய திருக்கோயில் புராணத்திலும், அதாவது நம்ம தில்லை புராணத்திலும் நம்முடைய பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் பெருமானை நோக்கி அவரது திருநடனம் காண வழிபாடு செய்கின்ற அந்த நிலையிலே பெருமான் அவர்களுக்கு காட்சி கொடுக்கின்ற அந்த நிலையிலே அவர்கள் பெருமானை காணுமாறு திறம் பெற்றார்கள், ஞானக்கண் பெற்றார்கள் என்று நமக்கு காட்டப்படுகின்றது. அப்பேற்பட்ட அந்த நிலையிலே நின்ற நம்முடைய தேவச்சேக்கிழார் பெருமான் அவனே தானே ஆகிய அந்நெறி அந்நெறியிலே நின்று ஏகன் ஆகி இறைபணி நிற்க தலைப்பட்டார். அப்படி தலைப்பட்ட அந்த நிலையிலே பெருமான் அவருக்கு என்ன செய்தார் அப்படின்னா, காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல காட்டி அவரை அயரா அன்பின் அரண் கள்ளலிலே செலுத்தினார். தேவச்சேக்கிழார் பெருமான் இப்பொழுது அயராத அன்பிலே, அதாவது இடைபடாத குறைவுபடாத தைல தாரை போல் ஒழுகுகின்ற அந்த அயரா அன்பிலே அரண் கழலிலே சென்று நிற்கின்றார் இப்போ. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சென்று நிற்கின்ற உயிரினுடைய செயல்கள் எல்லாவுமே அது அரணாரினுடைய செயலாகத்தான் நிகழும் என்பது நாம் அங்கு சென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம சில விஷயங்களை சாத்திரங்களோடு சேர்த்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு நம்முடைய அருளாளர்களுடைய மாட்சிமை.
3: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி கதோபனிஷதம் வள்ளி 2. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அந்யத்ர தர்மத் மற்றும் பல மந்திரங்கள் 14-15 வரை. வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: பகவன் மாம் பிரதி வாச்சம் என கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏஎம் பிரதேன்னு தானே கேட்கணும். இப்ப என்ன பண்ணிவிட்டான்? அந்த கேள்விய வேற விதமாக காயன் பண்ணிவிட்டான். அந்யத்ர தர்மாத் அந்யத்ரா தர்மாது அந்யத்ர ஆத்மா கிருதா கிருதாது அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச எத்தத் பசியதி தத்வதா. என்ன ஏஎம் பிரதேன்னு நான் கேட்டேன். இப்ப சொல்ற ரேட்டு போனா இது ரொம்ப நாள் ஆகும் போல இருக்கு. நமக்கு நிறைய விஷயங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு மேல எந்த அம்சத்துல சந்தேகமா இருக்கோ அந்த சந்தேகத்துக்கு டுதி பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு அதை குறிக்கிவிட்டான். சரீர விலட்சணமான ஆத்மான்னா அது லிங்க சரீரம். மரணானந்தரம் இந்த லோகத்துல இருந்து பரலோகத்துக்கு போறது லிங்க சரீரம். ஆனா அந்த லிங்க சரீரத்திலையும் கரணங்கள் புத்தி மனசு அகங்காரம் இவைகளுக்கும் அப்பாற்பட்டதாக எந்த ஒரு ஆத்ம தத்துவம் இருக்கோ அதை பத்தி மட்டும் சொல்லுங்க. நான் முதலையும் அதான் கேட்டேன். ஆனா கேட்கும்பொழுது கொஞ்சம் பிராடர் பெர்ஸ்பெக்டிவா அத்தனையும் கேட்டேன். இப்ப மற்றவைகள்லாம் வேண்டாம் இல்லைன்னு நான் தெரிஞ்சுண்டாச்சு. ஆனா எந்த அதற்குள்ள ஒரே ஒரு பொருளாக எந்த ஆத்ம தத்துவம் இருக்கோ அதை பத்தி மட்டும் சொல்லுங்க போறோம் அப்படின்னு முன்னால கேட்ட கேள்வியே ரிஃபைன் பண்ணினான். அவ்வளவுதான். இது வேற கேள்வி இல்ல, வேற வேற வரமும் இல்ல. முன்னால கேட்டதான வரத்திலேயே ஒரு ஏகதேசம் மட்டும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான். அந்யத்ர தர்மாத் அந்யத்ர தர்மாத். எந்த ஒரு தத்துவமானது தர்மாதர்மங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கோ, தர்மத்துக்குள்ளையும் அதர்மத்துக்குள்ளையும் இல்லாதாக இவ்விரண்டுகளுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கோ, அந்யத்ர ஆத்மா கிருதா கிருதாது. அதோட மட்டும் இல்லாமல் அஸ்மாது கிருதாது அஸ்மாது அகிருதாது. இந்த செய்யப்பட்டதான காரியத்தை விடையோ இந்த காரணத்தோடையோ லோகத்துல சிலது காரணம் சிலது காரியம்னு நினைக்கிறோம். தயிர் இருக்குன்னா பால்ல இருந்து வந்தது ஆகையால் காரியம், பாலானது தயிருக்கு காரணமா இருந்தது ஆகையால் காரணம், குடம் என்கிறது மண்ணில இருந்து வந்ததுனால காரியம், மண்ணானது குடத்துக்கு காரணமாக இருக்கு. இப்படி லோகத்துல காசு அண்ட் எஃபெக்ட், சிலது காசு சிலது எஃபெக்ட்னு வச்சுட்டு இருக்கோம். இந்த ஆத்ம தத்துவம் இது காரணமும் இல்ல காரியமும் இல்ல. ஆகையால் இது என்ன காரிய காரண வர்ஜிதம். அவன் ஏதோ பாயமானி பூதானி ஜாயந்தே ஹே உலகங்கள்லாம் எந்த பரமாத்மாவோட சொந்து வருகிறதோ அப்படின்னு பாட்டு பாடிட்டே இருந்தேல. உலகத்துக்கெல்லாம் பரமாத்மா தானே காரணம்னு சொல்லி கொடுறது இல்லையா கேட்டேன்னா யம தர்மராஜா எங்கேயே சொல்லியிருக்காருன்னு ஆன்சர். இந்த உபநிஷத்துல சிருஷ்டி பிரக்கிரியை கிடையாது, இந்த உபநிஷத்துல ஈஸ்வரனை பத்தி கிடையாது. ஒவ்வொரு உபநிடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி. இந்த உபநிடத்துல அந்த ஆத்மாவில இருந்தா எல்லாம் உண்டாச்சுன்னு சொல்லல. எங்கேயும் மாயாவ சின்ன சைத்தன்யத்தை சொல்லி அதுக்கு சோதிதமான தத்துவத்தை வச்சு அதுக்கப்புறம் சுத்த பிரம்மங்கிற விவகாரம் இந்த உபநிடத்துல கிடையாது. தத்துவமசி போன்றதான அப்படிப்பட்டதான மகா வாக்கியங்கள் இங்க கிடையாது. இங்க எல்லாம் ஜெகல் லட்சணம் அஜகல் லட்சணம் இந்த சண்டைக்கே இடம் இல்லாதான ஒரு உபநிடம். ஈஸ்வரன் இந்த வம்பே கிடையாது. ஜீவன் இருக்கு பிரம்மம் இருக்கு அவ்வளவுதான். அந்த பிரம்மமே ஜீவனாரா மிருஜீவமாக கருதப்பட்டார், மறுபடியும் பிரம்மம் ஆயிட்டார், அவ்வளவுதான் விவகாரம். அதனால ஸ்ட்ரெயிட் ராயல் ரூட்ல போகக்கூடியதான உபநிடம். ஆகையால் இங்க என்ன காரியம் காரணம் இந்த பம்பையே கிடையாதுன்ற காரிய காரணம் வர்ஜிதமான ஒரு சொல்லுபம். ஆகையால் அந்நியத்ராஸ்மாக்ருதாக்ருதாத் அந்நியத்ர பூதாச்ச பவ்யாச்ச. பூதம்னா பாஸ்ட், பவ்யம்னா ஃபியூச்சர். இது நிகழ்காலம் அல்லது பவிஷ்யத்காலம், இந்த காலங்களுடைய சம்பந்தமே இல்லாது. இது என்ன சப்ஜெக்ட் ஆஃப் ஆல் டைம், ஒரு சமயத்துல இருந்தது, ஒரு சமயத்துல இருக்க போகிறது, போனது, வரப்போகிறது, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கால சம்பந்தம் இல்லாததான ஒரு பொருள் இது. மற்ற எல்லா பொருள்களுக்கும் பாஸ்டோ பிரசண்டோ ஃபியூச்சரோ ஏதாவது இருக்கும். இது காலம்ங்கிற ஒரு சம்பந்தமே இல்லாததான ஒரு பதார்த்தம். அந்நியத்ர பூதாச்சபவ்யாச்ச எத்தபத்யதி, எதை தாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ. இதுக்கு சொல்லிவிட்டேன் ஆறு காரணங்கள் கேள்வி சொல்லிவிட்டேன். ஒவ்வொரு இடத்துலயும் எந்த ஆத்மஸ்வரூபத்தை தாங்கள் அறிந்து கொண்டே இருக்கிறீர்களோ. எனக்கு தெரியாதுன்னு இனிமேல சொல்ல முடியாது, நான் சொல்ல போகிறேன் உமக்கு புரிய போகிறது, நீங்களே உங்க வாயால சொல்லிருக்கீங்க. ஆகையால் இஸ்மரது ஒன்பே கிடையாது, அதை நீங்க அனுபவித்துக் கொண்டே இருக்கீர்கள், அதை எனக்கு சொல்லுங்க, அதை எடுத்து நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு மூணாவது வரமாக பிரார்த்திக்கிறான். இப்ப அது கேட்க, எதி அகம் யோக்யா, நான் அதை அறிவதற்கு யோக்கியனாக இருப்பேனேயானால், பிரசன்னஸ்ய அசி, தாங்களோ இதை என்னிடத்தில் பிரசன்னாக இருப்பேனேயானால், ஹே பகவன் மாம் பிரதிபாச்சியம், எனக்கு அதை சொல்லுங்க. எது அந்யத்ர தர்மாது, தர்மம் என்ன, சாஸ்திரியாது, தர்மானுஷ்டானாது, சாஸ்திரியமான தர்மானுஷ்டானம் இருக்க, இதை விட வேறானது, இதுல ஒரு அனுஷ்டானமும் கிடையாது. இந்த ஆத்ம தர்மத்துல தத் பலாது, அனுஷ்டானத்தினால வரக்கூடியதான ஒரு பலம் என்ன, சொர்க்கலோகாது, பிரம்மலோகாந்தமான லோகங்கள் இவையெல்லாம் அவைகள் இல்லை. தர்மானுஷ்டானாது தத் பலாது. அதே போல தத் காரகேப்யச்ச, அதற்கு காரகமாக இருக்கக்கூடியதான எஜமானன், மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் இருக்கோ, ஹவ்ய ஹவிசு, திரவியங்கள் இவைகள்லாம் வேறானது. புரதத் பூதம் இத்யர்த்தா, இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ததா அந்யத்ர அதர்மாது, அதே விதமா அதர்மத்தை விட வேறானது. அதே விதமா அந்யத்ர அஸ்மாத் கிருதாத், கிருதாது கிருதம் காரியம், கிருதம்ங்கிற பதத்துக்கு அர்த்தம் காரியம்னு அர்த்தம், காரியம்னு எஃபெக்ட், செய்யப்பட்டதான பொருள்களை விட வேறானது. அதே விதமா அகிருதம் காரணம், லோகத்துல காரணம் காரணம்னு என்று தாங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை விட வேறானது இந்த ஆத்மா. ஆயல் காரணாத் அந்யத்ர கிஞ்ச அந்யத்ர பூதாத், பூதம் என்ன, அதிக்ராந்தாத் காலாத், நிகழ்காலத்தை விட வேறானது. அதேபோல பவ்யாச்ச, வரக்கூடியதான காலம் காலம் எதற்கோ அதை விட வேறானது. பவிஷ்யதச்ச, பூதம் பவிஷ்யது இந்த ரெண்டை விட வேறானதுன்னு சொன்னான். வர்த்தமான காலத்தை விட வேறானதும் தானா தெரியுது, ஏன்னா காலம் ஒண்ணுதான், வர்த்தமானம் ஒண்ணுதான். அந்த இன்சிடென்ட் ஆயிடுதுன்னா அந்த காலத்துக்கு பூத காலம், இன்சிடென்ட் வரப்போகிறதுன்னு எதிர்பார்க்கிற காலத்துல அது பவிஷ்யத்துங்கிறது. பிரசன்ட் ஒண்ணுதான், மொமெண்ட், பிரசன்ட் மொமெண்ட் ஒண்ணுதான். அந்த பிரசன்ட் மொமெண்ட் எந்த கிரியை சொல்றீங்களோ அந்த கிரியா ஆயிடுது ஏனால் அந்த மொமெண்ட பாஸ்ட், வரப்போகிறதுன்னு எதிர்பார்த்து கொண்டது இல்லை ஏனால் ஃபியூச்சர்னு சொல்றீங்களே தவிர, டைம் ஆனது ஆக்சுவலா ஒரு சமயத்துல அந்த வர்த்தமானம்ங்கிற ஒண்ணுத்தான் உண்டு. ஆயால் வர்த்தமானாத் என்ன சொல்ற, காலத்ரயேன என்ன பரிச்சித்யதே இத்யர்த்தஹ, மூன்று காலங்களுக்கும் எது உட்படவில்லையோ அது தேச கால அபரிச்சின்னா அப்படிங்கிற இல்லையோ. ஆகையால் கால பரிச்சேதம், பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர், இந்த மூன்று நிலைகளும் எதற்கு இல்லையோ, எப்பொழுதும் ஒரே விதமாக இருக்கோ, அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அதை சொல்லுங்க, பரிச்சித்யதே இத்யர்த்தஹ. சரி, எது ஈதிருஷம் வஸ்து, இப்படிப்பட்டதான அந்த பொருள் எது இருக்கோ அது, சர்வ வியவஹார கோச்சர அதீதம், எல்லா விவகாரங்களும். விவகாரம்னா நம்ம சாதாரணமா தமிழ்ல பேசினா கோர்ட்டு விவகாரம் தான் நினைக்கிறோம், சம்ஸ்கிருத விவகாரம் அது வியாஜ்யம்னு அர்த்தம் இல்ல. தமிழ்ல விவகாரம்னு என்ன பெரிய விவகாரமா போயிடுது, இங்க விவகாரம் என்ன அர்த்தம்னா ஒத்தருக்கொத்தர் பேசிக்கிறதோ, அபிவதன ரூப விவகாரம். அதே விதமாக மனசுல அறிந்து கொள்றதோ ஞான ரூபமான விவகாரம், இப்படிப்பட்டதான அர்த்தக்கிரியா ரூபமான ஒரு விவகாரம், இதனால உமக்கு ஒரு பிரயோஜனம் வருகிறது என்கிற விவகாரம். இந்த விவகாரங்கள் நான்கு விதமாக உலகத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, அதே விதமாக எல்லா விவகாரங்களுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியதான இந்த ஆத்மாவை அதீதம் பசியசி ஜானாசி, தாங்கள் அறிந்து கொண்டிருக்கேள், அவர் அதை அறிந்து கொண்டிருக்காருங்கிறத இவன் பார்த்துட்டான், அதான் சொல்றாரு ஜானாசி, எதை தாங்கள் அறிந்து கொண்டிருக்கீழோ தத்வத மக்கியம், அது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். அந்நியத்ர தர்மாத் அந்நியத்ரா தர்மாத் அப்படின்னு, அந்நியத்ர தர்மாத் தர்மத்தை விட வேறானது, அதர்மத்தை விட வேறானது, காரிய காரணத்தை விட வேறானது, காலத்திரயங்களோட வேறானதாக எந்த ஒரு தத்துவம் இருக்கோ, எது ஈதுசம் வஸ்து அப்படிப்பட்டதான ஒரு பொருள் இருக்கோ, எத் பத்யசி தத்வத, எதை தாங்கள் பார்க்கிறீர்களோ அதை சொல்லுங்க. அயல் எதை கேட்கிறான், ஒரு பொருளை, அந்த பொருள் எப்படி இருக்கு, தர்மா தர்மத்தை விட வேறானதாக இருக்கு. தர்மா தர்மத்தை விட வேறானதுன்னு சொன்னா பிரதமா விபத்து இல்லைன்னு சொல்லணும். தர்மா தர்மத்தை விட வேறானது அப்படின்னு, தர்மா தர்ம வேறானதா இருக்கிறதுக்கு மேல அப்படின்னு அந்நியத்ரான் சொல்லு, அந்நத் அவ்வளவுதான் அந்நியத்ரான்னு சொல்லிருக்காரு. என்ன அந்நியத்ரான்னு சொல்லிருந்தாலும் அந்நியத்துன்னு தான் சார் அர்த்தம் தான், அந்நியத்ரான் சப்தமிக்கு அந்நியத்துன்னு அர்த்தம். இந்த த்ரல்லுக்கு வந்து வேற விபக்தியை சொல்லலாமான், வியாக்கரணத்துல அப்படி இருக்கு, பஞ்சமி சொல்லலாம், சப்தமி சொல்லலாம், மற்ற விபக்திகள்லாம் சொல்லலாம். அதுக்கு எங்கே பிரயோகம் இருக்கு, அந்நத்ர பீஷ்மாச்சாங்கேயர் அப்படின்னு மகாபாரதத்துல பிரயோகம் இருக்கு. உலகத்துல காமவசமாக இருக்கிறவா யாராவது இருக்காளா அப்படின்னு கேள்வி கேட்கிறார் வியாசாச்சாரர். வியாசாச்சாரியர் பதில் சொல்றார், அந்நத்ர பீஷ்மாத் காங்கேயார் அந்நத்ரூமத. இவ்வுலகத்துல ரெண்டு பேரும், ஒன்னு யாரு, கங்கா புத்திரனா இருக்கக்கூடியதான பீஷ்மர், சாதாரணமாக பீஷ்மாச்சாரிய சொல்ற அந்நத்ர பீஷ்மாத் காங்கேயர், இந்த கங்கா புத்திரனா இருக்கக்கூடியதான பீஷ்மர் இருக்காரு, அவரை விட வேற யாரும் சொல்ல முடியாது. அதோட உத்தர சொல்லணுமா என்ன, அந்நத்ர கஹனுமதா, இவர் ரெண்டு பேரை தவிர காமவசம் ஆகாதாக இருக்கக்கூடியதான மனுஷன் என் கண்டத விழலேட்டர், என்னுடைய திருத்திகோசரமும் ஆகலேட்டர் வியாசாச்சாரியர் அப்படின்னு விசேஷமாக. அதனால அந்த இடத்துல பீஷ்மாத் அந்யஹா அனுமத் அந்யஹா அப்படின்னு அர்த்தம், அந்நியத்துன்னு அர்த்தம், அது புங்கலிங்கமா இருக்கிறதா அந்யஹான்னு சொல்றேன். ஆகையால் அந்த இடத்துல எப்படியோ அதே விதமா இங்க அந்நியத்துல தர்மாதுன்னு தர்மாத் அந்யா அந்நியது, ஏன்னா அந்நியதுன்னு நம்சகலிங்கம் மேல பிரம்மன் தானே அந்த வத்து வச்ச, அதனால பீஷ்ம தர்மா தர்மத்தை விட வேறானதான பொருள், காரிய காரணத்தை விட வேறான பொருள், காலத்ரயத்துக்கு சம்பந்தப்படாதான பொருள், எதை தாங்கள் அனுபவிக்கிறேடோ அதை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு பிரார்த்திச்சேன். அந்நியத்ரான்னு இருந்தா அர்த்தம் என்ன, அந்நியது அப்படின்னு அர்த்தம். எது போல சொல்றதுக்கு பிரயோகம் இருக்கா, மகாபாரதத்துல பிரயோகம் உண்டு, அது போறோம். ஏதாவது கேள்வி கேட்டேன்னா அவன் கேள்வி கேட்டிருக்கோம், விடயம் புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா போறோம். அதுக்கப்புறம் இப்படி கேட்டதான நச்சிகேதத்துக்கு மிருத்யுருவாதா யமதர்மராஜா சொல்ல ஆரம்பிக்கிறார். புருட்டம் வஸ்து, எதை கேள்வி கேட்டானோ அதுக்கு பதில் சொல்லணும். அது மட்டுமல்ல, விசேஷனாந்தரஞ்ச விவட்சன், அவன் கேட்டதை விட அதிகமாகவே சொல்லணும். அவன் எதை கேட்டானோ அதையும் சொல்வேன், அதை விட மேலாக அறிய வேண்டியதான விஷயம் இருக்கு, அதையும் நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சர்வே வேதாயத் பதமாமனந்தி தபாம்சி சர்வாணி ஜயத்வதந்தி எதிச்சந்தோ பிரம்மஜத்யம் ஜரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண ப்ரவீமி ஓமித்யேதத் அப்படின்னு. சர்வே வேதாயத் பதமாமனந்தி, நீ ஏதோ ஒண்ணு கேட்டியே, எது தர்மா தர்ம லட்சணமாகவும் காரிய காரண வர்ஜிதமாகவும் பூத பவிஷ்யத் வர்த்தமான காலத்தை கால அதீதமாகவும் இருக்கக்கூடியதான ஒரு பொருளை நீ கேட்டியே, அது என்ன தெரியுமோனா, அந்த பதத்தை அந்நிலையை எல்லா வேதங்களும் சொல்லிக் கொண்டிருக்கு. நீ ரொம்ப கர்ம காண்டம் உபாசனா காண்டம் ஞான காண்டம் எதோ சொல்லிட்டு இருக்க, எல்லா வேத வாக்கியங்களும் அதான் சொல்றது பொண்ணு. சர்வே வேதாக, அதுல காண்ட வித்தியாசங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாத்தையும் அதான் சொல்றதுன்றது. சர்வே வேதாயத் பதமா மனந்தி சர்வாணி ஜயத்வதந்தி, அதோட இல்ல தபஸுகளுக்கெல்லாம் பரம தாத்பரியம் அங்கேத்தான், அதுதான் இந்த எல்லா தபஸுகளும் அதுதான், அதை அடைவதற்காகத்தான் இருக்கு. அதோட இல்ல யதிச்சந்தோ பிரம்மஜத்யம் ஜரந்தி, அந்த ஆத்ம தத்துவத்தை அடையணும் என்கிறதற்காகத்தான் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருக்கா. எப்படி சில பேர் நைத்திக பிரம்மச்சரியத்தை அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருக்கா, சில பேர் நைத்திக பிரம்மச்சரியம் முடியலேங்கிறதுக்காக கொஞ்ச நாள் ஆச்சாரியர்கிட்ட இருந்து வேதாத்தியனங்கள்லாம் பண்ணி அதற்கு பிறகு விவாகம் பண்ணி கொண்டு அந்த தர்மத்தை நாம் அனுஷ்டானம் பண்ணி அதனால சித்த சுத்தியை அடைஞ்சு அதனால பரவைராக்கியத்தை அடைஞ்சு அதனால மோட்சத்தை அடையணும்னு அதற்காகத்தான்பா பிரம்மச்சரியங்கள்லாம். எல்லா பிரம்மச்சரியங்களும் எதற்காக? அந்த ஆத்ம தத்துவத்தை அறிவதற்காகத்தான். யதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம், அந்த பதமானது தே உனக்கு சங்கிரஹேண ப்ரவீமி. நீ கேள்வியை மாற்றினத்தினாலேயே உன்னுடைய எண்ணம் தான் புரிஞ்சுண்ட. நான் பாட்டுக்கு வளவளான்னு சொல்வேணும் தானே சங்கிரக கேட்கிற. சங்கிரஹேண ப்ரவீமி சுருக்கா சொல்ற, சுருக்கமா சொல்றேன், சுருக்கமா சொல்றேன்னா எவ்வளவுதான் சொல்லி அழுதுட்டார். எல்லா காண்டங்களும் எதிர்வேதத்திலயோ சாம சாக்கைகள் எல்லாமே எல்லா வேதங்களும் எல்லா சாக்கைகளும் இதெல்லாம் சொல்றது. அவிபாகேந்த ஆமனந்தி பிரதிபாதயந்தி தபாந்தி சர்வாணி ஜயத்வதந்தி, எல்லா தபசுகளும் சொல்றது. தபசு எனக்கு சொல்லாதே சார், தபசு எப்படி பேசுனர்? பண்ணக்கூடியதான தபசுகள் எல்லாம் எதை அடைவதற்காகவே இருக்கோ அது சொல்றதுன்னு அர்த்தம் இல்ல. இது அடையறதுக்கு சாதனமா இருக்கு. எதி சந்தா பிரம்மச்சரியம் குருகுல வாச லட்சணம், குருகுல வாசத்திலேயே இருக்கக்கூடியதான பிரம்மச்சரியமும் அந்யத்வா இல்ல. கொஞ்ச நாள் அனுபவம் விவாகம் பண்ணி கொண்டு படிச்ச பிறகு ஸ்நானம் பண்ணி வந்து விவாகம் பண்ணிக்கிறானோ இல்லையோ, அதுவோ நைத்திக பிரம்மச்சரியமோ அல்லது இன்னொண்ணோ, இப்படிப்பட்டதான பிரம்ம பிராத்தியர்த்தம் சரந்தி, அந்த வேதத்தை அடைவதற்காக, பிரம்ம பிராத்தியர்த்தம் வேதத்தை அடைவதற்காக சரந்தி. தத்தே துவ்யம், அது உனக்கு அந்த பதத்தை யஜ்ஞாது நிச்சசி, எதை அறிய விரும்புகிறாயோ அதை சம்சே சங்கிரஹேண சன்சேபதோ பிரவீமி. சுருக்கமாக நான் சொல்கிறேன், அது எப்படி? ஓமித்யேதது ததேதத் பதம் யத் புபுக்ஷிதம் த்வய, எந்த நிலையை அடைய நீ ஆகப்பட்டாயோ இதானது. ததேதது ஓம் சப்த வாத்தியம் ஓம் சப்த பிரதீகஞ்ச, அது ஓம் சப்தத்துக்கு அர்த்தம், ஓம் சப்தத்துக்கு பிரதீகம், ஓம் சப்தத்தினால அடையக்கூடியது அப்படின்னு இவைகள் ஐக்கண்டேன எல்லா வேதங்களும் சொல்றதோ, எந்த எல்லா தபசுகளும் எதை அடைவதற்காக இருக்கோ, எல்லா பிரம்மச்சரியங்கள்லாம் எல்லோரும் எதை அடைவதற்காக அனுஷ்டானம் பண்ணுகிறார்களோ அந்த ஸ்வரூபம் ஓம்காரம் தான். அது ஓம்கார வாக்கியம் சத்தியவாசக பிரணவா அப்படின்னு யோக சூத்திரம். அதாவது ஓம்கார வாக்கியமாகவும் இருக்கு, இல்ல ஓம் சப்த பிரதீகமாக ஓம் சப்தத்தினால காட்டப்படுவதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு முதல்ல சமாதானம் சொல்லிட்டார். சொல்லிட்டு நான் எதை சொன்னதோ அந்த ஓம்கார அக்ஷரம் தான் சுவாமி ரொம்ப உயர்ந்ததுன்னு அதான் பிரம்மம்னு மேல போய் சொல்ல போறது. ஏதத்யேவ அக்ஷரம் பிரம்ம, ஏதத்யேவ அக்ஷரம் பரம், ஏதத்யேவ அக்ஷரம் ஞாத்வா யோ யதிச்சதி தஸ்ய தத் அப்படின்னு. ஏததா அலம்பனம் ஸ்ரேஷ்டம், ஏததா அலம்பனம் பரம், ஏததா அலம்பனம் ஞாத்வா பிரம்மலோகே மஹியதே அப்படின்னு கேட்டமா இல்லைன்னு சொல்லி அப்புறம் ஆத்ம தத்துவத்தை காரணமா பிரதிபாதனம் பண்ண போற.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: நள்ளிரொழில் நட்டம் ஆடும் நாதனேன்னு சொன்னாலே போதுமே, ஏன் மாணிக்கவாசர் வார்த்தை எக்ஸ்ட்ரா போடுறார்? பயின்று ஆடும் நாதனே அப்படின்னா அவர் திரும்ப திரும்ப திரும்ப உயிர்களுக்காக, உயிர்களை இயக்குவதற்காக அவனுக்கு சலிப்பே வர்றதில்லை. இவ்வளவு தடவை பிறக்க வைத்தும் இவனுக்கு என்ன ஞானம் வரலையே அப்படிங்கிற சலிப்பு இறைவனுக்கு வரவே வராது. இப்ப எவ்வளவு ஒரு பெரும் கருணையாளன்
6: பயிர்கள்,
5: அதாவது திரும்ப திரும்ப அந்த நடனமானது உயிர்களுக்காக திரும்ப திரும்ப நடக்கும் பயின்று ஆடுதல்
6: இறைவன்.
5: ஆமா, அதாவது ஐந்தொழில வந்து திரும்ப திரும்ப செய்யற, ஒரு தடவை செஞ்சுட்டு விட்டுறதில்ல. பயிலுதல் என்னாலும் நிறைய பொருள் தானே, பயிற்சி. பயில் என்ற வார்த்தை பயிற்சிங்கிற வார்த்தை வருது, பயில் பிளஸ் பயிற்சி. நவில் தரும் நூனயம் போலமே பயில் தரும் பண்புடையாள நட்பு. பயில்ங்கிற வார்த்தையை திருவள்ளுவர் பல இடத்துல பயன்படுத்துறேன். புரிதல்னாலும் அது அப்படிதான், திரும்ப திரும்ப ஒன்னு செய்வது புரிதல். அதனால அவங்க என்ன சொல்றாரு, அங்க புரிதல்ங்கிற வார்த்தையும் போடுறாருன்னா உயிர்கள் மறுபடியும் பிறந்து பிறந்து பிறந்து பிறந்து எத்தனையோ தடவை அந்த வினைக்கீடாக பிறந்து கொண்டே இருக்கின்றன. அதில் கால எல்லையே எத்தனை டைம், ஹவு மெனி டைம்ஸ் ஐ ஹவ் பீன் பார்ன் ஒரு கேள்வியை கேட்டார். ஹவு மெனி டைம்ஸ் என்ன சொன்னாங்க, இன்ஃபினிட் டைம்ஸ், இன்ஃபினிட், எவ்வளவுன்னே சொல்ல முடியாது. அது திரும்ப திரும்ப திரும்ப அந்த ஆணவ மரத்தின், அதாவது அந்த ஆணவ மரம் வந்து செயற்பாடற்று போகிற வரைக்கும் பறக்க வைக்கிறேன். இந்த ஆணவ மரம் பாதிப்பு உயிருக்கு எப்போ வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் பண்றேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாருன்னா, அந்த ஞானம் ஒன்றை கொடுத்து விடுபேற்றை தருகிறேன். ஆகவே இந்த டெர்மினாலஜியை தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த உயிர்கள் வந்து அந்த ஆணவ மரத்தோடு கூடியிருக்கும் பொழுது அனாதி கேவலம், அனாதி கேவலம். இப்போ நம்ம நிற்கிற நிலை வந்து சகலம். இப்போ சகல நிலையில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை குறித்துக் கொள்ளுங்கள். ஆன்மா பிளஸ் சூக்ம சரீரம் பிளஸ் 36 தத்துவங்கள். அப்படி ஈக்குவேஷன் போட்டுட்டா ஈஸியா புரிஞ்சிடும். ஆன்மா பிளஸ் சூக்ம சரீரம் பிளஸ் 36 தத்துவங்கள். இந்த நிலைக்கு தான் என்ன சொன்னாங்க, சகலம். சகலம்னால என்ன வார்த்தையிலேயே ஆல், சகல விதமான சொத்துக்கள். நீங்க வார்த்தை சொல்லுங்க, சகலம். சகலம்னா எல்லாம் சேர்ந்து. அதனால இந்த இதுக்கு வந்து சகலம் என்ற வார்த்தையே இங்க சொன்னது காரணம். எல்லாமே இந்த வார்த்தை அந்த டெர்மினாலஜிக்குள்ளே அந்த பதில் இருக்கு. அந்த ஞான குரு வந்து வரணும். எப்பொழுது குரு வருகிறார் என்றால், குருவை நாம் அடையாளம் காண முடியாது. நமக்கு ஞானத்தை உணர்த்துகின்ற குரு எங்கே இருக்கிறார், எப்படி வருவார்? ஆகவே ஆனா என்ன செய்யாரு, ஞான குரு தான் மாணவனை ஐடென்டிஃபை பண்ணுவார். யூ கேனாட் ஐடென்டிஃபை த குரு, பட் த குரு வில் ஐடென்டிஃபை யூ. அதாவது அந்த ஞானத்தை பெறுவதற்கு உள்ள தகுதி அதுக்குதான், அது வருவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கு. இப்ப அதுன்னு கேட்டா ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, அப்ப அது வரைக்கும் நம்ம சும்மாவே இருக்கிறார் சார் அப்படின்னு கேள்வி வருது. அவர் வர்ற அன்னைக்கு என்னைக்கு வருவார்? அதுதான் என்ன சொன்னாங்க, அது வரைக்கும் நீ இறை வழிபாட்டை செய்து கொண்டிருந்தால் அந்த தகுதியுடைய குரு, ஞான குருவை அவர் அனுப்பி வைக்கிறார் அவரே. இப்ப எல்லாருடைய ஞானிகளையும் பாருங்க, எல்லாருக்கும் மெய்கண்டாரும் தன்னுடைய மாணவன் இவர் தான் என்பதை ஐடென்டிஃபை பண்றார். அதே போல சிவயோகசாமியுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும், இவர் தகுதியுடைய குருனார் என்று கேட்ட பிறகுதான், யாரடா நீ, பாரடா உள்ளே. அப்ப என்ன தெரியும்னா, இவர் அவரை ஐடென்டிஃபை பண்ணல, இவர் வந்து பெறுவதற்கு தகுதி உடையவர் என்பதை அவர் தெரிகிறார். அப்படிதான் எல்லாருடைய, எல்லா ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாற்று அப்படிதான் வருது. ஆனா அந்த குரு வந்து நாம் செய்கின்ற தவம் காரணமாக, தவத்தினில் உணர்த்த, அது தவம் காரணமாகத்தான் குரு வர்ற. பல்வேறு பிறவிகளிலே நாம் செய்த தவம் இருக்கு இல்லையா, அந்த தவம் தான் நல்ல குருநாதரை இறைவன் வந்து சேர்த்து வைக்கிறார். அப்போ அந்த இறை வழிபாடு எதுக்கு உதவுது, அதான் கேள்வி.

0: யாத்திரைகள், பல தலங்களுக்கு போறோம், காசிராமேஸ்வரன் போய் வணங்குறோம், கோயில்களில் பூஜை எல்லாம் பண்றோம். இதெல்லாம் என்ன செய்யறாருன்னா, நாம் செய்யக்கூடிய அந்த சரியகிரிகளை ஏற்றுக்கொண்டு நமக்குரிய குரு யாருங்கிறத அவர் செலக்ட் பண்ணி அனுப்புற. எனக்கு குரு இல்லாம ஞானம் இல்லை அப்படிங்கறத அத சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு, ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு மெத்தேடு, சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு மெத்தேடு வேற, பிள்ளையாகலருக்கு மெத்தேடு வேற, விஞ்ஞானர்களுக்கு மெத்தேடு வேற, இந்த மெத்தேடை மாத்திர. ஆனா குரு எல்லாருக்கும் வேணும். இந்த சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு தான் என்ன பண்றாருன்னா, அவரே வந்து ஒரு இன்னொரு மானுடனுடைய, அவரும் நம்மள குருவும் நம்மள மாதிரி ஒரு மனிதர் தான், அவருடைய ஆன்மாவில் நின்று கொண்டு அந்த அருள் பெறுகிறார். அது சைதன்ய சொரூபின்னு பேர். அதுக்கு பேரு நம்ம குருவினுடைய ஆன்மா இருக்கார் இல்லையா, நம்முடைய ஞான குரு இருக்கார், ஞான குருவுடைய பாடி நம்மள மாதிரி தான் இருக்கு. குருவுக்கும் நம்மள மாதிரி தான் சப்த தாதுக்களால உடம்பு தான் அவருக்கு இருக்கு இல்லையா, ஆனா அவருடைய ஆன்மா இருக்கே, அந்த ஆன்மாவை தன்னுடைய நிலைக்களமாக கொண்டு அவர் வந்து சிவபெருமான் அருள் செய்யும் பொழுது அதுதான் உண்மையான ஞானம் வருகிறது. ஆனா ஞானம் வந்து குரு விட்டு எடுத்து டிரான்ஸ்பர் ஆகல, அது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஞான குரு வர்றாரு, ஞானம் வந்து குரு விட்டு நமக்கு டிரான்ஸ்பர் ஆகி வரல, அவருடைய சந்நிதி, அதாவது அவருடைய சந்நிதியில வருது. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொன்னாங்க, சூரியன் படுகிறது சூரியகாந்த கல், ஒரு அருமையான உதாரணம் சொன்ன. ஞானம் வருவதற்கும் அந்த குரு வருவதற்கும் உள்ள வேறுபாட்டை சொல்லும்போது சித்தியார் சொல்றாரு, சூரியகாந்த கல்லினிடத்தே செய்ய சுழர் தோன்றியிட சோதி தோன்றுவாகோல் ஆரியாம் ஆசான் வந்து அருளால் தோன்று அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும். அதாவது சூரியகாந்த கல்னு ஒரு கல் இருக்கு, அந்த கல் மேல சூரியனுடைய கிரணங்கள் படும் பொழுது நெருப்பை கக்கும். சூரியகாந்த கல்ல நெருப்பு வரும், அந்த நெருப்பு எங்கிருந்து வருதுன்னா கல்லுக்குள்ள இருந்தா வருது, சூரியன் இருந்து வரல. அதுக்கு பொட்டன்சியலா இருக்கக்கூடிய நெருப்பு சூரியனுடைய கிரணங்கள் பட்ட உடனே அந்த சூரியகாந்தக்கள் நெருப்பை கக்குது. அந்த நெருப்பு சூரியன் இருந்து வரல, ஆனா சூரியன் சந்நிதி இல்லாம வராது, சூரியனுடைய பிரசன்ஸ் வேணும், ஆனா சூரியன் இருந்து வரல. அதே போலதான் ஞானகுருடைய பிரசன்ஸ் வேணும், ஆனா ஞானகுருட்டு டிரான்ஸ்பர் ஆகி நமக்கு ஞானம் வரல. நமக்கு ஏற்கனவே பல பிறவிகள் செய்த சரீகிரியா யோகங்கள் தான் ஞானத்தை கொடுக்கிறது. ஆனா சூரியன் எப்படி சூரியன் சந்நிதி இல்லாம அது நெருப்பை கக்குதோ நெருப்பு கக்காதோ, அதே போலதான் இந்த ஆன்மா ஞானத்தை அடைய முடியாது. திருமூலம் அப்படிதான் சொல்ற, சூரிய காந்தமும் சூழ்பஞ்சும் போலவே, சூரிய காந்தம் சூழ்பஞ்சை சுட்டிடா, சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல ஆரியன் தோற்றமுன் அற்ற நலங்களே. இது திருமந்திரம், இதே திருமந்திரத்தான் சரியான சித்தியார்ல இதே கருத்தை விரிக்கிறேன். சூரியகாந்த கல்லினிடத்தே, எட்டாம் சூத்திரம், சூரியகாந்த கல்லினிடத்தே, அது அகரவரிசை இருக்கு இல்லையா, அது நம்பர் இருக்கா, இல்ல நூத்தி ஐம்பதாவது பாடலா, இல்ல நூத்தி பக்கம் பாருங்க, முப்பதாவது படிங்க, நீங்களே சத்தமா படிங்கிறார்கள்.
1: சூரிய காந்த கல்லின் இடத்தையே செய்ய சுடர் தோன்று இடச்சோதி தோன்றுமாகோல் ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவின் தோன்றும் தோன்ற தூரியனாம் சிவன் தோன்ற தானும் தோன்றும் தொல்லுலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும் நேரியனாய் பாரியனுமாய்
0: அரியனுமாய்
1: நேரியனாய் பரியனுமாய் உயிர்குயிரா என்றும் நின்றெல்லாம் முன்னிகழ்ந்து தோன்றும்.
0: பாடலை வைத்துக் கொள்ளுங்க, நான் சொல்றேன் பாருங்க, அதை எப்படி பதம் பிரிக்கணும்னு அந்த பாட்டை நல்லா கவனிங்க. சூரியகாந்த கல்லினிடத்தே செய்ய சுடர் தோன்றியிட சோதி தோன்றுமாவோல், எப்படி பிரிக்கிறேன் பாத்தீங்களா, ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும் தோன்ற தூரியனாம் சிவன் தோன்றும் தானும் தோன்றும் தொல்லுலகமெல்லாம் தன்னுள்ளே தோன்றும் நேரியனாய் பரியனுமாய் உயிர்க்குயிராய் நின்ற நிலையெல்லாம் முன்னிகழ்ந்து தோன்றும். என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க ஆரியன்கிற வார்த்தை யாருக்கு சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஞான குருவுக்கு தான் ஆரியன்கிறார், தெரியுதுங்களே.

0: நம்முடைய திருமுறைகள்லயும் சரி சாஸ்திரங்களையும் சரி, ஆறு என்கிற வார்த்தை இறைவனுக்கும் ஞான குருவுக்கும் மட்டும்தான் சொல்லுவாங்க. மங்கோலியால இருந்து வந்தவங்க சொல்ல மாட்டாங்க. ஆரியன் என்ற வார்த்தைக்கு தமிழ் அகராதியில ஆரியன் என்ற வார்த்தைக்கு நிகண்டுல என்ன பொருள்னா அப்பொழுக்கு இல்லாதவன். அது வந்து ஜாதி பற்றியோ இனம் பற்றியோ மொழி பற்றியோ வரவில்லை. அதான் ஆரியன் என்பது எந்த விதமான அப்பொழுக்கு இல்லாதவன். அது இறைவனுக்கு தான் அது பொருந்தும். அது ஞானாசிரியருக்கு உபச்சாரமா சொல்லப்படும். ஏன்னா அவர்கள் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் காட் தான். அங்க அவங்களும் சொல்லப்படும். ஆரியன்கிற வார்த்தைக்கு நேர் ஆப்போசிட் வந்து பூரியன். தமிழ் மொழியில ஆரியனுக்கு ஆப்போசிட் திராவிடன் இல்லை, ஆரியன் பூரியன். எல்லா தீய குணங்களும் இருக்கிறவனுக்கு பேர் பூரியன், எல்லா நல்ல குணங்களும் இருக்கிறவன் பேர் ஆரியன். அதனாலதான் திருவள்ளுவர் பூரியன்கிற வார்த்தையை ரெண்டு இடத்துல பயன்படுத்துற. திருவள்ளுவரே
1: பயன்படுத்துற
0: கண்ணும் உள்ள என்ன நுட்பம் பாரு. இதெல்லாம் ஒரே கேட்கறதுனாலதான் நம்ம ஏதோ வைத்துக்கொண்டு. ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடியான ஆன்மாவில் தோன்றும், தோன்ற துரியனாம் சிவன் தோன்றும். அப்ப என்ன தோணுமா, இந்த நம்ம உடம்பு இருக்கக்கூடிய ஆன்மா வேற, இந்த உயிரை இயக்கின இறைவன் வேற. அதனால தூரியனாம் சிவனும் தோன்றும், தொல்லுலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும். அது என்ன அர்த்தம் தெரியுமா, தொல்லுலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும். அப்ப என்னன்னு கேட்டா, நம்முடைய ஆன்மா சர்வ லோகங்களையும் வியாபித்திருக்கிறது. அது தெரியுமா, இதுவரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஆன்மா இஸ் கன்ஃபைன்ட் டு அவர் பாடி. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம உயிர் நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிதான் போயிட்டு இருக்கோம் எல்லா காரியங்களும், நம்ம உயிர் நம்ம உடம்புக்குள்ள இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். உயிர் உடம்புக்குள்ள மட்டும் இல்ல, வெளியிலேயும் இருக்கு. இந்த ஆன்மா வந்து எல்லா லோகங்களிலும் வியாபித்திருக்குங்கிறது தெரியுமா. அதனாலதான் தொல் உலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும். ஆன்மாவுக்குள்ளதான் உலகம் இருக்கு, உலகத்துக்குள்ள ஆன்மா இல்ல, தன்னுள்ளே தோன்றும். அங்க எந்த சாமி எழுதுவாரு, உரை எழுதும் போது அங்க எழுதுவாரு, ஒரு ஞானாசிரியன் வந்து உபதேசம் செய்யும் பொழுது அந்த ஞானாசிரியன் இருந்து ஞானம் உனக்கு டிரான்ஸ்பர் ஆகி வரல. ஞானம் எங்கிருந்து வருது, பொட்டன்சியலா வித்இன் யுவர் வித்இன் யுவர் சோல். அது அவருடைய சந்நிதியில வருது. அந்த சூரியகாந்த கல் எப்படி சூரியனுடைய சந்நிதியில் நெருப்ப கக்குமோ அது போல, அது திருவுருப்பையிலையும் வரும். திருவுருப்பையில இந்த கருத்து சொல்றேன், நற்கள் பான் ஒளிய அனல் படின் சொல்ல திருவுருப்பையில எல்லா இடத்துலயும் வரும். பாடல் நம்பர் எனக்கு மறந்து போச்சு. அதே கருத்து வருது திருவுருப்பையிலையும் வருது. சன்னியாசி ஞானம் அது நம்பர் என்ன, இவன் ஒளிய நன்னியிடும் நற்கணல் நற்கள் பானு ஒளிய அனல் படி. பானு ஒளிய படி, சூரியன் இல்லாம சூரியன் இல்லாம அனலை நெருப்பு சூரியகாந்த கற்குமானால் இப்படி சொல்ற ரிவர்ஸ்ல வர்ற. அந்த ஞானாசிரியம் இல்லாம ஞானம் வரும் திருவுருள் பையனே. அது வருது எல்லாமே. அத சாமி எழுதும்போது சொல்றாரு, ஆசிரியன் நூற்பொருள் உரைக்கும்படி ஆசிரியன் ஞானமே வானாக்கன் மாட்டு சென்று பற்றுவது. சாமி எழுதுறாரு எப்படி அவங்க ஒருக்கு அந்த ஞானிகள் பார்க்கிற பார்வை தான் வித்தியாசம். இதே பாருங்க, அந்த நான் சொன்ன அந்த திருச்சதகம் அந்த இதை நம்மளும் தான் படிக்கிறோம், திருவாசகத்தையும் நம்ம எத்தனை படிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனா இந்த உண்மை நமக்கு புலப்படுதா, அங்க சொன்னது முதல் உற்பவம் இங்க சொன்னது புனல் உற்பவம் நமக்கு தெரியுதா, இச்சதின்றியே உலகி செய்வாய் என்ற முதல் உற்பவம் பின்னாடி சொல்றது புனர் உற்பவம் நமக்கு தோணுதா, திருவாசகத்தை படிச்சா அது தோணாதுன்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா அந்த பாடலை ஒரு ஞானி பார்ப்பதற்கும் நீ பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் திருவாசகம் ஓதற்கு எளிது உணர்வதற்கு அரிது. திருவாசகத்தை ஓதலாம் நீ அவ்வளவுதான், உணர முடியுமா என்ன முடியாது. திருவாசகம் ஓதற்கு எளிது உணர்வதற்கு அரிது. ஒரு சிறப்பு ஆசிரியன் ஞானமே வானாக்கன் மாட்டு பற்று சென்று பற்றுவது போலும் என்னும் ஆசங்கை அடுத்த பொருட்டு தோன்ற தோன்றும் என்றார். உரை ஞானிகளுடைய உரைங்கிறது ஆசிரியன் அந்த நூற்பொருளை உரைக்கும்படி ஆசிரியன் ஞானமே வானாக்கனுக்கு வரல. ஆசிரியன் ஞானமே வானாக்கன் மாட்டு சென்று பற்றுவது போதும் என்னும் ஆசங்கை அறுத்தற் பொருட்டு தோன்ற தோன்றும் என்றார். சிவஞான சித்தியாருக்கு அந்த சிவஞான சுவாமிகளுடைய உரையும் சிவாகிரகர்களுடைய உரை ஞானப்பிரகாசருடைய உரை அது தெரியாது. பின்னாடி வந்து திருவிளங்கம் பிள்ளை இவ்வளத்தையும் சிவஞான சுவாமிக்கு அப்புறம் தான் அவருடைய அறுவர் உரை திருவிளங்கம்பிள்ளை உரை எழுதுகிற வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஆறு உரை இருக்குது. இவருக்கு ஒரு லாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சிவஞான சுவாமிகளுடைய உரைய அதை எடுத்துட்டு அப்படியே நமக்கு விளக்கிறார் திருவிளங்கம்பிள்ளை. திருவிளங்கம்பிள்ளையுடைய உரை ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. அதோட அவருடைய நிறைந்த கல்வி அவருடைய வடமொழி ஆங்கில அறிவு இன்னும் துணை செய்யுது. அதனால எப்பயுமே அந்த பழமொழி புலமை இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை ஈஸியா விளக்கிடுவாங்க. அது ஒரு ஆப்டம். அதனால பின்னாடி வந்து ஆறு பேருடைய உரைக்கு அப்புறம் சிறந்த உரை திருவிளங்கம்பிள்ளை உரை தான் சிவஞான சித்தியார். அப்படி ஒரு மாணிப்பாய் உங்க எல்லாம் மாணிப்பாயில தான் அவதாரம் பண்ணியிருக்கிறார் சித்தியார். அது எவ்வளவு பெரிய இப்பேற்பட்ட ஸ்காலர்ஸ் எப்படியெல்லாம் அவங்க வந்து அனலைஸ் பண்ணிருக்கிறாங்க. இந்த பாரம்பரியம்லாம் தெரியாம தான் நாம வந்து யார் யாரையும் இதெல்லாம் உரையெல்லாம் கேட்டு எப்படிப்பட்ட ஒரு நிலை. அதுபோல அந்த வர வர அந்த சரீகிரி யோகத்தை செய்யும் பொழுது அந்த பொறுப்பு அவர் எடுத்துக்கிறார். நீ ஒழுங்கா சைவனம் வழிபட்டு வந்தா உன்னுடைய ஞான குரு உன்னுடைய தவத்திற்கேற்ற குருவை அவர் வந்து அவரே கூட்டுவிப்பார். அவர் வந்து அறிவிக்கணும் உன்னையே நீ அறிவாய் தன்னை அறி எல்லாம் சொன்னாங்களே அதுதான். நம்ம ஆன்மா எப்படிப்பட்டதுங்கிறத ஞான குரு தான் அறிவிக்க முடியும். அது வரும்போது ஆன்மாவுடைய சுரூப லட்சணத்தை அறிய முடியுது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது இந்த வகையில் இன்றைக்கு ஓரளவுக்கு பல செய்திகளை பார்த்திருக்கிறோம். அப்புறம் இந்த உதாரண வெண்பாக்கள் நிறைய வரும். உதாரண வெண்பாக்கள்ல ரொம்ப அற்புதமான கருத்துக்களை எல்லாம் நம்முடைய மெய்கண்டாரே அது காட்டல. அதாவது சில உண்மைகளை வந்து ஒரு உலக நடையில வைத்து நமக்கு விளக்குற அப்படி வந்து இதுல நிறைய விஷயங்களை சொல்வேன். அதோடு அந்த பாட்டில் முக்கியமான குறிப்பு அந்த அன்றே என்பது அசை என்றும் கொள்ளலாம் தமிழ்ல, இல்லைன்னா அன்றே அனாதியே நிற்கும் என்றும் கொள்ளலாம். ரெண்டும் அன்றே என்பது அசையாம வரும். அசைங்கிறது செய்யுள் ஓசைக்காக வர்றது, அதுக்கு பொருள் கிடையாது. அப்படி வந்தா இலக்கணம் அதுக்கு பேர் அசை. அது ஓசைக்காக வராது, இல்லைன்னா அந்த சூத்திரத்தில் ஓசை வராது. நிற்கும் அன்றே என்று சொல்லும்போது அந்த ஓசை நயம் வருது. அதனால அது வந்து அசை என்பது என்னன்னு கேட்டா யாப்புக்கும் ஓசைக்காக வருவது, ஆனா அதற்கு என்று ஒரு பொருள் கிடையாது. ஏன்னா செய்யுள் வரும்போது யாப்பு முக்கியம் ஓசை முக்கியம் ரெண்டையும் வைத்துக் கொள்ளும். அதெல்லாம் அசை. இந்த அசை அப்படிங்கிறதுக்கு தான் அவர் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவார், ஈபோனிக் இன்கிரிமெண்ட் அசை. அதுக்குள்ள இங்கிலீஷ் வார்த்தை ஈபோனிக் இன்கிரிமெண்ட் இயு
1: அன்றே
0: நிற்கும் என்றால் அனாதியே நிற்கும் அப்படிதான் சாமி சொல்ற. அன்றே நிற்கும் அனாதியே நிற்கும் என்று வைத்துக்கலாம். அசை என்று கொள்ளுவாரும் உடன், அதாவது சிலது என்ன அசை என்று கொண்டாலும் வந்து அந்த எப்பொழுதுமே எப்ப தப்ப சொல்லுவாங்கன்னா சித்தாந்தத்துக்கு விரோதமா பொருள் வந்ததுன்னா அது கூடாதுமாங்க. ஒரே ஆசிரியர்கள் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா அப்படியும் சொல்லலாம், ஆனாலும் அது அன்றே நிற்கும் என்று சொல்லுவதுதான் சிறப்பு. ஏன்னா அசை என்று கொள்ளுவாரும் உடன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அதான் அவர்கிட்ட அந்த கமெண்டேட்டர்ஸ் உடைய ஒரு ஸ்டைல் என்று சொல்லிக்கொண்டு ஒரு செய்தியை சொல்றேன், அது கண்டிப்பா சொல்லணுங்கிறக்காக தான் சொல்றேன். ஒரு முறை விவேகானந்தர் கேட்டாங்க, விவேகானந்தர் அது இந்த சுவாமிகளுடைய வரலாற்றுல கூட விவேகானந்தர் 1897 என்னவோ சிவையோ சுவாமிகளே சந்தித்ததாக சொல்லப்பட்டிருக்கு. விவேகானந்தர் வந்து ஜாஃப்னாவுக்கு வரும்பொழுது சிவையோ சுவாமி விவேகானந்தரை மீட் பண்ணதாக வருது. அப்பொழுதே அவரு ஒரு சிங்கம் போல அப்படி சொல்றார். அவர் வந்து மேடையில் இது வந்து ஒரு சிங்கம் உலாவது போல இருந்துன்னு சொன்னாராம்.
2: யாரு
0: யோகசாமி? விவேகானந்தரை பத்தி, அதாவது அவருடைய எருடிஷன் அவருடைய ஸ்காலர்ஷிப் அது ரொம்ப சிறப்பு. ஆனா அவர் அவர் வந்து மரபு வந்து கொஞ்சம் அந்த வேதாந்த மரபுலயே லீலாத்வைதம் அப்படிங்கறது, அந்த அத்வைதத்துல அந்த அவர் வந்து இன்னொரு டிஃபரெண்டா பண்ணார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றது லீலாத்வைதம்னு பேரு. எல்லாருமே இந்த அத்வைதத்தை வைத்துக்கொண்டுதான் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா பொதுவா உலக நடையில எனக்கு என்ன தோணுதுன்னா, அத்வைதம் என்பது ஆதிசங்கரர் தான் கண்டுபிடிச்ச ஒரு உத்தின்னு சொல்லி பெரும்பாலும் ஒரு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா நாம வந்து அந்த வார்த்தைக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற அந்த மெத்தேடுக்கு தான் சுத்தாத்வைதம்னு பேர். அதை வேணா குறித்துக் கொள்ளுங்கள். அதாவது அந்த மூல வசனத்துல வேறுபாடு இல்லை. நான் சொன்னிலே காலில் காமிச்சு அந்த உபனிஷத்துல வர்றது ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்மம், அதுல வந்து உனக்கு கருத்து வேறுபாடு இல்லை. அதுக்கு இன்டர்பிரேஷன் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நம்முடைய ஆதிசங்கரர் அவர் சொன்ன இன்டர்பிரேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா கேவலாத்வைதம். நாங்கள் பேர் கேவலாத்வைதம். இந்த அடை இருக்கே, அடை வந்து அவங்க கொடுக்கல. அதாவது அந்த உபனிஷத்து அடை வரல, விசிஷ்டாத்வைதம் அப்புறம் நீலகண்ட சிவாச்சாரியார் கொடுத்த இன்டர்பிரேஷனுக்கு தான் சிவாத்விதம். அது சிவாத்விதம் சுத்தாத்விதம் அதான் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் கொடுத்ததா சுத்தாத்வைதம். அந்த இடத்துல என்னன்னு கேட்டா, சுத்தாத்வைதம்னா சுத்தமான அத்வைதம்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு விளக்கம், சுத்தாத்வைதம்னா என்னன்னு கேட்டா அத்வைத ஆஸ் இட் இஸ் அப்படின்னு அர்த்தம். அத்வை சாந்தோபனிஷத் சொன்னபடி அப்படின்னு அர்த்தம். அந்த சுத்த அத்வைதம் என்பது அடை இல்லை. அத்வைதம் என்ற வார்த்தைக்கு அடை இல்லை. அது என்னன்னு கேட்டா, யாதானு ஒன்றால் விசேரிக்கப்படாத நிற்றலை அப்படிங்கறது. அது ஆங்கிலத்தை சொன்னா, அதாவது தமிழ்ல சொல்றது, தமிழ்ல சொல்றத விட இங்கிலீஷ் சொன்னா புரியும். அவர் என்ன எழுதுவாரு, சுத்தாத்வைதத்துக்கு சுவாமி என்ன எழுதுவாரு, யாதானும் ஒன்றால் விசேடிக்கப்படாது நிற்றலை. அதாவது அது இங்கிலீஷ்ல சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்வைதா ஆஸ் கன்வேட் பை சாந்தோக்கிய உபனிஷத். அத்வைதா ஆஸ் கன்வேட், அந்த சுத்தம் வந்து அத்வைதம் இல்லை. அதை விரிக்கும் போது எப்படி விரிக்கணும்னா, சுத்தாத்வைதம் என்ற வார்த்தையை எப்படி விரிக்கணும்னு கேட்டா, சுத்தமான அத்வைதம் வைக்கக்கூடாது, சுத்தம் என்ற அத்வைதம். அலையாஸ், இங்கிலீஷ்ல அலையாஸ் போடுறீங்களா, அலையாஸ். சுப்பிரமணியன் என்ற சுரேஷ், சுப்பிரமணியன் அலையா சுரேஷ் அப்படின்னு ஆள் ரெண்டு இல்ல,
2: ஒண்ணுதான்.
0: அதாவது அந்த அடை இல்லாம, அதனாலதான் தாய்மான சுவாமி சொல்றது புனிதம் என்னும் அத்துவிதம் என்ன. இதெல்லாம் எப்படி ஞானிக்கணும், இந்த வார்த்தைகளை எப்படி கையாளுறேன். புனிதம் என்னும் அத்துவிதம், அது அந்த அந்த உபனிஷத்து எப்படி பொருள் கொள்கிறதோ அதே போல. இந்த கீதா ஆசிட்டிஸ் எழுதியிருக்காரு இல்லையா, பிரபுபாதா எழுதுறாரு கீதா பகவத்கீதா ஆசிட்டிஸ் அது. அதுக்கெல்லாம் இங்கிலீஷ் ஓரளவுக்கு புரியுது இல்லையா, அதே போலதான் அத்வைதா ஆசிட்டிஸ்.
3: ஜாதானும் ஒன்றால்
0: விசேடிக்கப்படாது நிற்றலை.
3: அது உள்ளது உள்ளபடி,
0: உள்ளது உள்ளபடி. அது அதுதான் என்னன்னு கேட்டா, அத்வைதம் நம்ம நம்முடைய சித்தாந்த ஞானிகள் சொன்ன முடிவு என்னன்னா, அத்வைதம் என்பது பொருள் உண்மையை குறிக்க வந்த சொல் இல்லை, சம்பந்த விசேடனத்தை உணர்த்துவதற்கு அத்வைதம்ங்கிற சொல் வந்து, இட் பாயிண்ட்ஸ் அவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி காட் அண்ட் த சோல். இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் அத்வைதம் சொன்னாங்களே ஒழிய, பொருள் ஒன்னா ரெண்டா அதுக்கு வர்றது இது இல்லை, அது ஏகம். அது ஏகம்ங்கிறது அதுக்கு பொருள் உண்மையை குறிப்பதற்காக வந்த சொல், இது வந்து ரிலேஷன்ஷிப்பை குறிப்பதற்காக வந்த சொல் என்பதுதான் மெய்கண்டார் கொடுத்த விளக்கம். அதைத்தான் ஞானிகள் ஏற்றுக்கொண்டார்கள், அதுதான் சரி என்று ஏற்றுக்கொண்டார். அந்த ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ இதை கேட்டாங்க, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது விவேகானந்தர்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி ஆரியர்ஸ் ஹவ் இன்வேடட் இந்தியா அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு விவேகானந்தர் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்வார். அண்ட் what your European pundits say about the Aryans swooping down from some foreign land, snatching away the lands of aborigines and settling in India by exterminating them are all pure nonsense, foolish talk. Strange that our Indian scholars too say amen to them. ராமாசாமி போட்டாங்களாம் இந்தியன் ஸ்காலர்ஸ் எப்படி அடிக்கிறாரு பாருங்க. ஸ்ட்ரேஞ்ச் தட் அவர் இந்தியன் ஸ்காலர்ஸ் டூ சே ஆமன் டு தம் அண்ட் ஆல் தீஸ் மான்ஸ்டர்ஸ் லைஸ் ஆர் பீயிங் டாட் டு அவர் பாய்ஸ் திஸ் இஸ் வெரி பேட் இன் இட் இன் வாட் வேதா இன் வாட் சூப்தா டூ யூ ஃபைண்ட் தட் த ஆரியன்ஸ் கேம் டு இந்தியா ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரி கேட்கிறேன். இது வேதம் படிச்சவனுக்கு முதல்ல அப்படியே கருத்து சொல்லிடுறாரு. வேதம் படிச்சவனை பார்த்து அடுத்த கேட்கிறேன், இன் வாட் வேதா இன் வாட் சூப்தா டூ யூ ஃபைண்ட் தட் த ஆரியன்ஸ் கேம் டு இந்தியா ஃப்ரம் அ ஃபாரின் கண்ட்ரி? வேர் டு யூ கெட் த ஐடியா தட் தே ஸ்லாட்டர்ட் த வைல்ட் அபாரிஜின்ஸ்? வாட் டு யூ கெயின் பை டேக்கிங் பை டாக்கிங் சச் நான் சென்ஸ்? எப்படி அடிக்கிறார் அப்படியே விவேகானந்தர் சொல்லுது. அது எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்ப கொள்கை அளவுல சித்தாந்தத்துக்கும் அவருக்கும் வேறுபாடு இருக்குது, ஆனாலும் இந்த விஷயத்துல இந்தியன் ஸ்காலர்ஸ் யாருமே ஒத்துக்கல. அதாவது நம்ம வந்து ஒரு செயின்ஸுங்கிற அளவுல வைக்கிறோம் இல்லையா, சில பேரை ரிசர்ச்ங்கிறோம், சில பேரை செயின்ட்டுங்கிறோம். இப்ப சிவேவ சாமியை போய் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணார்னு சொல்ல முடியுமா? அது வேற, அது இறைவன் அருளால பேசுறதுங்கிற வேற, ரிசர்ச் பண்றது வேற. அதனால இந்த நாம வைக்கக்கூடிய அந்த அருளாளர்கள்னு சொல்லக்கூடிய வரிசையில வந்து யாருமே அந்த கருத்தை சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை. நாட் ஓன்லி சித்தாந்தா ஸ்காலர்ஸ், வேதாந்தா ஸ்காலர்ஸ் அந்த எல்லா ஸ்காலர்ஸுமே அது வந்து ஒரு தவறான கொள்கை. அதை சொன்னவங்க யாரு? யூரோப்பியன் பண்டிட்ஸ்னே சொல்லியிருக்காங்க. யூரோப்பியன் பண்டிட்ஸ் சில பேர் இந்தியாவை பற்றி அறவுரையா படித்தவன் சொல்லி வச்சது. அதை வைத்துக்கொண்டு அதே போலதான் அவர் இயற்கை தெய்வமாக வணங்கினார். இவன் நினைச்சுக்கிறான் சூரிய நமஸ்காரம் பண்றாங்க, காயத்ரி மந்திரத்தை சொல்றான், இங்கிலீஷ்காரன் என்ன பார்த்தான்னா சூரியனை வணங்குறான்னு நினைச்சுட்டான். அதுல இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னா இயற்கையவே கடவுளாக வணங்கினார்கள், சூரியனை வணங்கினாங்க, சந்திரனை வணங்கினாங்க அப்படின்னு என்ன நினைக்கிறான், அதை வச்சு ஒரு அர்த்தம் பண்ணிட்டான். ஆனா காயத்ரி மந்திரம் அப்படி சொல்லல. என்ன சொல்லுதுன்னா அங்க காயத்ரி மந்திரம் சொல்லுவது என்ன, தத் சவிதுர்வரேண்யம் தான் சொல்லுது. சூரியனை பார்த்து வணங்கணும், ஆனா சூரியனுக்கு எது ஒளியை தருகிறதோ அதுக்கு வணக்கம் தான் வருது, அது சூரியனுக்கு வணக்கம் வரல. அது இங்கிலீஷ்காரனுக்கு புரியல. சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணு, சூரிய நமஸ்காரம் காயத்ரி மந்திரம் சொன்னாங்க. இதை பார்த்தவன் இவன் நினைச்சுட்டான், இங்கிலீஷ்காரன் அறவுரையை படிச்சவன் இது சூரியனை தான் வணங்குறாங்கன்னு நினைச்சுட்டான். சூரியனை கடவுளாக நினைத்து வழிபடுகிறார்கள், ஆகவே இதுதான் அதுதான் ஆரிய வழிபாடு. ஆனா காயத்ரி மந்திரம் என்ன சொல்லுது, சூரியனுக்கு வணக்கம் இல்லை. என்ன சொல்றதுன்னா தத் சவிதுர்வரேண்யம் பர்கோதேவசிய தீமை, அந்த சூரியனுக்கு எது ஒளியை தருகிறதோ அதுக்கு வணக்கம் தான் இருக்கு. ஆகவே காயத்ரி மந்திரமும் சைவத்துக்கு உடன்பாடுதான். ஆனா காயத்ரி மந்திரம் உபநயனம் பெற்றவர்கள் சொல்வதற்கு, அதான் சைவம் என்ன சொல்றதுன்னா காயத்ரியினுடைய உட்பொருளும் வந்து அது சிவருமானதான் புகழுது. அதான் உயர் காயத்ரிக்கு உரிப்பொருளாகலே கரதத்தை சிவாச்சாரியர் சொல்ற காயத்ரி மந்திரமும் யாரு போடுதுன்னா சிவபெருமான தான் போடுது. ஆனால் உபநயன பேருடையாருக்கு சிறப்பு, தீட்சை பேருடையாருக்கு அஞ்சலித்து மந்திரம்,
3: அவ்வளவுதான்.
0: காயத்ரிங்கிறது என்னன்னு கேட்டா அந்த பிரம்மாவுடைய மூன்று சக்திகள், காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி. அந்த சரஸ்வதி வந்து கலைகளுக்கு அதிபதி. சாவித்ரி ஒரு ரோல் பிளே பண்றா, காயத்ரி ஒரு ரோல் பிளே பண்றா. அதனாலதான் அந்த பிரம்மாவுடைய மூன்று சக்திகளாக சொல்வது சரஸ்வதி. உலக கலைகளுக்கெல்லாம் சரஸ்வதி தான். ஆனா இப்ப நமக்கு வந்து அந்த பசுவினுடைய சாணத்தை வந்து தாமரை இலையில பிடிச்சு அதுல இருந்து விபூதி தயார் பண்றதுங்க கற்பம், உபகற்பம், அணுகற்பம் இருக்கு இல்லையா. அப்ப சொல்லும் பொழுது அந்த பசுவினுடைய சாணத்தை தாமரை இலையில தாங்கும் பொழுது நாம சொல்லக்கூடிய மந்திரம் கோ சாவித்ரி மந்திரம். அது சாவித்ரி, அதுக்குதான் முழுநீரு குசிய முனிவருக்கும் அடியர். முழுநீருன்னா என்ன அர்த்தம், முழுங்கிறது அந்த சைஸுக்காக சொன்னது இல்ல. முழுநீர் நெத்தி நிறைய பூசினா முழுநீரு, இப்படி பூசினா அறநீர், இப்படி பூசினா கால் நீர்னு அர்த்தமா. முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன். சேக்கலார் என்ன சொன்னார் பார்க்கணும். எப்பொழுதுமே என்ன பண்ணு கேட்டா, அந்த சுந்தரருடைய வாக்குக்கு சேக்கலார் என்ன சொல்றாரு அதை பாரு. உனக்கு என்ன தோணுதுன்னு பார்க்காத, அதுக்குதான் நூல்களை படிக்கணுங்கிறது. முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன்னர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த முழுநீர் பூசிய முனிவர் புராணம் அவர் பாடுறார் இல்லையா சேக்கலார். சேக்கலார் என்ன இன்டர்பிரேட் பண்றார், அந்த கற்பம் அனுகற்பம் உபகற்பம் அகற்பம் என்று மூன்று வகையாக திருநீர் தயாரிக்கப்படும். அதுல அந்த கற்ப விபூதி இருக்கே அதுதான் அதிக பரணை கொடுக்கும், அதைத்தான் முழுநீர்னு சொல்றார். அந்த சுந்தருடைய வாக்குக்கு சேக்கலார் என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். அதுதான் நமக்கு வெளியே பெரிய புராணத்தை படிச்சு என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தா என் பெரிய அறிஞராயிருக்கும். அந்த சுந்தர வாக்குக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நான்கு வகையில கற்ப விபூதி மிகவும் சிறந்தது, அந்த கற்ப விபூதி முழு பயனை தரும். அதுல முழு பயனையும் தருகின்றது நீர் முழுநீர், முழு பயனையும் தருவது. அது சைஸ் பற்றி வரல, பயன் பற்றி வந்தது. ப்ரொடியூசிங் த டிசையர்டு ரிசல்ட், இங்கிலீஷ்ல எஃபிகேஷியஸ் வார்த்தை தெரியுமா, எஃபிகேஷியஸ் ப்ரொடியூசிங் த டிசையர்டு ரிசல்ட்ஸ். அந்த கற்ப ஊதி என்னன்னு கேட்டா, அதை வந்து அந்த பசு வந்து அது அட்டமி என்னென்ன திதியில, அட்டமி திதி, அப்புறம் வந்து அமாவாசை பௌர்ணமி அன்றைக்கு வந்து அந்த பசு ஈனுகின்ற கோமயத்தை தாமரை இலையில கீழே விடாமையே பிடிச்சு, அப்பொழுது அந்த அந்த பிடிக்கும் பொழுது அது கோ சாவித்ரி மந்திரத்தை ஜெபித்து அதை எடுத்துக்கொண்டு, அப்புறம் பஞ்சபிரம மந்திரங்கள்னால அந்த உருண்டை எப்படி பிடிக்கணும், எப்படி தகிக்கணும், எப்படி உருண்டை பிடிக்கணும், உருண்டை பிடிச்சப்பதான் தகிக்கணும், உருண்டை பிடிச்சு எப்படி தகித்து எப்படி வந்து அது மாதிரி தயார்பட்ட நீர் இருக்கு பாருங்க, அதான் கற்ப விபூதி. அந்த கற்ப விபூதியை தான் சுந்தரர் என்ன சொல்றாரு, முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேங்கிற அப்படிதான் சேக்கலார் விளக்கம் சொல்றேன். அங்க கோ சாவித்ரி மந்திரம். அதே போல காயத்ரி மந்திரங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டா, எல்லாத்துக்கும் காயத்ரி உண்டு. காயத்ரிங்கிறது ஒரு யாப்பு அவ்வளவுதான். சான்ஸ்கிரிட்ல வந்து காயத்ரிங்கிறது 24 எழுத்துல சொல்ற ஒரு மந்திரத்துக்கு காயத்ரின்னு பேரு. அந்த மந்திரத்தினுடைய வரனை கொடுக்கின்ற சக்திக்கு பேரு காயத்ரி தேவி. அதையும் நம்ம ஸ்டைலா வச்சுக்கிறாங்க, காயத்ரிங்கிற பேர் நவீன மாடர்ன் ஸ்டைல் நேம்ல அது ஒண்ணு. இப்போ 24 நம்முடைய பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த இப்ப கட்டளை கலித்துறைன்னு சொன்னா 16 எழுத்து இருக்கணும், 17 எழுத்து இருக்கணும் கணக்கு இல்லையா. கட்டளை கலித்துறை அப்படின்னு ஒண்ணு சொன்னா, அது நேர செயல ஆரம்பிச்சா 17 எழுத்து, நிறைய செயல ஆரம்பிச்சா 17 எழுத்து அப்படிலாம் இருக்கணும் கணக்கு இருக்கு. அதே போலதான் காயத்ரி ஒரு யாப்பு. அது அந்த காயத்ரி மந்திரனுடைய பரணை கொடுக்கின்றவர் காயத்ரி தேவி. ஆகவே காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி இந்த மூன்று வந்து மூன்று விதமான சக்திகள். அதே போலதான் பிராமி வைஷ்ணவி ரௌத்ரி. அதாவது காலையில நீங்க அனுஷ்டானம் பண்ணும் பொழுது நாம வந்து தியானம் பண்ற வேண்டியது பிராமி தேவி, மத்தியானம் வரும் பொழுது வைஷ்ணவி, இரவுல வந்து ரௌத்ரி. இது அனுஷ்டானத்துல வந்து அந்த தியானத்துல வரும். அதனால ராத்திரின்னு பேரு, நைட்டுக்கு ராத்திரின்னு ஏன் பேர் வந்தது, ரௌத்ரி என்ற சக்தியினாலே இயக்கப்படுறதுனால ராத்திரின்னு பேரு. எல்லாமே காரண பெயர் தான், ஒண்ணு ரூட்டுக்குள்ள போய் எல்லா ரிலிஜியன் பேஸ்ல தான் வச்சிருக்கிறாங்க, நாம அப்புறம் எப்படி எப்படியோ வச்சுக்கிட்டோம். அதாவது காயத்ரி மந்திரம் உயர்ந்த மந்திரம் தான், அதுக்குள்ள பொதுவாக மந்திரங்களை ஜெபிக்கும் பொழுது அந்த அதிதேவதை தியானம் ரொம்ப முக்கியம். அதிதேவதை நினைந்து கொண்டு அதுக்கு உபநயனம் பெற்றுக்கொண்டு, எப்படி நம்ம தீட்சை பெற்றுக்கொண்டு பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னா சிறப்புன்றோம்னே, அதே போலதான் உபநயனம் பெற்றுக்கொண்டு ஜெயிப்பது சிறப்பு. அது
3: அது திராவிடர்கள்
0: தான் உபநயனம் என்பது, அதாவது மகா சைவ ஞான சம்பந்த பெருமானுக்கு உபநயனம் இல்லையா, மகா சைவர்கள் அந்த உபநயனத்திற்கும் தீட்சைக்கும் உரியவர்கள். மரபு ஒழியாக தான் மகா சைவர்கள் பேரு. அந்த மகா சைவர் குலத்துல தான் ஞானசம்பந்தர் அவதாரம் பண்றார்.
3: பிராமணர்
0: தான் சம்ஸ்கிருத வார்த்தை ராமணருங்கிற வாதம் இல்ல. அங்க என்னன்னா உபநயனம் இன்றி சொல்லக்கூடாது. ஜாதி பற்றி இல்ல, உபநயனம் இன்றி சொல்லக்கூடாது. பஞ்சாகர மந்திரம் அப்படிதான் சொல்லியிருக்கு. தீட்சை இல்லாம சொன்னா பிரேரணை இல்லைன்னு சொல்லியிருக்கு. மறைஞான சம்பந்தர் வைதிகாந்தர் தான். வைதிகாந்தராக இருந்து அப்புறம் அதாவது மரபு வழியாக கேட்டா மரபுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது சைவம். ஆனா அந்த மரபு என்னன்னு சொல்லணும் இல்லையா. மரபு அப்படிங்கோ யாராவது ஏதாவது மரபு தானே பிறந்தாகணும். அந்த மரபு வழியாக வர்றது, அந்த மரபு வழியினால உயிர் வரல, அதான் உள்ள பாயிண்ட்.
3: மெய்கண்டர்
0: மெய்கண்டர் வேளாக
3: அவருக்கு உபநயனம்
0: உபநயனம் கிடையாது. தீட்சையும் உபநயன பேரு வந்து வேதம் ஓதுவதற்கு அதிகாரம் தான் உபநயனம். ஆனா நமக்கு வந்து நிர்வாண தீட்சையில நமக்கு வந்து இது உண்டு, உபநயனம் உண்டு. நிர்வாண தீட்சையில கோவில் போட்டுருவாங்க,
3: கோவில் போட்டிருக்க. அதை சொல்லும் போது விதி உண்டு.
0: ஆமா, அதாவது அந்த நிர்வாண தீட்சையை பண்ணும்போது பூணல் உண்டு.
3: நிர்வாண தீட்சை பண்ணும்போது உண்டு.
0: மரபுல கிடையாது. எப்பயுமே மரபுங்கிறது நம்முடைய, அதாவது இப்ப நம்ம பிறக்கும் போது நான் வெஜிடேரியனா பிறக்கிறோம், வெஜிடேரியனா மேற்கொள்ற, அது ஒரு சிறப்பு தானே. மரபுன்னு ஒண்ணு வரும்ல, தன்னால யாருக்குமே மரபுன்னு ஒண்ணு உண்டு தானே. இப்ப சூளை சோமசுவர நாயக்கர் பாத்தீங்கன்னா ஒரு மரபோடியாக வைணவர், அவர்தான் மறைவடிகளுக்கு சைவசுதான் சொல்லி கொடுத்த ஆசிரியர். ஆனா அவர் சைவத்தினுடைய பெருமையை கருதி சைவத்துக்கு வராரு. என்னன்னு கேட்டா மரபோடு ஞானம் வந்து மரபுனால ஞானம் வர்றது இல்லைன்னு சித்தாந்தம் சொல்லுது. ஆனா ஒரு ஐடென்டிட்டி உண்டு தானே. இப்ப நம்ம இலங்கையில பிறந்தோம், நம்ம பிள்ளை கனடால பிறக்கு, அப்ப என்ன அது கனடியன் தானே, பை பர்த் கனடியன் தானே, அது இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு. நீ மேபி ஸ்ரீலங்கன், யுவர் சைல்ட் ஹஸ் பீன் பார்ன் இன் கனடா, அப்ப அதுக்கு சட்டந்த என்னது, கனடியன் தானே வரும் இல்லையா. அப்ப ஸ்ரீலங்கன் சொல்ல முடியாது இல்லையா. அதே போலதான் உலகத்துல ஜனிக்கும் போது ஏதாவது ஒரு இதுல நீங்க ஜனிச்சு ஆகணும். ஏதோ ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு இனம்ங்கிறது தன்னால வரும். அதை வைத்துக்கொண்டு மேன்மை கிடையாது, அதுதான் சைவம் சொல்லும். ஆனா பிறப்பினால ஒரு வேறுபாடு வருமானா வரும், பிறப்பினால ஒரு வேறுபாடு வரும். ஆனா ஞானம் வந்து அதனால வரும், அதனால அந்த வேறுபாடுனால ஞானம் இல்லை, ஞானம்ங்கிறது அது வேற. அதனாலதான் அதை உறுதிப்படுத்தினதுதான் இப்ப உயர்ந்த குலம். அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் மெய்கண்டால் உதித்த குலத்தை விட உயர்ந்த குலம். ஆனா தீட்சை யார்கிட்ட வாங்கிக்கிறாரு, கேட்ட வாங்கிக்கிறாரு. அதே போல காசிவா செந்தநாதர் பாருங்க, அவர் குலம் உயர்ந்த குலம், ஆனா நாவலர குருவா கொள்றார். சுவாமிநாத ஐயர் பிறந்த குலம் அந்தனர் குலம், ஆனா யாரு குருவா கொள்றாரு, மீனாட்சி பிள்ளையை தான் குருவா கொள்றாரு. அதனால அந்த பிறப்பினால ஒரு ஒரு ஒரு வேறுபாடு வருமானா வரும், அதை நம்ம இன்னும் சொல்ல முடியாதுல்ல, அது வரும். அது ஒரு சமுதாய அமைப்பு, அந்த சமுதாய அமைப்புல வர்றாங்க. ஆரியலந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குடம் வாழ்க, செல்வே ஏரிய மங்கை வாழ்க, யானை இதன் அணங்கு வாழ்க, மாரிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். மாரிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். மாரிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம்.

சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கம் மாதவ சிவஞானிகளுடைய கொடிப்புறையும் 16வது வட்டத்தில் குருமூர்த்தி அருள் செய்துள்ள பதவுரையும் துணை கொண்டு குருவர்களால் சிந்திக்கப்பட இருக்கின்றது. சிவஞான சித்தியார் சுபக்கத்திலே 2ஆம் சூத்திரத்தின் 2ஆம் அதிகரணத்திலே சிந்தனை இருந்து வருகின்றது. 2ஆம் சூத்திரத்து 2ஆம் அதிகரணம் இருக்கின்றதே, அதனை இருவினை அதிகரணம் என்பர். இருவினைகளை பற்றிய எல்லா செய்திகளுமே அருமையாக விளக்கி கூறப்படுகின்றன இந்த 2ஆம் சூத்திரத்து 2ஆம் அதிகரணத்தில். 47 பாடல்களால் ஆனது இந்த 2ஆம் அதிகரணம். முதற் பாடலானது இருவினைகள் உண்டு என்றும் அந்த இருவினைகளுக்கு இன்பத் துன்பங்கள் பலனாக வரும் என்றும் அந்த இன்பத் துன்பங்களை நுகர்வதன் மூலம் உயிர்கள் மேல்வினையை செய்து பிறவிகளில் உலரும் என்றும் முதல்வனே அரசன் போலவும் மருத்துவன் போலவும் இருந்து இருவினை பலன்களை உயிர்களுக்கு ஊட்டுவன் என்றும் இருவினை குறித்த செய்திகள் எல்லாம் தொகுத்து கூறப்பட்டது. முதற் பாடலிலே அந்த செய்திகள் எல்லாம் தொகுத்து கூறப்பட்டன. அடுத்த பாடல் தொடங்கி இதற்கு பலரும் எழுப்புகின்ற தடைகள் எல்லாம் குறிப்பிடப்பட்டு அந்த தடைகளை எல்லாம் முறியடித்து சித்தாந்த கொள்கைப்படி அந்த செய்வானும் செய்வினையும் என்று சொல்வார்களே, செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என்று பெரிய புராணம் கூறுமாறு போல அந்த கருத்தை விளக்கி திருவருட்பயனிலும் செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பானும் செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பானும் உய்வான் உளவென்று உணர் என்று திருவருட்பயன் கூறும். ஆக அந்த இருவினை பற்றிய கருத்து அதுதான். தடைகளை எல்லாம் வாங்கி அவற்றை முறியடித்து செய்வான் செய்வினை சேர்பயன் சேர்ப்பவன் என்ற அந்த கொள்கையை நிலைநாட்டுகின்றார்கள். அதிலே தொடக்கத்தில் இருவினை என்பதே கிடையாது, அதாவது முன்வினை முற்பிறவிலே செய்யப்பட்டுள்ள புண்ணிய பாவங்களாகிய அந்த சஞ்சிதம் என்பதெல்லாம் கிடையாது, அப்போது செய்யப்படும் முயற்சியால் தான் இன்ப துன்பங்கள் உண்டாகின்றன என்ற அந்த கருத்தினை மறுத்து இருவினை உண்டு என்று நிலைநாட்டினார். முதலிலே அடிப்படை சிந்தனையே இல்லாமல் ஒரு சாரா இன்ப துன்பங்கள் இயல்பு என்று கூறினார்கள். அதனை மறுத்து இயல்பு என்றால் அது இன்பம் என்றும் துன்பம் என்றும் இருவேறு அனுபவங்களாக இருக்க முடியாது, இயல்புக்கு ஒரு தன்மைதான் உண்டு என்று சொல்லி அருமையாக நிலைநாட்டினார்கள். அதன் பிறகு முயற்சியால் தான் இன்ப துன்பங்கள் விளைகின்றன என்று இன்னொரு சாரார் சொன்னார்கள். இன்ப துன்பங்கள் இயல்பு என்று நாங்கள் கூறவில்லை, அது பொருந்தாதுதான். ஆனால் நாங்கள் என்ன சொல்கின்றோம் என்றால் அப்போது செய்யப்படும் முயற்சியால் உருவாகின்றது என்று சொல்லும் பொழுது முயற்சி செய்யும் பொழுதே அதற்கு பல இடையூறுகள் வருகின்றன. அதனாலதான் ஆழ்வினை உடைமை என்ற அதிகாரத்தின் பிறகு இடுக்கன் அழியாமை அதிகாரம் வைத்தார். ஆழ்வினை உடைமை முயற்சியை வலியுறுத்துகின்றது. அதுக்கப்புறம் ஏன் இடுக்கன் அழியாமை வைத்தார்? ஒரு முயற்சியை தொடங்கி அதை தொடர்ந்து செய்யும் பொழுது பல இடையூறுகள் வரும், அந்த இடையூறுகளுக்கு மனம் கலங்கக்கூடாது என்பதற்காக தான் இடுக்கன் அழியாமைன்னு வைத்தார். மனம் கலங்காமல் அந்த இடையூறுகள் இருந்தாலும் சில சமயம் அந்த இடையூறுகள் முயற்சியை வந்து தொடர்ந்து செய்ய முடியாமல் நடுவிலே நிறுத்திவிடக்கூடும், அப்படியும் நடக்கின்றது. அப்படியே இன்றி தொடர்ந்து முயற்சிகளை செய்தாலும் இறுதியில் படுதோல்வி கூட வந்து சேரலாம் இல்லையா? அது மாதிரி சிறந்த முயற்சி செய்யாமலேயே சிலர் பெரும் பயன்களை அடைவதையும் பார்க்கின்றோம். ஆகையினாலே முயற்சிதான் எல்லாம் என்று சொன்னால் எல்லா நன்முயற்சிகளுக்கும் வெற்றி மட்டுமே கிடைத்துக் கொண்டிருக்க வேண்டும், அது உலகியலில் காணப்படவில்லை. ஆகவே அது அனுபவத்திற்கு பொருந்தாத போலி கருத்தாகும். ஆகவே ஒருவரை ஊக்கப்படுத்த வேண்டியதுதான். அதற்காக உண்மைக்கு மாறான கருத்துக்களை எல்லாம் சொல்லி ஊக்கப்படுத்துவது அது ரொம்ப நாள் ஓடாது. ஆகையினாலே விதிக்கொள்கையை மறுப்பவர்கள் எல்லாம் முயற்சியை வலியுறுத்துவதால் நாங்கள் மறுக்கின்றோம் என்று சொல்லி அவர்கள் பெருமையாக சொல்லிக் கொண்டாலும் உலகியலுக்கு பொருந்தாத அனுபவமாகவே அது உள்ளது. முயற்சி செய்து சிறந்த பலன்களை அடைபவர்களையும் பார்க்கின்றோம். அதே சமயத்தில் போதுமான முயற்சி இல்லாமல் பெரிய வெற்றிகளை பெறுபவர்களையும் பார்க்கின்றோம்.
மேலும் நிறைய முயற்சி செய்து தோல்வியடைவர்களையும் பார்க்கின்றோம். ஆகையினால் விதி கொள்கை என்பதுதான் நமக்கு ஒரு முழுமையான தெளிவை தரக்கூடியது. ஆகவே ஊழ் என ஒன்று இருந்தால்தான் இந்த அனுபவத்தை இவன் அனுபவிக்க வேண்டும் என்ற ஊழ் அந்த முன்வினை இருந்தால்தான் யாரும் எந்த அனுபவத்தையும் பெற முடியும். வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தர் அரிது என்றார். இவ்வாறு வலியுறுத்தி கூறியவுடன் அவர்கள் என்ன கேட்டார்கள், இதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஏன்னா உலகியலோடு வந்து விதி கொள்கைதான உலகியலோடு பொருந்துகின்றது. ஆகவே அப்போ என்ன கேட்கின்றார்கள் என்றால், ஐயா சரி, விதி கொள்கையை வலியுறுத்தி சொல்கின்றீர்களே, அப்போ வள்ளுவ பெருந்தகை கூறுகின்றாரே, முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்துவிடும் என்று இதுபோல இன்னும் பல குரட்பாக்களை ஆழ்வினை உடைமை அதிகாரத்திலே வைத்து சொல்கின்றார்களே, அந்த கருத்துக்களெல்லாம் நமக்கு பயனற்றவையா? இந்த கருத்துக்களை கேட்டவுடன் நமக்கு மன எழுச்சி எழுகின்றதே, அந்த மன எழுச்சியினால் பயனில்லை போலும் என்று சொல்லி அவன் கேட்டவுடன் அதற்கு விடையாக வருகின்ற பாடலிலிருந்து அருமையாக கூறுகின்றார். விதிக்கொள்கை முயற்சியை மறுக்கவில்லை. விதிக்கொள்கையே வந்து சோம்பேறிகளின் கொள்கை என்பது அறியாமையோடு கூடியவர்களுடைய கருத்தாகும். விதிக்கொள்கைனா யாரிடமாவது கேட்டு அவர் விதியை பற்றி என்ன சொல்கிறார் தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு அதை பற்றி பேசுறது அர்த்தம் இல்லையா? சமயத்திற்குரிய பிரமாண நூல்களை பார்க்க வேண்டும். இப்ப சைவ சமயம் விதிக்கொள்கை கூறுகின்றது என்றால் சைவ சமய பிரமாண நூல்களை பார்க்க வேண்டும். அந்த நூல்களிலே விதிக்கொள்கை எவ்வாறு விளக்கப்பெற்றுள்ளது என்பதை பார்க்க வேண்டும். அந்த செய்யுள்களையும் அதற்கு சிறந்த அருளாளர்கள் எழுதி வைத்துள்ள உரையையும் படித்து நாம் சிந்தித்து நன்கு தெளிந்தால்தான் நமக்கு வந்து சைவ சமயம் கூறுகின்ற விதிக்கொள்கை என்ன என்பது விளங்கும். அதை வைத்துக் கொண்டு நாம் பேச வேண்டும். ஆகையினாலே ஒவ்வொரு இடங்களில் மட்டும் கேட்ட கருத்துக்களை வைத்து பேசிக் கொண்டிருந்தால் நமக்கு தெளிவு வராது. அதை புரிந்து கொள்ளாமல் தான் விதி கொள்கையானது சோம்பலை வளர்ப்பதற்கு துணை செய்யக்கூடிய கொள்கை. இப்ப சாமரிடா விதி இருந்தா அதுவா நடந்துட்டு போகுது, நீ ஒன்னும் அதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் என்று சொல்லி பேசுவதை கேட்கின்றோம். அவையெல்லாம் தவறான கருத்துக்கள் என்பதை இந்த பாடல் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. எப்படி என்றால், பேரிழவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு என்னும் ஆறும் முன் கருவுட்பட்டது அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும் முன்பு செய்த கண்மம் இங்கு இவற்றிற்கு ஏது தேறு நீ இனிச்சை கண்மம் மேலுடர் சேரும் என்றே. அதாவது ஆறு வகையான அனுபவங்கள் ஏற்கனவே கருவில் அமைந்து கிடந்தவை என்று அருமையாக இந்த பாடல் கூறுகின்றது. அது இரண்டு இரண்டாக மூன்று இருக்கின்றன, மூவி ரெண்டு ஆறு. எவையெல்லாம் என்றார், பேறு இழவு, இன்பமோடு பிணி, மூப்பு சாக்காடு. இவற்றுக்கெல்லாம் நுண்பொருள் உழைத்தவர்கள் நம்முடைய மாதவ சிவஞானிகள் தான். அந்த சொற்களுக்கு வழக்கமான பொருள்களை நாம் கொண்டோம் என்றால் நமக்கு உண்மை பொருளானது கிட்டாது. பேறு இழவு, பேறு என்றால் என்ன என்றால், பேர் என்பது செல்வம், இழவு என்பது வறுமை. பேறு என்பது செல்வம், இழவு என்பது அதற்கு எதிர்ப்பதமாகிய வறுமை. பேறு இழவு செல்வ வறுமை. இன்பமோடு பிணி, இன்பமோடு பிணி. இந்த ஓடு என்பது இன்பமோடுன்னு சொல்லுவாங்க, இன்பமோடு இன்பம் ஓடுன்னு இருக்க அந்த ஓடு வந்து எண்ணு பொருள் வந்தது, எண்ணி சொல்லுதுக்காக. இன்பமோடு பிணினா இன்பமும் பிணியும். அதான் குறிப்புரையில நாம வந்து பார்த்தோம்னா ஒரு வரியில் எழுதியிருப்பார், ஓடு எண்ணின் கண் வந்தது. ஒரு நாலு பத்திகள் கழித்து கீழே தனியா எழுதியிருப்பார்கள், ஓடு எண்ணின் கண் வந்தது. எண்ணின் கண் வந்ததுன்னா அதை எண்ணி சொல்லக்கூடிய அர்த்தத்தில் வருது அது. இன்பமோடு பிணினா இன்பமும் பிணியும். முதல்ல பேரு இழவு, பேரும் இழவும் இன்பமும் பிணியும். அப்புறம் மூப்பு சாக்காடு, மூப்பு மூப்பும் சாக்காடும். ஆக இந்த ஆறும் அப்படி அப்படி பொருள்படும். இன்பமோடு பிணின்னு சொன்ன, இன்பமும் பிணியும். இன்பம் சரி, பிணி என்பது என்ன? பிணின்னா பொதுவா நோயின் தான் பொருள்படும். ஆனா இந்த இடத்துல நோய் என்ற பொருளை தரவில்லை, துன்பம் என்ற பொருளையே தருகின்றது. துன்பம் வந்து நோய் மூலமாகவும் வரலாம், வேறு வழிகளிலும் வரலாம். ஆகவே இங்க பிணி என்பது துன்பம் என்ற பொருளை மட்டுமே உணர்த்தி நின்றது,
நோய் என்ற அந்த வழக்கமான பொருளை உணர்த்தவில்லை. அதான் குறிப்பிட முதல்ல அதுதான் எழுதுகின்றார்கள். பொழிப்புரைக்கு அப்புறம் இருக்கிற விசேட உரையில முதலில் அதுதான் எழுதுகின்றார். பிணி என்றது ஈண்டு துன்ப மாத்திரையே உணர்த்தி நின்றது. இந்த பிணி என்பது துன்பத்தை மட்டும்தான் உணர்த்தி நின்றது. ஏன் பிணி வந்து நம்ம துன்பம்னு பொருள் கொள்ளலாமா அப்படின்னா கொள்ளலாம். அதற்கு சான்று காட்டுகின்றார்கள். தொல்காப்பியத்திலிருந்து காட்டுகின்றார்கள். நோயும் இன்பமும் என்றார் தொல்காப்பியனாரும். நோயும் இன்பமும் என்றார் தொல்காப்பியனாரும். தொல்காப்பியர் சொல்லியிருக்கார் துன்பமும் இன்பமும் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல இன்பத்தை வந்து இன்பம்னே சொல்லிட்டார். ஆனா துன்பம்னு சொல்றது பதிலாக என்ன சொல்லியிருக்காரு நோய்னு சொல்லியிருக்கார். ஆகவே துன்பமும் இன்பமும்னு சொல்ல வேண்டிய இடத்துல நோயும் இன்பமும் என்று தொல்காப்பியர் சொல்லியிருக்கின்றார். தொல்காப்பியம் பொருள் அதிகாரம் பொருளியல் இரண்டாம் சூத்திரத்திலே இந்த சொல்லாட்சி இடம்பெறுகின்றது. ஆகவே நோய் பிணி எல்லாம் ஒன்றுதான். அப்ப நோயை வந்து துன்பங்கிற பொருள்ல கையாண்டது மாதிரி இங்க பிணியை துன்பம் என்ற பொருளில் கையாண்டுள்ளார். எவ்வளவு நுணுக்கமான பொருள் இதெல்லாம். ஏன் அப்படி சொல்லணும்னா அப்படி சொன்னாதான் அந்த ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு சொற்களும் ஒன்றுக்கொன்று எதிர்ப்பதமா அமையும். பேரு இழவு ஒன்றுக்கொன்று எதிர்ப்பதம். அதாவது செல்வமும் வறுமையும் எதிர்ப்பதம். அத மாதிரி இன்பம்னா அடுத்தால அதுக்கு எதிர்ப்பதம் துன்பம் தான் இருக்கணும். அப்ப பிணின்னு இருக்கு. பிணின்னு நோய் மட்டும் சொன்னா அது எல்லா துன்பங்களையும் தழுவாது. ஆகவே அது பிணி என்பது வந்து துன்பம் துன்பம் என்ற பொது பொருளிலே அது இருக்கின்றது என்று உணர்த்தினார். இன்பமோடு பிணி. அப்புறம் மூப்பு சாக்காடு. இதுக்கும் நாம வந்து சாதாரண பொருள் பார்த்தோம்னா மூப்புனா வயதாகி மூத்திருத்தல். அந்த மூப்பு அன்று இது. இந்த மூப்பு என்பது என்னவென்றால் உயர்வு, வாழ்க்கையிலே அடைகின்ற உயர்வு. அதான் குறிப்புரையில சொல்கின்றார்கள் ஈண்டு மூப்பென்றது உயர்ச்சியின் மேற்று. உயர்ச்சியை குறித்து நின்றது. அதாவது உயர்ச்சி என்னும் பொருளின் மேல் நின்றது. அதான் உயர்ச்சியின் மேற்று. அதுக்கு சான்று இருக்கின்றதா? இலக்கிய சான்று திருமுறையிலிருந்து காட்டுகின்றார்கள். அது விண்ணோர்க்கெல்லாம் மூப்பாய் அப்படின்னா விண்ணோர்க்கெல்லாம் உயர்ந்தவனாய் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதே மாதிரி உயர்ந்த திருப்பதிகத்தை என்ன சொல்றாங்க மூத்த திருப்பதிகம்னு சொல்றாங்க. எனவே அது விண்ணோர்க்கெல்லாம் மூப்பாய் என்பதனாலும் மூத்த திருப்பதிகம் என்பதனாலும் உணர்க என்று மூப்புன்னா உயர்வுங்கிற பொருளை சான்று காட்டி நிறுவுகின்றார்கள். நம்முடைய ஒவ்வொரு நுண்பொருளுக்கும் சான்று காட்டுகின்றார். அதுதான் அது சிறப்பு. சரி, மூப்புன்னா உயர்வு, சாக்காடுனா என்ன? சாக்காடுனா இழிவு, தாழ்வு. சாக்காடுனா அதுக்கு உரிய பொருள் பார்த்தால் சாவுன்னு அர்த்தம் வரும். சாவு மரணம்னு அர்த்தம் வரும். உறங்குவது போலும் சாக்காடு வள்ளுவர் சொல்றாரு இல்லையா. சாக்காடுனா மரணம் தான் பொருள் வரும். ஆனா இந்த இடத்துல தாழ்வு. ஏன்னா தாழ்வு வந்து அது கிட்டத்தட்ட மரணம் போலதான். அதனால சாக்காடு மாதிரி இருப்பதனாலே அந்த இழிவை வந்து இழிவினை அந்த தாழ்வை சாக்காடுன்னு உபசாரமா சொன்னாராம். அதான் அதையும் குறிப்பிட சொல்கின்றார்கள். சாக்காடு போரலின் இழிவை சாக்காடு என்று உபசரித்தார். சாக்காடு போரலின், போரலின்னா அது போல் இருப்பதால், சாக்காடு போல் இருப்பதால் சொல்றோம் இல்லையா. அதாவது ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சு பெரிய நஷ்டம் அடைஞ்சிட்டுதான் என்னையா வாழ்க்கை செத்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தியில சொல்ற கேட்கும். இப்ப செத்த வாழ்க்கைன்னு எதுக்காக சொல்றான்? அதாவது அந்த தாழ்வு வந்து இப்படி சாக்காடு மாதிரி சொல்லப்படுகின்றது. அந்த வழக்கு உள்ளது. ஆகவே இது இந்த ஆறுக்கும் நாம வந்து பொருளை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்புறம் தான் முழு பாட்டுக்குள்ளையும் போகலாம். பேரு இழவு ரெண்டு ரெண்டா செத்துக்கணும். பேரு இழவு செல்வம் வறுமை என்று பொருள்படும். அப்புறம் இன்பமோடு பிணி, இன்பம் துன்பமும். அப்புறம் மூப்பு சாக்காடு, உயர்வு தாழ்வு. முதல்ல எதை வச்சுக்கணும்? பேரு இழவு வச்சுக்கணும். செல்வம் வறுமை. செல்வம் வறுமையை வச்சு என்ன கிடைக்குது? செல்வத்தால உயர்வும் வறுமையால தாழ்வும் கிடைக்குது. ஆகவே பேரு இழவுக்கு அப்புறம் மூப்பு சாக்காடு வச்சுக்கணும். மூப்பு உயர்வு, சாக்காடு இழிவு. சரி, உயர்வுனாலையும் இழிவுனாலும் என்ன கிடைக்கிது? உயர்வுனால இன்பம் கிடைக்கிறது, இழிவுனால துன்பம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் இன்பமோடு பிணி கடைசியா வச்சுக்கணும். ஆக பாடல்ல வந்து பேரு இழவுக்கு அப்புறம் இன்பமோடு பிணி இருந்தாலும் நாம அந்த இன்பமோடு பிணியை கடைசியா வச்சுக்கிட்டு பேரிழவுக்கு அப்புறம் எதை வச்சுக்கணும்? மூப்பு சாக்காடா வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த பொருள் சரியாகும். சுவாமிகள் இப்படிதான் பொருள் பண்ணியிருக்காங்க. செல்வம் வறுமை. செல்வம் வறுமை வந்து எதுக்கு வருது? இன்ப துன்பங்களுக்கு காரணம் செல்வம் வறுமை தான். பொதுவான கருத்து. செல்வம் இருந்தும் துன்புறுபவர்கள் இருக்கலாம், வறுமை இருந்தும் ரொம்ப அரிதாக மனநிறைவோடு வாழ்பவர்கள் இருக்கலாம். பொதுவான கருத்து என்ன? செல்வம் வறுமை தான்
செல்வ இன்பத்துக்கும் வறுமை துன்பத்துக்கும் காரணம் என்பது பொதுவான கருத்து. அதுபடி சொல்றாங்க, இன்ப துன்பங்களுக்கு காரணமாக வரக்கூடிய செல்வ வறுமை பேரிழவு, அப்புறம் அந்த செல்வ வறுமையினால் வரக்கூடிய உயர்வு சாக்கா உயர்வு தாழ்வு மூப்பு சாக்காடு, அந்த உயர்வு தாழ்வாக வரக்கூடிய இன்பமும் துன்பமும் என்று அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஆறும் பாடல் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆறும் இரண்டாம் அடியில் சொல்ற ஆறும் மேலே சொன்ன ஆறும் முன் கருவுட்பட்டது அப்படின்னா, அதாவது பிறவியின் தொடக்கத்திலேயே பிறக்கும் போதே கருவிலேயே அமைந்து கிடந்தவையாகும். முன் கருவுட்பட்டது அப்ப என்ன அர்த்தம், அப்போதைக்கு அப்போது தோன்றுவன அல்ல, அப்போதைக்கு அப்போது தோன்றுவன அல்ல, இப்ப ஒரு முயற்சி செஞ்சதுனால இந்த செல்வம் வந்தது இந்த உயர்வு அந்தஸ்து எல்லாம் இப்ப வந்தது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஏற்கனவே கருவில் அந்த விதி இருந்ததனால்தான் இப்போது வந்துள்ளது. அழதிமை எவ்வளவு முயன்றாலும் அது வராது. ஆகவே ஒருவன் எடுத்த உடம்பிலே அவனுக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய செல்வம் வறுமை என்பவையும், அந்த செல்வம் வறுமைகளால் வரக்கூடிய உயர்வும் இழிவும், அந்த உயர்வு இழிவுகளால் வரக்கூடிய இன்ப துன்பங்களும் என்னும் இந்த ஆறும், செல்வ வறுமை உயர்வு தாழ்வு இன்ப துன்பம் என்ற இந்த ஆறும் முன்னரே கருவினுள் அமைந்து கிடந்தன. எப்படி அமைந்து கிடந்தன, புலப்படும்படியா இல்ல, சூக்குவமாய் சூக்குவமாய் அமைந்து கிடந்தன. அதுதான் உண்மையே அன்றி அவையெல்லாம் அப்போதைக்கு அப்போது உண்டாகவே அல்ல. சரி, அப்படி கருவில் அமைந்து கிடக்கின்ற ஆறும் உரிய காலங்கள் வந்து சேரும் பொழுது கருவில சூக்குமமாய் இருப்பது வந்து தூளமாக வந்து பொருந்தும். அதான் அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும். கருவில் அமைந்து கிடக்கும் போது அது விதி, அந்த விதி வந்து எதனால ஏறும், அனுபவத்தால் ஏறிடும். இந்த அனுபவத்தாங்கிறதுக்கும் அருமையாக பொருள் சொல்லியிருக்கின்றார்கள் மாதவ சிவஞானவர்கள். அல்லது நமக்கு இந்த பாடலே நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே விதி கொள்கையில நமக்கு பல ஐயப்பாடுகள் இருக்கின்றன. அந்த ஐயப்பாட்டை தீர்க்கின்ற முக்கியமான பாடல் இதுதான். ஆனால் சில சொற்களுக்கு வந்து நாம அதனுடைய வந்து உரிய பொருளை இந்த இடத்தில் எப்படி பொருள் கொண்டால் பொருந்தும் என்று ஆராய்ந்து பார்த்து பொருள் சொல்லவில்லை என்றால் நமக்கு இந்த பாடல் கருத்தை விளங்காமல் போய்விடும். என்ன சொல்றாங்க, கருவியில் அப்படி அமைந்து கிடக்கின்ற அந்த செல்வ வறுமை உயர்வு தாழ்வு இன்ப துன்பங்கள் அவற்றால் வரக்கூடிய இன்ப துன்பங்கள் இந்த ஆறும் கருவில் சூக்குமமாய் அமைந்து கிடக்கின்றன. அந்தந்த காலம் வரும்போது அந்தந்த உயர்வு தாழ்வு அந்தந்த செல்வ வறுமை அந்தந்த இன்ப துன்பம் அப்படி வந்து தூளமா பொருந்தது. அதாவது புலப்படும்படி, தனக்கும் பிறருக்கும் புலப்படும்படி. ஒரு குழந்தைதான் இருக்குன்னா அதுக்கு என்னென்ன அனுபவம்லாம் பெறணும்னு கருவிலேயே அமைக்கப்பட்டுள்ளது பார்த்தா தெரியல. ஆனா அந்த குழந்தை எப்படி வளர்ந்து வரும்போது அந்தந்த அனுபவங்கள் வந்து பொருந்தும் பொழுது தூளமா பொருந்ததுன்னா அந்த ஆன்மாவும் அறிந்து கொள்ளும்படிக்கும் பிறரும் அறிந்து கொள்ளும்படிக்கு தூளமாக வந்து பொருந்துகின்றது. எப்படி பொருந்துகின்றது என்று சொன்னால் அனுபவத்தால் பொருந்துகின்றது. அதான் அனுபவத்தால், அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும் என்று சொன்னார். அனுபவத்தால் அவ்விதி ஏறிடும். அனுபவத்தால் அப்படின்னா இந்த இடத்துல அனுபவங்கிறதுக்கு நேர் பொருளை கொள்ளக்கூடாது. அனுபவத்திற்கு காரணமான முயற்சியால் என்று பொருள் சொன்னார்கள். ஆகவே கருவில் அமைந்து கிடந்த விதியானது ஒருவனுக்கு வந்து பொருந்துவது எப்படி, அவன் செய்யக்கூடிய முயற்சியால் வந்து பொருந்தும். எதற்காக இந்த பாடலை சொல்றாங்கன்னா, விதி கொள்கை முயற்சியை வந்து எப்போதும் இணைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது. ஒருவனுக்கு அவனுக்கு என்ன விதியோ அதுதான் நடக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லல, அந்த விதி அவனுடைய முயற்சியினால் நடக்கும். நாம சொல்லலாம் அவன் என்னையா பெருசா முயற்சி பண்ணிட்டான், அவன் பாருங்க பெரிய ஆளாயிட்டான், இதுக்கு மேல முயற்சி பண்ணவன்லாம் இருக்கிறான், இவனுடைய நிலையை அடையிறேன்னு நாம சொல்லலாம். ஆனால் அவன் அந்த முயற்சியின் அளவில் வேணா ஏற்றத்தாழ்வு இருக்கலாமே ஒழிய, அதாவது கொஞ்சம் முயற்சி செஞ்ச உடனே அவனுக்கு கிடைச்சிருக்கலாம், ஆனா ஒரு முயற்சியும் செய்யாம அவனுக்கு கிடைக்காது. அப்ப நமக்கு ஞாபகம் வரும், முன்பு ஒரு பாடல்ல வந்து ஒரு வினை இல்லாதாரும் உடையறி உலகத்துள்ளேன்னு சொன்னார்கள். இந்த அதிகரணத்திலேயே வந்து நான்காவது பாடல சொன்னார், இந்த அதிகரணத்திலேயே நான்காவது பாடல கடைசி அடியில சொன்னார், ஒரு வினை செய்யாதோரும் உடையறி உலகத்துள்ளேன்னு சொன்னார். ஒரு வினை செய்யாதோரும்னா என்ன அர்த்தம்னா, பெரிய அளவில் முயற்சி செய்யாதவரும் அதுக்கு அர்த்தம், ஒரு முயற்சியுமே செய்யாதவரும்னு அர்த்தம் இல்ல. ஏன்னா விதி என்பது எப்போதும் முயற்சியினால்தான் அடையப்படுவது,
அப்போ இந்த பாடல என்ன முக்கியமான கருத்துன்னா, நம்ம பாதி கருத்தை தான் இதுவரை கேட்டு வந்திருக்கிறோம். ஒருவனுக்கு எது விதியும் இருக்கோ அதுதான் கிடைக்கும் அப்படின்னா அது பாதி கருத்து தான். முழுமையான கருத்து என்னவென்றால், ஒருவனுக்கு எது விதின்னு அமைக்கப்பட்டுள்ளதோ அதுதான் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்? அவனுடைய முயற்சியினால் கிடைக்கும். சும்மா அவன் இருந்தா அப்படியே அவனை தேடி வந்துடாது, அவனுடைய முயற்சியினால் தான் கிடைக்கும். அந்த முயற்சி வேணா அவன் குறைய செய்யலாம், நிறைய செய்யலாம். அது அப்ப கூட்டப்படுகின்ற காலத்தை பொறுத்தது, முன்வினையின் வலிமையை பொறுத்தது. எப்படினாலும் முயற்சி என்பது ஒன்று கட்டாயம் இருக்கணும் என்று வலியுறுத்தி சொல்வது. ஆகவே முயற்சியினை நாம் மறுக்கவில்லை. எதை மறுக்கின்றோம்? முயற்சின்னு ஒண்ணு செஞ்சிட்டாலே அவனுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கறத மறுக்கிறோம். அது வந்து வேண்டாத விரக்தியில் தள்ளிவிடக்கூடிய கொள்கை. விதியை மறுத்து மறுத்து போனால் நமக்கு விரக்தி தான். விதியை மறுத்து நாம பார்த்திடலாம் அப்படின்ட்டு போனால் அது கடைசியில் நம்மை வந்து மீளாத துயரத்தில் தான் ஆழ்த்திவிடும். அடுத்தால பிறவி எடுத்து தெளிவு பெற்றுதான் நம்ம விதியை புரிஞ்சுதான் அப்புறம் மீள முடியும். இந்த பிறவியில மீள முடியாம தள்ளிவிடும். ஆகவே விதி கொள்கை தான் இன்னும் மேலும் வரக்கூடிய பாடல்களில் இன்னும் சிறப்பாக விளக்கி இருக்கின்றார்கள். ஆகையினாலே கருவியில் அமைந்து கிடந்த அந்த விதிக்கப்பட்ட அந்த செல்வ வறுமைகள், உயர்வு தாழ்வுகள், இன்ப துன்பங்கள் எல்லாம் எப்படி ஏறும்? அனுபவத்தால் ஏறிடும். அனுபவம்னா அனுபவத்திற்கு காரணமாகிய முயற்சி. முயற்சி காரணம், முயற்சியால் விளைகின்ற காரியம் வந்து அனுபவம். அதனால வந்து அனுபவம்னு அங்க சொல்லியிருக்கிறது அனுபவங்கிற பொருள் இல்லை. அந்த அனுபவத்துக்கு காரணமான முயற்சியை தான் காரியமாகிய அனுபவம்னு சொன்னார். அதுதான் குறிப்புகள் எழுதுறாரு பாருங்க, இறுதிக்கு முன்னாடி, இறுதி அழிக்கும் முந்தன அடியில் சொல்றார். அனுபவம் என காரணத்தை காரியமாக உபசரித்தார். அனுபவம் என்று சொன்னது எது? காரணமாக இருக்கின்ற முயற்சி. ஆகவே அந்த காரணத்தை தான் என்ன சொல்லியிருக்கிறாரு? அனுபவம் என்று காரியமாக உபசரித்தார். ஆகவே நன்றாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். முயற்சி வந்து காரணம், அந்த முயற்சியை செய்தால் விளைகின்ற காரியம் அனுபவம். ஆகவே அனுபவம் என்று சொன்னது காரியத்தை அல்ல, காரணமாகிய முயற்சியை தான். அப்ப கேட்பாங்க, என்னையா காரணம் காரணமாகிய முயற்சியை வந்து காரியமாகிய அனுபவம்னு சொல்லியிருக்கிறாரே அப்படின்னா, காரணத்தை இப்படி காரியமா சொல்வது ஒரு உபச்சார வழக்கு. ஆகவே அனுபவம் என காரணத்தை, காரணத்தைனா அந்த இடத்துல முயற்சியை, காரியமாக உபசரித்தார் என்பதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். சுவாமிகள் உரையிடத்தில் அந்த தெளிவு இருக்கின்றது. ஆகவே அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும். அனுபவத்திற்கு ஏதுவாகிய முயற்சியினால் ஏறிடும்னா தூளமாய் வந்து கூடும். ஏன்னா கருவில சூக்மமாய் அமைந்து கிடந்தது. ஆகவே ஏறிடும்னா தூளமாய் வந்து கூடும். அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து அருமையாக சொல்வார். ஆகையினாலே இதை வந்து சிலர் என்ன சொல்வார்கள் அப்படின்னா, அந்த பேறு இழவு இவற்றுக்கெல்லாம் வந்து இன்பம் பிணி, அந்த இயற்பெயர் பொருளையே சொல்லுவாங்க. பிணினா நோய், மூப்புனா வயதாகி மூத்திருத்தல், சாக்காடுனா மரணம் அப்படின்னு அந்த உள்ளபடியே பொருள் சொல்லிட்டு போவாங்க. அப்படி சொன்னா அது ஒன்றுக்கொன்று என்னாகாது, மறுதலை ஆகாது, எதிர்ப்பதமாகாது. இந்த மூப்பு சாக்காடுக்கு வந்து மூப்புனா வயது முதிர்தல், சாக்காடுனா மரணம் அப்படின்னு சொன்னா மற்ற ரெண்டும் ஒன்னுக்கொன்னு மறுதலையா இருக்கு பாருங்க. மறுதலைனா நேர் மாறாக, பேறு இழவு நேர்மாறா இருக்கு. அது மாதிரி இன்பம் பிணி ஒன்னுக்கொன்னு நேர்மாறா இருக்கு. அதே மாதிரி மூப்பு சாக்காடுக்கு வந்து முதிர்ச்சி மரணம்னு சொன்னா அது எப்படி நேர்மாறா இருக்கும்? முதிர்ச்சியும் மரணமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதுதான், நேர்மாறாக எதிர்ப்பதமாக அமையாது. ஆகவே ஏனை மூப்பு சாக்காடுக, இங்க பொருள் சொன்ன மாதிரி மூப்புன்னா உயர்வு, சாக்காடுனா தாழ்வு அப்படின்னு பொருள் சொல்லாம, வழக்கமா உள்ள ஏனைய பொருள் இருக்க, மூப்புன்னா முதிர்ச்சி, சாக்காடுன்னா சாவுன்னு சொன்னால் அது பேரும் இழவும் ஒன்றுக்கொன்று மறுதலையாக இருப்பது போலவோ, அல்லது இன்பமும் பிணியும் தம்முள் மறுதலையாக இருக்கிற மாதிரி இந்த மூப்பு சாக்காடுகள் மறுதலையாக கிடையாது. ஆகவே அது பொருந்தாக இருந்த பொருள். சரி, அவைதான் ஒன்றுக்கொன்று மறுதலை அல்ல, மூப்பும் சாக்காடும். மூப்புனா முதிர்ச்சின்னு சொல்லிட்டீங்க, சாக்காடுனா சாவுன்னு சொல்லிட்டீங்க, அப்படின்னா ஒன்றுக்கொன்று மறுதலையா இல்லை. சரி, அவற்றுக்கு மறுதலையா உள்ள வேற சொற்களையாவது ஆசிரியர் வச்சிருக்கிற பாடல்ல அவற்றின் மறுதலை பொருள்களையும் உடல் சொல்லல. மேலும் நீங்க மூப்புனா உயர்வுன்னு சொல்லிருங்க, சாக்காடுனா தாழ்வுன்னு சொல்லிருங்க, இதுக்குள்ள மற்ற கருத்துக்கள்லாம் அடங்கிடும். ஆகவே வழக்கமான கருத்துக்கள்லாம் இந்த உயர்வு தாழ்வுங்கிற கருத்துக்குள்ள அடங்கிரும். ஆகவே அவற்றை வேறு சொல்ல வேண்டாம், அதனால ஆசிரியர் சொல்லல. மேலும் மூப்பு வந்து ஒருத்தனுக்கு வினைப்பயனால் வருமா வராதா அப்படிங்கிற கேள்வியே இடமில்லை.
ஏன்னா அது வந்து அவன் பிறக்கிறான், காலம் போக போக அவனுக்கு மூப்பு வரும். ஆகவே காலத்தால் வரக்கூடிய மூப்பு வந்து அது வினைப்பயனால் வந்ததா வரவில்லையாங்கிற ஐயத்துக்கு இடமில்லை. ஆகையினால அதுல வந்து ஐய மறுத்தல் தேவையில்லை. அதனால அவற்றையெல்லாம் உடன் வைத்து எண்ணி உரை கூறுவது பொருந்தாது. இவற்றை மூப்புனா வயது மூப்பது, சாக்காடுனா சாவுன்னு அப்படி பொருள் சொல்வது பொருந்தாது. அதைத்தான் குறிப்புகளை அருமையாக சொல்கின்றார் பாருங்க. ஏனை மூப்பு சாக்காடுகள், ஏனை மூப்பு சாக்காடுகள்னா இங்க சொன்ன உயர்வு தாழ்வுன்னு சொல்லாம வயது முதிர்ச்சி சாவுன்னு சொன்ன அந்த கருத்துக்கள், ஏனை மூப்பு சாக்காடுகள் பேறு இழவு இன்பம் பிணி போல தம்முள் மறுதலை ஆகாமையானும், அவற்றின் மறுதலை பொருள்களை உடன் கூறாமையானும். அவற்றின் மறுதலை பொருள், அப்ப மூப்புனா இளமைன்னு சொல்லியிருக்கணும், அதுக்கு மறுதலை பொருள் சொல்லல. சாக்காடுனா வாழ்வுன்னு சொல்லியிருக்கணும், மறுதலை அதை சொல்லல. அவற்றின் மறுதலை பொருள்களை உடன் கூறாமையானும் பாடத சொல்லல. அப்ப ஆசிரியர் சொல்லல, அது ஆசிரியருடைய தவறுனா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உயர்வு தாழ்வுன்னு நீங்க பொருள் பண்ணுங்க மூப்பு.

0: மரணம்ங்கிறதெல்லாம் உடன் வைத்து என்ன வேண்டாம், அவற்றை உடன் வைத்து எண்ணி உரை செய்தல் பொருந்தாமை அறிக என்று அற்புதமாக விளக்கியிருக்கின்றார்கள். சரி, அப்ப இதில் சொல்லப்பட்ட கருத்து என்னவென்றால், ஒருவன் எடுத்துள்ள பிறவியிலே அடையக்கூடிய இன்பதுன்பங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த செல்வ வறுமைகளும், செல்வ வறுமைகளால் வரக்கூடிய உயர்வு தாழ்வுகளும், அந்த உயர்வு தாழ்வுகளால் அவன் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களும், இந்த ஆறும், செல்வ வறுமை, உயர்வு தாழ்வு, இன்ப துன்பம் என்ற இந்த மூவிரண்டு ஆறும் கருவிலேயே அமைந்து கிடந்தன அன்றி அப்போதைக்கு அப்போது உளவாவன அல்ல என்று சொன்னார். ஆமா, இதுல என்ன ஒருமையில சொல்லியிருக்கிறார், பேரு, இளவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு, ஆறு இருக்கின்றது என்னும் ஆறும் முன் கருவுட்பட்டதுன்னு சொல்லியிருக்கார். ஆறுனா பண்மை இல்லையா, ஒன்றுக்கு அப்புறம் ரெண்டு நாளே பண்மைதான். ஆறு இருக்கின்றன, செல்வ வறுமை, உயர்வு தாழ்வு, இன்ப துன்பம்னு ஆறு இருக்கின்றன. ஆறையும் வந்து கருவுட்பட்டது என்று ஒருமையில் சொல்லியிருக்கின்றாரே என்று சொன்னால், கருவிலே எப்படி இருக்கின்றன, சூக்கும நிலையில் இருக்கின்றன, நிலையை அவத்தைன்னு சொல்லுவாங்க, கருவில் சூக்கும அவத்தையில் இருக்கின்றன. சூக்கும் அவத்தையில் இருக்கும்போது உங்களுக்கு இன்பம் துன்பம் உயர்வு தாழ்வுங்கிற பாகுபாடு தெரியாது, எல்லாம் சேர்ந்து அப்படி சூக்கமா இருக்கு, அந்த பாகுபாடு இல்லை. ஆகவே குறிப்பிட அந்த நயத்தை சொல்கின்றார் பாருங்கள், சூக்கும அவத்தையில் பாகுபாடு இன்மை பற்றி பட்டது என்று ஒருமைப்பாளர் கூறினார். கருவுள் பட்டது, பட்டதுன்னு ஒருமைப்பாளர் கூறினார். ஆகவே இதெல்லாம் நமக்கு ஐயம் வரும்போது எவ்வளவு தெளிவாக தான், மலையாத அருளும் முனிவர் சிகாமணியே வருக வருகவே என்று சொன்னார்கள் பாண்டித்துரைத்தேவர்கள். இவ்வளவு அற்புதமா சொல்றார் பாத்தீங்களா, என்னையா உங்க ஆசிரியர் வந்து ஒருமைப்பன்மை வலுவோடு பாடியிருக்கின்றாரே சித்தாந்த ஆசிரியர் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னா எப்ப என்ன அற்புதமா விளக்கம் கொடுக்க பாருங்க. சூக்குமாவட்டத்தில் ஒரு குயவன் தான் மண்ணில இருந்து பானை சட்டி குடம் இப்படி எத்தனையோ செய்தான், மண்ணில இருந்தா அவற்றையெல்லாம் உண்டு பண்ணிருக்கிறான். ஆனா அது செய்ததுக்கு முன்னாடி வெறும் மண்ணா இருக்கும்போது பானை சட்டி குடம்னு தனித்தனியா தெரிஞ்சுதா, எல்லாம் அங்கதான் இருக்கு, அந்த பாகுபாடு இல்லாம எல்லாம் ஆற்றல் மயமா ஒன்னா கிடக்குது. அதே மாதிரிதான் ஒருவன் வாழ்க்கையில வரக்கூடிய உயர்வு தாழ்வு, செல்வம், வறுமை, இன்ப துன்பம் எல்லாம் கருவுக்குள்ள இருக்கும்போது எப்படி இருக்கும், அந்த பாகுபாடு இல்லாம எல்லாம் ஒரே ஆற்றல் மயமா இருக்கும். அவன் வளர்ந்து வர வர ஒவ்வொன்றும் அப்படி வந்து தனித்தனியா வந்து கூடும். ஆகவே கூறவே ஏறிடும் என்பது, ஏறிடும் என்பது தூளமாய் விளங்கும் என்பதாயிற்று. அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும், ஏறிடும்னு அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு மேல ஏறுறதா அப்படி இல்லை. இவை சூக்கமாய் கிடந்தது கருவிலன்னு போது அவன் வளர வளர அவனுக்கு வந்து அது தூளமாய் பொருந்திடும்.
1: வணக்கம், நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த விளக்கப்பொருள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கொடிக்கல் பகுதி 2. வழங்குபவர் சௌரிராசன் சிவா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: இரண்டாவது பாடல், பொருளாம் பொருள் ஏது, போது ஏது, கண் ஏது, இருளாம் வெளி ஏது, இரவு ஏது, அருளாளா நீ புறவா வையமெல்லாம் நீ அறிய கட்டினேன் கோபுரவாசல் கொடி. பொருளாம் பொருள் ஏது, பொருள்களில் என்றும் நிலைத்திருக்கும் பொருள் ஏது. கடவுளை பற்றிய சில இலக்கண வகைகளை இதில் சொல்றார். பொருளாம் பொருள், பொருள் என்று சொல்லக்கூடிய பொருள் ஏது, பொருள் என்று சொல்லக்கூடிய பொருளுக்கு சில இலக்கணங்கள் இருக்கின்றன. தோற்றக்கேடு இல்லாததுதான் பொருளாம் பொருள். சிவபெருமானுக்கு தோற்றக்கேடு கிடையாது, அவன் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எதையாலும் அவனை எதா அழிக்க முடியாது. வான் கெட்டு மாறுதம் மாய்ந்து அடல் நீர் மண் கெடினும் தான் கெட்டலின்றி சளிப்பறியா தன்மையன் சிவபெருமான். இந்த உலகத்துல எது புரண்டாலும் சரி, பெரிய சுனாமி வந்தாலும் சரி, உலகமே கலைஞனாலும் சரி, பேரூழி காலம் வந்தாலும் சரி, எதனாலும் கலங்காமல் நிலைத்திருக்கின்ற பொருள் எது, சிவபெருமான். அதோடு அந்த பொருளாம் பொருள் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அது எங்கும் நிறைந்திருக்கும், எல்லா இடத்திலும் ஒன்று ஒரு இடம் விடாம எல்லா இடத்திலும். பார்வதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்ததோர் படருளி பரப்பே, எல்லா இடத்திலும் நிலைபெற்றிருக்கின்ற பொருள் எது, அது சிவபெரும் பொருள். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்து. என்ன சொல்லி வாழ்த்த முடியும், எல்லாமாக விரிந்திருக்கின்ற பரம்பொருளை. அப்படி அருளாளர்கள் பல்வேறு இடங்களில் சிவபெருமான் பறந்து நிற்கின்ற தன்மையை சொல்லுகிறார். சுந்தர பெருமான் தன்னுடைய முதல் பதிவு

0: வேதத்திலேயே சொல்றார்,
1: ஊனாய் உயிர் ஆனாய் உடல் ஆனாய் உலகானாய் வானாய் நிலன் ஆனாய் கடல் ஆனாய் மலை ஆனாய் சேனார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையில் ஆனாய் உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே. ஆகவே கடவுள் எங்கும் விரிந்து பறந்திருக்கிறான், அவர் இல்லாத இடம் எங்குமே இல்லை. பாரொடு விண்ணும் பகலுமாகி, பாரணம் அந்த உலகம் விண்ணுலகம் மண்ணுலகம் எல்லாம் ஆகி, பகலுமாகி பனிமால் வரையாகி, பகலா இருக்கிறவன் தான் இரவா இருக்கிறவன் தான் அந்தி போதாக இருக்கின்றவன் தான் மாலை போடுதாக இருக்கின்றவன் காலை போடுதாக இருக்கின்றவன் எல்லாமும் அவன் தான். பனிமால் வரையாகி பனி பொழிகின்ற பெரிய உயர்ந்த மலையாகி, வரையின மலை பறவையாகி கடலாகி, நீரோடு தீயும் நெடுங்காற்றுமாகி நெடு வெள்ளிடையாகி, ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகத்துக்கு இடையில, ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரத்துக்கு இடையில, ஒரு பால்வெளி மண்டலத்துக்கு இன்னொரு பால்வெளி மண்டலத்துக்கு இடையில இடைவெளியாகவும் அவனே இருக்கிறான். நிலனுமாகி தேரோட வரையெடுத்த அரக்கன் சிரம்பத்தும் இருத்தீர், உமது செய்கையெல்லாம் ஆரோடும் கூடா. உனக்கு இணையாக வைத்து ஒப்புமையாக வைத்து பேசக்கூடியவர் இந்த பிரபஞ்சத்துல யாருமே இல்லை. அடிகேள் இது என் அடியோம் உமக்கு ஆட்சியை அஞ்சுதுவேன். இப்படிப்பட்ட பெரியவனா இருக்கியே, உனக்கு நான் எப்படி அடிமையா இருக்கிறது? ஏதோ சாதாரண மனுஷனா இருந்தா அவனுக்கு அடிமை செஞ்சு அவனுக்கு வேண்டிய செயல்கள் எல்லாம் செய்யலாம். நீ இவ்வளவு பெரியவனா இருக்கியே, எல்லாவற்றையும் கடந்தவனாக இருந்து இந்த உலகமெங்கும் பறந்து இருக்கிறாயே, உனக்கு எப்படி நான் அடிமை செஞ்சு என்னுடைய காரியத்தை செய்ய முடியும் என்று பெரியவர்கள் எல்லாம் அஞ்சுகிறார்களாம். அதோடு சிவபெரும்பொருள், உயிர்க்கு உயிராக இருக்கிறது போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே, உலகுக்கு உயிரானாய் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆகவே சிவபெரும்பொருள் உயிருக்கு உயிராக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் உயிர் சிவபெரும்பொருள் பேரின்ப வடிவாகவும் இருக்கிறது. இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன், அது பேரின்ப வடிவாக இருக்கிறது. அந்த பேரின்பத்தை நாம் தான் சுவைக்கிறோம். இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதுவே, இன்பம் தருவன் குயிலே அப்படின்லாம் சொல்றாங்க. இன்பம் பெருக்கி இருளகற்றி எங்ஞான்றும் துன்பம் தொடர்பு அறுத்து சோதியாய் அன்பமைத்து சிறார் விருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான். இன்பம் தர்றதுக்காக என்னுடைய சிந்தையை ஊராக கொண்டு வந்து என் மீது அவன் தன்னுடைய கருணையை பொழிகிறான். மாறி நின்று என்னை மயக்கிடும் மஞ்ச புலனைந்தின் வழி அடைத்து, இன்பத்தை தடுக்கக்கூடியவைகள் நம்முடைய அஞ்சு புலன்கள் அதோட வழி அடைக்கிறான். அவன் அந்த வழி அடைச்சாதான் இறைவன் தருகின்ற இன்பம் நம் மீது வந்து வாயும். ஆகவே மாறி நின்று என்னை மயக்கிடும் மஞ்ச புலன் ஐந்தின் வழி அடைத்து அமுதே ஊறி நின்று, இந்த அஞ்சு புலன்களின் சேட்டையெல்லாம் ஒடுக்கணும்னா இறைவன் உள்ளத்துக்குள்ள தன்னை மறைத்து இருக்கின்ற இறைவன் வெளிப்படுவான். அமுதே ஊறி நின்று எடுவரை உள் என் உள் எடுவரன் ஜோதி உள்ளவா காண வந்தருளாய், நான் உள்ளபடி உன்னை பார்க்கணும்ப்பா, உன்னை மறைத்து இருக்கின்ற திரைகளையெல்லாம் விலக்கி அருள் புரிய வேண்டும், என்னால் அந்த திரைகளை விலக்க முடியவில்லை. உள்ளவா காண வந்தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறையுரை சிவனே, ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே. ஆகவே கடவுள் பேரின்ப வடிவாக இருக்கிறான் என்னுடைய அன்பே. அதோடு கூட கடவுளுக்குரிய வேறு இன்னொரு இலக்கணம்னா, தானே முதல்வன், அவனுக்கு ஒரு முதல் கிடையவே கிடையாது. மூத்தானே மூவாத முதலானே என்று மணிவாசகர் அதை சொல்லுகிறார். மூவரும் முப்பத்து மூவரும் மற்றொழிந்த தேவரும் காணா சிவபெருமான், அவன் எல்லாருக்கும் மேலானவன். ஆகவே பொருளாம் பொருள் எதுனா இதுதான் பொருள். பேரின்ப வடிவானவன், என்றும் நிலைத்திருக்கின்றவன், எங்கும் பறந்தவன், உயிர்களுக்கு இன்பத்தை வழங்கக்கூடியவன், உயிர்களுடைய மாசுகளை எல்லாம் களையக்கூடிய பேராற்றல் படைத்தவன், கருணையே வடிவானவன், இன்பமே வடிவானவன், இன்பத்தை இடையறாத உயிர்களுக்கு வழங்குகின்றவன், அவன்தான் பொருளாம் பொருள். பொருளாம் பொருள் ஏது? ஆகவே பொருள் என்று சொல்லக்கூடியது போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருள் சிவபெருமான் தான் நமக்கு பொருள் என்பதை இந்த கொடியேற்றுவதன் மூலமாக உமாபதி சிவாச்சாரியார் அந்த உண்மையை நிலைநிறுத்துகிறார். அதுக்கு அடுத்தது போது ஏது? போதுன்னா ஒளி. அந்த சிவபரம்பொருள் இருக்கா இல்லையா பொருளாம் பொருள், அந்த பொருளாம் பொருளை இந்த உயிருக்கு காட்டுறது எது அப்படின்னா, அதை உயிருக்கு காட்டுவது காட்டுகின்ற ஒளி ஏது? போது என்பது ஒளி. இங்கு அது அது அருட்சக்தியை குறிக்கிறது. அருட்சக்தி இறைவனிடமிருந்து பிரியாத சக்தி, அதை தாதான்மிய சக்தி என்று சொல்வோம். சிவபெரும்பொருளாகிய அறிவு பிழம்பு, அது அறிவு பிழம்பை சூரியன் என்று கொண்டால் அதனுடைய அருட்சக்தியை நாம் கிரணங்களாக கொள்ளலாம். அந்த கிரணம் இல்லாவிட்டால் சூரியனை பார்க்க முடியாது, சூரியன் இல்லாவிட்டால் கிரணங்கள் கிடையாது. ஆகவே ரெண்டும் இணை பிரியாத சக்தி. ஆகவே போது ஏது அப்படின்னா, அந்த போது இறைவனுடைய அருளாற்றல். இப்ப ரெண்டு சொல்லியிருக்கு, ஒன்று பொருளாம் பொருள் எது சிவபெரும்பொருள், போது ஏது அவனுடைய அருட்சக்தி. அடுத்தது கண் எது? சூரியனை அதனுடைய கிரணங்கள் வாயிலாக பார்க்கக்கூடிய கண் எது? சிவபெருமருளை திருவருளியாக பார்க்கக்கூடிய சக்தி படைத்தது எது சொல்லுங்க பார்க்கலாம். சிவபெருமருள் இருக்கு, அது தன்னுடைய அருட்சக்தி வழியாக வெளிப்படுகிறது. அந்த அருட்சக்தி வழியாக இறைவனை பார்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தது எது? உயிர். வேற ஒன்றும் பார்க்க முடியாது, ஜடப்பொருள் பார்க்க முடியாது, உயிர் தான் பார்க்கும். ஆகவே கண் ஏதுன்னா சூரியனை கதிரின் வழியாக பயன்படுத்தி பார்ப்பது கண். இந்த இடத்தில் கண் உயிரை குறிக்கிறது. ஏனென்றால் உயிராகிய ஆன்மாவே திருவுருளை பயன்படுத்தி சிவபெருமானை காண்கிறது. ஆகவே கண்ணு என்பது உயிர். அப்ப இப்ப மூன்று சொல்லப்பட்டிருக்கிறது, இறைவன் அவனுடைய திருவுரு சக்தி உயிர். அதுக்கு அடுத்தது இருளாம் வெளியது, அந்த கண்ணை மறைத்து நிற்கும் இருளாகிய வெளி எது? உயிரின் அறியாமை காரணமாக தான் அறிவுடையது என்று உயிரை என்ன செய்வது எது? இந்த உயிர் மலத்தால் கட்டுண்டு இருக்கிறது. மலத்தால் கட்டுண்ட உயிருக்கு அறிவுலக்கம் சிறிது ஏற்படும்படியாக கடவுள் இந்த உடலை தந்திருக்கிறான். இந்த உடலை தந்திருக்கின்ற நிலை உயிருக்கு சகல நிலை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இருளாம் வெளி, இருள் இருக்கின்ற பொழுதே சிறிது வெளிச்சம் தருகின்ற நிலை எது? சகல நிலை. அப்ப இப்ப இதுவரையில என்ன சொல்லியிருக்கார்? அவரு நான்கு நிலைகளை சொல்லியிருக்கிறார், நான்கு விஷயங்களை சொல்லியிருக்கிறார். பொருளாம் பொருள் சிவம், போது போது எது? அவனுடைய திருவருள். அந்த அதுக்கு அடுத்தது கண் உயிர், இருள் வெளி அந்த உயிர் அனுபவிக்கின்ற சகல நிலை. இருள் ஏது? உயிருக்கு இரவு எது? இரவாக இருப்பது உயிரின் அறிவு முற்றிலும் மறைக்கப்பட்டுள்ள, ஆணாமலத்தால் மறைக்கப்பட்டுள்ள நிலை. இது உயிரினுடைய கேவல நிலை. ஆக இந்த ஐந்து விஷயங்களை தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன், இறைவனை விட்டு பிரியாத அருளாற்றல், இந்த இறைவனை தரிசிக்க திருவருள் மூலமாக தரிசிக்கின்ற உயிர், இந்த உயிர் ஆணவமலத்தினால் மறைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது இறைவனால் வழங்கப்படுகின்ற சிறிதளவு அந்த ஆணவத்தை மறைப்பதற்காக கொடுக்கப்பட்ட சகல நிலை, இந்த சகல நிலைக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஆணவத்தோடு ஐக்கப்பட்டிருந்த கேவல நிலை, இந்த ஐந்து நிலைகள். அருளாளா, எங்கும் நிறைந்த பெருமானே, நீ புறவா வையமெல்லாம், நீ இந்த காக்கின்ற உலகம் முழுவதையும் நீ அறிய கட்டினேன். நீயே சான்றாக இருந்து இந்த உலகமெல்லாம் இவற்றை அறியுமாறு கோபுரவாசல் கொடி கட்டினேன். திருக்கோயில் வாசலிலே இந்த கொடியை கட்டியிருக்கின்றேன். இப்போ இந்த பாடலில் ஐந்து விஷயங்களை உமாபதி சிவாச்சாரியார் நமக்கு சொல்கிறார்கள். ஒன்று இறைவன், அடுத்தது திருவருள், அடுத்தது உயிர், அடுத்தது சகல நிலை, இன்னொரு நிலை கேவல நிலை. இந்த ஐந்தும் இருக்கிறது. இந்த கேவல நிலை வந்ததால் நமக்கு இறைவன் அருளா நமக்கு என்ன நிலை வந்தது? சகல நிலை வந்தது. இந்த சகல நிலையும் கேவல நிலையும் அனுபவிப்பது உயிர். இந்த உயிர் இந்த இரண்டு தாழ்வான நிலைகளை அனுபவிப்பதிலிருந்து திருவருள் சக்தியோடு கூடி இறைவனை சென்று அடைந்து சாஸ்வதமான பேரின்பத்தை அடைய வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் இந்த உயிர்களுக்கு தெரியும்படியாக திருக்கோபுர வாசலிலே இந்த கொடியை நான் ஏற்றியிருக்கிறேன். ஆகவே இந்த கொடி இந்த ஐந்து விஷயத்தையும், சைவ சித்தாந்தம் கூறுகின்ற ஐந்து விஷயத்தையும் தெரிவிப்பதற்காக கொடியானது இறைவனுடைய கோபுர வாசலிலே ஏற்றப்படுகிறது. பாட்டை மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம். பொருளாம் பொருள் ஏது? போது ஏது? கண் ஏது? இருளாம் வெளி ஏது? இரவு ஏது? அருளாளா, நீ புறவா வையமெல்லாம் நீ எறிய கட்டினேன் கோபுர வாசல் கொடி. இந்த ரெண்டாவது பாட்டில் உள்ள அவ்வளவு விஷயங்களும் நம்ம தெளிவா முன்னாடி விளக்கம் சொல்லியிருக்கோம். அதனால இந்த இடத்துல விரிவா நான் சொல்லல, அந்த எந்த விளக்கமும் சொல்லல. உங்களுக்கு இறைவன்னா என்னன்னு தெரியும், உயிர்னா என்னன்னு தெரியும், திருவருள்னா என்னன்னு தெரியும், அதுக்கடுத்தது கேவல நிலை என்பதும் தெரியும், சகல நிலை என்பதும் தெறியும். ஆகவே இந்த ஐந்து விஷயங்களும் உலகம் அறியுமாறு இந்த கொடியை இறைவனுடைய கோயில் முன்பு நான் கட்டியிருக்கிறேன் என்று சொல்கிறார். அதற்கு அடுத்த பாடல் திருவருளை வேண்டுதல். வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும் தாக்கா உணர்வறிய தன்மையனை நோக்கி பிரித்து அறிவு தம்மில் பிரியாமைதானே குறிக்கும் அருள் நல்க கொடி. எக்காலும் வாக்காலும் மிக்க மனத்தாலும், எந்த காலத்திலையும் சொற்களாலும் மனதாலும் தாக்கா உணர்வறிய தன்மையனை. அதாவது இந்த உயிர்கள் சொல்லினாலும் மனத்தினாலும் அடைய முடியாதவன் சிவபெருமான். மாற்ற மனம் கழிய நின்ற மறையோன். கடவுளை வாக்கினால நம்ம வந்து அளந்து சொல்ல முடியாது, மனதினாலும் அளந்து சொல்ல முடியாது. மறையினால் அயனால் மாலால் மனத்தினால் வாக்கால் மற்றும் குறைவிலா அறிவினாலும் கூறனாது ஆகி நின்ற. ஆகவே கடவுளை நம்முடைய வாக்கினாலே அளந்தெடுக்க முடியாது. வாக்கு ஒரு எல்லைக்கு உட்பட்டது. இந்த வாக்கை கொண்டு சில விஷயங்களை தான் சொல்ல முடியும். தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை மகட்கு சொல்லென்றால் சொல்லுமாறு எங்கனே. ஆகவே வந்து நம்ம அனுபவிக்கிற இன்பத்தை கூட நம்முடைய வாக்கினால சொல்ல முடியாது. சர்க்கரையும் இனிப்பு தேனும் இனிப்பு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது இனிப்புல. அதை நம்ம சுவைச்சு பார்த்தா தான் தெரியும். ரெண்டையும் இனிப்பு என்று வேண்டுமானால் நம்ம சொல்லலாமே தவிர சர்க்கரையினுடைய இனிப்பினுடைய தன்மையை நம்மளால விளக்கமா சொல்ல முடியாது. தேனியுடைய இனிப்பையும் நம்மளால சொல்ல முடியாது. அல்லது வேறு சுவை பொருளுடைய உணைய சுவையை நம்மளால சொல்ல முடியாது. ஆகவே வாக்கு ஓரளவுக்கு தான் செல்லும். நம்முடைய அனுபவங்கள் முழுதும் வாக்கினாலே நம்மளால தெரிவிக்க முடியாது. அப்போ வாக்கிற்கு அப்பாற்பட்ட பரம்பொருளை, மனதிற்கு அப்பாற்பட்ட பரம்பொருளை நாம் மனதினாலும் வாக்கினாலும் அளந்து சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட தேவரம்பொருளை அதான் சொல்றாங்க, பெரியவங்க சொல்றாங்க, பாசஞானத்தினாலும் பசுஞானத்தினாலும் பார்ப்பரிய பரம்பரனை, பாசமா ஞானத்தாலும் படர்பசு ஞானத்தாலும் ஈசனை அறியோனாது. ஆகவே எட்டாத தன்மையுடையவன் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானை நோக்கி பிரித்து, பாசஞானத்திலிருந்தும் பசுஞானத்திலிருந்தும் பிரித்து, வேறாக பிரித்து நுட்பமாக. இந்த பாடம் நடத்துறதுக்கு முதல் பகுதியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பாசஞானத்தினால கடவுளை பார்க்க முடியாது, பசுஞானத்தினால பார்க்க முடியாது, வேற எந்த ஞானத்தினால் பார்க்கலாம், பதிஞானத்தினால் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன். பதிஞானம் என்பது இந்த உயிரானது தன்முனைப்பு இல்லாத நிலையில் இறைவன் அருள் அவன் மூலமாக விளங்குவது. என்னால எதுவும் முடியாது, எல்லா செயலும் உன்னாலேயே முடியும் என்று உயிர் முற்றிலும் இறைவனை சார்ந்த நிலையில் இறைவனால் வழங்கப்படுகின்ற ஞானம் பதிஞானம். ஆகவே நோக்கி பிரித்து, பாசஞானத்திலிருந்தும் பசுஞானத்திலிருந்தும் பிரித்து பதிஞானத்தை இந்த உயிரானது பெற்று இருக்க வேண்டும். அப்படி பெறுகின்ற நிலைதான் மிக உயர்ந்த நிலை. அதை பற்றியெல்லாம் முதல்ல ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம். அது சிவபெருமான நினைப்பதினாலே வரக்கூடிய அந்த அனுபவம். அந்த அனுபவத்தினால் அது எதனால் உண்டாகும்னா, சிவபெருமானுடைய திருவடியே நினைத்திருக்க வேண்டும். அது ஓமைகளா கலைஞானம், உணர்விரிய மெய்ஞானம். அந்த ஞானத்தை தவ முதல்வர் உணர்ந்தாராம் சம்பந்தர். அதுபோல நாம் நம்முடைய பாச ஞானத்தையும் விட்டு, பசுஞானத்தையும் விட்டு, பதிஞானத்தை உணர்ந்து அந்த இறைவனுடைய திருவுருளை நாம் உணர வேண்டும். அறிவு தம்மில் பிரியாமை தானே குறிக்கும். நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தன்முனைப்பை நாம் விட்டுவிட வேண்டும். நம்முடைய அறிவும் நம்முடைய செயல்களும் நம்முடைய விருப்பங்களும் முற்றிலும் நம்முடைய சுயநலத்துக்காக இல்லாமல் இறைவனுடைய அறிவும் இறைவனுடைய இச்சையும் இறைவனுடைய செயலும் நம் மூலமாக நிகழுமாறு நம்முடைய தன்முனைப்பை நாம் விட்டுவிட்டால் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக நம்மிடம் ஒரு நம் மூலமாக செயல்படும். நாம் பதிஞானம் வாய்க்க பெற்றவர்களாக இருப்போம். அப்படி பதிஞானம் வருவதற்காகத்தான் இந்த கொடியை நான் திரு கோபுரவாசலிலே கட்டுகிறேன். அப்ப நம்ம கோபுரவாசல கொடியேற்றுறது, பிரம்மமுகூர்த்தம் நடக்கும் பொழுது இந்த கொடியை ஏற்றுவது சாதாரணமானது அல்ல. ஒரு உயிரானது பதிஞானத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவும், இந்த சைவ சித்தாந்தம் கொள்ளுகின்ற ஐந்து பொருள்களையும் உணர்வதற்காகவும், இந்த உயிர்தான் இருளையும் அனுபவிக்கிறது வெளிச்சத்தையும் அனுபவிக்கிறது என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்வதற்காகவும் இந்த கொடியானது கட்டப்படுகிறது. அருள் நல்க கொடி கட்டினேன், அவனுடைய திருவுருள் வழியிலே அடங்கி, அவனுடைய திருவுருள் வழியிலே அடங்கி நிற்பார்க்கு தானே இறங்கி சிவபெருமான ஆசிரிய திருமேனி கொண்டு இறங்கி வந்து இறைவன் இந்த உயிரின் மூலமாக செயல்படும்படி பதிஞானத்தை வழங்கி அருள்வான். அதற்காக இந்த உண்மையை உலகமெல்லாம் தெரியும்படியாக இந்த கொடியை நான் ஏற்றியிருக்கிறேன். ஆகவே கடவுள் தாமே இந்த உயிருக்கு தம்மை தருகிறார். உயிருடைய முயற்சியினால் இறைவனை நம்ம இந்த உயிர் உணர முடியாது, ஏன்னா உயிருக்கு அவ்வளவு ஆற்றல் கிடையாது. அப்படி அவன் தானாக முன்வந்து தன்னை தருகிறான். அதை உணரக்கூடிய அளவுக்கு உயிர் தன்னை பக்குவப்படுத்தி குருநாதன் சொல்வதன் மூலமாகவும், மறைகள் சொல்வதன் மூலமாகவும், திருமுறைகள் சொல்வதன் மூலமாகவும், சாஸ்திரம் சொல்வதன் மூலமாகவும் ஒரு உயிரானது தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளும் பொழுது இறைவனுடைய திருவருள் அந்த உயிரிலே விளங்கி தோன்றுகிறது. அதை இந்த உலகமெல்லாம் அறியும்படியாக நான் கோபுரவாசலிலே கொடியை கட்டியிருக்கிறேன். வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும் தாக்கா உணர்வறிய தன்மையனை நோக்கி பிரித்து அறிவு தம்மில் பிரியாமைதானே குறிக்கும் அருள் நல்க கொடி. எல்லா காலத்திலும் உடனிருந்து நம்மை பக்குவப்படுத்தி இறைவன் தருகின்ற பேரானந்தத்தை இந்த உலகம் அறியுமாறு நான் கொடியை கட்டியிருக்கிறேன். அடுத்தது நான்காவது பாடல். இந்த திருவைந்தெழுத்தை பற்றிய மிக அசாதாரணமான ஒரு விளக்கத்தை இந்த பாடல்ல சொல்லியிருக்கின்றார். சில நுட்பமான சில செய்திகள் சொல்லப்படுகின்றன. அஞ்சு எழுத்தும் எட்டு எழுத்தும் ஆறு எழுத்தும் நாலு எழுத்தும் பிஞ்சு எழுத்தும் மேலை பெரு எழுத்தும் நெஞ்சு அழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும் பூசாமல் காட்ட கொடி. திருவைந்தெழுத்தினுடைய உண்மை விளங்குமாறு இந்த கொடியை கோபுரவாசலிலே நான் ஏறியிருக்கிறேன். இந்த நான்கு பாடல்களும் பதினாலு சாஸ்திரத்தினுடைய கருத்துக்களையும் அப்படியே ஒரு சேர அடக்கி வைத்திருக்கிறது. இந்த சைவ சித்தாந்தம் கொள்ளுகின்ற ஐந்து பொருள்களை பற்றிய செய்திகளை உலகம் அறியுமாறு இந்த கொடி ஏற்றப்படுகிறது. அதற்குரிய சாதனை வகைகளையும் சொல்லுகிறது. இறைவனில் அடங்கியிருந்து தன்மனைப்பு இல்லாமல் இருந்து பரிஞானத்தை பெற்று இந்த உலகத்திலே ஜீவன் முக்தராக வாழ்கின்ற நிலவில், அப்படி ஜீவன் முக்தராக வாழ்வதற்கு அந்த பரிஞானத்தை பெறுவதற்கு சாதனமாக இந்த திருவைந்தெழுத்து இங்கு சொல்லப்படுகிறது. இந்த திருவைந்தெழுத்து ஆதி மந்திரம். முந்தை முதல் மந்திரங்களெல்லாம் தோன்றும் முதல்வனார் அஞ்செழுத்து. இந்த அஞ்செழுத்துக்கு நிகரான ஒரு மந்திரம் உலகத்திலே கிடையாது. ஆதி மந்திரம் என்று சேக்கடார் பெருமான் இதை சொல்லுகிறார். இந்த ஆதி மந்திரத்தை எங்கு உச்சரிக்கிறோமோ அந்த இடத்துல மற்ற மந்திரங்களெல்லாம் தன்னுடைய செயலிழந்து போகும். யாராவது பில்லி சூனம் வைக்கிறவனா இருந்தா கூட இந்த மந்திரத்தை யார் உச்சரிக்கிறார்களோ அவரிடம் அதெல்லாம் எதிரே கூட நிக்க முடியாது. ஆதி மந்திரம் அஞ்செழுத்தும் ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்றைய மந்திர விதி வருமே, அதுக்கு எதுக்க கூட போய் நிக்க முடியாது, அது இருக்கிற திசைக்கு கூட போக முடியாது. அதனாலதான் திருநீர் பூசுகின்ற முனிவர்கள் வாடுகின்ற அந்த மடத்துல கொண்டு போய் சமணர்கள் எல்லாம் தீ வைக்கிறார்கள். அந்த தீ எரியாமல் தன்னுடைய ஆற்றலை இழந்து ஓடி போய் விடுகிறது. ஓடி போனது மட்டுமல்ல, யார் இந்த தீ வைப்பதற்கு காரணமான பாண்டியவனா அவனுடைய வயிற்றிலேயே போய் அது வழியாக பற்றி விடுகிறது. ஆகவே திருவழிந்தெழுத்து உன்னதமான ஒரு காரியத்தை செய்கிறது. அது பதிஞானத்தை வரவேற்பதற்கு மிக எளிமையான சாதனம். அதனாலதான் ஆசிரியர் இவ்வளவு சுருக்கமா சொல்லும் பொழுதும் ஒரு பாட்டு முழுதா திருவைந்தெழுத்துக்கு ஒதுக்கியிருக்கார். அஞ்சு எழுத்தும் நம சிவாய, சிவாய நம, சிவய சிவ, சிவாய, சிவசிவ, சி, எதை சொன்னாலும் சரி, எழுத்து எத்தனையா இருந்தாலும் சரி, அது எல்லாமே ஐந்து எழுத்துக்கள் தான். அப்படி சிவஞான முனிவர் நமக்கு சொல்லி அருள்கிறார்கள். அதனால இதுல ரெண்டு எழுத்து தானே இருக்கு, சிவ சிவன்னா ரெண்டு எழுத்து தானே இருக்கு, இது எப்படி பஞ்சாட்சரம் ஆகும் அப்படின்னா தர்க்கவாதம் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம். சி நாயோட்டு மந்திரம்னு சொல்றோம் இல்லையா, அப்ப சிகாரம் மட்டும் ஒரு மந்திரமாக இருக்கிறது, எப்படி திருவைந்தெழுத்து ஆகும் அப்படின்லாம் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நம்முடைய முனிவர்கள் சொல்லியிருக்காங்க இது அஞ்சு எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க, அதனால அது ஐந்து எழுத்து. சிவாய சிவாய அல்லது சிவய மூணு எழுத்து தானே இருக்கு, இது எப்படி அஞ்சு எழுத்தாகும்? நம்முடைய ஞானிகள் சொன்னா அதுக்கு கேள்வியே கிடையாது, எந்த கோர்ட்டும் கிடையாது, எந்த விசாரணையும் கிடையாது. அந்த இடத்துல அறிவு மழுங்கி போய் விட வேண்டும். அவங்க சொன்னதுதான் உண்மை, ஏனென்றால் அவர்கள் இறைவனை தரிசித்து விட்டார்கள், இறைவன் அவர்கள் மூலமாக பேசுகிறான், அவர்கள் என்ன சொன்னாலும் அது உண்மை. அதுக்கு கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. பதினாலு சாஸ்திரத்தை சொன்னதுக்கு கேள்வி கேட்கக்கூடாது. திருமுறைகளில் சொன்னியவருக்கு எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ஏனென்றால் அறிவுபூர்வமாக அவைகளெல்லாம் நமக்காக அறிவுபூர்வமா எல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியுதாது. அதனால நம்மளுடைய ஆராய்ச்சி அங்க போறதுக்கு செயல்படுறதுக்கு அங்க ஒண்ணும் வேலையே கிடையாது. ஏனென்றால் நம்மை விட தெளிந்த ஞானிகள் அவர்கள் மிகுந்த ஆராய்ச்சி செய்துதான் அந்த உண்மையை கொண்டு வந்திருக்கிறான். கேள்வி கேட்க கூடாதுன்னா ஏதோ நான் சொன்னதை நீ கேட்கணுங்கிறது மாதிரியான ஒன்று அல்ல. அந்த கேள்வியெல்லாம் நமக்காக அவர்களே சிந்தித்து கேட்டு அவருடைய தெளிவான சாரத்தை உணர்ந்து நமக்கு படத்தை தர்றார். அவங்க பெரிய கலர் நிலமாக எழுத உழுது அதுல இருந்த கல்லெல்லாம் வேறுபடுத்தி அந்த சரளைகள் எல்லாம் வேறுபடுத்தி நிலத்தை ரொம்ப பதப்படுத்தி அதுக்கு எரு போட்டு செடிகள் வைத்து அந்த செடிகளை ரொம்ப அருமையா பாதுகாத்து அதுக்கு தண்ணீர் விட்டு எரு இட்டு சூரிய ஒளியை கொண்டு வந்து மழை தண்ணீரை பாய்ச்சி அதை மெதுவா வளர்த்து அந்த மரம் பக்குவமாகி அதுக்கு அது வந்து பூ இட்டு பிஞ்சாகி காயாகி அது பழுத்து அந்த கனியை கொண்டு வந்து நம்ம கை, அதுதான் செய்யுது அந்த சாஸ்திரம், அதுதான் திருமுறை செய்திகள். அதுல என்ன அப்புறம் நம்ம கேட்கறது இருக்கு, மறுபடியும் போய் நம்ம ஏன் ஏறு விடணும், அதுக்கு அவசியம் இல்லை என்பதற்காகத்தான் அப்படி சொல்லுகிறோம். ஆகவே இதுல நாம் நம்பி இதை பின்பற்றினால் நமக்கு காலம் விரைவாக நமக்கு கணிந்து போய்விடும். ஆராய்ந்து கொண்டு இருந்தோமானால் பல பிறவிகள் ஆராய்ச்சியிலேயே போய்விடும். கடைசியில இந்த முடிவுக்கு தான் நீங்க வரணும், வேற அதுல ஒன்னும் சந்தேகமே பட வேண்டியில்லை. சைவ சித்தாந்த சாஸ்திரம் சொல்லுகின்ற உண்மைக்கு ஆயிரம் பிறவி கழிச்சு நம்ம இங்கதான் வரப்போம். அதனால இதை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு துன்பம் குறைவாக இருக்கும், ஏற்றுக்கொள்ளாவிட்டால் துன்பம் வளர்ந்துகிட்டே போயிடும். ஆகவே அவர்கள் சொன்னா சொன்னதுதான், நாலு எழுத்து இருந்தாலும் அஞ்சு எழுத்து தான், ரெண்டு எழுத்து இருந்தாலும் அஞ்சு எழுத்து தான், மூணு எழுத்து இருந்தாலும் அஞ்சு எழுத்து தான், ஒரு எழுத்து இருந்தாலும் அஞ்சு எழுத்து தான். ஆம் ஆமா அவ்வளவுதான். நம சிவாய சிவாய நம சிவய சிவ சிவாய சிவ சி இதெல்லாம் பஞ்சாக்கரணத்தினுடைய வகைகள். இதுல எத்தனை எழுத்து இருந்தாலும் அவைகள் பஞ்சாக்கரம் என்றே நாம் சொல்ல வேண்டும். அஞ்சு எழுத்தும் சாஸ்திரம் சொல்லுகிறது உலகாயுத சுகபோகங்களை விரும்புபவர்கள் நமசிவாய என்றும், உலகாயுத போகங்களையும் இறை இன்பத்தையும் சேர்த்து விரும்புபவர்கள் சிவாய நம என்றும், முற்றிலும் துறவிகளுக்கே உரியது சிவாய என்றும் என்றெல்லாம் அதிகாரி பேதத்துக்கு தந்த போல அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். யாருக்கு என்ன குறிக்கோளோ அதை நாம் குரு முகமாக பெற்று அதை நாம் சொல்லலாம். ஆகவே ஐந்து எழுத்தும், அதுக்கு அடுத்தது எட்டு எழுத்து, ஓம் ஹாம் ஹௌம் சிவாய நம அப்படின்னு சொல்றது எட்டு எழுத்து. இந்த வகைகளை சொல்லுகிறது சாஸ்திரம் நமக்கு சொல்லுது. ஓம் அப்படிங்கிறது ஒற்று எழுத்துக்களெல்லாம் நீக்கிட்டீங்க பாத்தீங்கன்னா இது எட்டு எழுத்து தான் இருக்கும். ஓம் ஹாம் ஹௌம் சிவாய நம, ஓம்ங்கிறதுல இம் ஒற்று எழுத்து, அதை நீக்கிட்டா எத்தனை எழுத்து? பிரணவம். அது எத்தனை எழுத்து? ஒரு எழுத்து. ஹாம் ஹௌம், ஹாம்ல வந்து இம் இருக்கு, அப்ப ஹாங்கிறது ஒரு எழுத்து, ஹவுங்கிறதுல ஒரு எழுத்து, அப்ப அது எத்தனை எழுத்து? ரெண்டு எழுத்து. ஆக அந்த அந்த பிரணவத்தை இதையும் சேர்த்தா எத்தனை எழுத்து? மொத்தம் மூன்று எழுத்து. சிவாயனம் என்பதுல அஞ்சு எழுத்து, அஞ்சையும் மூணையும் கூட்டினோம்னா எட்டு எழுத்து. ஆகவே இங்கு சிவாச்சாரியார் குறிப்பிடுகின்ற எட்டு எழுத்து ஓம் ஹாம் ஹவும் சிவாயனம. அஞ்சு எழுத்தும் எட்டு எழுத்தும், ஆறு எழுத்தும் ஓம் சிவாயனம, அது ஆறு எழுத்தும். நாலு எழுத்து ஓம் சிவாய, ஓம் அது ஒரு எழுத்து, சிவாய அதை சிவயன்னு சொல்லலாம், சிவாயன்னு சொல்லலாம். சரி, அஞ்சு எழுத்து எட்டு எழுத்து ஆறு எழுத்து. ஆகவே இவைகள் எல்லா எத்தனை எண்ணிக்கை இருந்தாலும் அவைகள் அஞ்சு எழுத்து தான். அடுத்தது பிஞ்சு எழுத்து. அது என்ன பிஞ்சு எழுத்து? சிவாயனம்ப என்பதில் உள்ள வகாரம் பிஞ்சு எழுத்து. சிவ அப்படின்னு சொல்ற முடியா, சிவாயனம அப்படிங்கறதுல ரெண்டாவது எழுத்து, அது பிஞ்சு எழுத்து. அது அந்த எழுத்து அருட்சக்தியை குறிக்கிறது. உங்களுக்கு சாதாரணமா முதலே தெரியும், அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி சிவாயனம என்பதுல அஞ்சு பதங்கள் இருக்கின்றன, அஞ்சு கருத்துக்கள் இருக்கின்றன, அஞ்சு எழுத்து அஞ்சு பதங்களாக விளங்குகின்றன. அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி, அஞ்சு பதம் என்ன? சி என்பது சிவபெருமானை குறிக்கிறது, வ என்பது திருவருளை குறிக்கிறது, ஏ என்பது உயிரை குறிக்கிறது, ந என்பது மறைப்பாற்றலை குறிக்கிறது, ம என்பது மலத்தை குறிக்கிறது. ஆகவே அஞ்சும் அஞ்சு பதத்தை குறிக்கிறது. இதுல இரண்டாவது எழுத்து வ என்பது திருவருள் சக்தியை குறிக்கிறது. இது உயிரோடு கூடி இருக்கிறது திருவருள். அப்படி உயிரோடு கூடியிருந்து உயிரை மெல்ல மெல்ல பக்குவப்படுத்துகிறது, அதான் தாயேயாகி வளர்த்தனை. திருவருள் தான் உயிரோடு இருந்து தாயாகி வளர்க்கிறது. ஆகவே பிஞ்சு முதலில் தோன்றி பின்பு மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல பழுத்து பழமாகுவது போல இந்த திருவருள் சக்தி உயிரோடு கூடியிருந்து இந்த உயிரை மெல்ல மெல்ல பக்குவப்படுத்தி சிவமாம் தன்மை அடைய செய்கிறது. அதனால பிஞ்சாக இருந்து பழுக்க வைப்பதினாலே இதற்கு பிஞ்செழுத்து என்று பெயர். அதற்கு அடுத்து மேலை பெரு எழுத்து. சிவாயனம் என்பதிலே உள்ள சிகாரம் இருக்கிறதே அது பெரு பெரு எழுத்து என்று சொல்லப்படுகிறது. திருவருளின் துணையால் பிஞ்செழுத்தின் துணையால் உயிர் அடையத்தக்க மிக உயர்ந்த உன்னதமான பெரிய இடத்துல இருக்கிறதுனால இந்த சிவனை அடையறதுக்கு தானே இந்த திருவருள் உதவுகிறது, வகாரம் உதவுகிறது. அந்த பெரிய இடத்தில் இருப்பதினால் இது மேலை பெரு எழுத்து என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த நெஞ்செழுத்தி பேசும் எழுத்து மீண்டும் திருவருளைய பேசும் எழுத்தாக இருக்கிறது. இந்த உயிரானது ஆணவமலத்தில் கட்டுண்டு அப்படியே ஜடம் போல இருக்கின்ற இந்த உயிரை மெல்ல மெல்ல திருவருள் தன்னுடைய துணையினால் அதற்கு தனுகரண புவன போகங்களை எல்லாம் கொடுத்து சகல நிலையை கொண்டு வந்து, அதாவது கேவல நிலையில் இருக்கின்ற உயிரை சகல நிலை கொண்டு வந்து, சகல நிலையில் இருக்கின்ற உயிரை மேல எங்க கொண்டு போகுது? சுத்த நிலைக்கு கொண்டு போகுது. ஆக அந்த உயிரை மலர்த்துகிறது. அதனால அந்த எழுத்துக்கு என்ன பேரு? நெஞ்செழுத்தி பேசும் எழுத்து. இந்த உயிரை மெல்ல மெல்ல பக்குவப்படுத்துவதனாலே, இந்த உயிரை மலர்த்துவதனாலே, அதற்குள்ள இருக்கிற ஆற்றல்களை எல்லாம் வெளியே கொண்டு வருவதனாலே இது பேசும் எழுத்து. அறிவிளக்கம் தருவதனால இது பேசும் எழுத்து என்று சொல்லப்படுகிறது. ஆக பிஞ்செழுத்துன்னு சொன்னாலும் பேசும் எழுத்துன்னு சொன்னாலும் அது வகாரம். அடுத்தது பேசா எழுத்து. பேசா எழுத்து என்பது சிகாரம். சிவபெருமானும் முக்தி நிலையில இந்த பிஞ்சு எழுத்தும் பேசு என்ற எழுத்தாகிய வகாரமும் மெல்ல மெல்ல இந்த உயிரினுடைய மறைப்பாற்றலையெல்லாம் நீக்கி ஒளிபெறச் செய்து இந்த உயிரை சிவமாம் தன்மை அடைய செய்யும் பொழுது, சிவத்தோடு இந்த உயிர் ஒன்று கலக்கும் பொழுது, இந்த உயிர் தன்னுடைய பேச்சை விட்டுவிடுகிறது, பேச்சிலிருந்து விடுபடுகிறது. அது இறைவனோடு ஒன்று கலந்து ஐக்கியப்பட்டு பேசும் நிலையை மறந்து ஆனந்தத்தை அது அனுபவிக்கிறது. அப்படி சிகாரத்தோடு ஒன்றிணைந்து நிற்பதினாலே இது பேசா எழுத்து என்று சொல்லப்படுகிறது. பேசா எழுத்தா பெரு எழுத்து. ஆகவே இந்த ஐந்து எழுத்து, இந்த இவ்வாறு இந்த திருவைந்தெழுத்து அமைந்திருக்கிறது. இந்த திருவைந்தெழுத்தின் தன்மைகளையெல்லாம் இந்த உலகம் அறியும்படி கூசாமல் காட்டக்கொடி கட்டியிருக்கின்றேன். இதுவரையில் கூறிய ஐந்தெழுத்தின் அதிநுட்பமான செய்திகளை, இவை அனைத்தையும் பக்குமுடைய ஆன்மாக்களுக்கு எளிமையாக விளக்கு காட்டும் பொருட்டு இந்த கொடியை திருக்கோபுர வாசல் முன்னதாக நான் இதை உயர்த்தி இருக்கிறேன். ஆகவே ஐந்தெழுத்து உண்மை இந்த உயிரை மெல்ல மெல்ல இறைவனிடம் கொண்டு சேர்க்கின்ற மாபெரும் ஆற்றலுடைய ஐந்தெழுத்து. அந்த ஐந்தெழுத்தின் பெருமையை விளக்கும்படியாக கோபுரத்தின் முன்பாக, தூலலிங்கத்தின் முன்பாக, இறைவனுடைய சன்னதி முன்பாக இந்த கொடியை நான் உயர்த்தியிருக்கிறேன் என்று உமாபதி சிவாச்சாரியார் சொல்லி அருள்கிறார்கள். அஞ்சு எழுத்தும், எட்டு எழுத்தும், ஆறு எழுத்தும், நாலு எழுத்தும், பிஞ்சு எழுத்தும், மேலை பெரு எழுத்தும், நெஞ்சு அழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும் கூசாமல் காட்ட கொடி. இந்த நான்கு பாடல்களிலும் 14 சாஸ்திரங்களும் அடங்கி இருக்கின்றன. அப்படியே ஒரு நட்சல் சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்துல, அது போல எல்லாம் சுருக்கி வைத்திருக்கிறது. இந்த உயிர் தான் ஆணவமலத்தையும் அனுபவிக்கிறது, இறைவனுடைய திருவருளையும் அனுபவிக்கிறது. ஆணவமலத்தை அனுபவிக்கும் பொழுது இந்த உயிரானது இருள் தன்மை அடைகிறது, திருவருளை அனுபவிக்கும் பொழுது இந்த உயிர் ஒளிவுடையதாக மாறுகிறது. கேவல நிலையிலிருந்து சகல நிலை கொண்டு வந்து சகல நிலையிலிருந்து உயிரை சுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறான். அதற்காக ஐந்து பொருள்களை பற்றிய தெளிவான உண்மைகளை இந்த உயிர் அறியும்படியாக இருக்கிறது. இந்த உயிரானது கேவல நிலை, சகல நிலை, உயிர், இறைவனுடைய திருவருள், இறைவன், இவைகளை பற்றிய செய்திகளை தெளிவாக உணர்தல் வேண்டும். அப்படி உணர்ந்தால் இறைவனை நாம் உணர்வதற்கு அது வழியாக இருக்கும். இறைவன் வாக்கினாலும் மனதினாலும் அறியப்படாதவன். அப்படிப்பட்ட பெருமானை மதிஞானத்தினால் நாம் உணர வேண்டும். அப்படி உணர்வதற்கு திருவைந்தெழுத்து நமக்கு கருவியாக விளங்குகிறது. திருவைந்தெழுத்தை பற்றி பிடித்து நாம் இறைவனை சென்று அடைதல் வேண்டும். அப்படி அடையும் பொழுது இந்த உயிர் தன்னுடைய லட்சியத்தை அடைகிறது. அது மாறாத பேரின்ப நிலையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட பேரின்ப நிலையை விளைவதற்கு திருவைந்தெழுத்து மாபெரும் துணையாக இருக்கிறது என்பதை இந்த கொடிக்கவி நூலின் மூலமாக உமாபதி சிவாச்சாரியார் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே நாம் திருக்கோயிலே கொடியேற்றும் பொழுது இதிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை அனைத்தையும் நாம் சிந்தித்து அதனுடைய உணர்வின் காரணமாக திருக்கோடு அந்த கொடியேற்றுவதை நாம் கண்டோமானால் நமக்கு அளப்பரிய நன்மைகள் ஏற்படும் என்று சொல்லி இதை நிறைவு செய்கிறேன். நன்றி.
0: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya. Thiruchitrambalam Manikya Vasaga Peruman Arulucheitha Thiruvasagam Vilakka Urai. தலைப்பு: போற்றி திரு அகவன். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: சண்டவார்தன் ஜுளித்து அடித்தார். மாயாவாதம் என்பதுதான் சங்கரனுடைய மதம். ஏகான்மவாதம்னு சொல்றது பரம ஒன்றுதான் உள்பொருள். அவங்க சொல்றது பரம ஒன்றுதான் உள்பொருள், மற்றது எல்லாம் உயிர். உயிரை பத்தி உயிரும் கிடையாது. உங்களுக்கு கடவுள் தான், கடவுள் உன்னேதான், உயிர் கிடையாது. உலகமும் கிடையாது, எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. கடவுள் தான் இத்தனை வடிவங்களை எடுத்திருக்காரு. கடவுள் ஒருத்தர் தான், பிரம்ம ஒன்று தான். கடவுள்னு சொல்ல மாட்டாங்க, பிரம்மம்னு தான் சொல்லுவாங்க. நானும் கடவுள் அப்படி சொல்றது, நீயும் கடவுள், எல்லாம் கடவுள் தான். கடவுள் தான் இத்தனையும், இன்னில்லாத கடவுளாக ஒரு கடவுள் இப்படி வடிவெடுத்திருக்கிறார். பிரம்மமே உலகமாக இருக்கிறது, பிரம்மமே இத்தனை வடிவங்கள் எடுத்திருக்கிறது. அது பொருந்துமா? ஏன் இந்த பிரம அப்படி இருக்குது, அந்த பிரம அப்படி இருக்குதுன்னு கேட்டா, அதற்கு அவர்கள் சொல்லுவது, அதனால பிரம மாயையில சிக்கிக்கிச்சு அப்படின்னு பிரமம்னு சொல்லி, பிரமம் மாயையில சிக்கிக்கிச்சுன்னு சொல்றாங்க. நானே பிரம என்றுரைத்து ஞானம் பேய்த்தேரனை எண்ணி மானாமதி கேடனுமாய் மாயாவாதி பேயாய் ஊனே பூந்து நின்று உயிருக்கு உபதேசங்கள் உரைத்து வரும். மானாமதி கேடனுமாய் மாயாவாதி பேயாகி தானே உரைக்கு அன்னூரையும் உண்மை என்னை சாட்டுவாம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஒரே சூரியன் பல பாத்திரங்கள்ல இருக்கின்ற நீரிலே செய்வது போல அவர் சொல்லுவார். ஒரே சூரியன் பல பாத்திரங்கள்ல நீர் வச்சிருந்தோம்னு வச்சுக்க, எல்லா பாத்திரங்களையும் முடியும் தெரியுதுல்ல, அது போல ஒரே பரமந்தா இத்தனை வடிவங்கள் எடுத்திருக்குது என்று அவர்கள் அதற்கு உதாரணம் சொல்லுவார்கள். ஆகையினாலே அதனால கடவுள் என்பது பறக்காது இறக்காது, உடலுக்குள்ள கூடாது. அது சரீரம் எடுக்குதுன்னா ஞான தேயம், உடனே தேகத்தை எடுத்துக்குவார், உடனே அந்த தேகத்தை மறைச்சுக்குவார். அதான் நம்ம மாதிரி எடுத்துக்கிட்டு இப்படியே காச்சலி மேலு வலி காலு வலி சுகர் பிபி இதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு இருக்காது கடவுள். இதுக்கு பேர் கடவுளான்னு அது தாய்மாரன் சுவாமி சொன்னாரு. யாங்களே கடவுள் என்று பாதகத்தை வருகிறார், அவங்கள பாதகத்தை வருகிறார். நாங்களே கடவுள் சொல்ற பாதகம், அதனாலே அது பெரிய சண்டை மாறுத காட்டுனார். அதை வந்துட்டா இருந்து அது பெரிய சண்டை மாறுத காட்டு. சண்டை மாறுதம்னா புரியுத, மாறுதம்னா காற்று. சண்டை மாறுதம் வேகமான புயல் காற்று, புயல் காற்று போல அது ஒரு பக்கம் அடிக்க, அதுல நீ கலைஞ்சு போகாமல், அதுல நீ மறைத்து போகாமல் அடித்து உலோகாயதன் ஒன்றிருப்பாமல். உலோகாயன்னா நாத்திகளைத்தான் சொல்றாரு. மறுபடியும் உலோகாயன் என்பது உலக பொருளை அடைவதே ஆதாயம், உலகத்தை பொருளாதாயம் தான் உண்மையான பலன். நல்ல மனைவி, வீடுவாசு, பணங்காசு, பட்ட மதிவு, வீடுவாசு, பொண்டாட்டி உள்ள வீடுவாசு, பொண்டாட்டி உள்ள பட்ட மதிவு, இதுதான், இதுவே ஆதாயம் என்று கொண்டவன் உலகாயதன். அது கண்டதையே காட்சி, கொண்டதையே கோலம், கண்ணால கண்டதுதான் நெசம். கருத்துக்கு வேலையே கிடையாது, கருத்துக்கு வேலை. இப்ப கடவுளை எதனால உணர்றது? கருத்தால உணர். அதனால அவன் கண்ணால கண்டதுதான் நெசம்பா, கண்ணால பாக்காதெல்லாம் போய். உயிர் இருக்குதா? உயிரை பத்தி பேச்சே கிடையாது. கடவுளை பத்தி மேல ரெண்டும் கண்ணுக்கு தெரியாது அல்லவா? அதனாலே உலோகாயதன் ஒன்று நற்பா அப்படின்னு. அதனால அது வந்து ஒளி உள்ளதாய் விளங்குகின்ற பாம்பு போலோன்னாரு. அந்த சமயத்தை மாயாவாதத்தை சண்டமாரதம்னாரு, சண்டமாரத காற்றுன்னாரு, இத பாம்புன்னே சொன்னார். உலோகாயதத்தை உலக பொருளை அடைவதே ஆதாயம் என்று கொண்ட கொள்கையுடையவன் உலோகாயதம். உலோகாயதன் ஒன்றிருப்பாமின் கலாவேதத்தை கடுவிடமீதி. அதனால அந்த பாம்பு அதனால படைத்திருக்கின்ற அவனுக்கு நூல்களும் இருக்குது, உலோகாயதத்துக்கு நூல்களும் இருக்குது. அந்த நூல்கள் மூலமாக பேசி பெருக்கிற நாத்திகளுக்குலாம் அந்த நூல்லாம் தெரியாது. கடுவிடம் எய்தி, கடுமையான விடம் எய்தி, அதனாலே உண்டாகின்ற மயக்கம் சூழவும், அதனால உண்டாகிய மயக்கம் சூழவும். இப்ப நல்ல நாத்திகம் பேச, காந்தி கூட ஒருத்தர் இருக்காரு, நாத்திகன்ட்டு நான் தோத்து போனிருக்காரு. அதனாலே வந்து இல்லாமையை சொல்லி பரப்புறாம்பாரு. அறிவில்லாத ஜென்மங்கள் என்ன பண்ணும்? ஆமானுது, அறிவில்லாத ஜென்மங்கள் என்னையா இந்த கல்லுக்கு போய் அத்தனை லிட்டர் பாலை ஊத்துறா ஐயா, அது வேலை புள்ளவனு கொடுத்தா எவ்வளவு உபகாரமா இருக்கும். கல்லுல போய் அத்தனை பாலை ஊத்துறது இந்த புள்ளவனு கொடுத்தா குடிச்சு, அதை ஆமாடுதான் கேக்குறேன். அதையே ஆகையினாலே அப்படி உலோகாயனம் என்பது அந்த மாதிரி கடவுள் கொள்கை இல்லாத ஒரு கொள்கையை உடையது. அப்படிப்பட்ட அந்த பாம்புல இருந்து தப்பிச்சு, அந்த பாம்புல இருந்து இதுவரையிலும் நீ தாய் வைத்துக்குள்ள புகுந்ததிலிருந்து இதுவரையிலும் உனக்கு கண்டந்தான். கதை எப்படி சொல்றாருன்னா, யானை முதலா எறும்பீராய ஊனமில் யோனியில் உள்வினை படைத்தும், மானுட பிறப்பில் மாதா உதரத்து ஈனமில் விரும்பி செருவி நிற்படைத்தும், ஒருமதி தாண்டியின் இருமயிர் படைத்து, இருமதி விளைவில் ஒருமயிர் படைத்தும், மும்மதி தன்னுள் அம்மதம் படைத்தும், ஏழு திங்களில் பேருறு விளைத்து, அஞ்சு திங்களில் முஞ்சுதல் விளைத்து, ஆறு திங்களில் ஊரல் விளைத்து, ஏழு திங்களில் தாழ்வு விளைத்து, எட்டு திங்களில் கட்டம் விளைத்து, ஒன்பதில் ஒருதிரு துன்பம் விளைத்தும், தக்க பத்து திங்களில் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்கசாகர துயிரடை பிழைத்தும், ஆண்டுகள் தூரம் அடைந்த அக்காலை ஈண்டி இருத்தி எனப்பல பிழைத்தும், காலை மலமுடு கடும்பகல் பசிலிசி வேலை நித்திர யாத்திரை பிழைத்தும், கருங்குளஞ்சவாய் வெண்ணகை காரணியில் உருங்கிய சாயல் நெருங்கி விடுவதற்கு கச்சரணம் இருந்து கதிர்த்து முன்மனைத்து எய்த்திட விருந்து எழுந்து விடவிருந்து ஈர்க்கடை போகாய் இளமுளை மாதரும் கூர்த்தனாயன கொள்ளையர் குலைத்தும் பித்த உலகர் பெருந்துரை பரப்பிலும் மத்தக்களிரன அவாவட பிழைத்தும் கல்வி என்ன பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்ன அல்லல் பிழைத்தும் நல்வுறவனும் துல்வடம் பிழைத்தும் புல்வரம்பாய பலதுரை பிழைத்தும் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி துணிவில்லாததோர் பொருளுதுகிறதலோ ஆறு கோடி மாயாசக்திகள் வேறு வீறுதும் மாயுள் தொடங்கினோ ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தடும்பு ஏறினர் சுற்றம் என்னும் சொல் தொல்பசு குழாங்கள் பற்றி அடைத்து பதறின விரதமும் விரதமே பரமாக வீதியும் கருதமாகவே சாத்திரங்காட்டினர் சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக அரட்டி மலர்ந்தரும் இந்திய மாயா வாதமன்னும் சண்டமார்தன் ஜுளித்தடித்த அறுத்து உலோகாயனும் ஒன்றற்பாமின் கலாவதத்த கடுபடம் எய்தி அதிர்பெருமாய எனப்பல சூழாவும் இதுவரையிலும் கண்டோம். இதற்கெல்லாம் நீ மயங்கீராமே களைத்து போகாமல் தப்பி போகாமல் தப்பாமே தாம் பிடித்தது சரியா? இப்ப நீ என்ன கொள்கையை பிடித்திருக்கிறாய்? சைவ சமயத்துல சிவநெறியை பற்றி இருக்கிறாய். இதுல இருந்து மாறுகிறாய். உயிர் வந்து சிவத்தை சார்ந்தால் சிவமாக இருக்கும், சிவத்தை சாராவிட்டால் அவமாக போயிடும். அவம் என்றால் வீணே பறந்து இறந்து பறந்து இறந்து பறந்து இறந்து இப்படி துன்பத்துல சிவத்தை சார்ந்து விட்டால் அந்த பிறப்பு இறப்பு இல்லாமல் போயிடும். அதற்காக நீ வந்து கெட்டியா இருக்கணும், கெட்டியா இருக்கணும். இப்ப உலகத்திலேயே ஒரு பெரும் பதவிக்கு போறவனுக்கு இடையில எத்தனை வகையான துன்பங்கள், எதிரிகளை விடவும் எதிரிகளை விடவும் எவ்வளவு வசகம், எவ்வளவு ஏச்சு, எவ்வளவு தொல்லைகள் உண்டா இல்லையா? சாமானிய மந்திரி பதவி போய் உட்கார்றதுன்னா அதுக்குள்ள எவ்வளவு உடஞ்சிருந்தா இந்த பதவிக்கு. அது போல நீ சிவன் அருளை பெறுவதற்கு இத்தனை இடையூறுகள் இருக்கும், அந்த இடையூறுகள் எல்லாவற்றையும் நீ வந்து பொருட்படுத்தாமல் அதிலிருந்து தப்பி போகாமல் கொண்ட கொள்கையை விட்டுவிடாமல் கொண்ட கொள்கையை விட்டுவிடாமல் தப்பாமே தாம் பிடித்தது சரியா? தளலது கண்ட மெழுகது போல, தளலது கண்ட மெழுகது நெருப்பை கண்ட மெழுகு போல உருகி, தளலது கண்ட மெழுகுது போல துழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவி. அது பக்தி பரவசத்தினால ஆடுதலும் அலறுதலும் பாடுதலும் பரவுதலும் குடிரும் பேதையும் கொண்டது விடாது எனும். குடிரும் பேதையும் கொண்டது விடாதனும். குடிரு என்கின்ற குரடுக்கு சொல்றது, குரடுன்னு இருக்குதல்லவா ஒரு கருவி, அது பிடித்தது விடாதது போல அப்படிப்பட்ட குரடும் பேதை அறிவில்லாதவன் நூற்கணும் முதலையும் கொண்டது விடமாட்டாருன்னு பலமொழி, நூற்கணும் முதலையும் கொண்டது விடார்கள் வடமொழி. அது போல அதில் குடிரும் பதையும் கொண்டது விடாதுன்னு மூர்க்கனும் அவன் பிடிச்ச உள்ளே விடமாட்டான், அவன் பிடிச்ச உள்ளேயே விடமாட்டான். துரியோதனை விட்டானா கடைசி வரையில் அவங்க உள்ளேயே ராவனை விட்டானா? அது போல அதில் மூர்க்கர்களாக இருப்பவர்கள் அவர்கள் ஒரு கொள்கையை கொண்டார்களேயானா அவனுக்கு உயிருக்கு இறுதி வந்தாலும் விடமாட்டான். அதே போலத்தான் நாயன்மார்கள் உயர்ந்த கொள்கையை பற்றினார்கள், அவர்களுக்கு என்ன இடையூறு வந்தாலும் அந்த கொள்கையை விடுறதில்லை, கொள்கையே விடுறதில்லை. அது வைராக்கிய பக்தி விவேக, வைராக்கிய பக்தி விவேக, வைராக்கிய பக்தின்னு சொல்லுவோம். அதை வந்து சாமானியம் எல்லாருக்கும் அது அவையா, எல்லாருக்கும் அவையா. துன்பம் வந்தா விட்டுருவா, இன்பம் அதிகம் வந்தாலும் இன்பம் ரொம்ப வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நேரம் இருக்குமா? திருவாசகெல்லாம் கேட்க நேரம் இருக்கும். இன்பம் அதிகமா வந்துருச்சுன்னு வச்சுக்கோப்பா, என்ன முடியாத பணம், என்ன முடியாத செல்வம், பெரும் பதவி அப்படி எல்லாம் வந்துருச்சுன்னா இதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு? அதே பார்க்க சரியா, அதுல இருக்கிற ஒரு ருஷி இதுல தெரியாது. இது தெரியுமா? தெரியாது. அதனாலே வந்து நன்மை அதிகம் வந்தாலும் உயிர் வந்து மயங்கி விடும், அதுல தீமை வந்தா ஆகையினாலே இப்படி அதுக்கு உதாரணமா அறிவில்லாதவன் பிடித்ததை விடாதது போல, அறிவில்லாதவன் பிடிச்சதை விட மாட்டான் சொன்னா கேட்கவே மாட்டான். குடிரும் வேதையும் கொண்டது விடாதனும் படியேயாகில் இடையறான்கள் யாலே அப்படிப்பட்ட பழமொழிப்படி ஆகி இடையறா அன்பு, இடையறா அன்பு. அன்பு என்பது உலகப் பொருளிலே நாம் நிறைய அன்பு வச்சிருக்கிறோம், உலகப் பொருளிலே நிறைய அன்பு வச்சிருக்கிறோம், வச்சுதான் ஆகணும். நம்ம உறவினர்கள் இருந்து நம்ம வீட்டு ஜனங்கள்ல இருந்து பொருள்களிலிருந்து சொத்திலிருந்து எல்லாத்துலயும் அன்பு வச்சிருக்கிறோம், வச்சிருக்கிறோமா? வச்சிருக்கிறோம். அந்த அன்பு உள்ளது இடையிலே விட்டு போகும், இடையிலே விட்டு போகும், நம்ம அவர்கள் விட்டு போயிடுவாங்க. எதுல அன்பு வச்சிருந்தாலும் அந்த அன்பு என்ன பண்ணும், ஒரு காலத்துல அதுக்கு முடிவு வந்துடும், ஒரு காலத்துல அதுக்கு முடிவு வந்துடும். ஆனால் சிவனத்தில வைக்கின்ற அன்புதான் உயிருக்கு தொடர்பாக இருக்கும். அந்த அன்பு இடையில போகாமல் இருக்கணும், அறாமல் இருக்கணும், இடையில அறாமல் இருக்கணும். இப்ப இதுக்கு கரண்ட் வரணும்னா இந்த இது நடுவுல அத்து போச்சுன்னா வருமா கரண்ட் பேசுமா? அது போல இடையாரா நடகத்தால் உள்ளடியார் போல் நடித்து நான் நடுவு விடகத்தை புகுந்துடுவான் மிக பெரிதும் வரைகின்றேன். ஆடகச்சியின் மணிக்குன்றை இடையரா அன்பு உனக்கு உலகத்தை நின்று தந்தருளியுமுடையானே என்று வேண்டுகிறார். அதனாலே அன்பு இடையிலே விட்டு போகாமல் தொடர்ச்சியாக இருப்பது. அதைத்தான் சுந்தரன் நீள நினைந்தடியே உயர்ந்தார். அதனாலே இடையர அன்பின் பசுமரத்து அணி அரைந்தாற் போல பச்சை மரத்துல அணி அரைஞ்சிட்டா அது எப்படி இருக்கும்? அது நாளாக நாளாக அது இதுவும் வேறு இல்லைங்கிறபடி பசுமரத்து அணி அரைந்தாற் போல கசிவது பெருகி காதலாகி கசிந்து கண்ணீர் வெள்ளி கசிவது பெருகி கடலன மருகி அகங்குலைந்து அனுகூலமாய் மெய் விதிர்த்து கையால உள்ளங்குலைந்து மெய் விதிர் விதிர் பெய்தி மெய்தான் அதும்பி விதிர் விதிர் பெய்தி உன் வரையார்களுக்கு என் கைதான் தலைவித்து கண்ணீர் ததும்பி விரும்பி உள்ளம் புய்தார்ந்து விருந்து உன்னை போற்றி. இது பக்தி பரவசம், பக்தியினுடைய உச்சக்கட்டம், பக்தியினுடைய இது எல்லாருக்கும் வராது, சாமானியம் எல்லாத்துக்கும் வராது. அகங்குலைந்து அனுகூலமாய் மெய் விதிர்த்து சகம்பே என்று தம்மை செறிப்ப இது ஞானிகள் நிலை. அல்ல ஞானிகள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் உலகத்தவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்று இருக்க மாட்டார்கள். உலகத்தவர்கள் இகழ்கிறா போல இருப்பார்கள். ஞானிகளை பார்த்து ஞானிகளை பார்த்து உலகத்தார்கள் இகழ்றா போல. இப்ப இந்த உத்தராட்சி ஊதியம் கண்ட இந்த அரசியல்வாதியோ கொஞ்சம் நாகரிகமா வந்து வசதி உடையவர்களுக்கு பார்த்தாலே பிடிக்காது, இகழ்வான் உண்டா இல்லையா? அதனால இன்னும் ஞான நிலையில இன்னும் மேல போனோம்னு வச்சுக்கோ, அப்ப வந்து உலகத்தார்களுக்கு ரொம்ப இகழ்ச்சியா ரொம்ப இகழ்ச்சியா தெரியும். அதனால சகம்பே என்று தம்மை சிரிப்போன்னாரு. சகம் உலகத்தவர்கள் பேய் என்று தம்மை சிரிக்கும் முடியாத நானது ஒளிந்து நாடவர் பழித்துறை. நானது என்பது அவர்கள் பழிக்கின்ற போது அவர்கள் பழிக்கின்ற சொல்லை எல்லாம் ஆவரணமாக கொண்டு அதற்கு கொஞ்சமும் வெக்கப்படாமல் வெக்கப்படாமல். இப்ப பட்டினத்தார திட்டுன அப்பர் சாமியை திட்டுன மாணிக்க வாச திட்டுன அவர் அதுக்கு ஒண்ணுமே கவலைப்படல. அவங்க அவங்க அவெல்லாம் திட்டும் போது சாமியைத்தான் நினைச்சு பாடினாங்க. பாருடு விண்ணாய் பறந்த எம்பரனை பற்று நான் மற்றில் என் கண்டாய் சீருடு ஒளிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே. யாருடு நோகேன் யார்க்கெடுத்துரைக்கேன் ஆண்ட நீயருளையானால் யாருடு நோகேன் யார்க்கெடுத்துரைக்கேன் ஆண்ட நீயருளையானால் வாறுகடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகவந்தருள் உரியாயே என்று சாமியைத்தான் பண்ணான். இப்ப அப்புறம் சாமியை கடல்ல கட்டி போட்டேன். நீ கடல்ல கட்டி போட்டுனா என்னடா பண்ணு அப்படின்னு அவர்களை சொல்லல. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் புற்றுணை இருந்தடி புருந்த கைதோட கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சின் நற்றுணையாவது நமச்சிவாய் வேணும் பாடினாரு. கைதெல்லாம் அருந்து போச்சு கல்லு வந்துச்சு. அவர்களை திட்டிருந்தான் வச்சுக்க கல்லு கீழே ஆளுக்கு சாமிய பாடினாரு கல்லு வந்துச்சு. அந்த இடத்துல உனக்கு சாமிய பாடுறாப்புல மனசு வருமா? சாதாரண ஆளுகளுக்கு வருமா? இப்ப நமக்கெல்லாம் வருமா? ஆகையினால அந்த ஞானம் அதிகப்படுத்தபடியினாலே பட்டினத்தாரு கூட்டு போனா கழுமரத்துவரையும் கூட்டு போனா ஒண்ணு அவனோட ஒண்ணு அவனை போய் அதனால முஞ்சீத தீவனையோ இங்கனே வந்து முன்னதுவேன்னு சொன்னாரு. அப்படி சொன்ன உடனே கழுமரம் சாப்பலா போச்சு. அவனை திட்டிருந்தான் வச்சுக்க கழுமரம் சாப்பலா ஆகாது. அவனை திட்டிருந்தான் வச்சுக்க கல்லு மிதக்காது. மிதக்குமா? மிதக்காது. அதனால வந்து ஞானிகள் யார் வைத்தாலும் அவர்களை வைய மாட்டார். வைதாலையும் அங்கு வாழ வைப்போன் என்றார் போல அகழ்வாரை தாங்க நிகழ் நிலம் போல தம்மை இகழ்வார் உறுத்தல் நிலை என்கின்ற குரலுக்கு இலக்கணமாக இருப்பார்கள். இன்னா செய்தாரை உறுத்தல் அவர்னான நனைஞ்சீது விட. இப்ப பல்லவன் மகேந்திர பல்லவன் அவ்வளவு துன்பம் கொடுத்தான் சமணர்கள் பேச்ச கிட்ட, அவ்வளவு துன்பம் கொடுத்தான் திருநாவுக்கரசருக்கு. அப்புறம் அவனே திரும்பி வந்து திருநாவுக்கரசருக்கு அடிமை ஆயிட்டான். அவன் அங்க சமண பள்ளியெல்லாம் இடிச்சு கொண்டாந்து திருவதியில கோயில் கட்டிவிட்டான். குடவர வச்சிருக்கணும் கோயில் சிவகோயில் அவனை வந்து இனர் எரி தோய்வண்ண இன்னா செய்யணும் புனரின் விகுலாமை நின்றிருந்தார் திருவது. இனர் எரி தோய்வன் எரி நெருப்பு இன்னா செய்யணும் புனரின் அவன் வந்துட்டான் புரியல. அப்படி ஞானிகள் இருப்பாரு. வைதாலும் நம்ம வந்து ஒருத்தான்னா அவனை வையாம. அதனால ஒருவன் வைகிறான் என்றால் ஞானியை பார்த்து திட்டுகிறான் என்றால் ஞானி செய்த பாவத்தை எடுத்துக்கிறான். ஞானியை ஒருவன் திட்டினானால் அந்த ஞானி கிட்ட ஏதோ பாவம் வச்சிருந்துச்சுன்னா அந்த திட்டனவன் கிட்ட போயிருக்க. ஞானியை போல்தான்னா புண்ணியத்தை எடுத்துக்கிறான். சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தை கொள்வார். அறிபவர் அறிந்து பூஷித்து அறமெல்லாம் வைத்து என்பது கைவல்யம். ஆகையினாலே இப்படி பொழுதுவாக கோணுதல் இருந்து அதனாலே மனம் ஜெலித்தார். அதனால மனம் ஜெலிச்சுதான் உனக்கு தியானம் கெட்டு போகும், வழிபாடு கெட்டு போகும், ஞானம் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டாரு திட்டுறாரு அவன் வசாரு அப்படின்னா அதுலயே உனக்கு மனம் போச்சுன்னா கடவுளை சித்திர செய்யற புத்தி அந்த தவம் குறைஞ்சு போகும். தவம் அதுக்கு மேல ஞானிகள் எப்படி இருப்பாங்க? என்ன, இவை என்ன மனுஷே, இவை புகழ்ந்தா என்ன நமக்கு என்ன, இவை இகழ்ந்தா என்ன, இவை இகழ்வதனாலேயே நமக்கு ஒன்றும் குறைவில்லை, புகழ்வதனால உனக்கு நிறைவில்லை. ஞானியம் இவை என்ன மனுஷே உனக்கு என்ன தெரியும், இவை இகழ்ந்தா நமக்கு என்ன, இவன் புகழ்ந்தா தான் புகழ்ச்சியும் எடுத்துக்க மாட்டாங்கப்பா. நல்லா புரியுதா? பரமஞானிகள் ஒருத்த அப்பாவி புகழத பத்தியே அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, இகழத பத்தியும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. தெரியாத பய என்னமோ இகழ்ற, அதனால நமக்கு என்ன என்ன இருப்பாரு. அதனாலே கூணதவாக கூணுதல் இன்றி சதுரிழந்து அறிமால் கொண்டுகிறார். சதுரிழந்து என்பது கையால தன் வசப்படந்து, கையால தன்னாலே எல்லாம் ஆகும் என்கின்ற அந்த சாவார்த்தியம் ஆகிய அந்த எண்ணம் எல்லாம் அவனால ஆகும் என்கின்ற அவனாலே ஆகும் சதுரிழந்து அறிமால் கொண்டு. அறிமால் என்பது அவனை அறிய வேண்டு, அறிய வேண்டு, அவனை செய்ய வேண்டு என்கின்ற ஆசை உண்டு. அறிமால்னா ஆசை, அறிகின்ற ஆசை, அவனை அறிய வேணும் என்கின்ற ஆசை உண்டு. அறிமால் உண்டு. ஷாருங்கதி இது வரமா அச்சயமாக, அதனால ஷாருங்கதி என்பது இப்பொழுது இங்கு இருக்கிறோம். அடுத்தாற் போல செல்லுகின்ற இடம் சிவன் அருளை பெற்று சிவகதியை பெற்று அங்கே வாழ்கின்ற அந்த உயர்ந்த கதியை பெறுவதற்காக பாடுபட்டு அது நமக்கு முக்கியமானது, அது நமக்கு முக்கியமானது என்று சொல்லி அதையே பெரிதாக எண்ணி அதிலேயே நிலைத்து சாரும் கதியது பரம அதிசயமாகும். அதுவே உயர்ந்தது என்று அதுதான் அதிசயமான பலம். எது அதிசயமான பலம்? சிவன் அருளை பெற்று சிவனோடு வாழ்கின்றதான் அதிசயமான பலம். கதியது பரம அதிசயமாக அதற்கு மேல சொல்றார். பத்தியை பத்தி கற்றா மனமென கதறியும் கற்றா மனமென கதறியும் அது இன்னும் மேல உச்சகட்டம். உங்களுக்கு இந்த திருவாயத்துல இந்த பக்தியுடைய உச்ச நிலைகள் ரொம்ப அருமையா இருக்கும். கற்றா மனம்னா கன்று ஈன்ற பசு. கற்றான்னா கற்றாவின் மனம் போல கசின் குருக வேண்டுவனேன்னு சொல்லுகிறார்கள் திருவாயத்து பின்னாடி. ஐயாலே இந்த கன்று ஈன்ற பசு இருக்குது பாருங்க, அந்த பசுவானது அந்த கன்று குட்டி மேல வச்சிருக்கிற ஆவல் ஆசை, அத வந்து கொஞ்சம் தூரத்துக்கு போச்சுன்னா அது கத்துறது என்ன பாடுபடுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியல. அதுவுமே தெரியாது, படாத பாடுபடும் அந்த கன்று மேல வச்சிருக்கிற ஆசை சொல்லி முடியாது. அது படுற பாடு அந்த கன்று குட்டி எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் அவுத்து விட்டா மாடு அங்கெல்லாம் போகும். அதனால அந்த கன்று என்ற அந்த மாட்டுக்கு இருக்கிற ஒரு ஆவல் கன்றிலே எவ்வளவு ஆவலோ அது போல இருக்கணும். கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டும். கற்றா மனம் கற்றா மனம் என கதறியும் பதறியும். அதற்கு மேலே மற்றொரு தெய்வம் கனவிலும் அப்பா இது வெளியாச்சு. இப்படி சோபத்திக்கு வந்து சிவனை அடைய வேணும், சிவனர்களை அடைய வேண்டும் என்று எண்ணினாயானால் உன்னுடைய அன்பு முழுவதும் சிவனிடத்திலேயே செலுத்தும். என்ன காரணம் என்று கேட்டால் அன்பு கொஞ்சம்தான் நமக்கு இருக்கிறது. அந்த அன்பால பல இடங்களிலே அந்த சாமி இந்த சாமினா ஒரு சாமியும் கூட விடுறது இல்லைங்க அப்படின்னு சொல்ற ஆளு இருக்கிறான். எப்படி எல்லா சாமியும் ஒம்புடுவனுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு இந்த கதியை அடையணுங்கிற எண்ணம் இல்லாதவன், ஏதோ ஒரு பலனை கருதி கும்பிட்டான் நல்லது நினைத்தவன், அவன் சொல்றது நமக்கு ஒத்து வராது. அதனாலே சிவநெறியை பற்றி சிவன் அருளை அடைய போகணும் என்கின்ற எண்ணம் உனக்கு இருக்குமானால் மற்ற சிறு தெய்வங்கள்ட்ட போய் பத்தி கொள்ளக்கூடாது. குல தெய்வம் அந்த தெய்வம் இந்த தெய்வம் போனீங்கன்னா உன்னுடைய பத்தி கலைஞ்சு போகும், இருக்கிற பத்தி குறைஞ்சு போகும். நீ உன்கிட்ட 1000 பங்கு அன்பு இருக்குதா, அங்க 500 போச்சு, இங்க 200 போச்சு, இங்க 300 போச்சு, கடலை சிவனுட்ட போகும்போது சைபரா போனாலும் போச்சு. அதனால பத்திய வந்து கண்டவக்கம் செலவு பண்ணக்கூடாதுப்பா. கண்டவக்கம் இருப்பா கையால நெல்லுக்கு அரைக்கிறியா, நெல் வயலுக்கே நேரா போகணும். புல்லு காடு, தெரிசு காடு, அந்த காடு, இந்த காடு, கண்ட பக்கம் மடை உடைச்சுக்கிட்டு நண்டு வழியில போச்சுன்னா நெல் வயலுக்கு போய் சேரா. அதனால எல்லா மடையும் ஒழுங்கா கட்டி கொடுக்கிட்ட சேதாரம் தண்ணி சேதாரம் இல்லாம என்ன தண்ணி கிடைச்சது அரிசா இருக்கும், தண்ணி கிடைக்கும் அரிசா இருக்கும். அந்த தண்ணீரை பல பக்கம் சேதப்படுத்தாம நேரா நெல் வயலுக்கு கொண்டு போய் விட்டு அந்த நெல்லை விளையணும். உனக்கு நெல் விளையணுமா புல்லு விளையணுமா? நெல் விளையும். அதுக்காக அந்த தண்ணீரை எங்கேயும் சேதப்படுத்தாது. அது போல அன்பை சேதப்படுத்தாதே. அம்மையே அப்பா உப்பிலாமணியே அன்பினில் விளைந்தார். அதுக்குத்தான் சொல்றான் கற்றா மனம் என கதறியும் பதறியும். மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாதுன்னா எந்த அளவுக்கு உறுதி இருக்கணும் பார்ப்போம். மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது. எங்க ஒரு ஆளு தீட்சை பெற்று அழுத்து இருக்கிறான், செவ்வ செவ்வாய் தீட்சை பெற்று மாரிமுகளுக்கு போய் அங்க வர்ற பத்திரத்துக்கு ஜோராக்கி போறாங்க. அதனாலே வந்து தெய்வ பக்திங்கிறது வேற, சிவபக்திங்கிறது வேறப்ப. சிவன் அருளை சிவகதியை அடைய வேண்டுமானால் இந்த நிலையில இருக்கணும். இப்ப நீ வந்து டாக்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? அது சம்பந்தமானவங்களை பிடிச்சு, அது சம்பந்தமானவர்களும் சேர்ந்து, அது சம்பந்தமான படிப்புல அதுலேயே கருத்து போயிருந்தா தான் பாஸ் பண்ணும். நீ கண்டதெல்லாம் படிச்சு குமுதத்தை படிக்க, டாக்டருக்கு போட்டு கண்டை படிக்க, அதை படிக்க, இதை படிக்க, இப்படி காலத்தை போக கூடியன்னா டாக்டருக்கு நீ பாஸ் பண்ண மாட்டேன். விளங்குதா? அதனாலே கடவுள் பக்திங்கிறது சிவபக்திங்கிறது சாதாரணம் இல்ல, சிவன் அருளை அடங்கும். அது நிறைய நம்முடைய நூல்கள்ல நிறைய வரும். பிரம்மா வந்து கேட்டாரு, சிவபெருமானை நோக்கி தவமணினாரு பதஞ்சலி முனிவர், ஆனந்த தாண்டவ காட்சியை பார்க்கணும்னு தவம் பண்ணினாரு. அப்படி தவம் பண்ணுகின்ற பதஞ்சலி முனிவருக்கு ஒரு நாள் பிரம்மா சரஸ்வதியோட நான்கு முகங்கள், சரஸ்வதி தேவி, காயத்ரி தேவி, தாமரை மலர், அன்னப்ப அன்னவாகனத்து மேல அன்னப்பச்சி, அன்னவாகனத்து மேல வேதங்கள் புடைசூழ, வேதங்கள் புடைசூழ, முனிவர்கள் புடைசூழ, அப்படி வந்து பிரம்மதேவன் காட்சி இருந்தார். எப்படி இருக்கு அந்த காட்சி, அற்புதமா இருக்கு. அப்படி காட்சியை கொடுத்து பதஞ்சலியை பார்த்து, நீ எதற்காக பார்த்து தவம் பண்றான்னு கேட்டார். நான் சிவபெருமானுடைய ஆனந்த ஆண்டவ காட்சியை பார்க்கறதுக்காக தவம் பண்றேன்னு. அடையடே, உனக்கு அந்த காட்சி கிடைக்காதுப்பா, நீ ஆகாத வேலைக்கு ஏன் இவ்வளவு காலம் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, உனக்கு என்ன வேணும், வேற என்ன வேணும்னாலும் கேளு, நான் தாரே. இப்ப நம்ம அது மாதிரி கேட்டு வாங்கிக்கலாம். நல்ல ரஞ்சையில ஒரு 50 காணி எங்கிட்டு கொடு, 100 காணியை கொடு, தஞ்சாவூர்ல 10 பங்களா கொடு, மெட்ராஸ்ல 10 பங்களா கொடு, கேட்டு வாங்கிக்கலாம். அப்புறமா கொடுத்தாரு, எவன் என்ன பண்ண முடியும். அவர் என்ன பண்ணிட்டாரு, பதஞ்சலி முனிவர், நான் உன்னை அழைக்கல என்றார். பரமாவப்பா சௌர்மான நோக்கி தவம் பண்ண, ஆண்டு தாண்டவ காட்சி தவம் பண்றேன், அவர் வந்து காட்சி கொடுக்கட்டும், உன்னை நான் அழைக்கல, நீ எதுக்கு வந்தாலும் கேட்டு. பிரம்மா நம்ம கேப்போமா, பயந்துருவாப்பா, பிரம்மா வந்ததே ஆச்சு, இன்னொரு 1000 வருஷம் இருக்கிறாப்புல எழுதுப்பா அப்படின்னு சொல்லி, இன்னொரு 1000 வருஷம் இருக்கிற மாதிரி தலையில எழுது, அவரு தானே எழுதுறவு, எழுதுறாலே வந்துட்டேன், அதனாலே நான் உன்னை அழைக்கல, நீ திருப்பி போலாம்னா. எப்பா உனக்கு நான் உண்மையை சொல்றேன், சிவன் வரமாட்டேன், அவன் வந்து உனக்கு இன்னும் கூத்தாடுவானா, வேற அந்த எண்ணத்தையே விட்டுரு, அந்த எண்ணத்தையே விட்டுரு. வயசாகி காலாகி கொஞ்சம் கூட உனக்கு ஆசை போகலையே, சிவன் மேல வச்சிருக்கிற ஆசை, இது நடக்கிற காரியமா அப்படின்னாரு. அதெல்லாம் நான் சௌரமான நோக்கி தவம் பண்றேன், அவன் வரட்டும், காட்சி தரட்டும், அல்லது தாராம இருக்கட்டும், அனுதாண்டி தாராம இருக்கட்டும், இதே எண்ணத்தோட இருந்து செத்து போய் கூட நான் அடுத்தாப்புல தாண்டவ காட்சியை பார்ப்பேன், இதை வர உனகிட்ட நான் வரம் கேட்க மாட்டேன். சொன்ன உடனேயே, இவ்வளவு உதியை சொன்ன உடனேயே, அந்த அன்ன வாகனம் ரிஷப வாகனமா இருப்பாரு, சரஸ்வதி பார்வதியா பாரு, சரஸ்வதி பார்வதியா மாறினா பூத கூட்டங்களா மாறிச்சு, முருகர் கூட்டங்களா பூத கணங்களா மாறிச்சு, பிரம்மா விநாயக பெருமான் முருக பெருமானோட காட்சி தந்தா சொல்லுவான். அதற்கு மேல பலவாயான தோத்தரங்களை பண்ணினார். பெருமானே தேவர் இருந்து தெரியாமல் போய்விட்டேனே அப்படின்னு தோத்தரங்களை பண்ண, அன்பனே உன்னுடைய ஊதிய கண்டு நான் வச்சினேன், அதனாலே உனக்கு தாண்டவ காட்சியை தருவோம், நீ தில்லைவனத்துல உன் மாதிரியே ஒருத்தன் புலிக்கால் முனிவன் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், தாண்டவத்தை பார்க்கணும்னு சொல்லி நீயே அங்க போய் தவத்தப்படும், உனக்கு வந்து காட்சியை தர்ற, தாண்டவ காட்சியை தர்றேன். அதே மாதிரி தில்லைவனத்துல வந்து பல வழியாக வந்து தில்லைவனத்துல வந்து பல காலம் தவம் பண்ண, அதன் பிறகு தை மாசத்துல பூச நட்சத்திரத்துல வியாழக்கிழமையில உச்சி வேளையிலே தாண்டவத்தோடு வந்தாரு. அப்படி கண்டாருல அந்த வியாக்கரவாதனம் பதஞ்சலி. எதுக்கு சொல்றேன், பரமா வந்ததுக்கே அடாட்டார், உன்னோட வரம் கேட்கல இருந்த போட்டார், பரமாவை போட்டு. அப்படிப்பட்ட ஒரு நிலை, அதான் மற்ற ஒரு தெய்வம் கனவில் பரமாவையே என்ன எங்க பெய் விசாசில உட்கடையுது நம்ம ஜனங்கள்ல நிறைய. அதே திருவாங்கிய தலைவராணத்துல சொல்றாரு அந்த ஆசிரியர், மாதுபாகனை மாயனை வணங்கவும் அறியார், ஓதும் 5 எழுத்து 8 எழுத்து உண்மையை உணரார், ஏதுமின்றிய பேய்களை தெய்வம் என்று இறங்கி திருவாஞ்சிய தலைபுராணம். ஆகையினாலே மற்றொரு தெய்வம் கனவில் உடையதுக்கு நிறைய இருக்கு. கற்பூர் சிந்தை மாதர் கணவரை அன்றி வேறூர் உட்புறத்தவரை நாடார், யாங்களும் இன்ப வாழ்வு தற்புரியாக நல்கும் தலைவன் என் அளதோரு தெய்வம் பொற்புற கருதுவோம் கண்டாய் பூரணானந்த வாழ் தாய்மார், ஐயனே உரை அன்றி ஒரு தெய்வம் கையினால் தொழவு கருதியே கண்டாய் தாய்மார, விரும்பேன் உன்னையெல்லால் ஒரு தெய்வம் என் மனத்தால் சுந்தரம், சென்று நாம் சிறு தெய்வம் சேருவோம் அல்லோ அப்பர் சுவாமி, கல்லால் நீழல் அல்லா தேவை நல்லார் வேணார் அல்லோம் நார், ஒன்றை சூடி நின்ற தேவை அன்றி ஒன்று நன்றி நோவன் சப்தம் தலையோர். ஆகையினாலே இப்படி மற்றொரு தெய்வம் கனவிலும் நிறையாது என்று இப்படி எல்லாம் இன்னும் நிறைய அடுக்கிறாரு. அந்த வாக்கியங்களை எல்லாம் அடுத்த திருவருளாலே சந்திக்கலாம், சிந்திக்கலாம். இப்படி எல்லாம் இந்த உண்மைகளை எல்லாம் இந்த நூல்கள் மூலமாக தெரிந்தால்தான் இந்த உண்மை நெறிகள் தெரியும், உண்மை நெறிகள் தெரியும். ஆகவே இதை கேட்டு திருவருளை புரிவோமாக என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரைய நிறைவு செய்கிறேன். நம பார்வதி வாழாது வெய்யம் அலிவளங்குறக்க மன்னன் கோன் முறை அரசு செய்ய குறைவிலாது உயிரல் வாழ்க நான் வரையறங்களோங்க நற்றம் வெள்ளி மல்க மேன்மிகள் செய்வநிதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி வதையே.
0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திரு நீலநக்க நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன், ஒளி புனல் சொல் சாத்தமங்கை நீலநக்கற்கடியேன். இப்ப ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன் என்ற அப்போதி லீலாவுடைய வரலாற்றை படித்தோம். அடுத்தது ஒளி புனல் சொல் சாத்தமங்கை நீலநக்கற்கடியேன். அருமையாக சாத்தமங்கையில் என்ற ஊரில் தோன்றிய திருநீலநக்கற்கு அடியேன் சொல்றார். அதனால இப்ப திருநீலநக்கரை பற்றிய அருமையான வரலாறு. இந்த தொகை வகை விரி என்று சொன்னமே அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அமைந்த ஒரு அறிவிப்பாடு நமக்கு எந்த அமைந்தது, நம்ம சைவத்துக்கு தான் அமைந்தது. அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. பாருங்க, திருநீலநக்க நாயனார் பூத்த பங்கைய போட்டின் மேல் பொறுகையல் ஓடும், காய்த்த சென்னலின் காடு சூழ் காவிரி

0: அப்படியான காவிரி நாடு. அந்த காவிரி நாட்டில் ஒரு பகுதி சாத்தமங்கை என்ற ஊர். அந்த சாத்தமங்கை என்ற ஊர்ல மறையவர் முதற்பதி வனப்பனர் இருந்து வாழ்ந்து வந்த இடம் அது. அந்த இடத்துல நன்மை சாதம பதியிடை நறுநுதல் மடவார் மென்மலத்தடம் படிய மற்றவருடன் விரைவி அன்னம் உந்துரையாடுவே வர்ணனை என்ன. அந்த ஊர்ல பெண்கள் எல்லாம் காலையில எழுந்திருந்து அருமையா குளத்துல போய் நீராடுவாங்களாம். இவங்க எப்ப அப்படி வந்து நீராடுறாங்களோ அவங்கள பார்த்துட்டு அன்ன முந்துரை ஆடுவே இவங்க அந்த இதுல குளத்துல இறங்கி அருமையா குளிச்சு குளிச்சுட்டு இருக்கும் போது மேல அந்த கரையில அன்னங்கள் எல்லாம் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். ஏன் அவங்க எல்லாம் பெண்கள் எல்லாம் குளிக்கிறாங்க உள்ள நாம போய் அனுமதி இருந்துக்காது அவங்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது. ஆனா அவங்க ஒரு பக்கம் நல்லா நீராடட்டும் ஒரு பக்கம் நம்ம பார்த்து மகிழ்ச்சி படட்டும்னு அந்த மேல அப்படி இப்படி ஆடுமா இதுல அந்த கரையில அவர்கள் கரையில் அன்னமாட அங்கே அந்த தண்ணீரில் அவர்களெல்லாம் நீராட இப்படி ஒரு போற போக்கில் இது ஒரு வர்ணிப்பு. அன்ன முந்துரையாடுவ பாடுவ சாமம் பன்மறைக்கிடையுடன் பயிற்றுவ பல பூவை. இந்த அன்னம் பாடுவதை ஆடுவதை கேட்டுட்டு அங்க இருக்கிற பூவை என்ற அந்த பறவை வாயினால கூன்னு கூவுமா. எனவே இவங்க குளிக்கிறது அந்த குளத்துல குளிக்கும் போது இங்க மேல ஆடலும் பாடலும் கரையில நடக்குமா குளத்தங்கரையில. எது ஒன்று ஆடும் ஒன்று இப்படியாக இருந்து அந்த நீர்த்துறையில் நீராடுவார்கள். இப்படிலாம் யாரு சாமி சொன்னா?
1: ஆய்ந்தமை பொருள் நீரன வளர்க்கும காப்பின் ஏய்ந்த மூன்று தீ வளத்துளார் இரு பிறப்பாளர்கள் ஏய்ந்த மூன்று தீ வளத்துளார்
0: அல்ல. அந்த அந்தனர்கள் எல்லாம் காலையில எழுந்திருச்சு கற்றாங்கு எரி ஓம்பி களியை வாராமி செற்றார் வாழ்தில்லைன்னு பாடினாரே அது மாதிரி எரி ஓம்பி வாழ்வாங்க. அந்த ஆகுதி செய்து அதன் வாயிலாக பெருமானை வணங்கி அப்புறம் அதன் பிறகுதான் தன்னுடைய கடமை எல்லாம் முடிப்பாங்களாம். அதனால அப்படிப்பட்டவர்கள்லாம்
1: இருவிறப்பாளர்
0: இருவிறப்பாளருங்கிறதுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறோம். என்னது ஒரு பிறப்பு நம்ம போல வந்து அம்மா வயிற்றுல பிறந்தது வளர்ந்து பூநூல் போட்டுக்கிறாங்க பாருங்க. பூநூல் போடுவதற்கு முன்னர் வரைக்கும் அவங்க வெறும் இன்னும் வேதமெல்லாம் சொல்லாம இல்லாமல் இருந்திருக்காங்க. அது வந்து ஒரு பிறப்பு. இந்த பூநூல் போட்ட பிறகு வேதம் சொல்லி இறைவனை வணங்கி செய்யறாங்க அது ரெண்டாவது பிறப்பு. அதான் இருவிறப்பாளர். இப்ப நமக்கு சொல்லணும்னு சொன்னா தீட்சை எடுக்கிறதுக்கு முன்ன ஒரு பிறப்பு தீட்சை எடுத்துக்கிட்ட பிறகு நாம இன்னொரு பிறப்பு என்று சொல்லுவது போல இருவிறப்பாளர். இது சொல்ல அருமையா எங்க இருக்குது? திருமுருகாட்டுப்பள்ளியில் இருக்குது. இருவிறப்பாளர் பொழுதணிந்து நுவல ஒன்பது கொண்ட பூண்டு ஒரு விஞ்ஞான் புலரா காழகம் புலரவுடி உச்சி கூப்பிய கையினர் தற்போழ்ந்தாரல் தடுக்கிய அருமறை கேள்வி நாவியல் மருங்கி நவிழப்பாடி விரைவு நறுமலை ஏந்தி பெரிது வந்து ஏரகத்துறை தலைமுறையன் பாலமா நடந்துட்டு இருந்திருக்க பழக்க வழக்கங்க. அதனால இவங்க என்ன செய்யறாங்களா இப்படி இந்த முன்துறை ஆடுவ அந்த வண்ணங்கள் எல்லாம் ஆடும் இவங்க சாமத்தை சாம வேதத்தை பாடிக்கொண்டு இருப்பாருங்களாம். ஆய்ந்த மெய்ப்பொருள் நீரன வளர்க்கும காப்பில் ஏய்ந்த மூன்று தீ வளர்த்துளார் இருவிறப்பாளர் நீந்து நல்லறம் நீர்மையில் வளர்க்கும தீயை வாய்ந்த கற்புடன் நான்கன வளர்ப்பர்கள் மடவார். அருமை அருமை. அவங்க அந்த அங்க இருக்கிற அந்தனர் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம் அருமையாக அந்த தீ வளர்க்கிறாங்களாம். என்ன இருவிறப்பாளர்கள் நீந்து நல்லறம் நீர்மையின் வளர்க்கும தீயை வாய்ந்த கற்புடன் அவங்க வந்து அந்த மூன்று விதமான முறையில் அந்த யாகத்தை யாக அமைப்பை அமைத்து ஆகவனியும் காரகபத்தியும் அப்புறம் என்ன தட்சிணாக்கினியும் இந்த மூன்று தீக்கும் மூன்று பேர் உண்டு. ஆகவனியையும் காருகபத்தியும் தட்சிணாக்கினியும் மூன்று தீ வளர்த்து அந்த மூன்று தீயிலையும் பெருமானை எண்ணி வழிபடுவார்லாம். அந்த அந்த மூன்று தீயோடு அந்தந்த வீட்டில் இருக்கிற பெண்பாளார் கற்பு என்ற ஒரு தீயையும் கொண்டு நான்கு தீயாக இருக்கும் சீக்கிரம். பெண்ணில் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெண் பெண்மையை விட மிகச்சிறந்தது என்ன பாருகுது ஒன்றுமில்லைனர். ஏன் கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெண் கற்பு அல்ல அவங்களை காக்குது என்று சொல்லுங்களா. ஆகவே இந்த புத்தியை வந்து இந்த பார்ப்பனர்கள் வளர்க்க அதோடு பெண்கள் வந்து தன்னுடைய கற்புங்கிற தீயை உள்ள ஒவ்வொரு வீட்லையும் வளர்த்துக்கிட்டாங்களாம். இப்படிலாம் யாராவது வர்ணனை பண்ணியிருக்காங்களா? குறிச்சுக்கிட்டோம். குறிச்சுக்கிட்டு நீங்களா நல்ல கம்பரமானத்தில் வாரியாரெலாம் இருந்தார் போயிட்டார் இந்தமாரிலாம் நீங்கள் அந்த மாதிரி படிச்சிருக்கணும். இப்போ இங்கே எல்லாம் வெறும் கதை பண்ணதே தவிர கம்பர் வாக்க சொல்லி அதிகமாக அதெல்லாம் பெரியவானம் சொற்பொழி பண்ணால் குறைந்தது ஒரு ஒரு மணி நேரம் பேசணும் ஒரு மூணு அல்லது நாலு பாடலாவது சேக்கிலார் வாக்கு வரணும். நம்ம வாக்கு தான் இருக்கவே இருக்குது. வந்துச்சு போச்சு நின்றுச்சு

0: இருந்துச்சு இந்த இச்சி வந்துருக்கு. அதனால அந்த ஒரு ஒரு ஒரு பெரிய பிராணம் மற்றதெல்லாம் பேசுனா ஒரு மணி நேரம் பேசும்போது ஒரு நாலு பாட்டாவது அங்கே இருக்கிற வந்த கேட்டவங்கள அப்படியே உள்ளத்தில் அப்படியே போகணும். அதான் அருமையான பாட்டு தான் எழுந்திருக்கணும், அதான் பேச்சுன்னு அர்த்தம். சீவே சீவே அப்படி தான் இருந்தாங்க அந்த காலத்துலலாம். எனவே சீலமுய்த்த திருமறையோர் செடுமோதோர் ஞானம் மிக்க நன் மறைப்பொருள் விளக்கி நடத்தார் ஞானம் வைத்த கண்டத்தவர் தொண்டராமன்பர் நீலனக்கனார் என்பவர் நிகழ்ந்துள்ளாரானார். ஆகவே சாத்தமங்கையில திருநீலனக்கர் என்று சொல்கின்ற ஒரு அடியவர் வாழ்ந்தாராம் வாழ்ந்தார். வேத உள்ளுரையாமன விரிபுணல் வேணி நாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலாளவை இரண்டுமே செய்கருத்துடையாரு. பாருங்க இப்படி சொல்றாங்க, சொல்வதை நம்ம எண்ணி பார்க்கணும். வேதத்தில் முடிந்த முடிவா என்னதான் சொல்லுது என்று கேட்டா, வேத உள்ளுரை ஆவன என்ன என்றா, விரிபுணல் வேணி நாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாதம் அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே. ரெண்டே ரெண்டு செயல்பா, ஒன்று இறைவனை அவர்களுக்கு வழிபாடு செய்வது, இன்னொன்று இல்லைங்களா அடியவர்களை வணங்கி அவர்களுக்கு வழிபாடு செய்வது உண்டு. இந்த இரண்டு வழிபாடும் சேர்ந்து செய்தால்தான் அவங்க அடியும். இறைவனை மட்டுமே செய்து இல்லாமல் இறைவனை சேர்ந்த அடியவர்களையும் செய்யணும். அதனால் திருவள்ளுவர் முதல் அதிகாரத்தில் அருமையாக கடவுள் வாழ்த்து பாடி, ரெண்டாவது வாரத்தில் வான் சிறப்பு பாடி, மூன்றாவது இடத்தில் நீத்தாறு பெருமை ஞானிகள் ஞானிகள், அதன் பிறகுதான் அறன் வலியுறுத்தல், அதன் பிறகுதான் இல்வாழ்க்கை, அதன் பிறகுதான் மக்கட்பேறு, அதன் பிறகுதான் அன்புடைமை, அப்புறம் விருந்தோம்பல். அதிகாரம் அருமையா இருக்குது கோர்வையா, கை ஒடிய மாத்திராங்கல்ல, கை உங்களை ஒடிஞ்சே போடும். ஆமா என்ன பாருங்க, சாகரத்துக்குள்ள கை ஒடிஞ்சு போடும், ஒடியணும். அவங்க அவ்வளவு கிள்ளுக்கிறையா திருக்குறள்லாம், திருக்குறள் அவ்வளவு கிள்ளுக்கிறையாப்பா, அருமையா வாழ்வியல் அப்படியே சொல்லிட்டு போகுது திருக்குறள் மாத்தலாமா. எனவே நீலனக்கனார் என்பவர் நிகழ்ந்துள்ளார் ஆனார் வேத உள்ளுரையாவன. வேதத்தினுடைய முடிந்த முடிவு என்னன்னு கேட்டா, விரிபுணல் வேணி நாதர் தன்மையும் அவரடியாரையும் நயந்து. அப்போ பெருமானையும் வணங்கணும், பெருமானுக்கு அடியவராயிருப்போரையும் வணங்கணும் என்று காதலாளவை இரண்டுமே செய்கருத்துடையார். அது மாதிரி ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு விதமான அன்பும், இரு இரு சார் இருசார் அன்பும், ஒன்று இறையன்பு, இன்னொன்று நீத்தார் அன்பு. நீத்தார்னா ஞானிகளுடைய அன்பு. அப்படி இந்த ரெண்டு பேருக்குமா, மெய்த்த ஆகம விதிபடி வேதகாரணரை நித்தல் பூசணி புரிந்தடி நியமம் செய்தே. என்ன எப்படியெல்லாம் முறையா செய்யணுமோ வழிபாடு, அப்படி தினமும் முறையா வழிபாடு செய்வரலாம். நியமமும் செய்தே அத்தர் அன்பர்க்கு அமுது செய்விப்பது முதலா எத்திரத்தன பணிகளும் ஏற்றதில் செய்வார். அதோடு கூட நல்ல அடியவர்களுக்கு உணவு கொடுக்கிறது, அது ஒரு மிக முக்கியமானது, அதையும் செய்தாராம். ஆய செய்கையில் அமரனால் ஆதிரை நாளில் மேய பூசணி நியதிய விதியினால் முடித்து தூய தொண்டனார் தொல்லை நீள அயவந்தி அமர்ந்த நாயனாரையும் அரிச்சனை புரிந்திட நயந்தார். ஒரு நாள் என்ன பண்ணாரா, நம்ம நீலநக்கர் திருவாதிரை நாள் வந்துதான், அந்த நாளில் வீட்டில் அருமையா பூசணையை செய்துவிட்டு அவரன் பிறகு மே அதன் பிறகு நீடு அயவந்தி அமர்ந்த நாயனாரையும் அரிச்சனை புரிந்தார் கோயிலுக்கு போனாராம். சரிங்களா, தீட்சை பெற்றுக்கொண்டு வீட்டில் வழிபாடு செய்து நிறைவு பண்ண பிறகுதான் கோயிலுக்கு போகணும். அதனால அக வழிபாடு நம்ம இங்கே வீட்டில் செய்துட்ட பிறகுதான் திரும்ப கோயில் வழிபாடு செய்யணும். அதுக்கடுத்து அப்புறம் பார்த்துக்கலாம்னு ஆரம்பிக்கணும். அதில் அக வழிபாடும் வேணும், புற வழிபாடும் வேணும். இதுதான் நம்முடைய அறிவுடைய நியதி நியதி. அந்த செய்கருத்துடையார் மெய்த்த ஆகம விதிபடி வேதகாரணரை நித்தல் பூசணி புரிந்தட நியமம் செய்து அத்தர் அன்பருக்கு அமது செய்விப்பது முதலா எத்திரத்தன பணிகளும் ஏற்றது செய்வார். அந்த அறிவர்களுக்கு அறிவர்கள் மீது அன்பு செய்து வழிபாடும் செய்யணும், அவர்களுக்கு வீட்டத்தில் அழைத்து அவர்களுக்கு உணவும் கொடுக்கணும். ஆய செய்கையில் அமரனால் ஆதிரை நாளில் திருவாதிரை நாளில் மேய பூசணி நீதி விதியினால் முடித்து வீட்டில் அந்த மாதிரி பூஜையெல்லாம் செய்து முடிச்சாராம். முடித்து விட்டு தூய தொண்டனார் தொல்லை நீடு அயவந்தி அமர்ந்த நாயனாரையும் அரிச்சனை புரிந்திட நயந்தார். பார்த்தார், சரி நம்ம வீட்டில் அக வழிபாடு வீட்டில் செய்துட்டோம், அங்கே கோயிலுக்கு போய் அங்கேயும் பெருமானி நாம் வணங்கி வழிபாடு செய்யணும் என்று கோயிலுக்கு போனாராம். போனால் உரையுளாகிய மணி நின்றும் ஒருமை அன்புற்ற முறைமையால் வரு பூசைக்கும் முற்ற வேண்டுமென குறைவர கொண்டு மனைவியார் தம்மோடும் கூட இறைவர் கோயில் வந்து எழுதினர் எல்லையில் தவத்தோர் வந்து வரும்போது பாருங்க, கூட மனைவியாரும் கணவனார் போய் கோயில்லையும் பூஜை பண்ண போகணும். அதுக்காக என்ன பண்ணணும் கேட்டால் அதுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் நித்தம். இங்கே வீட்டில் கூட அந்த பூஜை நடக்கும்போது மனைவியாரும் நீராடி நீரும் ஆடி அந்த கணவனாருக்கு வேண்டுமனே எடுத்து கொடுக்கணும். அப்புறம் தான் இட்லி காபி போக்குவரத்து இத்தியாதிகள்லாம் அனுப்புங்கிறப்படுது. அதனால வாழ்க்கை துணைங்கிற சொல்ல நடத்தப்படாது அடிக்கடி சொல்லியிருக்கேன். யா மனைவி பெஞ்சாதி கிஞ்சாதியெல்லாம் சொன்னாலும் குப்பேன்னு அர்த்தம். அதை சொல்ல வாழ்க்கை துணை நலம். ஒரு ஆடவனுடைய வாழ்க்கைக்கு துணையாக வரணும். அது என்ன? அவன் செய்கின்ற நன்மைக்கெல்லாம் துணையாக இருக்கணும். அதான் வாழ்க்கை துணை நலம். அடிக்கடி சொல்லியிருக்கேன். முன்னெல்லாம் எதிர்காலத்தில் உங்க கல்யாண திருமணம் அடைப்பதில்ல இன்னார் இன்னாரே வாழ்க்கை துணைநலமாக பெரியவர்களால் சொல்லப்பட்டவாறு அத்திருமணம் நடைபெறுவதையும் தாங்கள் தங்கள் சுற்றமும் நண்பும் சூழ வந்திருந்து மணமக்களை வாழ்த்தியருள வேண்டுகிறேன். அப்படி எழுதுங்கப்பா. நம்ம கல்லூரி பிள்ளைகள்லாம் பின்னலமாலாம் மீசம்பழத்து பிள்ளைகள்லாம் தானே வர்றான். கல்லூரிக்கு வரும்போது முடிச்சுட்டு போகும்போது ஐயா எனக்கு அறவுரை சொல்லுங்கன்னா பலதான் ஏதோ சொல்கிறோம். அதில் உங்கள் அழைப்பதில்லை இந்த மாதிரி போடுவோம். திருமண அழைப்புதல்னு போட்டு இந்த வாழ்க்கை துணைநலம் என்ற சொல்ல பயன்படுத்தது. பொஞ்சாதி மனைவி அதெல்லாம் விட யாரப்பா அந்த அம்மா வாழ்க்கையோடு ஒட்டி வர்றா. எதுக்கு வர்றா? துணையாக வர்றா. என்ன துணை? நன்மைக்கு துணையாக வருகிறார். அதான் வாழ்க்கை துணை நலம். திருமண அழைப்பதில் இந்த சொல் இடம்பெற்றான். நல்லது அருமையான சொல். மூணே சொல் இதுக்கு என்ன பெரிய. எனவே இந்த பாட்டுங்க 9. ஆமாம், அணைய வந்து கூட பார்த்தீங்களா அந்த மனைவியார் என்ன பண்ணான்னு கேட்டால், இவர் பூசணிக்கு அந்த கோவிலுக்கு செல்லும்போது வேண்டிய அந்த பொருள்கள் மற்ற தேங்காய் பழம் அத்தனை பாக்கு மற்ற இதெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கூடவே போனாராம். அணைய வந்து புக்கைய வந்து மேவிய அமுதின் துணை மலர்கடல் தொழுது பூசணி செய்ய தொடங்கி அங்கே சென்று கோயிலில் வழிபாடு செய்ய தொடங்கி இணைய நன்றங்கு வேண்டுவ மனைவியார் ஏந்த பார்த்தீங்களா. இங்கே இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, குருக்களுக்கு பரிசாரக பிள்ளை தான் ஒன்றை ஏந்தது அது வாங்கி. ஆனால் அங்கே இல்லறத்தானுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, கொண்ட மனைவி தான் ஒவ்வொன்றும் எடுத்து கொடுக்காரு இது வழிபாடு செய்யணும். அப்போ வாழ்க்கை துணைங்கிறது அடுப்பங்கரையில் மட்டும் இருக்கிறது இல்லை, அண்மையான அக வழிபாடு செய்வதற்கும் உறுதுணையாக இருக்கும், வழிபாட்டிற்கும் உறுதுணையாக இருக்கும். நீடு பூசணி நிரம்பியும் அன்பினால் நிரம்பார் மாடு சூழ்குறை வளங்கொண்டு வணங்கி முன் வழுத்தி தேடு மாமரை பொருளினை தெளிவுற நோக்கி நாடும் அஞ்சலு துணர்வுற இருந்து முன்னமின்றார். பாருங்க, அப்படி பூஜனையெல்லாம் நிரம்பி முடிஞ்சது. முடிஞ்ச உடனே அப்படியே சூழ்குடை வளங்கொண்டு பெருமானுக்கு திருக்கோயிலில் போய் வளமாக வந்து வந்த பிறகு தேடு மாமரை பொருளினை தெளிவுற நோக்கி பெருமானுடைய அப்படியே அந்த சிவலிங்க திருமணியை பார்த்து மகிழ்ந்து நாடும் அஞ்செழுத்து உணர்வுரை இருந்து முன்னவின்றார். அந்த முன்னாள் பெருமான் திருமணிலே ஆய நம ஓம் சிவா ஓம் சிவாய நம அந்த ஐந்தெழுத்தை இப்படி எல்லாம் சொல்வாராம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு நீலநக்க நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: ஆய நம ஓம் சிவா ஓம் சிவாய நம அந்த ஐந்தெழுத்தை இப்படி எல்லாம் சொல்வாராம். அர்ச்சனை முறை வைத்தார் தொலைவில் செய்தவர் தொண்டனார் சுருதியே முதலாம் கலையின் உண்மையாம் எழுத்தஞ்சும் கணிக்கின்ற காலைன்னா 108 முறை சொல்லணும். அதனால அதை சொல்லிக்கிட்டே இருக்காராம். 108 முறை அப்படி கணிக்கின்ற காலை அது சொல்லுகின்ற பொழுதுன்னு அர்த்தம். நிலையில் நின்று முன் வடிவிட நீண்ட முன் மேறு சிலையினார் திருமேனி மேல் விழுந்ததோர் சிலம்பி. அப்படிம்போது எங்கேயோ சிலந்து அந்த பூச்சி இருக்கு மேல பறந்துட்டு வந்தது. திடீர்னு இவர் அந்த மாதிரி வழிபாடு செய்துட்டு இருக்கும் போது இவர் மேல அந்த பூச்சி விழுந்துதான் விழுந்த போதில் அங்கயல் நின்ற மனைவியார் விரைவுற்று எழுந்த அச்சமோடு இளங்குழவியில் விழும் சிலம்பி ஒழிந்து நீங்கிட ஊதி முன் துயிப்பவர் போல பொழிந்த அன்பினால் ஊதி மேல் துவிந்தனர் போக. இப்படி தன்னுடைய கணவன் மேல நல்லா பூஜை பண்ணிட்டு இருக்கார். அந்த சிலந்தி மேலே விழுந்திருக்கு, முதுகில் அப்படி விழுந்திருக்கு. விழுந்த உடனே தொட்டு செய்யறதும் தப்பு அந்த நேரத்தில். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் பூஜை செய்யறார். ஆனா அங்க அந்த பூச்சியோ விழுந்திருக்குது, அதனால வாயினால அப்படின்னு ஊதினாராம். இந்த பண்பாடுங்கிறதுலாம் ஒரு பக்கம் பக்தி, இன்னொரு பக்கம் அந்த பண்பாடு. இரண்டையும் கொட்டி வச்சிருக்காரு, கொட்டி வச்சிருக்காரு. இது மாதிரி ஒரு புராணம் இது ஒண்ணுதான். அதெல்லாம் இப்ப அப்படி இல்லை, அதெல்லாம் கதை சொல்றதுக்கு வந்துருக்குது. கதையெல்லாம் தான் சொல்றான், கதையோடு ஆங்காங்க இருக்கிற அந்த உள்ளுடைய பொருள் ஆறு சிறந்ததுன்னு சொல்றதுக்கு அது நம்முடைய சேக்கலாக தெரியுதான். வேற எந்த சொல்லுவோம் இல்லையே, வேறு கதையோடு தானே போகுது. எனவே அப்படி வடிவிட நீண்ட பொன் மேறு சிலையினால் திருமேனி தோர் விழுந்த அந்த சிலம்பியை என்ன செய்யணும், ஊதி முன் துமிப்பவர் போல பொடிந்த அன்பினால் ஊதி மேல் ஊதி அப்படியே ஊதி அந்த சில அந்த மேல இருக்கிற அந்த கணவன் மேல விழுந்தது அப்படியே அகற்றினான். பதித்த செய்கையார் மனைவியார் முச்சைய பந்தம் சிதைக்கு மாதவ திருமறை அவர் கண்டு தங்கன் பதி பொதித்து மற்றது செய்ததன் பொறியிலாய் என்ன சுதை கிளம்பி மேல் விட ஊதி துமித்த நீந்தார். அவருக்கு பூஜை நல்லா செஞ்சிட்டு இருக்கு, இந்த மாதிரி வாயில ஊதணு, இது அதுவே அவருக்கு இடைஞ்சலா இருக்கு. ஏன்னா உன்றைய மனத்தோடு அந்த வழிபாடு செய்கின்ற பொழுது எந்த ஒன்றும் சிறிது கூட இடையூறு இருக்கும். ஊதுனாலே அந்த காத்து படும் போது அந்த உணர்ச்சி அந்த அந்த பூஜையை விடுத்து கொஞ்சம் வெளியில வர முடியா இருக்கு. அப்ப அந்த பூச்சி விழுந்தது தெரியலன்னு அர்த்தம், பூச்சி விழுந்தது தெரியல, ஏன்னா அது அப்படி இப்படி விழுந்திருக்கு. அப்படி இப்படி நடும் போது இந்த அம்மா ஊதி இருக்காங்க, அதனால இப்ப பூச்சி விழுந்தது தெரியல, இந்த ஊதுறதுதான் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுவிடுறேன் மற்ற செய்தன் பொறியிலா என்ன என்ன அப்படி என்ன என்ன ஏன் ஊதுற அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்ட உடனே சுதை கிளம்பி மேல் விட ஊதி ஊதி துமித்தன் என்றார். இந்த மாதிரி வளர்ந்தது, அதனால அதை நீக்கிறதுக்காக நான் கைப்படக்கூடாதுங்கிறதுக்காக வாயினால ஊதி செய்தேன்னு சொல்ல. மனைவியா செய்த அன்பினை மனத்தினர் கொள்ளார். அவர் பாருங்க அந்த பூஜை பண்றவர் இப்படி தூரம் அருமையா செய்ததுனால அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு, அல்லது சரி அதான் பூஜை செய்துட்டு பின்னால அப்படியா பூஜை முடிச்ச பிறகு வேணா பேசுங்க நீங்களா, ஏன்னா பூஜை நிறைவு பண்றதுக்குள்ள பேசக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா அதோட அப்படி அவன் பேசாம இருந்து பிறகு பூஜை முடித்துட்டு பேசியிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணாராம், என்னன்னா மனைவியா செய்த அன்பினை மனத்தினில் கொள்ளார் புனையும் நூல்மணி மார்பத்தம் பூசணி திறத்தில் இணைய செய்கையும் கணிசிதமாம் என என்னும் நினைவினால் அவர் தம்மை விட்டு அகன்றில் நிற்பார். இந்த வாயில ஊறும் போது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் உண்டாவது எச்சில் பட்டிருக்கும் மேல, நம்ம பூஜை பண்ணும்போது அவர் எச்சில் படுறதாவது சிவசிவ சிவசிவ சிவசிவ பூஜை பண்ணும்போது அந்த இருக்கிற இடையூற்றை நீக்குவதற்குத்தான் அவர் அந்த மா ஊதினாங்க. அப்படி வருகின்ற பொழுது ஏதோ நேச்சல் அப்படி பட்டிருக்கலாம் இவருக்கு, அது தெரியல. ஆனா இந்த இடையூறு பண்ணது தான் தெரியல. தெரிஞ்ச உடனே சிவசிவ மின் நெடுஞ்சடை விமலர் மேல் விழுந்த நூல் சிலம்பி தன்னை வேறொரு பரிசினால் தடுப்பது தவிர முன்னணிந்து வந்து ஊதிவாய் நிற்பட முயன்றாய் உன்னை யானினி துறந்தனன் இங்கன உணர்த்தார். என்ன நீ பண்ணாரு இந்த மாதிரி அது விழுந்தது, ஊதாம நீ வேற ஏதேனும் ஒரு சின்ன துரும்பு எடுத்து அதை அப்படியே அப்படி இப்படி தள்ளி வழி இருக்கலாம், அது மாதிரி ஏதேனும் வேற ஒன்று செய்யணும், வாயினால ஊதலாமா எச்சல் இல்லை, அதனால என்னையிலிருந்து உன்னோடு விட்டு விட்டேன். சிவ சிவ மற்ற வேலையில் கதிரவன் மலைமிசை மறைந்தான். அந்த நேரத்தில் இந்த நேரம் தான் மற்ற அந்த இவன் சூரியன் வந்து அப்படியே மறையிற நேரமா அல்லவா, அஞ்சரை ஆறு மணிக்குமே ஆச்சான். மற்ற வேலையில் கதிரவன் மலைமிசை மறைந்தான். உற்ற ஏவலின் மனைவியார் ஒருபடி நீங்க முற்ற வேண்டுவ படுதீர் பூசணி முடித்து சரி சொன்ன நீ திறந்தன்னு சொன்ன உடனே இல்ல இல்ல உன் கூட வருவேன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது சரி திருவரும் என்ற அந்த அம்மா அப்படியே ஒதுங்கி இருந்துட்டு இவரை அந்த பூஜையெல்லாம் முடிச்சிருந்தேன் என்ன செய்தாராம், மனைவியார் ஒருபடி நீங்க முற்ற வேண்டுவ படுதீர் பூசணி முடித்து அப்புறம் அவர் இருந்து நிதானமா அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கற்றை வேணியார் தொண்டரும் கடிமனை பூந்தார் வீட்டுக்கு போனார். எனவே இங்கே பூஜைக்கு காலையில் வருகின்ற பொழுது தானும் மனைவியாக வந்தாங்க. இப்போ என்னன்னு கேட்டால் மனைவியை விட்டு தொடர்ந்து இவர் மட்டும் பூஜை முடிஞ்சிட்டு போறாரு. யார் திருநெல்லுக்கு இப்படி இருக்க அஞ்சும் உள்ளமோடு அவர் மருன் கனிபுற மாட்டார் நஞ்சம் உண்டவர் கோயிலில் நங்க யார் இருந்தார். இந்த அம்மா சரி இப்போ அவங்க போவோமா வந்தது சொல்லிட்டாங்க, சரி நாம வீட்டுக்கு தான் போவோமா என்று நினைக்கிறாங்க அந்த அம்மா. ஆனாலும் உன்னினான் துறந்தனன்னு சொல்லிட்டாங்க, எப்போ அவங்க திறந்தாங்களோ நம்ம அந்த வீட்டுக்கு போகிறது தப்பு தான். அந்த உள்ளத்தையெல்லாம் எடுத்து காட்டுகிறார் சேக்கிறார். வரலாறு மட்டுமா சொன்னார் இல்லை, அந்த அம்மா உள்ளத்தையும் எடுத்து அப்படி சொல்கிறார். வேண்டாம் எப்போ அவங்க நம்ம வேண்டாம்னு சொன்னாங்களோ அது மாதிரி போனால் அவங்களுக்கு மனசு வருத்தப்படும் என்று சொல்லிவிட்டு நங்கையார் இருந்தார் செஞ்சொல் ஆன்மறை திருநீல் நக்கர்தாம் இரவு பஞ்சன் நெல்லனை பள்ளியில் பள்ளி கொள்கின்றார் போனார். அப்படி ஏதோ தான் சமையல் பண்ணாரா என்ன பண்ணாரு தெரியல, ரெண்டு தோசை ஊற்றிக்கிட்டாரா என்னமோ சாப்பிட்டார். சாப்பிட்டு நேரம் ரூம்ல அறையில போய் படுக்கிறான், படுத்துறான், படுத்துறேன். பள்ளிகொள் பொடு நயவந்தி பரமெல்லாம் கனவில் வெள்ள நீர்ச்சிறையோடு நின்று மேனியை காட்டி உள்ளம் வைத்தமை ஊதி முன் துமித்தபால் ஒழிய கொல்லும் இப்புறம் சிலம்பியின் கொப்புள் என்றருளே. அவன் அப்படி படுத்தார், படுத்தாரு, குசுக்கு தூங்கிட்டாரு. தூங்குற உடனே கனவுல பார்த்தாதான் பெருமான் என்ன செய்தாரா, ஏப்பா நீ காலையில கோயிலுக்கு வந்திய, வந்தபோது ஒரு சிலந்திய மேல விழுந்தது அல்லவா, விழுந்தது. அந்த விழுந்த உடனே உன்னுடைய மனைவி வந்து வாயில ஊதி அந்த மாதிரி எடுத்த உடனே அதன் பிறகுதான் எனக்கு கொப்புளம் காணல. அந்த வந்து மோதி உட்கார்ந்ததும் உட்கார்ந்து கொஞ்சம் தூரம் நடந்த இடத்துல எல்லாம் இன்னமும் கொப்புளம் இருக்கு. யாரு பெருமான் காட்டுறாராம் தன் மேனிய. அதனால எனக்கு கொப்புளம் வராம இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த அம்மா வாய் ஊதி செய்தா, நீ அவளை போய் தொடர்ந்தியப்பா என்று யார் கனவுல அன்னை அறிவர் கனவுல சொன்னாராம் சிவசிவ. உடனே கண்டா பெரும் கனவினை நினைவன கருதி கொண்ட அச்சமோடு அஞ்சலி குவித்துடன் விழித்து தொண்டனார் தொழுது ஆடினார் பாடினார் துதித்தார் அண்ட நாயகர் கருணையை போட்டி நின்று அடுதார். அதனால ஆஹா பெருமாள் நம்ம தம்மதான் செய்ய தப்பாட்டுருக்கு, நமக்கு அவ வந்து வீட்டில் வந்த மாதிரி உள்ளவுடனே அப்புறம் ஊதி அது திரும்பி இனிமேல பட்டுட்டுதேங்கிற அந்த நாள் தான் செய்தா நம்ம அதே அந்த எச்சில் பட்டு போச்சேன்னு சொல்லிட்டோம். சே நாம் செய்ததுதான் தவறு என்று கருதி என்ன செய்தாராம், பெருமானுடைய திருவடியில் விழுந்து வணங்கி மாதர் ஆடையும் கொண்டு தம் மனையில் மீண்டடைந்தார். நேர கோயிலுக்கு போனார். போன உடனே அந்த அம்மா என்னங்க வா வா உன்னை அடைக்கத்தான் வந்தேன் அப்படின்னு சொன்ன அதுக்கு எப்படி இருக்கும், அடாரா தெரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோன்னு கம்பன் சொன்னானே அல்லவா, அதனால ஒரு ஒரு இரவு தெரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ பேச வேண்டாம். அதனால வாழ்க்கை துணி வீட்டுக்கு போனாங்களாம். மீண்டடைந்தார் பின்பு முன்னையில் பெரிய மகிழ்ச்சிவன் தெய்த இன்புறும் திறத்து எல்லையில் பூசணி ஏற்றி அன்பு மேம்பனும் அடியவர் மிக அணைவார்க்கு முன்பு போறவர் வேண்டுவ விருப்பம் முடிப்பார். அதுலேருந்து வீட்டுக்கு போனோடனே மீண்டும் நல்ல வழிபாடாற்றுவதும் நல்ல ஞானியர் வந்து அவங்களுக்கெல்லாம் உணவு கொடுப்பதும் அதை நடந்து தொடர்ந்து செய்தாராம். அன்ன தன்மையில் அமர்ந்தினி தொழுகுமன்னாளில் மண்ணு குந்தராய் வருமறை பிள்ளையார் பெருமை பள்ளி பன்னி வையகம் போற்றிட மற்றவர் பாதம் சென்னி வைத்துடன் சேர்புறம் விருப்பினர் சிறந்தார். அப்ப நம்ம நாமக்கல் ஞானசம்பந்தர் அங்கெல்லாம் கோயில் வழிபாடு செய்து கொண்டிருப்பவருடைய அந்த பெருமையை கேட்டாராம். கேட்ட உடனே பண்பு மேம்படு நிலைமையார் பயிலும பருவ மண் பெருந்தோ பயந்தர மருவு நிற்பதிகள் விண்பிறங்கிர் வேணியார் துணைத்தோட அணிவார் தன்பை மன்னரும் சாத்தமங்கையில் வந்து சார்ந்தார். அப்படி இவருக்கு அந்த ஞானசம்பந்தரை பார்த்தா தேவைதான் நினைக்கும் போது அவரும் பல்வேறு பதிகள் எல்லாம் பார்த்துட்டு இந்த சாத்தமங்கைக்கு வந்தார். இவரும் நினைக்கிறார் அவரும் வருகிறார். வந்தார் நீடு சீர்த்திரு நீலகண்ட பெரும் பாணர் தோடுலாங்குழல் விரலியர் உடன்வர தொண்டர் கூடும் அப்பெரும் குழாத்துடன் போலியர் பெருமான் மாடு வந்தமை கேட்டுள்ள மகிழ் நீலனக்கரு அல்லவா எல்லாம் வரும்போது அப்படியே அவர்களை வரவேற்பது செய்யல. அப்படியே அந்த அறிவரோடு கூட அவரோடு பின்னால் அறிவரோடு கூட நாமும் கூட வருவோம்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் நினைந்தாரலாம். இன்னொன்னே கேட்ட பொழுதே பெருமகிழ்ச்சியில் கலந்து தோட்டலும் கடலும் குடிகளும் புனைந்து தோரணங்கள் நாட்டி நீள்நடை காவலை மெட்டு நற்சுற்றத்து ஈட்டமும் கொடுத்தாமும் எதிர்கொண்டு எழுந்தார். பார்த்தார் நீலநக்கர் அவர் வந்து வரப்போறான்னு சொன்ன உடனே நல்ல பந்தல் போட்டு அவரை வரவேற்பதற்காக அருமையா அந்த தன்னுடைய ஊர்ல எல்லாம் செய்து வைத்திருந்தாராம். சென்று பிள்ளையார் எழுந்தருளும் திருக்கூட்டம் ஒன்றி அங்கு எதிர்கொண்டு தம் கழிப்பினால் ஒருவாறு அன்றி ஆடியும் பாடியும் தொழுது எழுந்து அணைவார் பொன்தயங்கினியில் மன இடையுடன் கொடுப்பூந்தார். அவரை கண்டவுடனே அவருக்கு மகிழ்ச்சி, தன்னை மறந்து ஆடுறதும் பாடுறதும் எல்லாம் செஞ்சார். அது வந்து தான் நினைச்சு செய்தது இல்லை, தன்னை மறந்து செய்தது. வாங்க அடியனுடைய இல்லத்திற்கு நீங்க வரணும் வாங்க என்று சொல்லி அழைத்தாராம். பிள்ளையார் எழுந்தருளிய பெருமைக்கு தக்க வெள்ளமாகிய அடியவர் கூட்டமும் விரும்ப உள்ளம் ஆதர ஓங்கிட ஓங்கு சீர் காழி வள்ளலாரித்தம் மனையிலே அமது செய்வித்தார். ஞானசம்பந்தர் அவரோட கூட அடியவர்கள் வர்றாங்க எல்லாம் அடியார் எல்லாரும் அணியும் எல்லாம் நம்ம அல்ல இல்லத்துல வந்து உங்க திருவடி பண்ணணும் வாங்க என்று சொல்லி அழைச்சிட்டு போய் அத்தனை பேருக்கு அருமையா உண்டினால விதத்திலாறு சுயத்திரத்தில் ஒப்பிலா அண்ட நாயகர் தொண்டர் துணைக்கு அமுது செய்வித்தார் செய்யலாம். அதனாலதான் திருவள்ளுவர் அந்த இல்லறத்துங்கிறத ரொம்ப அருமையா பேசினார். அவர் மாறினா இல்லது என் இல்லவள் மாண்பானால் அப்படின்னு இல்லறத்தானே பார்த்துட்டு ஏண்டா ராஜா வீட்டில் எப்படி உனக்கு மனைவினார், அது ஏன் கேட்குறீங்க, உங்கள் ஆசீர்வாதம் அதான் கேட்டேன். இல்லவள் மாண்பானால் வீட்டுக்காரி மட்டும் உனக்கு நல்லா அமைஞ்சு அமைந்துட்டானா, இல்லை நீதான் ராஜா அப்படின்னார். இன்னொருத்தர்கிட்ட போனார், எல்லாம் சொத்து எல்லாம் இருக்கு சாமி, எனக்கு அதுதான் கொடுத்து வைக்கிறார். உள்ளது என் இல்லவள் மாணாக்கடை, நேராக போய் தொடர்பு வாங்கிக்கிறான். திருக்குறள் இல்லை, இல்லது என் இல்லவள் மாண்பானால், அது மட்டும் உனக்கு அமைஞ்சிட்டா வீட்டுக்கார அம்மா, உனக்கு நீ தான் ராஜான்னாரு, அதுதான் சாமி கொஞ்சம் குறைச்சேன்னாரு. உள்ளது என் இல்லவள் மாணாக்கடை, நேராக போய் காய் வாங்கிக்கிறாங்க. திருவள்ளுவர் மாதிரி அந்த அருமையான இல்லறத்தையும் துறவியெல்லாம் சொன்னது வேற யாருமே இல்லை. சிவசிவ பாருங்க. எனவே இவர் அந்த மாதிரி அந்த மனைவியோடு கூட எல்லாம் சொன்னதான். நீல நக்கரதம் இரவு பஞ்சின் மெல்லனை பள்ளி இருப்பள்ளி கொள்கின்றார். அங்கே சென்று நம்முடைய எத்தனாவது பாட்டுங்க, 27, இங்கே தானே, பிள்ளையார் எழுந்தருளிய பெருமைக்கு தக்க வெள்ளமாகிய அடிவர் கூட்டமும் விரும்ப உள்ளம் ஆதர ஓங்கிற ஓங்கு சீகாடி. இருபத்திலா இதில் ஒரு பெரிய தப்பு பண்ணுறாங்க, மடத்து பதிப்பு தான், அதனால் நான் சொல்லிவிடுறேன். சீகாடின்னு போட்டால் என்ன சொல்லி கேட்டால், ஸ்ரீகாடி என்பதை இவங்க சிஎன்னா போட்டு சீகாடின்னா வட சொல்ல கலக்கிறாங்க. ஏன் பக்கத்தில் இரண்டா போட்டால் என்ன சீர்காடி என்று சொல்லணும்னா, அதில் வட சொல்ல கலக்கணுமா, வட எழுத்து கலக்கணும். அதனால பெரும்பாலான பதிப்புகளில் சீகாடின்னு போட்டால் அது வட சொல்லாயிடும், சீர்காடின்னு போட்டிங்கன்னா தமிழ் சொல்லாயிடும். எதில் இருக்கு, இதில் சீகாடி இருக்கு, அது சொல்லும் போதே நம்ம கஷ்டமாக இருக்குல்ல, சீகாடி. இது வேற இந்த நடுப்புறாது, இப்போ அண்மை காலத்தில் இந்த வடமொழி தென்மொழி வேற மீண்டும் போராடுது. அருமையாக நம்முடைய நால்வர் பெருமக்கள் தமிழால் தானே வழிபாடு செய்தாங்க, அது அங்கே மேலே அழைக்கின்ற பொழுது கூட ஐங்களா, திருமணம் ஆகி அழைக்கும் போது கூட ஐங்களா, கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெருமணம் பாட்டுமை ஆய்த்தில. அருமையா கைலாயத்துக்கு போகும்போது கூட தன் மனைவியோடு அருமையா பாடிக்கிட்டே தான் போனார். அதுபோல சேரமான் பெருமாள் நாயனார் அங்கே சென்று போய் அங்கே அருமையாக பதியம் பாடிக்கிட்டார். எங்க கைலாயம் வரைக்கும் தமிழ் சென்றது, கைலாயம் வரைமல்ல சென்றிருக்கு தமிழ். நாங்களா சொன்னோம், முன்னிருக்கிற திருமுறை அல்லவா சொல்லுகின்றது, வடமொழியும் தென்றமிழும் ஆயி நான்கான். அப்புறம் சுவாமி, நீ லோயர்ப்ப தெரியுதுல்ல, எங்களுக்கு அப்புறம் தான் முக்கியம், சிட் டவுன் உட்கார்றான். ஆமாம், அருமையாக தமிழினால் வழிபாடு செய்வதோ தமிழால் வருவதில் சத்தியம் நமக்கு அம்மையே இம்மையே சிவ இம்மையே சிவந்து தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் என்ற கடலுமாம், அம்மையே சிவ லோகமாழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லை. இதெல்லாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள், பெரியவங்க பாட்டு, சுந்தரமூர்த்தி பாட்டில் உனக்கு நமக்கு என்ன யோகியதை இருக்குது, அதெல்லாம் இருந்து படிக்கிறதுக்கே நமக்கு யோகியதை இருக்காங்கிறது கஷ்டமாக இருக்குது. பாட முடியுமா, நல்ல அருமை திருமுறைகளையும் நல்ல வழிபாட்டுக்கும் சித்தாந்த சாத்திரத்தை நம்முடைய அனுஷ்டானம் அதாவது சிவபூஜை செய்வதற்குரிய அந்த பக்குவத்தை எல்லாம் அமைத்துக் கொள்வதற்கும் இருந்ததுன்னா, 14 சாத்திரத்தால் நம்ம யாரென்றும் ஆண்டவன் யாரென்றும் நம்மை பிடித்திருக்கிற சனியன் மனம் எது என்றும் உணர்வதற்கு வாய்ப்பு. அப்படி இருக்கிற அந்த மலத்தை நீக்கி ஆண்டவன் அடைவதற்கு திருமுறை இருக்கு. சாத்திரத்தை கொண்டு நம்மை உணர்வும், தோத்திரத்தை கொண்டு பெருமானை அடையவும் முடியும். சத்தியம் ஒன்று வேற ஒன்று வேண்டியதில்லை. புறம்போகேன் புறம்போகல் ஒட்டேனி, நமக்கு வெறுப்பு இல்லை. இதில் சொல்லும் போது விளங்குது நமக்கு சில பகுதியாவது, அங்க என்ன விளங்குது, விளங்குதா, சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில். சிவபுரத்துக்கு செல்றதுக்கு என்ன உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தகுதி என்ன, சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொன்னாதான் செல்வர் சிவபுரத்துக்கு செல்லலாம், இல்லையானா இங்கேயே உட்கார்ந்துருக்க வேண்டியது. அங்கெல்லாம் இளமை காலத்தில் வாடியார் சொன்ன அந்த இதெல்லாம் போட்டு நான் சொல்லியிருக்கிறேன் அருமையாக. அதில் மூணு சொல்லு முருகப்பெருமானுக்குரிய அஷ்டோத்திரத்தில், சக்திஹஸ்தம் ரூபாட்சம் சகிவாகம் சடாரணம் தாரணம் ரூபக்னம் பாவியே குக்குடத்வஜம், எல்லாம் 8 வயசில் நின்று பண்ணது. ஓம் சுமுகாய நமகா, ஓம் ஏகதந்தாய நமகா, ஓம் கபிலாய நமகா அப்படிலாம் வருது. அதில் தான் ஒரு 3 சொல், ஓம் டம்பாய நமகா, ஓம் பரமடம்பாய நமகா, ஓம் மகாடம்பாய நமகான்னு இருக்கு. டம்பம்னா என்ன அர்த்தம், ஆடம்பரமுடையவனே வணக்கம், ரொம்ப ஆடம்பரமுடையவனே வணக்கம், மிக மிக ஆடம்பரமே வணக்கம். இப்படி சொன்னா ஆண்டவன் என்ன பண்ணுவான், சிக்கலையே வெளியே போகட்டு மாட்டான், அவனை போய் சொல்லலாம் அப்படி சொல்லாமா? எங்க நம்முடைய திருவிழாட்டுப்படி எடுத்துங்க, திருவிழாட்டுப்படி எடுத்துங்க. அறுவர் பயந்த ஆலமர் செல்வ, ஆள்கடு கடவுள் புதல்வ, மால்வரை மலைமகள் மகனே, மாற்றோர் கூற்றே, வெற்றி வெல்வோர் கொற்றவை சிறுவ, இடையணி சிறப்பில் படையோர் குழவி, வானோர் வணங்குவில் தானை தலைவ, மாலை மார்வ, நூலறி புலவ, செறிவில் ஒருவ, ஒருவிரல் மல்ல. ஏதாவது எப்படி இருக்கு இன்னைக்குதா? இதெல்லாம் திருவிழாட்டுப்பட அல்லது எங்க கூரசாமியுடைய கந்தல் என்பா. பூமியேவு செங்கமல புத்தேலும் தேரறிய பாமியவு தெய்வ பழமறையும், தேமியேவு நாதமும் நாதாந்த முடிவும், நவிதீர்ந்த போதமும் காணாத போதமாய். அருமையா இருந்தது. என்னமோ அந்த மாதிரி ஒரு கூத்தெல்லாம் நம்ம காதல கேட்கணும் இருக்குது. அதனால இதெல்லாம் பாவம் கூட, அதனால கவலையே பெற வேண்டியதில்லை. நம்முடைய திருமுறைகளை கொண்டு வழிபாடும், சாத்திரங்களை கொண்டு நாம் யார் என்பதை உணரவும் நமக்கு முடியும். ஆகவே 14 சாத்திரங்களும் 12 திருமுறைகளையுமே இந்த ஆன்மாவை சத்தியம் கரையேற்றும். கவலைப்படுங்க, வேறு துணையே தேவையில்லை. இதுதான் அருந்துணை. அடியார்கள் அல்லல் தீர்க்கும் அருமருந்து, அகல் ஞார தகத்தில் தோண்டி வருந்துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான்பொருள் அகத்திரைக்கு, மடவாரோடும் பொருந்தனை மேல் வரும்பயனை போகமாற்றி பொது நீக்கி தனிநெய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாள். அப்பர் சுவாமி இதெல்லாம் விடவா நமக்கு வந்து வந்தது டம்பாய நமகால இருக்கா? அந்த சொல்லுடைய பொருளுக்கும் இந்த பாடல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அமுது செய்தபின், அமுது செய்தபின் பகலவன் மேல்கடல் அணைய, அல்லவா மேல்கடல் அணைய நடத்தின மாலை நேரம் வரன்னு அர்த்தம். குமுத பாவியில் குளிர்மதி கதிரனை போதில், அருமையா சந்திரன் அப்படி தோன்றுதான், பகலவன் சூரியன் மறைய சந்திரன் தோன்றன்னு அர்த்தம். இமய மங்கைதன் திருமுலை அமுதுண்டார் இரவும், தமது சீர்மனை தங்கிட வேண்டுவ சமைத்தார். பார்த்தாங்களாம் இந்த ஞானசம்பந்தர் வந்திருக்கிறதுனால, ஐயா இரவு நேரம் வந்துட்டது, இனிமே அடுத்த ஊருக்கெல்லாம் போக வேணாம், இரவு எங்க ஊர்லயே தங்கி இருந்து காலையில வழிபாடெல்லாம் ஆற்றிட்டு போகலாம் என்று சொல்லி இதெல்லாம் சமையல் பண்ணாங்களாம். அமுது செய்தவின் அல்லவா பாருங்க, அமுது செய்வித்தார் ராத்திரி தங்குங்கன்னு சொல்லி அவர் சாப்பிட வச்சாங்களாம். ஆனா அந்த விரைவில் சேர்க்கல, நீட்டவும் தெரியும் ரொம்ப குறுக்கவும் தெரியும் பாருங்க. சரி அமுது செய்வித்தார், அமுது செய்வித்தார் படுக்கையில எடுத்து கொடுத்தாங்க. அவர் படுக்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் சூழ்நிலை சொல்லாங்க, படுத்திருந்தாங்க. மறுநாள் காலையில் சூரியன் தோண்டி விடிஞ்சதுன்னு சொல்லாமல்ல, சேர்க்கலார் நேரம் ஆச்சுன்னு தெரியுது அவருக்கு. என்ன பண்ணாரு இந்த பாட்டு 29 சீலமை தெருத்தன் தொண்டரோடு அமுது செய்தருளி, ஞான மிக்கட நாயகியுடன் நம்ப நன்னும் காலம் உட்பர அடுதவர் அனைத்திட கணிது, நீல நக்கனார் வந்தடி பணிந்து முன்னின்றார். உடனே பார்த்தா நம்ம நீல் திருநீல் நக்கர் பொழுது விடிஞ்ச உடனே நேரம் வந்து வந்தா நின்றாராம். வந்து நின்ற அன்பரை நீல கண்ட பெரும் பானர்க்கு இன்று ஓர் தங்கவோர் இடங்கொடுத்தருளி வீர் என்ன, நன்றும் இன்புற்று நடுமனை வேதியின் பாங்கர் சென்று மற்றவர்க்கு இடங்கொடுத்தன திருமறையோர் பதிலாம். திருநீல கண்ட பெரும்பானர் பானர் மரபு, அவங்க எல்லாம் அந்த காலத்துல தீண்டத்தகாத மரபுன்னு பேர். அவருக்கு ஞானசம்பந்தம் தங்கியிருக்கிறார். தங்கின உடனே திருநெல் நக்கர் வந்த உடனே, ஐயா அவருக்கும் ஒரு இடம் தங்கறதுக்கு படுக்கிறதுக்கு இடம் கொடுங்கன்னு சொன்ன உடனே அந்த அந்தனர்கள் என்ன செய்தாங்களாம், இது என்ன, நன்றும் இன்புற்று நடுமனை வேதியின் பாங்கர் சென்று மற்றவர்க்கு இடம் கொடுத்தனர். அவங்க ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து நின்று அந்த அக்னி வளர்த்து வளர்த்து அந்த ஓமம் விட்டு வேள்வி செய்வாங்கல்லவா, அந்த வேள்வி செய்யற இடத்துக்கு பக்கத்தில் கொண்டு படுக்க வச்சாங்களாம். யார இந்த தீண்டத்தகாத என்று நினைக்கின்றவர், புரட்சி புரட்சி நினைக்கிறே, புரட்சி என்னைக்கு இருந்தது? அன்னைக்கு இல்லை, அன்னைக்கே வந்துட்டுது. இன்னைக்கு நாம செய்யற புரட்சி எதுவும் இல்லையே, அன்னைக்கே இருக்கு. நல்ல அடியவர் ஆயிட்டா அதான் சொல்லு, எவரேனும் தாமாக, யார் பண்ணது, எவரேனும் தாமாக விராடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே அவரவரை கண்டபோதே உகந்து அடிமை திறனிணைந்து அங்கு உகந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று பேசி இரண்டாட்டால் ஒழிந்து ஈசன் திறமே பேணி கவராதே தொடுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. இந்த மாதிரி நினைத்து வழிபட்டு வந்துன்னு சொன்னா கன்றா திருக்கன்றாப்பூர்ல போய் பெருமானை பார்க்க வேண்டாம், இங்கேயே காணலாம், இதே திரையே காணலாமே. அப்புறம் சுவாமி இதெல்லாம் எங்கப்பா போச்சு, இருக்கிற தேவாலயம் அல்லவா திருமுறைகள் அல்லவா பாடுகள என்னவா என்னாச்சு, இடங்கொடுத்தருளிவீர் என்ன, நன்றும் இன்புற்று நடுமனை வேதியின் பாங்கர் சென்று மற்றவர்க்கு இடங்கொடுத்தனர் திருமறையூர். அங்க இருக்கிற அந்த என்ன பண்ணாங்களாம், இந்த திருநீலகண்ட பெருமானருக்கு கொஞ்சம் தீண்டத்தகாத அந்த மரபுன்னு பேர் அவருக்கு அவ்வளவுதான். அவருக்கு தாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த அக்னி வளர்க்கிற அந்த இடம் இருக்கு பாருங்க, யாகம் வளர்க்கிற இடம், அந்த இடத்துக்கு பக்கத்துல ஐயா இங்க நீங்க படுத்துறீங்க என்று சொன்னாங்க. சொன்ன உடனே ஒன்னு ஆங்கு வேதியில் அராத சிந்தி வளஞ்சுடி உற்று ஓங்கி முன்னையில் ஒருபடி தண்டியே ஒடிர தாங்கு நூலவர் மயில்கூட சகோடையால் தலைவர் பாங்கு பாணியாருடன் அருளால் பள்ளி கொண்டார். அப்போ இன்னும் அந்த வேள்வியில மத்திய ராத்திரி அந்த எட்டு மணிக்கெல்லாம் லேசா அப்படியே கனந்து எரிஞ்சது. இந்த வெறு போய் படுத்த உடனே நல்ல அந்த எரிஞ்சுதான், ஒளிவிட்டு எரிதான் யாக அந்த இடம். எனவே இப்படி எல்லாம் இதெல்லாம் ரொம்ப அருமையான புரட்சின்னு. அப்போ கங்குளில் பள்ளி கொண்டவின் கவுனியர் கரைவர் அங்கு நின்றெழுந்தருளுவார் அயவந்தி அமர்ந்த மறுநாள் காலையில திங்கள் சூடியை நீலனக்கரை சிறப்பித்தே பொங்கு செந்தமிழ் திருப்பதிகத்துடை புனைந்தார். மறுநாள் பார்த்தார் இந்த திருநீலகண்டரை அழைச்சு கொண்டு போய் கோயில்லாம் வழிபாடு நான் தானம் செய்யும் போது இந்த இவரை பத்தி அந்த தன்னுடைய பாட்டிலேயே வைத்து பாடினாராம். எனவே ஞான சம்பந்தன் தம்முடைய திருவாக்கில இந்த நீலநக்கர் வாக்கை ஏற்று பாடும் போது அங்க ஏது அதான் இப்ப எல்லாம் வந்து சொல்றவங்க சாதிகள் இல்லை ஏடி பாப்பா என்று சொல்ல உயர்வு தாழ்வு சொல்லி வரு பாவம் என்றெல்லாம் இப்ப போட்டு போடுறாங்களே, இதெல்லாம் அன்னைக்கே இருந்தது. ஆனா பக்குவம் நோக்கி பக்குவமும் இருக்கணும், பக்குவமும் அவங்களுக்கும் வளரணும். இப்ப இது இல்லைங்கிறமோ அந்த நிலைமையில் அவங்களுக்கும் அந்த பக்குவம் எல்லாம் வளரும், அது முக்கியம், மறந்துடக்கூடாது. சிவ சிவ. எனவே பதிய நாள்மலர் கொண்டு தம்பிரான் கலர் பரவி அதிக நண்பினை நீலனக்கருக்கு அளித்தருளி எதிர்கொள்ளும் பதிகளில் எழுந்தருளினார் என்றும் புதிய செந்தமிழ் பழமறை முடிந்த பூசுரனார். அந்த திருநீலக்கரை அழைத்துக் கொண்டே பல இடங்களுக்கெல்லாம் சென்று பெரும நம்முடைய ஞானசம்பந்தர் வழிபாடு செய்தாராம். பிள்ளையார் எழுந்தருள அத்தொண்டர்தாம் பின்பு தள்ளும் அன்புடன் கேண்மையும் தவிப்பிலை எனினும் வள்ளலார் திருவருளினி வலிய மாட்டாமை உள்ளம் அங்குடனும் போக்கி மீண்டு ஒரு வகை இருந்தார் அல்லவா. அதனால அவர் கூடவே இருந்து இவரெல்லாம் சென்று சென்றாரலாம். மேவு நாளில் அவ்வேதியர் முன்பு போல் விரும்பும் தாவில் பூசணி முதற்சிக்கு தலைத்தலை சிறப்ப சேவின் மேலவர் மைந்தராம் திருமறை சிறுவர் பூவடித்தலம் பொருந்திய உணர்வுடன் பயின்றார். அந்த திருநக்கர் இறைவன் மீது பற்றோடு கூட நம்முடைய ஞான சம்பந்தர் மீதும் நல்ல மந்த பற்று வைத்து கூட வந்து எல்லாம் தரும். சந்தை ஆளியா தாமிடும் தருணம் எப்பதியும் நன்பு மேம்பட நாளிலை சிறைவிட்டு நன்னி வன்பெரும் பூழவருடன் பயின்று வந்துடைந்தார் தின்பெரும் தொண்டர் தொண்டராகிய திருநீலனக்கர். எனவே அவரோடு கூட சில பதிகள் எல்லாம் சென்று வழிபாடு செய்தாராம் நம்முடைய நீலனக்கர். பெருகு காதலில் பின்னெண்டு நாள் முறை பிறங்க வருபெரும் தவமரையவர் வாடி சீகாழி பார்த்தீங்களா, அடுத்தது சீகாழி அந்த இரண்டா போட்டேன் ஜன்னி பிறந்துடுமா, ஜன்னியா பிறந்துடும். வாழி சீர்காழி ஒருவர் தம் திரு கல்யாணத்தினுடன் உடனே பார்த்தீங்களா கல்யாணம். இந்த கல்யாணம்ங்கிற சொல்லு நல்ல அருமையான தமிழ் சொல்லுங்கிறது இப்பதான் தெரியுதுன்னு சொன்னோம். முன்னோடத்துல என்ன சொன்னாரு கல்யாணம் செய்தார்கள், கற்பு மேம்படு காதலியாரை கல்யாணம் செய்தார்கள் அதான் சொல்லியிருக்கேன். யானம்னா அன்பு, கலின்னா பெருக்கும். எனவே இந்த பையனுக்கு இதுவரைக்கும் தன்னுடைய தாய்ந்தேர் மீது இருந்த அன்பு இனிமே அந்த மனைவியாக மணந்த அவ மேலேயும் அன்பு இருக்கும். அதுபோல அந்த பாப்பாவுக்கு தான் தாய்ந்தர் மேலே இருந்த விருப்பம் இப்ப இந்த பையனை கல்யாணம் பண்ணதுனால இவர் மீது அன்பின் பெருக்கம். கல்யாணம்னா ஒருவர் ஒருவர் மீது கொள்ளுகின்ற அன்பினுடைய பெருக்கம் என்று அர்த்தம். அதனால கல்யாணம்ங்கிற சொல் நல்ல சொல் என்று சொல்றேன், நல்ல அருமையான தமிழ் சொல்லும் கூட, சேக்கிலாராலே எடுத்து சொல்லப்படுகிற அருமையான சொல், இதை விட வேற என்ன இருக்கு. எனவே திருநீல பெருகு காதலில் பின்னெடு நாள்முறை பிறங்க வருபெரும் தவமறையவர் வாடி சீர்காழி ஒருவர் தம் திரு கல்யாணத்தில் உடனே திருமணத்திறம் சேவித்து நம்பதால் சேர்ந்தார். இந்த திருநீலக்கர் கொஞ்ச நாள் வந்து நம்முடைய ஞான சம்பந்தம் இருக்க கல்யாணம் ஆகி எல்லோரும் சேர்ந்து போகும்போது இவரும் போக அந்த கல்யாணத்தில் வந்தவங்களுக்கெல்லாம் முத்தி பேர் கிடைச்சது, அதனால இவரும் போனதுனால இவருக்கு முத்தி பேர் கிடைச்சது. தருதொழில் திருமறையவர் சாத்த மங்கையினில் வருமுதல் பெரும் திருநீலக்கர்தால் வணங்கி அந்த அடியவருடைய திருவடியை வணங்கி
3: ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவஸ்திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: உபயசாமியாருக்கு கடிதம் எழுதுகிற போது ஜிபோ அந்த மை கொஞ்சம் அசிந்துச்சான், அது கீழே எழுதினார். நான் ஒரு திருவாசகத்தை எழுதின போது பெற்ற அனுபவம், உங்களுக்கு எழுதுகிற போது ஒரு திருவாசகம் எழுதுவாராம், அந்த திருவாதகத்தை எழுதுகிற போது என்னுடைய அனுபவம் கண்ணீரா வந்து அதுல விழுந்துருச்சு. வேற தாழ்ல எனக்கு எழுதுறதுக்கு மனசு இல்ல என்று குறிப்பிடுறாராம். அப்ப அயல் நாட்டு ஒருவர் அயல் மொழி தெரிந்த ஒருவருக்கே இந்த உருக்கம் இருக்குமானால் நமக்கு எல்லாம் எத்தனை உருக்கம் வரணும். அந்த உருகுகள் உள்ள அதனால்தான் நிறைய திருவாசக முற்றோர்கள் நடத்தின ஊடுகள்ல எந்த வரைக்கும் ஒரு 10 பாட்டாவது 20 பாட்டாவது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது நல்ல மரபு வாயு மண்ணாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுகிறான். இங்காய எல்லா இடங்களிலும் இருக்கிற பெருமானை திருவாசகம் கொண்டு வழிபாடு செய்யணும். நாங்க ஒரு சங்கல்பம் பண்ணி ஒரு 108 இடங்கள்ல தொடர்ந்து எல்லா தலங்களிலையும் போய் செஞ்சோம். காசியிலே 2 முறை செஞ்சிட்டோம். திருவாரூர்ல தொடங்கி சிதம்பரத்துல முடிச்சோம். 108 இடங்கள்ல இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு. பேரு திருவாசகத்தை வீட்டுல எல்லாருக்கும் ஒரு பிரதி கொடுத்துருக்கணும், வச்சிருக்கணும் கையில. திருவாசகத்துக்கு ஒரு பூ போட்டு கும்பிட்டா கூட போறோம். பூ போடுறதா நினைச்சு கும்பிட்டா போறோம், நமக்கு சித்திக்கும். மாணிக்க வாசக பெருமான் குருநாதர் வருவார் என்று நினைக்கிற வாதவுடிகள் அந்த நிலையில அரசன் இடத்துல வந்து நிற்கிறார். உள்ளம் ஒன்றி பணி செய்ய முடியல, அதான் சிக்கல், தர்ம சங்கடம்ங்கிறது. உலகியல் வாழ்க்கைக்காக ஒரு பதவியில இருந்து நாம் பணி செய்கிற போது அருளியல் வாழ்க்கை நம்ம ஈர்க்கும். ஈர்த்து ஈர்த்து என்னை சொல்ல இரும்பு தருமனத்தேனை ஈர்த்து ஈர்த்து எனக்கு என்ன கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினாய் உன் கடலினைகள். இது கூட போயிட்டு திருவாசகத்துக்கே போயிட்டு இருக்கணும். சாமி அவர் ஈர்க்குது, இங்கேயும் இருக்க முடியலையா, இங்கேயா அங்கேயான்னு தத்தளிக்கிறார் பெருமான். அப்படி அவரை உருக்குகிறார். உருக்கும் வந்து நம்மை உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்க போகுது. இவ்வளவு பெரிய பதவி கிடைச்சும் கூட பாருங்க அவருக்கு வகிக்க முடியலன்னு பின்னே வந்து உலகம் பேச போறாங்க. அங்கிருந்து வந்தார் குதிரை தலைவர் எல்லாம் வந்து சொன்னாங்க, குதிரை இல்ல நம்ம படையில சுரங்கபதிங்கிற பேர் நமக்கு இல்லாம போயிடும். இந்த பேர் இல்லாம போறது பேருக்காகவே மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு உலகத்துல. அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம பேர் போயிடக்கூடாது, அதுக்காகவே செல்லுது வீட்டுல டிவி பிரிட்ஜு போனும் இதெல்லாம் வச்சுக்கிடுறது. அது பண்ற தொல்லைகள் பாத்தீங்கன்னா விடுறது தேவையில்லை நமக்கு. நானும் யோசிச்சு பார்த்தேன் இது இருக்கு. சாமியாரை போட்டு நினைக்காதீங்க, இது நம்மளும் சாமியாரை போல நான் சம்சாரியா தான் இருக்கிறேன். நிறைய வெள்ளாடனா நான் உடிச்சுவேன், சலவையா இருக்கணும், படிச்சுன்னு இருக்கணும். அந்த மாதிரி உடிச்சு உடிச்சு பார்த்தேன், என்னால் துவைக்க முடியல, சலவைக்கும் போட முடியல. விடு ஒரு நாள் முடிவுண்டு. அதுக்கு தோதா ஒரு அருளாளர் வந்தாரு, நீ ஏன் நான் இது நல்ல யாத்திரைக்கு போற போது இந்த மாதிரி கட்டிட்டு போறது, எப்பவும் கட்டிக்கன்னு குடிச்சுட்டாரு. இதே நான் சாமியார பொண்ணு, சாமியாரா நான் போகல, சம்சாரியா தான் இருக்கிறேன். இந்த திருமுறைகளாகிய ஒரு சம்சாரத்தை விட்டு நான் எங்க போறது, திருமுறை ஓடுகளாகிய கூட்டத்துக்குள்ள விட்டுட்டு அடியாறு நடுவுள்ள இருக்கும் அருளிய தனியா போகணும் இல்ல, எங்கயோ காட்டுல போய் உட்கார்ந்தது திருமுறை படிக்கிற நல்ல சத்தம் காதல விழுகுது, திருமுறை ஓடுகிற இடங்களுக்கு போகணும், நல்ல தமிழ் வல்லாரத்தில் கூடி பழகணும், நல்லதெல்லாம் கேட்கணும். சாமியாரா சாமியார் இல்ல. ஆனால் இதெல்லாம் ஒரு அடையாளங்கள், இதெல்லாம் ஒரு நாம வந்து நம்ம நெறிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அடையாளம். இதெல்லாம் நாம எங்கேயும் போக முடியாது, இஷ்டத்துக்கு எங்கேயும் போய் எதுவும் செய்ய முடியாது. போய் நின்று பேசலாம் வைக்கலாம் இப்ப அதெல்லாம் முடியாது. ஏன்னா இதுக்குரிய கோலத்துக்கு ஏற்ற கொஞ்சம் சீலமும் நம்ம ஜாகிரதையா பார்க்க வேண்டியது, அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. சீலத்துக்கு பிறகு கோலம் வரும், நம்ம கோலத்துக்கு பிறகு சீலத்துக்கு வர்றோம். மாணிக்கவாசகர் திருவாதவுரடிகளுக்கு மனம் ஒன்ற முடியல. அந்த பணியில அழைத்து போய் அரசன் எடுத்துட்டு போய் குதிரை வாங்கிட்டு வாங்கணும். தொடங்கபதி நம்ம பேர் கெட்டு போயிடக்கூடாது. குதிரை எல்லாம் சிறந்த குதிரை படை வச்சிருக்கோம், பாண்டியர்களுக்கு பேர் இருக்கு, அதை கெடுத்து விடாத போயிட்டு போய் நேர சரக்கரைய திறந்த பெரிய பண்டாரம் ஆண்டியருடைய பல கோடி ரூபாய் இருக்கு. அதெல்லாம் எடுத்து வேணுங்கிறதுல மூட்டை கட்டி ஒட்டகத்து மேல யானை மேல குதிரை மேல தேர் மேல வச்சு அனுப்பிட்டு நேர கோயிலுக்கு வர்றாரு. எப்பவும் ஊரை விட்டு போகும்போது கோயில போய் வழிபாடு பண்ணணும், ஊருக்கு வந்த உடனே கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும். கோயிலுக்கு போறதுனா புறப்படுற போது சாமியை நினைச்சுங்க, எங்க வீட்டை விட்டு கீழே காலை எடுத்து வைக்கிறோமோ வேயிட்டு வழிபங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோமா சாமி அத்தா அவனுடைய கருணையினாலும் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டேன். சும்மா பாட்டு கூட பாட வேண்டாம், பாட்டு பாடுறதுன்னா என்ன ஒரு மரபு, எந்த விதமான ஆபத்தம் இல்லாம போயிட்டு திரும்பி வருவோம் அப்படிங்கிறதுக்காக வேயிட்டு வழிபங்கு. தான் ஒரு கோலும் நாளும் அடியாரை வந்து நிலையாத வண்ண உரைசை ஆனசன் மாலை போதும் அடியாரர்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே, அவர் நமக்காக ஆணை வச்சிருக்கிறார். ஒரு பாட்டு சொல்லிட்டு போங்க, இடர்களையாய் ஏதோ ஒரு பாட்டு, ஒரு கந்தசக்தி கவசம் ஏதோ சாமி முருகா, முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய், அது சொன்னார், சிந்தாகுலமான விசித்தி அணையாள், ஏதோ ஒரு வரி ஒரு தொடர் நல்ல தமிழ் வழிபாட்டை சொல்லிக் கொண்டு அல்லது தெரிந்த ஒன்றை சொல்லிக் கொண்டு குளறி குளறியாவது இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி தொடங்க வேண்டும். வெளியில போதும் சிரிப்பு வர்ற போதும் இப்படி பழக்கம் வந்துட்டதுன்னா நமக்கு இயல்பாகவே ஒரு பாதுகாப்பு இருக்கிறதாக மனதிடம் வரும். ஒரு சாமி போய் ஆலவா எண்ணல வணங்கினார், வணங்குடனே என்ன கேட்கிறார், ஒன்று வேண்டும், ஒரே ஒரு ஒரு கருத்து எனக்கு வேணும், என்னன்னா இந்த பொருள் எல்லாம் ஆண்டியன் அறவழியில ஈட்டியது, அறவழியில ஈட்டின பொருள் நல்லாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற நினைப்பு அமைச்சர்களுக்கு மட்டுமல்ல, அருள் உடையவர்கள் உலகம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எல்லாம் நல்ல அருள் செல்வம் உடையவர்கள், பொருள் செல்வம் நல்ல வழியில ஈட்டியப்பட்ட பொருள் செல்வம் எல்லாம் நீடு வாழ்ந்து அது அருளாக உயிர்களுக்கு அருளாக மாற வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்க வேணும். நல்ல வகையில் ஈட்டப்பட்ட செல்வங்கள் செல்வர்களை எல்லாம் நான் என்ன நினைக்கணும், அவர்களெல்லாம் நல்ல வாழணும் வாழணும் வாழணும். அடுத்தவங்கிட்ட ஏதாவது கொஞ்சம் வந்து அழுக்காறு வந்துருது, அவர்களை வாழ்க வாழ்கன்னு சொன்னா அவருடைய செல்வத்தின் மூலமாக எல்லாம் உலகம் வாழும். எப்படி மேகம் அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ்க, மாணிக்கவாசகன் அண்டத்து அரும்பெறல் மேகம் வாழ்ந்தா என்னன்னா மழை பெய்யும், மழை பெய்ஞ்சா நம்ம தானியம் விளையும், நம்ம வீட்லையும் தானியம் வரும், எல்லாருக்கிற பெய்கிற மழை நமக்கும் பெய்யும் அல்லவா, ஆகவே மேகமாக இருக்கிற இறை நிலை அருளாளர்களுடைய செல்வம் வாழவனும். இந்த பாண்டியன் நல்ல வழியில ஈட்டிய செல்வம் இது நல்லதாக ஆகணும். என்ன நல்லதாகணும், உன்னுடைய திருப்பணிக்கும் உன்னுடைய அடியார் திருப்பணிக்கும் ஆகணும். அந்த காலத்தில் அதுதான் ப்ராஜெக்ட், இந்த காலத்தில் 1000 திட்டங்கள் சொல்லலாம். அப்ப கோவில்ல வந்தா தேசாந்திரி கட்டலன்னு ஒண்ணு இருக்கும், மத்தியானம் வந்து சாமியை கும்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு பெரிய தாம்பாளத்துல சாதம் பருப்பு குழம்பு அதெல்லாம் வச்சு சாமிக்கு நிவேதனம் பண்ணி ஒரு 5 செட்டு சாப்பாடு இருக்கும் ரெடியா, ஐயா நீங்க வாங்க வாங்க எந்த ஒரு நீ சாப்பிடுங்கன்னு. ஆக அந்த காலத்துல கிளப்புல விவகாரம் எல்லாம் கிடையாது, விருந்தினர்கள் கூப்பாங்க, விருந்தினருக்கு நாங்கையும் பர தேசம், அதாவது சில பேரு மற்றவருடைய உணவு உண்ணக்கூடாதுன்னு நீதி வச்சிருப்பாங்க, பராண்ணம் புசித்தல் இல்லை, காசி வரைக்கும் கூட்டு விடுவாங்க. அப்ப அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு இந்த மாதிரி திருக்கோயில இருக்கக்கூடிய பிரசாதங்கள் பயன்படும், அதுக்கப்புறம் சத்தனம் இருக்கும் சாப்பிடி இருக்கும் எத்தனையோ எத்தனையோ வகையில உணவு. ஆக அந்த நிலையில வந்து இந்த பொருள் எல்லாம் அந்த காலத்துல கோவிலுக்கும் கோவில் தொடர்பான காரியங்களுக்கும் கோவில் வேலை நடந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், அதனால உணவு கிடைக்கும், அதுதான் அந்த காலத்துல பெரிய மற்றவர்கள் இயல்பாக சமுதாய பணிகள்லாம் இயல்பா அவமே செஞ்சுக்குவான், வீட்டுக்கு பக்கத்துல சுத்தம் பண்ணி வைக்கிறது, ஊர் குளத்தை பொதுவா பாதுகாக்கிறது, இதெல்லாம் அரசாங்கம் வந்து செய்யணும் இல்லை, அந்தந்த ஊருக்காரனே செஞ்சிருவான். இப்ப எல்லாம் நம்ம டெல்லியில இருந்து நமக்கு வரணும், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குளத்தை நாங்குநேரிக்கு பக்கத்துல சின்ன குளம், அதுக்கு நம்ம போய் முதலமைச்சரை பார்த்து அவரு நம்ம அரசாங்கத்துக்கு கேட்டுப்பாரு இல்லைங்க, சென்னை டெல்லியில இருக்கு முடிஞ்சா அங்க போங்க, உங்க எம்பிஏ கூட்டியிருந்தா அங்க போய் அங்க திரும்பி வந்தா இது எவ்வளவு ஆகினா 3 லட்சம் இது நீங்களே செய்யக்கூடாதுன்னு கேட்பாங்க. அத நாமளே எளிமையாக செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் பிறர் உதவிக்கு போகிறோம், அதான் பெரிய திருப்பணின்னு நினைக்கிறது. அவங்கவுங்க ஊர்ல இருக்கவங்க அவங்கவுங்க பாதுகாக்கலன்னா அப்புறம் இன்னும் அந்த பண்றது, பிறரால பாதுகாக்க முடியாதவர் பெருஞ்செல்வர்களாக இருக்கிறவர்கள் பாதுகாப்பாரு. சாமி அந்த மாதிரி அரச நேரத்தில் இருக்கக்கூடிய பொருள் அரும்பொருள் நல்ல வழியிலே செலவாக வேண்டும். அப்பவே அவர்கிட்ட கருத்து என்ன வந்துருச்சுன்னா, இது நல்ல வழின்னா குதிரை வாங்குற வழி அல்லாத வழின்னு தெரிஞ்சு போச்சு. அதான் மனம் வேறுபட்டினர், முதல்லிய மனம் வேறுபட்டு அமைச்சியில் நெறிந்தார், உள்ளம் வேறுபட்டு இருக்குது. அப்ப இவர் சொன்னத பாண்டியராஜன் சில நேரங்களில் ஒத்துக்கொள்ள போடுறது, அருட்பணிகள் செய்ய வேண்டும் என்று சொன்ன இல்லாம வேறு வகையா செய்யணும் போல இருக்கு. பரஞ்சோதி முனிவருடைய வாக்க வச்சு இங்க இருந்து போனார், அப்படி போகிற போது சதா ஆலவாய் பெருமானுடைய திருவிழமாகவே போகிறோம், அப்படி போன போது பாக்குறவங்க எல்லாம் இன்னும் பைத்தியக்கார மாதிரி இருக்காங்க, ஒரு மந்திரி மாதிரி, மந்திரிக்குள்ள அந்தஸ்து இல்லையே, மந்திரினா பெருமிதமா இருக்கணுமே. இது என பிறர் நகைக்க பது நாளாம் தத்தி பதிய தத்தினி பாதம், சத்தியவாதம் 4ம் சத்தியவாதம் அதிதீவிர நிலைக்கு போயிட்டார் பக்கவத்துக்கு. அதிதீவிரமா வந்தா அந்த ஊரெல்லாம் பார்த்து சிரிப்பாங்க, அந்த ஒரு நிலைக்கு தன்னை மறந்த லயம் அவருக்கு. ஆனால அப்படி போகிற போது ஒற்றிய மலத்தினும் வெறி, அவருடைய மலங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு, இருவினை ஒப்பு மலபரிபாகம் ஏற்பட்டு அவருடைய குற்றங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கி சுமை பொறுத்தோன் ஒத்து இந்த பெரிய சுமைய தூக்கிட்டு போனவன் இந்த பாரத்தை கீழே எங்கடா இறங்கி வைப்போம் நினைச்சு ஒரு சுமை தாங்கி கல் கிடைச்சுன்னா அங்க அப்பாடா நினைக்கிற மாதிரி அது அவனவனுக்கு தான் தெரியும். முடியாத போது பேத்திய தூக்கிட்டு போறோம், நமக்கு தூக்கணும்னு ஆசை, அது நம்ம தூக்க பலவனுங்கிற நிலையில ஆசைப்பட்டு வருது. மூச்சு வாங்கி தூக்கிறோம் பாருங்க, யாராவது வந்து வாங்கிக்க மாட்டாங்களே, இறக்கி விட்டா என்ன சீக்கிரமா இறக்கி விட்டாரு தாத்தா அப்படின்னு மருமகன் நினைப்பா. அப்போ இறக்கியும் விட முடியாது வச்சிருக்கவும் முடியாது. அந்த நேரம் பார்த்து என்னையா நீங்க குழந்தை வச்சுக்கிட்டீங்கன்னு ஒருத்தர் வந்து வாங்கிட்டாருன்னா எப்படி இருக்கும்? அது போல அவருடைய சுமை வினை சுமை குறைகிற நேரம் வந்தது. அதற்கு மேலே பிணிப்பொருள் ரெண்டு கை காலில் விலங்கு போட்டுருக்கு, நடந்து போ அப்படின்னு சொன்னா எப்படி நடப்பான்? ஒரு செயலும் செய்ய முடியாது. அதுவும் கொஞ்சம் விசாலமா ஒரு சங்கிலி விட்டு கட்டி போட்டிருக்கானா, நெருக்கமா கை காலில் விலங்கு போட்டிருக்கான். இவன் என்ன செய்வான்? அந்த இரும்பு கை விலங்கு கால் விலங்குல இருந்து எப்ப விடுபட்டானோ அப்பாடா நினைக்கிற மாதிரி இந்த குறையுடைய சுமையுடைய வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்குரிய நிலை வந்தத அவர் உணர்கிறார் மனசுல. இந்த அனுபவம் வர்ற போது விரைந்து போகிறார். வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க, அங்க போகிற போது இந்த வேகம் மனோவேகம் செயல் வேகம் எல்லாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஒடுங்குது அவருக்கு. அந்த நிலையில் அங்க போய் சேர்கிற போது பெருமான் கருணை வெள்ளம் இருக்கும் இடம் அவருக்கு மனசுல தோணுது. கருணை கடல், கருணை பெருவெள்ளம் இருக்கிற இடம் இது என்று மனசுக்குள்ள தேடுகிறார். அப்போ ஒரு இடத்துல ஒரு நல்ல உணர்வு வருமான அந்த இடத்தை பற்றி நாம ஒரு முடிவு கட்டலாம். மனசுல ஒரு உருக்கம் வரணும், ஒரு நிலை வரணும். ஆனால் தான் அந்த உறையூர்ல போன போது அவன் கோழி வந்து யானையை விரட்டிட்டான், இதுதான் தலைவன் நானு அப்படின்னா என்ன? இடத்தினுடைய இயல்பை பார்க்கறதுக்கு அரசர்கள் சில செயல்களை செயல்கள் நிகழ்வுகள் ஒலி குறிப்புகள் இதெல்லாம் பார்க்கறது என்னன்னா, நல்ல கவனத்தோட பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் சிந்திக்கிறவர்களுக்கு சில உண்மைகள் தட்டுப்படும். குறிப்பு குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யார் கொடுத்தும் குழல்னார். குறிப்பு தெரிந்து செயல்படுகிறதுல பிறர் நலம் கருதி சாமார்களுக்காக குறிப்போடு என்னன்னு அவன் பிரயோஜனம் இல்லை, அவன் எல்லாரும் தான் இருப்பான். பிறர் நலம் வேண்டும் என்று நினைத்து குறிப்புணர்வார் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் கணிக்கிறவர்கள், நன்றாக உயர்ந்த நிலையிலே சிந்தித்து ஒரு தெளிந்து ஒரு முடிவை காட்டுவார்கள். அந்த மாதிரி மனசுக்கு மாணிக்கவாசகருக்கு வந்தது. அங்க போனார் மோனா வழி தேற்றும் கோலம் உரைகின்றதோர் குருந்தை எதிர்கண்டார். குருந்த மரத்தை பார்த்தார். இந்த மரத்தை பார்க்கறதே இப்ப ரொம்ப கஷ்டங்க. குருந்த மரம் கல்லுல வச்சுட்டோம், எதெல்லாம் உயர்ந்ததுன்னு கருதணுமோ அத்தனையும் வழிபாட்டிற்குரியதாகி புறக்கணித்து விட்டோம். வழிபாட்டுக்குரியதை நாம் என்ன செய்யணும்னா சும்மா ஒரு பாவதா பண்ணிட்டு அதை புறக்கணிச்சிடும், அனுபவிக்காம வயசாகட்டும் தேவாரம் அது அப்புறம் ஆகட்டுங்க, கோயிலுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் போட்டுங்க, வேலை எல்லாம் இருக்குல்ல முடிச்சுட்டு. அனுபவிக்கத்தக்கதையெல்லாம் வழிபடத்தக்கதாக எண்ணி ஒதுக்கி வைத்து விட்டதுனாலே கலைகள் அரிய சிந்தனை தரங்கள் மிகுதியான உயர்ந்த நூல்கள் பண்பாட்டு மரபுகள் எல்லாம் வந்து வழிபடப்படுகிற நிலையிலே தமிழர்கள் வைத்திருக்கிறார்களே தவிர அதை அனுபவிக்கத்தக்க நிலையில தங்களுடைய இந்த மாதிரியான மூல பண்டாரம் உலகத்துல எங்கும் கிடையாது. அதை அனுபவிக்க தெரியல, எல்லாரும் கும்பிடு போட்டுக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு நாள் புத்தகம் எல்லாம் சங்க இலக்கியங்கள் எல்லாம் எடுத்து வச்சு, தேவார வாசங்கள் எல்லாம் எடுத்து வச்சு, சரஸ்வதி பூஜைன்னு உயர்ந்த வாத்தியங்கள் எல்லாம் எடுத்து வச்சு சரஸ்வதி பூஜைன்னு, மத்த நாள் வச்சானு கட்டி தூக்கி பலன் நேரம் வச்சுப்படுது. அதெல்லாம் எங்க தாத்தா காலத்துல இருந்து வர்ற புத்தகம், புத்தகத்தை எடுத்து படிச்சா நல்லா இருக்கும். அங்கெல்லாம் மேல்நாட்டுல எல்லாம் ஞானமும் சேர மாட்டார், அனுபவிக்கல. இந்த குருந்த மரத்தை பார்த்தார். இப்ப குருந்த மரம்னா கல்லாறு வச்சு அதுக்கு தங்க தோஷம் போட்டுருக்கனால எல்லாம் குருந்த மரம்னு. இந்த குருந்த மரம் எங்கன்னா அந்த பின்பக்கம் ஒரு மரம் இருக்காரு. கடமை வர்றது இங்க வெள்ளி கவசம் போட்டுருக்கோம், அங்க திருப்பெருந்தையும் தங்க கவசம் போட்டுருக்கோம். திருவிழா போய் பார்த்து அந்த இடத்துல வச்சு ஒரு திருவாசகமாவது நினைக்கிற பேர் உடையவரும் ரொம்ப குறைச்சு. அங்க போற கூட்டத்துக்கும் ஆயிரம் பேர் போனா ஒரு ஆள் தான் திருவாசகத்தை நினைப்பான். இதை தப்பா நினைக்க கூடாது. அப்படியே நினைக்க அங்க திருப்பெருந்துறைக்கு போகிற போது ஆண்டுக்கு ரெண்டு முறையாவது போவேன். போகிற போது அங்க நினைக்கிறது இந்த இவ்வளவு ஆரம் ஆரம் இருக்க யாராவது ஒருத்தர் ஒரு திருவாசகத்தையாவது டேபிள் கார்டுல போட்டா நல்லா இருக்கும். கட்டிட்டா இருப்பாங்க, திருவாசகத்தை கல்வெட்டா வச்சிருக்காங்க, அது ஈட்டுல வச்சிருக்காங்க, யாரு பார்க்க போறா? அறுவடை செய்ய தெரியாத இடுப்புல ஆயிரம் அறுவாள் வச்சுருக்க மாதிரி கருவிகள் இருந்தா மட்டும் போருமா? கருவிகளை பயன்படுத்தி பயன்படுத்தக்க நிலையில எல்லாம் இருக்கணும். சாமி இந்த குருந்த மரத்தை பார்த்தார். அங்க அந்த குருந்த மரத்தின் அடியில அடியாளர்கள் கூட இருக்கிறார்கள். அந்த அடியாளர்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி சில ஒலிகள் கிளம்புது. நல்ல தத்துவம், நல்ல நாத தத்துவம் அங்கே சூழ்ந்து இருக்கிறது. நல்ல சத்தம், ஓசை. அது எப்படி? வேத நூல் ஒரு மருங்கினும் வெய்வழி செய்வ போத நூல் ஒரு மருங்கினும் புராணத்துக்கிடந்த கீத நூல் ஒரு மருங்கினும் கிளைகளில் சமய வேத நூல் ஒரு மருங்கினும் வாய்விட்டு வேதம் போதம் கீதம் பேதம் எல்லாம் வச்சு கடைசி வச்சா பாருங்க பேதம். இப்படிப்பட்ட நிலையில பல தொண்டர்கள் குழாங்களுக்கு இடையே மிக சிறந்ததாக யோக ஆசனத்தில் குருந்த மரத்தடியில ஞான புறவனாக பெருமான் எழுந்தொழி இருக்கிறார். அந்தணனாக வந்து அங்கே அருள் கொண்டிருக்கிறார் பெருமான். புத்தகம் எழுதிய சிவஞான மெய்ப்போதம் கையில வைத்து இருக்கிறார். இந்த கையில இப்படி சின்மத்துறையாக வைத்துக் கொண்டிருக்கிறார் பெருமான். கைத்தலன் தரித்திருப்பதோர் கருணையை கண்டார். வேற குருநாதன் சில கருணையை கண்டார். தனக்கு கருணை செய்யவல்ல கைதரவல்ல கடவுள். என்ன கொடுக்க போறார்? மாசிலான ஒரு பெருநிலையை கொடுக்க போறார். சாமியை தேர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். போனார், போன உடனே அன்பனும் வலைப்பட்டார். மாணிக்கவாசகர் அன்பு என்ற வலையில அகப்பட்டுக் கொண்டார். அவர் அருள் வலைப்பட்டார். அருளாகிய வலையில அவர் பட்டுக்கிட்டார். ரெண்டு பேரும் அடியாரும் ஆண்டவனும் வலைக்குள்ள அகப்பட்டுக் கொண்டார்கள். துன்ப வெம்பவம் வலை அறுத்திட வந்தார். ரொம்ப கொடுமையான பிறப்பாகி அந்த வலையிலிருந்து அறுத்துக் கொண்டு வெளிவருவதற்காக மாணிக்கவாசகர் அன்பு என்ற வலையில பட்டார். பெருமான் அருள் வலையிலே பட்டான். அருள் தருவதற்காக இப்படி குருபரத்து அவனியிலே ஒருவனாக வந்திருந்தான். அங்க வந்த உடனே சாமி பார்க்கிறார். பார்த்த உடனே தீட்சை நடக்குது. சச்சு தீட்சைன்னு சொல்லுவாங்க. திருக்கருணை நோக்கம் வந்த உடனே அந்த திருக்கருணை நோக்கத்துக்குள்ளே நினைக்கிறது வேதியர் ஒழுக்கமும். ஒருத்தரை பார்த்த உடனே அவங்களுடைய ஒழுக்கத்தை உணர்ந்து கொள்ளவன். ஒழுகுதல் அவருடைய நடை பாங்கு. அதை பார்த்த உடனே தெரியும் சரியில்லை. பலகாலம் ஒழுங்குடையவர்களை பார்த்தா தான் ஒழுக்கம் என்னன்னு தெரியும். ஒழுக்கம் தனியா ஒண்ணும் கிடையாது. பல ஒழுங்குடைய மாக்களுடைய பழகி பழகி நம்முடைய பரம்பரை பெற்றோர்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இவர்கள் எப்படி ஒழுகுகிறார்கள் இவங்க ஒழுக்கமுடையவன் சொன்னார். அந்த ஒழுக்கமுடையவர்களை பார்த்து பார்த்து பார்த்து உதாரணமா சேர்ந்து வைரம் பார்க்கிற மாதிரி நினைச்சீங்களேன். வைரத்தை நல்லா பார்த்து பார்த்து பழகினா தான் வைரம் நிதானத்துக்கு வரும். அது போலிகளை விளக்கி உண்மையை பார்க்கிறதுன்னா இந்த வேத பெரியவருடைய ஒழுக்கத்தை கண்டு அந்த ஒழுக்கம் மட்டும் இல்ல அவரிடத்துல அன்பும் கண்டு. சிலருக்கு ஒழுக்கம் இருக்கும், அன்பு இருக்காது. தாங்க பிடிச்சது தாருகாவனத்து முனிவர்கள் போல, தாருகாவனத்து பத்தினிகள் போல. அவன் விடாப்படியாக வேத நூலில் சொல்லப்பட்ட ஒழுக்கங்கள் எல்லாம் அப்படியே கடைபிடிப்பான். இந்த வேத வாழ்க்கை வந்து எங்களுக்கு அது வேதமே பலன் தரும். அதை கொடுக்கறதுக்கு ஒரு கடவுள் வேண்டாமா? அவன் இதெல்லாம் நுட்பமான தத்துவ சிந்தனைகள்ல ஒவ்வொன்றாக கடந்து வந்து சைவ சித்தாந்த வழி தேடி போய் அண்மையாம் சிவத்தை சாருகிற நிலைக்கு மாணிக்கவாசகரை கொண்டு போயிட்டு. அப்போ இந்த வேதம் கடந்து இருக்கிற நிலையில இந்த ஒழுக்கத்தை பார்த்து அன்பும் கண்டு யாக்கை உண்ணிலா உயிர் பொருள் பூனல் உடன் கவர்ந்து. அவர் கொடுக்கல, இவர் கவர்ந்துகிட்டாரான். உள்ளம் கவர் கல்வன் அந்த சொல்ல எடுத்துக்கொண்டார். திருமுறை வார்த்தைகளை பழஞ்சோன் என்ன, இவர் ஆவியோடு ஆக்கை இந்த தத்த மாட்டு கொடுக்கறதுக்கு தண்ணீர் விடணும். நீர் விட்டு எனக்கு இந்த என்னுடைய பொருளை தான் உனக்கு நான் தந்திருக்கிறேன். அதை சொல்ற அந்தே எந்த ஆவியும் உடலும் உடமையும் எல்லாம் குந்தே என்னை ஆட்கொண்ட அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. நீ ஏற்றுக்கொள்ளவில்லையா? நான் கொடுக்கறதில்ல, நீ எடுத்துக்கிறது. ஆனால சொன்ன உணர்வுடன் கவர்ந்து உள்ள கண்ணினால் மலங்கள் பார்த்தார். கண்ணினால பார்த்தார். மனசு உள்ள கண்ணுன்னு ஒண்ணு இருக்கு. மனசு மானச தீட்சை வரும். தச்சு தீட்சை மானச தீட்சை. இவன் இவ்வாறு ஆகுக என்று மனசினாலே நினைத்துட்டு அவன் அப்படி ஆயிடுவான். இப்ப நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது மனசுல நினைச்சாலும் அதெல்லாம் நடக்குது. போறானே மோதி விழுக போறான்னு நினைச்சுதான் அது. கெடுதலை பத்தி நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறதுனால இந்த கெடுதலுக்கும் பெரிய வலு ஏற்படுது. நல்லதை நினைச்சா நல்லதுக்கு அந்த வலு உண்டாகும். இவனுடைய மனமாசு நீங்கி இவன் உயர வேண்டும் என்று உள்ளத்திலே சாமி நினைத்தார். உள்ள கண்ணினால் மலங்கழி கத கமலமும் சுட்டு திருவடியில் தலைமையில வைத்தார். திருவடி என்று தலைமையில் வைத்தார். நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார். இல்லாமல் தீவனைகள் நீங்க வைத்தார். சினந்திரு களித்துருவை போர் வைத்தார், செழுமதியின் தளிர் வைத்தார். இனந்திரு மணிமலர்த்து ஏறவிட்ட இனமலர்கள் போட வந்து மதுவாய்ப்பு நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம்பெருமான் நல்லவாறே அப்பசாமிகள்.

நாதன் நாமம் ஆதலினால் நமச்சிவாய். அது முதல்ல வந்து சமய தீட்சை விசேஷ தீட்சை இதெல்லாம் மிக அழகாக சொல்லிக் கொண்டு போவார்கள் சிவாகம கருத்துடையவர்கள். அந்த நிலையிலே அண்டதம் நாவில் ஞானவாணி வந்து இருந்தனள். ஞானமே வடிவமாகிய கலைமகள் வந்து அன்பருடைய நாவில இருந்தா இப்போ பாடத் தொடங்கிவிட்டார். பழுதிலாத சொல்மணியினை பத்தி செய்து அன்பு முழுதுமாகிய வடத்தினால் முறை கொடுத்து அலங்கள். இது எல்லாரும் செய்வாங்க. இந்த அழுது காட்டும் அன்பு இருக்காது. பல பேர் பாடுவாங்க சாமி மேல நூற்றுக்கணக்கான பாட்டு பாடுவாங்க. பாடுகிற போதும் கண்ணீர் வராது. பிறர் பாட கேட்டாலும் கண்ணீர் வராது. பிறர் பாடினாலும் அவர்களுக்கும் கண்ணீர் வராது. பாடினா இந்த நெஞ்சம் நெக்குறுகிறவர் போல இந்த உலகத்துல யாரு எந்த நூல்ல பாடினாலும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு சிவபிரசாமி. இந்த பாடுற போது அழுக வரணும், பாடுற போது அழுக வரணும். அது உயர்ந்த மரபு. தேவாரம் பாடினாலும் சரி, திருவாசகம் பாடினாலும் உள்ளத்தை உருக்கணும். உள்ளம் உருக்குனா அதுல மாசு கழியுது. எது உருகினாலும் அந்த உருக்கத்தினால அதுல இருக்கக்கூடிய அழுக்கு போகுது. ஞாபகம் வச்சுங்க. உருகி பெருகி தடம் உன்னுடைய கருணை கடலில் படிவோம் என்று சொல்வார் மாணிக்கவாசாமி. பெரிய ஞானிகள் உயர்ந்த தலைவர்கள் மடாதிபதிகள்னா எங்கேயாவது தேவாரம் பண்ணா அப்படியே கண்ணு கண்ணீர். அந்த அனுபவ நிலையிலிருந்து அந்த நிலை தலைமை பண்பை பெற்றவர்கள் சில பேர். பிறகு ஆள் இல்லாமல் தூக்கி ஒண்ணு உட்கார வச்சிருப்பாங்க. இவனுக்கு தேவாரம் என்னன்னு தெரியாது, திருவாசகம் என்னன்னு தெரியாது. இவன் எப்படி அழுவான்? பக்கத்துல இருக்க ஆள் சொல்லுவான், சாமி போன சாமி வந்து தேவாரம் பண்ணா கண்ணீர் விடுவாரு, ஜனங்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் சொல்றாங்க கொஞ்சம் கண்ணீர் விடுங்கிறேன். அட நான் எங்கடா போவேன், கணக்கு வழக்கு பாத்துக்கிட்டு எங்கடா கண்ணீர் விடுறதுக்கு? இல்ல சாமி இப்படி கொஞ்சம் பக்குவமா பூஜை நேரத்துலயாவது கண்ணீர் விடுங்க. அதுக்கு நான் என்னடா பண்றது? வழி வச்சிருக்கேன். இந்த வழி சொல்றவன்னா திணிகளாகிய மனம் உடையவன். தன்னையும் ஏமாத்திக்கிட்டா அடுத்தவனையும் ஏமாத்துறது. அங்க போய் கொஞ்சம் மிளகு அரைச்சு சின்ன ஒரு இலையில வச்சு வெத்தலையில வச்சு கொண்டாந்து இத கொஞ்சம் ரெப்பையில கீழ பூச்சிக்க பூச்சிக்கு போட்டுங்க. பூச்சிக்கிட்டான், கண்ணு காந்துது, கண்ணீர் கணக்கமா கொட்டுது. தேவாரம் ஓதா பாடிக்கிட்டு இருக்கிறாரு. அடாடாடா, அந்த சாமியை விட இந்த சாமி பெரிய சாமியா இருக்கு. பக்தர்களுக்கு என்ன தெரியும்? நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விளைகின்றேன். ஆடகச்சீர் மணிக்குந்தே இளையரா அன்புனக்கு என் ஊடகத்தே நின்று அருள். உடையானே நான் போலியா இருந்தா கூட வேகம் ஜாஸ்தி. எனக்கு நாடகத்தில் நடிக்கிறது கூட எனக்கு நாடகத்தில் நடிச்சுதான் அப்புறம் உண்மை நிலை வரும். முதல்ல கோலத்தை போட்டுக்கிட்டு அப்புறம் சீலத்துக்கு வாங்க. கோலத்துக்காக சீலத்துக்கு வருவான் சொல்லு. சீலங்கத்து கோலத்துக்கு வர்றதுங்கிறது தேவையில்லை. அவன் சீலம் வாங்க எல்லாரும் தெரியுமே. அவன் நடிக்காவது நீ ஒரு அடியார் போல நடி. அந்த மாதிரி பார்த்தான். இது கணக்குல எழுதிட்டான். என்ன கணக்குல எழுதிட்டான்? ஆனந்த பாஷ்பத்துக்கு அரைப்பழம் மிளகுனான். இவன் ரெண்டு மிளகு தான் அரைச்சு விட்டான். அரைப்பழம் மிளகு என்ன விளையாது? நாளோறும் திட்டம் பூஜைக்கு போற போது அரைப்பழம் மிளகு ஆண்டவன். ரொம்ப நாள் போச்சு, ஒரு ஆடிட்டர் வந்தாரு. என்ன ஆனந்த பாஷ்பம்னா என்ன, அரைப்பழம் மிளகுன்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது சார். அந்த காலத்துல இருந்து எழுதிட்டு வரோம்னா அப்புறம் வயசானவரை கூப்பிட்டு கேட்டவரை இருந்தது. இப்படியா ஆனந்த பாஷ்பம் தெரிவது? பெருமானை நினைஞ்சா மாணிக்கநாதர் நினைச்சா ஊன்கள்லாம் உருகணும், உடல் கம்பிக்க வேண்டும். ஏன் அவர் பாடின திருவாசகம் இல்லன்னா சிவன் கோயில்னு சொன்னா திருவும்பாவை இல்லாத கோயில் இல்ல. வீடுன்னு சொன்னா திருவாசகம் போதாத வீடு வீடு இல்ல. அப்படிப்பட்ட திருவாசகத்துக்கு பெருமான் வந்து பழுதிலாத சொல் மணியனை பக்தி செய்து அன்பு முழுமாகிய வடம்னார். நாரா எதை வச்சாருன்னா அந்த கோக்கிற மலர்களை அன்பாகிய அந்த வடத்துல கோத்து மெய் அன்பருக்கு அகமகிழ்ந்து ஐயர் இப்படி பாடி சாத்தின உடனே வலுவிலாத பெயர் மாணிக்க வாசகன் என்று பேர் சுட்டிட்டார். சாமியே வாயினாலும் இனி மாணிக்க வாசகன், மாணிக்கம் போன்ற வாசகத்தை உடையவன் சாமி. ரொம்ப இந்த பரிசனங்கள்லாம் சீக்கிரமா போங்க, நான் வருவேன். குதிரையெல்லாம் ஆடி மாசத்துல தான் வரும், நான் வந்து கூட்டிட்டு வரேன் சில அனுப்பிச்சார் சாமியிட்ட போனார். இந்த பொருள் எல்லாம் இங்க மதுரையில வேண்டிக்கிட்டது, குருநாதர்கிட்ட வேண்டிக்கிட்டார். இதெல்லாம் ஆகணும்னார். அரண்பணியும் அடியார் பணியும் செய்ய ஆரம்பிச்சுட்டார், ஆலய பணியும் செய்ய ஆரம்பிச்சார். சாமி இவருடைய பணிகள் கொஞ்ச நாள் இருக்கணும், இவருடைய மலர்வாய் பிறந்த வாசகத்தேன அனுபவிக்கணும் என்பதற்காக நீ இங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு விட்டார். அப்பதான் அவரு பாடுகிறார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு பிரிவு நிலைய யாரும் இந்த உலகத்துல காட்சியும் இல்லை. இறைவனை பிரிந்து அனுபவிச்ச பிறகு மழக்கை இறங்கு பொற்கிண்ணம் என்றதால் அரிய என்று உனை கருவிகளே. நான் எப்படிப்பா நல்ல கதை அருகிலே தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியினுடைய

0: அருமை தெரியாம போன மாதிரி நான் என்னை விட்டுட்டு போயிட்டே சாமி, என்னை விட்டுட்டு போலாமா நீ? என்ன பிரிவு துயரம் என்பதை மாணிக்கவாசகர் இறை நிலையிலிருந்து அப்படியே உயர்ந்த நிலையிலிருந்து தவறி கீழே விழுந்த மாதிரி ஆயிட்டு வருது. மீனை தூக்கி தலையில போட்ட மாதிரி ஆயிட்டு மூச்சு விட முடியாத நிலையில அவருடைய புலம்பல் இருக்கு பாருங்க, இந்த உருக்கம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் திருமாசகத்தில் நீங்க படிக்கணும். சாமி அந்த நிலையில இருக்கிற போது பாண்டிய மன்னன் கேட்டு விட்டான், குதிரை எல்லாம் என்ன வந்துச்சு சாமி? வேற யார்ட்ட போவார்? எல்லாம் செலவாய்ப்பு, கையில ஒன்றும் கிடையாது, கையில் ஒன்றும் காணம் இல்லை, கடலடியே தொழுது உயிர்ந்தா ஐவர் நின்று ஒந்தல் விட்டா இருக்கிறேன் சாமி சுந்தர் கேட்கிற, கையில் ஒன்றும் காணம் இல்லை, கடலடி தான் திருவடி தான் எனக்கு, நீ கவலைப்படாத சீக்கிரம் வரும்னு சொல்லி அனுப்பிட்டு நீயும் புறப்பட்டு போன்ட்டார். சாமி புறப்பட்டு வருகிறார். அங்க அடியார் கோலத்தில் இருந்தவர் இப்போ அமைச்சர் கோலத்துக்கு வந்துட்டார். மன்னனுடைய அவைக்கு போனார், வரவேற்றான். என்னாச்சு? எவ்வளவு பணம் எடுத்துட்டு போன? அதுக்கும் அளவு கிடையாது. எவ்வளவு கொடுவாங்க? அதுக்கும் அளவு கிடையாது. தெரியா தானே? எவ்வளவு பணம் எடுத்துட்டு போன அதுவும் தெரியாது, எவ்வளவு குதிரை வாங்கினா அதுவும் தெரியாது. சரி போய் மாளிகையில் இருந்து விட்டார். எட்டு நாள்ல வரும்னார், மூணு நாள்ல வந்துடும். நெடுவச்சாதே வம்பு, மூணு நாள்ல வரும்னார், நாலாவது நாள் வரல, பிடிச்சு கிடுக்கி பிடி போட்டு ஏமாத்தான போட்டுமா. அடிக்கிற போது சுவாமி என்னை இப்படி பாடா படுத்துக்கிறாரு, இது முறையா முறையா முறையாங்கிறார். அப்போ அந்த நிலையில பெருமான் என்ன பண்றாரு, விழிச்சுக்கிட்ட மாதிரி கணத்தலைவர்களை பார்த்து ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் சீக்கிரம் வந்துட்டு போறதுக்கு என்ன எல்லாம் தெரிஞ்சவர் பெருமான். சரி அன்பனுக்காக நம்ம போகணும், காட்டுல இருக்கிறதா நிறைய பிடினார். நதி பிடிக்கிறது சாமி எல்லாம் கத்து கொடுத்துருக்காரு. நிறைய போய் பிடிக்கிறது, புலி பிடிப்பான், சிங்கம் பிடிப்பான், கரடி பிடிப்பான், நிறைய போய் பிடினார். அந்த நதிகள் தான் நதி நதி குணம், வஞ்சக குணம். இந்த வஞ்சக குணத்தை எல்லாம் பயிற்சியினாலே பெருமான் வல்லவன். கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தழுத்தி மினை கடுந்த வேதியனை கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான். வல்லாளன் அவன மாதிரி ஆசாமித்த உலகத்தில் உருக்கும் படிகொள்ளும் அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்க்கும் செரிக்கும் படுத்தி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணிகொள்ளும் அவமாய தேவர்களை எல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு சிவன் தர்றதுக்காக பெருமான் வந்திருக்கான். ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு திருவாசகத்துல நினைச்சு நினைச்சு பார்த்தா அந்த அற்புதத்தை நினைச்சு நினைச்சு சாமி நரியை குதிரை பரியாக்கி கொண்டு விடுறது. எல்லாரும் நரிப்பதில் நரிக்குதிரை ஏறிட்டாங்க, இவர் மட்டும் வேத புறவியில ஏறுறாராம். அதையும் மாணிக்காக திருவாசகர் சொல்றாரு. வேத புறவி மேல ஏறி வருகிறார். நான்கு காலங்கள் அறம் பொருள் இன்பம் இங்கே நான்கு கால்கள், அபரஞானம் பரஞானம் என்ற கண்கள், உயர்ந்ததாகிய விதி விளக்குகள் செவிகள், இப்படி மிகச்சிறந்த அலங்காரங்களோடு இந்த வேத குதிரையில் ஏறிக்கொண்டு ஒத்த குதிரையின் மேலேறி தன் அடியார் குற்றங்கள் நீக்குவதற்காக மதுரை பெருநன்மா நோக்கி வருகிறது. அப்படி வேகமா வரும்போது குதிரை வருது, குதிரை வருது, சத்தம் கேட்குது. வந்து சொன்னார்கள், மாணிக்கவாசகரை சரிபடுத்தி கூட்டு வந்தார். பக்கத்தில் இருந்தாங்க. வந்த உடனே அந்த சத்தம் மறைஞ்சு போச்சு. ஏன்னா இன்னும் நெய்ய வைக்கணும் இல்ல, யார சாமிய நெய்ய வைக்கணும், நைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தாய். நினைக்க நினைக்க நினைக்க நைப்பு கொடுப்பாங்க. நல்ல பிரஷா இருக்கணும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும்னா வச்சு அடிச்சு அடிச்சு கட்டு வேலைக்காரர்கள்னு ஒண்ணு மேல மாத்தி இல்ல. இந்த பொங்கல் வருது பாருங்க, அந்த காலத்துல இந்த பிரஷ் எல்லாம் கிடையாது. இந்த தென்னை மட்டை இருக்கு பாத்தீங்களா, அதை பல காலம் ஊற போட்டு அடிச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சு நெய்ய வைப்பாங்க. அதை எடுத்து பூச்சுனா ஒன்று போல வரும். அந்த காலத்துல எளிமையா எல்லாரும் வாங்கி அவங்க வீட்டிலேயே சுண்ணாம் படிச்சுக்கிறது. இப்ப கூலி பேசுறதுலாம் கிடையாது, அவங்கள சுண்ணாம்பு கல்ல வச்சு. அந்த நெய்ய நெய்ய நெய்ய நெய்ய பொருள் நைவு சிறப்பா இருக்கணும். ரொம்ப ஷார்ப்பா ஆகணும்னு சொன்னா ரொம்ப கூர்மையா இருக்கணும், பக்குவப்படுத்தணும். அந்த மாதிரி சாமி மாணிக்க வாசகரை பக்குவப்படுத்துறதுக்காக கொஞ்சம் மறைச்சிட்டார். பிடிச்சு மறுபடியும் தேண்டன அப்புறம் பெருமான் வந்த உடனே கூட்ட கூப்பிடு. எப்பவுமே இந்த மாதிரி அதிகாரங்கள்ல இருக்கிறவங்க பலனை கண்டால் பாராட்டுவார்கள், பலன் என்றால் தூக்கி போட்டுவாங்க. அதான் உலகத்துல எப்பவும். அதுபோல மன்னனும் நடந்து கொண்டா வந்து பலனார். சாமி வந்தார், குதிரையெல்லாம் நிறுத்தினார். சாமியை பார்த்த உடனே இருந்த சீட்ல இருந்து எழுந்திருச்சிட்டான கொஞ்சம். அப்படிப்பட்ட ஈர்க்கிற தெய்வம் பெருமான். நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்த்தி பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சரேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவினாசி அப்பா செரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்று அரியன். என்னால ஒண்ணு தெரியல சாமி, அந்த குதிரைய குதிரை வாங்கின நாலு குதிரை வந்து நிற்கும், அந்த குதிரை கயிறு மாற காட்சியை நீங்க ஆவணியின் மாசத்துல பார்க்கணும். இந்த உணர்வான பார்த்தா சாமி பெரிய கொட்ட குதிரை மேல வந்து சாமி இந்த வருஷம் செஞ்ச பாவம்தான் நீ நீக்கிட்ட உன் காட்சியை பார்த்து. இத்தனையும் சொல்லாலும் உணர்வாலும் நடையாலும் பல்வேறு வகையான குற்றம் செஞ்சிருக்கேன். உன்ன பார்த்தேன் ஆவணி மூலத்துல, இது இந்த ஆண்டுல இல்லாம நீ காக்க வேணும், செய்த பாவங்களுக்கு எல்லாம் செய்த பிழையெல்லாம் பொறுத்துக்கணும் வேண்டணும். கிட்ட முறுக்கி சிவாய நம என்று சொன்னா அத்தனை ஆனந்தம் தருவான். குற்றங்கள்ல இருந்து நீங்கிறதே ஒரு ஆனந்தம் காத்துல. நாம குற்றம் இல்லாதவன் அப்படின்னு நினைக்கிற நினைப்பு இருக்கு பாருங்க, அது தருகிற சுகம் மாதிரி இந்த உலகத்தில் கிடையாது. அதான் ஆன்மீகம் பேரு. கடவுளை கும்பிடுற ஆன்மீகம் இல்ல, உள்ளத்துக்குள்ளே நெஞ்சத்துல நாம் நல்லவன் என்று நினைக்கிற நினைப்பு இருக்கு பாருங்க, அதுதான் இறைவனுக்கு காட்டக்கூடிய மிகச்சிறந்த வழிபாடு. அதைத்தான் பெரியவர்கள் ஞானிகள் எல்லாம் செஞ்சு.
1: தாரகாசனுடைய மாயையிலே, தாரகாசுரனும் கிரௌஞ்சகிரியும் சேர்ந்து செய்த மாயையிலே வயங்கி கிடக்கின்றார்கள் வீரபாகு முதலான தேவர்கள் எல்லாம். மற்ற பூதகணங்கள் எல்லாம் தாரகாசுரனுடைய அடுக்கி பயந்து அவனுடைய போர் ஆற்றலுக்கு மாட்டாது ஓடி சென்று கொண்டிருக்கின்றார்கள். நாரதர் மூலமாக கேள்விப்பட்டார் முருகப்பெருமான், தானே யுத்த களத்திற்கு வருகிறார். இதைத்தான் முதல்லேயே பார்த்தோம். வாசனா என்று சொல்லக்கூடிய நம்முடைய அநாதி காலமாக இருக்கக்கூடிய அந்த பழக்கம் என்று ஒரு உதாரணத்தை சொல்லிருக்க, பழக்கம் என்பது கிடையாது, வாசனா என்பது அநாதி காலமாக நாம் செய்திருக்கக்கூடிய கர்மங்களினுடைய பதிவுகள், ரிஜிஸ்டரி, வேற ஒன்றும் கிடையாது. என்ன என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதை அனுபவித்தது போக மற்ற பதிவுகள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய கர்மங்களோடு அல்லது பாப புண்ணியங்களோடு சேர்ந்து வரக்கூடியது வாசனா என்கின்ற கிரௌஞ்சகிரியும், அதுல இருக்கக்கூடிய மாயாமலமாக இருக்கப்பட்ட தாரகாசுரனும். இவனை அழிப்பதற்காக முருகப்பெருமான் தானே யுத்த களத்திற்கு செல்லுகிறார். அவருடைய நாமாவளிகளை எல்லாம் தேவர்கள் எல்லாம் பாடி புகழ்ந்து கொண்டாடி மீண்டும் வீறு பெற்றவர்களாக யுத்த களத்திற்கு சென்று மீண்டும் சண்டையிட செல்லுகிறார்கள். தாரகாசுரம் பார்த்தா என்னடாதி இவ்வளவு நேரம் ஓடிக்கொண்டிருந்தார்கள், மீண்டும் வருகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, அங்கே ஒரு பெரிய கப்பலானது, ஒரு கடலிலே தனித்த கப்பலானது எப்படி வருமோ பளபளப்பாக, அது போல முருகப்பெருமானுடைய ரத்தமானது வாயுவினாலே, சேர்தியாக இருந்த வாயு பெருமானாலே ஓட்டி கொண்டு வரப்படுகிறது. தூரத்துல இருந்து பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய தூதுவனை பார்த்து கேட்கிறான், யாரது என்று கேட்டான். கேட்ட பொழுது அந்த தூதுவன் சொல்லுகிறான், மிகச்சிறந்த மலர் போன்ற கண்களும் மலர் போன்ற திருவடிகளும் செழுந்த தாமரை அன்ன அந்த திருவடிகளும் கொண்டிருக்கக்கூடியவர் யார் தெரியுமா? அந்த மகாபுருஷர் சாதாரணமானவர் கிடையாது, சிவகுமாரர். இப்பேற்பட்டவரை, உலக நாயகனாக இருக்கப்பட்டவரை, இவரை யாராலும் எதிர்த்து வெல்ல முடியாது என்று இருக்கக்கூடிய திறம்பட்டவரை, திறம்படைத்தவரை, பராக்கிரமம் கொண்டிருக்கிறவரை, மன்மதனை விட தேஜஸும் அழகும் பொருந்தியவராக இருக்கப்பட்டவரை சிவபெருமான் குழந்தையாக தன்னுடைய மகனாக அடைந்திருக்கிறார் என்று சொன்னால் அதை விட பாக்யசாலி, சிவபெருமானை விட பாக்யசாலி யாரு இருக்க முடியும்? மன்மதனை அழித்து யமனை உதைத்து திரிபுரத்தை தகனம் செய்து ஹாலகால விஷத்தை எல்லாம் அருந்தி தட்சன் வேள்வியை அளித்தாரே, அந்த பரமேஸ்வரனாலும் கூட, இவ்வளவு காரியங்களையும் செய்த பரமேஸ்வரனாலும் கூட இவரை எதிர்த்து போரிட முடியாதுன்னா வேற யாரை, யாராலே இந்த முருகப்பெருமானை எதிர்த்து போரிட முடியும்? எப்படி தன்னுடைய தன்னிடத்திலே இருந்து பிறக்கக்கூடிய குழந்தையை தன்னை போலவே பார்க்கிறார்களோ, அதை போலவே ஒரு விளக்கிலே இருந்து ஒரு பெரிய தீவட்டியானது ஏற்றப்பட்டிருந்தால் எவ்வளவு ஜுவாலையாக பிரகாசமாக இருக்குமோ, அதை போல முருகப்பெருமான் சிவனிடத்திலே இருந்து வந்து தோன்றியிருக்கிறார். சிவனுக்கு மகிழ்வும் சிவனுக்கு பெருமையும் குடைக்கக்கூடிய சிவகுமாரர் இவர் தான் நம்ம எதிர்த்து வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த தூதுவன் எல்லா விளக்கும் சொல்லுகிறான். சொன்ன உடனே தன்னுடைய சாரதியை பார்த்து சொன்னானா, சாரதி, உலக குருவாக யார் விளங்குகின்றாரோ, சர்வேஸ்வரனாக எவன் இருக்கின்றானோ, அந்த பரமேஸ்வரனுடைய குமாரன் வந்திருக்கிறார். நான் போய் அவரிடத்துல சில வார்த்தைகள் பேச வேண்டும், நீ அவரை நோக்கி செலுத்து, என்னுடைய ரதத்தை செலுத்து என்று சொல்லுகிறான். இங்க காந்தத்துல வந்து தூதுவன் சொன்னதாக முருகப்பெருமானுடைய அழகு வரும், பிறகு இவன் பார்த்ததாக அழகு வரும். இங்க கந்தபுராணத்துல சொல்லும் பொழுது முருகப்பெருமானை பார்த்து கோபம் கொண்டு வருகின்றான். முருகப்பெருமானை பார்த்த உடனேயே அவன் மதிமை எங்கி நிற்கிறான். இவனுடைய வார்த்தையாக, அல்லது கச்சியப்பருடைய வார்த்தையாக, இதே ஸ்காந்தத்தினுடைய பொருளையே அப்படியே கச்சியப்பு முனிவர் தன்னுடைய வார்த்தையாக சொல்வார். தன்னை மறந்து, தன்னுடைய உணர்வு மறந்து நின்றானாம் தாரகாசுரர். இறைவனிடத்திலே மாயையும் சரி, கர்மமும் சரி, ஆணவமும் சரி ஒடுங்கி செல்லும், தன்னை மயங்கி அவை நிற்கும். அந்த மயக்கம் எல்லாவற்றிற்கும் மயக்கத்தை கொடுக்கும். மாயை என்பது எல்லாரையும் மயக்கும், ஆனால் இறைவனுடைய சன்னிதானத்திலே அது மயங்கி கிடக்கும். தன்னுடைய மாயை, மாயைக்கே மாயை வந்தது என்பதை போலவே இவன் தாரகாசுரனே தன்னுடைய உணர்வு மறந்து நின்றானா. இத ரொம்ப அழகா கச்சியப்பர் சொல்லுவார். இதுல என்ன அழகுன்னா, இந்த பாடல் சிங்கமுகன் அவன் பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய பாடல், சூரபத்மன் பார்க்கக்கூடிய பாடல். இந்த பாடல்லாம் மூ மூ என்கின்ற வார்த்தை பலமுறை பயன்படுத்தப்பட்டிருக்கும். பெரும்பாலும் இதனுடைய அந்த தத்துவ கருத்துக்கள் ஒரே போல இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. இதுல பாடுவார், முழுமதி அண்ண ஆறு முகங்களும் முன்னான்காகும் விழிகளின் அருளும் வேறும் வேறுட படகின் சீரும் அழகிய கரம் ஈராறும் அணிமணி தண்டை ஆர்க்கும் செழுமலர் அடியும் கண்டான் அவன் தவம் செப்பற்பாற்றோ. ஆச்சரியப்படுகின்றார் கச்சியப்பும் இவன். முழுமதி அண்ண ஆறு முகங்களும் அப்படியே சந்திரன், இது அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்வார், சசி கோடி வெண்மதி எழுந்து வரும்படியாக சந்திர சூரியர்கள் அப்படி கோடி சந்திரன் கோடி சூரியன் வந்தா எப்படி இருக்குமோ அந்த பிரகாசமும் தண்டையும் அதுபோல எழுந்து வருகிற இவருடைய முகம் இருக்கின்றது என்று பாடுவார் அருணகிரிநாதர். இங்கே முழுமதி அப்படியே பூர்ணமான சந்திரன், அந்த முழுமையான சந்திரன் இருக்கின்றானே பௌர்ணமி சந்திரன், அது போன்ற ஆறு முகங்கள் அவனுக்கு அங்கே சசாங்கன் என்று பெயரிடத்த சந்திரனுக்கு கூட களங்கம் உண்டு. ஆனால் முருகப்பெருமானுடைய முகத்திலே எந்த விதமான களங்கமும் இல்லாதவனாக வருகின்றானா அந்த ஏகவர்ணனாக இருக்கப்பட்ட முருகப்பெருமான். ஆறு முகங்களோடு வந்தான், அவனுடைய விழிகள் முன்னான்காகும் விழிகளின் அருளும். இதுதான் அழகு பார்க்கணும். தாரகாசுரன் பார்க்கிறான், பார்க்கும் பொழுது அந்த தன்மை, ஒரு ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னா நம்ம பார்க்கலாம், யாராவது சாதாரணமா சண்டை போடுகிறார்கள், நாமே அட்டையாவது வாய் சண்டை போடுறோம், கை சண்டையை விட்டுருங்க, வாய் சண்டை போடுகிறோம் என்று சொன்னால் முகம் அப்படியே சிவக்கும், முகம் கோணிக்கொண்டு செல்லும், கண்கள் சிவக்கும், கண்கள் குறுகும், நம்முடைய முகத்தினுடைய பாவனைகள் மாறுபடும். நம்ம பார்க்கும்போது ரொம்ப தன்மையா கூலா இருக்கிறார் சார், இப்படி யாராவது சொல்லுவோமா, ரொம்ப தன்மையா இருக்கிறார், நம்ம இப்படி அட்டையாவது அந்த கோபத்தோட இருக்கிறவர் பார்த்து என்ன இப்படி கொதிச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா முருகப்பெருமான் யுத்தகலத்திற்கு வந்திருக்கிறார், அவருடைய முகம் மிக தன்மையானதாக இருக்கின்றதா. அதை விட அழகு என்ன, கண்கள் வந்து முகத்திலே அந்த மனத்திலே இருக்கக்கூடிய அகத்திலே இருக்கக்கூடியதை புகத்தே புறத்திலே காட்டக்கூடியது கண்கள். அந்த கண்கள் அருளை வெளிப்படுத்துவதாக தாரகனுக்கு தெரிகின்றது. அதுதான் முக்கியம். ஒரு அசுரனுக்கு, ஒரு விரோதிக்கு பார்க்கும் பொழுது ஆகா இவனுடைய அழகு எப்பேற்பட்டது. ஏன்னா குமரவேள் என்று சொல்லும் பொழுது குமரவேள் குமரன் தன் தாதையை பாடிப்பற என்று பாடுவார். சொல்லி இருக்கிறது மாணிக்கவாசகர் ஒரே ஒரு ரெண்டு சரித்திரம் சொல்லுவார், கண்ணப்ப நாயனார் சண்டேச நாயனார் என்று சொல்லி. அதே மாதிரி முருகப்பெருமானை மட்டும்தான், கணபதியை பற்றி சொல்லல, குமரன் தன் தாதையை பாடிப்பறன்னு 656 பாட்டுல முருகப்பெருமானுடைய தந்தை என்று சொல்லுவார். என்ன அழகுக்கு அழகன். நம்ம முதல்லயே பார்த்தோம் இவன் எப்பேற்பட்டவன், மனசு ஜக் மனசிஜ கோடி கோடி லாபன்யாய தீனச்சரண்யாய ஸ்ரீசோ பிரம்மண்யாய நமஸ்தே நமஸ்தே. மனசிஜ கோடி கோடி லாபன்யாய தீனச்சரண்யாய ஸ்ரீசோ பிரம்மண்யாய மனசிஜ கோட்டி கோட்டி லாவண்யாய, அதான் மனசிஜன்னா மன்மதன், கோடி கோடி மன்மதர்கள் சேர்ந்தாலும் இவனுடைய லாவண்யம் அழகு இருக்கிறதே, அதை தாண்டினவன் முருகப்பெருமான். தீட்சிதர் தன்னுடைய கிருதியில பாடுவார், அப்பேற்பட்ட இவனுடைய அழகை பார்க்கிறான். முழுமதி அண்ணன் ஆறு முகங்களும், ஆறு சந்திரன் உதித்தது மாதிரி பௌர்ணமி சந்திரன் ஆறு இருந்தா எப்படி இருக்கும், அது போல முகங்களும் முன்னான்காகும் விழிகளின் அருளும், 12 விழிகள்ங்கிறது முன்னான்காகும் விழிகளின் அருளும். விழிகளை பார்த்தா அந்த விழிகளிலே அருள் தெரிந்தது இவனுக்கு, கோபம் தெரியல அருள் தெரிகிறது. இதுதான் அந்த இடத்துல அதிசயம், அருள் தெரிந்தது விழிகளின் அருளும் வேலும் வேறுள படையின் சீரும். கையிலே வேலேந்தி இருக்கிறார் வேலன் முருகப்பெருமான், 11 ஆயுதங்களும் இருக்கின்றன, தண்டு அதாவது கதாயுதம் வேல் அம்பு எல்லாம் ஏந்தி கொண்டிருக்கிறார், வில்லு பரசு மணி எல்லாம் துவஜம் என்று சொல்லும்படியாக அவருடைய கொடி எல்லாவற்றையும் கையில ஏந்தி கொண்டிருக்கிறார். அதெல்லாம் வேறுள படையினார், வேலும் வேறுள படையின் சீரும் அந்த சிறப்பை பார்க்கிறான். அழகிய கரம் ஈராறும், படை இருக்கிறது, சிறப்பான படைகள் படைக்கலங்கள் இருக்கின்றன, ஆனா படைக்கலங்களை பிடித்த காரணத்தினால வீரம் தெரியல, இன்னும் அழகு தெரிகிறதா? ஏன் அழகுக்கு படைக்கலங்களுக்கு இவருடைய கரங்களினாலே அழகு பெற்றதுன்னா, சீர்மையான கரங்களினாலே அழகிய கரம் ஈராறும், இந்த அழகிய கரங்களினாலே அந்த படைகளுக்கு சிறப்பு வந்தது. வேறுள்ள படையின் சீரும் அழகிய கரம் ஈராறும். அது மட்டும் கிடையாது, சின்ன குழந்தை அணி மணி தண்டையார்க்கும் சுழுமலர் அடியும் கண்டான். அழகிய அணிந்திருக்கக்கூடிய அழகிய மணித்தண்டை,
2: நன்றன்பு போல கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றும் சந்தியாவோ.
1: அப்படியே ஆடிக்கொண்டு முருகப்பெருமான் காட்சி கொடுக்கின்றார் அருணகிரிநாதருக்கு. அதை பாடுகிறார், சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன் பரிந்தின்ப உரி கொண்டு நன் சந்தொடமணைந்து நன் அன்பு போல கண்டுற கடம்புடன் சந்தம குடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றன் முன் சந்தி. அப்படியே பாருங்க, கச்சியப்பருடைய பாடல் ஸ்காந்தம், கச்சியப்பருடையது அருணகிரிநாதர், அப்படியே இருக்கும். என்ன அழகு, என்ன அழகு என்று பார்க்க கந்தனுடைய அழகை கண்டு வியக்கிறான். அழகிய கரம் ஈராறும் அணி மணி தண்டை ஆர்க்கும் சொழுமலர் அடி. தாமரை போன்ற சிவந்த தாமரை பாதங்கள், இந்திரிய தாப சபலத்தை எல்லாம் அறுக்கக்கூடிய பாதங்கள், போதகம் தரு கோவே என்று எவன் இருக்கின்றானோ, எவனை எவனுடைய திருப்பாடல்களை எல்லாம் வாசித்து காணோனாதது, பூஜித்து கூடனாதது, வாய்விட்டு பேசோனாதது, நெஞ்சினானே மாசர்க்கு தோணனாதது, நேசர்க்கு பேரோனாதது என்று எந்த பாதங்கள் இருக்கின்றதோ அந்த பாதங்களை பார்க்கிறானா, தாமரை போன்ற பாதங்கள், நிம்மையான பாதங்கள். அங்கே தண்டையனி வெண்டையன் கிங்கினி சதங்கையின் தண்களர் சிலம்புடன் கொஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய அணிமணி தண்டை ஆர்க்கும், அப்படியே சலங்கையை கொஞ்சிக் கொண்டிருக்கிறதான். எப்ப ஆர்க்கும், ஒரு குழந்தை நடை பயின்று கொண்டே இருக்கும் பொழுது சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் அவனுடைய காலில இருந்து. அதே போல இவர் நடை பயிலக்கூடிய சிறு குழந்தையாக இருக்கிறாராம். இதை பின்னாடி ஸ்காந்தத்துல சொல்லுவான், 16 வயசு கூட நிரம்பாத ஒரு பாலகனாக இருக்கிறாயே, என்னிடத்துல பொறுக்கு வந்தாயான்னு ஸ்காந்தத்துல கேட்பான். இங்கே அந்த தண்டை ஆர்க்கும் சுழுமலர் அடியும் கண்டான், மேலிருந்து பார்க்கிறான். ஆண் தெய்வங்களுக்கு சொல்லும் போது பாதாதி கேசமாக பாட வேண்டும், பெண் தெய்வங்களுக்கு சொல்லும் பொழுது கேசாதிபாதமாக பாட வேண்டும். இதுதான் மரபு, கவி மரபு சொல்லுவார்கள். ஆனா அருணகிரிநாதருடைய பாடலை பார்த்தாலும் சரி, கந்தபுராணத்துல பார்த்தாலும் சரி, ஸ்காந்தத்துல பார்த்தாலும் சரி, முருகப்பெருமானை கேசாதிபாதமாக, அதாவது தலையிலே இருந்து பாதம் வரைக்கும் பார்க்கக்கூடியதான் நீங்க பார்க்கலாம். இது ஒரு அழகு. இவன் அம்பிகையே, முருகப்பெருமானுக்கு, அதாவது சிவபெருமானுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சக்தியான அம்பிகையே முருகப்பெருமானாக வந்தாள் என்பது ஒரு மறைபொருள். எந்த அம்பிகைக்கு உள்ளே இருந்த பாலா திரிபுரசுந்தரியாக அவள் வருகிறாளோ, அதே போல முருகப்பெருமான் சிவபெருமானிடத்திலே இருந்து பாலனாக குமாரனாக அவதரித்திருக்கின்றார். அம்பிகை தவிர வேற கிடையாதுங்கிறது தான். அதனால கேசாதிபாதமாக இங்கே முருகப்பெருமானை பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கும், பெரும்பாலும் கேசாதிபாதமாகத்தான் இருக்கும். இங்கே முழுமதி அண்ண ஆறு முகங்களும் முன்னான்காகும் விழிகளின் அருளும் வேறுள படையின் சீரும் அழகிய கரம் ஈராறும் அணிமணி தண்டையார்க்கும் சொல்லுமலர் அடியும் கண்டான். கச்சியப்பர் கேட்கிறார், அவன் தவம் செப்பற்பாற்றோ, எந்த முருகப்பெருமானை காண வேண்டும், துதிக்க வேண்டும் என்று நான்

செவ்வாயே அவரை அடைய வேண்டும் என்று நாடி தேடி தொழுவார்பால். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், கவி உடுத்தும் தாழடை வைத்தும் காய்கனி துத்தும் கடும தடுமாறி காசினியை வெறுத்து சன்னியாசிகளாக அல்லது யோகிகளாக சென்று அவர்கள் அவர் இறைவனை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்று நான்

0: யோவை எவ்வளவோ ஹடயோகம் செய்கிறார்கள். காவி உடுத்தும் தாஜடை வைத்தும் காடுகள் போக்கும் தடுமாறி காய்கனி துய்த்தும் காயமுறுத்தும் காசினி முற்றும் தெரியாதே ஜீவனொடுக்கும் பூதவொடுக்கும் தேரவதிக்கும் சிவையான அப்பேற்பட்ட எங்கெங்கேயோ சுற்றி சென்று நாடி தேடி தொழுவார்பால் என்று அவனை நாடிக்கொண்டிருக்க அசுரனுக்கு தாரகாசுரனுக்கு முன்னாலே முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறாரே, இவனுடைய தவத்தை விட சிறந்த தவம் உண்டா என்று ஆச்சரியப்படுகின்றார் கச்சியப்பர். அசுரகாண்டத்தில் பார்க்க போகும்போது எப்படியெல்லாம் இவர்கள் தவம் செய்திருக்கின்றார்கள் என்று, அதை நல்ல வழியில பயன்படுத்தலே என்பதுதான் இவர்களுடைய குறையே தவிர, அந்த அடம் என்று சொல்வார்கள் இல்லையா, ஒரு பிடிவாதம், இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற பிடிவாதம் இவர்களுக்கு தவம் செய்வதிலே பிடிவாதம் இருந்தது. ஆனால் அதை நல்ல வழியில பயன்படுத்தக்கூடிய தன்மை தான் இவர்களிடத்திலே இல்லை, அவ்வளவுதான். அந்த முருகப்பெருமான் வந்து சின்னஞ்சிறு குழந்தையாக நின்று கொண்டிருக்கிறாராம், பார்க்கிறான், மெய்மறந்த பார்க்கிறான். இப்பேற்பட்ட விழிகள், எப்பேற்பட்ட முகங்கள், எப்பேற்பட்ட கரங்கள், அவனுடைய திருவடி எப்பேற்பட்டது என்று ஒவ்வொரு அங்கமாக பார்த்தபடியே தன் நிலை மறந்து நின்று கொண்டிருந்தானாம் தாரகன். ஒரு குணம் அப்படியே பார்த்தான், அடடே விரோதியை கண்டு வியந்து கொண்டிருக்கிறேனே அப்படின்னு அவனுடைய ஆணவம் வந்தது. இதுதான் நம்முடைய தன்மையிலே என்னாகும், நினைப்போம் சில சமயங்கள்ல நம்ம அறியாத மயங்கி நினைப்போம், அருள் அதெல்லாம் ஆகாது என்ன சார் அப்படின்ட்டு நம்முடைய மாயை ஆணவம் நம்மை மறைக்கின்றது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இது அடுத்தது இவன் எப்படி வந்தான், தற்பரம் அது உடைய சிந்தை தாரகன் இணைய ஆற்றால் சிற்பர மூர்த்தி கொண்ட திருரு அனைத்தும் நோக்கி அற்புதம் எய்தி நம்மேல் அமர் செய்ய வந்தான் என்றால் கற்பனை கடந்த ஆதி கடவுளே இவன் கொல் என்றான். ரொம்ப அருமையான பாடல். இதுக்கு விளக்கம் சொல்ல போனாலே நம்ம பலவிதமான இடங்கள்ல தொட வேண்டி இருக்கும். இப்ப ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்கிறதுனால அப்படியே விடல, அடுத்த ஒரு ஸ்காந்தத்தில இருந்து ஒரு கருத்தை நம்ம எடுத்துக்கொள்ள போகின்றோம். தற்பரம் அது உடைய சிந்தை தாரகன் இணை ஆற்றால் சிற்பர மூர்த்தி கொண்ட திருவுரு அனைத்தும் நோக்கி, யோசித்து பாருங்க என்ன வார்த்தை பயன்படுத்துகின்றார், சிற்பர மூர்த்தி கொண்ட சிற்பரமாக எவன் இருக்கின்றானோ, சித்தாகாசத்திலே எவன் விளங்கி கொண்டிருக்கின்றானோ அவனுடைய திருவுரு அனைத்தும் நோக்கி. இதுல ரெண்டு பொருள் உண்டு, திருவுருவை முழுவதுமாக கண்டான், இதுவே பெரிய விஷயம். எவன் இந்த விஸ்வரூபத்தை கொண்டிருக்கிறானோ அவனுடைய முழுமையான அந்த உருவத்தை பார்ப்பதுங்கிறது சாதாரணமான விஷயமா, முழுவதுமாக கண்டான் என்பது ஒரு பொருள். இரண்டாவது, அவனுடைய பலவிதமான தோற்றங்களையும் கண்டான், திருவுரு அனைத்தும் நோக்கி அவனுடைய திருவுருவங்கள். இதை பன்மையாக எடுத்துக்கொள்ளலாம், எப்பேற்பட்டது, அவனே சிவன், அவனே அம்பிகை, அவனே குமாரக்கடவுள், அவனே இங்கு எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதையும் கண்டான் என்பது பார்க்கலாம். ஏன்னா சூரபத்மனுக்கும் இதே போல ஒரு விதமான காட்சியை கொடுக்கிறார் முருகப்பெருமான். அவன் அப்பொழுது நினைத்தானா தாரகாசுரன், அற்புதம் எய்தி நம்மேல் அமர் செய்ய வந்தான் என்றால் கற்பனை கடந்த ஆதி கடவுளே இவன் கொல். இவன் ஆச்சரியப்படுகிறான், இவன் கொல், இவன் தானோ, ஆச்சரியப்படுகிறானா, என்ன சொல்லுகின்றான், அற்புதம் எய்தி நம்மேல் அமர் செய்ய வந்தான் என்றார். இப்பேற்பட்ட உருவம் தாங்கி வர வேண்டும் என்றால் அது அற்புதமாகத்தான் இருக்க முடியும். அற்புதம் என்ன, என்ன இல்லாத ஒன்று ஏற்படுகிறது, அதற்கு முன்பு இல்லாத ஒன்று ஏற்படுகிறது. அற்புதம், அற்புதம் எய்தி ஒன்று அற்புதமாக ஒரு இல்லாத ஒரு பொருளாக இப்பொழுது ஏற்றுக்கொண்டு வருகிறான். அற்புதம் எய்தி நம்மேல் அமர் செய்ய வந்தான், இவன் அற்புதமாக இதற்கு முன்பு இல்லாத ஒரு வடிவத்திலே, இவன் ஒரு முகமாக அம்பிகையாக இருந்தானோ, இவன் ஐந்து முகமாக சதாசிவனாக இருந்தானோ, அவன் இப்பொழுது ஆறு முகத்தை கொண்டு அமர் செய்ய வந்தான். அற்புதம், இதுக்கு முன்னாலே இல்லாத வடிவம் இது இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அற்புதம் எய்தி நம்மேல் அமர் செய்ய வந்தான். இன்னொன்று, இவனுடைய திருவருவங்கள் இந்த விஸ்வரூபத்தை பார்த்தாலே இந்த அற்புதமான தேஜோமயமான ரூபத்தை பார்க்கும் பொழுது இது விவரிக்க முடியாததாக, அற்புதம்னா விவரிக்க முடியாத ஒன்றாக, அற்புதம் எய்தி நம்மேல் விவரிக்க முடியாத இந்த தேஜோமயமான ஸ்வரூபம் நம் மீது போர் செய்ய வந்ததுங்கிற ஒரு காரணம். ஏன்னா எல்லாமே அவனுடைய உருவமாக இருக்கும் பொழுது என் மேல ஒரு சண்டைக்கு வந்தான், போருக்கு வந்தாங்கிற ஒரு விளையாடலை நிகழ்த்துகின்றானே, இது அற்புதம். அற்புதம் எய்தி நம்மேல் அமர் செய்ய வந்தான் என்றால் இவன் யாரா இருக்க முடியும், கற்பனை கடந்த ஆதிக்கடவுளே, அருமையான வார்த்தை இந்த இடத்துல போடுகிறார். கற்பனை கடந்த, இது வந்து வேத வாக்கியம், யதாவாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசகா என்று நம்முடைய மனத்துக்கு எட்டாதவன் என்று அந்த பரம புருஷனை வேதமாதா துதிப்பாள். அதே போலத்தான் இவன் சொல்லுகின்றான், கற்பனை கடந்த நம்முடைய கற்பனையிலே மனத்தினாலே நினைத்து பார்க்க முடியாத மனத்தை தாண்டிய, மனத்தையே தாண்டினது என்று சொன்னால் அது வாக்கையும் தாண்டியதாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா மனத்திலே எது இருக்கிறதோ, இந்த ஐம்புலன்களாலே எது அனுபவிக்கப்படுமோ அதையே இந்த வாக்கினாலே கொண்டு வர முடியாது. அப்படி இருக்கிற பொழுது மனத்தையே தாண்டிய மனாதீத கோச்சரமாய் நின்ற பொருள் என்று சொல்லும் பொழுது இதை எப்படி வாக்குக்கு சொல்ல முடியும்? வாக்கிரந்த என்று பாடுவார், அதே மாதிரி வாக்கிரந்த அமுதம் மயிர்கார் தோறும் தெக்கினன் என்று மாணிக்க வாசகர் பாடுவார். வாக்கு இறக்குன்றது அந்த இடத்துல, வாக்கு இருக்க முடியாது. அருணகிரிநாதர் பாடுவார், சொல்லனாத இந்த ஆனந்தமே என்று மனோலயம் வந்து வந்து தாக்கும் என்று சொல்லும்படியாக மனத்தை தாண்டிய மனோதீதனாக சுரபூபதியாக எவன் இருக்கின்றானோ அவன் கல்பனை கடந்த மனத்தை கடந்தவன், மனத்தினாலே நினைக்க முடியாத ஒரு பரம்பொருளாக பரம புருஷனாக இருக்கின்றான். இந்த வேத கருத்தில் அப்படியே நுணுக்கமா எடுத்துக் கொண்டு வருகிறார் கச்சியப்பர். கற்பனை கடந்த ஆதிக்கடவுளே, இவனே பரம புருஷன், இவனே பரமாத்மா, இவனே ஆதியான எல்லாருக்கும் தெய்வமாக இருக்கின்ற ஆதியாக இருக்கப்பட்ட இறைவன், இவர் கடவுள் அவர் கடவுள், இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் எல்லாம் மயங்களை தாரகாசுரன் நிச்சயம் செய்கின்றான். அவனுக்கு தெரிகின்றது எப்போ முருகப்பெருமானுடைய காட்சி வந்த பொழுது, இவனே கடவுள், வெறும் கடவுள் கிடையாது, இவனே ஆதிக்கடவுள். ஏன் தெரியுமா? பிரம்மனை எதிர்த்திருக்கின்றான், இந்திரனை எதிர்த்திருக்கின்றான், விஷ்ணுவை எதிர்த்திருக்கின்றான், எல்லாரையும் தோற்றோட செய்திருக்கின்றான். இவர்கள் எல்லாம் கடவுள்கள் அல்ல, ஏன்னா அவனே தாரகாசுரனே எல்லாரையும் தோற்கடித்திருக்கின்றான். சிவபெருமானிடத்திலே வரம் வாங்கினான், ஆனா அந்த சிவனையும் மிஞ்சியவனாக சிவகுமாரன் இருக்கிறானே, அதனால பார்த்தான் அயனன ஆகி அரியன ஆகி அரிய அரணன ஆகி அவர் மேலா என்றிருக்கக்கூடியவன், இவனே பரம்பொருள் என்று அவன் அங்கே நிச்சயம் செய்கின்றான். என்ன ஆச்சரியம் கச்சியப்பர். அதே போலத்தான் ஸ்காந்தத்துல தேவாதி தேவர்கள் எல்லாம் நீயே பரமபுருஷன் என்று ஸ்தோத்திரம் பண்ணா நம்ம ஒத்துக்க மாட்டோம், என்ன சார் ஜாகிர அடிக்கிறான், இவங்களுக்கு தேவைங்கிறதுனால ஸ்தோத்திரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். கிடையாது, இங்க அதனாலதான் வைத்தார் அசுரன் ஸ்தோத்திரம் செய்கிறான். அசுரன் எவன் எதிர்த்து வந்திருக்கின்றானோ, எவன் முருகனை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ, அப்பேற்பட்ட தாரகாசுரன் சொன்னதாக இங்க வைத்த கற்பனை கடந்த ஆதி கடவுளே இவன் கொல் என்று அந்த சிவமூர்த்தி, அவனிடத்திலே வந்த சிவகுமாரன் இருக்கிறானே, இவன்தான் கடவுள், இவனே ஆதி கடவுள் என்று அவன் அங்கே தீர்மானம் செய்தானா, தன்னை தேற்றிக் கொண்டா? கிடையாது, அவனுக்கு மீண்டும் அவனுடைய மாயை அவனை சூழ்ந்தது. அவன் அப்பொழுது பேசுகின்றான், இல்ல ரெண்டு விதமா ரொம்ப அழகானது உண்டு. நம்ம பேசுவதை சொல்லிவிட்டு அதுல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், வேதபரமாக இருக்கப்பட்ட அந்த வார்த்தைகளையும் பார்க்கலாம். அவன் சொல்லுகிறான், இந்த பரப்பா உலக கர்த்தா உலக தேவன் நீ, ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது நீ தான் உலகத்துக்கெல்லாம் காரணம், உலகத்துக்கே நாதனாக இருக்கக்கூடியவன், அப்படி உன்னை பெற்றிருக்கக்கூடிய உமையையும் பரமேஸ்வரனை ஆகின்ற அந்த சிவபெருமானையும் விட பாக்கியசாலி உலகத்துல யார் இருக்க முடியும்? இந்த பார், எங்களுக்கும் தேவர்களுக்கும் இருக்கக்கூடியது இயல்பு, அவர்கள் எங்களோடு யுத்தம் செய்வார்கள், நாங்கள் அவர்களோடு யுத்தம் செய்கின்றோம், இதெல்லாம் எப்படி நடக்கிறது? இது இயல்பு, அவர்கள் எங்களை அழிக்கிறார்கள் அழிக்கிறார்கள், நாங்கள் அவர்களை அழிக்கிறோம், ரெண்டு நடந்து கொண்டே இருக்கின்றது, இது இயற்கை, ஒன்று இதை பண்ண முடியாது, துவேகம் இரண்டு பேருக்குமே இருந்து கொண்டிருக்கிறது, இதுக்கு காரணம் பரமேஸ்வரன், எல்லாம் கடவுள் சித்தத்தால தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பரமேஸ்வரனுக்கு குமாரன் நீ, ஆத்மா தன்னுடைய ஆத்மாவே தன்னுடைய உயிரே மகனாக பிறக்கின்றது என்று வேதங்கள் சொல்லுகின்றன. இப்போ அவனுடைய ஆத்மாவே நீ மகனாக இருக்கக்கூடியவன், அப்படின்னா சிவபெருமான் நீ தான், உன்னோடு நான் எப்படி நான் சண்டை போட முடியும்? விஷ்ணுவை எல்லாம் விட்டுடு, விஷ்ணு எங்களுக்கு அவசியம் இல்லை, பிரம்மாவை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை, ஆனால் பரம உலகத்துக்கெல்லாம் நாயகனாக இருக்கப்பட்ட சிவபெருமானுடைய குமாரன் நீ, அவனைப் போலவே எங்களுக்கு இருக்கக்கூடியவன், அவனைப் போலவே நீ எங்களுக்கும் அசுரர்களுக்கும் ஆக வேண்டும், ஆன காரணத்தினாலே எங்களோட எதுக்கு சண்டைக்கு வந்தா என்று ஸ்காந்தத்தில் கேட்பான். அதை தமிழ ரொம்ப அழகாக கச்சியப்பர் சொன்னார், நாரணன் தனக்கும்
1: மற்றை நான்முகம் தனக்கும் வெள்ளை வாரணம் தனக்கும் அல்லால் மதிமுடி அமலனுக்கும் தாரணி தனில் எமக்கும் சமரினை இழைப்ப இங்கோர் காரணமில்லை. மைந்த வந்ததன் கலரு கொஞ்சம் வித்தியாசமா இந்த இடத்துல சொல்லுவார். நாரணன் அவளுக்கும் மற்றை நான்முகன் பிரம்மாவுக்கும் வெள்ளை வாரணன் அதாவது ஐராவதத்தை தனக்கு வாகனமாக கொண்டிருக்கக்கூடிய இந்திரனுக்கும் தவிர சிவபெருமானோடு எங்களுக்கு பகைமை கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவனிடத்திலே தோன்றியிருக்கக்கூடிய குமாரனே நீ எதுக்காக இப்பொழுது வந்த என்று கேட்கின்றான். அப்ப முருகப்பெருமான் அவனை பார்த்து கேட்கிறார். ஸ்காந்தத்துல ரொம்ப அழகா சொல்லுவார், என்னமோ வஞ்சகமாக இச்சகம் பேசி நீ பேசுகிறாயே, யார் நீ முதல்ல அதை சொல்லுனர் ஸ்னப்பிங் ஆங்கிலத்துல சொல்லுவாங்கல்ல நம்ம குறைக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்ப ஒருத்தன் சொல்றான்னா நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம சொல்லுவோம் அந்த நாங்க பேசிட்டு இருக்கோம், ஏன் என் உள்ள வர்றான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா முருகப்பெருமானுக்கு தெரியாதா என்ன, எல்லாம் சர்வான் தெரியாமையாக உலகத்தை எல்லாம் அறிந்தவர் தானே அதனுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய அவர் தாரகரை பத்தி தெரியாதா. ஆனா தெரியாதது போல கேட்கிறார், நீ யார் முதல்ல அதை சொல்லு, இச்சகமாக வஞ்சகமான வார்த்தைகளை பேசுகிறாய் முதல்ல நீ யார் என்று கேட்கிறார். அப்ப தாரகன் சொல்லுகிறான் தன்னை பற்றி, நான் தான் தாரகன் சூரபத்மனுடைய தம்பி, உன்னிடத்துல ஏமாற்றுவதற்கெல்லாம் நான் வரல, எனக்கு ஒண்ணும் விரோதம் கிடையாது, நான் உண்மையை சொல்ல வந்தேன்னு சொல்லுகிறான். அப்ப முருகப்பெருமான் என்ன செய்கிறார், அவனுக்கு அந்த எதற்காக யுத்தத்துக்கு வந்தேன் என்று சொல்லுகிறார் ஸ்காந்தத்துல. இது கொஞ்சம் நாம நுணுக்கமாக பார்க்கக்கூடிய விஷயம். இதுல வேதத்தினுடைய அற்புதமான கருத்து ஒன்று சொல்லுகிறார் முருகப்பெருமான், நம்ம அதை கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். தமிழிலே கச்சியப்பர் சொல்லும் பொழுது, அறவினை புரிந்தே யாருக்கும் அருளோடு தண்டம் செய்யும் இறைவனாகும் ஈசன் இமயவர் தம்மை நீங்கள் சிறை அடை சிறையடை வைத்த தன்னை திருவிழம் கொண்டு நுந்தம் விரலொடு வன்னை சிந்த விடுத்தனன் எம்மை என்றான். அந்த ஸ்காந்தத்துல கடைசியாக இருக்கக்கூடிய அந்த பாடலுக்கு இது அப்படியே பொருந்தும். இறைவன் என்ன செய்கின்றான், நல்வினை தீவினைகளுக்கு ஏற்றபடியாக அவர்களுக்கு தண்டனையோ அல்லது அருளோ சிவபெருமான் கொடுக்கிறான். அறவினை புரிந்தே யாருக்கும் அருளோடு தண்டம் செய்யும் இறைவனாகும் ஈசன், அருள் கொடுக்கிறான் இல்லை என்ற அவர்களை தண்டிக்கின்றான். அது அருளின் காரணத்தினாலே தான் அறக்கருணை மறக்கருணை என்று ரெண்டு இரண்டு உண்டு. அவன் என்ன செய்தான், இமயவர் தம்மை நீங்கள் சிறையிடை வைத்த தன்னை திருவிழம் கொண்டு சூராதி அவுணர்கள் நீங்கள் எல்லாம் இந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் சிறையில் அடைத்த காரணத்தினாலே உந்தம் விரலொடு வன்னை சிந்த விடுத்தனன் எம்மை என்றான். உன்னுடைய வீரத்தை வலிமையை அழிக்கும் பொழுது நான் வந்து என்னை அனுப்பி இருக்கின்றான், சிவனாலே அனுப்பப்பட்டு நான் வந்திருக்கின்றேன் என்று இந்த இடத்துல முருகப்பெருமான் சொல்லுகிறார். இதுல அவர் முருகப்பெருமான் ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது முதல்ல அந்த கருத்தை மட்டும் முதல் அந்த கருத்தை சொல்வதற்கு முன்பாக அவர் என்ன பேசினார்னு சொல்லிடுறேன். இதே வாழ்த்தான், சிருஷ்டி கர்த்தாவாக பரமேஸ்வரன் இருக்கிறார், இந்த உலகங்களை எல்லாம் படைத்து காத்து அவிக்கக்கூடியவர், எல்லாவற்றிற்கும் காரண கர்த்தாவாக லோக குருவாக இருக்கக்கூடியவர், இந்த உலகத்தை எல்லாம் அவர் தான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், இந்த உலகத்தில் இருந்து ஒவ்வொரு காரியமும் தர்மத்தினுடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று அவர் தான் அணை மாதிரி அல்லது கரை மாதிரி சேது என்று சொல்லும்படியாக அவர் எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கின்றார், பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அவரால் இது செய்யத்தகுந்தது இது செய்யத்தகாதது என்று விதிக்கப்பட்டிருக்கிறது. செய்யத்தகுந்ததை செய்தால் சந்தோஷிக்கிறார், செய்யத்தகாததை செய்தால் அவர்களுக்கு தண்டிக்கின்றார். நீங்கள் செய்யத்தகாததை செய்து கொண்டிருக்கிறீர்கள், தர்ம காரியங்களுக்கு விருத்தமாக வேதத்திற்கு சொல்லப்பட்ட காரணத்தில் இது செய்யத்தகாதது என்று எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டும் கிடையாது, இந்த பிரபஞ்சமே ருத்ரனுடைய சரீரம், இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம பார்க்க போகிற அந்த தத்துவங்களை எல்லாம் பிரபஞ்சமே இந்த ருத்ரனுடைய சரீரம், அது அந்த சரீரத்துக்கு துன்பம் செய்தால் என்ன, அந்த அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு துன்பம் செய்தால் என்ன, இறைவனுக்கு துன்பம் செய்தால் என்ன, அவனுக்கு நீங்கள் தீங்கிழைத்தவர்கள் ஆகின்றீர்கள். அவன் இப்படி செய்யாதேன்னு சொல்லக்கூடிய காரணத்தை எல்லாம் நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். ஆக உங்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக, உங்களை திருத்த வேண்டும் மறக்கருணாலே என்று சொல்வதற்காகத்தான் என்னை அனுப்பி வைத்திருக்கின்றார். இப்பொழுதே நீ போய் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லிடு, என்ன நீ என்னோடு போரிட வந்திருக்கிறாய், உயிரோடு நீ செல்வது கிடையாது, ஒரு வார்த்தை சொல்லிடுது மாதிரி முருகப்பெருமான் வந்திருக்கிறான், நீ போரிட வந்திருக்கிறாய் என்பதை சொல்லிவிடு, உன்னுடைய சகோதரர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து விடு, யார் தூதன் மூலமாக செய்தி சொல்லி அனுப்பிவிடு, அவர்கள் உங்களுடைய சுற்றம் உங்களுடைய அரண் உங்களுடைய நகரம் எல்லாவற்றோடும் நான் உங்களை அழிக்கப் போகிறேன் என்று சொல்வதாக இந்த இடத்துல அவன் முருகப்பெருமான் பேசுகிறார். கோபத்திலே துடிக்கிறான் தாரகன். என்ன நினைக்கிறாய் நீ? இதுல முதல்ல பேசினதுக்கும் அடுத்த பேசினதுக்கும் என்ன ஆகும், வித்தியாசம் இருக்கும். அவன் சொல்லுவான், நீ சொல்லுகிறாய இது செய்யத்தகுந்தது, எது செய்யத்தகாதது என்று சொல்லுகிறாய, அது செய்யத்தகாததுதான் எங்களுடைய தர்மம். நீ வந்து உயிரெல்லாம் ஹிம்சை பண்ணாதேன்னு சொல்ற, எங்களுடைய தர்மமே உயிரை ஹிம்சை செய்வதுதான். இதை தவறு என்று எப்படி சொல்ல முடியும்? இதுதான் நாங்கள் செய்யக்கூடியது, இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம். ஈவிரக்கம் இல்லாமல் இந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் அழிப்போம், அடிப்போம், உயிரினங்களை ஹிம்சிப்பதுதான் எங்களுடைய பராக்கிரமம், அதுதான் எங்களுடைய பெருமை. நீ செய்யாதே என்று எப்படி சொல்ல முடியும்? நாங்க அப்படித்தான் செய்ய முடியும். ஒன்று. இரண்டாவது விஷயம், நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? என்னுடைய நான் போர் சென்றிருக்கும் பொழுது விஷ்ணுவானவர் அவருடைய சக்கர ஆயுதத்தையும் ஒளி பொருந்தியது, உலகத்தை எல்லாம் அழிக்கக்கூடியது என்று சொல்லக்கூடிய சுதர்சன சக்கரத்தை என் மீது விட்டறிந்தார். என்னுடைய மார்பிலே பட்டு திரித்து கீழே விழுந்தது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லாததாக ஆனது. பிரம்மா பிரம்மாஸ்திரத்தை எய்தார், அது என்னுடைய மார்பிலே பட்டு புடி புடியாக போனது. அதே போல சௌரவாஸ்திரம் என்று சொல்லக்கூடியது, பலவிதமான அஸ்திரங்கள் எல்லாம் இவர்கள் விடுத்தார்களே, ஒருவருடைய அஸ்திரமும் பிரயோஜனப்படவில்லை. என்னுடைய கொம்புகளினாலே அஷ்டதி கஜங்களும் குத்தப்பட்டு அவை அந்த வாமனன் என்று சொல்லக்கூடிய அதன் முதலாக அஷ்டதி கஜங்கள் இந்த உலகத்தை காத்து கொண்டிருக்கிறது, அவையெல்லாம் பொறிட்டு என்னுடைய தந்தத்தினாலே குத்தப்பட்டு என்னுடைய கொம்புகளினாலே குத்தப்பட்டு மோதி திக்கு யானைகள் ஓடிவிட்டன. எல்லாம் இருக்கும் பொழுது என்னுடைய ஒரு அடியினாலே இந்த பூமி பிளந்திருக்கிறது, எல்லா சேனைகளும் அழிகின்றன. இப்பேற்பட்ட வீரனா நான் இருக்கும் போது சின்ன குழந்தை 16 வயசு கூட கிடையாது, 16 வயசு ஏன்னு கேட்டா அதுதான் யுத்தத்திற்கு பொருத்தமான வயது என்று இந்த சாஸ்திரங்கள் சொல்லும். அந்த சோழச வருஷம் என்று சொல்ல முடியாது, இந்த 16 வயது நிரம்பி இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் பாலன் என்கின்ற தன்னை மாறி யுத்தத்திற்கு அவன் பரிபூர்ணமான தகுதி உடையவன் என்று சொல்லுகின்றார்கள். ஆக அந்த 16 வயது கூட இல்லாத நீ வந்திருக்கிறாய், இளங்கன்று பயமறியாதப்பா, சின்ன குழந்தை வந்துட்டே, நான் உன்னை மன்னித்து விட்டேன். காரணம் என்ன? எனக்கு வரம் கொடுத்த சிவனுடைய புத்திரன் நீ, மன்னித்து விட்டேன், திரும்பி சென்று விடு, ஓடிவிடுன்னு பேசுகிறான். அப்போ கோபத்தோடு பேசுகின்றாராம், நீ எப்பேற்பட்டவன், உன்னுடைய நீ பேசக்கூடிய தற்பெருமை இருக்கின்றதே, பிரயோஜனம் இல்லாத தற்பெருமை, வீண் பெருமையை அடித்துக் கொண்டிருக்கிற ஒன்றுமே கிடையாது என்று சொல்லும்படியாக பலவிதமான அந்த சரித்திரங்களை அங்கே சொல்லி மீண்டும் இரண்டு பேரும் போரிடச் செய்கின்றார்கள். இந்த ரெண்டு விஷயம் இதுல பார்க்க போகிறோம். முருகப்பெருமான் முதலிலே பேசிய விஷயம் வேத சாஸ்திரத்திலே எப்படி இருக்கின்றது, சிவபெருமான் எப்படி வைத்திருக்கிறார், என்ன செய்ய வேண்டும் என்று. இரண்டாவது விஷயம், சரித்திரங்கள் சொல்லுகிறார் சிவனுடைய மகத்துவத்தை முருகப்பெருமான் சின்ன சின்ன விஷயமாக சொல்லுகிறார். இந்த ரெண்டையும் நம்ம பார்க்க வேண்டும். இதுல இன்னொன்று, நான் முதலிலேயே சொன்னதை போல இந்த போரிடக்கூடிய இடங்கள் இது மாதிரி எங்கெங்கெல்லாம் முடியுமோ ஸ்காந்தத்திலே வேதசாஸ்திர கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வதற்காக எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குமோ அங்கே சொல்லுகிறார்கள். இது நாம் தெரிந்து கொள்வதற்காக இருக்கக்கூடியது, நம்ம அப்படியே கதை தானே என்று நினைத்து விடக்கூடாது. நமக்கு இந்த புராணங்கள் எல்லாம் வேதசாஸ்திர கருத்துக்களை விளக்க வந்தவை, அதுல புரியாமல் மறை பொருளாக இருந்த வேத கருத்துக்களை நமக்கு விளக்கமாக சொல்வதற்காகத்தான் இதிகாச புராணங்களே. இந்த புராணங்கள் விளக்கமாக அங்கெங்கே கதை சொல்லும் உதாரணங்கள் இங்கே இருக்கும். தாரகாசுரன் பேசுவதற்கும் முருகப்பெருமான் பேசுவதற்கும் உதாரணமாக இது இருக்கும், எது செய்யத்தகுந்தது எது செய்யத்தகாததுன்னு. இப்ப வேத சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகிறது, முருகப்பெருமான் எதை சொல்லுகிறார், இதை நம்ம பார்க்க வேண்டும். கொஞ்சம் எனக்கு உங்களுடைய செவிகளை கொடுங்கள், இது என்ன கதையாக இல்லாமல் கருத்துக்களை பார்க்கிறோம், கொஞ்சம் உங்களுடைய மனத்தை கொடுங்கள். அவர் திரும்பி கதை போகும் பொழுது
2: சந்தோஷமாக ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருக்கருவை 10 அந்தாதியில் சைவ சித்தாந்தம் பகுதி 2. வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.
3: பாருங்களேன், நின் திருவடி கமலத்து அன்பெனும் அழிவில்லா பொருளே, நின் திருவடி கமலத்து அன்பெனும் அழிவிலா பொருளே, அழிவிலா பொருளே பழமறை கொழுந்தே தூண்டரும் சுடரே. ஆக இறைவன் என்னவாக இருக்கிறான், எனது அழிவில்லா பொருளாகவும் இருக்கிறான், பழமறை கொழுந்தாக இருக்கிறான், ஞானத்தினுடைய உருவாக இருக்கிறான், தூண்டற்குரிய சுடராக இருக்கிறான். ஆக இறைவன் இந்த அருவ நிலையில இருந்து காட்சி தருவதாக சொல்லுகிறார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அருவுருவ திருமேனி, இந்த அருவுருவ திருமேனி வருகின்ற போது சதாசிவமூர்த்தியத்தை குறிப்பதாகும். எதை குறிப்பதாகும்? சதாசிவமூர்த்தத்தை. உருவம் ஒரு கால் புலனாயும் ஒரு கால் புலனாகாமலும் இருப்பது, அது அருவுருவம். அதான் ஏற்கனவே எனது ஒளி வடிவமாக இருக்கக்கூடியது. கண்ணிற்கு புலனாகிற மாதிரி எனது கை கால் முகம்லாம் இருக்கும். அதைத்தான் பின்னே நம்ம என்ன செய்யறோம், ஒரு லிங்க வடிவமாக சொல்றோம். ஆனால் உறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இல்லாத போல தெரியும். இதைத்தான் என்ன செய்யறாரு, நாரணன் அறியா திருவுருவம் காட்டி. என்னது, நாராயணனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அருள் காட்சியை எனக்கு காட்டி அருள் புரிந்தவன். அது மட்டுமல்ல, அண்டலோகமும் அகிலலோகமும் எனது மண்டு செந்தலல் வடிவாக நின்றவன். அண்டலோகமும் அகிலலோகமும் மண்டு செந்தலல் வடிவமாக காட்சி கொடுத்தவன். இறைவன் என்னது, முழுக்க முழுக்க செந்தலல் செந்தலல் வடிவமாக விண்ணிற்கு மண்ணிற்குமாக காட்சி கொடுத்தவன். அது மட்டுமல்ல, படியளந்தவன் பதும மேயவன் அடிமுதலாம் அரிய எண்ணாதவன். அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் இவனுடைய எனது ஆணவத்தின் பிடியிலே யார் பெரியவர்கள் என்று தேடி என்ன செய்ய முடியல, இவனுடைய அடியையும் முடியையும் காண முடியவில்லை. அந்த அளவிற்கு எனது விண்ணிற்கும் மண்ணிற்குமாக இருந்தவன் அப்படின்னு சொல்றார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உருவத்திருமேனி. இந்த உருவத்திருமேனி என்பது இந்த ஒரு நாலு விதமான நிலையில் நம்ம சொல்றோம். இந்த என்னது, மகேந்திரன் உத்ரன் மால் அயன் என்று சொல்லக்கூடிய நிலையில் இறைவன் எங்கானும் யாவையுமானவன் பிறை அணிந்தவன். அப்ப அவன் எனது பிறை கங்கையை இது பிறை அணிந்தவனாக காட்சி தருகிறான். அதை போலவே பனி நிலவுடன் கங்கை சடை வார்ப்பவனாக இருக்கிறான், வார்த்த செஞ்சடையனாக இருக்கிறான். எனது முடித்த தன்பிரையும் வேணியும் முகலிங்கன் மலு மான் பிடித்த செங்கையும் உடையவன். ஆக எனது இறைவனுடைய அந்த தோற்றத்தை முழுவதுமாக சொல்றாரு. மலு ஏந்திய கை கரத்தனாக இருக்கிறான், மான் ஏந்திய கரத்தனாக இருக்கிறான், கங்கையை தலையிலே சூடியவன் தன்னுடைய சடோபாரத்திலே சூடியவனாக இருக்கிறான், கழுத்தில் எனது தன்னுடைய பாம்பை அறவை அணிந்தவனாக இருக்கிறான். என்ன செய்தாரு, இப்படி தன்னுடைய அந்த உருவ திருமணியில் இருக்கக்கூடிய இங்க பாத்தீங்கன்னா இந்த முழு பாடல்கள்ல ஒவ்வொரு சீர்கள் ரெண்டு சீர் மூணு சீர் இந்த தோத்திர பாடலாக இருக்கக்கூடிய காரணம் தான் நம்ம என்ன செய்யலாம், அந்த ரெண்டு மூன்று சீர்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு இங்க எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்க பாருங்களேன், மலுமானும் வயங்கரமும் மலரடியும் கொண்டிருக்கக்கூடியவன். ஆக இந்த உருவ திருமணியில இவனுடைய நிலைப்பாடுகள் அப்படியே சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இறைவனுடைய உருவ திருமணியில ஒரு நான்கு விதமான வடிவங்கள் நம்ம சொல்றோம். உருவத்திருமேனில் நான்கு விதமான வடிவங்கள், அதாவது யோக வடிவம், போக வடிவம், என்னது யோகம், கோரம், குரு. அதுக்கடுத்து என்னப்பா நான்கு விதமான வடிவம் சொல்ற இறைவனுடைய வடிவங்களை சொல்லுகின்ற போது, வேகம், யோகம், போகம், இன்னொன்னு ஞானம், அது குரு வடிவம். இந்த நான்கு நிலைகளில் இறைவனுடைய அந்த உருவ திருமணியுடைய அமைப்பை சொல்றோம். இந்த வடிவம் என்பது உயிர்களுக்கு இன்பம் அளித்தல் பொருட்டு. எதற்காக இறைவன் எடுத்துக்கொள்கிறான், உயிர்களுக்கு இன்பம் அளித்தல் பொருட்டாக எடுத்துக்கொள்கிறான். அப்ப இந்த போக வடிவம் என்பது உமையம்மையோடு காட்சி இருக்கக்கூடிய வடிவம், உமையம்மையினுடைய ஓடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு வடிவம் தான் இந்த போக வடிவம். இப்ப இந்த போக வடிவம் என்பது அதாவது கலாவின் ஈசா புவனங்களாவாய் உயிர் வர்க்கமாவாய் நிகர் போகமாவாய் புகழும் திவசங்கள் ஆதி வருங்காலமாவாய். ஆக இந்த எல்லா நிலைப்பாடுல இருக்கக்கூடிய இந்த உலக உயிர் வர்க்க நீதான், நுகரக்கூடிய போகம் நீதான், இருக்கக்கூடிய எல்லாமே நீதான், எனது தோற்றமும் முதலும் இல்லாத ஒரு நிலையில் நீ இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டுமல்ல, இருமை இன்பமும் அடியவருக்கு ஊட்டிய இறைவன். அதாவது இருமை இன்பமும் அடியவருக்கு ஊட்டிய இறைவன் எனது சக்தி சுரூபமாக இருக்கக்கூடிய உமையொரு பாகனாக இருக்கக்கூடிய நிலையில, அதாவது இம்மை இன்பமும் மறுமை இன்பமும் ஆக எனது நல்வினை தீவினை இரண்டையும் போக்கி என்ன செய்யறாரு, இருமை இன்பமும் அடியவருக்கு ஊட்டிய இறைவனே. அதாவது யார் கூட இருக்கும்போது, தர்மமூர்த்தியே ஒப்பனை தழுவ தழுவும் புயத்தானே, அதாவது ஒப்பனை அம்மையோடு இருக்கக்கூடிய இறைவன் என்ன செய்யறா, இந்த உயிர்களுக்கு இருவினை இருமை இன்பம் இம்மை மறுமை ஆக இரு நிலைகளுக்குமான அந்த இன்பம் தருகிறான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா யோக வடிவம். இந்த யோக வடிவம் என்பது குருவாக வந்து அதாவது அறிவு நிலையில தெளிவுபடுத்துவது. அதாவது முக்திக்கு வித்து உன் அடியவர்கள் சிந்தைக்கு முளறி அறுக்கன், மொழி என்மின் சித்திக்கு மூலம், தவயோகிகளுக்கு தெளிகண்ணல் ஊறும் அமிர்தம், பக்திக்கு நித்தம் அருள் வீசும் கொண்டல், கலவீசன் கலாவீசன் எங்கள் பரமன். ஆக இந்த யோக வடிவம் என்பது முழுக்க முழுக்க முக்திக்கான வித்து. இப்போ அதிவீர ராமபாண்டியருடைய பாடல்களில் இந்த யோக வடிவம் பற்றியது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க ஏக்கமான பாடல்கள் தான். இந்த ஏக்கமான பாடல்கள் பார்த்தீங்கன்னா என்னது இறைவன் வந்து எனது முக்திக்கான வித்தாக இருக்கிறான், அடியவர்களுடைய சிந்தைக்கு எனது முளறி அறுக்கனாக இருக்கிறான், எனது சித்திக்கு மூலமாக இருக்கிறான், தவயோகிகளுக்கு எனது தெளிகண்ணலாக இருக்கிறான்னு சொல்கிறான். ஆனால் பின்னாடி ஒரு பாடலில் சொல்லுகின்ற போது துறவியாய் சென்று வனம் துண்ணல் வேண்டுமா அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அது இறைவனுடைய முக்தி வேண்டும் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், துறவியாக ஏன் காட்டுக்கு செல்லணும், இங்கு இருக்கிற நிலையில் இருந்து கொண்டே நாம் அருளை பெறலாமே அப்படின்னு சொல்லுவார். அதுக்கடுத்து கோர வடிவம் சொல்லுகின்ற போது பார்த்தீங்கன்னா காய்ச்சினத்து உழுவையின் வரித்தோல் அசைத்து உடை உடுத்தியவன், என்னது புலியினுடைய வரித்தோலை, அதாவது தார்காவனத்து முனிவர்களுடைய அந்த யாகத்திலே தோன்றிய அந்த புலியை என்ன செய்கிறாரு, உரித்து தோலை ஆடையாக உடுத்தி கொள்ளக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாரணத்தின் உரிபோர்வை கொண்டவன், அதே போல யானையாக அந்த தார்காவனத்து முனிவர்களுடைய அந்த யாகத்திலே யானையாக வந்த அவனை எனது உரித்து அதை எனது ஆடையாக போற்றிக் கொள்ளக்கூடியவன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு வடிவமாக இருக்கக்கூடியவன் இறைவன், அதாவது நாளும் அண்டரும் முனிவரும் தாமும் காண்கிலர், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் தேடுகிறது ஆனால் தேடிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் அடியேன் உன்னை தேடினேன், தென்றிரை வளாக முற்றும் தேடினேன், ஆனால் தேடி கண்டுகொண்டேன், எங்கே கரிவளமந்த நல்லூரிலே. இப்போ தனக்கு முக்தி கூடத்தை இடமாக அதை என்ன சொல்கிறாரு, கரிவளமந்த நல்லூரில் இருக்கக்கூடிய பால்வண்ணநாதரை சொல்லி நான் நினைச்சிறேன், தேவர்கள் எல்லாம் தேடுகிறார்கள், அடியவர்கள் எல்லாம் தேடுகிறார்கள், அப்படி எல்லாம் தேடுகின்ற போது நான் என்ன செய்கிறேன், உன்னை இந்த கலாமரத்தினுடைய நிலையிலே உன்னை நான் கண்டுகொண்டேன், கண்டு நான் ஞானம் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறார். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாட்டில் இறைவனுடைய நவந்தரு பேதத்தை ஒரே ஒரு பாட்டில் அப்படியே சொல்கிறார். ஏன்னா நவந்தரு பேத உருவத்திருமேனி அறுவத்திருமேனி அருவுருவத்திருமேனி இந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு பாடலில் சொல்கிறாரு. ஆதவன் மதி பார் அனல் வெளி புனல் கால் அருமறை எச்சன் என்று எட்டும் பேதமாம் உருவாய் அருவாய் நிறைந்த போற்றியால் உற்ற நான் உன்னை ஓதினால் உணர்வேன். ஆக நீ என்ன செய்கிற, அட்டமூர்த்தம் அட்டமூர்த்தமாக இருக்கக்கூடிய இறைவனை நான் ஓதினால் உணர்வேன். ஆனால் என்னுடைய சொல்லுக்குள்ளே உன்னை கொண்டு வந்து சொல்லுக்குள்ளே அடக்க முடியாது. ஆனால் அப்படி சொல்லுக்குள்ளே அடக்க முடியாது இருக்கக்கூடிய அந்த இறைவனை நான் என்ன செய்கிறேன், ஓதினால் தினம் எனது நமச்சிவாய மந்திரத்தை நான் மனதிலே தியானித்தால் நான் உன்னை என்ன செய்ய முடியும், உணரும். அதற்கடுத்து உணருமாறு அருளாய் அவன் அருளால் அவன்தால் வணங்கி, எனக்கு அருள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீ உணருமாறு நீ அருள வேண்டும். ஏன்னா இந்த அட்டமூர்த்தமாக இருக்கக்கூடிய இறைவனை உன்னை நான் ஓதினால் உணர்வேன். ஆனால் எனக்கு எனது ஓதுவதற்கான பக்குவம் எனக்கு வாய்க்கப்பெறவில்லை. அந்த பக்குவத்தை யார் நீ தர வேண்டும், உணருமாறு நீதான் எனக்கு அருள வேண்டும். அருளாய் எனது இளநிலா பசுங்கொழுந்தே அளித்த ஜோதிய அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு பார்த்தீங்கன்னா இங்கே அடியவருடைய கீழ்நிலை தான் ரொம்ப சொல்லிக்கிட்டே வந்திருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இறைவனுடைய ஐந்தொழிலை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு போகிறார். அவருடைய பராக்கிரமங்களை சொல்லுகின்ற போது படைத்தல் காத்தல் அழித்தல் அருள் ஆக இந்த ஐந்தொழிலையும் சொல்லி போகிறாரு. இறைவனை எவ்வுயிரியமாக எனது தோற்றுவிக்கக்கூடியவன், தோற்றுவிக்கிறது மட்டுமல்ல அவனை எனது அதை படைத்து காத்து மறைத்து அருளக்கூடிய நிலையில் இருக்கிறான். ஆனால் இங்கே இந்த படைக்கப்பட்ட இறைவனிடம் இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நினதாருள் பெற்றும் பெற்றிலார் போர் பறிவுற்றேன். இறைவா இந்த படைத்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் உன்னுடையது தான், எனது இந்த எல்லா உயிர்களிடத்திலும் எனது என்னுடைய அருளை பெற்றும் என்னுடைய இயக்கம் இங்கு இருக்கிறது. ஆக படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு எல்லாமே எனது இறைவனுடைய அருள் கிடைக்கும். அதனுடைய எனது அந்த மல வாசனைகளுக்கு ஏற்ப பழக்க வாசனைகளுக்கு ஏற்ப தாமதப்படுமே தவிர அருள் இல்லாமல் போகாது. இறைவனை வணங்கினால் மட்டும்தான் அருள் அப்படின்ற நிலை இல்லை, ஆனால் அருள் கிடைக்கும். அதான் சொல்ல அருள் பெற்றும் பெற்றிலார் போல் பறிவுற்றேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா காத்தல். இப்ப காத்தல் சொல்லுகின்ற போது, அதாவது இந்த உயிர்களை காத்தலுக்கு உன்னை விட்டால் வேற ஒரு பொருள் கிடையாது. கருவா புரிக்குள் உரை தேவதேவா, கதியேது எனக்கு மொழியாயோ. எனக்கு என்னது, எனக்கு கதி என்பது நீதான். எனக்கு கதியாக இருக்கக்கூடியவன், என்னை காக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவன் நீதான். ஆகவே இது என்னது, என்னை நீ காப்பாயாக. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அழித்தல். இந்த அழித்தல் தொழிலை சொல்லுகின்ற போது முப்புறம் எரித்த செய்தியை பதிவு செய்கிறார். ஒரு மூணு இடத்துல முப்புறம் எரித்த செய்தியை, கொடியவர் புறத்தை அழலாடச் சென்றவன். அந்த புராண செய்தியில வருகின்ற போது என்னது, முப்புறம் எரித்த செய்தியை பதிவு செய்கிறார். அதற்கடுத்து மறைத்தலை சொல்லுகின்ற போது, அதாவது இந்த ஒரே ஒரு ஓமையில் அதை சொல்றாரு, நம் அருவி அம்பரம் மறைத்து நின்று ஆட்டுபவன் போல். அதுக்கு அந்த எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தோற்பாவை ஆட்டக்கூடியவங்க முன்னாடி பொம்மை ஆடுகின்ற போது பின்னாடி இருந்துக்கிட்டு அந்த சூப்பர்தாரி ஆட்டி விற்கிறது மாதிரி இந்த இறைவன் என்ன செய்கிறான், மருவி அம்பரத்து மறைத்து நின்று ஆட்டுவான் போல் அப்படின்னு சொல்லி சொல்வதாக சொல்றார். ஏன்னா அந்த உரையாசிரியர் லேசாக சொல்றாங்க. ஆக இது மறைத்தல் தொழில். அருளல் என்பது இறைவனுடைய அருள் பெறுவதா, என்னது அவன் அருளால் அவன்தால் வணங்கி. அதாவது பெறுவது நினது திருவடி கமலம், பேசுவது நின் திருநாமம், உருவது நினது திருவுரு வெளியாம், உணர்வது உன் திருவருள். ஆக இந்த திருவருளை நாம் எனது பேசுறது உனது திருவடி கமலம், பேசுவது உனது திருநாமம், நினைப்பது உன்னுடையது, ஆனா உணர்வது உன் அருள். உன் அருளை நாம் எனது உணர்வதற்கான ஒரு நிலை. அது மட்டுமல்ல, நாரணன் அறியா திருவுரு காட்டி நல்லருள் சுரந்து வாழ்வித்தவன். அப்ப இறைவனுடைய திருவருள் என்ன செய்கிறது, இந்த உயிர்களுக்கு நல்லருள் தந்து வாழ்விக்கின்றது. அது மட்டுமல்ல, ஆக என்ன செய்யறாரு இப்படியே, அப்ப இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த அஞ்சு நிலையிலையும் சொல்லிட்டு இறைவனுடைய பெருமைகளை சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கடுத்து என்னது, உயிரினுடைய இயல்புகளை சொல்லுகின்ற போது உயிருக்கான அந்த இயக்கத்தையே பதிவு செய்கிறார். உயிர் என்பது என்னது, உயிர் எப்போதும் இருக்கக்கூடிய பொருள் என்று உள்ள பொருள் அறிவு பொருள். ஆனா உணர்த்தினால் உணரும் தன்மைத்து, உயிருக்குரிய என்னது அறிவு சிற்றறிவு, உணர்த்தினால் உணரும் தன்மைத்து. என்னது, தீ சுடும், நீர் குளிர்ச்சி உடையது அப்படின்னு சொல்லி உணர்த்துகின்ற போது அது உணரக்கூடிய தன்மை உடையது. ஆனா இந்த உணர்த்துகின்ற இந்த உயிருக்கு வந்து என்னது, இங்க இவர் சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு விதமான நிலைகளை மட்டுமே சொல்லிட்டு போறாரு. என்னது, முக்தி ஜீவன் முக்தி, அதாவது ஜீ பரமுக்தி ஜீவன் முக்தி ரெண்டு மட்டும் சொல்றாரு. உயிர் உடம்பில் இருந்த பொழுதே முக்தி பெறுதல் என்பது ஜீவன் முக்தி, பரமுக்தி என்பது உயிர் உடம்பை விட்டு நீங்கிய பின் பெறக்கூடிய முக்தி. இந்த ரெண்டு மட்டுமே எனது இந்த உயிருக்கான நிலையில இவர் இந்த பாடல பதிவு செய்யறாரு. அது மட்டுமல்ல, பாசம் நீங்கிய மூவகை பசுக்களை மாசில் முக்தியாம் வனத்தில் மேய்ந்திடும். ஆக எனது பாசம் நீங்கிய மூவகை பசுக்களை, அதாவது ஒரு மலத்தார் இரு மலத்தார் மும்மலத்தார் சொல்லக்கூடிய மூவகை பசுக்களை மாசில் மாசில் முக்தியாம் வனத்தில் மேய்ந்திடும். ஆக எனது ஒரு மலத்தார் இரு மலத்தார் இந்த மும்மலத்தாரும் போக எனது குற்றமற்ற இறைவனுடைய முக்தி பெற நீ பெற முடியும். ஆக எனது இந்த மூன்றை பதிவு செய்கிறார். அது மட்டுமல்ல, இம்மை இன்பமும் இறுதியில் முக்தியில் அளிக்கும் இறைவா. அதாவது இம்மை இன்பம், இந்த உலகியல் இன்பத்தை நீ எவ்வளவு தூரம் நீ அனுபவிக்கிறாயோ அந்த அனுபவித்ததற்கு பின்பு நீ என்ன செய்கிறாய், இறுதியிலே நீ முக்தி பெறுகிறாய் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம், இந்த உயிர் தன்னுடைய இயக்கத்தை சொல்லுகின்ற போது, நான் உன்னை வந்து சேருகின்ற போது நான் என்ன செய்து விடுகிறேன், என்னுடைய உள்ளத்து துன்பமெல்லாம் அயர்ந்து விடுகிறது, என்னுடைய உள்ளமெல்லாம் உள்ளத்து துன்பமெல்லாம் தீர்ந்து விடுகிறது, மெல்ல நான் சென்று கண்டாலும் தீர்ந்து விடாயோ. ஆக நான் உன்னை பார்த்த மாத்திரத்திலே எனது சூரியனை கண்ட பனி போல என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய துன்பமெல்லாம் சென்று விடுகிறது அப்படின்னு சொல்றாரு. அதாவது எவ்வமுற்ற திரிமலத்தார் திரிமலம் இற்றது செவ்வி ஞானத்து திருக்கண் திறந்தது. அதாவது இந்த மூன்று மலங்களும்

இருக்கக்கூடிய ஒரு அடியவர் நிலையில நான் செய்திருக்கக்கூடிய பிழைகள் கோடி உள்ளன. ஆனா இந்த பிழைகள் கோடி உள்ளன எனினாலும் புறந்து என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது, எனக்கு அருள் பாலிப்பது உன்னுடைய கடமையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நேயமுற்று வாழும் தொண்டர்களுக்கு அன்பு செய்யக்கூடியவன், எவ்வளவுதான் குறைவுடைய உயிர்களாக இருந்தாலும் அதனுடைய மலவாசனை நீங்குவதற்கு இவன் என்ன செய்யக்கூடியவன், துணை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே நேயமுற்றும் வாழ் தொண்டர்களுக்கு அன்பு செய்யக்கூடியவனாக இவன் இருக்கிறான். இன்னொரு விஷயம் இங்க பாத்தீங்கன்னா, இதுல இறைவனுடைய அருளை பெறுவதற்கு முழுக்க என்னது நம்பிக்கை தான் இங்க உதயா சொல்லப்படுகிறது. இங்க நம்பிக்கை என்பது தான் என்னது தனக்கு பெருத்த அடையாளமாக சொல்லப்படுகிறது. ஏக்கத்தோடு சேர்ந்து அவன் என்னது பாருங்களேன், ஆசையான ஐவரை அடக்கியோர் எழுத்திலே பேசிடாது இருப்பேன். எனது ஆசையான ஐவரை, இங்க நம்ம இருக்கக்கூடிய எனது பொறிகள் ஐந்தையும் அடக்கினால் யாரை காண முடியும், பேசிடாது இருப்பேன். யாரை காண முடியுமா, இறைவனை காண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டுமல்ல, ஈன துயர்கடல் அளந்தும் எனையும் பொருளாக அடிமை கொண்ட ஞானத்துருவே. இது என்னது, இப்ப ஈன துயர்கடல் அளந்தும் அணுதினமும், இந்த ஒவ்வொரு ஆன்மாக்களும் உயிர்கள் என்ன செய்யலாம், அணுதினமும் ஈன துயர்கடல் அழுந்தும். ஏன்னா இந்த உலகியல் இன்பத்தில் என்ன செய்கிறது, உலகியல் வாழ்க்கையில மாடுமனை மக்கள் சுற்றத்தில் என்னது அணுதினமும் ஈன துயர்கடல் அழுந்தும் எனையும் பொருளாக அடிமை கொண்டவன். ஏன்னா நான் அவனுடைய ஞானத்தை பெறுவதற்கு நான் தகுதி உடையவன் அல்லன். இருந்தாலும் என்ன செய்கிறான், என்னையும் ஒரு பொருளாக ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறான், என்னை அடிமை செய்தவனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, எனக்கு ஞானம் தந்தவனாக இருக்கிறார். அப்ப இவருடைய ஒரு நாலஞ்சு பாடல்கள் பாத்தீங்கன்னா, தமிழ் மீது இருக்கக்கூடிய பற்ற, தமிழ் கருவை தமிழ் கருவை அப்படின்னே சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். இந்த பாடல்கள் கடைசி அடிகள்ல சொல்லி வருகின்ற போது, தமிழ் கருவை நம்பா, தமிழ் கருவை தேவ தேவா அப்படின்னே சொல்லிட்டு வந்துகிட்டு இருப்பாரு. துறவியாய் வனம் துண்ணல் வேண்டுமோ, அதுக்கடுத்து பாத்தீங்களா, அறையும் முன்னமே அனைத்தும் எய்தும், நமச்சிவாய மந்திரத்தை நினைத்த மாத்திரத்திலே முக்தின்னு சொல்ற மாதிரி, எனது இங்க இருக்க கரிவளாந்தரில் இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் அறை முன்னமே அனைத்துமே எய்தும். ஆக இறைவனை நீங்கள் நினைத்த மாத்திரத்திலே, சொன்ன மாத்திரத்திலே எல்லாம் எய்தக்கூடியவனாக சொல்லுகிறார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, பாசத்தினுடைய இயல்பாக சொல்லுகின்ற போது, இங்க ஆணவமலம், ஆணவமலம் என்பது இயல்பாகவே என்னது உயிரோடு இருக்கக்கூடியது, என்றும் உள்ளது. இந்த என்றும் உள்ள மலம் எப்படி நெல்லில் உமியும் செம்பில் களிம்பும் எப்படி இயற்கையோ, அதை போலவே இந்த உயிரிடத்தில் இந்த ஆணவ மலம் இருக்குது. இந்த ஆணவ மலத்தை சொல்லுகின்ற போது இதுக்கு என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, மாய வல்லுரில் நீங்கா மனத்திடை தூய ஞான சுடர் விளக்கு ஏற்றிய தேவா. அங்க என்ன செய்றாரு, மாய வல்லுரில், இந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய அந்த வல்லிரில் இருக்கக்கூடிய அந்த மனத்திடை ஞானத்தினுடைய ஒளியை ஏற்றி இருக்கக்கூடிய இறைவனே. அது மட்டுமல்ல, பேதமுற்றிட யான் எனும் செருக்கு அகற்றிட, இந்த உயிர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய யான் எனது என்று சொல்லக்கூடிய அந்த செருக்கை அகற்றக்கூடியவனாக இருக்கிறான். அது அதுக்கடுத்து ஒரு பாட்டில் பாத்தீங்கன்னா, என்னது, உலகியல் தலைமயங்கி வேறு வேறு உருவெடுத்து சுழல் குயவன் திகிரி போல பவக்கடலில் சுழல்வேனே. ஆக பாத்தீங்கன்னா, இந்த மீண்டும் மீண்டும் மீண்டும், அதாவது போன பிறவியிலே செய்திருக்கக்கூடிய வினையின் காரணமாக இப்ப பிறப்படுக்கிறோம், இந்த பிறவியிலே செய்திருக்க வினையின் காரணமாக மீண்டும் பிறப்படுக்கிறோம். ஆக இந்த மீண்டும் மீண்டும் பிறப்படுக்கக்கூடிய அந்த நிலை, அப்படி குயவனுடைய சக்கரம் இருக்கிறது, மண் இருக்கிறது, மண் என்பது அந்த மண் எப்படி பானையாகவும் சுட்டியாகவும் அவங்க என்ன பொருள் வேண்டுகிறதோ அதை போலவே இந்த ஆன்மா என்ன செய்கிறது, மீண்டும் மீண்டும் ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவாக மீண்டும் மீண்டும் பிறப்படுகிறது. அதனுடைய வினைகளுக்கு ஏற்ப பிறப்படுத்து கொண்டே வருகிறது அப்படின்றது இங்கே எடுத்துக்கலாம் நம்ம. ஆக என்னது, இங்க ஆணவம் என்பது இந்த இடத்துல என்னது சொல்றாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கண்மத்தை சொல்லுகின்ற போது, இப்போ நம்ம முழுக்க முழுக்க முதல்ல வந்து இறைவனுடைய பெருமைகளாக தான் அந்த பாடல்கள் இருக்குது. ஆனால் அந்த நூறு பாடல்களை சிலவற்றை நம்ம என்னது ஒரு ரெண்டு மூணு பாடல்களை தேடி என்ன செய்கிறோம் பார்க்கும்போது, இந்த கண்ம மலத்தை பற்றி, கண்மம் என்று சொல்லுகின்ற போது வினை செயல், இந்த கண்ம எனது இறைவன் மாய கண்மம் என்ற இரண்டு எனது அழுக்கை சேர்க்கிறான். எப்படி ஒரு பெரிய ஒரு வைக்கை கட்டு இருக்கோ, அந்த வைக்கை கட்டுக்கு முதல்ல நடுமைமா ஒரு கட்டு போட்டுட்டு அதுக்கடுத்து ரெண்டு பக்கம் ரெண்டு கட்டு போடுவாங்க. அப்போ கட்டு போடும்போது அது ஒரு வடிவமாக கிடைக்கும். அப்போ ஏற்கனவே ஆணவம் என்ற ஒரு அழுக்கு இருக்கின்ற போது அதுக்கடுத்து என்னது ஒரு ரெண்டு அழுக்கு, கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய
இரண்டு அழுக்கை சேர்த்து என்ன செய்யறா, முற்றிலுமாக அவனுடைய இருக்கக்கூடிய அந்த ஆணவ மலத்தை

0: ஆணவ அழுக்கை போக்குவதற்காக மீண்டும் ரெண்டு தரம். அதுதான் இந்த கண்மம் என்பது. இந்த கண்மம் சொல்லுகின்ற சொல்வாருங்களா, எனவே பிறவி மாயவும் அருள் பெருகவும் எனக்கு அருள் புரிய வேண்டும். என்ன செய்யறாரு, என்னுடைய பிறவி மாய வேண்டும், எனக்கு அருள் பெருக வேண்டும் சொல்றாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, பொருள் வேட்டும் நிலவேட்டும் பூவையர்தம் புனர்களவி மருள் வேட்டும் நாடேறும் மன வலிமை கெட்டு துயர் உருகின்றேன். அப்ப சராசரியாக இருக்கக்கூடிய எனது மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இந்த மூன்று நிலையிலும் சொல்றாரு பாருங்களேன். பொருள் வேட்டும் நிலவேட்டும் புவையர்தம் புனர்களவி மருள் வேட்டும் நாடேறும் மன வலிமை கெட்டு. ஏன்னா இப்ப தாங்க இருக்கக்கூடிய அந்த வைராக்கியம், இறைவனை அடைய வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் என்ன செய்கிறது, உலகியல் இன்பத்தால் தளர்ந்து போய் விடுகிறது. இப்ப எங்க மாணவர்கள் நைட்டு போய் உட்காந்து படிக்கலாம்னு நினைப்பாங்க, ஆனா இங்க இருந்து போகும்போது எப்படியும் படிச்சிடணும்னு நினைச்சு போய் வீட்டுல வேகமா போய் பைய எடுத்து படிக்க உட்காருவாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்து பக்கத்துல டிவி போட்டாலும் பக்கத்துல ஏதாவது சத்தம் கேட்டாலும் என்ன செஞ்சிருவாங்க, மாறிடுவாங்க. அதே போலதான் இந்த அருளாளரும் உலகியல் இன்பம் என்பது என்ன செய்கிறது, நம்மள அதுல ஒட்ட விடாமல் நம்மை தடைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து பாத்தீங்களா, மத்தவங்க மாதிரி என்னால் என்ன செய்ய முடியாது, நன்னரும் தவங்கள் செய்து நான் உடல் வருந்த மாட்டேன், எனும் ஐம்புலன்கள் செற்று அடக்க மாட்டேன், அண்ணலே இனி எவ்வாறு அடியேன் உன்னை உய்யுமாறே அப்படின்றாரு. என்னன்னு கேட்டால் என்னால் தவம் செய்ய முடியாது. அதுக்கடுத்து என்னது, உடல் வருத்த மாட்டேன், ஐம்புலன் என்னால் அடக்க முடியாது, ஆனால் எனக்கு என்ன வேணும், உன்னுடைய அருள் வேண்டும். அதான் சராசரியாக இருக்கக்கூடிய ஒரு அடியவனான ஒரு மனநிலை. என்னால கஷ்டப்பட முடியாது, ஆனா எனக்கு அருள் வேணும். அது எப்படி வேணும், வேகமா வேண்டும். அதைதான் இங்க இவருன்னு சொல்றாரு. தவம் செய்ய முடியாது, நான் உன்னுடைய நமச்சிவாய மந்திரத்தை வலுத்த முடியாது. சரி, அப்ப என்ன செய்யலாம், என்னுடைய புலன்களை நான் என்னால் அடக்க முடியாது. அண்ணலே இதெல்லாம் என்னுடைய குறைபாடு, ஆனா இந்த குறைபாடை போக்கிவிட்டு நீ எனக்கு என்ன செய்யணும், உன்னுடைய அடியவனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு என்ன செய்ய வேண்டும், அருள்பாலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இங்க காண முடிகிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, திரு ஐந்தெழுத்தை சொல்லுகின்ற மாயின்னு சொல்லுகின்ற போது, ஈனமாம் மனப்பை செய்த இந்திரஜாலம் தன்னால். இப்ப இந்த உலகியல் இன்பம் இருக்குதே, இந்த உலகியல் இன்பத்தை என்ன செய்யறது, இந்த மனமான பெய் அதை பற்றி கொள்ளுகிறது. அப்படி பற்றி கொள்ளுகின்ற போது நான் என்ன செய்கிறேன், அடியவனாக இந்திரஜாலம் செய்கிறேன், நடித்து உன்னிடம் என்ன செய்கிறேன், நான் உன்னிடம் அருளை பெற வேண்டும் நினைக்கிறேன். ஆனா அதை தவிர்த்து நான் உன்னை உணர்வது எப்போது, ஏன்னா இந்த இந்திரஜாலம் இல்லாமல் நான் உன்னை உணர்வது எப்போது, உண்மையான அடியவராக இருந்து நான் உன்னை உணர்வது எப்போது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, திரு ஐந்தெழுத்தை சொல்லுகின்ற போது ஒரு பாட்டு சொல்றாரு, பெருமை சான்ற நின் திரு ஐந்தெழுத்துமே பெரும் புனையன பற்றி. இந்த பிறவியான இந்த பெருங்கடலை நீந்துவதற்கு உன்னுடைய எனது திரு ஐந்தெழுத்து எனக்கு பெரும் புனையாக கிடைத்திருக்கிறது. அந்த பெரும் புனையினை பற்றி என்ன செய்கிறேன், அருமை சான்ற இப்பவக்கடல் கடக்குமாறு ஆசையால் துணிகின்றேன். எனக்கு இது ஆசைதான், எப்படி வேகமாக இந்த பிறவியை நான் விட்டுட்டு என்ன செய்யணும், உன்னுடைய நான் மோட்சம் பெற வேண்டும். எல்லாத்துக்கும் இருக்க அவசரம் தான் அவருக்கும், எனது ஆசையால் இந்த ஆசைன்ற எனது ஆசையால் துணிகிறேன். ஆனா இந்த துணிவுக்கு எனது மன வலிமை தரக்கூடியவன் நீ தான், நான் நினைக்கிறேன் நினைக்கிற மாட்டேன்தான். ஆனா பாத்தீங்கன்னா, முதல்ல சொல்லுகின்ற போது என்ன செய்யறாரு, என்னால தவம் இருக்க முடியாது, ஐம்புலனா இறக்க முடியாது, ஆனா எனக்கு அருள் செய்யணும். அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன், அதிவீர ராமைய அம்பாண்டி என்று சொல்லுகின்ற போது எனது ஒரு குழந்தை மனத்துக்கான ஒரு நிலைப்பாடுகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இங்க அகிரணைக்கு வரம் சொல்லக்கூடிய வரம் அளிப்பக்கூடியதாக அத்திக்கு முன்னமே வரம் அளிக்கும் கருவேசா, அதாவது யானைக்கு வரம் அளித்ததாக ஒரு மூன்று நான்கு பாடல்கள் பற்றி சொல்லப்படுகிறது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, அடிமுடி தேடியதாக ஒரு பத்து பாடல்கள் பற்றி சொல்லப்படுகிறது. இறைவன் நாரணியா திருவுரு காட்டி நருள் நருள் அருள் சுரந்து வாழ்வித்தவன் சொல்லக்கூடிய அடிமுடி தேடிய பாடலாம் ஒரு பத்து பாடல சொல்லப்படுகிறது. அதற்கடுத்து மார்க்கண்டேய புராணத்தை பற்றி, பாலகருக்காக சினந்து காலனை உதைத்தவன் பங்கைய சேவடி வணங்கு என்றே அப்படின்னு சொல்லி என்னது மார்க்கண்டேய புராணத்துல என்னது மார்க்கண்டேயனுக்கு இறைவன் அருள் பாலித்ததை பற்றி ஒரு மூன்று நான்கு பாடல்களை சொல்லி செல்கிறார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இறைவன் நஞ்சுண்டதை பற்றி ஒரு நாலஞ்சு பாடல்களே சொல்லுகிறார். என்னது கடல் நஞ்சு உண்டதை பற்றி சொல்லுகிறார். அதற்கடுத்து பாத்தீங்கன்னா, ரெண்டே ரெண்டு பாட்டுல கவிஞன் ஏவன் நல்லுருட்டு பொழுதில் சென்ற தூதனே, சுந்தரருக்காக இறைவன் என்ன செஞ்சான், தூது சென்று வந்தான் இல்லையா, அதை பதிவு செய்கிறார். இவ்வாறாக என்ன செய்கிறாரு சொல்லிட்டே வர்றாரு. ஆனா இதனுடைய உருக்கம் இந்த திருவாசகத்திலே சொல்லக்கூடிய அதே உருக்கமும் திருவாசகத்தில் சொல்லக்கூடிய அதே போற்றி மரபும் எங்க இருக்குது? இந்த திருக்கருவை 15-18 இருக்கிறது. அதனாலதான் இந்த திருக்கருவை 15-18 என்ன செய்யறாங்க, குட்டி திருவாசகம் என்று. ஏன்னா முழுக்க முழுக்க போற்றி மரபு பாடல்கள், இயக்க பாடல்கள், இந்த இயக்க பதிவுகள். ஏன்னா ஒரு அடியவன் சாதாரண ஒரு மனநிலையில இருந்து, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கொக்ககம் என்று சொல்லக்கூடிய சிற்றின்ப நிலையில இருந்து வந்து பாட வருகின்ற போது தனக்கான அந்த இயல்பான அந்த படிநிலைகளை சொல்லி செல்வதாக இந்த 100 பாடல்களும் அமைந்திருக்கிறது. திருவாசகத்தினுடைய உள்ள கருத்தை அப்படியே என்ன செய்கிறாரு, பின்னாடி ஒரு 600 ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்த அதிவீர ராமபாண்டியர் தன்னுடைய மனதிலே உள்வாங்கி கொண்டு சில விஷயங்களை என்ன செய்கிறாரு அப்படியே பதிவு செய்வதாக என்னுடைய சிற்றுரையை முடித்து வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறேன்.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் குதிரையிட்ட சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நமன்.

செம்பட்டுடையாட பைந்தார் பூவின் பலவகை மாலை பதக்கம் ஒளி வீச பவள திருவுடம்பத நிற்புரி நூல்.

சிரத்தில் ஒளி வீசத்துகள் திரு யானை முகவ என கருள் சித்தியும் புத்தியுடன் வந்தே தரிசனம் அதனை தந்தருள் வானோர் பணிகோவே ஏ மலையான் மகளோடு சிவகிரி நாதன் மகளும்

அதற்கு ஒருவனே நட்டமது செய்ய வேண்டும் உயிர்களெல்லாம் லாபத்தை பெறுவதற்கு ஒருவனே நட்டமது புரிய வேண்டும் பயிர்களைய மேகமது பொழியும்மா போல் பரதமழை நீ பொழிய வேண்டும் கையிலையினும் தில்லையின அநேக காலம் கடுந்தவங்கள் பல செய்து ஆடல் கண்ட உயர் உடைய பதஞ்சலி புலியை போல உலகத்தில் ஒருவருமே இல்லை வந்தியனும் மூதாட்டி கடந்து விட்ட வந்தியனும் மூதாட்டிக்கு அடந்து விட்ட வரம்பிலா பிறவியனும் கடல் அடைக்க முந்தி வந்தான் கூடை தலை குட்டும் தோழில் மூவருக்கும் முதலானான் கூலியாடாய் பந்தமரவாத ஊர் புலவன் மூலம் பாண்டியர்க்கும் வந்திக்கும் பக்தருக்கும் அந்தமிலான் அருஷியை எண்ணி நன்றாய் ஆடல் செய்தான் வைய நதிக்கரையில் அம்மா ஆடல் செய்தான் வைய நதி கரையில் அம்மா

0: அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இந்த திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே மண் சுமந்த படலம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளார். பரமேஸ்வரனுடைய அருமை பெருமை வேதங்களாலே சொல்லி முடியாது. பூதங்கள் அல்ல, பொறியல்ல, வேறு புலனல்ல உள்ளமதியும் வேதங்கள் அல்ல, இவையன்றின்ற பிரிதல்ல வென்று பெருநூல் வேதம் கடந்து தடுமாறு வஞ்ச வெளி என்ப கூடன் மருகில் பாதங்கள் நோவ வளையுந்தனாதி பகர்வாரையாயும் அவரே என்பது திருவிளையாடல். வேதங்கள் பூதம் என்று பார்த்ததாம் பூதம் அல்லவாம், பொறிகள் என்று பார்த்ததாம் பொறியும் அல்லவாம், புலன்களும் அல்லவாம். இப்படி ஒவ்வொருவருடைய 36 தத்துவங்களையும் பார்த்து அது அல்ல, அது அல்ல, அது அல்ல, எது சிவம், அது அல்ல, அல்ல, அல்ல என்று சொல்லு வேதம் தடுமாறுவான். பூதங்கள் அல்ல, பொறியல்ல, வேறு புலன் அல்ல உள்ள மதியின் வேதங்கள் அல்ல, இவையன்றி இந்த பிரிதல்ல வென்று பெருநூல் வேதம் கடந்து தடுமாறும் வஞ்ச வெடி என்ப கூடல் மருகில், கூடல் கூடல் மருகில்னா மதுரை வீதியில, மருகுன்னா வீதி, மதுரை வீதியில் பாதங்கள் நோவ பாதம் நோக முடியாக வளைந்தனாதி பகர்வாரை ஆயும் அவர் கையால பாதம் நோக முடியாக வேதம் கடந்து தடுமாறும்படியா இருக்கின்ற அந்த பரம்பொருள் தான் மதுரை வீதியிலே வளையலோ வளையல் விறகோ விறகோ என்று வித்தது. அதுக்கு மேல வைய நதியிலே மண்ணிலே நடந்தது என்றால் அந்த சுவாமியினுடைய எளிமைய அருமைய யாரு சொல்லி முடியும்? வேற எந்த சமயத்துக்கு இந்த மாதிரியான அதிசயங்களும் இந்த மாதிரியான உயர்ந்த தத்துவங்களும் கிடையாது. அதனாலே சிவபெருமான் தேவர்களுக்கு அரியவன், அடியவர்களுக்கு எளியவன், மாலையனுக்கு அறியானே மாதவரை பிரியானே என்பது திருப்போம். தேவர்களுக்கு அரியவன், அடியவர்களுக்கு எளியவன். அடியவன் இப்ப நமக்கு எளியவன் தான், நமக்கு வினய அதிகமா இருப்பதனால அது சரியா தெரியல அவ்வளவுதான் தவிர அடியாரர்களுக்கு எளியவன் தான். அளவறுப்பதற்கு அரியவன் எமையவர்க்கு, எளியவன் அடியார்க்கு என்பது திருவாசகம். அதனாலே பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் உரத்தார் ஆறாலும் காண்டிற்கு அறியான் எமக்கு எளிய வேறாளர் என்றெல்லாம் அவனுடைய அருமையும் அவனுடைய எளிமையும் நம்முடைய பெரியோர்கள் சொல்லுகிறார். அந்த முறையிலே வந்து பரமேஸ்வரன் நம்முடைய நாயன்மார்கள் செய்த திருவருள் அதிலே மாணிக்க வாசகர் செய்தது அதிகமாக செய்தது. இவருக்காக பரவேசம் போட்டார். மாணிக்க வாசகருக்காக ஆச்சாரியனாக வந்தான், அப்புறம் குதிரை சேவகனாக வந்தான், இப்ப மண் சுமக்கும் ஒட்டனாக வந்தான், அப்புறம் எழுதுறதுக்கு சீடனாகவும் வந்தான், எழுத்தாளனாகவும் என்றெல்லாம் பல வேடங்களை செய்து அதன் மூலமாக பல கோடி ஆன்மாக்களை உட்படுத்தரு. அந்த உபதேசம் பண்ணும் போதும் நிறைய கூட்டம் இருந்தது. அது பல்லோரும் காண எந்தன் வசுபாதம் அறுத்தான எல்லோரும் இறஞ்சதில்லை அம்பலத்தை கண்டேன். பல பேர் பார்க்கும்படியாக பகலிலே என்னுடைய பசு ஞானத்தையும் வாசன ஞானத்தையும் நீக்கினான், பதி ஞானத்தை தந்தான், நீக்குவதை நீக்கி கொடுப்பதை கொடுத்தான். பல்லோரும் காணயந்தன் பசுவாசம் அறுத்தானை எல்லோரும் இறஞ்சதில்லை அம்பலத்தே கண்டேனே என்பது கட்டபத்து. அதனால இப்படி பலர்கள் பலர் பகலிலே பலர் பார்க்கும்படியாக அவருக்கு உபதேசம் பண்ணியவர். அதில் பார்த்த சிவகணங்களுக்கும் மற்றவர்களுக்கும் முத்தி அருள். அதற்கு மேலே அந்த குதிரை மேலே வந்த போது நிறைய ஜனங்கள் ஆச்சரியமா பார்த்து அதனாலே அந்த பார்த்த ஜனங்களுக்கு எல்லாம் மச்சம் சிவலோகம். அதுக்கு மேலே இப்போ இந்த மண் சுமந்த விளையாடுவார் வையக்கரையில் வந்து மண் சுமக்கல மண் வையக்கரையில் வந்து ஆடினான் பாடினான். மட்டு நெறிஞ்சோலை மதுரா உரி நகர் பிட்டுக்கு மஞ்சு வந்த பித்தர்கான மானை அப்படின்னா மூவரமானைங்கிற ஒரு மூல அவ்வளவு விஜயசாமி ஒரு பிட்டுக்கு போய் மண்ணு சுமப்பாங்க. என்ன விலை போறோம் அதுக்கு போய் சுமந்துருக்கிறாங்க. அதனால அவனை பித்தன்னு சொல்லலாம் இல்லவா? அந்த பிட்டுன்னு ஏற்பட மஞ்சு வந்த பெருந்துறை பெரும் பித்தனைங்கிறாரு இவரும். அந்த மூவரமானையில் அது சொல்லுவோம். மட்டு நெருஞ்சோலை மதுராபுரி சொக்கர் பிட்டுக்கு மஞ்சு வந்த பித்தர்கான் அம்மானே. பிட்டுக்கு மஞ்சு வந்த பித்தரே ஆமாயும் ஒட்ட தொழில் அவருக்கு உள்ளதோ அம்மானே அப்படின்னு கேட்டார். இரண்டாவது, ஒட்டந்தானே மஞ்சு வப்பா, அந்த தொழில் அவருக்கு உண்டான்னு கேட்டார். மூணாவது ஒன்று சொன்னா, உள்ளன்பில்லாதவருக்கு ஒட்டாருதான் அம்மானே, உள்ளன்பில்லாதவருக்கு அந்த ஒட்டன் இங்கே ஒட்டுதல், ஒட்டுதல் என்றால் உள்ளன்பில்லாதவருக்கு ஒட்ட மாட்டான் சிலேடுன்னு சொல்றது. இப்படியாக அளவில்லாத பெருமையுடையவன் ப்ரமோஷனுக்களால் காண முடியாதவன் வையக்கரையிலே நடந்தார். அதே மகாவத்வான் மீனாட்சி சுந்தரம் சொன்னார், பரமாவும் விஷ்ணு ஆகாயத்திலிருந்து பார்க்கறாங்க. இப்ப அந்த உபதேசம் பண்ண காட்சி, குதிரை மேல வந்த காட்சி, இந்த மண்ணுச்சு வந்த காட்சி எல்லாமே தேவர்கள் ஆகாயத்திலிருந்து பார்க்கறாங்க. சாமி இப்படி அதிசயத்தை செய்கிறாரு மணிக்கு வாசகருக்காக. அந்த காட்சியை நம்ம பார்க்காம இருக்கப்பட தேவரெல்லாம் ஆகாயத்திலிருந்து பார்க்கறாங்க. அப்போது பிரம்மா சொன்னாரு, அவங்க அப்பா கிட்ட விஷ்ணுகிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி நான் எவ்வளோ காலம் அன்னப்பச்சி உருவம் எடுத்து தேடி போனேன், முடிய பார்க்க முடியல. இப்போ அந்த முடி மேல மண் கூட இருக்குதுப்பான்னு, அந்த முடி மேல மண் கூட இருக்குது. அவர் விஷ்ணு சொன்னார், ஆமாடா நாள் வந்து எத்தனையோ வருஷம், 40,000 வருஷம் போனாராம் கீழே. ஆறு விஷ்ணு 40,000 வருஷம் கீழே அப்படி போய் அவன் திருவடியை பார்க்க முடியல. அந்த திருவடி இப்ப மண்ணில் நடக்குதுறான். பிரம்மனால காண முடியாத திருமுடி மேல மண் இருக்கிறது, விஷ்ணுனால காண முடியாத திருவடி மண்ணில் நடக்குது. இதுக்கெல்லாம் என்னடா காரணம் அப்படின்னா, அதனால அந்த மாணிக்கவாசகர் பாடின திருவாதகத்துக்காக இப்படி வேலை செய்கிறான். தேடிய மலரோமாயும் செறிவரும் சமற்பின் மூழ்க, நீடிய அடி நீள் வையை நிலந்திரிந்து உடல கொன்றை கூடிய முடி மண் கொண்ட கூடையும் சுமக்குமாறு பாடிய பெருமான் செம்பொற்பாதம் உற்பதித்து வாழ்வாம் என்பது மகாவத்வார் மீனாட்சி மாணிக்கவாசகர் போற்றம். அதனாலே பரமேஸ்வரன் அரியவனாகவே இருந்தா உயிர்களால வாழ முடியாது. அரியவனாகவே எட்டாதவனாகவே இருந்தான்னா உயிர்களுக்கு எந்த வாழ்வும் கிடைக்காது. அரியவனாகவே இருந்தான்னா, அரியவனாகவே இருந்தான்னு வச்சுக்கப்பா, காணவே முடியாது எட்டாது அப்படின்னா உயிர்களுக்கு அவனுக்கும் தொடர்பு இல்லாம போச்சுன்னா உயிர்கள் எப்படி வாழும்? அதனால என்ன பண்ற, அரியவனாக இருக்கிறவன் எளியவனாக வந்து பூமியிலே வந்து, அது தமிழ்நாட்டைதான் இத்தனை திருவிளையாடலையும், தமிழ்நாட்டில் மதுரையிலே மற்ற இடங்களையும் இருக்கான், மதுரையில இந்த மாதிரி. அதனால இப்படி அவன் இறங்கி வந்து இந்த மாதிரியான செயல்களை செய்யவில்லையானால் உயிர்களுக்கு அருள் கிடைக்காது, மற்ற வாழ்வும் கிடைக்காது. அதனால கீழே இறங்கி வரான். 36 தாண்டி இருக்கிறவே கீழே வந்து பூமியில 1வது தத்துவம், பிருத்திவி தத்துவம் 1வது நாதம் 36. அது அந்த பதஞ்சலி வியாக்கரவாத மகத்துவத்திலையும் பாடி இருக்கிறேன், தத்துவம் 36 கடந்து தாண்டவன் செய்கின்றான். 36 தத்துவத்துக்கு மேலே தாண்டவன் செய்கிறான், 36 மேலே. அதுதான் நம்ம இந்த மாதிரி நமஸ்காரம் பண்றது. இப்ப இந்த இடம் இருக்குது பாரு, இந்த இடம் இதுதான் 36 தத்துவம் முடிகிற இடம். இந்த இடம் அதுக்கு மேல சாமி தாண்டவன் செய்யறாரு, புரியுதா? இந்த அஞ்சலி இருக்குது பாருப்பா, இந்த அஞ்சலி, இதுக்கு அஞ்சலின்னு வேறு. சின்னியில் அஞ்சலி உப்பினர் உருவான் வருது அல்லவா. இப்ப இந்த நமஸ்காரம் சௌரமான ஒருவனுக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. இந்த நமஸ்காரம் சௌரமானுக்கு தான். இப்ப இந்த சாமி எட்டாது நமக்கு, இதுக்கு மேல ஆடுறான், இதுக்கு மேல ஆடுறான். அதை உருவிலாத பாலில் வெட்ட வெளியில் ஆடும் நாத நிறுத்த உலக ஞான வாதபத்தம் அடைய வேணும் என்பது பழமொழி சொல்லத்திற்கு. உருவிலாத பாலில் வெட்ட வெளியில் ஆடும் நாதம், அதே பதஞ்சலி வியாக்கரவாத மருத்துவத்துல தத்துவம் 36 கடந்து தாண்டவன் செய்கின்றான் என்று அத்தனார் நூல்கள் அரைந்துவிடும். சூரபான மருளி செய்த மற்ற நூல்களிலே 36 மேல சுவாமி தாண்டவம் ஆடுகிறார். சுத்தமாயையும் கடந்து, அசுத்தமாய சுத்தா சுத்தமாய சுத்தமாய மூன்று மாயையும் கடந்து ஆடுகிறான். அப்படின்னு ஆறு பார்க்க முடியும். நம்ம முதல் தத்துவத்திலேயே உடன் கொண்டு இருக்கிறது. தத்துவம் 36 கடந்து தாண்டவன் செய்கின்றான் என்று அத்தனார் நூல்கள் அறிந்திடும். அதனை அறிந்தவர் உலகினில் இல்லை. அதை அறிய முடியுமா? நம்ம பார்க்க முடியுமா? அதனாலே நித்தமும் அவனை கண்டு உள மகிழ நிறுத்தமே புரியவும் வைத்தார். அங்க ஆடுற சாமியை இங்க வந்து அடைச்சு யாரு? வித்தகவை ஆக்கிர பாதனன் முனிவன் மிகுதவ பதஞ்சலி சதுரே. இந்த பாட்டுக்குள்ள எவ்வளவு கொடுக்கணப்பா. வித்தகவி ஆக்கிர பாதனன் முனிவன் மிகுதவ பதஞ்சலி சதுரே. சதுரன்னா கிட்டிக்காரர்கள். 36 தாண்டி ஆடுகிற சாமியே முதல் தத்துவத்துல மண்ணுல 1வதுல ஆட வச்சிருக்கிறாங்க. அவங்க செய்த மாதிரி யாரும் செய்ய முடியாது. என்னதவன் செய்ததுவோ தென்னாடுங்கள் இவ்வுலகம் தொழுதேத்த இறைவன் ஆடு. இறைவன் ஆட கண்ணல் மொழி உமையவளும் கண்டு ஞான கருத்தில்லா உயிர்களுக்கும் கதியை தந்தார். இன்னபடி செய்வதற்கு இமையோர்தம்மால் இயலாது இருமுனிவர் செய்து வைத்தார். அன்னவரை மறவாது வணங்கி வாழ்த்தி ஆனந்த பெருவாழ்வை அடைவோம் நாமே என்பதும். அதனாலே 36 கடந்து இருக்கிறான் என்றால் ஆன்மாக்களால் காணவும் முடியாது, அவன் அருளை பெறவும் முடியாது. இப்ப அவனுடைய அருளை பெற்ற அருளாளர்கள் நம்முடைய நாட்டில் இவ்வளவு அளவு இல்லை. அவனுடைய அருளை பெற்ற ஞானிகள் இப்படி கொஞ்சமா நஞ்சம். நம்முடைய நாட்டில் தான் ஞானிகளே. நம்முடைய நாட்டில் தான் சிவஞானிகள்னா எங்க? தமிழ்நாட்டில் தான். வேற வங்காளத்தில், அசாமில், காஷ்மீர்ல, பாகிஸ்தான்ல, சீனாவில், ஈரான், ஈராக்ல, அமெரிக்கா உலகிலே விளங்குதா? சிவஞானிகள் இந்த நாட்டிலே நிறைய அவதாரம் பண்ணியிருக்கிறார்கள். அதில் அது அவதாரம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்கு விருப்பமான நாடு பூசை செய்கிற வீடு இந்த தமிழ்நாடு. அதனால் சிவபூசை செய்கிற வீடு இது தமிழ்நாடு. நமக்கு நாடு சிவனுக்கு வீடு. வீட்டிலையும் ஒரு அறை தமிழ்நாடு. வீட்டிலே பூசை அறை, சமையல் அறை, பூசை அறை. நல்ல விளங்குதா? பூசை அறை எது வந்து கேட்டால் தமிழ்நாடு. 224 புவனங்கள் அவனுக்கு வீடு. தமிழ்நாடு பூசை செய்யும். அதனால்தான் இங்கே சிவாலயங்கள் அதிகம், சிவஞானிகள் அதிகம். சிவாலயங்கள் அதிகம், சிவஞானிகள் அதிகம். அவன் செய்த திருவிளையாடல்களும் அதிகம் இங்கே. அதனால தமிழ்நாட்டில் பிறக்க கொடுத்து வைக்கணும், சைவ சமயத்தில் சேர கொடுத்து வைக்கணும். பிறந்தும் சேராதவன் இருக்கிறான் நிறைய. இதுல சவி சைவத்துல சேராம சும்மா காலத்தை கழிச்சு விட்டு போறவன் நிறைய இருக்கான். சமயமே தெரியாத மக்கள் நிறைய, சமயமே தெரியாத மக்கள் நிறைய இருக்கிறான். அதனாலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, அதிசயமான நிகழ்ச்சி சைவ சமயத்துலதான். அதனால சைவ சமயமே சமயம். சைவ சமயத்தின் மூலமாக அருள் பெற்ற ஞானிகள் கணக்கு இல்லை. அப்படிப்பட்ட அந்த ஞானிகளிலே மாணிக்க வாசகர் தனிச்சிறப்புடையவர். மாணிக்க வாசகர் தனிச்சிறப்புடையவர். அந்த சிறப்பின் காரணமாக அவர் காலத்திலே அருள் பெற்றவர்கள் நிறைய, அதன் பிறகு அவர் பாடிய திருவாசகத்தின் மூலமாக அருள் பெற்றவர்கள் நிறைய. அதனால இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. சிவபெருமானுடைய அருளை நிரம்ப பெற்ற பிறகு அவருக்கு இந்த மாதிரி குதிரை வரவில்லை, குதிரை வரவில்லை என்று சொல்லி பாண்டியன் வருத்தத்தை உண்டு பண்ணினான். சிவபெருமானிடத்தில் முத்திபிஞ்சாக்கர உபதேசம் பெற்றவர். அப்படி முத்திபிஞ்சாக்கர உபதேசம் பெற்றவருக்கு அவ்வளவு வருத்தம் வரக்கூடாது. முத்திபிஞ்சாக்கர உபதேசம் பெற்றவருக்கு அவ்வளவு வருத்தம் வந்திருக்குது சிவஞானிக்கு. ஆனா சிவஞானிக்கு அவ்வளவு வருத்தம் வந்ததுன்னு சொன்னா அதன் மூலமாக பல பேருக்கு நன்மை, பல அதிசயங்கள். ஆகவே இப்படி பாண்டியன் குதிரை வரவில்லை, குதிரை வரவில்லை என்று சொல்லி அந்த கொடுத்த பணத்தை வசூல் பண்ண வேண்டும். காவலர்களை விட்டு வசூல் பண்ண சொன்னான். அவருக்கு நிறைய துன்பத்தை கொடுத்தான். அந்த துன்பம் தாங்காம அவர் என்ன பண்ணாரு, சாமியே கிட்ட சொல்லுவார். யாரோட மோகன் யார்க்கெடுத்துரைக்கேன், ஆண்ட நீ அருள் இல்லையானால். நீ அருள் செய்தா துன்பம் வராது. குதிரை வந்த குதிரை நரி குதிரையை கொட்டாத்தா அது அப்படியே குதிரையா இருந்தாலும் துன்பம் இல்லை. பழையபடி நரியா போயிடுச்சு. நரி குதிரையை கொண்டு வந்த பரவாயில்ல, அந்த குதிரையை அப்படியே குதிரையா இருக்க வைக்கப்படாதா? அந்த குதிரை என்னாச்சு, நரி ஆகிவிட்டது. நரி ஆகிவிட்டது. நரியா போகாம இருந்தா அவன் ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டான். ஆனா நரியா போகாம இருந்தா வையையில கங்கை வராது. வையையில கங்கை வராது. வையையில கங்கை வரலன்னா இவர் மண்ணடைக்க போக மாட்டாரு, கரை அடைக்க போக மாட்டார். அப்புறம் வந்திக்க அருள் கிடைக்காது. அப்புறம் அடி வாங்கியிருக்க மாட்டார். அதோட இந்த வரலாற்றை சொல்லி எத்தனையோ காலத்துக்கு எத்தனையோ ஆன்மாக்கள் கேட்டு அதன் மூலமாக பத்தி உண்டாகாது. இந்த வரலாற்றை கேட்டு அதன் மூலமாக இப்படி சாமி அடியவருக்கு தொண்டு செய்தாரா, அடியவருக்கு அருள் பண்ணினாரா என்றெல்லாம் எண்ணி எண்ணி கேட்டு அதன் மூலமாக உயிர்களுக்கு பத்தி உண்டாவது இப்படிப்பட்ட பல அதிசயங்களை இதன் மூலமாக பாண்டியனை பக்குவப்படுத்துவது பாண்டியனை பக்குவப்படுத்து. இந்த மாதிரி விளையாடலாம் நடக்கவில்லையானால் பாண்டியனுக்கு பக்குவம் வராது. பாண்டிய இதுவரையிலும் பணமே அவனுக்கு உரியாருச்சு, பொருளே உரியாருச்சு, அருள் உரியிருச்சு. அவன் அறிந்து கொள்ள முடியவில்லை. மாணிக்கவாசகரை அறிந்து கொள்ள முடியவில்லை. மாணிக்கவாசகரை சிவஞானி என்று அறிந்து கொள்ள முடியவில்லை. அதனாலே என்ன பண்ணா அதிகமான துன்பத்தை அப்போது ரெண்டு பாட்டு பாடுறாரு. அதிகமான துன்பத்தை தாங்க முடியாம பாடினார். சொல்லையோர் இருவர் தேடும் சோதியே யாது செய்வேன், சில்லையோர் பரவ நின்ற தெய்வமே யாது செய்வேன், இல்லையோ கருணை நின்பால் இன்றனை அடிமை கொண்டாய், அல்லையோ தமியே நின்னம் தமியேன் இன்னல் அறிதியோ அறிந்திராயோ. அதனாலே ஞானிகளுக்கு துன்பம் வந்துச்சுன்னா அது எப்படி இருக்குன்னா பெருமையாக மாறும். ஞானிகளுக்கு துன்பம் வந்துச்சுன்னு வச்சுக்க, அது மூலமா அவங்களுக்கு பெருமை உண்டா? அட நஞ்சு கலந்து கொடுத்தா ஐயா பால் ஜோத்துல அது அமுதமாச்சு, நஞ்சு அமுதமாச்சு. இந்த இது வரலையே, ஏன் இப்படி பண்ணுது? சரி, அவரே சொல்றாரு, நஞ்சை எனக்கு அமுதமாக்கினார். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்சலுத்தோதின்னாலும் அறநடி கண்பதாகும், வஞ்சனை பார்ச்சோராக்கி வழக்கில அவனர் தந்த நஞ்சமுது ஆக்குவித்தார் நனிவள்ளியடிகளாரே என்பது அப்பர் தேவா. ஞானிகளுக்கு துன்பம் வந்தா என்னமா இருக்கும்னா துன்பத்தின் மூலமா அவங்க பெருமை உலகத்திலே விளங்கும். அஞ்ஞானிகளுக்கு துன்பம் வந்தா சிறுமை விளங்கும். ஞானிகளுக்கு பெருமை வந்தா என்ன விளங்க? இப்ப பட்டினத்தார கொண்டு கழுமரத்துல போட சொன்னா பத்திரிகிட்டாங்க, போன உடனே ஒரு பாட்டு பாடினாரு கழுமரம் வச்சு போச்சு, அதனால அவருக்கு பெருமை வந்துச்சு. அதனால இப்ப இவருக்கு துன்பத்தை கொடுத்தாரா, அது மூலமா அவருக்கு பெருமை. இப்படி எனக்கு நீ அருள் செய்யாமல் இருக்கலாமா? இந்த துன்பத்தை நீ உனக்கு தெரியுதா தெரியாம இருக்குதா? பரித்திரன் அறியேயான பான்மை கண்ட அடியேன் தன்னை, வருத்தினர் இதனை மாற்ற வல்ல நீ வாராயில் தரித்தனை விடத்த என்னும் தன்மையும் புறங்கண் முன்னர் எரித்ததும் எங்கோலோ என்று இறங்கினர் இவர்க்கு முக்கள். இப்பொழுது பரிகளெல்லாம் நரிகளாகிவிட்டன என்று சொல்லி என்னை வருத்துகிறான். நீ வந்து அயாலே சர்வசாமர்த்தியமுடையவன், அளவில்லாத ஆற்றலும் அளவில்லாத அருளும் அளவில்லாத கருணையுடையவன். அந்த அளவில்லாத கருணை எதனால தெரிகிறது என்றால், எல்லாரையும் கொல்ல வந்த வசத்தை தான் சாப்பிட்டு விட்டு எல்லாருக்கும் அமுதத்தை கொடுத்தான். காப்பாற்றுகிற அமுதத்தை தேவர்களுக்கு கொடுத்து விட்டு தான் கொல்லுகின்ற விஷத்தை சாப்பிட்டாய், அது கருணை அளவில்லாத. அதே போல முப்புறங்களை எரித்தது, முப்புறம் எவ்வளவு பெரிய கோட்டை தெரியுமா? அதுல கோடிக்கணக்கான அசுரர்கள், ஒவ்வொரு கோட்டையில இரும்பு கோட்டை, தங்க கோட்டை, வெள்ளிக்கோட்டை, அப்படிப்பட்ட அந்த கோட்டையில அந்த இருந்த அசுரர்களும் அளவில்லாத பலமுடையவர்கள். அப்படிப்பட்ட அந்த கோட்டையை என்ன பண்ண எரித்தார், எதனால எரித்தார்? சிரிச்சு எரிச்ச, அது அளவில்லாத ஆற்றல். விஷத்தை சாப்பிட்டது அளவில்லாத கருணை, இந்த புறத்தை எரித்தது அளவில்லாத ஆற்றல். அப்படி அளவில்லாத கருணையும் அளவில்லாத ஆற்றலும் உடையவ சாமியாகிய உன்னை நான் அடைந்தேன் அல்லவா, என்னுடைய துன்பத்தை நீக்கப்படாத என்று இந்த பாட்டில் சொல்றார். தரித்தனை விடத்த என்னும் தன்மையும் புறங்கண் எரித்ததும் எங்கோரோ என்று இறங்கினர் எவர்க்கும் காரு. நந்தி உள்கட உட்கங்கை நதி இணை வெய்யையோடு சென்றலில் வாத ஊரர் பேரிடர் தீரன் தேவி, அன்றொரு மடந்தை காலாடியவர் கிடியார் கொன்றை துன்றிய முடியின்மேன்மன் சுமந்ததும் உரைத்தல் செய்வாம். அதனாலே இப்படி இவர் வருந்தி பாட சாமி கருணை பண்றார். அந்த கருணதான்.
1: ஓம் நமசிவாய். சைவன்.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நமசிவாய.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: நான் தவம் கேட்கிறேன்.
3: சொல்லுங்க தவம்.
2: டாக்டர், நான் ஒரு கேள்வி, நான் விலந்தாவாதம் பண்ற மாதிரி கேட்கல.
3: சொல்லுங்க.
2: ஒரு ஒரு ஒரு கோமயத்தால மொழி கொண்டிருந்த காலங்கள் போய் இப்ப சீமெண்ட் தர வந்திருக்குது. அதே மாதிரி தொட்டு நீக்கிகள் அதுகள் பாவிக்கிற அளவுக்கு எல்லாம் வந்து நாகரிகம் முன்னேறி ஒரு நாகரிக மாற்றத்துக்கேற்ப ஒரு சமுதாயம் மாறிக்கொண்டு இருக்காம விட்டால் அந்த சமுதாயம் பின்தங்கி போயும் என்று நான் நினைக்கிறேன். இப்ப நான் என்ன நினைக்கிறேன், ஒரு காலத்துல வந்து இந்த இரும்பு பாத்திரங்கள்ல வந்து கடல் பிடிக்கும் தண்ணிகள் பட்டால் என்று அதுகளாலான் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். தெரியல, செம்பு பித்தளை பித்தளை பாத்திரத்துக்கு உள்ளுக்கு நாங்க ஈயம் பூசுறதுகள் இருக்கிறதால. அதே நேரத்துல இப்ப வந்து இரும்பு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து ஒரு விதமான தாக்கம் ஒன்றும் வராது என்று நான் நினைக்கிறேன். அதுவும் உலோகம், இதுவும் உலோகம், அதுவும் மின்னக்கலத்தும் இதுவும் மின்னக்கலத்தும் எல்லாம் இருக்கு. அப்படி ஒவ்வொரு மாற்றங்களையும் நாங்கள் இப்ப இஸ்லாமிய மதங்களை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அவர்கள் பழமையே பின்பற்றுவதாலதான் அந்த சமூக அதுகள் ஒரு வெறுப்பு தன்மையால மக்களுக்கு கொண்டதோ இது பண்ண மூகம் மூடுறதோ அதுகள் எல்லாம் அதவர்கள் பழைய இதுகளையே அப்படியே அச்சொட்டாக கடைபிடிச்சு கொண்டு வருகிறார்கள். அப்படி போனால் எங்களை சமுதாயமே பின்தங்கிட்ட. திருநூறு பாபா சொல்றார் வந்து, எந்த ஒரு நாட்டுல நீங்கள் போயிருக்கிறீர்களோ அந்த நாட்டு சட்ட திட்டங்களை மதித்து அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களை பாத்திக்கொள்ளணும்ன்ற மாதிரி தான் அவர் சொல்றார். நாங்கள் எங்களுடைய இது இப்படித்தான் சொல்லி நாங்கள் முரண்டு பிடிச்சு கொண்டு அப்புறம் அந்த நாடுகள்ல இருக்கக்கூடாது மாதிரி. அதே மாதிரிதான் நான் இதையும் ஒரு பக்கமா பாக்குற வந்து நாகரிகம் மாறியக்கல இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துல ஒரு பிரச்சனையும் இல்லையென்று சொன்னால் அதனால விஞ்ஞான ரீதியான அந்த அதாவது சமய ரீதியாக வேறு ஏதாவது தாக்கங்கள் இருக்குமோ இல்லாத போடுறது இப்ப டிவி இதெல்லாம் வருமென்று ஆரம்ப காலங்கள்ல ஒருத்தருக்கும் தெரியாது. அப்ப பிற்காலத்துல வாரத நாங்க அனுசரிச்சுதான் ஆகணும்.
3: நல்ல அருமையான பதிவு தவம். நீண்ட நேரம் காத்திருந்து நல்ல ஒரு அருமையான கேள்வியை தந்திருக்கின்றன. இதுல ரெண்டு விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, விதி என்ன என்பதை தெரிந்திருக்க வேண்டும். அதை சொல்லுவது அறிவித்தல் மட்டும்தான் எமது வேலை. இப்படி விதி இருக்கின்றது என்று சொல்லுவோம். தவங்க கேட்பார், மற்றவரும் கேட்பார், எனக்கு கேட்பார். ஆனால் நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் அடித்து மாற்ற முடியாது. நீங்கள் உங்கள் அறிவுக்கு உள்வாங்கி உங்களை வசதிக்கேற்ற மாதிரி செய்யலாம். அறிவித்தல் மட்டும்தான், எங்கள் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள் உட்பட நாங்கள் செய்கின்ற வேலை ஜஸ்ட் இன்ஃபார்மிங் த மெசேஜ் ஆஸ் இட் இஸ் செட் இன் அவர் ஸ்கிரிப்சர்ஸ் பை அவர் செயின்ஸ் அண்ட் சேஜஸ். எங்களோட வேத ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், தேவார தெரிவாசகங்கள், மேகண்ட சாத்திரங்கள் இருக்கிற செய்திகளையும் எங்கள் ஞானிமார்கள், எங்கள் குருமார்கள் சொன்ன செய்திகளையும் உள்ளதை உள்ளவாறே இந்த பிரச்சனைக்கு நன்றி சொல்லுகிறோம். அதுதான் எங்களுடைய வேலை. அதை உள்வாங்கி எப்படி பயன்படுத்துவது என்பது அது வேறு ஒன்று. இது வாந்தி எடுக்கின்ற விஷயமோ வயிற்றுப்போக்கு விஷயம், சில பேர் வந்து நின்று அப்படியே நூல்ல இருக்கிறது எடுத்து போட்டு அப்படியே வந்து கக்குறது வாந்தி எடுத்தல் அல்லது வயிற்றுப்போக்கு, பொசிட்டிவ் ஆக்ஷன் அல்ல. அதை உள்வாங்கி நீங்கள் உங்களோட இடத்துல அப்ளை பண்ணவேன். அதான் அங்கே இருக்கிறது. உதாரணமாக விதிவிலக்குகள் இருக்குது. வானொலியிலே விதிவிலக்குகளை சொல்ல முடியும். அது தனிப்பட்ட முறையிலே நீங்கள் ஒவ்வொரு குருமாரை அறிந்து விதிவிலக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக இருக்குது. அது ஒன்றே உண்டு. உதாரணமாக சொன்னால் சில விஷயங்கள் வந்து பெண்கள் செய்யக்கூடாதுன்னு இருக்குது. அப்போ அதுக்கு என்ன விதிவிலக்கு என்றால் அது குருமாரப்பான்னு வந்து சொல்ல இயலாது. அதே மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இரண்டாவதாக அவர் சொன்னார், நாகரிகம் மாறுகின்ற பொழுது முன்னேற்றம் மாநில எங்களுக்கு வந்து நாங்கள் எங்களோட சைவத்திலேயே எங்களோட சமயத்தில் ஒரு பெரிய பாரம்பரியம் என்னென்று கேட்டால் எங்களுக்கு முத்திதான் ஐயா ஃபுல் டைம் பிஸ்னஸ். எங்களோட ஆத்ம விடுதலை தான் எங்களுக்கு ஃபுல் டைம் பிஸ்னஸ். உங்களோட நாகரிகம் டிவி வாரது, தொழில் வாரது, மற்ற நாடுகளுக்கு இடம்பெயர்றது, அந்த நாட்டு சமூகத்தின் அங்கீகாரம் பெற்று அங்கே நீங்கள் அரசியல் நடத்துறது, வியாபாரம் நடத்துறது, கம்பெனி நடத்துறது, நீங்கள் அங்கே பட்டங்கள் பதவிகள் போடுறது, அது எல்லாமே எம்முடைய வாழ்க்கையில் சைட் பிஸ்னஸ் ஐயா. எனக்கு அது தெளிவா இருக்கிறது. எனக்கு வைத்தியம் தொழில், எனக்கு குடும்பம் உண்டு, எனக்கு பொழுதுபோக்கு உண்டு, டிவி பார்ப்பது உண்டு, படத்துக்கு போவதுண்டு, ரெஸ்டாரண்ட்டுக்கு போவதுண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் அதை சைட் பிசினஸாகத்தான் நான் வச்சிருக்கிறேன், மெயின் பிசினஸ் கிடையாது. அது தெரிஞ்சிருக்க வேண்டும். மற்றதெல்லாம் சைட் பிசினஸ். அந்த வாழ்க்கையில சைட் பிசினஸ்களை மெயின் பிசினஸ் ஆக்குறதால தான் நாங்கள் யோசிக்கிறோம், ஐயோ நாங்கள் இப்படி செய்தால் இந்த சமூகத்தில் என்ன செய்வார்கள், அவர்கள் அப்படி செய்கிறதால இப்படி செய்கிறார்கள் என்று. ஒன்று என்னென்று கேட்டால், நீங்கள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை பற்றியெல்லாம் சொன்னீர்கள், அது அவர்கள் பார்த்து கொள்வார்கள். எங்கட சமயத்தில் உள்ளதை நாங்கள் உள்ளதை உள்ளவதை கடைப்பிடித்து கொண்டு வந்தால், எங்கட சமய சாஸ்திரத்தின்படி நடந்தால், நீங்கள் உங்களுக்கு நல்லவனாக, வீட்டுக்கு நல்லவராக, நாட்டுக்கு நல்லவராக அவர்கள் ஒருவருக்கு ஒரு பிரச்சனையும் உள்ள கொடுக்கக்கூடிய சமயம் அல்ல அது கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதில் வந்து அந்த கும்பம், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அந்த நாளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லை, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால அசோக சக்கரவர்த்தி பெரிய தூபமே வச்சிருக்கிறார். அந்த இந்திய கொடியில இருக்கிற அந்த சக்கரம் வந்து அசோக சக்கரவர்த்தி சூபத்திலான் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்பவே வந்துட்டு
4: அசோகன் காலத்திலேயே
3: வந்துட்டுது. அது ஒன்று. இரண்டாவது வந்து அது கரல் பிடிக்குது தேயுதண்டு சொல்லுகிறார்கள், செம்புக்கு கூட களைம்பு வரும், அது ஒன்று உண்டு. ஆனால் இன்றைக்கு இன்னொன்றை நாங்கள் சொல்லுகிறேன், அவருக்கு தவத்துக்கு நின்று கேட்டால், விஞ்ஞானத்திலே உண்டு, இங்கிலாந்திலே மெடிக்கலில் நடந்தது, வெள்ளியினாலே சில்வர், வெள்ளியினாலே அவர்கள் சில்வர்னால இந்த ஆப்ரேட்டிங் தியேட்டரில் இருக்கிற அந்த பைப் மற்ற இதுகள் எல்லாம் செய்யும் பொழுது அங்கே கிருமிகளின் தொற்று குறைவாக இருக்கின்றது. இது நிரூபணப்பாக்கப்பட்ட உண்மை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை விட வெள்ளி வந்து கிருமி வந்து நீக்கிறது குறைவாக இருக்குது. அது ஆப்ரேட்டிங் தியேட்டர்ல பாவிச்சிருக்கணும். இது மெடிக்கல் ஜேர்னல்ல வந்ததுண்டு. அதாவது உங்களோட உபகரணங்கள், வருத்திய உபகரணங்கள் ஆப்ரேட்டிங் தியேட்டர்ல வந்து வெள்ளி பாவிக்கும் பொழுது கிருமி தொற்று குறைவு. அதே மாதிரியாக செம்பிலே வைக்கப்பட்ட தண்ணீருக்கு சில அதிகமான மருத்துவ குணங்கள் உண்டு என்பது நிரூபிக்கப்பட்டிருக்குது. செம்பு பாத்திரத்தில் வைக்கப்பட்டது. எல்லாவற்றையும் விஞ்ஞானத்தால் அளக்க முடியாதுங்கள். அடுத்தது எங்களுக்கு இப்படி என்று சொன்னால், நாங்கள் இன்றைக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே விக்கிரகம் செய்து வைக்கலாம். கோயிலில் இறைவனுடைய சிலையை கூட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல செய்து வைக்கலாம். என்றால் சீப்பாக இருக்கும், அழகாக இருக்கும், கிளீன் பண்ண ஈஸி என்றபடினாலும் அழகாக வந்துடும். ஆகவே முறை மாறுகின்ற பொழுது தவம் அது எங்கே முடியும் என்று சொல்ல முடியாது. தவம் ஓகே இப்படி சொல்லி இருக்கிறது என்றபடினாலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நிறகுடம் வைக்கலாம். அங்காள போனால் தவத்துடைய புள்ளியோ பேர புள்ளியோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் விக்கிரகம் வைப்பார்.
4: அப்படியே
3: அது படிப்படியாக அது அப்படியே போய் உலக்கதைந்து உளிப்படியானதா போய்விடும். அந்த ஒரு அபாயமும் இருக்கின்றது. ஆகவே இதை உள்வாங்கி நீங்கள் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எதை அப்ளை பண்ணணுமோ அதை செய்யலாம். அந்த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் தவன் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குது, தேவை. உதாரணமாக கோயிலுக்குள்ளே சட்டை போடப்படாது இருக்குது. அப்ப இன்றைக்கு இருந்தால் அந்த ஆர்மணாவளரோ அந்த ஆகம விதியோ அல்லது இறைவனோ வந்தால் என்ன சொல்லுவார், அதை பார்க்க. அதே மாதிரியாக இன்னென்ன பூக்கள் தான் பூவைக்கு பாவிக்க வேணும்னு இருக்கு, ஆனால் கனடாவில் அந்தந்த பூக்களில் பல கிடையாது. அப்போ இன்றைக்கு கனடாவில் இருந்தால் என்ன சொல்லுவார், என்ன இதண்டு வேறு என்றதை பார்க்க வேண்டும். அப்போ அந்த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. ஆனால் அது உண்மையான விஷயம், அது பொதுவாக்கப்படாது, அது சிறப்பு விஷயம். அவரவர் அந்தந்த சாதனையில் முயன்று நிற்பவர்கள் அந்த சந்தேகம் வருகின்ற பொழுது அணுகினால் சொல்ல வேண்டிய விடயங்களே தவிர பொதுமைப்படுத்த வேண்டிய விடயங்கள் அல்ல.

0: குங்கிலியக்கலையனானுடைய குருபூஷை
1: நாளைக்கு.
0: நாளைக்கு. இப்ப குங்கிலியக்கலையனுடைய குருபூஷைன்ற ரெண்டு சிறப்பு, நான் சொன்ன தூபமேற்றுவதையே பெருந்தொண்டாக செய்தவர்கள், ஆலயத்துக்கு தூபமேற்றுகிற தொண்டு. இந்த பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் செய்திருப்போம் நாங்கள், எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஏதாவது, நாங்கள் கூட ஒவ்வொரு நாளும் எங்களை தொழில் இதுல கூட யாராவது பாதிக்கப்பட்டிருப்பார்கள், ஒரு பெண் கண்மண் கண்ணீர் வடிப்பா, ஒரு பிள்ளை பாதிக்கப்பட, இதெல்லாம் தெரியாமல் அந்த பாவம் எல்லாம் பழியாக வந்து சூழ்ந்து கொண்டால் அதற்கு அகற்றுவதற்கு வழி ஆலய வழிபாடு. ஆலயத்தில் போய் கூட்டுவது, ஆலயத்தை கழுவுவது, ஆலயத்திலே தொண்டு செய்வது, அதுக்காக ஆலயத்திலே வைத்துக்கின்ற சோத்துப்பட்டி எடுத்து சாப்பிட்டு கொண்டிருப்பதல்ல. இப்போ அதுதான் பல பேர் செய்கின்றார்கள். அப்போ அது வந்து இறைவனுக்கு படைத்த அமுதின் ஒரு பகுதி பிரசாதமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆலயத்திலே தருகின்றது கண்டா, இன்றைக்கு பார்த்தா என்னிடம் இடியப்ப கடைக்காரர் வந்தார். அவர் சொன்னார், இன்றைக்கு தான் இந்த கோயிலுக்கு சப்ளை பண்ணி போட்டு வரணும். என்னப்பா கோயிலுக்கு இதுனா, அது அங்கே வர்ற ஆக்களுக்கு கொடுத்தா தானே ஆக்கள் விரைவினா கோயிலில் வேண்டினம். அப்படி வந்து விட்டது. அப்படி அல்ல, ஆலயங்கள் சோத்துக்கடை அல்ல. நீங்கள் சோத்துக்கடைகள் ஆக்கினால் நீங்கள் சோத்துக்கு வழி இல்லாமல் இருப்பீர்கள். ரெண்டு விதத்துல சோத்துக்கு வழி இல்லாம வரும். ஒன்று வறுமையினால வருவது, இன்னொன்று வியாதியினால வருவது. உங்களுக்கு நாளைக்கு ஒரு டயபெட்டிஸ் வந்துடுதுண்டா,
1: சோறு சாப்பிட முடியும்.
0: நாளைக்கு ஏதாவது தொண்டையிலே புற்று நோய், வாயத்திலே புற்று நோய் வந்து சாப்பிட முடியாம போச்சு தண்டா, அண்ணப்படியினால இதை கவனமாக கையாள வேண்டும். அப்படிங்கிறனால ஆலயங்களை சோட்டுக்கடைகள் ஆக்கப்படாது. அப்படி எடுத்தால் அதற்கு உரிய வேலையை பணமாகவோ இதாகவோ செலுத்தித்தான் நீங்கள் எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது பாவத்தைத்தான் தேடுவது. அதையும் சொல்லி கொண்டு அப்ப இந்த இவர் என்ன ஆலயங்களில் போய் தொண்டு செய்வது, இவர் தூபம் இடுவார், சுகந்த தூபம் இடுவதை செய்தார். குங்கிலியத்தை போட்டு தூபம் போடுவார்கள், சாம்பிராணி குங்கிலியம் அதை போட்டு. அவருடைய குருபூஷைனால் நாளைய தினம் அவருடைய துணவியார் தாலியை கலட்டி கொடுக்குறார். வீட்டில் வர்மம் வந்துட்டது, இதை கொடுத்துட்டு நெல் வாங்கி கொண்டு வாங்க உண்டு பிள்ளைகளுக்கு. இவர் போய் அந்த காசில் கூட குங்குலியம் எடுத்து சுவாமிக்கு தூபம் போட்டார். அவருடைய குருபூஷை நாள் அனிவர்சரியே நாளைக்கு இருக்கின்றது. ஆகவே இதையும் நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு.
1: இல்லை, இந்த குங்குலியம் டாக்டர் இப்போதைக்கு பாவனையில் அதிகம் இல்லை.
0: இல்லை, தசாங்கத்திலே பாவிக்கிறார்கள்.
1: தசாங்கம்
0: தசாங்கத்திலே குங்குலியம் பாவிக்கிறார்கள். குங்குலியம் வந்து ஒரு மாதத்துடைய பிசின் தான்.
1: அது விலை
0: உயர்ந்ததாக இருக்க வேண்டும் நினைக்கின்றேன். மற்றது பலவிதமான அகில் அகில் தூபம் போட பாவிப்பார்கள், குங்குலியன் தூபம் போட பாவிப்பார்கள், சாம்பிராணி தூபம் போட பாவிப்பார்கள், சந்தன குச்சு சந்தனம் என்று சந்தனத்தை பாவிப்பார்கள். நறுமண இதுகளை வருவதற்காக தசாங்கம் என்ற 10 விதமான திராவியங்களை சேர்த்து செய்கின்றார்கள். ஆகவே இயன்ற வகையிலே ஒன்றுக்கும் இயலாதவர்கள் சாம்பிராணி குச்சி கூட பாவிக்கலாம், வாங்கலாம். ஆகவே அதை பாவிட்டு அந்த தொண்டை செய்தவர்கள் அவருடைய குருபூஷனிடம் வருகின்றது. அதையும் நாங்கள் நினைவு கொண்டு கொண்டோம்.

0: குரு அருள் என்பது அல்லது குருவை நீங்கள் தேடி போவதல்ல, குரு உங்களை தேடி வருவார். இப்போ அந்த விஷயத்தில் உங்களுக்கு அல்ல அனுபவம் இருக்குமென்றேன். உங்களுடைய ஒரு சிறு விஷயங்கள், இப்போ இதில் நாங்கள் தற்பெருமை பேசுவதாக நீங்கள் கருதக்கூடாது நேர்களே. இங்கே எங்களுடைய அனுபவங்களைத்தான் பகிர்ந்து கொள்கிறோம். அதில் இப்போ உங்களுக்கு தெரியும், டாக்டர் மருத்துவத்துறையிலே ஓரளவு பட்டங்கள் பெற்று அவர் சிறம்பாக இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த ஆன்மீக துறையிலேயும் ஈடுபாடு அவருக்கு இருக்கிறது என்றால் அது உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியமான செயல் என்றே நான் நினைக்கிறேன். அப்போ அந்த முறையில் நீங்கள் உங்களுடைய ஒரு சில விஷயங்களை, எவ்வாறு குரு உங்களை தேடி வந்தார் என்ற விஷயங்களை கூறினால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: இது நல்ல ஒரு கேள்வி. குருமார் என்கின்ற பொழுது யார் குரு என்பதை ஒன்று கேள்வி கொண்டிருக்கின்றது. நிறைய விடயங்கள், ஒரு வாழ்க்கையிலே ஒரு கல்வியை தருபவரும் குரு என்று சொல்லுகிறோம். மற்றது ஒரு வித்தியை கற்பிப்பவர் குரு, அது இருக்கின்றது. அதே மாதிரியாக இந்த ஞான குரு என்று சொல்லுகிறது, த அல்டிமேட், இந்த ரிவீலிங் த ட்ரூத் என்று சொல்லுவார்கள். இந்த நான் சொன்ன உண்மையை, அந்த உண்மையை, அந்த மெய்யை, மெய்யே வந்து காட்டினால்தான் நாம் காண முடியும். அந்த காட்டுவதற்கு வருகின்ற மெய்தான் குரு என்று சொல்லுவார்கள். இப்போ சைவ மரபிலே சொல்லுவார்கள், இறைவனே ஞான குருவாக வருவான். த காட் ஹிம்செல்ஃப் வில் கம் ஆஸ் யுவர் குரு. எப்படி வருவார்? மானுட சட்டை தாங்கி, இந்த ஹியூமன் ஃபார்ம், அப்படி தான் வருவார். அதை சொல்லுவார்கள் என்று கேட்டால், அந்த நேரத்திலே இறை அந்த குருவாக வருபவருடைய ஆன்மாவை தன்னுடைய உடலாக கொள்ளுகின்றது. அதை சைதன்ய சுரூபம் என்று சொல்லுவார்கள். இறைக்கு என்ன உடல் இருக்கின்றது என்று கேட்டால், ஒவ்வொரு விதமான மரமலை இருக்கின்றது. அதில் ஒரு ஒரு உடல் வந்து இந்த குருவாக வருபவருடைய ஆன்மாவை இறைவன் உடல்பாக கொண்டு வருவார். அப்போ எப்போ வருவார் என்றால், எங்களுக்கு அந்த பக்குவ நிலை வரும் பொழுது. அந்த பக்குவ நிலை எப்பொழுது வரும் என்றால், இந்த நாங்கள் மறுபிறவியிலே நம்பிக்கை கொள்பவர்கள். அப்போ அநேக பிறவிகளிலே பிறந்து நாங்கள் பெற்ற அனுபவங்கள் நற்செயல்களின் பயனாக அவர் குரு வருவார். அந்த நற்செயல்களை சொல்லும் பொழுது, பெருநூல் சொன்ன அறத்தினால் விளைவதாய் என்று சொல்லி சிவஞான போதம் சொல்லும். அதாவது பெருநூல் சொல்ல அறங்களினாலே, அதாவது பெருநூல் என்பது இங்கே இந்த கிரேட்டஸ்ட் டெக்ஸ்ட் ஆஃப் தி சீக்ரெட் டெக்ஸ்ட், எங்களுடைய சீக்ரெட் டெக்ஸ்ட் என்று சொன்னால், தமிழிலே எங்களுடைய மெய்கண்ட சாஸ்திரங்கள் இருக்கின்றன. அதே மாதிரியாக சமஸ்கிருதத்திலே ஆகமங்கள், வேதங்கள் இருக்கின்றன. இவை இந்த பெருநூல் சொன்ன, இவற்றிலே சொல்லப்பட்ட அறங்கள், தர்மத்தின்படி ஒருவர் வாழ முயற்சிக்கும் பொழுது, வாழும் பொழுது இந்த குருவானவர் உங்களுக்கு அந்த நேரத்தில் எங்களுடைய பக்குவ நிலை வரும் பொழுது அவர் தானாக வருவார். நாங்கள் தேடி போக தேவையில்லை என்பதுதான் அந்த இதனுடைய தத்துவம். இதிலே இது ஞான குருவுக்கு. ஆனால் ஒரு வாழ்க்கை நடைமுறைக்கு, யோகத்துக்கு, அல்லது ஒரு ஒரு கலையை கற்றுக்கொள்வதற்கு எல்லாம் குருவை நாங்கள் தேடி போகலாம். சரியை கிரிய யோகம் ஞானம் என்ற நான்கு வழிகளிலே, இந்த சரியை கிரிய யோகம், அதாவது சாதாரண தர்மங்களை பற்றிய கேள்விகள், நடைமுறைகளை பற்றிய சந்தேகங்களுக்கு குருவை நாடி போகலாம். அதே மாதிரி சில சடங்குகள், சம்பிரதாயங்களை பற்றிய சந்தேகங்கள், விவரங்கள், நடைமுறைகளுக்கு குருவை தேடி போகலாம். ஒரு யோகக்கலையை பயில்வதற்கு, அபியசிப்பதற்கு, தியானம் பயில்வதற்கு ஒரு குருவை தேடி போகலாம். ஆனால் இவற்றினால் எல்லாம் ஞானம் வந்துவிடாது. ஞானம் வருவதற்கு இறைவனே குருவாக வர வேண்டும், வருவார் என்பதுதான் சைவத்தினுடைய கொள்கை.

0: கைலாச யாத்திரையை பற்றி கேட்டு இந்த வினா வந்திருக்கின்றது. அதாவது கைலாச யாத்திரை திருநாவுக்கரசர் காலத்தில் இயலாத ஒன்றாக இருக்க, தற்போது உல்லாச பிரயாணம் செல்வது போல் சென்று வர இயல்வது பக்தியை பாதிக்காதா?
1: இது இந்த கேள்வி நாங்கள் முன்பு ஒரு முறை இதை பார்த்தது போல ஞாபகம்,
0: முந்தியும் பார்த்திருக்கோம், முந்தியும் பார்த்தே மாதிரி திருப்பியும் வந்திருக்கின்றது. கைலாச யாத்திரையை பற்றி, கைலாய யாத்திரை எங்களுக்கு தெரியும். கைலாசம் என்பது இமயமலையினுடைய சிகரங்களில் ஒன்று, உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட். அப்ப கைலாயம் உயரமான சிகரம் அல்ல, கைலாயம் வந்து எங்களுக்கு சைவத்திலே எங்களுடைய இந்து மதத்திலே புனித சிகரமாக கருதப்படுகின்றது. இந்த கைலாஷ் வந்து இன்றைய இருப்பிடத்தை பார்த்தால் இந்த சீனாவின் ஒரு பகுதியாகிய திபெத்திலே காணப்படுகின்றது, இந்தியாவின் வட எல்லை பகுதியிலே காணப்படுகின்றது. இந்த கைலாசத்துக்கு பல பேர் யாத்திரை சென்றிருக்கின்றார்கள், அன்றைக்கும் சென்றிருக்கின்றார்கள். திருநாவுக்கரசு நாயனார் புராணத்திலேயே அது காணப்படுகின்றது. இந்த கைலாச யாத்திரையை பற்றி திருநாவுக்கரசு நாயனார் காலத்திலே அவர் இந்த கைலாய யாத்திரைக்கு முயன்று காசி வரைக்கும் போய் வழிபட்டு வந்தார். அப்பாலே இந்த கைலாயத்துக்கு முயன்று தன்னுடன் இருந்த ஆட்கள், அவர் கூட்டமாகத்தான் போயிருந்தார், அவர்களை அனுப்பிவிட்டு தானே அவர் அங்காலே முயன்று போனதாகவும், நடந்து சென்று முடியாத காரணத்தினாலே அவர் அப்பொழுதும் தவழ்ந்து சென்றதாகவும், தவழ்ந்து சென்று முடியாத போது அவர் உருண்டு சென்றதாகவும், என்புகள் உடம்பு எல்லாம் தேய்ந்து புண்ணாகிய நிலையிலே அவர் நினைவு தப்பி அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு போகின்ற காலத்திலே இறைவன் அவருக்கு தோன்றி கைலாசன் போவது இந்த பூத உடலோட, அதாவது நாவுக்கரசருடைய அன்றைய இது, ஏன்னா அவருக்கு 80 வயசுக்கு கிட்ட வந்துட்டது இல்லையா. அப்ப இந்த பூத உடலோடு நீர் கைலாசம் போவது இயலாது என்று சொல்லி அவருக்கு சொன்னதாகவும், அப்பொழுது அவர் கைலாச காட்சி கண்டல்லாது மீளேன் என்று அவர் சொல்லி, அப்புறம் அவர் சிவன் சொன்னார், அங்கே இருக்கிற ஒரு ஆற்றிலே இறங்கி நீ கைலாச காட்சியை காண்பாய் என்றால், அவர் அங்கே அதில் அந்த தண்ணிக்குள்ளே போக அங்கே திருப்பி எழும்பியது திருவையாத்திலே தென்னாட்டில் அதான் சொல்லுவார். அங்கே அவருக்கு கைலாச காட்சி, த ரியலைசேஷன் ஆஃப் த கைலாஷ் தர்ஷனம், இட்ஸ் நாட் த கைலாச காட்சி அல்ல, ரியலைசேஷன் ஆஃப் த கைலாச தர்ஷன், கண்டறியாதன கண்டேன், கண்டேன் அவர் தீர்ப்பாதன் கண்டறியாதன கண்டேன் என்று பாடுகின்ற, காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் என்று பாடுகின்றார். அப்படி நிறைய அந்த உலகம் முழுவதுமே இறைவனுடைய ரூபமாக காணுகின்ற அந்த கைலாச காட்சி அவர் கண்டு கழித்தார். அது திருவையாற்று பதிகத்திலே அப்பர் சுவாமிகளுடைய வரலாற்றிலே வருகின்றது. இது திருநாவுக்கரசு நாயனாருடைய வரலாற்றில் நடந்த கைலாய காட்சி பெற்ற உண்மை, அதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ அந்த வரலாற்றில் சொல்லுகின்ற பொழுது பெரிய புராணத்தில் இதை பற்றி விவரமாக காணப்படுகின்றது. அவர் சொல்லுகின்றார், அந்த கைலாயமனைய காட்சியை காணுவதற்காக அவர் நடந்து போகிறார். அப்போ அன்னதன்மையர் கைலையை அணைவதற்கு, கைலையிலே போய் வழிபடுவதற்காக, அருளார் மண்ணின் தமிழ் புவியின் மேற்பின்னையும் வெளுத்த நன்னெடும்புணத்தடமொன்றுடன் கொடு நடந்தார் பன்னகம்புனை பரமரோர் முனிவராம்படியால் என்று அவர் கைலாயத்துக்கு போகின்ற காட்சியை சொல்லுகின்றார்கள். அதிலேயே அவருடைய அவர் நடந்து போய் களைத்து வருகின்ற பொழுது பிறகு உருண்டு போனார் என்று சொல்லி, அப்போ உருண்டு போகின்ற பொழுது அவருக்கு நிறைய அவர் சொல்ல, மா செல்வக்கலையாயுடையார் மார்பின் முன்னூலும் தேசுடைச்சடை மவுளியின் நிறம்மை நிகழ ஆஷின் மெய்த்தவராகி நின்றவர் தமை நோக்கி. சிவன் அங்கே ஒரு பிராமணராக வருகின்றார், பூநூல் தரித்து கலையாடை எல்லாம் போட்டுக்கொண்டு வாரர் வந்து பேசி உற்றதோர் உணர்வுற விளம்புவர் பெரியோர் என்று சொல்லி அவர்கள் அந்த காட்சியை வந்து சொல்லுகின்றார். அப்படிக்கு அந்த காட்சிக்கு போய் அவருக்கு அந்த கைலையை பார்க்க முடியாமல் இருந்தபோது இறைவனே அவரை சொல்லுகின்றார், இங்கே போய் அந்த காற்றிலே தாழ்ந்து இந்த குளத்திலே எழும்பி அவர் இந்த காட்சியை கால்வாதக்கு அவர் சொல்லுகின்றார். அப்ப அந்த ஆயவாறு மற்றவர் மனங்களை புற கைலை
2: மேயநாதர் தந்துணையொடும் வீட்டிருந்தருளை தூய தொண்டருந் தொழுது எதிர் நிற்க அவன் கோல அவக்கோலன் செய்தாக்கினார் திருவையார் அமர்ந்தமைதிகள. அப்பொழுது இந்த மாதர்புரை கண்ணி யானை மலையான் மகளோடும் என்ற பாடலை பாடி அவர் இந்த காட்சியை
1: காணுகின்றார்.
2: இது நாமக்கரசுடைய கைலாச யாத்திரை. இன்றைக்கு கைலாசத்துக்கு போறவர்கள் இருக்கிறார்கள், இந்த கைலாசத்துக்கு போனால் இந்த தரிசனம் கிடைக்குமோ? கைலாசத்தை பார்க்கலாம், நாவுக்கரசருக்கு கிடைச்ச தரிசனம் கிடைக்குமோ தெரியாது. அதுதான்
1: அது எப்படி
2: கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இன்றைய கைலாசத்துக்கு போவர்கள் போட்டோ பிடிக்கிறார்கள், படம் பிடிக்கிறார்கள், இயற்கை காட்சிகளை சொல்லுகிறார்கள், போற வழியில அந்தந்த அனுபவங்களை எல்லாம் சொல்லுகின்றார்கள். ஆனால் இப்படி ஒருவரும் வந்து கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று சொல்லுவதாக காணவில்லை. ஆகவே மாணிக் அப்பர் சிவாமிகளுக்கு கிடைத்த கைலாய தரிசனம் வேறு. இன்றைக்கு
1: நாங்கள்
2: ஏஜென்ட்ல பிளைட் புக் பண்ணி போய் நாங்கள் நேபாள கூட அங்கால புறக அங்கால ஹெலிகாப்டர்லயோ அல்லது ஃபோர் வீலர் டிரைவிலேயோ போய் அங்க போய் பார்த்துகின்ற கைலாச தரிசனம் வேறு. அது ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. அடுத்ததாக இன்னொன்று, இங்கே இருப்பது பூலோக கைலாசம். அவர் கேட்கின்ற கேள்வி, கைலாசத்துல சிவபெருமான் இருக்கிறார். கைலாசத்துல சிவபெருமான் இருக்கின்றார், சிவன் எங்கும் உள்ளார், அவர் இல்லாத இடம் இல்லை. ஆனால் இந்த பூலோக கைலாசம் போல எங்களுக்கு இன்னும் இரண்டு கைலாசங்கள் உண்டு. இந்த பூவுலகத்திலே இருக்கின்ற கைலாசம், இந்த பூமியில இருக்கிற பூலோக கைலாசம். இது ஒரு மினி ரெப்ரசன்டேட்டிவ். இதுக்கு இந்த மாதிரி என்ன, அந்த ஸ்ட்ராட்ஃபோர்ட் என்று சொல்லுவார்கள், எங்களுடைய கவிஞர் ஷேக்ஸ் அவர் பிறந்த

0: வேற. எங்களுடைய புவனங்களுடைய பில்டிங் பிளாக்ஸ் வந்து பிரகிருதி அசுத்தம் பிரகிருதி மாயை. ஆனால் அதுக்கு அங்காள இருக்கிற புவனங்களுடைய பில்டிங் பிளாக் வந்து அசுத்தமாய். அந்த அசுத்தமாயா புவனங்களிலே அராக தத்துவத்தில் உள்ள புவனங்களிலே ஸ்ரீகண்ட பரமசிவர் இருக்கிறார். ஸ்ரீகண்ட பரமசிவர் பரமசிவருடைய சுரூபம் பெற்ற மிக உயர்ந்த உன்னதமான ஆன்மா. எங்களுக்கு அவர்தான் சிவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ். தியானத்தில் அமர்ந்திருக்கும் சிவன் அவர்தான். பல பேர் கேட்பாக சிவன் யாரை நோக்கி தியானிக்கிறார். ஸ்ரீகண்ட ருத்ரருடைய சுரூபம், அவருடைய சிவந்த மேனி நீலகண்டம், அதுதான் சிவனுடையது. பல நினைப்பது போல சிவனுக்கு நீலத்தெருமேனி அல்ல. இன்னைக்கு கலண்டர் படங்கள்ல அல்லது பிக்சர்ஸ்ல இருக்கிறவாரு, அது நீலலோகித ருத்ரருக்கு மட்டும்தான் நீலத்தெருமேனி உண்டு. ஸ்ரீகண்ட ருத்ரருக்கு சிவந்த மேனி சிவனை போல களத்திலே கண்டம் கருத்து, அது ஸ்ரீகண்ட ருத்ர
1: நஞ்சுண்ட கண்டம்.
0: அப்ப ஓவியங்கள் வருகின்ற பொழுது, ஆலயங்களிலே அந்த ஓவியங்கள் வைக்கின்ற பொழுது இதை கவனிக்க வேண்டும். இந்த விதத்திலே இருக்கின்ற அந்த சிவன், அந்த சிவனுடைய ரெப்ரசன்ட் ஸ்ரீகண்ட ருத்ரர் இருக்கின்ற அமருகின்ற கைலாசம் ஒன்று இருக்கின்றது. அது ஸ்ரீகண்ட ருத்ரருடைய கைலாசம். அது அசுத்தமாயா தத்துவம் அராக தத்துவ பூணங்களில் ஒன்றிலே இருக்கின்றது. நமது சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாசத்தில் இருந்து வந்ததாக நமது சுந்தரமூர்த்தி நாயனார் புராணம் பெரிய புராணம் சொல்லுது. அவர் வந்த கைலாசம் இந்த கைலாசம்.
1: ஓ,
0: அவர் அங்கே சிவனுக்கு சிவனுடைய சாரூபம் பெற்று சிவனுடைய ரூபத்திலே இருந்தார். அவ்வளவு கொள்ளை அழகு அவருக்கு தொண்டமாக இருந்தவர். இந்த அசுத்தமய புவனங்களிலே இருக்கின்ற கைலாசம் அது அடுத்த ஒரு கைலாசம். இங்கே வந்து இருக்கின்ற ஆன்மாக்கள் வந்து சொல்லுவார்கள் பிரளயாகல. எங்களுக்கு இந்த பிரகிருதி மாயில் இருக்கிற எங்களை போன்ற ஆன்மாக்கள் வந்து சகலர்கள். எங்களுக்கு சகல விதமான மூன்று
1: மலங்களும்
0: உண்டு, மும்மலங்களும் உண்டு, ஆணவன் கர்மம் மாயை. இந்த மாயை என்ற குற்றம் இந்த அசுத்த மாயையிலே கிடையாது. அங்கே இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு ஆணவன் கர்ம என்ற ரெண்டு குற்றங்கள், எங்களுக்கு எண்ணிறந்த புறவி இந்த உலகத்தில். அவர்களுக்கு எங்களை விட முன்னேறிய ஆன்மாக்கள் அவர்கள் ஒரு சில புறவிகளிலேயே மொத்தி அவர்களுக்கு கர்மா உண்டு. அதுதான் சுந்தரர் அங்கே அம்பாளுக்கு சேவை செய்து கொண்டிருந்த அடியவர்களாகிய கமலினியும் அணிந்தது யாரையும் பார்த்து காதல் கொண்டார். அது கர்மாதானே. அந்த கர்மாவினாலதான் இங்க வந்து பிறந்த
1: சங்கரியார்.
0: மேலுலகத்தில் இருந்து கீழே வந்து பிறப்பது வளமை இல்லை ஒரு நாளும். ஆனால் எங்களுடைய நன்மைக்காக இறைவன் அனுப்புற ஆணுடையனால அவரை அவதாரம் என்று சொல்லுகிறோம். அவதாரம் என்பது விளங்கிக் கொள்ள வேண்டும். கடவுள் வந்து பிறப்பதில்லை, மேநிலையில் உள்ள கடவுளுடைய சரூபம் பெற்ற ஆன்மாக்கள் வந்து பிறக்கிறது.
1: அவதாரம்
0: அவதாரம் அந்த அவதாரமாக வருகின்றது. அப்படி வந்து பிறந்த அதான் அந்த இரண்டாவது கைலாசம் நாங்கள் சொல்லுவது. இது ஸ்ரீகண்ட ருத்ரருடைய உபானத்திலே இருப்பது. மூன்றாவது கைலாசத்தை சொல்வது மகா கைலாசம். மகா கைலாசம் என்றால் இந்த சுத்தமாய புவனங்களுக்கு அப்பாலே இருக்கின்ற புவனங்கள், அசுத்தமாய புவனங்களுக்கு அப்பால் இருக்கின்ற புவனங்கள் சுத்தமாய புவனங்கள். இந்த சுத்தமாய புவனங்களையும் தாண்டி இந்த தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டு தத்துவ அதீதனாக Beyond this existential world, beyond this phenomenal world, இருக்குதானே அதுகளுக்கும் அப்பாலே இருக்கின்ற பரசிவன் பராசக்தி அவர்கள் அமர்ந்திருக்கின்ற கைலாசம் வந்துதான் எங்களுடைய பரலோகத்தில் இருக்கின்ற கைலாசம், மகா கைலாசம். லலிதா சகஸ்ரநாமம் அருமையாக சொல்லும். மகா ஓம் ஸ்ரீ மகா கைலாச நிலையாயை நமக. மகா கைலாசத்தில் நிலை கொண்டிருப்பவளுக்கு நமஸ்கார்
1: நமஸ்கார்.
0: அது மகா கைலாசம். இந்த மகா கைலாசம் போனால் தேர் இஸ் நோ மோர் ரிட்டர்ன் ஹியர். சுந்தரமூர்த்தி நாயனார் வந்தது ஸ்ரீகண்டருடைய கைலாசத்தில் இருந்து, சென்றது மகா கைலாசத்துக்கு, சென்றது இந்த கைலாசத்துக்கு போயில. இங்க அங்க போய் இவரை கேட்கினவங்க சொல்லுவார்கள்
2: மந்திர மாமுனிவன் இவன் யாரென.
0: மந்திர மாமுனிவர்கள் அங்கே இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள் சிவனை இவர் யார் என்ற.
2: நந்தமரூர நன்றான் நொடித்தான் மலையுத்தமணி.
0: சுந்தரமூர்த்தி நாயனார் தானே ஆவணப்படுத்தி எழுதி அங்கே இருந்து கூரிய சர்வீஸ் கைலாசம் அங்க
2: போனா
0: அது பரலோகம், அது பரசிவன் பராசக்தி அமர்ந்திருக்கின்ற இடம். இந்த மூன்று கைலாசங்கள் இருக்கின்றன. இது பூலோக கைலாசன் நம்மளுக்கு நெச்சு கும்பிட்டு இப்படி போய் உழன்று போய் வந்தால் அந்த போற வழியில கிடைக்கிற புண்ணிய அனுபவங்களினால இந்த பரலோகத்தில் இருக்கிற கைலாசத்துக்கு ஏதோ ஒரு புறவியலே போய் அணவோம்
1: இருக்கின்றது.
0: இங்கே இருக்கின்ற கைலாசத்துல புண்ணியம் இருந்தால்

0: நாமக்கரசரை கிடைச்ச மாதிரி அப்படி ஒரு இறைவனுடைய அருள் இருந்தால் அவர்
1: கிடைக்கும்.
0: காட்ட நாம்களும் கண்டறியாதன கண்டேன் என்று கைலாசக்காட்சியை கண்டு இன்புறலாம் என்று வாய்க்குமோ அந்த பாக்கியம் தெரியாது. இதுதான் கைலாச யாத்திரையினுடைய விளக்கம்.
1: இந்த காசி விஸ்வநாத் என்று சொல்லுகிறார்களே, அது இந்த டெல்லியில அங்கார போய் நீங்க சொன்ன
0: காசி விஸ்வநாதர்,
1: காசி விஸ்வநாதர் தானே கைலாசம் இங்க போற அந்த சுற்றுப்புறம்.
0: காசி விஸ்வநாதர் வந்து சமதரையில் இருக்கின்ற தலம், கங்கை தலையில் இருக்கின்ற காசி என்கின்ற அது மிகவும் புராதனமான நகரம். புராதனமான நகரம் காசி வந்து அரிச்சந்திர மகாராஜா காலத்திலேயே இருக்குது. இன்றைக்கு பார்த்தால் கிட்டத்தட்ட 5000-8000 வருஷங்களுக்கு பழமையான நகரம் அது.
1: பழமையான
0: அதே மாதிரியான பழமையான நகரம் தான் இன்றைக்கு இருக்கிற மதுரை.
1: மதுரை,
0: மதுரையை பழமை பழமை என்று சொல்ல ஒருவரும் கேட்கவில்லை. தமிழ்ச்சங்கத்தினுடைய தங்கம் வளர்த்த மதுரை, மூன்றாம் தமிழ்ச்சங்கமே கிட்டத்தட்ட 4000-5000 வருஷம் இருந்தது. இந்த கரண்ட் ஈரா காலத்துக்கு முந்தைய காலம் வரைக்கும் அது இருந்தது என்று சொல்லும் பொழுது ஒருவரும் நம்பவில்லை. சங்க காலம் ஏதோ கிறிஸ்துக்கு முன் 300, கிறிஸ்துக்கு பின் 200 என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு மதுரை நகரிலேயே அங்கால போய் அந்த கர்த்தாளியை எடுத்தால் 5000-6000 வருஷங்களுக்கு முந்தைய கர்த்தாளிகள் இன்றைக்கு கண்டெடுக்கிறார். அவ்வளவு வரலாற்று பழமை வாய்ந்தது இன்றைக்கு இருக்கிற மதுரை மூன்றாம் தமிழ்ச்சங்கம். அதே மாதிரியாக காசியும் புராதனமான நகரம், புராதனமான நகரம். ஹரிச்சந்திர மகாராஜா இருந்து வரும், மகாபாரதத்தில் வருது, ராமாயணத்தில் வருது, புராணங்கள்ல வருது. அந்த காசி மாநகரிலே இருக்கின்ற சிவன் விஸ்வநாதர்.
1: விஸ்வநாதர்,
0: விஸ்வநாதர் காசி என்றால் ஒளி, ஒளிமயமானது அந்த காசியினுடைய. அந்த நகரில் இருக்கின்ற கோயில் விஸ்வநாதர் தரிசனம். இது ஹிமாலயன் நோக்கி போகும் பொழுது, காசியிலிருந்து அங்கால ஜாத்திரை போகின்ற பொழுது ஹரித்துவார் போவார்கள். ஹரித்துவாருக்கு அங்கால வதுக்கு மேல போனா ரிஷிகேஷ்,
1: ரிஷிகேஷ்
0: ரிஷிகேஷுக்கு அங்கால போனா பத்ரிநாத்,
1: பத்ரிநாத்துக்கு
0: அங்கால போனா கேதார்நாத்,
1: கேதார்நாத்.
0: அப்படியே அங்கால மேல மேல போகத்தான் கைலாசம்.
1: கைலாசம்
0: இன்றைக்கு அந்த வழியில ஆக்கள் போவது குறைவு. ஆனாலும் இந்த நடந்து போகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு வருஷத்துக்கு 50-100 யாத்திரிகர்களை சீன அரசாங்கத்தினுடைய அனுமதியுடன் இந்திய அரசாங்கம் விசா பெற்று அவருடைய பிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி போகிறார்கள். என்னுடைய குருநாதர் ஆகிய கிருஷ்ணமூர்த்தி ஐயா, அவருடைய தீட்சாநாமம் குஞ்சிதபாதநாதன், சிதம்பரத்தில் இருக்கின்ற என்னுடைய பெருமான் எனக்கு இந்த அளவு ஞானத்தை தந்தது அவருடைய கருணை. அவர் கைலாச யாத்திரைக்கு இந்த நடந்து போற வழியால போயிருக்கிறார். 5 தரம் கைலாச யாத்திரை போயிருக்கிறார். ஒரு முறை இது நடந்து போற வரைக்கும் போய் மானசதுரவர் வரைக்கும் போயிருக்கிறார். அங்க பிறகு அடுத்தடுத்த பிறகு போகிற பொழுது நேபாளில போய் போயிருக்கிறார். 2வது முறையில நேபாளிடம் போன பொழுதுதான் அவர் தன்னுடைய குருவை நேபாளத்தில் சந்திச்சார். அவருடைய குரு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறார், கோவை புதூர். அப்ப அங்க வந்து சிவக்குடியில சேர்ந்தவர் சச்சிதானந்தநாத சுவாமி, அவருடைய குரு. அவர் அங்க போய் கைலாச யாத்திரைக்கு நேபாளில தங்கி இருக்கின்ற பொழுது இவரை அங்கே ஆட்கொண்டார். இதுதான் இந்த கைலாசநாதர் வந்து ஆட்கொள்வது எப்படி எல்லாம் ஆட்கொள்வார் என்று தெரியாது. அந்த விதத்திலே இந்த கைலாசத்துக்கு போற இன்றைய பயண குறிப்புகளை பற்றியும் கொஞ்சம் சொல்லி இருக்கு. வசதி உள்ளவர்கள், வாய்ப்புள்ளவர்கள், உடல் பலம் உள்ளவர்கள் அதை ஒரு சென்று பார்த்து வருவது நல்ல
1: நல்லது.
0: ஆனால் சுற்றுப்பயணமாக அல்ல. போகும்பொழுது அதுல வரைகளை இருக்கா ஷாப்பிங் இது போட்டு இதுக்கு வந்தால்
1: தாஜ்மஹாலையும்
0: தாஜ்மஹாலையும் பார்த்துக்கொண்டு. தாஜ்மஹால் வந்து சமாதி. இப்ப அங்க வந்து இப்ப இஸ்லேக்கு இடுகாட்டுக்கு போற மாதிரி.
1: ஆமா,
0: இரண்டால் அங்க மும்தாஜுடைய உடல் புதைத்து இருக்கிறது இல்லையா.
1: ஓ,
0: இப்ப பல பேருக்கு இது தெரியல. கோயில் ஜாத்திரையில போய் அதையும் பார்த்துட்டு வந்துடுறது. நீங்க ஜாத்திரை போறோம்டா, புறம்பாக போய் பார்க்கலாம். அது கண்டு போய் இதையும் இதையும்
1: கலக்க கூடாது
0: என்பதை சொல்லிக்கொண்டு.
2: ஓம் சிவாய சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு கிரார்த்தார் ஜுனியம் விளக்க உரை. வழங்குபவர் விசாலாட்சி சங்கரன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீயக்குருணாம் அதிபசிய பாலினீம் பிரஜாசு வத்தியும் யமயந்த வேதிதும் சுவர்ணிலிங்கி விதித சமாயையோ யுதிஷ்டிரம் துவைதவனே வனேச்சரஹ.
4: ஸோ நம்ம வந்து 56 முடிச்சோம் இல்லையா. அது வந்து ஆக்சுவலி 55 and 56 வந்து யுக்மகம். ஸோ மதுரைஹி அவசானி லம்பயன்னபி திரியஞ்சி சமம் நிரீட்சிதைஹி பரித பட்டு பிப்ர தேனசாம் தகனம் தாம விலோகனக்ஷமம் சகசோபகதஸ்ய விஸ்மயம் தபசாம் சூதிஹி அசூதிராபதாம் ததிருஷே ஜகதீ புஜா முனிஹி ச வபுஷ்மானிவ புண்ணிய சஞ்சயஹ. ஸோ ஜகதீ புஜா அரசனால ச முனிஹி அந்த முனிவர் வியாசர் ததிருஷே பார்க்கப்பட்டார். எது போலன்னா அப்படியே புண்ணிய சஞ்சயா வபுஷ்மான் இவ உருவெடுத்து புண்ணியத்தினுடைய குவியலானது அப்படியே உருவெடுத்து வந்து நின்னார் போல் அந்த முனிவரை அரசன் பார்த்தான். அப்படின்னு அதோட முடிச்சோம். இப்ப வந்து ஆசனத்திலேருந்து எழுந்து எழுந்தாருங்கிறத மாத்திரம் சொல்ற. அடுத்தது எப்படி அந்த இவருக்கு பக்கத்துல நின்னு இருந்தார், அது எப்படி இருந்தது அப்படிங்கறது அடுத்தது. சோ இதுபடி முதல்ல
5: அதோச்ச கைர் ஆசனதா பரார்த்தியா துத்தியன் ச தூத்தாருண வல்கலாகிரா ரராஜ கீர்ணாக்க கீர்ணாக்க பிம்ஷாஷு ஜாலஹ ஸ்ருங்காத் சுமேரோரிவ திக்ம திக்ம ராஷி.
4: பிரிச்சுபடி ஃபுல்லா.
5: அத உச்சகை உச்சகை உச்சகைஹி ஆசனதா பரார்த்யா
4: பரார்த்யாத் அர்க்கம் அர்க்கஹானா வந்து விலை உயர்ந்தது. சோ பரார்த்யாத்
5: பரார்த்யாத் அப்படின்னா உத்யன் சஹவா.
4: கரெக்ட். உத்யன் சஹ
5: தூதாருணா
4: பெரிய அது தூத அதையும் தூத அருண வல்கல
5: தூத அருண வல்கல அக்ரஹா ரராஜ
4: பரார்த்யாத் ஆசனதஹ. ஸோ உச்சகைஹி ரொம்ப வந்து ஒரு உயர்வாக இருக்கு அரசன்லையும். அண்ட் ஆனாலும் அவன் வந்து காட்டில் இருந்தால் கூட அவன் அரசனுங்கிறதுனால ஒரு ஆசனத்தில் உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்குன்னு ஒரு தனியாக ஒரு டிஃப்ரெண்ட் ஆசனம். ஸோ அது எங்கே இருக்கு? அது உச்சகைஹி ரொம்ப உயர்வான ஒரு பொசிஷனில் இருக்கு. மேலும் பரார்க்யாத் இந்த கான்ட்ராஸ்டை காமிக்கிறதுக்காக அரசன் அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆசனத்தில் உட்காந்துட்டு இருந்தான், அப்படிப்பட்டவன் உத்தியத்து உத்தியத்துன்னு உத்திஷ்டத்து அவன் எழுந்துக்கிறான். எழுந்துருக்கறச்சே பார்க்கறதுக்கு அவன் அப்படியே அந்த சுமேரு மலையிலேருந்து வெளியில் வரக்கூடிய சூரியன் மாதிரி உதயமாகின்ற ஒரு சூரியன் போல அவன் வந்து விளங்கினான் அப்படிங்கிறது இங்கே சொல்கிற. இங்கேருந்து உனக்கு வந்து இது மாறுறது, மீட்டர் மாறுறது. இது வந்து உபஜாதி. ஸோ அத உச்சகைஹி ஆசனதா பரார்க்யாத் உச்சகைஹி உயர்வா இருக்கக்கூடிய அதங்கரிச்சு தர்சனானந்தரம் இவரை பார்த்ததுக்கு அப்புறம் வியாசரை பார்த்த உடனே அந்த அரசன் எழுந்துட்டான், யுதிஷ்டரன் எழுந்துட்டான். உச்சகைஹி உன்னதாத்து பரார்க்யாத்து பரார்க்யாத்து அர்க்யம்னா விலை, அதுக்கு ஒரு பிரைஸ் போட முடியும். பர அர்க்யம்ங்கிறச்சு அர்க்யாத்து பரம், ஒரு விலையை தாண்டி உயர்ந்ததாக இருக்கக்கூடியது அப்படின்னுட்டும் நம்ம போடுறோம். ஸோ பர அர்க்யம் அர்க்கு பின்னாடி யத்துங்கிற பிரத்தியம் வரணும் அங்க, ரைட்டா? ஸோ பர அர்க்யம்னு அதனால மாறும், பரார்க்கான்னு போடக்கூடாது. ஸோ பர அர்க்யம் பரார்க்யாத்து விலை உயர்ந்ததான ஆசனதா ஆசனத்திலிருந்து உத்யன்னு எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சகா அந்த யுதிஷ்டரர் ரராஜ பிரகாசித்தான் விளங்கினான் ஸ்ரேஷ்ட ரூபேண வர்த்ததேன்னு அர்த்தம். எப்படி என்ன மாதிரி அப்படின்னா தூத அருண வல்கல அக்ரஹா, அவருடைய மர உரி இருக்கே வல்கலம், அது வந்து வல்கல அக்ரஹா, அதனுடைய அந்த நுனி வல்கலாகிரம்ங்கிறது உனக்கு தூதம், அது அப்படியே அசையறது காத்துல அந்த வல்கலத்தினுடைய நுனி வந்து அசையறது. அந்த வல்கலம் என்ன கலர்ல இருக்கு? அருணம், நல்ல ஒரு செவப்பா இருக்கக்கூடிய வல்கலம். அந்த வல்கலமானது அருண வல்கல அக்ரஹா, அந்த மர உரியினுடைய நுனியானது தூத அசைகின்றது. எழுந்துக்கரிச்சு நமக்கு வந்து அப்படி அந்த துணி வந்து ஒரு ஒரு காத்துல ஒரு அந்த மூவ்மெண்ட்ல ஒரு அசையும் மொழியும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் அந்த யுதிஷ்டரன். சோ அத்த வியாசரை பார்த்த பிறகு உச்சகைஹி உயர்ந்த பரார்க்யாத் விலை உயர்ந்த மதிப்பிலும் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய ஆசனதா ஆசனத்திலிருந்து உத்யன்னு எழுந்தவாறு, உத்யன் சன்னு அப்படின்னு எல்லாமே அதோட அப்படி சேர்த்துக்கணும், தூத அருண வல்கலாகிரகாசன்னு தூத அசைகின்ற அருண சிவப்பான வல்கலாகிரகா மரபுரியின் நுனியை கொண்டவனாக அந்த அரசன் சகா எது போல இருந்தான்? இப்போ நமக்கு வந்து உபமா வருது இந்த இடத்துல. கீர்ண ஆ கபிஷ அம்சுஜாலஹா திக்மரஷ்மிஹி இவ. சுமேரோஹோ ஸ்ருங்காது உத்யன்னு, சுமேரு பர்வதத்தினுடைய ஸ்ருங்காது பீக், அந்த ஒரு சிகரத்திலிருந்து உத்யன்னு உதயமாகின்ற கீர்ண கபிஷ, கீர்ண ஆ கபிஷ, கீர்ண எங்க பார்த்தாலும் பிரசாரித்த பிரசாரிக்கப்பட்ட, எங்க பார்த்தாலும் விஸ்தரிக்கப்பட்ட, ஈ ஸ்ப்ரெட் ரெட்டிஷ் ரேஸ் அரவுண்ட் ஹிம், அப்படிப்பட்ட சூரியன். ஸோ கீர்ண எங்க பார்த்தாலும் பரப்பின ஆ கபிஷ சிவந்த அம்சு ஜாலகா, அம்சு கிரணங்கள், கிரணங்களினுடைய ஜாலம் கூட்டம். ஸோ எங்கு பார்த்தாலும் ஒரு இரத்த வர்ணமான ஒரு கிரணங்களை வந்து அப்படியே பரப்பிக்கொண்டிருக்கக்கூடிய திக்மரஷ்மிகி, தீக்ஷ்ணமான ஒரு கிரணங்களை கொண்டவன் சூரியன். ஸோ திக்மரஷ்மிகி சூரியன் இவ போல ரராஜ விளங்கினான். ஸோ ஆஸ் ஹி காட் அப் ஃப்ரம் ஹிஸ் ஆசனம், ஸோ அந்த ஆசனமும் வந்து பார்க்கறதுக்கு சுமேரு பர்வதம் மாதிரி இருந்தது. சுமேரு பர்வதத்தோட கம்பேர் பண்ணுறாருங்க, ஏன்னா மேரு பர்வதம் ரொம்ப உயர்வாக இருக்கும், அண்ட் பராக்கியம் எல்லாத்த விட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களை விட அந்த தங்கமலைங்கிறது வசதி தானே உனக்கு விலையில. அதனால சுமேரோஹோ விலை உயர்ந்த உன்னதமான சுமேரு பர்வதத்தினுடைய சிருங்காது சிகரத்தில் இருந்து திக்மரஷ்மிஹி சூரியனானவன் வெளிவரான். ஸோ சூரியன் உதயமாகறிச்சு, எங்க பார்த்தாலும் அந்த அருணமான ரெட் ரேஸ் அவன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே வருவான். அதனால கீர்ண, கீர்ணனா அப்படியே செதறி இருக்குன்னு அர்த்தம். எங்க பார்த்தாலும் வியாப்தமா இருக்கக்கூடிய ஆ கபிஷ, நல்ல ஒரு இந்த கஷாய கலர், கபிஷம்ங்கிறது இந்த சன்னியாசி கலரும்பா, தட் இல்லையா, அந்த ஆரஞ்சிஷ் ரெட்டிஷ் கலர். ஸோ ஆ கபிஷ அந்த சிவந்த வர்ணம் கொண்ட அம்சு ஜாலகா, அம்சு கிரணங்களினுடைய கூட்டம் கொண்டவனான திக்மரஷ்மிஹி சூரியனானவன் எவ்வாறு சுமேரோஹோ ஸ்ருங்காது உதயன்னு உத்யன்னு உதயமாகி கொண்டு ரராஜ விளங்குகிறானோ, அதுபோல சக அரசனும் அந்த தர்சனானந்தரம் உச்சகைஹி உயர்வான பராக்யாத்து விலை உயர்ந்த ஆசனத்த ஆசனத்திலிருந்து அவனுடைய அந்த வல்கலாகிரம் தான் இங்க ரெட் கலர் ரைட். ஸோ இவன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த மர உரி அசையறது. ஸோ சூரியன் வெளியில வர்றதுக்கு முன்னாடி அவனுடைய கிரணம் ஸ்ப்ரெட் ஆறுது, எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டா அங்க வந்து. உபமா காளிதாசியான்னு சொல்றாரு இங்க வந்து, உபமா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஃபிட் ஆகுது இந்த இடத்துல. அருணாவும் சேம் கலர்.
5: நீங்க வந்து திக்ம ராசிஹின்னு போட்டிருக்கு,
4: திக்ம ராசிஹி வேண்டாம், ரஷ்மிஹியே போட்டுக்கோ, ஏன்னா திக்ம ரஷ்மிஹிங்கிறது தான் சூரியனுக்கு ஒரு பேர். திக்ம ராசிஹிங்கிறச்சே, திக்மாங்கிறது வந்து தீக்ஷ்ணம்னு அர்த்தம், ராசின கூட்டம், அப்படி வந்து சூரியனுக்கு வந்து அட்ஜெக்டிவ் இல்லை. திக்ம ரஷ்மி, ரஷ்மின கிரணம். ஸோ ஹூஸ் ரேஸ் ஆர் வெரி ஷார்ப், யூ கான் கால் இம் எஸ் எ ஹீப் ஆஃப் ஷார்ப்னஸ், அப்படி இல்லையே இல்லையா, ஸோ அது ஒட்டாது. சூரியனுக்கு திக்ம ரஷ்மிஹி தான் அர்த்தம் வேர்டு. அதோச்சகைர் ஆசனத பராக்யாது உத்யன்ச தூதாருண வல்கலாக்ரஹா ரராஜ கீர்ணா கபிஷாம்சு ஜாலஹா ஸ்ருங்காத் சுமேரோர் இவ திக்ம ரஷ்மிஹி. அடுத்தது
5: அவஹித ஹிருதயோ விதாய சோர்ஹா ரிஷி பிரவரே குரு
4: பிரிச்சென்று
5: குரு பிரதிஷ்டாம்
4: அவஹித ஹ்ருதயஹ விதாய சஹ அர்ஹாம் ரிஷிவத் ரிஷிப்ரவரே குருபதிஷ்டாம் தத் அனுமதம் அலஞ்சகார பஷ்சாத் ப்ரஷமஹ இவ ஶ்ருதம் ஆசனம் நரேந்திரஹ. சஹ அந்த நரேந்திரஹ அரசன் அவன் எப்படி இருந்தான், அவஹித ஹிருதயஹா சன்னு, அப்படியே கவனமா அவருக்கு வந்து வந்தவருக்கு ஒரு அர்க்கியத்தை கொடுத்தார், தட் இஸ் அதிதி பூஜா பண்ணார். தன்னுடைய குரு உபதேசம் செய்தவாறு எப்படி ஒரு அர்ஹா பூஜையை செய்ய வேண்டுமோ அந்த பூஜையை அவருக்கு ரிஷிப்ரவரே விதாய, ரிஷிப்ரவரே ரிஷிகளுக்கெல்லாம் நடுவுல சிரேஷ்டராக இருக்கக்கூடிய வரகான சிரேஷ்டகா பிரவரகா, ரிஷிப்ரவரகாங்கிறது ரிஷிகளுடைய ஒரு வம்சத்துல பிறந்தவர் அண்ட் ரிஷிகளுக்குள்ள ஒரு வசத்தியா இருக்கக்கூடியவர் முனி சிரேஷ்டகா இத்யர்த்தா. சோ தஸ்மின் முனி சிரேஷ்டே பூஜாம் விதாய அர்ஹாம் விதாய, எப்படி அந்த அர்ஹாவை செஞ்சான்னா குரு உபதிஷ்டாம் அர்ஹாம், குருவினால உபதேசம் செய்யப்பட்ட அந்த அர்ஹாம் அதை செய்துவிட்டு விதாய எப்படி செஞ்சா அவஹித ஹிருதயஹா சன்னு ரிஷிவத்து, ரெண்டுமே அவனுக்கு யுதிஷ்டருக்கு போறது அவஹித ஹிருதயஹான்னு அப்படியே ஃபுல் அட்டென்ஷன் ஏகாகிர சித்தத்தோட அவன் அந்த காரியத்தை பண்ணான்னு அர்த்தம். இங்க வந்து அவஹித ஹிருதயஹாக்கு மல்லிநாதர் வந்து அப்ரமத்த சித்தஹா சன்னுன்னு போட்டிருக்காரு. பிரமத்தஹானா ஒரு இது அகங்காரம் அந்த இல்லைன்னா ஒரு தவறு தவறு செய்யக்கூடியது அந்த மாதிரி எந்த ஒரு கலக்கமும் இல்லாத ஒரு மனசு அப்படின்னா ஏகாகிர சித்தத்தோட இந்த சமயத்துல இந்த முனிசிரேஷ்டருக்கு நம்ம வந்து ஒரு கவனத்தோட ஒரு அதிதி சத்காரத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணார். சோ ஒரு ரிஷியை போல ரிஷிவத்து சஹா அந்த யுதிஷ்டரர் அவஹித ஹிருதயஹா சன்னு ஏகாகிர சித்தத்தோட கவனமான ஹிருதயத்தை கொண்டவராக ரிஷிப்ரவரே வியாசரிடம் குரு உபதிஷ்டாம் அர்ஹாம், குருவினால உபதேசம் செய்யப்பட்ட பூஜையை விதாய செய்துவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் உட்கார்ந்தாரோல்யம். ஸோ ஆசனத்திலேருந்து எழுந்துட்டார், எழுந்து வியாசருக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் உட்கார்றதுக்கு நேர ஓகேன்னுட்டு உட்கார்ல. தத் அனுமதம் ஆசனம் அலஞ்சகார, தத் அனுமதம்ங்கிறச்சு தேன அனுமதம் வியாசேன அனுமதம் ஆசனம், வியாசர் வந்து சரி உட்காருங்கோ நீங்க அப்படின்னுட்டு ஒரு பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் யுதிஷ்டரர் ஆசனத்துல உட்கார்ந்தாராம். பஷாத்து பிறகு தத் அனுமதம் வியாசரால் அனுமதிக்கப்பட்டு ஆசனம் ஆசனத்தில் அந்த ஆசனத்தை அலஞ்சகார அலங்கரித்தார். ஹி பியூட்டிஃபைட் தட் ஆசனம் அப்படின்னா உட்கார்ந்தாருன்னு அர்த்தம். எது போல அப்படின்னா பிரசமஹா ஸ்ருதம் இவ, இந்த ஸ்லோகம் ஞாபகம் இருக்கணும், 30வது ஸ்லோகம். பிரசமஹா அதாவது சாந்திஹிங்கிற ஒரு குணம், பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுங்கிற குணம் எப்படி படிப்பு அலங்காரம் பண்றதோ அப்படின்னு இருக்கு. அதாவது சுச்சி பூஷயதி ஸ்ருதம் வபுஹு பிரசமஸ்தஸ்ய பவத்யலங்கிருதா பிரஜமாபரணம் பராக்கிரமா ச நய ஆபாதித சித்தி பூஷணா அப்படின்னு 30 or 32 இருக்கணும் ஸ்லோகம். 32 இருக்கா? ஸோ அதுதான் அங்கே. ஸோ எப்படி அதாவது சுச்சின்னா ஒரு ஹைஜீன் இல்லையா, சுத்தம் பவித்ரத்துவம், பவித்ரத்துவம்ங்கிறத வந்து ஸ்ருதம் பூஷயதி படிப்பு வந்து அலங்காரம் பண்றது. படிப்புக்கு எது அலங்காரம்னா பிரஜமஹா ஒரு அடக்குதல் புலனடக்குதல்ங்கிறது, உன்னோட இந்திரியங்களை நீ அடக்கி இருந்தேன்னா தான் உன் நீ படித்த படிப்பு வந்து உபயோகமாக இருக்கும். அகங்காரத்தில் நீ வந்து சொல்லி பிரயோஜனமே கிடையாது இல்லையா, அதனால வந்து உனக்கு புலனடக்கம்ங்கிறது வேணும், அதுதான் பிரசமஹா. எப்படி பிரசமஹாங்கிறது ஸ்ருதம் படிப்புக்கு ஒரு அலங்காரமோ, பிரசமஸ்தஸ்ய பவத்யலங்கிரியா அப்படின்னு எப்படி முன்னாடி சொல்லியிருக்காரோ அது போல இங்கே யுதிஷ்டரர் இந்த ஆசனத்தை அலங்காரம் பண்ணார். யுதிஷ்டரர் வந்து இங்க சாந்தி உருவமா இருக்கக்கூடியவர், ஏன்னா இப்பதானே வந்து உபசாந்தோயன்னு ஒரு மத கஜத்தை எப்படி வந்து சாந்தனப்படுத்தணுமோ அந்த மாதிரி உபசாந்தோயன்னு சொல்லலையா, அப்படிப்பட்டவர் தான் வந்து முதல்ல இஃப் யூ ஆர் எஜிடேட்டட் யூ கேன் நெவர் காம் அனதர் பர்சன் திரிமூல்யம், நீ முதல்ல வந்து உள்ளுக்குள்ள நீ காமா இருந்தாதான் இன்னொருத்தருக்கு வந்து பிளீஸ் பி காமன்னு யூ கேன் அட்வைஸ். அதனால தான் வந்து அஜிடேட்டடா இருந்தோம்னா இன்னொருத்தர் எப்படி இது பண்றது அது காம் பண்றது, அதனால இவர் வந்து பிரசமாக சாந்தியினுடைய ஒரு ஒரு உருவெடுத்தவர். எப்படி சாந்திங்கிறது ஸ்ருதம் சாஸ்திர ஸ்ரவணத்தை வந்து அலங்காரம் பண்றதோ அது போல இவர் ஆசனத்தை அலங்காரம் செய்தார். சரியா, அந்த ஆசனத்தை அலங்காரம் செய்தாருங்கிறது ஒன்றும் பெருசா இல்ல, பட் இவருக்கு சாந்தியோட இவரை எப்படி கம்பேர் பண்றாருங்கிறது தான் அழகுங்க, அதுதான் உபமா. சோ அவஹித ஹிருதயோ விதாய சஹா அர்ஹாம் ரிஷிவது ரிஷிப்ரவரே குரு உபதிஷ்டாம் தத் அனுமதம் அலஞ்சகார பஷாத் பிரசமஹா இவ ஸ்ருதம் ஆசனம் நரேந்திரஹா. புரியதாது நெக்ஸ்ட் போலாமா? அடுத்தது வசந்த திலக்கத்துல போட்டிருக்கார். இது வந்து இதுவும் உபஜாத்தி தான் நினைக்கிறேன். இந்த அவஹிருத ஹிருதயாவும் உபஜாத்தியா தான் இருக்கும். சாரி, இது புஷ்பிதாக்ரா. இந்த அவஹித ஹிருதயோ விதாயசோ அர்ஹாம் ரிஷிவத ரிஷி பிரவரே குரு உபதிஷ்டாமுங்கிறது புஷ்பிதாக்ரா. சோ மூணு விருத்தங்கள் மாறுறது கடைசி மூணு ஸ்லோகங்களுக்கு. இட் நீட் நாட் பி காமன். இன்னொன்னு என்னன்னா மாறணும். சோ ஐதர் ஒரு ஸ்லோகத்தை அட்லீஸ்ட் கடைசி ஸ்லோகத்தினுடைய விருத்தத்தையாவது மாத்தணும். இஃப் நாட் ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகம் மாறித்துனா கூட தப்பு கிடையாது. அது எல்லாம் ஒரே மாதிரி விருத்தத்துல இருக்க வேண்டாம், அவசியம் இல்லை. ஃபுல் சர்க்கமும் இப்ப 59 ஸ்லோகம் பாக்குறோம். அந்த 59 ஸ்லோகத்திலயும் பார்த்தேன்னா முதல்ல இருந்து ஒரு 56 வரைக்கும் உனக்கு வந்து இது வியோகினி தான் இருந்தது இல்லையா. அந்த யூ ஹாவ் டு மெயின்டைன் ஒரே மீட்டர்ல தான் எல்லாமே இருக்கணும். ஆரம்பத்தில இருந்து முக்காவாசி அந்த கடைசி ஒரு 3-4 விருத்தம் மாத்தம் இருக்கணும். அதுதான் வந்து மகாகாவியத்தினுடைய லட்சணம், ஒரு சர்க்கத்தினுடைய எண்டில். அப்படி
5: வ்யக்தோதித ஸ்மித மயூக இபாசிதோஷ்ட தன் முனேர் அபிமுகம் ச விகீர்ண தாம்னா தன் தன்வந்தமித்தம் அபிதோ இதோ குரும்
4: குரும் அம்சுஜாலம்
5: குரும் அம்சுஜாலம் லக்ஷ்மீமுவாக சகலஸ்ய சசாங்கமூர்த்தே.
4: வியக்தோதித ஸ்மித மயூக விபாசித ஓஷ்டஹ திஷ்டன் முனேஹே அபிமுகம் சஹான் இருக்கணும், அது சான் இருந்ததுன்னு மாத்தின்று. சஹ விகீர்ண தாம்னஹ தன்வந்தம் இத்தம் அபிதா குரும் அம்சுஜாலம் லக்ஷ்மி முவாஹ சகலசிய சசாங்க மூர்த்தேஹே. சோ இந்த இடத்துல அவன் உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்த உடனே பக்கத்துல முனிவருக்கு எதிர்க்க அவன் வந்து இருந்தான். திஷ்டன்னுங்கிறச்ச இந்த இடத்துல இருந்து கொண்டுதான், நின்னுண்டுன்னு இல்ல அர்த்தம். ஆஸ் ஹி வாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தட் முனிவர். எப்படி இருந்தான்னா சூரிய சந்திரனுக்கு முன்னா சந்திரன் வந்து எப்படி குரு கிரகத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்குமோ அது போல குருவனுடைய அம்சஜாலமும் இருக்கும். அதை சுத்தி சந்திரனுடைய ஒரு மூர்த்திக்கும் அதனுடைய ஒரு இதுவும் இருக்கும். ஜூபிட்டரும் தெரிஞ்சுட்டு இருக்கிறச்சே நமக்கு வந்து மூணும் தெரிஞ்சுட்டு இருக்கு. ஆனா ரெண்டுமே அததனுடைய ஒரு அம்சு அததனுடைய கிரணங்கள் அததனுடைய அழகுல படிச்சுட்டு இருக்கும். ஒன்னு இன்னொத்தினுடைய ஒரு இதை குறைச்சுடாது நமக்கு. இப்ப சூரியனும் சந்திரனும் இருக்கிறச்சே சூரியன் ரொம்ப பிரகாசமா இருப்பான், சந்திரன் வந்து மங்களா தெரியவான். இங்க அப்படி கிடையாது. சந்திரனும் குரு கிரகத்துக்கு முன்னாடி இருக்கிறச்சே எப்படி ரெண்டு பேருமே ஒரு அழகை வகிப்பார்களோ அது போல இங்க யுதிஷ்டிரர் வந்து வியாசருக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தார். இதுல ஃபர்ஸ்ட் என்ன, வியக்த உதித ஸ்மித மயூக விபாசித ஓஷ்டஹா விகீர் ஓஷ்டஹா சஹ அரசன். சோ யுதிஷ்டிரன் எப்படி இருக்கான்னா முதல்ல வந்து வியக்த நன்ன பளிச்சுன்னு கிளியரா பேசினா. இப்போ உதிதம் உதிதம்னு இது வரைக்கும் அவன் பேசினானோ இல்லையோ அந்த பேசினதை வந்து சொல்லலாம். இல்லைன்னா வியக்த உதிதங்கிறச்ச வியக்த உத்கத ஸ்மித மயூ கைஹி அப்படியே புஞ்சிரிப்போட சிரிச்சுட்டு இருக்கான். அதுதான் எடுத்துக்கணும், நாட் பேசினது இல்ல. உதிதம்ங்கிறது உதயமானது, உத்கதம்னு அர்த்தம். சரி, இங்க வந்து புஞ்சிரிப்போட சிரிச்சுட்டு இருக்கிறச்சு உள்ளுக்குள்ள இருக்கிற பல்லனுடைய காந்தியினால அந்த ஓஷ்டம் அவனுடைய உதட வந்து பிரகாசமா இருந்தது. வியக்த தெளிவாக உதித வெளிவந்த ஸ்மித மயூகைஹி புஞ்சிரிப்பினுடைய மயூக கிரணங்கள் அந்த கிரணங்களினால் விபாசித ஓஷ்டௌ வெளிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இது ஷைனிங் லிப்ஸ், அவனுடைய லிப்ஸ் வந்து பிரகாசமாக இருந்தது. எதனால? அவனுடைய சிரிப்பினுடைய ஒரு கிரணங்களினால். அந்த சிரிப்பினுடைய கிரணங்கள் எப்படி வந்தது? வியக்த உதித ஸ்புடமாக வெளியில தெரிஞ்சது. அப்படின்னா நன்ன ஒரு எந்த ஒரு உள்ளுக்குள்ள இல்லாத அப்படியே ஒரு மலர்ந்த சிரிப்போட இருந்தாமாம் யுதிஷ்டர். வியாசரை பார்த்த உடனே அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அதனால அவனுடைய புஞ்சிரிப்புல இருந்து அவனுடைய உதடு வந்து பிரகாசமா இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய யுதிஷ்டிரன்னு ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு விசேஷம். அடுத்த விசேஷனம் என்னன்னா திஷ்டன் இருந்து கொண்டு. யாருக்கு முன்னாடி இருந்து கொண்டு? முனேகே அபிமுகம் திஷ்டன், முனிவருக்கு எதிர்ப்ப நின்னுண்டு அவர் இருந்துண்டு. எந்த முனிவர்? விகீர்ண தாம்னஹா, அவருடைய தாமான பிரகாசம், அவருடைய பிரகாசம் வந்து விகீர்ணம் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிருந்தது. யாருடைய தேஜஸ் வந்து எல்லா பக்கமும் அப்படியே விரிஞ்சு இருந்ததோ அப்படிப்பட்ட முனிவருக்கு அபிமுகம் எதிர்நோக்கி சகா அந்த யுதிஷ்டிரஹா திஷ்டன்னு இருந்து கொண்டு எது போல விளங்கினான்? லக்ஷ்மீம் உவாக, சசாங்கமூர்த்தேகே லக்ஷ்மீம் உவாக, சந்திரனுடைய அழகை தரித்து கொண்டிருந்தான். ஹி வாஸ் having the beauty, it was as if he was having the beauty of the moon as he was sitting in front of Vyasa. Enna eppadi abadina iddham amshujalam, iddham na samriddham, samriddiyoda irukkakoodiyadu, adavadhu very lustrous, iddham lustrous a irukkira amshujalam prakashathunudaiya kootathai tanvantam, tanvantam na velippaduthugindra someone who was emitting, you know, பிரகாசம். இதெல்லாம் வந்து இல்ல, நம்ம என்ன சொன்னாலும் என்னமோ சூரியன் என்ன ஒரு பெரிய எமர்ஜென்சி லேம்ப் முன்னாடி வச்ச மாதிரியா இருக்கு, அப்படிலாம் யோசிக்க கூடாது. அதாவது சில பேரோட பிரசன்ஸ்ல வந்து we will feel like everything is clear around us. சில பேரோட கரிஸ்மா அப்படி இருக்கும், அவளோட அப்படி உட்கார்ந்த உடனே நமக்கு என்னமோ எல்லாமே பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்குள்ளேயும் வெளியிலையும் எவ்ரி திங் சடன்லி சீம்ஸ் வெரி கிளியர் அண்ட் ஒரு சந்தோஷமா இருக்கும், ஒரு பூரிப்பா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு இதை எப்படி நீ டிஸ்கிரைப் பண்றது? அததான் கவியினுடைய ஒரு இமேஜினேஷன்ல சிலதெல்லாம் கொண்டு வருவான் இல்லையா. இட்ஸ் நாட் இல்லைன்னா ஒரு ஃபயருக்கு ஏத்தாப்புல நிக்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை, சூடு அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து அந்த when you are in the presence of someone extremely charismatic and ஒரு நல்ல தேஜஸோட இருக்கிற person பக்கத்துல நிக்கிறச்சு you feel that emotion. அதை வந்து எவ்வளவு தூரம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமோ a kavi is trying to express it in words. ஏடா so இத்தம் இத்தம் ஏராளமான அல்லது பிரகாசமாக இருக்கக்கூடிய அம்சுஜாலம் கிரணங்களினுடைய கூட்டத்தை தன்வந்தம் வெளிப்படுத்துகின்ற குரும் பிருஹஸ்பதி, நம்ம குரு குரு கிரகம் இருக்கோ இல்லையோ, குரு பகவான், குரு பகவானை அபிதகா சுற்றிலும் இருக்கின்ற சகலசிய சசாங்க மூர்த்தேகே, அப்படியே சகலசியங்கிறச்ச பூர்ணிமா, சம்பூர்ணமா இருக்கக்கூடிய சந்திரனுடைய மூர்த்தியின் லக்ஷ்மியும் அழகை உவாக வகித்தான். சரி, இங்க என்ன ஆயிடுறது? உபமேயம் ராஜா, உபமானம் இது பூர்ணச்சந்திரன். இந்த ராஜா வந்து அவனுடைய கிரணம்னா என்ன? இங்க அவனுடைய பல் இது ஓஷ்டம் வந்து அப்படியே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புஞ்சிரிப்புனால அவனுடைய ஓஷ்டம் பிரகாசமா இருக்கக்கூடிய இந்த அரசன், அவன் வந்து he is being compared to the பூர்ணச்சந்திரன். அந்த பூர்ணச்சந்திரன் வந்து யாருக்கு முன்னாடி இருக்கு? குரு கிரகத்துக்கு முன்னாடி நிக்கிறது. இங்க வந்து அரசன் யாருக்கு முன்னாடி நிக்கிறான்? முனேகே அபிமுகம் திஷ்டன்னு, முனிவருடைய முன்னாடி அவன் இருக்கான். அந்த முனிவரும் எப்படி இருக்கார் அப்படின்னா விகீர்ண தாம்னா, அப்படியே தன்னுடைய ஒரு பிரகாசத்தை அவர் வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க வந்து இந்த குரு கிரகமும் இத்தம் அம்சுஜாலம் தன்வந்தம், அதுவும் பிரகாசமா இருக்கு, பூர்ணச்சந்திரனும் பிரகாசமா இருக்கான். அப்படிப்பட்ட அந்த குரு கிரகத்தினுடைய ஒரு பிரகாசமானது இந்த பூர்ணச்சந்திரனை வந்துடைய அழகை வந்து என்ஹான்ஸ் பண்றது. அதே போல இங்க வியாசருடைய ஒரு பிரகாசமும் அவர் வந்து முன்னாடி உட்கார்ந்த உடனே இவனுடைய பிரகாசம் வந்து இன்னும் ஜாஸ்தியாருது யுதிஷ்டிரனுக்கு. இட் என்ஹான்சஸ் ஹிஸ் பியூட்டி இல்லையா. ஏன்னா அந்த வியாசர் வந்ததுனாலதானே இவ்வளவு ஒரு சந்தோஷம். இது வரைக்கும் ஐயோ தம்பி இப்படி பேசுறானே, நீ குழந்தை நீ வந்து இப்படி பேசாதன்னு சொல்லிட்டு இருந்தவர், இப்ப வந்து வியாசர் வந்த உடனே தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி தபசாம் சூதிகி ஆபதாம் அசூதிகி இல்லையா, அதனால எல்லா கஷ்டங்களும் இப்ப விலகிட போறதுங்கிற ஒரு நிறைவோட இருக்கக்கூடியவன். அதனால த பிரசன்ஸ் ஆஃப் வியாசா இட் என்ஹான்சஸ் ஹிஸ் இது லக்ஷ்மி ஹிஸ் பியூட்டி அப்படி வர்ணிச்சிருக்காருங்க. அதனால நல்லதனுடைய இப்ப என்னதான் வந்து துரியோதனனுடைய ஒரு விவகாரங்கள் எல்லாம் அவருக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருந்தா கூட வியாசருடைய வருகை ஒரு நல்லது, சுப நிமித்தம். அதனால இங்க வந்து அதோட முடிக்கிறார் இந்த சர்க்கத்தை. வியக்த உதித ஸ்மித மயூக விபாசித ஓஷ்டா. இந்த இடத்துல ஒரு கிராமர் பாயிண்ட் என்னன்னா, விபாசித பிளஸ் ஓஷ்டா எப்படி வந்திருக்கணும்? விபாசித் ஔஷ்டஹான்னுட்டு வந்திருக்கணும். ஏன் வரல? என்னன்னா ஒரு வார்த்திகம் இருக்கு சமாசத்துல வந்து ஓது ஓஷ்ட அப்படின்னு இருந்ததுன்னா அத வந்து சமாசத்துல இட் கேன் பி பரரூபம். பரரூபம் அது வந்து, அண்ட் இட்ஸ் அன் ஆப்ஷனல் சமாசம் அது. ஓத்வோஷ்டயோஹோ சமாசே வா அப்படின்னு அது வார்த்திகம். ஸோ வான்னு போட்டிருக்கிறதுனால ஆப்ஷனல். ஓது ஓஷ்ட இந்த ரெண்டு அர்த்தமும் அதனால்தான் ஸ்தூலோத்துஹு ஸ்தூல் அவுத்துஹு. வேற இப்ப தவ பிளஸ் ஓஷ்டஹங்கிறது ஃபுல் ஃபுல் வேர்டு, அதுல சமஸ்த பதம் கிடையாது. அந்த அதுல வந்து தவௌஷ்டா தான் வரணும். சமாசத்துல இருக்கிறச்சே விபாசித் ஔஷ்டஹாவும் வரலாம், விபாசித்தோஷ்டஹாவும் வரலாம்.
5: இப்போ வந்து பெரிய க்வெஸ்சனே கிளாரிட்டி இல்லை. ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் ரித்திஸ் அண்ட் தி எக்ஸாம்பிள்ஸ் திஸ் மார்னிங்.
4: ஓகே ஓகே.
5: அப்போ வந்து when you said this, நான் இப்போ ஐ ஹேட் an example called தவ பிளஸ் ஓஷ்டோ உண்மை. அது தப்பான யோசனை
4: இல்லை. சமாசத்துல உண்டிதான் உனக்கு அந்த ஆப்ஷனல். தவ பிளஸ் ஓஷ்டஹா இஸ் கரெக்ட். தவௌஷ்டஹா தான் விருத்தி சந்தி வரணும் அங்க. சரியா? ஸோ வியக்தோதித ஸ்மித மயூக விபாசிதோஷ்டஸ் திஷ்டன் முனேர் அபிமுகம் ச விகீர்ண தாம்னஹ தன்வந்தம் இத்தம் அபிதோ குரும் அம்சுஜாலம் லக்ஷ்மி முவாஹ சகலஸ்ய சசாங்க மூர்த்தே. இப்போ இந்த என்டையர் சர்க்கத்துல வந்து இட் ஸ்டார்டட் ஆஃப் வித் பீமனுடைய பேச்சு. ஏன்னா அவனுக்கு பொறுக்கல்ல, திரௌபதி பேசின உடனே பொறுக்க முடியாத, திரௌபதி சொன்னது ரைட்டு தானே, நம்ம உடனே நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கணும். இதுல கூட வேணி சம்ஹாரத்துல கூட வந்து பீமனை டிஸ்கிரைப் பண்றது ரொம்ப இம்பல்சிவா தான் டிஸ்கிரைப் பண்ணுவார். அவனுடைய கேரக்டரே அப்படி, நம்ம எடுத்தோம் கௌத்தோன்னு காரியம் பண்றவன் தான். அதுக்கு அதே மாதிரி வந்து கிருஷ்ணனோட கூட இருக்கிற பலராமனுக்கும் அதே ஆட்டிடியூடு. அதனாலதான் வந்து குரு சிஷ்யன் ரெண்டு பேருக்கும் ஒத்து போச்சுன்னு நினைக்கிறேன். பலராமர் தானே வந்து இவருக்கு சொல்லி கொடுத்தது, பீமனோட குரு இல்லையா? அதனால ரெண்டு பேருமே இம்பல்சிவ் பீப்புள். சிசுபால வதத்துல பார்த்தோம்னா ரெண்டாவது சர்க்கத்துல பலராமன் வந்து கிடுகிடு கிடுகிடு பேசிப்படுவார், துட்டுச்சுன்னு இருக்கும் அவருக்கு வார்த்தை. சிசுபாலன் கிளம்பிட்டான்னு கேட்ட மாத்திரத்துல யாராவது இப்ப ராஜசூய யாகத்துக்கு போவாளா, இப்ப நம்ம போக வேண்டியது வந்து சிசுபாலனை கொல்றதுக்கு தான் அப்படின்னு கிடுகிடுன்னு ஆரம்பிப்பார். ரைட். அதுக்கப்புறம் அங்க என்னன்னா சிசுபால வதத்துல உத்தவர் வந்து சாந்தவனப்படுத்துவார், சாந்தவனப்படுத்துற மாதிரி பேசுவார். பலராமன் பேசினதெல்லாம் ரைட்டு தான், ஆனா நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிப்பார் உத்தவர். அதே போல இங்க யுதிஷ்டிரர் வந்து ரெண்டு பேரையும் சாந்தவனப்படுத்துற மாதிரி. மெயினா இங்க வந்து என்ன, கண்டிப்பா திரௌபதியும் அங்க பக்கத்திலேயே இருப்போம். அவ வந்து ஒரு இமோஷ்னலா பேசினான். பீமன் வந்து ஒரு ஒரு அரசன், ஒரு வீரன் எப்படி நடந்துக்கணுங்கிற மாதிரி ஒரு நயத்தோடையும் சேர்த்து பேசினான். நீதிசாஸ்திர பூர்வோக்கமாக பேசினான். வெரி அனலிட்டிக்கல் ஆல்சோ. பட் அட் த சேம் டைம் இவர் என்ன சொல்றாருன்னா, நீ காலத்தை பார்க்கல, நீ வந்து இப்போ இருக்கிற டைமையும் பார்க்கல, நீ இன்னும் ஊடுருவி அவனை சுத்தி துரியோதனனை சுத்தி இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் ஒவ்வொன்றா தானே விலகும். நம்ம ஏன் அங்க வந்து இப்போ தேவையில்லாத மூக்க நுழைக்கணும், அவசியமே இல்லை. அதுவா விலகரிச்சு அவன் வீக்கெண்டா இருக்கக்கூடிய பொசிஷன்ல நம்ம அட்டாக் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து இன்னும் தீர விசாரிச்சு அவர் சொல்லி முடிப்பார். இதுக்கு என்னடா உபாயம்ங்கிறதுக்கு வந்து வியாசர் வந்து இப்ப இனிமே சொல்ல போறார். ஸோ என்ட்ரி ஆஃப் வியாசர், அதை வந்து கடைசியில ஒரு ரெண்டு மூணு ஃபியூ ஒரு அஞ்சாறு ஸ்லோகத்துல டிஸ்கிரைப் பண்ணார். அடுத்தது வந்து வியாசர் என்ன சொல்ல போறாருங்கிறது அடுத்த சர்க்கத்துல பார்ப்போம்.
2: சிவாய சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம்.
6: காரணம் த்ரிவிதம் சமவாய சமவாய் நிமித்த பேதா. அது காரணம் எத்தனை வகை? மூணு வகை. சமவாய் அசமவாய் நிமித்தம் அப்படின்னு மூணு வகையான காரணம். சமவாய் காரணம், அசமவாய் காரணம், நிமித்த காரணம் அப்படின்னுட்டு. பதகிருத்தியம் ஒண்ணுமே இல்லை, ஏன்னா இது வந்து வெறும் சூளுரை மாத்தம் தான், பிரதிஜா மாத்தம் தான். இங்க உத்தேசம் சொல்லிருக்கீங்க, யத் சமவேதம் காயம் உற்பத்தியதே தத் சமவாயி காரணம் யதா தந்தவஹ பதஸ்ய பதஸ்ச ஸ்வகத ரூபாதே யத் சமவேதம் காரியம் உற்பத்தியதே எது சேரதனால காரியமானது உண்டாரதோ தத் சமவாயி காரணம் அதுக்கு பேரு சமவாயி காரணம் எது பிரிக்க முடியாம சேர்றதுனால காரியமானது உண்டாரதோ அதுக்கு பேரு சமவாயி காரணம் தந்தவஹ பதஸ்ய தந்து நூலானது துணிக்கு நூலையும் துணியும் பிரிக்க முடியாது நூலை பிரிச்சுட்டோம்னா துணி இருக்காது அதே மாதிரி பட்டச்ச சுகத்த ரூபாதே துணியில துணியோடைய நிறம் முதலியது துணியும் நிறத்தையும் பிரிக்க முடியாது அப்படி பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட எது காரியத்துக்கு உதவியா இருக்கோ அதுக்கு பேரு சமவாயி காரணம் எஸ்மின் சமவாய சம்பந்தேன வர்த்தமானம் தத் இத்தியர்த்த சக்கராதி வாரணாய சமேதம் இது அப்போ எது பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட சேர்ந்திருக்கோ அதுக்கு பேரு சமவாயி காரணம் காரியத்துக்கு உதவி புரியறதா காரியம் உண்டாகிறதுக்கு உதவி புரியறதா பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட எது இருக்கோ அந்த காரணத்துக்கு பேரு சமவாயி காரணம் அங்க சமவேதம் அப்படின்னு சொல்லிட்டு சமவேதம் காரியம் உற்பத்தியத்தேன்னு சொல்லியிருக்கு எது காரியம் உற்பத்தியத்தேன்னு சொல்லி சொன்னா சக்கரம் முதலியதும் காரியம் உற்பத்தி காரணமாகிறது அதனால அங்க போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் எது சமவேதம் அப்படின்னு சமயத்த சப்தத்தை பிரயோகம் பண்ணிருக்கு காரியன காரணேனவா சக ஏகஸ்மின் அர்த்தே சம்வேதம் சது காரணம் சமவாயி காரணம் இங்க படத்துவாவ சின்னம் ஃபர்ஸ்ட் உதாரணம் தந்தவக பட்டசிய அப்படின்னு சொல்லிட்டு அதுல படத்துவாவ சின்னம் காரியம் பட தந்துத்வாவ சின்னேஷு தந்துஷு சமவாய சம்பந்தேன உற்பத்தியதே அத்தக படத்துவாவ சின்னம் பிரதி தந்துத்வாவ சின்னம் சமவாயி காரணம் படத்துவாவ சின்னம் காரியம் பட்டத்தன்மை கூடியதானது துணித்தன்மை கூடியதான காரியம் அந்த துணித்தன்மை கூடியதான காரியமான துணிக்கு தந்துத்வாவ சின்னேஷு தந்துஷு சமவாய சம்பந்தேன உற்பத்தியதே அந்த துணியானது எப்படி உண்டாருது தந்துத்தன்மை கூடியதான நூல் தன்மை கூடியதான நூல் ஆனது சமவாய சம்பந்தத்துல சேர்றதுனால உண்டாருது அதனால பட்டத்துவாவ சின்னம் பிரதி துணித்தன்மை கூடியதான அந்த விஷயத்துக்கு காரியத்துக்கு தந்துத்வாவ சின்னம் சமவாய காரணம் தந்து தன்மை நூல் தன்மை கூடியதானது சமாய காரணம் துணித்தன்மை கூடியதானதற்கு நூல் தன்மை கூடியதானு சமாய காரணம் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட அது துணித்தன்மை கூடிய நூல் தன்மை கூடியதானது சேர்ந்து துணித்தன்மை கூடியதான துணிய உண்டு பண்றது இது முதல் உதாரணம் இரண்டாவது உதாரணம் பட்டச்ச சுகத ரூபாதேகே பாட்டாக பட்ட ரூபம் பிரதி சமாய காரணித்தியர்த்த பட்டமானது நூலானது நூலுடைய துணியானது துணியினுடைய ரூபத்துக்கு சமவாயி காரணமா இருக்கு துணியையும் ரூபத்தையும் பிரிக்க முடியாது நம்ம அதனால குணம் குணி ரெண்டுமே பிரியாது அப்படிங்கறதுனால அது சமவாயி காரணம் ரூபத்வாவ சின்னம் காரியம் படத்துவாவ சின்னே உற்பத்தியதே அப்படின்னு சொல்லிட்டு நியாய பாஷையில சொல்றது அந்த நியாய பாஷையில சொல்ற அந்த விஷயத்தை பிரசன் பண்றதுதான் அங்க டீக்காக்குள்ள போனேன் நான் காரியன காரணேன வாச ஏகஸ்மின் அர்த்தே சமவேதம் சது காரணம் அசமவாயி காரணம் சந்து சஞ்சயோக பட்டசிய தந்து ரூபம் பட ரூபசிய காரியன காரணேன வாச ஏகஸ்மின் அர்த்தே சமவேதம் சது காரணம் அசமவாயி காரணம் காரிய காரணத்தோடையோ ஏதாவது ஒரு விஷயத்தோட சமவேத சம்பந்தத்தோட எது இருக்கோ அதுக்கு பேரு அசமவாயி காரணம் தந்து சஞ்சயோக பட்டசிய நூலானது சேர்றது துணிக்கு காரணமாது அசமவாயி காரணமா தந்து ரூபம் பட்ட ரூபசிய நூல் ரூபமானது துணி ரூபத்துக்கு காரணமாது அப்படி அசமவாயி காரணம் காரியன காரணேனவா ச ஏகஸ்மின் அர்த்தே சமயதத்வே சதி ஆத்ம விசேஷ குண பின்னத்வே சதி எது காரணம் தத் அசமவாயி காரணம் அப்படி காரியத்தோடையோ இல்ல காரணத்தோடையோ சமயத சம்பந்தத்தோட ஆத்ம விசேஷ குணத்திலிருந்து வேறுபட்டதா இருந்த நிலையில எது இருக்கோ அதுக்கு பேரு சமவாயி அசமவாயி காரணம் சொல்லிட்டு தந்து சஞ்சயோகாதவோ அதிவ்ய தந்து சஞ்சயோகாதவோ அவ்வியாப்தி வாரணை காரியன இப்ப தந்து சஞ்சயோகத்துல அவ்வியாப்தி வரக்கூடாது அப்படிங்கறதுக்கோசரம் காரியன அப்படின்னு சொல்லியிருக்கு தந்து ரூபாதவோ அவ்வியாப்தி வாரணை காரணேனேத்தி தந்து ரூபத்துல அதிவியாப்தி அவ்வியாப்தி ஆயிடும் இல்ல ஆயிடுறதுனால இதை மாத்திரம் சொன்ன காரியனம் அப்படின்னு சொல்லி சொன்னா தந்து ரூபத்துல போயிடும் காரணம் சொல்லி சொன்னா மாத்திரம் காரணம் மாத்திரம் சொன்னா துணி ரூபத்துல போயிடும் அதனால அங்கேருந்து அதுல இருந்து அவ்வியாப்தி தந்து சஞ்சயோகத்துல போயிடும் அதுல இருந்து அவ்வியாப்தி வரக்கூடாது அப்படிங்கறதுக்கோசரம் அது ரெண்டு ரெண்டு பதத்தையும் பிரயோகம் பண்றோம் ஆத்ம விசேஷ குணையே அதிவியாப்தி வாரணாய ஆத்ம விசேஷ குண பின்ன பேசதி ஆத்ம விசேஷ குணத்துல அதிவியாப்தி போயிடக்கூடாதுங்கிறதுக்கோசரம் ஆத்ம விசேஷ குணத்தை நாம இங்க பின்னத்வேசத்தி அப்படின்னு சொல்லிட்டு இச்சா முதல் இதெல்லாம் இச்சா ஞானம் அதெல்லாம் வந்து ஆத்ம விசேஷ குணம் அதுல போயிடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் அதுல இருந்து வேறுபட்டதாக அப்படின்னு சொல்லி இங்க லட்சணம் கொடுக்க வேண்டியதா இருக்கு விசேஷ வாரணாய காரணம் இப்படி விசேஷ குணத்தை நிராகரணம் பண்றதுக்கோசரம் காரணம் சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா தனுக்கு முதல் இதுனா பரமாணு பரமாணு சேர்றதுனால சமய பீக்கிம் தியாச மந்தத்தோட பரமாணு சேர்றதுனால துவனுக்கு முதல் இதெல்லாம் உண்டாருது அங்க போயிடும். ததுபயம் பின்னம் காரணம் நிமித்த காரணம் யசா துரியம் துரி வேமாதிக்கம் பட்டசிய அது ரெண்டுத்திலிருந்தும் சமவாய காரணத்திலிருந்தும் அசமவாய காரணத்திலிருந்தும் வேறுபட்டதா எது இருக்கோ அது நிமித்த காரணம்னு பேரு. யதா துரி வேமாதிக்கம் அந்த தரியும் அதுல போற அந்த கயரும் அந்த கம்பும் அது போல துணிக்கு சமவாயி அசமவாயி காரண வாரணாய ததுபய பின்னத்துவம் இது சமவாய காரணம் அசமவாய காரணம் காரணம் நிமித்த காரணம்னு சொல்லிட்டான்னா சமவாய காரணத்தையும் அசமவாய காரணத்தையும் லட்சணம் போயிடும். அதனால ததுபய பின்னம்னு சொல்லிட்டு சமவாய சமவாய பின்னம் அப்படின்னு சொல்லிருக்கு. விசேஷாதவாதி வியாப்தி வாரணாய காரணம் இது ததுபய பின்னம் அப்படின்னு சொல்லிட்டாலே போதுமே அப்படின்னு சொல்லி கேட்டா ததுபய பின்னம்னு சொல்லிட்டா வேற எதிரியாத போயிடும். அசமவாய காரணம் இல்ல சமவாய காரணம் வேற என்னென்ன விசேஷமான ஏதோ ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசேஷமான இடத்துல போயிடும். அது விசேஷத்துல போகாம இருக்கணும்ன்றது நம்ம என்ன சொல்றோம் காரணம் அப்படிங்கிற அந்த பதத்தை சேர்த்துக்கிறோம். ததேத த்ரிவிதம் ததேத த்ரிவித காரண மத்தியே அசாதாரணம் காரணம் ததைவ காரணம் இந்த மூணு காரணத்துக்கும் நடுவுல எது அசாதாரணமான காரணமா இருக்கோ அதுதான் காரணம்னு சொல்லப்படுறது. எது விசேஷ காரணமா இருக்கோ அதுக்கு பேர் தான் காரணம். எஸ்மாத் காரணாது கரணத்துவா கரணத்துவ கடகம் எஸ்மாத் காரணாத் கரணத்துவ கடகம் காரணம் உபதர்ஷிதம் தஸ்மாத் ஏத த்ரிவித சாதக மத்தியே எது சாதகதமம் ததைவ காரணம் இது பாவக. அப்படி இந்த காரண கூட்டத்து நடுவுல எந்த காரணமானது ரொம்ப ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமா இருக்கோ அதாவது காரியம் உண்டாத்துக்கு ரொம்ப முக்கியமா இருக்கோ சாதக தமம்னு சொல்லியிருக்கு. எந்த சாதகமானது காரணமானது ரொம்ப சிரேஷ்டமான காரணமா இருக்கோ அதாவது காரியம் அது இல்லைன்னா நிச்சயமா உண்டாக முடியாது மற்றதா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலையில எது அவசியம் பாவியா இருக்கோ அந்த அவசியம் பாவியா இருக்கிற காரணத்துக்கு பேர் தான் இங்க காரணம்னு சொல்லியிருக்கு. வியாபாரவத்தே சதி இது பூரணியம் சொல்லிருக்கு. இல்லாட்டி வியாபாரவத்தே சதி ஏத்த அசாதாரண காரணம் வியாபாரவத்தே சதி அப்படின்னு அங்க லட்சணம் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு. இல்லாட்டி தந்த சயோகத்தையும் கபால சயோகத்தையும் அதிவியாப்தி ஆயிடும். தத்திர பிரத்யக்ஷ ஞானகரணம் பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷ ஞானகரணம் எதுவோ அதுதான் பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷ பிரமாணத்தை எடுக்கிறோம். இங்கே இருந்து ஆரம்பிக்கிறோம் பிரத்யக்ஷ ஞானகரணம் பிரத்யக்ஷ ஞானத்துக்கு எது கரணமா இருக்கோ அதுக்கு பேரு பிரத்யக்ஷம். பிரமாண சதுஷ்டய மத்தியே இத்தியர்த்த பிரமாண சத்திர அப்படின்னு சொல்லி சொன்னா பிரத்யக்ஷம் அனுமதி உபமிதி சாப்தம்னு நாலு பிரமாணத்தை சொன்னோம். அந்த நாலு பிரமாணத்துக்கும் நடுவுல எது பிரத்யக்ஷ ஞான காரணமா இருக்கோ அதுதான் பிரத்யக்ஷ பிரமாணம். தண்டாதி வாரணாய ஞானேதி பிரத்யக்ஷ கரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா தண்டமும் பிரத்யக்ஷ கரணம் ஆயிருது. கரணம் பிரத்யக்ஷ ஞான கரணம் சொல்லாம பிரத்யக்ஷ கரணம்னு சொல்லி சொன்னா தண்டமும் பிரத்யக்ஷ கரணம் அதுவும் தெரியும் நமக்கு பிரத்யக்ஷமா தெரியறது கருவியா இருக்கு அப்படின்றது சக்கரத்தை சுத்தத்துக்கு அங்க லட்சணம் போயிடும். அதனால பிரத்யக்ஷ ஞான கரணம்னு சொல்லிட்டு அது ஞானத்துக்கு உதவியா இருக்கிறது இல்ல அதனால அங்க லட்சணம் போகாது. அதே மாதிரி அனுமானாதி காரண பிரத்யக்ஷி பிரத்யக்ஷ ஞான கரணம்னு சொல்லாம ஞான கரணம்னு மாத்திரம் சொல்லிட்டோம் அப்படின்னா ஞானத்துக்கு கருவியா இருக்கிறது பிரத்யக்ஷம்னு சொல்லிட்டான். அனுமானமும் ஞானத்துக்கு கருவியா இருக்கு அனுமதி ஞானத்துக்கு கருவியா இருக்கு அதனால அனுமானத்துல லட்சணம் போயிடும். நீங்க பண்ண போனது பிரத்யக்ஷத்துக்கு லட்சணம் போறது அனுமானத்துக்கு அதனால பிரத்யக்ஷம் அப்படிங்கிற அந்த வார்த்தைய நம்ம சேர்க்க வேண்டியதா இருக்கு. அந்த பிரத்யக்ஷம்னா என்ன அப்படின்னா இந்திரியார் சன்னிகர்ஷம் ஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம் இந்திரியம் அர்த்தமும் விஷயமும் சேர்றதுனால உண்டார ஞானத்துக்கு பேரு பிரத்யக்ஷம். தத்விதம் நிர்விகல்பகம் சவிகல்பகம் சேதி அது ரெண்டு வகை ஒண்ணு நிர்விகல்பக பிரத்யக்ஷம் இன்னொன்னு சவிகல்பக பிரத்யக்ஷம்னு சொல்லிட்டு இந்திரியம் சாதிக்கம் அர்த்தோ கடாதி தயோ சன்னிகர்ஷ சயோகாதி சயோகாதி தஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம் வித்தியர்த்தம். அப்படி இந்திரியம்னா என்ன கண்ணு காது முதலியது எல்லாமே இந்திரியம் தான். புலன்கள் அப்புறம் அர்த்தம் விஷயம் விஷயம்னு சொல்லி சொன்னா பானை முதலிய எல்லாமே. அப்படி புலன்களும் விஷயமும் சேர்றதுனால சன்னிகர்ஷம்னு சொல்லி சொன்னா சயோகம் முதலிய ஆறு வகையான சன்னிகர்ஷம் சொன்னோம் ஆறு வகையான சேர்க்கை. அந்த ஆறு வகையான சேர்க்கையில ஏதாவது ஒரு வகையான சேர்க்கையோட இந்த இந்திரியமும் அந்த விஷயமும் சேர்றதுனால உண்டார ஞானத்துக்கு பேரு பிரத்யக்ஷம். சன்னிகர்ஷ துவம்சவாரணாய ஞானம் இது சன்னிகர்ஷ துவம்சவாரண ஞானம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யம் அப்படின்னு சொல்லிட்டாலே போதுமே அப்படின்னு கேட்டா இந்திரியார்த்த சன்னிகர்ஷத்தினாலதான் உண்டாருது சன்னிகர்ஷ துவம்சமும் கூட. இந்திரியம் அர்த்தமும் பிரியும் போது இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் தானே உண்டாருதாங்க பிரியறதுனால அங்கேயும் அது அதனாலதான் சேர்ந்ததுனாலதானே பிரியறது அப்போ அதனாலதான் உண்டானது அப்படிங்கறதுனால அங்க லட்சணம் போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்கோசரம் ஞானம்னு சொல்றோம் நம்ம அத தெளிவா பண்றதுக்கோசரம். அனுமதி அனுமித்தியாதி வாரணாய இந்திரியார்த்த சன்னிகர்ஷி சரி ஞானம் பிரத்யம்னு சொல்லி சொல்லிட்டா, ஜென்யம் ஞானம் பிரத்யம்னு சொல்லிட்டா, ஜென்யம் ஞானம் பிரத்யம்னு சொல்லுங்க லட்சணம் வச்சுக்கோங்களேன். ஏன் இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் சொல்றீங்க அப்படின்னா, ஜென்யம் ஞானம் தான் அனுமித்தியும் கூட, ஜென்யம் ஞானம் தான் உபமித்தியும் கூட, ஜென்யம் ஞானம் தான் சாப்தமும் கூட, அதெல்லாம் கூட உண்டார ஞானம் தான். அதனால ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, இந்திரியம் அர்த்தம் விஷயம் சேர்றதுனால உண்டார ஞானம் இல்ல. ஏன் அனுமானத்துல இந்திரியமும் அர்த்தமும் சேர்றது இல்ல, இந்திரியமும் அர்த்தத்தோட சம்பந்தப்பட்ட வேற ஏதோ ஒரு வியாப்தி சம்பந்தப்பட்டதான ஒரு விஷயம் தான் சேர்றது நமக்கு. புகையதான் பாக்குறீங்க, நெருப்பு பாக்குறது இல்ல, அதனால இந்திரியமும் அர்த்தமும் சேர்றது இல்ல. ஆனா ஞானம் என்னாருது, நெருப்பு ஞானம் உண்டாருது. இங்க ஆனா நெருப்ப நீங்க நேரா பார்த்து நெருப்போட ஞானம் உண்டாருது. அதனால இந்தியா சன்னிகர்ஷம் சொன்னதுனால மத்த பிரமாணத்தெல்லாம் நிராகரிச்சு, மத்த ஞானத்தெல்லாம் நிராகரிச்சுதான் ஆயிடுறது. கண்ணுல இந்த கண்ணாடி போட்டு கண்ணாடி வழியா பாக்குறாரு. அப்போ கண்ணாடி வழியா பார்க்கும் போது இந்திரிய அர்த்த சன்னிகர்ஷம் உண்டாருது இல்ல, இந்திரிய கண்ணாடி சன்னிகர்ஷம், கண்ணாடி விஷய சன்னிகர்ஷம் தான் உண்டாருது. இல்லாட்டி ஸ்வச்ச ஜான்னவி ஜலை, ஜான்னவி நீர் இருக்கு, நம்ம கங்கா நீர் இருக்கு, கங்காஜியோட நீர் கீழே இருக்கிற மீன் முதலியதெல்லாம், கல்லு மீன் முதலியதெல்லாம் நமக்கு தெளிவா தெரியறது. இப்பவும் இந்திரிய அர்த்த சன்னிகர்ஷம் நடக்கல, நடுவுல தடை ஒண்ணு இருக்கு. இப்ப அது பிரத்யக்ஷ ஞானம் எப்படி எடுத்துப்பீங்க, அது பிரத்யக்ஷ ஞானம் இல்லதானே அப்படின்னு கேட்டா, இல்ல அதுவும் பிரத்யக்ஷ ஞானம் தான். ஏன் அப்படின்னு கேட்டா, ஸ்வச்ச திரவியசிய தேஜோ நிரோதகத்துவ அபாவேன தலந்தமானது, தெளிவான எது நீ எது இருக்கோ, நீரோடையோ இல்ல கண்ணாடியோ, தெளிவானது எது இருக்கோ அத கண்ணு வந்து, கண்ணுடைய பார்வை எப்படிப்பட்டது, பார்வையானது தேஜோ திரவியம், தேஜஸோட சொருப்பம் அங்கிறதுனால அது இத பிளந்துட்டு போயிடும், அந்த தடைய பிளந்துட்டு போயிடும். அதனால அங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. நச்ச ஈஸ்வர பிரத்யக்ஷ அவ்யாப்தி ரீதி வாச்சியம் அத்த ஜன்னிய பிரத்யட்சஸ்ய ஏவ லட்சியதத்வாத் இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் ஜன்யம் ஞானம் பிரத்யட்சம்னு சொல்லி சொன்னா, ஈஸ்வரனும் கூட இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் ஜன்யம், அவனுக்கும் இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் உண்டாருதே, ஈஸ்வரனும் கூட விஷயத்த பாக்குறானே, அப்ப அவருடைய ஜானமும் கூட ஜன்ய ஜானம், அவருடைய ஜானம் கூட அப்படிப்பட்டதான்னு கேட்டா, அப்படி இல்ல, நித்திய ஜானவான்னு சொல்லிட்டோம் ஈஸ்வரன். இங்க ஜென்ய ஜானத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், உண்டார ஜானத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவருக்கு நித்திய ஜானம், உண்டார ஜானம் இல்ல அவருக்கு, அதனால அவர்ல லட்சணம் போகாது, அதனால பிரச்சனை இல்ல. அவரது நித்திய ஜானம் அப்படிங்கறதுனால அங்க பிரச்சனை இல்ல அப்படின்னு நிராகரிச்சாச்சு. தத்ர நிஷ்பிரகாரகம் ஞானம் நிர்விகல்பகம். அப்போ நிர்விகல்பகம் சவிகல்பகம் ரெண்டு வகை சொன்னோம். நிர்விகல்பகம் என்ன அப்படின்னு, நிஷ்பிரகாரக ஞானம், தெளிவில்லாததா ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞானம் இருக்கிறதுக்கு பேரு நிர்விகல்பகம். சவிகல்பக அபி வியாப்தி வாரணாய் நிஷ்பிரகாரகம் இது, பிரகார வாரணாய ஞானம் இது. ஞானம் நிர்விகல்பகம்னு சொல்லிட்டா போதுமே அப்படின்னு கேட்டா, சவிகல்பத்துல போயிடும் ஞானம். நீங்க இப்ப லட்சணம் பண்ண போனது நிர்விகல்பகத்துக்கு, லட்சணம் போனது சவிகல்பத்துக்கு, சவிகல்பத்துக்கும், அதனால அதிவியாப்தி ஆடுறது. அதனால நீங்க நிர்விகல்பகம், நிஷ்பிரகாரகம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சேர்க்கிறீங்க. சரி, நிஷ்பிரகாரகம் அப்படின்னு மாத்திரம் சொன்னா போதுமே அப்படின்னா, ஞானத்துல லட்சணம் போயிடும், பிரகாரம் பிரகாரத்துல லட்சணம் போயிடும். பிரகாரத்துல லட்சணம் போகாம இருக்கணுன்றதுக்கோசம் நீங்க என்ன பண்றீங்க, ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, ஏதோ இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஞானத்துக்கு நிர்விகல்பகம். அடுத்தது சவிகல்பகம், சப்பிரகாரகோ ஞானகம் ஞானம் சவிகல்பகம் யதா டித்தோ எம் பிராமணோ எம் ஷியாமோ எம் இது. சப்பிரகாரக ஞானம், அதாவது தெளிவான ஞானம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஞானம் உண்டாருதோ, இது இப்படித்தான் இப்படிப்பட்டது அப்படின்றத தெளிவான ஞானம் எது உண்டாருதோ அதுக்கு பேரு சவிகல்பகம். இது செவரு, இது பிராமணன், பிராமணன் இவர், இது இவர் வெள்ளையர் அப்படின்னு பல வகையான அந்த விசேஷணத்தோட கூடியதான ஞானம், கட்டாதிவாரான ஞானம் இது. சப்பிரகாரகம்னு சொல்லிட்டானா, சப்பிரகாரகம் சவிகல்பகம்னா பிரகாரம் கூடியது எது, பாணி முதலீதும் கூட, அதனால கடத்துவ பிரகாரகம் கட்டம், அதனால அங்க லட்சணம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசம் நீங்க என்ன பண்றீங்க, ஞானம்னு சொல்லி சொல்றீங்க. நிர்விகல்பகவாரனாய சப்பிரகாரகம் இது, ஞானம் சவிகல்பகம்னு சொன்னா நிர்விகல்பகத்திலையும் போயிடும், அதனால சப்பிரகாரகம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நிர்விகல்பம்னா என்ன, நாம ஜாத்தியாதி விசேஷ விசேஷிய சம்பந்த அவகாசி ஞானம் இத்தியாச, அதாவது நாமம் ஜாதி பேரு உருவம் இந்த ஜாதி அதோட சம்பந்தத்தோட விசேஷம், அதெல்லாம் விசேஷங்கள், நாம ஜாதி எல்லாம் விசேஷங்கள், விசேஷம் சிறப்பு, இதெல்லாம் எது சிறப்பிக்கப்பட்டதோ அந்த சிறப்போட உண்டான சம்பந்தம், சிறப்பும் சிறப்பிக்கப்பட்டதுக்கும் உண்டான சம்பந்தத்தோட ஞானமானது சப்பிரகாரகம் சவிகல்பகம் அர்த்தம், சவிகல்பக ஞானம் அர்த்தம். பிரத்யக்ஷ ஞான ஹேது இந்திரியார்த்த சன்னிகர்ஷ சவிதஹ, அப்படிப்பட்ட அந்த பிரத்யக்ஷ ஞானத்துக்கு காரணமா இருக்கிற இந்திரியார்த்த சன்னிகர்ஷமானது, இந்திரியம் அர்த்தமும் சேர்றதுதான் பிரத்யக்ஷ ஞானத்துக்கு ஹேத்து காரணம். அந்த சேர்க்கையானது ஆறு வகை, என்னது, சம்யோகம் சம்யுக்தம் சம்யோக சம்யுக்த சமவாய சம்யுக்த சம்வேத சமவாய சம்வாய சம்வேத சமவாய விசேஷ விசேஷ பாவச்ச அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரு உத்தேசம் சொல்லியாச்சு. உத்தேசத்துல எந்த ஒரு பதக்கிருத்தியும் இருக்காது. பதக்கிருத்தியம் இருக்கே தச்ச பிரத்யம் ஷட்விதம் கிராணஜ ராசன சாசுஷ்ரௌத்ர துவாச மானச பேதாத். நானும் பிரத்யக்ஷ காரணீபூத இந்திரிய நிஷ்ட பிரத்யக்ஷ சாவானாதிகரண கடக சன்னிகர்ஷக அபேட்சாயாம் தம் விவஜ்ய தர்ஷிதி பிரத்யக்ஷிதி லௌகிக பிரத்யக்ஷார்த்தே. பிரத்யக்ஷமானது ஆறு வகை. என்னது ஒரு ஒரு இந்திரியத்தினோட சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு பிரத்யக்ஷம் உண்டாருது. ஆறு அஞ்சு இந்திரியங்கள், ஆறாவது மனசு. அப்படியே ஆறு இந்திரியத்தோடையும் உண்டார சம்பந்தத்தினால இங்க மனசு இந்திரியமா இருக்கு. அதனால ஆறு இந்திரியத்தோட ஒன்னொன்னு சேரும் போது உண்டார சம்பந்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா எதோட என்ன மாதிரி சம்பந்தம் உண்டாருது அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றோம் இந்திரிய நிஷ்ட பிரத்யக்ஷ சமானாதிகரண்ய கடக சன்னிகர்ஷக. அந்த இந்திரியத்தோட சம்பந்தப்பட்ட சமானாதிகரணத்துல அந்த இந்திரியத்தோட அதே அதிகரணத்துல அதே நிலையில இருந்துட்டு சம்பந்தத்தை உண்டு பண்ற அந்த சம்பந்தமானது என்னது, அந்த சன்னிகர்ஷமான சம்பந்தமானது என்னது அப்படின்னு கேட்டா அதுதான் சொல்றோம் என்னது ஒரு ஒரு இந்தியத்துக்கும் இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலையில வர்றது அப்படின்ட்டு. சக்ஷுஷா கட பிரத்யக்ஷனே சயோக சன்னிகர்ஷ, கண்ணானது கடத்தை பிரத்யம் பண்றதுக்கு சன்னிகர்ஷம் சயோகம் அப்படிங்கிற சம்பந்தத்தை எதிர்பார்க்கறது. திரவியத்தோட கண்ணு தோல் மனசு இது மூணுமே திரவியத்தோட சம்பந்தம் படுறது என்ன சம்பந்தத்தினால சயோக சம்பந்தத்தினால. திரவியமும் இந்திரியமும் சேர்றது சயோக சம்பந்தத்தினால அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது குணமும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வருது. கடரூப பிரத்யக்ஷ ஜனனி சயுக்த சமவாய சன்னிகர்ஷ சக்ஷு சயுக்தே கடே ரூபசி சமவாயாத். கடரூப பிரத்யக்ஷத்துக்கு சயுக்த சமவாய ஏற்கனவே சொல்லிட்டேன், முதல்ல சயோகம், அந்த சயோகமானது ரெண்டாவது நிலைக்கு சயுக்தம் ஆயிடுறது. ரெண்டாவது நிலை சமவாயம், என்னது பிரிக்க முடியாது, கட்டமும் கட்டரும் பிரிக்க முடியாது, அதனால சமவாய சம்பந்தத்துல இருக்கு. சயோக சமவாயங்கிறது சயுக்த சமவாயம் ஆயிருக்கு. சக்ஷா இது அனுசச்சிச்சே ததாச்ச திரவிய சமவேத சாட்சிஷத்வாச்ச மானச ராசன கிராசனே கிராணிஜேஷு சயுக்த சமவாய ஏவ சன்னிகர்ஷ. திரவியத்தோட சமவேதமா இருக்க சமவாய சம்பந்தத்துல இருக்கிற திரவியத்தோட பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கிற விஷயத்தோட நமக்கு எந்தெந்த இந்திரியங்களோட சம்பந்தப்படுறதோ அதெல்லாம் என்னது சமவேத சமவாய சம்பந்தத்துலதான் சமவேத சயுக்த சமவாய சன்னிகர்ஷத்துல உண்டாகும். அடுத்தது ரூபத்துவ சாமானிய பிரத்யக்ஷே சயுக்த சமவேத சமவாய சன்னிகர்ஷ. ஃபர்ஸ்ட் திரவியத்தோட இந்திரியம் சம்பந்தப்படும் போது அது சயோக சன்னிகர்ஷம். திரவியத்தோட சமவாய சம்பந்தத்தில் இருக்கிறதோட சம்பந்தப்படும் போதே சயுக்த சமவாய. அடுத்தது சொல்றாரு ரூபத்துவ சாமானிய பிரத்யக்ஷே சயுக்த சமவேத சமவாய சன்னிகர்ஷ. ரூபத்துவ சாமானிய ரூபத்தோட ரூபத்தன்மையோட பிரத்யக்ஷத்துல நமக்கு சயுக்த சமவேத சமவாய சன்னிகர்ஷ. எப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டா சக்ஷு சயுக்த கட்டே ரூபம் சமவேதம். கண்ணானது பானையோட சம்பந்தப்பட்டிருக்கு, இது சயோகம். அந்த பானையில ரூபமானது சமவாயமா இருக்கு, பிரிக்க முடியாதா இருக்கு, அது சமவேத சம்பந்தமா இருக்கு. ரெண்டாவது நிலை சமவேதமாகவும் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அந்த ரூபத்தோட ரூபத்தன்மையானது சமவாயமா இருக்கு, அதனால சயுக்த சமவாயமானது ரெண்டாவது நிலையில சமவேத்தமாச்சு. சயுக்த சமவேத சமவாயம் அப்படின்ட்டு சம்பந்தமானது உண்டாருது. ரூபத்வாத்மகம் எத் சாமானியம் தத் பிரத்யக்ஷ இத்யர்த்தம். ரூபத்வாத்மகமான எந்த பிரத்யக்ஷமோ அந்த ரூபத்தன்மையை அறியக்கூடியதான பிரத்யக்ஷத்துக்கு இந்த சம்பந்தம்னு சொல்லியிருக்கு. அத்தாபி சாக்ஷா இத்தியனுசிச்சத்தை கண்ணுனால அப்படின்ட்டு, சாக்ஷா கண்ணுனால இந்திரியத்தினால அப்படின்னு இங்கேயும் புரிஞ்சுக்கணும் நீங்க. ததாச்ச திரவிய சமவேத சம்வேக சாக்ஷுஷ. அப்படி திரவியத்தோட சம்வேதத்தோட இருக்கிற சம்பந்தத்துல திரவியத்தோட சமவாயமா ஒண்ணு இருக்கு, அதோட சமவாயமா இருக்கிற எந்த பொருளோ அது வந்து கண்ணோட சம்பந்தப்படும் போது கண்ணோடையோ மூக்கோடையோ இல்ல வாயோடையோ இல்ல ஸ்பர்ஷன தோலோடையோ இல்லாட்டி மனசோடைய சயுக்தம் சம்வேத சமவாய சன்னிகர்ஷத்துல தான் உண்டாகும் அப்படிங்கறது அர்த்தம். சயுக்த சம்வேத சமவாய ஏவ சன்னிகர்ஷ இது பாவக. அத திரவிய தத் சம்வேத பிரத்யக்ஷே அபி சயுக்த சம்வேத சமவாய ஏவ சன்னிகர்ஷ அஸ்தி இது சேத் நைதத். ஈஸ்வர ஈஸ்வர ஆத்மாதேகே அனத்யக்ஷத்துவ பிரசங்காத். சரி, இது எதுக்கு இவ்வளவு சுத்தி கொண்டு வரணும்? நீங்க வந்து சயுக்த சம்வேத சமவாய சன்னிகர்ஷத்தையே நீங்க எல்லார்த்தையும் ஒத்துன்றீங்களா? திரவியத்தை தத் சம்வேத பிரத்யக்ஷத்தை, திரவியத்துல எந்த சம்வேதமா இருக்கோ அந்த பிரத்யக்ஷ தன்மையிலையும் திரவியத்தோட சம்வேத சம்பந்தத்துல இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? சமவாய சம்பந்தம், சயுக்த சமவாயம் சொல்லி சொன்னீங்க. அதை விட்டுட்டு இந்த லட்சணத்தையே எதையே ஒத்துருங்களேன் எல்லா இடத்துலயும் அப்படின்னு சொல்லி சொன்னா இல்ல. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஈஸ்வர ஆத்மாதேகே ஈஸ்வர ஆத்மா முதலிய விஷயத்துல ஆத்மால வந்து ஆத்ம சுகம் துக்கம் முதலிய அனுபவத்துல இது வந்து அதிப்பிரசங்க தோஷம் வந்துடும், இது நிலைப்படாத ஒரு பிரச்சனை வந்துடும். அதாவது ஆத்மா அதுல ஆத்மால உண்டார இந்த குணங்களான சுகம் துக்கம் முதலிய அனுபவத்துக்கு வராததா போயிடும். ஸ்ரோத்ரேன சாட்சப்த சாட்சா சமவாய சன்னிகர்ஷ, ஸ்ரோத்ரத்தோட சப்தமானது சாட்சா்காரம் பண்ணப்படுறது அறியப்படும் போது அது பிரத்யமாகிறது. சாட்சா்காரம்னா பிரத்யம், பிரத்யம் ஆகிறது சமவாய சன்னிகர்ஷ, சமவாயம் சன்னிகர்ஷம்னா பிரிக்க முடியாத சன்னிகர்ஷம், சமவாய சன்னிகர்ஷம். அதுல ஏன் அப்படின்னா கர்ண விவரக விரவர்த்தி ஆகாஷஸ்ய ஸ்ரோத்ரத்வா, காதுக்குள்ள இருக்கிற அந்த காது இந்திரியத்துக்குள்ள இருக்கிற ஆகாசமா ஆகாசத்தை தான் ஸ்ரோத்ரம்னு சொல்றோம். சப்தசிய ஆகாஷ குணத்துவத், அந்த ஆகாசத்தோட குணம் என்ன? சப்தம். அதனால குணகுணினோ சமவாயா, அந்த குணமும் குணியும் குணத்தையுடையதும் சமாய சம்பந்தத்துல பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கிறதுனால, ஆகாசமும் சப்தமும் பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கு அப்படிங்கறதுனால சமாய சம்பந்தத்துலதான் அதோடைய அறிவானது உண்டாருது. நனு தூரஸ்த சப்தஸ்ய கதம் ஸ்ரோத்ரே சம்பந்தம் இது சேத் மீசி தரங்க நியாயன கதம் மௌகுல நியாயினவா சப்தத்துவ அவச்ச

நடுவுல இருந்து அடுத்தடம் உண்டாகும் போது முன்னாடி உண்டானாலே தள்ளுறது அது. அப்படி ஒரு ஒரு அலையா தள்ளி தள்ளி தள்ளி நம்ம காது கிட்ட வரைக்கும் அந்த சப்தமானது வர்றதுனால நம்ம காதால கேட்க முடியறது அப்படின்ட்டு. அதனாலதான் என்ன ஆறுது, இந்த தள்ளுற போர்ஸ் கம்மி ஆக ஆக ஆக தூரத்துல போனவன கேட்க மாட்டேங்குது நமக்கு, அந்த தள்ளுற போர்ஸ் ஆனது கம்மி ஆயிடுது அப்படின்ட்டு. இங்க இவங்க இப்படி ஒத்துக்கிறாங்க, அதாவது சப்தமானது காதை வந்து சேர்றதுன்ட்டு. வேதாந்திகள் எப்படி ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, காதானது சப்தத்தை போய் அடையறதுன்ட்டு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, சப்தமானது எல்லா இடத்தையும் நித்தியமா நிக்கிறது, அது போய் ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த விஷயத்தை போய் ரீச் பண்ண முடியலன்னா அது சரியா இருக்காது அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. இந்திரியமானது பழுதடையும், ஒரு தூரத்துக்கு பருவிக்கு மேல போக முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். அதனால இந்திரியத்தோட சக்தி க்ஷீணமாறுது அப்படிமா, இவன் சப்தத்தோட சக்தி க்ஷீணமாறுதும்மா, அவன் இந்திரியத்தோட சக்தி க்ஷீணமாறுது அப்படிமா, அதோட சக்தி கம்மியாகுது அப்படிமா. வித்தியாசம் அவ்வளவுதான், புரிஞ்சுக்கோங்க. சப்தத்த சாட்சாத்காரே சமவேத சமவாய சன்னிகர்ஷ, சப்தத்தை சம்பந்த சப்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சமவாயம். சப்தத்துல சப்தத்தன்மை இருக்கு, அது சமவாயத்துல இருக்கு, சப்தத்தோட சப்தத்தன்மை சமவாயத்துல இருக்கு. அதனால சமவேத சமவாயம், சமவாயம் ரெண்டாவது நாளைக்கு போனா சமவேதம்னு சொல்லியிருக்கேன். அதனால சமவேத சமவாய சன்னிகர்ஷத்தினால சப்தத்தன்மையானது அறியப்படுது. ஸ்ரோத்ர சமவேதே சப்தே சப்தத்தஸ்ய சமவாயா, ஸ்ரோத்ரத்தோட சமவாய சம்பந்தத்துல சப்தம் இருக்கு, அது சமவேதம் ஆச்சு. அந்த சமவேத சம்பந்தத்துல இருக்கிற சப்தத்தோட சப்தத்தன்மையானது சமவாயத்துல இருக்கிறதுனால சமவேத சமவாயம்ன்ற சன்னிகர்ஷம், சமவாய சன்னிகர்ஷம் உதாரதி ஜனநீயேதி ஜனநீதி சேஷ. நனு ஸ்ரோத்ர சப்தயோ கதம் சமவாயத்தி அபேக்ஷானா அபேக்ஷமானம் பிரதி தம் உபாதை தர்ஷதி கர்ணீதி. அந்த பதக்கிருத்தியம் ஒண்ணு, அது அங்கே இங்கே ஒண்ணுதாங்க. எப்படி ஸ்ரோத்ரத்தோட சமவாய சம்பந்தத்துல இருக்கு சப்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ண விவரத்தை விவரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. காது ககதுக்குள்ள ஆகாசம் இருக்கு, அந்த ஆகாசத்தோட குணம் சப்தம், அதனால சப்த சப்தம் வந்து காதோட சமவாய சம்பந்தத்துல இருக்குன்னு அர்த்தம், அத விளக்காங்க. அத சமவாயசி நித்தியத்துவன சப்த பிரத்யக்ஷ கியா வியாபாரத்தை செய்யுது. ஆனா சமவாய சம்பந்தமான நித்திய சப்தம் சம்பந்தம் அப்படிங்கறதுனால சப்தம் எப்பவுமே கேட்டுட்டே இருக்கணுமே. இப்ப வியாபாரம் என்ன, அங்க செயலி இல்லையே, சப்தம் கேட்டுட்டே இருக்கணுமே அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் சப்த ஸ்ரோத்ர மன சஞ்சோகவே வா இது கிரகான. சப்தம் ஸ்ரோத்ரம் மனம் இதோட சஞ்சோகம், சப்தம் வந்து ஸ்ரோத்ரத்தோட சம்பந்தப்படுறது, ஸ்ரோத்ரம் வந்து மனசோட சம்பந்தப்படுறது. இங்க எந்த இடத்துலயும் ஞானமானது உண்டாருது தடை வர வாய்ப்பு. சப்தமானது ஸ்ரோத்ரத்தோட சம்பந்தப்படலை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஞானம் உண்டாகாது. மனசானது ஸ்ரோத்ரத்தோட சம்பந்தப்படலை அப்படின்னாலும் காதை விஷயம் விழுந்துட்டு இருக்கும், ஆனா அது தெளிவா புரியாது நமக்கு, அதோட அர்த்தம் புரியாது. அதனால அபாவ பிரத்யட்சே விசேஷ விசேஷ பாவ சன்னிகர்ஷ கடபாவது பூதலம் இத்தியத்திர சசு சயுக்தே பூதலே கடாபாசிய விசேஷத்துவாத். அபாவ பிரத்யட்சத்தை இன்மைய பார்க்கும் போது நம்ம அதுவும் பிரத்யம் நான் பாத்துருங்க, அபாவத்தை பிரத்யத்துல கொண்டு வந்துச்சு. அபாவ பிரத்யத்துல எப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, விசேஷ விசேஷி பாவ சன்னிகர்ஷ அப்படிங்கிறது, விசேஷ விசேஷ பாவம் கட அபாவத்து பூத்தலம்னு சொல்லும் போது, கட அபாவத்து பாணி இன்மை உடையது அப்படிங்கிற விசேஷம் உடையது இந்த பூத்தலம் தரை, தரை பாணி இன்மை உடையது, பாணி இன்மை உடையது தரை, ரெண்டு வகையா இருக்கு. தரை பாணி இன்மை உடையதுங்கிறதுல சிறப்பு தரை, சிறப்பிக்கப்பட்டது பாணி இன்மை உடையது, பாணியின்மையுடைய தரை அப்படின்னு சொல்லி சொன்னதுல சிறப்பு சிறப்பிக்கப்பட்டது மாறுறது, வேற ஒண்ணும் இல்ல. விசேஷண அபாவ விசேஷ பாவஸ்தி போத்தியம், விசேஷண பாவ விசேஷ பாவ அப்படின்னு ரெண்டு வகையான பாவ சன்னிகர்ஷத்தை இங்க சொல்றோம். இந்திரிய சம்பந்த விசேஷணத்துவ இந்திரிய சம்பந்த விசேஷத்துவ இது யாவது, அதாவது இந்திரியம் விசேஷணத்தோட சம்பந்தப்படுறதோ இல்ல இந்திரிய விசேஷத்தோட சம்பந்தப்படுறதோ அப்படிங்கறத பொறுத்து ஞானமானது உண்டாருது. விசேஷண பாவ சன்னிகர்ஷம் உபாதி உதர்ஷிதி கடாபாவதி, அதாவது விசேஷண பாவ சன்னிகர்ஷத்தை வச்சுண்டு கட அபாவத்து பாணி இன்மை உடையது, விசேஷணம் பாணி இன்மை உடையது, விசேஷம் பூத்தலம், அப்படி முதல் வகையான சம்பந்தம். இக பூத்தலே கட்டோ நாஸ்தி, இந்த தரையில பாணி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்க, பாணி இன்மைங்கிறது விசேஷம், இந்த தரை அப்படிங்கிறது விசேஷம் சிறப்பு, அப்படி வேற மாதிரி மாறுது. அதோ விசேஷதா சன்னிகர்ஷே அவய அவசிய விசேஷ சன்னிகர்ஷ அவசேஷ அவசிய அவசிய பூத்தலம் மாத்திரம்தான் நீங்க பாக்குறீங்க, அதனால விசேஷதா சன்னிகர்ஷம் சொல்லிட்டு இங்க புரிஞ்சுக்கணும். சப்தம் எந்த விசேஷத்துவா, ஏன்னா எப்பவுமே சப்தம் எந்தம் விசேஷத்துக்கு சப்தம் எந்த சத்தி சப்தமின்னு சொல்றோம், விசேஷத்துக்கு சப்தம் எந்தம் ஏழாம் வேற்றுமையை தான் நம்ம பிரயோகம் பண்றோம். ஏவம் சன்னிகர்ஷ சட்க ஜன்ய ஞானம் பிரத்யம், இப்படி அறுவகை சன்னிகர்ஷத்தினால எந்த ஞானம் உண்டாருதோ அதுக்கு பேர் பிரத்யம். தத் கரணம் இந்திரியம், அதுக்கு கருவியா இருக்கிறது இந்திரியம். அந்த கரணமானது மூணு வகை அப்படி பார்த்துட்டோம், இங்கே கரணமானது இந்திரியம் தான் கரணம். தஸ்மாத் இந்திரியம் பிரத்யக்ஷ பிரமாணம் இது சித்தம், அதனால இந்திரியம் தான் பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படிங்கிறது இங்க நிறுவனமானது. பிரத்யம் வியாக்கியாசம், அதனால பிரத்யமான நிரூபிக்கப்பட்டதான் ஆயிடுச்சு, பிரத்யக்ஷ பிரமாணம் பிரசம் பிரதி பதர்ஷித கிரமேன இத்தியர்த்த. இவ்வளவு நேரம் ஏவம்னு சொல்லி சொன்னா

0: உள்ளனர் என்ன பார்த்தோமோ இந்த முறையில. நானும் சித்தாந்தே பிரத்யக்ஷ ஞான கரணம் இந்திரியா சன்னிகர்ஷ கிம் கிம் நசியாது செய்யது நைத்தியாக. சித்தாந்தத்துல இந்த உங்களுடைய தர்க்க சித்தாந்தத்தை பிரத்யக்ஷ ஞான கரணம் இந்திரியமா ஏன் எடுத்துக்கூடாது, இந்திரியா சன்னிகர்ஷன் ஏன் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்திரியம் தான் கரணம், அதோட சன்னிகர்ஷன் ஞான கரணமா இல்ல, பிரத்யக்ஷ ஞான கரணம்னு சொல்லி சொல்ல முடியாது. பிரத்யக்ஷ ஞான கரணம் இந்திரியா சன்னிகர்ஷம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க கூடாது நீங்க, ஏன்னா தற்கரணம் இந்திரியம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியாச்சு. பிரத்யக்ஷ பிரமாணம் நிகமயதி முடிஞ்செடுத்து பிரத்யக்ஷம் தஸ்மாத் அப்படின்னா நிகமனம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். சரக இனிமேல் அனுமானத்தை திருப்பி பார்ப்போம். பிரத்யக்ஷ பிரமா கரணத்துவாது இத்தியர்த்த பிரமா பிரத்யக்ஷ பிரமா கரணத்தினால அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்றது நியாய சித்தாந்த சித்தம் சித்தம் எதனால எங்க நிறுவப்பட்டது அப்படின்னா நியாய சித்தாந்தத்தை இப்படி ஒத்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சித்தாந்தம்னா சித்த அர்த்தம் சித்தாந்தம், எது நிரூபிக்கப்பட்டதோ எது நிலையானதோ எது தீர்மானமானதோ நாம ஏத்துக்கிறோமோ அதுக்கு பேர் சித்தாந்தம். அந்த சித்தாந்தமானது நியாய சித்தாந்தத்துல அப்படின்னு சொல்லி அர்த்தம். சாதாரண காரணமா இந்திரியத்தை புரிஞ்சுக்கணும் காரணமா. சரி, ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: இந்த தேவாரம் உலகத்துல தேவாரம் பாடும்போது முதல்ல நால்வர் துதி என்று ஒன்று பாடுவார்கள். அது உமாபதி சிவாச்சாரியார் எழுதி வைத்தது. அதுக்கு அடுத்தபடி பிடியவன் உரிமைன்னு ஒன்று ஒரு பாடல்கள் சொல்லுவார்கள். அது வந்து திருஞான சம்பந்தர் பாடியது. உங்களுக்கு தெரியும், திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் மாணிக்க வாசகரும் ஏக தெய்வ கொள்கையில இருந்தவர்கள். சிவனுக்கு தவிர வேற ஒருத்தனுக்கு பார்த்து அவர்கள் பாடப்படவில்லை என்பதும் நீங்கள் எண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி இன்னொரு தெய்வத்தை இகழவில்லை. ஒரு மனிதனை உயர்வாக சொல்லும் போது இன்னொரு மனிதனை தாழ்வாக சொல்லி விடுவான், இது மனிதனுடைய இயற்கை. ஆனால் இவர்கள் இந்த நால்வர்கள் இன்னொரு தெய்வத்தை இகழ்வாக சொல்லவில்லை. திருமாலை சொல்லும் போதும் உயர்வாகவே சொல்லுகிறார்கள். கோணாக்கணையானும் யாரு, ராமன். வில்லு விட்டானா அது கோணாது அப்படின்னே சொல்றார் அவர். இன்னொரு பொருள் கோழ்நாது அணையானும் என்று ஒரு பொருள் இல்லையா. அப்ப ராமரை வந்து அவரு தப்பா சொல்லலையே. ஆமா சொல்லல, கிடையாது. சிவன் ஒருவனே என்று சொல்லிவிட்டு இன்னொரு தெய்வத்தை இகழ்வாக சொல்லவில்லை என்பதும் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமா, அப்படி பாடும்பொழுது முருகன் தோத்திரமாக ஒன்று ஒரு பாடல்கள் சொல்லுவார்கள். நம் கடம்பனை பெற்றவள் இங்க பாருங்க, கடம்பன் சொல்லும்போது நம் கடம்பன்கிறார். சிவனையே பாட வந்தவர் முருகன் சொல்லும்போது நம் கடம்பனைங்கிறார் இல்லையா. உயர்வாத்தானே சொல்றாரு, நம் கடம்பனை பெற்றவள் வங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயில. இது பாடும்போது நமக்கு பொருள் தெரியல, இந்த தாளத்திலையும் மூலத்திலையும் அது மறைந்து விடுகிறது இல்லையா. நம் கடம்பனே பெற்றவள் பங்கீனம். நாங்க ஒழுங்கா பாடுறதில்லைங்கிறதும் ஒரு குற்றம் உண்டு, அத நான் ஒத்துக்கிறேன். இந்த பக்கவாதியத்துல அது மறைஞ்சும் போயிடும், ரெண்டு குற்றத்திலேயே அது வரும். அதனாலதான் நான் சில பாடல்களை விருத்தமாகவே சொல்லிவிடுறது. ஆமா, அப்படி சொன்னாதான் காதல விழுகிறது என்று. நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் செங்கடம்பை திருக்கர கோயில. பன்கடன் அடியேனையும் தாங்குதல். அவனுக்கு என்ன கடமை தெரியுமா, என்னை தாங்கிக் கொள்றதுதான் அவனுடைய கடம்பு. என்னுடைய கடன் என்ன தெரியுமா, அவனுக்கு பணி செய்து கிடக்கிறது என்னுடைய கடமை. இத சொல்றார் அவர். தென்கடம்பை திருக்கர கோயிலாம் தன் கடன் அடியேனையும் தாங்குதல். என் கடன் பணி செய்து கிடப்பதே. ஏன் சிவனுக்கு கடனுக்கு மாத்திரம் முதல்ல சொன்னார், இவன் செய்ய வேண்டிய கடமையை இரண்டாவதா ஏன் சொன்னார் தெரியுமா, சொல்லட்டுமா வேடிக்கையா ஒண்ணு சொல்றேன். இந்த பாட்டுக்காரங்க முதல்ல பணத்தை அட்வான்ஸ் வாங்குவான். அட்வான்ஸ் வாங்குறானா, அட்வான்ஸ் வாங்குற பரம்பரை பாட்டுக்காரர் அப்பர். அதனால்தான் முதல்ல சொல்லிட்டாரு, அவனுடைய கடமை என்ன தாங்க வேண்டியது, ரெண்டாவதுதான் என்னுடைய பணி. நான் முதல்ல அட்வான்ஸ் வாங்கிட்டு அப்புறம் தான் பாட போவேன் இல்லையா. அத அந்த மாதிரி அது அமைந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன்.

கோயிலுக்கு ஏதாவது பணி செய்து விடு. நான் என்ன பண்ண, 1982 எனக்கு எல்லாமே கடைசியில தான் வந்தது. கல்வியும் கடைசியில தான் வந்தது, எனக்கு திருமணமும் கடைசி காலத்துல தான் வந்தது. நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய விதிப்பயன், எல்லாரும் 19 வயசுல படிப்ப முடிப்பான், நான் 19 வயசுக்கு தான் படிக்கவே போனேன் தேவாரத்தை இல்லையா. ஆமா, எனக்கு திருமணமும் 58 வயசுல தான் ஆகணும்னு கடவுளுடைய நியதி. நான் என்ன பண்ணுவேன், அப்ப என்னுடைய மனைவி சொன்ன, நம்ம ஒண்டு குடியிலேயே இருக்கிறோம், கொஞ்சம் வசதியான வீட்டுல பிறந்தவ, அதான் வசதியான வீட்டுல பிறந்ததுன்னு சொல்லிட்டு என்ன ஒண்ணு கேடல, அவர் சின்ன வீடு வாங்கிட்டு, சின்ன வீடுன்னு தவறா என்ன, அளவுல சின்னது, ஒரு சின்ன வீடு வாங்கிடுங்க அது போறோம் அப்படின்னு சொன்னா. என்கிட்ட வீடு வாங்குற அளவுக்கு பணம் இல்லை, என்கிட்ட பணம் இருக்கிறவளுக்கு வீடு எவன் கொடுப்பான், என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சுட்டு அந்த பணத்துக்கு தகுந்தவாறு வீடு தேடிட்டு இருக்கிறேன், கிடைக்கல. அப்ப ஒரு ஜோசியம் சொன்னா, ஐயா ஐயா, உன் ஜாதகத்திலையும் உன்னுடைய மனைவி ஜாதகத்திலையும் வீடு இல்லைன்ட்டான் போச்சு. இந்த வேளையில நான் தங்கியிருந்தேன் மலையம்பாக்கம்னு ஒரு கிராமத்துல, தெருவுல ஒரு பிள்ளையார் கிடந்தது. அந்த பிள்ளையாருக்கு வெள்ளிக்கிழமையான பூஜை நடக்கும், பிள்ளையார் நிமிந்து உட்கார்ந்து இருப்பாரு, அவங்க விபூதிட்டு இருப்பான், எதுக்கு ஊதுபத்தி எரியும் எல்லாம் கிடக்கும். மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த பிள்ளையார் குப்பரை கிடப்பான், அந்த பிள்ளையார் மேல ஒருத்தன் உட்கார்ந்துருப்பான். இப்படியே இருந்தது, என்னடா நம்ம மதத்து சாமியா செய்து இப்படி செய்யறானுள்ள, என்ன பண்றேன்னு சொல்லிவிட்டு இதுக்கு ஒரு சின்ன கோயில் கட்டலாம் அப்படின்ட்டு போனேன். சின்ன கோயில் கட்டலாம்னு போய் 82லயோ 77லயோ கட்டினேனா, அப்பவே அது 10,000 ரூபாய் வாங்கி கொடுத்து. இப்ப அது கோயில் மாதிரியே இருக்கு, அது பூசையும் நடக்குது. நானே நான் பூசை பண்ணிட்டு இருந்தேன், என்னுடைய விதிப்பயன் அவரை விட்டு போயிட்டேன். என் தம்பி புள்ள பூசை பண்றான், அந்த பிள்ளையார் கோயில் கட்டணம் பாருங்க, எனக்கு ஒரு வீடு கிடைச்சது. கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுக்க வேண்டிய வீட்டை நீ தேவாரம் பாடுற வச்சுக்கையா 40,000 ரூபாய்க்குன்னு கொடுத்தான். அப்ப என்ன அர்த்தம், அந்த பிள்ளையாருக்கு தொண்டு செய்ததுனால அந்த வீடு எனக்கு கிடைச்சு போச்சு. இதத்தான் நான் நினைச்சேன். அதனாலதான் என் பேரும் அந்த வீட்டுக்கு வைக்கல, என் மனைவி பேரையும் அந்த வீட்டுக்கு வைக்கல. இது சிவன் அருளால் கிடைச்சதுன்னு சிவன் அருள் பேர் வச்சுட்டேன். ஆமா, அந்த மாதிரி நீ தொண்டு செய்து விடு, அதத்தான் அவர் சொல்றாரு. உன்னால முடிந்த தொண்டை செய்து விடு. நான் ஒரு காலத்துல கோயில் எல்லாம் கூட்டிட்டு இருந்தேன், இப்ப என்னால முடியல. அதனால என்ன பண்றேன், கோயிலுக்கு போய் பாட்டு சொல்லிவிடுறேன், அது நடக்குது. 100 பாட்டும் சொல்லுவேன். இன்னைக்கு இதுவரையிலையும் நான் எவ்வளவு பாட்டு சொல்லிருக்கேன்னு கேட்டீங்கன்னா 30 பாட்டு தான் சொல்லியிருக்கேன், அதாவது தவறாம நடக்கிறது என்று அவரு இந்த தொண்டு கோயிலுக்கு செய்து விடு என்று அவர் சொல்லுகிற பகுதி அது. இன்னொன்னு அடுத்தது, தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அறத்துகின்றாரையும். இந்த பாட்டுல சிவன் கணக்கு எழுதி கொண்டிருக்கிறான். இப்போ இந்த லைட்டிங் எரியுது, இது கணக்கு எங்க இருக்கு, இந்த பல்பு கிட்டே இருக்கா, கிடையாது. எங்கேயோ ஒரு மூலையில கணக்கு எழுதி கொண்டே இருக்கிறது, அவன் எங்கேயோ இருக்கிறான். ஆமா, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான், நமக்கு தெரியறது பூரா அத்தனை நம்ம செய்யறது பூரா அவன் கணக்குல எழுதிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு சாமி. தொழுது தூமலர் தூவி

என்னன்னு ரொம்ப நாள் எனக்கு தெரியாமலே இருந்தது. எழுதும் கணக்குன்னு விட்டிருந்தாருன்னா அப்புறம் எழுதும் கீழ்கணக்குன்னா என்ன அப்படின்னு பல பேரையும் நான் கேட்டேன். கேட்ட போது எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. இப்போ நாலு பழம், அஞ்சு பழம் இருக்குன்னு வச்சுங்க, அஞ்சு ஆப்பிள், அத நாலு அஞ்சு பேருக்கு கொடுக்கணும்னு சொன்னா, நாலு பேருக்கு கொடுக்கணும்னு சொன்னா நாலும் நாலு போக ஒரு பழம் மிச்சம் அப்படின்னு கணக்குல வந்துருது இல்ல, கணக்கு மிச்சம் வருது இல்ல. நம்ம தமிழ் கணக்குல மிச்சம் வராது. முந்திரி மாகாணி அப்படின்லாம் ஒண்ணு இருந்தது. அதுக்கு அந்த முந்திரி மாகாணி என்பது 190 தினசு இருக்குதான். ஒரு பெரியவர் சொன்னார், அந்த 190 போட்டு பார்த்தோம்னா மிச்சமே வராது. அதுதான் அந்த கீழ்கணக்குன்னு சொன்னார் ஒரு பெரியவர். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈதனே, அதுல மிச்சம் கிடையாது அவன் எழுதுற கணக்குல இல்லையா. இப்ப கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கவன என்ன பண்றான், தனக்குன்னு ஒரு கணக்கு, இன்கம் டாக்ஸ்க்குன்னு ஒரு கணக்கு, பொண்டாட்டிகிட்ட காட்டுறதுக்குன்னு ஒரு கணக்கு, இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கானா இல்லையா. அவன்கிட்ட ஒரே கணக்கு தான். அப்படி கணக்கு எழுதி கொண்டிருக்கான்டா, நீ ஜாக்கிரதை ஆயிரு அப்படின்னு நமக்கு எச்சரிக்கை பண்றாரு சுவாமி. பாட்ட சொல்லட்டுமா, தொழுது தூமரர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று

என்று ஒன்று. இதெல்லாம் அந்த திருக்குறுந்தொகை என்ற பகுதியில் வருகிறது. ஆமா என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். நான் நடுமத்தில தான் நான் சொல்லிட்டு போறேனே தவிர, பதியும் பதியமா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பதிகத்துக்கு அண்ணாண்ட நீங்கள் போகவே முடியாது. அறிவு அங்கே நின்னுடும். ஆமா, ஜீயு போப்பு என்ன பண்ணினாராம், திருவாசகத்தை படிச்சு பார்த்தாரா, நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க அவளு படிச்சார். நமச்சிவாய வாழ்க, அந்த கடவுளை வாழ்க என்று வாழ்த்துகிறார். நாதந்தாள் வாழ்க, அவனுடைய திருவடி வாழ்க என்று சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு ஒரு வரி வந்தது. மை காட், நான் வெள்ளிக்கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமை தான் சர்ச்சுக்கு போவேன், அன்னைக்கு தான் அந்த கடவுள் வருவான்னு நான் நினைச்சேன், இவர் இமைக்கிற பொழுதும் என் நெஞ்ச விட்டு போமாட்டேன்னு சொல்றாரு. இப்படி ஒரு நூல் உண்டான கீழே வச்சு கும்பிட்டான அந்த அந்த அந்த நூலை என்று வரலாறு சொல்லுகிறார்கள் அல்லவா. அந்த ஒரு வரி தான் ஜீவ போப்புவை மயக்கினது என்று சொல்லுகிறார்கள். திருநாவுக்கரசர் என்ன பண்ணினார், திருப்படையாறை வடகழி என்று ஒரு ஊர், அந்த ஊர்லதான் எங்கேயோ ஒரு மூலையில ஒரு சமாதி இருக்குதான். எங்கேயோ ஒரு ஊர்ல அந்த திருப்படையாறை வடதலியில எங்கேயோ ஒரு பக்கத்துல ஒரு மூலையில ஒரு சமாதி இருக்குது, அதுல ராஜராஜன் சோழன் சமாதி அப்படின்னு இருக்குதான். வானடாவிய கோயில் கட்டின தஞ்சை பேரரசை ஆண்டவன், திருமுறையை தேடி எடுத்து கொடுத்தவன், சமாதி கேட்பாரத்து கிடக்கிறது, தொல்பொருள் ஆராய்ச்சிக்காரர்கள் அதை தேடி எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அது கூட இன்னும் சரிப்படுத்தவில்லை என்றும் நான் கேள்விப்படுகிறேன். அது எந்த அளவுக்கு சரியோ அது அப்புறமா விட்டு விடுவோம். அந்த ஊருக்கு போனார் நாவுக்கரசர். கோயில போய் அப்படி சுத்திக்கிட்டு வந்தாரு. சுத்திவிட்டு வந்து கோயிலுக்குள்ள போய் பார்த்தா சிவலிங்கத்தை காணும். சிவலிங்கத்தை காணும் என்ன செய்வாரு, வேலூர்ல ஜலகண்டேஸ்வரர் கோயில்னு ஒண்ணு உங்களுக்கு தெரியும், இப்ப ஒரு 20 ஆண்டு இருக்குமா, 20 ஆண்டுக்கு முன்னெல்லாம் கோயில் சும்மாதான் இருந்தது, சிவலிங்கமே கிடையாது, கோயில் அபூர்வமான கோயில், 20 ஆண்டுகளுக்கு முந்தி கோயிலுக்குள்ள சிவலிங்கம் கிடையாது, சிவலிங்கம் இல்ல. கேட்டாரா பக்கத்தில் இருந்தவங்கள, சிவலிங்கம் இல்லையே அப்படின்னு. அப்ப இருந்த சமணர்களும் பௌத்தர்களும் தானே இந்த பாடு படுத்தினார்கள் 7வது நூற்றாண்டில. சிவலிங்கத்தை தூக்கிட்டு போய் எடுத்துக்கிட்டு போய் தோட்டத்துல மண் தோண்டி அதுல புதைச்சி விட்டான், நல்ல வேலையை உடைக்காம விட்டான். சிவலிங்கத்தை எங்கேயோ கொண்டு மறைச்சு விட்டார்கள், சமணர்கள் தான் மறைத்தார்கள் எழுதி வச்சிருக்காரு. யாரு, நம்ம பாட்டன். நம்ம பாட்டன் எழுதி வச்சிருக்கான் அப்பர். ஆமா சொல்றேன் பாட்ட. ஆமா, நம்ம வீடு அடுத்த வீட்டுக்கான வீடு கட்டும் போது நம்ம பக்கத்துல 2 இன்ச்சு அவன் நீட்டினான் விடுவோமா, 2 இன்ச்சு நீட்டினா போறோம். அவன் 55 அடி நீட்டு கட்டுறான்னு சொன்னா 2 இன்ச்சு விட்டா என்ன ஆச்சு, 100 இன்ச்சு 130 இன்ச்சுக்கு மேல நம்ம இடம் போயிடுது, விடுவோமா, விட மாட்டோம். சிவலிங்கத்தை எடுத்துட்டு போய் மறைச்சு விட்டாங்க. அந்த ஊர்ல இருந்தவன் அப்ப இருந்த சைவ நிலை அவனை எதிர்த்து கேட்க முடியல, அப்பருக்கே எதிர்த்து கேட்க முடியலையே, அவன் கொடுத்த தண்டனையெல்லாம் வாங்கிட்டு தானே இருந்தாரு. திருநாவுக்கரசன் திருஞான சம்பந்த ஒதுத்து அவர் ஒருத்தர் தான் எதிர்த்து நின்னார். பேய் பசங்க, மூதேவி பசங்க, என்ன பண்ண முடியும், சேட்டை அப்படின்னு சொல்றாரு. சேட்டைனா மூதேவின்னு அர்த்தம். இந்த சேட்டை பசங்களுக்கு நான் எளியவன் அல்லன் அப்படின்னு பாடி வச்சாரு. பாட்டு இருக்கு ஈழ பசங்க அப்படிங்கிறார். மானினேர் விழி மாதராய் வடுதிக்கு மாபெரும் தேவிகள், பானல் வாயது பாலம் நீங்கிவன் என்று நீ பரிதி எழுதிடு, ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லர் சேரி ஈனர்களுக்கு எளியே நலேன். திருஞான சம்பந்தர் தேவாரம். அப்ப இருந்த காலத்துல ஈழ பசங்க அப்படின்னு அவனுக்கு எதுக்கவே சொன்னார்னு சொன்ன என்ன தைரியம் அவருக்கு இருந்திருக்கணும், என்ன தைரியம், சொத்தா இருந்தது அவருக்கு, அதிகாரம் இருந்ததா, இல்லை, சிவனுடைய ஆதரவு இருந்தது, சிவனுடைய அருள் இருந்தது கேட்டார் அவர். அவர் ஒருத்தர் தான் எதிர்த்து நிக்க முடிஞ்சது. இவர் என்ன பண்ணினார், சிவலிங்கத்தை காணும்னு சொன்ன உடனே
இந்த சிவலிங்கம் இங்க வந்து இருந்தாலுடைய நான் சாப்பிட மாட்டேன், இந்த கோயில்லயே உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்ட்டு கோயில் பக்கத்திலே ஒரு இடத்துல சாப்பிடாம இருந்துட்டார். எத்தனை நாள் இருந்தாரோ, எத்தனை நாள் இருந்தாருன்னு சேர்க்கிறார் எழுதுனதாக எனக்கு ஞாபகத்தில் இல்லை. பத்னியா கிடந்தார். அப்ப அந்த பகுதியை ஆண்ட சிற்றரசன் கனவுல போய் ஆண்டவன் சொன்னானா, நாவுக்கரசன் பத்னியா இருக்கான், நான் இன்ன இடத்துல தோட்டத்துல மறைக்கப்பட்டு இருக்கேன், என்னை எடுத்து கொண்டு போய் கோயில கொண்டு போய் அப்பதான் நாவுக்கரசன் சாப்பிடுவான் அப்படின்னு கனவுல சொன்னானா. இந்த செய்தியே சேர்க்கிறார் எழுதுறார். நீங்க சொல்லலாம், என்னடா எதுக்கெடுத்தாலும் தெய்வ சேர்க்கிறார் தெய்வ சேர்க்கிறார். ஆமா, நம்ம பாட்டன் எழுதி வச்சான், நான் படிச்சேன், அதனால நான் சொல்றேன். ஆமா, நான் சின்ன பிள்ளையில இதை படிச்சேன், படிச்சுட்டு அழுதேன் பாருங்க, அழுதேன் அழுதேன் அப்படி அழுதேன். நமக்கு முன்னோர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்துறாங்களா கோயில அப்படின்னு கனவுல போய் சொன்னான். மறுநாள் அரசன் அங்கிருந்து வந்தான், சாமி சொன்ன இடத்துல போய் தேண்டி தோண்டி பார்த்தான், சிவலிங்கம் இருந்தது எடுத்து கொண்டாந்து வச்சான், வச்சதுக்கு அப்புறமா தான் நாவுக்கரசர் சாப்பிட்டாருன்னு இவர் சொல்றார், சேர்க்கிறார் சொல்றார். இவர் சொல்ற பாட்டு என்ன தெரியுமா, சொல்லி பார்ப்போம்.

தலைமையில கொள்கை என்ன தெரியுமா? இப்போ நான் தாடி வீச்சு வச்சிருக்கேன், தலைமையில் வளர்த்திருக்கேன். இது நான் வேண்டாம்னு நான் நினைச்சேன்னா என்ன பண்ணுவேன்? சுத்தமா பரியாரிகிட்ட சொல்லி இதை சரத்து விடுவேன். இல்லையானு அதான வழக்கம். ஆமா, நான் கைனால புடிச்சு இப்படி பிக்கிற வழக்கம் கிடையாது. சமான் அப்படி செய்வானா, கைனால புடிச்சு பிக்கிறது. அப்படி பிச்சாக்கா ரத்தம் வரும், ரத்தம் சீ ஆயிடும். அவர் தான் இந்த சித்தரை சாத்தனார் என்று சொல்லுகிறார்கள். அது சரியோ என்னமோ எனக்கு தெரியாது இல்லையா. அதத்தான் சாமி சொல்றாரு, தலையெல்லாம் பறிக்கும் சமன் உள்நிலை நான் மறைத்தான் மறைக்கொள்ளுமே. பெரிய பேரொழிய பெரிய பேரொழி இது. அந்த துணியை பிடிச்சி இப்படி பிடிச்சிட்டேன்னா அந்த ஒளி மறைஞ்சு போயிடுமா? மறைக்க முடியாது. அவன் பேர் ஒளி, அவன் அருட்பெருஞ்சோதி, அவனை மறைக்க முடியுமா? மறைக்க முடியாதுரா அப்படின்னு பாடி

அப்ப 1000 பேர் அங்க இருந்து அந்த வேலையை செய்துட்டான். எத்தனை பேர் இந்த சாமியை கொண்டு போட்டு மறைச்சவன்? எத்தனை பேர்? 1000 பேர் இருந்து அந்த வேலையை செய்திருக்கிறான். நாவுக்கரசர் சொல்றார், வாயிலும் தமிழே படித்து ஆளுற 1000 சமணும் அறிவாக்கினான். அந்த 1000 பேரையும் உடச்சு துரத்தினான் அந்த அரசன். அரசன் துரத்தினான்னா என்ன அர்த்தம்? கடவுளே துரத்தினான்னு அர்த்தம். அத சாமி தேவாரத்திலே சொல்லிவிட்டார்.

நான் சிவதீட்சை பெற்றவன், நிர்வாண தீட்சை பெற்றவன், சிவபூசை செய்கிறவன், பஞ்சாட்சரம் சொல்றவன், தினந்தோறும் கோயிலுக்கு போறவன், படுக்கும்போது விபூதி பூசிக்கிட்டு படுப்பேன், படுக்கை விட்டு எந்திரிக்கும் போது விபூதி பூசிக்கிட்டு தான் எந்திரிப்பேன். எவ்வளவு வேலை இருந்தாலும் சரிதான், எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் சரிதான். ஐயா நான் ஒரு ஒரு நாளைக்கு இப்பதான் தெருவுக்கு 4 கடை வந்துருத்தேன், ஒரு பாட்டில் வாங்கி நான் குடிச்சு விட்டேன்னா என்ன வரும்? ஐயையோ, இந்த தர்மபுர சாமிநாதன் வாழ்க்கை பூரா இப்படித்தான் போல இருக்கிறது. மறைவாக இந்த வேலை செய்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்துடும் இல்லையா? ஆமா, நான் ஒருத்தன் செய்கிறது தேவாரம் பாடுறோம், அத்தனை பேருக்கு அந்த கெட்ட பேர் வந்து சேரும். அந்த மாதிரி நான் ஒழுக்கமா நடக்கலன்னு சொன்னா நான் சார்ந்திருக்கிற மதத்துக்கே இழுக்கு. அதே மாதிரிதான் பௌத்தர்களும் சமணர்களும் கொல்லாமை கொல்லாமை கொல்லாமைன்னு சொல்லிட்டு பலவிதமான அநியாயம் பண்ணதால்தான் அந்த சமுதாயம் கொஞ்சம் பின்னோக்கி ஓடிவிட்டது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமா, ஆக நாம தவறு பண்ணாம இருந்தா, நாம தவறு பண்ணினால் நம்ம சமுதாயத்துக்கு தான் தப்பு. நம்மளோட அந்த தனி மனுஷ ஒழுக்கம் என்று அது போய் விடாது. நான் தவறு பண்ணி விட்டால் தேவாரம் பாடுறவங்க போரா இப்படித்தான் போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க அல்லவா? ஒரு சமுதாயமே கட்டுப்போம். அதனால நான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, அதத்தான் சாமி சொல்றார். தமிழை படித்தான் இல்லேன்னு சொல்லல, அந்த தமிழுடைய வடிவமாக இருக்கிற கடவுள் என்பதை அவன் மறந்து விட்டான். அதனால அந்த 1000 பேரையும் அழிவாக்கினான் அப்படின்னே தேவாரத்தில் வருகிறது. வாயிலும்

இந்த இடத்துல நான் வாரியார நினைக்கிறேன். இந்த ராகம் பெரும்பகுதி யாரும் பாடுறதில்லை. நான் இதை தயார் பண்ணிட்டு போய் காஞ்சிபுரத்தில் முதல்ல பாடினேன் இந்த ராகத்தை. இது யாரும் பெரும்பகுதி பாடுறதில்லை. என்னமோ ஒரு நோக்கத்தில் உட்கார்ந்து ஒரு நாலு நாள் தயார் நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் ஒரு ராகம் தயார் பண்றது. போய் பாடினேன். காஞ்சிபுரத்தில் ஒரு நல்ல பிடில்காரன் இருக்கான், நல்ல மிருதங்காரன் ஒருத்தன் இருக்கான். அங்க போய் இந்த ராகத்தை பாடின நேற்று வாரியா இருந்த ராகத்தை பாடி விட்டாரு. நினைச்சிருந்த புதுசா நாம ஒரு ராகத்தை போய் இன்னைக்கு வெளுத்து கட்ட போறோம் நமக்கு தான் பேர் நினைச்சா அவன் தூக்கி எழுந்துட்டான். என்ன நேற்று வாரியார் பண்ணாரு அந்த ராகத்தை இங்கு அப்படின்ட்டான். சொற்பொழிவு பண்ணவன்லயே ஞானியார் சுவாமிகள் முதற்கொண்டு ஞானியார் சுவாமி திருப்பாதிரி புரியவர் ஞானியார் சுவாமிகள் பேசினதுல சிந்தி போனதுதான் வாரியார் பேச்சு என்று வாரியாரே சொல்லியிருக்கார். திருவிடமிருதர்களுக்கு ஒரு அற்புதமான பதியம் பாடியிருக்கார். நீ இந்த உலகத்திலேயே வானவருடைய செல்வம் உனக்கு கிடைக்குமடா. நீ திருவிடமிருதர்ல இருக்கிற மகாலிங்க சுவாமியை நீ கும்பிட்டு விடு அப்படின்னு சொல்றாரு. இம்மைவானவர் செல்வம் விளைச்சிடும், அம்மையே பிறவி துயர் நீத்திடும், நீ இனிமே பிறக்கவே மாட்ட. அப்புறம் இம்மைவானவர் செல்வம் விளைச்சிடும், அம்மையே பிறவின் துயர் நீத்திடும், எம்மையாலும் இடைமருகன் கடல் செம்மையே தொழுவார் வினை சிந்துமே. தொழுவார் வினை தொழுவார் என்று சொல்லிவிட்டதோடு அல்ல, செம்மையே தொழுவார்னா அந்த உண்மையோடு நீ அவனை தொழணும் அப்படின்னு சொல்லிவிட்டார். உண்மையோடு நீ அவனை வணங்கிவிட்டால் இம்மைவானவர் செல்வம் உனக்கு கிடைத்துவிடும், உன்னுடைய பிறவியும் அறுத்து விடுவான் அப்படின்னு சொல்றார். இம்மைவானவர் செல்வம்

இல்லையா? கல்கண்டு போன்ற இனிக்கிறது ஒரு வயசு, பெண்களை அனுபவிக்கிறது ஒரு ஒரு வயசு. கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் கூட பாவை நல்லாரினும் கனிமுடி கவித்து ஆளும் அரசினும். இந்த ஒரு அரசாட்சி இருக்கணும், நமக்கு பணம் இருக்கணும், செல்வாக்கு இருக்கணும்னு நினைக்கிறது, அது ஒரு வயசு. இதையெல்லாம் தாண்டி இனிக்கிற மண்டாவன், இந்த கனியை விட இனிப்பவன், கரும்பை விட இனிப்பவன், பெண்களை விட இனிப்பவன், அரசு அரசு அந்த ஆட்சி அதை விட இனிப்பவன் அவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கனியினும் இனியன், கட்டிப்பட்ட கரும்பினும் இனியன், பனிமலர் குல பாவை நல்லாரும் நல்லாரினும் இனியன், தனி முடி கவித்து ஆளும் அரசினும் இனியன், தன்னடைந்தார்க்கு இடை மருகனே என்று நமக்கு நீதி சொல்லுவார். இப்படி அப்பருடைய தேவாரத்தில், திருஞான சம்பந்த தேவாரத்தில், சுந்தர தேவாரத்தில் இப்படியெல்லாம் அங்கெங்கெல்லாம் கடவுளை தொழுவதோடு அல்லாமல் அங்கங்கே நீதியை நிறைய சொல்லிக் கொண்டு போகிறார்கள். ஏதேனும் உன்னையாவது நாம கடைபிடித்தமையானால் நாம கடைத்தேற முடியும். இப்படி ஒரு நீதி நம்ம நூல்ல இருக்கு. தேவாரம் நமக்கு சொந்தம், எனக்கு மாத்திரமா சொந்தம், இங்க இருக்கிறவர்கள் சைவத்தில் இருக்கிற கோடான கோடி பேருக்கும் அது சொந்தம் இல்லையா? அதில் வருகிற நீதிப்படி கொஞ்சமாவது நடப்போம் என்று எண்ணிக்கொள்ளுவோமாக என்று சொல்லி நாம் எல்லாம் பஞ்சாட்சரம் சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேனாக.

0: சிவாய நம. சைவம் டாட் சார்பின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவண்ட பகுதி. வழங்குபவர் சிவகுமார் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஒளிய கண்ணல் கண்டே கலைமுறை என்னையும் இருப்பது ஆக்கின. என்னில் கருணை வாழ்க்கையை கலக்க அருளோடு பராபந்து ஆக்கின. பிரபன் மாலியா என்று சொல்லி இதை நிறைவு செய்கிறார். அதுல இந்த ஒளிய கண்ணல் கண்டே கலிரன கலைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன். இந்த ரெண்டு வரிக்கு மட்டும் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 20-25 விளக்கங்கள் வந்து 20-25 விளக்கங்கள் வந்திருக்கின்றன. இதுல நாம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது 25 விளக்கங்களும் ஒன்று கொண்டு ஒத்து போகல. அதுதான் முக்கியம். ஒன் கான்ட்ராடிக்ஷன் தி அதர். 25 விளக்கம் அதது தனித்தனியா இருக்கு. 25 விளக்கம் இருக்குனாலே நமக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு. 25 விளக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாலே எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா 25 இதுக்கு விளக்கம் இல்லையா? அவன் பேர் இங்க திருவத்தியூர்ல அவன் பேர் ஒத்தீசர், மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர், திருவான்மையூர்ல மருந்தீஸ்வரர், விருத்தாச்சலத்துல விருத்தகிரீஸ்வரர், திருச்சியில தாயுமானவர், மதுரையில சொக்கேசர், திருநெல்வேலியில நெல்லையப்பர், ராமேஸ்வரத்துல ராமலிங்கர். இங்க ஊருக்கு ஒரு பேர் இருந்தா என்ன அர்த்தம்? என் பேரு சென்னையில சிவகுமார், திருச்சியில கிஷோர்குமார், மதுரையில நந்தகுமார். என்ன என்ன அர்த்தம்? ஒரு நாமும் ஓருவம் ஒன்று 1000 திருநாமம் பாடி கல்யாணம் கொண்டாங்க. ஒரே ஒரு பேர் இருந்துட்டா பெருமை. ஊருக்கு ஒரு பேர் தெரியல. அவர் மயிலாப்பூர்ல இருக்கிறவா? மயிலை வாசிகள்லாம் சாமி நீ தான் கபாலீஸ்வரர். அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கு, பேர் வச்சுக்கிறேன். அவர் திருச்சியில இருக்கவங்களா? சாமி நீ தான் தாய்மணம் தாய்மணவராய் அதே நல்லா இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறேன். யார் என்ன பேரை சொல்றாங்களோ அந்த பேரை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். பெருங்கருணையார் வடிவம் கூட அப்படித்தான். அதனால இப்படி இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பொருளை பற்றி சொல்லுகிற பொழுது ஒளிய கண்கள் கண்டே கலிரன கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கின. அதுக்கு இது ரொம்ப முக்கியமான பகுதிங்கிறதுக்காக தான் வள்ளலார் கூட அவர் எழுதுகிற பொழுது ஆளுடைய அடிகள் பற்றி எழுதுகிறார். 10 பாட்டு எழுதுகிற பொழுது ஒரு பாட்டை சொல்லுங்க. குரு என்று எப்பெருந்தவரும் போற்றும் கோவே இரு என்ற தனி அகவல் எண்ணம் எனக்கு இயம்புடைய அப்படின்னு கேட்கிறார். நீ வந்து குரு என்று எப்பெருந்தவரும் போற்றும் கோவே பெரிய பெரிய தவ முனிவர்கள் சம சிரேஷ்டர்களுக்கெல்லாம் நீ குருவாக விளங்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமானே எனக்கு ஒன்னே ஒன்று நீ திருவாக்கத்தில் சொன்னா போதும். வேற எந்த இடமும் கூட எனக்கு விளக்க வேணாம். எந்த இடமும் எனக்கு புரியவும் வேணாம். ஒரே ஒரு இடத்தை மட்டும் எனக்கு விளக்கினா நீ போதும். உன்னுடைய திருவடி பெருமை எனக்கு ஒரே ஒரு இடத்தை விளக்கட்டும். அது என்னப்பா இருன்னு சொல்லி இருக்கீங்க பாரு. என்னப்பா அது? இந்த இருவை விரிச்சதுதான் சமரச சுத்த சன்மார்க்கம். சன்மார்க்கம் இதுல இருந்து வந்ததுதான். அந்த ஒரு இருந்து சொன்னார் வந்த சாமி அதை பிடிச்ச அதுக்கு அது அதையே ஒரு தனி அகவல் நான் அங்கதான் இருக்கிறது. ரொம்ப இங்க தமிழ் வல்லுநர்கள் வந்திருக்காங்க, தமிழ் பேராசிரியர் இருக்காங்க, தமிழ் கடலே இருக்கு. என்னையும் இருப்பதாக்கினர் கண்டை வாழ்க்கையில் கலக்க அருள் பராமந்து ஆக்கினர். என்னவோ சொல்றார், என்னவோ சொல்றார். அது முடிக்கிற நேரத்தில் சொல்லுகிறார். முடிக்கிற நேரத்தில் ஏதாவது சொல்லி போயிட்டா அதையே தான் சொல்லி போவ பார்த்துருப்போமோ, அங்க பார்த்துருப்போமோ, இங்க பார்த்துருப்போமோ, நல்ல உருப்படியா சிந்திக்க வேண்டிய சபாதாரத்தெல்லாம் விட்டுட்டு இந்த உருப்படி இல்லாத வழியை திருப்பியும் போயிருக்கோம். இப்படிதான் வாழ்க்கையிலே நாம தேவையில்லாததெல்லாம் சிந்திச்சு சிந்திச்சு சிந்திச்சு நேரத்தை செலவு பண்ணிட்டு பொழுது இரு என்ற தனி அகவல் என்று சொல்லி இருக்கிறாரே, அந்த எண்ணையும் இருப்பதாக்கிறது என்ன சொல்லியிருப்பார் சுவாமி, நிறைவு செய்கிறபடி இப்படி சொல்லிவிட்டாரு. ஒழிய கண்ணல் ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன பொருள் பார்ப்போம், அந்த ஒவ்வொரு சொல்லு என்ன பொருள் பார்த்துட்டு அதை ஏதாவது கோக்க முடியுமா பாரு. ஒழிய கண்ணல் கனி தேர், கண்ணல் சரி சுவையும் சொல்லலாம், இனிப்புன்னு சொல்லலாம். ஒழிய என்று சொன்னால் ஒளிதல் சொன்னால் ஒளிய ஒளி நிறைந்த ஒளிபடுத்த ஒளிமிக்க ஒழிய கண்ணல் கனி தேர். அப்ப ரொம்ப சுவைமிக்க ஒரு பழங்கள் கனி தேர், தேர்ந்து உண்ணு கழியில யானை போல கடைமுறை கடைசியில எண்ணையும் எண்ணையும் இருப்பதாக்கி இருக்குமாறு பண்ணியிருப்பான். எண்ணில் கருணை வாழ்த்து ரொம்ப பெரிய ஒருத்தரை கூட இன்னைக்கு என்ன உரை எழுதியிருக்கிறார்னா, கடைசியில யானை மாதிரி என்னை தின்னுட்டு இந்த பூமியிலே இந்த மாதிரி பண்ணிருக்கான் அப்படின்னு ரொம்ப பெரியவர். இந்த உலகத்துல பிரயோஜனம் இல்லாம யார் எப்படி யானையானது கவலங்கானமாக உண்டு அது தின்று தீர்த்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறதோ அது போல என்னையும் இப்படி தின்று வாழ்ந்து மாதிரி விட்டு விட்டானே அப்படின்னு எழுதியிருக்காரு. வர என் பக்கம் பார்த்தா அந்த பொருள் சரியாக இருக்கிறது போல தோணுனாலும் அடுத்து வந்து இந்த வரிகளோட அது மேட்ச் ஆகுது. என்னையும் இருப்பதாக்கி என்னில் கருணை வாழ்த்தேன் கலக்கன்னு சொல்லியிருக்கிறாரே, ஏதோ வேற ஏதோ சொல்றாரு புரியுது. இப்ப மற்ற உரையெல்லாம் என்னங்கிற சொல்றதை விட்டுறேன், அதெல்லாம் விட்டுருவோம். இப்ப நமக்கு தெரிஞ்சது என்னன்னு பார்ப்போம். இது பற்றி எங்களை 26வது பார்த்தோம். ஒளிய கண்ணல் கழிவு களிரன கடைமுறை எண்ணெய் அப்படிங்கறது எனங்கிறத நான் எப்படி எடுத்து நினைக்கிறேன், ஒன்று எனங்கிறது ஒன்று அதை போல அப்படின்னு எடுத்துட்டு கண்ணல் கனிதேர் கழிதன அப்படிங்கிற பொழுது இது ஏதோ ஒரு முக்கியமான ஒரு தொடரை இப்படி சுவாமி சொல்லுகிறாரோ, அப்ப கண்ணல் கனிதேர் கழிதன என்று சொல்லுகிற பொழுது இது என்ன தோன்றுகிறதுனா, களிருன்னா வேழம், வேளம் உண்ட விளாங்கனி போல, வேளம் உண்ட விளாங்கனி போல அருமையாளர் அப்படியே பயன்படுத்துகிறார் திருக்கோவில கூட, வேளம் உண்ட விளாங்கனி போல சொல்ற ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கோட்டேஷன். வேளம் உண்ட விளாங்கனி, வேளம்னா அந்த இடத்துல வேளங்கிறதுக்கு யானை ஒரு பொருள், ஆனா உண்மையில அந்த இடத்துல புழுன்னு வேளம் ஒரு புழு, அந்த புழு அந்த பழத்து புழுல இருக்கிற பொழுது அந்த பழத்து உள்ளே இருக்கிற சதையை முழுக்க சாப்பிட்டுக்கோம், சதை பற்று முழுக்க சாப்பிட்டுக்கிட்டு ஓட்டம் மட்டும் விட்டுடும் உள்ள இருக்க சதை முழுக்க அது கவலை போடணும். நேரம் பார்த்தா பழமா தெரியும், உடச்சு பார்த்தா உள்ள ஒண்ணுமே இருக்காது, அது சாப்பிட்டு. அப்ப வேறும் இந்த விடாங்கனி போல என்பதை பொருத்தி பார்ப்போமா அப்படின்னு பார்த்தா, ஒளிய கண்ணல் கண்டே கண்ணல் கனி சுவைமிக்க விடாங்கனி, அதை இந்த வேடம் போல அந்த குழு போல உள்ளே இருக்கிற சதைப்பற்றி உள்ள குழு போல என்ன பண்ணாருன்னாரு, அடியே இங்கே இந்த உடலோடு திரிகின்ற பொழுது ஆசை என்று சொல்லக்கூடிய சதையின் மேலே கொண்ட உடல் பற்று என்று சொல்லக்கூடிய பற்றோடு விளங்கிய என்னை உடல் பற்று என்று சொல்லக்கூடிய சதைப்பத்தை முழுவதும் நீக்கி உடல் கூடு மட்டும் இருக்குமாறு என்னையும் இருப்பது ஆக்கினன். பற்றுகள் முழுவதும் நீக்கி என்னை அப்படியே போலா பண்ணிட்டான். அப்ப ஓடு இருக்கு, பார்த்தா பழம் மாதிரி இருக்கு, என்னையும் பார்த்தா மனுஷ மாதிரி தெரியுறேன், ஆனா உலகியல் மனிதர்களுக்கு எனக்கு வேறுபாடு உண்டு. உலகியல் இருக்கிற கனி வேற, வேளம் உண்ட விளாங்கனி வேற, உலகியல் இருக்கிற மனிதர் வேற, நான் வேற, அவர்கள் எல்லாம் விளாங்கனி உள்ளே சதைப்பற்றோடு கூடி இருக்கிறவர்கள். நான் விளாங்கனி உள்ளே சதைப்பற்று நீங்கி வெறும் ஓடு மட்டும் இருக்கிற நிலையில் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா என்னையும் இருப்பது ஆக்கியிருந்தார், சதைப்பற்றோடு மட்டும் இது இருந்திருந்தா அது இல்லாமலேயே போயிருக்கும். சதைப்பத்தை நீக்கி ஓடோடு இருந்த நிலையில என்னை இந்த உலகத்திலே எப்பொழுதுமே இருக்கக்கூடிய பொருளாக ஆக்கிவிட்டார். எப்படி இருந்தது, மணிவாசகர் இருந்த காலத்திலே இருந்தார், இன்றைக்கும் இருக்கிறார், என்னை இருப்பது ஆக்கினார், நான் என்றும் இருக்கிறவனா ஆயிட்டேன், நான் மட்டும் இந்த ஆசை என்று சொல்லக்கூடிய அழிதரு மகக்கையோடு இருந்திருந்தா, உள்ள சதிப்பற்றோடு கூடி இருந்த நிலையிலேயே இருந்திருந்தா, நானும் மற்ற மனிதர்கள் போல இல்லாமல் போயிருந்திருப்பேன். ஆனா நான் இன்னைக்கு இருக்கிறேன். இருப்பது பாக்கியம். என்ன பண்ணாதுங்கிறது இதுதான் நம்முடைய சுவாமி கேட்கிறார். வள்ளலாரும் கேட்கிறார், எப்படி இருப்பது ஆக்கியது, அதை எப்படி செய்தார்? ஓடு நல்ல முடியுது, குழு வெளியிலிருந்து போயிருக்க முடியாது, உள்ளதுக்கு சாப்பிடுது, உள்ளே இருந்து உள்ளே இருந்துதான். அது போல உள்ளே இருந்த சிவன் தான் இந்த பத்துகள் பொழுது வெளியிலிருந்து வந்த உள்ளே இருந்த பொழுதுங்கிறது போல இருக்கு. சரி, நீக்கு வெறும் ஓடா இருந்தது, இப்ப அதை வச்சு என்ன பண்ணாங்க நல்லா கவனமா பாருங்க. ஒல்லிய கண்ணல் கலிதே கலீரண கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன் என்னில் கருணை வான் தேன் கலக்க. அப்படின்னா இவரு வேற ஏதோ வேலை பண்றதுக்காகத்தான் இதை கிளியர் பண்ணிருக்காரு. வேற ஒண்ணு இல்லை, ஏனால எழுத ஆரம்பிக்கும் போது இதுவரைக்கும் கருப்பு இங்கில எழுதிக்கிட்டே இருந்தது. நான் உடனே சிவப்பு இங்க ஊக்கி எழுதணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவேன், உள்ள இருக்கிறதெல்லாம் எனக்கு கிளியர் பண்ணு, கழுவி சுத்தம் பண்ணு, நிப்பு முதல் கொண்டு கழுவி எல்லாத்தையும் தூய்மையா தொடச்சு காலியாக்க. முதல்ல அதனுடைய துணி டிரேஸ் கூட இருக்கக்கூடாது. இருந்ததுன்னு வச்சுங்க, என்னதான் சிவப்புல எழுதுனாலும் கருத்து கலந்து வரும். வருமாவதாக என்னதான் அருள் கொடுத்தாலும் கூட உலகாயுதமாகவும் சேர்ந்து வந்துடும், வரக்கூடாது. அதனால கருப்பு எழுதுக்கு பேனா முழுக்க கிளியர் பண்ண மாதிரி என்னையும் ஒளிய கண்ணல் கணிதே கலீரண கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன். வேணாக்குள்ள எல்லாத்தையும் மன்னிப்பு என்ன பண்ணார், இப்ப என்ன இருக்கு, என்னில் கருணை வான் தேன் கலக்க. இந்த கருணையும் வான் தேன், கருணை என்று சொல்லக்கூடிய வான சிறந்த சிறந்த தேரை ஊத்துனாரா உள்ள எதுக்குள்ள

0: பேனாக்குள்ள, காலியா இருக்கிற பேனாக்குள்ள இப்ப என்ன மையம் ஊத்துறாரு? கருமை என்று சொல்லக்கூடிய மாட்டை வேற ஒரு இல்லை, உயர்ந்த பெருமை மிக்க அர்த்தம், பெருமை மிக்க தேன் ஊத்துனாலும் இப்ப இவருக்கு ஸ்பெஷல் இது கிடைச்சிருக்கு. நம்ம சுவாமிக்கு யாருக்கு? நம்ம சுவாமி நடராஜ பெருமாருக்கு, ஆலங்கொல்லாருக்கு, பெருங்கிறை வந்த தட்சிணாமூர்த்திக்கு. அவர் என்ன பண்ணாரா? அதுல அந்த இருக்கு ஊத்துறாரு. இப்ப எது பேட மாணிக்க உள்ள இருக்கிறத முழுக்க கிளியர் பண்ண, வாதமுறை என்று சொல்லக்கூடிய அந்த பேனாவில் உள்ள இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணி, காலியா இருக்கிற அதுக்குள்ள நல்ல கருணை உயர்ந்த அந்த வான் தேனை ஊத்துன. ஊத்திட்டு என்ன பண்ணாரா? ஊத்திட்டு இப்ப என்ன பண்ணார்? அருளோடு பராமது ஆக்கினன் என்னில் கருணை வான் தேன் கலக்க. இப்ப என்ன பண்ணாரா? அதுல இருந்து அருளோடு பராமது ஆக்கினன். பராமுது அப்படின்னு சொன்ன என்ன பொருள்னா, பராமுது பராமுதல் அப்படிங்கிற பரவுதல் வேற பராமுதல் வேற. இன்னும் சொல்ல போனா பரவுதல் என்று சொல்லக்கூடியது ஏற்றுதல் வழிபடுதல் என்று சொன்னாலும் கூட பரவுதலுக்கு இன்னொன்று ஸ்ப்ரெட்னு ஒரு அர்த்தம் உண்டு. பரவுதல் பராமுதல் என்றாலும் சஞ்சரித்தல் அர்த்தம். அடியார்களுக்கு ஒரு பேர் வைக்கிறார் நம்முடைய திருஞானத்துக்கு வந்த பராவு சிவர். என்ன சிவரா? பராவு சிவர். பராவு சிவர்ல சஞ்சரிக்கிற சிவங்கள். இன்னும் சொல்ல போனா மொபைல் சிவம், கோயில் இருக்குது இம்மொபைல் சிவம், அது ஸ்டேஷனரி, இது மொபைல், இது நடமாடும் கோயில், இது நடமாட கோயில், அது படமாட கோயில், அது இம்மொபைல், இது மொபைல், இது சஞ்சரிக்கிறது. சரி, அப்ப பரா அமுது நறிஞ்ச. அப்ப என்ன பண்ணாரா? இந்த பேனாவில கருமையாகிய வான் தேன் என்று சொல்லக்கூடிய தேனை கலந்த, கலந்த பிறகு அதுல பில்ல பண்ண, பில்ல பண்ணி ஒரு அமுது தயார் பண்ணாராம். அந்த அமுது எப்படிப்பட்ட அமுது? பராமுகின்ற அமுது, சஞ்சரிக்கிற அமுது, சஞ்சரிக்கிற அமுது. என்ன அமுது பண்ணாரு? சஞ்சரிக்கிற அமுது பண்ணார். வேற ஒண்ணும் இல்ல ஐயா, மணிவாசகராக இருந்த நான் அதற்கு முன்பாக வாத உடனாக இருந்தேன், என்ன எடுத்த இந்த பேனா வந்து சரி சரியா இருக்க போறதுன்னு தோணுச்சு, உள்ளுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் மெட்டீரியல் தூக்கி வெளியில போட்ட, கிளியர் பண்ண, இது காலியா இருந்தது. அவரு காலியானதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு? கருமையாகிய வான் தேனை கலந்தார். கலந்து அதுக்கப்புறம் இந்த பேனாவை கொண்டு ரொம்ப அற்புதமா ஒரு அமுதத்தை தயாரித்தார். அந்த அமுது பராமுகின்ற அமுது. இது வார்க்கடல்ல வந்த அமுது அல்ல. அந்த அமுது எப்படி பண்ணதுன்னா, நந்தி கலந்த அமுது. அது நந்தி கலந்த அமுது. அது மட்டுமல்ல, அது கொஞ்ச நாளைக்கு தான் எஃபெக்டிவா இருக்கும். ஆனா இந்த அமுது அப்படி இல்லை. இது சிவபெருமானுடைய கருணை வான்தேன் கலந்து செய்தது, அதனால விளைந்த அமுது. இந்த பரா அமுது சஞ்சரிக்கிற அமுது. இந்த அமுதை தயார் செய்தார். என்ன அமுது? வேற ஒண்ணும் இல்ல. சுவாமி சொல்லுகிறார், என்னை கொண்டு ஒரு அமுது தயாரித்தார். அந்த அமுது வேற ஒண்ணும் இல்ல, அதுதான் திருவாசகம் என்று சொல்லக்கூடிய தேன் அப்படின்னா. வேற ஒண்ணும் இல்ல. இவ்வளவு சொல்றாரு. நான் சொல்லுகிற இந்த பாட்டெல்லாம் நான் சொல்லலையா? அந்த ஆள் இங்க ஊத்துறான் உள்ள அவனை எழுதி அவரே இங்க கூட்டார். ஒளிய கண்ணன் கவிதை கலிரக கலைமுறை என்னைக்கும் இருப்பதாக்கி என்னில் கருணை வாழ்த்தேன் கலக்க அருளோடு பரா அமுது ஆக்கினும். அமுது என்று சொல்லுவது நம்முடைய திருவாசகத்தை சொல்லுகிறார். இந்த அமுது எப்படிப்பட்ட அமுது? பரா அமுது, சஞ்சரிக்கிற அமுது. ஒருத்தர் சொன்னா போதும், பல பேரும் அதை மாந்தி பருகி பேரின்பத்தை அடைந்தார்கள். இப்ப மாலை என்று ஒரு அறிஞர் வருகிறார். அவரு உங்ககிட்ட நான் திருவண்ட பகுதி பேசலாம்னு இருந்தேன், திருவண்ட பகுதி பேசலாம்னு இருந்தேன். காலையிலேயே சிவகுமார் வந்து பேசி அந்த அமுதத்தை கொடுத்து போயிட்டார். எனவே நோ ஸ்டாக், அதனால நான் வேற பகுதி பேசுறேன்னு சொல்லுவாரா? இல்ல, இந்த அமுது எப்படின்னா கொடுக்க கொடுக்க அது மட்டும் வந்துகிட்டே இருக்கும். இந்த இல்லைங்களா, ஒரு தடவை கொடுத்தவங்களே நோ ஸ்டாக் போட முடியும் இல்ல. அதனாலதான் இது வராது. திருவாசகம் என்கிற அமுதை என்னிடமிருந்து தந்தாயா? நல்ல கவனமா கேட்டுங்க. நான் சொல்லுகிற இந்த பாடல், நான் சொல்லுகிற இந்த திருவாசகம் என்னிலிருந்து வர்றது இல்லையா? அவனே சொல்ல போனா அவனே எழுதி விட்டான். அதனாலதான் அவனே கையில எழுதி வாங்கினான் இல்லைங்களா? அவரே எழுதி வாங்கின. ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார், என்னின் கருணை பார்த்தேன் கலக்க அருளோடு பராமுது ஆக்கினன். திருவாசகத்தை செய்தது அவன் தான். அந்த திருவாசகம் என்கிற நூலுக்கு ஒரு விளக்கம் தந்திருக்காரு பாருங்க. நாங்கள் பல இடங்கள்ல சொல்லுவேன், இந்த திருவாசகம் தான் என்ன அர்த்தம், எப்படி இந்த திருவாசகம் வெளிவந்தது என்கிற பல இடங்களிலும் பல்வேறு விதமா சொல்லுவார். இங்கேயும் சொல்லுகிறார், இந்த திருவாசகம் என்பது இது மனித எத்தனத்தால் மனித முயற்சியால் வெளிவந்ததல்ல. சிவம் என்ன என்னவோ தெரிஞ்சிருக்குது, இந்த பேனா கொஞ்சம் சரியா இருக்கு போல இருக்க அப்படின்னு இந்த பேனாவும் தெரிஞ்சிருக்குது. இந்த பேனா கூட இருக்கிற இந்த மற்ற தேவையில்லாத பொருளை எல்லாம் எடுத்து வலிச்சு போட்டுது. இது வெறும் கூடா ஆச்சு. கண்டலும் கல்வியே கல்வியான கடைமுறை, அதனால என்ன ஆச்சு, இந்த பேனாவால எழுதுனதுனால ஒரு பெரிய பெருமை என்ன கிடைச்சது, நூல் இருக்கிற வரைக்கும் பேனாவுக்கும் பெருமை கிடைச்சது. ஓ இந்த நூலா, இது எழுதுல பேனா இதுவா அப்படின்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நூலுக்கும் பேனாவுக்கும் என்ன சம்பந்தமோ அந்த சம்பந்தம் தான் இந்த திருவாசகமும் திருவாசகத்துக்கும் மணிவாசகராக இருக்கிற எனக்கு இருக்கிற சம்பந்தம் தெளிவா ரொம்ப அற்புதமா சொன்ன. ஆக இந்த உலகிலே மரணமில்லாமல் பெருவாழ்வாக வாழக்கூடிய பல அமுதை தந்த இந்த அமுதை உண்டவர்கள் எல்லாம் அமுது உண்டுகிறவர்கள் தாகாநிலை பெறுவது போல திருவாசகம் என்று சொல்லக்கூடிய பல அமுதை உண்ட அடியார்கள் எல்லாம் சாகாநிலை பெறுவார்கள் என்ற செய்தியையும் சொல்லுங்கள். அதனால சொல்லுகிறார், தெளிவாக சொல்லுகிறது. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறான், அவன் தெரியும்னா அவன் யார் தெரியுமா, பிரமன் மால் அறியா பெற்றியவன். நீங்க சொல்லுகிறீங்க இந்த படைத்தல் என்று சொல்லக்கூடிய அதை செய்த பிரமன் காத்தல் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேருக்கும் கிடைக்காத ஆளு எனக்கு கிடைச்சி என்ன பயன்படுத்தி இருக்கிறான்னா அவருடைய கருணை என்னன்னு சொல்லணும். பிரமனும் மாதிரியா பெற்றியோன் பிரமனாலையும் திருமாலாலையும் அறிந்து கொள்ள முடியாத தன்மையுடைய சிவபெருமானை அறிந்து கொள்ளவே முடியாதா என்று எண்ணி விடாதீர்கள். அவனை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த திருவாசகம் ஒன்று கொடுத்தான். எனவே திருவாசகத்தை கொண்டு நீங்கள் அவனை அறிந்து கொள்ள முடியும், அவன் பெற்றியை அறிந்து கொள்ள முடியும். திருமால் போலவும் பிரமன் போலவும் பெரிய பெரிய பதவியில் இருந்தாலும் அவனை தெரிந்து கொள்ள முடியாது. என்னுடைய திருவாசகத்தால் அவன் பெற்றியை அறிந்து கொள்ள முடியும். பிரமன் மாதிரியா பெற்றியோன் அந்த தன்மையுடையவன் சொற்பொழிவு காலையில இங்க சாயந்திரம் இரவு பாமன் சாமி ரொம்ப காலையில் அதனால தொண்டை சரியா செய்யறது தொண்டை சரியா ஒத்துழைக்க மாட்டேன்
1: தொண்டு சரியா தொண்டை தெரியல.
0: திரும்ப இன்னைக்கு மாலையில திருவான்கூர் இருக்கு மாலையில இருக்க எனக்கு இன்று துவங்கி ஒரு 20 நாளைக்கு 25 நாளைக்கு முன்பாகவே துவங்கி இன்னும் 1 மாதத்துக்கு ஓய்வு இல்லாம தினம் 2-1 சொற்பொழிவு இல்லாத நாளை பிப்ரவரி வரைக்கும் கிடையாது. பிப்ரவரி வரைக்கும் டேட் கொடுத்தேன், பிப்ரவரி தாண்டி இப்போ மார்ச்சில் கேட்டுருக்கேன். அதில் பெரிய சொதப்பெல்லாம் நிறையா பண்ணுவேன். அதுபோல் சில இடங்களுக்கு தெரியாமல் என்னையும் அறியாமல் ஒரே நேரத்தில் எடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு தவறுகளை சில சரியாக செய்ய வேண்டியது. அந்த தவறையெல்லாம் கூட சரி செய்து அவங்க இப்போ திருவிழுக்கு போகிற தேதிகளை இங்கே லோக்கலாக கொடுத்துருக்கேன், ஜனவரி 30 அப்புறம் அவங்களோட திருவிழா வந்து மன்னிப்பு கட்டு மாற்றிட்டேன். எனக்கு தினந்தோறும் 2 அல்லது 1 சொற்பொழிவாவது அல்லது 2 அல்லது 3 அப்படின்னு கொடுத்துருக்கிறார். ஏன்னா அவர் என்ன நினைக்கிறார், அந்த பேனா எழுதுறதுக்கு சரிப்படுன்னு நினைச்சார், இந்த பேனா பேசுறதுக்கு சரியா இருக்கும்னு நினைச்சாங்க. அதனால நீ இருக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இரு அப்படின்னு சாமி சொல்லியிருக்கிறாங்க. எங்க வீட்டில் கூட சொல்றாங்க, என்ன நீ ஓயாமல் பேசிக்கிட்டே இருக்கா, என்னதான் ஆகும் இந்த தொண்டை, நான் சொல்ற நான் பேசுறதா இருந்தா என் தொண்டை எப்படி நாங்க வரப்படலாம், அவன் தான் பேசிக்கிட்டு இருக்கிறான், அவன் தான் பேசுறது. நேற்று ராத்திரி 11 மணிக்கு வருகிறவங்க நின்று பேசிட்டு வரும்போது இன்னைக்கு அதில் எப்படி பேச முடியுமா தொண்டை அப்படி ஆயிடுச்சு. அந்த பணியில ரொம்ப கிளியரா இருக்கு, நாளைய தினம் நாம இங்க போற்றி திருவகம் சிந்திக்க இருக்கிறோம். திருவண்ட பகுதியில நாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 185 வரிங்களா, 183 வரி நாம இங்க சிந்திச்சு ஒரு 16 வரி சிந்திச்சிருக்காங்க, அவ்வளவுதான், ஒரு 16 வரி தான் சிந்திச்சிருக்காங்க. பதினாறு வரியை சிந்திச்சதுனால நம்ம முழுமையா சிந்திச்சோம். என்ன நோக்கம்? திருநெல்ல பகுதியில இப்படி இப்படிதான் செய்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஆர்வம் மேலிருக்கனால அதை திரும்பவும் முதல் வரியிலிருந்து இது நிறைவு வரி வரைக்கும் அதை சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வழங்குறதுக்காக திருவாசகம் ஆய்வுக்கு அப்பாற்பட்டது. அன்பினாலே உலர்கிற பொழுது பல பொருள் தெரியும், ஆய்வு என்று அதில் போகிற பொழுது ஒண்ணுமே தெரியாது. அதனால ஆய்வுக்கு உட்படுகிற பொழுது அடியும் தெரியாது, முடியும் தெரியாது. ஆய்வாக சென்றார்கள் யாரு? திருமாலும் பிரமணும். அடியும் தெரியல, முடியும் தெரியல. அன்பாக நின்றார்கள் அடியார்கள், அவங்க வீட்டு வாசல் வந்து நிற்கிறாங்க. இல்லைங்களா? அன்பினுக்கு எரியோய் ஓட்டு, அன்புக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அவங்க பற்றி சிந்திச்சோம். ஒரு அறிவிப்பு, ஞாயிற்றுக்கிழமை என்று மாலையில அடியன் வந்து அடியன் வந்து சிவபுராணம் ஒரு ஓண வருடம் சைலேஷன் நடராஜ தமிழக பாடத்துக்கு சிவபுராணம் ஆறு நாள் தொடர்ச்சி வெறும் சிவபுராணம் மட்டும் சிந்திச்சேன். அது ரொம்ப முக்கியமான இடங்களை தான் தேர்ந்தெடுத்து அப்படின்னு ஆரம்பம் பிடிச்சோம். அந்த ஆறு நாள் போன வருஷம், அதாவது ஒரு வருஷம் ஆச்சு கரெக்டாக. அந்த பகுதி ஆறு பகுதிகளையும் எடிட் பண்ணி சேர்த்து எல்லாம் கரெக்ட் பண்ணி அது ஒரு சீரியா வெளியிடுது. அந்த சீடி வெளியீட்டு விழா, அந்த குறுந்தகடு வெளியீட்டு விழா கிட்டத்தட்ட ஒரு ஏழை எட்டு மணி நேரம் ஓடும். அந்த சூழலான எம்பி திரு அது வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆரேகால் மணி அளவில் வெளியிட்டு விழா. நம்முடைய பாம்பனார் அடிப்படையிலும் திரு சி சதானந்த ஐயாவது தலைவர் தவிர்த்துட்டார்கள் சொன்னோம். அவங்க தான் தலைமை தாங்கி அதை வெளியிடுகிறார்கள். திரு நடராஜ தமிழ் எடுப்பாரு அரும்பெரும் தொண்டராக அவர் தான் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுற. இந்த ஆறு நாள் நிகழ்ச்சியும் போன திருவாதிரை ஏற்பாடு பண்ணுற. அவர் முதல் பிரதிய முதல் தகத்தை ஐயாவிடம் வந்து பெறுகிறார். அதற்கான அறிவிப்பு இருக்கு, நீங்கள் அத்தனை பேர் அதை சுற்றுக்கொள்ளலாம். ஞாயிற்று வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆலைகாலம் முடிக்கி ஸ்ரீ நடராஜ தமிழ் வேத பாராயணம் பக்தர்கள் சைதாப்பேட்டை சைதாப்பேட்டை திருவாசகர் தலை எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் விஜிபி ஸ்கொயர் பக்கத்தில் அதில் இருந்து எல்லாரும் வந்திருந்து பிளஸ் பண்ணணும். இது வந்து இன்றைய தினம் புத்தாண்டு, அதனால உங்களுக்கு நல்வாழ்த்துன்னு சொல்றது வந்து எனக்கு உடன்பாடு. நாம் சொல்றோம், நாம திருமுறைகளை வழிபாடு செய்தவர்கள், நாம வழிபாடுக்கூடிய அடிகள். நம் ஒவ்வொரு நாளும் நாம ஒருத்தர் ஒருத்தர் நாம பிளஸ் பண்ணுவோம். என்ன திரு அன்னைக்கு மட்டும் என்ன, என்னைக்குமே நமக்கு புது, ஒவ்வொரு நாளும் புது நாள் தான், ஒவ்வொரு வருடமும் புது வருடம் தான், ஒவ்வொரு ஆண்டும் புது வருடம் தான், ஒவ்வொரு நாளும் கூத்து நாள் தான், போற்றாலே ஆற்று நாள் போக்கிறேன் என்று சொல்லுகிறது போல என்னை போற்றாத நாள் பிறவா நானே என்று சொல்லுவது போல நாம் என்றெல்லாம் அவங்க போற்றுகிறோமோ புகழ்கிறோமோ அவங்களுடைய புகழை கேட்கிறோமோ அந்த கேட்ட நாளெல்லாம் அன்னைக்கு நமக்கு புது நாள், அது புதுமையான நாள். எனவே அந்த வாழ்த்துக்களை நாம் தினம் தினம் பெற வேண்டும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருடைய திருவிழிகளையும் அடியே வழங்கி கொண்டிருந்து மீண்டும் நாளைய தினம் போற்றி திருவர்களை சந்திப்போம் என்று கூறி
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு சிறுத்தொண்ட நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

பிள்ளை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்டையடியார் வரம் போற்றி ஒல்லையவர் புறாநகரை உலகறிய விரித்துரைத்த

வயல்வா

வேந்தன் அவன் வேண்ட அந்தூம் கலிக்காடி அடிகளையே அடிவரவும் சந்தங்கள் சம்பந்தம் தமிழுரை போ

ಅಜೀವದೇ அருட்கடலாகிய அம்பலவானவருடைய குருகிருணையினாலே பெரிய புராணத்தில் என்று சிறுக்கொண்ட நாயனார் புராணம் பிற்பகுதி பற்றி இப்பொழுது விரிவுரைய முயல்வது. நாயன்மார்கள் எல்லாருமே சிவனையும் சிவனடியார்களையும் வழிபட்டு தன்வசம் விளந்து சிவன் வசமாக ஆகி சிவகைங்கரியத்துக்கு தன்னுடைய உயிர் பொருள் உடல் ஆகிய மூன்றையும் அவர்கள் கொடுத்து பேறு பெற்றவர்கள். உடல் பொருள் ஆகிய மூன்றையும் கொடுத்து பேறு பெற்றவர்கள். அன்றே என்ற ஆவியும் உடலும் உடமை எல்லாம் குன்றே அணையா என்னை அட்கொண்ட போதே குண்டிரையோ என்று திருவாசகம் சொல்லுமா போலே மனைவியை கொடுத்து, மக்களை கொடுத்து, கண்ணை கொடுத்து, உயிரை கொடுத்து, பொருளை கொடுத்து, இப்படி தியாக சீடர்களாக விளங்கினார். அப்படிப்பட்ட ஒரு தியாகங்கள் எல்லாம் சாதாரணமானவர்களால் செய்ய இயலாததையாக தியாகங்களை செய்திருக்கிறார். அது என்ன காரணம் என்றால், அவர்கள் எல்லாம் வந்து முற்பிறவியிலேயே தவத்தை செய்து அந்த தவத்தின் மூலமாக ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தின் மூலமாக பாசத்தை அறுத்தவர்கள். பாசம் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம செய்ய முடியாது, பாசம் இல்லையானால் செய்யலாம். பாசம் இருந்துச்சுன்னா செய்ய முடியாது, இவர்கள் செய்த செயலை செய்ய முடியாது. பாசம் இல்லையானால் அந்த செயலை செய்யலாம். அதனாலே நாயன்மார்கள் பாசத்தை விட்டவர்கள், பாசத்தை பரஞ்சோதிக்கு

0: தன் மீதோ பொருள் மீதோ மனைவி மீதோ மக்கள் மீதோ பாசத்தை இல்லாது பண்ணினவர். தன் மீது மனைவி மக்கள் மீதும் பொருள் மீதும் பாசம் இல்லாமல் செய்து சிவனுடைய திருவடியிலேயே பாசத்தை வைத்தவர்கள். அது பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் என்பதனாலே வளரும். பாசம் பரஞ்சோதிக்கே வைத்தவர்கள். ஒரு பேரு பரஞ்சோதி தான். இந்த பரஞ்சோதி அந்த பரஞ்சோதியை பாசத்தை வச்சுட்டார். இந்த உலக பாசங்களை விட்டுவிட்டார். அது உலகத்திலே மனைவியோடு மக்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாயன்மார்கள் தாமரை இலையில தண்ணீர் போலவும் புளியம்பளம் போலவும் வாழ்ந்திருக்கிறார். புளியம்பளமானது ஓட்டுக்குள்ளதா இருக்கும், ஓட்டோடு ஒட்டாமல் இருக்கும். ஓட்டுக்குள்ளதான் இருக்கும், ஓட்டோடு ஒட்டாமல் இருக்கும். அதுபோல நாயன்மார்கள் உலகத்துலதான் இருந்தார்கள், உலகத்தோடு ஒட்டாமல் வாழ்ந்தார். அடிபுன் நகர்த்து புறந்தோல் மூடி அடியினுடைய ஆற்றை புளியம்பளமுத்திருந்தேன் என்பது திருவாக்கம். அவர்கள் உடல் மீது கூட தன்னுடைய உடல் மீது கூட பற்று கிடையாது. எல்லாம் சிவன் செயல் என்று எண்ணி சிவ கைங்கரியத்துக்காகவே எதை வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருந்தாங்க. சிவ கைங்கரியத்துக்காக, சிவனடியாருக்காக, சிவ பணிக்காக அதான் உயிரையே கொடுக்க தயாராக இருந்தாங்க. கொடுத்தும் விட்டாரு, உயிரையே கொடுத்தும் விட்டாரு. மெய்ப்புற நாயனார், ஏனாதிநாத நாயனார் விபூதிக்காக உயிரையை கொடுத்து விட்டார். விபூதிக்காகவே உயிர் விட்டு என்றிருந்தாலும் உயிர் போகும் தானே. காப்பாற்றி வச்சிருந்தோம்னா ரொம்ப நாளைக்கு இருந்துடாது, 10,000 இருந்துடாது. அதனாலே அவர்கள் என்றிருந்தாலும் போறது இதுக்காக போகுது, இதுக்காக இப்படி விபூதிக்காக போகட்டும், சைவத்துக்காக விட்டேன்னு இருக்கட்டுமே. இத்ததுனாலதான் வேறு அவர்கள் வேறு இருக்குது, ஊர் இருக்குது, புராணம் இருக்கிறது, கோயிலில் அவர்கள் இருக்கிறார். அதனால எல்லா பொருளையும் சிவனுடையதாக எண்ணியிருந்தார். எல்லாவற்றையும் சிவனுடையதாக எண்ணியிருந்தார். நாம் எல்லாவற்றையும் நம்முடையதாக எண்ணியிருக்கோம். இது அஞ்ஞானம், அது விஞ்ஞானம். எல்லாவற்றையும் சிவனுடையதாக எண்ணுவது விஞ்ஞானம், எல்லாவற்றையும் நம்முடையதாக எண்ணுவது அஞ்ஞானம். அப்படிப்பட்ட விஞ்ஞானம் வர்றது சாமானியம் அல்ல. இப்பதான் நம்ம பத்தியத்துறையில புகுந்து இருக்கிறோம், பத்தியத்துறையில மெல்ல காலெடுத்து வச்சிருக்கிறோம். ஆனா அவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனாலே அப்படி எல்லாவற்றையும் சிவனுடையதாக எண்ணிவிட்டால் அவர்களுக்கு எது போனாலும் கவலை இருக்காது. அவர்களுக்கு சிவகதி ஒன்றே அவர்களுக்கு குறிக்கும். கதியது வரமா அதிசயமாக என்றார் போல சிவகதியை பெறுவதுன்னா அவர்களுக்கு குறிக்கும். அதனாலே பாசத்தை சிவன் திருவடியிலே வைத்து உலக பாசத்தை விட்டுவிட்டவர். அவர்கள் எல்லாம் அதிகபட்சம் கைலாயத்திலிருந்து வந்தவர்கள். முன்ன பிறவியிலே கைலாயத்தில் இருந்தவர். இந்த ரோகத்துக்கு வந்தபடியினால் அந்த வைராக்கியம் இருந்தவர். அந்த முறையிலே திருச்சக்காட்ட முடியல வாழ்ந்தவர் சிறுத்தொண்ட நாயனார். அவருடைய பெயர் பரஞ்சோதியார். அவருடைய செயலின் காரணமாக அடியவர்களுக்கு முன்னாலே மிகவும் சிறியவராக நடந்து கொண்டபடியினார். அடியவர்களுக்கு முன்னாலே மிகவும் சிறியவராக எங்கும் யாம் ஒருவருக்கு எளியோம் அல்லோ. நாம் யாருக்கும் எளியவர்கள் அல்ல, உலகத்தவர்கள். யாருக்கும் மற்றவர்களுக்கு நாம் சிவனடியார்கள் எளியவர்கள் அல்ல. எங்கும் யாம் ஒருவருக்கு எளியோம் அல்லோ. யாவருக்கு மேலானோ என்று இருமாப்பீனி. யாவருக்கு மேலானோ மற்ற சமயவாதிகளுக்கும் மற்றைய உலக பாகங்களிலே அழிஞ்சு கிடக்கின்றவர்களுக்கும் நாம் மேலானவர்கள். நல்ல கவனமாக்குவதில்ல. உலகவாதங்களில் அழிஞ்சு கிடக்கின்றவர்களுக்கும் மற்ற சமயவாதிகளுக்கும் நாம் மேலானவர்கள். எங்கும் யாம் ஒருவருக்கு எளிவோம் அல்ல. யாவருக்கு மேலானோம் என்று இருமாப்பே. அதோடு நின்று விடவில்லை. திங்கள் முடியாத அடியார் அடியோம். திங்களை முடியிலே முடித்தவராகிய சிவபெருமானுடைய அடியவர்களுக்கு அடியோம். மற்ற உலகத்தவர்களுக்கு மேலானவர்கள் அடியார்களுக்கு அடியும். திரிந்திடுவர் சிவஞான செய்தியுடையோரே என்பது சிவஞான சக்தியார். அதனாலே நாயன்மார்கள் அடியவரிடத்திலே மிக பரிவாக நடந்து கொண்டார். பரஞ்சோதியார் என்றோர் ஜனாபதியாக இருந்தார். நிரம்ப படித்தவர், நிரம்ப படித்தவர் பரஞ்சோதியார் ஜனாபதியாக இருந்தார். செல்வம் உடையவர். அப்படிப்பட்டவராயின் அடியவர்களுக்கு முன்னாலே மிகச் சிறியவராக இருந்தார். சீதாமதி அரவியனுடன் செஞ்சடமீர் தெரிவித்த சீதமதி அரவியனுடன் பாம்பும் சந்திரனையும் தரையில் வைத்த சீதமதி அரவியனுடன் செஞ்சடமீர் தெரிவித்த நாதன் அடியார்தம்மை நயப்பாட்டு வழிபாட்டார் மேதகையார் அவர் முன்பு மிகச் சிறியராய் அடைந்தார். அதனால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல் என்று காரணம் சொல்றார் அந்த பேருக்கு. அவருடைய கொள்கை என்னவென்று கேட்டால், தினந்தோறும் சிவனடியார்களுக்கு திருவுவது ஊட்டி நல்ல உண்ணாணம்பர் ஃபஸ்ட் கிளாஸ் அரிசி, பால், தயிர், நெய், தேன், பழவர்க்கம், இப்படி அப்பம் முப்பலாம் செய்தருளி என்றார் போல இப்படி பல வகையான உயர்ந்த உணவுகளோடு அடியவர்களுக்கு திருவுறு செய்து அவருடைய திருவுறு செய்து மகிழ்ந்த பிறகு கடைசியாக தாங்கு. இப்படிப்பட்ட அது பெரும் தவம், அது பெரிய தவம். அடியவர்களுக்கு திருவுறு ஊட்டிவிட்டு பிறகு கடைசியாக செய்யும் இந்த தவம் கைலாயத்தில் போய் பல ஆயிரம் வருஷம் தவம் இருந்தாலும் கூட இந்த பலனை பெற முடியாது. அப்படிப்பட்ட தவம் சிவனடியார்கள் என்று சொன்னால், சிவனை மனத்தாலையும் வாக்கினாலையும் காயத்தாலையும் வழிபடுவது. மனத்தாலை நினைந்து காயத்தாலை வணங்கி கையினாலே கும்பிட்டு தலையினாலே வணங்கி இப்படி மனவாக்கு காயங்களாலே சிவனுக்கு பணி செய்கின்றவர்கள் சிவனடியார். சிவனை தவிர வேறு தெய்வங்களை எண்ணாதவர்கள் சிவனடியார். சிவனை தவிர வேறு தெய்வங்களை எண்ணாது சிவனுக்கே தமக்கு வாழ்நாள் முழுவதும் பணி செய்கின்ற அவனையே பூசிக்கின்ற மெய்யடியார்கள் சிவனடியார். அவர்களுக்கு பணி செய்வதனாலே சிவனுடைய அருள் எளிதாக கிட்டுகிறது. அவர்கள் மகிழும் போது அவர்கள் வாங்கி வச்சிருக்கிற தவம் பல காலம் அவர்கள் பூஜை பண்ணி தியானம் பண்ணி ஜபம் பண்ணி தரிசனம் பண்ணி இப்படியெல்லாம் சிவ பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள் அல்லவா சிவனடியார்கள். அந்த சிவபாக்கியம் வழிபடுகின்றவர்களுக்கு அந்த சிவனடியார் வழிபடுகின்றவர்களுக்கு எளிதாக கிடைத்து விடுகிறார். அவங்க சேர்த்து வச்சிருக்கிறாங்க, இவங்க எளிதாக பெற்றுக் கொள்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஒரு பொருளை பாட்டம் சேர்த்து வச்சது பேரை அனுபவிக்கிற மாதிரி, அப்பம் சேர்த்து வச்சது மகன் அனுபவிக்கிற மாதிரி, படாத பாடுபட்டு சின்ன வயசுல கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி சிரமப்பட்டு அப்படியெல்லாம் சேர்த்து வச்சிருப்பான். அப்பம் சேர்த்து வச்சிருப்பான், அவன் சேர்த்து அதை சுகத்தை அனுபவிக்கக்குள்ள அவனுக்கு வயசாகும். அவன் அனுபவிக்க மாட்டான், அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிலாம் அனுபவிக்கவும் மாட்டான். அந்த பழைய நிலையிலே இருப்பான். அப்படி பணக்காரன பல பேரை பார்த்துருக்கேன், பழைய நிலையிலே இருப்பான். எவ்வளவு சுத்து வந்தா கூட வசர அவனங்கள் ஊருக்கு ஒரு தூணவெல்லாம் அந்த சின்ன வயசுல கஷ்டப்பட்டான் பார். அந்த மகன் வந்து அனுபவம், அவன் யோகத்தில் பிறந்திருப்பான். லாபாதிபதி தனாதிபதி பாக்கி அதெல்லாம் கூடி இருந்தா அவனுக்கு வந்து லெகுவாக கிடக்கும். அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சான், இவ அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை அவன் அனுபவிக்கிறான். அது போல சொல்லியார்கள் மனத்தாலும் வாக்காலும் காயத்தாலும் பலகாலம் தியானம் பண்ணி பூஜை பண்ணி அவனை பாடி அவனை ஜபம் பண்ணி கண்ணால கண்டு பலம் வந்து கோயிந்திரகன் மீது பல வகையாலும் தேடுகின்ற செவ்வாக்கி சாதாரணம். இப்ப நாங்கள் சிவனடியார்கள் இருக்கிறோம், நம்ம இருக்கிறோம்னு சொன்னா தினந்தோறும் சிவவாக்கியத்தை சேர்த்துக்கிட்டேதான் இருக்கிறோம், தேடிக்கிட்டேதான். பூஜை பண்ணுறத போது பார்த்தீங்கன்னா தெரியும், அத்தனை பொருளில் தேடி அவ்வளவு நேரம் மனக்கட்டு செய்கிறான். அது நேராக வந்து சொல்லணும்னு சொல்ல மாட்டேங்கிறான், சொல்லாமல் இருக்கட்டும். அதனால காலையில் அவ்வளவு பாடு கொட்டு எல்லா பொருளையும் தேடி வச்சு ரெண்டு மணி நேரம் மனக்கட்டு பூ எல்லா வேலையும் ஒட்டி வச்சு விட்டு பூஜை பண்ணி அவனுக்கிட்ட நல்ல வீடு வாங்கி வெளியில் வரணும். சிவனுக்கிட்ட நல்ல வீடு வாங்கி வெளியில் வரணும். அதுக்கு மேலே சிவபுராணத்தை கேட்கறது, சிவபுராணத்தை படிக்கிறது, சிவனடியார தரிசனம் பண்ணுவது, சிவாலய தரிசனம் பண்ணுவது, சிவ தியானம் பண்ணுவது, அது மாதிரி நேரம் கிடைச்ச போதெல்லாம் அந்த மந்திரத்தை ஜெபிக்கிறது. விழிப்பு வந்துட்டா அதுதான் வரும். சிவனடியார்களுக்கு ராத்திரி விழிப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்க தேவார திருவாசகம் சிவநாமம் இப்படி தான் வரும், வேற சிந்திக்க வர அந்த அந்த நேரத்தையும் வீணாக்கக்கூடாது. இரவில் விழிப்பு வருதுன்னு வச்சுக்க அந்த நேரத்திலையும் அதனால தூக்கம் வர்றவர்களையும் தேவாரமோ திருவாசகமோ சிவமந்திரமோ அந்த தோழிக்குள்ளதான் அந்த மனம் இருக்கு. இப்படியெல்லாம் பாடுபடுவதனால என்ன கிடைக்கும் வந்தால் திருவுருள் அவர்களிடத்துல சேர்ந்து இருக்க, யார்கிட்ட சிவனடியாரத்துல சேர்ந்து இருக்க. அதனால சிவனடியாரத்துல திருவுருள் சேர்ந்து இருப்பதால் சிவனடியாரில் சிவமாகவே பாவித்து வணங்குகிறது, சிவமாகவே பாவித்து வணங்குகிறது. சிவனடியார்கள் அலட்சியம் பண்ணினானால் அவனுக்கு திருவருள் கிடைக்காது. சிவனடியார்கள் அலட்சியம் பண்ணிட்டு சிவலிங்கத்துல எவ்வளவு பூஜை பண்ணாலும் பலன் கிடைக்காது. ஒருத்தன் பிள்ளைய அவமதிச்சுட்டு அப்பனுக்கு ஒவ்வொரு உபசாரம் பண்ணாலும் வச்சுக்க அப்பனுக்கு என்னமா இருக்கும்? சந்தோஷமாகவும் இருக்கும், ஏத்துக்குமா? பிள்ளைய அவமதிச்சு பிள்ளைக்கு உபசாரம் வந்து அப்பனுக்கு உபசாரம் பண்ணாம இருந்தா அவனுக்கு சந்தோஷம். பிள்ளைக்கு உபசாரத்தை பண்ணி பிள்ளைக்கு பலகாரம் வாங்கி கொடுத்து சட்டை தச்சு கொடுத்து சந்தோஷப்படுத்தினா அப்பனுக்கு என்னமா இருக்கும்? அதான் பிள்ளைக்கு இவ்வளவு செய்யறாங்கன்னா அப்பனுக்கு சந்தோஷமா இருக்கும். அதுபோல சிவனடியார்களை மகிழ்விக்கும் போது சிவன் மகிழ்கிறார். அப்படிப்பட்ட சிவனடியாரை வணங்குகின்றவனுக்கு அவன் தேடி வைத்த அந்த திருவருளானது வழிபடுகின்றவனு கிடைக்கும். அதனால அடியார்களிவாது எளிதாக திருவருளை பெறுவதற்கு வழியாக இருக்கு. சிவ வழிபாட்டை விட விளங்குகிறார். ஆகையினால அந்த வழிபாட்டை இவர் கடைபிடித்துக் கொண்டார். இது சங்கம வழிபாடு. குரு, லிங்க, சங்கமம் என்கின்ற மூன்று வகையிலே சங்கம வழிபாடு. அந்த வழிபாட்டை மேற்கொண்டு அது அந்த வழிபாட்டை எப்படி வைத்திருந்தார் என்றால், தினந்தோறும் சிவனடியாருக்கு திருவுறுதி, தினந்தோறும் சிவனடியாருக்கு திருவுறுதி. அவர்கள் சாப்பிட்டு அந்த பலத்தை கொண்டு என்ன பண்ணுவார்கள் என்றால், பூஜை செய்வார்கள், தியானம் பண்ணுவார்கள். சிவனடியார் சாப்பிட்டா அந்த பலத்தை கொண்டு என்ன பண்ணுவார்? சூதாட போக மாட்டான், திருட போக மாட்டான், வேற அக்கிரமகாரியங்களும் போக மாட்டான். தபசிவங்களில் தான் ஈடுபடுவான். அவன் தபசிவங்களில் ஈடுபடும் போது இந்த கோட்டவனுக்கு அதுல பங்கு கமிஷன். அதனாலே அந்த வழிபாட்டை இவர் மேற்கொண்டார். இது லிங்க சங்கம வழிபாடு அடியார் வழிபாடு. அந்த வழிபாட்டில் பிரதானமாக வழிபாடு சும்மா அவரை போற்றுவது, கும்பிடுவது, நமஸ்காரம் பண்ணுவதோடு விட்டா பிரயோஜனம் இல்லை. திருவேடம் சிவவேடம் அழகா பிரமாதமா இருக்கு. கூட பார்த்தா சிவனை பாக்குறாப்பிலே இருக்குது, வந்து காசிபுரம் மாதிரி இருக்குது, அகத்தியர் மாதிரி இருக்குது, அப்படின்னு கும்பிட்டா பிரயோஜனம் இல்லை. விரும்பு வச்சு புகழ் பழம் நழுவி பாலில் விழுகிற மாதிரி அப்படி பேசினா அவருக்கு வயிறு கும்புமா? பசியோட வந்திருப்பாரு, பிரமாதம் இங்க வந்ததே எனக்கு பெரிய ஆச்சரியம், கைலாயத்துல சிவபெருமான் வந்தது மாதிரியே இருக்குதுங்க, ரொம்ப சந்தோஷமுங்க, ரொம்ப சந்தோஷமுங்க அப்படின்னு விழுந்து விழுந்து கும்பிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு வச்சு சொன்னோம்னு வச்சுக்கா. அப்புறம் அந்த நேரத்துல பசியா வந்திருந்தாருன்னு வச்சுக்க, என்னமா இருக்கும்? வயிறு எரிஞ்சு போவார். இது அவர் இப்படி இல்லாமல் சிவனடியாரிடம் வருவித்து அவர்களுக்கு கொண்டு வந்து மனைவி கொண்டு குலாவு பாத விளக்கி மண்டுகாதலின் ஆதனத்தில் வைத்து அர்ச்சனை செய்ததும் இந்திய நாடு விதத்தில் ஆறு சுவைத்தரத்தில் உப்பில அண்டர் நாயகன் சொன்ன இச்சையில் அமுது நிதி அளித்துள்ளார் என்ற மாகேஸ்வர பூஜையை தினந்தோறும் செய்துள்ளார். தினந்தோறும் செய்துள்ளார். இந்த மாகேஸ்வர பூஜை செய்ய செய்ய செய்ய செய்ய செய்ய இவருக்கு திருவுருள் அதிகமாக இவருக்கு உண்டாகிவிட்டது. வாசம் அச்சுக்குவிட்டது, உலக வாசம் அச்சுக்குவிட்டது. மனைவி வாசம், மக்கட்பாசம், உடற்பாசம், பொருட்பாசம் எல்லாவற்றையும் தானே நீங்கிவிட்டது. தானே அது ஏற ஏற ஏற ஏற இது தானே இதெல்லாம் கிளம்பி வச்சு விடுது. ஒளி வந்தால் இருள் ஓடிப்போவது போல இப்படி திருவுருள் வர வர பாசம் விட்டு போயிடு. பாசம் விட்டு போய்விட்டது, திருவுருள் அதிகம் சேர்ந்து விட்டது. இப்படிப்பட்ட காலத்திலே இவருக்கு ஒரு புத்தரனும் உண்டானான். கண்ணுகரால் கணபதி ஈஸ்வரத்தின் கருத்தமர அங்கே இருக்கின்ற ஆலயம் கணபதி ஈஸ்வரம். திருச்செங்காட்டங்குடியில் இருக்கிற சிவாலயம் கணபதி ஈஸ்வரம். விநாயக பெருமான் தசமுகாதூரனை சம்காரம் செய்து அவருடைய ரத்தம் பறந்த இடமாது. அதனால அது செங்காட்டங்குடி, சிவந்த காடாக இருந்தது அப்படின்னா செங்காட்டங்குடி. அது கணபதி ஈஸ்வரமே பாடுறாரு. அதனாலே இப்படி அந்த கணபதி ஈஸ்வரத்தில் இருக்கிற பெருமானத்தில் அளவில்லாத பக்தி கொண்டவர், நிறைய பணி செய்தவர், உன்னிறை அன்பினில் பணி செய்து ஒழுகுவாறு வலுவின்றி வலுவின்றி எண்ணில் வெறும் சீரடியார் இடைவிடாத அமுது செய்ய நன்னிய வேறு போயுடன் அயன் குறையும் ஆடினர். அறியாதத்திலிருந்து நிறைய வருவார்கள். திருவங்கு மகிழ்ச்சியோடு செய்து வைப்பார். அவர்கள் இவர் இவர் மேலே அதிகமான ஒரு பிரியத்தோடு மகிழ்ச்சியோடு சொல்லுவார். நீராலும் தடை முடியார் அருவினால் நிறை தவர்த்து பேராளர் அவர் தமக்கு பெருகுவிடும் அணையரத்தில். நீராலும் தடை முடியாராகிய சிவபெருமானுடைய திருவருளினாலே மனையகத்தின் வேறாகி விளங்குகிறது வெண்காட்டுனங்கவார். அந்த அம்மையார் பெயரு வெண்காட்டுனங்கிறவர், திருவெண்காட்டுனங்கிறது திருவெண்காட்டுல பிறந்திருப்பார். திருவெண்காடுங்கிறது அல்லவா, அந்த ஊரு பேர் திருவெண்காட்டு நன்கே அப்படின்னு. நீராளம் தடைமுடியார் அருளினால் நிறைந்தவர்க்கு பேராளர் அவர்தவர்க்கு திருகு திரு மனையறத்தின் வேறாகி விளங்கும். மனை அறம் என்று சொன்னால் இல்லறம் என்பது மறுவன் மனைவியோடு வாழ்தல் எதற்காக இருந்தால் தர்மம் செய்வதற்காக. தர்மம் செய்ய முடியலன்னா ஜாமியாரா போயிடும். சாமியாரை போயிட தர்மம் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் ஜாமியாரா போயிட்டா ஜாமியாருந்துதான் இல்லறத்தில் இருக்கிறியா தருமத்தை. இல்லறம் அறம் என்றுதானே வருது, அறம் என்றுதானே சொல்லுகிறது. என்ன அறம்? இல்லறம். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்பது அவைவாறு. அதனால இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொறுப்பு என்பது திருக்குறள். பிறந்தார்க்கும் சுபாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான என்பான் துணை. எப்படி சொல்றா தெரியுமா? பிறந்தார்க்கும் பிறந்த சன்னியாசிகளுக்கும், சுபாதார்க்கும் புறவாதவர்களுக்கு உறுந்தினர்களுக்கும், இறந்தார்க்கும் புதிர்களுக்கும் இல்வாழ்வான் என்பான். இல்லதான் அவ்வளவு உயர்ந்தது. ஆனா அந்த முறையில் இருக்கும், அந்த முறையில் இருந்தா அவன் இல்லறத்துல இருந்தால அவன் ஞானியை விருகின்ற பாக்கியத்தை பெற்றுவான். துறவி பெரு கடங்கி வந்தது. அவன் நினைப்பாவனையினாலே நினைப்பினாலே பண்ணிட்டு சன்னியாசம் விட்டன எல்லாவற்றையும் விட்டவன் சன்னியாசி, எல்லாவற்றையும் விட்டு விடுவது. ஆகையினாலே அப்படி வந்து மனையறத்தின் வேறாடி அதாவது அந்த மனையிலே செய்யப்படுகின்ற தர்மங்களுக்கு, தர்மம் என்கின்ற மரத்திற்கு, தர்மம் என்கின்ற விருத்தத்திற்கு இவள் வேறாக இருக்கிறாளாம். ஆணி வேறா இருக்கிறார். யாரு? திருவெண்காட்டு நம்பி சிறுதொண்ட நாயனார் செய்கின்ற அந்த தர்மத்திற்கு, தர்மமாகிய மரத்திற்கு இவள் வேறாக இருக்கிறார். வேறாக இல்லாமல் வேறாகி இருக்கிறார். வேறாக இருந்துட்டா செய்ய முடியாது, வேறாக இருந்துட்டா செய்ய முடியாது. வேறாக இருக்கிறார். அந்த மரம் நிலைத்து நின்று பூத்து காய்க்கிறதுக்கு வாய்ப்பாக எது உதவி செய்கிறது? நீர்னா மரம் பூத்திருக்குது காய்ச்சிருக்குதுன்னா எதன் மூலமாக? நீர் மூலமாக. நீரை எது எடுத்து கொடுக்குது? மனையறத்தின் வேறாகி விளங்கு அருமையா சொல்றாரு. மனையறத்தின் வேற அப்படி மனைவி அமைஞ்சிருச்சுன்னா அவனுக்கு இல்லறத்தில் இருந்தாலும் அவன் ஞானி பெருகின்ற புத்தியில் எளிதாக பெற்று விடுவார். அதுதான் பஜனத்து சுவாமி சொன்னார், காடே விரிந்தன்ன காற்றே விதித்தன்ன கந்தை சுற்றி ஓடே எடுத்தன்ன உள்ளங்கிலார். காடே விரிந்தன்ன காற்றே விதித்தன்ன கந்தை சுற்றி ஓடே எடுத்தன்ன உள்ளங்கிலார். ஓங்கும் விண்ணோர் நாடே இடைமறு வீசற்கு நல்லன்பர், நாடே இடைமறு வீசற்கு நல்லன்பர் நாரியர்வாள். நாரி என்ன பெண்கள்? நாரியர்வாள் வீடே இருப்பினும் விஞ்ஞான வீட்டு என்பது உச்சத்தை வந்த முனிவர் பற்றி என்ன கருதுன்றார். அதனால அப்படி கணவனும் மனைவி அமைஞ்சிட்ட சிவலோகம் அவர்களுக்கு எளிதாக கிடைச்சிடும். அப்படித்தானே நாயன்மார்ல இருந்துட்டாங்க, அப்படித்தான் நாயன்மார்ல. அதனாலதான் சொல்றாரு, மனையறத்தின் வேறாகி விளங்குகிறது பெண்காட்டு நங்கைவாள் சீராள தேவரின் திருமைத்தர் அவதரித்தார். இவ இந்த வரியில அவனை சீராளன் எனும் திருமைந்தன் அவதரித்தான் அப்படித்தான் சொல்லணும். இவருக்கு அப்படி சொல்ல மனசு இல்லை. ஏன்னா இவனுடைய தியாகம் அவனுடைய செயல் வந்து அளவில்லாததாகினாலே யாரும் எண்ணி பார்க்க முடியாத செயலாகினாலே சீரான தேவர் இன்னும் திரு மைந்தர் அவதரித்தார். இது சீரான தேவன் சீரானன்னு தான் சொல்லணும். இது இலக்கண பிள்ளைன்னு கூட சொல்லலாம். அவன் அவள் என்றுதான் சொல்லணும். அவர் என்றால் அது பன்மையில் கூட வரும். அதனாலே சீரான தேவர் எனும் திருமைந்தர் அவதரித்தார். சீராரும் தடையுடையார் அருளினார். திருவருளாலே அந்த குழந்தை பிறக்கிறது. நிறைந்தவர்க்கு பேராளர் அவர்தமக்கு பெருகு திரு மனையறத்தில் வேறாகி விளங்குகிறது வெண்காட்டு நங்கைவான் சீரான தேவர் எனும் திருமைந்தர் அவதரித்தார். பிறக்கும் போதே அந்த அளவுக்கு அவரவர் அருமையினில் தனிப்புதல் பறந்த பொழுது அலங்கரித்த பெருமையினில் கிளைகளிப்ப பிறக்கரிய மணிவற்று வறுமகிழ்ச்சி தாதையார் மன மனதடங்கா வகை வளர திருமலினை ஆடல் விழா செங்காட்டம் குடியெடுப்பார். அதனாலே அந்த புத்திரன் பிறந்தவுடனே அந்த ஊர் முழுவதும் விழாக்கோலமாக இருந்தது. மங்கள நல்லியம் முடக்கம் மறை முடக்கம் வானடப்பம் அங்கனம் சீரடியாருக்கு அளவிறந்த நிதியளிப்பு. புள்ள பிறந்த உடனே வேதாகமங்கள் முடங்க செய்தாரு, அதற்கு மேல வந்து திருமுறை இன்னிசங்க சீறி வச்சாரு, அதுக்கு மேல அடியாரனுக்கு வாரி வந்தது. அங்கனர்தன் ஜீரடியாருக்கு அளவிறந்த நிதியளித்து தங்கள் மறைவினில் உரிமை சடங்கு தச தினத்தினும் பத்து நாடும் பொங்கு வருகள் மகிழ்ச்சியுடன் புரிந்து காப்பணி உணைந்தார். இப்படி அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செய்தாரு. அதற்கு மேலே மூவாண்டிலே மயிர் வனைமங்கலம் செய்தார், மூன்றாவது வயசுல மயிர் வனைமங்கலம்ங்கிறார். அதையாலே முடிவெடுத்தல் கர்ணபூஷணம் இந்த மாதிரி சடங்குகள் எல்லாம் செய்தாரு. சிந்தை மலர் சொற்றடிவு செடுங்கரைகள் பயிலத்தம் பந்தம் அற வந்தவரை பள்ளியினில் இருந்தார். அச்சராபியாசம் பந்தம் அற வந்தவரை பள்ளியினில் இருந்தினார். அப்படியே அந்த இதெல்லாம் அப்படியே கொண்டுகிட்டே வர்றார். மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல இந்த பின்னாடி வர்ற செயலுக்கு தகுந்தா போல என்ன செயல் நடக்க போதோ அந்த செயலுக்கு தகுந்தா போல செல்ல கொண்டுகிட்டே வர்றார். யாரு கேட்கிறார்? பந்தம் அற வந்தவரை பள்ளியினில் இருந்தினார். புத்தரனை பெற்று புத்தரனுக்கு செய்ய வேண்டிய இடங்கள் எல்லாம் செய்து அவனை கல்வியுடையவனாக ஆக்குவது தந்தையுடைய முக்கியமான கடமை. கல்வியுடையவனாக ஆக்குவது தந்தையுடைய முக்கிய கடமை. அப்படி கல்வியுடையவனாக ஆக்குவதற்கு அவனை பள்ளியிலே இருக்கிறார். அந்நாளி செம்பை நகராண்டகையார் எழும் தருள முன்னாக எதிர்கொண்டு கொடுபுகுந்து உன்மாதி திருத்தொண்டர் புகழிகாவலனாகம் நல்லாமச்சே வழிகள் போற்றிவிட்டு நலம் சிறந்தார். திருஞான சம்பந்தர் எழுந்துள்ளினார். திருஞான சம்பந்தர் அளவில்லாத மகிழ்ச்சியினால வணங்கினாரு, வாழ்த்தினாரு, தன் மனைக்கு கொண்டு போனாரு. புகலூர்ல தங்கி இருந்தார்கள். திருப்புகலூர்ல முருகநாயனார் மடத்துல திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், முருகநாயனார், திருத்தொண்டர், திருநீலநக்கநாயனார் இவரோட திருத்தொண்டர் தங்கியிருந்தார். அப்படி எல்லாம் அவங்கெல்லாம் உருகார். திருநீலநக்கநாயனார், திருத்தொண்ட நாயனார், முருகநாயனார், திருநாவுக்கரசனார், திருஞான சம்பந்த நாயனார், திருத்தொண்டர் இப்படி இவர்கள் எல்லாம் ஒரு காலம் எல்லாரும் கூடி முருகநாயனார் மடத்திலே சில நாள் தங்கியிருந்தார். திருப்பூர்ல அதுக்கு பக்கம்
1: shivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. வழங்குபவர் சிவத்திரு தா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
2: நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி திருவந்தபூதி இறைவன் மேகம். அப்படியான அந்த மேகம் மின்னும் இடிக்கும், மழை பொழியும், மழை துளிகள் கீழே விழும், மழைத்துகள் மலையிலே அந்த மேகம் மலையிலே ஏறி போகும், அங்கே மழை பொழியும், இதெல்லாம் மேகத்தம்பின் இலக்கணம். அதுபோல இந்த இறைவன் என்னென்ன செய்கிறான் என்பது அங்கங்கே உருவிட்டே வரணும். இறைவனை வேகமாக சொல்லிட்டால் இறைவன் இடிக்கிற போது எப்படி அவன் இடிக்கிறது எது, அவன் மின்னுவது எது, அவன் எந்த மலையில ஏறுறான், எந்த தண்ணீரை பொழிகிறான், அப்புறம் தண்ணீர் அருவியா ஓடி வரும், ஓடி வருகிற அருவி என்ன, அந்த தண்ணீர் ஆறா ஆறாக ஓடும், அந்த ஆறு என்பது என்ன, ஆறுல ஓட தண்ணீர் வயல்ல பாய், ஒரு குளத்துக்கு பாய், குளம் என்பது என்ன என்று ஒன்னொன்றையும் உருவம் பண்ணிட்டே போற. இப்படி குளத்துல போய் சேர்ந்த பிறகு அந்த குளத்தில் இருக்கிற தண்ணீரை உழவர்கள் வயலுக்கு பாய்ச்சுவார்கள். அந்த உழவர்கள் யார், வயல் எது, அதில் பாய்ச்சப்பட்ட பிறகு அதில் உண்டாகிற விளைவு என்ன என்று கடைசியில விளைவு வரையிலும் இந்த உருவகம் நீடிச்சு போகிறது. ஆகவே அந்த இறைவன் தன் அடியாரை ஆட்கொள்ள வந்து கடைசியில் அவர்களுக்கு மோட்சம் என்ற ஒன்றை கொடுக்க போகிறார். அதுவரையிலும் ஒரு மிக நீண்ட உருவகத்தை இந்த பகுதியிலே அவர் காட்டுகிறார். அதாவது 30 வரிகள், 30 வரிகளிலே அவர் இந்த உருவங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார். பரமானந்த பழங்கடல் அதுவே கர்மாமுகில் தோன்றி, ஒரு மேகம் கடல்ல இருந்துதான் உற்பத்தி ஆகும். இப்ப இறைவன் ஒரு மேகம் என்றால் அவன் எந்த கடல்ல இருந்து உற்பத்தி ஆனான் அப்படின்னு சொல்லி ஆகும். அது பரமானந்தம் என்ற கடல்ல இருந்து அவன் உற்பத்தி ஆகிறான். பரமானந்தம் என்பது ஒரு கடல். அந்த கடலிலிருந்து கரிய நிறத்தையுடைய மேகமாக இறைவன் வெளிப்படுகிறான். அப்ப பரமானந்தம் கடல் என்பது ஒரு உருவகம். பரமானந்த பழங்கடல், பரமானந்தமாகிய ஒரு கடல். அந்த கடலிலிருந்து கருமாமுகிலில் தோன்றி அந்த இறைவனாகிய மேகம் முகில் தோன்றிற்று. கரிய மேகமானது ஒன்று தோன்றுகிறது. கருமேகம் என்று சொன்னது எதுக்காகன்னா, பெய்ய போகிற மழை, மழை பெய்ய போகிற மேகம் தான் கருப்பா இருக்கும். மழை பெய்து விட்ட பிறகு மேகம் வெளுப்பா பெய்யும். வெளுத்த மேகம் மழை பொய்யாது. கருப்பா இருக்கிற மேகம் தான் மழை பெய்யும். அதனால மழை பெய்ய போகிற மேகம் இறைவனாகலினாலே இறைவனை கருமாமுகில் என்று உருவகப்படுகிறார். திருவார் பெருந்துரை பறகில் ஏறி, அந்த மேகமானது திருப்பெருந்துறை என்று சொல்லுகிற மலையிலேயே வந்து சேர்ந்தது. அப்ப திருப்பெருந்துறையே மலையாக்குற மேகம் மலையில ஏறும். அது போல இந்த இறைவனும் திருப்பெருந்துறைக்கு ஆச்சாரியனாக வருகிறான். அதுக்காகத்தான் திருப்பெருந்துறையில் வரையில் திருப்பெருந்துறை என்கின்ற ஒரு மலையிலே ஏறி இப்ப மூணாவது உருவகம் வந்து திருத்தகை விண்ணொளி திசை திசை விரிய அங்க மின்னிற்று அப்படின்னு சொன்னார். என்ன மின்னிற்றுன்னு சொல்லுல. இப்ப மற்றதுக்கெல்லாம் பரமானந்தத்தை கடல் என்று உருவம் பண்ணார், இறைவனை மேகம் என்று சொன்னார், திருப்பெருந்துறையை மலை என்றார். அதுபோல மின்னலும் இன்னது மின்னல்னு சொல்லணும். இந்த இடத்துல உருவகம் விட்டு போகும், உருவகிக்காம மின்னலை மட்டும் சொன்னார். இப்படி சொல்லி இருந்தா அதுக்கு ஏகதேச உருவம்னு சொல்வார். சிலவற்றை உருவம் பண்ணி சிலவற்றை உருவம் பண்ணாவிட்டால் அந்த உருவம் ஏகதேச உருவம். இது போல ஒரு நாலு இடத்துல இந்த உருவங்கள் நிறைய வருகிற உருவகத்துல மொத்தம் 29 உருவகம் இருக்கு. அந்த 29ல 4 உருவகம் மட்டும் உருவகம் செய்யப்படாமல் விட்டிருக்கிறதா, அதுல இந்த மின்னல்கிறது என்ன அப்படின்னா உரையாசிரியர்கள்லாம் நமக்கு விளக்கம் சொல்றார்கள். சிவஞானம், சிவஞானம் என்ற மின்னலை மின்னிற்று. அந்த மேகம் திருப்பெருந்துறைக்கு வந்தவுடனே ஆச்சாரியனாகிய மேகம் திருப்பெருந்துறைக்கு மலைக்கு வந்தவுடனே தன்னுடைய சிவஞானம் என்ற மின்னலை மின்னிற்று. மின்னல் என்பதோடு 4வது உருவகம் வருது. திசை திசை விரிய ஐந்துலப்பந்தனை வாழ் அறவுரிய வெந்துயர்கோடை மாத்தலை கரப்ப நீடழல் தோன்றி வாழொளி மிளிர எந்த பிறவியில் கோபம் மிகுத்தி முரசியறிந்து மாப்பெரும் கருணையின் முழங்கி. ஏன் இதுவரில் படிச்சுட்டு வந்துட்டேன்னா மின்னுன உடனே இடிக்கணும், அந்த இடி அங்கேயே சொல்லணும். ஆனா இடி அங்க சொல்லாம கொஞ்சம் பின்ன தள்ளி சொல்லியிருக்கார். இங்க என்ன சொல்றார், முரசெறிந்து இறைவனுக்குரிய நாத முரசு என்று சொல்லுகிற முரசை இடியாக முழங்கினார். அப்ப இடி என்ற உருவகம் நாத முரசு, நாத முரசு என்று சொல்லுகிற இடி 4வது உருவகம். இந்த இடி இடிக்க உடனே என்ன நடக்கும், அதான் நடுவில் இருக்கிற விஷயங்கள். ஒரு மலையில திடீர்னு மேகம் வந்து நின்று இடி இடிக்குமானா மலையில வாழ்கிற பாம்பெல்லாம் செத்துடும், அல்லது திசை விட்டு ஓடும், அல்லது அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாம் பயந்து ஓடும். அந்த நிலையத்தான் இந்நடுவில் நான் படிச்சுட்டு வந்த இடத்துல சொல்றார். ஐம்புல பந்தனை வாழ் அரவு இரிய, அரவு கெட்டோட பாம்புகள் பயந்து ஓட. என்ன பாம்பு? மாணாக்கனிடத்தில் இருக்கிற 5 புலன்கள் என்று சொல்கிற பாம்பு, மெய்வாய் கண்முக்கு செவி என்று சொல்கிற 5 புலன்களினாலே அனுபவிக்கப்படுகிற சுவை ஒளி ஒரு ஓசை என்று சொல்லுகிறதே அதான் 5 புலம். இந்த 5 விதமான சுவை மனுஷன உலகத்துல இருக்கு, அது பாம்பு போல கற்ற வழியிலும் இருக்கிறது. அந்த 5 புலன்களையும் பாம்பா உருவிந்து இந்த 5 புலன்கள் கெட்டு ஓடவும். அதற்கு பிறகு மழை பொழிஞ்சால் வெப்பம் தணியும், மழை பொழிஞ்சால் வெப்பம் தணியும். வெப்பம் தணிவதற்காகவும், வெப்பம் தணிவதற்காக மழை வெளியே போகிறது. அது என்ன சொல்றார், வெந்துயர் கோடையே துயர் துன்பம் என்று சொல்லுகிற ஒரு கோடை காலம். மாத்தலை கரப்ப அந்த இடத்தில் இருந்து நீங்க, தலை என்றால் இடம், என்ன கோடை, சிஷ்யனிடத்தில் இருக்கிற துக்கம் என்று சொல்லுகிற ஒரு கோடை வெப்பம். அப்ப வெண் துயர் கோடை, துயர் கோடை என்பது உருவகம், துயராகிய கோடை வெப்பம். அந்த துயரம் ஓடிக்கு உடனே அந்த சிஷ்யன் என்ன பண்ணா, ஆச்சாரியனை பார்த்த உடனே ரெண்டு கையும் தலைமையில் கூப்புகிறான். அந்த தலைமையில் கூப்பிய கை அப்படியே தோன்றி போவை போல இருக்கிறது. தோன்றினா காந்தல், மழை பெய்தால் காந்தல் என்ற ஒரு பூ அப்பொழுது பூக்க ஆரம்பிக்கும். ஆகவே பூ குறை அஞ்சலி நீடழில் தோன்றி வாழொளி நிற தோன்றி என்று சொல்லுகிற ஒரு பூ இங்க கை இல்லை, தலைக்கு மேல் கூப்பிய கை இல்லை. அந்த ஆச்சாரியன் வராரு, அந்த ஆச்சாரியனுடைய உருவம் செக்கச்சவையும் இருக்கு. அதை தோன்றி பூன்னு சொல்றார். தோன்றிங்கிறது காந்தல் சோப்பாரு. உடல் அழகு என்று சொல்லுகிற நீடு எழில், எழில் சொன்னார் எழிலாயே தோன்றி, இறைவனது உடல் அழகு என்று சொல்லுகிற ஒரு தோன்றி பூவும் அங்கே ஒளி வீசியது. இறைவன் செக்கச்சவையும் வந்தாங்க வேற சொல்லியிருக்கார் முன்னெல்லாம், செந்தழல் குறையறு வேணியும் காட்டி என்ற இடத்துல இறைவன் சோப்பான நிலத்தோடு வந்தான். எந்த பிறவியில் கோபம் இருக்கு, கோபம் என்பது ஒரு பூச்சி, அதுக்கு இந்திர கோபம்னு பெயர், முழு பெயர். அந்த பூச்சியினுடைய முழு பெயர் இந்திர கோபம். அது புல்லாம் தரையில நாம் பார்க்கலாம், மேலாம் வெள்ளிட்டு மாறி இருக்கும் நிறம், சோப்பும் கருப்பும் சோப்பும் கருமாறு மேல் நிறம் இருக்கு. சோப்பும் கருப்புமான நிறம் உள்ள வெல்வெட்டு போன்ற உடம்பை உடையதான ஒரு விதமான பூச்சி இந்த மழை காலத்துல தான் வரும். அந்த இந்திரகூ பூச்சி உண்டாக, அது இந்திரகூ பூச்சியை எதா பிறவிக்கிறார் என்றால், பிறப்பு அந்த சிஷ்யனுடைய பிறவி என்று சொல்கிற இந்த இந்திரகோபம் என்ற பூச்சி இறுதியாக உண்டாக. எந்த பிறவியில் கோபம் மிகுத்து, பிறவியாகிய கோபத்தை உண்டு பண்ணி, கோபம் என்பது ஒரு பூச்சி, இந்திரகோபம்னு அது முழு பெயர். முரசறிந்து மாப்பெரும் கருணையின் முழங்கி நாதமாகிய முரசை விடியாது பிடித்து. அடுத்தது பூப்புலி அஞ்சரை காந்தல் காட்ட, மறுபடியும் காந்தல் என்று இன்னொரு தர அந்த உருவகம் வந்தது. இந்த இடத்தில்தான் மாணாக்கன் அந்த ஆச்சரியனை பார்த்தோம்னா கண்ணறியாம தலைக்கு மேல் கை குவிக்கிறார். அந்த கை குவித்தல் என்று சொல்லும்படியான, அஞ்சலி என்று சொல்லும்படியான காந்தல் அங்கே உண்டாக. எஞ்சா இன்னொரு நுங்குழி கொள்ள, உடனே அந்த மழை மேகம் மழை பொழிய ஆரம்பிச்சது. மேகம் திருப்பெருங்கரையில மலை மேல ஏறிச்சு, சிவஞானம் என்ற மின்னலை நின்றுட்டு, அப்புறம் நாதமுரசு என்ற இடியை இடித்தது. இடித்தோன்ன மழை துளி, மழை துளி விழ ஆரம்பிக்கிறது. அந்த துளி என்ன துளி, அதையும் உருவைக்கிறார். இன் அருள் திருவருள் என்று சொல்கிற மழை துளி, அருள் அருள் நந்துளி அதே இருக்கு. மழையை அருளோடு ஓமிக்கிறது வழக்கம். திருவாசகத்துல திருவம்பாவிலே சொல்றார், உன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ற பாட்டுல, உமாதேவி அரியார்களுக்கு நீ உன் கருணை என்ன மழை பொய்வாயாக, மழையேலோ நம்பாவாய் முன்னே அவள் நமக்கு முன் சுரக்கும் என்னருளே என்ன பொழியாய், உன் இரு இரு அருளை போல மழை பொழிவாய். அவ மழை பொழிவதாகிய மழை துளிக்கு அருளை உருவகம் உவமை காட்டுவார்கள். இங்கே உருவகம் என்ற அருள் என்று சொல்லுகின்ற துளியை துளித்து, செஞ்சுடரு வெள்ளம் திசை திசை தவிட்ட, உடனே வெள்ளப்பெருக்கு எடுத்தது. மழை பொழிஞ்ச உடனே வெள்ளம், அந்த புது வெள்ளம் சிவப்பா இருக்கும். சிவச்சிவேன்னு ஒரு ஆற்றுல தண்ணி முதல் முத வரும் உருவகம் ஒன்று நடுவில் கொடுக்கிறார். அந்த அடியார்கள் என்ன பண்ணார்கள், இந்த மழை பொழிவதற்கு முன்னாடி, மழை பொழிவதற்கு முன் சில அடியார்கள் என்ன செய்தார்கள் என்ற செய்தியை இடைப்பெறவர்களாக அதையும் உருவிக்கிறார். இருமுச்சமயத்தில் ஒரு வெயிற்றேரிடை தவப்பெரும்பாயுடை பருகி தளர் வெய்தி தளர் ஒடும் அவப்பெரும் தாகம் இங்காது அசைந்தன ஆயுடை வான பேரியாற்று அகவையும் தாயுங்களும் இந்த பெருஞ்சுவி கொடுத்து. மான் கணம், மான் என்ற ஒரு கூட்டம், மழை பெய்யறதுக்கு மட்டும் தண்ணி எங்க இருக்கு தண்ணி எங்க இருக்குன்னு அந்த காற்றுல அலையுது மான்கள் தான். அந்த மான் கணம் என்று சொல்றாரு, அது ஆர்வலர்கள் அடியார்கள், அடியார்களாகிய மான், அதான் உருவம் பண்ணல. இப்ப ரெண்டாவது உருவம் பண்ணாத ஒரு வார்த்தை இந்த இடத்துல வருது. ஆர்வலர் என்று சொல்லுகிற மான் கூட்டம், அடியார்கள் அடியார்கள் என்ற மான் கூட்டம் என்ன செய்து விட்டது, சரியா ஞானம் இல்லாதனாலே ஆறு சமயத்துல போய் குண்டுச்சு, வேற வேற சமயத்துல போய் அங்க போய் தடுமாறுதான். ஆனா ஆறு வேறு சமயம் என்னன்னா தேய் தேய், மான் கூட்டத்துக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்கணும்னு ஆசை வரும். தண்ணீர் எங்க இருக்குன்னு இந்த பாலைவனத்துல பார்க்கும்போது சூரிய வெளிச்சம் மணல்ல பட்டு மேல அப்படி தக தக தகன்னு ஓடுறது மாதிரி கண்ணுக்கு ஒரு பொய் தோற்றம் தெரியும். ஏதோ தண்ணி ஓடுறது போல ஒரு தோற்றம் கண்ணுக்கு தெரியும். அந்த பொய்த் தோற்றத்துக்கு தான் பேய்த்தே என்று பெயர். ஆகவே இருமுச்சமயம் இருமுன்றது ஆறு அறுவை சமயம் என்று சொல்லுகின்ற பேய்த்தேரை தண்ணீர் என்று நினைத்துக் கொண்டு இந்த மான் கூட்டமாகிய அடியார்கள் அதை போய் குடிக்க பார்த்தார்கள். தண்ணீர் இல்லை, அவருடைய தாகம் தணியவில்லை. அதாவது ஞானம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து அந்த சமயங்களில் போனார்கள். சமயத்துல அந்த ஆர்வலருக்கு ஞானம் கிடைக்கவில்லை, பேய்த்தேரா போச்சல். மான் கணம் நீர் நசை தரை வர தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை உண்டாமையினாலே நீண்ட ஆர்வலராகிய மான்கணங்கள் இருமுச்சமயமாகிய பேச்சேரிடத்திலே போகி தவப்பெரும் வாயிடை தம்முடைய வாய் வைத்து குடித்தன. என்ன தவம் என்ற வாய், தவம் என்பதை வாயாக உருவாக்குகிறார். இந்த ஆர்வலர்கள் தவம் செய்தார்கள். ஒவ்வொரு மதத்திலும் போய் அந்தந்த மதத்துக்கு சொல்லப்பட்ட தவணையை பின்பற்றி ஒழுங்கினார்கள். தவம் என்ற வாயால் பேச்சேராகிய நீரை குடித்தார்கள். ஆனால் தாகம் தணியவில்லை. தவப்பெரும்பாயுடை பருகி தளர்வதும் தண்ணீர் தாகம் நீங்காமையினாலே மனத்தளர்வடைந்தார்கள் அந்த அடியார்கள். அந்த நேரத்திலே இது மாணிக்க வாசகர் வச்சிருந்தோம். இப்ப இந்த மான்கணம் என்று சொல்வது ஒரு மாணிக்க வாசகர். அவர் என்ன பண்ணார், ஞானம் பெற வேண்டும் என்ற ஒரு தாகம் எடுத்தது. அதனால எந்த சமயத்திலாவது ஞானம் கிடைக்குமான்னு ஒவ்வொரு சமயமா போய் தேடி பார்க்கிறார். அப்போ ஒவ்வொரு சமயத்திலும் போய் தேடுறது ஒரு வீண் காரியம். அதனால அது பேய்த்தேர்னு சொன்னார். தன்னுடைய தவ ஒழுக்கம் என்று சொல்வதனால் தவறு வழியா வாயாக அதை பருகி பார்த்தார். கடைசியில் அவருடைய தாகம் தணியவில்லை. அப்படி தாகம் தனியாக இருக்க நேரத்தில் தான் இப்ப மாணிக்கவாசகருக்கு அந்த குருநாதர் அங்க வரப்போறார். அவப்பெரும் தாபம் நீங்காது அவன் வீண் காரியம் என்று சொல்லுகிற அந்த நேர்வை நீர் வேட்கை நீங்காத காரணத்தா. இங்க அவம் என்பது தாபம், தாபம் என்பது தாகம், நீர் வேட்கை அதை உருவம் பண்ணினர். அந்த நீர் வேட்கை தனியாமல் அசைந்தன, அங்கும் இங்குமாக இந்த ஆர்வலாகிய மான் கூட்டங்கள் திரிந்தன. ஆயுடை அந்த நேரத்தில் வானப்பேரியாற்றகையும் ஒரு பெரிய ஆற்றில இந்த இறைவனுடைய அருள்வெள்ளம் ஓடி வரும். பாய்ந்து எழுந்து இன்ப பெருஞ்சுழி கொடுத்து அந்த வெள்ளத்திலே இன்பம் என்று சொல்லுகிற சுடி ஒன்று சுழிக்கிறது. அந்த சுடி இருக்கிறதே அந்த சுடியை உடையதாகிய வெள்ளம். அந்த சுழி கொழித்து சுழித்துயம் பந்தமாம் கரையில் பொழுது அழைத்து அந்த வெள்ளம் ஆற்றில ஓடி வரும்போது பக்கத்தில் இருந்த ரெண்டு கரையும் உடைச்சு தள்ளும். ஆற்றினுடைய ரெண்டு கரை, அது என்ன கரை, பந்தம் என்று சொல்லுகிற கரை. உற்றார் உறவினர்கள் வீடு வாசல் சொத்து சுதந்திரம் என்பதில் வச்சிருக்கிறமே ஆசை, அந்த ஆசையாகிய பந்தம், அந்த பந்தம் ஆகிய கரையை உடைத்து விட்டது. எல்லா பற்றும் விழச் செய்தது. இந்த இறைவனுடைய அருள் வெள்ளம் மாணிக்கவாசரிடத்தில் இருந்த ஒவ்வொரு விதமான ஆசையையும் அறவைத்தது. அதான் பந்தமான் கரை பொழுது அழைத்து இடித்து அந்த கரையை அடிக்கிற போது கரையில பல மரங்கள் வளர்ந்திருக்கும். அந்த மரங்கள் எல்லாம் புத்து புத்துன்னு விழும். தண்ணி வாத்தல ஓடும்போது கரைய இடிச்சு கரைக்கும். அப்ப கரையோரமா இருந்த மரங்கள் தண்ணியில் அப்படி சாஞ்சி போடும். அப்போ இது இந்த இறைவனுடைய கருணை என்ற வெள்ளம் ஓடி வரும்போது என்ன மரம் சாஞ்சது, நங்கள் இருவினை மாமரம் நல்வினை தீவினை என்ற பெரிய மரங்கள் வேர் பறிந்து எழுந்து வேரோடு பிடுங்கிக் கொண்டு விழுந்தன. இறைவனுடைய கருணை வந்து இந்த அடி மாணிக்கவாசகர் இடத்திலே பாய்ந்த போது மாணிக்கவாசகருடைய கரை பந்தம் என்ற கரை உடைந்து உடைகிற போது இருவினையும் ஒழிந்து போகிறது. இருவினை என்ற பெரிய மரம், மாமரம் என்பது மாங்காய் காய்க்கிற மரம்னு அப்படி அர்த்தம் பண்ணப்படாது. மாமரம் என்பது பெரிய மரம், இருவினை என்று சொல்கிற மிக உயரமான மரம். அது வேர் பெறிந்தெழுந்து வேரோட பிடுங்கி விழுந்தது. உருவ அருள் நீர் ஓட்டா அந்த ஆற்றிலே திருவருள் என்று சொல்லுகிற நீர் ஓடிற்று. அருள் என்று சொல்லுகிற நீர் ஓடி அறுவரை சந்தின் வான்சரி கட்டி இப்படி ஆற்றுல தண்ணீர் வரை பார்த்தவன ஒரு உழவன் ஓடி வந்தான். அதான் சிஷியன் வச்சோம். சிஷியன் என்ற உழவன் ஓடி வந்து அந்த கருணை வெள்ளம் வீணா கடல்ல விழுந்துடக் கூடாதுன்னு நடுவில் அணை போட்டான். சந்தன மரத்தாலே அணை கட்டினாராம். சந்தின் வான்சரி கட்டி சந்தன மரங்களினாலே சிறை என்றால் அணை, அணை கட்டினார். சிறை என்ற வார்த்தைக்கு அணை, தடுப்பு அல்லது காவல் என்று பெயர். இன்னைக்கு காவல் குழு நிலையத்தை, காவல் நிலையத்துல இந்த கைதிகளை எல்லாம் உள்ள வச்சு அடைக்கிற இடத்துக்கு சிறைன்னு பேர் சொல்றோம். அப்படின்னு என்னக்கா, அவனை தடுத்து வச்சிருக்கிறார்கள், தடுப்பு இடம் தான் சிறை என்று. அதுல தண்ணீர் ஓடும்போது தண்ணீர் ஓடாம அதுக்கு நடுப்பட போற அனைத்தும் சிறை என்றுதான் பெயர். வேற ஒன்று தடுக்கிறாங்க, ஓடி போகாம ஆள் ஓடி போகாம தடுக்கிறது இருக்க, அந்த தடுக்கிற இடத்துக்கு சிறை என்று பெயர். புள்ள ஓடாம தடுக்கிறதும் சிறைதான், ஆத்துல தண்ணி ஓடாம தேங்கி தடுத்து நிறுத்துகிற அணையும் சிறைதான். சிறை என்ற வார்த்தை தமிழ்ல ரெண்டு இடத்துக்கு பயன்படும். இங்கே அணை குறி, அணையை குறிக்கிறது. சந்தின் வான் சிறை கட்டி அணை கட்டி மற்றவு வெறிமலர் குளவாய் கூறி. அந்த ஏரியில தண்ணீரை தேக்கிட்டோம், அணையில தேக்கி அவன் அது சின்ன அடியில ஒரு மதல் திறந்து மதில் வழியா வெளியில தண்ணீர் விடுறான். வெறிமலர் குளவாய் குளம் என்ற இடத்திலே, குளத்தின் இடத்திலே அங்க ஒரு குளம் என்ற ஒரு சொல் வருது. அந்த குளம் என்பது அதுக்கு பிறகு மாப்புழை கரைசேர் ஒன்றுடைய குளத்தின் அடுத்தவரில் ஒரு குளம்னு வருது. ரெண்டு குளம் சொல்ற, முதல்ல ஒரு குளம், இரண்டாவது ஒரு குளம். இறைவனிடத்திலிருந்து வந்த திருவுருளாகிய ஆனந்தமாகிய வெள்ளம் உபதேசமான மொழியாக மாறி காவி என்று சொல்கிற ஒரு குளத்துல முதல்ல பாஞ்சது. அந்த குளத்துல பாஞ்ச தண்ணீரை மறுபடியும் அடுத்த சின்ன குளத்துக்கு பாய்ச்சி வயல்ல பாய்ச்சுவார்களாம். இரண்டாவது குளம் மனம் என்ற குளம், அதை வச்சுக்கணும். குளம் என்று சொல்லுகிற ரெண்டும் உருவகம் இல்லாத இடம். முதல்ல ரெண்டு உருவிக்காத இடம் பார்த்தோமே, அது போல இங்க ஒரு ரெண்டு இடம், ரெண்டு ரெண்டு நாலு இடம் உருவகமிக்காமல் விட்டு போன இடங்கள். வெறிமலர் குளவாய் காது என்ற குளத்திடத்திலே கோழி, அதை முதல்ல தேக்கும் செவிவாய் தேக்கி காதல தேக்கி. இறையகில் மாப்புகை கரைசேர் வந்துடை குளத்திடை அகில் மரம் முளைச்சிருக்கிற ஒரு குளம், அதை மனம் என்று சொல்கிற குளத்திலே கொண்டு போய் மறுபடி பாய்ச்சு. மீ குள மேன் மேல் மகிழ்தலின் தண்ணீர் பாய்ச்சாச்சு, குளம் நிறைய போச்சு, இங்க வயலுக்கு தான் பாய்ச்சணும் என்று அந்த உழவனுக்கு சந்தோஷம் வந்ததா? யார் அந்த உழவர்? அதை பின்ன சொல்லுவார். அரிச்சனைய வயலில் அன்புவித்திட்டு தொண்ட உழவர், தொண்டராகிய உழவர்கள், அடியார் என்று சொல்லுகிற உழவர்கள் இறைவனுடைய கருணை என்ற வெள்ளத்தை காதந்த குளத்திலே முதல்ல தேக்கி, பிறகு இரண்டாவது மனம் என்ற குளத்திலே தேக்கி, அப்புறம் வயல்ல போடுற. அரிச்சனை வயல் வழிபாடு என்ற வயல், இறைவனை வழிபடு என்ற வயல்ல அந்த தண்ணீரை பாய்ச்சினார்கள். அந்த வழிபாடு என்ற இடத்திலே அன்பு என்ற விதையை ஊந்தினார்கள். அன்பு வித்துட்டு அரிச்சனை என்பது வழிபாடு, வழிபாடாகிய வயலிலே அன்பு என்று சொல்லுகிற விதையை ஊன்றி தொண்டராகிய உழவர்கள் விளைவு செய்தார்கள். பயிர், அந்த பயிர் நல்லா முத்தி முளைச்சி நெல்மணிகளாகிய விளைவை தரப்படும். ஆற தந்த அவர்கள் உண்ணும்படியாக, எதை உண்ணும்படியாக கொடுக்க போது? சிவபோகம் என்று சொல்லுகின்ற, அதாவது பேரின்பம் என்று சொல்லுகின்ற ஒரு விளைச்சலை கொடுப்பதற்காக அண்டத்து அரும்பரல் மேகன் பெரிய மேகமாக வந்த பெருமான் அப்படி முடிச்சுடுறார். கடைசியில கொண்ட உருவகம் இந்த இடத்திலே 95வது வரியில போய் முடிஞ்சது. 66வது வரியில தொடங்கி 95வது வரி வரையினும் மேகமாக சொல்லிக் கொண்டு வர, வர்ற வழியெல்லாம் எத்தனை இடத்துல என்னென்ன பொருள் உண்டோ அத்தனையும் வேறொரு பொருளாக உருவகித்து வந்தார்.
3: சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் நமிநந்தி அடிகள் நாயனார் புராணம். பகுதி 1. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
4: பன்னணம் கழனி புதிரை மருதி வண்டி செய்வாணம் கமல தவசி செம்மலம் கழனி சோர் திருமுல்லை வாயினாய் திருப்புகழ் விருப்பார் பன்னலம் தமிழார் பாதுவேற்பு பாசுபதா பரஞ்சுடரேயே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டதில் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருணி வண்ணப்பணித்தீர்னை வாவென்ற வான் கருணை சுண்ண பொன்னீற்றே சென்று மூதால் கோத்தும்பி ஆனந்தம் தந்தையுடே பாதிப்பான் போல் என்னால் உயிர் போகமா புறகால காமன புராந்த சேலம் கயனும் கிடைக்கும் நீர் திருவாவனதுரை என்றோம். ஆனும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவே பொய்யாததே. சேவிக்க வந்தையில் இந்திரன் செங்கன் கூவி கவர்ந்து நெருங்கே குழாம் குழாமான் என்று கூத்தாடினத்தனத்தினை அப்பனை ஒப்பமர பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானே பண்ணான் கூறுதலே மதிவளர் சடை மன்றுளரை முன் புதி செய்யும் நாயன் மார்புய சொல்வன புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வருகவே புனியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணிந்தபிரான் அடி போற்றி வாழி திருநாவலு பண்தொண்ட பதம் போற்றி மதி திருவாதூர திருத்தாள் போற்றிவானந்தனே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி உள்ளையவன் புராணங்கள் உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி சீலனாக ஒன்றொன்றாகி திறம்புறாகி ஞானநிகள் குல தெய்வம் என பலரும் கொண்டாடலாம். சமபாத முதலிய போய் ஒடித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் அரகரம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிச்சபே சிதம்பரம் ஸ்ரீ கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் ஹர ரம பார்வதி பகையே ஹர மகாதேவா. எல்லாம் அல்ல அம்மை ஸ்ரீ வள்ளியரிமை குண்டநாயகி சமையல் தந்தை ஸ்ரீ மாசிலாமணீஸ்வர பெருமாண்டை பொன்னார் திருவடி மலர்களே அடியின் மனமொழி மேய்களாலே பணிந்து நமஸ்கரித்து சொல்லி இந்த புனிதமான பேரவையை குடிக்கின்ற புனிதர்களாக அனைவரையும் வணங்கி மகிழ்வேன். சிவகிருபையாலே நமது பெரியபுராணம் சிவனே இந்த புனிதமான வேளையிலே தொடங்குகிறார். பெரியபுராணத்தின் இரண்டு காண்டங்களிலே முதல் காண்டம் முடிவுறுகின்ற பூர்த்தியாகின்ற நிலையிலே நாம் இருக்கிறோம். இன்று நம்ம சிந்தனைக்குரியதாக ஐயர் தலைப்பு ஸ்ரீ நவீனேந்திரி நாயனார் புராணமாகும். இந்த நாயனாருடைய அருள் வரலாற்றை தெய்வ சேக்கரார் பெருமாள் எடுத்து உரைப்பது முதல் காண்ட பூர்த்தி. அதன் பின்னர் அவருடைய பிள்ளையாராக திகழ் ஞானசம்பந்த பெருமாண்டின் நீண்ட பெரிய அரிய வரலாறு. எனவே நவநீதிகள் நாயனார் சரித்திரத்தை நாம் இங்கே சிந்திக்க இப்பொழுது கூடியிருக்கிறோம். வழக்கம் போல இந்த நாயனாரை முதல் முறையாக நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர் ஆளுடைய நம்பியாக திகழ்கின்ற சுந்தர பெருமான். சுந்தரமுன் சுவாமி தான் நாயன்மார்களால் நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். திருவாரூரில் சிவபெருமான் அருளாக அவர் அறிவித்துக் கொடுத்த எல்லா நாயன்மார்களுக்கு அடியேன் அடியேன் என்று அழகாக எடுத்துரைத்து நாயன்மார்களுடைய வரலாற்றை முதலிலே நமக்கு தந்த உத்தமே நம்முடைய சுந்தரபெருமான். எனவே அந்த நாயனாரை சுந்தரமூர்த்திகள் எப்படி பாடுகிறார்கள் என்று பார்க்கலாம். திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையந்தன் அடியார்க்கும் அடியே பெரு நம்பி குறச்சிணைந்தன் அடியார்க்கும் அடியே பெருமிழலை குடும்பர்க்கும் பேயார்க்கும் அடியே ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேல் ஒளி புனல் சூழ் சாத்தமங்கை நீல நக்கற்கு அடியே அரு நம்பி நமி நந்தி அடியார்க்கும் அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு அடியே அரணம பார்வதி பதனே அரகர மகாதேவா அருநம்பி நவிநந்தி அடியார்க்கும் அடியே. அற்புதமான தொண்டு செய்த நம்பியாகிய திகழ்கின்ற நவநந்திரிகளுடைய திருப்படிகளுக்கு நான் வணங்குகிறேன் என்று அருநம்பி நம்பி என்பார் ஆடவரில் சிறந்தவர். எனவே அருமையான நம்பியாக திகழ்ந்த யமினந்தி அடிகளுடைய திவ்ய வரலாற்றை நாம் காணலாம். அவர் திரு அவதாரம் செய்தது வழக்கம் போல சோழநாடுதான். சோழநாடு எத்தனையோ பெரிய தந்திருக்கிறார். அந்த சோழநாட்டிலே ஒரு அருமையான க்ஷேத்திரம், அந்த ஸ்தலத்துடைய பேர் என்ன, நாயனாருடைய அவதார ஸ்தலம். அது பேராம தெரியும், உங்க நாயனார சொன்னோன்னா அது அப்பா பேரு, அம்மா பேரு, ஊர் பேரு, இதெல்லாம் நமக்கு தெரியணும். அதெல்லாம் சைவ மக்களுக்கு தெரியாது. நாலு பெருமக்கள் யாருன்னு கூட வரவேற்க தெரியாது. நாலு பேர் யாருன்னு கேட்டா மேல வீட்டுக்கு அரண் கீழே வீட்டுக்கு அரண் தெரிஞ்சு வீட்டுக்கு அரண் வடக்கு விட்டு வரேன். அதான் நமக்கு நாலு பேர். நாலு பேர் போன வழியில போனா அந்த நாலு பேர் அவங்க அந்த மாதிரிதான் போனோம். நாலு பேர் பெருமக்கள் பேரு கூட நமக்கு தெரியாம எங்க பக்கத்துல நீங்களா அதனால நம்பிக்கையுடைய வாழ்க்கை வரலாற்றில் கூறப்போன்ற ஆசிரியர் பெருமான் அவர் திருவதாரம் செய்த நாடும் நகரமும் முதல் நமக்கு தெரிவிக்கிறார். வையம் புறக்கும் தனி செங்கோல் வளவர் பொன்னி திருநாட்டு செய்ய கமல தடம்பனும் அருமறை நூல் புரிந்த சீல புகழ் அதனால் எய்தும் பெருமை எண்ணி செய்யும் ஏரூர் ஏம பேரூரான் பொன்னித்திரு நாடு சோழன். ஆங்கே ஏமப்பேரூர் அற்புதமான ஏமன்னா பாதுகா நம்ம எல்லாம் வினைகள் பாதுகாக்கூடிய ஸ்தலம் ஏமப்பேரூர். அமினிந்து அவதாரம் நீக்கக்கூடிய சனாத் ஹேமப்பேரு திருவாரூர்ல இருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் ஹேமப்பேரு அங்கே சென்று வழிபடக்கூடிய பாக்கியம் அடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு 3 பஸ்ல போனோம். திருவாரூர் உடாழ்வு விஷயம் போகும்போது அந்த கோயில முதல்ல வழிபாடு செய்யும் ஹேமப்பேரு. அங்கே பொய்நீர் வாய்மை அருமறை நூல் புரிந்த சீரப்புகள் பொய்யில்லாத வாய்மை வாழ்கின்ற மறைவர்கள் அறிந்த ஊர் ஏமப்பேர். அந்த ஊர் ரொம்ப செழிப்பான ஊர். அந்த இங்கதான் நிறைய இருக்கு மாலை பயிலும் தோரணங்கள் மருந்து பயிலும் அணிவருது வேலை பயிலும் புனல் பருது மேகம் பயிலும் ஆடங்கள் சோலை பயிலும் குளிர்ந்த இருள் சுரும்பு பயிலும் அரும்பூகம் காலை பயிலும் வேத ஒரி கழுநீர் பயிலும் சிறுநீர் காலை பயிலும் வேதவரி நீ காலம் பார்த்தாலும் பிராமண செல்வர்கள் 4 வேதங்களையும் அழகா பகிர்ந்து வருகிற காட்சி. அந்த ஸ்தலத்துல அற்புதமான மறைவர்கள் குளத்துல ஒரு நாயனார் அமைந்திருக்கிறார். பெருமை விளங்கும் அப்பதியில் பேணி நீற்று சைவ நெறி ஒருமை வழி வாழ் அந்த நடந்தம் அங்கு குளத்தில் உள்ளார். இருமை உலகம் ஈசர் கடல் இறங்கி ஏத்த பெற்ற தவத்து அருமை புரிவார் நமி நந்தி அடிகள் என்பார் ஆகினார். நமி நந்தி அடிகள் ஆகினார். அவ்வாறு திரு நீரழுக்கு நாயனார் எப்படி திருவதாரம் செய்த மறைவர் படமோ அதுபோலவே நமினஞ்செடிகளிடம் மறைவர் குலத்திலே அவதாரம் செய்தார். அவர் வேத சிவாகரங்கள் முறைப்படி இல்லத்திலே 3 அக்னிகாரியம் செய்வார். திருநீற்ற அடைவே மெய்ப்பொருள் என கொள்வார். சாமகண்டராகிய சிவபெருமான் திருவடியிலே லைத்த அன்புடையார். அடியார் பெருமக்கள் மீது அளவு கடந்து ஈடுபாடு. அந்த பெருந்தகையா என்ன விஷயம் சொன்னா, அவர் அருகே இருக்கிற திருவாரூர்ல போய் நாள்தோறும் வன்மீகநாத பெருமானையும் திருவாரூர் அறநிலை உடையாரையும் வழிபாடு செய்கிற நேரம் ஏமப்பாடு புறப்பட்டு அங்க போய் வழிபாடு செய்ய வீட்டு அந்த காலத்துல மாறி வேணா கிடையாது காணல போது நடந்தாம. ஆகவே அங்க சென்று அவர் என்ன ஒரு பணி செய்வார் பாருங்க. அவ்வூர் நின்றும் திருவாரூர் அதனை அடைவார் அடியார் மேல் வெவ்வேறு அகற்றும் பெருமாந்தன் மகத்தால் பணிபுரிதல் பணிபுரிதல் எவ்வூதியமும் என கொள்ளும் எண்ணமுடையார் பல நாடும் செவ்வூரித்த வரைச்சிலையார் திருப்பாதங்கள் வணங்கினார். திருவாரூர் பெருமான் பாதங்களை 4 வணங்கினார். அதற்கப்புறம் இன்னொரு குறிக்கோளை தன் வாழ்க்கையில் அங்கே செல்கிற சமயத்தில் திருக்கோயிலில் பல இடங்களையும் அழகான தீபம் ஏற்றணும். அவகாசம் மெய்தீபம் மெய்தீபங்களை ஏற்ற வேண்டும் என்ற ஆசை நாயனாருக்கு.

மெய்ஞானம் சித்திக்கும். அது மட்டுமா, துளக்கில் நம் மலர் தொடுத்தால் தூயவன் ஏறலாம். குற்றமில்லாத வகையில பூக்களை தொடுத்து சுவாமி சாத்தனா சிவபெருமான் உலகத்தை அடையலாம், தூயவன் ஏறலாம். அழைப்பில கீதம் சொன்னாருக்கு அறிவுதான் அருள்மாறே, இதெல்லாம் செய்ய மேலாகணும்னு அழைப்பில கீதம். தேவாலயத்தை போய் சாமி முன்னால் நிறைய பாடினா சாமி அருள்கிற விஷயத்தை நம்மளால அழக்க முடியாது. அருள்மாறி அழைப்பில கீதம் சொன்னாருக்கு அறிவுதான் அருள்மாறி, அவ்வாறு புண்ணிய பொருளாக இருக்கிற தீபமற்றுகிற பணியினை நாயனார் அழகா திருவாரூர் அறநெறி என்று திருவாரூர் கோயிலுக்குள்ளே மேற்க பார்க்க சொன்னீங்க, அந்த இடத்துல தீபமற்றுகிற பணியை அவர் செய்தார். அவ்வாறு தீபம் ஒரு நாள் நெய்யில்லை, தீபத்துக்கு நெய்யில்லை. உடனே மாலை நேரம் வந்தாச்சு, தீபம் ஏத்தணும், பக்கத்துல யார் வீட்டா போய் நெய் கேட்கலாம் சொல்லி பக்கத்துல வீடு போறேன். பொழுது மகர் பொழுது அங்கு இறங்கும் ஆலை எய்துதனும் செழுந்தன் மணியின் இடையே பால் செல்லும் பொழுது என்ன ஒளிந்து அங்கு ஐந்தோர் மனையில் விளக்குடனே வேண்டி உள்புகனும் அழிந்த நிலைமை அமலர் மனையாயிற்று அங்கன் அபகுரைப்பார். ஏழு மைலுக்கு அப்பால ஏமப்பேரூர்ல போய் நெய் கொண்டு வந்து சாமிக்கு தீபம் விட்டா அக்கிதமாயிரு திருக்கோயில் பக்கத்துல ஒரு வீடு, அந்த வீட்டுல போய் நீக்க. ஆனா அந்த வீட்டுக்கார சமண, அந்த காலத்திலேயே திருவாரூரை சுற்றியுள்ள வீதியில சமணங்கள் இருக்காங்க, அவர்கள் நிறைந்தனம் சமணம். தஞ்சிரிகள் நாயனார் சரத்துக்கு பார்க்க போறோம், அவர் கண்ணு நடந்தவர் கூட திருவாரூர் தெப்பத்தை திருப்பணி பண்ணும்போது அவ்வளவு கம்புகளாம் சமணங்கள், அவர்கள் கூட்டம் நிறைந்திருக்கிறது திருவாரூர் சுற்றி. அந்த வீட்டுக்குள்ள போய் கேட்கும் போது சமணர்கள் நாயனாரை கேள்வி பண்றாங்க, ஓஹோ விளக்கு நீ வேணுமா, உங்க சாமி தான் கையில விளக்கு தீம வச்சுட்டாரு, அது போலதான் நன்னாடும் போது ஏதோ தீமத்துக்காண்டே அது போதான் இல்லையா, அவருக்கு நெய் தீபம் இருக்கியா, கையில் விளக்கு கனலுடைய கையில் விளங்கு கனலுடையார் தமக்கு விளகு விளக்கு நெய்தான் நெய் இங்கில்லை விளக்கு எரிப்பீராது நீரை முகந்து எரித்தல் செய்யும் என்று திருத்தொண்டற்கு உரைத்தார் தெரியாது ஒரு பொருளை பொய்யும் மெய்யுமாவின் ஒரு மேற்கொள்ளும் குறை நெறியாறு. அதர்மநிலையில் இருக்கிற அமணர்கள் உங்க சாமிக்கு கையில் இருக்கிற தீபமே போதுமையா, இதெல்லாம் விளக்கு நீ கொடுவீங்க, அப்படி உனக்கு மெய்யான விளக்கு தீபம்னு ஆசைப்பட்டீங்கன்னா பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, குளத்துல போய் இறங்கி அந்த தண்ணீரை துத்தி அகல விட்டு பேசிருப்பியா, கேள்வி கிட்ட வேண்டாம், இந்த நெய் உனக்கு என்ன தேவை, அதோ தண்ணி இருக்கு தண்ணீர் ஊத்து கீழ் என்று எண்ணி நகையாடினார்கள் சொன்னார்கள். அம்மை நாயனார் மன வருத்தத்தோட கோயிலுக்குள்ள வந்தார், அப்பொழுது ஒரு வாக்கு அசரி வாக்கு, வந்த கவலை மாற்றும் நாயனாருக்கு ஆறுதல் வார்த்தை சுவாமியே அசரி வாக்கத்தை, வந்த கவலை மாற்றும் இனி மாறா விளக்கு பணியார இந்த மருங்கில் குளத்து நீர் முகந்து கொடுவந்து ஏற்றும் என தஞ்சி மதியம் அணிந்ததுதான் அருளால் எழுந்த மொழி கேளா சிந்தை மகிழ்ந்து நவி நந்தி அடிகள் செய்வது அறிந்துவரார். நம பார்வதி மகனே அழகர மகாதேவா கவலைப்படுகிறேன், குளம் தனி எடுத்து நீ தீபம் சுவாமி ஆசீர்வாத அந்த குளத்துலதான் நான் உழவார் பிடிச்சேன், அது துணி திட்டல மூணு பஸ் போய் அந்த குளம் குளம் பாழா கிடந்தது, ஒரு அருமையான உழவார் பணி செய்து ஒரு போதை எழுதி வச்சோம். இந்த மாதிரி நமனிகள் நீரா விளக்கத்தை திருக்குளம் இதுல கண்டதெல்லாம் போடாதீங்கன்னு நினைச்சோம். இப்ப போன பார்த்தனா என்ன மொத்தாது அந்த போதை எவன் பார்க்க, அந்த மாதிரி ஒரு சூழலை திருவாரூர் போய் நினைக்கிறேன் பராமரிப்பே இல்லை.

0: இருப்பாரு. திருவாரூர் குளத்துல தண்ணீர் எடுக்க சொல்லி சுவாமி அணைகிட்டார். உடனே சந்தோஷம், சுவாமி என்ன பண்ண, சென்னிமிசை தரித்தவிரான் அருளே சிந்தை செய்து எடுவார். அந்த அடைமொழி சிவருமான கொடுக்கும் போது பொருத்தமான அடைமொழி சேர்த்தா கொடுக்கணும். சிவருமான அருமனை சிவருமான இப்படி அட்ரஸ் கொடுத்தா பண்ணு, சென்னிமிசை நீர் தரித்தவிரான், தண்ணீர் அப்படி சொல்லப்பட தண்ணீர் என்ன அதனால கங்கைய அழகா ஜடாபாரத்தில் தங்கிய சிவருமான் ஆணையிட்டார். அது அப்படியே மேற்கொள்கிறார்கள். கை கண்ணு சொல்லப்படாதா, திருத்தோடு சொல்லப்படாதா, சென்னிமிசை நீர் தரித்த பிரான் நீர் எடுத்து விளக்கிட சொன்ன பொருத்தமான சென்னிமிசை நீர் தரித்த பிரான் அருளே சிந்தை செய்து எழுவார். நன்னீர் பொய்கை நடுப்புக்கு நாதர் நாமம் நமின்றி ஏத்தி அந்நீர் முகந்து கொண்டு ஏறி அப்பர் கோயில் அடைந்து முன்னீர் உலகம் அதிசயப்ப முழுக்கும் திரிமே நீர் வார்த்தார். நம பார்வதி மதையே அவர மகாதேவா அந்த தடாகத்து நடுவே போய் நின்றார். நாதர் நாமமாகிய பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்தார்ஸ்வரா என்று பஞ்சாட்சர நமச்சார மந்திரத்தை மனதார ஜபித்துக் கொண்டு அழகாக தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வந்தார். பைச விளக்கு அடிபிச்சு இங்கே திருவாரூர் அரணி அந்த சனிஞ்சு அணிவா அகல வரிசைய வச்ச கிரிவு போட்ட அந்த நீரை ஊத்தின மட மட அவ்வளவு அழகா நெய் ஊத்தின மாதிரி நீர் வார்த்தா சோதி விளக்கு ஒன்று ஏற்றுதனோ முதல் விளக்கு ஏத்தின அவ்வளவுதான் மட மடன் அப்படி வச்சுட்டே வர சோதி விளக்கு ஒன்று ஏற்றுதனோ சுழல் விட்டு எழுந்தது அது நோக்கி ஆதி முதல்வர் அறநெறியா கோயில் அடைய விளக்கேற்றி இணைந்தாறு கந்தரெதிரே முதிரும் கடிப்பினுடன் நாதர் அருளால் திருவிளக்கு நீரால் எரித்தார். நாது அருகே நம பார்வதி பதையே அவசர மகாதேவா அவர்களாம் பாக்குறாங்க, தலைக்கிட போடுறாங்க வெக்கத்தினாங்க. நம்ம தோத்துட்டோமே சொன்னபடி செய்து கட்ட தண்ணீராக விளக்கரிக்கிற பாக்குறாங்க. அவளையும் அழாழி தலையை கீழே போட்டு ஓடுறாரு. நாடு அறிய உலகமெல்லாம் அந்த செய்தி கேட்டு அறிந்து இது ஒரு நாளா அந்த தீபம் விட்டார விடிய விடிய எரிது நெஞ்சுனா பயணத்த கரையாது. நம்ம நெய் தீபத்துக்கு காண்டாக்ட் போயிரு டால்டா அது பேர் மெயின் ரோடு அதே திரும்பிட போட்டா திரும்பி தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் போட வைக்கணும் எரி கண்டாக்ட் எடுத்தோம் அந்த எரிட்டு அந்த நேரத்திலே திருட கொஞ்சுவான் கொஞ்சம் இருந்தேன் அஞ்சு ரூபாய் பணம் எடுத்தேன் அஞ்சு ரூபாய் எங்கடாங்க நிலைமை இங்கே நீரால் விளக்கிட்டா அது விடிய விடிய எழுதிதான் சேர்த்தா விமான விஷயம் பரிசு திருவிளக்கு விடியும் அளவு நின்று எரிய சில பேர் சந்தேகப்படாங்க. கொஞ்ச நேரம் தெரிஞ்சு டக்குனு அணைஞ்சிருந்தா தண்ணி ஊத்தினாரு லேசா அறிஞ்சிருக்கோம் அணைஞ்சிருக்கோம் அடிமா அவங்க வாயில பஞ்ச வச்சு அடைக்கணும். அதுதான் சாமி தெளிவா சொன்னும் பரிசு திருவிளக்கு விடியும் அழகும் நின்று எரிய குறையும் தகடிகள் தகடிகள் எல்லாம் கொள்ள வேண்டும் நீர் வாக்கு மறையின் பொருளை அர்ச்சிக்கும் மறையின் உறையும் பதியில் அவ்விரவே அணைவாறு பணிவுற்று உருப்பட்டார். எல்லாம் இருந்திருக்கா அழகா பிரகாசத்தை காட்சி தந்தார். பரமேஸ்வரா நன்றி சொன்ன தன் ஊருக்கு இரவோட இரவா இருந்துட்டார். சரி மறுநாள் இருந்து என்ன செய்ய பாருங்க, யாருமே நெய் வைக்கல சாமிதான் ஆணிட்டார அப்படியே வர வேண்டியது தண்ணீரால் விளக்கிறது எவ்வளவு வாய்ப்பு நம்மளுக்கு பார்த்து நம்ம என்ன இருக்கிற வேலையில இப்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா என்ன அந்த மாதிரி நாயனா
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.
2: அண்டஜம் சுவேதஜங்கள் உற்பீச்சம் சதாயிசத்தோடு எந்தெருநாள் 84,000 உண்டு கொல் யோனியெல்லாம் ஒழித்து மானுட துதித்தல் கண்டிடர் கடலை கையால் நீந்தினன் காரியங்கான். சித்தியார், ஒருவன் கடலை கையாலேயே நீந்தி கரை சரை சேர்ந்தால் எப்படி வந்திருப்பானோ அதுபோல எத்தனையோ பிறவிகளிலே நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த புண்ணியங்கள் தான் இந்த மானுட பிறவிலே வந்து நம்மை கொடுத்திருக்கின்றது. அந்த நால்வகை பிறப்பு அண்டஜம் சுவேதஜங்கள் உற்பீச்சம் சராயிசத்தோடு. அண்டஜம் முட்டையில் தோன்றுவன, சராயிஜம் கருப்பையில் தோன்றுவது, உற்பீச்சம் வேறுகிண்டு பிறப்பது. அண்டஜம் சுவேதஜம் உற்பீச்சம் சராயிசத்தோடு எந்தரு நாள் 84,000 உண்டுவல் யோனியெல்லாம் ஒழித்து மானுட துதித்தல் கண்டிடர் கடலை கையால் நீந்தினன் காரியங்கான். அதனால் அந்த மானுட பிறவியினுடைய அருமை அப்படி உணர்ந்தால்தான் தெரியும். மறுபடியும் என்ன சிறப்பு இருக்குது? மறுபடியும் மானுட பிறவி மறுபடியும் கிடைக்குங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது நமக்கு? இல்லையா, காரைக்கால் அம்மையார் போன்றவர்களே என்ன சொல்கிறாங்க, மறுபடியும் மீண்டும் பிறப்பு உண்டே. பிறப்பு இருக்கா இல்லையா யாருக்கும் தெரியல. அதனால தான் திருவள்ளுவர் சொல்லும் பொழுது அங்கே பெருங்கடல் என்றார் விளக்கம் சொன்னார். திருக்குறள் ஒரு அருமையான இடம் சொன்னார். நாம் ஒன்று நினைக்கிறோம், பரிமையில் இன்னொரு அர்த்தம் சொல்ல, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பிறவிய பெருங்கடல்னு சொன்னாராம், அது கடல், பிறவி பெருங்கடல், நீங்கள் பார்க்குற கடல் கடல், ஆனால் உங்கள் பிறவி பெருங்கடல் திருவள்ளுவர் சொன்னார். ஆனால் இதுக்கு நம்ம காரணம் சொன்னால் என்ன சொல்லியிருப்போம்? ஆனால் பரிமையாளர் காரணம் சொன்னார், ஏன் திருவள்ளுவர் பெருங்கடல்னு சொல்கிறார் தெரியுமா அப்படின்னா, நீ உலகத்தில் எந்த கடலை பார்த்தாலும் அது அட்லாண்டிக்காக இருக்கலாம் பசிபிக்காக இருக்கலாம், ஆனால் அந்த அட்லாண்டிக் பசிபிக்கு ஒரு சீஷோர் இருக்குது இல்லையா? எவ்வளோ பெரிய கடலாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சீஷோர் இருக்கா இல்லையா? அப்போ என்ன தெரியுது, அவ்வளோ பெரிய கடலாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சீஷோர் இருக்கிறது தெரியுது, ஆனால் உன்னுடைய பிறவிக்கு ஷோர் தெரியல இல்லையா? அதனால எழுதினாரு, காரணகாரிய தொடர்ச்சியாய் கரையின்றி வருதலின் பெருங்கடல் என்றார். என்ன அதனாலதான் பெருங்கடல் எவ்வளவு சில பேர் நம்ம பெரிய கடல்னா பிக் ஓஷன் மேமத் ஓஷன் ஏதோ எழுதுவோம் அவ்வளவுதான். அங்க பெருங்கடல் என்பது கரை இல்லை. இந்த பிறவி எப்போது முடிகிறது என்று தெரிய முடியாது. கடல்னா லைட் ஹவுஸ் இருக்குது, பார்த்தா ஒரு கோயில் ஒரு 24 hours லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு வருது தெரியுதே, இது ஒன்றும் தெரியலையே. அதில் காரணகாரிய தொடர்ச்சியாய் கரையின்றி வருதலின் பெருங்கடல் என்றார் விளக்கம். ஒரே ஆசிரியர் உரையப்பான், அதனால தான் படிமையுடைய உரைக்கு அவ்வளோ சிறப்பு கொடுத்தது காரணம். அதனால் இன்னொரு குறிப்பையும் சொல்ல விரும்புகிறேன், நாவலர் பெருமான் திருக்குறளுக்கு மட்டும் உரை எழுதலை. சிந்திக்கணும் நீங்கள், எத்தனை நூல்களுக்கு உரை எழுதியிருக்கிறார் ஆரம்ப நாவலர். நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும், தமிழர்களினாலே எல்லாராலையும் போற்றப்படுகின்ற திருக்குறளுக்கு ஒரு உரம் பண்ணியிருக்கணும் இல்லையா? அவர் திருக்குறளுக்கு ஏன் நாவலர் உரம் பண்ணலை? உண்மையிலேயே திருக்குறள் எல்லாராலையும் மதிக்கப்படுகின்ற ஒரு நூல் தான், அவருடைய காலத்திலேயும் சரி இன்னைக்கும் சரி.
3: பெருமையாளர் போதும்,
2: அது காரணம் என்னென்னா அதனால அதுதான் அவர் மறவையும் மீறமாட்டார். சைவ சான்றோர்கள் தனக்கு முன்னாடி வாழ்ந்த சைவ சான்றோர்கள் பரிமேலழகர் உரை தான் சிறந்த உரை என்று முடிவு செய்து விட்டார்கள். இனிமேல் அதில் போய் நம்ம கை வைக்கக்கூடாது. அதே போல அந்த திருக்குறளுக்கு பரிமேலழகர் உரை, திருவள்ளுவ மாலை இருக்கு இல்லையா, திருவள்ளுவ மாலை, அந்த திருவள்ளுவ மாலைக்கு ஏற்கனவே ஒருத்தர் உரை எழுதினார், திருத்தணியை சரவண பெருமாளையர். திருத்தணியை சரவண பெருமாளையர் தான் திருவள்ளுவ மாலைக்கு உரை எழுதினார். ஆகவே திருக்குறளுக்கு பரிமேலழகர் உரையும் திருவள்ளுவ மாலைக்கு சரவண பெருமாள் ஐயர் உரையும் சிறந்த உரை என்று சைவ உலகம் ஏற்கனவே முடிவு செய்து விட்டது. ஆகையினால என்ன பண்ணார், அப்போ நமக்கு என்ன கடமைன்னு பார்த்தார் என்னன்னு கேட்டால், அதை பரிசோதித்து வெளியிடுவது என்னுடைய கடமை. அது இதுக்கு முன்னாடி எழுதணும் எழுத்து புட விட்டுருக்கலாம் சொற்புட விட்டுருக்கலாம், அது நடந்திருக்கும், அது பிரிண்ட் டெஸ்ட் டெவிட் இருக்கும், எல்லாம் இருக்கும் இல்லையா? ஆகினால தான் என்ன பண்ணார், பரிமையாளர் உரையும் சரவண பெருமாள் ஐயர் உரையும் அவர் வந்து பரிசோதித்து வெளியிட்டார். அது மரபு இகவாமை அப்படிங்கிறதையும் எங்கள் சான்றோர்கள் கடைபிடிப்பாங்க. எப்பயுமே ஒரு மரபு, அந்த மரபை போய் நம்ம வந்து உடச்சி எறியக்கூடாது. அது சைவ சான்றோர்கள் மரபையும் பாதுகாக்க வேண்டியது. இன்னும் சொல்ல போனால், திருக்குறளை முதன் முதலிலே அச்சு ஏற்றி பதிப்பித்தவர் அவர் தான். திருக்குறள் இன்னைக்கு ஆசிட்டிஸ் அப்படியே கிடைச்சிருக்குன்னா காரணம் யார்? சரவணப்பெருமாள் ஐயர் தான். யாருக்காவது தெரியுமா திருக்குறள் இவ்வளோ பெருமை சொல்லணும்? யார் முதல்ல பிரிண்டில் கொண்டு வந்தது யார் திருக்குறளை? திருக்குறளை பிரிண்டில் கொண்டு வந்தது யார்? சரவணப்பெருமாள் ஐயர். அவர் தான் கொண்டு வந்தார். போப்பே எழுதுகிறார், போப்பே எழுதியிருக்கிறார் அந்த கருத்து. இதாக விஷயத்தை திருக்குறளுக்கு சரியான பிரிண்ட் போட்டது சரவணப்பெருமாள் ஐயர்ன்னு தீயு போப்பே எழுதுகிறார். அவர் அந்த திருவள்ளுவர் மாலைக்கு உரை செய்திருக்கிறார். அது அற்புதமான செய்திகள் இதெல்லாம் வந்து. அதனால் திருக்குறள் வந்து எந்த அளவுக்கு ஒரு சைவ நூல் என்பதை அது இன்னொரு நாளை நம்ம பார்ப்போம். என்னுடைய கேசல்லையும் நான் நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறேன். அதன் பின்பு அந்த சம்பந்தருடைய காலத்திற்கு பின்பாக அங்கே சமண இருள், பாண்டிய நாட்டிலே உள்ள சமண இருளை சம்பந்தர் நீக்கினார். பல்லவ நாட்டிலே உள்ள சமண இருளை அப்பர் நீக்கினார். ரெண்டு பேரும் ஜூரிஸ்டிக்ஷன் பிரிச்சுக்கிட்டாங்க. சம்பந்தரும் அப்பர் இல்லையா? பாண்டிய நாட்டில் இவர் தானே சம்பந்தர்.
3: எங்கேருந்து வந்தது இந்த சமணம்?
2: சமணம் வந்து வடநாட்டிலேருந்து வந்தது. நான் சொன்னேன், அதாவது அன்றைக்கு ஆரம்பத்தில் சொன்னீங்க, மகதி அர்த்த மகதி என்று சொல்லக்கூடிய மொழியில் தான் சமண மத கருத்துக்கள் முதன் முதல்ல வந்தது. அவர்கள் அவர்களுடைய அந்த சமண குருமார்களை தீர்த்தங்காரர் என்று சொல்வார்கள். தீர்த்தங்காரர்கள் இவர்கள் புத்தர் என்று சொல்வார்கள். புத்தர் என்று சொன்னால் உண்மையிலேயே இவரை மட்டும் குறிக்காது, அவருக்கு முன்னாடி உள்ள 24 புத்தரையும் குறிக்கும். அதே போல தான் சமணர்கள்லையும். ஆனால் நம்ம அங்கே ஒரு விஷயம் சொல்லுவோம், அது அது அந்த அது அது ஒரு பெரிய கருத்து. ஆதிபுத்தன் என்பவன் மகாவிஷ்ணு தான் ஆதிபுத்தன். சைவத்தினுடைய கொள்கை புத்த சமயம் இந்த கௌதம புத்தரினாலே தோற்றுவிக்கப்பட்டது அல்ல. புத்த சமயம் அவருக்கு முன்னாடி இருக்குது, அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதில் ஆதிபுத்தன்லேருந்து 24வது புத்தன் தான் கௌதம புத்தன். அந்த கௌதம புத்தன் சாக்கிய வம்சத்திலே அவன் பிறந்த காரணத்தினால தான் புத்த மதத்தை சாக்கியர்னு சொல்கிறதுக்கு காரணம். தேவாரத்தில் புத்த மதத்தை சாக்கியர்னு சொல்கிறாங்க இல்லையா? சாக்கியர்னு ஏன் சொல்கிறாங்க? சாக்கிய நாயனாரும் இருக்கார். ஒரு நாயனாரே சாக்கிய நாயனார். சாக்கியன் என்று புத்த மதத்துக்கு ஏன் பேர் கொடுத்தாங்க? புத்தர்களுக்கு சாக்கியன் என்று. இந்த கௌதம புத்தன் தோன்றிய வம்சம் சாக்கிய வம்சம், ஆகையினால அவனுக்கு சாக்கியன் என்று. ஆகவே அது வந்து வடநாட்டிலிருந்து வந்தது. ஆனால் அந்த பௌத்த சமய கருத்துக்களும் சமண கருத்துக்களும் தோன்றி, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட 600 to 800 இயர்ஸ் கழித்த பிறகுதான் தமிழ்நாட்டை அவைகள் பாதித்தன. அது வரைக்கும் தமிழ்நாட்டை பாதிக்கல. இந்த களப்பிரர்களுடைய படையெடுப்பு நடந்த பின்புதான் அந்த மதமானது உள்ளே வந்தது. அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், ஒரு பௌத்த சமயத்தை சார்ந்து சிவபெருமான் முழுமுதற் கடவுள் என்று ஏற்றுக்கொண்ட ஒருவருடைய நாயன்மார் பட்டியலில் இருக்க சாக்கிய நாயன். அதே போல சமண மதத்தை சார்ந்து நமக்கு ஒருத்தர் கூற்றுவ நாயனார், அவர் சமண மதத்தை சேர்ந்தாலும் கூட இந்த சிவபெருமானை முனிவர் கடவுள் என்பதை ஏற்றுக்கொண்டதுனால அவரையும் நாயன்மாராக வச்சிருக்கிறோம். இது பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தி தான். உலகத்தில் இந்த அளவுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை இருக்குமா வேற மற்ற சமயத்திற்கு என்பது ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தி தான். இல்லை, எந்த சமண பௌத்தத்தை இவர்கள் கண்டித்தார்களோ அதிலே தோண்டிய ரெண்டு பேரையே நாம் வந்து நாயனாராக வச்சுட்டுருக்கோம். அது காரணம் என்ன? அவர் ஏற்றுக்கொள்கிறார், உள்ளத்தால் வர வேண்டும் என்பது தான் ஒரு பெரிய விஷயம். அவை நாயன்மார்கள் எல்லாம் அவர்கள் பூர்வ ஜென்மத்திலேயே, நாயன்மார்கள் பூர்வ ஜென்மத்திலேயே சரியகிரியா யோகங்களை முடித்துவிட்டு ஞானத்திற்காக இந்த உலகத்திலே அவதாரம் செய்த, அதுதான் சைவ சான்றோர்களுடைய கருத்து. அவங்களுக்கு என்ன பேர்னு கேட்டால், அதனால் குறித்து கொள்ளுங்கள், சாமுசித்தர்கள். சைவ சித்தாந்த பரிபாஷையில் அதுக்கு பேர் என்னது? சாமுசித்தர்கள். கண்ணப்பரும் அவர் ஏற்கனவே அவர் வந்து அந்த ஞானத்தில் ஞானம் ஏற்கனவே அர்ஜுனனாக இருக்கும்போதே அந்த நிலையை அடைந்து விட்டார். ஆனாலும் ஒரு காரியத்திற்காக அந்த பாச பாரத போர் என்று நடக்க வேண்டும், பாசுபதாசிரம் வந்தாலும் அது நிறைவேறும். அதுக்காக தான் எப்பொழுதுமே சிவபெருமான் என்ன செய்கிறாருன்னா, இந்த உலகம் எப்படி இயங்க வேண்டுமோ அதற்கு தகுந்தாற்போல் எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்வார். அதாவது வினையை அனுபவிக்கிறார், வினையை அனுபவிக்கும் போதே அந்த வினையை முன்னுக்கு பின்னால் என்ன ஆர்டரில் வரும், சிவப்பிரகாசத்தில் வரும் பதில். அது நாம் செய்கின்ற வினைகள் இருக்கே, அந்த வினைகள் எல்லாம் எந்த ஆர்டரில் வருது? இப்போ உதாரணமாக சொல்கிறேன் பாருங்கள், 100 பிறவிக்கு முன்னாடி நான் செய்த ஒரு நல்வினை முதல்ல பலனை கொடுத்துட்டு தான் 99வது பிறவியில் செஞ்சது வருமா? அப்படி தானே வரணும். த ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி அப்படி வருமானா வராது. சிவபிரகாசத்தில் பதில் வராது. ஏன்னு கேட்டால், ஏன் மாற்றுகிறார் என்றால், அவர் ஒரு சங்கல்பம் பண்ணுறார் இல்லையா, அவர் வந்து இந்த உலகம் எப்படி இயங்க வேண்டும் என்று ஒரு மாஸ்டர் பிளான் போடுறார் இல்லையா, அதன்படி மாற்றுவார். இப்போ எப்படி ஒரு நாடக மேடை டைரக்டர் என்ன பண்ணுவார், நான் கதாநாயகன், நான் முதல் சீனில் தான் வருவேன்னு சொல்ல முடியுமா? அப்போ டைரக்டர் வந்து எப்போ நீ திரையை விட்டு வெளியில் போ, எப்போ முன்னாடி வான்னு அவர் தானே சொல்ல, அப்போ தான் நாடகம் நிறைவிடும். ஏன்னா சங்கற்பம் வந்து சிவபெருமான் சங்கற்பத்தினால தான் எல்லாம் செய்கிறார். ஆகையினால தான் பிற சமயங்களுமே வந்து அந்த வினை அனுபவத்திற்காக தான் கொண்டு வரப்படுகிறதுன்னு தான் சார் சொல்லுது. பிற சமயங்கள் வந்து சிவபெருமானுடைய அனுமதிக்கு மாறாக ஒன்றும் தோன்றலை, சிவபெருமான் அனுமதியோடு தான் வருது. அனுமதி இல்லாமல் வந்துன்னு சொன்னாலே இறையாண்மைக்கு குற்றம் வந்துடும். ஏன்னா அந்த வினை அனுபவம் என்பது எல்லாவற்றையும் பொறுத்து தானே வரப்போகுது. ஆக இந்த வினையினுடைய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே. அது வந்து சங்கற்ப நாராயணத்திலையும் தெளிவாக சொல்கிறார், எல்லா சமயங்களுமே அவர் தான், அந்தந்த சமயங்களிலே எது உண்டாகணும், எது மேலே போகணும், எல்லாம் அவர் தான் டைரக்ட் பண்ணிக்கிறார்.
3: அப்படின்னா அவரே திரிபுரம் தெரிவிக்கிறார்.
2: அது அது என்ன கேட்டால்,
3: அவர் அவங்க வினை.
2: ஆமாம், அவர்கள் இல்லை இல்லை, அது காரணம் உண்டு, கட்டாயம் உண்டு. வந்து என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அவங்களுக்கு வந்து அந்த அந்த 3 பேர் எரிக்காம விடுறார் இல்லையா, எல்லாத்தையும் எரிக்கிறார், 3 பேர் எரிக்காம விடுறார். அதுக்கெல்லாம் காரணம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே என்ன செய்கிறார் என்றால், இந்த உலகம் இயங்குவதற்காக, இப்போ என்ன கேட்டால், எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் கூட உலக வினை வந்து அவர் அனுபவம் அதன்படி தானே வரணும், அதை மாத்திரதே இல்லையே. அவர் நீ வந்து சைவ சமயத்தை ஏற்றுக்கொண்டதுனால அந்த வினை வந்து உன்னை வந்து சேராதுன்னோ சேரும் என்று அவர் சொல்லவே இல்லையே. உலக வினைகள், உலக வினைகள் எல்லாம் வந்து திரும்ப திரும்ப எதை சார்ந்து இருந்தாலும் சரி, அதனால தான் திருவள்ளுவர் சார்ந்து வையத்துள் வாழ்வாங்க வாழ்வோன்றார். ஒரு கேள்விக்கு பதில் என்ன சொன்னாரு, நீங்கள் வந்து, நான் வந்து கடவுளை வணங்கலை, ஆனால் நான் நல்லபடியாக தான் எல்லாம் செஞ்சிட்ருக்கேன், எனக்கு சரின்னு தோன்றதை தான் நான் செய்கிறேன், எனக்கு தவறுன்னு சொல்கிறத நான் செய்கிறதில்லை, எனக்கு என்ன பலனை கொடுப்பா உங்கள் கடவுள்னு அவன் கேட்டான்னு அவனுக்கு பதில் என்ன? அவனுக்கு தான் திருவள்ளுவர் பேர் வச்சார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும், அந்த தேவலோகம் வரைக்கும் அவனுக்கு என்ன உண்டு, ப்ரமோஷன் உண்டு. கடவுளை ஏற்றுக்கொள்ளாததுனால அவன் நரகத்துக்கு போகிறது இல்லாமல் அந்த வினைக்கு தகுந்த பலனை கொடுக்கும். அதுனால் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோன்னார். ஆனால் இறை அந்த இதை சொல்லும்போது என்ன சொன்னார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராத, அங்கே புள்ளிய வச்சிடுறார். எனக்கு அந்த நுட்பமான வேறுபாடு பார்த்தீங்கன்னா, அதனால் இறைவனை வணங்குவது என்பதே அந்த பிறப்பு அறுத்தல்ங்கிற ஒன்று தான். அதன் முன்பாக நம்முடைய தேவாரம் கிடைத்தது, அதுக்கப்புறம் எப்படி கிடைத்தது, கிட்டத்தட்ட 6வது நூற்றாண்டு 7வது நூற்றாண்டிலே அவர்கள் பாடிய பாடல்கள் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 5 நூற்றாண்டுகள் கழித்த பிறகு தான் அவர்கள் தூக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, அவர்கள் பாடிய எல்லா பதிகங்களும் கிடைக்குமாறு அவர் செய்யவில்லை. சில விஷயங்களை வந்து நாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண முடியாது. 16,000 பதிகங்கள் பாடியிருக்கிறார் சம்பந்த பெருமான். சுந்தரர் கிட்டத்தட்ட 37,000 பதிகம் பாடியிருக்கிறார். ஆனால் நமக்கு 100 பதிகங்கள் தான் கிடைத்திருக்கு. அவர்கள் பாடியதில் அவர்களை கணக்கு எடுத்துக்கிறார். ஒருத்தர் கணக்கு சொல்லும்போது என்ன சொன்னால், அவர்கள் பாடியதில் நமக்கு 0.67% தான் கிடைச்சிருக்குன்னு எழுதியிருக்கிறார் ஒருத்தர். 0.6 அவர்கள் எவ்வளவு பதிகங்கள் பாடினாரோ அதில் நமக்கு கிடைச்சது 0.67, less than 1% தான் நமக்கு கிடைச்சது.
4: சம்பந்தர் வந்து 16 வருஷம் பாண்டு 3 வயதுலக்கம் 16 வயது மட்டும் பாடுறாரு.
2: ஆமா,
4: 16,000 பதிகங்கள் பாடிருக்கு.
2: ஆமா,
4: சுந்தரர் வந்து
2: 2 ஆண்டுகள் தான்,
4: 2 ஆண்டுகளுக்குள்ள 37,000 பதிகங்கள் பாடிருக்காரு.
2: பாடுவதே தொழிலாதான் வச்சிருக்காரு, அவர் இருக்க முடியும் இல்லையா.
4: அப்பர்,
2: அப்பர் வந்து 49,700 பதிகம் அப்படின்னு இவர் சொல்றார். நம்பியாண்டா நம்பிகள் சொல்றாரு இல்லையா, அது ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், இப்போ இருக்கிறதெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்களா, இனிமேல் படிக்கிறவங்களுக்கு பதிவு இல்லையான்னு கேட்டேன். இருக்கிறது இல்லையா, இருக்கிறதேன்னு ஒழுங்கா படிக்கலையே, அதனால இந்த காலத்திற்கு எது தேவையோ அதை மட்டும் வெளிப்படுத்தணும் அவ்வளவுதான் போதும் அப்படின்ட்டார். அப்படின்னு அவரே அசரீரிவாக்காதானே சொன்னார். ஏன் முடியும், அவரே சொல்லிடுறார் இந்த காலத்துக்கு எது தேவையோ அதை வெளிப்படுத்தணும் அவ்வளவுதான். அதன் மின்பு வருகிறார்கள் திருவிசைப்பா மாணிக்க வாசகர் வருகிறார், திருவிசைப்பா ஆசிரியர் வருகிறார்கள். இந்த திருவிசைப்பா காலத்திலே சில புதிய தலங்கள் தோன்றுகிறன எனக்கு தெரிகிறது. ஏன்னா திருவிசைப்பா தலங்களில் தேவார பாடல் பெற்ற தலமும் வருது, தேவார பாடல் பெறாத தலங்களும் வருது. உதாரணமாக தஞ்சாவூர், தஞ்சாவூர் என்பது அந்த பிரகதீஸ்வரர் ஆலயம் என்பது தேவார காலத்தில் இல்லை. தஞ்சை ராஜராஜேஸ்வரம் என்பது திருவிசைப்பால் மட்டும்தான் வருது இல்லையா. அப்போ என்ன தெரிகிறது என்று கேட்டால், அந்த தஞ்சாவூருடைய வரலாறு, அதாவது பெரிய ஆச்சரியமான செய்தி என்னன்னு கேட்டால், தஞ்சாவூர் வாஸ் நாட் அட் ஆல் எக்ஸிஸ்டிங் டியூரிங் த தேவாரம் ட்ரியோ அப்படி சொல்கிறாங்க. இவரது காலத்தில் தஞ்சாவூர்னு ஊரே இல்லை. செம்பியன் மாதேவி கண்டராதித்த சோழன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் திருவிசைப்பார். 9 பேரில் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, கண்டராதித்த. அந்த கண்டராதித்த சோழருடைய மனைவி செம்பியன் மாதேவி, அந்த செம்பியன் மாதேவி என்பவள் தான் தஞ்சாவூர் டவுன் மேப்பே போட்டவர். அவர் தான் தஞ்சாவூரே கிரியேட் பண்ணுறார். அதுக்கப்புறம் ராஜராஜ சோழனுடைய காலத்தில் பிரகதீஸ்வர ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. அதனால தான் தஞ்சை ராஜராஜேஸ்வரம் என்பது தேவார பாடல் பெற்ற காலத்தில் அது இல்லை, அந்த ஊரும் இல்லை, இந்த கோயிலும் இல்லை. அதோடு வரலாற்று ரீதியாக பார்த்தாலும் தஞ்சாவூர் வாஸ் நெவர் த கேபிட்டல் ஆஃப் த சோழாஸ். சோழர்களின் தலைநகரம் 5 மொத்தம், சோழர்கள் அவர்களுக்கு மட்டும் 5 தலைநகரம் இருந்திருக்கு. ஒரு காலத்தில் திருவாரூர், இப்போ மனுநீதி சோழனுடைய காலத்தில் திருவாரூர் தான் தலைநகரம். காவிரி பூப்பட்டினம், உறையூர், அப்படி 5 தலைநகரம் அவங்களுக்கு இருந்திருக்கு சோழர்களுக்கு. அப்போ என்ன வரல, தஞ்சாவூர் தலைநகரமாக இருந்ததுன்னு வரலாற்றில் வரல. அப்போ அதனாலேயும் தஞ்சாவூர் என்பது பின்னாடி வந்தது தான் நமக்கு தெரிகிறது. இன்றைக்கு சோழ நாட்டில் தஞ்சாவூர் முக்கியமான ஒரு இடம். அதுபோன்று அவர்கள் தோன்றுகிறார்கள். கடைசியாக வருகிற அந்த திருமுறை கண்ட சோழன், அந்த திருமுறை கண்ட சோழன் தான் அவருடைய அவைக்களத்திலே கிட்டத்தட்ட இவர்கள் பாடியதெல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டில் பாடியவை. அப்பொழுது அவனுடைய அவைக்களத்திலே ஒரு புலவர் வந்து பாடுகிறார், ஒரு பாணர் வந்து பாடுகிறார். இந்த தேவாரத்தை கேட்கிறான், கேட்கும் பொழுது உனக்கு என்ன, அபயகுலசேகரன் தான் அந்த பேர் வருது, அபயகுலசேகரன். அந்த அபயகுலசேகரன் கேட்கும் பொழுது அவன் அந்த பாடலை கேட்டு அப்படி மெய்மறந்தான். இது எங்கே இருக்கு இந்த பாடல்னு கேட்டான். அப்போ அவங்க சொன்னாங்க, இது செவி வழியாக வருகிறது, இது மூவர்கள் பாடிய தேவாரத்தில் ஒரு பகுதின்னு சொல்லி சொன்னான். அப்போ முழுமையும் எனக்கு கிடைக்க வேண்டுமே என்று நினைத்தான். அதற்காக தான் போய் சுவாமியிடத்தில் விண்ணப்பம் செய்தான். இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். ஆக நம்பியாண்டார் நம்பியின் மூலமாக அந்த பதிகங்கள் தொகுக்கப்பட்டு நமக்கு கிடைத்தன. ஒரு பிரச்சனை முடிஞ்சது. அடுத்த பிரச்சனை என்ன வந்தது என்றால், அவன் விரும்பினான் அவர்கள் என்ன ராகத்திலே பாடினார்களோ அந்த ராகத்திலே பாடுவது எப்படி என்று ஒரு சந்தேகம் வந்தது. அது அந்த காலத்தில் பாவநாத சிவன் ஒருத்தர் பாடல் பாடியிருப்பார், எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடனா ஆசை கொண்டேன் சிவனே. அந்த காலத்தில் தமிழ் சினிமாவில் அருமையான பாடல்கள் வந்தது. ஒரு காலத்தில் தமிழ் சினிமா வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட். அவ்வளவு நம்முடைய நூல்களை எல்லாம் மிக அருமையாக நம்முடைய வரலாறுகளையெல்லாம் எடுத்தார்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் திரித்து எடுத்தார்கள். ஒரு காலம் வரைக்கும் சரியாகவே எடுத்தாங்க. ஒரு காலத்தில் சிலவற்றையும் கொஞ்சம் மாறுபாட்டாக செய்து ஏதோ கவர்ச்சி வேணுங்கிறக்காக மாறுபாடு செய்தார்கள். இப்போ அறவே அந்த பக்தி அல்லது வரலாற்றை அடிப்படையாக கொண்ட சினிமா வருவதே இல்லை என்று ஆகிவிடுகிறது. இல்லை என்றாலும் இந்த மாதிரி இப்போ தசாவதாரம் மாதிரி எது பெரிய பிரச்சனைக்குரிய படமாக வந்து கொண்டிருக்கு. எங்கிட்ட எத்தனையோ மெயில் வந்துகிட்டு இருக்கு, தசாவதாரம் காட்டப்படுகின்றதெல்லாம் உண்மையா, தமிழ்நாட்டில் நடந்ததா, இன்னும் மலேசியாவிலேருந்து எனக்கு மெயில் கொடுக்குறாங்க. நான் அந்த படத்தை பார்க்கல, டாக்டர் அன்றைக்கி இங்கே போட்டு காட்டுறேன்னு.
4: அது வந்து அது இப்போ அவன் பத்து விதமாக நினைக்கிறான், அதான் தசாவதாரம்.
2: இல்லை அந்த ஒரு
4: சோழன் தேசம் வருதுன்னு சொல்லிச்சு, நம்ம டெக்கரேஷன்
2: வருது, அந்த வருது
5: சைவ வைஷ்ணவ
2: அரசர்கள், அது அரசர்களுடைய காலத்தில் அது இருந்திருக்கு, இல்லாமல் இருக்கு. எப்பயுமே ஏதாவது பிரச்சனை ஏதாவது ரூபத்தில் இருக்கத்தானே செய்யும். மன்னன் வந்து சைவனாக இருந்தால் வித்தியாசமாக இருக்கும், வைணவனாக அது இயற்கை தானே. அது ஆகவே மாணிக்க வாசகர் வந்து அதுக்கப்புறம் சைவத்தினுடைய மறுமலர்ச்சி காலம் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த இருண்ட காலம் என்ற அந்த அமைப்பிலே அந்த காலத்திலேயே வந்த அந்த தாக்கம் எல்லாம் இவர்களினாலே அது மறுமலர்ச்சி செய்யப்பட்டு மறுபடியும் மீண்டும் சைவ சமயமே மெய்ச்சமயம் வந்து நிலைநாட்டப்பட்டது. அதன் பின்பு ஒரு பெரிய ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த தேவாரம் எப்பொழுது பாடப்பட்டது? இன்னொரு செய்தி என்னென்னு கேட்டால், தேவாரம் என்ற சொல் ஆட்சியே கிடையாது. 12 திருமுறையிலும் தேவாரம்ங்கிற வார்த்தையே வரல. ஆக அது இந்த தேவாரம் என்ற வார்த்தை வந்து இந்த மூவர் பாடிய இந்த பாடல்களுக்கு தேவாரம் என்று பெயர் சூட்டியவர் யார் என்றால் இரட்டைப்புறவர்கள் தான். அது முக்கியமான ஒரு செய்தி. திரு ஏகாம்பரநாதர் உலால தான் இவ மூவரும் பாடியதுக்கு தேவாரம்னு பெயர் கொடுக்குறார். பெயர் கொடுத்தவர் இரட்டைப்புறவர்கள் தான் கொடுக்குறாங்க ஏகாம்பரநாதர் உலால. அதுக்கு முன்னாடி தேவாரம் என்ற சொல்லாட்சி உண்டு. ஆனால் அந்த தேவாரம் என்பது எதை குறிக்கும் என்றால், பூஜை பட்டகத்துக்கு தான் தேவாரம்னு பேர். பூஜை பட்டகம் இருக்குல்ல, பூஜை பட்டகம், அதாவது ஆன்மார்த்த பூஜை செய்கிறவர்கள் தன்னுடைய மூர்த்தி எழுந்தள்ளக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் தேவாரம்னு பேர். அந்த பெயர் அப்படி தான் வழக்கில் இருந்திருக்கு. தேவாரம்ங்கிற சொல் வழக்கில் இருந்திருக்கு, ஆனால் வேறு குரலை குறித்து வந்திருக்கிறது. இவர்கள் பாடலுக்கு தேவாரம் என்ற ஒரு சிறப்பு வந்து இரட்டைப்புறவர்களாலே கொடுக்கப்பட்டு அப்புறம் சைவ உலகம் ஏற்றுக்கொண்டது. யாராவது ஒருத்தர் பெயர் கொடுக்குறாங்கன்னா அப்புறம் அந்த உலகம் ஏற்றுக்கொண்ட பிறகு அதை பற்றி பிரச்சனை இல்லை.
3: திருவாசகம் என்றது
2: திருவாசகம் என்பது அவரும் திருவாசகம் என்று பெயர் கொடுத்து சொல்லலை. மாணிக்க வாசகர் வந்து நூலாக செய்யலை. பொதுவாகவே இந்த நூலாக செய்த நூல்களும் இருக்குது. இப்போ திருக்கோவையார் அப்படி இல்லை, நூலாக செய்த மாணிக்க வாசகரே திருக்கோவையாரை நூலாக செஞ்ச, ஆனால் திருவாசகத்தை நூலாக செய்யலை. அங்கெங்கே பாடினார். அவர் பாடும்பொழுது எழுதுவதற்கு ஆள் இல்லை. தேவாரம் பாடும்போது தான் ஆடு இருந்தாங்க எழுதுறது, ஆகவே கிடைச்சிது. ஆனால் திருவாசகம் பாடும்போது தனியாக தான் இருந்து பாடியிருக்கிறார், ஆகவே எழுதுவதற்கு யாரும் ஆள் இல்லை என்பதற்காக தான் அதை ரெக்கார்ட் பண்ணுங்கிறக்கா அவர் கேட்டு மறுபடியும் பாட சொல்லார். ஒன்ஸ் மோர் பாட சொல்லி மறுபடியும் எழுதுறார். அது இன்னொரு நாளைக்கு அதை பற்றி சிந்திப்போம். மாணிக்கவாசலே வரலாறு வரும்பொழுது ஏன் பாவை பாடியவாயால் ஒரு கோவை பாடுக அப்படின்னு ஏன் கேட்டார். அது அற்புதமான ஒரு திருவாசகம் பாடியவாயால்னு சொல்லலை, பாவை பாடியவாயால் ஒரு கோவை பாடுக, அது ஏன் அப்படி கேட்குற, அது ஒரு அற்புதமான ஒரு செய்தி. அது மாணிக்க வாசகருடைய வரலாறு. இன்றைக்கி வந்து பொதுவாக இந்த தேவாரம் திருமுறைகளை பற்றி ஒரு பொதுவான சில கருத்துக்களை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நாம் வந்து ஃபோக்கஸிங் ஆன் சம்பந்தர், ஃபோக்கஸிங் ஆன் மாணிக்க வாசகர், ஃபோக்கஸிங் ஆன் சுந்தரர் அப்படி ஒரு சில வகுப்புகளை சிந்திப்போம். அப்போ வரும்போது அதை பற்றி விவரமாக நான் பார்க்குறேன். ஆகவே திருவாசகம் என்பது அவர் நூலுக்கு அவரது தலைப்புக்களோ அதை குழு என்று சொல்வார்கள், அந்த பதியத்தினுடைய தலைப்புகளோ அல்லது அந்த பதியத்தினுடைய சுருக்கம் என்ன சொல்கிறது என்பதையோ அவர் சொல்லலை. அதோடு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், அவர் பாடிய வரிசையிலேயும் அது இல்லை. 51 பதிகங்கள், அந்த 51 பதிகத்தில் சிலது திருச்சதாக 100 பாடல் இருக்குது, 50 பாடல் இருக்குது, 20 பாடல் இருக்குது, சிலது 10 போட்டு கிடைக்கல, 2-2 தான் இருக்குது. திருப்படையாசியில் 2-2 பாட்டு தான் இருக்குது, அது கிடைக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளலாம். அதனால ஒன்று தவறு. ஆனால் சிலவற்றை சதகம் 100 பாட்டு அதே 100 பாடுற. ஆக 51 பதிகங்களில் 22 பதிகங்கள் திருப்பெருந்துறையில் தான் அள்ளி செய்தார். ஆகினால தான் அதை வந்து அந்த செவி வழியாக வந்த செய்திகளையெல்லாம், மாணிக்கவாசருடைய வரலாற்றை செவி வழி செய்திகளையெல்லாம் கடைசி வந்துக்கிட்டே வந்து கொண்டே இருந்தது. கடைசியாக ஒரு வடிவம் கொடுத்தார் கடவுமா முனிவர். அதனால தான் மாணிக்க வாசருடைய வரலாற்றை பொறுத்தவரை கடவுன்மாமுனிவர் சொன்ன கூற்றை தான் சைவ உலகம் ஏற்றுக்கொண்டு அந்த வாதவரடிகள் புராணத்திலே சொன்ன அந்த மாணிக்க வாசருடைய சரித்திரம்தான் சரியான சரித்திரம் என்று அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு தான் மாக்காவேர் பிள்ளையவர்கள் உரை எழுதினார்கள். அந்த கடவுன்மாமுனிவர் என்பவர் கச்சியப்ப முனிவருடைய மாணாக்கர் என்று சொல்லப்படும். திருவாவூர் ஆதீனத்திலே செவிஞான முனிவருடைய மாணவராக இருந்த தலை மாணாக்கர் கச்சியப்ப முனிவர். அந்த கச்சியப்ப முனிவருடைய மாணவர் தான் கடவுன்மாமுனிவர் என்று ஒரு வரலாறு பேசுகிறது. அவரை பற்றிய வரலாறும் முழுமையாக கிடைக்கவில்லை. ஆக மாணிக்கவாசருடைய காலம் பொதுவாக, அதாவது மாணிக்கவாசர் முந்தினவரா பிந்தினவரா, அது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம். சைவத்தில் நிறைய பிரச்சனைக்குரிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் எப்பயுமே மரபு வந்து மாணிக்கவாசர் பிற்பட்டவர் தான் என்பது தான். அதை வந்து அறனும் செய்திருக்கிறார். கானா வெள்ளைவாரணன் அவர்கள் மிக அற்புதமாக அது வந்து மறைமலடிகள் சொல்லக்கூடிய 8 கருத்தையும் மறுத்து இவர் அருமையாக எழுதியிருக்கிறார். மறைமலடிகள் தான் முதல்ல அதை ஆரம்பித்தார். முதல்ல ஆரம்பித்தவர் மாணிக்க வாசல் முன்னாடி இருந்தவன் ஆரம்பித்தவர், முத முதல்ல ஆரம்பித்தவர் பேராசிரியர் சுந்தரமுள்ள. அவர் தான் சிவஞான போதும் முடிவேற்பில்லைன்னு சொல்ல ஆரம்பித்தவன் அவர் தான். பேராசிரியர் சுந்தரமுள்ள தான் முதல்ல ஆரம்பித்து விட்டார். அப்புறம் இவங்கெல்லாம் துதிப்பாடினாங்க அவ்வளோதான் மறைமலடிகள் கொண்டவர்கள். ஆனாலும் நம்ம சைவத்தை பொறுத்தவரை ஆராய்ச்சியாளர்களுடைய முடிவை விட நமக்கு மரபில் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் நான் சைவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே அந்த மரபையும் நிலைநாட்டி, ஆனாலும் ஆராய்ச்சிங்கிற கேள்வியில் ஒரு பதில், நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் ஒரு பதில் சொல்லி ஆகணுமே நான் இல்லையா, என்னென்னா ஏதோ எனக்கு ஏதோ விஷயம் தெரியும் தான் நீங்கள் கேட்குறீங்க, கேட்டால் பதில் சொல்லலாம். அப்படி அந்த வகையிலே அது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிவிட்ட காரணத்தினால, அதையும் மறைமலடிகளே அப்படி சொல்லிவிட்டதுனால என்ன பண்ணாருன்னா, அதை இவருடைய வரலாறுல, பன்னீர்தேவருடைய வரலாறுல மாணிக்கவாசகர் முந்தியவர் என்பதற்கு எட்டு காரணங்கள் இருக்கிறார் மறைமலடிகள். அந்த எட்டு காரணங்களையும் அப்படியே வரிசைப்படுத்தி அது ஏன் பொருந்தாது என்று நிலைநாட்டியிருக்கிறார் காணவில்லை வரணா. ரொம்ப அற்புதமான இடம் அந்த இடம். அப்போ தான் அந்த மாதிரி உள்ள படிக்கும்போது தான் ஒருவருடைய அறிவு வந்து எந்த அளவுக்கு விரிந்து இருக்கிறது என்பதை நம்ம புரிய முடிகிறது. அதோடு அந்த தர்க்க முறையிலே அவர்கள் காண்டுகின்ற சான்றுகள் அவைகளும், அது ஒரு காரணம் திசை சொற்கள் அதிகமாக இருக்கிறது மாணிக்கவாசகர், அது ஒரு காரணம். திசை சொற்கள் அதிகமாக இருந்த காரணத்தினால, ஏன்னா தேவார ஆசிரியர்கள் திசை சொற்களை அதிகமாக பயன்படுத்தவில்லை, இவர் கொஞ்சம் பயன்படுத்துகிறார், அதுவும் ஒரு காரணம். அது மாதிரி ஏழு காரணம், மொத்தம் எட்டு காரணம் சொல்லியிருக்கிறார். அவை மரபு வழியாக நாம் சிந்திப்போம். அந்த மரபு வழியாக சிந்திக்கும் பொழுது மாணிக்கவாசருடைய காலம் 795 அவதாரம் செய்து 32 ஆண்டுகள் இந்த நில உலகத்திலே இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஆதிசங்கரரும் மாணிக்கவாசகரும் கொஞ்சம் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஆதிசங்கருடைய காலம் 788, அவர் அவதாரம் 788, அவரும் 32 வருஷம் தான் இருந்திருக்கிறார். ஆமாம், 795 32 ஆண்டுகள். இதை நான் என்னுடைய குறிப்பு எல்லாமே வெள்ளை வாரணர் அடிப்படையாக கொண்டு, பெரும்பாலும் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சதாசிவ பண்டாரத்தார், கே என் நீலகண்ட சாஸ்திரி போன்றவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆதிசங்கரர் வந்து 788 32 அந்த கிட்டத்தட்ட 788 ஆதிசங்கருடைய அவதாரம். ஏன்னா அதை ஏன் சொல்கிறேன்னா, அடுத்த வகுப்புக்கு அதில் ஒரு அதை அடிப்படையாக கொண்டு ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். அதுக்காக தான் அவர்கள் அவதாரம் தான் சொல்றாங்க, சிவபெருமான அவதாரமே சொல்றாங்க. இல்ல, அதாவது அந்த மாயாவாதம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு இல்லையா, அதனால ஆதிசங்கருடைய கொள்கையை வந்து அது வந்து மாயாவாதம் என்று சொல்லப்படும். அது மாயாவாதம் என்னும் சண்டை மாடுதம் சுழித்து அடித்து ஆர்த்து என்று அந்த மாயாவாதம், அந்த மாயாவாத கொள்கையினால தமிழகம் மயங்கி விட்டது என்று ஒரு சாட்டையடி கொடுக்குறாங்க. அதனால் அது சங்கருடைய கொள்கையை அதிகமாக தாக்கின பிறகு தான் அது சொல்ல வேண்டிய அவசியம் வருது இல்லையா. அதுக்கு முன்னாடி சங்கருடைய கொள்கையை அப்படி தாக்கலை. அதனால் மாயாவாதம் என்னும் சண்டை மாறுதம் சுழித்து அடித்து ஆர்த்து நடிக்கிறார் இல்லை அவரடி. அதே போல் மாணிக்கவாசத்துக்கு ஒரு சிறப்பு என்ன கேட்டிங்கன்னா, என்னென்ன கொள்கைகளை எங்கெங்கே மறுக்கிறார் என்பது சாத்திரம் படித்து ரொம்ப ஒரு நிரம்ப ஒரு நூல் அறிவு இருக்கிறவங்களால தான் புரிஞ்சுக்கிட முடியும். உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க, உடனே சொல்வார், விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினார். இது யாரை சொல்கிறாருன்னா, மீமாஞ்சகரை சொல்கிறேன். அதாவது நீங்கள் படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா எந்த கொள்கையை மறுக்கிறாரு எந்த கொள்கையை அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அவர் சொல்லக்கூடிய அந்த மெத்தேடு போருக்கு அது அது வந்து நூல் பயிற்சி இருந்தால் தான் தெரிய முடியும். அப்போது அந்த தாரகாவனத்து முனிவர்கள் என்ன பண்ணாங்க, மீமாஞ்சக மதம், அது என்ன சொல்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்ட வேள்விகளே ஞானத்தை தரும் தான் அவங்க கொள்கை. அவங்களுக்கு பேர் என்ன, மீமாம்சா. அதுக்கு வடமொழியில் அதுக்கு பேர் மீமாம்சா. மீமாம்சான்னா என்ன அர்த்தம்னா, இன்கொயரின்னு அர்த்தம் இங்கிலீஷில். இங்கிலீஷில் சொன்னால் இன்கொயரி, இன்கொயரி, என்கொயரி வேற, இன்கொயரி வேற. என்கொயரி இஸ் அப் கேஷுவல் நேச்சர், இன்கொயரி ஒரு வரம்போடு பண்ணுறது தான் இன்கொயரி. ரெண்டுக்கும் இங்கிலீஷில் வேறுபாடு, என்கொயரி இன்கொயரி. இந்த இன்கொயரின்னு அர்த்தம் மீமாம்சா அப்படின்னா இன்கொயரி. அந்த அதெல்லாம் அருமையான சிவாஜி சுப்பிரமணியர் மிக அருமை, டான்சிங் வித் காட்ல ரொம்ப அருமையாக, அதாவது சம்ஸ்கிருதம் படிக்காத குறையை நிவர்த்தி பண்ணிடுறேன். நான் தான் சொல்கிறேன், சிவாய சுப்ரமணியனுடைய அந்த டான்சிங் வித் சிவா கட்டாயமாக படிக்கணும், இங்கிலீஷ்லேருந்து எல்லோரும் படிக்கணும். அதை ஏன்னு கேட்டால் அது ஒரு லாபம் என்னன்னு கேட்டால், நாம் சம்ஸ்கிருதம் படிக்காத குறை அங்கே நிவர்த்தி ஆயிடுது. ஏன்னா சில விஷயங்கள் சம்ஸ்கிருதம் படிக்காதனால நமக்கு தெரியல இல்லையா. ஆனால் அவற்றையெல்லாம் அவர் எப்படி தான் வச்சுருக்காருன்னு தெரியல, அவர் எடிட்டோரியல் போர்டே வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் நான். இல்லைன்னா இப்படி பழுத முடியாது. ஒரு சிங்கிள் மேன் கேனாட் ரைட் லைக் திஸ், அது எனக்கு நல்லா புரியுது. சிங்கிள் மேன் இப்படி பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய ஸ்காலர்ஸ் குழு தான் செய்ய முடியுமே ஒழிய, ஒரு மனிதனுக்கு எல்லாத்துலேயும் ஒரு ஆற்றல் இருக்க முடியாது இல்லையா. ரொம்ப அற்புதமாக கொடுக்குறேன். அதில் அவங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டால், வேதத்தில் சொல்லப்பட்ட 21 வேள்விகள், அந்த வேள்விகளே ஞானத்தை கொடுக்கும். சிவபெருமானை தனியாக வணங்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அந்த வேள்விகளை தான் அவர் சொன்னார் விரதம்னர். விரதமே பரமாக வேதியரும், ஏன் வேதியர் சொன்னாரு, வேதத்தை நன்றாக கற்றவன். அவ்வளவு தூரம் வேதத்தை மாஸ்டர் பண்ணிடுறான். அப்படி பண்ணியும் வேதம் என்ன சொல்கிறதோ அதுக்கு நேர் மாறாக பொருள் செய்து கிரியையும் செய்கிறான். அதனாலதான் விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரன் காட்டினார். சரதம்னு நிறுத்தவன் நிறைய மேற்கோள் கட கட கடன் அடிக்கிறது, அங்கே பார் இங்கே பார் அந்த அந்த சூத்திரத்தை பார் இதை பார் இதை பார்ன்னு சொல்லணும் இல்லையா, அதுதான் சரதம். சரதமாகவே சாத்திரம் காட்டினார். அந்த ஜீவ் போப்பங்கிறது எழுதுவார், தே ப்ரொஃப்யூஸ்லி கோட்டட் ஃப்ரம் த வேதாஸ் எழுதுவார். என்ன அருமையாக படிச்சுக்கிறார். அதாவது அந்த மாணிக்கவாசர் என்ன சொல்கிறாருங்கிறது அவர் இங்கிலீஷ்காரங்க எப்படி கரெக்டாக புரியுது பாருங்க, நமக்கே புரிய மாட்டேங்குது, அவருக்கு அவ்வளோ தெரியும். அல்ல மீமாசகா வந்து தே ப்ரொஃப்யூஸ்லி கோட்டட் ஃப்ரம் த வேதாஸ் எழுதுகிறார், சரதமாகவே சாத்திரம் காட்டினார். அதில் அந்த அந்த போகிற போக்கில் எந்த கொள்கையை வந்து மறுக்கிறார் எந்த கொள்கையை சாடுறாருன்னு சாதாரண அறிவுடையவர் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் திருமாசத்துக்கு ஒரு பெருமை என்ன, ஓதற்கு எளிது உணர்தற்கு அரிது. இன்னைக்கு அதோட முடிச்சிருவோம். அதாவது திருவாசகத்துக்கு ஒரு பெருமை என்ன சொன்னாங்க, சொற்கள் எளிமையாக இருக்கும். இந்த சொற்கள் எளிமையாக இருக்கிறத வச்சு ஏதோ அர்த்தம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிடாத. நீ தேவாரம் அப்படி இல்லை, இப்போ தேவாரத்தில் சில இடங்கள் கடினமான பதங்கள். இப்போ சித்திர ஞான சம்பந்தத்துடைய சித்திரகவியை எடுத்து கொடுத்தா எத்தனை பேருக்கு பொருள் சொல்ல முடியும். மாலை மாற்று, சித்திரகவி, சித்திரகவியில் எத்தனை வகைகள், திருஎழுகூட்டிருக்கை, இப்படி எத்தனையோ வகையான சித்திரகவிகளை பாடியிருக்கிறார். அதை வந்து இன்றைக்கி நம்ம எடுத்து கொடுத்தோம்னா எம்ஏ எத்தனை எம்ஏ வாங்கியிருந்தாலும் அர்த்தம் சொல்ல முடியாது இல்லையா. அப்படி கஷ்டமான பாடல்களும் இருக்குது தேவாரத்தில். ஆனால் திருவாசகத்தை பொறுத்தவரை சொற்கள் எளிமையாக இருக்கும், ஆனால் பொருள் நுட்பமாக இருக்கும். அதில் தான் ஓதற்கு எளிது உணர்தற்கு அரிது, திருவாசகத்தில் பெரிய பெருமையை சொன்னார் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஓரளவு திருமுறைகளை பற்றி சில செய்திகளை நான் சொல்லிக்கொண்டே வந்தேன். அடுத்த நாளைக்கு உண்டு தானே வழக்கம், நாளைய சிந்தனையிலே சாத்திரத்தை பற்றி இன்னும் திருமுறையை பற்றி இன்னும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்ல வேண்டும் தான் இன்னும் கொஞ்சம் சொல்லுகிறேன். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட தேவாரத்தை சில தேவாரங்களை மட்டும் தேவாரத்தை சொல்லி எப்படி பொருள் பண்ணணும்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். குறிப்பிட்ட சில பாடலை எடுத்துக்கொண்டு இப்படியே பொருள் சொல்லக்கூடாது இப்படியே சொல்ல வேண்டும். ஏன்னா சில பேர் தேவார பதங்களையே திருத்துறாங்க, அப்படி கூட நடக்குது. இப்போ உணகடல்னு எப்படி இருக்கும், உணது உண்கடல் தான் இருக்கணும்னு ஒருத்தர் தேவாரத்தை திருத்திக்கிறார்.
4: நான் திருத்தி சேர்க்கிறேன்,
2: அப்படி சில, அதாவது அது புலவர் கொண்டவர்கள் அது தமிழ் இலக்கணம் யாப் இலக்கணத்தை வைத்துக் கொண்டு சொல்லலாம். இப்போ நான் சொல்லப்போகிறது அப்படி இல்லை, நான் சொல்லப்போகிறது சாத்திரத்தின் அடிப்படையில் அந்த சைவ சித்தாந்த கொள்கை அடிப்படையில் எப்படி பொருள்பட வேண்டும், அதுதான் முக்கியம் என்னுடைய இது. ஏன்னா யாப் இலக்கணம் ஒரு தமிழ் இலக்கணம் கட்டவர்கள் புலவர்கள் அதிகமாக யாப் இலக்கணம் கட்டிருக்கார்கள், நாங்கள் அந்த அளவுக்கு யாப் இலக்கணம் படிக்கலை. ஆனால் அந்த சைவ சித்தாந்த சாத்திரங்களின் பிடிவாக அந்த கருத்துக்களை அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்பதை சொல்ல முடியும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய சிந்தனை செய்வோம். இன்னும் சில பேருக்கு வந்து தெரியாமல் இருந்தால் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன என்பதை தெரியப்படுத்தினாலும் இன்னும் சிலர் சில பேருக்கு ஆவல் இருக்கலாம், வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இது பண்டிதர் சொன்னார், எனக்கு வந்து வாகனம் இருந்தால் நான் வந்துடுவேன் அப்படின்னார். சில பேருக்கு வாகனங்கள் வாகன வசதி இல்லாமல் இருக்கலாம், எத்தனையோ காரணங்களாலே வராமல் இருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு
4: இது கொஞ்சம் கொஞ்சம் ஓரமாக கொஞ்சம் போக்குவரத்து பொதுவான
2: பக்கமான இடம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய சேனையை செய்யலாம். ஆரிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, கொக்கூடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க.

ಯಥಾಚಾರ್ಯಕ್ಷಣಭೂತವನ್ನೇಜ್ಯ ಅಸೌಯ್ರಸ್ತು ಮಂಗಳ.

హరేషన్నచ్చేషవ ఆభురచ్చని సంగ్రహి కాజే హేతవ్యే

ಜನಮಾಶುಕೇಶ ಜನಮಶ್ರೇಭ್ಯ ಜನಮೋ ಜನಮಸ್ತ

ప్రక్షిణే నమో ప్రక్షిణే.

ేషన్యమంతు

ఏదాంగ్రాంగ

0: சிவாய நம. சைவம் டாட் தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு அம்மானை. வழங்குபவர் வேலாயுதனார் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: மாறார் விசும்புள்ளார் மாதாளத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டக்கரியான் அவனை தேடி பார்க்க சிந்தித்து பார்க்க முடியவே முடியாது. யாருக்கு? இந்த பூமியில் இருப்பவர்கள், விண்ணு விசும்பிலே இருப்பவர்கள், பாதாளத்திலே இருப்பவர்கள், இன்னும் இதெல்லாம எங்குமே இல்லாம சஞ்சரித்துக் கொண்டே இருப்பவர்கள், நீங்க யார சொன்னீங்கனாலும் சரிதான், யாராலும் கடைசி முடியும். ஒரு ஒரு பட்டியல் கொடுத்தார், மாறார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டக்கரியான் எமக்கெளிய பேராளன். சொன்னதை மனதில் எடுத்துக்கொண்டோம்னாதான் நமக்கு எளிய பேராளன் எளியதாக வந்திருக்கின்றான். அதான் சுப்பிரகாச சுவாமி சொல்றார், எமக்கு எளிய பேராளன். இதை கொஞ்சம் பெரியவர்களே, நம்ம இடத்துல ஒரு பெரிய கெட்ட பழக்கம், பெரிய கெட்ட பழக்கம், அரிதில் கிடைக்கிறதான் உயர்ந்ததாக நினைப்போம். எளிதில் கிடைப்பது ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு உதாரணம் வேற ஒன்றுமே வேண்டாம்.

சொல்றாங்களே அவங்க பயப்படுறாங்க, நமக்கு ஒண்ணுமே தெரியாதவங்க நம்ம கஷ்டம் இருக்கிறோம். இப்போ பால்ல தண்ணி கலந்தா குற்றம், இதுல அது கலந்தா குற்றம், தண்ணீர்ல எச்சு கலக்குறானே இது என்ன குற்றம், காற்றுல விஷம் கலக்குதா அது என்ன குற்றம், எவன் கேக்குறவன், நாட்டியா வாழ வைக்க போறாங்க இவங்க, உலகத்தையா வாழ வைக்க போறாங்க, சுத்தமா கிடையாது. பின்னால வர்ற சந்ததிய வாழ வைக்கிற திட்டமே இல்ல. இப்போ காற்றுக்கு என்ன விலை கொடுப்பீங்க, அதை போய் அருமையாக கருதாமல் மிக எளிமையாக கருதுகிறதே உன்னுடைய அறிவு என்னன்றது. அதேதான் காற்றை விட மேலான தன்மையிலே இருக்கக்கூடிய பரம்பொருள் தன்மை நமக்கு எளிவந்து மூக்கிலே நுழைப்பது போல, நீங்க தேடி போத்தால சார் உங்க நாசியிலே வந்து ஏறுவது போல அவருடைய திருவரும் பெரும் கருணை இந்த மாதிரி வந்து அருள் செய்கிறான். அதை உணர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம். அதுதான் சொல்ற எமக்கு எளிய பேராளன் அவனா தேடி காண போகிறான், முடியாது, அவனா வந்து நுழைகிறான். உதாரணத்துக்கு தான் சொன்னேன், நீங்க காற்றை தேடி போனீங்கன்னா கிடைக்காது, அதுவாக நோசிக்கிற போது அதை பயன்படுத்தி கொள்ள தெரியாம நான் இதை கொஞ்சம் ஆராய போறேன், இதுல பிராணவாயு மாதிரி இருக்கு, அமிலங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தேடி கொண்டு போனா அதனால பயன் ஒண்ணு இல்லை. நம்முடைய முன்னோர்கள் அறிவியல்ல மேதைகள், மேதைகள் எப்படி மேதைகள்னா அறிவியலை பயன்கொள்ளணுமே தவிர அறிவு அறிவியலை நாம் பயன்கொள்ளணும், இயற்கையை நாம் பயன்கொள்ளணும். ஒரு நல்ல நறுமலம் ரோஜா, அந்த ரோஜா வந்து நறுமணத்தை முகரலாம், அதனுடைய இதழை தொட்டு பார்க்கலாம், மகிழ்ச்சியாக செய்யலாம், அப்படி அதை அனுபவிக்கணுமே தவிர இது புள்ளிதழ், இது புறவிதழ், இது என்னென்ன இருக்கு, இது எப்படி எப்படி தான் இருக்கு அப்படின்னு அதை பிச்சு பிச்சு பார்த்து ஆவது என்னன்னு கேட்டாங்க. பிச்சு பிச்சு பார்க்குற இன்னொரு பூ தொடங்க போறியா, கண்டுபிடிக்க போறியா, அறிந்து அனுபவிடான்னா நான் அறிந்து பணஞ்ச பாதிக்கு போறேன்றான், அதை அறிந்து கொண்டு பொருளிட்டு போறேன்றான். ஒரு காலம் பெருமானே இறைவனுடைய திருவருள் என்பதை தான் இங்க சொல்றார், அருமையா சொல்ற ஆறாலும் காண்டக்கரியா, அவங்களா போய் பார்ப்பதற்கு அறியாதவன் அரியவன் யமக்கெளிய பேராளன் தென்னன் பெருந்துறையான். இந்த ரெண்டு தொடரும் மிக அருமையான தொடர்கள். தென்னன் என்று சொன்னாவே நீங்க தெரிந்து கொள்ளணும், அந்த தென்னம் பொறுப்பு என்கின்ற பொதிகை மலைதான் தமிழ்தான். அவர் தென்னாடுடைய சிவன் என்பதும் தன்னார் தமிழளிக்கும் கண்பாண்டி நாட்டான் என்பதும் அந்த மறைவு சொல்வார். தென்னன் தென்னன் தென்னன் தென்னன் சொன்னா தமிழன் தமிழன் தமிழன் அர்த்தம். தென்னன் பெருந்துறையார் பெருந்துறையிலே வந்து அருச்சைதான் இச்சேற்றி ஒரு பித்துத்தன்மையை எனக்கு ஏற்றி எதுல இல்ல அவனுடைய திருவடியை பூசிப்பதிலே எனக்கு ஒரு பித்தத்தை ஏற்படுத்தினான், பைத்தியத்தை ஏற்படுத்தினான், அவனே கொடுத்ததுதான். வாரா வழி அருளி, இது போனா திரும்புற ஊர் இல்ல, போனா திரும்பாத வழி, இது மீண்டும் மீண்டும் போய் போய் வர்றதில்லை, வாரா வழி அப்படின்னா அங்க சேர்ந்தால் சேர்ந்ததுதான். அது பின்னால வந்தவங்களா முப்பாளும் தாண்டி வந்து அப்பாலே நின்றவருக்கு இப்பார்வை கிடையாது, அப்பா திருநடனம் ஆடுவார். வாரா வழி அருளி வந்து என் உளம் புகுந்த ஆறா அமுதாய், வந்து அவனாக வந்து என் உளத்திலே புகுந்து ஆறாத அமுதம் என்பது எல்லா அமுதமும் எல்லா உணவும் எல்லா தன்மையும் கொஞ்ச நேரம்தான், அதனாலதான் சித்தின்பம்னு பேர் இருக்கு. ஆனால் இவனுடையதோ நினைக்க போது மட்டும் இல்ல, நினையாத போதும் கூட என் உள்ளத்திலே இருந்து கிளர்ந்து கொண்டு செய்து கொண்டு அவங்களுடைய உணர்வுகளை அவன் ஊக்கிக் கொண்டே இருப்பான் அப்படின்னு சொல்றார். அதான் நான் மறைக்கணும் சொல்லும் நான் அமைச்சி வாயவே அப்படி சொல்ல வைக்கிறான் அப்படின்ற கருத்து சொல்றார். ஆறாமுதாய் அலை கடல் வாய் மீன் விசிறும், அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், மீனுக்கு வலை விசிறும் அர்த்தம். அலை கடலினுடைய இடத்திலே மீன் வீசிடும் என்பது மீனுக்கு மீனின் பொருட்டு வலையை வீசுகிறான், மீன் வீசிடும் என்பதற்கு ஒரு பொருள் பரவித்துக் கொள்ளணும், மீனுக்கு அலைகடையில இருக்கிற மீனுக்கு வலையை வீசிடும் பேராசை வாரியம், பெரிய ஆசை கடல். என்ன குறிப்புனா கடலிலே எத்தனையோ மீன்கள் இருக்கின்றன, இந்த மீனைத்தான் பிடிக்கணும், இந்த மீனைத்தான் கொள்ளணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் இருக்குமா, இருக்காது. ஆனால் அடியார்களுக்காக இதற்காக நமக்கு வலை வீசி மீனை பிடிக்கிறான், இந்த மீனுக்கு வந்துடணும் அப்படின்னு கரையாட்டுறான், இல்லைன்னா அதுலேயே இருந்து முட்டையிட்டு குஞ்சு பொறுத்து அப்படியே வரும். அதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்ற அந்த கருத்திலே அலை கடலிலே அலை வீசுகின்ற உலகியல் கடலிலே இருக்கின்ற மீன்களுக்கு எந்தெந்த மீன்களை வலை வீசி

0: எனக்காக மீனுக்காக வலையை வீசுகிறான் அப்படின்னு அந்த வலை வீசின படம்னு திருவிழா புராணத்தில் வரும். பெரும்பாலும் இதில் வர்றதெல்லாம் திருவிழா புராணத்தில் வருகிற கருத்துக்களையே வடிவத்து பேசுவார். அதுக்கு காரணம் பலது உண்டு. ஆனால் பின்னால் வந்தவங்க தான் அந்த வரலாறு வேற மாதிரியா மாற்றிட்டாங்க. அது ஒரு பெரிய குறைபாடு தான். திருவிழா புராணத்தில் சொல்லப்படுகிற செய்தி ஒன்று சொல்றனே உங்களுக்கு ஒரு நினைவுக்காக, கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிட்டு என் உள்ளமும் நானும் கிடந்து அளந்து எச்சொழுந்தோ திருவொட்டியூரா திருவாலவாயா திருவாரூரா ஒரு பத்திலாமையும் கண்டு இறங்காய் லட்சிய கம்பனி. இதுல இந்த மூணு தலமும் ஏன் சொல்லணும், திருவொட்டியூரா திருவாலவாயா திருவாரூரா. நம்ம திருவொட்டியூருக்கு கொஞ்சம் சொல்ல போனா கொஞ்சம் விரிவாகப்படும். திருவாலவாய் என்பதும் திருவாரூர் என்பதும் என்னன்னு சொல்லிடுறேன். திருவாரூர் என்பது மூலத்தானம், மூலாதாரம் தலம், மூலாதார தலம் திருவாரூர். திருவாலவாய் இருப்பாருங்க துவாதசாந்த தலம், இது மேல உச்சிக்கு மேல 12 அங்குலம் அப்படின்னு துவாதசாந்த பெருந்தளம். இப்ப இந்த ரெண்டுத்தையும் சொல்லிட்டேன். திருவொற்றியூர் திருவடித்தலம், திருவடித்தலம் எழுத்தறியும் பெருமாள் அப்படின்னா ஒரு பேர் உண்டு, படம்பக்கநாதர் ஒரு பேர் உண்டு. அதனால திருவொற்றியூரா திருவாலவாயா திருவாரூரா, அதனால்தான் கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு எழுதுற. இப்போ இந்த கருத்து தெரியலன்னா நமக்கு தலத்தினுடைய அருமையே புரியாது. அதே போல ஒவ்வொரு திருத்தலங்களும் ஒவ்வொரு தன்மையை கொண்டு விளங்குகின்றன. அந்த தன்மையை தான் இங்க சொல்றார். வாரா வகையருளி வந்தன் உளம்புகுந்த பேராசை வாரியனை பாடுகின்றான் அம்மானாய் என்று சொல்லுகிற பொழுதும் கூட அலைகடல்வாய் மீன் விசிறும் என்பது அங்கே திருவிழாவை புரிந்த தன்மையிலே அவன் மீனை பிடிக்கிறான், நரியை பரியாக்க பின்னால வரும்போது பின்னால இந்த உங்ககிட்ட புத்தகம் இருந்தா பார்த்து கொள்ளுங்க. என்னன்னா கடைசி பாட்டுல கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி, கடைசி பாட்டு தன் அடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி, அப்படின்னா குதிரை மேல வந்து அடியாருடைய குற்றங்களை எல்லாம் போக்கினான் குணம் கொண்டு கோதாட்டினான். அவரே விளக்கம் சொல்றார். நீங்களே நாமளே கொஞ்சம் சிந்திக்கும்படியாக ஒரு கருத்தை சொல்லி போறார். கொற்ற குதிரையின் மேல்னார், கொற்ற குதிரைன்னு ஏன் சொன்னார்ன்றது நாளைக்கு கொஞ்சம் பார்த்துவோம். அது உள்ள ஒரு பெரிய விஷயம். அது நரி, நரிதான் சார் குதிரையா வந்திருக்குது. அந்த குதிரை மேலதான் சார் இவன் வந்தான். நரியை குதிரை பரியாக்கி நாளமெல்லாம் நிகழ்வித்துன்னு வருது. அப்ப நரியை குதிரை ஆக்கணும், குதிரை மேல பரியாக்கணும், இவன் மேல ஏறி கொண்டு வர்றான் பெருமாள். பரியவே கொண்டான் அங்கே வரும் பந்தம் பரியன்னா அடியாருடைய பத்துக்கள் நீங்கும்படியாக பரிமேல் வந்தான், குதிரை மேல வந்தான். அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா மீன் விசிறும் என்பதும் அது போலதான். அலைகடல் வாய் மீன் விசிறும், மீனுக்கு வலை விசிறுகிறான் அப்படின்னு. இந்த ஒரு கருத்து என்னன்னா மீன் கரையில வந்தா இறந்துடும், தண்ணியில் இருந்தாதான் அதுக்கு உயிர் மூச்சு, வெளியே வந்தா போயிடும். ஆனா அதை கொண்டு போய் கரையில வந்தாலும் போயிடும். அது இறைவன் திருவடிக்கு ஏற்றணும். நீங்க அதிபத்த நாயனார் புராணத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அதிசயமா இருக்கும். என்ன அதிசயம்னா அவரு பிடிக்கிற மீன்ல முதல் மீன் பெருமானி கொடுத்த வாழ்வு கொலை வேட்டுவார். கேவேடராகி கெளிரது கொடுத்து மாவேட்டாகி ஆகமம் வாங்கி உண்வார் திருவாதிரத்திலே. கேவேடராகினா வேடத தண்ணியிலே வேட்டைக்கார ஆடுறதுலயே ரொம்ப ரொம்ப கீமையான வேட்டை இந்த மீன் வேட்டை. அவங்க என்ன பண்ணுவாங்க, வெட்டுவாங்க, பிடிப்பாங்க ஒரு பொன் அகப்படுது. அந்த பொன் மீனை எடுத்து கரையில எடுத்துக்கொள்ள, கரையில எடுத்து விடல, தண்ணியில தான் மறுபடியும் விடுறாரு. அதே நீர்ல பெருமானே உனக்கு நீ எடுத்துக்கொள் உனக்காக. அப்போ மீனை முதல் மீன் இறைவனுக்கு என்று ஒழுத்தத தண்ணீர்லயே விடுற போது இறைவன் தான் இதை எடுத்து ஆட்கொள்ள முடியும், நாம எடுத்தோம்னா செத்துடும் அப்படிதான் அர்த்தம். முதல் மீனை கொண்டு வந்து நான் கடவுளுக்கு படைச்சுட்டோமான்னு வெளியே வந்து படைச்சுட்டுமே நாமளா தான் செய்வோம். முதல்ல வந்து சுவாமிக்கு நான் படையை போட்டுறேன் அப்படி தண்ணியிலே விடுறாரு. அப்ப தண்ணியிலே விடுகிற கருத்து என்ன அப்படின்னா அதை கரையேற்ற வேண்டியது நான் ஏற்றினேன், ஆனால் அது இறந்துடும், சாகடித்துன்னு அர்த்தம். ஆனால் இதை நீ பிடித்தால் நீ கரையேற்றுவாயின்னு அர்த்தம். அவன் வலையிலே சிக்கிய மீன் அவன் திருவடிக்கே ஆளா, அந்த அருப்பெரும் கடலிலே மிதக்கும், அதிலே மீந்தும் என்று பொருள். அதாவது அலைக்கடல் வாய், அலை வீசுகின்ற கடல் இது, அலையாத கடல் அது, அதிலே இருந்து மீனை மீனுக்காக வலை வீசுகிறான். நாமாக முயன்று கரையேறுவதும் இறைவன் அவளாலே அதை எடுத்துக் கொள்வதும் இரண்டுமா பார்க்கிற போது இதுதான் உயர்ந்தது. எனக்கு என்ன தெரியும், நீயே எடுத்துக்கொள், எனக்கு நீயே பொது, நானாக வந்து சேருகிறேன் என்பது கூட இல்லை. கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்ற இந்த அடிப்படையில் பேசுறார். அந்த பாட்டுல நீங்க பின்னால வருது, அதை நீங்க பாருங்க, கொற்ற குதிரைங்கிறத நரி குதிரைய வெற்றி பெறுகின்ற குதிரை சார், கொற்ற குதிரையின் மேல் வந்தருள் தன் அடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு போதாட்டி அந்த குதிரை மேல வந்ததுனால இன்னொரு இடத்துல சொல்லுவார், குதிரை சேவகனாகிய கொள்கை. அந்த குதிரை சேவகனாக வந்தது அவனுக்கு ஒரு கொள்கையேவும் பெருமானுக்கு. அதெல்லாம் நாளைய தினம் அந்த சிந்தனை பண்ணுவோம். இப்போ இந்திரனும் மாலையனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளி எந்தரமும் ஆட்கொண்டு தோற்கொண்ட நிற்கனாய் சிந்தனையை வந்துருக்கும் சீரார் பெருந்துரையான் பந்தம் பரிய பரிமேற்கொண்டான் தந்த அந்தமிலா ஆனந்தம் பாடுதும் காணம்மானாய். இந்த அந்தமிலா ஆனந்தம் முடியாத இன்பம். இதை கொஞ்சம் நாம தலைப்படணும்னா இவருடைய வழியேயே போனோம்னா சொல்லுன்னு தெரியுது கொடி தட்டும். ஆனா அது முடிவில்லாத இன்பம் என்பது நமக்கு நிச்சயமாக வரணும்னா அவருடைய திருவடி அருள், அவருடைய திருவருள் நமக்கு அருள் செய்தால் ஒழிய அது இன்பமாக இருக்கிறது. பொதுவாகவே புலன்களை கொண்டு அனுபவிக்கின்ற இன்பத்தை உடைய நமக்கு உணர்வினால் இன்பத்தை அனுபவிக்கிற திறம் திருவருளால் தான் வாய்க்கும். உதாரணமா அவன் சொன்ன ஒரு நல்ல கணவன் நல்ல மனைவி, அந்த மனைவியால் வரக்கூடிய இன்பத்தை போல ஒன்று கிடையாது என்றார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் சொல்றார் தாமரை கண்ணான் உலகு அப்படின்னு, தாமரை கண்ணாவுடைய உலகு வைகுந்தம் இவருடைய கண்ணுக்கு இணையாகுமா என்றார். அது எத்தனை பேர் அனுபவிக்கிறாங்க, எத்தனை பேர் அதை உணர்றாங்க, கணவனுடைய பெருமையும் மனைவியினுடைய அருமையும் அப்படின்னா இறைவன் திருவருள் பாலித்தால் அனுபவிப்பார். இல்லைன்னா இல்லை. நீங்க கந்த புராணத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்பனும் அந்த அம்மா போய் தவம் பண்ணுவா, இவர் யோகத்தில் உட்காந்துருவார் கஷ்டாமூர்த்தியா. எல்லா உயிர்களும் இணைவீழ்ச்சி என்பதே விரும்பாமல் ஒரு ஆணும் பொண்ணும் சேராமலே இருக்கிறாங்களா. பிரம்மன் சொல்றான் கலைமகளை விட்டுட்டானா, அவனும் போயிட்டானா, அவனும் போயிட்டானா, அவனும் போயிட்டானா, எல்லாரும் உலகமே சந்திச்சு போயிட்டான் கந்தபுராணத்தில் பாத்தீங்கன்னா. அப்புறம் வந்துதான் இப்ப மன்மகனை விட்டு அவர் பேர்ல பானம் போடுன்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா பெருமானுடைய அருள் திறம் கூடுவதனால் தான் உலக உயிர்கள் அனைத்துமே அதை இன்பத்தை பெருக்கி சொல்வார், அன்பை பெருக்கி எனது ஆருயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இதையே பராமரன் இன்பத்தை அனுபவிக்கிற தன்மையை இறைவன் கொடுக்கிறான். இது பூசணையில அது இன்பம் பெறுகின்றார். அந்த திருவடியை பூசணையில இந்த இன்பம் நாளுக்கு நாள் பெருகும் அப்படின்றார். அது ஒரு கடமை உணர்ச்சி அல்ல, காதல் உணர்ச்சி என்றார். இந்த பாட்டை பாருங்கன்னா இந்திரன் அவன் தான் போக பூமிக்கு அரசன், அவன் போகத்தை அனுபவிப்பதற்கென்றே இந்திரனாக வர்றான். அவன் மால் அயனும் ஏனோரும் அந்தரமே நிற்க, அருமையான கிண்டல் இது. விண்ணுலகத்திலே இருக்கிறான்னா மேலகிறான்னு அர்த்தம். அந்தரமே என்பதுக்கு அருமையார் ஒரே எழுதுவாரு, அத்துச்சாரியை விட்டு போச்சுடுவார். அத்துச்சாரியா அந்தரத்தே, அந்தரமே என்பதற்கு அந்தரத்தே. அந்தரம் என்பது என்னன்னா மேலையும் இல்லை கீழையும் இல்லை, அந்தரத்தில் நிற்கிறான்றாங்க பாருங்க, அதான் அந்தரம். இவங்க மேலேயும் போகல கீழேயும் இல்லை, அவங்க அந்தரத்தில் நிற்கிறாங்க. ஆனா சிவபெருமான் இந்த அவனிக்கு வந்து திருவடி கொடுக்கிறான். இதை பார்த்து சொல்றாரு அந்தரமே நிற்க, அப்படியே நிற்கிறான் அவங்க கீழே வரல மேலும் போல. சிவன் அவனி வந்தருளி இந்த பூமியிலே எழுந்தருளி என் தரம் ஆட்கொண்டு எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறவர்களே ஆட்கொள்கிறான். புது நிலையிலே இருந்து இந்த பின்னால் கூட ஒரு ஆணையாய் கீடமாய் அப்படின்னு வார்த்தை வரும். என்ன ஆணையா, ஆணை முதல் எறும்பு வரைன்னு சொல்றது உண்டு, எறும்பு முதல் யானை வரை இவரே சொல்வார். எறும்பீராய பிழைத்தும் வரும், ஆணை முதலா எறும்பீராயன்னு வரும். இந்த ஆணையாய் கீடமான்றார் என்ன காரணம், இந்த ஊன் எடுக்கின்ற உடம்பிலே ரொம்ப தடித்து இல்லாமல் ரொம்ப மென்மையானது குழு உன் உடம்பே உறுதிப்படல. இன்னும் சொல்ல போனா தாய் வயிற்றுல இருந்து வந்த குழந்தை குளிர்ல தான், இந்த காற்று இதுவும் வர்ற போதுதான் உறுதிப்படுது உடம்பு. உடம்பே ரொம்ப ரொம்ப மலரிலும் மென்மையாக பூவை விட அப்படி இருக்கு இந்த உடம்பு. அது காற்று பட்டு வர்ற போதுதான் உறுதிப்படுது. அதுல தோல் உறுதியும் மற்ற தன்மையும் இருப்பது யானை, தோல் மென்மையும் கீழ்த்தன்மையும் இருப்பது கீடம். குழு அதுக்கு தோல் உறுதி கூட கிடையாது, ரொம்ப ரொம்ப குழு உருவாரு. அது ஆணையாய் கிடமாய் கொண்டு தொடரும் போது ஊன் உடம்பு எடுப்பதுல இந்த கருத்துல அந்தரமே நிற்க சிவன் அவனிய வந்தருள். எந்த தரமும் ஆட்கொண்டு எந்த தரத்திலும் எந்த நிலையில் இருப்பவர்களையும் அவன் ஆட்கொள்ளுகிறான். தோற்கொண்ட நீற்றனாய் தோளிலே திருநீர் அணிந்த குருவடிவாக வந்து கொடுத்து சிந்தனையை வந்து உருக்கும் சீரார் பெருந்துறையான். பெரியவர்களே, இதுல ஒரு பெரிய அருமையான செய்தி அது. சிந்தனை என்பது திருநாவுக்கரசு சொல்றார், இருந்து சொல்லுவன் ஏழைகள் அருந்தவன் தரும் அஞ்செடுத்து ஓதினால் பொருந்து நோய் பிணி போக துறப்பதோ மருந்தும் ஆகுவர் மண்ணுமார் பேரவே. இருந்து சொல்லுவன், இந்த இருந்து என்பது உடம்பு இருந்தது மட்டுமல்ல மனமும் அலைவின்றி இருக்கும். உட்கார்ந்தா மட்டும் போதாது, எல்லா வேலையை விட்டு உட்கார்ந்தா மட்டும் போதாது. மனம் உட்கார்ந்த உடனே அது வச்சா இது வச்சான்னு அங்க போகணும், அது இருக்கணும். அது இருக்கணும், உடம்பு இருக்கணும், உள்ளமும் இருந்து சொல்லணும். அப்ப இருக்கிற போதுதான் சிந்தனை பெருகும். சிந்தனை எங்கு வளரும்னா அவன் உட்கார்ந்து இருக்கணும், உள்ளமும் இருந்து பார்க்க. சிந்தனையை மட்டும் கற்றலை நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், கேட்டது கூட பண்ணிக்கலாம். சிந்தனையை வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி அலைவி இன்றி நீங்க சிந்தனை பண்ணாதான் சிந்தனை, இல்லைன்னா இல்லை. அதுதான் சொல்ற சிந்தனையை நின்று உருக்கும் வந்துருக்கும். சிந்தனையை வந்து உருக்கும்னா சிந்தனைக்கு வந்துன்னு சொல்லணும். சிந்தனையை வந்து என்று சொல்லினால் என் சிந்தையை சிந்தனையாக வரவழைத்து உள்ளே நின்று உருக்குறான் அர்த்தம். சிந்தனையை வந்து உருக்கும் என்பது சிந்தனையுடைய நின்று உருக்குவது அல்ல, சிந்தனையாக வருகிறான் எனக்கு ஒரு அமைதியை தருகிறான். அமைதியை தருகிற போதே இறைவன் என்பால் பெருந்தொருள் கொண்டுவிட்டான் என்று பொருள். அதுக்கு ஆயத்தம் அதாவது சிந்தனையை நின்று உருக்கும் ஒரு வரி வரும், சிந்தனையை வந்துருக்கும்னு வருங்க. அதனால சிந்தனையை வந்து உருக்கும் சீரார் பெருந்துறையான் வங்கம் பரிய பரிமேற்கொண்டான். நம்முடைய பற்றுக்கள் நீங்கும்படியாக அவன் பரிமேல் வருகிறான். அதைத்தான் நாளைக்கு அந்த பற்ற குதிரையின் மேல் வெற்றி பெறுகின்ற குதிரை அது அப்படின்னு நாளைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அவன் பரிமேல் வந்ததனால் நம்முடைய வங்கங்கள் நீங்கும் போகும் என்ற ஒரு கருத்தை சொல்றார். அதனால்தான் குதிரை மேல வந்தான். அது என்னன்றது நாளைய தினம் அந்த சிந்தனைக்கு வைத்துக் கொள்ளும். கொஞ்சம் அப்படி வைக்கிறது நல்லதும் கூட, ஏன்னா இவருடைய முடிவில் அதுதான் வைக்கிறார். அந்த கடைசி பாட்டில பேரானந்தம் என்பதை எப்படிப்பட்ட குதிரை இது, இதனால எப்படி ஏறி வருகிறான்னு சொன்னார். தந்தம் பரிய பரிமையை கொண்டான் தந்த அந்தமிலா ஆனந்தம் பாடுதுங்கான் அம்மானார். அடுத்ததாக வருகிற பாட்டு ஐந்து பாடல் வரிலும் ஒருத்தி கருவிலே வருது. அதாவது இயல்பு உரைத்தல்னு அர்த்தம் இருக்கு. இயல்பு உரைத்தல்னா அவங்களுடைய மனதோ என்ன பட்டுதோ அது சொல்றாங்க. வான் வந்த தேவர்களும் மாலையனோடு இந்திரனும் கால் நின்று வற்றியும் புற்றெழுந்தும் காண்பறிய தான் வந்து. எல்லாம் மேலே இருக்கின்ற பொருள் தானாக இறைந்து வந்து எனக்கு கல் செய்ததுதான். தான் வந்து நாயேனை தாய் போல் தலை அறித்துட்டு ஊன் வந்து உரோமங்கள் உள்ளே உயிர்ப்பைன்னு இதுல ஒரு கருத்து இருக்கு. உரோமங்கள்ல துவாரம் உண்டா, ஊசியில துவாரம் உண்டு, இன்ஜெக்ஷன் போடுறான் அந்த துவாரத்துல தான் மருந்து போகுது. உரோமத்துல ஒரு கருத்து சொல்றாரு, எந்த ஆராய்ச்சி சொல்ல முடியும். உரோமங்கள் உள்ளே ஒவ்வொரு உரோமத்தின் உள்ளே உயிர் பெய்து ஒரே நீளமாக போகிற போது ஒன்றும் இல்ல, நல்ல வளர்ச்சி வேக ஆரோக்கியம் போகுதுன்னு அர்த்தம். உச்சியில முனியில பிளவுபட்டா போயிடுதுன்னு அர்த்தம். மயிர் பிளவுபடுது தலைமுடி. இவர் சொல்றாரு இந்த கருத்தை என்ன, இது பெரிய விஞ்ஞான தண்ணியில கொண்டு வரும். உங்களுக்கு தான் திருவண்ண பகுதி தெரியுமே, அந்த பகுதியை பார்த்தோம்னா அவ்வளவு பெரிய அறிவியல். உரோமங்கள் உள்ளே முடி பெய்து என்ன ஆயிடுச்சுனா தேர் வந்து அமுதின் தெளிவில் ஒளி வந்தவான் வார்கடலே பாடுதும் தானம்மானாய் ஆனந்தமும் கழலுமாகவே பாடிக்கொண்டு வந்து கல்லா மனத்து கடைப்பட்ட நாயனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையாந்து சேர்த்தி கல்லை திகைந்து கனியாக்கி கண் கருணை வெள்ளத்தடுத்தி வினைகடிந்த வேதியனை இல்லை நகர்வுக்கு சித்தம்பலம் என்னும் ஒல்லை விடையானை பாடுங்கான் அம்மானாய். இது வரைக்கும் இயல்பு உரைத்தல் இறைவனுடைய பெருங்கருணை எப்படியெல்லாம் வந்து எழுந்து செய்கிறது. அடுத்ததாக எடுப்பா அவன் எப்படிலாம் பண்ணிட்டான்னு தன் அனுபவத்தை சொல்லுவான். தன் அனுபவத்தை கேட்டாயோ தோழி திரு செய்தவார் ஒருவன் அப்படின்னு தான் என்ன நிலைக்கு மாறினோம் என்கின்ற அந்த பாடல்ல ஒரு ஐந்து பாடல்கள் அதில் வரும். இன்னொரு ஐந்து பாடல்கள் அந்த பெருமையினுடைய தன்மையை போற்றி கொள்ளும். கடைசி ஐந்து பாடல்ல அந்த அருளை நாம பாடுவோம் பாடுகின்ற பேர் நமக்கு கிடைத்ததே அப்படின்னு அம்மானாய் அம்மானாய் என்றெல்லாம் வரும் அருமையான பாடல்கள். இதில் ஒரு கருத்துன்னா ஆறு வரிகள் தான், எல்லாமே நான்கு வரி பாடல்கள், இந்த அம்மானாய் மட்டும் ஆறு வரி. ஒவ்வொன்றுமே வரி பாடல்கள் பேர். ஆடி ஆடலாம், ஆடிக்கொண்டு பாடலாம். அதனால கையார் வளைகிளம்ப காதார் குழையாட மையார் குழல் குரலை தேன்பாய வந்தது சொல்றதெல்லாம் மெய்ப்பாட்டோடு பாடுவது, அப்படி மகிழ்ச்சியோடு பாடிக்கொண்டிருப்பது. அதே போலதான் திருப்பத்துணமும் என்ற அளவில் கூறி காலத்தை கருதி நீங்க கொஞ்சம் நான் இங்கே தான் தங்குறேன், அதனால காலையில ஏழை காலத்தை கூட தொடங்கலாம். தெரியுமா நீங்கள்லாம் ஏழைக்கு வந்து தொடங்கணும்னா ஒரு மணி நேரம் சிந்திக்கிறதுக்கு காலம் போதாது.
1: shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ தர்மம். வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
2: கைவாள் எப்படி இருக்கா, இந்த தீட்சை எப்படி இருக்குன்னு நான்கு விதமான தீட்சைகளை சொல்லிடுறேன். முதல்ல இந்த சமயத்துல பிரவேசம் பண்றதுக்காக இந்த தீட்சைக்கு சமய தீட்சா. இந்த சமய தீட்சாவை ரெண்டா பிரிச்சிருக்கு சைவாகவங்கள். ஒன்னு சாமானிய சமய தீட்சா, மற்றொன்று விசேஷ சமய தீட்சா. சாமானிய சமய தீட்சா என்ன பண்றார் அப்படின்னா, அந்த அர்ச்சகர் இதுல முதல்ல யாருக்குதான் யோகியதா இருக்குன்னா, நான்கு வர்ணத்தார்களுக்கும் இதுல யோகியதா இருக்கு. பிராமணாக சத்ரியாக வைசியாக சூத்ராகான்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு விதமான ஜாத்தியை சார்ந்தவர்களுக்கும், அது போல அனுலோமர்களுக்கும், இப்படி எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா, இந்த சமய தீட்சா இந்த சைவ தீட்சா பண்ணிக்கிறதுக்கான யோகியதா இருக்கு, அந்த அருகதை இருக்கு. ஆனால் அவனுக்கு சமய தீட்சா சைவம்னா யார் வேணாலும் வரலாம், தப்பவும் இல்லை. அது மூணாவது சமய விசேஷ நிர்வாண தீட்சான்னு வரும்பொழுதுதான் அவனுக்கு பக்குவம் இருக்கான பாருன்னு மூணாவது ஸ்டேஜில் சொல்றார். சமய தீட்சா யார் வேணா பண்ணிக்கலாம், அதாவது இந்த நான்கு ஜாத்தியை சார்ந்தவர்களும் பண்ணி வைக்கிறவர் யாருன்னா ஒரு ஆச்சாரியார் பண்ணி வைக்கணும். இதுல ஒரு இந்த சைவ பரம்பரையில சைவ பரம்பரையிலையும் வைஷ்ணவத்திலையும் இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசம், ஒரு பாக்கி மதங்களை காட்டிலும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா, அந்த சமயத்திற்கு அந்த சமயத்திலேயே உதித்தவர்கள் ஒரு ரெண்டு பேர் இருக்கான். இந்த சைவ சமயம் இப்ப நீங்க இது பார்த்துருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கிறதான் தெரிஞ்ச விஷயம் தான். பாக்கி கர்நாடகாலையோ இல்லை ஆந்திராலையோ அல்லது கேரளாலையோ கேட்டா இந்த விஷயம் தெரியாது, தமிழ்நாட்டில் இருக்கிறது எல்லாரும் விஷயம் தெரிஞ்சதுதான். இந்த சைவ பிறப்பினாலேயே சைவனாக இருக்கக்கூடியவா யார் அப்படின்னா, குருக்கள்னு சொல்லக்கூடிய சிவாச்சாரி தான். இவாளுக்கு நீங்க தீட்சை இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சம்ஸ்காரம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் உபநயன சம்ஸ்காரம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவன் பிராமணனா ஆகிறான், அது சமய தீட்சை ஆன பின்புதான் அவன் சைவனாக மாறுறான்னு சொன்னான் இல்லையா. இந்த நியமம் யாருக்கு கிடையாது அப்படின்னு கேட்டா, அதே பரம்பரை இதுக்குன்னே சிருஷ்டி பண்ணப்பட்டவர்கள் இந்த சைவ சமயத்திற்கு என்றே மதர்ச்சனார்த்தம்ன்றார். ஒரு ஆகமத்துல காமிகாகமத்துல என்ன பூஜை பண்றதுக்காகவே இவாளை நான் சிருஷ்டி பண்ணியிருக்கேன் அப்படின்னு, இதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குருக்கள் சிவாச்சாரியால் பட்டர்கள் போன்ற பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய ஒரு ஒரு பகுதி ஒரு சிலர். இது போல் வைஷ்ணவ மதத்துல நாம பார்த்தோம்னா, இந்த வைகானச ஆகமம் இருக்கு இல்லையா, அந்த வைகானசத்துல இருக்கிற அவங்களுக்கு தனியா சமய தீட்சை பண்ணிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, கர்ப்ப தீட்சானது. அவர்களுக்கும் ஒரு தீட்சை பண்ண பின்புதான் அவர்கள் வைஷ்ணவர்களாக மாறுகிறார்கள் கிடையாது, சொத்தகாவே இருக்கார். இந்த ரெண்டு இருக்கு. இது மாதிரியான ஒரு அமைப்பு சாட்டத்திலேயோ தானாபத்திலேயோ பாக்கிய மதங்களே இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. இந்த ரெண்டுத்துக்கு இதற்கென்றே உரியவர்கள் இவங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் அதுல வைஷ்ணவ மதம் விட்டுருங்க, அதுல வந்து நமக்கு வேற யாருக்கும் அதுல பிரவேச அதிகாரம் கிடையாது. வைகானசத்துல யாரும் போக முடியாது, நினைச்சாலும் கூட போக முடியாது, அவ தான் போகணும். ஆனா இந்த சைவத்துல இந்த நான்கு வர்ணத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணலான்னார், சமய தீட்சையை செய்து கொண்டு சைவர்களாக மாறலாம். அதுல ஒரு அந்த ஸ்மிருதி பரம்பரையை அனுசரிக்கக்கூடிய பிராமணர்கள் இந்த சமய தீட்சையை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு அவர்களுக்கு சைவன்ற பெயர் வரும். அவர்களுக்கு வரக்கூடிய பெயரானது மகா சைவகா. இந்த குலத்திலேயே இந்த சைவ மதத்திலேயே இருக்கக்கூடிய அந்த சிவாச்சாரியாருக்கு ஆதி சைவகான்னு பேர். தீட்சை செய்து கொண்ட பிராமணர்களுக்கு மகா சைவகான்னு பேர். அனாதி சைவகா ச சிவகா. இந்த சிவபெருமானுக்கு பரமேஸ்வரனுக்கு அனாதி சைவன் பேர். அனாதி சைவ ச சிவகா, ஆதி சைவகா சிவத்விதகா, மகா சைவஸ்து மகா சைவம் து விப்ராணாம், அனுசைவம் து பூபுதாம், அவாந்தரம் து சூத்ராணாம், பஞ்ச சைவோத்பவகா கிரமாத் அப்படின்னு இந்த ஐந்து விதமான சைவங்கள் ஏழு விதமான சைவங்கள்னு பேசுறது. இதுல தீட்சை ஆன பின்பு இவர்களுக்கு சாமானிய சமய தீட்சை ஆன பின்பு இவர்கள் அனைவரும் சைவர்களாக மாறுகிறார்கள். அடுத்து இருக்கக்கூடிய தீட்சைக்கு என்னன்னா விசேஷ சம்ஸ்கார தீட்சா, விசேஷ சமய தீட்சா ரெண்டாவது. இந்த குரு என்ன பண்ணணும் அப்படின்னா சிவனை ஸ்மரிக்கிறதுக்கான ஒரு ஆசை இந்த பையனுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சாருன்னா உடனே எல்லாருக்கும் தீட்சை பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த குருக்கள் தான் தீட்சை பண்ணி வைக்கணுமானா அப்படி இல்லை. தீட்சையை செய்து கொண்ட பின்பு அந்த நான்கு வர்ணத்தார்களும் அடுத்தவர்களுக்கு தீட்சை செய்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த சைவத்தில் இருக்கு இல்லையா. இந்த ரெண்டாவது ஸ்டேஜில் வரும்போது விசேஷ சமய தீட்சா. இந்த விசேஷ சமய தீட்சால சொல்லிருக்கக்கூடிய சில அம்சங்களும் பாஞ்சராத்திர ஆகமத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களும் கொஞ்சம் அழகா ஒரே மாதிரி இருக்கு. என்ன இருக்குன்னா அதுல நம்ம பிறக்கும் பொழுது நமக்கு அஞ்சு சமாச்சாரம் நம்ம சரீரத்தோட சேர்ந்துருக்கு. ஒன்று வந்து யோனி, பீஜம், அது மாதிரி ஆகாரம், பாவம், ஏதோ ஒன்று, இந்த அஞ்சு விஷயங்கள். அதாவது இந்த உடம்பு பிறக்கிறதுக்கு ஒரு அம்மா காரணம், இந்த உடம்பு இந்த உடம்பு சரீரம் உண்டாகிறதுக்கு ஒரு அப்பா காரணம், இந்த சரீரம் வளர்றதுக்கு ஆகார காரணம். அதுபோல் இதற்கு வந்து ஒரு பாவம் ஒன்று, அதற்கு இதுக்கு ஒரு ஜாதி ஒன்று. இந்த அஞ்சும் இந்த விசேஷ தீட்சையில் என்ன பண்றாங்கன்னா வாகீஸ்வரி வாகீஸ்வரால்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு பார்வதி பரமேஸ்வரோட பூஜை பண்ணி இவனுடைய ஆத்மாவை சரீரத்தை இவனுடைய ஆத்மாவா அந்த வாகீஸ்வரி வாகீஸ்வரனுடைய சரீரத்தில் சேர்த்து அவ சரீரத்துல இவன் உண்டாகும்படி அந்த யாகத்துல பண்ணி இவனுடைய ஜாத்தி உத்தாரஹானது அவனுடைய அந்த ஜாத்தியிலிருந்து அவனுடைய வாஸ்தவமா அவன் என்ன ஜாத்தியை சேர்ந்திருக்கிறானோ அந்த ஜாத்தியிலிருந்து அவனை உத்தாரம் பண்ணி பிரித்து எடுத்து சைவ ஜாத்திக்கு கொண்டு வந்துடுறான். இது ஜாத்தி உத்தாரஹான்னு பேரு. இப்படி பண்ணக்கூடிய தீட்சை தான் ரெண்டாவது இருக்கக்கூடிய விசேஷ சமய தீட்சா. இது போல இந்த ஜாத்தி உத்தாரஹான்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் பாஞ்சராத்திர ஆகமத்திலையும் காணப்படுறது, இந்த சைவ ஆகமத்துல ரெண்டாவது தீட்சையிலையும் காணப்படுறது. இது ரெண்டாவது. இந்த தீட்சையை யார் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஆச்சாரியர் தீர்மானம் பண்ணணும். இந்த சிஷ்யனானவன் அதுக்கு பக்குவமான ஆத்மாவா இருக்கானான்னு பார்த்துட்டு அவனுக்கு இந்த தீட்சை பண்ணி வைக்கலாம். இது ரெண்டாவது இருக்கக்கூடிய விசேஷ தீட்சான்னு பேர். இதுல முதல் தீட்சையை பண்ணிட்டு முதல்ல சமயத்துக்குள்ள பிரவேசமானவன் அவனுக்கு சைவன் பேர் சொன்ன சமய தீட்சை பண்ணணும். அவனுக்கு ஒரு பேர் கிடைக்கிறது சாமானிய சமயின்னு பேர் கிடைக்கிறது. அந்த விசேஷ தீட்சை செய்து கொண்ட பின்பு அவனுக்கு விசேஷ சமயி, சமயத்தை செய்து கொண்டவன் சமயத்தில் இருப்பவன் சமயி. அதுக்கு முன்பு சமயகனா என்ன அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு. நாம வந்து ஒரு ஏதோ ஒரு ஒரு திட்டத்துக்குள்ள ஒரு ஒரு மதத்துக்குள்ள பிரவேசம் பண்ணியிருக்கோம். அந்த மதத்தில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நாம் நடக்க வேண்டும். அந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரங்களுக்கு என்ன பேருனா சமயகா. மதத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரங்களுக்கு, தர்மங்களுக்கு, ஒழுக்கங்களுக்கு சமயகான்னு பேர். சமயகான காலம் நேரம்னு நினைச்சுக்க வேண்டாம், அந்த ஆச்சாரத்துக்கு சமயகான்னு பேர். அந்த சாமானிய சமயம் விசேஷ சமயம் ஆகிட்டான். அடுத்து இருக்கக்கூடிய தீட்சைக்கு நிர்வாண தீட்சான்னு பேர். இந்த நிர்வாண தீட்சா நிர்வாணம்னா என்ன அப்படின்னா பானம்ன்ற சப்தத்துக்கு சரீரம்ன்ற அர்த்தம். நிர்பானம் அப்படின்னா இந்த சரீரம் கிடையாது, அதாவது மோட்சத்துக்கு நிர்வாணம்னு பேர். மோட்சத்துக்கு நிர்வாணம்னு பேர். அந்த நிர்வாண தீட்சை என்ன பண்றான்னா இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டுத்துல இவன் என்ன பண்ணா முதல் சமய தீட்சையில சைவ சமயத்துக்குள்ள பிரவேசம் பண்ணா, ரெண்டாவது இருக்கக்கூடிய விசேஷ சமய விசேஷ தீட்சையும் பொழுது தன்னுடைய பூர்வ ஜாத்தியெல்லாம் விட்டுட்டு சைவ ஜாத்திக்குள்ள நுழைஞ்சான். அடுத்த இருக்கக்கூடிய நிர்வாண தீட்சையில இவன் மோட்சத்தை அடைவதற்கு தகுந்தவனாக மாற்றப்படுகிறான். சுருக்கமா சொல்லும் அது நிர்வாண தீட்சை. இந்த நிர்வாண தீட்சையை செய்து கொண்டவனுக்கு ஒரு பேர் கிடைக்கிறது புத்திரகஹான்னு பேர் கிடைக்கிறது. இப்படி சைவாகமங்கள்ல மூன்று விதமான ஒரு தீட்சைகள். இந்த ஒழுக்கம் நாம சைவ தர்மங்கள்னு பார்த்தோம் இல்லையா. சைவ தர்மங்கள்னு பார்க்கும்போது இவாளுக்கு தகுந்தார் போல இந்த தர்மமானது மாறிட்டே இருக்கும். இந்த சாமானிய சமயினுடைய தர்மங்கள் வேற, விசேஷ சமயினுடைய தர்மங்கள் வேற. நிர்வாண தீட்சை செய்து கொண்டவனுக்கு புத்திரகான பேர், அந்த புத்திரகனுடைய தர்மங்கள் வேற. நான்காவதாக இருக்கக்கூடிய ஒரு தீட்சைக்கு ஆச்சாரிய தீட்சான்னு பேர். ஆச்சாரிய தீட்சானா என்ன அப்படின்னா, அந்த ஆச்சாரிய தீட்சான்றது பெரிய ஒரு சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தீட்சை இல்லை, ஒரு யோக்கியதா. இந்த மூணு பேருக்கும் இந்த மூணு நிலையை கடந்த பின்பு அடுத்த வாளுக்கு நாம பண்ணி வைக்கக்கூடிய யோக்கியத்தையை தரக்கூடிய ஒரு நிலை வந்து ஆச்சாரிய அபிஷேகா. அதையும் தீட்சான்னு கவுனமாக உபசாரத்தினால பிரயோகம் பண்ணுவான். இப்படி ஆச்சாரியனால் இவனுக்கு ஆச்சாரிய தீட்சை செய்து கொண்டவனுக்கு ஆச்சாரியான்னு பேரு. இது சைவத்தில் இருக்கக்கூடிய நான்கு விதமான நிலைகள். மறுபடியும் சொல்றேன், சமய தீட்சா, விசேஷ தீட்சா, நிர்வாண தீட்சா, ஆச்சாரிய அபிஷேகா. அபிஷேகம்ன்றது பட்டாபிஷேகம் மாதிரி ஒரு ஸ்தானத்தை அவனை கொண்டு வந்து உட்கார வச்சதுக்கு அப்புறம் அவன் தன்னுடைய ரைட்ஸை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. புதுசா எந்த ரைட்ஸும் வரப்போறது இல்லை அவனுக்கு. இதுல இந்த சாமானிய சமயி, அது மாதிரி விசேஷ சமயி, புத்திரக்கன்னு சொன்னோம் இல்லையா. இதுல இந்த புத்திரக்கனுக்கு அப்புறம் இந்த சாதக, இந்த ஆச்சாரியனுக்கும் புத்திரக்கனுக்கும் நடுவுல ஒரு அவாந்திர பேதம் ஒன்று வருது, சாதகாபிஷேகான். இதுல இதுல வந்து இவன் நாலு பேர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிரம்மச்சாரியாகவும் இருக்கலாம், கிரகஸ்தனாகவும் இருக்கலாம், அது போல் வானப்பிரஸ்தனாகவும் இருக்கலாம், சன்னியாசியாகவும் இருக்கலாம். நான்கு ஜாதிக்கும் இதுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டேன். நான்கு ஆசிரமங்களுக்கும் அதிகாரம் இருக்கு. இப்போ பிரம்மச்சரிய ஆசிரமம் யார் என்ன பண்றான், பிரம்மச்சரியம் அப்படின்னா என்னன்னா, வேதத்தை படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு, படிப்பை படிக்கக்கூடிய ஒரு படிச்சுருக்கவனுக்கு பிரம்மச்சாரின்னு பேர். அவரா பிரம்மா அப்படின்னா வேதத்துக்கு பேர், பிரம்மச்சரதி அப்படின்னா வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடிய ஒரு சீலம், ஒரு சுவாவம் அவனுக்கு இருக்கிறதுனால அவனுக்கு பிரம்மச்சாரின்னு பேர். அதுல வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டான், ஆனா சமாவர்த்தனம் பண்ணிக்கல. சமாவர்த்தனம்ன்றது என்னன்னா, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஒரு சம்ஸ்காரத்துக்கு சமாவர்த்தனம்னு பேர். சமாவர்த்தனம் பண்ணல, வேதத்தை படிச்சுட்டான், அப்படி ஒரு பிரம்மச்சாரி இருக்கான். அவன் என்ன பண்ணலான்னா, சமய தீட்சை செய்துக்கலாம், அது போல் விசேஷ தீட்சை செய்து கொள்ளலாம், நிர்வாண தீட்சை செய்து கொள்ளலாம், அவன் ஆச்சாரியாபிஷேகமும் செய்து கொள்ளலாம். ஒரு பிரம்மச்சாரி ஆச்சாரியாபிஷேகம், இதுல சைவம் என்ன பண்றதுன்னா, அந்த பிரம்மச்சாரிய ரெண்டா பிரிக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிய ரெண்டா பிரிக்கிறது, பௌத்திக பிரம்மச்சாரி, நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு பிரம்மச்சாரிய. இந்த விஷயங்கள்லாம் சைவத்துல மட்டும் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இந்த விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் ஸ்மிருதிகள்ல ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயங்கள் தான். இதனோ சைவம் வந்து தனியா இருக்குன்னு யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். ஸ்மிருதிகள்ல இருக்கக்கூடியது தான் இந்த பிரம்மச்சாரிய ரெண்டா. பிரம்மச்சாரியோட பேதம் ரெண்டு, ஒன்னு பௌத்திக பிரம்மச்சாரி, ஒன்னு நைஷ்டிக பிரம்மச்சாரி. பௌத்திக பிரம்மச்சாரினா என்னன்னா, வேதத்தை அத்தியனம் பண்ணி முடிச்சுட்டான், பொண்ணு கிடைக்கல, அது கிடைக்கிற வரைக்கும் இவன் வந்து ஏதோ ஒரு ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய பூத்திஹீனா சித்திர அபிமத பதங்கள்னு வருது. தான் ஆசைப்படக்கூடிய பல நிலைகள் அதெல்லாம் பூத்தின்னு பேரு. அதை விரும்பக்கூடியவன் பௌத்திக பிரம்மச்சாரி, அதாவது கல்யாணம் பண்ணிப்பான், நிச்சயம் கல்யாணம் பண்ணிப்பான்னு அர்த்தம். நைஷ்டிக பிரம்மச்சாரின்னா நம் நிஷ்டானா கைவல்யம், மோட்சம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லை, நான் நேரடியாக எங்க இருக்க போறேன்னா என்னுடைய குருவனுடைய வீட்டில். நைஷ்டிக பிரம்மச்சாரி அதாவது சரீர பாத பர்யந்தம், மரண பர்யந்தம் குருவுடைய வீட்டில் இருந்துட்டு, குருவுக்கு சுசூஷா பண்ணிட்டு, குருவுடைய மனசு கோணாத அளவுக்கு குருவோட சேர்ந்தே வாழக்கூடியவனுக்கு நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு பேர். இதுல இந்த பௌத்திக பிரம்மச்சாரி என்ன பண்ணலாம்னா, நான்கு தீட்சையும் பண்ணிக்கலாம். சமய தீட்சை பண்ணிட்டு சமையா மாறலாம், விசேஷ தீட்சை செய்து கொண்டு அவர் விசேஷ சமையாக மாறலாம், நிர்வாண தீட்சை செய்து கொண்டு புத்திராக்கனாக ஆகலாம், அதே போல ஆச்சாரியாபிஷேகம் செய்து கொண்டு பிறருக்கு ஆச்சாரியாபிஷேகம் செய்து வைக்கலாம், பிரம்மச்சாரியா இருந்துட்டு எல்லாருக்கும் பண்ணி வைக்கலாம். அப்படி ஒரு விஷயம் இருக்கு. நைஷ்டிக பிரம்மச்சாரி வரும்போது அவன் என்ன பண்ணலாம், இந்த சைவம் எப்படி பாக்குறது அப்படின்னா, இந்த பௌத்திக பிரம்மச்சாரியும் கிரகஸ்தன், கிரகஸ்தனா இல்வாயுவான், கல்யாணம் பண்ணிட்டு இருக்கவன். ஆனா ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம்னா, போகத்தை நான் சொன்ன மாதிரி சைவத்துல முதல்ல சொன்ன மாதிரி முக்கியமான உத்தேசம் மோட்சமாக இருந்தாலும் கூட இந்த லோகத்துல வாழற வரைக்கும் நமக்கு என்ன வேணும், போகம் தேவை. அப்ப இந்த போகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, இந்த பௌத்திக பிரம்மச்சாரியும் கிரகஸ்தனும் சிஷ்யாளுக்கு, அவாளுடைய சிஷ்யாளுக்கு போகத்தை அளிக்கிறதுக்கான சாமர்த்தியம் இவாளுக்கு இருக்கு. ஏன்னா இவாளும் போகத்தை அனுபவிப்பா, நியாயமான போகத்தை, தர்ம சாஸ்திர அவிருத்தமான போகத்தை அனுபவிக்கக்கூடிய சாமர்த்தியம் அந்த யோகியதா இவாளுக்கு இருக்கு. ஆனா இந்த நைஷ்டிக பிரம்மச்சாரி சொன்னா இல்லையா, அவனுக்கு போகவே வேண்டாம், அவன் எப்பொழுதும் குருவுடைய சரணாரவிந்தங்களையே கவனிச்சுட்டு, குருவையே நினைச்சிட்டு பார், ஒரு கணம் கூட குருவுக்கு தன் பேர்ல எந்த விதமான மனஸ்தாபம் வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு கரெக்டா நடந்துக்க கூடியவன் அவன் நைஷ்டிக பிரம்மச்சாரி. அவன் அதுபோல் இந்த வானப்பிரஸ்தன், அதுபோல் இந்த சன்னியாசி சன்னியாசாசிரமத்துல இருக்கக்கூடியவர், இவா மூணு பேருக்கும் தன்னுடைய சிஷ்யாளுக்கு மோட்சத்தை கொடுக்கறது தான் சாமர்த்தியம் இருக்கு. அப்ப குருவர் ரெண்டா பிரிக்கிறார், புக்தியை கொடுக்கக்கூடிய போகத்தை கொடுக்கக்கூடிய குரு, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய குரு. இதுல யார் இந்த கிரகஸ்தன் கிரகஸ்தோத்தமோ ஜேயா? ஏன் நம்ம ஆலயங்கள்ல பார்க்கும் பொழுது எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டே இருக்காளே, இது கேரளாவில் நீங்க பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரிகளா இருக்கா கோவில்கள் சொல்றேன். இதுவே இந்த தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் கல்யாணம் பண்ணவா தான் இருக்கான், விதுரால் கல்யாணம் ஆகாது மனைவி இல்லாம இருந்தா அவன் கோவில்ல பூஜை பண்ண வேண்டான்ற அளவு கூட நாம பல இடங்களை கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு என்ன காரணம்னா, புக்தி முக்தி பிரசித்தியர்த்தம் கிரகஸ்தா குரு ரிஷ்யத்தே, இது மாதிரி ஒரு வார்த்தை வருது. அதாவது இவன் போகத்தையும் கொடுக்கறதுக்கான சாமர்த்தியம் இவனுக்கு இருக்கு, மோட்சத்தையும் எனவே வரக்கூடிய வாழ்க்கு ரெண்டும் கொடுக்கறதுக்கான சாமர்த்தியத்தினால கிரகஸ்தனானவன் குருவாக இருக்கலாம். எது குரு குருன்னா நான் உபதேச குருன்னு நினைச்சுறாதீங்க, இங்க நான் குருன்னு சொல்றது இந்த தீட்சை செய்து வைப்பதற்கான தகுதி இருக்கக்கூடிய குரு. எனவே இந்த பௌத்திக பிரம்மச்சாரி நான்கு தீட்சைகளை செய்து கொள்ளலாம், கிரகஸ்தனும் நான்கு தீட்சைகளை செய்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. நான் தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போறேன்னு கேட்கறாதீங்க, ஏதோ பேசுறதுக்கான ஒரு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு, வேற யார்கிட்ட சொல்ல முடியும். அடுத்து நைஷ்டிக பிரம்மச்சாரி வரும்போது அந்த நைஷ்டிகனா ஆகமம் தெரிஞ்சுக்கலாம், ஓஹோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு போல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. ஞானத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னா ஞானம் தானே தெரிவாள்லாம் சொல்லுவான், தெரிஞ்சுக்கிறதுனுடைய பிரயோஜனம் என்னன்னா தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளவுதான்வான். அது மாதிரி நைஷ்டிக பிரம்மச்சாரியை பண்ணும்போது ஆகமம் இன்னொரு ரெண்டு விதம் கொடுக்கறது, இது வேற கிரந்தங்கள்ல இருக்கான்னு தெரியல எனக்கு. என்னன்னா ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி பார்த்தோம், யாஜ்ஞவல்க்கிய ஸ்மிருதியிலேயே வருது இந்த விஷயம், நைஷ்டிக பிரம்மச்சாரி குருவினுடைய சன்னிதானத்துல இருக்கணும்னு வருது. ஆகமத்துல இன்னொரு நைஷ்டிக பிரம்மச்சாரி நைஷ்டிகன் என்ன வருது அப்படின்னா, நைஷ்டிக பிரம்மச்சாரின்றது நைஷ்டிக பிரம்மச்சரியம்னு எடுத்துக்கலாம், பிரம்மச்சரியம்ன்றதுக்கும் பிரம்மச்சாரிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதாவது பிரம்மச்சாரினா கல்யாணம் பண்ணிக்காம இருக்கான் அப்படின்னு அர்த்தம், பிரம்மச்சரியம்னா கல்யாணம் பண்ணிட்டு கூட ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து பிரம்மச்சரியத்தை அனுஷ்டானம் பண்றான்னு சொல்லலாம். அது சில சில சமயங்கள்ல கிரகஸ்தனுக்கு கூட அதை அலோவ் பண்ணிருக்கு. என்னது அப்படின்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட காலம் நாம பண்றோம் இல்லையா விரதங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இப்ப நம்ம விநாயக விரதம் பண்றோம், பிள்ளையார் விநாயக சதுர்த்தி பண்றோம், பிரதோஷ விரதம் பண்றோம். இன்னைக்கு நாம எல்லாம் பண்ணும்பொழுது கடைசி வரைக்கும் பிரதோஷ விரதம் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா புஸ்தகத்துல ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், ஒண்ணு என்னன்னா குறிப்பிட்ட மாசங்கள் குறிப்பிட்ட வருஷங்கள், அதை ஆரம்பிக்கிறது அதை முடிச்சுக்கிறது, விரத உத்யாபனம்னு போட்டிருப்பா, விரத ஆரம்பம் விரத உத்யாபனம் அப்படின்னு நீங்க புத்தகங்கள்ல பாக்கலாம். என்ன பிரதோஷ விரதம் ஒரு ரெண்டு வருஷம் பிரதோஷ விரதம், 12 வருஷம் பிரதோஷ விரதம் பண்றேன், அதுக்கப்புறம் முடிச்சுக்கிறேன் இப்படின்னு இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம், ஆஜீவம் ஆவரணம் பண்றோம் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணிட்டே வரும் எல்லாத்தையும். ஆனா நம்ம கிரந்தங்கள் ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்கு. அது போல் இந்த நைஷ்டிக பிரம்ம ரெண்டாவது விதமான நைஷ்டிக பிரம்மச்சரியம் என்னன்னா, ஒரு கிரகஸ்தனே இருக்கான், அவன் என்ன பண்றான், கிரகஸ்தாசிரமம் தான் இருக்கான், குழந்தைலாம் பிறந்துட்டு எல்லாரும் சௌகரியமா இருக்கான், ஏதோ குறிப்பிட்ட காலம் வந்து ஒரு ஒரு ஒரு கோவில் ஆசிரியிச்சு அந்த கோவிலுக்கு ஒரு 4 வருஷம் பணிவிட பண்ணணும்னு நினைக்கிறான். அப்ப தன்னுடைய விரதமாக அதை எடுத்துட்டு 4 வருஷம் வீட்டை விட்டு வெளில வந்துட்டான். அதாவது அன்னைக்கு எது பண்ணாலும் ஒரு அங்கீகாரத்தோட பண்ணணும், இவன் வந்து கிரகஸ்தாசிரமத்துல இருந்து வெட்டியா சுத்தின்னு இருக்கான் அப்படின்னு இருக்க கூடாது. நீ என்ன அனாஸ்ரமி நதிஷ்டே, நீ என்ன பண்ணாலும் நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, பிரம்மச்சரியா இருக்கியா, பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இருக்கா, ரைட், நீ என்னவா இருக்க, கார்ஹஸ்தத்துல இருக்கா, சரி உன்னுடைய கடமை இது. அவனவனுடைய என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கான்ற விஷயம் அன்னைக்கு பதிவு பண்ணப்பட்டு இருந்தது பழைய காலத்துல நம்ம ஸ்மிருதிகள்ல. அது போல் இவன் என்ன பண்றான், கிரகஸ்தனாக இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் கிரகஸ்தனா இருந்தாலும் கூட இல்லையா, இந்த இந்த கோவில் வந்து இந்த கோவில ஜீர்ணோத்தாரம் பண்ணியாகணும், நான் ஒரு 10 வருஷம் என் வீட்டு பக்கம் போறது இல்ல, நான் இருந்து இந்த வேலையை முடிச்சுட்டு தான் போறேன்னு சொன்னா அவனுக்கும் நைஷ்டிகனுக்கு அப்படி ஒரு நைஷ்டிகன் ரெண்டு நைஷ்டிகன் இந்த ரெண்டாவது சொன்ன நைஷ்டிகனுக்கு புக்தி முக்தி ரெண்டும் கொடுக்கறதுக்கான சாமர்த்தியம் உண்டு, அவன் வந்து எல்லா தீட்சையும் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு பேதம், கிரகஸ்தனா யார் இருக்கானோ இந்த அதாவது நைஷ்டிகனா இல்லாம சாமானிய கிரகஸ்தனா யார் இருக்கானோ அவனுக்கு எல்லா தீட்சையும் பண்றதுக்கான அர்ஹதை இருக்கு. அது போல வானப்பிரஸ்தன் சன்னியாசி இப்படி எல்லாருக்கும் இந்த சைவ மதத்துல அவளுக்கான பிரவேச யோகியதா இருக்கு. இதுல சமய தீட்சா விசேஷ தீட்சா ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல விரத ஸ்வீகாரான்னு ஒண்ணு, இந்த விரத ஸ்வீகாரம்னா நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட விரத ஸ்வீகாரம் பண்ணும்பொழுது கிரகஸ்தனாக இருந்தாலும் கூட அவன் ஜடையை வச்சுக்கலாம், ஜடா கௌபீனம் தண்டம், கமண்டலு ருத்ராட்சம் அல்லது பஸ்ம. யா அவன் வந்து ஜட அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஜடையை தரிச்சுட்டு இருக்கணும். கிரகஸ்தனா இருந்தாலும் கூட விரதம் முடிகிற வரைக்கும், பௌத்திக பிரம்மச்சாரியா இருந்தாலும் கூட அந்த விரதம் முடிகிற வரைக்கும் அவன் அப்படி இருக்கும். அவன் வந்து ஜடையவை. இதுக்கு இந்த விரதத்தை ஸ்வீகாரம் பண்றதுக்கு ஒரு தீட்சை இருக்கு, இந்த விரதத்தை முடிச்சுக்கிறதுக்கு ஒரு தீட்சை இருக்கு. இது இந்த சமய விசேஷ தீட்சை முடிஞ்சவனும் நடுவில் நடக்கக்கூடியது. அடுத்து இந்த நிர்வாண தீட்சை ஆனதுக்கு அப்புறம் நடுவில் ஒரு அவாந்தர தீட்சை இருக்கு, அதுக்கு சாதகாபிஷேகான்னு பேர். எல்லாம் இந்த மூணு தீட்சையை பண்ணிட்டான், மந்திரங்கள்லாம் குருட்டேன்னு உபதேசம் பண்ணிட்டான். ஆனால் அந்த மந்திரத்தை புரஸ்தரணம் பண்ணி மந்திரத்தை சித்திக்கும்படி பண்ணணும்னு அவனுக்கு ஆசை. நம்ம வந்து இங்க தங்கணும், நம்ம எனக்கு கூட ஆசை இந்த நம்ம ஆசிரமத்தில் வந்து தங்கணும்னு ஒரு ஆசை இருந்தா நான் என்ன பண்ணணும்னா சும்மா தங்கக்கூடாது, சாஸ்திர பிரகாரம் வெறுங்க வந்து தங்கக்கூடாது. சாதகாபிஷேகம்னு ஒரு அபிஷேகம் பண்ணும். இந்த சாதகாபிஷேகம் பண்ணிட்டு வந்து தங்கி இந்த மந்திரத்தை வந்து ஒரு நாள் இவ்வளோ தடவை உருப்படணும். சாதகனுக்குள்ள நியமங்கள்லாம் எப்படி சொல்லியிருக்காரு, அந்த நியமத்தோடு இருந்தால் அவனுக்கு சாதகாபிஷேகம். அப்புறம் குறிப்பிட்ட காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போதும்னா அந்த சாதகாபிஷேகத்துல சாதக பதவியிலேருந்து அவனுக்கு உத்தாரம் பண்ணி திருப்பி ஆச்சாரிய பதம் கொடுப்பார், அது ஆச்சாரிய அபிஷேகம். இப்படி சைவத்துல ஒரு ஒரு நிலைக்கும் சம்ஸ்காரங்கள்லாம் சொல்லி அவள உட்கார வச்சிருக்கேன். இதுல முதல்ல இந்த ஆச்சாரியன், ஆச்சாரியா அப்படின்றது இந்த நான் அபிஷேகம் செய்து கொண்டவனுக்கு ஆச்சாரியா. இந்த சைவ சமயத்திலேயே இருக்கக்கூடியவருக்கு ஆதிசைவகான்னு பேரு. பாக்கி எல்லாரும் தீட்சை பண்ணிக்கலாம்ன்றது நாம சொல்லிட்டோம். அந்த ஆச்சாரியனை ரெண்டா பிரிக்கிறார். நாம வந்து கூடுமான வரை வாழ்னுடைய ஒழுக்கங்கள்லாம் என்ன அப்படின்றது முதல்ல சிவஞான போதத்துல பல இடங்கள்ல நாலு அஞ்சு சூத்திரம் சிவஞான போதம் சுவாமி உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை எடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். சிவஞான போதத்துல பல இடங்கள்ல என்ன பண்றார், பல சூத்திரங்கள்ல நம்ம சைவ தர்மங்களை பத்தி நாலஞ்சு சூத்திரங்கள்ல முதல்ல சொல்லியிருக்கார். அதை சொல்லிட்டு சைவ இந்த சைவர்களுடைய ஒழுக்கம் அவர்களுடைய தர்மம் என்ன அப்படின்னா கடைசி சூத்திரமே பார்க்கலாமே. முக்தியை பிராப்ய சதஸ்தேஷாம் பஜே தேஷம் சிவாலயம் ஏவம் வித்யாதி சிவஜான போதே சைவார்த்த நிர்ணயம் அப்படின்னு கடைசி 12வது சூத்திரம் இதில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா சொல்ல வேண்டிய ஒரு உபோத்காத்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதில் முக்தியை பிராப்ய சதஹ, முக்தியை சதஹ பிராப்ய அன்வயம் அவர் என்ன பண்ணோம், இப்படி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சைவன் என்ன பண்ணணும்னார், முக்தியை முக்தியை அடைவதற்காக சதஹா பிராப்ய நல்லவர்களை நாட வேண்டும். சத்சங்கத்து நிஸ்தங்கத்துன்னு சொல்ற மாதிரி முக்தி கிடைக்கணும்னு சொன்னா நீ நல்லவர்களோட சம்சர்க்கம் உனக்கு இருக்கணும். சதஹா பிராப்ய தேஷாம் வேஷம் பஜே, அந்த நாம் அடைந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு என்ன வேஷம் இருக்கோ அந்த வேஷத்தை நீ போட்டுக்கணும். இதுல நடுவில் இன்னொரு விஷயம் நான் விட்டுட்டேன், இந்த சமய விசேஷ தீட்சை சொன்னேன் இல்லையா, சமய தீட்சை பண்ணும்பொழுது அவர் என்ன பண்ணுவார், நீ வந்து இந்த ஆச்சாரங்கள் எல்லாம் உனக்கு உண்டு, இதை நீ அனுஷ்டானம் பண்ணணும்னு அவனுக்கு எழுதி கொடுத்துருவார். அது கார்த்தால நீ வந்து சமய தீட்சா இருக்குன்னு சொன்னா அவன் வந்து சைவ சந்தியாவந்தனம் பண்ணணும். முக்கியமான விஷயம் எப்படி இந்த நமக்கு இந்த ஸ்ரௌத பரம்பரையில எப்படி நமக்கு வைதிக சந்தியாவந்தனம் இருக்கோ அது போல் இந்த சண்மதங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பிரபஞ்ச சார சார சங்கிரகம் புஸ்தகத்தை எடுத்து பாருங்க, கோபால சந்தியாவந்தன விதி, அது மாதிரி குமர இவர் வந்து குஹசந்தியாவந்தன விதி, கோபால சந்தியாவந்தன விதி, குஹ சந்தியாவந்தன விதின்னு அந்தந்த மதங்களுக்கு தனியா ஒரு சந்தியாவந்தனம். அது போல் இந்த சைவ மதத்துக்குள்ள பிரவேசம் பண்ணிட்டேன்னு சொன்னா அவன் ரெண்டு சந்தியாவந்தனம் சைவ சந்தியாவதத்தை பண்ணிருந்தோம். அது என்னன்னா இந்த மார்க்கத்திலிருந்து சைவத்துக்குள்ள நுழைஞ்சவா ரொம்ப ரொம்ப கம்மி. இப்ப இன்னைக்கு இந்த ஸ்மிருதி பரம்பரையில இருக்கிறவா சாக்தத்துக்குள்ள நிறைய பேர் போறா, பூர்ணாபிஷேகம் பண்ணி சாக்தத்துக்குள்ள நிறைய பேர் போறா, இந்த வைநாயக மதத்துக்குள்ள நிறைய பேர் பிரவேசம் பண்றான். ஆனா எனக்கு தெரிஞ்சு அப்பைய தீட்சிதர் நீலகண்ட தீட்சிதருக்கு அப்புறம் சைவ பிரகாரம் அந்த நான்கு தீட்சைகளை எல்லாம் செய்து கொண்டு அந்த பிரகாரம் அனுஷ்டானம் பண்ணக்கூடியவா வந்து யாரும் இருக்கா மாதிரியே தெரியல. சிவனை சாதாரணமாக உபாசனை பண்றதுன்றது வேற, இந்த சைவ மதத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி உபாசனம் பண்றதுன்றது அப்பைய தீட்சிதரோ நீலகண்ட தீட்சிதரோ ஹரதத்த சிவாச்சாரியாரோ இவாளுக்கு அப்புறம் யாரும் வந்து பண்ற மாதிரி இல்லையேன்னு ஒரு தாபம் இருக்கு. அது வந்து சுவாமி வந்து எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி நிறைய பேர் இந்த சைவ சமயத்துக்குள்ள வரும்படி அவர் தான் பண்ணணும். ஏன்னா தெரியாத விஷயங்களை நம்ம ஆசிரமத்துல பேசணும்னு அவர் வந்து ரொம்ப உற்சாகம் கொடுத்து வர வச்சிருக்காரு. அதே போல சைவ சமயமும் எப்படி இந்த அத்வைத சம்பிரதாயம் எப்படி இந்த ஆசிரமத்துக்கு நல்லா வளரணும், அது போல இந்த சைவ சம்பிரதாயமும் அந்த சைவ பிரகாரம் வளர்றதுக்கு அவர் வந்து நிறைய பேர் உபதேசம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அது நமக்கு ஹரதத்த சிவாச்சாரியருக்கு அப்புறம் யாரும் இருக்கா மாதிரி தெரியல. அதுல இவன் என்ன பண்றாருன்னா, ஒரு ஆகமத்தினுடைய ஒரு சௌலபியம் பாருங்க, என்ன பண்ணும், விபூதி எடுக்கணும், சந்தியாவனம் பண்ணணும், இந்த விசேஷ தீட்சாயத்துன்னு சொன்னா சிவபூஜை பண்ணணும், அது மாதிரி கோவில்களுக்கு எல்லாம் போகணும், கோவிலை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு இருக்கக்கூடிய இந்த சைவ தர்மங்கள் எழுதி கொடுக்குறார். அவன் ரொம்ப பால பாலிஷ விருத்த ஸ்திரீன்னு எடுக்கிறார். பெண்களா இருக்கா, பெண்கள் வந்து ஒரு ஒரு கணவனுக்கு அதீனமாக இருக்கும் பொழுது கணவனை மீறிட்டே அவன் கோவில் பதிலாம் பண்ணக்கூடாது. அது தர்மசாஸ்திரமும் ஒத்துக்கல, ஆகமங்களும் ஒத்துக்கல. ஆத்துக்காருக்கு பிடிக்கல, ஆத்துக்கார் நாஸ்திகனா இருக்காரு, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாமே பேசலாம், நாஸ்திகனா இருக்கார். ஆனா அவன் வீட்டுல வந்து ரொம்ப வந்து ஆத்துக்காலா இருக்கான் அப்படின்னா அவனை மீறி இவன் போகக்கூடாது. அவனுடைய அங்கீகாரத்தோட தான் இவன் வெளில வரணும். அது நம்ம சம்பிரதாயம், சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி இருக்கிறது. ஆனா அவன் மீறி வரவே கூடாது, அவனுக்கு பிடிக்கலன்னு சொன்னா வரக்கூடாது. அதுல ஸ்ரீ ஆனா ஸ்ரீ தீட்சை பண்ணிட்டு இருக்கான். பாலால் சின்னவாள், பாலிசால் மூர்க்கால் முட்டாளா இருக்கான். அவனுக்கெல்லாம் வந்து உயிர் எந்த விதம் மோட்சம் கிடையாதுன்னா அவனுக்கும் தீட்சம் உண்டு. பாலால் பாலிசால் விருத்தால் ரோகி யாதிஸ்தனா இருக்கான், குஷ்டரோகியாவே இருக்கான். ஆனா எனக்கு வந்து எனக்கு மோட்சம் வேணும், சிவனுடைய பதப்பிராப்தி வேணும்னு அவன் விரும்புறான். அவன் தீட்சை பண்ணிவை. அது போல வந்து அவன் சண்டனா இருக்கான், நபும்சகனா இருக்கான், பண்ணிவை. அவன் போதரதனா இருக்கான், எனக்கு சிவன் தான், சில பேர் இருக்கா அது மாதிரி, எனக்கு சைவ சிவன் மேல பக்தி உண்டு, சைவ பக்தி உண்டு, ஆனா அவன் பண்றது முழுக்க போக காரியங்களா பண்ணிட்டு இருப்பான். அவளுக்குலாம் தீட்சை உண்டு, எல்லாரும் தீட்சை உண்டு. அப்ப தீட்சை பண்ணா அவன் சமயத்தை சமய பரிபாலனம் பண்ண மாட்டானே, இந்த சமய ஆச்சாரங்கள்லாம் அவன் கடைபிடிக்க மாட்டானே அப்படின்னு போது அதுக்கு ஒரு உபாயம் சொல்லியிருக்கார், சமய சோதனம்னு சொல்லியிருக்கார். அவனுக்கு என்ன பண்றோம், நம்ம ஒரு உதாரணம், அதாவது பிரகிருத விஷயம் புரியறதுக்காக நாம நிறைய உபமானங்கள்லாம் எடுத்திருந்தோம். இப்ப நம்ம ஒரு காலேஜ்ல படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அட்டண்டன்ஸ் இருக்கணும், இவ்வளவு நாள் இருந்தாதான் நம்ம எக்ஸாம் எழுத முடியும். ஆனா நம்மளால போக முடியலன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸம்ஷன் வாங்கிக்கிறோம் இல்லையா, ஃபீஸ் கட்டணும்னு எக்ஸம்ஷன் கிடைச்சிருக்கு, உடனே காலேஜ் போகாமலேயே பிரைவேட்டா இருக்கும். இது போலவே சமய விசேட சிகிச்சை செய்து கொண்டாலும் கூட அவனால சக்தி இல்லைன்னு, இந்த சில பேருக்கு அஞ்சாறு பேருக்கு சக்தி இல்லைன்னு சொன்னா சமய சோதனம்னு ஒன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக சுவாமி இந்த ஆகுதி கொடுத்து, இவன் ரொம்ப வயசானவன், இவன் ரொம்ப சின்ன குழந்தை, இவன் ரொம்ப ஸ்திரீயா இருக்கா, இவன் சண்டனா இருக்கா அப்படின்னு அந்த காரணத்தை சொல்லி அவனுக்கு இதிலிருந்து நீங்க எக்ஸம்ஷன் கொடுங்கன்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி அவனையும் சைவனாக மாற்றலாம். இந்த மதம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு உயிருள்ள ஒரு எந்த வஸ்துவாக உலகத்துல இருந்தாலும் அவ எல்லாருக்கும் தீட்சை கொடுத்து அவளுக்கு சைவ மோட்சத்தை கொடுக்கறதுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய உபயோகம் படக்கூடிய ஒரு மதமாக இந்த மதம் இருக்கு.
3: ஓம் சிவாய நமஹ. சைவம் .org அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முப்பொருள். தொடர்ச்சி வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
4: அறியும் நெறி, அந்த அறியும் நெறி என்று பார்த்தோமானால் அவர் என்னதான் நமக்கு உணர்த்தினாலும் அதை அறியக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். அதாவது அறியும் நெறி என்றால் அறியும் முறைமை என்பது பொருள். யார் அறியும் நெறி, யாரை அறியும் நெறி, எவ்வாறு அறியும் நெறி அப்படின்னு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த தலைப்பை கேட்கும்போது. சரி, அதெல்லாம் நிரப்பணும். எப்படி நிரப்பலாம் அப்படின்னா, அறியும் பொருட்கள் வந்து மாந்தர், அறியப்படும் பொருள் வந்து சிவம். எப்படி அறிய முடியும்னா அருளாலே தான் அறிய முடியும். அந்த அறியும் முறை வந்து அருளால் தான் அறிய முடியும் அப்படிங்கிறது இந்த தலைப்போட பொருள். சரி, நம்ம மாந்தர்கள் என்ற நமக்கு வந்து இரு திறன் இருக்கு. அவங்க தனித்தே நிற்க மாட்டாங்க, ஒன்று உலகத்தை சார்ந்து இருப்பாங்க, இல்லைன்னா சிவத்தை சார்ந்திருப்போம். அப்படி தான் அறிய முடியுமே தவிர தனித்து நின்று அறியவே முடியாது. உலக பொருள் பற்று இருந்தால் உயிர் பற்று உள்ளவங்களாம் அப்படியே வாழ்ந்து கழிஞ்சு போயிடும், கருவிகரணங்களையே சார்ந்து. அதனால் ஏகதேச கருவி அறிவு தான் பாசஞானம். அதனால் உலகத்தை மட்டும் அறிஞ்சிக்கிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய சிற்றின்பத்தை மட்டும் அனுபவித்து கொண்டே காலம் சென்று விடுகிறது. எப்போ இந்த சிற்றின்ப நுகர்வில் உவர்ப்பு வருகிறதோ அந்த மாதிரி வந்து இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம சிற்றின்பம் நீங்கள் சொல்கிறது நம்மளுடைய உணவிலிருந்து, நம்மளுடைய உடையிலிருந்து, நம்ம ஒவ்வொரு பொருள் மேலேயும் வைக்கிற ஆசைகள் எல்லாமே, ஏன்னா சின்ன வகையில் ஏன்னா பேரின்பம்ங்கிறது முக்தி, அது அல்லாத மீதி எல்லாமே சிற்றின்பம் தான். அதனால் அது மேலேயே நமக்கு பற்று இருக்குன்னையும் நிச்சயமாக நமக்கு இறைப்பற்று என்பது வரவே வராது. அதனால் உலகத்தில் உள்ள சிற்றின்பத்தை நுகர்வதிலேயே காலம் கழிந்து கொண்டே இருக்கும் அந்த பாசஞானத்தினால. அதுக்கப்புறம் அதில் உவர்ப்பு வந்த காலத்தில் அவங்க பேரின்பம் அடைய வேண்டும் இந்த ஆன்மா என்பதற்கு ஏதுவாக வீட்டு நெறியில் செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு, அதாவது எந்த நெறியில நின்னா இறைவனை அடையலாம் அப்படின்னு ஒரு அவா வருகிறது. அப்போது இப்போது இவ்வளவு நாள் இருந்ததுலேருந்து அந்த ஒரு மடைமாற்றமாக ஒரு உணர்வு வருகிறது என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ ஏதாவது ஒரு அருள் வடிவில் அவங்க முன்னாடி வெளிப்பட்டு இறைவன் வந்து இந்த வீட்டு நெறியை நமக்கு உணர்த்துவார் என்று நமக்கு மிக அழகாக அந்த அறியும் நெறியிலே நமது உமாபதி சிவாச்சாரியார் மிக அழகாக, அதாவது ஒரு அருள் குறவன்ட்ட கேட்டுத்தான் நம்ம சிந்தித்து அருளால் அறிய முடியுமே தவிர தானாக இதை அறிந்து கொள்ள முடியாது. இதனால் ஆன்ம சுத்தியும் சிவ தரிசனமும் நமக்கு கிடைக்கும். அதாவது சிவஞான போதும் 9வது சூத்திரத்தில் சொல்லப்பட்டது அப்படிங்கிறத மிக அழகாக இதிலே நமக்கு திருவருள் பயணியிலே நமது உமாபதி சிவாச்சாரியார் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு உரிய பாடல்களை நமது ஞானசம்பந்த பெருந்தகை நமக்கு வழங்கிய பாடல்களை இப்போது நாம் பார்க்கலாம். மிக அழகாக திருக்கழுமலம் என்ற தலத்துக்கு வியாழக்குறிஞ்சிப்பண் திருத்தாழச்சதியிலே அருளிய பதிகம், பக்தி பேர் வித்திட்டே பரந்த ஐம்புலன்கள் வாய்ப்பாலே போகாமே காவா பகையரும் வகை நினையா முத்திக்கே வித்துக்கே முடிக்கும் முக்குணங்கள் வாய் மூடா ஊடா நாள் அந்த கரணமும் ஒரு நெறியாய் சித்திக்கே உய்த்திட்டு திகழ்ந்த மெய்ப்பரம்பொருள் சேர்வார் தாமே தானாக செய்யும் அவன் உறையும் இடம் கத்திட்டோர் சட்டம் கலந்துங்கு நற்பொருள் காலே யோவாதார் மேவும் கழுமல வளநகரே என்று மிக அழகாக அந்த பாடலிலே நமக்கு இந்த கருத்துக்களை பூராவும் நமக்கு அப்படியே அள்ளி வழங்கி இருக்கின்றார் நமது ஞான திரளாக விளங்கக்கூடிய ஞான சம்பந்த பெருமான். அதாவது பகைகள்லாம் அரும் வண்ணம் இல்லையா, காமம் முதலிய அறுபகையும் நீங்கும் வண்ணம் நினைந்து ஐம்புலன்கள் வாய்ப்பாலே போகாமேன்னு சொல்லியாச்சு. உலக போக விஷயங்கள் நம்ம ஐம்புலன்களும் அது நினைச்ச போக்கிலே போனால் நிச்சயமாக அது உலக போகமாக தான் இருக்க முடியும். அதில் தான் இவர் சொல்வார் தொண்டர் அஞ்சு களிரும் அடக்கி என்று சொல்வார், அடக்கணும் அது. அதில் செல்லக்கூடிய ஐம்பொறிகளிடத்தில் செல்லாமல் முத்திக்கு இக்கத்தே முடிக்கும் முக்குணங்கள் என்று சொல்லியாச்சு. அதாவது வீடு பேட்டிற்கு தடையையே விளைவிக்கின்றது இதெல்லாம். இந்த ஐம்பொறிகளும் வீடு பேற்று அந்த ஐம்புலன்களும் நம்மளை என்ன செய்து வீடு பேற்றை நோக்கி செல்ல விடாமல் நம்மை உலக போகத்திலேயே அழுத்துகின்றது. அப்போ அந்த தடையை விளைவிக்கக்கூடிய சாத்வீகம் ராஜதம் தாமசம் என்ற முக்குணங்கள் எடுத்து மூடாதும் ஊடாதும் இல்லையா, மறைவுபடாமல் பிணங்காமல் தங்களை காத்து நான்கு அந்தக்கரணங்களை ஒடுக்கணும். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நான்கையும் ஒருவழிப்படுத்தணும். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லையில் தரிசனம் பண்ணுறாங்க, ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அப்படின்னு அதில் அழகாக வரும். அதனால் அதில் வந்து எல்லாம் எந்தெந்த மாதிரி இருக்கணும், எல்லாம் தனித்தனியாக செயல்பட்டால் நிச்சயமாக இறைவனிடம் நாம் வழிபாடு முழுமையாக செய்யவே முடியாது. அவர் என்ன உணர்த்தினாலும் நம்மால் உணர முடியாது. ஆகையால் இங்கே என்ன சொல்லியாச்சு, அந்த கரணங்களையெல்லாம் ஒடுக்கி சித்தம் என்ற ஒரு வகைப்படுத்தணும். ஏன்னா சித்தம் தான் எப்போதும் உயர்ந்தது நாலில். அதனால தான் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அப்போ அப்படியே சிந்தை செய்து சித்திக்கே உய்த்துட்டுனா மெய்யறிவு பெற வேண்டும். மெய்யறிவு மெய்ஞானம் கிடைச்சாதான் முக்தி. அதனால அதுக்கு என்ன செய்யணுமாம், செலுத்தியும் பேர் பத்தி வித்துட்டு அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்காக ஒரு அழகான ஒரு பேரன்பாகிய, அதான் பக்தின்னா அன்பு, பேர் பக்தி வித்துட்டுனா பேரன்பாகிய விதைய விதைச்சு அதன் பயனாக உள்ளத்துல அருள் ஒளியா விளங்கக்கூடிய உண்மையானது மேலானது அருள் ஒளியா விளங்கக்கூடியது அதை இடைவிடாத நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்களை, அந்த பொருளை இடைவிடாத நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்களை தானாக செய்யும் அவன் உரைகின்ற இடம், அதாவது தன்னோடு இரண்டர கலக்கும்படி செய்கின்ற சதாசிவமூர்த்தி லிங்க வடிவிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா, அருள் நூல்களை கற்று கேட்டு சிந்தித்து தெளிந்த பெரிய கத்திட்டோ ஒரு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றல்னு ஒன்று சொல்லியாச்சுனால தொடர்ந்து கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் எல்லாமே வந்துடும். அதனால் கற்று கேட்டு சிந்தித்து தெளிந்த பெரியார்கள் சட்டங்கம் சொல்லியாச்சு, தங்களுடைய செம்மையான அறிவோடு அடுத்து என்ன சொல்லியாச்சு, கலந்து இலங்கு நற்பொருள் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்து விதமாக சேர்ந்து சிவத்தோட சேர்ந்து இருக்கிறது. சரியா? அப்படி இருக்கும்போது ஓவாதார் மேவும், அதாவது எப்போதும் இடையராது சிந்தை செய்வதை விடாமல் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை விட்டு இறைவன் நீங்காது அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்கின்றார். அப்படிப்பட்ட பெருமானை தொழுது உய்யுங்கள் என்று ஒரு குருநாதராக நமக்கு மிக தெளிவாக அறிவுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த அறியும் நெறியை நீங்கள் இங்கனம் புரிந்து கொண்டு, அதற்காக தான் சேர்வார் தாமே தானாக செய்யும் இறைவன் முறையும் இடம் சொல்லியாச்சு. நம்ம அவரை சார்ந்தா சிவமாக்கி என்னை ஆண்டன் வருது இல்லையா, அதுபோல் அவர் நமக்கு சிவமாம் தன்மையை தருவார் என்பதை மிக அழகாக இதிலே நமக்கு வலியுறுத்தி காட்டியிருக்கின்றார் நமது அழகான முறையிலே. மூன்று வயதிலேயே ஞானப்பாலை உண்டப்பாலராவாயர் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக மிகவும் அழகாக மீண்டும் ஒரு திருவிழி மிளலை பாடல், மேகராக குறிஞ்சி பண். அகனமர்ந்த அன்பினராய் அறுபகை செற்று ஐம்புலனும் அடக்கி ஞான புகழுடையோர் தம் உள்ள புண்டரிகத்து உள்ளிருக்கும் புராணர் கோயில் தகவுடை நீர் மணித்தலத்து சங்குள வர்க்கம் திகழ சலசத்தீ உன் மிக உடைய புன்கு மலர் பொறியட்ட மனம் செய்யும் மிளலையாமே என்று சொல்லுகின்றார். ஐம்புலனும் அடக்கி மீண்டும் அதுதான் அறிவுறுத்தப்படுகிறது. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை என்று எட்டாம் சூத்திரமும் சொல்லுகின்றது அல்லவா? அதுபோல அப்போ ஐம்பொறிகளையும் புற விஷயங்கள் அந்த உலக விஷயங்களில் போக விடாம ஆன்மாவிடம் இருக்கும்படியாக செய்து, அறுபகை செற்றுதான் காமம் முதலிய ஆறு பகைகளையும் வென்று, அப்புறம் அகன் அமர்ந்த அன்பினராய் புறத்தே சிறிதும் நோக்காது உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய இறைவனை மட்டும் அகன் அமர்ந்து இல்லையா, அகன் அமர்ந்த அன்பு அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய சிவத்தின் மேலே மட்டும் அன்பு செலுத்தணும், வெளியில் அந்த அன்பு எக்காரணம் கொண்டும் செதறக்கூடாது, அப்படி அன்பு உடையவராய். அடுத்து என்ன சொல்லியாச்சு? ஞான புகழ் உடையோர் அருளையே கண்ணாக கொண்டு அதை தன்முனைப்பு இல்லாமல் ஒழுகுகின்றவர்களுடைய உள்ளம், அதாவது புண்டரிகத்து உள்ளிருக்கும் புராணர் கோயில் இருதய தாமரையில எப்போதும் கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கின்றார். அதான் நம்ம பாலறையா இல்லாம பள்ளியறையாக வைத்தால் நிச்சயமாக பெருமான் நம்மை விட்டு ஒருபோதும் நீங்குவதில்லை. அவர் எப்போதும் கலப்பினால் ஒன்றத்தான் இருக்காரு, ஆனால் அவர் இருப்பை நாம் உணர்வதில்லை. அதுதான் திருப்பி திருப்பி திருப்பி பாடல்கள் மூலம் அவர் நமக்குள்ளதான் இருக்காரு. உள்ள இருக்கிறவரை புரிஞ்சுக்கிடணும்னா நம்ம என்ன செய்யணுங்கிறத நமக்கு மீண்டும் மீண்டும் மீண்டும் மிக அழகாக தெளிவாக வலியுறுத்தி கொண்டே செல்லுகின்றார். சரி, அப்படிப்பட்ட பெருமான் அவர் எப்படியோ மற்ற வரிகள் எல்லாம் வர்ணனையாகத்தான் இருக்கிறது. சரி, ஆக நமக்கு மிக அழகாக நமது ஏதாவது அசுத்தமாக இருக்குந்தனே இறைவனுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்காது. ஆன்ம சுத்தி செய்து அந்த பதிஞானமாகிய மெய்யறிவு எப்போ நமக்கு சித்திக்கோ அப்போ இறைவன் உள் இருக்கின்றார் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். அவர் வந்து வேற எங்கேயெல்லாம் இல்லை, அடியார்களுடைய தூய்மையான உள்ளத்தில்தான் அவர் எழுந்தருளி இருப்பார் என்பது அவருடைய இருப்பிடத்தை நமக்கு மிக தெளிவாக. அப்ப இந்த இடத்தை இனிமேல தூய்மை பண்ணணும், உளவாரம் பண்ணணும். இதை தினந்தோறும் உளவாரம் பண்ணி கொண்டே இருந்தோம்னால் இந்த இடம் தூய்மையாயிரும். இந்த இடம் தூய்மையான சுவாமி கண்டிப்பா அங்க எழுந்தருளி இருப்பார். வீட்டுல நமக்கு பிடித்த ஆயிரம் விக்கிரகங்களையும் படங்களையும் மாட்டி வழிபடுவது வேறு, ஆனா அகப்பூசையில் அங்க பண்ணணுமே, அப்ப அவர் வந்து இருக்கணுமே, அப்ப அவர் வந்து அமர்வது போல அந்த இடமானதை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மிக அழகாக நமக்கு தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து, மேனியில் சீவரத்தாரும் விரிதரு தட்டுடையாரும் விரவலாக ஊனிகளாயுள்ளார் சொற்கொள்ளாது முள்ளுணர்ந்தங்கு ஒய்மின் தொண்டீர் ஞானிகளாயுள்ளார்கணான்மறையை முழுது உணர்ந்து ஐம்புலன்கள் செற்று மோனிகளாய் முனிச்செல்வர் தனித்திருந்து தவம் புரியும் முதுகுன்றமே என்று திருமுதுகுன்றத்தில் மேகராக குறிஞ்சி பண்ணிலே பாடிய பதிகம். முதுகுன்றம் என்பது சுவாமி எழுந்தருள் இருக்கக்கூடிய தலம். அங்க நான்மறை முழுதும் உணர்ந்து, நான்கு வேதத்தையும் முழுசும் கற்று கேட்டு தெளிந்து உணர்ந்து ஐம்புலன்கள் செற்று, இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்தும் உலக விஷயத்துல போகாம திருப்பி திருப்பி பாருங்க, அந்த ஒரு விஷயம்தான் நமக்கு ஆணித்தரமாக வலியுறுத்தப்பட்டு, ஆனால் நாம் இன்று செய்து கொண்டிருப்பதனால்தான் நம்ம நேரம் இல்லைங்கிற ஒரு வார்த்தையை சொல்றோம். இதை விட்டுட்டு இந்த உலக விஷயத்துல போக விடாம தடுத்தால் இறை வழிபாட்டுக்கு கண்டிப்பாக நேரம் இருக்கும் என்பதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. மெசேஜை பார்க்குறோம், லைக் போடுறோம், அப்புறம் கமெண்ட் போடுறோம், அப்புறம் ஷேர் பண்ணுறோம், பதில் மெசேஜ் போடுறோம். இப்படி நம்ம நேரம் போகிறோம், கையில் இருக்க செல்போன்லே மிகுதியான நேரம் சென்று விடுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அப்போ ஞானிகளாய் உள்ளவர்கள் அப்படின்னா சிவபெருமானை எப்போதும் தங்கள் உள்ளத்தில் இடையறாது தெளிவாக

செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, சாமானியமான ஒரு தொண்டு செல், உலக தொண்டு செய்யல, சிவ புண்ணியத்தை செஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஞானிகளைப் போல இந்த தலத்திற்கு வந்து வழிபடுங்கள் என்று நமக்கு சொல்லுகின்றார். அதிலே புறச்சமயங்களின் பேச்சை நீங்கள் கேட்க வேண்டாம் என்ற அறிவுரையும் நமக்கு அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன்னா நிறைய பேரை நம்ம பார்ப்போம், முதல்ல இங்கே இருப்பாங்க, அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் வேற ஒரு அமைப்புக்கு போயிடுவாங்க, அதிலேருந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வேற ஒரு அமைப்புக்கு போயிடுவாங்க. அப்படி போகாமல் சிவத்தை சிக்கென்று பிடித்து நிற்கணும். துடைக்கினும் போகேன், அது உள்ளேருந்து என்ன தூத்தா செல்ல பொருள் போகும், தொடச்சா செல்ல பொருள் போகும், என்னானாலும் நான் உன் முன்னால் வந்து நகரவே மாட்டேன்னு அப்படி ஒரு ஆணித்தரமாக சிக்குன்னு இறைவனை பிடித்து வழிபட வேண்டும் என்பதை நமக்கு மிக தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் அதிலே பார்க்கின்றோம். அதுபோல துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வழுவி போய் நெஞ்சம் புகுந்த என்னை நினைவிப்பாரும் முனை நட்பாய் வஞ்சப்படுத்தொருத்தி வாணாள் கொள்ளும் வகை கேட்டு அஞ்சும் பழைய நூர் ஆலங்காட்டு எம் அடிகளே என்று சொல்கிறார். துஞ்ச வருவாரும், இந்த ஐந்து பொறிகளும் அந்த கரணங்களும் உலக போஷக விஷயங்கள்லையே போகுது. நம்ம பற்றுப்புற உலக பற்றாத்தான் இருக்கு. சரி, அப்போ அது அஞ்சு முற்றிலும் கெடணும் இல்லையா, அந்த உலகப்பற்று முற்றிலும் கெட வேண்டும். அப்படியானால் என் உள்ளத்தில் பேரொழியாக விளங்கக்கூடிய பெருமானை என்னால் உணர முடியும் என்று சொல்கின்றார். தொழுவிப்பாரும், அந்த அவர் பேரொழியாய் விளங்குகின்ற காரணத்தினால என்னுடைய அறிவு வேட்கை செயல்களை எல்லாம் தன்னுடைய அறிவு வேட்கை செயல் என்கிற வியாபகத்துள்ள அடங்க வச்சு தற்போதம் இல்லாம தம்மை வணங்கும்படி என்னை செய்பவர் இறைவன் என்று நமக்கு மிக அழக தொழுவிப்பாரும். நாம நினைச்ச உடனே எல்லாம் தொழுதுற முடியாது. நான் இப்படி பூஜை பண்ணணும்னு நினைச்சேன், முடியல. இவ்வளவு பதிகம் படிக்கணும்னு நினைச்சேன், முடியல. நான் இத்தனை கோயிலுக்கு தலையாத்திரை போகணும்னு நினைச்சேன், முடியல. இவ்வளவு ஜபம் பண்ணணும்னு நினைச்சேன், முடியலேன்னு நம்ம சொல்றோம்னா அந்த ஊழ் பெறுவதற்கு இன்னும் நம்ம விடாமல் வழிபாடு செய்துக்கிட்டே இருந்தால் இதெல்லாம் நாம் நினைக்கிற மாதிரி செய்ய முடியும். ஏன்னா நம்மை தொழ வைப்பதற்கும் அவருடைய அனுகிரகம் தான், அது இல்லாமலாம் நம்ம அவரை நிச்சயமாக தொழ முடியவே முடியாது. சரி, அதை நமக்கு மிக அழகாக அதை எடுத்து நமக்கு உணர்த்துகின்றார். நமக்கு அதை தொழும்படி நம்மை செய்கின்றவர் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பார் இல்லையா. நான் அவருடைய வியாபகத்தில் அடங்கியிருந்தால் தான் நான் அவரை நினைப்பேன், இல்லைன்னா நான் அவரை மறந்துடுவேன். ஆனால் அவரை என்னை நிலையாக நினைக்கும்படி செய்கிறது அவர் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, முன்பு ஒரு நாள் நீலி என்ற ஒரு மாய பெண் வந்து தன்னோட கூட வந்த வணிகன் தனது கணவன் சொல்லி அவன் கையில் அவனோட கலந்திருக்கும்படி செஞ்சால் அவனுக்கு நான் ஒன்றும் ஊறு செய்ய மாட்டேன்னு சொல்லி 70 வேளாளர்கள்ட்ட உறுதிமொழி கூறி அதை நம்பும்படி செஞ்சுட்டு அந்த வஞ்சகத்தை பண்ணிய வழுவி போய் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்து நமக்கு தெரியும். அவ அந்த வணிகனை கொன்று விடுவாள் என்று நாம் பார்க்கின்றோம். அது மாதிரி இல்லையா, வழுவி போய் வாழ்நாள் கொள்ளும் வகை கேட்டு அதெல்லாம் கேட்டு நம்ம இதெல்லாம் கதை கேட்கும்போது நம்ம உணர்ந்து கொள்ளணும். தொழுவிப்பார் அவர் தான் நம், அதான் பிறவினையாக, அது நம்ம தொழுவோங்கிறதே கிடையாது, தன்வினை கிடையாது, பிறவினைங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். சரி, அவர் நெஞ்சில் புகணும், புகுந்ததுக்கப்புறம் நம்மளை அவர் நிலையாக விளங்கி இருந்து நம்மளை நினைக்க வைக்கணும். அவரோட திருவடி வியாபகத்துக்குள்ள இந்த ஆன்மா வியாபியமாக அடங்கி இருந்தால் நாம் அவரை நினைப்பது, அதாவது அது சாத்தியப்படும். அவர் என்ன செய்கின்றாரோ அது நமக்கு புரியும். அதனால் அதை சொல்லிட்டு இது இதை நீங்கள் இந்த பழையனூர் தலத்தில் இப்படி ஒரு வரலாறுலாம் அந்த காலத்தில் நடந்தது, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் நீங்கள் அவரை வழிபட்டீர்கள் என்றால் அவர் உங்களை அவரை முறையாக தொழும்படி உங்களை அந்த நெறியிலே செலுத்துவார் என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்து கூறியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதே மாதிரி தான் இன்று இந்த தேவார அருள்முறை திரட்டில் இதுவரைக்கும் சிந்தனையை பார்த்து கொண்டு மீண்டும் ஒரு பதிகம், திரு ஆப்பனூர் என்ற தலம், அந்த தலத்தோட மகுடமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினை பற்று அறுப்பாரு அப்படிங்கிறது. நமக்கு உலகப்பற்று இருக்குந்தனே வினைப்பற்று தான் இல்லையா, வினையத்தான் பற்றிக்கிட்டே இருப்போம். அதனால் மிக அழகாக நீங்கள் அந்த தலத்தை பதிங்க, ஆப்பனூர் பதிகத்தை எடுத்து பாருங்கள். முதல் பாடலேருந்து கடைசி பாடல் வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, ஆப்பனூரானை பற்றும் மனமுடையார் வினைப்பற்று அறுப்பார். முதல் பாடலில் சொல்கிறார், அதாவது வினை தொடர்ச்சி இருக்காது, நீங்கிரும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சொல்கிறாரு, பரவும் மனமுடையார், பரவுதல் என்றால் தோத்தரித்தல், இறைவனுடைய பொருள் சேர்ப்புகளை பாடுதல். அவர் மேலே அவ்வளவு பதிகம் பாடின சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவாங்க, பரவும் பரிசு ஒன்று அரியன் என்று திருவையாற்ற

0: பாடுவாங்க இல்லையா. அதனால பரவுதல் அப்படின்னா தோத்திரம் செய்தல், அது யார் செய்யக்கூடிய மனம் இருக்கிறது, தினந்தோறும் யார் பாடுகின்றார்களோ அவர்களுடைய வினை பற்றி அவர். அப்ப நமக்கு வினை பற்று அறணும்னா நம்ம என்ன செய்யணுங்கிறத ஒரு குருநாதராக உபதேசம் செய்திருக்கின்றார். முதல்ல இறைவனை பற்ற வேண்டும், உலகப்பற்ற விட்டு. ரெண்டாவது பரவும் மனசு இருக்கணும். மூணாவது பணியும் மனம் உடையார் வினை பற்று அறுப்பாரு. பணியும்னா நான் தான் தீட்சை வாங்கியாச்சே, நான் தான் பூஜை பண்றேனே, நான் சித்தாந்த ரத்தினம், எனக்கு இவ்வளவு விஷயம் தெரியும்னா இது எல்லாமே தன்முனைப்பு, அங்க பணிவே இருக்காது. ஆனா பணிவு கண்டிப்பாக வேண்டும் என்பதை சித்தாந்தம் வலியுறுத்துகின்றது. தாழ்வனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது என்று சித்தியார் நமக்கு முழக்குகின்றது. அதனால அந்த பணியும் இறைவனை கண்டு பெருமானே நான் எனக்கு என்ன தெரிஞ்சிட்டு எல்லாம் நீ உணர்த்தினா நான் உணரப்போறேன் அப்படின்னு எப்போதும் ஒரு பணியும் மனம் உடையவர்கள் வினையை பற்றிருப்பார். அடுத்து பகரும் மனம் உடையார். பகர்தல் என்றால் இறைவனுடைய பொருள் சேர்ப்புகளை எடுத்து உரைப்பவர்கள், அவர்களுடைய வினை தொடர்ச்சியையும் இறைவன் நீக்குகின்றார். அடுத்து பாடும் மனம் உடையார். பாடணும்னு ஒரு உணர்வு இருக்கணும், இல்லை எனக்கு பாடலாம் வராதுன்னா வந்தவாறு செய்வதே வழிபாடுன்னு ஞானசுந்த பெருமானே சொல்றாரு. அடுத்து இன்னொரு இடத்துலயும் சொல்லிடுறாரு, கோளை மிடராக கவி கோளும் இழவாக ஏழை அடியார் என்ன சொன்னாலும் சுவாமி ஏத்துக்கிடுறாரு. இந்த வாயில கோளை விடுஞ்சுன்னா பேச்சு, அது குழந்தையா இருக்கட்டும் முதியவரா இருக்கட்டும், பல்லு முளைக்காத குழந்தை பல்லு போன முதியவங்க அவங்கெல்லாம் சொல்லே சரி இருக்காது, அதெல்லாம் சுவாமி பார்க்க மாட்டாரோ, அந்த உணர்வு எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் பார்ப்பாரோ. அதனால அப்படி பாடக்கூடிய மனம் இருக்கக்கூடிய அடியார்களுடைய வினை தொடர்பை நீக்கி விடுவார். அடுத்து பயிலும் மனம் உடையார். இந்த ஞான நூல்களை பயில வேண்டும் என்ற ஓர் உணர்வு வேண்டும். அந்த உணர்வு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுடைய வினைனா என்ன, பழைய பாவங்கள் தான், அதோட தொடர்ச்சி. பாவத்தெல்லாம் நீக்கிட்டே இருப்பார் சுவாமிக்கு, பாவம் மன்னிப்புன்னு சொல்றோம்ல இதுதான். நம்மளுடைய பாவங்கள்லாம் அவர் வந்து சரி இந்த ஆன்மா இப்படி முன்னேறணும்னு நினைக்க, சரி இந்த ஆன்மா இப்படி முன்னேறணும்னு நினைக்கின்ட்டு அதை கடை தேற்றும் பொருட்டு வினை பற்று அறுப்பார். அடுத்து பருகும் மனம் உடையார். அதுல பருக்கும்னு வரும் செய்யுள் ஓசைக்காக, ஆனா பொருள் வந்து பருகும் மனம் உடையார். அதாவது பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் என்று சொல்லுவார். அதனால அவரை வந்து நமக்கு அப்படியே அவரை ஒரு அமுதமாக நினைத்து அதை பருகக்கூடிய ஒரு உணர்வு யாரிடம் இருக்கின்றதோ அவர்களுடைய வினை தொடர்பு நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பண்ணின் இசை பகர்வார். பண்ணோட பாடணும், முதல்ல ஓதணும், அடுத்து பாடணும், பயிலணும், அடுத்து பண்ணோ, அது அதுக்கு உரிய பண்ணோட பாடணும். பண் ரொம்ப ரொம்ப முக்கியம். பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி என்று அழகாக நமது நாவுக்கரசு பெருந்தகையும் சொல்லியிருப்பாங்க. அதனால பண்ணோட யார் பாடி போற்றுகின்றார்களோ அவங்களுடைய வினைப்பற்றையும் அறுப்பார். பைய நினைந்தழுவார் வினைப்பற்று அறுப்பார். பையன்னா என்ன, மெதுவாக தியானம் பண்ணணும். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ஒரு ஜபம் 5 நிமிடத்தில் இல்லையா, அல்லது 10 நிமிடத்தில் பரமன் பூஜைன்னு பண்றது. அடுத்து அவர் அவற்ற மனம் ஒன்றாமலே, ஜபம் பூஜை எல்லாமே தியானம் எல்லாமே அவற்றை ஒன்றதுக்கு தானே, அதுல ஒன்றாம இல்லாம ஒரு பரபரப்புல செய்யாம அந்த அமைதியா மெல்ல யார் பண்றாங்களோ நினைத்தல் அப்படின்னாலே தியானித்தல் தான். அவங்களுக்கு அவங்களுடைய வினையா இவ்வளவு தூரம் அந்த ஆன்மா முன்னேறுகிறது என்பதால் அந்த ஆன்மாவின் வினையையும் அவர் நீக்குகின்றார் என்று சொல்லி நிறைவாக ஒவ்வொரு பாடலும் இப்படி நமக்கு வினை நீக்கத்தை பற்றிய சொல்லி பதிக பலனாக நிறைவு பாடல என்ன சொல்றாரு திருக்கடை காப்பல அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நிலையான மெய்யறிவு பெறுவார்கள் என்று சொல்லிவிட்டார். நமக்கு மெய்ஞானம் தானே வேணும், அந்த பதிஞானம் கிடைச்சாதானே நமக்கு பேரின்பமாகிய முக்தி வீடு பேர் கிடைக்கும். அப்ப அது கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், இறைவனை எப்போதும் அதுல சொன்னது மாதிரி பற்ற வேண்டும், பரவ வேண்டும், பணிய வேண்டும், பகர வேண்டும், பாட வேண்டும், பயில வேண்டும், பருக வேண்டும், பண்ணின் இசையோடு பகர வேண்டும், பைய நினைந்து எழ வேண்டும். அந்த பைய நினைந்தழுவார்னா அப்படி தியானித்தல். இதையெல்லாம் செய்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு மெய்யறிவு பதிஞானம் மெய்ஞானமானது கிட்டும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஏன்னா வினைகள் எல்லாம் அவர் பற்றெடுத்து கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக உலகப்பற்று குறைந்திருப்பதால் அந்த இருவினை ஒப்பும் மலபரிபாகமும் வந்ததால் சக்தி நிபாதத்தின் பின்பாக ஞானமானது மிகவும் அழகாக அந்த ஆன்மாவுக்கு கூடவே இருந்து துணை செய்யும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. திருநெல்வாயில் அறத்துறை அப்படிங்கிற தலத்திலையும் கரையினார் அப்படிங்கிற நிறைவு பாடல் கடைக்காப்பில் காளியுள் ஞான சம்பந்தன் அறத்துறை அடிகள் தம் அருளை முறைமையால், அதாவது முறைப்படி சொன்ன பாடல் மொழியும் மாந்தர். அந்த பதிகத்தை யார் பாடுறாங்களோ, மாந்தர்தம் வினை போக பறையும் ஐயுறவில்லை பாட்டிவை பத்தும் வல்லார்க்கே என்று மிக அழகாக சொல்லுகின்றார். இந்த பத்து பாடலை யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக வினை நீங்கும், அதுல எந்த விதமான ஐயமும் இல்லை என்று. சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சொல்லுவாங்க இல்லையா, தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிறார், பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமீன் புலவீர்கள், இம்மையே தரும் சோறும் கூறையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லை, ஐயமே கிடையாது, சந்தேகமே கிடையாது அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சொல்லியிருக்கின்றார். அதே கருத்தை நமக்கு மிக விரிவாக இவர் ஒரு பதிகம் போற மகுடம்னா அத்தனை பத்து பாடல்லையும் கடைசி வரி அதுதான் வரும். மிகுதியாக சில பாடல் பதியங்கள்ல எட்டு பாடல்கள்ல வந்திருக்கும், ரெண்டு பாடல்ல கொஞ்சம் வேற, இப்ப இதுலயே ஒரு பாடல நீங்க மெல்ல மெல்ல நினைங்க அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காரு. அது மாதிரி திரு எருக்கத்தம் புலியூர் என்ற தலத்திலும் விடையான் அடியேத்த மேவா வினைதானே, கலையான் அடியேத்த கருதா வினைதானே, அண்ணா அதாவது அண்ணானா தலைவா, தலைவா என வல்லார்க்கு அடையா வினைதானே, இறையானை வேறா நினைவாரை விரும்பா வினைதானே அப்படின்னு. அப்ப அவரை ஏத்தனும், தலைவான்னு சொல்லணும், அவரை தனித்திருந்து நினைக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், இப்படிலாம் இருந்தா வினை மேவாது, கருதாது, அடையாது, விரும்பாது. கரைமிடற்றாரை கருத, அவரை நினைச்சோம்னா கெடும் வினை, அந்த வினை கெட்டு போயிடும். தேவே என அல்லல் தீர்தல் திடமாமினது, தேவனே அப்படின்னு சொல்லி அவரை வணங்கணும்னா நிச்சயமாக நம்முடைய அல்லல் தீரும். நம்ம அவ்வை பாட்டி சொன்னது மாதிரி அல்லல் போம் இல்லையா, வல்வினை போம்னு சொன்ன மாதிரி அப்பர் சுவாமிகளும் அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் சொல்லியிருக்காரு. அது மாதிரி அடுத்து சடையானை சேர திரு ஆமே என்று சொல்லுகின்றார். அந்த சடையான்கிறது சிவபெருமான், அவரை சேர்ந்தால் என்னென்ன செல்வம் வேணுமோ, கல்வி செல்வம், பொருள் செல்வம், அதாவது மக்கள் செல்வம், எல்லா செல்வமும் முடிவாக முக்தி செல்வம் வரைக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது அதில். அதாவது இதெல்லாம் வராது, கிட்ட வராதுனாலே அதாவது கெட்டதெல்லாம் வராதுன்னா நல்லதெல்லாம் வரும்னு அர்த்தம். அதை மிக அழகாக சொல்லி அத்தன் அறவன் தன் அடியே அடைவோமே, ஆகையால் நமக்கு அத்தனாகவும், அறவன்னா தர்ம விஷயங்களெல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடியவர், தர்மத்தின் அடையாளமாக இருப்பவர், அதனால அப்படிப்பட்ட பெருமானை நாம் அடைவோம், அதுதான் நாம் இந்த பிறவி எடுத்ததன் பயன் என்று மிக தெளிவாக நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதுபோல இறைவனை எப்போதும் நாம் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகவே திருந்து தேவன்குடி மருந்து வேண்டில் என்று துவங்கக்கூடிய பதிகம், அதை நினைச்சு நீங்க படிச்சீங்கன்னா, அப்படியே உணர்ந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு தியான பொருளாக இறைவன் கண்டிப்பாக காட்சியளிப்பார். அதற்காகவே அவருக்கு நமக்காக அந்த பதிகத்தை நமக்கு அவர் பாடி தந்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இது போன்ற பதிகங்களை எல்லாம் நீங்கள் இன்று நாம் எதையெல்லாம் எருக்கத்தம்புலியூர் சிந்தித்திருக்கின்றோம், ஆப்பனூர் சிந்தித்திருக்கின்றோம், ஆகையால் இது போன்ற பதிகங்களை எல்லாம் நீங்கள் விடாது ஓதி, நாம் ஒரு காலம் தலைவன் அல்ல, அவர்தான் தலைவர், நாமெல்லாம் தொண்டர்கள் தான், அவர் ஆண்டான் தான், அடிமைதான், கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை, எல்லா நிலையிலும் நாம் அடிமைதான், நாம் ஒரு காலம் சிவமாக ஆக முடியாது, சிவமாம் தன்மை பெறலாமே தவிர நம்மால் ஐந்தொழில் செய்ய முடியாது என்பதை மனதிலே எடுத்துக்கொண்டு, ஆணவ மலத்திலிருந்து எங்கனம் நீங்கலாம், கன்ம மலத்திலிருந்து நாம் எங்கனம் நீங்கலாம் என்பதை நமக்கு மிக அழகாக வலியுறுத்தி சொன்ன அவருடைய கருத்துக்களை மனதில் இருத்தி கொண்டு நாம் வாழ வேண்டும். எட்டாம் பாடல் தோறும் ராவணனை பற்றி சொல்லுவார், எதற்காக என்றால் ஆணவத்திற்காக. ஒன்பதாவது பாடலிலே கன்மத்திற்காக அந்த மாலும் அயனும் அடிமுடி தேடியதை சொல்லுவார். பத்தாவது பாடல் தோறும் புறச்சமைகள் மாயைக்காக சொல்லுவார் என்று நாம் பார்க்கின்றோம். இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு அவருடைய பதியங்களை ஆழ்ந்து ஊன்றி ஓதி பண்ணோடு பாடி பகர்ந்து பயின்று பரவி பணிந்து இறையருளை பூரணமாக பெற வேண்டும் என்று உங்கள் எல்லோரிடமும் கூறிக்கொண்டு, இதுகாரும் இந்த நிகழ்வு நமக்கு சிறப்பாக அமைவதற்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி, இந்த அருமையான முறையிலே நமக்கு இந்த நிகழ்வினை தினந்தோறும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்
1: எம்பெருமானுடைய அளவற்ற கருணையினாலே இன்றைக்கு மிக மிக அற்புதமான ஒரு அனுபவ பாடலை பார்க்க போகிறோம். திருவம்பாவையில் 15வது பாடல். ரொம்ப பர்சனலா சொல்லணும்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு அனுபவ பாடல் இது. அதுக்காக நான் ரொம்ப நேரத்தில் பேச முடியுமான்ல. இந்த அனுபவம் என்றைக்கு வருமோ என்கின்ற ஆதங்கம் தான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. என்றைக்கு நாம் இப்படி ஆவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு வேட்கையை தூண்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பாடல். இதுல அதற்கு தக்கபடியாக ஒரு மிக அற்புதமான ஒரு சரித்திரத்தை சிந்திக்க இருக்கிறோம். ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவாள் சித்தம் கழிகூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொருகால் வந்தனையாள் விண்ணோரைத் தான் பணியாள் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வாருருவ புன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புனல் பாய்ந்தாடேலோர் இம்பாவா என்பது இந்த பாடல். ஒரு பெண்ணினுடைய அனுபவத்தை பக்தி பித்தாக இருக்கப்பட்ட ஒரு சிவன் அடியாரனுடைய அனுபவத்தை இந்த பாடல் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இதுல முந்தைய பாடல்களிலே இல்லாதபடியாக மீண்டும் அந்த சம்போதனம் விழிச்சொல் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த சொற்கள் வரும். வாயோவாள் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள், இந்த மூன்றுமே அடியாரை பற்றிய குறிப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த குறிப்பு இந்த பாடலிலே ஒரு இன்னொரு குறிப்பை நம்ம பார்க்க வேண்டும். இது ஒன்று நான் இப்ப முதல்ல சொன்னது வாயோவாள் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள். இதற்கு அடுத்தபடியாக பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள், இதுதான் உயிரான வார்த்தைன்னு நினைக்கிறேன். நான் போய் இறைவனை பக்தி செய்தேன் அப்படின்னு யாராவது நினைத்தால் அது முட்டாள்தனம். என்னுடைய முயற்சியினாலே அல்லது என்னுடைய தன்மையினாலே என்னுடைய அனுபவத்தினாலே பக்தியினாலே அன்பினாலே இறைவனை அடையப் போகிறேன் யாராவது நினைத்தால் சிறு பிள்ளைத்தனம். இறைவன் அருளாலே மட்டுமே நமக்கு அன்பு பிறக்கிறது, இறைவன் அருளாலே மட்டுமே இந்த பக்தி பிறக்கிறது, இறைவனுடைய அருளாலே மட்டுமே அவனை அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆர்வம் பிறக்கிறது, இறைவன் அருளாலே மட்டும்தான் இறைவனை அடைய வேண்டிய தன்மை நமக்கு கிடைக்கிறதே தவிர நம்மாலே கிடையாது. நாம் ஒரு கருவி, இறைவன் நம்மை கொண்டு தன்னை அடைவித்துக் கொள்ளுகிறான். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொல்லக்கூடிய மணிவாசக பெருமானுடைய மணி வார்த்தை இருக்கிறதே அப்படியே உயிரான வார்த்தை. நான் ஒரு கருவி, அமீயந்திர துமியந்திரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுகிறார், நான் யந்திரம் போலே என்னை இயக்கக்கூடிய இயக்குவிப்பவள் நீ என்று சக்தியின் இடத்திலே சொல்லுகிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதே போலத்தான் நான் வெறும் கருவியாக இருக்கிறேன், என்னை இயக்கக்கூடிய இறைவன் பக்தியை கொடுத்து இந்த அன்பை கொடுத்து பண்பை கொடுத்து அடியாரிடத்திலே நினைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிந்தையை கொடுத்து தன்னிடத்திலே அடைவித்துக் கொள்ளுகிறான். நம்முடைய செயலெல்லாம் அவனிடத்துல விட்டு விட்டு சும்மா இருப்பது, இந்த விட்டு விட்டு சும்மா இருக்கிறதுக்கு தான் இத்தனை பூஜை இத்தனை பேச்சு இத்தனை ஸ்தோத்திரம் இத்தனை ஜபதவங்கள். அவன் அருளாலே அவன் தாள் வணங்குகிறோம் என்று புரிந்து கொள்வதற்காகத்தான் இத்தனையும் இருக்கிறது. ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரோர்கால் வாயோவாள் வாய் நிரம்ப எப்பொழுது பார்த்தாலும் இறைவனை துதித்துக் கொண்டே இருக்கிறாள் சித்தம் கழிகூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொருகால் வந்தனையாள் மனத்திலே முதலிலேயே இருக்கிறது ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே. அவள் என்ன செய்கிறாள், அந்த எம்பெருமானை சித்தம் கழிகூற சித்தத்திலே இருக்கக்கூடியவனை தன்னுடைய சிந்தையிலே இருக்கக்கூடிய எம்பெருமானை வாயினாலே எப்பொழுது பார்த்தாலும் துதித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த எம்பெருமானை தன்னுடைய உடலினாலேயும் பாரருகால் வந்தனையாள் என்று கருவி கரணங்களினாலே துதிக்கிறாள். விண்ணோரை தான் பணியாள், இதுதான் முழுமையான பக்தி நிலைக்கு அடிகிறாள். வேற எதுவுமே கிடையாது, அவன் ஒருவனே என்னுடைய நாதன் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த தன்மையை அடைகிறாளே, இந்த மூன்று நிலையை மனம் மொழி மெய் என்று சொல்லக்கூடிய மூன்றையும் தாண்டி இதை தாண்டி இந்த இந்த ஆத்மாவானதை இறைவனுடைய திருவடியிலே போட்டுவிட்டேன் என்று சொல்லக்கூடிய விண்ணோரை தான் பணியால் வேறு எவரையும் நான் ஆட்கொள்ள மாட்டேன், வேறு யாருக்கும் அடிபணிய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தன்மை வருகிறதே, அந்த தன்மை பேரறையர்க்கு இங்கனே பித்து, இப்பேற்பட்ட ஒரு பிச்சு பைத்தியக்காரத்தனம் இருக்கிறதே, அதை பைத்தியம் இங்க சொல்லுகிறார். ஆனா இந்த பித்து கிடைக்க வேணும்னு தானே எல்லாரும் தடுமாறுகிறோம். பித்து ஒருவர் ஆமாறும் ஆகும்படியாக, இப்படிப்பட்ட பைத்தியம் நம் மீது அன்பு பித்து ஏறும்படியாக, ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள். வித்தகம் எப்பேற்பட்ட சிறந்த சக்தியை உடையவனாக இருக்கிறான், அந்த வித்தகன் இருக்கிறானே, அந்த வித்தகனுடைய அருளினாலே மட்டும்தான், அந்த திறமை உடைய எம்பெருமானாலே மட்டும்தான் மனம் மொழி மெய்யினாலே இறைவனை நினைக்க முடியும், இந்த ஆத்மாவை அவனிடத்திலே சரணடைய செய்ய முடியும், அவன் அருளாலே தான் அவனுடைய திருவடிகளை வணங்க முடியும். இதுதான் அடிப்படையான விஷயம். இதை சுட்டிக்காட்டக்கூடிய மிகச்சிறந்த சரித்திரம் ஒன்று உண்டு, நான் அதுக்கு அது பின்புலமாக அப்படியே எடுத்துக்கொண்டு சொல்லுகிறேன். இதுதான் உயிர் நாடியாக இருக்கக்கூடியது. இது அப்படியே ஒருவருக்கு பொருந்தும், அப்படியே விழுந்து கிடந்து உடம்பு அப்படியே கண்ணி உற்றழும் கண்ணீர், அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிறுதியே ஞான நடத்தரசே இன்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து எத்தும் அன்பர் என்று இருக்கிறாரே, அந்த அன்பரை பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் இப்படி இருந்தார் என்கின்ற ஒரு அன்பர் அப்படியே பொருந்துகிறார். இத்தனை அனுபவமும் அவர் அனுபவித்து இருக்கிறார். ஆனா இறுதியான சொல் இருக்கிறதே, நம்ம என்ன செய்யணும், பகவானிடத்திலே சரணாகியப்பா உன்னுடைய செயலாக இருக்கிறது, என்னுடைய செயல் என்னன்னா உன்னிடத்திலே சரணடைவது மட்டும்தான், என்னாலே ஒன்றும் ஆவது கிடையாது என்பதாக நான் உன்னிடத்திலேயே விட்டுவிட்டேன் என்று சொல்லக்கூடிய தன்மை இருக்கிறதே, அதற்காகத்தான் பூஜை செய்கிறோம், அதற்காகத்தான் திருவம்பாவை படிக்கிறோம் கேட்கிறோம் பாராயணம் செய்கிறோம், அதற்காகத்தான் அடியாருடைய சத்சங்கம், அதற்காகத்தான் அடியாருடைய நினைவு. அந்த அடியவர் யார்? ஒருத்தனுக்கு அவனுடைய சுற்றுப்புற சூழ்நிலை எப்படி இருக்கிறது, தந்தை தாயார் எப்படி இருக்கிறார்கள், அவன் எப்படி இருக்கிறான் என்று சொல்லித்தான் அவனுடைய குணநலன்கள் சொல்லப்படும். இடம் எப்பேற்பட்ட இடம், இந்த நாயனாருக்கு இடம் எப்பேற்பட்ட இடம், கொலையே விளையக்கூடிய கொடுமையான இடம், பன்றியும் புலியும் எங்கும் கடமையும் மானின் பார்வை அன்றியும் பாறை முன்றில் ஐவனம் வணங்கும் என்றும் என்று சொல்லும்படியாக, படர்ந்திருக்கக்கூடிய இருள்படர்ந்த காடு, கொடூரமான பாணிகள் இருக்கக்கூடிய காடு. அவனுடைய சுற்றத்தார் எப்பேற்பட்டவர்கள், வன்றொழில் மறவர் தம்பால் அச்சமும் அருளும் என்றும் அடைவினர். அவருக்கு பயமும் கிடையாது அருளும் கிடையாது. சேக்கிழார் பெருமான் சொல்றார், அருளும் என்றும் அடைவினர், என்னைக்குமே அவங்களுக்கு அப்படிப்பட்டது கிடையாது. சரி, அவருடைய பெற்றோர்கள் எப்பேற்பட்டவன், தந்தையை பேர்பட்டவன், பிறப்பின் சார்பால் குற்றமே குணமா வாழ்வான். நம்ம இதெல்லாம் தப்பு, கொலை செய்வது தவறு என்று சொன்னால், பிராணிகளை வதை செய்வது தவறு என்று சொன்னால், அந்த குற்றம்தான் அவனுடைய குணமாக பெருங்குணமாக இருக்கின்றது. குற்றமே குணமே வாழ்வான், கொடுமையே தலை நின்றுள்ளான். அவனுடைய மனைவியை பெறப்பட்டவள், அரும்பெறல் மறவர் தாயத்தென்ற தொல்குடியில் வந்தாள். இப்பேற்பட்ட குலத்துலதான் அவள் வந்திருக்கிறார். நாகன் என்கின்ற தந்தை, தத்தை என்று சொல்லக்கூடிய தாய், சுற்றிலும் இருக்கக்கூடிய மறவர்கள் வேடவர்கள் என்று சொல்லக்கூடிய இடம், இருப்பிடமோ காடு, இப்பேற்பட்ட இடத்திலே ஒருவர் தோன்றியிருக்கிறார். அவர் எப்பேற்பட்ட தன்மையை அடைந்தார் யாருன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், என்ன தெரியாதவங்களா என்ன, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவில், மணிவாசக பெருமான் பாடுவார். மணிவாசக பெருமான் பாடின ரெண்டு பேர் இல்ல, இரண்டு பாடல்கள் பாடுகிறார் கண்ணப்பர் பெருமானுக்கு. அது மாதிரி ஒரு அன்பு நினைந்து நினைந்து இருக்கக்கூடிய ஒரு அன்பு, இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காதல் யாருக்கு சொல்ல முடியும். பிறந்தார் வளர்ந்தார் நம்ம முழுமையா கதை பார்க்கல, இது எப்படி பொருந்துகிறது என்று பார்க்கிறோம். அந்த கண்ணப்பரை சொல்லும் பொழுது, அவர் பிறந்த பொழுது அவருக்கு அணிகலன்கள் அணிவிக்கிறார்கள், புண்ணிய பொருளாய் உள்ள பொருவில் சீர் உருவினானை கண்ணுக்கு அணியா தங்கள் கலன் பண அணிந்தார் அன்றே என்று சொல்லுவார். இவர் விளையாடும் பொழுது எப்படி விளையாடுகிறார், இந்த சில வார்த்தைகள் எல்லாம் குறித்துக் கொள்ளுங்கள். புண்ணிய பொருளாயுள்ள பொருவில் சீர் உருவினர் மனத்துல வச்சுங்க, பின்னாடி பார்க்க போகிறோம். இப்ப நம்ம அடிப்படை கருத்துக்கு அது பொருந்தும். இவர் எதை வைத்து விளையாடுகிறார், நம்ம பசங்க ஏகே பாட்டி சிவன் வச்சு இப்ப விளையாடுற மாதிரி தான். புனை மறுப்புழலை வேலில் புறச்சிறு காணிர் போகி கருமுயர் பரளினோடும் காண ஈனத்தின் குட்டி கொடுவரி குருளை சென்னாய் கொடுஞ்செலி சாபமான முடுகிய விசையிலோடி தொடர்ந்து உடன் பற்றி முற்ற திடு மரத்தினர் கட்டி வளர்ப்பன எண்ணிலாத எண்ணிலாத பிராணிகள் சென்னாய் காட்டுப்பன்றி சின்ன புலி இதெல்லாம் வந்து வளர்த்து கொண்டிருக்கிறாராம். எல்லாம் வளர்த்து கொண்டிருக்கிறார். 18 வயதாகிறது. 5 வயதுல இவருக்கு வில்வித்தை கற்பித்தார்கள். 18 வயதானது. வளர்ந்த பொழுது இவர் கன்னி வேட்டையாட வேண்டும் என்று அனுப்ப போகிறார்கள். கலை வளர் திங்களே போல் எண்ணிரண்டாண்டின் செவ்வி எய்தினர் எல்லையில்லா புண்ணியத்தோன்றி மேன்மேல் வளர்வதன் பொலிவு போல்வார். மீண்டும் அண்டர்லைன். எல்லையில்லா புண்ணியம் தோன்றி மேன்மேல் வளர்வதன் பொலிவு போல்வார். இவர் வளர்ந்தார். 18 வயது ஆனது. இந்த 18 வயது ஆன பொழுது அந்த 18 வயது ஆன அந்த கன்னி வேட்டை ஆடும் பொழுது எப்படி வளர்ந்தாங்கிறது சொன்னார். புண்ணியம் முதலே சொன்னோம். புண்ணிய பொருளாயுள்ள இங்க பார்த்தா எல்லியவில்லா எல்லையில்லா புண்ணியன் தோன்றி மேன்மேல் வளர்வதன் போல். அவர் அங்கிருந்து கன்னிவேட்டைக்கு செல்கிறார். இங்க போறத சேக்கிழார் பெருமான் பாடுவார். விளை பவ சார்வலை தொடக்கு அறுக்க ஏகும் ஐயர். ஐயர்னா தலைவன் அர்த்தம். தன்னுடைய பவமாகின்ற பவ சாகரம் என்கின்ற வலையை அறுப்பதற்காக செல்லுகின்றார். அங்கே போனவர் வேட்டையாடுகிறார், கன்னி வேட்டையாடுகிறார். ஒரு காட்டு பன்றியானது தப்பித்து ஓடுகிறது. காட்டு பன்றி, அதை பற்றி அதாவது நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த பிபிசியில இதெல்லாம் பார்க்கும்பொழுது தெரியும். ரொம்ப கொடூரமானது, ரொம்ப தந்திரமானதும் கூட ரொம்ப கொடூரமானது. திருப்பி அடிக்கணும்னு நினைச்சிட்ட அது அதனுடைய மூர்க்கத்தனத்தை யாரும் சமாளிப்பது ரொம்ப கஷ்டம். இந்த காட்டு பன்றியை முதன் முதலாக கொல்லுகிறார். கொன்றவர் அவரோடு ரெண்டு பேர் சென்றார்கள். நாணன் என்பவனும் காடன் என்பவனும் துணைவராக சென்றார்கள். அவர்கள் சென்று பொன்முகலி ஆறு என்று சொல்லக்கூடிய ஆற்றை, திருக்காலத்தி மலையிலே அருகிலே இருக்கக்கூடிய ஆற்றை அடைகிறார்கள். அந்த ஆற்றின் கரையிலே இதை சமைத்து உண்ண வேண்டும். கடும் களைப்பிலே இருக்கிறார்கள். இப்போ அங்கே பார்க்கிறாரு. இது என்ன பார்க்கும் பொழுது இந்த மலை, இங்கே திருக்காலத்தி மலை அவருக்கு கண்ணிலே தென்படுகிறது. அந்த மலையை பார்த்து அவர் கேட்கிறார், அது என்ன மலை என்று கேட்கிறார். அப்போ நாணன் இடத்துல கேட்கிறார். நான் கூட வந்தவன் அவன் சொல்றான். இவருக்கு அந்த இடம் தெரியாது. நாணனே தோன்றும் குன்றில் நண்ணுவயம் என்ன? நாணன் சொல்லுகிறான். இந்த வார்த்தையெல்லாம் மனத்துல வைத்துக் கொள்ளுங்கள். காண நீ போதின் நல்ல காட்சியே காணும். இந்த சேனுயர் திருக்காலத்தி மலைமிசை எழுந்து செவ்வே கோணமில் குடிமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம் என்றார். ஒரு வேடன் வார்த்தையில இங்க ஒருத்தர் இருக்கிறார். அதை குடிமித்தேவர்னா சிவபெருமான் சிவலிங்கம், அதை குடிமை வச்ச மாதிரி இருக்கான். அந்த லிங்காகாரமாக இருக்கிற திருமேனியை சொல்லுகிறான். இவன் வந்தது வேட்டையாட. இவன் என்ன சொல்லியிருக்கலாம்? அங்க போனா இந்த மிருகம் கிடைக்கும், இங்க போனா தேன் கிடைக்கும், இங்க போனா இந்த பூ கிடைக்கும்னு சொல்லியிருக்கலாம். இந்த புண்ணிய பொருளாய் உள்ள பொருளர் ஆன காரணத்தினாலே, இந்த அன்பரான காரணத்தினாலே இவருக்கு அவன் சொல்லும் பொழுது காண நீ போதில் நல்ல காட்சியே காணும், நல்ல காட்சியே காணும். திருக்காலத்தி மலைமிசை எழுந்து செவ்வே கோணமில் குடிமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம் என்றான். போகலாம் ஆவதன் இதனை கண்டு இங்கு அனைதரும் என்மேற் பாரம் போவதொன்று உளது போலும். மேல ஏறுகிறார்கள் திருக்காலத்தி மலையிலே. அப்படியே பாரம் குறையிற மாதிரி இருக்கிறதா? ஆசையும் பொங்கி மேன்மேல் மேவிய நெஞ்சம் வேறோர் விருப்புற விரையா நிற்கும். இவருடைய மனத்துல ஏதோ ஒரு ஆசை எழுந்து வருகின்றது. தேவர் அங்கு இருப்பதங்கே, குடும்பத்தேவர் இருக்கலாம், இருக்கிறார் அங்கே என்று சொன்னான். இப்போ சொன்ன பொழுது இங்கே திண்ணனாராகப்பட்ட இவர் கேட்கிறார். கண்ணப்பர் திண்ணனார் என்று பெயர் விடுத்த அவர் கேட்கிறார், தேவர் அங்கு இருப்பதங்கே? போகின்றார் திண்ணனார் தான். இங்க போகிறானா? போகும் பொழுது எப்படி போனான்? முன்பு செய்தவத்தின் ஈட்டம். அந்த முன்பு செய்யக்கூடிய அந்த தவத்தின் காரணத்தினாலே, முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி மன்பெரு காதல் கூற வள்ளலார் மலையை நோக்கி என்பு நெக்குருகி உள்ளத்து எழு பெரு வேட்கையோடும். அப்படியே இவர் தன்னை அறியாமல் ஒரு அன்பிலே காதலிலே செல்லுகிறார். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோவாள் சித்தம் கழிகூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப எப்படி இப்படியெல்லாம் வர முடியும்? அன்பு, அந்த மிகச்சிறந்த அன்பு இங்கே இவருக்கு தோன்றுகின்றது. அங்கே போய் பார்க்கிறார் என்ற எம்பெருமானை செக்கலார் படுவார். மகமார் திருக்காலத்தி மலை எழுத்துழுந்தாயுள்ள ஏக நாயகரை கண்டார். ஒருத்தர் தான் இங்கே இருக்கிறார். ஒன்றாக இருக்கக்கூடிய ஒன்றே ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் ஏக நாயகரை கண்டார். எழுந்த பேருவகை அன்பின் வேகமானது மேற்செல்ல மிக்கதோர் விரைவினோடும் மோகமாய் ஓடிச் சென்றார். தழுவினார், மோந்து நின்றார். ஆரொருவர் இங்கனே அட்கொள்ளும் வித்தகர்தார். பித்தொருவர் பித்து ஏற்பட்டது. என்ன பித்து? அன்பின் வேகமானது மேற்செல்ல மிக்கதோர் விரைவினோடும் மோகமாய் ஓடிச் சென்றார். தழுவினார், மோந்து நின்றார். யோசித்து பாருங்கள். நீர் ஒரு கால் ஓவாண்ட எடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் இன்னோரை தான்படியார் பேரறையக்கு இங்கனே பித்தொருவர். இப்பேற்பட்ட பித்து நமக்கு வந்திருக்கிறத. அவர் பிறந்த குலம், பிறந்த இடம், இருந்த சுற்றத்தார்கள், பெற்ற பெற்றோர்கள் எப்படி இருந்தார்கள், நான் அதுதான் திருப்பி திரும்பி அடிக்கோடிட்டு சொல்ல வந்தேன். இவருடைய தன்மையினாலே இவர் இதை பார்க்கவில்லை. நானும் சொன்னுவதும் அவனுடைய தன்மையினாலே அல்ல, புண்ணியத்தின் காரணத்தினாலே. முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவினோ என்று சொல்லும்படியாக இன்பமான அன்பினை எடுத்துக்காட்ட முன்பு செய்த தவமானது இங்கே வந்து நின்றது. அந்த தவமும் தவமுடையார்க்கு என்று இறைவன் கொடுத்த காரணத்தினாலே வந்த தவம். நாமும் எத்தனையோ கோயில்களுக்கு செல்லுகிறோம், எத்தனையோ இறை தரிசனம் செய்கிறோம், நம்முடைய மனத்திலே கசிந்து உருகி இருக்கிறோமா? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதி இருக்கிறோமா? இறைவனை நினைத்து பார்த்திருக்கிறோமா? ஒரு எக்ஸிபிஷன்ல போய் என்ன பகவானை பார்ப்போமோ அதை மாதிரி தானே இங்கே இதை பார்த்தேன், அங்கே அதை பார்த்தேன், இந்த இடத்துக்கு போனேன், அந்த இடத்துக்கு போகின்றேன் என்று சொல்லுகின்றோமே தவிர, இறைவனை பார்த்த உடனேயே அந்த காதல் வேட்கை மீதூர மிக்கதோர் விரைவினோடும் மோகமாய் ஓடிச் சென்று என்று அது நமக்கு என்றைக்காவது வந்திருக்கிறதா யோசித்து பாருங்கள். வர வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியம். நெடுது போதுயிர்த்து நின்று நிறைந்தெழும் அயிர்கால் தோறும் வடிவெல்லாம் புலகம் பொங்க மலர்கனி கண்ணீர் அறிவு பாய அடியேனேற்கு இவர்தான் இங்கே அகப்பட்டார் அச்சோ என்று படியிலா பரிவு தானோர் படிவமாம் பரிசு தோன்ற அப்படியே வயிற்கூச்சரிந்து நிற்கிறார். பெருமூச்சரிகிறார். கண்ணீர் அப்படியே உற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து என்று சொல்லுவோமே அதே போல இன்பருமா நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப என்று அப்படியே கண்ணீர் மலர் கண்ணீர் அறிவு பாய அடியேனேக்கு இவர்தான் இங்கே அகப்பட்டார் அச்சோ என்று சொல்லும்படியாக அந்த இறைவனை நினைந்து அப்படியே கண்ணீர் வடித்துக் கொண்டு நிற்கின்றாராம். போதுவர் மீண்டு செல்வர், புல்லுவர் மீளப் போவர், காதலின் நோக்கி நிற்பர், கன்றகல் புனிற்றா போல்வர். செக்லார் பெருமான் பாடுகிறார். போகிறார் அங்கிருந்து. இந்த பகவானை விட்டு அங்கே அடுத்தது இவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? இவர் தனியாக இருக்கிறாரே, இவருக்கு சாப்பாடு யார் போடுவார், இவருக்கு யார் குளிப்பாட்டி விடுவார் என்று சொல்ல முடியாது. அவருக்கு தெரியாது இங்கே ஒரு பூஜை இருக்கிறது, அதெல்லாம் தெரியாது. இவருக்கு அங்கே என்ன செய்ய வேண்டும்? அமுது என்ன செய்வார்? அந்த தாய் என்கின்ற தன்மை உண்டு இல்லையா? எப்படி அவர் அந்த இறைவனுக்கு அமுது செய்விப்பார்? அவருக்கு யார் சொறு போடுவார் நினைச்சாரா? அங்கே நான் உனக்கு கொண்டு வருகிறேன், உனக்கு நல்ல இறைச்சி நான் கொண்டு வந்து தருகிறேன் என்று தருவதற்காக போதுவார். போனா இங்கே யாருப்பாவும் என்ன பார்த்துக்குவார்? மீண்டு செல்வர், தழுவி கொள்ளுகிறாராம் புல்லுவர், அப்படியே தழுவி கொள்ளுகிறார். மீண்டும் மீளப்போவர், மீண்டும் செல்கிறார். காதலின் நோக்கி நிற்பர், அப்படியே போக முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறார். கன்று அகல் புனித்ரா போல்வார், அப்படியே சின்ன கன்று இருக்கக்கூடிய இளம் பசு அதற்கு ஒரு கன்று, அதை மீளாதிருந்த தாய் போலே தாய் பசு போலே நின்று கொண்டிருக்கிறாராம். சோறு தரு கண்ணீர் வார போய் வர துணிந்தாராகி. ரொம்ப அருமையான வார்த்தை. துணிந்தார், எதுக்கு துணிந்தார்? இவரை விட்டு அந்த பக்கம் போறதுக்கு துணிகிறார். நம்ம அவர் பக்கம் போறதுக்கே துணியல, பக்கம் போறதுக்கு துணியல, அவரை விட்டு போறதுக்கு கண்ணப்ப நாயனார் துணிந்தாராம். இங்க ஒரு கவனிக்க வேண்டும். முதல்ல நாணன் முன் செல்ல என்று சொல்லுவார். நாணனும் அன்பும்பு நளிர் வேற ஏற தாமும் என்று சேக்கலார் பெருமான் பாடுவார். மலை ஏறும் பொழுது நாணன் முன்னே சென்றான், இவர் பின்னே சென்றார். இப்போ இவருக்கு பசிக்குமே என்பதற்காக இவர் கீழே இறங்கி வருகிறார். வரும் பொழுது நாணன் பின்பு வந்து அணைய என்று பாடுவார் சேக்கலார் பெருமான். வந்து எதை யாரையும் பார்க்கல, காடன் அங்கே அந்த காட்டு பன்றியை சமைத்துக் கொண்டிருக்கிறான். வந்தார், அந்த காட்டு பன்றியை சமைத்தது சரியாக இருக்கிறதா, பக்குவமாக இருக்கிறதா என்று பார்க்கிறார். சாப்பிட்டு பார்க்கிறார். ஆகா, பசித்திருப்பார் என்று காரன் கேட்கிறான். நீதான் என்ன ஆள் கொண்டாய், உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறான். யாரையுமே இவர் கவனிக்கிறான். ஒரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாழ்வோவாள் சித்தம் கழிகூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பனிப்ப பாரொருகால் வந்தனையார் விண்ணோரித் தன்பனையாள் பேரரையருக்கு இங்கனே பித்தொருவர் மால் கொண்டார். நீதான் என்ன மால் கொண்டா என்று காடன் கேட்கிறானே, கண்ணப்ப நாயனாரை விட ஒரு பொருத்தமான ஒரு நாயன்மாரை இந்த பாடலுக்கு நாம சொல்ல முடியுமா? திருவம்பாவை பாடலிலே அடியார் என்பது மட்டுமல்ல, இதை நினைக்க நினைக்க ஆனந்தம் பெருகுகிறது. சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரர் தாமும் கார்வரை அடவி சேர்ந்தும் காணுதற்கு அறியார் தம்மை ஆர்வமுன் பெருக ஆறா அன்பினில் கண்டுகொண்டே நேர்பெற நோக்கி நின்றார் நீள் இருள் நீங்க நின்றார் என்று செக்குலார் பெருமான் பாடுவார். தேவாதி தேவர்களாரும் மாலரியா நான்முகனும் காணா மலைகளை ஆதியும் அந்தமும் இல்ல அதுவும் பெரும் சோதியாக இருக்கப்பட்ட அதுபோல சுவையன அமுதன அருது அரிதற்கு அரிதன அமரரும் அறியார் என்று இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை கண்டார். அதான் மனசு, அந்த அன்பு, அந்த காதல், அது ஆர்வம் மீதூர நின்று கொண்டிருக்கிறாரே, இதுதான் ஒரு கால் எம்பெருமான் என்கின்ற பாடல் நமக்கு சுட்டி காட்டும். பேரறியற்கிங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் என்று ஆட்கொள்ளுகின்றார். அப்போ பகவான் சோதிக்கிறார், சிவகோசரியாருக்கு சொன்னபடியாக சோதிக்கிறார். ஆறு நாள் இப்படி நடந்தது, கண்ணிலே குருதி வருகிறது, வந்தவர் கண்டனர் மயங்கினார் வாயில் நன்னீர் சிந்திட கையில் ஊனும் சிலையுடன் சிதறி வீழ என்று சொல்லும்படியாக கதறுகிறார். கதறினார் கண்ணீர் வார என்று சொல்லும்படியாக கண்ணிலே தன்னுடைய கண்ணை இடந்து அப்புகிறார். இதைத்தான் கவனிக்கணும், தன்னுடைய கண்ணு போயிற்றே என்று இவருக்கு கவலை இல்லை. நின்ற செங்குருதி கண்டார் நிலத்தி நின்றேறப்பான் அப்படி குதிக்கிறாரா, மேலே ஏறி குதிக்கிறார். குன்றன வளர்ந்த தோல் நின்று கொட்டினார் தோன்றி தோல் நின்று கொட்டினார் குத்துமாடி நன்று நான் செய்த இந்த மதி என நகையும் தோன்ற ஒன்றிய கழிப்பினாலே உன்மத்தர் போலமிக்கார் அறொருவர் இவ்வண்ணம் அக்கொள்ளும் வித்தகர்தான் என்ன அறொருவர் பேரையரற்கு இங்கனே பித்தொருவர் அமாறும் அறொருவர் இவ்வண்ணம் அக்கொள்ளும் வித்தகர்தான் ஆட்கொண்டிருக்கிறார் இல்லையா. இந்த சரித்திரம் மிக அற்புதமான சரித்திரம். இறைவன் அந்த சிவகோசரி கொழுந்திருக்கிறதே, அவ சிவகோசரியார் இடத்துல சொல்லுகிறான் இறைவன் கண்ணப்பர் எப்படிப்பட்டவரான், அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கினியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறறி நீ என்று அருள் செய்வார் என்று சொல்லும்படியாக இந்த அன்பு வருகின்றதே. நம்ம முதலே பார்த்தோம், இந்த அன்பு புண்ணியத்தினாலே வரக்கூடியது. நம்ம பண்ணக்கூடியதெல்லாம் எது, இறைவா இன்ப அன்பு வேண்டும் என்று சொல்லும்படியாக உன்னை என் மறவாமை வேண்டும் என்று அந்த மறவாத தன்மையை இறைவன் நமக்கு தர வேண்டும். அவனிடத்துல அதைத்தான் கேட்க வேணும், எனக்கு அன்பு கொடு அன்பு கொடு. அந்த அன்பினாலே இறைவனை அடைய முடியும். ஆனா அந்த அன்பையும் இறைவனே கொடுக்கிறான், அந்த அன்பையும் இறைவனே கொடுக்கிறான். அதுதான் புண்ணிய பொருள். நம்முடைய செயலாலே அல்ல, நாதந்தன் செயலாலே இவை நடக்கின்றது. இப்படிப்பட்ட அன்பை அவன் நமக்கு தரட்டும். அதனால தானே பட்டினத்தார் பாடுவார், நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லேன் அல்லன். நம்மால முடியுமா? முடியாதுன்னு இருக்கிறது இல்லை. இறைவனிடத்திலே வேண்டுவோம், ஆறொருவர் இவ்வண்ணம் அக்கொள்ளும் வித்தகர்தாள் வாரூருவ பூ பேரறியர்க்கு இங்கனே வித்தொருவர் ஆமாறும் ஆறொருவர் இவ்வண்ணம் அக்கொள்ளும் வித்தகர்தாள் வாரூருவ புன்முலையீர் வாயார நாம் பாடி ஏறுருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவா என்று இந்த பூம்புணலாகின்ற இந்த சாகரமாக இருக்கப்பட்ட இந்த பூமியிலே நம்முடைய பிறப்பிலே அவனுடைய திருவடியை நினைப்போம். அந்த அன்பை இன்ப அன்பை எங்களுக்கும் கொடுக்க வேண்டும் ஐயா, எனக்கு அந்த அன்பை இரவாத இன்ப அன்பு வேண்டும் என்று இறைவனிடத்திலே அந்த இன்ப அன்பை வேண்டுவோம். கண்ணப்பர் அவர் நமக்கு அந்த அன்பை கொடுக்கட்டும், இறைவனிடத்திலே அன்பை நமக்கு வளர்க்கட்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொள்ள முடியும்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
1: செம்பொருளாம் சிவபெருமானுடைய அருளாலே இந்த வருஷம் திருவம்பாவையில் திருவடியார்கள் என்கின்ற அனுபவத்திலே திருவம்பாவை 16வது பாடலை நாம் காண இருக்கிறோம். முன்னிக்கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னிப் பொலிந்து எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை உலவி நன் தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவா என்று மணிவாசக பெருமான் சிவனுடைய திருவடியார்கள் வேண்டுவது வேண்டுங்கால் வேண்டும்படி அந்த இறைவன் அருள் செய்கிறான் என்கின்ற தன்மையை கூறுகிறார். எல்லா தேவதைகளும் அவரவர்களுடைய தொழிலை இயற்றுகின்றார்கள். அடியவர்கள் நினைத்த பொழுது அவர்களுடைய தன்மையையும் மீறியதாக அடியவர்களுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ, அடியவர்களுடைய ஆணை எப்படி இருக்கிறதோ, அதன்படியாக அந்த இயற்கையும் நடந்து கொள்ளுகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த பாடலினாலே நாம் எந்த அடியாரை காண இருக்கிறோம்? இதில் சொல்லக்கூடியது மழை. அந்த மழை எப்படி பொழிய வேண்டும், அந்த மழையானது நமக்கு எப்படி வர வேண்டும் என்பதாக கேட்கிறார்கள். ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருள் நாம் இஷ்டப்பட்டபடி நம்முடைய விருப்பத்திற்கு தக்கபடி விருப்பத்திற்கு இயைந்த சமயத்திலே விருப்பத்திற்கு இயந்த முறையிலே வந்த பொழுது ஆனந்தம் அதிகமாகிறது. அதே போலத்தான் இங்க மழை வேண்டும். அகாலத்திலே மழை இருக்கக்கூடாது, சரியான காலத்திலே மழை இருக்க வேண்டும். மழை எப்படி பொழிய வேண்டும், மழை எங்கு பொழிய வேண்டும், எப்படி பொழிய வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய தன்மையிலே இருக்கிறது. இந்த மழையானது எப்படி வரும், தாபமகல அதாவது வெப்பு வெம்மை அகலுவதற்காக, நல்ல வெயில் அடிச்சால் மழை பொழியும், தாபம் அகலுவதற்காக வரும். சரி, இந்த மழை ஒரு இடத்துல மட்டும்தான், ஒருத்தருக்கு மட்டும்தான் பெய்யுமா? கிடையாது, எல்லோருக்கும் பொதுவானதாக இந்த மழை இருக்கும். ஒரு வீதியில பெஞ்சு இன்னொரு வீதியில பெய்யாம இருக்கலாம், அது அடுத்த விஷயம். ஆனா அந்த வீதியில எல்லோருக்கும் பெய்யும், ஒரு வீட்டுக்கு மட்டும் மழை பெய்கிறதா? பொதுவாக இது எல்லோருக்கும், ஒருவருக்காக அல்ல, இது பலருக்காக இருக்கக்கூடியதாக இந்த மழை இருக்கிறது. இந்த மழை வந்தால் விளைச்சல் அதிகமாகிறது, பஞ்சம் போகிறது, பிணி போகிறது, பசி பிணி மற்றவையும் போகின்றன, வளமை அதிகரிக்கிறது. மழை இல்லை என்று சொன்னால், மழை குறைபாடு ஏற்படுகின்ற பொழுது பஞ்சம் முதலிய எல்லா விதமான கெடுதல்களும் ஏற்படுகின்றன. சரி, இது ஆக்கத்திற்காக வர வேண்டும். பஞ்சம் போகிறது, பிணி போகிறது, சரி, அளவுக்கு அதிகமான மழை வந்தால் என்ன ஆகும்? என்னுடைய சின்ன வயசுல எல்லாம் இந்த கிளவுட் பஸ்ட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாங்க கேள்விப்பட்டதே கிடையாது. ரொம்ப உடனடியாக எங்கேயோ மழை பொழிகிறது, வெள்ளம் வருகிறது, அழிவு ஏற்படுகிறது. இப்பொழுதுதான் பார்க்கிறோம், அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி ரெண்டுமே இருக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். மாதம் மாறி மழையென பெய்யுமாள் என்று எப்படி எப்படி பெய்ய வேண்டுமோ அப்படி மழை பொழிய வேண்டும். ஆக்கத்திற்காக பொழிய வேண்டுமே தவிர அழிவுக்காக மழையானது இருக்கக்கூடாது. சரி, அடுத்தது, இந்த மழை நம்ம நினைச்சா நடக்குமா? நம்ம நினைத்த பொழுது மழை வருமா? இப்ப அடியவர்கள் இப்படித்தான் வர வேண்டும், எங்கு வர வேண்டும், எப்படி வர வேண்டும் என்றெல்லாம் மாணிக்க வாசக பெருமான் அடியவர்கள் கேட்பதாக கேட்கிறார். ஆனால் பொதுவாக நம்முடைய முயற்சியிலே வருமா? பல பேர் முயற்சித்து பார்த்தார்கள், இசையாலே மழை வருமா? மழையே இல்லை என்று சொல்லும் பொழுது இசையாலே மழை பொழிய செய்ய வேண்டும், ஏன்னா பஞ்சம் ஏற்பட்டது பல காலங்களுக்கு முன்னால், அப்படி ஏற்பட்ட பொழுது இல்லைன்னா மேல போய் மேகக்கூட்டத்தின் மேலே சில விதமான அந்த கெமிக்கல்ஸ் அதெல்லாம் போடும் பொழுது மழை பொழிகிறதா? அந்த வேதிப்பொருள்களை போடும் பொழுது மழை பொழிகிறதா? பொழியலாம், ஆனால் நம்ம நினைத்தபடி அந்த மழையானது ஏற்படவில்லை. நாங்களும் பார்த்திருக்கிறோம், ஏற்படவில்லை. ஆக மழை நம்முடைய முயற்சியாலே ஏற்படுவது கிடையாது, இயற்கையாலே அல்லது நம்மை மீறிய ஒரு பொருளாலே மழையானது ஏற்படுகிறது. சரிங்களா? இப்ப இந்த விதமான குணங்களை, இந்த ஐந்து விதமான தன்மைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இது எந்த அடியவருக்கு பொருந்தும்? அடியவரா? அடியவருக்கெல்லாம் தலைவனாக நாயகனாக இறைவனுடைய குழந்தையாக இருந்த ஒருவருக்கு மிக பொருத்தமாக இருக்கும். யார் அவர்? ஞான கடலையே ஞான பாலாக உண்ட அந்த ஞான சம்பந்த பெருமானுக்கு இது மிக பொருத்தமாக இருக்கும். அந்த ஞான சம்பந்த பெருமானை ஏன் இதை மீண்டும் எடுத்துக் கொள்ளுகிறோம் என்றால், செக்கிழார் பெருமான் இந்த ஞான சம்பந்த பெருமானுக்கு ஒரு அஷ்டோத்திரமாவது சொல்லியிருப்பார். எல்லா இடத்திலையும் அந்த புராணத்தில இல்ல, பிற புராணங்களிலே வரும் பொழுதும், அதுவும் திருஞான சம்பந்தருடைய புராணத்திலே எங்கு பார்த்தாலும் பாடலுக்கு பாடல் அவருக்கு ஒரு பெயர் சூட்டி கொண்டு வருகிறார். ஆளுடைய பிள்ளையார், சிறப்புறத்து பிள்ளையார், அருமறை பிள்ளையார், சிறப்புற செல்வர், தேசுடை பிள்ளையார், ஞான ஆரமுதம் உண்டார், ஞானத்து அமுதுண்டார், ஞான போனகம் செய்தார், ஞான போனகர், ஞானமுண்டார், மாமறை தலைவன், சொல்லின் பெருவேந்தர், வேதவாயர், பாலராவாயர், புகழி காவலர், புகழியர் இறைவன், புகழி வேந்தர், பூம்புகலி அண்ணலார், அப்படியே போய்கொண்டே இருக்கும். ஷண்பையர் பெருமான், காளிநாடுடைய பிள்ளை, சிறப்புறத்தவர், கௌனியர் பிரான், காழியர் இளையேறு, சிவபெருமான் தொண்டர், பூதி சாதனர், வண்டமிழ் விரகர், முத்தமிழ் விரகர், திருக்கழுவலத்தான், தவக்கொழுந்து, வள்ளலார், சிவக்கன்று, திருமகனார், புறமறித்தார் திருமகனார், சிவபெரு நீங்க எப்படி வேண்டுமானாலும் அதை சொல்லும் பொழுது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். தவக்கொழுந்து, சைவ சிகாமணி, ஞானமணி விளக்கு, ஞானத்தின் திருவுரு, பரசமய கோளரி, நான்மறையின் தனித்துணை, சைவ நீதி மாமரை சிறுவர், ஞான வட்டில் வன்கையன், சைவவேந்தர், சைவ முதல்வனார், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எப்படி ஒரு அஷ்டோத்திரமாக சொல்லி இருக்கிறார். தமிழ்நாட்டிலே அல்லது இந்தியா என்று எடுத்துக்கொண்டால், முக்கியமாக இது நடந்த காரணத்தினாலே சமண மனமானது இந்த வேத நெறியிலே வந்த சைவ நெறியை கீழ்ப்படுத்தி, வேத நெறியை கீழ்ப்படுத்தி கிரகணம் சூழ்ந்ததை போலே ஏற்பட்ட பொழுது இதனுடைய ஆன்மா, இந்த வேத நெறியினுடைய ஆன்மா தவித்த பொழுது தனி ஒரு தலைவனாக நின்று அனைவரையும் கீழ்ப்படுத்தி புத்தர்களையும் சமணர்களையும் வென்று சைவ நெறியை வேத நெறி தாழ்த்தோங்க, மிகு சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய புனிதமாய் மலர்ந்து அழுதார் என்று சொல்லும்படியாக நமக்கு இறைவன் தந்த கொடை சம்பந்தர் பெருமான். இந்த வாழ்வு சைவம் என்று சொல்லக்கூடிய நெறி தழைத்தது என்று சொன்னால் அதற்கு பெரிய காரணம் ஞான சம்பந்த பெருமான். யாராலேயும் இவரை எதிர்க்கவும் முடியாமல், அவருடைய அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, நீதியாக நேர்மையாக இதுதான் எங்களுடைய தத்துவம் என்று சொல்லும் பொழுது கிடையாது, இந்த தத்துவமே உயர்ந்தது என்று சைவ நெறியினுடைய சிறப்பை சொன்னவர் ஞான சம்பந்த பெருமான். அது மட்டும் கிடையாது, அவர்கள் மரத்தனமாக இதற்கு மாறுபட்டு இவருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்த பொழுதும் கூட இறை அருளாலே அந்த தீங்கிலே இருந்து மாறி வந்து அந்த தீங்கை தீங்கு செய்தவர்களுக்கே ஏவிவிட்டவர். திருமணத்திலே தீ வைத்த பொழுதும் கூட அந்த தீயானது பாண்டிய மன்னனுக்கு கூன் பாண்டியனுக்கு பற்றும்படியாக செய்தவர். அது மட்டுமல்ல, அனல்வாதம் புனல்வாதம் என்றெல்லாம் திருவிளையாடல்கள் நிகழ்த்தியவர். நமக்கெல்லாம் சாதாரணமான ஒரு மனிதனுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயமான அனுபவத்தை கொடுத்தவர். இறந்து கிடந்த பெண்ணை மீண்டும் அந்த சாம்பலிலே இருந்து உயிர்ப்பித்தார். இறந்து கிடந்த வணிக மகனுக்கு உயிர் கொடுத்தார். இதெல்லாம் வந்து அத்தியுதமான செயல்கள். இறை நிலையிலே இறைவனே இவர் மூலமாக சைவ சமயத்தை மீண்டும் நிலைநிறுத்திக் கொண்டான். ஆன காரணத்தினாலே இந்த ஐந்து குணங்களும் மழைக்கு எப்படி பொருந்துமோ அதே போல சம்பந்த பெருமானுக்கு பொருந்தும். அதனாலதான் செக்கிழார் பெருமான் இவரை அஷ்டோத்திரம் சொல்லல, சகஸ்ராமம் இருக்கலாம், எனக்கு அந்த அளவுக்கு அறிவில்ல. பார்க்கும் பொழுது முழுமையான தன்மையிலே நீங்கள் பார்த்தால் தெரியும், செக்கிழாருடைய திருத்தொண்டர் புராணத்துல பார்த்தால் தெரியும், அற்புதமாக சொல்லி இருக்கிறார். இவ்வளவு நாமங்களினாலே துதித்திருக்கிறார் அவரை. அது மட்டும் கிடையாது, இவரை முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் என்றே அருணகிரி பெருமான் பாடுவார். முருகனே வந்தார் என்று அவர் பாடுவார். ஆக மிக பொருத்தமான திருவடியாராக இன்றைக்கு நாம் இந்த பாடலிலே நாம் அவரை பார்க்கிறோம், தரிசிக்கிறோம். முதல்ல சொன்னோம், தாபத்தை கெடுக்கக்கூடியது மழை, அதாவது நம்முடைய அந்த வெப்பத்தை தணிக்கக்கூடியதாக இந்த மழையானது இருக்கிறது. இது அருணகிரி சொல்லும்போது தீமை புனி தீர உவந்த குருநாதா என்று பாடுவார். அப்படி பாடும்படியாக இந்த சமணன் என்று சொல்லக்கூடிய அந்த பிணி அல்லது அடியார்களுடைய புணிகளையும் கூட நீக்க வந்தவர் தாப இந்திரிய தாப சபலம் அற என்று சொல்லும்படியாக வந்து தோன்றியவர் சம்பந்த பெருமான். அது மட்டும் கிடையாது, இது எல்லாருக்கும் பொதுவாக பெய்யக்கூடியதாக இருந்தது. தான் மட்டும் அனுபவித்தார்னு சொல்ல முடியாது. அவர் மட்டும் ஞான ஆரம்பம் உண்டார், ஞான போனகர், அவர் மட்டும் அற்புதமாக இருந்திருக்கலாம், கிடையாது. மற்றவருக்கெல்லாம் செய்திருக்கிறார், சரித்திரங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். இங்கே சமண இருள் நீங்கும்படியாக, அந்த சமண தாபம் நீங்கும்படியாக வந்த மழை மட்டுமல்ல, எல்லோருக்கும் அருள் செய்த மழை இது. இப்படிப்பட்டவர் இது இன்ன ஜாத்தியார் இன்ன குலத்தார் இப்படிப்பட்டவர்கள்னு கிடையாது. அவரிடத்துல இந்த சைவ நெறியை தழைத்தோங்க வைத்தவர். பிணி பஞ்சத்தை எப்படி நீக்குமோ மழையானது, அதே போலத்தான் பசிப்புணியை நீக்கியவர் பஞ்சம் வந்த பொழுது இறைவனிடத்தில் படிக்காசு பெற்று அனைவருக்கும் அமுது செய்வித்தவர். அது மட்டும் கிடையாது, பஞ்சமாக நமக்கு அந்த வேத நெறிக்கே ஒரு பஞ்சம் ஏற்பட்ட பொழுது தான் ஒரு மிகப்பெரிய மழையாக வந்து தடைப்பிக்க செய்தவர் ஞானசம்பந்த பெருமான். இது ஆக்கத்திற்காக வந்தது, அழிவுக்காக வந்த மழை கிடையாது. சம்பந்த பெருமான் என்கின்ற மழை ஆக்கத்திற்காக வந்தது, யாரையும் அழிப்பதற்காக அல்ல. ஆனால் சில சமயங்களிலே மரக்கருணையும் ஏற்பட்டிருக்கிறது. வாதிலே புத்தர்கள் எல்லாம் வாதிடும் பொழுது அவர்கள் மீண்டும் மீண்டும் மறுக்க, இவருக்கு தீங்கு செய்ய நினைத்த பொழுது அந்த தலையானது வேறுபடும்படியாக இறைவனிடத்திலே கேட்டவர் மரக்கருணையும் காட்டியிருக்கிறார் நகநந்தி என்று சொல்லும்படியாக. நம் முயற்சியால இது நடப்பது கிடையாது மழையானது, அதே போலத்தான் நம்முடைய தன்மையாலே ஞானசம்பந்தர் வரல, இறைவனுடைய கருணையாலே வந்தவர் ஞானசம்பந்த பெருமான். இவ்வளவு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, இத நான் மழை என்று நான் சொன்னதுனால சரியா இருக்குமா? வள்ளலார் பெருமான் பாடும் பொழுது மிடியுரை இணைத்தான் கடைக்கணித்து உனக்கு உள் விளங்கு அடிமுடி என்றாய் வடிவிலா கருணை வாரியே மூன்று வயதினில் அருள் பெற்ற மணியே என்று பாடுவார். செக்குலார் பாடும் பொழுது சொல்வார் உள் நிறைந்து பொழிந்து எழுந்த உயர் ஞான திருமொழி என்று பாடுவார். உள்ளே இருந்து எழுந்த ஞான திருமொழியாக இவர் மேகமாக நின்று அவர் பாயின் மூலமாக மழை போலே இந்த தேவாரமானது நமக்கு கொடுக்கப்பட்டதுனர். பல்லுயிரும் கழிகூற தம் தாம் பாடல் என்று சொல்லும்படியாக கலை ஞானத்து ஆழிய கடலே கடலாக இருந்து அங்கிருந்து மழை பொழியும்படியாக தோன்றியவர். மலர் ஞான பொறையணி முகிலே, கடல் சொல்லியாச்சு முகிலை சொல்லியாச்சு, இவர் வாயிலே இருந்து அப்படியே கொடுக்கும்படியாக புழிந்து எழுந்த உயர்ஞான திருமொழி என்றும் சொல்லிவிட்டோம். அவனி விசை மழை பொழிய உணவு மல்கி அனைத்து உயிரும் துயர் நீங்கி அருளினாலே புவனமெல்லாம் பொலிவெய்தும் காலமெய்தே என்று செக்குலார் பெருமான் பாடுவதைப் போலவே உலகமெல்லாம் சிறக்கும்படியாக வந்தவரும் ஞான சம்பந்த பெருமார். முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னிப் பொலிந்து எம் பிராட்டி திருவடிமேயர் பொன்னஞ்சிலம்பி சிறப்பி திருப்புருவம் என்னை சுலைகுலவி நந்தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிதா எங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னொருளே என்று கடலாக வேத கடலாக ஞான கடலாக இருந்த இவர் எழுந்து வந்தார். பால் உண்டு ஞான பால் உண்டு எழுந்து வந்தார். அவரே என்ன சொல்லலாம், உடையார் என்றும் சொல்ல முடியும். என்ன உடைய, நம்முடைய குற்றத்தை எல்லாம் குறையெல்லாம் நீக்கும்படியாக அருள் செய்தவர். மின்னி பொலிந்து எம் பிராட்டி திருவடி மேல் என்ன அப்படி விட்டிடையாள் இட்டிடையின் மின்னி பொலிந்து என்று சொல்லும்படியாக பிரகாசம் கொடுக்கும்படியாக வந்த மழை. என்ன பிரகாச மழை, ஞானம் மணி விளக்கு என்று சொல்லும்படியாக சுருதியின் ஒளியாக. இதெல்லாம் செக்குலார் பெருமானுடைய திருவார்த்தைகள். அவரும் சொல்லுவார் பேருணர்வில் பொலிகின்ற பிள்ளையார் என்று சொல்லுவாரே, அப்படி இட்டிடையின் மின்னி பொலிந்து என்று சொல்லும்படியாக எல்லோரும் உஜ்ஜீவிக்கும்படியான ஒளியோடு இருந்தவர் ஞானசம்பந்த பெருமான். சிலம்பி பொன்னஞ்சிலம்பி சிலம்பி திருவடி என்பது அம்பிகையினுடைய திருவடி என்பது அருளாக இருக்கிறது. இவருடைய அருளாக சிலம்பி என்று சொல்லும்படியாக, அதாவது ஓசையிடும்படியாக ஞானத்தையே ஞான பாடல்களாக நமக்கு கொடுத்தார். ஆக சிலம்பி பாடல்கள் அந்த சிலம்புதல். முன்னிக்கடலை மழை என்று சொல்லும்படியாக பதிக மழையாக நமக்கு கொடுத்த மேகம் இவர். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர குறைவில்லை என்று சொல்லும்படியாக நாம் உய்வடையும்படியான பதிக மழைக்கு கொடுத்த பெருமழை ஞானசம்பந்த பெருமான். நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் என்று திருக்கோளிலே பாடுவாரே, நமக்கு சொன்னவர் பதிக மழை பொழிந்தவர் ஞான சம்பந்த பெருமான். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சக நைந்து நினைவில் நாள்கிறோம் என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பாரே, அப்படி நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் ஞானசம்பந்த பெருமான் மழையாக இருந்தார். அது மட்டுமல்ல, மழை வேண்டி பதிகம் பாடுகின்றோமே, திருவையாற்று பதிகம் பாடுகின்றோமே, புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமருங்கோயில், பலம் வந்த மடமார்கள் நடமாட முழவதிர மழையின் ரஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறே என்று சொல்லும்படியாக எந்த திருப்பதிகத்தை பாடினால் மழை கிடைக்கும் என்கின்ற சம்பிரதாயம் மட்டுமல்ல, நாம் அந்த பாடல்களை பாடுகிறோமே மழை பொழிவதற்காக, அந்த பாடலை கொடுத்தவரே ஞானசம்பந்த பெருமான். நிஜமான மழையும் கொடுத்தார், நிஜமான பசி புணியையும் போக்குகிறார், நிஜமான வெப்ப நோயையும் போக்கினார். இப்படியாக நம்முடைய உலகாதயத்திலே இந்த உடலுக்கு ஏற்படக்கூடிய, உலகத்திற்கு ஏற்படக்கூடிய பிணி மட்டுமல்ல, உள்ளத்திற்கு ஏற்படக்கூடிய பிணி, ஞானத்திற்கு ஏற்படக்கூடிய தாபம், இவற்றையெல்லாம் போக்கி ஞானம் மழையாக வந்தவர். நாம் முதல்லே நம்ம பார்த்தோம், இது தனி ஒருவருக்காக வந்த மழை அல்ல. திருப்பாலாச்சிரமத்திலே கொல்லி மழவன் என்று சொல்லக்கூடிய அவருக்கு ஒரு மகள், முயலகன் நோய் பீடித்திருந்தது, மணிவளர் கண்டரோ என்று சொல்லும்படியாக பதிகம் பாடி அவற்றை தீர்க்கிறார். திருவாவுடுதுறை போகும் பொழுது தந்தை வேள்வி செய்வதற்காக பொன் வேண்ட வேண்டும் என்று கேட்கிறார். அந்த பலிபீடத்திலே இறைவன் இவருக்கு அருள் செய்யும்படியாக பொற்கிழியை கொடுக்கிறார், பூதகணம் கொண்டு வந்து கொடுக்கிறது. திருமருகனே அந்த சரித்திரத்தை நம்ம பார்த்தோம், யாரோ ஒரு பெண், இந்த மழை எப்படி எல்லாருக்கும் பெய்யன மழை பெய்யுமோ அதே போல ஏதோ ஒரு வணிக பெண் தான் மனம் செய்து கொள்ள வேண்டும், தன்னுடைய தந்தை வாக்கு கொடுத்தார் என்பதற்காக தன்னுடைய மாமன் மகனை அங்கே அழைத்து கொண்டு வந்த பொழுது இறந்து விட்டான் அந்த மாமன் மகன். அப்பொழுது அந்த வணிகர் அந்த பெண்ணினுடைய துயரத்தை நீக்குவதற்காக பதிகம் பாடி உயிர் பெற்ற பாம்பு கடித்து எவன் இறந்தானோ அவனை மீண்டும் உயிர் பெறச் செய்கிறார். படிக்காசு பெற்றார் திருவேலி மலையிலே அமுது அடியாருக்கு அமுது செய்வதற்காக, அவர் சாப்பிட கிடையாது. திருமறைக்காட்டிலே போனார், எல்லாரும் போக முடியாத இருந்த அந்த கதவுகளை மீண்டும் திறக்கவும் அடைக்கவும் பாடும் பொழுது அடைக்க பாடினார் ஞானசம்பந்த பெருமான். பாண்டி நாட்டிலே பார்த்த அந்த சமணமெல்லாம் நீங்கும்படியாக செய்தார், தீயிலே ஏடுட்டார் அனல்வாதமாக, நீரிலே ஏடுட்டார் புனல்வாதமாக, அது திருவேடகத்துல போய் கரையேறியது. இப்போ அத்தனை நேரம் தன்னுடைய உண்மையான வேத நெறி செய்வ நெறி எது உண்டோ அதை சாதாரணமான காமன் மேன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சாதாரணமான மக்கள், ஒரு சாதாரணன் ஒரு பாமரன் அறிய வேண்டும் என்றால் அதற்காக அருள் செய்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் மிக இயல்பாக நடத்தி காட்டியவர் சுவாமி ஞானசம்பந்த பெருமான். அது மட்டும் கிடையாது, அங்கம் பூம்பாவை அந்த வரலாறு ஒன்றே போதும், அங்கம் பூவாவை அந்த வரலாறு ஒன்றே போதும். பெண்ணை அந்த சிவநேசன் செட்டியார் மயிலாப்பூரிலே இவருக்கே மனம் சீவிக்க வேண்டும் கேள்விப்படுகிறார். ஆஹா, இப்படிப்பட்டவர் பாண்டிய நாட்டிலே சமண மதம் போனது, சைவ சமயம் தழைத்தோங்கினதுன்னு கேள்விப்பட்டார். அவருக்கே என்னுடைய மகள் என்று மகளிடத்திலே சொல்லுகிறார். அந்த மகளும் கன்னிமாடத்திலே இருந்து இவருக்காகவே வளர்கிறாள். ஆனால் அந்த இறைவனுக்காக மயிலாப்பூரிலே இருக்கக்கூடிய அந்த கபாலீஸ்வரனுக்காக பூத்தொடுக்கும் பொழுது அறவம் தீண்டி இறந்து பெற்றாள். ஆனால் இருக்கிறாள் என்பதாக அந்த அஸ்தியை அந்த வீட்டில வைத்து அவளுக்கு மகளுக்கு என்ன என்னெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் செய்து கொண்டு வருகிறார் சிவநேசன் செட்டியார். வருகிறார் அங்கிருந்து, வரும் பொழுது ஒவ்வொரு தலமாக திருவான்மையூரி ஒவ்வொரு தலமாக அப்படி பார்த்து கொண்டு வந்த பொழுது அவரை அழைக்கிறார் திருமயிலாப்பூருக்கு, திருமயிலைக்கு அழைக்கிறார். அங்கே கொண்டு வந்து எதிரே வைக்கிறார்கள். வானவர்களும் கூட சேக்கலார் பாடும் பொழுது சொல்லுவார், கொண்டு வந்து அந்த சாம்பல் அஸ்தியை கொண்டு வந்து வைக்கிறார்கள். வைக்கும் பொழுது எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்க, அவ்வளவுதான், ஆசீர்வாதம் பண்ணிட்டார், ஆகா அப்படியா, சரி இது உயர்கதி கிடைக்கட்டும்னு கிடையாது, மீண்டும் எழுப்ப வைத்தார். பாடல் பாட பாட இதுல இன்னொரு சிறப்பு உண்டு, செக்கிலார் பெருமான் அதை சொல்லுவார். அந்த பாடல் அடியார்களுக்காக இருந்த பாடல் என்று சொல்லுவார். அடியார்கள் இந்த அடியார்களை எல்லாம் பார்க்காமல் இந்த விழாவை எல்லாம் காணாதே போதியோ பூம்பாவா என்று சொல்லும்படியாக அடியவர்கள் நம்ம இந்த என்ன கருத்து இந்த வருஷத்திலே நம்ம எடுத்துக்கொண்டிருக்கின்றோமோ திருவம்பாவைக்கு அதுக்கு பொருத்தமாக அந்த கருத்தை பாடும்படியாக ஞானசம்பந்த பெருமான் பாடினார். நம்ம இங்க எடுத்து பார்க்கும்படியாக, மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்த்தமை அமுது செய்வித்தல் என்று சொல்லுவார். கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டார் நல் உண்மையாமெனில் உலகர் முன் வருகன உரைப்பார் என்று சொல்லும்படியாக, அப்படி மட்டிட்ட என்று சொல்லும்படியாக போதியோ பொம்பாவா என்று சொல்லி ஒரு சாம்பலானது மீண்டும் உயிர் பெற்று வரும் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், இந்த மழையை விட உயர் ஞான கருணை மழை ஞான சம்பந்த பெறுவார். அதை விட பொருத்தமாக இந்த பாடலுக்கிறம எதையாவது சொல்ல முடியுமா? இதை விட இன்னொரு இறுதியான சிறப்பு உண்டு. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அவருடைய பதிகங்களை படித்தாலே, ஆனால் அங்கே தான் மட்டுமல்ல அத்தனை பேருக்கும் சிவநாடு கொடுத்தருளினாரே, சிவப்பேறு கொடுத்தருளினாரே, பெருநல்லூர் அந்த திருமணத்திலே அத்தனை பேருக்கும் கொடுத்தாரே, அறுவகை சமயத்தில் அருந்தவரும் அடியவரும் கூறுமறை முனிவர்களும் கும்பிட வந்தடைந்தாரும் வேறு திருவருளினால் வீடு பெற வந்தாரும் ஈரில் பெருஞ்சோதியினுள் எல்லாரும் புக்கதற்பின் என்று சொல்லி எல்லாருக்கும் அந்த சிவபெருமானுடைய அந்த கைலைப்பு

0: ஞானசம்பந்த பெருமானை நம்முடைய குருவை வணங்குவோம். ஞானம் கொடுக்கட்டும், அடியார் பக்கலிலே நமக்கு கொடுக்கட்டும்.
1: இங்க கடம்புலர் வருமை வந்த உடனே இருக்கு வேணுங்கிற தளத்துல இருந்து புறப்பட்டு திலகி வர திலகி வந்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும்னு ஆசைப்படுறாரு கடம்புலர். அங்க கடம்புலுங்கிற ஒரு புல் இருக்குல்ல, உங்களுக்கு அந்த புல்லுடைய வகை கோரை புல் மாதிரி இருக்கும். தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு வசதி இல்லை. அந்த கடம்புலை எரிக்கிற அறுத்துட்டு வந்து வியாபாரம் செய்து அதில் வரக்கூடிய பணத்தை கொண்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறார். இப்ப ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கலன்னு வைங்களேன், நிரப்ப பேர் அது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க. இருந்தா குடு இருந்தா குடும்பாங்க. என் வியாபாரிகள் எல்லாம் டெக்னிக் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பொருளை விற்கும் போது ஒரு பொருளை மட்டும் பேப்பர்ல சுத்தி வச்சிருவாங்க. இந்த புடவையோ இல்ல ஏதாவது ஒண்ணு விற்கும் போது பாத்தீங்கன்னா ஒண்ணு மட்டும் பேப்பர்ல சுத்தி தனியா வச்சிருப்பாங்க. இது என்னங்க இல்லைங்க, இது ஒருத்தங்க கேட்டுருக்காங்க அவ்வளவுதான் வச்சிருக்கிறேன். அதை கொடுத்தா கொடுங்க, மற்றதெல்லாம் வேணாம் பாங்க நம்ம மக்கள். அது நிஜமா இல்ல, அது ஒரு வியாபார உத்தி, அது ஒரு வியாபார உத்தி. அது புடவையோ இல்ல வேற ஏதாவது பொருளையோ பாத்தீங்கன்னா ஒண்ணு மட்டும் பேக் பண்ணி வச்சிருப்பாங்க வியாபாரிகள். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், ஏ அது அது இல்ல, அந்த டிசைன் மட்டும் தனியா பேக் பண்ணி வச்சிருந்தாரு, வேற ஒருத்தருக்கு சொன்னாரு, நான் இதுதான் வேணும்னு அடம் பிடிச்சு வாங்கிட்டேன். நம்மளை நாமே உயர்த்திப்போம். ஆனா அவரு சொல்லிட்டு இருப்பாரு, அந்த பைத்திய திட்டத்தை இப்படி மூடி வச்சு வேற ஒருத்தர்கள் சொல்லி வியாபாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு வியாபாரி மகிழ்ச்சியா இருப்பாரு. சிவபெருமான அப்படிதான், இவன் நான் வேணும்னு கேட்கவே இல்லையா, உலகத்து பொருள்ல அழகான பெண்ணு வேணும்னு கேட்டான் கொடுத்துட்டேன், அழகா மிகப்பெரிய பதவி உயர்வு வேணும்னு கேட்டான் கொடுத்துட்டேன், நான் வேணும்னு அவன் கேட்கவே இல்லை, அதனால நான் என்னை பத்திரமா வச்சுக்கிட்டு இருப்பேன்னு அவரு மகிழ்ச்சியா இருப்பாரு. நாம கேட்கறதுலாம் என்னைக்காவது சாமி வேணும்னு கேட்டுருவான், சிவபெருமானை நான் போறச்சு நீ என் கூடவே வந்துடு சார், என்ன சார் அது நிசுத்தரமா இருக்கு, அவர் எப்படி வருவாரு என் கூட, நம்ம உடனே லாஜிக்கலா திங்க் பண்ண ஆரம்பிப்போம். சாமி எப்படி வருவாரு, சாமி நம்ம கூட வந்துட்டா மத்த பக்தர்கள் எல்லாம் என்ன ஆவாங்க, அவர் ஆம்னி பிரசன்ஸ், நம்ம கூடவும் வருவாரு அவங்க கூடவும் போவாரு. ஆனா நம்ம அந்த அறிவு நம்ம கிட்ட கிடையாது, சாமி நம்ம கூட வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையே நமக்கு இல்ல, நமக்கு எந்த துன்பமும் வராது, சாமி நம்ம கூட வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை வரணும். நல்புறவு வந்து எய்த, வறுமை வந்து எய்த, தேவாதி தேவர் புறான் திருத்தில்லை சென்று அடைந்தார். தில்லை நகர் மணிமன்றுள் ஆடுகின்ற சேவடிகள் அல்கிய அன்புடன் இறைஞ்சி அமர்கின்றார். அதை தில்லை பதிக்கு வந்தவுடனே சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கி அங்கு அமர்ந்தாராம். புறமிறைத்த வில்லியார் திருப்புலிச்சரத்தின் கண் விளக்கரிக்க இன்னிடை உள்ளன மாறி எடுத்து வரும் அந்நாளில். வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தெல்லாம் வச்சாச்சு, பணம் இல்ல, அப்புறம் கணம்புல் என்று ஒரு வகை புல், அதை எரிய உள்ளாரு. ஆய செயல் மாண்டதற்பின் அயலவர் வாழ் இறப்பஞ்சி, மத்தவங்க கிட்ட போய் கேட்கறதுக்கு வெக்கமா இருக்கு. இப்ப யாரும் வெக்கமே படுறதில்ல, கூசாம கேட்டுறாங்க, எனக்கு இல்ல என்ன பண்றது அப்படின்னு. ஆனா மற்றவர்களிடம் கேட்பதற்கு வெட்கப்படலாம், இறைவனிடத்தில் கேட்பதற்கு வெட்கப்பட வேண்டாம். சாமி கிட்ட போய் கேட்கலாம், எனக்கு நல்ல மனைவி வேணும். அனைவரும் சொன்னாரு, நான் உங்கள்ட்ட சொன்னேன் நான் பகிர்ந்துட்டேனா இல்லையா தெரியல சார், இதை படிச்சா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நான் ஒரு பதிகத்தை சொன்னேன். அவர் கேட்டாரு, சார் யாத்தையும் சொல்லிடாதீங்க, அழகான மனைவி வரணும்னா எந்த பதிகத்தை படிக்கணும்னு நான் சொன்னேன். அழகான மனைவிங்கிற வார்த்தை இருக்குல்ல, ஞாபகத்தில் வச்சுங்க, அது காலத்துக்குள்ள கட்டுப்பட்டது. நல்ல குணவதியா பெண் வரணும்னு ஆசைப்படலாம், அது காலம் கடந்து நிற்கக்கூடிய ஒன்று. அழகான மனைவின்னா 5 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம், பல்லு விழுந்துச்சுன்னா எப்படி இருந்த நீ இல்ல, அவர் பதிகம் படிச்சு என்ன பண்ண முடியும், பதிகம் படிச்சா குணவதியான பொருள் குழந்தைன்னு கேட்கணும், நல்ல கணவன் அமையணும்னு கேட்கணும். அன்னைக்கு ஒரு அம்மா கேட்டுச்சு, சார் எனக்கு செவப்பா இருக்கணும் கணவன், சரி அப்புறம் கர்லிங்கா இருக்கணும் ஹேரு, அப்புறம் பேங்க்ல வேலை இருக்கணும், ஏமா அப்பதான் சார் பாதி நேரம் போயிட்டு பாதி நேரம் வந்துடுவாரு, சரி இப்படி எல்லாம் இருக்கணும், இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு பேங்க் வேலை மாப்பிள்ளை ஆள தேடுவோம். தேடி தேடி தேடி தேடி பார்த்து அந்த அம்மா வந்து கலைச்சிருச்சு, பேங்க் வேலை சிவப்பா இருக்கிறாரு கல்லு இல்ல. அன்னைக்கு அந்த அம்மாவால கேஸ திறக்க முடியல. கேஸ்ல ஒரு விஷயம், நீங்க ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது கேஸ மாத்தக்கூடாது, ஆஃப் பண்ணிட்டு தான் மாத்தணும். இது ஒரு தகவல், முக்கியமான தகவல். ஏன் நான் இந்த தகவலை சொல்றேன்னா, இது இப்ப நடந்தது, ஏறத்தாழ ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த செய்தி இது. இந்த அம்மா கேஸ் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கேஸ் மாத்துறதுக்கு, ஏங்க இதை தரக்க முடியல கொஞ்சம் வாங்கன்னு அந்த ஐயாவை கூப்பிடுற. இந்த ஐயா வந்து

0: பிறக்க அது கொப்புன்னு பிடிச்ச முடி, எந்த முடி கருள் கருள் இருக்கோ, எந்த முடி கருளுங்க இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இந்த அம்மா கட்டிக்கிட்டாங்களோ அந்த முடி கருகி போச்சு. அடிச்ச ஜுவால மூஞ்சி எல்லாம் கருப்பாயிடுச்சு. நான் கேட்டேன், செவப்பா இருக்கணும், கல்லிங்கா இருக்கணும் ஹேரு, எங்கம்மா ஆச்சு? இறைவன் செய்து விடுவான். அப்படிதான் தேடி தேடி உங்களை பெறக்கூடாது. நல்ல குணவானா இருக்கணும்னு கேளுங்க. நல்லவனா இருக்கணும், அப்புதண்டா செய்யாதவனா இருக்கணும், அப்படி கேட்கணும். நம்ம இந்த அழியக்கூடிய உடம்பின் மீது பற்று வைத்தால் இறைவன் வேணும்னே அதை கொடுத்து அழியக்கூடிய உடம்புன்றத காமிச்சிடுவான். அதுக்காக சொல்றேன், இது அழியக்கூடிய உடம்பு, இதன் மீது பற்று வைத்து விடக் கூடாது. ஆய செயல் மாண்டதின் அயல வருவால் இறப்பஞ்சு காய முயற்சியில் அறிந்த கணம் பொருள் கொடு வந்து மேய விலக்கி கொடுத்து விளைப்போலால் நெய்வாரி தூய திருவிளக்கு எரித்தார் தொடக்கொண்டார். தூய திருவிளக்குன்னு சொல்றார் ஒரு வார்த்தையை சொல்லுவார். நான் ஏற்கனவே விளக்கை பத்தி பேசும்போது பதிவு செய்திருக்கிறேன். நல்லெண்ணையை விட்டு விளக்கேற்றதை காட்டிலும் நல்ல எண்ணத்தை விட்டு விளக்கேத்துங்க, உங்க வீடு நல்லா இருக்கும். நிறம பேர் நல்ல எண்ணெயில விளக்கேத்து, நல்ல எண்ணெயில விளக்கேத்து, நல்ல எண்ணத்தோட விளக்கேத்தினாலே நீங்க நல்லா ஆயிடுவீங்க. ரெண்டாவது, ஒரு எண்ணெய் விடுறீங்கல்ல, எண்ணெய் விட்டு ஏத்துற விளக்கு இருக்குல்ல, நெய் தீபம்னு வைங்க, அந்த நெய்ய அந்த எண்ணெய நீங்க சாப்பாட்டுக்கு பயன்படுத்துவீங்களா? நீங்க சாப்பிடறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகத்தான் அது இருக்கணும். தீபத்துக்குன்னு ஒரு எண்ணெய் இருக்கு சார், அது 75 ரூபாய் சார் லிட்டர், அது ரொம்ப சீப், அதை வாங்கி ஏத்திக்கலாம். செய்ய வேண்டாம், அதுக்கு ஏத்தாமலே இருக்கலாம், ஃபார் ஃபார் பெட்டர். ஏத்தறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா எனக்கு எந்த எண்ணெய் ஒதுக்குமோ, நான் சாப்பிடறதுக்கு எந்த எண்ணெய் ஒதுக்குமோ அந்த எண்ணெயை விட்டுதான் தீபம் ஏற்றும். நான் நெய் எந்த நெய்யை விட்டு சாப்பிடறேனோ அந்த நெய்யை விட்டுதான் தீபம் ஏற்றணும். நான் தீபம் ஏத்துறதுக்கு ஒரு நெய், நான் ஊட்டி சாப்பிடறதுக்கு ஒரு நெய்ன்னு வச்சா சாமிக்கு தெரியும் டிஃபரன்ஸ். அது வைக்கவே கூடாது. நல்ல நெய் ஊட்டி சாப்பிடுறோமா, நல்ல நெய் ஊட்டி விளக்கேற்று. நல்ல எண்ணெயை ஊட்டி சாப்பிடுறோமா, நல்ல எண்ணெயை ஊட்டி விளக்கேற்று. தீபம் ஏற்றுவது தான் தூய திருவிளக்கு, அதுக்கு பேரே திருவிளக்குன்னு பேர். நீங்க குலதெய்வம் சில பேருக்கு தெரியாது சார், எனக்கு குலதெய்வமே தெரியல, நான் எப்படி கூப்பிடுறது அப்படிம்பாங்க. நீங்க விளக்கேற்றி வழிபாடு செய்தாலே உங்க குலதெய்வம் எதுவும் அதுல அது ஆவாகனம் ஆயிடும். அதுல வந்து அந்த தெய்வம் உட்காந்துடும். காலையில விளக்கேற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்ய தொடங்கிட்டீங்கன்னா உங்க குலதெய்வம் எதுன்னு தெரிய வேண்டாம் உங்களுக்கு. நீங்க விளக்குக்கு தான் பூஜை செய்வீங்க, அது அந்த தெய்வம் ஏற்றுக்கொள்ளும், உங்களுடைய குலதெய்வம் ஏற்றுக்கொள்ளும். தெரியவே வேண்டாம், எதுவுமே தெரியாமலே போயிடுவேன் சார், அப்புறம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நீங்க ஏத்தி வழிபாடு செய்யுங்க, அதுவே தானே வெளிப்படும். அதனாலதான் அது பேர் விளக்குங்கிறது. சில பேர் கேட்பாங்க, விளங்குதா? நான் விளக்கமா சொல்றேன், விளங்குதா அப்படிம்பாங்க. அது விளக்கு விளக்குன்னு இறைவனத்தில் கேட்பதற்காக விளங்காத ஒன்றை விளக்கு விளக்கு என்று இறைவனத்தில் கேட்பதற்காக விளக்கேட்டது. தெரியாத ஒன்றெல்லாம் தெரிஞ்சிடும். நான் யாருன்னு தெரியாது, போன பிறகு நான் யாருன்னு தெரியாது, இந்த பிறவியில நான் யாருன்னு சும்மா சொல்லிட்டு இருக்கிறோம். பேரு இது, ஊர் இது, இதான் உடம்புன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா நிஜமா அது அதுவும் தெரியல. அடுத்த பிறவியில நான் என்ன ஆக போறேன் அதுவும் தெரியாது. போன பிறவியும் தெரியாது, அடுத்த பிறவியும் தெரியாது, இந்த பிறவியும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இது நான்தானா அப்படின்னு சில நேரம் இல்ல பல நேரத்துல டவுட் ஆயிருது. ஏன்னா தப்பான காரியம்லாம் பண்ணும்போது இவ்வளவு வாக்கு சுத்தமா பேசிட்டு இந்த வேலையை ஏன் நாம செஞ்சோம்? அப்ப நாம இல்ல போல இருக்கு. ஏதோ ஒரு ஸ்பிரிட் பர்சனாலிட்டி உள்ள வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு வெளில போயிருது. ஏதோ ஒரு இன்ஸ்டிங் பண்ணுது, நம்ம இயக்குது, இந்த வேலையை செய்யி, இந்த வேலையை செய்யி. ஒரு ஆள் சக்கரை பொருள் சாப்பிட்டு இருக்காரு, சாப்பிடுறீங்க? நெய் இருக்கா? முந்திரி பருப்பு இருக்கா? திராட்சை இருக்கா? நான் கேக்குறேன்ல, கேட்க மாட்டேன், சும்மா பேச்சு சொல்றேன். கேட்டேன்னா ஏதோ ஒரு வெளியில இருந்து ஒரு பொருள் வந்து என்னை இயக்கிட்டு போகுது. அவர் வினை அவர் சக்கரவங்க சாப்பிடுறாரு, நம்ம வினை நம்ம பட்டி கிடக்கும், அவர்தான பேசுறோம். இறைவனை வணங்கி விட்டால் இறைவனை இதை தந்து விடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை வரல. மெய் வருந்தி உடம்ப வருத்தி சம்பாதிச்சு அந்த பணத்தை கொண்டு வந்து விளக்கேத்தி பார்த்தாரு, அப்பவும் முடியல, சம்பாத்தியம் கிடைக்கல. கணம் உள்ளையே வச்சு விளக்கரிச்சாரு. கணம் உள்ள வச்சு விளக்கரிச்சோம்னா அது வேகமா இருந்துச்சிடுது. விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யறதுல நிறைய பேர் பரிகாரத்துக்கு விளக்கேற்றுவாங்க. நான் ரொம்ப நேரம் இந்த தகவலை பதிவு செய்திருக்கிறேன். நீங்க பரிகாரத்துக்குன்னு விளக்கேற்றீங்கன்னா, அது சனீஸ்வரன் முன்னாலே இந்த செய்தியை சொல்றேன், பரிகாரத்துக்குன்னு விளக்கேற்றீங்கன்னா அந்த விளக்கு எரிந்து முடிகின்ற வரையிலும் இருந்து அந்த விளக்கை அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்தை தொடச்சிட்டு அப்புறமா தான் நீங்க வீடு போகணும். நீங்க பழகி இவ்வளவு பெரிய அகல எடுத்து வந்து துணி கெட்டி போட்டு ஏற்றி வச்சுட்டு எவனா என்னவா ஆனா போய அப்படின்னு அது பாட்டுக்கு போக மாட்டோம் பரவட்டவன் போகலாம். அது பேர் பரிகார விளக்கு இல்ல. நீங்க ஒரே ஒரு பெரிய எண்ணெயில நினைச்சு போட்டுட்டு ஏத்தி பாருங்க. அந்த விளக்கு நிறைவடைகிற வரையிலும் இருந்துட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு போய் பாருங்க. நீங்க பல நூறு ஆண்டுகள் விளக்கேற்றிய பலனை அந்த ஒரு விளக்கு கொடுத்தோம். பல நூறு ஆண்டுகள் விளக்கேற்றிய பலனை அந்த ஒரு விளக்கு கொடுத்தோம். ரொம்ப கஷ்டம். என் நண்பர் ஒருத்தர் பண்ணாரு, பெரிய எண்ணெயில நினைச்சிட்டு அதை திருச்சி போட்டாரு. எனக்கு தொலைபேசியா அழைச்சாரு, ஏய் சுந்தரராமன் விளக்குல எப்படி தெரியுமா ஏற்றிருக்கேன், திரிய எண்ணெயில நனைச்சு திருச்சி போடுறேன். சரி கண்டிப்பா ரெண்டு நிமிஷத்துல முடிஞ்சிடும், அடிக்கிற காத்துக்கு இப்பவே அணைச்சாலும் அணைஞ்சிடும், நான் உடனே வந்துடலாம் கவலைப்படாதேன்னு. சரி பார்ப்போம், போனும் கட் பண்ண வேண்டாம் இருன்னு சார்ஜ் அவ்வளவு தானே போயிட்டு இருக்குது. நான் நினைக்க போன்லயே கேட்டு இருக்கிறேன், என்னாச்சு அரை மணி நேரம் ஆச்சியா இன்னும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்குது நம்ம வேலை. இதை எண்ணெய வேற ஊத்தணும், வெறும் எண்ணெயில நினைச்சு திரிய போட்டாலே நம்ம வேலை அரை மணி நேரத்துக்கு மேல எரியுது. இதை எண்ணெய வேற ஊத்தி இன்னும் கொஞ்சம் வேலை எவ்வளவுதான் இருக்கு பாப்போம்னா பாக்கணும். தேவையே இல்லை. தூய திருவிளக்கு எரித்தார் துணக்கருவை தொண்டனார் மெய்வருந்தி அறிந்தெடுத்து கொடு வந்து வெக்கும் பொருள் எவ்விழத்தும் விலை போகாத ஒழியவும் இப்படி ஒழியாக அறிபுல் வினை மாட்டி அணி விளக்காய் இதை எரிப்பார். அந்த கனவுலையே வச்சு விளக்கு எரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சில புண்ணாவ விளக்கு வச்சா அந்த புண்ணுடைய குணம் என்ன தெரியுமா, வேகமாக இருக்கு வேகமாக இருக்கு. நீங்க கோபத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கடைசியில தர்மத்துள்ள இடிச்சு அதை கொஞ்சம் ரட்சை செய்து சிவாச்சாரிய பெருமக்கள் நமக்கு தருவாங்க ஆகம விதியின்படி, அந்த சாத்திர விதியின்படி அந்த ரட்சையை எடுத்து இட்டு கொண்டா நமக்கு எதுவும் நோய் அணுகாது, துன்பம் அணுகாது. ஏதாவது கெட்ட செயல் சிந்தனை இருந்ததுன்னா அதெல்லாம் விளைஞ்சிடும். அதுக்காக அந்த ரட்சையை எடுத்துட்டு கொண்டு அதுக்கு பேர் ரட்சையும் பேர். ஏதாவது மையும் மையும்பாங்க, அது மைய அதுக்கு பேர் ரட்சையும் பேர், பாதுகாப்பு கவசம் அப்படின்னு பேர் வாழ்வாரான்னு நினைக்கிறேன். முன்பு திரவிழம் தெரிக்கும் முறை யாமம் குறையாமல் முன்பெல்லாம் ஒரு யாமத்துக்கு எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு விளக்கு விளக்கு விளக்குன்னு சொல்ல நான் விளக்குறதுக்கு வரேன்னு வரா. அவள் விளக்க தொடங்கி விட்டால் நமக்கு சந்தேகமே இருக்கு, நமக்கு தானா விளங்கிடும். விளங்காததெல்லாம் விளங்க செய்யக்கூடிய ஆற்றல் அவளுடைய கடைக்கள் பார்வைக்கு நமக்கு சாதாரணமா விளங்காது. இது விளங்கல அது விளங்கல, ஆனா அம்மியின் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்துவிட்டால் எல்லாம் விளங்கும். விளங்காததும் கூட விளங்கிடும், பல பிறவியில விளங்காததும் கூட இந்த பிறவியில விளங்கிடும். ஒன்றுக்கும் விளங்காததுல விளங்க ஆரம்பிச்சு இது எதுக்கும் பயனில்லையே நினைச்சுட்டு இருப்போம், ஆனா அம்மியுடைய கடைக்கள் பார்வை பண்ணுச்சுன்னா அதுவும் விளங்க ஆரம்பிச்சு. அந்த சிறப்பு முன்பு திருவிழா தெரிக்கும் முறை யாமம் குறையாமல் வெற்றும் விளக்கெரிக்க போதாமை மெய்யான அன்பு புரிவார். அடுத்த விளக்குக்கு வேகமா எரியுது, ஒரு யாமம் எரியணும், ஏறத்தாழ 45 நிமிடங்கள் எரியணும், எரிய மாட்டேங்குது விளக்கு. பார்த்தாரு இதுக்கப்புறம் வேற வழி இல்ல. நீங்க இன்னைக்கு அந்த 63 நாயன்மார்ல பாத்தீங்கன்னா அவருடைய முடி மட்டும் நீச்சுதான் நீச்சு கோரைப்புள்ளி மாதிரி 63 நாயன்மார்கள கணம் கொண்டவருடைய தலையை பாத்தீங்கன்னா முடி கோர முடியா நீச்சு பார்த்தாராம். தன்னுடைய முடியில விளக்கிட்டான். சில பேர் சொல்லுவாங்க தான் தலைக்கு தானே நெருப்பு வச்சுக்கிட்டான், இல்ல அவர் தன்னுடைய தலைவிதியை மாற்றிக்கொண்டார் என்று பொருள். தன்னுடைய தலைவிதியை மாற்றிக்கொண்டார் என்று பொருள். அன்பு புரிவார் அடுத்த விளக்குக்கு தம் திருமுடியை எங்குங்க மடுத்து எரித்தார், முடிய கொடுத்துட்டார் எரித்தார். இருவினையில் தொடக்கு எரித்தார் விதத்தான் அழகு. முடிய எரித்தார்னு சொல்லியிருந்தா மட்டும் எது சார் அபசகுனமா இருந்தது, முடி பொசுங்க கூடாதே, அதுல வழிபாட்டுல சால சிறந்தது நமக்கு தோணிடும். அடுத்த வரி போறாரு, இரு வினையும் தொடக்கு எரித்தார். ரெண்டு வினை போன பிறவி ஒரு வினை, இந்த வினை ஒண்ணு இருக்குது இப்ப செய்யறது சேருது அக்யூமுலேட் ஆகுது சேருது. சந்தேகமா இருக்கா, நீங்க அக்கௌண்ட்ஸ் படி பாருங்க, அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் பற்று வரவு கணக்கு எடுக்குறீங்க, லெட்ஜரை ஓபன் பண்ணினா ஒவ்வொரு அக்கௌண்ட் தான் வரும். அந்தந்த அக்கௌண்ட்ல லாஸ்ட் இயர் பேலன்ஸ் எவ்வளவு எடுத்து போடணும், இந்த வருஷத்து கணக்கையும் சேர்க்கணும், சேர்த்து கடைசியில் ட்ரையல் பேலன்ஸ் போட்டு அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் போட்டு ட்ரையல் பேலன்ஸ் முடிக்கணும்.
1: இப்படி நம்ம பிறப்பு நடந்துட்டீங்க. நான் போன வருஷத்து அக்கௌண்ட் எடுத்து பேலன்ஸ் போடும்போதா சொல்லிப்பேன், போன பிறகு என்னுடைய கணக்கு எங்க என்ன தெரியும், பேலன்ஸ் தெரியுது, ட்ரையல் பேலன்ஸ் தெரியுது, இந்த அக்கௌண்ட்ல இவ்வளவு இருக்குது பேலன்ஸ் தெரியுது, ஆனா என் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப என்னென்ன சேருதுன்னு தெரிய மாட்டேங்குது. டெபிட்டா கிரெடிட்டா அக்கௌண்ட்ஸ்ல அழகா தெரியுது, டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு தெரியுது, ஆனா நம்ம வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல. நான் கெட்டதுன்னு நினைச்சு செய்யறதெல்லாம் நல்லதா இருக்கு, நான் நல்லதுன்னு நினைச்சு செய்யறதெல்லாம் கெட்டதா இருக்கு. என்ன பண்றது எப்படி செய்யறது தெரியல. இரு வினையும் தொடக்கு இருக்கிறார், இரண்டு வினைகளும் சங்கமித்து இந்த வினை அடுத்த வினையை உருவாக்கக்கூடிய இந்த பிறப்பு வினை. போன பிறவியும் வெளியாக இந்த பிறவி கிடைச்சது, இந்த பிறவியை வச்சுக்கிட்டுதான் நமக்கு இன்னொரு பிறவி அமைய போகுது. இரு வினையும் தொடக்கு எரித்தார், ரெண்டு வினையினுடைய தொடக்கத்தையும் முடிச்சுட்டாங்க. பேலன்ஸே இல்லைன்னா என்ன தெரியுமா, அந்த அக்கௌண்ட் இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு ஹெட்டிங்ல பேலன்ஸே இல்லைன்னா அடுத்த வருஷத்துக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் அந்த அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் ஆகாது. ஏன் சார் பேலன்ஸ் இல்லை சார் லாஸ்ட் இயர். அது போல இரு வினையும் தொடக்கத்தையே எரித்துள்ளக்கூடிய ஆற்றல் கலந்துள்ளிருக்கிறது. இந்த நாயனாரை பற்றி சிந்தித்தால் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் போயிடும். ஏதாவது ப்ரமோஷன் வரணும்னா அந்த ப்ரமோஷன் வந்துடும். நிலுவைத்தொகை ஏதாவது பணம் வர வேண்டியது வராமல் நிலுவைத்தொகையில இருந்ததுன்னா அந்த பணம் வந்துடும். இல்லத்துல மொழி புறக்கும், தம்பதிகளுக்கு குழந்தை இல்லைன்னு வேண்டிட்டு இருந்தாங்கன்னா வேணும்னு வேண்டிட்டு இருந்தாங்கன்னா அந்த குழந்தை பேத்தினை அழிக்கக்கூடிய நாயனார் கடம்புள்ளர் என்பதை சொல்லி இல்லத்திலே விளக்கை ஏற்கக்கூடிய ஆற்றலை தருவார் கடம்புள்ளர். இவர் ஏற்றக்கூடிய விளக்கு நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றென்றைக்கும் எரிய வேண்டும். அது மகிழ்ச்சி என்னும் திருவிளக்கால் வளர வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை வைத்து அம்பிகை வருவதற்குள்ளாக நிறைவு செய்கிறோம். ஏனென்றால் அம்பிகையை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற ஆசையும் காரணமாக என்பதை சொல்லி இந்த சொற்பொழிவை செய்வதற்கு இல்லமும் உள்ளமும் என்றென்றும் மகிழ்வார் நிறைவேற்றி இறைவன் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் ஒருவரை பிரார்த்தனையாக வைத்து இருந்து

0: புத்தியில் வைத்தடியில் போன்றிருக்கேன். விழுக்கி துணை தருவன் மலர்பாதங்கள் நினைவுறா விழுக்கி துணை முருகாயினம் நாமங்கள் முன்பு செய்த விழுக்கி துணையவன் மதில் தோளும் வயதரை விழுக்கி துணை வடிவேலன் செங்கோடன் மயூரம் விழுக்கியதொன்றும் அபிராம வல்லிக்கும் வேதம் சொன்ன வழிக்கே வழிவன் என்று எவக்கம் வழிகிட வழிக்கே சுடந்திருவே பாவங்களே செய்து வாடரக குழிக்கே கடந்த அழவடம்போ என்ன கூட்டுகிறேன். எல்லாம் வந்த இறையரும் இறையடியார்களை பற்றி சிந்திப்பதற்குரிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. இந்த மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கக்கூடிய குருவர்களையும் குருவர்களையும் மனமுடிமைகளால் வழங்கி பொதுவா ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் ஓய்வாக இருக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம் என்று இல்லாமல் ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செய்யக்கூடிய ஆன்மீக நண்பர்கள் அனுபவிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையில வந்து வழிபாடு செஞ்சோம்னு சொன்னா நல்ல சுவையான சாப்பாடு கிடைக்கும். ரொம்ப ஞாயிற்றுக்கிழமைங்கிறது வந்து சிவபெருமானை வழிபட்டால் ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று வந்தால் நல்ல சுவையான சாப்பாடு கிடைக்கும். பல நாட்கள் நான் ஞாயிற்றுக்கிழமையிலே வந்து வழிபாடு செய்திருக்கிறேன். இன்றைக்கு ஒரு அவரிடத்திலே சொன்னேன், சாயங்காலம் என்ன சார் வேலை, சாயங்காலம் மாதிரி கோவிலுக்கு போறது நாங்க, அப்போ ஒரு சுவையான சாப்பாடு கிடைக்குமே அப்படின்னு ஏதாச்சும் சொல்றீங்க. இல்ல ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பிரகோஷமோ இல்ல ஏதாவது கோவிலுக்கோ போற வழிபாடு இருந்ததுன்னா சுவையான சாப்பாடு கிடைக்குமா? இந்த தகவலை நீங்க சொல்லிட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமையோடு வந்து வழிபட்டா சாப்பாடு கிடைக்குது, பல நேரத்தில் அது சுவையுமே இருக்க மாட்டேங்குது. அது சுவையாக இருக்கிறதுக்காக இறைவன் செய்திருக்கிறான் நம்ம எல்லாம் இங்கே கூடி வைத்திருக்கிறான் என்பதை சொல்லி இந்த நாயனார் பெயர் காரி நாயனார். காரி நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றை கேட்டால் நல்ல எழுத்து வலிமை எழுத்து வலிமை நல்ல எழுத்தாளராக மாறிந்தலாம், நல்ல பேச்சாளராக மாறிந்தலாம். காரி நாயனார்ங்கிற 63 நாயன்மார்கள் காரி நாயனார்ங்கிற நாயனார் என்று வரலாறு கேட்டால் நல்ல எழுத்தாளராக நல்ல பேச்சாளராக மாறிந்தலாம். ரெண்டாவது இதமான சொற்களை பேசலாம். வாழ்க்கையில ரொம்ப சிக்கல்களுக்கான காரணம் வார்த்தையில இதம் இல்லாத இதமான சொற்கள். ஒருத்தர் தவறே பண்ணிட்டாலும் கூட அந்த தவறை நளினமாக சுட்டி காட்டினால் அவங்க மனசு மகிழ்வு. நண்பர் ஒரு சொன்னார், அன்னைக்கு ஒரு 50-55 வயது தம்பதிகளான், அன்னைக்கு அந்த அம்மா ரெண்டு பேரும் தானே இருக்கும், பையன் இல்ல பொண்ணும் இல்ல, எல்லாம் படிக்கிறதுக்கு வெளியூர் போயிருக்கிறாங்க, நம்ம இன்னைக்கு குறைவா சமைச்சு சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஏதோ காரணம் செய்ய போக அன்னைக்கு எதுவுமே நல்லா இல்லையா? சாம்பார் நல்லா இல்ல, ரசம் நல்லா இல்ல, கூட்டு நல்லா இல்ல, பொரியல் நல்லா இல்ல, எது எது செஞ்சிருக்காங்களோ அதெல்லாம் நல்லாவே இல்லை. இவர் உட்காந்து சாப்பிட உட்காந்து ஒரு மணி சாப்பிட்டு பார்த்து இது நல்லா இல்ல, இது நல்லா இல்ல, இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்றதை விட அவருக்கு மாறி சொன்னா, நீ எப்படி நம்ம சமைச்சிருக்க, கல்யாணம் ஆகி வந்த புது பொண்ணு சமைக்கிற மாதிரி சமைச்சிருக்கிறேன், கல்யாணம் ஆகி வந்த புது பொண்ணு சமைக்கிற மாதிரி சமைச்சிருக்கிறேன், புது பொண்ணை கொண்டாடுற மாதிரி நான் இன்னைக்கு கொண்டாடணும்னு நீ எனக்கு சுட்டி காட்டு. புது பொண்ணை கொண்டாடுறது வீட்டுல யாரும் இல்ல, திருமணமான பொழுதுல புதிதாக வந்த பெண்ணை கொண்டாடுவது போல நான் உன்னை கொண்டாட வேண்டும் என்பதை எனக்கு சுட்டி காட்டுறதுனால இப்படி சமைச்சிருக்கியோ அப்படின்னு சொன்னாராம். என்ன ஒரு நுட்பம் பாருங்க, தகவல்களை தெரிவிப்பதில் கூட ஒரு நடிகம் இருந்தால் அந்த தகவல் ஏற்றுக்கொள்ளும். ஏன் லேட்டு, இனிமே லேட்டா வர வேலையை வச்சுக்காத
1: நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கை. நல்லதை நினைச்சா உங்க வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். ஒரு குறையும் என்னவோ ஆயிடும், என்னவோ ஆயிடும் நினைச்சாலே என்னவோ ஆயிடும், ஒன்றும் ஆகாது. ஓம் நமச்சிவாய எதை சிந்திட்டு, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் வர எண்ணம் நலமானா எல்லாம் நலமா. நிறைய பேரை நான் பார்த்துக்கிறேன், கோடீஸ்வரரா இருப்பாங்க, ஆனா மரம ஏழை போல எப்ப பார்த்தாலும் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இல்லை, அடுத்த வேலைக்கு என்ன செய்வான்னு தெரியாது, ஆனா ராஜாவான்னு சொல்லிக்கிட்டு என்ன அடுத்த வேலைக்கு ஒண்ணும் இல்லையே, அது சாமி பார்த்து பாருங்க. ஆசிரியர் பாடல எழுதும்போது ஒரு வரியை எழுப்பார், கையால் மரத்தை நட்டவர்கள் கருத்தாய் நீர் பார்த்தாரோ. அதுதான் நம்ம வாழ்க்கை, மரத்தை வச்சவன் அப்படின்னு நம்பிக்கையா இருக்கலாம். நம்மளோட வாழ்க்கை எப்படி தெரியுமா, ஒரு உயிர் தோன்றியதற்கு பின்னால் அதுக்கு உணவு தேடுவது மனித வாழ்க்கை. ஒரு உயிர் தோன்றியதற்கு பின்னால் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன உணவு, அவன் என்ன உணவு பிடிக்கும், அது என்ன குழந்தைக்கு, இந்த குழந்தைக்கு என்ன உணவு சாப்பிடலாம்னு. ஒரு குழந்தை ஒரு உயிர் தோன்றியதற்கு பின்னால் உணவை தேடி சேர்ப்பது மனித வாழ்க்கை. ஆனா இறைத்தன்மை அப்படி இல்லை, உயிர் தோன்றுவதற்கு முன்பாகவே இந்த குழந்தைக்கு இதெல்லாம் தேவைன்னு அது உருவாக்கி வச்சிருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, இன்னைக்கு குழந்தை பிறந்த போதுல நேற்று ஆஸ்பத்திரி கலந்துருப்பாங்க, இல்ல ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பாகவே மருத்துவர் படிச்சிருப்பார். அந்த குழந்தைய பிரசவம் பார்க்கறதுனால டாக்டர் 25 வருஷத்துக்கு முன்னாலே டாக்டர் ரெடி, நம்ம சிவகுமார் ரெடி பண்ணிடுறாரு. அம்மா அப்பாவை 25 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாலே, 25 வருஷத்துக்கு முன்னால அம்மாவை ரெடி பண்ணிட்டாரு, 30 வருஷத்துக்கு முன்னால அப்பாவை ரெடி பண்ணிட்டாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு உயிர் தோன்றுவதற்கு முன்பாகவே நான் பிறக்கிறதுக்கு 70 வருஷத்துக்கு முன்னால எங்க தாத்தா ரெடி, நான் பிறக்கிறதுக்கு 65 வருஷத்துக்கு முன்னாலே எங்க பாட்டி ரெடி. இங்க வந்தாச்சு நாம நினைச்சுக்கிட்டுக்கிறோம், எனக்கு அப்புறம் யார் வருவா, இதெல்லாம் யார் செய்வா. நாம் வருவதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் நிறைவாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள் இடத்திலே நாம் சரணடைகிறோம். அந்த பரம்பொருள் நமக்கு எல்லாவற்றையும் நிறைவாக தருந்து நம்பணும். என்ன செய்யும், என்ன செய்யும், எல்லாவற்றையும் செய்யும். அப்ப இடையில தீமை எல்லாம் வருது, நமக்கு மகிழ்ச்சி குறைவா வருது, என்ன காரணம்? எல்லாமே அப்ப சாமி தான் செய்யறாங்க, எல்லாம் மகிழ்ச்சியாக வரணும். இந்த சந்தேகம் வரணும், கடவுள் எப்படி சார் நமக்கு துன்பத்தை கொடுப்பாரு? கடவுள் கொடுத்துக்கிறது உணவு கொடுத்துக்கிறாரு, ஆனா நம்ம வந்து ஆசையே கொடுக்குது. எது உடம்புக்கு ஒதுங்காலும் அதை நிறைய சாப்பிடணும். அப்புறம் குடிச்சேபமா வருது, சார் நான் கடவுள் கொடுத்ததுதானே சாப்பிட்டேன், ஏன் அளவுக்கு மீறி சாப்பிட்டேன். அவ்வளவு இன்பத்தை அனுபவிப்பதில் தவறு இல்லை, இன்பத்தை அளவுக்கு மீறி அனுபவிப்பது ஆசை தவறு இல்லை, வேற ஆசை ஆசை தப்பே. ஆசைப்படும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், இந்த பூமியில நல்லா வாழறதுக்கு தான் மனித வாழ்க்கை. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாருமோ குறைந்த கண்ணில் நல்லவரும் பெண்ணில் நல்லாவோரும். அப்ப இந்த பூமியில நல்லா வாழலாம். காரிநாயனாரினுடைய வார்த்தை நல்ல இதமான வார்த்தை, துன்படாத வார்த்தை. இன்னொரு மனிதரை காயப்படுத்தாம வாழ ஆரம்பிச்சுட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில எந்த காயமும் நிரம்ப காயம்பட்ட மனிதர்களை எல்லாம் பார்க்கிறேன். நிரம்ப காயம்பட்ட மனிதர்கள் என்னாச்சு, ஏன் இவன் கஷ்டப்படுறாரு அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேரம் சொல்லுவேன் சார். சொல்லலாம், அப்படியே இல்லை, ஆனா அவருடைய விளைவுகள், அவருடைய விளைவுகள் நீங்க சாதாரண நெருப்பு எரிஞ்சு போது அதை அணைச்சாப்பிட்டு அதோட விளைவுகள் வரும், கொஞ்சம் முகம் வரும், கொஞ்சம் நிடி அடிக்கும், இல்ல அந்த ஜுவாலை குஜும்பு நம்ம மேல பாயும். அதுபோல இன்னொருவருடைய தவறுகளை நாம் நீக்க வேண்டும் என்று உருவட்டாலும் நமக்கும் அந்த தோஷம் கொஞ்சம் போல வரும், கொஞ்சம் போல வரும். நிறைய பேர் சந்தேகமா இருக்கும், என்ன சார் அப்பதான் நீக்க போறேன், எனக்கு எப்படி சார் வரும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்ல. ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி சொல்றேன், சாக்கடையில் சுத்தம் பண்ற வாழ்வுகள் இல்லை, அதை நீங்க எவ்வளவு கட்டினாலும் அதுலயும் கொஞ்சம் அந்த சாக்கடையினுடைய அசுத்தங்கள் தான் ஒட்டிக்கிட்டே இருக்கு. அதனால நான் எதுவாக்காவது நேர்முறை சொல்லுவேன், நான் அடுத்தவரை திருத்த போறேன், அடுத்தவரை திருத்த போறேன் அப்படின்னு போனீங்கன்னா அந்த தவறுலாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்க மேலேயும் இருக்கும். அவ்வளவு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அடுத்தவரை திருத்த போறதுனால சாக்கடையை சுத்தம் பண்ற வாழ்வுகள் அதை கொஞ்சம் அழுக்கு ஒட்டிக்கும், எவ்வளவு கழிஞ்சாலும் இருக்கும். இருந்தீங்களா நல்ல வீடுல, ரொம்ப நுட்பமான வீடுல, அதுக்கு தனி ஒன்று வச்சிருப்பாங்க, எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் அது தேஞ்சு போனதுக்கப்புறம் இதை சாக்கடையை சுத்தம் பண்ணதுன்னு அந்த வாரம் உள்ள தனியா வச்சிருப்பாங்க. அது அதுக்கப்புறம் அப்படியே டெஸ்ட்ராய் பண்ண வேண்டியதா, தூக்கி போட வேண்டியதான். நாம சுத்தம் பண்ணணும்னு இறங்கினா அந்த அழுகை நம்ம மேலும் ஊட்டிக்குவோம். அப்ப என்ன செய்யலாம், அடுத்தவங்களை சுத்தம் பண்றதுக்காக நாம வந்து வரல, வேற எதுக்கையா வந்துருக்கோம். நம்மை நாமே சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு உதவும், நம்ம நாம சுத்தப்படுத்திக்கணும், அவ்வளவுதான். என்ன சுத்தப்படுத்திக்கணும், நான் என்ன அழுக்கா வரேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் வேலை குளிக்கிறேன், வேண்டாம்
0: புறத்தூய்மை நீரான் அமைக்கும். அகத்தூய்மை ஜெயச்சந்திர ஐயா வந்திருக்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவார் அடிக்கடி ஆஞ்சநேயர் விஜயம் சார் சொல்லும் போதுதான் ஒரு குறிப்போட சொல்லு சொல்லுங்க சார். புறத்தூய்மை நீரான் அமைக்கும், அகத்தூய்மை வாய்மையான கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய தவறுகளை நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு காலையில லேட்டா எடுத்தேன், ஜெபம் பண்ணாமலே சாப்பிட்டேன், அம்மா வந்து திட்டேன், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய தவறுகளை நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு என்னுடைய உள்ள நான் சுத்தப்படுத்திட்டு இருக்கேன். அடுத்தவங்களுடைய தவறுகளை சொல்லிட்டு இருந்தேன்னு வைங்க நான் அசுத்தமாகிட்டு இருக்கேன். அப்ப என்ன செய்யணும், விதமான வார்த்தைகள் தான் உண்மையை பேசக்கூடாது. அந்த உண்மையிலையும் அடுத்தவங்க தப்புடைய உண்மையை பேசக்கூடாது. நான் உண்மையை தான் சார் பேசுவேன், அவன் தான் சார் செஞ்சான், இது நான் தான், இதுக்கான காரணம் தான். காலம் இவ்வளவு கெட்டு கிடக்கு, ஒரு பக்கம் நல்லவர்கள் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறாங்களே, கெட்டவங்க தான் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு மகாஸ்வாமிகள் கேட்ட போது நானா தான் என்ன சொல்லிடுவேன், இல்ல சாமியார் தலைவர் மக்கள் தான் சொல்லுவாங்க, என்ன பண்றது உலகம் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாருங்க. ஆசிரியர் சொல்லி மாணவன் கேட்கலைன்னா என் பேச்சை மாணவன் கேட்க மாட்டேங்கிறான்னு ஆசிரியர் சொல்லக்கூடாது. ஆசிரியர்கள் மாணவர்கள் கேட்பது போல ஆசிரியர்கள் சொல்லணும். என் பேச்சு பையன் கேட்க மாட்டேங்கிறான் சார், பையன் கேட்கறது போல அப்பாவும் அம்மாவும் சொல்லணும். இதெல்லாம் இதமா பேசுறதுன்னு சொல்றாங்க. காலிகாயனார் அப்படி ஒரு தூரம் எழுதியிருக்காரு, ரொம்ப அற்புதமா நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்ட திருவந்தாரில எப்படி இந்த பாடலை எழுதியிருக்கிறார் காலிகாயனார் அப்படிங்கிறத விளக்கி இருக்கிறாரு. புல்லகாவகை உலகத்துள் உணர்ந்தனமும், உலக வாழ்க்கையதான் சொல்றாரு, ஆனா உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீயது கலக்காம உலக வாழ்க்கை செய்திகளை சொல்றாங்க. உலகத்துள் உணர்ந்தனமும் தொழிலவும் நயமாக்கும், சொற்களை நயமா சொல்றாங்க. காயப்படுத்துற மாதிரி சொன்னா யாருக்கும் பிடிக்காது, நேர்பட பேசுவாங்க, நேர்பட பேசணும், ஆனா அது நம்ம வாழ்க்கையா இருக்கும், அடுத்தவங்க வாழ்க்கையை நேர்பட பேச கூடாது. இந்த தப்பு அவங்க தான் செஞ்சாரு அப்படின்னு சொல்ல தெரியலீங்க அப்படின்னு சொல்லிடலாம். எனக்கு தெரியல யார் செஞ்சாங்க தெரியல, நான் செஞ்சிருக்கேன், என்னுடைய தவறாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்ளலாம். உள்ளன ஆகா வகை உலகத்து உணர்ந்தனவும் சொல்லினவும் நயமாக்கி சுடற்போர் புகழுதனை வில்லனை வாழ்த்தி விளங்கு கையிலே நல்ல சொற்களை சொல்லியே திருக்கைதாயத்தை அடைஞ்சிட்டாங்க. காரியநாயனார் எப்படி திருக்கைதாயத்தை அடைஞ்சாருன்னா, ஒண்ணு வச்சுவாயா சொல்லல, இந்த உலகத்துல நிறைய அன்னதானம் பண்ணணும் பண்ணல, நிரம்ப வேறு வேறு செயல்களை செய்யணும், ஜெபம் பண்ணணும் தபம் பண்ணணும், அதெல்லாம் எதுவும் செய்யல, ஞாபகம் பண்ணணுமா செய்யல, என்ன பண்ணாரு நல்ல இதமான வார்த்தைகளை சொல்லி சொல்லி திருக்கைதாய் போயிட்டாரா. கையிலே உட்கான் என்பதால் கல்லன மாமதில் சூழ் கடற்கூரியில் கரியையே காரியே, அவர்தான் காரிநாயனார் அப்படின்னு திருக்கோட்டம் திருவந்தாவில் நம்பியாண்டார்கள் சொல்ற. இந்த காரிநாயனார் திருக்கடவூர், திருக்கடையூர் நாம நீங்க சொல்ற காலத்துல, இந்த திருக்கடையூர் காலத்துக்கு எச்சகமான சிறப்பு இருக்கு. அமுதம் விழுந்த இடம், மார்க்கண்டேயன் வந்து இதுவாகும் போது எப்படி உழைத்த இடம், அதனால அந்த போகணும்னு சொன்னா காலசம்ஹாரம் ஊட்டி அப்போ அங்க வழங்கணும்னு சொன்னா அங்க 60 மணிக்குதா 70 மணிக்குதா சதாபிஷேகம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நாள் இருக்கலாம், இப்படிலாம் ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த திருக்கடையூர் அபிராமி முன்னால சுப்பிரமணியன் ஒருத்தர் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க, நிரம்ப நேரங்கள்ல ஜெபம் பண்ணீங்கன்னா முதல் முதல்ல ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறது ஞாபகத்தில் சொல்லுங்க, கண்ணை மூடக்கூடாது. நிறைய பேர் கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, கண்ணை மூடக்கூடாது. அப்ப கண்ணை திறக்கலாமா, திறந்து கூடாது. அப்ப என்ன பண்ணணும், உங்க மூக்கோட நுண்ணில நீங்க பாருங்க, அதை யாரையாவது ஒரு புகைப்படம் எடுக்க சொல்லுங்க, கண்ணு திறந்து இருக்கு, போட்டோவை எடுத்தா மூடிடுமா,
1: அந்த புகைப்படம் எடுத்தீங்கன்னா உங்க கண்ணு மூடிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தாதீங்க, மயக்கம் வரும். வீட்டுல உட்காந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா முதல்ல மயக்கம் வரும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு நேரம் வைத்து பாருங்க. ஒரு நிமிடத்துக்கு மேல பாத்தீங்கன்னா மயக்கம் வரும். ஒரு நிமிடத்துக்கு மேல பாத்தீங்கன்னா மயக்கம் வரும். இப்படித்தான் முனிவர்கள் எல்லாம் தவம் இருக்கிறார்கள். ஆண்டாண்டு யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு நிமிஷம் உட்கார்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி நேரம் உட்கார்ந்து போல இருக்கும். நீங்க வேணா வீட்டுல ஸ்டாப் வாட்ச் வச்சுட்டு பாக்கலாம். டைமே ஓடாது, டைமே ஓடாது. நீங்க கண்ண மூக்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் போட்டே துன்பமா இருக்கும். முதல்ல கொஞ்ச நாளைக்கு இப்படி பாக்கல, இந்த நுண்ணிய பார்த்துக்கிட்டே இருக்கிறச்சே குருவ மத்தியில சிந்தனையை நிறுத்தணும். நான் யாரு, எங்க வந்தேன், என்னெல்லாம் செய்ய போறேன், ஏன் இந்த அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா வந்தேன், இந்த பிறவி இப்படி ஆயிடுச்சு, அடுத்த பிறவி என்ன இருக்க போகுது, இந்த பிறவியில எவ்வளவு இனி யாரெல்லாம் சேர போறாங்க, ஒரு பெரிய ஜோடி. சில பேர் ட்ரெயின்ல ஒரு இடத்துல இறங்குறாங்க, சில பேர் ஏறுறாங்க, நான் ஒரு சீட்ல உட்கார்ந்துருக்கேன், எனக்கு பக்கத்துல சில பேர் உட்காடுறாங்க, சில குழந்தைங்க உட்காருது. நான் ஏன் வரையிடம் வரும்போது நான் இறங்கி போயிடுறேன். அதுக்கப்புறம் அந்த ஜேர்னி தொடர்ந்துதான் இருக்கும், தொடர்ந்துதான் இருக்கும். யாரும் இங்கேயும் நான் இறங்கி உடனே ட்ரெயின் இருந்தோம்னு யாரும் சொல்ல முடியாது. மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் பயணம் தொடர்ந்துட்டே இருக்கும். இந்த பயணத்துல நான் யாருங்கிற ஒரு கொஸ்டின் வச்சுட்டுதான் ரமணன் கேட்டாரு. நான் யாருங்கிற விசாரணை செஞ்சாரு. இந்த விசாரத்தை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு நின்று வைங்களேன். முதல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பைத்தியக்காரங்க. அவங்களும் கூட உங்களிடத்தில் வந்து வழி கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க. முதல்ல நம்ம உருவாக்குற உணவு செய்யப்படாதீங்கன்னு சொல்லுவேன். ஐயா எனக்கு இந்த பாடத்துக்கு எப்படி இருந்தது வெளியே வரலாம் கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க. இப்படி மாற்றுன்னா உரு வகையில உங்களுக்கு சிந்தனை எடுத்துக்கிட்டால் பேசி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த முடிவுகளினுடைய விளைவுகள் எப்படி வரப்போகின்றன என்பதை பேசுங்கள். இந்த ஜபத்தை நிறைய பேர் ஜபம் பண்றேன் ஜபம் பண்றேன் மூச்சு பயிற்சி தரேன் எல்லாம் உட்காந்து வச்சு உட்காந்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா சில பேர் சோம்பேறி ஆயிடுறாங்க. நான் அப்படியே ஜபம் ஆக்சுவலா ஜபம் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பாயிடும், முகம் தேஜஸ் ஆயிடும். ஜபம் உண்மையான ஜபம் பண்ணீங்கன்னா முகம் தேஜஸ் ஆயிடும், சுப்பிரமணியன் அந்த நேரம் அங்க அரசர் வந்தவர் யாரு சுப்பிரமணியன் பேருங்க. சரி, இவர் என்ன பண்ணுவாரு, ஜெபம் பண்ணி கேட்பார். அம்பாளுக்கு ஜெபம் பண்ணி கேட்பார். சரி, இவர் கோயில் சிப்பந்தியா கிடையாது, கோயில் சிப்பந்தி எல்லாம் கிடையாது. இவருக்கு என்ன செய்யணும், நம்ம கோயில் ஒரு பட்டசம் கொஞ்சம் உணவு கோயிலில் இருந்து கொடுக்கப்படுது. கோயில ஒரு வேலையும் செய்யல, கோயிலோட சிப்பந்தியும் கிடையாது, கோயில் எதுக்கு உணவு அது கூடுதல் செலவு அப்படின்னு அரசாங்க சும்மா உட்காந்துருக்காரு. சும்மா உட்காந்துருக்காங்கன்னா கிழி வயசாயிடுச்சு, நீ என்ன வேலைய போற உட்காரு, என் காலேஜ் போனோம், பையனோ பேத்தியோ பேரோ சொல்லுவோம், நீ சும்மா தான் இருக்க, 10 மணிக்கு புரியுங்க. ஆனா அந்த காலையில எழுந்திருச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுத்த காசுல சாப்பிட்டு எச்ச உடம்பு அந்த காலப்பர் போய் வேலை பார்த்து சம்பாதிச்சு கொடுத்த காசுல வாங்கி சாப்பிட்ட எச்ச உடம்பு அவங்க எச்ச உடம்பு வச்சுட்டு அவங்க பேசுறாங்க. அவங்க சொல்ற அவங்களும் நேரத்தை பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா ஆபீஸ் தலைவர் வச்சுன்னா அவங்க கரெக்டா பாத்துக்கணும். போய் என்ன பண்றீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டு ஆபீஸ் போறவங்க போட்டுங்க நம்ம அவருக்கு இல்லாமே அவங்க ஒதுக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு நாம சொல்லணும், யார் கிட்ட சொல்றோமா அவங்க நம்ம தாயார் கிட்ட சொல்லி அவங்க சொல்லணும். இதமா சொல்லணும், அதுக்கு நாம புரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டுல இருக்கோம் அவங்க உரிமையா இருக்கான்னு சொல்லணுமா, அதை வேகமா சொல்லக்கூடாது. ஏன் வேகமா சொல்லக்கூடாது? அவங்க எச்ச உடம்பு தானே, அவங்களுடைய மிச்சம் தானே இது. அவங்க நான் மட்டுமே சாப்பிடணும், எனக்கு உள்ள முடியல எல்லாம் போடுது வேண்டாலும் முடிவு எடுத்துருந்தாங்கன்னா நாம எப்படி இந்த முடிவு வந்துருந்தது? அதனால அவர்களை பெரியவர்களை வயது முடிந்தவர்களை தாய் தந்தைகளை எந்த வார்த்தையும் குறையா சொல்லுவாங்க. ஆனா அவங்க சொல்லலாம், ரொம்ப முக்கியம், அவங்க சொல்லலாம். ஏன்னா சாப்பாடு போட்டவங்க நான் வாங்க சொல்லதான் சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்டு வளர்ந்தவங்கள அப்பானா அப்பாதான் கேட்டு வாங்கிட்டு வளர்ந்தவங்கள தாமல் பேச்சு கேட்டுதான் வளரணும். இவங்க சும்மா உட்காந்து இருந்தாங்க அரசு என்ன சொல்றாரு, இவங்க சாப்பாடு தரவேண்டாம் சொல்லவும் பெரிய பெரிய ஞானி ஞானியா. சரி கேட்பு, சமத்தில் இருந்தவர்களை மறுபடியாக எழுதினால் முதல்ல சிகப்பு கலர்ல வரும் ஒரு சிகப்பு திரை போட்டால் எப்படி அப்படி வரும். நுட்பமான விஷயம், ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சவ செய்யலாம் இல்லைன்னா ஒரு பிரச்சனை இல்லை. இதை செஞ்சு எதுவும் பண்ணி வேணும். ஒரு சிகப்பு திரைன்றது போல வரும், அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஆரஞ்சு கலரா அந்த திரை. அது ஒரு கட்டத்துல இது புதுசா இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, திஸ் இஸ் கால்ட் ஆல்ஃபாட் யானம் அப்படின்னு ஒரு புது பெயர் எல்லாம் வச்சிருக்காங்க, ஆல்ஃபாட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு பெயர் சொல்றாங்க. இன்றைக்கு இந்த மனநிலைக்கு நீங்க வரும்போது அது எப்படி ஆயிடும் அப்படின்னா கிரீம் கலர்ல ஆயிடும். உங்க உரிய பார்த்துட்டு இருக்கீங்க, குரு மத்தியில உங்களுடைய சித்தனையை கொண்டு வந்து வைக்கிறீங்க. முதல்ல கண்ணை மூடல, கண்ணை மூடல, ஆனா ஒரு சிவப்பு திரை விழுந்தது போல இருக்கும். காலப்போக்குல கொஞ்ச நேரத்துல அது ஆரஞ்சு கலர்ல மாறும், அப்புறம் கொஞ்ச நேரத்துல அது கிரீம் கலர்ல மாறும். சில பேருக்கு அது ஊதா நிறமாகவும் மாறுதுன்னு சொல்றாங்க, அது ஊதா நிறமாகவும் ஆகும் சார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஞாபகத்தை வச்சுங்க, இந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தீங்கன்னா நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னு அர்த்தம். ஊதா நிறத்துக்கு போச்சுன்னா உங்க கண்ணு மூடுறதுல ஏதோ கொஞ்சம் தவறு இருக்குன்னு அர்த்தம். சொல்றது எல்லாமே வந்து நான் படிச்ச விஷயமும் நான் செயல்படுத்துறது எதுவும் இல்லை. இதுல புரிஞ்சுக்கணும் சார், நீங்க அப்படிதான் செப்ப முடியுமோ அப்படின்னா கேட்கறது நம்ம ஓம் நமச்சிவாயாவே சாப்பிட்டுட்டே கூட சொல்லுவாங்க, ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. உள்ள போற உணவு ஒழுங்கா போகணும், ஒழுங்கான உணவு உள்ள இந்த விஷயம், ஒழுங்கான உணவு உள்ள போகணும், உள்ள போற உணவு ஒழுங்கா போகணும். அது எங்கேயாவது மூச்சு போடாது சிக்கி பிடிச்சிருவீங்க, அது போய் இன்னும் கொஞ்சம் உள்ள டீப்பா இறங்கிடுச்சுன்னா புரிஞ்சிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சரி, புரோகமா இருந்தாலும் சரி, எங்க சுந்தரம் பேச வரல கொஞ்சம் இருக்காரு. அப்போ உள்ள போற உணவு ஒழுங்கா இருக்கும், ஒழுங்கா உணவா இருக்கும், ஒழுங்கா உள்ள போகணும். இந்த ஸ்டேட்டஸ்ல இது பேர் ஆல்ஃபா ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஆல்ஃபா தியானம் பெரிய கலை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆண்கள் பழகின ஊர் தான், நம்ம ஆண்கள் பழகின ஊர். இன்றைக்கும் தியான நிலையில் போன நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வடிவத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணு மூங்கின நிலையில இருக்கும். தட்சிணாமூர்த்தியுடைய சிலையுடைய அழகு பார்த்தீங்கன்னா மூக்கு கூர்மையா இருக்கும். அப்படிம்பாங்க சிலா சாஸ்திரப்படி அமைச்சிருக்காங்க, தட்சிணாமூர்த்தியுடைய மூங்கினே கூர்மையா இருந்தா கண்களால் பார்த்து பார்த்து அந்த மூக்குடைய நுனி கூட்டுறது உங்க முன்னுரியும் எடுப்பாயிடும். அதை கண்ணால பார்க்க பார்க்க தவறாகவே ஆகும். அது ஓம் நமச்சிவாய சொல்லி எடுத்தா 100% தப்பா வரவே இல்ல. இந்த ஆல்பா ஸ்டேட் மாதிரி தியானத்துல இருக்கிறாரு சுப்பிரமணியன். அவரை அரசன் எழுப்புறாரு, ஓ எழுந்துங்க இன்னைக்கு என்ன தெரியும், நம்மளு ஆம்பிகையினுடைய முக மண்டலத்தில் அப்படியே துளைக்கி நிற்கிறாரு. அன்னைக்கு திடீர் அமாவாசை, நம்மால் அப்படியே போக வயிறு போல சொல்லிக்கிற அம்மாவில கற்பத்துக்கு முன்னால இருந்து இன்னைக்கு எந்த திடீர் கேட்டா எந்த திடீர் எல்லாத்தையும் மறந்து போய் போகணும்னு நமக்கு சொல்ல தோணும். என்ன நம்ம நிலையிலே அப்படின்னா சுப்பிரமணியம் நல்ல தியானம் இருந்த ஒரு இதுயா அமாவாசை போகணும்னு சொல்ற ஒரு ஆள் ஞானின்னு சொல்ற பாடலை சொல்லி முடித்தவுடன் அங்கே நாடகத்தை வீசி எறிகிறான்.

0: வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
1: இச்சா சக்திக்கு தான் என்ன சொல்றாங்க, ஒலிஷனல் பொட்டன்சி. ஒலிஷனல் ஐ ஹவ் டன் இட் ஆஃப் மை ஓன் ஒலிஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னன்னு கேட்டா ஏன் அதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த இச்சைனா இது ஆசைன்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது நீங்க, அதான் உங்களோட பாயிண்ட். பொதுவா இச்சைனா ஆசைங்கிற அர்த்தத்தை நினைக்கிறோம், அங்க ஆசைன்னு பொருள் இல்ல அதுக்கு. இச்சான் அப்படிதான் உலகத்துல, ஏன்னா நான் அதை இச்சிக்கிறேன்னா அதை விரும்புறேன் அந்த மாதிரி ஒரு பொருளை தான் நம்ம உலகத்துல கையாளுறோம். இந்த உலகத்துல கையாளுற பொருளை வச்சு நம்ம அர்த்தம் பண்ணிடக்கூடாது. இச்சா சக்திங்கிற எதையாவது ஒண்ணு நீங்க சங்கற்பிக்க, சரியான வார்த்தை தான் சங்கற்பித்தல். வாட் யூ ப்ரப்போஸ், இங்கிலீஷ் சொல்லாதான் வாட் யூ வாண்ட் டு ப்ரப்போஸ், வாட் யூ ப்ரப்போஸ், சங்கற்பம், சங்கற்பம், சங்கல்ப, சங்கல்பங்கிற சம்ஸ்கிருத ரூட்டு, அது தமிழ்ல வரும்போது சங்கற்பம். இப்போ அந்த த்ரீ பொட்டன்சிஸ் ஆஃப் த லார்ட் அண்ட் த சோல் வில் எக்ஸாக்ட்லி கோயின்சைட், த ஒலிஷனல், த கோனேட்டிவ் அண்ட் த காக்னேட்டிவ் பொட்டன்சிஸ் ரெண்டுக்கு இருக்கு. அப்ப என்ன கேட்டா, இறைவன் எதை விரும்புகிறானோ அதை தான் இதுவும் உயிரும் விரும்பும். வருது இல்லையா, சில விஷயங்களை பாக்குறோம், அப்பாவுக்கும் மகனுக்கும் வந்து அந்த விஷயத்துல ஐ அக்ரி அப்படின்றோம், அந்த விஷயத்துல செஞ்சு சரிதான், இந்த விஷயத்துல இருந்தாலும் அவன் செஞ்சது சரியில்லை அப்படின்னு டிஸ்டிங்விஷ் பண்றோம் பாருங்க. அந்த இறைவனுடைய இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தியோட அது கம்ப்ளீட்டா கோயின்சைட் ஆகும்போதுதான் அதான் என்ன சொல்றோம், அது ஒரு ஆனந்த விளக்கம், அது ஒரு நிலை. அதாவது ரெண்டுக்கும் நீங்க லிட்டரலா, அதாவது இந்த டெக்னிக்கல் வார்த்தைகள்லாம் போடாம அதனுடைய கான்செப்ட விளக்குறா இருந்தா ரெண்டு வேறுபாடு, ரெண்டுக்கு வேறுபாடு தெரியணும் இல்லையா, அந்த நிலை என்ன இந்த நிலை என்னன்னு தெரியணும் இல்லையா. இங்க வந்து இச்சாசக்தியும் கோயின்சைட் ஆகுது சிவபோகத்துல, அங்க ஞானசக்தி கிரியாசக்தி மட்டும்தான் கோயின்சைட் ஆகும், இச்சாசக்தி கோயின்சைட் ஆகாது அப்படி ஒரு நிலை. அதனாலதான் இன்பீரியர்னு சொல்ல வேண்டியது வருது. ஏன்னா யோகத்தை விட போகம் சிறந்ததுன்னா அப்ப எந்த வகையில ஷார்ட் கமிங் தெரியணும் இல்லையா. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, இந்த சிவ யோகத்துல இது இது ஒரு வித்தியாசம், யோகத்துக்கும் போகத்துக்கும் ஒரு வித்தியாசம். ரெண்டாவது ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, சிவ யோகத்துல அவர் வந்து என்ன செய்யறாருன்னா காணும் உபகாரத்தை மட்டும் செய்வார், காணும் உபகாரம். சிவபோகத்தில் காட்டும் உபகாரத்தையும் சேர்ந்து செய்வார், காணும் உபகாரம் காட்டும் உபகாரம். இப்ப காணும் உபகாரம்னா என்னன்னு கேட்டா, நம்முடைய ஆன்மாவோடு கலந்து நிற்பதுதான் காணும் உபகாரம். ஆனா எந்த பொருளையும் நம்ம அனுபவிக்கிறோமோ அந்த பொருளையும் கலந்து நிற்கிறார், அந்த பொருளோடையும் கலக்கிறார் பாருங்க, அதுதான் காட்டும் உபகாரம். அதே மாதிரி எழுதிக்கிறேன், காணும் உபகாரம் என்பது ஆன்மாவில் கலந்து நிற்பது, காட்டும் உபகாரம் என்பது பொருளிலும் கலந்து நிற்பது. ஏன்னா அப்பதான் என்ன தெரியும்னா, அந்த பொருளை இயக்குபவரும் அவர் தான். அதாவது நம்ம உயிரை இயக்கிறது மட்டும் அவர் இல்லை, அது நம்ம உயிரை இயக்குகிறார் என்பது ஒரு நிலை. அப்புறம் நீங்க காணுகின்ற பொருள் இருக்கு பாருங்க, அந்த பொருளையும் வந்து அவர் தான் இயக்குகிறார். அப்ப அந்த பொருளையும் கலந்து நிற்பது, அப்ப அதை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் வந்து உலகம் வந்து சர்வம் சிவமயம், சர்வம் சிவமயம் என்று சொல்வதற்கு காரணம் இல்லையா, சிவகோசாமியுடைய நான்கு வாக்கியங்கள் அதுவும் ஒண்ணு, சர்வம் சிவமயம் என்று சொல்வதும் அதை வைத்து தான் சொல்றமே உடைய, இந்த உலகத்து பொருள்களாக இறைவன் பரிணமிப்பான் என்று பொருள் இல்லை, அந்த பொருள்களை இயக்குகிறவனு அவன் தான். அதை என்ன சொன்னாங்க தமிழ்ல, காட்டும் உபகாரம். அதுக்குதான் அந்த உதாரணம் சொல்ல வந்தார், ஏன் இந்த கண்ணை எங்க பிடிச்சாருன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா, காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போலன்னு இந்த உதாரணத்தை ஏன் சொல்ல வர்றாருன்னு கேட்டா, இந்த ஓமை, இந்த ஓமையினால எதை ஸ்ட்ரெஸ் பண்ண வர்றாரு அப்படின்னு கேட்டா, நீங்க அதை ஒரு விசாரணை தான் தெரியும் உங்களுக்கு, அந்த கண்ணுக்கு இயல்பாக ஒரு ஒளி உண்டு அப்படிங்கறதான் நம்முடைய இந்திய தத்துவ ஞானம் சொல்லக்கூடியதுன்னா, கண்ணுக்கே ஒரு ஒளி உண்டு. அதனாலதான் கண்ணுக்கு என்னன்னா சென்று பற்றுகின்ற தன்மை, மைவாய் கண்மூக்கு செரிக்கிற ஐந்து இந்திரியங்கள்ல கண்ணுக்கும் மற்ற இந்திரியங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, கண்ணு வந்து சென்று பற்றும், ஏனை நான்கு இந்திரியங்கள் நின்று பற்றும், கண் வந்து சென்று பற்றும், மற்ற நாலு இந்திரியங்கள் இருக்கு பாருங்க அது வந்து நின்று பற்றும். இப்ப உங்க தோலா இருக்கட்டும், உங்க மூக்கா இருக்கட்டும், அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, ஒரு வாசனை வந்து என்ன செய்யணும்னா, வாசனை எங்கேயோ இருக்குது, அந்த வாசனை வந்து அது ஒரு கண்டக்டர்ல வந்து உங்க மூக்க தாக்கும் போது தான் அது உணர முடியும். ஒரு சூடுன்னு ஒரு ஹீட் இருக்கு. அந்த ஹீட்டினுடைய எஃபெக்ட் உடம்புல படும்போதுதான் ஹீட்டுன்னு தெரியும். அது ஹாட்டோ கோல்டோ எது வேணாலும், மற்ற எல்லா இந்திரியங்களுக்கும் சுவை அதே மாதிரிதான். சுவை வந்து வாயில பட்டாதான் சுவை. ஆனா கண்ணு மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பொருள் இங்க வரணும்னு எதிர்பார்க்காது. என்ன பண்ணுது, இது போய் சென்று பெற்று லேட்டஸ்டா சந்திரசேகர் டெலிஸ்கோப் சொல்றான். நீங்க பாத்துருப்பீங்க, ஒரு பெரிய பெருமை இந்தியாவுக்கு ஒரு பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அஸ்ட்ரானமில செய்யக்கூடிய மிகப்பெரிய பெருமைக்கெல்லாம் கண்டுபிடிச்ச ஒரு டெலிஸ்கோப் கண்டுபிடிச்ச ஒரு இந்தியன், அவன் பேர் சந்திரசேகர், சந்திரசேகர் டெலிஸ்கோப்னு பேரான். இவரே சொல்றாரு, ஹாக்கின்ஸே சொல்றாரு, அவன் இந்தியன், ஒரு பெரிய அஸ்ட்ரானமில டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு இந்தியன். சந்திரசேகர் டெலிஸ்கோப்ப வச்சு பார்க்கும்போது அங்க என்ன வருதுன்னா, அந்த எத்தனையோ கோடி மைல்களுக்கு எத்தனையோ லைட் இயர்ஸ்க்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெல்லார் ஏரியாலாம் கண்ணுக்கு தெரியுது. ஆனா டெலிஸ்கோப்ல பார்த்தாலும் கண்ணுங்க தானே இருக்கு.
2: அதுதான்
1: என்னன்னு கேட்டா, அதுக்குதான் என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, கண்ணுக்கு ஒளி உண்டு. இப்ப கண்ணுக்கு ஒளி உண்டு என்று சொன்னால் அப்ப ஏன் லைட்டோட உதவி இல்லாம கண்ணு பார்க்க முடியும் நீங்க கேப்பீங்க அடுத்த கேள்வி. அதான் உங்க கேள்வி, கண்ணு ஹஸ் காட் எ லைட் சொன்னீங்கன்னா, வித்வுட் தி எய்ட் ஆஃப் சம் அதர் லைட் ஓய் இட் இஸ் நாட் ஏபிள் டு பெர்சீவ். அதனால என்ன கேட்டா, அந்த ஒளி வந்து வியஞ்சகம், அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க, கண்ணுக்கு ஒளி உண்டு, ஆனால் அந்த ஒளி வந்து இன்னொரு ஒளியினுடைய வியஞ்சகத்தோடு தான் செயல்படும். வியஞ்சகம், அதுக்குள்ள தமிழ் வார்த்தை வியஞ்சகம். கண்ணுக்கு ஒளி உண்டு, இந்த கண்ணோட ஒளியானது இந்த வியஞ்சகமாகிய சூரிய ஒளியோ அல்லது சன்லைட்டோ ஏதோ ஒண்ணு நமக்கு இல்லாம பார்க்க முடியலன்னு சொல்றோம். இப்ப அடுத்த கேள்வி, இப்ப கண்ணுக்கு வியஞ்சக பட்டி வருது. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த ஒளி உண்டுங்கிறத ரிவர்ஸ்ல வருவோம். இப்ப ரிவர்ஸ்ல வந்தா, இப்ப லைட் இருக்கு, ஒரு பிளைண்ட் மேனை கொண்டு வர்றீங்க, அவனுக்கு ஏன் தெரியல, லைட் தான் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னா, லைட் தான் உங்களை விளக்குதுன்னு சொன்னா, அது பிளைண்ட் மேனுக்கு விளக்கணுமே, பிளைண்ட் மேனுக்கு ஏன் விளக்கல, அது அதான். என்ன தெரியுது, ரெண்டும் காம்ப்ளிமெண்டரி அண்ட் சப்ளிமெண்டரி
2: இருந்தா
1: இது இல்லைன்னா, இப்ப நீங்க சொல்லபடி என்னன்னா, இந்த லைட் இருந்து எல்லாருக்கும் கண்ணு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா ரைட், அப்ப இன்னொரு வியஞ்சகம் வேண்டியது இல்லை, நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். அல்ல, காசிவா சிந்துநாதைய பாருங்க, அதான் இவருடைய நூல்கள் ஒரு பெரிய சிறப்பு என்ன பாருங்க, அந்த இடத்த விளக்கிறாரு பாருங்க, கண்ணுக்கு ஒளி உண்டுங்கிறத எத்தனை உபநிஷத்துல, ஏன்னா இதை எவனும் மறுத்தக்கூடாது. என்ன இந்திய நாட்டு தத்துவத்தில் வரும்போது பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சங்கரரோ ராமானுஜரோ அல்லது உபனிஷத்துலயோ வேறு விதமான இன்டர்பிரேஷன் இடம் இருந்ததுன்னா நிக்காது. ஏன்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட், கண்ணோட சம்பந்தப்பட்டது பாத்தீங்களா, இறைவன்னா யாரும் பார்க்காத பொருள், அது என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், ஆனா இது அன்றாட அனுபவிக்கிற பொருளாச்சே. அதனால என்ன எழுதுவாருன்னா, அதுல பாருங்க எத்தனை மேற்கோள் காமிச்சு, இந்த கண்ணுக்கு ஒளி உண்டு என்பது இந்திய நாட்டில் சங்கரர் ராமானுஜர் மாத்துவர் எல்லாருமே ஒப்புக்கொண்ட ஒண்ணுங்கிறதுக்கு மேற்கொள் காட்டு. அதுதான் சிந்தனாதியருடைய சிறப்பா தான், ஒண்ணு அசைய முடியாம அடிச்சிருவாங்க. அது வந்து என்னன்னா, இட் இஸ் ஆல் தி பிலாசபிஸ் ஆஃப் இந்தியா, கண் ஹஸ் காட் அ லைட். அதனால என்னது சென்று பற்றுவது, அது தமிழ் அருமையா சொன்னாங்க, கண் வந்து சென்று பற்றும். அந்த பொருள் இருக்கிற இடத்துக்கு இது போய் எப்படி ரீச் ஆகுது ஒரு கேள்வி. அப்ப இதுல இயற்கையா ஒளி இருந்தா அது வியஞ்சகம். வியஞ்சகம்ங்கிறது என்ன சொல்லலாம்னா, ஒரு சப்சிடியரி ஹெல்ப் அப்படி சொல்லலாம், சப்சிடியரி ஆர் கான்ட்ரிபியூட்டரி ஹெல்ப்.
2: காதுக்கு அப்ளை பண்ண அப்படி இருக்கு,
1: காதுக்கு அப்ளை பண்ண காதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனா என்ன காது என்ன ஆகுதுன்னா, அந்த ட்ரம் வந்து காது வந்து தாக்குது. இப்ப என்னன்னு கேட்டா, காதுக்கும் கண்ணுக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த அந்த அந்த ஒலி சப்தம் இருக்கு, அந்த சப்தமானது ஒரு கண்டக்டர் வழியா வந்து ட்ரம் வந்து தாக்கணும், ட்ரம் தாக்குனாதான் தெரியும். இந்தியன் அவர் என்ன எழுதுறாருன்னா, இந்தியன் பிலாசபில தேர் இஸ் நோ செகண்ட் ஒப்பீனியன், கண்ணுக்கு ஒளி இல்லைங்கிறத மறுக்கிறதுக்கு பிலாசபியில எந்த பிலாசபியும் இடம் இல்லைன்னு எழுதுற மேற்கோள் காட்ட ஒரு கொட்டேஷன் காட்ட பண்ணீங்கன்னா நீங்க பார்க்கலாம். அது மாதிரி இடங்கள்லாம் ரசிக்க வேண்டிய என்னன்னு கேட்டா அந்த எல்லா நூல்களையும் ஒரு நிரம்ப பயிற்சி உள்ளவங்களுக்கு தான் அப்படி கோட் பண்ண முடியும். அதனால கண்ணை சிறப்பா சொல்றது சிறப்பு. பாரதியாரும் பாடு இலக்கு லிட்டரவன ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உருவி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. கண்ணுக்கு சொல்லுங்க ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உருவி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. அப்ப லிட்டரலாவும் அத வருது
2: சித்தாந்தம்
1: இல்ல. அவர் வந்து பிலாசபிய ரொம்ப டீப்பா போயிட்டு இல்ல, ஆனா ஒரு
3: கட்டுரை எழுதியிருக்கிறார்
1: டிஎன்ஆருக்கு. அவர் மேல ரொம்ப ஈடுபாடு உண்டு பாரதியார். அதாவது அது பாரதியார்ல உள்ள சத்துவ கருத்துக்களை பிடிப்பார் டி என் ராமச்சந்திரன் இருக்குது. ஆனா அது அவருடைய கருத்து வந்து அந்த வேதாந்தத்துக்கும் சிலமே கான்ட்ரிபியூட் பண்ணும். இந்த சித்தாந்தமே சிறந்ததுன்னு அப்படி
2: வரமாட்டேன்.
1: வேதாந்தமும் சேர்ந்துதான் வரும். அது மாதிரி வாவூசி அப்படிதான். அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த மூணு பேரும் ஒரு கூட்டு. அதாவது பாரதியார், வ.உ. சிதம்பரம் பிள்ளை.

0: அது வந்து வேதாந்தத்தை தெளிவாக, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதுக்குள்ள நான் போல, வேதாந்த தெளிவாம் செய்வ சித்தாந்தம். அதனாலதான் சினிமா கவிஞரும் பாடும்போதும் அவரும் கரெக்டா பாடிட்டார் அந்த விஷயத்துல வரும்போது. தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமற் போனாலே வேதாந்தம் அப்படின்ட்டார். அது நான் ரொம்ப ரசிக்கிறது, உண்மையிலே அது பொருளை பாட்டான் பாண்டாரா இல்லைன்னா ஏதோ போற போக்குல வந்துருச்சா
1: பேச்சு வழக்கில் வேதாந்தம் பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன சித்தாந்தம்
0: அப்ப என்னன்னு கேட்டா, இங்க இதை சொல்லினா இந்த, ஏன்னா இங்க உதாரணம் ஏன் அதை சொல்றாருங்கிறது முக்கியம். அதாவது இதை சொல்லும் பொழுது இந்த காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் அப்படிங்கிறதுக்கு இந்த கண்ணை ஏன் சொல்ல வேண்டிய, அதான் கண்டு காட்டலி. இந்த கண்டு என்பது காணும் உபகாரம், காட்டு என்பது காட்டும் உபகாரம், அதான் கண்டு காட்டலின். அதாவது அங்க வந்து என்னன்னு கேட்டா ரெண்டும் செய்யல சிவயோகத்துல. இங்க வந்து என்ன செய்யறார், காணும் உபகாரத்தையும் காட்டுகிறார் செய்கிறார், காட்டும் உபகாரத்தையும் செய்கிறார். இப்ப அந்த கண்ணுக்கு வந்து என்னன்னு கேட்டா, அந்த ஒளியானது போய் அங்க கேட்ச் பண்ணும்போது, இப்போ நீங்க எங்க எதை கேட்ச் பண்றீங்களோ அந்த இடத்துலயும் அந்த ஒளி படணும். அதான் உள்ள பாயிண்ட். கண்ணுக்கு ஒளி இருக்குது, ஆனா இங்க இருந்து கொண்டு இருட்டுல ஒரு பொருள் இருந்தா அது உங்களுக்கு தெரியும். அந்த நீங்க இருக்கிறதுல வெளிச்சம் இருக்கலாம், நீங்க வெளிச்சத்துல இருக்கிறீங்க, ஒரு பொருளை பாக்குறீங்க, அந்த பொருள் இருட்டுல இருக்குன்னு வைங்க, அப்ப தெரியுமா? அப்ப என்ன தெரியுதுன்னா, அந்த விளக்கு ஒளியானது ரெண்டுலையும் கலக்கணும். அற்புதமான ஒரு கருத்து. அந்த விளக்கு ஒளியானது கண்ணொளியோடையும் கலக்கணும், அந்த பொருளோடையும் கலக்கணும். அப்பதான் என்னது, விஷன் இஸ் கம்ப்ளீட். விஷன் பிகம்ஸ் கம்ப்ளீட். The science, the guide, when the, it should show the object also. Okay, but adana enga solranga, endha edathila vignanathula or point enna solranga na, endha edathila light illiyo, andha porul innu nanga observe panna mudiyala endha solran vignanathula dark matter and declare panniran porul irukku ana anga light illa, so we can't approach, even though we are having the scientific instruments we can't approach because there is no light on the object. So we call it dark matter. அப்போ அங்க என்னன்னு கேட்டா, அது ஒரு நுணுக்கமான கருத்து இருக்கு பாரு. அப்ப அந்த லைட் ஆனது நம்ம கண்ணொளியோடையும் கலக்கணும், நீங்க எந்த பொருளை அப்சர்வ் பண்றீங்களோ அந்த பொருள் மேலையும் கலக்கணும்.
2: என்ன
0: சரியா இருக்கா? அப்ப என்ன, விஷன் இஸ் கம்ப்ளீட். அதே போலதான் அந்த இறைவனுடைய அந்த மிஸ்டரிங்கிற ஒண்ணு இருக்க, அது என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆன்மாவிலையும் அவர் இருந்து செயல்படுத்தினா மட்டும் காணாது, அந்த மாயினால பொருள்கள் இருக்குல்ல, அந்த பொருள்களையும் கலந்து நின்று அவர் அறிவிக்கணும். அப்ப அந்த பொருள்கள்ல கலந்து நிற்கும் போது அதுக்கு என்ன சொன்னாங்க, காட்டும் உபகாரம். இந்த உயிர்ல கலந்து இருக்கும் போது காணும் உபகாரம். உபகாரம்னா ஹெல்ப், உபகாரம். அது உலக உலக உலகில் ஒண்ணுல உபகாரம், உபகாரம் இடைஞ்சல் பண்ண அபகாரம் தமிழ்ல, அது சான்ஸ்கிரிட் வார்த்தை. உபகாரம்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றது, உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணா அபகாரம். அங்க என்ன பாயிண்ட்னா, இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறீங்க. இந்த கான்செப்டை புரிஞ்ச உடனே என்ன தெரியும்னா, அடுத்த கேள்வி என்ன வரும்னா, 11வது சூத்திரத்துல இந்த கண்ணை வச்சு ஏன் வளர்க்கணும், அத காணும் கண்ணுக்கு காட்டும் உடம்போல. அப்ப என்னன்னு கேட்டா, இந்த கண்ணு காணுகிறது, ஆனால் அந்த கண்ணுக்கு என்ன பொருளை பார்த்தோம் என்று காட்டுவது உளம், அதான் பொருடன். அன்னைக்கு நான் விளக்கணும் இல்லையா? அதாவது இப்ப கண்ணை ஒரு பொருளை பாக்குறீங்க, பொருளை பார்த்தோம்னு என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டிலும் அந்த பொருளானது ரெட்டினால பற்றுது. ஆனா என்ன பொருளை பார்த்தோம்னு சொல்றதுக்கு என்ன வேண்டி இருக்கு, இந்த உளம் கலந்துனாதான் சொல்ல முடியும். நீங்க பார்த்த அத்தனையும் ரீகலெக்ட் பண்ண முடியாது, அத்தனையும் சொல்ல முடியாது. அத்தனையும் ரெட்டினால பட்டுச்ச பிறையே சொல்ல முடியல. கேட்கலாம், லாஜிக்கலா ஒரு கேள்வி, நீங்க பார்த்த அத்தனையும் ரெட்டினால பதிஞ்சிருக்கே, then why you are not able to recollect? அங்க என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அது படிஞ்சா மட்டும் காணாது, அது என்னங்கறத இந்த அறிவு சென்று பற்றணும், அப்பதான் அது ரீகலெக்ட் பண்ண முடியும். அதனாலதான் என்ன சொன்னாங்க, அந்த கண்ணானது எப்படி அந்த ஒளியானது, கண்ணுடைய ஒளிக்கு வந்து என்ன மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கோ, அப்ப கண் அப்பதான் செயல்படுது, அறிவு அப்பதான் செயல்படுகிறது. அதே போலதான் இறைவன் வந்து ஆன்மாவில மட்டும் கலந்து நின்று இயக்கினா போதாது, அந்த பொருள்கள்லையும் இருந்து விளக்கணும். அது எப்ப விளக்குறாரு, இந்த நித்தைங்கிற நிலைக்கு வரும்போது தான். அதனாலதான் அந்த சிவ யோகத்தையும் சிவபோகத்தையும் பிரிச்சது காரணம் இதத்தான். இந்த அருமையான கருத்தை தான் காரைக்கால் அம்மையார் பாடினாங்க, பெரிய

0: கான்செப்ட் எப்படி பண்ணாங்க பாரு. அறிவானும் தானே அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே, அறிகின்ற மெய்ப்பொருள் விரி சுழர்வார் ஆகாசம் அப்பொருளும் தானே அவன். கரைக்கம் அற்புத திருமந்திராதி 20வது பாட்டு. அறிவானும் தானே அறிவிப்பான் தானே. இப்ப அறிவான் என்பது அங்க அந்த வார்த்தை எப்படி சொல்றாரு, அறிவான் என்பது காணும் விவகாரம், அறிவிப்பான் என்பது காட்டும் விவகாரம். அது அறிவானும் அறிவிப்பானும் இறைவன் தான் என்று அந்த அற்புத திருவந்தாதியில் அந்த கருத்த காணுபகாரம் காட்டுபகாரத்துக்கு அந்த திருமுறைகள்ல வந்து அது சிவஞான சுவாமி மேற்கோள் காட்டுற இந்த கருத்தை தான் காரைக்காலமையாக அற்புத திருவந்தாதியில் அறிவானும் தானே அறிவிப்பான் தானே. என்னன்னு கேட்டா அந்த மாபாடியத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா அவ்வளத்துக்கும் அவரு அந்த ஒவ்வொரு கருத்தையும் அவருக்குள்ள சிறப்பே என்னன்னா அந்த உபனிஷத்துக்கள் வேதங்கள் ஆகமங்கள் அதுல இருந்து சொல்லிட்டு அதே கருத்தை திருமுறை எப்படி சொல்லுதுங்கிறதையும் சொல்லுவார். அதுதான் அவர்கிட்ட உள்ள அந்த காம்ப்ரமைஸ், எல்லாத்துக்கும் ஒரு காம்ப்ரமைஸ். நீ சரியா அப்ரோச் பண்ணீங்கன்னா எல்லாம் சரியா புரியும். அங்க ஏதோ ஒரு உழைக்குதுன்னா நீ சரியான கரெக்டா பெர்சீவ் பண்ணல, அந்த கான்செப்ட பிடிக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி உழைக்குற. அதான் திருமந்தாதியும் இன்னொரு இவர் திருமாளிகத்தேவருடைய திருமாளிகத்தேவருடைய திருவிசைப்பாலை என்ன சொல்றாரு, அறியுமாறு அறியே அறியே நுகருமாறு நுகரே. பூராமே திருமாளிகத்தேவர் திருவிசைப்பா பூரா அப்படிதான், உணர்த்துமாறு உணர்த்தே அறியுமாறு அறியே நுகருமாறு நுகரே. அது இந்த அறிவித்தல் என்ற ஒன்னையும் செய்வதனாலதான் அவர் இந்த திருவிசைப்பாலையும் அப்படி வர்றது காரணம். திருமாளிகைத்தேவர் இந்த 11வது திருமுறையில 9வது திருமுறையில திருவிசைப்பால அவர் முதல்ல அவருடைய திருவிசைப்பாதான் முதல் திருவிசைப்பா திருவிசைப்பா திருமாளிகைத்தேவர். அவருக்கு ஏன் திருமாளிகைத்தேவர்னு பேருன்னு கேட்டீங்கன்னா அவருடைய அந்த அற்புதமான சித்திகளை பார்த்து சோழ மன்னன் அவனுக்கு ஒரு பெரிய பேலஸ் கட்டி கொடுத்தார் அப்படி இருக்கிறதுக்காக. அதனால அது காரண பெயராக திருமாளிகைத்தேவர் அப்படின்னே பேர். அவருடைய அவரை வந்து அதாவது அந்த திருமுறை ஆசிரியர்கள்லேயே ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால் அவருடைய உருவம் நான்கு கைகளோடு இருக்கும். திருமாளிகைத்தேவர் மட்டும் எப்படி உருவமூர்த்தி இங்கே பார்த்துருக்கீங்கன்னா நான்கு கரங்கள் அவருக்கு. அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஒரு முறை அவர் கேட்கிறார், என்ன கேட்கிறாருன்னா, நான் என்னை பாதுகாப்பதற்காக என்னை சுத்தம் செய்வதற்காக இந்த ரெண்டு கரங்களை பயன்படுத்துறேன். அந்த சிவபூஜையெல்லாம் செய்யும்பொழுது என்ன பண்ணுறோம், சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் பண்ணுற ஒரு தட்டில் நம்ம சாப்பிடுவோமா, எதுவுமே அப்படிதான். எதுவுமே இறைவனுக்கு நாம் பயன்படுத்துகின்ற பூஜைக்கு பயன்படுத்துகிற பாத்திரங்களை அதுல தண்ணி தண்ணி குடிக்கலாமா? அப்ப சிவபெருமானுடைய அந்த பூஜைக்கு பயன்படுத்துகின்ற எந்த பாத்திரத்தையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு மரபு. அதுபோல அவருக்கு என்ன வந்துச்சான், என்ன என்ன வந்ததுன்னா, எனக்கு பயன்படுத்துக்க இந்த ரெண்டு கையை வச்சே உனக்கும் பூஜை பண்றான், அதுவே ஒரு அனுசீதமா எனக்கு தெரியுதுன்னு நினைச்சாரான். ஆகவே அவர் நினைச்சாரான் மனசுக்குள்ள, ஆகவே உனக்கு பூஜை பண்றதுக்கு தனியா எக்ஸ்ட்ரா ரெண்டு கரம் இருந்ததுன்னா அதுக்கு நான் அதை பயன்படுத்திக்கிறேன்னு நினைச்சாரேன். உடனே ரெண்டு கையும் உழைச்சுதான். அதனால சிவபூஜைக்கு அந்த ரெண்டு கரங்களை தான் பயன்படுத்தினார். இவருடைய உலக காரியங்களுக்கு இந்த ரெண்டு கரத்தை பயன்படுத்தினார். திருமாளிகைத்தேவர் நாலு கரத்தோட இருப்ப, அவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு சித்தர். அவரை பற்றி திருமாளிகைத்தேவரை பற்றியே பல செய்திகள் உண்டு. அவருடைய சமாதியும் அந்த திருமூலர் சமாதி, இந்த மூணு பேருடைய சமாதி அடுத்தடுத்து இருக்கும் திருவாடுதுறையில. திருமூலருடைய அதாவது திருமூலருடைய அந்த உடல் இருக்கு இல்லையா, அந்த உடல் இருக்கு இல்லையா, அவர் அந்த உடலோடு மறுபடியும் போயிறார் கைலாயத்துக்கு. அந்த பூத உடலோடு இருந்தார்ல கொஞ்ச நாள், அந்த உடலுடைய சமாதி. அப்புறம் திருவாடுதுறை ஆதீனத்தை நிறுவிய நமசிவாயமூர்த்தியுடைய சமாதி, அப்புறம் திருமாளிகைத்தேவருடைய சமாதி, இந்த மூன்றும் அருகருக தான் இருக்கு.
1: திருமாளிகைத்தேவர் எந்த நூற்றாண்டு?
0: அவரு பின்னாடிதான், அதாவது அவர் வந்து தேவாராசிரியருக்கு பிற்பட்டவர் தானே. தேவாராசிரியருடைய காலம் வந்து ஏழாம் நூற்றாண்டோட முடிஞ்சிருது. அப்புறம் எட்டாம் நூற்ற மாணிக்க வாசர் தான் பிரச்சனை. ஆனா பின் வந்தவர் அப்படிங்கறதா எஸ்டாப்ளிஷ் ஃபேக்ட், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நம்ம ஆராய்ச்சியாளர்கள் என்னவோ சொல்றாங்க, ஆனா அது சரி. கைலாய பரம்பரையை கொள்ளப்படுவது ஒரு அடுத்தால வந்தவர் தான். அவர் ஓரளவு இந்த 12வது சூத்திரத்தை நாளைக்கு பார்த்து செம்மலர், அது ஒரு அருமையான சூத்திரம். செம்மலர் நோந்தாள் சேரல் ஒட்டம் அம்மலம் கடி அன்பரோடு மறியி மாலர நேயம் மடிந்தவர் வேடமும் ஆலய ஆலயம் தானும் அரணென தொழுமே. இது நாளைக்கு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல அதை சொல்லி முடிச்சிருவான். செகண்ட் ஹவர்ல சில துணை செய்திகள், துணை செய்திகள் நிறைய பல செய்திகள் நம்ம தெரிஞ்சு கொண்டே இருக்கலாம். எப்பொழுதுலாம் அது உணர்த்தணும்னு தோணுகிறது அப்பொழுது எல்லாமே எங்களுக்கே தோணும். இதை சொன்னால் அதற்கு என்ன சொல்றோம், அந்த அளவில் நம்முடைய வேண்டுகோளை வந்து கிட்டத்தட்ட நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். அதில் உதாரண வெண்பாக்களுக்குள்ள நான் உள்ளே போகலை. ஏன்னா உதாரண வெண்பாக்களில் போகும்போது நிறைய வந்து தமிழ் இலக்கணம் ரொம்ப அப்ளை ஆகும். அதனால ஒவ்வொரு இதே மாதிரி சூத்திரத்தை எழுதி போட்ட மாதிரியே ஒவ்வொரு உதாரண வெண்பா அதுக்கு என்ன பெரிய போர்டாக வேணும். அது கொஞ்சம் நாலு லைன் எழுதி போட்டு அது நடத்தினோம்னா இன்னும் ரொம்ப சிறப்பு தான். இந்த திருஷ்டாந்தங்களை எப்படி வளர்க்குறார், ஒரு கருத்தை வளர்க்குறதுக்கு அப்படிங்கிறது உதாரண வெண்பா 81 உதாரண வெண்பா 12 சூத்திரத்துக்கு 81 வெண்பா. இந்த 81 வெண்பாலையும் என்ன பண்ணுறாருன்னா அந்த கான்செப்டை வந்து விளங்கிக் கொள்வதற்காக இந்த உலக நடையிலே வைத்து சில செய்திகளை சொல்கிறேன். ஆனால் அதெல்லாம் இலக்கியத்திலிருந்து சொல்ல மாட்டார், அதான் உள்ள பிரச்சனை. மெய்கண்டார் எங்கேயெல்லாம் திருஷ்டாந்தம் காட்டுறார், ஒன்று அஸ்ட்ரானாமியாக இருக்கும், இல்லை ஒன்று பாட்னியாக இருக்கும், இல்லை ஒன்று ஜுவாலஜியாக இருக்கும், ஒன்று ஜியாகிரஃபியாக இருக்கும், அப்படி தான் இருக்கும். இந்த கம்பனை போல உதாரணம் காட்ட மாட்டேன். ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா கம்பனை போல கம்பர் காட்டுகின்ற உதாரணங்கள் இன்னும் சேர்க்காரு கூட சிறந்த இலக்கிய உதாரணங்கள் காட்டுவார். ஏன்னா அது வந்து ஒரு காவியம் இல்லை, சிவஞான போதம்ங்கிறது ஒரு காவியமோ ஒரு இதோ இல்லை, அது வந்து சயின்ஸ்னால எல்லாமே அந்த சயின்டிபிக் உதாரணமே தான் காட்டிட்டு போவார். அது ரொம்ப அற்புதமான அவருடைய ஒரு நிலை. அது எல்லா பல்வேறு விதமான சாஸ்திரங்களையும் பயிற்சியும் தான் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வழங்கும். அதாவது அந்த மற்ற என்னென்ன ஃபீல்டில் நான் நுழைகிறாரோ அந்த ஃபீல்டை பற்றி ஒரு நாலேஜ் இருந்ததுன்னா இன்னும் தெளிவாக வழங்கும். ஏன்னா அவர்கள்லாம் நம்மை போல ஓதாது ஓதியவர்கள், நம்மளை மாதிரி உட்கார்ந்து படிக்கிறேன். அந்த பூர்வ ஜென்மத்தில் செய்த தவத்தின் காரணமாக இறைவனே உள்நின்று உணர்த்துறான். அதனாலதான் அவங்க எந்த சயின்ஸுக்கும் அப்பாற்பட்ட விஷயத்தை சொல்ல முடியலன்னா அது இறைவனே உள்நின்று காணு விவகாரத்தையும் காட்டு விவகாரத்தையும் செய்து கொண்டு உணர்த்துகிறான். அதனாலதான் அவங்க வாக்கில வந்து தவறுகிறதற்கு இடமே இல்லை என்று அவரே சொல்வார். சன்னியாச சுவாமியே சொல்லும் பொழுது அப்படி சொல்வார்.
1: கனடாவிலேயே விரிவிரையாளர் காட்டும் உபகாரம் என்றால் அந்த மாயையில் உள்ள பொருட்களை
0: எந்த பொருளாக இருந்தாலும் அந்த நிஷ்டை கலைந்து இந்த உலகத்துல இந்த உடம்போட இருக்கிற வரைக்கும் நிஷ்டையிலே இருக்க முடியாது. நிஷ்டையிலே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் நிஷ்டையும் உண்டு, நம்ம சைவத்துல அவ்வளவு பேருக்கு நிஷ்டையும் உண்டு. நிஷ்டை கலைந்து வெளிவரும் போதுதான் அவருடைய பாடல்கள் எல்லாம் வருவதற்கான. திருமூல தேவநாயனார் என்னன்னு கேட்டா, ஒரு 3000 ஆண்டுகள் வந்து ஒரு ஆண்டு முழுசும் நிஷ்டையில தான் இருக்கிற, நிஷ்டையில இருந்துதான் அந்த ஒரு பாட்டை மட்டும் வெளிப்படுத்தி மட்டும் மழை நிஷ்டை அப்படிதான் அவர் சொன்னதாக வருகிறது.
1: சுவையோ சுவாமிகள் 40 நாள் நிஷ்டையில இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த நற்சிந்தனை
0: பாடல்கள். அதே போல பாம்பன் சுவாமிகள் வந்து 42 நாள் நினைக்கிறேன், இந்த பாம்பன்ங்கிற அவருடைய சொந்த ஊர் பிறப்பன் வலசைன்னு பேர். இந்த பிறப்பன் வலசைங்கிறது இந்த பாம்பனுக்கு, பாம்பன்ங்கிறது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி, இந்த பாம்பன் கழிச்சோன்னா தான் பாலம் வரும். ராமேஸ்வரத்துக்கும் பாம்பனுக்கும் இடையில தான் இந்த பாலம் கடல் வந்துருது. அதுக்கப்புறம் ஐலண்ட் அது. அப்போ வந்து அந்த அவருடைய சொந்த ஊர் வந்து பிறப்பன் வலசைன்னு பேர். அந்த பிறப்பன் வலசையில முருகப்பெருமானோடு நிஷ்டையில இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படியே ஒரு பெரிய குழியை தோண்டி உள்ள குடிக்குள்ள வந்து 45 நாள் குடிக்குள்ளே இருந்து நிஷ்டை கூடிதான் அப்புறம் வெளியில
1: வந்தேன்.
0: ஆமா, அந்த முருகன் உபதேசம் எல்லாம் வெளியில வரமாட்டேன்ட்டார் அப்படி இருந்து வெளிவந்ததான் பாம்பு சுவாமி சொல்லப்பட்டிருக்கு. அவரும் ரொம்ப அற்புதமான மேற்கோள்கள் பாத்தீங்கன்னா, அவர் பள்ளிக்கூடத்துக்கே போகல, எல்லாம் போய் படிச்ச மாதிரியே வரலாறே இல்லைன்னா அவர் சமீப காலத்தில் வாழ்ந்தவர்.
1: 1926.
0: ஆமா, இப்ப பாம்பன் சுவாமிகளை நேர்ல பாத்துருக்கிறாங்க. இப்ப சச்சிதானந்தம் பிள்ளை இந்த மாதிரி எல்லாம் ஆசா ஞானசம்பந்தன் இருக்காரு, ஆசா ஞானசம்பந்தனுடைய அப்பா வந்து அவரை நேரில் பார்த்திருக்காரு. சரண ஆறுமுகமதியார் பேர், அவருடைய சரண ஆசா ஞானசம்பந்தன். அது மாதிரி அவரோட பார்த்தோம், நான் அவரை பார்த்தவங்க நான் பார்த்திருக்கிறேன்,
1: திருவாந்தாரியார்
0: திருவாந்தாரியை பார்த்துருக்கேன். இவரு கூட ஆசா கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவரும் தான் பார்த்துருக்கலாம், அவருமே பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவரை கண்ணால் பார்த்தவங்க. ஆனா அவருடைய மேற்கோள்கள் பாத்தீங்கன்னா, ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்காக என்ன மேற்கோள், தேவாரம், திருவாசகம், உபநிஷத்துல இருந்து எக்கச்சக்கமான கோள்.
1: பள்ளிக்கூடம் போய் படிக்கவே இல்லை,
0: பள்ளிக்கூடம் போய் படிக்கவே
1: இல்லை. சர்வஜ்ஞத்தன்மை வந்து சொல்றாங்க.
0: ஆமா, ஏதோ ஒரு சூப்பர்
1: ஹியூமன்.
0: அதனாலதான் அவரு அவரும் நிறைய நூல் பண்ணியிருக்கிறார். மொத்தம் 666 பாடல்கள் பாடிக்கிறார். பாட்டா அது முருகன்ங்கிற முருக பக்தருங்கிறக்கா கரெக்டா 666. 6,666 பாடல்கள், அதுபோக 30 மேற்பட்ட நூல்கள், 2 நூல்களுக்கு அவரே உரை எழுதியிருக்கிறார். அதான் அவர் யாருமே செய்யாத, தமிழ்நாடு செய்யாத என்னன்னா, ஒரு ஞானியுடைய நூலுக்கு அவரே உரை பண்ணார். அது பரிபூரணானந்த போதம்னு ஒண்ணு, இன்னொரு தகராலய ரகசியம். இந்த ரெண்டு நூலும் செய்யுள்ளே இருக்கும். அந்த நூல்ல வந்து உரையும் அவரே தான், இந்த செய்யுள் கமெண்ட்ரியும் அவரே. அப்படி பண்ணி ஒரு பெரிய புது சாதனை ஏற்படுது. அது வடமொழியில் நிறைய பேர் உண்டு, மூலத்தையும் எழுதி கமெண்ட்ரேட்டும் சேம். அதுபோல பாமன் சுவாமி ரெண்டு நூல் வந்து அவரே உரை பண்ண, அதுக்கு முகவரை விருது கொடுத்துருப்பார். நம்ம ஆசா ஞான சம்பந்தனுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்து முகவரை கொடுத்துருப்பார் அதுக்கு, அந்த நூலுக்கு. அவங்களாம் நேர அனுபவிச்சவங்க. அதுபோல அவருடைய நூல்ல வந்து ஒரு நூல் வந்து குவி அறி உடையாருக்கு செவியறி உரு. அந்த நூலுக்கு பேர் என்ன, குவி அறி உடையாருக்கு செவியறி உரு, அவருடைய நூலுக்கு பேர். அது என்னன்னு கேட்டா, இந்த சச்சிதானந்தம் உள்ள மாதிரி பெரிய பெரிய அறிஞர்கள் பக்கத்துல இருந்து இவர் டிக்டேட் பண்ணி எழுதினது அப்படி ஒரு நூல். அதுவும் அற்புதமான கருத்து. அது மாதிரி நம்ம பார்க்கும்போதுதான் உங்களுக்கு வந்து என்னன்னா, அந்த மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவு வேலை செய்துங்கிறதுக்கு இவங்க எல்லாம் வந்து பிரமாணம். ஆரிரேரடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசே தண்ணீரை வாழ்க ஏறிய மங்கை வாழ்க யானை நடந்து வாழ்க மாறியா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறியா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம்
2: குரட்பாவிலே எழுத்துக்கள் எல்லாம் அகரம் முதலாக இருப்பது போல உலகுக்கு ஆதிபகவன் முதலாக இருக்கின்றான் சொல்லும் பொழுது, அப்ப அவன் தலைவன்களும் பெறப்படுது. அந்த அக்கரங்களோடு ஆனா கலந்திருப்பது போல உலகத்தோடும் அவன் கலந்துள்ளான் என்ற உண்மையும் பெறப்படுகின்றது. அதே கருத்தை இங்கேயும் சொன்னார். ஏன்னா அது சிவாகம கருத்து. அதை யார் சொல்லியிருக்காருனா, மெய்கண்டார் சொன்னதாக அவருடைய நேரடி சீடராகிய இந்த நூலாசிரியரும் நேரடி சீடர் தான். இது சிவஞான சித்தியார் ஆசிரியர் யாரு, அருளந்தி சிவம். இவரும் மெய்கண்டாருக்கு நேரடி மாணாக்கர் தான். இன்னொரு நேரடி மாணாக்கர் உள்ளார், நிறைய பேர் உள்ளார்கள். அதுல இன்னொருவர் யாருன்னா மனவாசகம் கடந்தார். அந்த மனவாசகம் கடந்த நாயனா இருக்கின்றாரே, அவர் உண்மை விளக்கம்ங்கிற நூல் எழுதியிருக்கிறார். அதுல என்ன சிறப்புனா, தான் கேள்வி கேட்பது போலவும் ஆசிரியர் தமக்கு விடை சொல்வது போலவும் எழுதியுள்ளார். சித்தாந்தத்தில் ஐயங்களை மட்டும் தன் வாக்காக வைத்து விளக்கங்களை எல்லாம் நம்முடைய ஆசிரியர் வாக்கா வச்சுட்டார். அது ஒரு சிறப்பு அந்த நூலுக்கு. அதுல மெய்கண்டார் சொல்வதாகவே சொல்லியிருக்கின்ற 36 தத்துவங்களை கேட்டு, அப்புறம் உயிருடைய இயல்பு என்னன்னு கேட்டு, அதுக்கப்புறம் இறைவனுடைய இயல்பு என்னன்னு கேட்கிறார். குருட்ட போய் இறைவனுடைய இயல்பு என்னன்னு படர்க்கேர் கேட்கிறார். உம்முடைய இயல்பு என்னன்னு கேட்டார். ஏன்னா குருவே சிவம் என கூறினன் நந்தி சொல்லியிருக்காரு இல்லையா. ஏன்னா ஞான குரு அது உபசார வார்த்தை இல்ல. ஏன்னா அந்த குருவினுடைய ஆன்மா எப்படி உள்ளது, சிவத்தோடு அந்த இரண்டரை கலந்து, எப்பவுமே சிவம் கலந்துருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கலப்பை உணர்ந்து அந்த சிவத்துக்கு அது ஆட்பட்டு விட்டது. அப்படி சிவமயமா விளங்குது அந்த ஆன்மா, அதனுடைய செயல் எல்லாம் சிவன் செயல் தான். ஆகவே அப்படிப்பட்ட ஞான தேசிகர்கிட்ட போய் சிவத்தின் இயல்பு யாதுன்னு படற்கையில கேட்காம இல்லையா, குன்றா அருளாலே கூறினீர் என் வடிவு, இதுகாரம் உயிராகிய என்னுடைய இயல்பை கூறினீர், பொன்றாத நுண் உருவம் போதுகீர், அழிவில்லாத உங்களுடைய திருவடிவத்தை எனக்கு போதிக்க வேண்டும், பொன்றாத அழிவில்லாத நுண் உருவம் உங்களுடைய உருவத்தை போதுகீர் அப்படின்னார். அப்ப மெய்கண்டா சொல்வார், உன்னை வந்து பிரத்யட்சமா நீ உணரலாம், இந்த கதிரவன் எப்படி உனக்கு காட்டி காட்டி உன்னுடைய கண்ணுக்கு காட்டி காட்டி உபகரித்து வருகிறதோ அதுபோல உன்னுடைய அறிவிலே நாம் விரவி இருந்து கொண்டு கலந்து இருந்து கொண்டு உன்னுடைய அறிவுக்கு நான் உணர்த்தி வருகின்றேன். நீ ஒன்றை அறிய முடிகின்றதென்றால் அது யாம் அறிவிப்பதனால்தான் சொல்லி அப்படி சொல்ற. இது உணர்வதற்கு உனக்கு அரிதா இருந்தால் புறத்தே பார், உன்னுடைய கண்ணுக்கு எப்படி கதிரவன் காட்டிக்கொண்டே இருக்கின்றது இடைவிடாம, அத மாதிரி நாம் உன்னுடைய அறிவுக்கு காட்டிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த வெளி காட்சியை வைத்து அந்த உள்ள அனுபவத்தை உணர்ந்து கொள்ள சொல்லிட்டு அப்புறம் சொன்னார். அந்த கலப்புக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த அகரம் அக்கரங்களோடு கலந்திருக்கின்ற இந்த கருத்தை அப்ப சொல்ற. அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல அப்படின்னு படிச்சோம் இல்லையா, அதே கருத்தை அங்க சொல்ற. அந்த கருத்தை சொல்லி சொல்கின்றார், எந்த இடத்திலும் ஆன்ம அறிவிலே நாம் கலந்திருந்தால் அந்த ஆன்ம அறிவு விளங்கும், என்னுடைய கலப்பு இல்லை என்றால் அந்த ஆன்ம அறிவு விளங்காது. அப்ப இறைவன் இருப்பதை வந்து எல்லாரும் அறிந்து வருகின்றார்களே, எல்லாருக்கும் அறிவு நிகழ்கிறதே, அதுவே இறைவன் இருப்பதற்கு சான்று. ஏன்னா அவன் அறிவித்து வருவதனாலே எல்லாரும் அறிந்து வருகின்றோம், வேற நம்ம எந்த சான்றும் தேட வேண்டும். அவ்வளவு அருமையா சொல்லியிருக்க. அவ்வளவு அற்புதமாக அந்த உண்மை விளக்கம் சொல்கின்றது. அது சிவாகம கூற்று என்று அந்த இடத்துல சொல்ற. இந்த அகரமானது ஆணாவானது ஏனைய எழுத்துக்களோடு கலந்திருக்கின்ற அந்த ஓமை சிவாகமங்களிலே சொல்லப்பட்டது என்று சொல்லி அவர் சொல்றார். என்னால வந்து சுவாமி எப்படி அறிவுக்கு அறிவாக இருந்து உணர்த்தி வருகின்றீர்கள் அதை என்னால உணர முடியலையே அப்படின்னா, அந்த உண்மையை சொல்வது சிவாகமம், அந்த சிவாகமத்தை கற்று நீ ஆராய்ந்து பார், அது உனக்கு அனுபூதி நிலைக்கு உன்னை உணர்த்தும் அப்படின்னு சொல்றார். அக்கரங்கள் தோறும் அகர உயிர் நின்றால் போல் மிக்க உயிர்க்குயிராய் மேவினோம். மிகண்டார் வாக்கு, உண்மை விளக்கத்தில் சொல்றார். அக்கரங்கள் தோறும் அகர உயிர் நின்றால் போல் மிக்க உயிர்க்குயிராய் மேவினோம். எக்கண்ணும் அப்படின்னா எந்த இடத்திலும், நில்லா இடத்து உயிர்க்கு நில்லாது அறிவு யாம், அந்த அறிவில் உயிரறிவில் நில்லாவிட்டால் உயிருக்கு அறிவும் நில்லாது. எக்கண்ணும் நில்லா இடத்து உயிர்க்கு நில்லாது அறிவென்று நல்லாகமும் ஓதும் நாடு ஆராய்ந்து பார், நல்ல சிவாகமும் சொல்லும் இதை ஆராய்ந்து பார் சொல்வதன் மூலமா அகரமானது ஏனைய எழுத்துக்களோடு ஒன்றாக கலந்திருக்கின்றது என்ற ஓமையானது சிவாகமங்களிலே சொல்லப்பட்ட ஓமை என்பதற்கு உண்மை விளக்கம் நமக்கு சான்றாக திகழ்கின்றது. அந்த சிவாகம ஓமையை தான் இங்க சொல்ற. எனவே உபனிடத்துக்கு நீ பாட்டில தான் தோன்றித்தனமா பொருள் பண்ணிட்டு சொன்னா அது அர்த்தம் இல்ல. சிவாகமத்தை கொண்டுதான் உபனிடத்துக்கே பொருள் பண்ண வேண்டும் என்கின்ற இங்கே உணர்த்துகின்ற. இப்ப சுவாமியுடைய உரை, வேதத்துள் ஆன்மா ஏகனே என்பதற்கு பரமான்மா ஒருவனே என்பது தாற்பரியம். தாற்பரியம்னா என்ன? உட்கிடை. மேலெழுந்த வாரியா பார்க்கும்போது நமக்கு ஒரு கருத்து தெரியலாம், ஆனா ஆராய்ந்து பார்த்தா தான் உட்பொருள் விளங்கும். அந்த உட்பொருளுக்கு தான் வடமொழியில என்ன பேர் சொன்னாங்க? தாற்பரியம்னு சொன்னாங்க. உட்கிடை, உட்கருத்து, அதான் தாற்பரியம். ஆன்மா ஏகனே, ஏகன் அப்படின்னா என்ன? ஒருவன். ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, ஏகன் அதுக்கு எதிர் சொன்னார் ஆ போட்டு அநேகன். அங்க வந்துட்டா அந்த ஆ போட்டு வர்றது வந்துட்டா. அப்ப பாருங்க, ஏகன் அநேகன், ஏகன்னா ஒருவன், அநேகன்னா ஒருவன் இல்லை அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்றீங்க? ஒருவன் அல்லன், அப்ப பலர்னு அர்த்தம். ஒருவன் அல்லர்னா தான் பலர்னு அர்த்தம் வரும், ஒருவன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் வரும். அப்ப அநேகன்னா ஒருவன் இல்லைன்னு பொருள் வருதா, ஒருவன் அல்லன்னு பொருள் வருதா? சொல்லுங்க. அநேகன்னா ஒருவன் இல்லைன்னு பொருள் பண்ணலாமா? ஒருவன் இல்லைன்னா ஒருவனுமே இல்லைன்னு ஆகும். ஒருவன் அல்லன் அண்மை பொருள் பண்ணாதான் அவன் ஒருவன் அல்லன் பலன் இல்லையா, ஒருவன் அல்லன் பலர் என்ற அர்த்தம் அப்பதான் வரும். பலர் என்பது என்னன்னா பல திருவுருவங்களை அவன் எடுத்து விளங்குகின்றான், பல பொருள்களோடும் கலந்து விளங்குகின்றான், அதனால பலர்னு சொல்றான். அவன் ஒருத்தன் தான், ஒருவன் என்னும் ஒருவன் காங்க, அதுவும் திருவாசகம் சொல்லிட்டுதான். அப்ப அநேகன் ஏன் சொன்னா, இந்த பஞ்சபூதங்களோடும் சூரியன் சந்திரன் ஆன்மா இவற்றோடும் எட்டு உருவாக கலந்து இல்லையா, இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி இப்படி எட்டு வடிவம் கொண்டு விளங்குவதனால பலர் அநேகன் சொல்றாங்க. ஆனா ஒருவன் தான் இப்படி எட்டு உருவம் கொண்டு விளங்குகின்றான். எனவே ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க என்று சொன்னார். இது வந்து திருவாசகத்திலே சொல்ற, இதே எட்டு உருவத்தை சொல்லக்கூடிய பாட்டு திருவாசகத்திலே இருக்கு இல்லையா, புலனாய மைந்தனோடு என்வகையாய் புணர்ந்து நின்றான். அந்த பாட்டிலையும் பாருங்க, ஏகனும் அநேகனுமாய் நின்றான் அந்த பாட்டிலே வரும். ஒருவனே இப்படி எட்டு உருவத்தோடு கலந்திருப்பதனால ஏகனே அநேகனாகவும் இருக்கின்றான். அப்ப அநேகன்னா உங்களுக்கு என்ன பொருள் வருது? இன்மை பொருளா அண்மை பொருளா? அநேகன் இன்மை பொருள் தான் சொல்லுவேன். அநேகன்னா ஏகன் இல்லை, அதான் அநேகன் அப்படின்னா. அப்ப ஒருத்தரும் இல்லைன்னு பொருள் வந்துடும், இறைவனே இல்லைங்கிற பொருளை போய் விட்டுரும். ஆனா இன்மை பொருள் சொல்லாம நீங்க அண்மை பொருள் சொல்லி பாருங்க. அநேகன் ஒருவன் அல்லன் அப்படின்னா பலர், பல பொருள்களை தானே நம்ம அநேகன் சொல்லுவோம். அங்க அநேக பேர் நிக்காங்க அப்படின்னா ஒருத்தர் இல்லைன்னு அர்த்தம் வரும், பலர் நிக்காங்க. அப்ப அண்மை பொருள் சொல்லி ஒன்று அல்லன்னா தான் பலன்னு கிடைக்கும். அப்ப ஏகம்ங்கிறது ஒரு எண் தானே, நம்பர் தானே. அதே மாதிரி துவைதம்ங்கிறது ரெண்டுங்கிற நம்பர் தானே. அப்ப எண்ணுக்கு முன்னால் அந்த அகரம் வரும்போது அண்மை பொருளை தான் குறிக்கும். வேற இடத்துல வேணா இன்மை பொருளை குறிக்கலாம். ஞானம் அதுக்கு எதிர்ப்புறம் அஞ்ஞானம், ஞானம் இல்லை இன்மை பொருள் குறிச்சதான் செய்யுது. எந்த இடத்துல இன்மை பொருள் பார்க்கணும், எந்த இடத்துல அண்மை பொருள் பார்க்கணும் ஒரு கணக்கு இருக்கு இல்லையா. ஞானம் அஞ்ஞானம் பார்த்துக்கோங்க, இன்மை பொருளா இருக்கலாம். பிரகாசம் வெளிச்சமே இல்லாட்டா அப்பிரகாசம் சொல்லலாம். ஆனால் துவைதம் என்பது எண்ணுக்கு முன்னால் அகரம் வரும்பொழுது அது அண்மை பொருள் தான் குறிக்கு. அநேகம்னா ஒன்று அல்லன்னு தான் பொருள் தருது. அப்போ அத்வைதம் ரெண்டு அல்லன்னு பொருள் தரணும் என்பது சைவ சித்தாந்தம். என்ன பொருள் மேல வந்த நகரம் அன்மை பொருள் தான் உணர்த்தும், இன்மை பொருள் உணர்த்தாது. தெளிவா இருக்கு நமக்கு, பாணினி சூத்திரத்திலே இது இந்த கருத்து இருக்கு. என்ன பெயர் முன்னால என்ன பெயர்னா என்ன எண்களுடைய பெயர்கள் ஒன்று ரெண்டு ஏகம் துவைதம் இதெல்லாம் தான் என்ன பெயர் என்ன பெயர் முன்னால அகரம் வரும்பொழுது அன்னை பொருள் தான் உணர்த்தும். எனவே இங்கு அத்வைதத்திலே இரண்டு அல்ல என்ற பொருள் தான் வந்து இரண்டாவது பொருளே இல்லைன்னு பொருளை உணர்த்தார். ரெண்டு அல்ல ரெண்டு பொருளா இருந்தும் அவை ரெண்டு பொருள் அல்ல என்று சொல்லுவது போல இணைந்துள்ளன என்று அது கருத்து. அதான் வேதத்துள்ள ஆன்மா ஏகன் சொன்னதுக்கு தாற்பரியம் என்ன அப்படின்னா பரமான்மா ஒருவனே ஐயா பரமான்மா பலர் கிடையாது அதான் அதுக்கு அர்த்தம். வேதத்துள் ஆன்மா ஏகன் ஏகனே என்பதற்கு பரமான்மா ஒருவனே என்பது தாற்பரியம் ஆகலான் அது பற்றி முரணுதல் இல்லை. அதனால சித்தாந்தத்துக்கும் உபனிடத்துக்கும் எந்த முரண்பாடும் இல்லை. அது பற்றி முரணுதல் இன்மையான் மேலை செய்யுளின் வேறா என்றதுவும் சூத்திரத்தில் வந்து வேறுனு சொன்னது இல்லையா இறைவன் வேறு உயிர்கள் வேறுனு சொன்னது காரணம் என்ன அப்படின்னா ஒன்றாகிய அகரம் பல எழுத்துக்களின் விரவி நிற்றல் காணப்படுதலின் ஒரே எழுத்தாகிய ஆனா பல எழுத்துக்கள் கூட விரவி நிற்கிறது. அது மாதிரி ஒருவனாகிய பரமான்மா பல உயிர்களின் விரவி நிற்றல் ஞானம் என்னும் ஆசங்கைக்கு இடமின்மையான். ஒரு பரமான்மா எப்படி எல்லா உயிர்களோடும் விரவி நிற்க முடியும்? இவன் ஒரே ஒருத்தன் இறைவன், உயிர்கள் எண்ணற்றவை, ஒரு இறைவன் எல்லா உயிர்களோடும் எப்படியா இணைந்திருக்க முடியும் அப்படின்னா ஒரே ஒரு அக்கரம் தான் ஆனாங்கிறது, அது பிற எல்லா எழுத்துக்களோடும் விரவி நிற்பது இல்லையா? அத மாதிரி தான் பல உயிர்களின் விரவி நிற்றல் யாஞ்சனம் என்னும் ஆசங்கைக்கு இடமின்மையான் என்ற சந்தேகத்துக்கு அங்க இடமில்லை. அகரத்தை பார், அது எல்லா அக்கரங்களோடு சேர்ந்திருக்கிறத பார், சந்தேகத்துக்கு இடமில்லை. உடனுமா என்றதும் அமைவுடவென வேறாயின் நாங்க சொன்னதும் சரிதான், உடனாயின் சொன்னதும் சரிதான். ஏன்னா ஏகாரமாதி என்ன சொல்றான்னா ஒன்றாய் வேறாய் உடனாயின் மூணு சொன்னீங்களே அதுல முதலதுதான் எங்களுக்கு உடன்பாடு ஒன்றாய். ஏன்னா ரெண்டா பொருளே கிடையாது, ஒரே பொருள் தான் இருக்கு. ஒன்றாய் நல்லா சொல்லுங்க. ஆனா அடுத்தால சொல்றீங்களா வேறாய் சொல்லக்கூடாது, உடனாய் அதுவும் சொல்லக்கூடாது. ஒன்றாய்னா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறான், வேறாய் உடனாயின்னு சொன்னா முரணுங்கிறான். இவர் என்ன சொல்றாரு அப்போ, வேறாயின்னு சொல்லுவது முரணாது, உடனாயின்னு சொல்லுவது முரணாது. வேறாய்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? வேதத்துல வந்து ஆன்மா ஏகன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? பரமான்மா ஒருத்தனே இருக்கிறான்னு அர்த்தம். ரெண்டாவது பொருளே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆகவே இரண்டாவது பொருள் உயிர் இருக்கின்றது, உயிர் வேறு பொருள், இறைவன் வேறு பொருள், பொருள் தன்மையால் வேறாயின்னு சொன்னது முரண்படாது. உடனாயின்னு சொன்னது முரண்படாது. ஏன்னா ஒரே ஒரு அகரம் மற்ற எல்லா எழுத்துக்களோடும் உடனாயிருந்து அவற்றை செலுத்துகிறது. அது மாதிரி ஒரே இறைவன் மற்ற எல்லா உயிரோடும் உடனாயிருந்து செலுத்துகின்றான். அதனால உடனாயிருந்து சொன்னது முரண்படாது. அவை இரண்டும் அமைவுடையன, பொருத்தம் உடையனதா என்பதா. உண்மை சிறப்பின் கண் வந்தது, சிவனும் சேர்ந்தே, சிவனும் அப்படிங்கிற உண்மை வந்து சிறப்பு உண்மை. அப்புறம் சொல்ற ஒன்றாய் இருப்பதற்கு வந்து ஒன்றாய் இருந்தாலும் அவன் பொருளால் வேறுதான் என்பதற்கு அருமையான உவமை. உடல் உயிரை வச்சே சொல்லிடுறார். உருவோடு கருவி எல்லாம் உயிர்கோடு நின்று வேறாய் வருவது போல ஈசன் உயிர்களின் மருவி வாழ்வன். தரும் உயிர் அவனை ஆகா, உயிரவை தானும் ஆகான், வருபவன் இவை தானாயும் வேறுமாய் மண்ணி நின்றே. என்ன பதவுரையில பாருங்க எப்படி கொண்டு கூட்டிருக்காரு தெரியும். உயிர் உருவோடு கருவி எல்லாம் கொடு நின்று கொண்டு நின்றுங்கத வந்து கூட நின்று சுருக்கி சொல்றாங்க. உயிர் உயிர் என்ன செய்கின்றது? உருவோடு கருவியெல்லாம் கொண்டு நின்று உருவுங்கும் போது உடல், உடல் கருவிகள் எல்லாவற்றையும் உயிரானது தன்னகத்தே கொண்டு விளங்குகின்றது இல்லையா. உயிர் வந்து நரம்பு முதலியவற்றால் பிணிக்கப்படும் தனுவையும், தனுனது உடம்பு, தனுவையும் உடம்பையும், ஐம்பொறியும் அந்த கரணம் போன்ற கருவிகளையும் புறக்கருவி அகக்கருவிகளையும் கொண்டு அந்த உடம்பு கருவிகளோடு உயிரானது உடனாய் நிற்கின்றது. நின்ற வழியும் வேறாய் வருவது போல உயிர் உயிரே உடம்பு உடம்பே. ஐயா உயிர் வந்து உடலோடும் உடல்ல உள்ள கருவிகளோடும் பிரிப்பின்றி ஒன்றாய் கலந்துள்ளது வாஸ்தவம் தான். கலந்திருந்தாலும் உயிர் உயிர் தான், உடம்பு உடம்பு தானே இல்லையா. உயிர் உடம்பாய் ஒழியாது, உடம்பு உயிராக மாட்டாது. ஒழியாதுன்னா ஆகாது அவ்வளவுதான் அர்த்தம். ஒழியாதுன்னா ஒளிஞ்சு போகாதுன்னு அப்படியே அவ்வளவு ஆகாது அப்படின்னு அர்த்தம். உயிர் உடம்பாய் ஒழியாது, உயிர் உடம்பா ஆயிராது, உடம்பும் என்ன செஞ்ச முடியாது, உயிரும் ஆயிட முடியாது. கலந்திருக்கின்றன ரெண்டும் அவ்வளவுதான். உயிர் உயிர் தான், உடம்பு உடம்பு தான். அத மாதிரி அதுபோல ஈசன் உயிர்களின் மருவி வாழ்வன். உயிர் எப்படி உடம்பு நம்ம கருவிகளில் மருவி வாழ்கின்றதோ, அதாவது கலந்து வாழ்கின்றதோ, அது மாதிரி ஈசன் உயிர்களின் மருவி வாழ்வன். முதல்வன் உயிர்களோடு அபேதமாய் கலந்து நிற்பன். பேதத்துக்கு எதிர்ப்பதான் அபேதம், பேதமின்றி கலந்து நிற்பன். அவ்வளவுதான், வேதமாய் கலந்து நிற்பன்னா பேதமின்றி கலந்து நிற்பன். முதல்வன் உயிர்களோடு அவேதமாய் கலந்து நிற்பன், கலந்து நிற்கின்றான். அஞ்ஞனம் நின்ற வழியும் அவ்வாறு கலந்து நின்ற போதும் அதனால கடந்திருக்கான உயிர் சிவம், சிவம் உயிர்னா மாறிடுமா? அஞ்சனம் கடந்து நின்ற வழியும் தானும் உயிரவை ஆகான், தரும் உயிர் அவனை ஆகா. அவ்வாறு கலந்து நின்ற போதும் முதல்வன் முதல்வனே உயிர் உயிரே, முதல்வன் உயிராய் ஒளியான், பொருந்திய உயிர் முதல்வனாக மாட்டாது. உயிர் வந்து உடலோடு ஒன்றாக கலந்திருந்தாலும் உடல் உடல் தான் உயிர் உயிர் தான், அது மாதிரி முதல்வன் உயிர்களோடு கலந்திருந்தாலும் முதல்வன் முதல்வனே உயிர் உயிரே, உயிர் அவன் ஆகான்னு சொல்லணும். உயிர் வந்து அந்த முதல்வனாக ஆகாது, உயிர் அவன் ஆகான்னு சொல்லணும். ஆனா இப்படி இருக்கு பாட்டுல, உயிர் அவனை ஆகான்னு இருக்கு. அவன் ஆகான்னு சொன்னா உயிர் அவனாக ஆக முடியாது அர்த்தம் ஆயிரும். ஆனா உயிர் அவனை ஆகான்னு சொல்றாரு, அந்த இடத்துல ஏன் ஒரு ஐ போட்டாரு அப்படின்னா அந்த ஐ வந்து சாரி ஐ, அப்படி ஐ வரலாம். அது திருபம்பாவையர் சொல்றாரு இல்லையா, மானே நீ நென்னல், நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் அப்படின்னு சொல்றான். நென்னல்ல நேற்று, மானே நீ நேற்று என்ன சொன்ன, நாளைக்கு நானே வந்து உன்னை எழுப்புதான் சொன்னேன். நேற்றுனா நென்னல்னு சொன்னா போதும். ஆனா என்ன சொல்லுவாரு மணிவாசர் பெருமான், மானே நீ நென்னலை அப்படிம்பார். நென்னல்னாலே நேற்றுன்னு பொருள் தருது. அப்புறம் ஏன் நென்னலைன்னு ஒரு ஐ சேர்த்தார் அப்படின்னா ஓசைக்காக சேர்த்தார், அது ஒரு சாரியை. அந்த ஐ வந்து நீயாகிய என் கணவனை அப்படின்னு குறுந்தொகைய சொல்வா, இம்மை மாறி மறுமையாகிடும், நீயாகிய என் கணவனை. இந்த பிறகு அடுத்த பிறகு வந்தாலும் நீதான் என் கணவன், நீ ஆகிய என் கணவன் சொன்னா போதும், கணவனை அப்படிங்கிறான். அந்த இடத்துல ஐ வந்து ஒரு சாரியை, மானேனி நென்னலை அதனே ஐ வந்து சாரியை. அத மாதிரி இங்க உயிர் அவனை ஆகா அப்படின்னா உயிர் அவன் ஆகா அப்படிதான் பொருள். அந்த ஐ வந்து சாரியை, அதான் கீழே விசேட குறிப்பிட பாருங்க, ஐ சாரியை. உடனே சுவாமியில அதெல்லாம் குறிச்சிருவாங்க. என்னையா பாட்டு எப்படி வருது, இதுக்கு எப்படி பொருள் படுறது, ஒரு இடர்பாடு வரும் இல்லையா, தேவையான குறிப்புகள் அப்படியே கொடுத்துடுறாங்க. முதல்வன் முதல்வனே உயிர் உயிரே, அவ்வாறு ஆயினும் உயிர் அவ்வுடம்பின் வேறாகியும் அதுவாகி நிற்றல் காணப்படுதல் போல. உயிர் வந்து அப்படி வேறு பொருளா இருந்தாலும் உடம்பேவாகத்தானே இருக்கு. உயிர் தான் தனித்து தன்னை காட்டிக் கொள்கிறதா, உடம்புதான் தான்கிற மாதிரி தானே இருக்கு. அத மாதிரியே இவை முதல்வன் அஞ்சனம் வேற ஆகியும் தன்னை தனியாக காட்டிக்கொள்ளாமல் அந்த உலகெல்லாம் ஆகியே நிற்கின்றான். அஞ்சனம் வேறாகியும் உலகெல்லாம் ஆகி நிற்றல் அமைவுடையன் என்க. வேறாகி பொருளால் வேறாக இருந்தாலும் எப்படி கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான் என்பதற்கு அருமையான எடுத்துக்காட்டு சொல்லி விளக்கிறார். ஏன்னா பாடல்ல சூத்திரத்தில் என்ன இருக்கு, உலகெல்லாம் ஆகின்னு தான் இருக்கு, உயிரும் உடலும் கூட ஒன்றாகின்னு பாட்டுல இல்லையே, அதான் அதிகரணத்தில் அதெல்லாம் எடுத்து விளக்குகின்ற. ஐ சாரி ஐ, அவை பது பகுதி பொருள் விகுதி. அவைன்னு எங்க வருது, உயிர் அவைன்னு வருது, மூணாவது அடியில வருது. உயிர் அவனை ஆகா, உயிர் அவை தானும் ஆகா. உயிர் அவைன்னா என்ன அர்த்தம், உயிர் அவைன்னு தனித்தனியா பிரிக்கக்கூடாது. அவைங்கிறது அந்த உயிர்ங்கிற பொருளையே தான் தருது. இந்த உயிர் அவைங்கிறதுல உயிரவை என்ற சொல்ல பிரிச்சு எங்கன்னா உயிர் அவைன்னு பிரிஞ்ச, இதுல உயிர் வந்து பகுதி, அவைங்கிறது விகுதி. இந்த அவைங்கிற விகுதிக்கு தனியா பொருள் இல்லை, உயிர்ங்கிற பகுதியின் பொருளையே தான் இதுவும் தருது. அதனால பகுதி பொருள் விகுதி, பகுதியின் பொருளையே தரக்கூடிய விகுதி. இப்ப சொல்றோம் காளை அவன் வந்தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அல்லது மங்கை அவள் வந்தாள் சொல்றோம். மங்கை அவள் வந்தாள்னா என்ன அர்த்தம், மங்கை வந்தாள்னு அர்த்தம். இந்த மங்கை அவள் உள்ள அவள் அந்த மங்கைங்கிற பொருள் தான் தருது, இந்த பகுதியின் பொருள் தான் தருது. இந்த மாதிரி வர்றது தான் என்ன சொல்றோம், பகுதி பொருள் விகுதி. எனவே அவை பகுதி பொருள் விகுதி. ஏன் இதெல்லாம் சொல்லணுமா சார் உரையில அப்படின்னா, அல்லது அவைனா ஒரு சபைன்னு ஒரு பொருள் பண்ணான்னு வீங்க இது, அவைனா அகிரினை பன்மையா பொருள் பண்ணா, எது அவைங்கிற சொல்லு வந்து அவன் மாடுகளா அங்க இருக்கு அவை அப்படின்னு சொல்றோம், அது வந்து அகிரினை பன்மை சுட்டு, அகிரினை பன்மை சுட்டு அவைன்னு சுட்டி சொல்லுதோம். அவைங்கிறது சுட்டு பெயரா வரல, அவைனா சபைங்கிற பொருளையும் வரல, அந்த உயிர்ங்கிற பகுதி பொருள் வந்து விகுதி தான்ப்பா, அவ்வளவுதான் தெளிவுபடுத்துற. நின்று வருபவன் என இயையும், எப்படி கூட்டிக்கிடணும், நின்று வருபவன் அப்படின்னு பாட்டை வந்து கூட்டிக்கிடணும். எப்படி உருவோடு கருவி எல்லாம் உயிர்கோடு நின்று வேறாய் வருவது போல, இல்லையா, இறைவனும் வந்து அந்த உயிர்களோடு நின்று வேறாய் வருபவன் அப்படின்னு கூட்டிடணும். இவை இரண்டு செய்யுளானும் அந்த முதல் அதிகரணத்தில் ரெண்டு பாடல்கள் இருக்கின்றது. இந்த ரெண்டு பாடல்களால முடிவாக கூறப்பட்ட கருத்து என்ன, முதல் பாடல் வந்து அவன் ஒரு பொருள் தானே இருக்கிறது, பன்மை சொல்றீங்களே அப்படிங்கும் போது, வேறாயின்னு சொல்றீங்களா உடனாயின்னு சொல்றீங்களாங்கும் போது அவன் வந்து பொருளால் வேறாயிருக்கின்றான், இல்லையா? ஒன்றுன்னு சொன்னதுக்கு அர்த்தம் வந்து பரம்பொருள் ஒன்று தான் அர்த்தம். எனவே பொருளால் வேறா இருக்கின்றான்னு சொல்றதுல எந்த தடையும் இல்ல. உடனாய் சொல்றதுல தடை இல்ல. அக்கரங்களோடு எல்லாம் உடனாய் அகரம் இருப்பது போல இவனும் உடனாய் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி அதை நிலைநாட்டினார். இந்த பாட்டுல வந்து அது என்னையா ஒன்றா கலந்துகிட்டே வேறா இருக்கான்னு சொல்றீங்களா? அது எப்படிங்கும் போது உடலோடு கருவிகளோடும் உயிர் ஒன்றாய் கலந்திருந்தும் உடல் உடல் தான், உயிர் உயிர் தான், வேறு வேறு பொருள். அது மாதிரி உயிர்களோடு ஒன்றாய் கலந்திருந்தும் முதல்வன் முதல்வன் தான், உயிர் உயிர் தான், உயிர் முதல்வன் ஆகிவிடாது, முதல்வன் உயிராகிவிட மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த ரெண்டு பாடல்கள் முடிவான கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வந்து அந்த உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாயின் சூத்திரத்தில் வந்தது பாத்தீங்களா, அந்த கருத்து நன்கு தடை விடைகளால் சாதிக்கப்பட்டது. என்னென்ன தடைகள் இதுல எழுப்பணுமோ எல்லா தடைகளையும் வாங்கி அவற்றை மறுத்து அவன் உயிர்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி அத்துவிதத்தினுடைய உண்மை பொருள் இங்கே உணர்த்தப்பட்டது. மற்ற கொள்கைகளுக்கு என்ன பேருன்னா பேதவாதம் அப்படின்னு ஒரு கொள்கை இது. உயிரும் இறைவனும் எப்பவுமே வேறுதான், என்னது ஒன்றாய் கடப்பது கூட கிடையாது, முத்தியில கூட பிரிஞ்சுதான் இருக்கும் அப்படின்னு ஒரு கொள்கை இருக்கு. அதுக்கு பேதவாதம்னு பேரு. ஏன்னா அந்த பேதத்தையே தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, வலியுறுத்துவாங்க, பேதவாதம். இது மத்வாச்சாரியருடைய கொள்கை, மத்வருடைய கொள்கை அதுதான். இருள் ஒளி இது ரெண்டுக்கும் கலப்புண்டா? அத மாதிரிதான் ஐயா, பரமாத்மாவும் சிவான்மாவும், சிவான்மான உயிர்கள், பரமாத்மான இறைவன். ஆமா, பரமாத்மாவும் சிவான்மாவும் எப்பவும் பிரிஞ்சேதான் இருக்கும், ஒரு நாளும் ஒண்ணு சேராது. கலப்பினாலும் வேறு அப்படிங்கிறான், நாமளும் வேறுன்னு சொல்றோம். அதான் இந்த இடத்துல குழம்பாவும் புரிஞ்சுக்கணும். ஆதிசங்கர் ஒன்றாய்ம்பாரு நாமளும் ஒன்றாயின்னு சொல்றோம், மத்வர் வேறாய்ங்காரு நாமளும் வேறாயின்னு சொல்றோம், வைணவ ஆச்சாரியராகிய ராமானுஜர் அவர் உடனாய்ம்பாரு நாமளும் உடனாயின்னு சொல்றோம். ஆனா அவர்கள் எல்லாம் ஒவ்வொன்றை மாத்திரம் சொல்வார்கள். உபரிடங்களிலே இந்த மூன்று சொல்லியிருக்கின்றன, அதுல ஒன்றுதான் சரியானது, மற்ற ரெண்டையும் இதுக்கு ஏத்தபடி வலிந்து பொருள் கொள்வார்கள். அல்லது பக்குவம் குறைந்தவர்களுக்காக சொன்னது. சங்கர சொல்லும் போது என்ன சொல்வார்னா, ஒன்றாயின்னு சொன்னதுதான் சிறந்த பக்குவர்களுக்காக சொன்னது, வேறாய் உடனாயெல்லாம் பக்குவம் குறைந்தவர்களுக்காக சொன்னதுன்றார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தமக்கு ஏற்றபடிதான் பொருள் கொள்வார். சைவ சித்தாந்தம் உபநிடதங்கள்ல ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றான் சொல்லியிருக்காங்க இல்லையா, மூன்றுமே சரிதான் அப்படின்னு சொல்றது சைவ சித்தாந்தம் ஒண்ணுதான். மூன்றும் அது எப்படி ஒன்றோடு முரணாதான், முரணாது. ஒன்றாய்னா கலப்பினால் ஒன்றாய் கலந்திருக்கின்றான் அர்த்தம் ஐயா, உயிரும் உடல் மாறி. வேறாய்னா ஒரு நாள் வேறாய் பிரிஞ்சிட்டான் அர்த்தம் இல்ல, கலந்துட்டான்னு சொல்லிட்டு பிரிஞ்சிட்டான்னு அந்த சொல்லல. முதல்ல சொன்னதை முரண்படுத்தபடி ரெண்டாவது சொல்ல மாட்டோம். பொருளால் வேறாய், உயிர் தான் உடலோட கலந்திருக்கு, உயிர் உயிரே உடல் உடலே. அப்ப ஏன் கண்ணும் அறுக்கணும்னு அதுக்கு ஏன் வேற உவமை காட்டுறீங்க அப்படின்னா, நம்ம அறிவிக்கின்ற பொருள் இது அறிகின்ற பொருள் உணர்த்துவதுக்காண்டி, காட்டுகின்ற பொருள் வேறு, காண்கின்ற பொருள் வேறு. கலந்திருந்தாலும் கூட கண்ணொடியும் கதிரொடியும் கலந்துதான் இருக்கு, அது காட்டுவது இது காண்பது. அது மாதிரி இறைவனும் உயிரும் கலந்திருந்தாலும் அவன் அறிவிப்பவன் இவன் அறிபவன், அதனால பொருள் தன்மையால் வேறாய். பொருள் தன்மைங்கிறது அறிவிக்கும் பொருள், அறியும் பொருள், அதான் பொருள் தன்மையும் வேறாய். பொருள் தன்மையால் வேறாய் இருப்பது அறிவிக்கும் பொருள், அறியும் பொருள். செலுத்தும் தன்மையால் உடனாயிருக்கின்றது, கண்ணொடியும் உயிர் அறிவும் போல. இவ்வளவு அற்புதமா சொல்றது சைவசித்தான ஒண்ணுதான். சிவாகம் தான் அது, சுவாமி தான் சொல்லியிருக்கார் சிவாகமத்துல, அதை வந்து நம்ம தமிழ்ல அருமையா எடுத்து சொல்றாங்க. ஆகவே மத்துவருடைய கொள்கை வேறு வேறுன்னு மட்டுமே சொல்வது பேதவாதம். ராமானுசுவர் கொள்கை உடனாய்னு சொல்வது, ஒரு வகையில ஒன்று ஒரு வகையில வேறு, எனவே உடனாயின்னு அவர் புதுமையா சொல்வார். ஆகவே பேதமும் சொல்லி அபேதமும் சொல்றதுனால பேதாபேதவாதம், பேத அபேதவாதம் சேர்த்து சொல்லுங்க, பேதாபேதவாதம். சரி, சங்கரருடைய கொள்கை ஒன்றுதான் அப்படின்னு சொல்வது இல்லையா, அது அபேதவாதம். ஆக இந்த முக்கூற்று மதங்களையும் பரிகரித்து, இந்த மூன்று வகையான கொள்கைகளையும் பரிகரித்து ரிஜெக்ட் பண்ணி மறுத்து இல்லையா, உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய் என்ற முதற்கூற்று பொருள் வலியுறுத்தப்பட்டது. உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய்னு சொன்ன அந்த முதல் பகுதி, சூத்திரத்தின் முதல் பகுதி, முதல் கூறு வலியுறுத்தப்பட்டது. இன்னும் இதன் கட்படும் கடாவிடைகள் எல்லாம் முன்னர் விரித்து கூறப்படும் என்பது பற்றி ஈண்டு விரித்தினர். முன்னர்னா ஆராய்ஞ்சுத்திரம், அப்புறம் உண்மை அதிகாரம், இவற்றிலெல்லாம் இதுக்கு மேலேயும் தடைகள் வரும், அதுக்கு விடைகள்லாம் அங்க வரும், அதனால ரெண்டே ரெண்டு பாட்டும் நிறுத்தி கொண்டார்கள். இப்ப சிவஞான போதம் பாத்தீங்கன்னா இந்த முதல் அதிகாரம் இதை விட விரிவா தான் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா என்னையா சித்தியா ரொம்ப விரிவான நூல்னு சொல்றாங்க, சிவஞான போதம் சுருங்கிய நூல்னு சொல்றாங்க. ஆனா இந்த அத்வைத சம்பந்தத்தை விளக்குற இடம் வந்து சிவஞான போதத்துல ரொம்ப விரிவா இருக்குது. நிறைய வெண்பாக்கள் சொல்லுவார், மேற்கோள் ஏது அதுக்கெல்லாம் விளக்கமே நிறைய விரியும், வெண்பாக்களும் நிறைய சொல்லுவார் அதுல. ஆமா, ஒன்றாயிருத்தலுக்கு ஒரு வெண்பா, வேறாயிருத்தலுக்கு ஒரு வெண்பா, உடனாயிருத்தலுக்கு ஒரு வெண்பா, அப்புறம் மூணையும் சேர்த்து அதுக்கு ஒரு வெண்பா அப்படி நிறைய விரிவா சொல்லுவார். முதல் நூல்ல விரிவா சொன்ன செய்திகளை வழிநூல்ல சுருக்கி சொன்னா போதும். ஏற்கனவே ஆசிரியர்கள் விரித்ததை வந்து மேலும் விரிக்க வேண்டியதில்லை. அவர்கள் எதையற்றையெல்லாம் தொகுத்து சொல்லியிருக்கின்றார்களோ அவற்றை பின்வந்த ஆசிரியர்கள் விரித்து சொல்வார்கள். முன்னோர்கள் விரித்து சொல்லியவற்றை தொகுத்து சொல்வார்கள். அவர்கள் சொன்ன மாதிரியே சொல்றதுக்கு எதுக்கு இன்னொரு நூல் இல்லையா? அதான் இளம்பூரணர் தொல்காப்பி ஊரில் அதான் சொல்லுவார், வழிநூல் செய்யணும் வந்து இந்த மாதிரி செய்யணும் அப்படிதான் செய்வார்கள் அப்படின்னா. அதுதான் இங்க அருண் விஷயமும் சொல்லியிருக்காங்க. முதல் நூல் நல்ல விரிவா இருக்கு, அத்வீத சம்பந்தம். ஆகவே இங்க சுருக்கமா சொன்னோம். மேலும் இங்க பிற இடங்கள்லையும் சொல்ல வேண்டிய இயல்பு வருகின்றது, இடங்கள் வருகின்றது, அங்க வந்து சொல்லுவோம் இங்க இந்த அளவு இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. கடாவிடைன்னு சொல்றா பாருங்க. அப்ப கடானா என்ன அர்த்தம்? தடைன்னு அர்த்தம் இல்லையா? கடாங்கிற சொல்லுக்கு வந்து என்ன, நம்ம அந்த ஆட்டு கிடா அதெல்லாம் கூட கிடானா கடானா கிடான்னு நினைக்கிறது உண்டுதான். கடானா இந்த இடத்துல கேள்வி, ஒரு தடை, ஆட்சேபனை அப்படின்னு சொன்ன அதுக்கு விடை. கடாவிடைகளால் முன்னர் விரித்து கூறப்படும் என்பது பற்றி ஈண்டு விரித்திலர் அப்படின்ட்டாங்க. சரி, அப்புறம் அவன் ஒளியாய் ஓங்கி இருக்கின்றான் அப்படின்னு பாட்டுல வந்தது இல்லையா, உலகளாமாகி வேறாய் உடனுமாய். அதுக்கப்புறம் என்ன வந்தது? ஒளியாய் ஓங்கின்னு வந்தது. அதான் சக்தி ரூபம் நாங்க அதை பத்தி ஒன்னு சொல்லலையே அப்படின்னு கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்றாங்க உரையாசிரியர் வந்து. எதையும் ஆசிரியர் விளக்காம விடவில்லை. ஒளியாய் ஓங்கிங்கிறத பத்தி ஒன்னு சொல்லலையா அப்படின்னு நமக்கு நாளை சந்தேகம் வந்தா சொல்றா பாருங்க. இனி ஒளியாய் ஓங்குதற்கட்படும் கடாவிடைகளே மேலை சூத்திரத்துள் ஏய்வு பற்றி கூறி போந்தமையின் ஈண்டு தெரித்திலர். சக்தி ரூபமா அவன் விளங்குறத பத்தி போன சூத்திரத்திலே சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது அங்கேயே சொல்லிட்டேன் இல்லையா? ஆமா, லய சிவன், போக சிவன், அதிகார சிவன், இப்படி மூன்று சிவனா இருந்தா அப்புறம் என்ன ஒரு சிவன் சொல்றீங்களா அப்படிங்கும் போது அந்த இடத்துல விளக்குனார் இல்லையா, இந்த பேதங்கள் எல்லாம் அவனுடைய சக்தி இடத்தில் தோன்றுபவை, அவன் ஒருவனாகத்தான் இருக்கின்றான், அவன் சக்தி பலதிறப்பட்டு விளங்குகின்றது அப்படின்னு அங்க சிவசக்தி பத்தி அங்க சொல்றதுனால என்ன ஓங்கு ஒளியாய் சக்தி ரூபம் தானே, சக்தி ரூபத்தை முதல் சூத்திரத்திலேயே சந்தர்ப்பம் அந்த இடத்துல சொல்லியாச்சு, இங்கேயும் மறுபடியும் சொன்னான் அப்படின்னா ஒரு நூல்ல வந்து சொன்ன செய்தியே மறுபடியும் சொல்லக்கூடாது. சொன்னால் அது கூறியது கூறல் அப்படிங்கிற குற்றம். ஒரு நூல்னா 10 குற்றங்கள் இருந்து நீங்கி இருக்கணும் சொல்லியிருக்கு. நூல்லாம் எளிதா எழுதி அரங்கேற்ற முடியாது அந்த காலத்துல. இன்னென்ன குற்றங்கள்லாம் இருக்கக்கூடாது, இன்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கணும் அப்படின்லாம் விதிகள் வச்சிருக்காங்க. தமிழை அப்படி கட்டி காத்தாரு. தமிழ் நூல் அப்படின்னா அப்படியாது, முழுமையானது, நிறைவானது, எல்லா குற்றங்களிலும் நீங்கியது, எல்லா நரங்களும் கொண்டது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்படி நூல்கள் தான் தோன்றணுங்கிறதுக்காக அப்படி வரையறை வச்சிருக்காங்க. அதுல அந்த 10 குற்றங்கள்ல முதல்ல என்ன சொல்றாங்க, கூறியது கூறல். இப்ப பேசும்போது பேச்சாளர் வந்து சொன்னதை மறுபடியும் சொல்லலாம், அது வேற. நூல்ல வந்து எழுதப்பட்டு அல்லது அச்சாகி அப்படியே இருக்கிறது. அதே மறுபடியும் மறுபடியும் சொன்னா வந்து என்ன ஆகும்? நிறைய கருத்துக்கள் தெரியாதவங்க கூட சொன்னதே மறுபடியும் மறுபடியும் சொல்லி அதையும் ஒரு நூலாக அரங்கேற்றிடக்கூடும். அப்படிலாம் வரக்கூடாது. தரம் குறைந்த நூல்கள் வரக்கூடாதுதான் இப்படிலாம் விதிகள் வச்சிருக்காங்க. கூறியது கூறல் என்ற குற்றம் வரக்கூடாது. அங்க சொல்லியாச்சு, அதனால இங்க வந்து விரிக்கல. அதுதான் அஞ்ஞானமாக இதோட விட்டாங்க பாருங்க. சுவாமிகள் இன்னும் அருமையா அதை ஆராய்ச்சி பண்றாங்க. அகுது அஞ்ஞானமாக அது அப்படி இருக்க சரி, அங்க விரிச்சு சொன்னதுனால இங்க சொல்லல. அத்துவித சம்பந்தத்தை பத்தி இன்னும் பின்னால சொல்ல போறாங்க, அதனால இந்த அளவோட நிறுத்திட்டாங்க. எல்லாம் சரி. முதல் நூல் பொருளை முதல் நூலில் கிடந்தவாறன்றி தொகுத்தல் முதலிய நால்வகை யாப்பினுள் ஒன்று பற்றி செய்வதன்றே வழிநூலாவது. ஐயா, வழிநூல்னா என்ன? இப்ப சிவஞான போதம் மெய்கண்டார் செய்தது முதல் நூல், இந்த சிவஞான சித்தியார் அருளந்தி சிவாச்சாரியர் செய்தது வழிநூல். ஏன் வழிநூல்னா என்ன? முதல் நூல்ல தொகுத்து இருந்தவற்றை இங்க விரித்து சொல்லணும், அங்க விரித்து சொன்ன தொகுத்து சொல்லணும். மற்றபடி முதல் நூல்ல சொன்ன அதே சொற்களையும் வாக்கியங்களையும் அப்படியே எடுத்தா சொல்வது? அது அந்த சொற்கள் தான் முதல் நூல்ல இருக்குத. நீங்க ஒன்னதை சுருக்கி சொல்லுங்க, அதை விரித்து சொல்லுங்க. இவர் சொல்றார் இல்லையா, இந்த நூலாசிரியர் சொல்றார். ஆனா சில இடங்கள்ல அந்த முதல் நூல் சொற்களையும் அந்த தொடர்களையும் அப்படியே எடுத்து இவரும் வச்சிருக்கிறாரு, அப்படி வைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. நால்வகை யாப்பினுள் ஒன்று பற்றி செய்வதென்றே வழிநூலாவது. வழிநூல் நால்வகை யாப்பு. நால்வகை யாப்புல ஏதாவது ஒரு யாப்பை பின்பற்றி செய்யணுமா? யாப்புன்னா அந்த இடத்துல செய்யுள் இலக்கணம்னு அர்த்தம் இல்ல. அதாவது இந்த இடத்துல யாப்புன்னா என்ன அர்த்தம்னா, முதல் நூல் வந்து ரொம்ப சுருக்கமா இருந்தா வழிநூல் அதை விரித்து செய்யணும், இது விரித்தல் யாப்பு. அல்லது முதல் நூல் விரிவா இருந்தா அதை சுருக்கி செய்யணும், தொகுத்தல் யாப்பு. அங்க அல்லது என்ன செய்யணும், அங்க விரிச்சிருந்து இங்க தொகுத்தும், அங்க தொகுத்திருந்து விரிச்சு செய்யணும், அது தொகை விரி இல்லையா. அல்லது முதல் நூல் வேற ஒரு மொழியில இருக்கு, இது நம்ம நாட்டு மொழியில நம்ம மொழிபெயர்க்கணும்னு மொழிபெயர்ப்பு. இதான் நால்வகை யாப்பு. தொகுத்தல், விரித்தல், தொகை விரி, மொழிபெயர்ப்பு எனத்தகம் நூல் யாப்பு ஈரிரண்டு என்ப நன்னூல் சூத்திரம். நூல் யாப்பு வழிநூலுக்கு நால்வகை இந்த நாலு வகையில ஏதாவது ஒண்ணு பின்பற்றி தான் வழிநூல் செய்யணும். ஒன்னு தொகுத்து செய், சுருக்கீரை, அல்லது விரிச்சு செய், அல்லது சுருக்க வேண்டிய இடத்துல சுருக்கி விரிக்க வேண்டிய வச்சு ரெண்டையும் கலந்து செய், அல்லது அது வேற மொழியில இருக்கா நீ தமிழ் தமிழ்ல மொழிபெயர்த்துக்கும். இந்த நாலு வகையில அதை அப்படியே அந்த சொற்களையும் இதையும் அப்படியே எடுத்து எடுத்து வச்சா இல்லையா, அது எப்படி இவர் அப்படி வச்சிருக்கிறார் சில இடங்கள்ல. அவ்வாறன்றி அன்றவை பதிதான் ஒன்றென்று அறையும், இது சிவஞான போதத்தில் வர வரக்கூடிய சொற்கள் இவையெல்லாம். அப்புறம் உருவோடு கருவி எல்லாம் எனவும் திராண்டும், திராண்டும் என்ன, திற ஆண்டும்னு பிரிச்சுக்கோங்க. பிற இடங்களிலும் இன்னும் சில இடங்களிலும் சிலவற்றை முதல் நூலில் கிடந்தவாறே கூறுதல், முதல் நூல எப்படி இருக்கோ அப்படியே சொல்றாரு இல்லையா, அதை சுருக்கியோ விரிச்சியோ தானே சொல்லணும், அதை அப்படியே சொல்றாரு. கிடந்தவாறே கூறுதல் வழிநூலுக்கு மரபு அன்று, இது வழிநூலுக்கு மரபு ஆகாது. ஏன்னா அது நாலு முறையில ஏதாவது ஒரு முறையை தான் பின்பற்றி சொல்லணும்ன்றான். இவர் அதுல உள்ள சொற்களை தொடர்களை அப்படியே எடுத்து சில இடங்கள்லையும் இன்னும் வேற இடங்கள்லையும் சொல்றாரு. இது வழிநூலுக்கு மரபு அன்று போலும், இது வழிநூலுக்கு பொருந்தாத மரபு போலும். அப்படின்னா பொருந்துவதுதான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு விதி இருக்கு.
3: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 97.
4: இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மைகளால் போற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்று சொல்லப்படுகிற மாபெரும் தத்துவத்தை வகுத்தும் தொகுத்தும் உலகுக்கு வெளிப்படுத்திய மெய்கண்ட தேவர் திருவடிகளை உச்சியில் சூட்டி உவப்பெய்துகிறேன். அந்த ஞானியினுடைய செய்திகளை எளிமைப்படுத்தி உரைத்து உண்மை விளக்கம் என்கின்ற நூல் செய்து நமக்கு வழிகாட்டிய மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளை போற்றுகின்றேன். அந்த உண்மை விளக்கம் என்கின்ற நூலுக்கு உரை செய்து நம்மை கைபிடித்து சித்தாந்த பாதையில் அழைத்துச் சென்ற ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் பாதங்களை அனுதிருத்தி வணங்குகிறேன். அந்த நூலை தொடர்ந்து திருவருட்பயன் என்கின்ற நூலிலே பயணிக்கிற திருவருள் வாய்த்தது. அந்த நூலுக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சிவபெரியார் சிவபாத சுந்தரம் ஐயா அவர்களுடைய உரையை துணை கொண்டு நாம் அந்த நூலை கற்றோம். 100 குரட்பாக்களை கொண்டு ஆக்கப்பட்ட நூல் கடவுள் வாழ்த்தோடு சேர்ந்து 101 ஆகிறது. முதல் கடவுள் வாழ்த்திலேயே இவையெல்லாம் படிக்க வேண்டிய நூல்கள் அல்ல, இறைவன் திருவடியை பற்றி விட்டோமானால் அது தானாக அந்த ஞானம் வந்துவிக்கும் என்ற செய்தியை சொல்லிவிட்டு பிறகு பாடத்துக்குள்ளே நுழைகிறார். 10 அதிகாரங்கள் பற்றி நீங்கள் எல்லோரும் விரிவாக சொன்னீர்கள், திரும்ப அதை சொல்ல வேண்டாம் என்று படுகிறது. ஒரு நூல் நிறைவுற்றது நிறைவுற்றது என்று சொல்ல மாட்டேன், ஓரளவு நாம் அதை தொட்டு பார்த்திருக்கிறோம். அந்த தொட்டு பார்த்த அனுபவத்தை வைத்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சில விடயங்களை சொல்ல போகிறேன். அது ஏற்கனவே நான் சொன்ன செய்திகள் தான். முதலிலே ஒன்றை ஆழமாக மனதிலே பதியுங்கள். இப்பொழுதெல்லாம் உங்களுக்கு சைவ சித்தாந்த நூல்களிலே 2 நூல் படித்து விட்டோம் என்ற அந்த எண்ணத்தினாலே ஓரளவு ஆணவம் தொழிற்பட்டிருக்கும். நாங்கள் சித்தாந்தம் படித்தவர்கள் என்று உங்களை அறியாமல் உங்களுக்குள்ளே ஒரு பெருமிதம் தோன்றியிருக்கும். அப்படி தோன்றினால் நீங்கள் படித்ததிலே பயனில்லை என்று அர்த்தம். அந்த எண்ணம் தப்பித்தவரி வரும், வராமல் போகாது, நாங்கள் மனிதர்கள் தான் என்றபடியால் இதெல்லாம் எங்களுக்கு விளங்க தொடங்கிவிட்டது என்கின்ற அந்த பெருமிதம் வரத்தான் செய்யும். வருகிற பொழுதே அதை அழித்து விட வேண்டும். இல்லாவிட்டால் நூல் விளங்குமே தவிர இறைவன் விளங்க மாட்டான். எங்களுக்கு இந்த நூல் படிப்பதன் நோக்கம் இறைவனை அடைவதுதானே தவிர இந்த நூலிலே வித்தை காட்டுவது அல்ல. இதை மனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். வித்தை காட்டி ஒன்றும் ஆகப்போவதும் இல்லை. இதை வேறு திருக்குறளையும் இடையிலே பேசுவது காட்டலாம், அல்லது வாழ்க்கைக்கு சொல்லலாம், இது தத்துவம், ஆன்மாவோடு சார்ந்த விஷயம். இதை ஏதோ ஒரு ஒரு ஒரு வித்தை போல கற்று அதற்குள்ளே நாங்கள் ஒரு புடமையாளர்கள் போல காட்டுவதனாலே ஒரு பயனும் விளையாது. பயனென்றால் என்னவென்றால், அந்த நூல் சொன்ன செய்திகளோடு கரைந்து சிவத்தை தொட முயற்சிக்க வேண்டும். அதை மனதிலே முதலிலே நன்றாக ஆழமாக பதியுங்கள். நான் என்னுடைய அனுபவம் கொண்டுதான் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் முன்பும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், சைவ சித்தாந்தத்தை படிக்க வேண்டும் என்று நானும், நான் சைவ சித்தாந்தை படிக்க வேண்டும் என்று வேறு சிலரும் ஆரம்ப காலத்திலே ரொம்ப அக்கறைப்பட்டார்கள். நானும் அக்கறைப்பட்டேன். ஆனால் சித்தாந்தம் எனக்குள்ளே ஏறவே இல்லை. சில ஆசிரியர்களிடம் போய் படிக்க முயன்றேன். அதிலே உள்ள குழப்பம் அதிகரித்ததே தவிர என்னுடைய குழப்பங்கள் தீர்ந்து தெளிவுண்டாகவில்லை. ஆகவே இது நமக்குரிய நூல் அல்ல என்று நான் கைவிட்டு விட்டு இந்த பக்கமே தலை வைத்து படுக்க வேண்டாம் என்று இருந்து விட்டேன். என்னுடைய ஆசிரியர் சொன்னதை முன்பும் சொல்லியிருக்கிறேன், இது சுஞான போதம் இல்லை, சுஞான பூதம் என்று என்னுடைய ஆசிரியர் வித்வான் வேலன் சொல்லுவார். எனக்கும் அப்படித்தான் பட்டது. சொற்கள் புதிது, ஏனென்றால் அது அறிவு நூல். ஆகவே கலை சொற்கள் தவிர்க்க முடியாமல் வந்து விடுகின்றன. ஒரு சொல்லை சொல்லுகிற பொழுது அதனுடைய பொருள் நெஞ்சிலே நின்றால்தான் அந்த சொல்லை பற்றி நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகலாம். புதிய சொற்களை படிக்கிற பொழுது அந்த சொல்லினுடைய அர்த்தத்தை அந்த நேரத்திலே விளங்கினாலும் பிறகு அந்த சொல் சொல்லுகிற பொழுது அந்த பொருள் வந்து பொருந்தாது. ஆகவே அதிலே ரொம்ப சிரமம் ஏற்படும். உங்களுக்கு தெரியும், அவத்தை என்று ஒரு சொல்லை படித்தோமானால் இப்பொழுது உங்களுக்கு ஓரளவு அது பரிச்சயமாகிவிட்டது. ஆரம்பத்திலே அவத்தை என்ற ஒரு சொல்லை நூலிலே பிடித்து விட்டு பிறகு அவத்தை அவத்தை என்கிற பொழுது அந்த இடத்திலே அந்த அவத்தை என்பது மனதிலே வந்து நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கல்வி கற்கலாம். அதனாலேதான் 14 நூல் செய்திருக்கிறார்கள் ஒரே செய்தியை சொல்வதற்கு. ஒரே செய்தியை சொல்வதற்கு இதற்கு 16 நூல் ஒரு நூல் போதாதா என்றால், இவற்றை நம் மனதிலே படிய செய்ய வேண்டி இருக்கிறது. இந்த சொற்களை படிய செய்ய வேண்டும், பொருளை படிய செய்ய வேண்டும், உணர்வை படிய செய்ய வேண்டும். ஆகவே அதை ஒரே தரத்திலே செய்ய முடியாது. என்னுடைய ஆசிரியர் சொன்னதை நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு வீட்டுக்கு வெள்ளை அடிப்பதானால் முதல் ஒரு கோட் அடித்து பிறகு இரண்டாவது அடித்து மூன்றாவது அடிக்கிற பொழுதுதான் அந்த வெள்ளை நிறம் கூடிக்கொண்டே போகும். ஒரே தரத்திலே ஒரு இடத்திலே 5 தரம் அடிக்க முடியாது. அப்படி அடிப்பதும் முறையும் அல்ல. அதுபோலத்தான் இந்த நூலையும் படிப்படியாக படிக்க படிக்க படிக்க படிக்க படிக்க படிக்க அந்த சித்தாந்தம் என்கின்ற அந்த தத்துவ உண்மை நம்ம மனதிலே வந்து நிற்கும் என்பதற்காகத்தான் 14 நூல்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த நூல்களிலே என்னுடைய புலமை என்பது மிக மிக மிக குறைவு. இதை ஒரு தன்னடக்கம் கருதி நான் சொல்வதாக நினைக்காதீர்கள். எனக்கே இதில் பல விஷயங்கள் விளங்குவதும் இல்லை, தெரிவதும் இல்லை. எங்களுடைய சகோதரி மேகலா போன்றவர்கள் என்னை விட கொஞ்சம் தெரிந்து வைத்திருப்பதாகவே எனக்கு படுகிறது. அப்படி ஒரு வகுப்புல இருப்பதும் நல்லது. ஒரு தடுமாற்றங்கள் வருகிற பொழுது அதை அவர்கள் தெளிவுபடுத்த முடியும். ஆனால் அது பற்றி எனக்கு எந்த குறையும் இல்லை. ஏனென்றால் எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை, இந்த துறையை பொறுத்தளவிலே இறைவன் நம்மை கைபிடித்து அழைத்து செல்வான். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனக்கு என்னை தெரியும் என்றபடியால் சொல்கிறேன், எங்கோ தூரத்திலே இருந்த என்னை ஏதோ ஒரு விதத்திலே கைபிடித்து உள்ளே அழைத்து வந்து பிறகு எனக்கு சில விஷயங்களை ஊட்டி பிறகு எனக்கு காட்ட வேண்டிய காட்சிகளை காட்டி வரைக்கும் என்னை வழிப்படுத்திக் கொண்டிருக்கிற சக்தியை நான் நன்றாக உணர்கிறேன். உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது அதுதான். ஒப்பு கொடுத்து விட்டீர்களே ஆனால் அது தானாக உங்களை கொண்டு செல்லும். இப்பொழுது கூட நீங்கள் படிக்கிற பொழுதே அந்த செய்தி வந்தது. இந்த பஞ்சாட்சரம் சொல்லுகிற பொழுது எந்த பஞ்சாட்சரத்தை யார் சொல்வது என்பதெல்லாம் நூலிலே இருக்கிறதே தவிர அதை நாம் தீர்மானிக்க, நாம் அதிலே யார் என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது. சிவமே நம்மை அழைத்து செல்லும். நாங்கள் இப்ப இதை சொல்லுகிறோம், இதை படித்து விட்டு உடனே நான் சிவாய நாம சொல்ல போகிறேன் என்று சொல்ல தேவையில்லை. அது சிவாய நாம சொல்ல சொல்லுகிற பக்குவம் வருகிற பொழுது நம்மை அறியாமல் சிவாய நாம வரும். எப்படி ஒரு குழந்தை பிள்ளைக்கு பருவமைதின பிறகு சில எண்ணங்கள் மனதிலே தானாக வருகிறதோ, அதுபோல இந்த வழிபாட்டு முறையிலே வளர வளர வளர நமக்கு பொருந்த வேண்டிய இயல்புகள் தானாக இறைவன் பொருத்துவான். அதுதான் சரி. நாமாக பொருத்த தடைப்பட்டோமானால் என்ன தவறு நிகழும் என்றால், நம்முடைய உயிர் இயல்பு அறியாமல் தேவையில்லாதவற்றை பொருத்த முனைந்து அதனாலே நாம் இருநீக்க முற்பட்ட நாங்கள் இருளை உண்டாக்கிக் கொள்வோம். அதனாலே நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இந்த நூலும் அதைத்தான் சொல்லியது, அதை மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள், இறைவனிடம் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். அப்படி படிக்கிற பொழுது உயிருக்கான பயன் கிடைக்கும். இந்த கல்வி உயிரை வளர்க்கிற கல்வியே தவிர உடலையோ உலகியலையோ வளர்க்கிற கல்வி அல்ல. அதிலே படித்து இதற்கு பட்டப்பை எல்லாம் இதிலே நம்முடைய பெரியவர்கள் கூட இந்த கல்வி அவர்களுடைய நோக்கம் தவறில்லை, இந்த கல்வியை கற்க வைக்க வேண்டும் என்பதற்காக விதம் விதமான பட்டங்கள் எல்லாம் கொடுத்து பரீட்சைகள் வைத்து பெரிய பெரிய இடங்களிலேயே ஒரு மயக்கம் உண்டாக்குகிறார்கள். அது தேவையில்லை என்பது என் கருத்து. இப்போ உங்களை நம்முடைய இறைவன் சித்தாந்தத்துக்குள் இழுத்து கொண்டு வந்து விட்டான். அது எப்படி நடந்தது என்று எங்களை யாருக்குமே தெரியாது. நாங்கள் திருக்குறள் படிக்க புறப்பட்டவர்கள், எங்கோ ஒரு பாயிண்டிலே தத்துவத்தை நீங்கள் விரும்புவதைக் கண்டு சுயொலி உரோசை நாற்றம் என்கின்ற குரல் படிக்கிற பொழுது நான் நினைத்து படிப்பித்தது, அன்றையோடு வகுப்புகள் முடிந்துவிடும், திருக்குறளை இனிமேல் எட்டியும் பார்க்க மாட்டார்கள் என்று நினைத்துத்தான் நான் அதை சொல்ல தொடங்கினேன். ஆனால் என்னையே நீங்கள் ஆச்சரியப்படுத்தினீர்கள். நீங்கள் அது அந்த குரலிலேயும் அந்த குரல் தத்துவ விளக்கத்திலேயும் நீங்கள் கண்ட காட்டிய ஆர்வம் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தியது. அதனால்தான் நீங்கள் தத்துவம் படியுங்கள் என்று நான் சொல்ல தலைப்பட்டு, பிறகு அது தாமதமாகி பிறகு கைகூடி இன்றைக்கு ரெண்டு நூல்களை நாம் சுவைத்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை, தொட்டு பார்த்திருக்கிறோம். இந்த நூல்களை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும், திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் சும்மா படித்து பார்க்க வேண்டும். அப்படி நீங்களாக படித்து பார்ப்பதற்கு இந்த தொகுப்புரை சொல்லுகிற முறை உதவியது என்று நினைக்கிறேன். இல்லாவிட்டால் நீங்கள் இவ்வளவு தெளிவாகி இருக்க மாட்டீர்கள். தொகுப்புரை சொல்ல வேண்டும் என்ற உடனே கூர்ந்து கவனிக்கிற வேலை வருகிறது. எப்பொழுதும் ஒன்றை படிக்கிற பொழுது நமக்கு விளங்காத பகுதி எப்போது விளங்கும் என்றால், மற்றவர்களுக்கு சொல்ல தலைப்படுகிற பொழுதுதான் இது எனக்கு விளங்கவில்லை என்பது விளங்கும். நான் இதை என்னுடைய அனுபவத்தில் கண்ட உண்மை. விளங்கியது போல இருக்க முடியும், மற்றவர்களுக்கு சொல்ல தலைப்படுகிற பொழுதுதான் அந்த இடம் எனக்கு சரியாக விளங்கவில்லை என்பது விளங்கும். விளங்காதது விளங்கும். இப்போ நீங்கள் தொகுப்புரை செய்கிற பொழுது உங்களுக்கு அந்த அனுபவம் வந்திருக்கும். அதை திரும்ப திரும்ப ஏன் செய்வான், ஒருவரம் செய்தாலே அது வந்து விட்டது தானே என்றால், திரும்ப திரும்ப செய்ய செய்ய அது கூறா, கத்தியை தீட்ட தீட்ட தீட்ட கத்தி கூறாவது போல, கூறாக கூறாக என்ன கூறாகிறது என்பதுக்கு என்ன லட்சணம் என்றால் அது சிறுத்து கொண்டே போகும். கத்தியை தீட்ட தீட்ட இந்த நுனி கூறாவது என்பது அது இருந்த தடிப்பை விட குறைய வேண்டும். அதுபோல நீங்கள் செய்த முதல் செய்த தொகுப்புறையை விட இன்றைக்கு செய்த தொகுப்புறை இன்னும் குறைந்திருக்க வேண்டும். அப்போ கூறாகி இருக்கிறது என்று அர்த்தம். அப்படி கூறாகி கொண்டு போனால் அது உங்களுக்கு உங்கள் உயிருக்கு பயன் செய்யும். தத்துவ நூல்களை யாருக்கு சொல்லிக் கொடுக்கலாம் என்று தத்துவ நூல்காரர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எல்லாரும் படிக்கக்கூடிய நூல் அல்ல, படிக்க கூடவே கூடாது என்று சொல்லுகிறார்கள். ஆருக்கு ஆத்ம விசாரம் வருகிறதோ அவர்கள்தான் தத்துவ நூல்களுக்குள்ளே கை வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது வீணானவற்றை தரும். வீண்பாவம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அடிக்கடி அந்த வீண்பாவத்தை தான் உண்டாக்கும். அதை நீங்கள் அதற்குள்ளே கரைந்து கொண்டே போக வேண்டுமே தவிர ஒன்றை பெற்றுக்கொண்டேன் என்று பெருமிதம் கொள்ளக்கூடாது. அந்த வகையிலே இரண்டு நூல்களை தொட்டு பார்த்திருக்கிறோம். இவை அடிப்படை நூல்கள், எல்லாருக்கும் விளங்கக்கூடிய நூல்கள். இனி இதுல இருந்து அடுத்த வழிக்கு நாங்கள் உயர வேண்டும், அது சிவஞான சித்தியாரை படிப்போம் என்று முடிவு செய்திருக்கிறது. பெரிய விஷயம் ஏனென்றால் மாவதி சிவாச்சாரியாருடைய குரு அருணந்தி சிவாச்சாரியார் அவரால் செய்யப்பட்ட நூல் இந்த நூல். அந்த நூலுக்குள்ளே நுழைவதென்றால் அதற்கு உங்களுக்கான தகுதிகள் இன்னும் ஆழம் நிறைய வேண்டும். நான் அதை படிக்கிற பொழுது படித்த விதம் என்பது வேறு. நான் மேலோட்டமாகத்தான் படித்தேன். அதாவது சைவ சித்தாந்தம் பற்றிய ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் இருந்த காலத்திலேயே குரு சொல்ல கேட்டேன், அவ்வளவுதான். எனக்கு அப்போ அது

விளங்கி சொல்ல முற்படுவேன். அப்படியும் விளங்க முடியாவிட்டால் எனக்கு விளங்கவில்லை என்பதை சொல்வேன். அப்படி நான் விளங்கவில்லை என்று சொல்லுகிற பகுதிகள் உங்களாருக்காவது விளங்கினால் அதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அதில் எனக்கு எந்த குறையும் இல்லை. ஏனென்றால் இது சங்கமம் என்றுதான் நான் சொல்லியிருக்கிறேன். இது வகுப்பல்ல, எல்லாருமாக சேர்ந்து ஒரு விஷயத்தை தொட முற்படுகிற முயற்சி. ஆகவே அப்படித்தான் இந்த நூலை படிக்கப் போகிறோம். நான் படிக்கிற காலத்திலேயே எனக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகப்பட்டது உரையில. அது அது என்னுடைய அபிப்பிராயமே தவிர அது பொது அபிப்பிராயம் இல்லை. அதையும் சொல்லிவிடுகிறேன். நூலுக்குள்ளே அந்த வார்த்தைகள், அதாவது அந்த ஞானிகள் சொன்ன பாடல் வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது சில நேரத்திலே நிறைய விளக்கம் சொல்கிறார்கள். அவர்கள் அறிவீனமாக சொல்லவில்லை, அந்த செய்திகள் எல்லாம் நமக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவை நம்முடைய சித்தாந்த அறிவை வளர்க்குமே தவிர சித்தாந்த உணர்வை வளர்க்காது என்பது என் அபிப்பிராயம். ஆனால் அறிவும் தேவைதான். அறிவு தேவை இல்லாமல் நாம் தேவையில்லை என்று சொல்லுகிற உரிமை நமக்கு இல்லை. ஆகவே அவர்கள் சொன்னவற்றை நாம் வாசித்து பார்ப்போம். விளங்கக்கூடியவற்றை விளங்குவோம், விளங்க முடியாதவற்றை குறித்து வைத்து யாரும் பெரியவர்களிடம் கேட்போம். தேவையென்றால் ஓரிரு வகுப்புகளை நாங்கள் யாராவது பெரியவர்களை, இந்திரவாதம் ஐயா போன்ற பெரியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கேட்டு ஒரு நாளைந்து வகுப்பு அவர்களோடு நடத்துவதாக ஒழுங்கு செய்து நாங்கள் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிற பகுதிகளை அவரிடம் கேட்கலாம். அப்படி கூட வகுப்பை நடத்தலாம். அப்படி நடத்துகிற பொழுது அல்லது ஆனந்தராஜன் ஐயா அவர்களிடமோ பேசி ஒரு நாளைந்து வகுப்புகள் அவரை வர சொல்லி எங்களுடைய சந்தேகத்தை மட்டும் கேட்டு அவர்களுடைய விளக்கங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இப்படி பெற்றுக்கொள்வதன் மூலம் நாங்கள் சித்தாந்தத்தை ஓரளவு பூரணமாக விளங்க முயற்சிக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. அப்படித்தான் இந்த நூலை படிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். அதிலேயும் அந்த நூலிலே ஆரம்பத்திலே தர்க்கவியல் என்று ஒன்று வரப்போகிறது. தர்க்க சாஸ்திரத்தை அவர் விளங்கப்படுத்துகிறார். ஏனென்றால் சூக்ஷ்மமான பொருளை விளங்குவதற்கு தர்க்க அறிவு அவசியமானது. காட்சி பொருள்கள் இல்லாமல் திருப்பதி, பசு, பாசம் மூன்றுமே சூக்ஷ்மமான பொருள்கள். அதிலே உண்மை பொய் நிரூபணம் பண்ண வேண்டுமானால் உலகியல் உவமைகள் முதலியவற்றை வைத்துக் கொண்டுதான் அதை நாம் தர்க்கிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே தர்க்க அறிவு அவசியம் என்பதால் தர்க்க அறிவை முழுமையாக விளங்கப்படுத்தி அவர்கள் ஆரம்பத்திலே ஒரு பகுதியை, ஒரு இயலை அமைத்திருக்கிறார். இது விளங்குவது ரொம்ப கஷ்டம். இரும்பு கடலை சாப்பிடுவது போன்ற விஷயம்தான். முடிந்த அளவு அதை நாங்கள் முயற்சித்து பார்ப்போம். அவசியமா அது முழுவதும் எங்களுடைய நிலை கல்விக்கு எனக்கு அது முழுவதும் தேவையில்லை என்பது கூட படும். நாங்கள் அந்த அளவுக்கு தர்க்கத்துக்குள்ளே நுழைய போவதில்லை. நூலை விளங்குவதற்கு அவ்வளவும் தேவை என்பது இல்லை. தேவையான விஷயத்தை, எனக்கு தெரிந்த விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறேன். தெரியாத விஷயத்தை உங்களோடு சேர்ந்து தெரிய முற்படுகிறேன். அப்படியும் தெரியாத விஷயங்களை குறித்து வைத்துவிட்டு நாம் யாரும் பெரியவர்களிடம் கேட்கலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். சஞ்ஞான சித்தியார் இங்கே படித்தவற்றை மேலும் விரிக்கும். உங்களுக்கு அடிப்படை சைவ சித்தாந்தம் என்ன என்று தெரிந்துவிட்டது. முப்பொருள் உண்மை, அது உங்களுக்கு தெரிந்துவிட்டது. பதி, பசு, பாசம், இது பற்றிய அடிப்படை செய்திகள் தெரியும். இதுவே ஒரு பெரிய பெரிய கொடுப்பனர் என்று நான் நினைக்கிறேன். பதி என்றால் ஒன்று, அது பற்றிய விவரங்கள் எல்லாம் முதல் அதிகாரத்திலே சொல்லுகிறார். அது அதனுடைய தன்மை என்ன என்பதெல்லாம், அது முற்றறிவு பொருள், முழு செயலையும் செய்யக்கூடியது, சக்தியோடு கலந்து நிற்பது என்பதெல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இதிலே அதிநுட்பமான விஷயங்கள், இந்த சிவம் சக்தி என்பவற்றை விளங்குவதே ஒரு பெரிய விஷயம். எங்களுக்கு சிவத்தையும் சக்தியையும் பிரித்து பார்ப்பது என்பது ஒரு அபூர்வமான விஷயம். இப்பொழுது இப்ப நான் என்கிறேன், என்னுடைய ஆற்றலை என்னிலிருந்து பிரித்து பார்ப்பது இல்லை. நாங்கள் நான் கையை தூக்கினேன், நான் இந்த கையை தூக்கினேன், அல்லது நான் இப்பொழுது பாடம் சொல்லுகிறேன் என்றால் சொல்வது எது? நான் இல்லை, என்னுடைய சக்தி. நான் கையை தூக்கியது எது? நான் அல்ல, என்னுடைய சக்தி தான் கையை தூக்கியது.
ஆனால் நான் தூக்கினேன் நான் தூக்கினேன் என்று சொல்லுகிறேன், நான் வாய்ப்பாடம் சொன்னேன் என்று சொல்லுகிறேன். அப்போ இந்த சக்தி கலப்பு என்பது ரொம்ப நுட்பமான விஷயம். அதை நம் பெரியவர்கள் பிரித்து பார்த்திருக்கிறார்கள். சிவத்து

0: இருந்து சக்தியை பிரித்து பார்த்திருக்கிறார். பிரிக்கக்கூடிய ஒன்றல்ல, நெருப்பில இருந்து சூட்டை பிரிக்க முடியாது. ஆனால் சூடு என்று ஒன்று தனியே இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்றும் சொல்ல முடியாது. சூடு என்று ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. அதுபோல சிவத்தையும் சக்தியையும் பிரித்து பார்க்க முடியாது. ஆனால் அப்படியானால் பிரித்து பார்க்க முடியாது என்றால் ரெண்டும் ஒன்றுதானா என்றால் இல்லை. எப்படி நெருப்புக்குள்ளே சூடு என்ற தனி என்ற ஒன்றும் இருக்கிறதோ அதுபோல சக்தி என்ற தனியே ஒன்றும் இருக்கிறது. ஏன் அதை பிரித்து பார்க்கிறார்கள் என்றால், சிவம் மாசுபடாதது, சக்தி மாசுபடவும் தயாராக இருப்பது. மாசு என்பது நம் குற்றயத்தை கருதி சொல்லவில்லை. சிவத்துக்கு விருப்பு வெறுப்பு எதுகுமே கிடையாது. வேண்டப்பட்டவர்கள் வேண்டப்படாதவர்கள் எதுவும் கிடையாது. சனமிலன் பேர் சங்கரன் என்று சொல்லிவிட்டார். அப்படியே சிவம் இருந்தால் அப்ப ஆன்மாக்கள் எப்படிதான் உயிவடைவது என்று ஒரு பெரிய கேள்வி இருக்கிற பொழுதுதான் சக்தியினுடைய செயல்பாட்டை நம் பெரியவர்கள் உணர்கிறார்கள். சிவம் அசையாமல் இருக்க சக்தி தன்னுடைய ஆற்றலாலே ஆன்மாக்களை முதலிலே உலகியலிலே ஆழ்த்தி அடிபட வைத்து, இன்ப துன்பங்களால் அடிபட வைத்து, அதனாலே பக்குவமை செய்து, பக்குவமைதியவர்கள் அதுவே தன்னுடைய வேஷத்தை மாற்றிக்கொண்டு திருவருட்சக்தி என்ற பெயரை உண்டாக்கி கொண்டு முதல் திருவதானம் என்று நின்றது திருவருட்சக்தியாக மாறி அதுவே நம்மை தூக்கி இறைவன் கையிலே ஒப்படைக்கும் என்கின்ற உண்மை படிக்கிற பொழுது அதனால்தான் சக்தியை அவர்கள் பிரித்து காட்டுகிறார். சக்தியும் சிவமும் ஒன்றே ஆனாலும் சிவம் அசையாமல் நிற்க சக்தி தன் வேலைகளை செய்து ஆன்மாக்களை உயிரடைய செய்து இறைவனிடம் சேர்ப்பிக்கிறது என்ற விஷயங்களை எல்லாம் படிக்கிற பொழுது ஏன் சக்தியையும் சிவத்தையும் பிரித்து பார்த்தார்கள், சக்தியும் சிவமும் வேறு வேறா? அதை சிவத்திலே வைத்து உணர தேவையில்லை, நம்மிலே வைத்தே உணரலாம். நம்முடைய சக்தியும் நாமும் வேறு வேறா என்பது பற்றி நம்மிலே வைத்தே உணரலாம். நாம் நம்முடைய சக்தியோடு ஒட்டி போய் நிற்கிறோம். அதனால்தான் நமக்கு நம்முடைய செயல்கள் எல்லாம், சக்தியினுடைய செயல் எல்லாம் நம் செயல்கள் போல தோன்றிக் கொண்டிருக்கின்றன. என்றைக்கு இதிலிருந்து விடுபடுகிற அந்த சக்தி வருகிறதோ அப்பொழுது நமக்கும் நம் சக்தி வேறு, நாம் வேறு என்பது தெரிய வரும். அப்பொழுதுதான் ஆன்ம தரிசனம் என்பது உண்டாகும். ஆன்ம தரிசனம் என்பது ஆன்மாவை தனித்து உணர்கிறது. ஆன்ம சக்தியினாலேதான் உலகத்திலே நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அது தருகிற ஊட்டம் அதுதான் பார்க்க வைக்கிறது, கேட்க வைக்கிறது, அடிக்க வைக்கிறது, நடக்க வைக்கிறது. இதெல்லாம் அந்த சக்தியினுடைய ஆற்றல் தருகிற விஷயம். முத்தி நிலையிலே சக்தி ஒடுங்கி போய்விடும், நம்முடைய சக்தியும் ஒடுங்கி போய்விடும். எப்படி அங்கே சக்தி ஒடுங்குகிறதோ சிவத்தோடு சேர்த்து விடுகிறதோ அப்படி நம் சக்தியும் ஒடுங்கி போய் சிவத்தோடு சேருகிற பொழுதுதான் சக்திகளுக்கு அப்பாற்பட்ட தனித்த ஆன்மாவை நாங்கள் தரிசிப்போம். அப்பொழுதுதான் ஆத்ம தரிசனம் ஏற்படும். ஆத்ம தரிசனம் ஏற்பட்டால் தான் சிவ தரிசனம் ஏற்படும் என்கின்ற பெரிய பெரிய ரகசியங்கள் எல்லாம் நமக்கு சொல்லப்படுகின்றன. இதையெல்லாம் முட்டாள் கல்வி என்று சொல்லுகிற ஒரு கூட்டமும் இருக்கிறது. அது பற்றி நாங்கள் எந்த விதத்திலும் கவலைப்பட தேவையில்லை. அதாவது ஒரு ஆகாயம் இல்லை என்றார்கள் ஒரு பகுதியினர் தத்துவக்காரர்கள். ஆகாயமே இல்லை என்றார்கள். அவர்களையும் நம் சமயம் அங்கீகரித்துத்தான் வைத்திருக்கிறது. அது சில பேருக்கு சில பொருளை காணுகிற காட்சி ஆற்றல் வராவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த விஷயத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டு தத்துவத்துக்குள்ளே பயணிக்க வேண்டும். விஞ்ஞான சித்தியார் நூல் தெளிவாக இன்னும் நாங்கள் சரியகிரிய யோக ஞானம் என்கின்ற அளவிலே வழிபாட்டு முறை படித்தோம். அதிலே சரியகிரிய யோகம் ஞானத்தை பிறகு 32 கூறுகளாக பிரித்தோம். சரியையில் சரியை, வரியையில் கிரியை என்று பிரித்தோம். பிறகு உண்மைச்சரியை, உபாயச்சரியை என்று பிரித்தோம். இப்படியெல்லாம் பிரித்தோம். இந்த நூலிலே அது பற்றிய விவரங்கள் எல்லாம் சொல்வார்கள். ஆகவே இன்னும் புத்திக்குள்ளே பாரம் வரப்போகிறது. புத்திக்குள்ளே பாரம் வரினால் புத்தி கீழே தான் நிக்க பார்க்கும், மேலே போகாது. ஆகவே இதை படித்து விளங்கி கலட்டிவிட்டு மேலே போவதற்கு இறைவன் துணை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நூலுக்குள்ளே நுழைய தயாராகுங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த நூலாலே, இந்த நூலை கல்வியாக்கி கல்வியாலே பெருமிதம் கொண்டு இந்த நூல் படித்ததனுடைய பயனுக்கு எதிர்விளைவை உண்டாக்கி கொள்ளக்கூடாது என்பது என்னுடைய தனி வாழ்க்கை அபிப்பிராயம். 4 விஷயங்கள் விளங்காவிட்டால் ஒரு கவலையும் பட தேவையில்லை. எல்லாம் விளங்க வேண்டும், இவருக்கு விளங்காதபடியால் இவர் இப்படி சொல்லுகிறார் என்று நீங்கள் நினைப்பீர்கள். நீங்கள் சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. விளங்கினால் விளங்கட்டும், விளங்காவிட்டால் அடுத்தபடிக்கு போவது. அது விளக்க விளங்கப்பட வேண்டிய சர்வம் வருகிற பொழுது தானே. ஏனென்றால் நமக்கு மேலே ஒரு ஆசிரியன் இருக்கிறான், அவன் பஞ்சகிருத்தியத்தை எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே நான் செயல்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. முக்தி என்கின்ற பாதையிலே நான் தோற்று போவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவன் சர்வஜன் சர்வகிருத்தன் என்று ரெண்டு பட்டமும் பெற்றவன். அவன் எல்லாம் அறிபவன், எல்லாம் செய்பவன். ஆகவே எனக்கு அறிவிப்பதும் என்னை உயர்த்துவதும் அவனாலே நிச்சயமாக முடியும். சில ஆசிரியர்களாலே மாணவர்களை சித்தியடைய பண்ண முடியாது. ஏனென்றால் அவருக்கு அந்த ஆற்றல் இருக்காது. நம்ம வாத்தியாருக்கு அதெல்லாம் நல்ல தாராளமாக இருக்கிறது என்றுதான் நாங்கள் இந்த நூலிலே படித்து விட்டோம். ஆகவே அவர் எங்களை எப்படியும் சித்தியடைய வைப்பார், அது எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு முத்தி கிடைக்க எங்களுக்கு என்று எங்களுக்கு மட்டும் இல்லை, கடையின் நிலையிலே இருக்கக்கூடிய சித்தாந்தம் என்ற இடத்திலே சீனா கூட விளங்காதவனுக்கும் முத்தி கிடைக்க போவது உறுதி. அதுதான் சிவனுடைய அந்த ஐந்தொழிலுடைய ரகசியம். ஆகவே நம்பிக்கையோடு இந்த நூலுக்குள்ளே நாங்கள் பயணிப்போம் என்ற அளவிலே இன்றைய வகுப்பை நிறுத்துகிறேன்.
1: அன்பின் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.
2: சைவம்தார் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் துள்ளுமான் மரி தூமழுவாளினர் காந்தார் சடைமேனவர்

0: எல்லாம் அல்ல. அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய புனார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, புவியில் பூதி சாகனம் எங்கும் பொழிந்திடல் வேண்டும் என்ற புனிதமான நோக்கிலே ஞானாமிர்தம் என்கின்ற அரிய நூலினை தந்தருடைய ஸ்ரீ வாகீஷ முனிவருடைய புனார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, வையம்மெங்கும் வைதிக சைவம் வளர்ந்திடல் வேண்டும் என்ற பெரு நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலேயே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருடம் குருவருடம் கூட்டி வைக்க நாம் சைவம் வாரிய அமைப்பினுடைய ஒரு பெரும் உதவியினாலே ஸ்ரீ வாகீஷ முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிர்தம் என்கின்ற ஒப்பற்ற அந்த ஞான நூலை சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஞானாமிர்தம் என்கின்ற நூலை அருளி செய்த வாகீஷ முனிவர் நம்முடைய சைவத்திலே ஒரு முதன்மையான ஒரு ஞானாசிரியராக கருதப்படுகிறார். மெய்கண்ட சாஸ்திரங்கள் 14க்கும் உட்பட்டது இந்த ஞானாமிர்தம் என்று ஆன்றோர்கள் சிலர் கருத்து தெரிவிக்கிறார்கள். அப்பேற்பட்ட பெருமையுடைய சிறப்பு உடைய அந்த ஞானாமிர்தம் என்கின்ற நூலிலே சைவம் வாரிய அமைப்பினுடைய ஒரு பெரும் உதவியினாலே இன்று 64வது அகவலை நாம் திருவுருள் துணையோடு சிந்தனை செய்ய இருக்கிறோம். இந்த 64வது அகவல் எதை உணர்த்துகிறது என சொன்னால், உயிரில் பொருட்டு இறைவன் ஐந்தொழிலை செய்கின்ற பொழுது அந்த மாயையை பயன்படுத்துகிறான். அந்த மாயையை பயன்படுத்துகின்ற பொழுது அந்த மாயையை முதற் காரணமாக வைக்கிறார். துணை காரணமாக சக்தியை வைத்துக் கொண்டு நிமித்த காரணனாக இருக்கிறார். இந்த செய்தியை புலப்படுத்துகின்ற பொழுது ஐந்தொழிலுக்கு முதற் காரணமாக மாயை திகழ்கின்ற காரணத்தினால் இவன் அகாரணன். அகாரணனாக இருந்தாலும் முதற்காரியமாகிய மாயையும் துணை காரணமாகிய சக்தியையும் செலுத்துவது நிமித்த காரணனாகிய சிவம் என்ற பொருளிலே வைத்து அவனை காரணன் என்று சொல்வார். எனவே இந்த 64வது அகவலுக்கு தலைப்பு இறைவன் காரணன் அகாரணன். இந்த காரணன் அகாரணன் என்பதை வைத்து ஒரு நல்ல விளக்கம் கொடுக்கிறார். இது மாயையையும் இறைவன் எப்படி மாயையோடு தொடர்பு கொள்ளுகிறான், எப்படி மாயை இயக்குகிறான் என்பதை அழகாக இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. சைவப்பெரியர்களே, சில இடத்துல சில உறவுகள் என்ன என்பதை நாம கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும். இறைவனானவன் எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறான் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த ஒவ்வொரு கலப்பிலும் அவன் எப்படி இருக்கிறான் என்ற ஒரு உறவு நமக்கு தெரிதல் வேண்டும். இந்த உறவு என சொல்லுகின்ற பொழுது சைவ சித்தாந்தத்துல சொல்லப்படுகின்ற சில செய்திகளை நான் நினைவிட்டு கொண்டு மேலே சொல்றேன். முதல்ல ஞானத்தை போதிக்கின்ற ஞானாசிரியருக்கும் அந்த உபதேசத்தை முன்னே நின்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த மாணாக்கருக்கும் என்ன உறவு என சொன்னா, தந்தை மகன் உறவு, தந்தை மகன் உறவு. அதனாலதான் திருவதிகை மனவாசகம் கடந்தா உண்மை விளக்கத்திலே சொல்லுகின்ற பொழுது மாணவனை புதல்வ என்றும் நம்முடைய மாணாக்கர்கள் குருமூர்த்தியை நோக்கி அப்பா என்று அழைக்கிறதையும் பார்க்கலாம். இந்த தந்தை மகன் உறவு என சொல்லக்கூடியது குரு சீடர்கள் இதிலே உண்டு. இன்னும் இது யாரெல்லாம் தந்தை என்பதற்கு ஒரு உறவை வைத்து உபதேச காண்டம் என்கின்ற நூலிலே கோனேரியப்பன் நாவல் சொல்லு நாவலர் உணர்த்துகிறார். பெற்றவன் யாரெல்லாம் தந்தை, பெற்றவன் பசிக்கு அன்னம் கொடுத்து அழித்தவன், பெரிதுரு இடுக்கண் தீர்த்து உற்று அழித்தவன், முப்புரி நூல் புனைந்து உதவினோம், ஒருங்கே தான் கற்ற விஞ்சை தந்து அருளினோன், முழு முதற் காண்குறும் சிவஞானம் முற்றும் உணர்த்தினோன், ஈங்கு இவர் பிதா என மொழிகுவர் பெரியோரே. எனவே சிவஞானம் முற்றும் உணர்த்தினோன், இவரை சேர்த்து ஆறு பேர்கள் ஒருவனுக்கு தந்தை என்று சொல்ல காட்டப்பட்டிருக்கு. ஆகையினாலே தான் உண்மை விளக்கத்துல அங்கே மாணாக்கரை புதல்வே என்று குரு அழைத்தலும், குருவினை மாணாக்கர்கள் அப்பா என்று அழைத்தலும் பார்க்கிறோம். இன்னும் யார் யாரை எப்படி பாவித்தல் வேண்டும் என்று சைவ சமய நெறியிலே மறைஞான சம்பந்தர் உணர்த்துகிறார். ஒரு குரு என சொல்லக்கூடியவருக்கு அவர் இல்லறத்தாராக இருந்தால் அந்த குருவினை சதாசிவமூர்த்தியாகவும், குருவினது பத்தினியினை மனோன்மணியாகவும், குருவினது பிள்ளைகளை விநாயகர் முருகனாக பாவித்தல் வேண்டும் என்று சைவ சமய நெறியிலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறார். இதே போல ஒருவருக்கு யாரெல்லாம் தாய் என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் தாய் என்றால், தன்னை ஈன்றவள், தமையன் பண்ணி, தன்னை ஈன்ற தமையன் பண்ணி, தன்னுடைய இல்லத்து கிளத்தியை ஈன்ற தாய், அதாவது தன்னுடைய மனைவியினுடைய தாயும் தனக்கு, அத்தோடு மட்டுமல்லாது உடன் பிறந்த மூத்த சகோதரனுடைய, உடன் பிறந்த தனக்கு மூத்த சகோதரனுடைய மனைவி, அதுவும் தாய்க்கு சமம். அரசமாதேவி இவர்களை எல்லாம் தாய்க்கு சமம் என்று நீதிவன்பா என்கின்ற ஒரு நூலிலே அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் இப்படி ஒரு உறவு வைத்து அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இதே போல சுந்தரமூர்த்தி நாயனார், கோட்புலி நாயனாரது புத்திரிகளான சிங்கடி வனப்பகை ஆகிய இருவரையும் தனக்கு மகளாக உறவு கொடுத்தார். இந்த உறவு அப்படி மகள் என்ற உறவை கொடுக்கின்றார். அடுத்தபடியாக எடுத்தான் ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவையை தான் உயிர்ப்பித்து எழுப்பிய காரணத்தினாலே தன்னை தந்தையாக ஒரு உறவு கொண்டு பூம்பாவையை மனம் செய்ய மறுக்கிறார். இதே போன்று சில இடங்களிலே சில உறவுகள் நம்முடைய சைவ சமயத்திலே அந்த உறவு எப்படி இருக்கிறது என்பதை அழகாக இங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. வல்லாள மகாராஜா அவருடைய பெருமையெல்லாம் அருணாசல புராணத்திலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அந்த அருணாசல புராணத்தில் வருகிற வல்லாள ராஜாவை தந்தையாகவும், அந்த அருணாச்சல ஈஸ்வரர் மகனாகவும் உறவு கொண்டு, அந்த மகனாக வருகின்ற அருணாச்சல ஈஸ்வரர் வல்லாள மகாராஜாவை தந்தையாக தான் உறவு கொண்டு அங்கே சிரார்த்தம் முதலானவர்கள் செய்து காட்டுகிறார். இதே போன்று கரிவளவந்த நல்லூர் ஒரு தலத்திலே பார்க்கின்ற பொழுது அங்கிருக்கிற பால்வண்ண நாரதரை மகனாகவும், வரதுங்கராம பாண்டியனை தந்தையாகவும் பாவித்து, தந்தையாகிய வரதுங்கராம பாண்டியனுக்கு மகனாக அந்த பால்வண்ணநாதர் தன்னை பாவனை செய்து அங்கே ஸ்ரார்த்தம் நடக்கின்ற லீலைகள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே சில இடங்களிலே சில லீலைகளிலே சில உண்மைகளிலே எந்தெந்த உறவிலே யார் யார் எப்படி என்பது அங்கே சொல்லி காட்டப்படும். இதே போல இந்த உயிர் என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே, இந்த உயிருக்கும் சிவத்திற்கும் உறவு என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய சைவத்தின் கண்ணே உயிர்களையெல்லாம் பெண்ணாகவும், அந்த பெண்களுக்கு ஒரே தலைவன் சிவம் என்றும் சொல்லப்பட்டுகிறது. ஆக உயிர் கூட்டங்கள் எல்லாம் பெண்ணாகவும், சிவத்தை தலைவனாக வைத்து பசுபதி என பெயரிட்டு இது அகத்துறையிலையும் வைத்து பேசப்படுகிறது. நாயகன் நாயகி பாவனை இதுதான் அதுல, நாயகன் நாயகி பாவனையாக அங்கே வருகிறது. இதே போல நம்முடைய சைவத்தின் சொல்லப்படுவது முப்பொருள் உண்மை. இந்த முப்பொருள் உண்மையிலே மூன்று பொருளும் நித்தியமானது, மூன்று பொருளும் நித்தியமானது, இறை உயிர் தழை இது நித்தியமானது. முத்தி நிலையிலும் இந்த மூன்று இருக்கும். ஆனால் அதே நேரத்துல இந்த இறைவனானவன் சக்தியோடு அவன் இருக்கின்ற பொழுது அந்த சம்பந்தம், அந்த தொடர்பு, அந்த உறவு எப்படி இருக்கும் என சொன்னால், பிரிக்க முடியாத சம்பந்தம், சாதாண்மிய சம்பந்தம், அது பிரிக்க முடியாத சம்பந்தம். சூரியனிடம் இருந்து கதிரை பிரிக்க இயலாததை போல அந்த உறவு சாதாரண சம்பந்தமாக அந்த உறவு. உயிர் இறைவனோடு கலக்கின்ற அந்த நிலை எப்படி இருக்கும் என சொன்னா, அது அத்துவித கலப்புன்னு. அந்த உறவு எப்படி இருக்கும், உயிர் உயிராகத்தான் இருக்கும், சிவம் சிவமாகத்தான் இருக்கும். ஆனால் அது எப்படி கலந்திருக்கும், பொருளால் வேறாய் கலப்பால் ஒன்றாக இருக்கும். பொருளால் வேறாய் கலப்பால் ஒன்றாகத்தான் இருக்கும். இதே போல இந்த உயிரானது, இந்த உயிருடன் இறைவன் அந்த கலந்திருக்கின்ற பொழுது, அந்த கலப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஒன்றாய் உடனாய் வேறாய் என்று ஒரு கலப்பை சொல்வார்கள். ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய் மாறாமறை நான்காய் அவர் பௌதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழு சுடி எட்டு சுவை தானாய் எட்டு சுவை தானாய் வேறாய் உடன் ஆனார் இடம் வீடு மில்லையே. எனவே தானாய் வேறாய் உடனாய் உயிரிடம் உள்ள கலப்பை ஞானசுமந்தர் சொல்லி காட்டுறார். ஆக ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிறார். இந்த ஒன்றாய் வேறாய் உடனாய் என்பதற்கு என்ன ஒரு ஓமை என சொன்னால், ஒன்றாய் சிவமும் உயிரும் ஒன்று போல் ஒட்டி இருப்பார். இந்த சிவம் வந்து உயிரோடு ஒன்றி ஒன்றாய் இருப்பார். எதை போல, உயிர் உடலோடு ஒன்றி இருப்பதை போல. உடல் வேறு உயிர் வேறு என்று பிரிக்க முடியாத சிவன் அப்படி ஒன்றாக உயிரோடு கலந்திருப்பார். வேறாய் என சொல்லுகின்ற பொழுது எப்படி என சொன்னால், சூரிய ஒளியும் கண் ஒளியும் போல பொருளால் வேறாக இருந்தாலும் கலப்பால் ஒன்றாக இருக்கும். இதே போல உடனாய் என சொல்லக்கூடியது கண்ணொளியும் ஆன்ம போதமும் போல. இப்படி நம்முடைய உறவுகள் அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், உயிர்களுக்கும் சிவத்திற்கும் உள்ள உறவு என்ன, உயிர்களுக்கும் சிவமும் எப்படி அந்த கலப்பிலே அது இருக்கிறது, அந்த உறவு எப்படி இருத்தல் வேண்டும் என்று அங்கே சொல்லுகின்ற பொழுது, உயிருக்கும் சிவத்திற்கும் இருக்கின்ற ஒரே ஒரு உறவு ஆண்டான் அடிமை உறவு. அதான் ரொம்ப முக்கியம், ஆண்டான் அடிமை உறவு. இந்த ஆண்டான் அடிமை உறவு என சொல்லுகின்ற பொழுது, இறைவனானவன் ஒருவர் பக்குவப்பட்டு விட்டார் என்பதை எதை வைத்து அடக்கிறார் என சொன்னால், அந்த ஆன்மாவினுடைய அடிமைத்திறத்தை வைத்தே அவன் பக்குவப்பட்டவன் என அறிந்து உடனே அருள் செய்கிறான். எனவே உயிரிடம் சிவம் நோக்குவது, இவன் அடிமைத்திறம் அடிமை உறவிலே நிற்கின்றானா, எந்த அளவிலே இருக்கின்றார் என்பதைத்தான், அந்த அடிமைத்திறத்தைத்தான் பெருமான் நடப்பறார். அடிமையை உகப்பற் போலும் என்று ஆவடுகிறேன் பதியத்துல நம்முடைய நாவுக்கர் சுவாமி சொல்லி காட்டுகிறார். இதே போன்ற திருவாரூர் பதிகத்திலையும் ஆறாவது திருமுறை திருத்தாண்டகத்துல திருநாவுக்கரசர் சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கில், முடியார் மதி அறவம் வைத்தார் போலும் மூவுலகும் தாமியாய் நின்றார் போலும் செடி ஆர் தலைபலி கொண்டு உழல்வார் போலும் ஷெல்கதி தான் கண்ட சிவனார் போலும் கடியார் நஞ்சு உண்டு இருண்ட கண்டர் போலும் கங்காள வேட கருத்தர் போலும் அடியார் அடிமை உகப்பார் போலும் அடியார் அடிமை உகப்பர் போலும் அணி ஆரோ திருமூலட்டானே. எனவே அந்த அடியார்களுடைய அடிமையைத்தான் இறைவன் பார்க்கிறான். எனவே இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள அங்கே ஒரு உறவு ஆண்டான் அடிமை உறவு, ஆண்டான் அடிமையின் உறவு. அதனால்தான் மணிவாசக பெருந்தகை தன்னுடைய திருவாக்கிலே அங்கே சொல்லுகின்ற பொழுது, குலைத்தப்பத்திலே என்னுடைய அடிமைத்தனம் நன்றாக இருக்கிறது என்று பரிகசிப்பது போல மணிவாசகரே தன்னுடைய திருவாக்கிலே சொல்லி காட்டுகிறார். அந்த அருமையான அந்த குலைத்தப்பத்துல ஒன்பதாவது பாடல்ல, மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்துன்கலர்க்கே புகுமாறும் அண்ணா என்ன கடமேனும் அடிமை சால அழகு உடைத்தே. ஒரு அடிமைக்கு என்ன வேண்டும் என்பதை எஜமானன் அறிந்து காரத்தை கொடுப்பான். ஆனால் எனக்கு இது வேண்டும் என்று நான் கேட்பது இது அடிமைக்கு அழகோ என்று அடிமை சால அழகுடைத்தோ என சொல்லி காட்டுகிறார். இதே போல இன்னொரு பெரிய ஒரு செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டியது, சிவமும் சக்தியும் இணைந்ததுதான் இல்லைன்னு சொல்லலை. இதையெல்லாம் கொஞ்சம் கருத்திலே வைத்து பார்த்தால்தான் மாயையோடு எப்படி இயங்குகிறான்ங்கிறத தெரிய வரும். சிவமும் சக்தியும் இயங்குகிறது. சக்தி என சொல்லக்கூடியது சிவத்தினுடைய இறை இயக்கம் தான் சக்தி. நங்கையினால் நாம் அனைத்தும் செய்யுமா போல நங்கனைத்தா நங்கையினால் நாடு அனைத்தும் செய்தாளுங்கிறார். நம்கையினால் நாம் அனைத்தும் செய்தார் போல் நங்கையினால் நாடு அனைத்தும் செய்வார். திருக்கழிச்சுப்படியால் சொல்லி காட்டுகிறார். அந்த நங்கையோடு அவர் தொழிற்படுகின்ற பொழுது எப்படியெல்லாம் இருக்கிறது. இதுல இருந்து நம்ம ரொம்ப கவனமாக கொள்ள வேண்டிய பகுதி, அந்த சிவனுடைய சுப்ரீமசி என சொல்லக்கூடிய போய்விடக்கூடாது. அம்மைதான் தொழிற்படுகிற அம்மையை வைத்து தொழிற்படுகிறான்னா அப்ப அம்மை முதன்மை பெறுகிறாள்னு இல்லை. உடையாள் உந்த நடுவே இருக்கும், உடையாள் நடுவே நீயுறுத்தி அந்த அம்மைக்கு மத்தியிலும் இருந்து கொண்டு இயக்குவது அவரே. இதுல நம்முடைய நூல்கள்ல சிவனுக்கும் சக்திக்கும் என்ன உறவுன்னு ஒருத்தர் கேட்கிறார். சிவனுக்கும் சக்திக்கும் என்ன உறவு அப்படின்னு கேட்கிறார். அது என்ன உறவு என சொல்லுகின்ற பொழுது யாராவது கேட்டா சீதைக்கு ராமன் யாருன்னு கேள்வி கேட்பாங்க. இதே போல உமைக்கு சிவன் என்ன உறவு, இதுக்கு என்ன உறவு என்பதை மணிவாசக பெருந்தகை திருப்பொற்சுண்ணத்தில் சொல்லி காட்டுகிறார். மின்னிடையே செந்து வருவாய் கருங்கண் வெண்ணகை பன்னமர் மென்மொழியில் என்னுடைய ஆரமுது எங்கள் அப்பன் எம்பெருமான் இயமா இமவான் மகட்கு. நல்ல கவனமாக கேட்க வேண்டிய பகுதி. என்னுடைய ஆரமுது எங்கள் அப்பன் எம்பெருமான் இமமா இமவான் மகட்கு. யாரு உமைக்கு சிவன் என்ன உறவு? தன்னுடைய கேழ்வன் கணவன் மகன். எப்படி மகனா? சிவன் மகனாகவும் உமை தந்த தாயாகவும் இருப்பாள். தன்னுடைய கேழ்வன் மகன் தகப்பன் தமையன். யாரு உமைக்கு தகப்பனாகவும் இருப்பாரா? உமைய வந்து சிவனுக்கு சகோதர உறவும் வந்துடுமா? தன்னுடைய கேழ்வன் மகன் தகப்பன் தமையன் எம்மையன் தாள்கள் பாடி பொன்னுடை பொன்முலை மங்கை நல்லீர் பொத்திரு சுண்ணம் இடித்து நாமே. இதுல சைவ சித்தாந்தம் தெரிந்தால்தான் சிவனுக்கும் உமைக்கும் உள்ள உறவு இந்த செய்தி நமக்கு விளக்கமாக தெரியும். இப்ப பாருங்க, இதுல எம்பெருமான் இமவான் மகட்கு தன்னுடைய கேழ்வன், கேழ்வன்னா கணவன். உமைக்கு சிவன் கணவனாக எப்பொழுது இருக்கிறார் என சொன்னார், படைப்பாதி காலம் வருகின்ற பொழுது சிவத்தோடு சேர்ந்து இருவரும் இயைந்து, இருவரும் இயைந்து அந்த சொல்லி காட்டுறார். இருவரும் புணர்ந்துன்னு சொல்லி காட்டுவார் சித்தியாரில் வருகிறதல்லவா. அதே போல அங்கே படைப்பாத காலத்தில் சிவசக்தி சுரூபராக இருந்து அங்கே ஐந்தொழியை செய்கின்ற பொழுது அவர் கணவன். சக்தி தத்துவத்திலே இருந்து சாதாக்கிய தத்துவம் தோன்றுகின்ற காரணத்தினாலே, சக்தி தத்துவத்திலே இருந்து சாதாக்கிய தத்துவம் தோன்றுவதனாலே மகன் என்ற உறவு. சிவ தத்துவத்திலே இருந்து சக்தி தத்துவம் பிரிந்து வருகின்ற காரணத்தினாலே சிவன் தந்தை. சிவ தத்துவத்திலே இருந்து சக்தி தத்துவம் பிரிந்து வருவதாக தந்தை. ஞானாசக்தியை அதிட்டித்து அங்கே சிவ தத்துவம் வருகின்ற காரணத்தினாலே தமையன் என்று அழைக்கப்படுகிறான் என்று இப்படி உறவுகள் சொல்லி காட்டப்படுகிறது. எனவே ஒரு காரியத்தை பண்ணுகின்ற பொழுது அவன் தொழிற்படுகின்ற வேறுபாடுகளை வைத்து இந்த உறவுகள் வைத்து பேசப்படுகிறது. இப்படி உமையானவள் சிவனுக்கு கேழ்வன், மகன், தகப்பன், தமையன் என்று அந்த சிவனது உறவினை உமைக்கு சொல்லி காட்டுவதைப் போல திருமந்திரத்திலும் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. வாயும் மனமும் கடந்த மனோன்மணி, பேயும் கணமும் பெரிதுடை பெண்பிள்ளை, ஆயும் அறியும் கடந்த அரணுக்கு தாயும் மகளும் தாரமும் ஆமே. தாயும் மகளும் தாரமும் ஆமே. அம்பாள் வந்து சிவனுக்கு தாயும் மாறான், மகளும் மாறான், தாரமும் மாறான்கிறார். அது சிவன் பக்கத்திலே வைத்து சொல்லுகின்ற பொழுது, உமை பக்கத்தில் வைத்து சொல்லுகின்ற பொழுது சிவன் கேழ்வன், மகன், தகப்பன், தமையன்கிறார். சிவன் பக்கத்திலே வைத்து சொல்லுகின்ற பொழுது உமையானவள், அதே தத்துவம் தான், தாயாக மகளாக தாரமாக வருவாள். அந்த தத்துவத்தை அந்த பக்கமாற்றி பேசுகின்றவர் இந்த உறவு வருகிறது. இதே போல குமரகுருபரர் சுவாமிகள் சிதம்பர செய்யுட்கோவையில் இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார். கணமார் கவின் செய்யமன்று அனக நாடற்கு எம்மண்ணை மனைவி தாய் தங்கை மகள். அந்த தொழில் வேறுபாடு வருகின்ற பொழுது எந்தெந்த தத்துவங்களில் இருந்து எது பெறுகின்றதை வைத்து கொண்டு அழகாக மனைவி தாய் தங்கை மகள் என்று அந்த உறவு உறவினை சொல்லி காட்டுகிறார். இதே கருத்தை திருக்கோவையாரிலும் சொல்லி காட்டுகிறார் மணிவாசக பெருந்தகை. தவழத்த நீரணியும் தடந்தோள் அண்ணல் ஒருபால் அவள் அத்தனாம் மகனாம் அத்தனாம் மகனாம் என்று இப்படி திருக்கோயில் வருகிறது. எனவே இறைவனானவன் தொழிற்படுகின்ற அந்த தன்மையை வைத்து அந்த உறவுகள் அங்கே பேசப்படும். இதே போல படைப்பாடு தொழில்களை செய்கின்ற பொழுது நம்முடைய பெருமானானவன் மாயையை முதற் காரணமாக வைத்து செய்கிறான். அந்த மாயையோடு அவன் எப்படி தொழிற்படுகிறான்? மாயா ஒருவன் மாயையில் இயையான், சங்கற்ப நிராகரணத்தில் அவன் மாயையிலே வைத்து இயங்குகின்ற பொழுது மாயைக்கும் இவனுக்கும் எப்படி அந்த உறவு இருக்கிறது? சிவ பரத்துவமும் இருக்கணும், ஆனால் மாயையை இயக்குவது உண்மை என்பதும் நமக்கு தெரியணும். ஆனால் அந்த மாயையோடு எப்படி இருக்கிறான் என்பதற்கு அங்கே பார்க்கணும். இதை லேசாக நான் சொல்லி காட்டுறேன். இறைவனுக்கு மாயைக்கு உள்ள தொடர்பு சொல்லுகின்ற பொழுது இறைவனானவன் அந்த மாயையை இயக்குவதற்கு ஆதாரமாக இருக்கிறான். அவன் துணையாக கொள்வது இயக்குவது மாயையை. எனவே மாயை என சொல்லக்கூடியது ஆதேயம், ஆதேயம் மாயை. சிவன் அந்த மாயை இயங்குவதற்கு காரணமாக இருக்கின்ற காரணத்தினால் அவன் ஆதாரம். அதனால ரொம்ப முக்கியமான கருத்து, இறைவனை ஆதாரம் என்றும் மாயை ஆதேயம் என்றும் அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. இப்படி மாயையை வைத்து எப்படி அவன் இது பண்ணுகிறான், தொழிற்படுகிறான் என்பதை எல்லாம் நம்முடைய அழகாக இந்த நூலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. மாயை என்பது அவசியம்தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதே நேரத்தில் அந்த மாயையோடு எப்படி தொழிற்படுகிறது என்பதை நாம் பார்க்கணும். இதுக்கு நான் உதாரணத்தை நான் சொல்லிக்கொண்டு நான் நூறுக்கோம். முதற் காரணமாகிய மாயையை வைத்து துணை காரணமாக சக்தியை வைத்து கொண்டு நிமித்த காரணனாகி சிவம் ஐந்தொழிலை செய்கிறார். முதற் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம். இதற்கு ஒரு உதாரணம் சொல்வது உண்டு. பானை என்று ஒன்று செய்ய வேண்டும் என சொன்னால் முதற்காரணமாகிய மண்ணை வைத்துக் கொண்டு துணையாக தண்டு திகிரியை வைத்துக் கொண்டு குயவனான நிமித்த காரணம் செய்கிறான். குயவன் இருந்தா போராது, அங்கே மாயை மண் தேவைப்படுகிறது. மண் தானா பானை ஆகாது, அதை வடிவமைக்க தண்டு திகிரி வேணும். தண்டு திகிரி மண் இருந்தால் அது தானாக பானையாக மாறாது. அது செய்வதற்கு ஒரு குயவன் இருக்கணும். ஆகையினாலே தான் இந்த உதாரணத்தை வைத்துக் கொள்ளணும். இதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொன்னேன். ஒரு நாற்காலி செய்ய வேண்டும் என சொன்னால் முதற் காரணமாகிய மரம் இருக்கணும், துணை காரணமாக உளி சுத்தியல் ரம்பம் இருக்கணும், உளி சுத்தியல் ரம்பம் இருக்கணும். மரம் இருந்தாலும் உளி சுத்தியல் இருந்தாலும் அதை இயக்க அந்த மரத்தை நாற்காலியாக செய்வதற்கு தச்சன் என ஒருவன் வேண்டும். ஆகையினாலே இந்த தச்சன் தான் மரத்தை முதற்காரணமாக வைத்துக்கொண்டு உளி சுத்தியலை துணையாக வைத்துக்கொண்டு தச்சனானவன் நிமித்த காரணனாக இருந்து நாற்காலியை செய்கிறான். இதே போல இந்த உயிர்கள் ஆனது மலபரிபாகம் பெரும்பொருட்டு ஐந்தொழிலை செய்கிறான். இந்த ஐந்தொழிலை செய்கின்ற பொழுது முதற்காரணமாகிய மாயை வைத்துக்கொண்டு துணை காரணமாக சக்தியை வைத்துக்கொண்டு நிமித்த காரணமாக சிவம் இந்த ஐந்தொழிலை இயற்றுகிறான். இது வெனுக்கின்ற பொழுது அப்ப முதற் காரணம் மாயை என்று சொன்னால் அப்ப முதற் காரணம் மாயை என்ன? சிவத்தை விட முதல் காரணம் என்று சொல்லப்பட்டதால மாயை பெரிது போல தெரிகிறது. அப்படி அல்ல, முதற் காரணமாக மாயை இருந்தாலும் இவன் முதற் காரணமாக இல்லாத காரணத்தினாலே இவன் அகாரணன். அகாரணன் என்ற காரணத்தினாலே சிவத்தினுடைய முக்கியத்துவம் அங்கு கெடுவது இல்லை. அது எதை போல் என்பதற்கு அகாரணனாக இருந்தாலும் அங்கே அந்த முதற் காரணமாகிய மாயையும் துணை காரணமாகிய சக்தியையும் செலுத்துவது நிமித்த காரணன். எனவே இவனும் காரணன் என்ற காரணத்தினாலே இவன் அகாரணனாக இருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் அந்த மாயையும் அந்த சக்தியும் சிவமே இயக்குகின்ற காரணத்தினால் காரணனமாகவும் இருக்கிறான். அப்படி தொழிற்படுகின்ற பொழுது அந்த முயற் காரணமாகிய மாயையை தொழிற்படுத்துகின்ற பொழுது அது எப்படி அந்த உறவு இருக்கிறது? இவனுக்கு மாயை தாக்காது, மாயை இவனன்று இயங்காது என்பதற்கு ஐந்து உதாரணங்களை நல்ல என்னை போன்ற கடைநிலையிலே உள்ளவர்களுக்கு கூட புரியும்படியாக நல்ல ஐந்து உதாரணத்தை சொல்லிக் காட்டுகிறேன்.
1: மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு நீத்தல் விண்ணப்பம். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

மறைவகுத்த வாதவூர் மாணிக்க வாசகர்தாள் மனத்துள் வைப்பா

விளையாட்டு.

0: பார்வதிபதேக்கடலாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே திருவாசகம் நீத்தல் விண்ணப்பத்திலே ஏழாவது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். இந்த நீத்தல் விண்ணப்பம் என்பது உத்தர கோசலங்கையிலே அருளி செய்யப்பட்டது. இது விண்ணப்பம் என்கின்ற ஒரு தனி சிறப்பான பெயரை பெற்றுள்ளது. விண்ணப்பம் என்று சொன்னால் உயர்ந்தோர்களுக்கு தாழ்ந்தவர்கள் செய்து உள்ளுகின்ற கேட்டுக்கொள்ளுகிற ஊர் முக்கியமான செய்தி. அது பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என்னாவி காப்பதற்கு இச்சையுண்டே இருங்கூற்றகல மின்னாறு மூவிலை சூழ என்மேற்புரி மேவு ஒன்றில் துன்னார் கடந்த தூங்கானை மாடச்சுடர் கொழுந்தே என்பது அப்பர் திருவாக்கு. அதுபோல இந்த நீத்தல் விண்ணப்பத்தில் மாணிக்க வாசகர் சிவபெருமானத்தில் விண்ணப்பம் பண்ணி கொள்கிறார். அந்த விண்ணப்பம் என்னவென்று கேட்டால், நான் பொல்லாதவன் ஆனாலும் என்னை விட்டு விடாது என்று சொல்லியுள்ளோம். நல்லவன் என்னை விட்டு விடாது என்றல்ல, நான் பொல்லாதவன் ஆனாலும் நீ என்னை விட்டு விடாது என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒரு இது பெரிய சாத்துரியம் சொல்லும். சாத்துரியம் சமத்து தந்தரம் என்றெல்லாம் சொல்லுவான். அதனால ஆண்டவனை பார்க்க நாம் எவ்வளவு பொல்லாதவன் சொல்லி முடியாது, அவனை எவ்வளவு நல்லவன் என்று சொல்லி முடியாது, நாம் எவ்வளவு பொல்லாதவன் என்று சொல்லி முடியாது. அவன் யாவருக்கும் மேலா அளவில் ஆச்சியருடையான், நாம் யாவருக்கும் கீழாம் அளவிலா இழிவுடையவன். அவன் அளவில்லாத சிறப்புடையவன், நாம் அளவில்லாத உயிர்கள் இழிவுடையவன். இழிவுள்ள உயிர்களே மிகச் சிறப்புள்ளவன் ஆண்டு கொள்வது என்றால் அது பொருத்தமல்லதான். மிக உயர்ந்த தன்மை உள்ளவன் மிக தாழ்ந்த தன்மையினுடையவனை நெருங்கவே மாட்டான், பக்கத்தை நிற்க மாட்டான். அவனை தனக்கு பிரியமானவனாக பக்கத்தில் வைத்து அவனுக்கு வேண்டிய சிறப்பெல்லாம் செய்யறதுன்னா நியாயமே அல்ல. மிக தாழ்ந்தவனுக்கு எல்லா வகையிலும் தீயவனாய் இருக்கிறவனுக்கு எல்லா வகையிலும் நல்லவனாய் இருக்கிற உயர்ந்த மனிதன் அவனுக்கு சினேகம் வச்சுக்க மாட்டான், அவனுக்கு உபகாரம் செய்ய மாட்டான். ஆனால் கடவுள் அதுக்கு நேர்மாறு. அது எப்படி என்று கேட்டால், அவன் எல்லாருக்கும் தாயும் தந்தையுமாய் இருக்கிறோம் என்கின்ற பொறுப்புல இருக்கிறான். தாய் தந்தை என்கின்ற பொறுப்புல இருக்க அதை தாய்மானார் சொல்லுவாரு, பொல்லாத சேயனில் தாய் தள்ளல் நீதமோன்னு கேட்பார். பொல்லாத சேயனில் தாய் தள்ளல் நீதமோ புகலிடம் புரிதுமுண்டோ என்பது தாய்மானவர் பாடல். அதனால மிக பொல்லாதவனாயிருந்தாலும் தாய் தள்ள முடியாதல்லவா, அதனால நீ எல்லாருக்கும் தாயும் தந்தையுமாத்தானே இருக்கிற, அதனால இந்த என்னை ஆண்டு கொள்ள வேணும் என்று கேட்டுக்கொள்வது. அவன் என்ன செய்வான்னு கேட்டால், ஏழ இப்படி எல்லாத்தையும் தான் பொல்லாதவன் பொல்லாதவனுதுன்னா நம்ம யாருக்கே ஆண்டு கொள்ள நம்ம கட்சியிலேயே ஆள் கிடைக்காது என்று சொல்லி அவனும் ஆண்டு கொள்வான். பார்த்தா எல்லாரும் பொல்லாதவனாத்தான் தெரியும், அவனுக்கு எல்லாரும் பொல்லாதவனாத்தான் தெரியும். கடவுளை பார்க்க அவன் சுத்தமே வடிவம், நம்ம அசுத்தமே வடிவம். சுத்தமே வடிவாகிய கடவுள் எல்லாரையும் அசுத்த அசுத்தம்னு தள்ளி விட்டான்னா அப்புறம் அவனுக்கு ஆளே கிடைக்காது. சரி ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு முறையெல்லாம் இந்த திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் நன்றாக சொல்லுகிறார். இந்த ஏழாவது நீத்தல் விண்ணப்பம் அண்டு உண்டானாம், நான் ஒரு பொருள் அல்ல அவனுக்கு, நான் அவனுக்கு ஒரு பொருளாக நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்தல்னு வருதல்லவா அச்சோபதிகத்துல. அவன் நினைக்கும் போது அவனுக்கு நான் ஒரு பொருளாகவே தோற்ற முடியாது, ஆனா என்னையும் பொருளாக எண்ணி என்னையும் ஆண்டு கொண்டான். நான் எப்படிப்பட்டவன் என்றால், பொய் பொய்யன் என்று சொல்லுகின்ற அந்த வாக்கியம் இருக்குதே அது எனக்கு தான் பொருத்தம். அப்படிப்பட்ட பொய்யவனாகிய என்னை அவன் பொருளாக ஏற்றுக்கொண்டு ஆண்டு கொண்டான். பொய்யவனேனை பொருளேன ஆண்டு ஒன்று பொத்தி கொண்ட வையவன். அவன் மெய்யவன், நான் பொய்யவன். அவன் மெய்யன், நான் பொய்யன். அவன் நல்லவன், நான் கெட்டவன். ஆனா அவன் என்னை பொருளென ஆண்டு ஒன்று பொத்தி கொண்ட மெய்யவனே. பொய்யவனேனென்று பொய்யவனாகிய என்னை பொருளென ஆண்டு அதனால இவனையும் ஒரு மனிதன் என்று சொல்லி அடியவன் என்று சொல்லி என்னையும் ஒரு பொருளாக எண்ணி ஆண்டு கொண்டான். ஒன்று கொண்டுன்னா என்னை தன்னோடு சேர்த்து பொத்தி கொண்ட மெய்யவனே. பொத்தி கொண்ட என்றால் தன்னுடைய பிள்ளை குற்றம் செய்தால் அதை வெளியில சொல்லிக் கொள்ளாமல் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக போத்தி வைக்கிறது. அந்த வார்த்தை கேள்விப்பட்டீங்களா, போத்தி கொள்ளுதல், அதை பொத்தி கொள்ளுதல். உள்ள இருக்கிற ரகசியத்தை வெளியில விடாம, உள்ள இருக்கிற ரகசியத்தை வெளியில விடாம தன்னுடைய பிள்ளை வெளியில கட்டவே சொல்லிக் கொள்ளாம பொத்திக்கிறது. பொத்தி வளர்த்தான், பொத்தி வளர்த்தான்னு சொல்லுவார். பொத்தி கொண்ட மெய்யவனே, என்னை கெட்டவனாக உலகத்துல காட்டாம என்னை பொத்தி கொண்டான். பொத்தி கொண்ட மெய்யவனே, விட்டுவிடுதி கண்டாய், என்னை விட்டு விடாது. அதை விட்டு விடாம நீ காப்பாற்றுவதற்கு உலகிட்டயே ஒரு அடையாளம் இருக்கு. நீ விட்டு விடாமல் என்னை காப்பாற்றுவாய், காப்பாத்தி இருக்கிறாய் என்கிறதற்கு உன்னிடத்துல ஒரு நல்ல அடையாளம் இருக்கிறது. அது என்ன அடையாளம் என்று கேட்டால், மிக பொல்லாததா இருப்பது நஞ்சு. உலகத்துல இருக்கிற பொருளிலேயே மிக பொல்லாதது எது? நஞ்சு. அது உன்னுடைய உன்னுடைய கழுத்துல இருக்குது. மிக பொல்லாததா இருக்கிற நஞ்சு உன்னுடைய கழுத்துல இருக்குது. அப்படி மிக பொல்லாததா இருக்கிற உயிர்களை கொல்லக்கூடிய விஷத்தையே நீ கழுத்திலே வைத்திருக்கின்ற காரணத்தினால என்னை நீ காப்பாற்றுவாய் என்பதுல நம்பிக்கை இருக்கிற சுவாமி. விடம் உண்மிடற்று மையவனே, விடம் உண்மிடற்று, மிடர்னா கழுத்து, மிடர் ஹரியர் குமர பழனி வரம் அவரது ஒருவாழ மிடர்னா கழுத்து, இதுல மை நிறமுடைய விஷம் இருக்கிற காரணத்தினாலே என்னை காப்பாற்றுவாய் என்பதுல எனக்கு நன்றாக உறுதி இருக்கிறது. விடம் உண்மிடற்று மையவனே, மண்ணு உத்தர ஓசமங்கைக்கரசே, நிலை பெற்ற உத்தர கோஷமங்கையில் எழுந்தருளி இருப்பவனே, செய்யவனே சிவனே ஸ்ரீ என்பது வந்து இருப்பவனே, உத்தரகோஷ மங்கையில எழுந்தருளி இருப்பவனே, செய்யவனே, செய்யவன் என்று சொன்னார் சிவந்த நரமுடையவன், சிவந்த நரமுடையவன், செந்தடல் குறை திருமேனி இங்காட்டி என்று சொல்லுகிறார் அல்லவா, அதனால சிவந்த நரமுடையவன் செய்யவன் சிவனே. சிவனே என்பதுதான் அவனுக்கு சிறப்பு தனிப்பெயர். அந்த பெயர் தான் அவன் எப்பொழுதும் நிலை பெயராக நித்திய கல்யாண குணமுடையவனாய் மங்கள குணமுடையவனாய் விளங்குவன் சிவன். சிவன் என்ற சொல்லுக்கு மங்கள பொருளாய் நித்திய கல்யாண குணமுடையவனாய் இருப்பவன் என்பது குரு. அதனாலே அப்படி மங்கள பொருளாய் இருக்கின்றவனே சிறியன் பவம் தீர்ப்பவனே, சிறியனாயி என்னுடைய பரப்பை தொலைப்பவனே, பவம் தீர்ப்பவனே. பவம் என்று சொன்னால், பவம் என்று சொன்னால் அதனால பரப்பு, பரப்பை ஒழிப்பவனே சிறியன் பவம் தீர்ப்பவனே. பவம் என்பது பரப்பு. பரப்பு வந்து எப்படிப்பட்டது என்றால் உயிர்களுக்கு சொந்தமாக இருப்பது, உயிர்களுக்கு சொந்தமாக இருப்பது. பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்புங்கிறது உயிர்களுக்கு சகசமாக இருப்பது. அந்த பிறப்பை இல்லாமல் செய்வன் யார் என்று கேட்டால் சிவன் ஒருவன் தான். அதனாலதான் பிறப்பருக்கும் மன்னன்னார், மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி என்று சிவபுராணத்துல வரும். அதனால பவத்தை தீர்ப்பவன், பிறப்பை தீர்ப்பவன் இல்லாமல் செய்வன் சிவன் ஒருவனை என்பதே செய்யவனே சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே என்று இந்த பாட்டிலே அறிவிக்கிறார். தீர்க்கின்ற வாரன் பிழையை நின் சீரருள் என்போல் என்று வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய், என்னுடைய பிழை இருக்கிறது பாரு, அந்த பிழைய எப்பொழுது தீர்ப்பாய், எந்த முறையிலே தீர்ப்பாய் என்று எண்ணி எண்ணி எண்ணி நான் வேர்த்து வியர்த்து இருக்கிறேன். உடம்பு வேர்த்து போச்சுன்னு சொல்றாங்க அல்லவா, ஒரு சஞ்சலமான விஷயத்தை நினைக்கும் போது வேர்த்து உருத்து போச்சு அப்படின்னு சொல்லுவார், வேர்த்து விறுவிறுத்து போச்சு அப்படின்னு சொல்லுவார். அது தாங்க முடியாம அதுதான். அது போல நான் வியர்த்து போனேன், எதனாலே என்று கேட்டால் என் பிழை என்பது கொஞ்சமா இல்லை, இந்த பிள்ளைய எப்படி தீர்க்க போற, எந்த முறையில தீர்ப்ப, இப்ப தீர்ப்ப என்று எண்ணி எண்ணி எனக்கு வியர்த்து போச்சு. தீர்க்கிற வாரன் பிழையை சீர் அருள் ஐயாலும் உன்னுடைய அருள் இருக்கிறதே, அருளுக்கு என்னுடைய பிழை வந்து பெருசல்ல, அதை உள்ள குறிப்பா வைக்கிறார். உன்னுடைய அருளுக்கு என்னுடைய பிழை பெருசல், பெருநெருப்புக்கு முன்ன என்ன பிடி சொன்னேன், பிழை உயர்ந்தவன் தாழ்ந்தவனை ஆண்டு உள்ளுவது என்ற ஆச்சரியம் சொன்னா, இப்ப எப்படி சொல்றேன், உன்னுடைய அருளை பார்க்கும் போது என்னுடைய பிழை பெருசு, அதனாலே நீ தீர்த்து விடுவாய் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதனாலே தீர்க்கின்ற வாரன் பிழையனின் சீதருள் என்கோர் என்று வெறுக்கின்ற என்னை விடுதி கண்டாய், விரவார் விரும்ப ஆர்க்கின்ற தார் விடை உத்தர ஓசம் அங்கைக்கரசே. விரவார் என்றால் தன்னை அடையாதவர்களாய் பகைவர்களாய் இருக்கின்றவர்களை அச்சத்தை உண்டு பண்ணுகின்ற விடையாகிய ரிஷப வாகனத்தை உடையவர். விரவார் விரும்ப, விரவார் என்றால் சத்துருக்களாய் இருப்பவர்களும் அந்த விடை இருக்கு, அது விடை போடுகின்ற சத்தத்தை கேட்டு அஞ்சுவாரலாம். அவர் ஏறி இருக்கிற காலமாடு அப்படிப்பட்ட காலமாடு, அதனால அது சத்தத்தை கேட்டு சத்துருக்கள் அஞ்சுவாரலாம். அப்படிப்பட்ட விடையாகிய ரிஷப வாகனத்துடையவனே உத்தர கோஷம் அங்கைக்கு அரசே ஈர்க்கின்ற அஞ்சோட அச்சம் விரையனை இருதரையே, அஞ்சோடு அச்சம் வினையேன இருதரையே. அஞ்சு அச்சம்னு ரெண்டு, அஞ்சுன்னு இந்த பொறிகள் அஞ்சு, அச்சம் என்பது உள்ளத்துல இருக்கிற பயம். இப்படி உள்ளே பயம், வெளியிலே இந்த பொறிகள், வெளியிலே இருக்கின்ற இந்த மெய்வாயு மூக்கு செவியாகிய இந்த ஐந்து பொறிகளால் பூர்வக்கம் என்னை துன்பப்படுத்துகிறது, உள்ளே இருக்கிற அச்சம் ஒரு வகையில துன்பப்படுத்துகிறது, இந்த இரண்டு வகையாலே என்னை ஈர்க்கிறது. ஈர்க்கிறது என்று சொன்னால் அச்சம் ஒரு பக்கம் ஈர்க்கிறது, இந்த புலன்கள் ஒரு பக்கம் ஈர்க்கிறது. ஈர்க்கின்ற அஞ்சோட அச்சம் வினையேன இருதலை, வினையுடையவனாகிய என்னை அச்சத்தினாலே அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூரியம் பிச்சத்தேவா. அச்சம் என்பது என்ன என்று கேட்டால் உயிர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அச்சம்தான், வாழ்நாள் முழுதும் அச்சத்தை வந்து தைரியமா வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான், எல்லா வகையிலயும் அச்சம் தான். மனைவிக்கு அச்சமா இருக்குது, பிள்ளைக்கு அச்சப்பட வேண்டியதா இருக்குது, யமனுக்கு அஞ்ச வேண்டியதா இருக்குது, சத்துருக்களுக்கு அச்சம், வியாதிக்கு அச்சம், கடனுக்கு அச்சம், பகைவர்களுக்கு அச்சம், என்னென்னமோ அச்சம். அப்புறம் ரோட்டுல போகும்போது பஸ்ஸுக்கு அச்சம், லாரிக்கு அச்சம், பைக்குக்கு அச்சம், பிராணிகளுக்கு அச்சம். இத்தனை அச்சங்களுக்கு இடையில நம்ம பிழைச்சுக்கிட்டு இருக்கோம்ப்பா. இத்தனை அச்சங்களுக்கு இடையில நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். ஒன்னல்ல ரெண்டல்ல, கரணம் தப்பினா மரணம்னு இருக்கும், மயிரடையிலும் உயிர் தப்பினாலும் இருக்கு. அப்படித்தானே இருக்கு. இத்தனைக்கு இடையில நம்ம காப்பாத்திக்கிட்டு விளக்க வச்சுக்கிட்டு, அது போல உள்ளே இருக்கிற அச்சம், வெளியில இருக்கிற புலன்கள் இருக்கின்ற ஈர்ப்பு, இவைகளாலே நான் மிகுந்த துயரத்தை அடையேன். ஈர்க்கின்ற அஞ்சோட அச்சம் வினையேன இருதலை. இருதலைனா ரெண்டு பக்கமும், இருதலைனா ரெண்டு பக்கம். அடுத்தாப்புல இன்னும் வழக்கம் அடுத்த பாட்டுல சொல்றாரு. இப்படி சொல்றாருன்னா, நல்ல மூங்கில் குழாய், மூங்கில் குழாய், மூங்கில் குழாய்க்குள்ள இரும்பு, மூங்கில் குழாய்க்குள்ள இரும்பு, மூங்கில் குழாய்க்குள்ள இரும்பு இருக்கு பாத்தீங்களா, மூங்கில் குழாய்க்குள்ள இரும்பு. அந்த மூங்கில் குழாயை ரெண்டு பக்கமும் நெருப்பிடிச்சிருச்சு. அந்த மூங்கில் குழாயில ரெண்டு பக்கமும் நெருப்பிடிச்சிருச்சு. என்ன கதியா வந்து இரும்பு சாக வேண்டிய. இப்படி பிறப்பிறப்பு அச்சம், அந்த புலன்களால் வருகின்ற அச்சம், உள்ளத்துல இருக்கின்ற பயம், இவைகளால இருதலை குள்ளியின் உள்ள இரும்பு தூண்டார். இருதலை குள்ளியின் உள் இரும்பு, நல்லா புரியுதா, அருமையா சொன்ன. இருதலை கொல்லி, இருதலை கொல்லி, உள் இரும்பு நினைப்பீந்த விதிகளை அணி விடுதி கண்டார். அருணகிரிநாதர் கூட கொள்ளித்தலையில் இரும்பது போல கொலையும் என்றால் உள்ள துயரை ஒழித்தருளாய்பார். கொள்ளித்தலையில் இரும்பது போல, அது கூட சுமாரா தான் இருக்குது. கொள்ளித்தலையில் இரும்பது போனா கீழே உதிச்சிடலாம், மேல முடிச்சுன்னா கீழே உதிச்சிடலாம். இதுதான் ரொம்ப அருமை. அதான் திருவாசகத்துல மாதிரி மிச்சமே இருக்கா சொல்றதுக்கு வேற கருத்தே இருக்காது. அவ்வளவுதான் சொல்ல முடியாது, மேல யாரும் சொல்ல முடியாது. இருதலை கொள்ளியில் உள்ள இரும்பு, உள்ளே இரும்பு, இந்த பக்கமும் நெருப்பு, இந்த பக்கமும் நெருப்பு பிடிச்சிருச்சு. அப்படின்னா என்ன கதியாகும், இறந்து அது போல இருக்கும். இருதலை குள்ளியும் உள்ளெரும் ஒத்து நினை பிரிந்த விதிதலையேனை விடுதி கண்டாய். இதனால இப்பொழுது நான் உன்னை பிரிந்து விட்டேன். பிரிந்தபடியினாலே நான் வந்து எப்படி இருக்கிறேன் என்றால், தலைவிரி கோலமாக தெரியும். தலைவிரி கோலம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, தலைவிரி கோலம். தலைவிரி கோலம் என்றால் ஏன்னா நல்ல சௌக்கியமாக மகிழ்ச்சியா இருக்கிறவன், எல்லாம் சீதும் சிறப்புமா, ரொம்ப அலங்காரம் பண்ணிக்குவான், நன்றாக இருப்பான். என்ன உமை, எல்லாம் மகிழ்ச்சியோட இருக்கிறவன் தன்னை அலங்காரம் பண்ணிக்கு கொள்வான், முடியெல்லாம் திருத்தி கொள்வான், முடிய திருத்தி கொள்வான். விசனத்தில் இருக்கிறவன் தலை விரிகோலம், அது உன்னை பிரிந்ததினால், உன்னை பிரிந்தது, உன்னை பிரிந்து விட்டேன். இங்கு இருதலை குள்ளியாகிய புலன்களாலும் உள்ளத்தில் இருக்கின்ற பயத்தாலும் வாடுகின்றேன். அப்புறம் தலைவிரி கோலமா இல்லாம நான் எப்படி போய் இப்படிதான் இருப்பேன். இருதலை குள்ளியின் உள்ளரும் ஒத்து என்னை பிரிந்த விரிதலையனை விடுதி கண்டாய். எப்படி விரிந்த தலையுடையவனாய் இருக்கின்ற என்னை விட்டுவிடார், என்னை விட்டுவிடார். நீ எப்படிப்பட்டவன் என்று கேட்டால், பரந்த மூன்று உலகங்களுக்கும் தலைவன். பரந்த உலகம் எவ்வளவு சொல்லி முடியுமா? சொர்க்கம் மத்தியம் பாதாளம், மேல இருக்கிறது அத்தனையும் சொர்க்கம்னு சொல்றது மொத்தமா. இந்திரலோகத்தை சுருக்கம்னு தனியா சொல்றதும் உண்டு. மேலே இருக்கின்ற அத்தனை உலகங்களும் அடுக்கடுக்க அடுக்கடுக்க அடுக்கடுக்கா நிறைய இருக்குதுப்பா. இங்க போய் பாத்தீங்கன்னால தெரியும், அண்ட பகுதியின் உண்டை பறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காச்சு. அண்ட பகுதியின் உண்டை பறக்கம் உண்டை உண்டை உண்டை உண்டையா அடுக்கடுக்கா இருக்குதா நிறைய. அண்ட பகுதியின் உண்டை பறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காச்சு. ஒன்றுனுக்கு ஒன்று நின்றலில் பகுதியில் 100 கோடியின் மேற்பட்டவர் இருக்கிறார். அத்தனை அண்டங்கள் இருக்கிறது, அத்தனை அண்டங்கள் இருக்கு. அண்டங்கள் எவ்வளவு இருக்குது, அத்தனை அண்டங்களும் மேல இருக்கு, ஆனா கீழே விழாம இருக்கு. அதாச்சு மேல ஒரு சாதாரண கடமுள்ள பொருள் இருந்தா விழுந்துடும் கீழே, ஆனா இத்தனை அண்டங்களும் மேல அடுக்கடுக்கா இருக்குல்ல, அதுக்கு என்ன தூணா நட்டு வச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்க, அப்படியே தூங்கி இருக்கு. நினைச்சு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா. அதை சொல்றாரு தாய்மான
1: சுவாமி, கரையின்றி நிற்க விலையோ.
0: சமுத்திரம் கரை இல்லாம தானே நிக்குது, யாரு கரை போட்டா அவ்வளவு நிக்கி.
1: ஆளாளி கரையின்றி நிற்க விலையோ, குடியாலம் அமுதாக விலையோ. அக்கடலின் மீது வட வனல் நிற்கவில்லையோ.
0: கடல்ல தண்ணீர்ல நெருப்பு வச்சிருக்காராம். அதிகமாவது தண்ணீர்ல நெருப்பு இருக்குதா, வடவாமுகாக்கின்னு சொல்றது. அது கடல்ல நெருப்பு வச்சிருக்காரா, அதனாலதான் அந்த கடல் அடங்கி இருக்குதான், இல்லையா அடங்கா.
1: அக்கடலின் மீது வட, அது நமக்கு எல்லாம் புரியாது. அக்கடலின் மீது வட வன நிற்கவில்லையோ, அந்தரத்து அகில கூடி தாழாமல் நிலை நிற்கவில்லையோ. அந்தரத்து அகில கூடி தாழாமல் நிலை நிற்கவில்லையோ. மேருவும் தனுவாக வளையவில்லையோ. சப்த மேகங்களும் அச்சரதரான அணையை சஞ்சரித்திடவில்லையோ. வாழாது வாழவே ராமனடியார் சிலையும் அடமங்கையாக விளையும். மணிமந்திர சித்தியால் வேண்டு மணிமந்திரமாதியால் வேண்டு திகழ் உலக மார்க்கத்தில் வைக்க விளையும். இப்படி எல்லாம் அதிசயமானதெல்லாம் நீ செய்தாய். பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ. பார்க்கும் இடம் இங்கு ஒரு நேக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்பது தாய்மாரோ. ஆகையினாலே அண்டங்கள் அளவில்லாதன, அண்டங்கள் அளவில்லாதன. எல்லா அண்டங்களும் மேலே இருக்கின்ற உலகம் இந்த மத்திய லோகம், கீழே இருக்கின்ற பாதாளம் சொர்க்கம்.

ஆனா இதுல சொல்றாரு, விரிதலையே விடுதி கண்டாய் வியன் உலகுக்கு ஒரு தலைவா. விரிந்த மூன்று உலகங்களுக்கும் ஒப்பற்ற ஒரே ஒரு தலைவனாக இருக்கு. வியன் உலகுக்கு ஒரு தலைவா, மண்ணுத்தரவோ சமங்கைக்கரசே. பொறுதலை மூவிலை வேல்வலன் ஏந்தி புலிபவனே. பொறுதலை மூவிலை வேல்வலன் ஏந்தி புலிபவனே. ஏல பொறுதலை என்பது புத்தம் போரிலே சிறப்புடையதாய் விளங்குகின்ற மூவிலை வேல்வலர். மூவிலை வேல்வலர் என்றால் மூன்று இலைகளை உடையதாய் இருக்கின்ற சூலத்தை கையிலே வைத்திருக்கும். சோர்மானுக்கு சூல் ஆயுதம், விஷ்ணுவுக்கு சக்கர ஆயுதம், இந்திரனுக்கு வச்சர ஆயுதம், முருகனுக்கு வேலாயுதம், சிவனுக்கு சூல் ஆயுதம். வேலாயுதன் சங்கு சக்ராயுதன் விருஞ்சன் அரியா சூலாயுதன் தந்த கந்த சுவாமி. இந்த ராகத்தையும் இந்த சுவை இந்த பாட்டு பொருளையே அனுபவிச்சிங்கன்னா இப்படியும் பாடுவாரா புண்ணியம். அந்த பாடினவன் நம்ம நாட்டுக்காரன் தான், பாடினால நம்ம நாட்டுக்காரன். வேலாயுதம் சங்கு சக்ராயுதம் விரிஞ்சன் அரியா சூலாயுதம் தந்த கந்த சுவாமி. எப்படி எதுகமான இருக்கு பத்தீங்களா, எதுகமான. வேலாயுதம் சங்கு சக்ராயுதம் விரிஞ்சன் அரியா சூலாயுதம் தந்த கந்த சுவாமி. சுடர் காலாயுத குடியூன் அருளாய கவசம் உண்டன் பாலாயுதம் வருமோ யமனோடு பகைக்கு நிம்மே என்பது கந்தர் அலங்கா. அதனாலே ஜெகபெருமானுடைய திருக்கரத்தில் இருப்பது சூல ஆயுதம் என்பது அது மூன்று இலைகளை உடையது. அது அஸ்திர தேவன் சொல்றது, அஸ்திர தேவன் சொல்றது. அது இந்த மந்திரத்துல 11வது மந்திரம் அஸ்திராயணமகா அப்படின்னு. சுவாமிக்கு பதில அஸ்திர தேவர் தான் சித்தீர்த்தம் மாடுறது, காப்பு கட்டி கொள்றது முதலானது முக்கியமானது எல்லாம் அந்த அஸ்திர தேவர் தான் விளங்குற. அதனாலே அப்படி சூலாயுதம் அஸ்திரமாகிய சூலத்தை திருக்கரத்திலே ஏந்தி புரிபவனை விளங்கும். அந்த முவிலை சூளனை கையில வைத்திருக்கிறாய், மேலே மூன்று இலையாக இருக்கிறது, கீழே ஒரு காலாக இருக்கிறது. அதனால மூன்று உலகத்துக்கு நான் ஒருத்தன் தான் தலைவன் என்பதை அந்த சூலாயுதம் காட்டுதான். மூன்று உலகத்துக்கு நான் ஒருத்தனே தலைவனா இருக்கிறேன் சூலாயுதம் காட்டுதான். இந்த மூணு இலைக்கும் எத்தனை கால் இருக்குது, மூணு காலா இருக்குது, ஒரே கால். அந்த ஓமையை வச்சு அப்படி சொல்றாரு. இருதலை குள்ளியின் உள்ளரும் ஒத்து நினை பிரிந்த விரிதலை ஏனு விடுதி கண்டாய் வியன் உலகுக்கு ஒரு தலைவா மண் உத்தரவோசமங்கை கரசே பொறுதலை மூவிலை வேல்வலன் ஏந்தி பொலிபவனே. புலிகின்ற நின்றாய் புகுத பெற்று ஆக்கையை போக்க பெற்று மெலிகின்ற என்னை விடுதி கண்டாய். புலிகின்ற நின்றாள் பூத பெற்று. புலிகின்ற என்றால் விளக்கமாக பிரகாசிக்கின்ற உன்னுடைய திருவடியிலே புகுத பெற்று. திருவடியில் புகுத பெற்று என்பது திருவடியை கண்டு திருவடியிலே பத்தி மூண்டு திருவடியை மறவாமல் இருக்கின்றவன் என்பது புலிகின்ற என்றால் மிக பிரகாசமாய் விளங்குகின்ற திருவடி கமலம். அந்த திருவடி கமலத்தை கண்டேன், கண்ணால் யாரும் கண்டேன் காணும். நிலந்தன் மேல் வந்து நீடுகளால் காட்டினான், காட்டினா அப்புறம் காணாம என்னமா இருக்கும். இப்ப நமக்கு காட்ட மாட்டேங்கிறா காண முடியல, காட்டினா காண்பார்கள் தானே. காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே, காட்டுவித்தால் அறுவர் காணாதாரே. காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே என்பது அப்பர் திருத்தாட்டு. அதனால காட்டினான் கண்டார் தாட்டாமரை காட்டி. அதனாலே பிரகாசமாக விளங்குகின்ற உன்னுடைய திருவடியை புகுத பெற்று. புகுத பெற்று என்பது திருவடியை கண்டது, அதையே தியானித்து மறவாமல் அந்த பூத பெற்ற திருவடியில பூந்தாச்சு. ஆக்கையை போக்க பெற்று. ஆக்கையை போக்க பெற்று என்றால் இதெல்லாம் இறந்த காலத்திலாக சொல்லப்படுவது. இறந்த காலத்தாலே சொல்லப்படும் போக்க பெற்று. ஆக்கையை போக்க பெற்று, ஆக்கையோடு இருந்துதான் சொல்றாரு. ஆக்கையோ போக்க பெற்று என்றால் ஆக்கையில பற்று இல்லாமல், ஆக்கையில் இருக்கிற பற்று போய், ஆக்கையில் இருக்கிற ஆக்கை என்ன உடம்பு, உடம்புல இருக்கிற பற்று இல்லாமல். உன்னுடைய திருவடியை பிடித்த பிறகு உடம்புல இருக்கிற பற்று இல்லாமல் போச்சு. அப்படி பற்று இல்லாமல் போய் மெலிகின்ற என்னை விடுதி கண்டாய். உன்னுடைய திருவருளை முழுவதும் பெற முடியாமல் தரித்திருப்பதனால நான் மெலிந்து போவேன். மெலிந்து போவேன், மெலிகுதல் என்பது இங்கே உள்ளம் மெலிதல். ஆக்கையை போக்க பெற்ற ஆக்கையை பத்தி பேச்சே கிடையாது, ஆக்கை மெலிந்ததுன்னு அர்த்தம் இல்லை. என்ன விளங்குத, இது ரொம்ப கொஞ்சம் நுட்பமான அர்த்தம். எப்படி ஆக்கையை போக்க பெற்று என்று சொல்ல முடியும்னால சரீரத்திலே பற்று இல்லை என்பது விட்டு போச்சு. அப்புறம் மெலிதல் என்ன போடி வரும், உடம்பு மெலிஞ்சு போச்சுன்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம். ரொம்ப மெலிவா இருக்கிறீங்களே, இப்ப மெலிஞ்சுதானே இருக்கிற, அதனால மெலிவா இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்போம். உடம்ப பார், உள்ளம் மெலிதல், உள்ளம் மெலிதல். இப்ப ஆக்கையை போக்க பெற்று என்று சொல்லிவிட்டபடியினால
பாரு, அடுத்தாற்போல மெல்லி

0: கட்டுறதுன்னு சொல்றாரு அல்லவா, அது மெலிதலாது உள்ளம் வாடுதல், உள்ளம் வாடு திருவுருளை பெறாமல் வாடு. அதனால புலிகின்றன் என்றால் பூதப்பற்ற ஆக்கையை போக்க பற்றி மெலிகின்ற என்னை விடுதி கண்டாய், உள்ளம் வாடுகின்ற என்னை விட்டு விடாய். அழிதேர் விளறி ஒளி நின்ற பூங்கொழில், அழி என்று சொன்னால் வண்டுகள், அழி என்பது வண்டுகள். அந்த வண்டுகள் தேனை உண்பதற்காக சோலைகளிலே வந்து பாட்டு பாடு, வண்டு பாடு, வண்டு பாடுச்சுன்னா அந்த முட்டை இருக்கிறது மலரும், வண்டு பாட பாட அந்த முட்டு மலரும், அந்த முட்டு மலருகிற நேரம் பார்த்து இது பாடும், முட்டு மலருகிற நேரம் பார்த்து இது பாடும், இது பாட பாட அது விரிஞ்சு விரிஞ்சா தேன் விழுகும், அது போய் குடிக்கும். அது சேக்கிழாரு முருகநாயனார் புராணத்துல வண்டு பாட புனல் தடத்த மலர்ந்து கண்ணீர் அரும்புவன, வண்டு பாட புனல் தடத்த மலர்ந்து கண்ணீர் அரும்புவன என்பது அந்த முருகநாயனார் புராணம். அதனால இப்படி வண்டு பாடுதன்னா அந்த தேன் இருக்கின்ற உடைகின்ற மலருகின்ற சமயம் பார்த்து பாடுறது, பாடின உடனே அது தேன் தேன் கூட்டும் போது இது உண்ணுவதற்கு சௌரியமா இருக்கும், கொட்டா இருந்தா உள்ள உட்கார்ந்து சாப்பிட முடியாது இல்ல. அதனாலே அழிதேர் விளறி ஒளி நின்ற பூங்குழல், வண்டுகள் ஒலிக்கின்ற புழல் பொழில்களை உடைய உத்தரகோஷம். அது விளறி என்பது பண் வகையில ஒரு வகை, பண் சொல்றோம் அல்லவா, இப்ப கந்தார பஞ்சமம் கொல்லி பண்ணு நட்டபாட நட்டராகம்னு பண் சொல்றோம் அல்லவா, அது மாதிரி விளறி என்கின்ற ஒரு பண், அந்த பண்ண வண்டு பாடுதான், வண்டு பாடுதான், வம்பரா வரி வண்டு மன நார மலரும், புரியுதா இப்ப புரியுதா நான் சொன்ன அர்த்தத்துல வருதா, வம்பரா வரி வண்டு மன நார மலரும், வம்பு அரா வரி வண்டு மன நார மலரும், அந்த வண்டுகள் பூக்களிலே போய் உட்கார்ந்து உட்கார்ந்து உட்கார் உட்கார்ந்து அது உடம்புல நாற்றம் இருந்துகிட்டே இருக்குதான், வம்புங்கிறது நாற்றம், இங்க மனம்ங்கிறது நாற்றம், புரியுதா, அந்த நாற்றம் மாறாமல் இருக்கின்ற வரிகளை உடைய வண்டு வந்து பாட மலர் மலர மனம் நார தேன் உழுக, வம்பரா வரி வண்டு மனநார மலரும், மது மலர்னர் கொன்றாயான் அடியாளா இருப்பேனா எம்பிரான் சம்பந்தம், இவ்வளவு இலக்கியம் வச்சிருக்கிறாரு அதுக்குள்ள சுந்தரர் திருத்தொண்ட தொகையில், வம்பரா வரி வண்டு வரிகளை உடைய வண்டு, வம்பு அறாவரி வண்டுன்னா அந்த வண்டியினுடைய உடம்புல வாசனை இருந்துகிட்டே இருக்கலாம், வாசனை செவ்வாது வாசனை இருந்துகிட்டே இருக்கு, என்ன காரணம்னா வாசனையுடைய மலர்களிலே போய் தூய்ந்து தூய்ந்து தூய்ந்து வந்து வந்து வந்து கொண்டு இருப்பதனாலே வாசனை இருந்து கொண்டு இருக்கிறது. அது வந்து இங்கே இந்த கொண்ட மலர்கிட்ட பாடும் போது அதால மனம் வீசுகிறது, பாட்டை கேட்ட உடனே மலருகிறது, வந்து மனம் வீசுகிறது, மது வடிகிறது, மதுவை உண்ணுகிறது, வம்பாரா வரிவண்டு மனநார மலரும் மதுமலர்னர் மதுனா தேன் மதுமலர்னர் கொன்றாயான், அந்த கொன்றைக்கு இத்தனை அடைமொழி விடுற, மதுமலர் நர் கொன்றாயான் கொன்றாயான் சிவருமான் கொன்றாயான் அடியாளார் பேனா எம்பிரான் சொல்வார், சிவருமானுக்கு கொன்றாயான் ஒரு சிறப்பு பேர் தெரியும், கொன்றாயான் என்ற சிறப்பு. அதனாலே இப்படி அழிதேர் விளறி ஒளி நின்ற பூங்கோளில், அதனாலே விளறி என்கின்ற பண்ணாகிய ஒளி அந்த பொழில் என்கின்ற சோலையில எப்பொழுதும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது, அப்படிப்பட்ட பொழிலையுடைய சோலையுடைய உத்தரகோஷம் அங்கேக்கரசு, வலி நின்ற திஞ்சலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டேன், வலிமையுடைய வலிமையுடைய திஞ்சலையினாலே வலிமை வலி நின்ற திஞ்சலை மிகவும் வலிமையுடையதாயிருக்கின்ற சிலையினாலே மகாமேரு மலையை வில்லாக வளைத்து திரிபுரத்தை எரித்தவர், திரிபுரத்தை எரித்தாய் மாறுபட்டே என்றால் அந்த திரிபுரத்து அசுரர்களுக்கு திரிபுரத்து அசுரர்களை சங்காரம் பண்ண வேணும் சாம்பலாக்க வேணும் என்கின்ற எண்ணத்தோடு மாறுபட்டு மாறுபட்டு சங்காரம் பண்ணினாய் என்று இதுல சொல்லுகிறார். மாறுபட்ட அஞ்சன்னை வஞ்சிப்ப யானும் மணிமலர்த்தால் வேறுபட்டேனே விடுதி கண்டாய், மாறுபடுதல் என்பது தன்னுடைய இயல்புக்கு மாறுபடுதல், தன்னுடைய குணத்துக்கு மாறுபடுதல், மாறுபடுதல் என்றால் அதனால நம்முடைய கருத்து வேற, மனைவியினுடைய கருத்து வேற, பிள்ளைகள் கருத்து வேற என்று சொல்லுகிறோம் அல்லவா, என் கருத்துக்கு ஒத்துவல்ல அது ஒரு வகையா போச்சு நான் ஒரு வகை என்று சொல்லுகிறோம் அல்லவா, அது போல மாறுபடுதல். அது இப்ப எப்படி இருக்குதுன்னா என்னுடைய உடன்பரப்பாக விளங்குகின்ற உடன்பரப்பாக விளங்குகின்ற புலன்கள் இருக்கிறதே அஞ்சு, அந்த அஞ்சு புலன்களும் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் என்னை வஞ்சகம் பண்ணி எனக்கு மாறுபட்டு அது வேலை செய்யும், என்னை கெடுப்பதற்காக மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய, மலங்க புலனைந்தும் என்னையே செய்ய. புலன்கள் யாரோட இருக்குது? என்னோடதான் இருக்குது, என்னோடதான் இருக்குது. நான் சோறு போட்டாத்தான் அதெல்லாம் பிழைச்சுக்கிட்டு இருக்கு. சோறு போடலன்னா கண்ணு இரண்டு போகுது, காது அடைச்சு போகுது, மூச்சு சுவாசம் விட முடியல, வாயு புலந்து போகுது. இப்படி புலன்கள்லாம் இருக்குதா? பாவம்னு சொல்லி நான் சோறு போடுறேன்னா, சோறு போட்டவொடனே கண்ணுக்கு டெம்பர் வந்துருது, காதுக்கு டெம்பர் வந்துருது, எல்லாம் டெம்பர் ஆயிடுது. டெம்பர் ஆன உடனே அது என்ன பண்ணுதுன்னா குறுக்கு விடும். இதேதான் உண்மை. இந்த பாவம்னு சொல்லி சோறு போடுறேன், சாப்பாடு போடலன்னு வச்சுக்க, போடலன்னா கண்ணு நீளம் பூத்து போச்சு, காது அடைச்சு போச்சு, காய் பேச முடியல. இந்த அளவுக்கு பொரியல போய் தொலைது பாவம்னு சோத்த போடனா சாப்பிட்ட உடனே தெம்பு வந்துடும். தெம்பு வந்த உடனே அது குறுக்கு விடும். எனக்கு எதிரியா இருந்து எனக்கு என்ன கெடுதல் பண்ணணுமோ, எந்த வழியில போனா நான் கெடுவேனா, அந்த வழியில என்ன எடுத்துக்கிட்டு புலன்கள் திகைப்பிக்க அப்படின்னு பின்னாடி எனக்கு மாறுபட்டு அது நடக்குது. இதுக்கு என்னோடதான் இருக்குது, என்னோடதான் இருக்குது, என்னாலதான் பிழைச்சுக்கிட்டு இருக்குது, என்னாலதான் பிழைச்சுக்கிட்டு இருக்குது. அதே சித்தியார்ல தீரியம் என் வசத்தே நின்று என் வசத்தின் இசையாது தன் வசத்தே இருப்பது. என்னோடவே இருந்துகிட்டு அது எனக்கு வந்து நல்லது பண்ணாம எனக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டு. இவ்வளவு பேர் கூடவே இருந்து கெடுதல் பண்றாள் இருக்கிறேன், கூடவே இருந்து கெடுதல் பண்றாள் நிறைய இருக்க, கூட பிறந்தவன் கெடுதல் பண்றாங்க. உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம், உடன் பிறந்தே கொல்லும் வையாது. அதே நம்ம திருவசிப்பாவில இவரும் பிறவி பவனிலிருந்து ஏழையர்க்கு என்னுடன் பிறந்த ஐவரும் வகையான பெரிய பிறவி கடலாகி இந்த பிறப்பு என்கின்ற கடலை நீந்துவதற்கு நான் முயற்சி பண்ணுகிறேன். இவரும் பிறவி பவனிலிருந்து ஏழையர்க்கு இந்த பிறப்பாகிய கடலை நீந்துவதற்கு நான் முயற்சி பண்றேன். அந்த அஞ்சு பேரும் எனக்கு எதிரியா இருந்து கடல்ல அமுத்துறேன். நான் வந்து கரைக்கு வர முயற்சி பண்றேன், அஞ்சு பேர் அமுத்தா இங்க போய் கரைக்கு வர முடியும். இவரும் பிறவி பவன் இருந்து ஏழையர்க்கு என்னுடன் பிறந்த ஐவரும் வகை ஆறு துணை என்றால் அஞ்சல் என்று அருள் செய்வாரோ. கைவரும் பலனும் குலைத்த ஜெஞ்சாலி கடைசியர் கலைதருடையலன் செய்வரும் பெரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பரவை என்பது திருச்சி. இதனால கூட இருக்கிற ஒத்தாசை பண்ணாதான் பழைக்க முடியும்.
1: நமசிவாய் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவிளையாடல் புராணம். வழங்குபவர் சிவத்திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
2: இந்த கையினால இப்படி காட்டுறது அது அபயகஸ்தம். சரி, இப்படி ஒன்னும் பயப்படாதப்பா, எல்லாம் நல்லா. இன்னொன்று என்னது அப்படின்னு கேட்டா, திருநீர் இருக்கு, திருநீர் இருக்கு. அப்பர் சுவாமிகள் பல ஆண்டுகள் சமண சமயத்தில் இருந்ததுனால அப்படி இருந்துட்டு மீண்டு வந்து நாவுக்கரசுன்னு பட்டமெல்லாம் கொடுத்தார். கொடுத்து வந்து பெண்ணாகரம் வருகிறார். அவருக்கு உடம்பு என்னமோ, என்னன்னா இந்த உடம்பு ஒரு 40 ஆண்டா போய் அங்கே சமண சமயத்தில் இருந்து திருநீரே பூசாமே, தினமும் குளிக்காமே, வேற எந்த ஆடியோ கட்டிக்கிட்டு இப்படிலாம் இருந்தனே, அவருக்கு அருவறுப்பா இருக்கு. அதனால சின்ன குழந்தை மாதிரி பெண்ணாகரத்தில் போய் இருக்கிற தூங்கானை மாடத்தில் இருக்கிற பெருமானை பார்த்து, பெருமானே திருநீர் பூசு, சின்ன புள்ள மாதிரி திருநீர் பூசு, சூளம் பொறி. ஏன்னா நமக்கு முத்ரா தானம் நமக்கு கிடையாது, வைணவர்களுக்கு தான் அந்த தானம் எல்லாம் முத்ரா தானம் எல்லாம் இங்க பறிச்சுக்குவாங்க அல்லவா, தங்கு சக்கரம் எல்லாம் பறிச்சுக்குவாங்க. நமக்கு பெருமா அப்படின்னு நல்லா திருநீர் தான் நமக்கு, வேற எதுவும் இல்லை. ஆனா இவர் பெருமானி உன் சூளத்தை பொறி எங்க கையில. அப்புறம் இந்த பக்கத்துல விடை காலை இருக்குதே அதை பொறி என்று கேட்கிறேன். ஏன் அப்பதான் இந்த உடம்பு அந்த 40 ஆண்டு இருந்ததுக்கு பாவம் நீங்கும் நினைக்கிறேன். சின்ன பிள்ளைங்க பாவம். ஆனால் என்ன செய்தது? சேக்கலார் சொல்லுகிறார், சூலம் பொறித்த தானே பொறிக்கல, பூதகணங்களை விட்டு அருமையா சூலத்தப்பையும் விடைக்கொடியும் பொறித்தார். திருநீர் பூசு கேட்டுக்கிட்டார் அவர், பூசனதா சொல்லல, சேக்கலார் சொல்லல. கேட்டது 3, செய்தது 2 என்பதை குறிக்கிறார். திருநீர் பூசு என்று கேட்டுக்கொண்டதற்கு ஒன்றுமே ஒத்துட்டார். ஏன் தெரியல, மறந்துருப்பார. இது இவே இதெல்லாம் நமக்கு அல்ல, அவருக்கு முடியும். அல்லது ஆனா 3-2 தந்துட்டோங்கிற மாதிரி இருந்தா கிடையாது. வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். நீ தீபாவளிக்கு 100 கேட்ட சரிதான்டா, 50 வச்சுக்கிட்டு போங்கிறது உங்க புத்தி அல்லவா. 100 கேட்டா 1,00,000 தருவான். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், அதனால மூன்று கேட்டுட்டு ரெண்டு கொடுத்து என்ன ஒண்ணு பாத்துக்கலாம் போன்னு சொல்ல மாட்டார். அப்ப செஞ்சிருக்கணும். செஞ்சது ஏன் சொல்லல? திருநீர் பூசு பாவம். இப்படி கேட்டுக்கிட்ட ஒரு அடியவர் அவர் தான், ஒருத்தர் தான். 63 பேர்ல திருநீர் பூசு. முன்னெல்லாம் ஒரு காலத்துல பையங்க பரீட்சை கட்சிக்கு போறேன்னு சொன்னா நேரா, அம்மா நீங்க பரீட்சமா, எங்கம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து வணங்கி திருநீர் விட்டுடுங்கப்பா அப்படின்னு கேட்டதாக கேள்வி. முதல் நாள் தேர்வுக்கு போகும்போது கேட்க வேண்டும் என்பதை சொல்லுகிறேன். அப்படி வணங்கும். நாளைக்கு எல்லாம் இப்ப தீபாவளி புத்தாடையெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்கன்னு சொன்னோடனே எங்க அதிர்ஷ்டம்னு ஓடப்படாது. அப்பா அம்மா நின்று அவங்க காலில் இந்த கண்கள் ரெண்டும் அப்படியே பட படும்போது நமக்கு என்ன நினைவு வரும்? எல்லாம் இவர்களால் தான். போற்றி என்பாழ் முதல் ஆகிய போருளி இந்த ஆன்மா தோன்றியதுன்னு சொன்ன இந்த அப்பா அம்மா தான் அன்னைந்து தான் முன்னிலை என்று சொல் அப்படி நினைச்சு வணங்கினா கண்ணில் அப்படி லேசா கலங்க. அவர்களுக்கு என்னன்னு கேட்டா காலில் படும்போது எந்திருப்பான் எந்திருப்பான் எந்திருப்பான் எந்திருப்பான் எல்லா ஆண்டவன் இருக்கிறான். அவங்க கண்ணிலையும் தண்ணி வரும். அப்படி இட்டுக்கிட்டாதான் தந்தையும் பிள்ளையும் பேரு தண்டால் வச்சு அதெல்லாம் வேண்டாம். அது எக்ஸசைஸ் சாயந்தரம் செய்யும்போது செஞ்சுக்க. அப்பா அம்மாட்ட எப்படி தண்டால் வச்சு இருக்கிறது சீவை சீவை. அது வெளியில செஞ்சீங்கன்னா பிளே கிரவுண்ட்ல செய்யணும். இங்க நல்ல கண் படணும். எங்க அப்பா அம்மா கால் திருவடியில படணும். இளைஞர் வந்திருந்தா தானே அவர் இது வல்லேன்னு வருத்தப்படாதான் சொல்லியிருக்கேன். நம்ம ஏன் என்ன திற போட்டுட்டோமா? இப்ப இங்க யாரும் இளைஞர் வரக்கூடாது. 144 போட்டோமே அல்லது சாமி தான் அப்படி சொல்லி நாம இப்ப நம்முடைய பிள்ளைய பழக்கல அவ்வளவுதான். குற்றம் நம்முடையது. வாடா அப்போமா ரத்தனகிரின்னு கூப்பிட்டு வரணும். நான் ஒளிய ஒளியும் தான் பார்ப்பேன்னு சொன்னா தட்டி கொடுத்தாது அவனை கூப்பிட்டு வரணும். அதுக்கு முதல்ல நான் என்ன சொல்றேன்னா நாம ஒளியும் ஒளியும் பார்க்கப்படாது. சிவ சிவ முதல்ல அந்த கட்டுப்பாடாவது நமக்கு இருக்குதா? இங்க யாரையும் குறிப்பன இல்ல கற்பனையே. அதனால எனவே இப்ப அந்த குருநாதனுடைய நோக்கம் அப்படி பத்துதான். யார் மேல? இவர் மேல. அதனால் கண்ணினால் மலம் கழி. அப்ப திருநீர் ஏன் பூசு அப்படின்னு சொன்ன அதையும் அடுத்த மாசம் வச்சுக்கோமா சொல்லிடணும் போச்சு. என்ன பண்ற பெரிய பிராணத்துகளை சீக்கியஸ் கூட இந்த இடத்த எப்படியோ அது அதை சொல்லலை. ஆனாலும் என்ன பண்றது தெரிய வேணாமா? திருநீர் பூசுன்னு கேட்கிறார் சின்ன பிள்ளை மாதிரி திருநாவுக்கரசர். பூசுங்கிறது எப்படி சேர்க்கல மறப்பாரா? மறக்கவும் மாட்டார். ஏன் சாமியை ரெண்டு சொல்லி ஒன்று விட்டார்? ஐயம் எழுதியிருக்கிறோம். அதெல்லாம் நூலாக வெளிவரணும். பத்து குருவு தெரிஞ்சு ரெண்டாவது இதில் இங்கே கூட சாமி இந்த 7 தேர்த்து திருமுறை வந்துட்டு அது இங்கே வரல. நான் ஆமாம் ஆமாம் அப்படி அமைஞ்சிருக்கிறது. அப்படி என்ன பண்ணுறது? இந்த இடம் வரும்போது என்ன பண்ணுறது? கை ஓடலை. ஒன்று செய்திருக்குது. ஆனால் அதுதான் முடிந்த முடிவு என்பது அர்த்தமல்ல. மேலும் எண்ணலாம் எண்ணலாம். இந்த பெருமான் நாவுக்கரசர் கேட்டது போல திருநீர் பூசி என்பதை பெருமான் பூசி இருப்பார். ஆனால் தேய்க்கிறார் சொல்லவில்லை. ஏன்? நேரலை காரைக்கால் அம்மையார் பிராணத்துக்கு அழைக்கிறோம். இதோ இப்பொழுது காரைக்கால், இதோ நண்பகல் உணவு செட்டியார் சாப்பிட்ற யாரு கணவன் ஒரு மாம்பழத்தை போட்டவுடனே சாப்பிட்டுட்டார். சாப்பிட்டவுடனே நான் ரெண்டு கொடுத்தனே இன்னொன்னு கொடுன்னு இப்படிப்பட்ட ஒரு ஆள் வேற எவனுமே இருக்க மாட்டான். அந்த ஒரு ஆள் தான் நீங்கள் ஒருவன் இன்னும் ஒருவன் காங்க. நல்லவன் நாமெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டால் இந்த படம் அருமையாக இருக்குன்னு நினச்ச உடனே என்ன ரெண்டு படம் கொடுத்தேன்ல ஆமாம் நீயும் உட்காந்து சாப்பிட்றதான் மோர் ஊற்றிட்டியே போதும் இன்னுமே நம்ம சாப்பிட சாப்பிடுன்னு சொல்லியிருப்பான். ஏன்னா யான் பெற்ற இன்பம் மனைவியும் பெண்மன் நினைப்பான். இந்த ஆள் மட்டும் இன்னொன்று கொடுத்தனே கொடுத்தேன்னு கேட்டவுடனே இந்த அம்மா என்ன பண்ணுறது? 20th century அம்மாவா இருந்தா என்னன்னு நீங்க கொடுத்த வச்சேன்னு இந்த பால் எது எங்கதான் போய் தொலைக்கிறது? அது பீரோக்குள்ள போட்டுதுன்னா சீந்து போச்சு. காரைக்கால் அம்மையார் பிராணமே இல்லை. ஆமா எலி போட்டுதுன்னு என்ன சொல்றது? சீந்து போச்சு வேலை ரொம்ப இல்லை சரிங்க. ஆனா அந்த மாலுக்கு அப்படிலாம் சொல்ல தெரியதில்லை. என்ன பண்றது? பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் பரந்திர செய்யாமை செய்யாமை நன்று அப்படி வந்து மனசுல திருக்குறள் படிச்ச அம்மா. அதனால முடியும். அது எங்க இருக்கிறேன் இலையில இருந்துட்டு கேட்கிறான், இலையில சாப்பிட்டு கேட்கிறான், அப்படி சாப்பிட்டுட்டு அந்த சுவையா இருந்து சாப்பிட்டதனுடைய சுவை மாறாம கேட்கும் போது எப்படி இல்லைன்னு சொல்றது? இந்த மாதிரிதான் பொய்ய சொல்றது. என்னதான் நினைச்சாங்களோ உள்ளத்துல, வேலைக்காரமா இருந்தாங்களோ இல்லையோ, ஒரு செகண்ட்ல வாங்கிட்டு வா என்று சொல்றதுக்கும் இல்லை. பெருமானை நோக்கி விண்ணப்பிக்கிறது. அப்படி விண்ணப்பித்த உடனே ஒரு கனி வந்து அதை கொண்டாந்து வச்ச உடனே இவன் என்ன செய்யலாம்? இல்ல, நான் இன்னொரு பழம் கேட்டது, நீ சாப்பிட கேட்டேன், எனக்கல்ல, நீ சாப்பிடு, இனிமே மாம்பழ சீசன்லாம் போயிட்டுது, இனிமே அடுத்த சித்திர மாசம் தான் வரும் என்று சொல்லியிருக்க வேண்டும். சொல்லல இந்த பையன், நல்ல நாக்குறிஞ்சி படைச்ச நாரிய புண்ணாக்கு, அதனால என்ன பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சு. சாப்பிட ஆரம்பிச்சவொடனே ரொம்ப நாக்கு சுவை டேஸ்ட், முன்ன கொடுத்த பழத்துக்கும் இந்த பழத்துக்கும் வேற்றுமை தெரியுது, அதனால இது எங்கிருந்து பெற்றாய் அப்படின்னு. இங்க என்ன செஞ்சிருக்கலாம்? நீங்க என்னமோ அந்த ஆளுக பையங்களை குடிச்சிக்கல, அப்படியே பேரூர்ல வச்சு அப்படியே கொண்டாந்துட்டேன், எனக்கு தெரியாதுன்றதானு காரைக்கால நேரம் வரலாறு இல்ல. ஆமா, வரலாறு வேண்டிய இல்லையா? இன்னொரு பழம் எங்க இப்போ அது நீங்கள் கொடுத்ததுதான் சாதிக்கவும் இல்லை, ஆண்டவன் கொடுத்ததுதான் சொல்ல முற்படவும் இல்லை. ஏன் ஜெயிக்கலார் அங்க சொன்னார், அந்ததான் இங்க கொண்டாந்து வச்சுக்கணும். அருளுடையார் செயல் விளம்பும் திறத்ததன்றி, பெருமான் ஒன்று இப்படி தந்தால் அத கணவங்கிட்ட நான் போய் கேட்டேன் பெருமான் தந்தார்னு சொல்லலாமா? இப்பதான் டாம் டாம் பண்ணிக்குவோம், அது வேற விஷயம். அப்ப பெருமான் தந்ததை அதை போய் அதை அப்படியே சொல்லலாமா? சொல்லக்கூடாது. சொல்லாம இருக்கலாமா? இருக்கவும் கூடாது. அப்போ அருளுடையார் செயல் விரும்பும் செயல் விளம்பும் திறத்ததன்று என்று ஒரு வார்த்தனர். அதை எடுத்து வச்சீங்க, பெருமான் சூலம் பொறித்தார், இடவம் பொறித்தார், யாரை கொண்டு? சிவபூதங்களை கொண்டு. ஆனால் திருநீரு சிவபூதங்களை கொண்டு எடுத்து செய்யக்கூடாது, தன் திருக்கரத்தினாலேயே இருக்கு. ஆனால் அருளுடையார் செயல் விளம்பும் திறத்ததன்று என்று கருதி அதை அப்படி விட்டுப்பாரோ என்று கருதலாம், கருதலாம். மேலும் எண்ணுக, அவ்வளவுதான். பெருமான் ஒன்றை தந்தான் என்பது எப்படி வெளிப்படையாக, அது அவ்வளவு அழகல்லது. அது நம்ம பிரச்சாரம் பண்ற ஏதோ நமக்கு ஒரு பெரிய கருணை செய்தான்ங்கிறத விளம்பரப்படுத்திக் கொள்வது போலவா ஆகும் என்று கருதி அந்த செயலை ஜெயிக்கிறார் புரியாது விடுத்தார் போலும். போலும் தான் திருவருள் என்னவோ, ஜெயிக்கிறாருடைய திருவுள்ளம் என்னவோ தெரியாது. அவ்வளவுதான். வேற என்ன பண்றது, அந்த காரைக்காரங்க வரலாறு இருக்கிறது கொண்டாது இங்க வச்சு இப்படி இப்படி திருவுள்ளம் பற்றி இருக்கலாம் போலும். அவ்வளவுதான் தெரியும். எனவே இந்த மாதிரி பெருமான் தன்னுடைய திருக்கரத்தினால அந்த திருநீர்மிட்டு வண்ண மாமலர் செங்கரம் சென்னி மேல் வையா, அவருடைய மணிவாக்கருடைய அந்த தலையில தன்னுடைய திருக்கரத்தையும் வைத்தார். வைத்து சூக்குமாகும் ஐந்தெடுத்தினில் சுற்றிய பாச வீக்கம் நீக்கிமை ஆனந்தம் விளை நிலத்து வைத்து போக்கு மீட்டியுள் புறம்பிலா பூரண வடிவம் ஆக்கினான் ஒரு தீபகம் போல் வரும் அண்ணல். அருமையா திருவைந்தெழுத்து அவன் மாநாட்டர் காதல வைத்து வெளிப்படையா தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு அப்படிதான் உபதேசம் பண்ணுவாங்க. ஒரு துணி ஒண்ணு அப்படி போட்டுக்குவாங்க, குருநாதனுக்கும் அந்த மாநாக்கனுக்கும் அவனுடைய ரெண்டு பேருடைய தலை தெரியாது. அப்போ அந்த மாநாக்கன் காதல இந்த திருவைந்தெழுத்தை மூன்று முறை சொல்லுவாங்க. அப்படி சொல்லுகின்ற பொழுது அவங்க சொல்ல சொல்ல இவங்க அந்த மாணவன் சொல்லணும், அப்பவே இல்ல ரெண்டு பேர் மெதுவா சொல்லணும், வெளிப்படையா சத்தம் கூட சொல்லக்கூடாது. அப்படி சொல்லி அந்த மூன்று தடவை முடிச்ச உடனே அந்த துணி எடுத்துருவாங்க. அதான் உபதேசம் பெற்றது. உபதேசம் குருமூர்த்திகள் பால உபதேசம் பெறுதுன்றது பெரும்பாலும் சிவந்தாத்திரில வச்சுக்குவாங்க, மாசு மாசம் சிவந்தாத்திர. அது மாதிரி அந்த குருநாதன் மூலம் பெற்ற உபதேசத்தைத்தான் மறக்காமல் செய்யணும். மறுநாள் இருந்து காலை மாலை காலை மாலை மூன்று வேளை செய்யணும், ரெண்டு வேளையாவது இப்ப செய்யணும். அது என்னென்ன முறையில் இருந்து செய்யணும் என்பதெல்லாம் இருக்கிறது. ஆகவே இந்த உபதேசத்தையும் பெருமான் செய்வார். இந்த மாதிரி கை தலையில் வைத்தது, கண்ணினால் நோக்கியது என்பதெல்லாம் கூட வெளிப்படையா சொல்லல, ஆனா உபதேசம் பண்ணதை வெளிப்படையா சொன்னேன். இது நான் பின்னால சொல்லுவேன், இருந்தாலும் இப்ப சொல்லிடுறேன். நானியோ தவம் செய்தேன், சிவாய நமயன பெற்றேன். நான் என்ன தவம் செய்தனோ தெரியல, எங்க குருநாதன் உபதேசிக்க அந்த மந்திரத்தை பெற்றேன். என்ன மந்திரங்க? சிவாய நமயன பெற்றேன். இது யார் சொன்னது? தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். சுவாமி, நீங்க திருப்பெருந்துரை வர்றது அவருக்கு எப்படி தெரியும்? தானே வந்து நான் சொல்லி அழைக்க வருவானா? அவன் கருணையினால வந்தான். தானே வந்து சாமி, அவர் இப்ப எங்க இருக்கிறார்? எனதுள்ளம் புகுந்து, தினாவும் விடையுமாவே சொன்ன திருவாசகம் புரிஞ்சு போச்சு. எனது உள்ளம் புகுந்து உள்ளத்திலே இருப்பாரா சாமி? ஆமா, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கே. சொல்றாங்க, ஒரு இமை பொழுது கூட தெரிய மாட்டேன். எனது உள்ளம் புகுந்து. அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவன் உபதேசமும் செய்து உங்க உள்ளத்துல போயிருக்காங்கன்னா நீங்க எவ்வளவு பெரியவங்க? சிவ சிவ அடியேற்கு அப்படிலாம் என்ன சொல்லாதப்பா, நான் ரொம்ப சின்ன அடிவன்ப்பா. அடியேற்கு சாமி, அதனால உங்களுக்கு என்னதான் கிடைச்சது? ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே நானே தவம் செய்தேன். அந்த அந்த உபதேசம் பெற்ற மாத்திரத்துல இந்த ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து, இந்த உடம்பு எதுக்கு இருக்குது? தீயில் விழுகிலேன் பின்வரை உருகிலேன் செழும்படல் பூவான். எதுக்கு இந்த உடம்பு? என்ன அங்கே தாய்மானார், அநியாயமா இந்த உடலை நான் ஏங்க? அநியாயம் பா, அநியாயம் ஏன்னரு? என்னைக்கோ எவனா வர்றான்னா அவனுக்காக காத்து வச்சுட்டு தர்றான். அவன் எருமாட்டில் வருவானா? தானும் வருவானா? மேஜர் கேஸ், மேஜர் கேஸுக்கு தான் வருவான். சாதாரண நம்ம நமக்கெல்லாம் ஒரு ஆளை விட்டு அனுப்புவான். ஆமாம் ஆமாம், அவனே வருவானா? மார்க்கண்டேயருக்கு வந்தான். ஏன் மேஜர் ஆப்ரேஷன் அது? இதெல்லாம் வேறியா சொல்றது? மார்க்கண்டேயருக்கு தானே வந்தான் யமன். நமக்கெல்லாம் ஒரு பியூனை விட்டுயா போய் வந்து வர என்ன வளர்த்திக்கிட்டு இருக்கிறேன். சரி, எனவே ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே. அந்த மாதிரி வெறுத்தாரா? வெறுத்தார். புழுக்களுடை புன்குறும்பை பொல்லா கல்வி ஞானமிலா அழுக்கு மனத்தடியேன் உடையாய் உன் அடைக்கலமே. அப்படி செய்தார். எனவே அந்த அருமையான உபதேசத்தை பெற்றார். இவா ஆனா எல்லா திருமுறையிலும் திருவைந்தெழுத்து ஒன்று சிகரத்தை முன்வைத்து எழுத்தா இருக்கும். அப்படிதான் சொல்ற பழக்கம். இப்பதான் சிவாயனம்னு சொல்லக்கூடாதுன்னு, ஏன்னா அது குருமூலமா தான் சொல்லணுங்கிறதுனால சிகரத்தை முன்வைத்து எழுத்துமாங்க. எனவே சிவாயனம் நகரத்தை முன்வைத்து எழுத்து நம சிவாயம். இந்த ரெண்டு தான் எல்லா திருமுறையிலும் சொல்லப்பட்டது. திருமூலர் திருமந்திரத்தில் தான் ஐந்து விதமான மந்திரம் சொல்லப்பட்டது. முந்தானா கூட சொன்னேன், காஞ்சிபுரத்தில் திருமுறைகளின் தனித்தன்மைகள் என்று ஒருத்தர் எடுத்துக்கிட்டு முதல் திருமுறை, இரண்டாம் திருமுறை, மூன்றாம் திருமுறை, பத்தாம் திருமுறை எடுத்துக்கிட்டாங்கன்னா திருமந்திரத்தில் மட்டுமே காணப்படுகின்ற தனித்தன்மைகள் பலர். அதிலே மற்ற திருமுறைகள் எல்லாம் திருவைந்தெழுத்தினுடைய இரு கூறுகளை மட்டுமே சொல்ல, ஒன்று சிகரத்தை முன்வைத்தது, இன்னொன்று நகரத்தை முன்வைத்தது. இதுல நகரத்தை முன்வைத்ததான் அதிகமா சொல்லியிருக்காங்க. கல்யாணம் ஆச்சு, ஆச்சாலபுரத்துல கொண்ட மனைவியை கையில இப்படி பிடிச்சுக்கிட்டார், பிடிச்சுக்கிட்டார், பிடிச்சுக்கிட்டு வந்தேன்னு எங்க ஞானசம்பந்த பெருமான்? இதுக்காகவாப்பா இந்த மாதிரி நான் ஞானம் பெற்றேன், எல்லாரும் போல அல்லவா கைப்பிடித்துக் கொண்டு, எல்லாரும் போல தீபாவளிக்கு பட்டுப்படவு எடுக்கலாங்களா, வாயில் படவு எடுக்கலாங்களா அப்படின்னு ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி எதுவுமே திருப்தி இல்லாம போய் ஒன்னு எடுத்துட்டு போக அடுத்த வீட்டுல இன்னொன்று எடுத்த உடனே நான் இதான் நினைச்சேன், இவங்கதான் என்ன படிச்சு வைக்கிறாங்களே அதனால எடுத்து விட்டேன் என்று வித்தியாதிகள் எல்லாம் நீங்க அனுபவிங்கப்ப. தெரியுதா, இதுக்காக நான் கல்யாணம் பண்ணிட்டேன். வேண்டாம், அதனால கல்லூர் பெருமனம் வேண்டா. பெருமானி இந்த பெண்ணோடு அழைத்து கொண்டு இந்த குடும்பத்திற்கு இந்த மாதிரி அம்மி சுத்தி அருந்ததி பார்த்து இதுக்குத்தானா என்னுடைய வாழ்க்கை வேணும். வேண்டாம்ப்பா என்று சொல்லுகின்ற பெருமான் அப்படி ஜோதி தோன்ற, இனி நாம் மக்களுக்கு சொல்லுகின்ற அறவுரை இனி எதுவும் கிடைக்காது என்ற கருணையினாலே நம்ம எல்லாம் நோக்கி வளர்கின்ற உயிர்களை எல்லாம் நோக்கி, அப்பா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது எது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமக்கு வாயே. இதை வச்சுட்டு கரையேறுங்கப்பா அப்படின்னு ஞான சுந்தரர் நற்றவா உனி நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமக்கு வாயது நான் மறந்தா கூட என் நாக்கு மறைவேன். நம்முடைய அப்பர் சுவாமிகள் கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்க்கினும் நற்றுனை ஆவது நமக்கு வாயது என்றெல்லாம். ஆகவே இந்த எழுத்து சிவாய நம என்று திருநீர் அணிந்தேன் தருவாய் சிவகதினி அப்பர் சுவாமிகள் சிவாய நமும் சொன்னார். நம்முடைய மணிவாசகர் சொன்னார் நானே தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். இவ்வளவுதான். ஆகவே திருமந்திரம் தவிர மற்ற 11 திருமுறைகளிலும் ஒன்று சிகரத்தை முன்வைத்த மந்திரம் அல்லது நகரத்தை முன்வைத்த மந்திரமே இருக்கின்றது. திருமந்திரத்தில் தான் இந்த சிகரத்தை முன்வைத்தது சூக்கோ பஞ்சாட்சரம், நகரத்தை முன்வைத்தது சூகுல பஞ்சாட்சரம். இம்மை பயன் தருவது இது, அம்மை பயனும் தருவது இன்னொன்று. இந்த நம என்பதை விட்டுவிட்டு சொல்ற மந்திரம் அதுக்கு என்னன்னு பேரு சிவாய சிவாய. இதுக்கு மேல ஒரு மந்திரம் இருக்குது, யானாவையும் விட்டுட்டு பானாவை வாவண்ணாவை நீட்டிக்காம ப அப்படின்னு சொல்லுது. சிவ சிவ சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவ சிவ என்கிற தீவினை மாலும் சிவ சிவ என்ன தேவரும் அவர் சிவ சிவ என்ன சிவகதிதன். இது 4 மந்திரம். இதுக்கு மேலும் ஒரு மந்திரம் இருக்கு, வானாவையும் எடுத்துட்டு வெறும் அது எப்படி சொன்னார், நாயோட்டு மந்திரம். நாய் வந்து என்ன பண்ணீங்க, அது மந்திரம், அது மந்திரம் சிகரத்தையே மந்திரம். இம்மாதிரி நுணுக்கமாக 5 அமைப்பில் இருக்கிற மந்திரங்களை சொன்ன ஒரே ஒரு திருமுறை 10 திருமுறை தான். அதனுடைய தனித்தன்மை 10 திருமுறை. எங்கிய திருமுறைகளில் எல்லாம் முன்னே 2 மட்டுமே இருக்கிறது. இப்ப என்ன கேட்கிறாங்க, ஐயா நம்ம திருமுறையில் எப்படி இருக்குது, எந்த மந்திரத்தை சொல்றதுன்னு கேட்கிறாங்க. அரியன் கருத்து, குருநாதர் உனக்கு எதை உபயோகித்தாரோ அது நகரத்தை முன்வைத்து சொல்லியிருப்பாராயின் அதுவே பிடிச்சிக்கோ, இல்ல சிகரத்தை முன்வைத்து சொல்லியிருப்பார் ரெண்டுல ஒண்ணு சொல்லுவாங்க. இன்னும் வேற குருமத்தில் வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க அவருக்கு அல்லவா, இவங்களுக்கெல்லாம் பெரிய மந்திரத்தை சொல்லிட்டு போனார். ஆனா நமக்கு கிடைக்கிற மந்திரம் ரெண்டுல ஒண்ணுதான் இருக்கும். குருநாதன் எதை சொன்னாரோ அப்படியே பிடிச்சிக்கோ வெற்றியா, அங்க போய் வேறுபாடு கருதாத என்றுதான் சொல்லிட்டு. ஆதலால் இந்த 5 விதமான திருவைந்தெழுத்து அமைப்பு திருமூலர் திருமந்திரம் மட்டுமே கூறுகின்றது. அப்படியாக இவருக்கு அந்த அருமையான இந்த மந்திரத்தை உபதேசித்தாராம் நமக்கு இவர். அப்படி உபதேசித்த பிறகு அந்த உபதேசித்த குருநாதன் விரைவில் மறைஞ்சிட்டாராம், விரைவில் மறைந்து விட்டாராம் குருநாதன். அப்பதான் அவரு அதான் திருவாசல், இதெல்லாம் திருவாசல் இருக்குது. மறைந்து விட்டதெல்லாம் உபதேசித்தது மறைந்தது அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டுருக்குது, மறைந்து விட்டார். அப்பதான் பொய்யில் இங்கனை புதுவிட்டு நீ போவதோ சொலாய், பெருமானி நீ ஆட்கொண்ட நீ என்னை விட்டுட்டு நீ மட்டும் போலாமாப்பா அப்படின்னா. போகும்போது தா மட்டும் போகலையா, அடியார் எல்லாரும் வந்து தாள் சேர்ந்தா எல்லா அடிவரையும் அழைச்சிட்டு போச்சியப்பா, நீயும் போயிட்டு நான் எங்க தனியா இருப்பனா என்று அலமந்தேன். சரி இப்படியே ஆண்ட அவர் விட்டு சென்றார். இங்க இருக்கும்படியா செய்தான், இங்கதான் பரஞ்சோதி முனிவர் ஒரு முடிவு பெற ரொம்ப அருமையானது. இங்கதான் கவிஞனுடைய அமைப்பை காட்டின. இது திருவருள் குறிப்பு. ஆட்கொண்டவர் பெருமான், விடப்பட்டவர் மணிவாசகர். தான் நாமெல்லாம் சொல்லுவோம், அவ்வளவுதான் இங்க இருக்குது. இது சொன்னாலே பெரிய காரியம்னு அர்த்தம். ஆனால் என்ன காரணம்? முன்னும் பின்னும் வைத்து இருக்கிற சூழலெல்லாம் பார்த்து பரஞ்சோதி முனிவர் சொல்றார், என்னப்பா அவனுக்கு சந்தேகம் அப்படின்னார். ஐயா பாவம் ஆண்டு அமைச்சர், அவர் பாட்டுக்கு போனா குதிரை வாங்கிட்டு வந்திருப்பாரா? அங்க நல்ல பேர் எடுத்திருப்பாரா? நல்ல பேர் எடுத்த உடனே மாண்டு அமைச்சரே மிக அருமையான குதிரை வாங்கி வந்தீர் என்று பாராட்டியிருப்பாரா? என்ன வயதெல்லாம் 25-24 ஆயிட்டுதாட்டிருக்கே, திருமணம் வச்சுள்ளாமே என்று சொல்லி திருமணம் செய்திருப்பாரா? அருமையா அரசனையே வந்து அருமையா நடத்தி கொடுத்திருப்பாரா? அவர் குழந்தை குட்டியோட இருந்திருப்பாரா என்று இவன் ஆராய்ந்தான். யாரு நமக்கு அவ்வளவுதான் இருந்து புரியுது? அதுக்கு மேல நமக்கு புரியாது. அதையும் கெடுத்தவர் மனுஷன், ஆட்கொண்டவர் அழைத்து கொண்டு போயிருக்கலாம், அதையும் வச்சு மனுஷன் விட்டாரப்பா சிவபெருமான். அப்படியே பரஞ்சோதி முனிவர் பார்த்தார், என்னப்பா உன் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு. இந்த மாதிரி ஒண்ணு ஆட்கொள்ளாம இருந்திருக்கலாம் சாமி, அப்படி ஆட்கொண்டவர் அழைச்சிட்டு போயிருக்கலாம் சாமி, ரெண்டும் இல்லாமல் விட்டுச்சுன்னு. மக்கு ஆட்கொண்டவரும் ஆட்கொள்ளப்பட்டவரும் நீ நான் அல்லல. ஆட்கொண்டவர் பெருமான், ஆட்கொள்ளப்பட்டவர் ஒரு பெரிய ஞானி. இதுக்கு போய் ஓம் புத்தியை காட்டியேன்னு. அது விளங்கல விளங்கலேன்னா விளங்கலேன்னு சொல்றா? என்னமோ நீ ஆரம்பிக்கிறிய. மயில்தாமன கதைய உங்க வீட்டு கதைய நீ பாருக்கு ஏதாவது பேசுறதுக்கு. என்ன சாமி என்ன சித்திக்கும் மணி வார்த்தை இன்னும் சின்னால் திருச்செவியில் அருந்தவும். இந்த பாட்டு லட்சம் போறும். சித்திக்கும் மணி வார்த்தை இன்னும் சின்னால் திருச்செவியில் அருந்தவும். இப்ப இவர் அழைச்சிட்டு போயிருந்தா திருவாசல சிவபுராணம் எங்கடா கிடைக்கும்? நானேயோ தவம் செய்தேன் அந்த பாட்டு ஒண்ணுதான் கிடைக்கிறது. திருக்கோவையார் அருமையான நூலுப்பா. கோவையிலேயே முத முதல் எழுந்த நூல் திருக்கோவையார் தான். அப்படி ஒரு அருமையான நூல், நானும் ஒரு பாட்டுப்பா தில்லையில போய் அருள போற. எனவே இந்த அருமையான திருவார்த்தைகளை எல்லாம் கொஞ்ச நாள் காதல கேட்கணுங்கிறதுக்காக வைத்தார். சித்திக்கும் மணி வார்த்தை இன்னும் சின்னால் திருச்செவியில் அருந்தவும். ஏச இவர் காதலுக்கு வாங்கணுங்கிறதுக்காக அவரை போட்டு பிராணம் வாங்கலாமான்னு. என்ன எல்லாம் அடல்ட் இல்ல, எல்லாம் 25 கட்டிலங்காலிகள். மக்கு பயில நான் சொல்லும் போதே கவனிக்க மாட்டேங்கிறேன். என்ன இன்பத்துக்காக அவரை போட்டு பல ஆண்டுகள் வற்புறுத்த மாட்டாரு, கொஞ்ச நாள். இன்னும் சின்னால் திருச்செவியில் அருந்த இவரால இன்னொரு ஆன்மா கரையற வேண்டியிருக்குது. யாரு? இதுவரைக்கும் இவர் பணி செய்தாரே பாண்டியன். பத்தி பேர் அன்பளித்து வேண்டும் பொருள் கொடு பாண்டியனை பண்பு தேற்றி முத்திக்கே விடுத்திடவும். இவரால் தான் பாண்டியனுடைய அமைப்புக்கு நமக்கெல்லாம் தெரியவும் பெருமானியால் ஆட்கொள்ளப்படவும் வேணும். எனவே இவரால் மாண்புமிகு அமைச்சரால் மாண்புமிகு அரசர் முத்தி பேர் பெறும். அதெல்லாம் பாக்கியிருக்கிறா. வேண்டும் பணிகோடு பாண்டியனை முத்தி பேர் அளித்திடவும். ரெண்டு காரணம் என்னன்னாதில் முடித்திடவும். ஒரு பெண் புத்தர், அது புத்தரசனுடைய பொண்ணு, இளமையில இருந்து பேசல, என்னென்னமோ பண்ணி பார்த்தார் மருத்துவன். பார்த்தார் தில்லைக்கு வரப்போற. அந்த காலத்துல இவர் போக போறார் தில்லைக்கு. பெருமானே இந்த குழந்தை ஒன்னே ஒரு பெண்மகவும், இந்த பெண்மகம் பேச மாட்டேங்குது, இதை நீங்க தான் பேச செய்யணும் என்று போய் காலில் விழுந்தான். அதனால அந்த குழந்தைய என்ன பண்ண, பூசு இங்க வாடாராஜா அப்படின்னு ஒண்ணு. இதெல்லாம் ஒளிய ஒளியில காட்டலாம், காட்டினா ஜன்னி பிறந்துருமே, அதனால மாட்ட மாட்டான். வேணாம் நான் காட்டுறேன் போடா, நீ பதில்
3: சொல்லுவியா? கொடுமை தாங்க மாட்டாது. ஜெயந்தன் புலம்புகிறான், இங்க தேவாதி தேவர்கள் புலம்புகிறார்கள். சொன்னா இந்த பிறவியே கஷ்டமானதாக, அல்லல் பிறவியாக இருக்கிறது. எனக்கு போதும் போதும் போதும். இந்த பிறவி மட்டுமல்ல, இதிலே நான் அனுபவித்து கொண்டு வந்தேனே அந்த அரசு விண்ணாடு அந்த அமரர் பதவியும் எனக்கு வேண்டாம். ஏன் ஆதலினாலே? அதனாலே எனக்கு துன்பம்தான் வந்தது. எனக்கு இந்த துன்பத்தை தீர்த்து இன்பத்தை நீ தந்தருள வேண்டும் என்று சொல்லும்படியாக பிரார்த்திக்கிறான். நான் கற்பக தருவின் கீழே இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை மிகவும் உயர்ந்தது, எனக்கு ஆனந்தத்தை இன்பத்தை தரும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த இன்பம் என்று சொல்லக்கூடிய நான் நினைத்துக் கொண்டிருந்ததிலே இருந்து துன்பம்தான் எனக்கு கிடைத்தது, வேற எதுவுமே கிடைக்கல. ரொம்ப அருமையான இவனுடைய அனாலிசிஸ் சொல்லலாம். இவன் கிட்டத்தட்ட தெய்வயானை மனம் திருமணம் வரை இப்படித்தான் இருப்பான். அதுக்கப்புறம் இவனை மாற்றுவார்கள், அது அந்த கதையில பார்க்க போகிறோம். தன் தேன் துளிர்க்கும் தரு நிழற்கீழ் வாழ்க்கை வகி. இந்த இடத்துல தந்தேன் துரிக்கும் தருன்னா கற்பக தரு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வாழ்க்கை, அதாவது அமராவதி சொர்க்கலோகம், அதுல இருக்கக்கூடிய ஆனந்த வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கொண்டேன் பெரும் துயரம், அதற்கு ஆசைப்பட்ட பொழுது எனக்கு கிடைத்தது என்ன என்று சொன்னார், பெரிய துயரம் துன்பம் தான் கிடைத்தது. வான்பதம் கோதன்றே கண்டேன். இந்த வான்பதவி அமரர் பதவி இருக்கிறதே அதெல்லாம் சாறு போன அந்த சக்கை போலே, கோதுனா சக்கைன்னு அர்த்தம், இன்னொன்னு உண்டு கோதுனா குற்றங்கள்னு அர்த்தம் உண்டு, அது குற்றமாகவே இருக்கிறது அல்லது சக்கையாக இருக்கிறது. இந்த இடத்துல சக்கைன்னு அதாவது ஒண்ணுமே இல்லாத பிரயோஜனம் இல்லாத நினைத்துக் கொள்ளலாம். இன்னொன்னு உண்டு குற்றம், அப்படி எப்படின்னு பார்க்க போகிறோம். பிறர் பத தொலைவும் கண்டனனால், எல்லா பதவிகளும் பிரம்மா பதவி விஷ்ணு பதவி இந்திரன் பதவி எல்லாம் தொலைஞ்சு போச்சு. ஏன் எல்லாத்தையும் பறிச்சுட்டான், பதவி போயிடுச்சு, ஒரு பதவியும் இல்லை. இப்ப நம்ம பார்க்க போறதான அங்கேயும் இருக்கிறது, இங்க நடக்கக்கூடியது அப்பவும் நடந்திருக்கிறது இப்பவும் நடக்கிறது. தொண்டேன் சிவனே நின் தொல் பதமே வேண்டுவனே. இந்த இடத்துல ரொம்ப அழகான வார்த்தை உண்டு. அதே போல அடுத்து சொல்லுவான், அல்லல் பிறவி அலமலம் விண்ணாடு உரைந்து தொல்லை திருநுகரும் துன்பும் அலமலமால் தில்லை திருநடனஞ்சே தேவே இனி தமியேற்கு ஒல்லை துயர் தீர்த்து உனது பதம் தந்தருளே என்று சொல்லுவான். சிவனே இந்நீர்மையெல்லாம் தீங்கஹற்றி நன்று ஆவிகளுக்கு நலம் புரிதற்கே என்று சொல்லும்படியாக எங்களுடைய தீங்குகளையெல்லாம் அகற்றி இந்த ஆன்மாக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். இதுல நம்ம சில விஷயங்களை என்னென்ன செய்கிறோம், நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம், இது நல்லது இது கெட்டது, இது சுகத்தை தரும் இது துயரத்தை தரும் என்று நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம். அது தருமா தராதாங்கிறது நமக்கு தெரியறதே இல்லை. இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் இது, தயவுசெய்து யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம இந்த விஷயம் நல்லது தரும்னு ஒரு காரியத்தை நினைக்கிறோம், ஒரு விஷயம் எது, அது செல்வமாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், இல்லை ஒரு வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம். நம்ம நினைக்கிறோம் இது வந்து எனக்கு ஆனந்தத்தை தரும் என்று நினைக்கிறோம். எது ஆனந்தத்தை தரும் என்று நாம் நம்புகிறோமோ அது நமக்கு துயரத்தை தான் தருகிறது. ஏன், ரெண்டு விஷயம் உண்டு. ஒன்று, எந்த பொருளிலேயும் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. இதான் நம்ம முதல்ல ஜெயந்தனுக்கு நாரதர் உபதேசம் பண்ணதை பார்த்தோம். எல்லாவற்றிலேயும் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. நன்மை மட்டுமே இருக்கின்ற பொருள் இருக்க முடியாது. எனக்கு லட்டோ ஜிலேபி ஏதோ ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் சார், ரொம்ப இனிப்பா இருக்கு, தித்திப்பா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். சாப்பிட்டா என்னாகும், அளவுக்கு அதிகமான ஸ்வீட் சாப்பிடும் பொழுது என்னாகும், அதுக்கு சைட் எஃபெக்ட் உண்டு. சரியா, சாப்பாடு காரம், எனக்கு ரொம்ப காரம் பிடிக்கும், அவ்வளவு காரம் இருக்கும், என்னாகும், அல்சர் தான் வரும். எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம், 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் அப்படி இருக்கு, என்னாகும், பிபி ஹார்ட் அட்டாக் தான் வர்றது. வேலையினால நான் வர்றதுன்னு சொல்லலை, பட் வேலைக்கு போகும் பொழுது அதுல பிளஸ் பாயிண்ட் மட்டுமே இருக்காது, மைனஸும் இருக்கும், தயவு செய்து நினைத்துக் கொள்ள வேண்டும். கல்யாணம் என்று வரும் பொழுது ஆனந்தம் மட்டுமல்ல கஷ்டமும் இருக்கும். இப்ப நம்ம எது இருந்தாலும் சுகமே இருக்கக்கூடிய பொருள் எங்கேயுமே கிடையாது, இது சுகத்தை மட்டுமே தரும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதுல துயரமானது ஏற்படுகிறது, ஏன், துக்கமும் சுகமும் இருக்கக்கூடியதுதான் ஒரு பொருளினுடைய இயல்பு. இதை நாம் மறந்து விட்டால் துக்கம் வரும் பொழுது நமக்கு அதிர்ச்சி ஆகிறது, அது பெரிய துக்கமாகிறது. துக்கமே இல்லாத பொருள் என்று நினைத்து கொண்ட ஒன்று துக்கத்தை கொடுக்கும் பொழுது பிள்ளையே எடுத்துங்க, குழந்தைகளை பெற்றெடுக்கிறோம், என்ன நினைக்கிறோம், இந்த குழந்தைகள் வந்து நம்ம காப்பாற்ற போறது, ஆனந்தத்தை தரப்போகிறது, நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க வயசான காலத்துல அப்படின்னு நினைக்கிறோம். ரெண்டு மூணு விஷயத்துல இது என்னாகும், நமக்கு பிரச்சனையாகும். ஒன்னு, அவர்கள் அது மாதிரி இல்லாம இருக்கலாம், நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக நமக்கு உதவி செய்யாமல் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். துக்கம் வருமா, சரி அட உதவிதான் பண்ணாம போகட்டும், உபத்திரவம் பண்ணாங்கன்னா பிள்ளை துக்கம் வருமா, சரி இவன் உதவியும் பண்ணல உபத்திரவும் பண்ணல, இல்லவே இல்லை அவன் இல்லேன்னு வச்சுங்க, அந்த குழந்தை இல்லை, அப்பவும் உங்களுக்கு துக்கம் வருமா? ஒரு பொருள் எனக்கு நன்மை தரும், இது ஆனந்தம் தரும் என்று ஒரு பொருளை நினைத்து கொண்டால் அந்த பொருள் இல்லாவிட்டாலும் எனக்கு துக்கம் வருகிறது, அந்த பொருள் நான் நினைத்ததற்கு மாறாக இருந்தாலும் எனக்கு துக்கம் வருகிறது, ஆனந்தத்தை தரவில்லை என்றாலும் துக்கம் வருகிறது, அந்த பொருள் எனக்கு துக்கத்தை கொடுக்கும் என்றாலும் துக்கம் தரும். இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ராகம், ராகத்தின் காரணத்தினாலே ஏற்படக்கூடிய சோகம், இந்த ராகம் தரக்கூடிய மோகம், இத வந்து இந்த தத்துவ ரீதியாக சிந்தனை சொல்லும் பொழுது ரொம்ப அழகான சிந்தனை இது வரும். ராகம் என்பது சமஸ்கிருதத்தில் சொல்லும் பொழுது நாம் பற்று என்று சொல்லுகிறோம் இல்லையா, விருப்பு, அந்த விருப்பு என்று சொல்லக்கூடியதுக்கு ரஜு என்று சொல்லக்கூடிய தாது, அதாவது அடிப்படையினுடைய சொல்லாக சொல்லுவார்கள், அதாவது ஒன்றோடு ஒட்டி கொள்வது என்று சொல்லுவார்கள். நம்முடைய மனம் எதனோடு ஒட்டி கொள்ளுகிறது, இது எனக்கு சுகத்தை தரும், இது எனக்கு ஆனந்தத்தை தரும் என்று ஒன்றோடு பற்றி கொள்ளுகிறது. இந்த பற்றுங்கிற தமிழ் வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை, ஒன்று ஒன்றின் மீது பற்று கொண்டிருக்கிறோம், இந்த பற்று கொண்டிருக்கக்கூடியது ஆனந்தத்தை தரும். அதுதான் உதாரணம் சொன்னேன். சின்ன இன்னொரு உதாரணம் இப்படியே பார்க்கலாம், நம்ம ஒரு பொருள் அது என்னன்னே தெரியாது, ஏதோ ஒரு பொருள் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம், புறத்துல ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு, ஷேப் நல்லா இருக்கு, எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, டெக்ஸ்சர் நல்லா இருக்கு, அதான் இந்த பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறோம், ஸ்வீட் ஸ்டால் அதுதானே பண்றாங்க, அதை நம்ம பார்க்கும்போதே வாங்கணும் போல ஆசைப்படுகிறது. இது எப்படி வளரும், அதை சொல்லும்போது பார்த்த உடனே ஆசை வந்துடாது, பார்த்த உடனே அந்த நினைவு தான் இருக்கும், அந்த நினைவு சங்கத்தின் மூலமாக வளரும்னா, சங்கம்னா அதனோடு மீண்டும் மீண்டும் தொடர்பு, அதை ஸ்வீட் ஸ்டால் பக்கத்திலே இருக்கிறோம் இல்லைன்னா தினமும் ரெண்டு தடவை அந்த பக்கம் போறான் வர்றான், பார்க்க பார்க்க அதன் மீது அந்த ராகம் பற்று ஏற்படுகிறது. நான் இருக்கக்கூடிய அந்த வேதாந்த கருத்துக்களை இங்க கொண்டு வந்து சேர்க்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. ராகம் என்று சொல்லக்கூடியது எப்படி ஏற்படும் சொல்லும் பொழுது, ஒரு பொருளை பார்க்கிறோம், அந்த பொருள் மீது பற்று வர வேண்டும் என்றால் மீண்டும் மீண்டும் அதனோடு நமக்கு தொடர்பு இருக்க வேண்டும். இல்லை எங்கேயோ அமெரிக்கால ஏதோ ஒரு பொருள் இருக்கு, நான் ஒரு தடவை படத்துல பார்த்தேன், ஒன்னும் ஆசை வந்துட்டு அது போயிடும், ஏன்னா எங்கேயோ இருக்கு எனக்கு கிடைக்காது, மீண்டும் மீண்டும் என் மீது அது என் கண்ணிலே பட்டு கொண்டு இருக்கிறது என்றால் அதனோடு தொடர்பு இருக்கிறது, அதுக்கு பேர் சங்கம்னு பேர், சமஸ்கிருதத்தில் அதை சொல்லும் பொழுது சங்கம் என்று சொல்லுகிறார்கள். பற்று அதிகமாக வளர்கிறது, தொடர்பு அதிகமாக அதிகமாக பற்று வளர்கிறது. சரி, இந்த தொடர்பு அதிகமாகும் பொழுது இந்த சங்கத்தின் காரணத்தினாலே ராகம் அதாவது பற்று வருகிறது. இந்த பற்று வரும் பொழுது எதனால, இது எனக்கு ஆனந்தத்தை தரும் என்று, ஏதோ ஒரு பொருள், இந்த சாப்பாட்டு பொருளை வச்சுக்கலாம், நான் பார்க்கறேன், தினமும் போகும்போது பார்க்கிறேன், வரும்போது பார்க்கிறேன், பத்து நாள் பார்த்தேன், இது ஏன் வாங்கக்கூடாது, என்ன விலை அப்படின்னு கேட்க போறேன், இது சாப்பிட்ற பொருள் எனக்கு தெரிகிறது, நான் விலை கேட்க போறேன், என்னுடைய விலைக்கு நான் கொடுக்க முடியாத விலையிலே அது இருந்தால் எனக்கு என்ன ஆகிறது, அதன் மீது ஒரு குரோதம் வருகிறது, அதாவது துவேஷம் என்று சொல்வார்களே, குரோதம் அல்லது துவேஷம் என்று சொல்ல முடியாத விருப்பு கிடையாது, அதன் மீது ஒரு கோபம், எனக்கு கிடைக்கல அது இருக்கக்கூடாது, இல்ல மத்தவங்க அடப்போ சார் ஒண்ணுமே கிடையாது, என்னது ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை, சும்மா அதெல்லாம் விலகத்து ஏமாத்துறாங்க சார், ஏன் எனக்கு கிடைக்கல, சீச்சி இந்த படம் பிடிக்குங்கிற ஒரு நரிக்கதை சொன்ன மாதிரி, எனக்கு கிடைக்காத பொழுது அதன் மீது ஒரு விருப்பு வருகிறது, இது எதன் காரணத்தினாலே, பற்றின் காரணத்தினாலே வரக்கூடியது. சரி, இது ஒரு பக்கம் எனக்கு கிடைச்சிட்டுதுன்னு வச்சுக்கலாம், நான் வந்து இது ரொம்ப டியர் போகும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அது பார்த்தா அது வந்து என்ன பண்ணுறான், சுகர் ஃப்ரீ ஸ்வீட்டுன்னுட்டான். எனக்கு தெரியாது, பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு, சுகர் ஃப்ரீ ஸ்வீட்டுன்னுட்டான். நான் எடுத்து போட்டுக்கிட்டா நான் என்ன நினச்சேன், இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்னு. சப்புன்னு இருக்கு, ஆட சீப்போ, என்ன சார் இப்படி இருக்கே அப்படின்னு சொன்னா, சார் இது சுகர் ஃப்ரீ ஸ்வீட்டு, இது உங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த டயபெட்டிஸ்காரங்க சாப்பிட முடியாது இல்லையா, அவங்களுக்கு பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கணும், சாப்பிடும்போது இது சுகர் ஃப்ரீ, தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு தான். என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன ஆகிறது, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் நினைச்சது, அந்த இனிப்புத்தன்மை இல்லாத பொழுது எனக்கு அதன் காரணத்தினாலே சோகம் வருகிறது, அதாவது துக்கம் வருகிறது, சரிங்களா. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அது சாப்பிட்ட காரணத்தினாலே, அதாவது ஒண்ணு கிடைக்கவே இல்லைனாலும் துக்கம், குரோதம், கிடைச்சு நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னாலும் எனக்கு துக்கம், சோகம், கிடைத்த பொருள் நான் ரொம்ப ஸ்வீட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், சார் இது ஸ்வீட் இல்லை சார், இது ஸ்வீட் கிடையாது, இது வந்து ஸ்வீட் மாதிரி இருக்கக்கூடிய காரணம் அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்க. இப்ப என்ன தெரியுது, என்னென்னமோ வித விதமா பண்றாங்களே இல்லையா. காரம்னு சொல்லிட்டாங்கன்னா நான் நினைச்சது என்ன, ஸ்வீட்டு, வந்தது என்ன, காரம், எனக்கு துக்கம் வருமா, சரி. இன்னொன்னு, ரொம்ப நல்லா இருக்கு, என்னால அஃபோர்டபிள், வாங்க முடியுது, நான் 10 வாங்கி சாப்பிட்டேன், பேபியா எடுத்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 10 வாங்கி சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா இருக்குன்னு சாப்பிட்டேன், என்னாச்சு, பேபி ஆயிடுச்சு, என்ன ஆகும், இப்போ கிடைக்கலன்னாலும் சோகம், கிடைச்ச ஒரு ஸ்வீட்டு இல்லைன்னாலும் சோகம், அது ஸ்வீட்டா தான் இருக்குது, ஆனால் நான் 10 சாப்பிட்டேன், பேதியா எடுத்து, இப்ப அடுத்தது சாப்பிடவே மனசுல தோணாதா, எனக்கு அப்படி ஒரு ஸ்வீட் சாப்பிடவே கூடாதுன்னு மனசுல தோணுமா, அதுதான் இங்க ஜெயந்தனுக்கு தோணியது. தண்டேன் துளிர்க்கும் தரு நிழற்கீழ் வாழ்க்கை வெகி கொண்டேன் பெருந்துயரம் வான்பதவும் கோதன்றே கண்டேன். கோதுனா சக்கன்னு அர்த்தம். ஒண்ணு, அதாவது இந்த கரும்பு என்ன பண்ணுவாங்க, நீங்க பாத்துக்கலாம், ஜூஸ் புளியறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த ஆலை அந்த இதை கொடுப்பாங்க, மெஷின்ல கொடுப்பாங்க, என்ன கொடுக்கும் பொழுது எல்லாத்தையும் புளிஞ்சிட்டு சக்கை இருக்கும், என்ன ஒண்ணுமே இருக்காது அதுல, இது என்னது, ஒன்றுமே இல்லை, துப்பி போட்ட சக்கை மாதிரி ஒண்ணுமே இல்லாதது, பிரயோஜனம் இல்லாதது. அந்த சக்கையில இனிப்பு இருக்குமோ, இருக்காது. அதே போலத்தான் இது சக்கை மாதிரி, அதுல இருக்கக்கூடிய இனிப்பு தன்மைங்கிறது என்ன, என்னுடைய மனோபாவம், என்னுடைய அந்த விருப்பு இருக்கிறதே, என்னுடைய மனம்தான் இதை ஆனந்தமானது என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். என்னுடைய மனம் இது சுகமானது, ஆனந்தகரமானது என்று நினைத்துக் கொண்டதே தவிர, இது ஆனந்தகரமானது அல்ல, ஆனந்தம் என்னுடைய மனத்திலே தான் இருக்கிறது, அந்த பொருளிலே இல்லை என்று தெரிந்து கொண்டு விட்ட பொழுது அது கோது சக்கையாகிறது. இன்னொன்று, கோதுனா குற்றம், என்ன, ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம். நம்ம இது மட்டும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது, எல்லாத்துக்கும் ஆசைப்படுகிறோம், ஆசைப்படும் பொழுது அந்த ஆசையானது துன்பமாக மாறுகிறது. இப்ப முதல்ல பானதுதான் ராகம், ராகத்தின் காரணத்தினாலே துவேஷ குரோதங்கள், ராகத்தின் காரணத்தினாலே சோகம், ராகத்தின் காரணத்தினாலே மோகம் மதிமயக்கம் ஏற்படுகிறது, விநாசம் நாசம் ஏற்படுகிறது நமக்கு. இப்ப நம்முடைய புத்தி நாசம் ஏற்படுகிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, விருப்பு பற்றுங்கிறது தான் காரணமாக இருக்கிறது. இப்போ ஆசைப்படக்கூடிய வான் பதம் என்று சொல்லக்கூடிய இந்திர பதவி இருக்கிறதே, அது குற்றமாகிறது. ஏன் குற்றம், ஆசைப்பட வைப்பதினாலே அது குற்றத்திற்கு உரிய ஹேதுவாக காரணமாக பொருளாக இருக்கிறது. அதனாலதான் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் வீடும் வேண்டா விரகின் விளங்கினார் என்று அடியார்களுடைய கூட்டத்தை சேர்க்கிறார் பெருமான் பாடுவார். எனக்கு கொண்டு வந்து மோட்சம் கொடுன்னு கூட கூட அதுக்கும் ஆசைப்படல, சிவன் வந்து நீ இப்படி பண்ணுக்கொண்ணா, இது சிவனுடைய அருள், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ரொம்ப அருமையான வார்த்தை, ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். பெரிய விஷயம் இல்லை அது, நமக்கு பெரிய விஷயம், நமக்கு ஓட்ட பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியறது, அவர்களுக்கு பொண்ணை பார்த்தாலும் ஒன்றும் தெரியல. இதைத்தான் நாவுக்கரசர் பெருமானுக்கு சிவபெருமான் சொல்லித்தாராம், அந்த இடத்துல முத்தும் பவளமும் எல்லாம் இருந்துதான். இப்பொன்னி இம்மணி நீ, இம்முத்தும் நீ, ஏறுந்த செல்வன் இறைவன் நீய என்று தன்னுடைய உழவாரப்படையினால எடுத்து எடுத்து கல்லை எடுத்து அந்த எடுத்து தூக்கி போடுற மாதிரி போட்டுருந்தாராம். இப்பொன்னி இம்மணி நீ, இம்முத்தும் நீ என்று இது எல்லாம் நீந்தான், எனக்கு அது கல்லு. அவங்களுக்கு ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், நமக்கு கீழே ஏதாவது வந்து ஒரு சின்ன தகர இது தெரிஞ்சா கூட
4: 50 பைசாவா, 1 ரூபாயா, 2 ரூபாயா, 5 ரூபாயா அப்படின்னு பார்ப்போம். அது ஒண்ணுமே இல்லை. பல பலான்ட்டு இந்த பஸ் இந்த தேஞ்சி தேஞ்சி இருக்கக்கூடிய தகரம், நமக்கு தகரத்தை பார்த்தாலும் தங்கம் மாதிரி தெரிகிறது, வெள்ளி மாதிரி தெரிகிறது. ஆனால் அவர்களுக்கு தங்கத்தை பார்த்தாலும் அது ஓடாக தெரிகிறது, அவ்வளவுதான். அவர்களுக்கு தகரம் போலே தெரிகின்றது, ரெண்டும் ஒரே மாதிரி தான். இது தங்கமா இருந்தானா தகரமா இருந்தானா, தங்கமா இருந்தானா ஓடாக இருந்தானா, ஓடும் செம்பன் ஒக்கவே நோக்குவார். இது ஒரு விஷயம், ஓகே. ஆனால் வீடும் வேண்டா விதகில் என்று சொல்லுவார் அந்த இடத்துல சேக்கிழார் பெருமான். மோட்ச பதவி கொடுக்க வேண்டும் என்றாலும் கூட நான் வேண்டி கொடுக்கக்கூடியதுல மோட்ச பதவி வேண்டாம், நான் கேட்க மாட்டேன் உன்னிடத்துல. ஏன், நீ எது கொடுக்கிறாயோ அதை கொடு. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன் மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டிய வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் உண்டன் விருப்பென்றே என்று பாடுவார். ரொம்ப அருமையான வார்த்தை இது, ரொம்ப அருமையான வார்த்தை. இதைத்தான் பெரும்பாலும் நம்ம விட்டுருங்க, நான் என்ன பத்தி கூட சொல்லல, நம்மே விட்டுருங்க, பெரிய மகர்ஜிகள் வந்தாலும் கூட எனக்கு இது வேணும் அது வேணும் என்று தவம் செய்கிறார்கள். அது கீழானதுன்னு எதுவுமே வேண்டாம் எனக்கு. உனக்கு தெரியும், இதே நாகையில இருக்கக்கூடிய திருப்புகழ பாடும்பொழுது எது தா அது தா என்று பாடுவார் அருணகிரிநாதர். எது தரத்தக்கதோ அதை கொடு என்கின்ற பொருளை இந்த இடத்துல வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். எது தரத்தக்கதோ அதை கொடுப்பார். எனக்கு இது வேணும்னு எனக்கு தெரியாது, உனக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும்னு, அதை நீ கொடு. நான் ஒன்றின் மீது ஆசைப்பட்டால் அது தவறு. அதனால்தான் வீடும் வேண்டா விரகின் விளங்கினார் என்று பாடுவார் இந்த இடத்துல. இப்போ எனக்கு மோட்ச பதவியும் கூட அவசியம் கிடையாது, நீ எதை கொடுக்கிறாயோ அதை எனக்கு நீ கொடு, நீ எதை நினைத்து கொடுக்கிறாயோ அதை கொடு என்று நினைக்கிறார்களே சிவனுடைய அடியவர்கள். அதை போலே இது வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கக்கூடாது, அந்த ஆசை நமக்கு குற்றமாகிறது. கோதுன்னா குற்றம் அர்த்தம். அதனாலதான் வான் பதமும் கோதன்றே கண்டேன், எனக்கு இந்த பதவி வேணும்னு நினைக்கிற குற்றம் என்னிடத்திலே பார்த்தேன். பிறர் பதத்தொலைவும் கண்டனால் நமக்கு எப்ப தெரியும்னா, ஒண்ணு நம்ம கஷ்டப்பட்டா தெரியும், இல்ல பிறத்தியார் கஷ்டப்பட்டா தெரியும். பிறத்தியார் கஷ்டத்தை புரிந்து கொண்டு தான் சரியாக இருக்கிறது பெரிய விஷயம். தன்னுடைய கஷ்டம் ரொம்ப பேர் பட்டாத்தான் பல பேருக்கு தெரிகிறது, ஆஹா நம்ம கஷ்டப்படுகிறோமே என்று புரிந்து கொள்ளுகிறார்கள். அடுத்தவன் கஷ்டத்தை பார்த்து திருத்திக் கொள்வார்கள் ரொம்ப அரிது, ரொம்ப குறைச்சலான ஆளுதான். இவன் கஷ்டப்படுகிறான், நாம இது மாதிரி தவறு செய்யக்கூடாது, நம்ம அப்படி கிடையாது, நமக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், செல்லுகின்றோம். அவன் தவறு செய்கிறான், நானும் தவறு செய்கிறேன். ஏன், எனக்கு நான் வந்து பண்றது தப்பே கிடையாது, அவன் பண்றது, அவன் இதனால பண்ணிருப்பான் சார், அவன் வந்து தெரியாதவன் அந்த கடையில் வாங்கிட்டான், இன்னொரு கடையில் போய் இந்த ஸ்வீட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நாமும் அதே தவறை செய்து கொண்டிருப்போம். ஆக இவையெல்லாம் குற்றங்களாக இருக்கின்றன. நான் அவர்களை பார்த்து நான் தெரிந்து கொண்டேன், வான்பதமும் கோதண்டே கோதன்றே கண்டேன், பிறர் பத தொலைவும் கண்டனால் என்ன வேணும் அப்படின்னா, தொண்டேன் சிவனே நின் தொல் பதமே, பழமையான அந்த உன்னுடைய திருப்பாதங்கள் மட்டுமே எனக்கு வேண்டும். இந்த பிறவி வேண்டாம், விண்ணாடுறைந்து தொல்லை திருநகரும் துன்பும் வேண்டாம், நீ உனது பதத்தை எனக்கு தந்துள்ள வேண்டும், தொல்லை கொல்லை தீர்த்து உனது பதம் தந்தருளே என்று அவனிடத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிறானாம் ஜெயந்தன். ரொம்ப அருமையான விஷயம் இது. எப்படி இருந்தாலும் சரி, இறைவனுடைய சிந்தை இருக்க வேண்டும். நாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் இறைவனுடைய அருளாலே நாம் அந்த சிந்தையிலே இருக்க வேண்டும். இது அருணகிரிநாதர் பாடும்போது ரொம்ப அழகா பாடுவார். தோரண கனக வாசலின் உழவு தோல் முரசதிர மூதிராத தோகையர்கவரி வீச வகிரிய தோல் வலி புகழ மத கோபாரணரதப்பதாகினி துரக மாதிரம் நிறைய அரசாகி பாடினும் வறுமை கூறினும் நினது வார்கடல் ஒழியமோடேயேனே அரசாகி வாடினும் அரசாகி பாடினும் வறுமை கூறினும் நினது வார்கடல் ஒழியமோடே ஏனே பூரண புவன கரணா. பொது பாடல பாடுவார். அரசாகி இருந்தாலும் அரசாகி வாழினும் வறுமை கூறினும் நினது வார்களால் ஒழிய முடியேன, எனக்கு எது இருந்தாலும் சரி உன்னுடைய திருவடி தியானமே வேண்டும் என்று அருணகிரிநாதர் கேட்பார். இதே அனுபவித்த பிறகு ஜெயந்தன் கேட்கின்றான், தில்லை திருநடனம் செய்தேவே, இனி தமியேற்கு உள்ளை துயர் தீர்த்து உனது பதம் தந்தருளே. தொண்டேன் சிவனே, நின் தொல்பதமே வேண்டுவனே என்று சொல்வதைப் போலவே சிவபெருமானிடத்திலே கேட்டான். ஏன்னா இவன் முருகப்பெருமானை பத்தி தெரியாது. சிவபெருமானை பற்றி கேட்கிறான். இதை முருகப்பெருமான் உணர்ந்தாராம். எண்ணிலா உயிர் தோறும் முற்றி முற்று இன் அருள் புரியும் அண்ணலார் குமரேசனாம் அறுமுகத்து அமலன் என்ன செய்தார்? உன்னிலாம் பெருந்துயருடன் மாழ்கியது உணர்ந்தான். விண்ணுளார்களும் ஜெயந்தனும் வியன் மகேந்திரத்தின் உன்னிலாம் பெருந்துயருடன் மாழ்கியது உணர்ந்தான். எண்ணிலா

வீறு கேதனம் வச்சிரம் அங்குஷம் விசிகம் மாறிலாதவேல் அபயமே பலம். அத வலப்பக்கத்துல என்ன என்ன வலப்புறம் கேதனம் வஜ்ரம் என்று கேதனம் வஜ்ரம் என்று சொல்லும்படியாக சேவர்கொடி வஜ்ராயுதம் அங்குஷம் அம்பு வேல் அபயஹஸ்தம் இதை கொண்டு வலப்பக்கத்திலேயும் இடம் பரதம் ஏறு பங்கையும் மணி மழு தண்டு வில் இசைந்த ஆறிரண்டு கை அறுமுகம் கொண்டு வேள் அடைந்தான் என்று இடப்பக்கம் என்ன இங்கே மேலிருந்து கீழே வருகிறார் மேல கொடி கொடி வைத்திருக்கிறார் மேலிருந்து அப்படியே பார்க்கலாம் முடி திருமுடியிலிருந்து வரும் பொழுது மேலே சேவர்கொடி வஜ்ராயுதம் அங்குஷம் அம்பு வேல் அபயஹஸ்தம் இந்த பக்கம் பரதஹஸ்தம் கீழிருந்து போகிறார் பரதஹஸ்தம் ஏறு பங்கையும் என்று சொல்லும்படியாக தன்னுடைய தாமரை பூ மணி மழு தண்டு தண்டனா கதாயுதம் வில் இத்தனையும் கொண்டிருக்கக்கூடிய ஆறிரண்டு கை அறுமுகம் கொண்டு வேள் அடைந்தான் என்று அவன் அங்கே செல்லுகின்றான் அவனை பற்றி சொல்லுவார் தந்தை இல்லதோர் பரமனை தாதையாவுடைய கந்தன் ஏகியே அவருக்கு அப்பமா கிடையாது முருகப்பெருமா உதியா மரியா உணரா மரவா விதி மாலரியா விமலன் புதல்வன் இல்லையா ஏகியே அணைய தன் உறவினை காட்ட இந்திரன் மகன் உளப்படும் யாக்கையுள் இருந்த முந்து கண்களார் கண்டனன் தொழுதனன் முடிவான் என்று சொல்லும்படியாக உள்ளே இருக்கக்கூடிய சூக்ம சரீரத்தினாலே அதாவது உறங்கும் பொழுதும் நம்முடைய ஆத்மா விழித்துக் கொண்டிருக்கிறது இல்லையா அந்த சூக்ம சரீரத்தினாலே பார்த்தானா தொழுதானா எனக்கு யாருன்னு தெரியலையே நீ வந்திருக்கிறாய் உன்னை பார்த்தா நீர்மயிர் போந்தனை பேரருள் நீர்மயிர் போந்தனை இப்ப நீ வந்திருக்கிறாய் என்னுடைய தொண்டனேன்படும் இடுக்கணை நாடியே தொலைப்பான் கொண்ட பேரருள் நீர்மயிர் போந்தனை எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்னுடைய துன்பங்களை எல்லாம் தொலைக்க வேண்டும் என்று வந்திருக்கிறாய் ஆனா பார்த்தா விண்டும் அல்லை ஏன்னா அவருக்கு வந்து கருப்பு நிறம் அவர் விஷ்ணு கிடையாது நீ அப்பிரமனும் அல்லை சிவப்பு நினைச்சா அவருக்கு நாலு முகம் உனக்கு ஒரு முகம் தான் இருக்கிறது அவருக்கு நாலு கரங்கள் பார்த்தா உனக்கு என்னடா அப்படி கிடையாது உனக்கு வந்து 12 கரங்கள் இருக்கின்றன பிரம்மனும் அல்லை மேலாகும் அண்டர் நாதனும் அல்லை சரி சிவப்பிலேயே சிவன் என்ற நினைத்தால் கிடையாது அவருக்கு இருக்கக்கூடிய தன்மை இல்லை உனக்கு ஆறு முகமும் 12 கரங்களுமாக நீ கொண்டிருக்கிறாய் நீ யார் என்று கேட்கும் பொழுது அவன் பரஞ்சித குமரன் சொல்லுகின்றானா உன்றன் அல்லலும் இரக்கமும் மையலும் உணர்ந்து சென்றனும் என கூறிய பின்னரும் சேர்க்கும் உன்னை நினைச்சு நான் வந்த யார் நுந்தை தன்குறை நுங்குறை யாவையும் நுவன்று வந்து நம் தமை வேண்டனும் வரம்பில் சேனையுடும் இந்த ஞானத்தின் எய்தியே கிரவுஞ்சம் எனும் அந்த வெப்பையும் தாரகன் தன்னையும் அட்டாம் நான் சிவனிடத்திலே இருந்து வந்தவன் என்னுடைய பெயர் முருகன் குமரன் நான் கிரவஞ்சகிரியையும் அடைத்தேன் ஏன் வந்தேன்னு கேட்ட உன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய இந்திரன் பிரம்மாதி தேவர்களும் அந்த கேட்ட காரணத்தினாலே வந்தேன் அனையவன் தனி அட்டவின் செந்தி வந்து அமர்ந்தான் மனசனை விசை இருந்துடு பிரம்மனும் மாலும் உனது தாதையும் அமரரும் நம்மையின் உறைந்தார் கவலைப்படாத உங்க அப்பா அங்க இருக்கிறார் மாதிரி சொல்லுகின்றார் உன்னுடைய அப்பாவும் அங்கே இருக்கிறார் பிரம்மா விஷ்ணு எல்லாரும் இருக்கிறார்கள் இணையில் வாடிகள் நுங்கையும் நேருவில் இருந்தாள் உன்னுடைய அம்மாவும் நேருவில் இடத்திலே இருக்கிறார் கவலைப்பட வேண்டாம் எவ்வளவு அழகா பேசுறார் பாருங்க கந்தபுராணத்துல உன் அப்பாவுக்கு ஒரு குறையும் இல்லை ஏன் நான் வந்து தாரகாசுரன் கிரௌஞ்சை எல்லாத்தையும் அழிச்சுட்டேன் ஏன் கூட உங்க அப்பா இருக்கிறார் அப்படின்னா உங்க அப்பாவுக்கு ஒரு குறையும் இல்லை ஒன்று ரெண்டாவது உங்க அம்மா மேறு மலையிலே இருக்கிறாள் அவளுக்கும் ஒரு கவலையும் கிடையாது இவர் சொல்லும்போது உனக்கு கவலை இல்லை உன் கவலையை ஒழிப்பதற்காக உங்க அப்பா நல்லா இருக்கார் பயப்பட வேண்டாம் உங்க அம்மா நல்லா இருக்கா என்று சொல்லும்படியாக சொல்லிவிட்டு அவர்கள் அமரிட்ட வெஞ்சிரை நீக்கி நின் துருவெல்லாம் ஈதும் கவலைப்படாத விட்டிடு இங்கு உனது ஆகுலம் என்றவன் உன்னுடைய சிறையை மீட்டு மீண்டும் உனக்கு அந்த பதத்தை தரப்போகிறேன் திருவள்ளாம் ஈதும் எல்லா விதமான உன்னுடைய பதவிகளையும் செல்வத்தையும் தரப்போகிறோம் உன்னுடைய ஆகுலம் திண்டத்தை அந்த துண்டத்தை நீ மனத்திலே கொள்ள வேண்டாம் விட்டிடு இங்கு உனது ஆகுலம் என்றவன் வினைதீர்ந்து உள் தெளிந்தவர் போதத்தின் உணர்வுமாய் உறைவான் ரொம்ப அருமையான வார்த்தையை கட்சியை போட்டுவார் வினை தீர்ந்து உள் தெளிந்தவர் இங்கு இவனுக்கு வினை தீர்ந்து உள் தெளியவில்லை இவனுக்கு வினை தீர்ந்து உள் தெளிந்தவன் அல்ல ஜெயந்தன் ஆனால் வினை தீர்ந்து உள்ளே தெளிந்தவர்கள் ஞான போதனர்கள் இருக்கின்றார்களே அவர்களுடைய உணர்வாக இருக்கப்பட்ட முருகப்பெருமான் அங்கே அவனை சொல்லுகின்றாராம் சொன்ன உடனே ஐயன் இங்கிவை உரைத்து அவை கேட்டலும் அகத்துள் மையல் மாசிருள் அகன்றன புகுந்தன மகிழ்ச்சி மிகி ரோமங்கள் சிலித்தன உகுத்தன விழிநீர் ஜெயமே என நிமிர்ந்தன ஜெயந்தன் தடந்தோள் என்று சொல்லும்படியாக ஆனந்தத்திலே இருக்கின்றானா பற்றினால் வரும் அமிர்தனை எழுதுற படைத்து

0: துற்றுள்ளவரன தன்னன தனதுமை சுருதி கற்ற கற்றன பாடினான் ஆட்டினான் கழித்தான் மற்றவன் பெறும் உவகையின் பெருமை யார் வகுப்பார் என்று சொல்லும்படியாக ஆனந்தத்திலே இருக்கிறான். மெய் சுருதி கற்ற கற்றன பாடினால வேதத்தினாலே முருகப்பெருமானை துதிக்கின்றான். நாம் அந்த இடத்துல துதித்தான் பாடினான் ஆடினான் என்று ரொம்ப அழகான கவலைப்பட மாட்டான் என்று சொன்னாராம். அது மட்டும் இல்ல, கனவுலே சொல்லுகின்றார், என்னுடைய தூதனாக இருக்கப்பட்ட வீரபாகுதேவர் இங்கே வருவர், அவர் உம்மை கண்ட நீ கவலையை ஒழி என்று சொல்லுகின்றார். சொன்ன உடனேயே எல்லாருக்கும் இந்த கனவு மறைந்தது. எல்லாம் அவர்கள் பார்த்தார்கள், இந்த கனவு யாரிடத்திலேயா சொன்ன, அசுரர்கள் நம்மை இல்லை என்ன செய்வார்கள். ஆக கொஞ்சம் கொஞ்சமா நீ பாத்தியா, உனக்கு கனவு வந்ததா, உனக்கு கனவு வந்ததா என்று அமரர்கள் எல்லாம் வேண்டியது. அவர்கள் பக்கத்துல பக்கத்தில் பேசினார், ஆமாம் எனக்கு ஒரு கனவு வந்தது, என்ன தெரியுமா, எனக்கு ஒரு கனவு வந்தது, என்ன தெரியுமா, என்னாருடைய கனவும் ஒரே கனவாக அங்கே இருக்கிறது. நொய்ய சீரடியரே நொவு மாற்றி ஐயனி வலிது வந்து அழித்தி யான் உரை செய்வது உண்டுகள் சிறிது நின்கனே கையடை புகுந்தனம் காத்தி என்று சொல்லும்படியாக அந்த ஜெயந்தன் சொல்லுகின்றான். ஆக வருமான் என்னுடைய தூதன் என்று சொல்ல ஜெயந்தனானவன் தன்னுடைய துயர் தீர்ந்தானா. இது ரொம்ப அழகா இந்த இடத்துல சொல்லுவார். இவன் எப்படி எழுந்தான் அந்த ஜெயந்தன் என்று சொல்லும் பொழுது, தந்தி நஞ்சம் தலை கொலச்சாய்ந்தவர் மந்திரத்தவர் வாயினை வந்துற்றுடி சிந்தை மையலை தீர்ந்தெழுமாறு போல் இந்திரன் மகளை எழுந்தான். அதாவது ஒரு பாம்பு பீடிச்சா எப்படி விழுவாங்களோ, அவங்க கருட மந்திரம் ஜபித்தால் எப்படி உடனே எழுந்து விடுமாட்டோ, அதை போல சூரபத்மனாலே அவன் தான் அந்த இடத்துல பாம்புன்னு, வேற ஒண்ணும் கிடையாது, பாம்பு போல தந்தினா இந்த இடத்துல யானை மட்டுமல்ல பாம்புக்கும் சொல்லப்படுகிறது. தந்தி நஞ்சம் தலை கொல, தலையிலே அந்த நஞ்சானது ஏறிவிட்டது. அப்படி சூரபத்மனாலே துன்பப்படுகிறார்கள். மந்திரத்தவர் வாய்மை வந்துற்று, முருகன் கனவிலே வந்தான் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இவன் நேரையும் வரல, கருட மந்திரத்தை இங்கிருந்து சொன்னாலும் இந்த பாம்பினுடைய விஷம் இறங்கும் என்று சொல்வார்கள். அப்படி இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தான்னு சொல்லுவாங்க, அவருக்கு கோப்ரான்னு சொல்லிட்டு தந்தி கொடுத்தா போடுமா. ஸ்டேஷன் மாஸ்டர் எங்க இருந்தாலும் மந்திரத்தை ஜபித்தார், கருட மந்திரத்துல சித்தி வாய்ந்தவரா அவர். பாம்பு விஷம் எங்க இருந்தாலும் அந்த தந்தி கொடுத்தவங்களுக்கு அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி சொல்லுவார்கள். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தார் ரயில்வே ஸ்டேஷன்ல என்று சொல்லுவார்கள். அப்படி இவனுடைய விஷத்தை துயரத்தை நீக்குவதை போலவே மந்திரமாக கருட மந்திரத்தை போலவே, ஏன்னா இவனுக்கு யாருன்னு தெரியாது இல்லையா, முருகப்பெருமானான் அவன் சொல்லி செல்லுகின்றானா. இப்ப எல்லாரும் சென்று அந்த தங்களுடைய கனவை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். எல்லாரும் கனவை பகிர்ந்து கொள்ளும் பொழுது உள்ளே வீரபாகுதேவர் வருகிறார். வந்து நின்று தேற்றுகின்றாராம், கவலைப்படாதே, தன்னிகரின்றி மேலாய் தர்த்தர ஒளியாய் யாரும் முன்னரும் பரமாய் நின்ற ஒருவனே முகங்கள் ஆறும் பன்னீர் புயமும் கொண்டு பாலகன் போன்று கந்தன் என்னும் ஓர் பெயர் நீதி யாவரும் காண வந்தான். எப்படி வந்திருக்கிறார் அவன், எல்லாம் பரம்பொருளாக எவன் இருக்கிறானோ அந்த பரம்பொருளாக இருக்கப்பட்ட முருகப்பெருமான் அவன் ஒருவனே ஆறு முகங்களையும் பன்னிரண்டு கரங்களையும் கொண்டு சின்ன பாலனைப் போலே வந்திருக்கின்றான். பங்கைய முகங்கள் ஆறும் பன்னிர புயமும் கொண்டே எங்களிடம் பெருமான் போன்ற ஏது மற்றன்னை எண்ணில் எதற்காக வந்தான்னா, இதையும் கவனிச்சுக்க வேணும், செங்கண்மால் உந்தி பூத்தோன் சிறுமையின் மகமான் பொன்னும் உங்களிடம் சிறையும் நீக்கி உலகலாம் அழிப்ப கண்டார். திருமால் பிரம்மா இந்திரன் உங்களுடைய அந்த சிறுமையை எல்லாம் நீக்கி, உங்களுடைய சிறையை எல்லாம் நீக்கி, உங்களுடைய துன்பத்தை நீக்கி, உங்களுக்கு இன்பத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார் குமாரர் என்று சொல்லும்படியாக குருமர பெருமானுடைய தன்மையை அங்கே ஜெயந்தனுக்கு சொல்லுகின்றான். மிக ஆனந்தத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது சூரபத்மனுடைய அந்த வீரமகேந்திரவர்மனுடைய அவைக்களத்திற்கு வீரபாகுதேவர் செல்லுகிறார். இவர் செல்லக்கூடியதும் அங்கே அதை நினைத்து எப்படியெல்லாம் சூரபத்மன் இருக்கிறான் என்று இவர் பார்க்கக்கூடியதும் சூரபத்மனிடத்தில் இவர் பேசக்கூடியதும் இருக்கிறதே மிக மிக அழகு. அவனை பற்றி அவனுடைய மகேந்திரபுர் எப்படி இருக்கிறது, சூரபத்மன் எப்படி இருக்கிறான், அவனுடைய சிறப்பு என்ன, இதெல்லாம் வந்து வீரபாகுதேவர் நினைத்துக் கொள்ளுகிறார். ஆஹா இப்படி இருக்கிறானே, அழிய போகிறானே என்றெல்லாம் இரக்கப்படுகிறார். அவனுக்கு உபதேசம் செய்கிறார், எச்சரிக்கையும் செய்கிறார். இது மிக அழகாக கச்சியப்பரனுடைய தன்மையையும் காட்டி கொடுக்கிறது. அது மட்டும் கிடையாது, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் நமக்கு
1: திருச்சிற்றம்பலம். சைவம்.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் இடறினோம் தளரினோ எனதுரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதெழுவேன் கடல் தனில்

ஏல் அதுவோ உனது இன்னருள் நாவடு துறையரனே. நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகல் பீடத்து உச்சி வைத்தது பசும்பொன்னாகிற கிளி ஒன்று. ஒழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி அழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் ஷேக்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ சீல நிகழ் மூல ஆகமப்பொருள் ஒன்றொன்றாகி திறம்பராது ஞால நிகழ் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாலணிகள் சமபாதம் முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலணிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதாம் பணிந்து வாழ்வாம் புண்டரிக புறத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமிழ் நூலோடு சிவநூல் உணர்ந்து மும்மை பொருளுணர்ந்த சதுரன்யங்கள் தந்துரை செய் கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தழைக மாதோ திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமலையம்மை சமேத எந்தை ஸ்ரீ மாசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடி மழகளை அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து நமஸ்கரித்து சிறுல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிகளையும் பணிந்து நமஸ்கரித்து தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் பணிந்து எனது தந்தையாரின் திருவடியையும் பணிந்து இந்த புனிதமான நேரத்தில் புனிதமான சிந்தனையை செய்ய இருக்கின்றோம். இப்பொழுது முதல் காண்டமாகிய உபாசன காண்டத்தில் சோமகாந்தன் வனம் புகு படலம் நாம் பார்த்தோம். அந்த வனத்தில் வந்து எதற்காக அந்த வனத்துக்கு வருகிறார் என்றால் தன்னுடைய நோயின் காரணமாக தன்னுடைய மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து தான் இனிமேல் இதோடு வாழக்கூடாது என்று நேராக வனத்திற்கு வருகின்றார். வனத்திற்கு வந்தவுடனே அங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்தால் அங்கே இவரும் வனத்தில் சோமகாந்தன் மன்னனும் அவருடைய மனைவியும் சுதன்மையும் அழகாக ஒரு சோலையில் தடாகத்தில் இருவரும் ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அமைச்சர்கள் இருவரும் அவர்களுக்கு தேவையான பதார்த்தங்களை எடுத்து வருவதற்காக சென்றிருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு சிறுவன் தடாகத்து கடைக்கு நீர் எடுக்கிறதற்காக வருகின்றார். அதை பார்த்த உடனே அந்த அம்மையார் இந்த காட்டில் கொடிய மிருகங்கள் வசிக்கும் இந்த காட்டில் தண்ணீர் எடுப்பதற்காக இந்த குழந்தை வருகின்றதே அப்படின்னு பயப்படுறா அந்த தாயானவள். இப்ப அந்த குழந்தை தண்ணி எடுக்க வந்தது இந்த காட்டில் இவ்வளவு ஒரு அழகாக ரதியை போன்ற ஒரு அழகான பெண் வந்து இப்படி அமர்ந்து ஒரு நோயாளியோட ஒரு குஷ்ட நோயோட இருக்கிறவனோட அமர்ந்து இந்த வனத்தில் இருக்கின்றாரே என்ன காரணம் என்று அந்த குழந்தை நினைக்கின்றது இந்த அம்மையாரை பார்த்து. அப்பொழுது இந்த அம்மையார் கேட்கின்றார் நீ யாரப்பான்னு கேட்கிறாரு. தன்னுடைய பிருகு முனிவருடைய தன்னுடைய தந்தையார் தான் பிருகு முனிவர் தான் அவருடைய மகனார் என்று இவர் அவருடைய அட்ரஸை முழுக்க சொல்றாரு. தன்னுடைய துன்பத்தையும் இந்த அம்மையார் அப்படியே அந்த குழந்தையிட சொல்றா அழுதா. அதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த குழந்தை நேராக தான் வந்த காரணமாகிய நீரை எடுத்துக்கொண்டு என்னுடைய தந்தையார் பூஜைக்கு நேராயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லி அந்த குழந்தை கிளம்பிருச்சு. இன்றைய சிந்தனை சோமகாந்தன் பிருகு முனியை அடுத்த படலம்.
விருகமுனியை போய் சந்திக்க போகின்றார் நமது சோமகாந்தன் மன்னன். அதை இப்பொழுது பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். காதல் அரும்பும் தனிமைந்தன் காலம் கழித்து கடுகியதோ சோதி வதனம் பரதுக்க துக்க உளத்தால் வாடியதும் கோதில் தவத்து பிருகு முனி குறித்து நோக்கி இவன் என்னோ வேத முழந்தான் விநாயரிது என்று சிவனன் முகம் பாராம். இந்த குழந்தை அழகான இந்த காலம் கழிச்சு நம்ம குழந்தை வந்துரும் அப்படின்னு தந்தையார் பய தேடுவாரே அப்படிங்கிறதுக்காக இந்த குழந்தை வேகமா வருது. அவரோ பிருகு முனிவரோ என்ன இன்னும் போன இடத்துல நம்ம குழந்தை இன்னும் வரக்கானமே அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த குழந்தை ஓடோடி வருகின்றது. பிருகு முனிய பார்த்த உடனே, என்னப்பா நீ சென்ற இடத்துல என்ன நடந்துச்சு, எதனால் இவ்வளவு தாமதம், உன்னுடைய திருமுகம் இவ்வளவு வாடி இருக்கின்றதே என்று தந்தையார் கேட்கின்றார். தன்னுடைய குழந்தையாகிய சிவனனுடைய முகத்தை பார்த்து, பாணி தடுத்தாய் அதுவன்றி பருவம் திருந்த அதுன் முகமோ திருந்ததுன் முகமும் நாணி சிறிதும் கரவாமல் நடந்த செய்தி மொழி என்றான். கோணை தவத்தான் குறிப்பறிந்து குளிர் பூங்கமலத்தால் இறைஞ்சி மான சிறந்த பணி மொழியான் மைந்தன் முழுதோ பகுத்துரைப்பான். அந்த குழந்தையை கேட்ட உடனே, அந்த முகத்தை பார்த்த உடனே அந்த தந்தையார் நினைக்கின்றார். கேட்க உடனே அந்த குழந்தை அப்படியே சொல்றாரு, அப்பா இந்த தடாகக்கரைக்கு போயிருக்கும் பொழுது தன்னுடைய தந்தையாருடைய திருவடியை வணங்கி எழுந்து சொல்கின்றது. இப்படி சொல்லுது பாத்தீங்களா, குழந்தையானவன் தன்னுடைய தாய் தந்தையரை வணங்க வேண்டும். முதல்ல நம்ம கத்து கொடுக்கிற பாடம், குழந்தைங்களை பிறந்த நாள் அன்று அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கு, குருவிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குன்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்க யார்கிட்டையும் எதுவும் வாங்காது. ஏன்னா அந்த நிலைமைக்கு போயிடுச்சு நம்ம உலகம், கம்ப்யூட்டர் காலத்துக்கு போயிடுச்சு இல்லையா. ஆனா இந்த குழந்தை தன்னுடைய தந்தையாரிடம் நடந்த விஷயத்த சொல்லும் பொழுது கூட, பூம் கமலத்தால் இறைஞ்சி மனச்சிறந்த பணிமொழியான் மைந்தன் முழுதும் வகுத்துரைப்பான். அங்க என்ன நடந்ததோ அத்தனையும் தன்னுடைய தந்தையாரிடத்தில் பணிந்து எழுந்து வணங்கி சொல்கின்றது. நறுமன் புனலுக்கிறந்தேனே நாரும் பொழிலில் துணைவனோடு முறுதல் புரிந்தங்கு இருந்து ஒருத்தி உருமன் பெயராதிகள் வினவம் மறுவில் அவர்க்கு விடுத்த உடன் வரவு வினவி அறிந்தனா இறைவ பொழுது நீடித்த எழியேன் தளர்வோ இனி கேழாய். தண்ணி கொண்டு வரதுக்கு தடாகத்துக்கு போனேன்லாப்பா, அப்பொழுது அங்க ஒரு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பெண் என்ன செஞ்சா அந்த தடாக கரையில அப்படியே இருக்கின்றார். அவருடைய கணவனார் மிகவும் நோய்வாய்ப்பட்டவர். ரெண்டு பேரும் அந்த இதுல இருந்த உடனே ரொம்ப வாடி இருந்தாங்க. இப்ப நான் அவங்க கிட்ட நீங்க யாரு என்ன விஷயம்னு கேட்டேன். அவங்க சொல்றாங்க, சௌராட்டிரத்து தேவநகர் தனில் வாழ் சோமகாந்தன் உயிர் கவர் நோய் வருத்த பெரும் செல்வம் கழித்து சுதன்மை எனும் அணையும் இவர் சூழ்ச்சியின் இருவரும் பின் எய்த அடுத்தானால் வருந்த அபிர்வானுகர்ந்து நரகுழந்தா அணைய அதற்கே முகம் புலர்ந்தேன். அவர் யார் தெரியுமாப்பா, சௌராஷ்டிரத்துல தேவநகர்ல வாழ்கின்ற சோமகாந்தன் என்ற மன்னன். அவர் நோய் வருந்த ரொம்ப ஒரு நோயாள, தொழுநோய் குஷ்ட நோயாள மிகவும் வாடியிருக்கின்றார். அவ்வளவு செல்வத்தோட இருக்கிறவர் அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து மன வருத்தத்தோடு இருக்கின்றார். அவருடைய மனைவியார் பெயர் சுதன்மை. இவர்கள் இருவரும் இந்த வனத்துல வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. வசதியானவங்க, ஒரு நாட்டை ஆளுகின்ற மன்னர் பிரான் இவரு. அது மட்டும் இல்ல, கனிவாய் கிழங்கு கொணந்தழிக்க காதல் அமைச்சர் புறம்போந்தார் நனிபூவனையும் நாற்றார்.

நினைந்துருகி பொறுமீ என்னை கண்டு உரைத்து அழுதாள். அந்த அவர்கள் இருவரும் உடனே இன்னும் இருவர் வந்திருக்கிறாங்க. அவங்க யாரு அப்படின்னு சொன்னா அவருடைய அன்பான அவருக்கு ஆதரவாகிய அமைச்சர்கள் இருவர். அவங்க அவருக்கு வேண்டிய உணவு பதார்த்தங்களை கனி காய் கிழங்கு வகைகளை கொண்டு வந்து கொடுப்பதற்காக அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். இந்த அம்மையார் தன்னுடைய கணவனாரை பார்த்து கொண்டு இந்த தடாகக்கரையில் இருக்கின்றார். இந்த சுதன்மை அம்மையார் எந்த ஒரு சுகமும் இல்லாமல் இப்படி ஒரு மகாராணியாக இருக்கின்ற அவர்கள் எங்களுடைய துன்பத்தை சொல்லி இந்த குழந்தையாகிய என்னிடம் அப்படியே நினைந்து உருகி பொறுமி இவளை பார்த்து கண்டு உரைத்து அழுதாள். அப்படியே அழுகிறா என்னை பார்த்து அவளுடைய கதையெல்லாம் சொல்லி அழுதாப்பா அப்படின்னு சொல்றாரு. தீம்பால் அடிசிம் தரும் பாகம் சிதையாது அமைத்து பொற்களத்தில் ஆம்பான்மையினால் இனிதோட்ட அதுவும் இசைவின் எனும் கோமான் ஓம்பாதென்ற காய் நீருண்ணும் பாவம் பாவம் இது கூம்பாது எடும்பை அனைத்துயமை கொள்வதோ என்று அரற்றினாள். அது மட்டும் இல்ல, அந்த குழந்தை சொல்றாரு அப்பா அவரு நல்ல ஒரு உணவு அறுசுவை பதார்த்தங்களோட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர் அந்த மன்னர் பிரான். அப்படிப்பட்டவரு அழகான தங்க கிண்ணத்துல நல்ல சாப்பிட்டவரு இப்பொழுது தன்னுடைய நோயின் காரணமாக ஒரு மன்னன்கிறத கூட மறந்து இந்த வனத்துக்கு வந்து காயையும் பழத்தையும் கிழங்குகளையும் பறிப்பதற்காக அமைச்சரை அனுப்பி அதை சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறது இருக்கிறதுன்னு எவ்வளவு ஒரு பாவம் பாத்தீங்களா. அந்த பாவத்தை இது பண்றது அவர் வந்து இங்க வந்து தன்னுடைய கஷ்டத்தை நினைச்சு துன்பை இனி இடும்பை அனைத்தும் எமை கொள்வதோ அந்த அம்மா சொல்றா. இப்படியெல்லாம் இருந்தவர் இப்ப இப்படி வந்து கஷ்டப்படுறோம்ப்பா என்று என்னிடம் அழுதாள் என்று அந்த குழந்தை கூறுகிறது. மதிபோல் ஒளியும் பெருவழியும் வரையா அவனப்போம் பிறவுடலாம் பொதிதாதவிழ்ந்த மலர் மாலை பூம் சந்தனமாதிகள் அணிந்து துதிவானிறையும் பொறாதழுங்க சுகவாரிதியின் மூழ்கினோன் முதிர் நோய் வருத்தம் துயர்கடலின் மூழ்கினான் என்று அழுதிணைந்தாள். அந்த அம்மா அப்படியே மதிபோல் ஒளியும் மதியாகிய நிலவை போன்ற ஒளியும் பிரகாசமா இருக்கின்ற அவருடைய உடலும் அவருடைய வனப்பும் அவர் மெனில அணிந்திருக்கின்ற அந்த மாலைகளும் சந்தனங்களும் அவருடைய அந்த அழகும் இந்த நோயால அப்படியே நோய் வருந்த உடம்பெல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சுப்பா அவருடைய தோற்றமே அழிந்தது அப்படின்னு அந்த அம்மா சொல்லி அழுதாப்பா என்று கூறுகிறார் சிவனன். மைந்தர் மகளிர் பெரும் சுற்றம் மற்றும் அடுத்தோருடும் கலந்து

எனக்கு பையன் இருக்காப்பா, என்னுடைய பையன் இருக்கான், எனக்கு என்னுடைய சுற்றமெல்லாம் எங்களுக்கு இருக்கின்றார்கள். அத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரையும் விட்டுட்டு ஒதுக்கிட்டு ஐம்பொறியையும் அடக்கி எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம் இதுவரைக்கும். அந்த நகரத்தை எல்லாம் விடுத்து இந்த கானகத்துல விலங்குகள் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம், வேற வழி இல்லை. என்னுடைய கணவனார் இங்கேதான் வரணும்னு சொல்லி வந்து விட்டார் என்று அந்த அம்மையார் அழுதார். இங்கனம் நிகழ்ந்ததனை யாவையும் மதித்திட்டு உங்கனம் இருந்த முனி உள்ளருள் சுரந்தே, எங்கனம் இருந்த நரியம்பு சிறுவாணி அங்கனம் அடுத்தவரை இங்கன் அழை என்றான். இவ்வளவும் கேட்டாரு பிருகு மகரிஷி. அப்படியே அப்பா, அவர் அருள் சுரந்து நீ எங்க போய் பார்த்தையோ அவங்கள நீ இங்கேயே அழைத்து வா நமது ஆசிரமத்திற்கு என்று அருளுகிறார். தந்தை அருள் கொண்டவர்கள் தங்கு பொழில் நன்னி, எந்தை அருள் கூர்ந்தனர் எழுந்து வரி வீரன் உந்தும் விழைவார் சிறுவன் மோதி முன் நடந்தான் மந்திரிகன் முன்பின் வர மற்றவர் நடந்தார். தந்தையாருடைய சொல்ல கேட்ட உடனே ஓடியே போகுது அந்த குழந்தை. எந்தை அருள் கூர்ந்தனர் எழுந்து வருவீரன். அப்படியே பொய்யா, நீங்க வாங்க, எங்களுடைய தந்தையார் உங்களை அழைத்து வர சொன்னார். அப்படி இருக்கணும் குழந்தைகள், நல்ல அதாவது நல்ல குழந்தைகளை பெறுவதற்கு நல்ல தாய் தந்தையர்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லையா. அப்புதியடிகள் நாயனாருடைய திருமகனார் வாழை இளைய நாவுக்கர சுவாமிகள் வந்திருக்கிறாருன்னு அந்த இலைய பறிக்க போறாரு. அப்ப பாம்பு தீண்டிருச்சு, உடனே அந்த இடத்துல அந்த போடல நல்ல தாய் தந்தை ஏவன் சொல்வாரு சேக்கிழார் பெருமான் அந்த இடத்துல. அப்படியே அந்த குழந்தை அந்த விஷம் கடிச்சா கூட அந்த இலைய கொண்டு வந்து தன்னுடைய தாயாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அந்த அந்த நோக்கோட இடைஞ்சல் ஆயிடக்கூடாது, அடியாருடைய அமுதுக்கு இடைஞ்சல் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சு அந்த குழந்தை கொண்டு வருது. இப்ப எப்படிப்பட்ட ஒரு குழந்தையா இருக்கணும். அது போல இந்த குழந்தை தன்னுடைய தந்தையாருடைய அருளை மேற்கொண்டு அருள் கூர்ந்து எழுந்தன வருவீர், என்னுடைய தந்தையார் உங்களை அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காரு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டுக்கிட்டு சிறுவன் முன்னாடி நடக்கிறான். மந்திரிகளும் அவரும் மன்னர் பிரானும் சுதன்மையும் பின்னாடி நடந்து வர்றாங்க ஆசிரமத்துக்கு.

0: ஒற்றைகளில் ஆச்சிரமம் புக்கணர்கள் அன்றே. நேரம் வந்து அப்படியே அந்த இவ்வளவு தூரம் வந்த உடனே தன்னுடைய நோயெல்லாம் நீங்கினது போல இருந்துச்சா சோமகாந்தனுக்கு. அவ்வளவு ஒரு ஒரு சந்தோஷம் அப்படியே இருந்து உற்ற மகிழ்வான் முகம் உள்ளத்தோடு, நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, நம்ம ஒரு முனிவர் பெருமானுடைய ஆசிரமத்திற்கு நம்ம செல்கின்றோம் அப்படின்னு அவருடைய உடம்பு நோயெல்லாம் அப்படியே லேசாகி விட்டது. நேர ஆசிரமம் வந்துட்டாங்க. பொலிமுலை புல்வாயுண்ண புழக்கையான் மதமாள் மேலாம் வழிகள் கண்டீரபத்தின் வார் சுவர் கேசனீவ மெலிவு கண்டிருஞ்சூர் பாம்பு விழுங்கிரை மயில்கள் நல்க நலிபகை வைரமின்றி நன்னின உயிர்கள் எல்லாம். அங்க வந்தாச்சு ஆசிரமத்துக்கு வாயில என்ன பாக்குறாங்க, அருமையான ஒரு காட்சி கிடைக்கின்றது. புலி வந்து தன்னுடைய பாலை மான் கண்டுக்கு கொடுக்கிறதாம். எங்கேயாவது கொடுக்குமா, ஒன்றுக்கு ஒன்று பகை. அந்த பகையை மறந்து பிருகு முனிவருடைய ஆசிரமத்துல வாசல்ல உக்காந்து அது மான் குட்டிக்கு பாலை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, யானை என்ன செய்து சிங்கங்களுடைய அந்த அந்த முடிகள் இருக்கின்றது இல்லையா, அதை நீவி விடுகின்றதாம். மதமால் வேலம் வழிகள் கண்டீரவத்தின் வார் சுவர் கேசம் நீவ அதனுடைய முடியை கோதி விட்டு கொண்டிருக்கின்றதா யானை. அது மட்டும் இல்ல, பாம்பு என்ன செய்து அங்கே பாம்புக்கு இறை மயில் வந்து கொண்டு வந்து ஒன்றுக்கு ஒன்று பகை. ஆனா இங்க வந்து ஒன்றுக்கு ஒன்று பகை இல்லாமல் பகையை மறந்து இந்த ஆசிரமத்துல இருக்குது. அப்போ முனிவர் பெருமானுடைய திரு அருள் அப்படி அதனுடைய அந்த கோபங்கள் அந்த அதனுடைய குணங்கள் கெட்ட குணங்கள் எல்லாம் நீங்கி அது ஒன்றுக்கு ஒன்று பகையை மறந்து அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றதா. அந்த மயில்கள் வந்து அந்த பாம்புக்கு இறையை கொடுக்கின்றது. அப்படி ஒரு ஒரு ஒரு இது இல்லாம அந்த அந்த விலங்குகள் ஒன்றுக்கு ஒன்று பகையில்லாமல் அப்படியே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். நன்னின உயிர்கள் எல்லாம் பருவம் வந்தடுத்த காலம் வயோதரம் பயன்மிகாது பருவம் இல்லாத காலம் பக்துளி மலை தாழாது கருதியோர் இயல்பி நின்றோம் பயில் வெயில் பரப்போம் தென்றல் ஒரு விவன் காலம் வீசா வீசாவு கனி மிகையும் வீராம். அது மட்டும் கிடையாது, பருவம் வந்து எந்த பருவம் வந்தாலும் சரி அந்த ஆசிரமத்து பக்கத்துல மழையா, மழை அப்படி பெய்யல, வருது மழை பெஞ்சாலும் ஏதோ மழை பெய்யுது, பனி பெய்தா பனியும் அந்த ஆசிரமத்தை தாக்காமல் பெய்யுது, வெயிலா வெயிலும் அந்த ஆசிரமத்தை தொடாமல் இருக்கின்றதா. அப்படி ஒரு ஆசிரமமாக இருக்கின்றது அந்த பிருகு முனிவருடைய ஆசிரமம். இருது வேற்றுமைகளின்றி இருத்தலிர் பல பேரான தருவும்பார் கொடியும் புள்ளும் சகலமும் தளிர்த்து பூத்து மறுபிராய் வணங்கன் முற்றும் மன்னிவான் புறையும் அந்த பிருகு ஆச்சிரம நோக்கி பெருகோ விம்மிதத்தரானார். அந்த ஒரு வேற்றுமைகளே இல்லாம இப்படி இருக்குது. அது மட்டும் இல்லை, எங்கு பார்த்தாலும் அந்த தருவும் அந்த ஹோமத்துக்குள்ள அந்த கொடிகளும் அந்த சகல பூவும் தளிர்த்து பூத்து எங்க பார்த்தாலும் அப்படியே ஜெக ஜோதியாக இருக்கின்றது அந்த ஆசிரமம். இந்த பிருகு முனிவருடைய ஆசிரமத்தை நோக்கி அப்படியே அசந்து போயிட்டாரு.
1: சொல்றாரு முதல் பாட்டு ஞாபகமா கேடுங்க, இந்த புறா தல புராணத்துல முதல் பாடல் நம்ம பார்வதி பதே வாடிய புக்கொழி மேவிய தற்பரமணிய பொருளோது தமிழ் கடல் உரையேற ஏழிதயிச்சிவி நீழ்கரடக்க உளிரு நாள்வாய் சூழி அருட்களி யானை கடற்புனை துணையாமா என்பது இந்த முதல் பாடல் விநாயகர் மோத்திரம். இதுல எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா ஆரம்பிக்கும் போதே வாழியன்னு ஆரம்பிக்கிறார். மங்கள சொல்லாக ஆரம்பிக்கிறது. நூல் ஆரம்பிக்கும் போது திரு திரு சீர் உலகலா என்று மங்கள சொல்ல ஆரம்பிக்கிறது. இது வாழ்கன்னு ஆரம்பிக்கும். வாழிய புக்குளியூர் வாழிய புக்குளியூர் வாழ்வதாக புக்குளியூர் வாழ்வதற்காக இவர் வந்து இருக்கிறார். யார் வந்திருக்கா? சௌரவன். வாழிய புக்கொழி மேவிய அந்த புக்கொழிங்கிறதுக்கு பின்னாடி அர்த்தம் வருது. புக்கொழிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், வினாசிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பின்னாடி வருது, அது அடுத்த மாதம் சொல்றேன். வாழிய புக்கொழி மேவிய சிறப்பான வாழ்வையுடையதா இருக்கிற திருப்புக்கொழியூரிலே, திருப்புக்கொழிதான் வேறு திருங்கிறது அடைமொழி, திருப்புக்கொழியூரிலே இருக்கின்ற தற்பரமணியே என்று திருப்புக்கொழியூரில் இருக்கின்ற தனக்கு யாரும் மேல் இல்லாதவனாய் எல்லாருக்கும் மேலாக இருக்கின்ற சிவபெருமானை, தற்பரன்னா எல்லாருக்கும் மேலாக இருப்பவன், தற்பரன் என்று சொல்லு படமொழி, எல்லாருக்கும் மேலாக இருப்பவன், அப்படி எல்லாருக்கும் மேலாக இருக்கிற சுவாமியை மணியே என்று, மணியே என்று. இந்த வழியில வாழிய என்று வருகிறது, தற்பரம் என்று வருகிறது, மணி என்று வருகிறது, எல்லாம் சிறப்பு சொற்கள். மணி மணியா வருது, புரியுதா? மணி மணி மணியா வருது. வாழிய தற்பர மணியே, இப்படி தற்பரமாயிருக்கிற சிவபெருமான், தனக்கு மேல யாரும் இல்லாதவனாயிருக்கிற சிவபெருமானை மணியே என்று. சிவபெருமான் மணி, மணினா புரியுதா? மாணிக்கம், மாணிக்கம், மணி என்றால் மாணிக்கம் என்றால் மணிவாசகம், மாணிக்க வாசகம், மணியே என்று. ஊழின் மறைப்பொருள், ஊழின் மறைப்பொருள் என்று சொன்னால், ஊழ் என்றால் சங்கார காலம், ஊழ் என்றால் ஊழ் என்பது ஊழிக்காலம் சொல்றது, ஊழிக்காலம் சொல்றது அது. ஊழ் என்றால் விதி, வேணே ஊழி என்று சொன்னால் ஊழிக்காலம், பேரூழிக்காலம், சங்கார காலம். அந்த சங்கார காலத்துல சங்கார காலம் பல, சங்கார காலம் பல, ஒரு பக்கம் சங்காரமாக ஒரு பக்கம் இருக்கும், பரமா சங்காரம், விஷ்ணு சங்காரம், உருத்திரன் சங்காரம், சிவபெருமான் சங்காரம் பண்ண சுத்தமா இருக்கும், அதான் மகா சங்காரம். சிவபெருமான் சங்காரத்துல பரமா இருக்க மாட்டாரு, விஷ்ணு இருக்க மாட்டாரு, சூரியன் இருக்க மாட்டான், சந்திரன் இருக்க மாட்டான், நட்சத்திரம் இருக்காது, உமாதேவி கூட இருக்க மாட்டான், உள்ள இருப்பான். உமாதேவி என்ன பண்ணுவாரு? உள்ள ஒடுக்கிக்குவாரு, உள்ள அவர் ஒத்தையா இருப்பார். அது கூட இல்லாம வருது, அதுல இல்ல வருது, சங்காரத்தை பத்தி சொல்லுது. முதல்ல சங்கார காலத்திலே சிவபெருமான் ஒருத்தன் தான் இருப்பான், அப்ப எல்லாம் இருளாவே இருக்கு, வேற ஒண்ணும் இருக்காது, நட்சத்திரம் இருக்காதுன்னா பாத்துங்களே, அந்த இருள்ல ஆடுவார். நல்லிருளில் நட்டம் பயந்தாடு நாதனே, நல்லிருளில் அது நல்ல இருள், நடு இருள், நல்லிருள்னா நடு இருள், உலகம் அழிந்ததற்கும் உலகம் தோன்றுவதற்கு இடைப்பட்ட காலம், நள்ளிருளில் நட்டம் பயந்தாடும் காலம். எதுக்கு ஆடுறான் தெரியுமா? மருந்து உலகத்தை உண்டு பண்ண, உலகத்தை உண்டு பண்ண. அவன் அவன் எப்படி வேலை செய்யறான் தெரியுமா? சௌரவன் கூத்தாடியே எல்லா வேலையும் செய்யறான், கூத்தாடியே. உலகம் உண்டாவதற்கு ஒரு கூத்து, உலகம் நிக்கிறதுக்கு ஒரு கூத்து, உலகம் ஒடுங்கிறதுக்கு ஒரு கூத்து, கூத்தாடியே எல்லாம் பண்ற ஐயா. அதனாலே ஊழியன் மறைப்பொருள் ஐயால உளிக்காலத்திலையும் எந்த விதமான கெடுதலும் இல்லாமல் இருக்கின்ற பரமேஸ்வரன், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவன், அப்படிப்பட்ட பரமசிவன் மறைப்பொருள். ஓது தமிழ் கடல், மறைப்பொருள் என்றால் வேதத்திலே அவனை சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்திலே வேதாகமங்களிலே சிவபெருமானுடைய உரிமையை சொல்லப்பட்டிருக்கிறது, தமிழிலையும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வேதத்துக்கு பொருளாய் வேத பொருள் வாடி அப்பொருளாமா வாடி என்றார் போல, வேத பொருளாய் இருக்கிற சிவபெருமானை, வேதத்திலே சொல்லி இருக்கப்பட்ட சிவபெருமானை தமிழாகிய கடலிலே புகுந்து அதன் மூலமாக சொல்ல போறேன் அப்படின்னு. தமிழாகி தமிழ் கடல், தமிழ் தமிழ் வந்து சாதாரணம் இல்லப்பா, தமிழ் கடல். அந்த தமிழ் கடலாய் தமிழ் கடலிலே புகுந்து தமிழிலே அந்த பெருமானை சொல்ல போறேன். தமிழ் கடல் உரையேற அந்த உரை நான் சொல்லப்படுகின்ற உரை சிவபெருமானுக்கு ஏறும். தம்பாடல் பரமர்வால் செல்லுதற்கு திருச்செவிய சிறப்பி தும்பாரு சேர்க்கிறார். முதல்ல தோடுடைய செவியன்னு ஏன் செவியை சிறப்பித்து பாடினார்னா, செவிதானே கேக்கிறது, அதனால செவிய முதல்ல சிறப்பிச்சு பாடினாராம் ஞானது முதல்ல தூடுடைய செவியன். அது போல இப்படி தமிழ் கடல்ல புகுந்து அந்த தமிழினாலே சிவருமானை பாடு, அந்த பாட்டினுடைய பொருளை அவன் ஏற்றுக்கொள்ள உரை ஏற. அதுக்கு நான் என்ன பண்ண தெரியுமா, ஏழிசை செவி, ஏழிசையை கேட்கின்ற செவி, ஏழிசையை கேட்கின்ற செவி. யாருடைய செவி? விநாயக பெருமானுடைய. அவங்க அப்பா புள்ளை அவங்க அம்மா தம்பி எல்லாத்துக்குமே பாட்டுன்னா ஆசை, சிவபெருமானுக்கு பாட்டுன்னா ஆசை. நான் கூட இப்போ ஒரு நூல் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், அந்த நூலுக்கு பேரு வாதவூர் வள்ளல்னு பேரு, வாதவூர் வள்ளல்னு வருது. அந்த நூல்ல சிவபெருமான் மதுரையில மண்ணு சுமந்தான்ல, எதுக்கு சுமந்தான் சொல்லுங்க பாக்கலாம். அதுல ஒரு பாட்டு வருது பாருங்க, எப்படியும் பாட்டொன்று கிடைத்தால் போதும் என்றுதான் மண் சுமந்தான் மாமியூரில். மாமியார் ஊர்ல போய் யாராவது மண்ணு சுமப்பான ஐயா, எவ்வளவு மதிப்பா நடந்துக்கணும், நடந்துக்கணும் இல்ல. எப்படியும் பாட்டு ஒன்று கிடைத்தால் போதும் என்றுதான் மண் சுமந்தான் மாமியூரில், அப்படியும் சரியாக சுமந்திடாமல் அடிபட்டால் பரம்பதனால் அகில முய்ய என்று இந்த பாட்டு வரும், பின்னடைந்த நூல் வரும். ஆகையினாலே இப்படி பாட்டுன்னா சிவபெருமானுக்கு புரியும், அந்த அம்மாவுக்கு புரியும், முருகனுக்கு புரியும், விநாயகருக்கு புரியும், பாட்டுன்னா ரொம்ப புரியும். என்ன காரணம் தெரியுமா, என்ன காரணம் தெரியுமா, அவன் ஆடுறதெல்லாம் கட்டிக்காரு. யாரு? சிவபெருமான் ஆடுறதெல்லாம் கட்டிக்காரு. ஆடல் வல்லான், புரியுதா? ஆடுறதுக்கு பாட்டு இருந்தா தான் ஆட முடியும். பாட்டு இல்லைன்னா ஆட்ட வராதுங்க, நல்லா வளருங்க. பாட்டு இல்லைன்னா ஆட்ட வராது. அது நம்ம திருநாகர சுவாமி தோத்திரத்தை சிவ ரகசியங்கிற ஒரு நூல்ல அந்த ஆசிரியர் பாடுறாரு. திருநாகரசருக்கு தோத்திரத்தை எப்படி பாடுறாருன்னா, சிவபெருமான் என்ன பண்றான், தாண்டவம் ஆடுறான். தாண்டவம் ஆடுறானா, அந்த தாண்டவம் ஆடுறதுக்கு ஆதாரமாக அதுக்கு ஒத்தாசையாக ஒருத்தர் தாண்டவம் பாடினாராம். அவர் ஆடுறது தாண்டவம், இவர் பாடினது தாண்டகம். யாரு பண்ணது தாண்டகம்? திருநாகரசர். கதிரூலாவிய சபை தோறும், சபைனா நடராஜர்கள் சபை, கதிரூலாவிய சபை தோறும் கால் ஒன்று தூக்கி, கால் ஒன்று தூக்கி அதிர வீசி நின்றாடிய தாண்டவத்தவர்க்கே மதுரமா திரு தாண்டக செந்தமிழ் வகுத்த சதுரன் ஆவினுக்கரையன் சரணமே சரணம் என்று அந்த பாட்டு. புத்தம் அருது இல்லையே, ஒரே இதுதான் வித்தியாசம். அவர் ஆடுறது தாண்டவம், இவர் பாடினது தாண்டகம். அதுல வானா வருது, இதுல காணா வருது. ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த ஏழிசைய கேட்கின்ற செவியை உடையவனாய், அதற்கு மேலே நீண்ட கரட அழ மதம், விநாயகருக்கு மும்மதம்னு சொல்வது, கண்ணமதம் கபோல மதம் கீஷமதம்னு சொல்வது, யாரைக்கு உண்டான மதம், அப்படி நீள் கரட கவுள் தூங்குகின்ற வாய், தூங்குகின்ற பெரிய வாய் துதிக்கை, துதிக்கை விநாயகருக்கு அஞ்சு கை, விநாயகருக்கு அஞ்சு கை, அஞ்சு கையிலயும் அஞ்சு பொருள் இருக்குது தெரியுமா, அஞ்சு கையிலயும் அஞ்சு பொருள் இருக்குது. ஒரு கையில பாச வச்சிருக்காரு, ஒரு கையில அங்குக வச்சிருக்காரு, ஒரு கையில பலகாரம் வச்சிருக்காரு, ஒரு கையில பலகாரம் வச்சிருக்காரு, ஒரு கையில எழுத்தாணி வச்சிருக்காரு, இந்த துதிக்கையில கலசம் வச்சிருக்காரு, வச்சிருக்காரா? இந்த அஞ்சு கையில இந்த பொருள் எதுக்கு வச்சிருக்காருன்னா, இந்த எழுத்தாணி வச்சிருக்கிறது தேவர்களுக்கு இடையூறு வந்தா நீக்குவதற்காக வச்சிருக்காராம், இந்த பலகாரம் வச்சிருக்கிறது தான் சாப்பிடறதுக்காக வச்சிருக்காராம், இந்த கலசம் வச்சிருக்காரு துதிக்கையில கலசம் தண்ணீர், அது அது அப்பா அம்மா காலில் விட்டு அபிஷேகம் பண்றதுக்காக வச்சிருக்காராம், அம்மா அப்பாவை பூஜை பண்றதுக்காக. யாராவது அப்படி பூஜை பண்ண பிள்ளைங்க இருக்குதா? அம்மா அப்பாவை, அப்பா அம்மாவே புள்ளக பூஜை பண்ணணும், கணவனே மனைவி பூஜை பண்ணணும், நல்ல விளங்குதா? இப்படி பூஜை பண்ணுனா மாதம் மும்மாரி வெய்யும், வருஷம் ஒரு பொன்மாரி வெய்யும், புரியுதா இல்லையா? இல்லவே இல்லையா, கணவனை பூஜை பண்ற மனைவி இல்ல, அப்பா அம்மாவை பூஜை பண்ற புள்ளவும் இல்ல. தம்பி தனக்காக வனத்தனைவோனே தந்தை வளத்தால் அருகை கணிவோம், அப்பா அம்மாவை சுத்தி வந்து பழ வாங்கின உள்ள விநாயகர் விளங்குதா? அதனால அந்த அஞ்சு ஊருல இப்படி அப்பா அம்மா பூஜை பண்ண ஒரு கையு, தேவர்களுக்கு ஒரு கையு, தனக்கு ஒரு கையு, அடியவர்களாய நமக்காக ரெண்டு கையை வச்சிருக்காங்க. தேவர்களுக்கு ஒரு கையு, அப்பா அம்மாவுக்கு ஒரு கையு, தனக்கு ஒரு கையு, அடியார்களாக இருக்கின்ற நமக்கு ரெண்டு கை. பாசம் பூசம் அடியார்களாக இருக்க நம்மிடத்தில் இருக்க ஆணவமாகிய யானையை, ஆணவமலை என்கின்ற யானையை பாசத்தினால கட்டி அங்குசத்தினால அடிச்சு அடியார்களுக்கு இருக்கின்ற ஆணவ மலத்தை போய்க்கு ஞானத்தை கொடுப்பதற்காக அமைச்சிருக்காங்க. அப்ப அடியார் மேல எவ்வளவு புரியும்னு பாத்துக்கோ. அப்படிப்பட்ட விநாயகர் ஏழு செய்தி செவி நீள் கரடா கவுள் இரு நால்வாய் சூழி அருட்களி யானை கலற்புனை துணையாமல் வேற சூழி என்கின்ற அந்த யானைக்கு போடுற மேல படம் விரிப்பு, அப்படிப்பட்ட படம் விரிப்புடையதா இருக்கிற களி யானை மகிழ்ச்சி உருந்திய களியானை கண்டை கணபதியை செம்பூர் ஒளி யானை பாருவோருக்கு உதவு அடியானை தண்ணுவதும் கைத்தலங்கள் கூப்புவதும் மற்றவர்கள் நண்ணுவதும் நல்ல செயல் என்பது பதினோராம் திருமுறை. ஆகையினால அப்படிப்பட்ட யானை வடிவமாக இருக்கின்ற யானை பிரணவ வடிவம், பிரணவம் தான் யானை, பிரணவம் தான் யானை. அதனால அப்படி பிரணவ வடிவமாக இருக்கின்ற விநாயக பெருமானுடைய திருவடி புனையாக இருக்கும். புனை தமிழ் கடலிலே, கடலிலே செல்வதற்கு புனை வேணும்ல, புனைனா தெப்பம், புனையாளம் ஜீர்பாடி போலி உயாபோன்றார் போல புனைனா தெப்பம் பா, அஞ்சலித்தின் புனை விடித்து கிடக்கின்றேனே. அந்த திருவடியானது இந்த தமிழாகிய கடலிலே கரை கடந்து செல்லுவதற்கு, கடல் கடந்து செல்லுவதற்கு துணையாக இருக்கும்னார். புனை துணையாக இருக்கும்னார். இப்படியே சூழி அருட்கவி யானை கலர் புனை துணையாமல் என்று விநாயகர் தோந்தரம் பண்றாரு. வாழிய புக்கொழி மேவிய தற்பர மணியேயன் கூழின் மறைப்பொருள் ஒரு தமிழ் கடல் உரையேன் ஏழு செய்யத்திவி நீள்கரடக்கவுள் இருநாள்வாய் சூழி அருட்களி யானை கலர் புனை துணையாமல் என்று இந்த விநாயகர் தோத்தரம் பண்ணுகிறார். ஆகையினால இப்படிப்பட்ட தோத்தரத்தை விநாயகர் தோத்தரம், அப்புறம் சபாநாயகர் தோத்தரம், திருவருள் தோத்தரம், அவிநாசிநாதர் தோத்தரம், கருணாலய செல்வி தோத்தரம், அப்புற விநாயகர் தோத்தரம், முருகக்கடவுள் தோத்தரம், ஆதித்தமூர்த்தி, வைரவமூர்த்தி, திருநந்தி தேவர், இடவதேவர், துவாரக பாலகர், அப்புறம் சண்டேஸ்வர நாயனார், அப்புறம் நால்வர் துதி, இப்படி அகத்துண்டு சிவர், இப்படி எல்லாம் தோத்தரங்கள் நிறைய வருகிறது. அந்த தோத்தரங்களை எல்லாம் நன்றாக சிந்திக்க வேண்டிய பாடல்கள். அதை அடுத்த மாதத்திலே திருவருளாலே எந்த அளவுக்கு கூட்டி வைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம செயல்படுவோம் என்று சொல்லி, அதனால இப்படிப்பட்ட ஒரு நல்ல காலம் சமயம் நல்ல கடவுள் எல்லாம் கிடைத்திருக்கிறபடியினாலே நாம் அதை நன்றாக கடைபிடித்து அதன் மூலமாக திருவருளை இந்த பிறவியிலே கொற்றுக் கொள்ள வேண்டும். இந்த பிறவி கிடைச்சது அரிசாகினாலே இதுலயே திருவருளை கொற்றுக் கொள்ள வேண்டும். அப்படி பெறுவதற்கு வாய்ப்பாக இவையெல்லாம் சிவபெருமான் அவிநாசியப்பர் அமைத்து கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே எல்லோரும் சிவபக்தியிலிருந்து மாறாமல் இருங்கள். எல்லாருடைய வீட்லயும் சிவநாமம் இருக்க வேணும், சிவ திருமுறைகள் இருக்க வேணும், எல்லாம் சிவபூஷம் பண்ண வேணும், எல்லாரும் தீட்சை வாங்கிக்கணும், சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை, தீட்சை வாங்கி பூஜை பண்ண வேணும், எல்லாரும் சைவமா இருக்கணும், உணவுல சைவமா இருக்கணும், உணவுல சைவமா இருக்கணும். இங்க எல்லாமே சைவமா தான் இருக்குதுங்க. யாராவது ரெண்டு ஒருத்தர் சைவம் இல்லாம இருந்தா உடனே சைவம் ஆயிருங்க. ஒரு முனிவர் இருந்தாரு, 100 வயசு இருந்தாரு, அவர் ஒரு பாவமும் பண்ணாதவர், காசை தொடாதவர், அப்படிப்பட்ட முனிவர். அவர் கடைசியா காலை வந்துச்சு, யமதூதர்கள் பிடிச்சிக்கிட்டு போனாங்க, சிவசிவா சிவசிவானே சொல்லிக்கிட்டு இருந்த முனிவரை யமதூதர்கள் பிடிச்சிட்டு போனாங்க, கொண்டு போய் நரகத்துல நிறுத்தினாங்க. அப்ப கேட்டாரு அந்த முனிவர், கேட்டாரு, நான் ஒரு பாவம் பண்ணாம சிவசிவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவனே எப்படி கொண்டாந்து நரகத்துல நிறுத்தினீங்கன்னு கேட்டாரு அந்த முனிவர். கேட்டாரு அந்த யமதூதர்கள் சொன்னாங்க, சாமி நீங்க உருவாவும் பண்ணல, நீங்க வழியோட போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஆட்ட அறுக்க போன, அது மேனு கத்துச்சு, அந்த கேட்டுச்சு, சத்தம் கேட்டுட்டு போனதுக்காக கொஞ்ச நேரம் நரகத்துல இருக்கணும். ஐயோ சத்தம் கேட்டுட்டு போனவனுக்கு நரகம்னா சாப்பிட்டவனுக்கு என்ன சொல்றதுன்னு, சத்தத்தை கேட்டுட்டு போனவனுக்கு அப்படிப்பட்ட முனிவருக்கு நரகம்னா, சாப்பிட்டவனுக்கு வறுத்து சாப்பிடவனுக்கு என்னன்னு சொல்றது, நரகத்திலேயே கிடப்பான். அதே அம்மா என அலற ஆர்வியரை கொண்டிருந்து இம்மா நிடமெல்லாம் இங்கு இருக்கின்றார். அம்மா எனும் சத்தம் கேட்டு அகன்ற மாதவர்க்கும் பொய்மா நரகமணி புசித்தவர்க்கு என் சொல்லுவதே என்று அந்த பிரபோத்தர காண்ட என்கிறன்னு சொல்லுது. ஆகையினாலே பெரியோர்களே அன்பர்களே, எல்லா வகையிலும் சைவமாக இருக்க வேணும், எல்லா வகையிலும் சைவமாக இருக்க வேணும், வாக்கு சுத்தமா இருக்கணும், வாக்கு சுத்தமா இருக்கணும், சைவ வார்த்தையா இருக்கணும், சைவ வார்த்தையா இருக்கணும். அப்படி எல்லா வகையிலும் சிவபெருமானுக்கு நம்ம சொந்தக்காரர்களாக ஆகிவிட்டோம், சிவபெருமானுக்கு சொந்தக்காரர்களாக ஆகிவிட்டோம். அதனால அந்த சொந்தத்தை வலுப்படுத்திக்கணும், சம்பந்தத்தை வலுப்படுத்தி உள்ளவரும் அதனால இப்ப ஞானசம்பந்தர் சம்பந்தம் ஆயிட்டார்ல, அதனாலதான் ஞானசம்பந்தர் ஆனார். அதனால இப்படி எல்லாரும் நமக்கு இன்னும் சிவஞானத்தை தரணும், அதற்கு இந்த மாதிரி நூல்கள் துணை இருக்க வேணும், நல்ல கேள்விகளை கேட்க வேணும், இப்படி கச்சேரியை கேட்க வேணும், எல்லாரும் சிவனுடைய அருளால சகல பாக்கியத்தையும் பெற்று எல்லா வகையிலும் நன்மையாக வாழ்வார்கள் என்று சொல்லி மண்ணில் நல்லவண்ண வாழலாம், வைகளை எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணின் நல்ல உதவும் கடுமல வளநகர், பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே என்று வாழ்த்தி இந்த அளவிலே இந்த உரையை
2: பார்வதி
1: படிக்கும் திருப்புகள் போற்றுவன் படிக்கும்

போற்றி முகமுறை கருணை போற்றி ஏவரும் துதிக்கிருந்த ஈரான் தோல் போற்றி காஞ்சி மாமணி வைகின்றவள் மலரடி போற்றி என்றான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கையில் போற்றி போற்றி வானொலியில் வடாது வைக வழிபட துறக்க மன்னன் போர் முறை அறது குறைவிலாது உயிரல் வாழ்கிறப்பறை அரங்கடொங்கிறவள் எழிமல்க மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகம் எல்லாம் செய்வநீதி விளங்குக

சொன்னது. ஆனந்த நடன காட்சியில் கிடைக்கும் ஓர் இன்பம் நாரணன் முதலா உளவல தேவன் நாட்டிலும் கிடைக்குமோ? அதனால் புறணா உந்தன்

மற்றவர் உறைந்திடு முதலை ஒன்றுதிப்ப அன்னதால் இறந்திடு மகவளர் செய்த பாடல் ஒன்று அறிந்திடு சுந்தரன் அடியினை போற்றுவ நன்ன திருச்சம்பலம்.

அரிய பொருளே அவிநாசியப்பா பாண்டி வெள்ளவே தெரியவறிய பரஞ்சோதி செய்வதும்

சைவ சமயத்திலே நன்மையை புகுத்தி இருக்கிறான். இந்த சமயத்தில நாமா புகுதவில்லை, அவனே புகுத்தி இருக்கிறான். பரமேஸ்வரன் நம்ம மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறாரு. தேவர்கள் மேல கூட அவனுக்கு பிரியம் இல்லையா, நம்ம மேல பிரியம் வச்சிருக்கான். அது வான்படித்து மண்புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் என்பார் திருவாசகத்துல மாணிக்கிறோம். வான்படித்து தேவர்களை எல்லாம் படித்து விட்டு இந்த மண்ணிலே வந்து நம்மை ஆண்டு கொள்கிறார். அப்படி அவன் ஆண்டு கொள்வதற்கு நம்மிடத்துல என்ன தகுதி இருக்கிறது என்றால் மிகவும் குறைந்த தகுதி, தகுதி இன்மை. தகுதி இல்லாதவர்களே அன்பு இல்லாதவர்களையும் ஆண்டு கொள்கிறான். அதை எப்படி ஆண்டு கொள்கிறான்னா அவன் ஒரு பெரிய தந்திரம் பண்றான். நல்ல அன்புள்ள ஒரு அருளாளரை பிடிச்சான், நல்ல தவமுடைய அன்புள்ள அவனுக்கு ரொம்ப பிரியமான ஆளை ஒரு ஆளை இங்க அனுப்புகிறான். இது இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இப்ப சுந்தரர் எங்க இருந்தாரு? கைலாயத்துல. கைலாயத்துல சிவருமானது பக்கத்துல இருந்தார். அவரை இங்க வர வச்சு, பூமிக்கு வர வச்சு அவர் மூலமாக நம்ம பிடிக்கிறோம். மாணிக்கவாசகர் எங்க இருந்தாரு? கைலாயத்துல. அப்படி தனக்கு பக்கத்திலே இருக்க தகுதியுடையவர்களாய் சிறந்த ஞானமுடையவர்களாய் இருக்கின்ற ஒருவரை இங்க வர வச்சு அவர் மூலமாக நம்ம பிடிக்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லணும். அது இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுது, நம்ம தெரியல. நம்மை போலவே நம்முடைய ஊரிலே, நம்மை போலவே மனித வயிற்றிலே அவர்களை பிறக்க வச்சு திருநாவலூரிலே சடையனாருக்கு இசைஞானியாருக்கும் புத்திரராக அவரை அவதாரம் பண்ண வச்சு, அப்படி அவதாரம் பண்ணின சுந்தரருக்கு எப்படி இருக்கும்னு கேட்டா, ஆகா நம்ம நாட்டு மக்கள், நம்ம ஊர் மக்கள். புரியுது? சுந்தரருக்கு எப்படி இருக்கு? இப்ப என்ன, நம்ம ஊர் மக்கள், நம்ம நாட்டு மக்கள், நம்ம இனம். அப்படி இவருக்கு மாசம் வந்துருதா? இப்ப இங்க கைலாயத்தில் இருந்தவர் இப்ப நம்ம ஊருக்கு வந்துட்டாருப்பா. நம்ம ஊருக்கு வந்த ஒரு பாட அவருக்கு யார் மேல பாசம் இருக்கிற? நம்ம ஊர் மக்கள் மேல பாசம். அப்படி நம்ம ஊர் மக்கள் மேல பாசம் வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கு தகுந்தார் போல சிவபெருமான இசைய வச்சு, சிவபெருமான இசைய வச்சு அவனை இங்க எழுந்துருள பண்ணி அவனை பாடி அதிசயங்களை செய்து அதன் மூலமாக நமக்கு பக்தியை உண்டு பண்ணி நம்ம ஆண்டு கொள்கிறோம். பக்தி இல்லாதவர்களுக்கும் பக்தி உண்டாகும்படியாக செய்து, பக்தி இல்லாதவர்களுக்கு இப்ப பிறக்கும் போதேவா ஞானியா பிறந்தான். பிறக்கும் போதே ஞானியா பிறக்கலையே. இப்படி கண்டு கேட்டு கண்டு அவன் பூதி பூசிருக்கிற, நம்மளும் பூசலாம். உண்டா இல்லையா? அவன் உத்தராட்சம் போட்டுருக்கா, நம்மளும் போறான். அப்படித்தான் அப்பர் சுவாமி சொல்றாரு. ஞானத்தால் துழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் துழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் துழுவேனுடைநானே. பரமஞானிகள் உன்னை ஞானத்தினாலே வணங்குகிறார்கள். அப்படி ஞானத்தினால வணங்குவதற்கு எனக்கு ஞானம் இல்லை. அப்பர் சுவாமி சொல்றோம். பின்ன எப்படி நான் கும்பிடுறேன் தெரியுமா? அவங்க கும்பிடுறத பார்த்து நான் கும்பிடுறேன். யாரு அப்பர் சுவாமி?

என்பது அப்பர் சுவாமிகள் தேவாரம். ஆகையினாலே இப்படி பரமேஸ்வரன் எல்லை இல்லாத கருணையினாலே நல்ல அருளாளர்களை இங்கே அனுப்பிவிட்டு அவர்கள் மூலமாக அதிசயங்களை பண்ண வச்சு பாட வச்சு அதன் மூலமாக நம்ம நடந்து கொண்டோம். இது நம்ம பெரிய தந்திரம் என்று சொல்லுவதா, சாதனை என்று சொல்லுவதா, நம்ம மேல பாசம் என்று சொல்லுவதா? இந்த இந்த இந்த சமாச்சாரத்தை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா தான் இருக்கும். இப்ப சுந்தரரை இங்க வர வைக்கணும்னு என்ன இருக்குது? அங்க இருந்த சுந்தரரை ஒரு காரணமும் இல்லை, இவரா ஒரு காரணத்தை கற்பிச்சு, யாரு சிவபெருமானே ஒரு காரணத்தை கற்பிச்சு, நீ நந்தவனத்துல அந்த ரெண்டு பெண்களையும் பார்த்தாய், அதனால பூலோகத்து போய் இந்த ரெண்டு பெண்களையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் வாடான்னு. இந்த காரணம் இது பெரிய ஒரு காரணமே இல்லை, இது ஒரு பெரிய காரணமானு இல்ல. நந்தவனத்துக்கு போனாரு அந்த அம்மா ரெண்டு பேரும் பூ பறிக்க வந்தா அணிந்ததே கமலினி, இவன் வந்து இவர் வந்து பூ பறிக்க போனாரு, பூ பறிக்க போனா அப்படி பார்த்தாரு வந்துட்டாரு. நீ மாதர் மேல் மன வைத்தனே அதனால பூமிக்கு போட்டாரு. எதுக்கு சொன்னாருன்னா மாதவன் செய்த தென் திசை வாழ்ந்திடும், தென் திசை வாழ்ந்தோம் தீதியெல்லாம் திருத்தொண்ட தொகை தர பெரிய புராண திருமலை செருக்கம் மாத

வஞ்சித திண்டிசை வாழ்ந்திட தீதியில திருத்தொண்ட தொகை. திருத்தொண்ட தொகைக்கு ஒரு அடமொழி போடுறாரு பார்த்தீங்களா, திருத்தொண்ட தொகைக்கு தீதியில திருத்தொண்ட தொகை தர தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட, போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் நினைனார் என்பது திருமலைச்சல். அதனாலே இப்படி பரமேஸ்வரன் நம்ம மேல இல்லை இல்லாத கருணையினால பாவம் அப்பாவிகள் இவர்களையெல்லாம் ஆண்டு உள்ள வேண்டும் என்கின்ற இல்லை இல்லாத கருணையினாலே தமக்கு பக்கத்துல இருக்கிற அவ்வளவு உயர்ந்த தானத்திலே சோர்மன பக்கத்துல இருக்கிற பாக்கியம் பூ கட்டி சாக்கிறது சுவாமிக்கு இங்க கைலாயத்துல திருநெல்வேலி பட்டத்தை தாங்கி கொண்டிருக்கிறது யாரு, சுந்தரர், பாலார சுந்தரர். அவர் தான் விஷத்தை கொண்டு வந்து கொடுத்தவர். அப்படிப்பட்ட சுந்தரர் இங்க வர வச்சு அவர் மூலமாக இப்படி கோயில் எல்லாம் சென்று பாட வச்சு அர்ச்சனை பாட்டேயாக ஆதலால் மண்மேல் நம்மை சுற்றமுள் பாடுகின்றார் தூமறை பாடுவாயார் என்று நான் இருக்கிற கோயில் எல்லாம் சென்று பாடு, அப்பதான் அந்த ஊருக்காரன் தான் நம்மளை கும்பிடுவேன். அடே அப்பா இந்த சுந்தரர் பாடி இருக்கிறாமே பாடிருக்கிறாராமே, அந்த மாதிரி நம்ம இப்படி அவனுடைய அருள் வலைக்குள்ளே நம்மை அகப்படுத்துறார். அருள் வலைக்குள்ளே சிவபெருமான் ஒரு வலை வச்சிருக்கிறார், நல்ல நல்ல ஞாபகங்கள். சிவபெருமான் ஒரு வலை வச்சிருக்கிறார் நம்ம பிடிக்கும், ஞானிகள் ஒரு வலைய வச்சிருக்கிறாங்க அவனை பிடிக்கும். நம்ம ஆளுக ஒரு வலை வச்சிருக்கிறாங்க, நம்ம ஆளுனா புரியுதா, சுந்தரர் மாணிக்க வாசர் போன்றவர்கள் இவர்கள் ஒரு வலையை வச்சிருக்கிறாங்க. இவங்க வச்சிருக்கிற வலைக்கு என்ன பேர் சொல்லுங்க பாக்கலாம். ஞானிகளாகிய ஞானசம்பந்தர் முதலானவர்கள் ஒரு வலை வச்சிருக்கிறாங்க சிவபெருமான பிடிக்க. இது ஒரு நல்லா தான் இருக்கு. என்ன வலை தெரியுதா, என்ன வலைன்னு அவன் வச்சிருக்கிற அருள் வலைன்னு சொல்லிட்டேன். இவங்க என்ன வலை வச்சிருக்காங்க, சிவபெருமான் அருள் வலையை வச்சு நம்ம பிடிக்கிறேன். நம்ம ஞானிகள் என்ன வலை வச்சிருக்காங்க, பத்தி வலை. பத்தி வலையில் படுவோன் காண்க திருவாசகம். பத்தி வலையில் படுவோன் அவன் எதிலையும் அகப்படாதவன் சிவபெருமான். சிவபெருமானுக்கு என்ன பேரு தெரியுமா, எத்தன்னு பேர். எத்தன்னா என்ன, ஏமாத்துறவன் அர்த்தம். எத்தன்னா ஏமா.

பிடித்த பக்தன். சிவபெருமான் ஏமாற்றுவதில் பெரிய ஆள். நீங்க திருவாசகத்தை பார்த்தா தான் தெரியும். திசமுகன் சென்று தேடினர் குளித்தும் முறையுடையும் உயர்ந்தவர் குளித்தும் ஒற்றுமை ஒன்று நோக்கு முள்ளத்து உற்றவர் வருந்தோ உரைப்பவர் குளித்தும் மறைத்தர நோக்கி வருந்தனர் குளித்தும் இத்தந்திரத்தில் காண்டு வென்று அத்தந்திரத்தின் அப்பையின் உளித்தும் முனிவர நோக்கி நனிவரக்கவி ஆனலுக்கு ஒன்றி அலீன பெயர்ந்து வாழ்நுதற் பெண்ணன ஒளித்தஞ்சியன்மையின் ஐம்புலன் செலவிடுத்து ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை குறும்போய் துற்றமை தொடர்ந்த வெற்றுயிராக்கை அருந்தவர் ஆற்றில் திருந்த ஒளித்தும் ஒன்றுண்டில்லை எந்த ஒளித்தும் பண்டைய விருதுனும் இன்றைய விருதுனும் ஒளிக்கும் சோரனை சோரனா திருடை ஒளிக்கும் சோரனை கண்டனம் ஆர்மின் ஆர்மின் நான்மலர் பனையில் தாழ்களை எழுமும் சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடையின்மின் பற்றுமின் என்றவர் பற்றுமுற்று ஒளிக்கும். இத்தனை பேத்துக்கும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கான. இவ்வளவு சாமார்த்தியமா தேடுகின்ற ஞானிகளுக்கும் ஒளிந்து கொண்டு இருக்கிறான். ஒளிந்து கொண்டு இருப்பதனால அவனை திருடன்னாரு சிவபெருமான். ஆகையினாலே அப்படி ஒளிந்து கொண்டிருக்கிற சிவபெருமானை அப்படிப்பட்ட ஞானிகளுக்கெல்லாம் ஒளிந்து கொண்டிருக்கிற சிவபெருமானை கண்ணார கண்டு அவனை தமக்கு தலைவனாகவும் தந்தையாகவும் தோழனாகவும் காதலனாகவும் கொண்டவர்கள் இந்த நாலு பேர். அப்பர் சுவாமிக்கு தலைவர், அப்பர் சுவாமி அடிமை, சம்பந்தருக்கு அப்பா, சுந்தரருக்கு தோழர், மாணிக்க வாசகருக்கு காதலன், மாணிக்க வாசகர் காதலி, மாணிக்க வாசகர் காதலி, சிவபெருமான் காதலன். இந்த அளவுக்கு சொந்தமாக்கிட்டாங்க. ஆற அப்படி ஒளிஞ்சுக்கிட்டு சாமி. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஒளிந்து உண்டு அரியவனாய் புற்றுமாய் மரமாய் புனல்காலே உண்டியாய் அண்டவானரும் பிறரும் பற்றி யாருன்னு மலரடி காணார். அவ்வளவு அரியவனாய் இருக்கிற சாமிய இவ்வளவு எளியவனாக அது தனக்கு முன்ன நின்று கல்யாணம் பண்ணி வைக்க வச்சு அதுக்கு மேல தூது போச்சொல்லி மண்ணு சுமக்க வச்சு இத்தனை அளவுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. அவ்வளவு பெரிய சாமி எதனாலே அன்பினாலே அன்பினாலே அந்த அளவுக்கு அவன் கீழே இறங்கி வந்துட்டான். அன்புக்கு அவன் கீழே இறங்கிடுறான். இப்ப அந்த வந்தி கிழவிகிட்ட என்ன இருந்துச்சு? ஒண்ணும் இல்லை, சனனும் இல்லை, பணமும் இல்லை. இப்ப நம்ம யாரையாவது மதிக்கணும்னு சொன்னா அவள்கிட்ட வசதி இருந்தா தான் மதிப்போம், வசதி இல்லைன்னா மதிக்க மாட்டான். இந்த இல்லையா பணக்காரன் மதிப்பை சுருக்கமா சொன்னா ஏழைய மதிக்க மாட்டான். அந்த வந்தி கிழவிகிட்ட ஒண்ணுமே கிடையாது. அவளுக்காக மண்ணு சுமக்க போறோம். அது ஒரு புலவர் பாடி இருக்கிறாரு, சிவபெருமான் மதுரையில மன்னனாக இருந்தார், மாப்பிள்ளையாக இருந்தான், மீனாட்சி கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிள்ளையா இருந்தா மன்னனாக அவன் மண்ணு சுமக்க போவானா? அது மாமியா ஊர்ல போய் மண்ணு சுமக்கலாமா? இவ்வளவு மதிப்பா இருக்கும். அப்படி அவன் தான் புரட்டாலும் அந்த அம்மா போக விடுவானா? மீனாட்சி பேசாம நல்ல வேலையை கொடுத்த, நம்ம வந்து மதிப்பா இருக்கணும், நீ ராஜா நான் ராணி, நீ போய் மண்ணு சுமக்கா பேசாம அப்படின்னு தடுத்திருப்பாள். அவன் உத்தரவு கொடுத்துட்டா போச்சு. எப்படி அவன் உத்தரவு கொடுத்த? இவன் எப்படி மண்ணு சுமக்க வந்த அப்படின்னு நினைக்கல. இல்ல அவன் உத்தரவு கொடுத்துருக்க மாட்டா, இவன் செஞ்சிருக்க மாட்டான், பின்ன எப்படி மண்ணு சுமக்க வந்தான் அப்படின்னா மாணிக்க வாசகர் பாடிய திருவாசக மண்ணு சுமக்க கொடுத்துருச்சு. மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகம் கேட்கறதுக்காக மண்ணு சுமந்தான்.

0: ஓடித்தான் விடைதந்தாடோ. இன்னபடி செய்வதற்கு வாதபூரம் எம்பியன சமுற்பாடல் இசைத்ததம்மா என்று ஒரு புலவர் பாடினார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பொருந்திய உயர்ந்த சமயம் நம்முடைய சைவ சமயம். சைவ சமயத்தை போல ஒரு சமயம் இருக்காது. சிவபெருமானை போல கடவுள் இருக்க மாட்டார்கள். நம்முடைய அருளாளர்களை போல அருளாளர் கிடையாது. மற்ற சமயங்கள் எல்லாம் இதுக்கு கீழே, நம்ம சமயம் மேல, நம்ம சமயத்துக்கு மேல சமயமே இல்லை. சைவ சமயமே சமயம், சைவ சமயமே சமயம். அதனால அப்படி சைவ சமயத்தில பரமேஸ்வரன் எடுத்துக்கொள்ளுகின்ற திருமேனி, உயிர்களாகி நம்மை ஆண்டு கொள்வதற்காக அவர் எடுத்துக்கொள்ளுகிற திருமேனி. நம்ம சிவபெருமான் பிறப்பில்லை இறப்பில்லை, அது அது அவங்களுக்கு தெரியும்ல, பிறப்பில்லை. அப்புறம் எல்லா சாமியும் பிறக்கும் இறக்கும், சிவபெருமான் பிறக்கும் இறக்கும் இல்லாத அவருடைய அருள் கருணை உலகத்துக்கு கிடைக்க வேண்டி பலவேறு திருமேனிகளை எடுத்துக்கொண்டு அவர் பண்றார். பலவேறு திருமேனி எடுத்துக்கொண்டு வேஷம் போட்டுக்கிறார், வேஷம் போட்டு. ஒருவனே ராவணாதி பாவகம் உற்றார் போல என்பது சித்தியார், சிவஞான சித்தியார். அப்படிப்பட்ட திருமேனிகள் எல்லாவற்றிற்கும், அப்படிப்பட்ட திருமேனிகள் சோமாஸ்கந்தர், கல்யாண சுந்தரர், அர்த்தநாரி, உமாமகேஸ்வரர், காலாரி, திரிபுராரி, கஜமுகாமுக்கரர், சண்டேசாமுக்கரர், இப்படிலாம் மாதவிஷம் போட்டது. இப்படிப்பட்ட திருமேனிகள் எல்லாவற்றிற்கும் மேலாக சமானம் இல்லாததாக கண்டவுடனே உயிர்களுக்கு இன்பத்தை கொடுப்பதாக இருக்கின்ற திருமேனி தான் இந்த திருமேனி. அது என்ன திருமேனி? நரதாசன். தரிசன மாத்திரத்திலே புத்தியை கொடுப்பது நரதாசன். அந்த திருக்கூத்த யாரு தொடங்கி வச்ச அந்த நாட்டில் தெரியுமா? அவர் ஆட வச்சது, அந்த நடிகரை கூட்டிட்டு வந்தது. அந்த நடிகரை கூட்டிட்டு வந்தது யாரு தெரியுமா? யாரு அந்த நடிகரை கூட்டிட்டு வந்தது யாரு? தெரியுதா? தெரியல, சச்சின்னு தெரியல, தெரியாம ஆகி போச்சு, தெரியாம ஆகி போச்சு. அவ்வளவு சாதனை செய்தவர்கள் தெரியவில்லை செய்வ உலகத்தில். சச்சின்னு சொல்ல முடியல. நடராசன சிவபெருமான கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஆடுன்னு சொல்லி வச்சவங்க என்ன தெரியலையே, தெரியுதா? ஆமா, அத மெல்ல கொஞ்சம் சொல்றீங்க. பதஞ்சலி, பதஞ்சலி அவங்க இல்லையா? இந்த கூத்தே இல்லை, அவங்க இல்லையா கூத்தே. அன்னவர்கள் இல்லை என்றால் இங்கு வரை காண்பது அரிதாக யாராலும் ஆகாது. சிவபெருமான் எப்போதும் ஆடிக்கிட்டு இருக்கிறான். எங்கே ஆடிக்கிட்டு இருக்கேன்? உயிரொழுவரும் ஆடிக்கிட்டு இருக்கான். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனவாங்க. சாமி ஆடுற இடம் தெரியுதா? இங்க ஆடுறது தெரியுது இல்ல. பிண்டத்திலையும் ஆடுறாரு, வெளியில அண்டத்திலையும் ஆடுறாரு. ஆடலைன்னா எல்லாம் அடங்கியும், அவர் ஆடலைன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே அடங்கியும். இது ஆடுறதுக்காக அது ஆடும், எது இது ஆடுறதுக்காக அது ஆடும். அப்படி அந்த ஆடுகின்ற திருக்கூத்து தான் உலகத்துக்கு எல்லா பலன்களையும் கொடுக்கும். இந்த திருக்கூத்து இருக்கே, இந்த திருக்கூத்து தான் எல்லா பலன்களையும் கொடுக்கும். எல்லா பலன்கள்னா அது அஞ்சுக்குள்ள முடிஞ்சுவோம். எல்லா பலன்களும் அஞ்சு தொழிலுக்குள்ள முடிஞ்சுவோம். அஞ்சு தொழில், ஒன்று படைத்தல், இன்னொன்று காத்தல், இன்னொன்று அழித்தல், இன்னொன்று மறைத்தல், இன்னொன்று அருளல். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அந்த வடமொழியில சிருஷ்டி, திதி, சம்காரம், துரோபம், அனுக்கரகம்னு சொல்லுவோம். வடமொழி சிருஷ்டி, திதி, சங்காரம், துரோபம, அனுக்கரம், பஞ்சகிருத்தியம் சொல்றோம். அஞ்சு அஞ்சு அஞ்சு தொழில்தான் நம்ம படைக்கிற படைச்சா. இப்ப இந்த தேகத்தை யார் பண்ணி வச்சா? சிவபெருமான் தான். இந்த தேகத்தை இப்ப நம்ம இஷ்டத்துக்கு படைக்கல, நம்ம இஷ்டத்துக்கு படைக்கலாம்னு நினைச்சோம்னு வச்சுக்க, நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். உடம்ப பண்ண முடியலையே, கருப்பா இருக்கிறவன் கருப்பா தான் இருக்கிறான், சிவப்பா ஆக முடியல. ஒரு கருப்பா இருக்காரு, சிவப்பாகலாம்னு ஒரு நினைப்பு வருது இல்ல, ஆக முடியும். நெட்டையா இருக்கிறவன் நெட்டையாக முடியும். எல்லாம் இப்படி உயர்ந்த குலம், உயர்ந்த தானம், உயர்ந்த தேகம், இதெல்லாம் நம்மால பண்ணிக்கொள்ள முடியல. அந்தந்த அண்ணாமச்சித வினைக்கு தகுந்தவாறு எல்லாம் கொடுக்கிறாங்க. அதனால படைத்தல் அவனுடையது, அதே மாதிரி காத்தல். இப்ப சாப்பாடு சாப்பிடறோம்ல, யாரு போடுறா சாப்பாடு? சிவபெருமான் தான் போடுறான். ஆனா யாரு எத்தனை பேர் நினைக்கிறாரு? அது இந்த துறையில வந்தவர்களுக்கு தான். இப்ப சாப்பாட்டை போட உடனே சைவர்கள் சாப்பிட மாட்டாங்க, போட்ட உடனே சாப்பிட மாட்டாங்க. மற்ற பேரு போட்ட உடனே எடுத்து சாப்பிட்டு விடுவான். நம்ம சைவர்கள் என்ன பண்ணுவாங்க? அதை வந்து அஸ்திர மந்திரத்தால சுத்தி பண்ணி, கவச மந்திரத்தால சுத்தி, அப்புறம் முத்திய மந்திரம் சொல்லி ஆசமனம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பாடம் அண்ணன் பாலிக்கும் இல்லை சிற்றம் பல பொன்னம் பாலிக்கும் மேலும் என்னன் பாலிக்கும் அது கண்டி இல்லை இன்னும் பாலிக்கும் இப்பறவியே அப்படின்னு சொல்லி அப்புறம் பிறந்தோரும் வீட்லையும் அது தீச்சப்பட்டவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். நீங்களும் அப்படித்தான் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். போட்டவங்க சாப்பிடக்கூடாது சாமியை நினைச்சு, சாமி நீதான் ஊட்டுற நீதான் ஊட்டுற அதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஊட்டு வைப்பானும் உறங்கு வைப்பானும் இங்கே ஒன்றோடு ஒன்றை மூட்டு வைப்பானும் முயங்கு வைப்பானும் முயன்றவனை காட்டு வைப்பானும் இருவனை பார்த்த கயிற்றினுடைய ஆட்டு வைப்பானும் ஒருவனுடைய தில்லை அம்பலுக்கு பட்டினத்தார். அதனால இப்படி உணவை தருகிறான் வளர்க்கிறான் நம்மை வளர்க்கிறான். இப்ப பறந்த போது அவ்வளவுதானே இருந்தான், அவ்வளவுதான் இப்ப பாரு எவ்வளவு உசரமா வளர்ந்தது. யாரு வளர்த்தா? அது திருவாசகத்துல திருவண்ட பகுதியில மருவிய பொருளும் வளர்ப்போன் தாங்க சராசரங்களுக்குள்ளே உயிருக்குள்ளே நம்மோடு கலந்திருந்து மருவினா கலந்திருந்து வளர்க்கிறாங்க. இப்ப அம்மா வளர்க்கல அப்பா வளர்க்கல, அம்மாவுக்குள்ள அப்பாவுக்குள்ள இருந்து அவங்களுக்கு பாசத்தை கொடுத்து அவங்க மூலமா உணவை கொடுத்து அது மூலமா வளர்க்கணும். பஞ்சடி ஆறடி விக்ரம் இல்ல இது அதிசயமா தெரியல இப்படி இது வளர்ந்துச்சு இப்படி உண்டா இல்லையா? மருவி எப்பொழுதும் வளர்ப்போன் காண்க பேரித்த நம்மை வளர்த்தெடுத்த தீவழகம். அதையினால இப்படி படைத்தல் காத்தலாச்ச உணவு கொடுக்கறது அவன் தான். ராத்திரில தூக்க வைக்கிறான் பாரு அவன் தான் தூங்க வைக்கிறான், தூங்க வைக்கிறது அவன் தான் தூங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ வைக்கிறான் பூமியில குறிப்பிட்ட காலம். அந்த அம்மா எவ்வளவு பேரை கூட்டுட்டு வந்திருக்கிறதோ அதை அனுபவிக்கிற வரையில இங்க வச்சிருப்பான். அப்புறம் என்ன பண்ணுவான் அப்படி சங்காரம் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா அப்புறம் வந்து மறைத்தல் அனுக்கிரகம் ரெண்டு தொழில் இருக்குது பாரு. அது இந்த சங்காரத்துக்குள்ளேயே அனுக்கிரகம் காத்தலிலே மறைத்தல் அஞ்சு தொழில மூணு தொழில் தான் சொல்லுவாரு. எப்படி காத்தலிலே மறைத்தல் காத்தல் தொழில் இருக்குவாரு அதே மறைத்தல். மறைத்தல்னா புரியுதா? இப்ப நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது இல்ல, தெரியாது இல்ல. அடுத்தாப்புல எங்க போய் பிறப்போம்னு தெரியாது இல்ல, இல்ல எத்தனை நாளைக்கு இருப்போம்னு தெரியாது இல்ல. தெரிஞ்சதுன்னா ஒரு ஒரு வாரம் தான் இருக்குது நமக்கு ஆயுஷ்ன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா கோயிலுக்கே வரமாட்டோம், ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். தென்ன ஒரு வாரம் தான் இருக்குது, என்ன பண்ண போறோம் நம்ம பாடுபட்டு என்ன பண்ணுவோம் உண்டு இல்லையா? அதை மறைச்சு வச்சிருக்கிறேன். மறைத்தல் நல்லதா இருக்குதல்ல. அதுக்கு மேல போன ஜென்மத்துல எங்க இருந்தோம்னு தெரியாது, போன ஜென்மத்துல எங்க இருந்தோம்னு தெரியாது. அப்படி தெரிஞ்சதுன்னா தொந்தரவு. எப்படி தொந்தரவுன்னு கேட்டா போன ஜென்மத்துல பிறந்த ஊரு மனைவி மக்கள் எல்லாம் இப்ப சம்பாதிச்சிருக்கிற சொத்துக்கு போன ஜென்மத்துல இருந்த அந்த மனைவி மக்கள் எல்லாம் பங்கு பொருந்துவாங்க, பெருமக்கள் வரமாட்டாங்க, கட்டாயம் வந்துருவாங்க. இந்த மனைவி மக்களோட போராட முடியாம இருக்குது. இது மறைத்தல், இது போன ஜென்மம் தெரியாது, வருக ஜென்மம் தெரியாது, எவ்வளவு நாளைக்கு இருப்போம்னு தெரியாது. இப்படி இன்னும் மறைத்தல் இல்லை, இன்னும் அநேகம் இருக்கிறது. அந்த மறைத்தலும் அனுக்கிறாங்க. படைத்தல் அனுக்கிரகம், காத்தல் அனுக்கிரகம், அழித்தல் அனுக்கிரகம், மறைத்தல் அனுக்கிரகம், அனுக்கிரகம் அனுக்கிரகமே. அனுக்கிரகம் தான் முத்தி, அனுக்கிரகம் தான் பரவாமல் திருவடியை கலந்துருந்து கலந்துருந்து. இந்த அஞ்சு தொழில யார் செய்யல? சிவபெருமான் தான். அந்த உண்மை எதுல தெரியுது? நடராச திருமேனியிலே தெரியுது. இந்த அஞ்சு தொழிலையும் செய்கின்றவன் சிவபெருமானே என்பது நடராச திருமேனியில நன்றாக காணலாம். உடுக்க படைக்குது, அபயகரம் காக்குது, நெருப்பேந்தியகரம் அழிக்குது, ஊன்றிய திருவடி மறைக்குது, தூக்கிய திருவடி முத்திய கொடுக்குது. உடுக்க படைக்கிறது இந்த அபயகரம் இருவாரு, இது காத்தல். நெருப்பேந்தியகரம் அழித்தல். ஊன்றிய திருவடி மயரகரம் மிதிச்சிருக்கிறாரு பாரு, அந்த திருவடி மறைத்தல். தூக்கிய திருவடி இருக்குவாரு அது அனுகிரகம். அதிலையும் படைத்தலுக்கு ஒரு கரம், படைத்தலுக்கு ஒரு கரம் கொடுக்க, காத்தலுக்கு ஒரு கரம், அழித்தலுக்கு ஒரு கரம், மறைத்தலுக்கு ஒரு திருவடி, ஊன்றிய திருவடி, அனுக்கிரகத்துக்கு ஒரு திருக்கரமும் ஒரு திருவடி. அனுக்கிரகத்துக்கு ஒரு திருக்கரமும் ஒரு திருவடியும். அந்த தூக்கிய திருவடி இருக்குதுவார் குஞ்சித பாகம்னு சொல்றது, அதுதான் வந்து அனுக்கிரகம் பண்ணது. அதை இந்த இடது திருக்கற காத்துது. இந்த இடது திருக்கற அந்த தூக்கிய திருவடிக்கு நேரா இருக்குமா? அனுக்கிரகத்துக்கு ஒரு திருக்கரமும் ஒரு திருவடியும். அனுக்கிரகத்துக்கு ரெண்டு உறுப்ப பயன்படுத்துறாரு. இப்ப தெரியுது அனுக்கிரகம் தெரியுது. அத குமர குரு சுவாமி சொல்றாரு, குமர குருபுர சுவாமி அஞ்சு சொல்லி ஊவையா இருந்து பாண்டவர் கந்தர் கலிவன் குமர குருபுர சுவாமி அவர் சொல்றாரு, இந்த தூக்கிய திருவடி இருக்குதுவாரு இந்த தூக்கிய திருவடிக்கு நேரம் இந்த கரம் இருக்குது. அந்த தூக்கிய திருவடியை இந்த கரம் காட்டுதான், இடது திருக்கரம் காட்டுதான். இந்த கரம் என்ன பண்ணுதான், போதுங்கதான். இந்த திருவடியை ஒரு தடவை கும்பிடுங்க போதும் அப்படிங்குதான் இந்த கை. இப்ப போதுங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம், அப்படிதாங்க சொல்லுவோம். இந்த திருவடியை ஒரு தடவை கும்பிடுங்க உங்களுக்கு முத்தியை கொடுக்கலன்னு சொல்லுதான் அந்த குறிப்புல. கூடுங்கதி ஒரு கால் கும்பிட்டால் போதும், ஒரு கால் கும்பிட்டால் போதும் என நாடு அபிநயத்தை நாடிட்டார். ஓடிய காலனார் கால ஒரு கால் காட்டி கை அமைத்து நாடனார் செய்து நடம் என்பது குமரகுரு பாட்டு. இப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய ஒரு அற்புதமான திருமீதி நடராசிரி தோற்றம் துடியதனில் துடினா உடுக்க தோயின் திதி அமைப்பில் சாட்சியிடு அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்பதத்தை உற்ற துரோதம் முத்தி நான்க மலர்பதத்தை நான் குஞ்சிதவாரம். அந்த தூக்கிய திருவடி இருக்குது பாரு, தூக்கிய திருவடி எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியறதுக்காகத்தான் திருவடியை தூக்கிக்க, திருவடி எல்லாரும் பார்க்கட்டுங்கிறது. அதனால்தான் திருவடியை கண்டவர்களுக்கு முத்தி, அதான் தரிசனத்தினால முத்தி சிதம்பரம் தரிசனம் பண்ணினோம். முத்தி திருவாரூர் பிறந்தாமத்தி காசியில் இறந்தாமத்தி சிதம்பரம் என்ன காரணம், திருவடி தெரியும். திருவடி அது திருமால் இருக்கிறாரு மகாவிஷ்ணு, அவர் திருவடியை பார்க்கறதுக்காக பந்தி உருவம் எடுத்து வெகு காலம் தேடினார். தேடி காண முடியாம இழைச்சு போய் வந்துட்டார். அப்புறம் எங்க போனா திருவடியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சிதம்பரத்துக்கு வந்தாங்க. சிதம்பரத்துக்கு வந்து ஒரு திருவடியை கண்டுட்டாங்க, ஒரு திருவடியை கண்டுட்டாங்க. பெருமானே ஒரு திருவடியை காட்டின, இந்த இன்னொரு திருவடியும் காட்டுச்சாங்க அப்படின்னு அங்கேயே படுத்து கிடக்கிறாங்க. மணிக்காசன் திருக்கோவையார்ல சொல்றாங்க, புறங்கடந்தால் அடிகாண்பான் புதிவுண்டு உக்கரியாது இறங்கிடுகின்றார் என்று இறப்ப தன் ஈரடிக்கு என்ன ரெண்டு கரங்கள் தந்தால் ஒன்று காட்ட மற்ற அந்தரும் காட்டிடு என்று வரங்கடந்தான் இல்லை அம்பலம் முன்னிலும் ஆயிரம் என்பது திருக்கோயில். ஆகையினாலே இப்படிப்பட்ட சிறப்புடைய திருமேனி நடராசத்தில்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
0: இப்படியாக பிரமோஷனுக்களால காண முடியாதவனாய், வேதத்துக்கு எட்டாதவனாய், ஆதி எந்தமில்லாத சோதியாயிருந்தது, அளவில்லாத கருணையினால் குருவாக வந்து இப்படி எனக்கு பக்கத்தில் உட்கார வைத்து கண்ணீரை துடைத்து திருநீர் பூசி திருவடியை வைத்து திருக்கரத்தை வைத்து புத்திவிஞ்ஞாக்கரத்தை உபதேசம் பண்ணி அதற்கு மேலே எனக்கு இப்படி ஞானோபதேசம் பதிவு சுவாச உபதேசம் பண்ணியும் செய்த பெருமானே, அறிவில்லாத எனக்கு இவ்வளவு செய்தாயே என்று சொல்லி அளவில்லாத அந்த வெள்ளத்திலே மூழ்கி அழுதாறு தொழுதாறு திருவடியிலே விழுந்தார். வினையிலே கிடந்தேனை பூந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல இணைய நான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பிரானாய்க்கு இரும்பின்பாவை அணைய நான் பாடேன் என்று ஆடேன் அந்தோ அளவு அலரிடேன் உலரிடேன் அவிசோரேன் முனைவனே முறையோனான் ஆனவாறு முடிவரியேன் முதலந்தம் ஆயினான் ஆயனான் மறையவனும் நீயே அதில் அறிந்து யான் யாவரினும் கடையனாய நாயினேன் அதனை நோக்கிக் கொண்டு நாதனே நான் உனக்கு ஒரு அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய். எனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. நானா என்ன சொல்லிட்டேன்னா நான் சிவனுக்கு அடியவன் சிவபெருமானுக்கு அடியவன் சொல்லிட்டேன்யா, அதை வச்சு நீ ஆண்டு கொண்டாய், எந்த தகுதி எனக்கு கிடையாது. ஆய நான் மறையவன நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாய நாயினேன் ஆதலையை நோக்கிக் கொண்டு நாதனே நான் உனக்கு ஒரு அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய். அடியாரதாம் இல்லையே அன்றி மற்றும் பேயனேன் இதுதான் நின் பெருமை என்றே எம்பெருமான் என்று சொல்லி பேசுவேன் என்று அவன் செய்த அந்த அருளை நினைந்து நினைந்து அழுதாறு தொழுதாறு விழுந்தாறு எழுந்தாள். அத்தானார் திரு வாய்மதனந்தருடன் அவலவாசகம் கேட்டு அகமகளும் பத்தானார் நமக்கு எழுபிறப்பருக்கும் பாதமீதுர பணிந்ததில் எழுந்து தன்னுடைய பிறப்பை அறுப்பதாயிருக்கிற திருவடி கமலத்தில் விழுந்து எழுந்து பித்தனான என் பழுதனக்கு இறங்கும் பிஞ்சகா
2: மிக பேதமையுடைய முத்தனாக மெய் காட்டின எனவே முடிந்து அழிந்து கை முடிவு செய்கிறார். அதனால அறிவில்லாதவனாய் தகுதி இல்லாதவனாய் இருக்கிற எனக்கு இப்படிப்பட்ட உபகாரத்தை பண்ணி இவ்வளவு உபதேசத்தை பண்ணி இவ்வளவு கருணையை செய்தா என்று அளவில்லாத ஆனந்த வெள்ளத்திலே மூழ்கி அழுதார். அது திருவாசகத்திலே நிறைய இடங்கள்ல வரும், நிறைய இடங்கள்ல வரும். ஓய்விலாதன ஓமனிலிருந்தன உண்மலர் தாழ் வந்து நாயிலாகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நன்றறிகள் பட்டு புரியுதா? ஓய்விலாதன ஓமனிலிருந்தன உண்மலர் தாழ் வந்து நாயிலாகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நன்னறி காட்டி தாயிலாகிய இன்னருள் உரிந்த என் தலைவனை நனிகானே தீயில் விழுகிறேன் தின்வரை உருளில் செடுங்கடல் புகுவேனே. அதனாலே பரமஞானிகள் எல்லாம் நிற்க அடியேனுக்கு இப்படி எல்லாம் அருளைப்பண்ணினாய் என்று சொல்லி அளவில்லாத மகிழ்ச்சியினாலே உருகினார் அழுதார் தொழுதார். என்னவாகும் நினைந்துள்ள பொருளும் இல்லதாகிய உடலவு இவர் சொல்லுகிறார் மாணிக்கவாசகர் என்னுடையது என்று நினைந்து கொண்டிருந்த பொருள் என்னுடையது பற்றுன்னு வரும் புறப்பற்று அகப்பற்றுன்னு வரும் யான் எனது என்கின்ற புறப்பற்று அகம் யான் என்பது தன் மீது வைத்திருக்கிற பற்று எனது என்பது பொருளில் வைத்திருக்கிற பற்று யான் எனது எனது எனது எனது பரம ஞானிகளுக்கு அந்த யான் எனது என்று அற்றுப்போம். பரம ஞானிகளுக்கு தன் மீது வைத்திருக்கிற பற்றும் இருக்காது, தன் பொருளில் இருக்கிற பற்று. அஞ்ஞானிக்கு இந்த ரெண்டுலேயும் பற்று இருக்கு. நமக்கு ரெண்டு வகையா இருக்குது, இருக்குது இல்லாம இருக்கு. இங்கேயும் பற்று இருக்குது அங்கேயும். யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானூர்க்கு உயர்ந்த உலகம். யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானூர்க்கு உயர்ந்த உலகம். யான்றான் எனும் சொல் இரண்டும் கெட்டார் என்று யாவருக்கும் தோன்றாது என்பது கந்தரங்கர். அதனாலே தன் தன் மீது வைத்திருக்கிற பற்று பொருள் மீது வைத்திருக்கிற பற்று அது அகப்பற்று புறப்பற்று இரண்டு பற்றும் தொலைஞ்சாத்தான் பிறவி தொலை. அதனாலே என்னவாக நினைந்துள்ள பொருளும் இல்லதாகிய உடலமும் யாரும் நின்னவாக நின் அருளோடு நினைந்து தேவரியருடையதாக கொடுத்து விட்டேன். அன்றே என்ற ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிருந்தது. அன்றே என்றன் அன்றே திருப்பரந்துரையிலே நான்கு கொண்ட பொழுது அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலே இன்று ஒரு இடையூறு எனக்குண்டோ என்று ஒரு முக்கன் எம்மானே அன்றே செய்வாய் விடை செய்வாய் நாமுவதற்கு நாயகன். இது அப்படியே தாய்மானவர் சொல்றார். வந்தன் உடல் பொருளாவி மூன்றும் தன்கை. அவருக்கு மௌன குரு வந்து உபதேசம் பண்ணினார் தாய்மானவருக்கு. வந்தன் உடல் பொருளாவி மூன்றும் தன்கை வசமெனவே அத்துவா மார்க்க நோக்கி ஐந்து புலன் ஐம்பூதம் கரணமாறி அடுத்த உண அத்தனையா அல்ல எல்லை இந்த உடல் அறிவறிய அமையுனி எல்லை யாதொன்று பற்றினதன் இயல்வாய் நின்று பந்தமரும் பளிங்கணைய சித்தினியும் பக்குவங்கள் அறிவிக்கும் பான்மையேயாம் என்பது தாய்மான ஒரு பாட்டு. அதனாலே ஆச்சாரியுடைய கையிலே உடல் பொருளாக மூன்றையும் தத்தம் பண்ணி விடுவோம். அது எல்லாரும் அப்படி பண்ண முடியுமா? இப்ப நம்ம பொருள் எல்லாம் ஆச்சாரிட்ட கொடுத்துருவோமா? எண்ணி பார்த்து தான் கொடுக்குறோம். கொடுக்கறதே அந்த ஆச்சாரியனுடைய தன்மையும் அந்த சீடனுடைய தன்மையும் வேறு, இந்த ஆச்சாரியனும் இந்த சீடனுடைய தன்மை வேறு. இல்ல வழங்குதா? அந்த ஆச்சாரியனை போல ஆச்சாரியன் கிடையாது, இந்த சீடனை போல சீடன் கிடையாது. என்னவாக முன் நினைந்துள்ள பொருளும் இல்லதாகிய உடலும் யாரும் நின்னவாக நன் அருள்வோடு நினைந்து தேவரீருடையதாக தேவரீருடைய அருளினாலே நான் உணர்ந்தேன். நின்மலாவன நின்று நின்று உருகா மண்ணு தானதம் மேலணி கலங்கள் மதுரை மீனவன் வான்பொருள் இறைவன் முன்னதாக வைத்திறஞ்சினர் அரஞ்சியர் முதல்வனார் முகமலர் கொண்டிருந்தார். இதனாலே தான் கொண்டு வந்த குதிரை வாங்க வந்த பணமும் தான் போட்டிருந்த ஆவரணாதிகளும் மற்றைய பொருளோடும் எல்லாவற்றையும் சுவாமியுடைய திருவடியிலே வச்சிருந்தார். அதான் பெருந்துறையில் பெருந்துறை வந்திருந்தான், நல்ல பிரியமுள வாத ஓர் அமைச்சனும் தான். குறுந்தடியில் குருவடிவாய் இருந்த ஓரம் கண்டவுடன் அழுது செம்போன் அடியில் வைத்தான். அதனாலே பொருள் எல்லாம் திருவடியிலே வச்சு தான் குதிரை வாங்க வந்தமே அரசனுடைய பொருளே அப்படிங்கிற நினைவெல்லாம் இல்லை, நினைவு இல்லை, நினைவை மாத்தி விட்டார், நினைவே மாற்றி விட்டார். அப்படி இப்பொழுது இவர் நினைப்பது எல்லாமே, பேசுவது நினைப்பது செய்வது எல்லாமே சிவன் செயலாக மாறிவிடும். எனதுரை தனதுரையாக என்றார். ஞானிகள் பேசுவதெல்லாம் சிவன் பேச்சு, ஞானிகள் செய்வதெல்லாம் சிவன் செய்தல், நினைப்பதெல்லாம் கூறு நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாரி. அவர்கள் உள்ளத்திலே சிவன் எழுந்தருளி தன்னை சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டபடியினாலே அவர்கள் செயல் நினைவு பேச்சு எல்லாமே சிவனுடையதாக ஆகிவிட்டது. அதனாலே இப்படி பொருளை எல்லாம் திருவடியில் வச்சிட்டார். இப்பொழுது சிவஞானியாக சிவத்தை தவிர வேற ஒன்றும் தெரியவில்லை, வேற ஒன்றும் தெரியவில்லை. ஊரு சுற்றம் நான் பதவி வந்த காரியம் கூட வந்தவர் யாரும் தெரியல. கண்ணப்பர் அதே மாதிரிதான், காலத்திப்புற கண்டாரு ஒன்றும் தெரியல, அத காலத்திப்புற தவிர வேற ஒன்றும் தெரியல. அப்படி பொருளை வைத்த உடனே பரமாச்சாரியராகிய சௌர்வான் பெருந்துறையுடையவர் அன்பு பெருந்திரு அடியராகி இருந்தவர் தம்மின் மேன்மையினர் முகத்தை நாடி அடியவர்களாக இருக்கிற அந்த கூட்டத்திலே சிறப்புடையவராகிய வாதவுருடிகளை பார் அப்படின்னு வந்திருக்கலாம். சிவகணங்கள் கைதாய் திருந்து வந்திருக்க சிவகணங்கள் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வேற பேர் இந்த உண்மையெல்லாம் யாரும் எந்த ஆடுகளும் எழுதல. அந்த கைதாயத்திற்கு வந்திருக்க சிவகணங்களை விட இவர் உயர்ந்தவரம் ஆறு வாத உண்மை. கைலாயத்தில் வந்துடும் சிவகணங்களும் அடியராய் இருந்தவர் தம்மில் மேன்மை எய்தினர் முகத்தை நோக்கி பாதவுருடிகளை பார்த்து திருந்திய பொருள் இதெல்லாம் அன்பனே இந்த பொருள் எல்லாம் வைத்திருக்கிறாய் அல்லவா, இதெல்லாம் பாண்டியன் அரிவர்த்தன பாண்டியன் நல்ல வழியிலே சம்பாதித்த பொருள், தர்ம வழியிலே சம்பாதித்த நல்ல வழியிலே சம்பாதித்த பொருள் நல்ல வழிக்கே ஆகட்டும். நல்ல புரியுதா? நல்ல வழியில வந்த பொருள் நல்ல வழிக்கே ஆகும், கெட்ட வழியில வந்த பொருள் கெட்ட வழிக்கே ஆகும். அதனால பொருளை நல்ல வழியில சம்பாதிக்கணும், நல்ல வழியில செலுத்தணும். சம்பாதிச்சு அப்படியே வச்சிருக்கப்படாது, பொருளை கெட்ட வழியிலையும் சம்பாதிக்கப்படாது. பொருள் இருந்துச்சுன்னா அதை வந்து சிவப்பணிக்கு சிவனடியாருக்கு கொடுக்கணும், கொடுக்கலன்னா அது கெட்ட வழியில போயிடும். நம்ம நடிகாருக்கு நல்கா தரவி எங்கள் பம்புக்காம் பேய்க்காம் பரத்தையர்க்காம் பம்புக்காம் கொள்ளைக்காம் கல்லுக்காம் கோவுக்காம் ஜாவுக்காம் கள்ளர்க்காம் தீக்காகுக்கா இத்தனை வழியில போயிடும். அதனாலே பொருளை தேட வேணும், தேடி சிவதர்மம் செய்யணும். செல்வம் நிலை இல்லாதது, தேக நிலை இல்லாதது, இளமை நிலை இல்லை நல்லா தெரியுது இல்ல. இப்ப இளமையில எப்படி இருந்தா இப்ப இப்படி இருக்கிற அப்படிங்கறதும் தெரியுது. அப்புறம் பல வேறு பணக்காரனா இருந்தா அப்புறம் ஏழை அப்படின்ற அதுவும் பாக்குறோம். அப்புறம் தேகத்தையும் பாக்குறோம். செல்வம் நிலையா இளமையும் இல்லா தேகமும் இல்லாது, செல்வம் நிலையா இளமையும் இல்லா தேகமும் இல்லாது, சேர்ந்தோர் அனைவரும் நிச்சயம் பிரிவார் சேர்வது சுடுகாடு. செல்வம் சிவ தர்மம் தேகம் சிவப்பணி, நல்ல புரியுற பாட்டு. செல்வம் சிவ தர்மம் தேகம் சிவப்பணி செய்து சிவனாரை சேர்ந்துய வேண்டும் அறிவுடையோரே தேகம் குழும். அல்லர் பிறவி அகன்றிட சிவனை அருச்சனை செய்வீரே. அடியவர் பாதம் பணின் அருவினை அகன்று அருளை பெறுவீரே. வல்ல புலி முனி பதஞ்சலியாரை வணங்கி மகிழ்வீரே. மாணிக்க மலையை நாடோறும் போற்றி வாழ்வை பெறுவீரே என்பது மாணிக்க மலையை போற்றி பாமா. மாணிக்க மலை போற்றி பாமாலேன்னு 310 பாட்டு பாடிவிடும். அது அச்சுல கொடுத்துருக்க, அது அச்சு போட்டு வெளியில ஐயர் மலையிலே வெளியிடும். 310 பாட்டு அற்புதமான பாடம். பொருள் எந்த வழியிலே வந்ததோ அந்த வழியில தான் போகும். அதனால தீய வழியில பொருள் சம்பாதிக்க கூடாது. சம்பாதித்த பொருளையும் நல்ல வழியிலே இருக்கும் போதே, இருக்கும் போதே தேக நிலை இல்லாது நேற்றுள்ளார் இன்றிருக்க நிச்சயமோ. ஆதலினால் நினைந்த போதே ஊற்றுள்ள பொருள் உதவி அறந்தேடி வைப்பது அறிவுடைமை அன்பு. கூற்றுள்ள உலைய வரும் தண்டலையாரே சொன்னேன், குடபால் வீசம் காற்றுள்ள போதே எவரும் தூற்றிக் கொள்வது நல்ல தர்மம் தான். காற்று உள்ள போதே தூற்றிக்கொள், காற்று உள்ள போதே எவரும் தூற்றிக் கொள்வது நல்ல தர்மம் தான் என்பது தண்டலையார் சதகம் என்கின்ற ஒரு குரு. அதனாலே பெருந்துறை உறைவார் என்று பெருந்துரு வடிகராகி இருந்தவர் தம்மின் மேன்மை எய்தினர் முகத்தை நாடி திருந்திய பொருள் இதெல்லாம் திருப்பணிக்கடி. திருப்பணி என்பது சிவாலய அருந்தவர்க்கு உதவும். சிவாலய திருப்பணிக்கு செலவு ஒண்ணு, கோயில கட்டு, அதுக்கு மேல அருந்தம், அதையால தவம் செய்கின்ற சிவனடியாருக்கு, அதுக்கு மேல இல்லாத ஏழைகளுக்கு உதவுங்க. திருப்பணிக்கடியும் மேல அருந்தவர்க்கு உதவும், இல்லாத அருந்தவர்க்கு அருளும். திருவடியில வச்சார் இல்லையே பொருளை, அந்த பொருளை எடுத்துட்டு போகல சிவரும். எல்லாமே சிவப்படிக்கும் சிவன் அடியார் இருக்குமாக. இப்ப பொருள் யாருடையது? பாண்டியன். அத குதிரை வாங்க வாதவடி கொண்டு வந்தார். அதை சிவன் திருவடியில வச்சார். அதை சிவன் திருப்பணியை செய்ய சொல்லிட்டார். இப்ப திருப்பணிக்கு அவனுடைய பொருள் போறதுனால அவனுக்கு திருவருள் நிறைய சேரும். அந்த பொருள் மூலம் அது கொண்டு வந்தவர் மாணிக்க வாசகர், வாங்கினவர் சிவபெருமான், அதை செய்ய வைத்தது சிவபணி. அதனால அவனுக்கு திருவருள் நிறைய சேரும். அது இடிந்த மாந்தர்கை பொருள் யகவரத்தாசை கடிந்த யோகியர்கை பணியும் தூயவாய் கலங்க ஒளிந்த வாறு போல் உவரி உண்டு உவர் கெடுத்து பொழிந்த நீர் அமுதாயின குவிக்கும் மாணவர்க்கு என்பது திருவிளையாடன் புராணம். அதனாலே பொருளை வந்து அயாலே சிவனடியாருக்கு தந்துவமானால் நமக்கு சிவகதி தானாகும். அது சிவனான செயலுடைய கையில் தானம் திளமலவே செய்திடும், நிலமலை போட்டு. சிவஞான செயலுடைய கையில் தானம் திளமலவே செய்திடும், நிலமலை போட்டு கண்டு பவமாய கடலில் அழுந்து ஆத வகை எடுத்து பரவோகந்து பாதத்தை இருக்க தவமாறும் பரப்பொன்றில் சாரப்பண்ணி சரியகிரியாயோகன் தண்ணி நெஞ்சாராமே நவமாகும் தத்துவ ஞானத்தினில் ஆதரடி கமலங்கள் அனுபவிக்கும் தானே என்பது சிவஞான சித்தியார். அதனாலே சிவாலயம் சிவன் அடியார்களுக்கு செய்கின்ற தானம் தரும சிவஞானத்தை கொடுக்கும். அதனாலே இப்படி மாணிக்க வாசகருக்கு உத்தரவிட்டார். அதே போல அங்க இருக்கிற சிற்பிகளை கூப்பிட்டாரு, அடியார்களை கூப்பிட்டாரு, முக்கியமான ஆழ்த்த பொருளை கொடுத்து அல்ல நீ கோயிலை கட்டு நீ அதால அடியார்களை கொடுன்னு பிரிச்சு கொடுத்துட்டாரு. இப்படி தொடல பொருளை யாரு வாணிக்க கொடுத்துட்டோம். இப்ப எப்படி இருக்கிறாருன்னா, இப்ப மாணிக்கத்துல ஒண்ணும் இல்லை, சனமும் இல்லை, பணமும் இல்லை. தம்பரும் முதல்வர் சொல்லும் தகுமொழி படியே உள்ள செம்பொருள் யாவும் அன்பிந்தரத்துளார் தொலைத்த பின்னர் இந்த பொருளை எல்லாம் அன்புடையவர்களுக்கும் ஆலயத்துக்கும் கொடுத்த பின்னர் இவரு கட்டடத்தை அப்படி கட்டுது இப்படி கட்டுங்க நின்றுகிட்டு இல்லை, ஒரு கட்டட கலைஞர் எஞ்சின்கிட்ட விட்டுட்டார். இவர் அம்பரன் அடித்த ஞானம் இருந்தனை இருந்தி அம்பரன் ஆகிய சிவபெருமான் கொடுத்த ஞானமாகிய மருந்தை, ஞானமாகிய மருந்தை பாசம் எம்பிரி அகற்றும் இந்த வித்தகர் முத்தரார். பாசமாகிய வியாதியை போக்கி சிவருவான் கொடுத்த ஞானமாகிய மருந்தை சாப்பிட்டு அது மூலமாக பாசமாகிய வியாதியை போக்கி விட்டு இப்பொழுது எப்படி இருக்கிறாரு? முத்தராயிட்டார். சீவன் முத்தராக இருக்கார். சீவன் முத்தராக இருக்கார். அந்த நல்ல உங்களுக்கு புரிஞ்சும் புரியாமே இருக்கும், புரிஞ்சும் புரியாது. சீவன் முத்தராக இருக்கார். சிவத்தை தவிர ஒன்றும் தெரியாது. திருத்துகள் கவியை கீழும் வெண்கொற்ற கொடை கீழே முத்துப்பல்லக்கு மேலே, முத்துப்பல்லக்கிலே வெண்கொற்ற கூட மேலே யானை குதிரை சேனைகள் எல்லாம் சூழ வந்தவர், சூழ அரசனை போல வந்தார், பல்லக்கில் வந்தார். திருத்தைகள் கவிகை கீழும் சிறந்த ஒரு சிவிகை மேலும் வரத்திரு மேவுதானை மன்னவன் என்ன வந்தார், ராஜா போல வந்தார். இப்பொழுது உரு தெரியாத நீரும், உரு தெரியாத நீர் முழுவதும் வெந்நீர், முழுவதும் வெந்நீர் திருநீர்த்து போல கோபன ஆடையும் கௌவியம் குஞ்சி விரித்துள்ள சிரமம் முடியை விரித்துள்ள தூணீர் மிக பொடி விழியும் ஆனார். பல்லக்கில் வந்தாரு, மன்னனை போல வந்தாரு. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? உடல் முழுவதும் திருநீர், உருத்திராட்சம், கௌவீனம், விரித்த குஞ்சி, கண்ணிலிருந்து தண்ணீர் முடிவு. அன்புடன் நோக்கி நிற்பரும் ஆச்சாரியனே பார்ப்பார். அழுவர், கை தொழுவர், வீழ்வர், இன்புற எழுவர், பின்பால் ஏகுவர், இறங்கி மீழ்வர், நண்பகல் கங்கூல் காணார், பகல் இரவு தெரியாது, என நான் நண்பதறியேன் பகல் இரவாவதும் அறியும், மனவாசகம் கடந்தோர் என்னை மத்தோர் மத்தனாக்கி, என நான் நண்பதறியேன் தன்னை பற்றி தெரியாது, தன் மீது பற்று கிடையாது. மற்றும் தொடர்பாடு இவன்கொள் பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பு மிகை, பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பு மிகை, பகல் தெரியாது இரவு தெரியாது, உறவும் இல்லை பகையும் இல்லை, ஆறு உறவனக்கு ஆறையல் உள்ளார் ஆனந்தமாக்கும் என்று ஞான நல்ல அறிவியே கண்டு சிவஞானமே முழுவதன் நிறைந்து கொன்புனை பித்தல் பால பிசாசரதம் கொள்ளையான. இது ஞானிகள், பாலரை போல இருப்பார்கள், உம்மத்தரை போல இருப்பார்கள், சாசரை போல இருப்பார்கள். அதனாலே ஒருகால் பித்தர் உண ஒருகால் செய்தல் ஒருகால் ஒளிதற்கும், பாலர் உண அற ஒளிதற்கும், பிசாசர் உணன் செயலிருந்து செய்திருக்கும் ஓமாயாய் வந்தார். பாலர் உண்மத்த விசாரில் எனவும் உறங்கி நோன்றி விரும்பாக்கனவும் தானே தவிராதானால், அதனாலே இப்படி தன்வசம் இழந்து பரவசமாகி சிவமயமாகி சீவன் முத்தராக ஆகிவிட்டார். இந்த நிலை சாதாரண மக்களுக்கு யாருக்கும் ஒன்றும் தெரியாது. எல்லாம் மறந்து போச்சு, எல்லாமே மறந்து, தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள், நங்கை தலைவந்தாள். இவ்வளவு காரியம் நடந்து இவர் இப்படி ஜீவன் முத்தராக ஆகி இருந்த இந்த நிலை வரையிலும் தூரத்தில் இந்த கூட வந்த படையெல்லாம், கூட வந்து செல்ல சேனைகள் அதெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்துட்டு போச்சு. பக்கத்தில் அதுகளுக்கு வர்றதுக்கு பயம், அதனால தூரத்திலே இருந்து பார்த்து கொண்டிருந்து இதெல்லாம் முடிந்து ஓரளவு இருக்கும் போது அந்த சேனைகள் நெருங்கி வந்தது. மண்ணு மின் நிலைமையுற்றார் வன்படை சுற்றமாகி துண்ணினர் எல்லாம் வந்து தோன்றலை தொழுது நோக்கி வாத உரடிகளை அந்த சேனைகள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டது. இவருடைய வடிவமா மந்திரியா இருந்தவர் இப்படி ஆகிட்டாரு, சாமியார் ஆகிட்டாரு, இப்படி ஆவார் நமக்கு தெரியாம போச்சு, பொருளை எல்லாம் அங்க வச்சுட்டாரு அப்படின்னு அந்த சேனைகளுக்கு திகைப்பு உண்டாகி போச்சு. தென்னவன் முனியா மன்னன் தென்னவனாகிய பாண்டியன் கோபிப்பதற்கு முந்தியே, பாண்டியன் கோபமடைவதற்கு முந்தியே, செழும்பறி திரள் கொண்டேக என்னும் அது ஒன்றும் தேரா இது வழுதென்றி, பாண்டியன் கோபப்படுவதற்கு முந்தியே நம்ம குதிரையை கொண்டு போய் சேர்க்க வேணுமே, இவர் இப்படி ஆகிட்டாரே நம்ம என்ன செய்ய என்று அவர்கள் அச்சத்தோடும் அதிசயத்தோடும் வருத்தத்தோடும் என்னமா இருக்கும் அந்த கூட வந்த சேனைகள், முதலமைச்சர் இப்படி ஆகிட்டாரு, அவருடைய கோலத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் அதிசயப்படுகிறார்கள், செயலை பார்த்து அச்சகம் அடைகிறார்கள், பாண்டியனை நினைச்சு பயப்படுகிறார்கள், சேனைகள் கலங்கி போச்சு. பக்கத்திலே மெல்ல தைரிய வந்து போய் மாணிக்க வாசகர்கிட்ட பேசினான், ஐயர் நீர் வருதல் வேண்டும் என்று அவர் அழைத்த போதில், அதனாலே நீங்க வர வேணும், நம்ம வந்த காரியத்தை பார்க்கணும், குதிரை வாங்கணும்னு மெல்ல அப்படி சொன்னாங்க. இதெல்லாம் அவருக்கு என்னன்னு தெரியாது, குதிரை எல்லாம் மறந்து போச்சு. அதான் அவர் வந்து பரி வாங்க வந்தார், பரி பரினா குதிரை. சிவபெருமான் என்ன பண்ணாரு, பக்குவம் இல்லாதவன் மல பரிபாகம் இல்லாதவன் ஆணவ மல பரிபாகம் இல்லாதவன் ஞானம் இல்லாதவன் குதிரைய வாங்குவான், யானைய வாங்குவான், எஸ்டேட்டை வாங்குவான், பஸ் வாங்குவான், உனக்கு பக்குவம் இருக்குது பரிவாக இருக்குது, அதனால நீ பரிவாங்க வேண்டாம், பதியாக என்ன வாங்கி கொடு, பரிவாகம் இல்லாதார் பரிவாகம் இல்லாதார் பரியை வாங்குவார், பரிவாகம் உடைய நீ பரியை வாங்கன, குருவாகி வந்தரும் கொடுக்க பெற்றவன் திருவாத உரன் திருவடி போற்றுவான் என்பது ஒரு கர்ப்பத்தூர் சிம்மபுரீஸ்வரர் போற்றி பாமாலையிலே பாடியிருக்கும். மல பரிபாகம் வராதவனுக்கு என்னமா இருக்கும், உலக பொருளிலே பொற்று, பரிபாகம் வந்தவனுக்கு சுரணத்திலே பொற்று, அதனாலே நீங்கள் வர வேணும் என்று அந்த சேரர்கள் சொன்னபோது செய்வனையர் அணிவார் தானை திறத்தினர் தம்மை நோக்கி அந்த சேனைகளை பார்த்து சொன்னார், மையலா உணரின் மிக்கீர் யாவர் நீர் மாயாவேத பொய்யலா உரைத்தல் வேண்டாம் போவினி அகல வென்றார், அதனால நீங்க மயக்கமான வார்த்தையை பேசுகிறீர்கள், பொய் வார்த்தையை பேசுகிறீர்கள், அதனால நீங்க தூரத்துல போய் விடுங்கள் என்று சொன்னார், தூரத்துல போய் விடுங்கள். அப்ப அந்த சேனைகளுக்கு என்னமா இருக்கு, என்ன பண்றது, என்னிவர் புகழ்வதென்று என்ன இப்படி சொல்றாரு, நாம அங்க போய் என்ன சொல்றது, இங்கே அரசனிடத்திலே என்ன சொல்றது, யாவர் நின்று இறங்கி துண்ணுன தானை வீரர் தம்முளே துயரம்பி பண்ணுனம் மொழியும் கேளார், நம்ம சொல்ற வார்த்தையை வாங்கிக் கொள்ள மாட்டேங்கிறார், நானன் சொன்ன காடன் சொன்ன நானன் சொன்னா உங்க அப்பா அம்மா தேடுவாங்கடா, அது தின்னாரு, உங்க அப்பா அம்மா தேடுவாங்கடா, ஊருக்கு போடுற நேரம் ஆச்சுடா, அதுல காதுக்கே வாங்கி அவன் சொன்னதெல்லாம் காதல கேட்கல, பண்ணன மொழியும் கேடார் பரிவில் இருந்து நீங்கி தென்னவர்க்கு இன்னவாறு செப்புவோம் என்று, அதுக்கு மேலே விட்டு ஒண்ணும் சொல்ல முடியல, சொல்லி என்ன பண்ண முடியும், அதனாலே நாம் போய் அரசனிடத்திலே சொல்லுவோம், சென்றவர் வைகநாடன் திருந்தவை முன்னரேதி, வைகநாடனாகிய பாண்டியனுக்கு முன்னார சென்று ரொம்ப கலக்கத்தை அடைந்து சொல்ல முடியாமையும் சொல்லாமல் இருக்க முடியாமையும் வெளிய வேதனையில அந்த சேனைகள் தலைவர் சொன்னார், வந்திரன் மன்ன போற்றி, மாமதுர் ஏச போற்றி என்றுவன் வாத ஊற தெய்திய செய்தியெல்லாம் ஒன்றிய கவர்ச்சி ஊரும் உளத்தூரும் ஒரு அரசனிடத்திலே அந்த சேனைகள் சொன்னார்கள். நின்பயர் புனைந்தோராகி தென்னவன் பரமராயன் என்கின்ற பெயரை கொடுத்திருந்தார். தென்னவன் பரமராயன் பாண்டியன் பெயர், அது முதலமைச்சருக்கு தந்தது. நின்னடும் கருமம் செய்வார் என்பவர் செய்கதம்மை எங்கனும் அங்கள் சொல்வோம். உன்னுடைய காரியத்தை செய்பவருக்கு உரியவராய் செய்தற்கு உரியவராய் முதலமைச்சராக இருந்தவர் சென்றதும் அங்கே நடந்த நிகழ்ச்சியை நாங்கள் என்ன சொல்வோம்? பொன்புலி மௌலியாயினன் புடைவிடை கொண்டு போந்து மண்பெரும் துறையானந்த வளநகர் உண்டு தங்கள் திரவியங்களை எல்லாம் கொண்டு போய் கொண்டு போனோம். அப்படி போகும்போது பெருந்துறையிலே குருந்த மரம் இருந்தது. அதிலே ஏராளமான சாமியார் கூட்டம், அப்படித்தானே சொல்லியிருப்பான், ஏராளமான சாமியார் கூட்டங்கள். அதுல ஒரு சாமியாரு தலைமை சாமியாரு இப்படி உட்கார்ந்திருந்தாரு. திருநீர் நிறைய பூசி உத்தராக்க நிறைய போட்டுக்கிட்டு இப்படி உட்கார்ந்திருந்தார். தக்கமா அவரை பார்த்த உடனே நம்ம முதலமைச்சரானவர் பக்கத்துல போனாரு, அழுதாரு, விழுந்தாரு, இழுந்தாரு. அந்த சாமியாரு, அந்த வந்திருந்த சாமியாரு நம்ம முதலமைச்சருக்கு கண்ணீரை துடைச்சி விட்டாரு, திருநீரை பூசி விட்டாரு, உத்தராட்சத்தை போட்டு விட்டாரு, உட்கார வச்சாரு, மந்திரத்தை சொன்னாரு. உடனே அந்த மந்திரி கோலம் எல்லாம் விட்டுட்டாரு. உத்தராட்சம் திருநீர் கௌவீனத்தோடு பொருளை எல்லாம் அந்த சாமியாரு திருவடியில வச்சிட்டாரு. மன்னிய அங்கு ஒருவர் மேலா மாதவ வேடம் கொண்டு முன்னுரை இருத்தல் கண்டு முடிவிலா மகிழ்ச்சி உண்டு. அங்கவர் தாமும் தாமும் அன்போடு சொலகம் கூறி ரெண்டு பேருமா பேசிக்கிட்டாங்க. அந்த சாமியாரும் நம்ம முதலமைச்சரும் பேசிக்கிட்டாங்க. என்ன பேசினாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி பேசின உடனே இவர் வந்து சாமியார் கோலம் ஆகிட்டாரு. முதலமைச்சர் சாமியார் சங்கர சிவனை போற்றி என்றவர் தாளில் வீழ்ந்து சங்கரம் குவித்து சென்னி சேர்த்து வைத்தான தனைகள் செய்து சேர்த்து வத்தனைகள் வந்தனைகள் செய்து பூங்கொழி மணி பூநாடை பொருளதாக வந்து நல்கி இப்படி மந்திரி கோலத்தோடு சென்றவராகிய தங்கள் முதலமைச்சர் இப்படி அந்த திருப்பெருந்துறையில குருந்த மரத்தடியிலே வந்திருந்தார். சாமியார் அவரை கண்ட உடனே அழுதாரு, உழுதாரு, பொருள் எல்லாம் வச்சுட்டார். சாமியார் கோலமாக இருக்கிறார் என்று இந்த சேனைகள் மன்னனிடத்திலே சொல்லியது. அதன் பிறகு அந்த மன்னன் என்ன செய்கிறான், இவருடைய மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, பெரிய அதிசயமானதும் ஆச்சரியமானதும் பெரிய திருவிளையாடல். இப்படி மாணிக்க வாசகருடைய வரலாற்றிலே இது பெரிய ஒரு அதிசயமான உச்சகட்டமான, வேற எந்த அருளாளர்களுக்கு இது மாதிரி சாமி செய்யவில்லை, யாருக்கும் சாமி இப்படி செய்யவில்லை. இவருக்கு இப்படி செய்து இவர் மூலமாக திருவாசகத்தை பாட வச்சு அதன் மூலமாக உயிரோட உயிர், அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. மற்ற நிகழ்ச்சியில திருவருளாளர் சந்திப்போம், சிந்திப்போம். சிவசிவ ரகர தேவான சிவசிவ சிவ

0: வான்முயில் வளாது வீகமலி வளஞ்சுரக்க மன்னன் போன்முறை அரசு இயக்குறையில் ஆது உயிரள் வாழ நான் மறையரங்களோங்க நற்றமம் வீழ்த்தி நல்க மேன்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகம் எல்லாம் நம்ம பார்வதி பதே.
1: சாக்கிய நாயனார் என்ன பண்ணுவார்னார், தினந்தோறும் என்ன பண்ணுவார், பரமேஸ்வரத்துல கள்ள வீசுவார். ஏண்டார் உள்ளூர மனசுல நான் புஷ்பத்தை போடுறேங்கிற எண்ணத்துல கள்ள வீசுவார். அவளுக்கு என்ன தெரியும், கள்ளன்னா வீச்சுட்டு இருக்கார். சரி அப்படி விட்டுருக்கா, என்ன சிவ பூஜை பண்ணப்படாது அப்படின்னு நினைச்சுட்டு அவர் கல்ல வீசுட்டு இருக்கான்னு விட்டாலாம். ஆனா பரமேஸ்வரன் உள்ளூர மனசுல வருத்தப்பட்டு கல்லாலேயே பகவான பூஜை பண்ணினாரா சாக்கிய நாயனார் அப்படின்னு அவருடைய நாயன்மாருடைய சரித்திரங்கள்லாம் விசேஷமாக இருக்க அப்படிப்பட்டதான். உங்களுக்கு எது பிரியம்னு சொல்லுங்க அதுக்கு தகுந்த போல நான் பண்றேன். கல்லால் எழுத்தும் கை வில்லாட்டில் தூங்கினாலும் கனிமதுர சொல்லால் துதித்தும் அப்படின்னு விசேஷமாக தாய்மானவர் பாடிட்டு இருக்கார். அப்படி கல்லால அடிச்சவரையும் நீங்க காப்பாத்திருக்கல சுவாமி, ஆகியால் பூஜை உங்களுக்கு எப்படி பண்றது எனக்கு தெரியலையே. வில்வத்தினால பூஜை ஏகஞ்ச வில்வம் சலிலம் சகிஞ்சது சமர்ப்பிதம் சங்கர மூர்த்தி பக்தியா, ஒரே ஒரு திரிதளம் திரிகுணாகாரம் திரேத்திரம் அப்படின்னு ஒரே ஒரு வில்வத்தை பரமேஸ்வரன் தலையில வச்சு ஒரு உத்தரணி ஜலத்தை போட்டா போறோம், பக்தியோட போட்டா போறோம்னு சொல்றா. ஆனப்பா இருக்கு என்ன, என்ன புட்பங்கள் எல்லாம் போட்டா மன்மதன் நம்ம இருக்கப்பட்டான். வில்லால அடிச்சார் அர்ஜுனன் அவரை துதித்து அவருக்கு மந்திரம் வேற கொடுத்துருக்கேன். கல்லால எரித்தார் சாக்கிய நாயனார், அந்த கல்லால அடித்தவரையும் நீங்க சந்தோஷப்படுத்தி அது விசேஷமாக நீங்க எடுத்தார், அதனால சிவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்னு சொல்றது. ஆகையால் எனக்கு எப்படி பூஜை பண்றதுன்னு தெரியலையே, பூஜா மெத்தடே தெரியலையே, இருக்கிறவா யாரை கேட்டால் நமக்கு தெரியாதுங்கிறான். புராணங்கள்ல இப்படியும் அப்படியும் இருக்கு, என்னப்பா சொல்வேன். தனுஷா முசலே நஜஸ்ம பெர்வா வதத்தே பிரீதிகரம் ததா கரோமி. ஹே பரமேஸ்வர நீங்க பிரத்யட்சமாய் நீங்க சொல்லுங்க, ஏன்னா வேற யார் சொல்ற நம்பரா போல இல்ல, ஏன்னா இப்படிதான் இருக்கு, ஆகையால் நீங்க வந்து சொல்லுங்க அதுக்கு தகுந்த போல நான் பண்றேன் அப்படின்னு பகவான பிரார்த்தனை பண்ற. அதுக்கப்புறம் பகவான பூஜை பண்றதுக்கு

0: கொண்டு வச்சோ இல்ல கடையில இருக்க கூடிய அடிக்கி வச்சிருக்க கூடிய ஸ்வீட் எல்லாம் வாங்கி வச்சோ பகவான் கேட்கல. ஆனா அவர் என்ன கேக்குறாரு, உங்க மனசு தூய்மையா இருக்கா, சுத்தமா இருக்கா, அதுல ஆசைகள் இல்லாம இருக்கா, யாரு மேலும் கோபம் இல்லாம இருக்கா, குடிய மட்டும் இன்னொருத்தருக்கு சகாயம் பண்ணிட்டே இருந்தீங்க, இன்னொருத்தர் வாங்கிறது இல்ல, நீங்க பண்ணணும், உங்களால முடிஞ்சதான சகாயம் பண்ணி கொண்டே இருக்கணும், எல்லாருக்கும் எதையும் எதிர்பாராமல். மனுஷியாளுக்கு முக்கியமா வேண்டிய எப்ப பாரு, என்னால இன்னொருத்தருக்கு என்ன தொண்டு பண்ண முடியும், அது யோஜனை பண்ணி பாத்தீங்களா. நம்ம வந்து மரங்கள்லாம் நமக்கு நிழலை கொடுக்கறது, நீங்க என்ன கொடுத்த மரத்துக்கு, கொஞ்சம் யோஜனை பண்ணி பாரு. மாமரம் எல்லாம் நிறைய பழங்களை கொடுத்துருக்கு உங்களுக்கு, நீங்க மாமரத்துக்கு என்ன கொடுத்த, என்னைக்காவது ஒரு வாழை ஜலத்தை விட்டுருக்கல, கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. அந்த மரங்கள் பட்சிகளுக்கு நிறைய இருக்கிறது, கூடு கட்டிக்கிறதுக்காக இடம் கொடுத்துருக்கு. நம்ம ஏதாவது பண்ணிருக்கோமா, இந்த மாத்துக்குள்ள ஒரு சின்ன பூச்சி வந்துருந்தா விரட்டி அனுப்புறோம், பூச்சி கூட வரப்படாது, ஏன்னா உங்க வீடா, உள்ள வரவே படாது, அது என் வீடுன்னு கரப்பு வந்து அது முதல்ல அந்த பேகான அடிச்சு அது போயிடணும், இங்க ஒன்னும் இருக்கப்படாது, நான் ஒத்தந்தான் இருக்கணும். என்ன சார் மனுஷனுக்கு விவகாரம், உலகத்துல பாருங்க ஒவ்வொன்றும் எவ்வளவு சகாயம் பண்றது, நதி வல பிரவகிச்சுட்டே இருக்கு, எவ்வளவு ஜலம் நீங்க எடுத்துன்னு போனாலும் அது வேண்டாம், என்னுடைய ஜலத்தை எடுத்துன்னு போகாதேன்னு சொல்றதா. பழைய நாள் எல்லாம் வீட்டுல தீர்த்தம் வரா வராது, கிராமாந்தரத்துல என்ன பண்ணுவா, ஆத்துல இருந்து குடத்தை எடுத்துன்னு போய் ரெண்டு குடஞ்சலாம் அங்க இருந்து கொண்டு வருவா நதியில இருந்து, அத்தனை பேர் குடத்துல குடத்துல ஜலம் எடுத்துன்னு வந்தாலும் அந்த நதியானது ஏன் என் ஜலத்தை எடுத்துன்னு போனேன்னு சொல்லித்தா. ஒருத்தர் சின்ன சொம்புல எடுத்துன்னு போறார், ஒருத்தர் பெரிய குடத்துல எடுத்துன்னு போறார், இவளுக்கும் கொடுக்கறது அவளுக்கும் கொடுக்கறது. இப்படி உலகத்துல எல்லாமே பாருங்க, ஒரு மனிதனை தவிர எல்லா உருப்படியும் மனுஷியாளுக்கு வேண்டியதான சகாயம் பண்ணி கொண்டே இருக்கு, எல்லோருக்கும் பண்றது, யாருக்கையும் சகாயம் வாங்கி கொள்ளாமல் எல்லாம் எனக்கே நீங்க பண்ணுங்கன்னு சொல்றது இந்த மனிதன் ஒத்தந்தான். நன்னா யோஜனை பண்ணி பார்க்கணும், இவனுடைய சரீரமும் யாருக்கும் உபயோகம் இல்லை, பாம்பு பிராணனை விட்டுடுத்து அதனுடைய சரீரம் தோல் எடுத்து அந்த லேடிஸ் ஹேண்ட்பேக் பண்ணிக்கிறான். இந்த மனுஷன் போயிட்டானா இவனுடைய தோல் எதுக்கும் உபயோகப்படாது, அது தொட்டா குளிக்கணும்னு சொல்றது. இப்படி இருக்கோம் நம்ம, உயிரோட இருக்கிறப்பே ஒரு கண்ணு மரணானந்தரம், என் கண்ணு யாருக்காவது கொடுங்கோ, என்னுடைய இதை யாருக்காவது கொடுங்கோ அப்படின்னு சொல்லாமல் சொல்லலாமோ இல்லையோ. நீங்க எங்க பிராணை விட போறான்னு தெரியாது, இங்கேயோ அமெரிக்காவில் போய் பிராணம் விட்டேன்னா அங்கெங்க இந்த வர வரைக்கும் இருக்குமான்னு அட்லீஸ்ட் சொல்லாவது சொல்லாம, நான் பிராணம் போன பிறகு என் கண்ணை யாராவது கொடுக்கணும், இது இதையும் யாருக்காவது கொடுக்கும், கிட்னிஸ் யாருக்காவது கொடுக்கும் சொல்லி வைக்கலாமோ இல்லையோ. ஏன் இவனுக்கு தெரியாது சார், அப்போ போன என்ன பரலோகம் கிடைக்குமோ இல்லையோன்னு டவுட் வந்து கேட்குறான். இந்த உலகத்திலேயே நீ இன்னொருத்தருக்கு உதவலை, பரலோகத்தில் உனக்கு வரப்போறதுன்னு நினைக்க போறல, என்ன பாருங்க விவகாரம் என்ன, மனுஷனா இது தெரிஞ்சுக்கணும். ஆகிய பூஜைக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்கணும் என்கிறதில்ல, ஆடம்பரமாக அது பண்ணணும் இது பண்ணணும்னு இல்ல, ஆனா பகவானுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க நாலு பேருக்கு சகாயம் பண்ணக்கூடியதான எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். எப்ப பார்த்தாலும் என்னால முடிஞ்சது ஏதோ பண்ணிட்டே இருக்கோம், எல்லோருக்கும் பண்ணி கொண்டிருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் வேணும், மனசுல சாந்தி வேணும். ஆகையால் மனசுல சாந்தி வேணும்னா என்ன, முக்கியமாக வாக்கில இனிமையான சொல் இருக்கணும். வத்தசா எப்பப்பாரு இன்னொருத்தர் பத்தி கோல் சொல்லுண்டே இருக்கணும், அவன் அப்படி இவன் இப்படி இவன் பண்ணிட்டு இருக்கான் அதை பண்ணிட்டு இருக்கான், முதல்ல அதர்மம். இப்ப இன்னொருத்தர் பத்தி நம்ம சொல்றதை நிறுத்தணும்னா என்ன பண்ணோம்னா, பேச்சை நிறுத்தணும். அந்யாவாஜா விமுஞ்சதா அமிர்தஸ்ய ஏட்டதே தூ, உபனிஷத் சொல்றது அனாவசியமான பேச்சை நிறுத்தி விடுங்கோ. ஒவ்வொரு வார்த்தையும் பேசுறதுக்கு முன்னால் இது தேவைத்தானா அப்படின்னு நினைச்சு யோஜனை பண்ணி அப்புறம் பேசுறான். ஒரு வார்த்தை பேசணும்னு ஆரம்பிக்கிற ஒருத்தரோட முதல்ல மனசுல இதை நம்ம பேசிதான் ஆகணுமா, யோஜனை பண்ணி அப்புறம் பேசுவோம். கிழிஞ்சதுக்கு உங்க பேசவே முடியாது, என்ன நம்ம பேசுறதுக்கு முன்னாலே இது ஒரு யோஜனை பண்ணி அதுக்கப்புறம் பண்ணின்னா அது பேசவே முடியுமா, அதனாலதான் மௌனம் இருக்கணும். ஆனா அது மௌனமா என்ன, ஒண்ணுமே பேசப்படாதுங்க. சில பேர் மௌனம்னு சொல்லுவா, பெரிய போர்டு எழுதி வச்சுட்டு எல்லாத்தையும் எழுதிட்டே இருப்பான், அதை படிக்கிறது ஹேண்ட் ரைட்டிங் கூட சரியா இல்லைன்னு பேஜே சொல்லாமா இருக்க இருக்கிறோம், அப்படி இருக்க கூடாது. விவகாரம் என்ன, மனசு சாந்தியா வச்சுக்கணும், யாரோடையும் பேசக்கூடாது, எந்த அளவு குறைக்கணுமோ அந்த அளவு குறைச்சி வச்சுக்கணும். முதல்ல வத்தசா, ரெண்டாவது என்ன ஆக்ஷன், நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய வியாபாரம் எப்படி இருக்கணும்னா, இன்னொருத்தருக்கு துன்புறுத்தராபாலே இருக்கப்படாது. சில பேர் பேசும் காலத்திலே உதட பேசண்டே இருப்பான், உதட அப்படியும்பா இல்லைன்னா கண்ணை ஒரு மாதிரி பார்ப்பான், அவர் நம்மளை பார்க்கிற காலத்திலே நம்ம அவளை பார்க்க வேண்டாம் தோணும்னு. சில பேர் கண்ணடிப்பட்டது ஏன்னா அதில் எல்லாம் விழுந்து போயிடுத்து சார்மா,
1: அவர் ஒரு

மாதிரி பார்த்தார் சார், அதனாலயே எல்லாம் கெட்டு போச்சு. ஸ்திரீகள்லாம் புருஷாள்லாம் இங்க வராதுங்கவா, மாவரைக்கிற பார்த்தா மாவு புளிச்சு போயிடும். அடுத்து இந்த மனுஷனுக்கு இருக்குமே ஆனால் என்ன சொல்ற, சும்மா அப்படின்னு சொல்ற, நீங்க பார்த்தா மாவு புளிச்சு போயிடுங்கிறான். ஆனா விவகாரம் என்ன, ஆனா லோகத்துல சில பேர் பார்த்தா ஒரு விஷயம் நடக்கிறது, காரணம் என்ன, மனசுல கல்மற்றது. எப்பொழுதுமே மனசு சாந்தமா இருக்கணும். உங்களுடைய ஆச்சாரம் நீங்க பழகிறது எப்படின்னு தெரியணும். எல்லோரு இடத்துல மரியாதையே பழகணும். அவன் சின்னவரா இருந்தாலும் அவனை வாடா போடான்னு பேச வேண்டாமே, அங்கோன்னு மரியாதை கொடுக்க வேண்டாம், சாதாரணமா பேசுங்களேன். அவனுக்கு ரொம்ப மரியாதையும் கொடுக்க வேண்டாம். சின்ன குழந்தைனா வாமான்னு சொல்லுங்களேன், கண்ணாவான்னு சொல்லுங்களேன். சில பேர் அதட்டி பேசுறது, என்ன பண்ணின படா போடா அப்படிங்கிறது. வயசான பிறகும் 60 வயசான அவனுக்கு என்ன தெரியும்னு சும்பன் அப்படிங்கிறது, அவனுக்கு என்ன தெரியும்னு யாருக்கு என்ன தெரியும், யோஜனை பண்ணி பாருங்க உமக்கு என்ன தெரியும். அவாவா அவாபா துறையில அவ வசதி, ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன விஷயமாயிடுது. என்ன பல்பு எரியலன்னா அதை கயட்டி வேற பல்பு போட உமக்கு தெரியல, எலக்ட்ரிஷியன் வந்தா தான் போட முடியுது. ஏன் சார், என்னடா இவர் எலக்ட்ரிக்கல் ஐஐடியில பாஸ் பண்ணின, தெரியல. அப்ப எல்லோருக்கும் எல்லாமும் தெரியுமா, சிலது சில பேருக்கு தான் தெரியும். ஆகையால் இன்னொருத்தர வையப்படாது லோகத்துல. எப்படின்னா அவன் வசத்தை இவன் தாழ்த்தி எனக்கூடியதான எண்ணமே இருக்கப்படாது. இதுதான் ஆச்சாரம்னு பேர். நம்ம எப்படி பழகணும், 4 பேர் இடத்துல எப்படி இருக்கணும் என்கிறது தெரியணும். ஆகையால் வச்சசாச்சரிதம் வதாமி சம்போ அகமுத்யோக விதாது பிரசக்த ஹே பரமேஸ்வர. உத்தியோக விதாது, எப்படி பழகணும், எப்படி பண்ணணும், எந்த யோகம் பண்ணணும் என்கிறது எனக்கு தெரியலையப்பா. அகம் உத்தியோக விதாது உத்தியோக விதாது, உத்தியோகம் அப்படின்னு சொன்னேன்னா எந்த செயலை எப்படி பண்ணணும் என்கிறது தெரியாது நமக்கு. நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி நடந்துக்கணும், பெரியவள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு தெரியல. அவ பேசுறதுக்கு முன்னாலே நம்ம பேசிவிடுறோம், இல்ல இல்ல அப்படி இல்லை நான் சொல்றதான் கேளுங்க போங்கிறோம். பெரியவா எதை சொன்னாலும் முதல்ல காதை கொடுத்து கேளுங்க, ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் முதல்ல கேளுங்க. கேட்ட பிறகு எல்லாம் கேட்டு அப்ப இது இப்படி நடந்தோம், நீங்க சொல்றபடி பண்ணினா இந்த தருமே என்ன பண்றது, பின்னால கேளுங்கள. இங்க பேசுறதுக்கு ஆஹா அப்படி இல்லை என்ன இப்படின்னு சொன்னேன்னா அவ பார்த்தா இவனுக்கு என்ன திவரு, நான் பேசுறதே கேட்க மாட்டேங்கிறான் சார். அவ சொல்றது சரியா இல்லாம இருக்கலாம், வயசானத்தினாலே எல்லாம் தெரியணும்னு நிர்பந்தம் இல்லை. இல்லாத போனாலும் அவளிடத்துல நம்ம முதல்லயே கண்டிச்சோமே என அவளுக்கு கோபம் வருது. அப்படி பண்ணக்கூடாது, யாரையும் சொல்லு கேளுங்க ஒரு 2 நிமிஷம், அதுக்கப்புறம் இப்படி பண்ணினா இந்த ப்ராப்ளம் வரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லு. ஓஹோ அப்படி, அப்ப நீங்களே சொல்லுங்களேன், அவளே வந்துருவா படிக்க. சோ உங்களுடைய எச்சம் ஹவு டு பிஹேவ் தெரியணும். இதெல்லாம் நமக்கு தெரியல. அகம் உத்தியோக விதா சுதே பிரசக்தா, உத்தியோகம்ங்கிற இடத்துல அகம் உத்து யோகம், யோகம்னு என்னதுன்னு யோக மார்க்கம் எனக்கு தெரியாது. மனுஷன் என்ன பண்ணுனர், உலகத்தை எல்லாமே ஜெயிக்கலாம், உங்களுடைய மனசை நீங்க ஜெயிக்க முடியாது. 6 அத்தியாயத்துல பகவத்கீதையில பகவான் வரிசை யோகம் எல்லாம் சொன்னார், எல்லாத்தையும் கேட்டுட்டான். ஒரு 35 ஸ்லோகங்கள் கேட்டுட்டான் அர்ஜுனன். கேட்டுவிட்டு அப்புறம் ஒரு கேள்வி கேட்டார், சுவாமின்னு நீங்க சொல்றதெல்லாம் இது வேலைக்கு ஆகாத போல இருக்கேங்கிறோம். என்ன சுவாமின்னர், இதெல்லாம் இருக்கட்டும், இந்த மனசை அடக்கிறதுன்னு பாருங்களா, அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம். இந்த மனசை அடக்கிறதுன்னு அடக்குங்கோ அடக்குங்கோன்னு சொல்றது, அடக்கிறது முடியாதுன்னு தோன்றதே எனக்கு அப்படிங்கிறன்ன பகவான் இவ்வளவுன்னு சொன்ன, இது முடியாதுன்னு ஏன்னா சஞ்சலத்வாஸ்திதிம் ஸ்திரம். இந்த மனசை அசைகிறது அசைகிறது நேரம் இப்படியே அசையா போறாது, நல்லா பேக்காட்டு வரும்ப துணியில காய போட்டேன்னா அந்த துணியை அந்த பல விதமாக அசையறதோ அது மாதிரினா மனசு அசையறது. ஒன்னு நினைச்சுட்டே இருக்கிறப்ப இன்னொன்னு ஞாபகம் வருதுன்னு, பூஜை பண்ணணும்னு பகவான் உட்கார்ந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணமான்னு ஞாபகம் வருது, பால் மேல வச்சோமே இறக்கி வச்சேனா இல்லையான்னு சந்தேகம் வருது, கதவு மூடி இருக்கேனா இல்லையான்னு சந்தேகம் வருது. இப்படி 1000 சந்தேகங்கள் வந்து பூஜை தவிர இது எல்லாம் மனசு சுற்றி ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறது இங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மனசை நீங்க கட்டுப்படுத்தணும்னு சொல்றல, இது முடியாத காரியம் நினைக்கிறேன்னு என்ன பண்றது நீங்க, நான் வந்து வெறுமனை சொல்லல சுவாமி, ட்ரை பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த மனசை அடக்கிறதுக்காக வேண்டியதான முறைகள்லாம் கையாண்டு அதுக்கப்புறம் அது முடியலேங்கிறதுன்னா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆகையால் இது முடியாது போல இருக்கேன், நீங்க சொன்ன யோகம் எல்லாம் சரியா வரலையே, மனசை அடக்க முடியாது போல இருக்கேன் மனிதனால அப்படின்னு கேட்டா பகவான் அசம் சயம் மகாபாவோ மனோதுர் நிகிரகம் ஜலம். சந்தேகம் இல்லப்பா நீ சொன்னது, பகவானே ஒத்துட்டார்.
ஏன்னா ஒரு மகாபாகவ ஓட்டர் பகவத்கீதையில ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் கேட்டு நீ ரொம்ப வீரன் தான், 10,000 பேரை அடக்குவ நீ. ஏன்னா அதான் மகாரதனம் காலம்பர் எழுந்துட்டு தேரு சாரதியோட, சாரதி தேரு அந்த தேரோட்டி குதிரைகள் இவைகளோட சேர்ந்து ஒருவரா போய் சாயந்தரம் வரைக்கும் யுத்தம் பண்ணி 10,000 பேரையும் தோக்க வச்சு இவர் திரும்பி வரணும். இவர் மட்டும் இல்ல தேரோட்டி சௌக்கியம்னா குதிரைகள் எல்லாம் சௌக்கியமா இருக்கணும். இப்படி யாராவது வந்தா அவருக்கு மகாரதன் பேரு. ஒரு மகாரதன் எப்படி 10,000 பேரோட ஒரு நாள் முழுக்க யுத்தம் பண்ணி தனக்கு ஒண்ணு ஆகாம தேரோட்டியை காப்பாத்திட்டு குதிரைகளை காப்பாத்திட்டேன்னு தான் மகாரதன். இவ்வளவு ஒரு பவர் இருக்கக்கூடியவன், நீ எத்தனையோ யுத்தங்கள் இப்படி பண்ணிருக்கே, பரமேஸ்வரனோட சண்டை போட்டிருக்க, எல்லாம் வந்து நடந்திருக்க, இருந்தாலும் உன்னாலேயே உன் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏண்டான மனசு இந்த பக்கம் அசைஞ்சுட்டே இருக்கேப்பா. ரைட்ட ஒத்துக்கிறேன், அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம். அப்ப என்னதான் பண்றது முடியாதுன்னு இந்நேரம் சொல்லிவிட்டு இப்ப நீங்க முடியாதுன்னு நீங்களும் தமாஷ் பண்றல எப்படின்னா இல்லப்பா. மறுபடியும் மனச ஒரு இடத்துலயே நிறுத்தி நிறுத்தி வழி பண்ண. காலம்பரை வந்து 2 நிமிஷம் பகவானுக்கு முன்னால உட்காரு. நான் 1 மணி நேரம் 10 மணி நேரம் தொழலையே 2 நிமிஷம். ஆனா அந்த 2 நிமிஷத்துல உன் மனசுல ஒரு எண்ணமும் வரணும். பகவானை பத்தி நினைப்பு கூட வேண்டாம், ஒரு எண்ணமும் இல்லாம இருந்துட்டா சார் முடியலையே இன்னைக்கு நிக்கலையே நாளைக்கு ட்ரை பண்ண, முடியலையே நாளைக்கு ட்ரை பண்ண, ஒரு 6 மாசம் பண்ண, ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் தானே எவ்வளவோ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கல, பண்ணலன்னா கொஞ்ச நாள் என்ன ஆகும் மனசு நீங்க உட்கார்ந்து அடைக்கும். அந்த பிராக்டிஸ் தான் வேண்டி இருக்கு. எந்த விவகாரமும் பிராக்டிஸ்னால வரும். மனசுல நிக்க வைக்கக்கூடியதான முயற்சி நமக்கு இருக்கணும். ஆனால் அந்த வழக்கத்தினால அது கேட்கும். ஆகையால் அபியாச என்ன கவுன் செய்ய இதுக்கு இன்னொரு வழி சொல்றேன். என்னது வைராக்கிய நகே அது வேணும் இது வேணும்னு கேட்கறத நிறுத்திவிடுது. எது வேணும்னாலும் அப்படியே கடத்தலுக்கு போறது. ஏதோ ஒண்ணு வாங்கி நல்லா இருக்க வாங்கிடலாம் போல இருக்க, அவத்துல கீழே இருக்கிறவா பிளாட்ல இருந்துட்டு இருக்கான், கீழ் பிளாட்ல ஏதோ போண்டா போட்டுருக்க, நம்மளும் சாப்பிடுவோமே இந்த வாசனை வந்துட்டு இருக்க, இதை கொஞ்சம் நிறுத்து. என்னைக்கு உமக்கு வரதோ அன்னைக்கு சாப்பிடுங்க. அது வரைக்கும் அது வேணும் இது வேணும் எனக்குடையதான எண்ணத்தை நிறுத்துக்கோ. இதை நிறுத்தி விட்டு மனசை உள்ளதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருந்தாலேயானால் நிச்சயமா நீங்க அடைய முடியும். ஆகையால் மனுஷனுக்கு என்ன வேணும், மனசை நிக்க வைக்கணும். வச்சசா சரிதம் வதாமி சம்போ அகம் உத்யோக விதாசு தே பிரசக்தா. உத்யோக விதாசு உத்தம யோக விதாசு. முதல்ல உத்தியோகம்னா யத்னம் பிரயத்னம் முயற்சின்னு அர்த்தம் சொன்னேன். உத்தமமான யோக விதிகள்னால எனக்கு முடியாது. உத்யோக விதாசுதே பிரசக்தா மனசாக்கிருதிமீஸ்வரஸ்யவே. இதனால என்ன பண்ண முடியும்னா, ஹே பரமேஸ்வர உன்னுடைய ஆக்கிருதியை மட்டும் நான் சேவை பண்ணிட்டே இருக்கேன். ரிஷபாரூடனா இருந்துட்டு அப்படியே காலமேல உட்கார்ந்து உங்க பக்கத்துல அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்கா, நடுவுல சுப்பிரமணிய சுவாமி உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த ஒரு சோமாஸ்கந்தமான ஸ்கோரம் சோமாஸ்கந்தர்னு வரு. என்னது சோமாஸ்கந்த சோமாசா அது ச உமா உமாயோட அம்பாளோட சேர்ந்ததான சொல்ற சோமா ஸ்கந்தன் நடுவுல இருக்கா. இந்த பக்கம் இந்த பக்கம் அம்பாள், அந்த பக்கம் பரமேஸ்வரன், நடுவுல சுப்பிரமணிய சுவாமி தான் சோமாஸ்கந்த மூர்த்தி கந்தமூர்த்தின்னு படிக்கிறா. அது நானும் இவாளுக்கு அதுலயே ஒரு எண்ணம் பேர் என்ன பண்றது, அந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை படிச்சு பார்த்தேன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியம். ஏன்னா இந்த பார்வதி பரமேஸ்வரருடைய சக்தி சுப்பிரமணிய சுவாமியா இருந்துட்டு இருக்க, அந்த சுப்பிரமணிய சுவாமியா இந்த கோலத்துல பரமேஸ்வரனோட சேர்ந்து இருக்கக்கூடியதான அம்பாளோட சேர்ந்து இருக்கக்கூடியதான சுப்பிரமணிய சுவாமிக்கு நீங்க நமஸ்காரம் பண்ணி நிலையானால் மனசுல இருக்கக்கூடியதான கவலைகள்லாம் ஓடி போயிடும். அதனால கவலை இல்லாம குழந்தை பக்கத்துல இருந்து சின்ன குழந்தை பக்கத்துல இருந்து அம்மா அப்பாவுக்கு மத்ததெல்லாம் மறந்து போயிடுமோ இல்லையோ, அதே மாதிரி அவ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கா. அந்த சுப்பிரமணிய சுவாமி நமஸ்காரம் ரொம்ப சந்தோஷம், மனசுல இருக்கக்கூடியதான கவலைகள் போகும்னு சொல்றது. அது மாதிரி மனசாக்கிருதிமீஸ்வரஸ்ய சேவே. இந்த ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் இருக்கா போல மனசுல நினைச்சுட்டு இருக்கேன், மனசை நிறுத்த எனக்கு தெரியல, மனசை பதம்படுத்த தெரியல, வாக்குல அனாவசியமாக பேச வேண்டாம் நானும் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். யாராவது ஒரு வார்த்தை சொன்னா என்ன பீறிட்டு அந்த வார்த்தையால நீ மட்டும் சண்டை போடுறதுக்கு வாக்கு போயிடுது. 4 வார்த்தை பேசின்னு பிறகுதான் அடாடா நம்ம பேசப்படாதுன்னு நினைச்ச அப்புறம் ஞாபகம் வரும். யாராத்தர் வையட்டும், அதுக்கு முன்னால் நீங்க விஷப்பட்டு பிரதிகர்த்தவியம் ஏஷ தர்ம சனாதனா அப்படின்னு அவன் வச்சா நான் சும்மா இருக்கிறத சார்,
இப்படி இருந்த உலகத்துல இருக்க என் தலையில மிளகா வச்சு தேய்ச்சி விடுவான். இப்ப தேய்க்காமல இருக்கா? இப்பதான் நான் பதிச்சுட்டு இருக்கேன். யார் உங்களை விட்டா? அதுக்குள்ள ஏன் இப்படி வேற ஆயிடும்னு? ஒண்ணும் வேண்டாம், அந்த மனசுல அந்த பரமேஸ்வரன் மூர்த்தியை தியானம் பண்ணுங்க, அவருடைய திருவுருவத்தை தியானம் பண்ணுங்க. திருவுருவத்தை தியானம் பண்ணி பண்ணி கடைசியில் என்ன, அவருடைய லிங்கத்தை மட்டும் தியானம் பண்ணுங்க. அப்புறம் ஆகாசம் விடும், சிதாகாசமாக சிதம்பரம், அம்பரம்னு ஆகாசம் அர்த்தம். ஒரு ஸ்வரூபம் இல்லாதான ஒரு இடவழியா இருக்கக்கூடியதான் அந்த பரமேஸ்வரன் தியானம் பண்ணுங்க. இப்படி தியானம் பண்ணலையானால் அந்த மனசுக்கு சாந்தி கிடைக்கும், வாக்கானது அடங்கும், மனசுல சந்தோஷமானது ஏற்படும். அகமுத்யோக விதாதுதே பிரசக்த மனசாக்கிருதி மீஸ்வரே பரமேஸ்வரா, உன்னுடைய மன என்னுடைய மனசுனால உங்களுடைய உருவத்தை பாக்குறேன். அவ்வளவுதான் முடியும். இந்த கண்ணால உங்களுடைய உருவத்தை அப்படியே நினைச்சு நினைச்சு பாக்குறேன். மனசாக்கிருதி மீஸ்வரஸ்ய சேவே சிரசா செய்வ சதா சிவம் நமாமி. சிரசா செய்வ, தலையால தலை வணங்கி, என்ன கீழே விழுந்து சேவிக்கிறது இல்ல, தலையாட்டம் வணங்கி ஒரு நமஸ்காரம் பண்றேன் உங்களுக்கு. சிரசா செய்வ சதா சிவம் நமாமி. தலையை வணங்க தேவத்துக்கிட்ட போகும்பொழுது தலையில தான் அகங்காரம் இருக்கு. நான் நான் எனக்கூடியதான ஒரு எண்ணம் அந்த தலையில இருக்கு. அதனால தலை நிமிந்து நடக்கிறாம பெரியோர்களை பார்த்தா தலை குனிஞ்சு நிக்கணும், கை கூப்பிட்டு தலை முடிஞ்சு நிக்கணும். பரமாத்மா விட்ட அப்படி இருக்கணும். அப்ப என்ன சொன்னார், என்னுடைய அகங்காரம் போச்சு, எனக்கு கர்வம் இல்லை அப்படின்னு காட்டக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அப்படி நான் உங்களுக்கு சிரசா செய்வ சதாசிவம் நமாமி. சிரசா செய்வ சதாசிவம், சதாசிவனான பரமேஸ்வரன் எப்பொழுதும் மங்களமூர்த்தியா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் நமஸ்காரம் பண்றேன்னு அந்த சிவாங்கிற பதத்துக்கு விசேஷனம் ஆட்டி சதான்னு. எப்பொழுதும் மங்களத்தை கொடுக்கக்கூடியதான பரமேஸ்வரனை நான் வணங்குகிறேன். இல்ல இந்த சதா எடுத்துட்டு முதல்ல சிவான்னு சிரசான்னு போடுங்க. சதா சிரசா செய்வ சிவம் நமாமி. அந்த பரமேஸ்வரன் எப்பொழுதுமே வணங்கி கொண்டே இருக்கேன். எப்பொழுது ஒரு சமயத்துல ஒரு சமயத்துல இல்லைன்னு எப்பப்ப பாக்குறேனோ அப்பப்ப பரமேஸ்வரன் நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு என்ன வேணும்? வச்சசா சரிதம் வதாமி சம்போ. உங்களுடைய திருவுருவங்களை திருவிளையாடுகள்ல வாக்குனால சொல்லி கொண்டே இருப்பேன். சரிதம் நீங்க பண்ணியதான ஹாலாகல லீலை, மார்க்கண்டேய லீலை, இப்படி பல 24 லீலைகளை வரிசையாக சிவபுராணத்துல முதல் ஸ்கந்தத்திலேயே சொல்லியிருக்கு. சிரசா தெய்வ வதாமி சம்போ அகமுத்யோக விதா சுதே பிரசக்த ஹே பரமேஸ்வர. உத்தியோக விதாசோ, யோகம் சொல்றதுலயோ அல்ல யோகத்தை அனுஷ்டானம் பண்றதுலயோ இல்ல முயற்சி பண்றதுலயோ என்னால முடியாதப்பா. அகமுத்யோக விதா சுதே பிரசக்த மனசா ஆக்ருதிமீஸ்வரஸ்ய சேவே ஹே பரமேஸ்வர. உங்களுடைய ஆகாரத்தை மட்டும் நான் பார்த்துட்டே இருக்கேன், அதுதான் தியானம் பண்ணிட்டே இருக்கேன். வேற ஒண்ணு எனக்கு தெரியல, பூஜை பண்ண தெரியல, துதிக்க தெரியல, தியானம் பண்ண தெரியல. ஆனா மனசுனால உங்களுடைய உருவம் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இல்ல ஒரு போட்டோவோ இல்ல விக்கிரகமா இருந்தா அதை கண்ணால பார்த்துட்டு இருக்கேனப்பா, அவ்வளவுதான் முடிகிறது. மனசா ஆக்ருதிமீஸ்வரஸ்ய சேவே சிரசா செய்வ, தலை குனிஞ்சு உங்களுக்கு என்னுடைய மரியாதை செலுத்துறேன். சதா சிவம் நமாமி. சரி, இப்படி பண்ணினா என்ன வந்தது?

0: சேர் பஜனம் ராஜமௌளே ஆத்யா அவித்யா. எத்தனையோ நாளாக கோடி கோடி வருஷங்களாக மனுஷாளுக்கு இருக்க அஜ்ஞானம், அறியாமை. பரமேஸ்வரன் அறியாதான ஒரு தன்மை, அது போயிடுதுன்னு. ஆத்யா அவித்யா ஹிருத்யதா நிர்கதா சீது ஹிருத்யதா, மனதில் இருந்த அஜ்ஞானம். இந்த இடத்துல ஹிருத்யதா நிர்கதா சீதுன்னார், மனதுல அஜ்ஞானம் இருக்குங்கிற. சில பேர் பிரம்மத்தினிடத்துல அஜ்ஞானம் இருக்குன்னா, சில பேர் ஜீவனிடத்துல இருக்குங்கிற, இந்த மனசுல இருக்குங்கிற அஜ்ஞானம்ங்கிற பட்சம் தான் பாமதிக்காரர் சொல்ற பட்சம் தான் இங்க வசதிங்கிறத ஆச்சாரியர்கள் எடுத்துட்டா போல. ஆத்யா வித்யா ஹிருத்யதா நிர்கதா சீத், பகவத்கீதையில 13வது அத்தியாயத்துல அஜ்ஞானம் எங்க இருக்குன்னு கரணங்கள்ல இருக்குன்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். உங்க புலன்கள்ல இருக்குன்னு எங்க இருக்கு, புலன்கள்ல இருக்குன்னு அதான் இங்க சொல்றார். பிரகரணமா இருக்கும், ஆனா அந்த பிரகரணத்துல நிறைய விஷயங்கள், சாஸ்திர விஷயங்கள் ஆச்சாரியால் அப்படியே உள்ள பூத்திருக்கார். வித்யா வித்யா ஹிருத்யதா நிர்கதா சீத், அதோட மட்டும் இல்ல, வித்யா ஹிருத்யா ஹிருத்யதா துவத் பிரசாதா. வித்யா ஹிருத்யா, அறிவு வந்தாச்சு எப்படின்னு, அழகான அறிவு, சோபனமான அறிவு. எந்த அறிவு வந்த பிறகு மனுஷன் சந்தோஷமாவே இருக்கானோ, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் யாரு என்ன சொன்னாலும் மனசுல நிம்மதியோட நிறைவோட இருக்கான் சார், அப்படிப்பட்டதான அறிவு. எவ்வளவு ப்ராப்ளம் ஊரெல்லாம் வரட்டுமே, மானம் இடிஞ்சு கீழே விழட்டுமே, பூகம்பம் வரட்டுமே, அவன் அசையவே இல்லை. என்னன்னார், பரமாத்மா என்ன காப்பாத்த தெரியாது அவருக்கு, அந்த ஒரு தைரியத்துல இருக்கேன் சார். வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை கணக்கிடாததான ஒரு மனப்பான்மை வந்துடுதவருக்கு. அதனால வித்யா ஹிருத்யா ஹிருத்கதா துவத் பிரசாதா, வித்யா எங்க இருக்கு, ஹிருத்கதா மனசுல இருக்கு. அதனால அந்த கரண விருத்தி ஞானம், அகண்டாகார விருத்தி ஞானம் தான் ஞான பேர். அத பரா ஏயா ததக்ஷரம் அதிகம்யதே, உபனிஷத் சொல்றதல்லவா, வித்யான்னு அறிவுன்னு என்னது, அந்த பிரம்ம வடிவமாக சிவ வடிவமாக இருக்கக்கூடியதான எண்ணம், அதான் வித்யா. வித்யா ஹிருத்யா ஹிருத்கதா துவத் பிரசாதா சேவே நித்யம் ஸ்ரீகரம் துவத் பதாப்ஜம், ஸ்ரீகரம் துவத் பதாப்ஜம், உங்கள் திருவடிகளை நான் எப்பொழுதும் சேவை பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா ஸ்ரீகரம் நன்மையை கொடுக்கக்கூடியது, திருவடிக்கு அவ்வளவு மதிப்பு உண்டுன்னு பகவானுடைய திருவடி அவ்வளவு விஷயம். ஸ்ரீகரம் துவத் பதாப்ஜம் பாவே முக்தேர் பஜனம் ராஜவே, ராஜமௌளே பரமேஸ்வரா, சந்திரபிரையோட இருக்கிற சந்திரசேகரனா இருந்துட்டு இருக்கல, உங்களை நான் எப்பொழுதும் சேவை பண்ணிட்டே இருப்பேன். முக்தேர் பாஜனம், முக்தியை கொடுக்கக்கூடியதான் உங்களை சேவை பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல விசேஷமாக இந்த சிவானந்த லஹரி வாசித்ததுனால கேட்டதுனால என்ன பலமோ, ரொம்ப நாள் கிளாஸுக்கு வரலைன்னாலும் இன்னைக்கு வந்தாலும் பலம் என்னடா, பலம் இன்னைக்கு சொல்லியாச்சு. இந்த ஸ்லோகத்துக்கு பலம் என்ன, சிவானந்த லஹரிக்கு பலம் என்ன, விசேஷம் பாவே முகர் பாஜனம் ராஜமௌளே அப்படின்னு சிவானந்தருடைய பலத்தை சொல்லக்கூடியதான ஸ்லோகம். இந்த பலம் வந்த பிறகு என்ன, துரிகிருத துரிதானி துரட்சராணி துர்பாகிய துக்க துர அங்கிருதி துர்பஜம் ஸ்ரீ சாரம் ததீய சரிதம் நிகரம் விபந்தம் கௌரி தமாமிய சமுத்திர கடாட்சி அப்படின்னு தலையில எழுதியிருந்ததான கெட்ட தலை எழுதுறதுல அத்தனை தலை எழுதும் போயிடுதான் பரமேஸ்வருடைய
1: அனுகிரகத்தினாலும். அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா, வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்கசங்கிரஹ. தர்க்கசங்கிரஹம் மூலம் பார்த்தாச்சு, இப்போ டீக்கா பாக்குறோம். டீக்கான்னு சொல்லி சொன்னா கமெண்ட்ரி, விளக்க உரை. அந்த விளக்க உரை பல விளக்க விளக்க உரைன்னு இந்த தர்க்க சங்கரத்துக்கு எழுதப்பட்டதற்கு தீபிகா அப்படின்ட்டு அன்னம்பட்டரே, இந்த தர்க்க சங்கிரகத்தை எழுதின அன்னம்பட்டரே எழுதியிருக்கார் தீபிகா அப்படின்ட்டு. இன்னொரு பதகிருத்தியம் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறது. பதகிருத்தியம் அப்படிங்கிறது புதசிங்கர் அப்படிங்கிறதுனால எழுதப்பட்டது. சந்திரஜ சிங்கர் அப்படிங்க இருக்கும், சந்திரஜ சிங்கர் அப்படிங்கிறது புதசிங் அப்படின்னு அர்த்தம் சொல்றான், பார்க்கலாம். அடுத்தது நியாயபோதினி. இந்த நியாயபோதினியும் ரொம்ப விசேஷமான ஒரு டீக்கா, கொஞ்சம் அட்வான்ஸ்டு டீக்கா இந்த நியாயபோதினி. இதை தவிர கிரணாவலி முதலிய டீக்காலாம் இருக்கு. தீபிகாக்கு மேல கிரணாவலி அப்படிங்கிற டீக்காலாம் இருக்கு, ரொம்ப விசேஷமான டீக்கா. தீபிகாக்கு மேல எழுதப்பட்ட கிரணாவலி அப்படிங்கிறது வந்து இங்க எழுதியிருக்கும் வல்லப பரம்பரையில இருந்த ஸ்ரீ கிருஷ்ண வல்லபாச்சாரியார் அப்படிங்கிற ஒருத்தர்னால எழுதப்பட்டது அப்படின்ட்டு. இது கதை ஒண்ணு சொல்லுவாங்க, இது இந்த டீக்கா எழுதினவர் தான், தர்க்க சங்கிரகத்துக்கு எழுதின இதே இவரே தான் நியாயபோதினி அப்படின்னு. இதுக்கு அடுத்த டெக்ஸ்ட் நியாயபோதினிங்கிற நியாயம் சித்தாந்த முக்காவலி அப்படின்ட்டு இதுக்கு அடுத்த டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்டுக்கும் டீக்கா எழுதியிருக்கார். ஆனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த கிருஷ்ண வல்லபாச்சாரியார் அப்படிங்கிறவர் வல்லப மதத்தை சார்ந்தவர். இவர் காஷியில ஒரு பெரிய வித்வான், ஏழை பிராமணர் இருந்தாரு. அவர் எழுதின டீக்காவை அவருக்கு பணமுடை இருந்ததுனால அதை காசு கொடுத்து வாங்கி அதை தன் பேர்ல மாத்திட்டார் அப்படின்ட்டு. அதனால இந்த ரெண்டு டீக்காலையும், இந்த கிருணாவளியில ரெண்டு இடத்துலயும், நியாய முக்தாவளிக்கும் தர்க்க சங்கரத்துக்கும் ரெண்டுத்துக்கும் இந்த ஃப்ரண்ட் ஏரியாவும் கடைசி ஏரியாலையும் கொஞ்சம் அந்த வல்லபாச்சாரியார அந்த விஷ்ணுவை கொண்டு வந்துருவாங்க. நிதாய கிருதி விஸ்வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா இருக்கீங்க. அண்ணன் பட்டர் ரொம்ப தெளிவா இருக்காரு. விஸ்வேஷம் அப்படின்னா ஈஸ்வரர், விஸ்வத்துக்கு ஈஸ்வரர் சிவன். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, தார்க்கிகர்களோட மதத்துல அவங்க தார்க்கிகர் கடவுள் வந்து ஈஸ்வரன், சிவன் தான் சாம்பமூர்த்தி. அப்படி அந்த ஈஸ்வரனை தான் இங்க வணங்குறார். இது தெளிவா இருக்கு, பார்க்கும்போது படிக்கும்போது ரொம்ப தெளிவா இருக்கு. இருந்தாலும் அந்த விஸ்வேஷம் அப்படிங்கிறத மாத்தி சாம்பமூர்த்தி அம்பாயாக சக அப்படின்னு சொல்லிட்டு, அம்பா அப்படிங்கிறது லக்ஷ்மி, லக்ஷ்மி ஸ்ரீ, அந்த லக்ஷ்மி யார்கிட்ட யாரோட இருக்காலோ அப்படிப்பட்ட விஷ்ணு அப்படின்னு சொல்லி முடிச்சுவார். இங்கேயும் சரி அங்கேயும் சரி, அங்க இங்கேயாவது பரவாயில்ல, கொஞ்சம் விஸ்வேஷம் அப்படிங்கிறது வந்து ஈஸ்வரன் அப்படிங்கிறது சிவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு விஷ்ணுவுக்கும் அர்த்தம் எடுத்துக்கலாம், விஷ்ணுவும் அர்த்தம் எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஈஸ்வரன் ஈஷ ஈஷன்றதுக்கு அர்த்தத்துமே ஈஷ ஈஷ்ட இட் ஈட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷவாசி உபநிஷத்துல ஆரம்பிக்கிறார் பகவான் பாஷிக்காரர். ஈஷ்டம்னா யார் ஆட்சி செய்வாரோ, ஆட்சி செய்வார் விஷ்ணுன்னு எடுத்துக்கலாம் இல்ல சிவன் எடுத்துக்கலாம். இங்க ரொம்ப தெளிவா இருக்கு, இங்க கன்ஃபியூஸ் பண்றது கூட தெளிவா கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா நியாய சித்தாந்த முக்தாவளியில வலையீ கிருத்த வாசுகிஹி அப்படின்னு இருக்கும், அவளையீ வலையீ கிருத்தி அப்படின்ட்டு, பாம்ப கையில வளையல் மாதிரி போட்டுருக்காரு அப்படின்ட்டு. திருநீலகண்டரத்தான் அங்க குறிக்கிறது, சிவனைத்தான் குறிக்கிறது. இருந்தாலும் அதை இழுத்து பிடிச்சு ஒட்டிடுவாரு. சமஸ்கிருத ஞானமும் சாஸ்திர ஞானமும் இருந்திருக்கு, இல்லாம இல்ல. பட் இந்த டீக்கா எழுதுற அளவுக்கு இருந்ததா அப்படிங்கறது கொஞ்சம் கேள்விக்குறி. அதனால இந்த டீக்கா இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஏழை பிராமணர்களுடைய நிலை காட்சியில இருந்து இந்த மாதிரி டீக்கா எழுதி விற்கிற அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் இருக்கு. இந்த காலத்துல என்ன, பிஹெச்டி தீசிஸ் வாங்கி எழுதி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த காலத்துல இந்த மாதிரி டெக்ஸ்ட் எழுதி வச்சுட்டு இருந்தாங்கன்னா, இந்த காலத்துல பிஹெச்டி தீசிஸ் எழுதி வச்சுட்டு இருப்பாங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, பைசா கொண்டு போய் கொடுத்துட்டா போதும், அவரே உங்களுக்கு தீசிஸ் எழுதி அதை பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கையில கொடுத்துட்டு அதுக்கு என்னென்ன கேள்வி வரும் அப்படின்றதையும் எழுதி கொடுத்துருவாரு. முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு அந்த கதை நடந்துருக்கு காசி. அப்படி வலிகிருத வாசுகிஹி அப்படின்ற மாதிரி இங்க நிதாய கிருதி விஸ்வேஷம் அப்படின்ட்டு. நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பதக்கிருத்தியங்கிற டீக்காவை பார்க்க போறோம். ஏன்னா தீபிகா எத்தியப்பி அண்ணம்பட்டரால் எழுதப்பட்டதா இருந்தாலும் அதிக பிரமாணிகமா இருக்கும். பிரமாண நிலையில பிராமணிக்க தன்மை வந்து அதிகமான பிரமாணத்தன்மை. தான் நான் எழுதின டீக்ல நான் என்ன எழுத்து எழுதியிருக்கேனோ அதுல நான் டீக்கா எழுதுறதுதான் பிரமாணத்தன்மை அதிகமா இருக்கும். நான் என்ன சொல்ல விரும்பினோ அதை நான் விளக்க முடியும். அதனால தீபிகா தான் கொஞ்சம் நியாயமா இருக்கணும் எடுத்து எடுத்து படிக்கிறதுக்கு. இருந்தாலும் சரளத்துல இனிமையில பதக்கிருத்தியம் ரொம்ப உச்சகட்டமா சிரேஷ்டமா இருக்கு. அதனால பதக்கிருத்தியங்கிற டீக்காவையே நம்ம பார்ப்போம். அப்போ நிதாய ஹிருதி விஸ்வேஷம் அப்படிங்கிறாரு. ஈஸ்வரனை நமஸ்காரம் பண்ற மாதிரியான மங்களாச்சரணம் ஆரம்பிச்சு எழுதுறாரு. நமஸ்காராத்மக மங்களாச்சரணம், மங்களாச்சரணத்தோட விதையெல்லாம் நம்ம வந்து மூலத்திலேயே பார்த்தோம். இங்கே நமஸ்காராத்மக வஞ்சல மங்களாச்சரணமா இவங்க செய்யறாங்க. தார்க்கிகர்கள் ஈஸ்வரனை ஒத்துக்கிறவங்க, ஈஸ்வரவாதிகள் இவங்க. இந்த ஈஸ்வரனை நிரூபிக்கிறதுக்கு சித் அங்குராதிகம் சக்கர்த்திருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கம் கொடுப்பாங்க. இந்த சித் அங்குராதிகம்னு சொல்லி சொன்னா செடி கொடி இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த முளை விட்டு வர்றது இல்ல, அது சக்கர்த்திருக்கம், ஒரு கர்த்தா கூடியதா இருக்கு, ஒரு செயல் உரியவர் கூறிய செயல் உடையவர் செயல் புரிபவர் கூடியதா இருக்கு. யாரோ ஒருத்தர்னால்தான் இது உண்டாடுறது. அதனால இதுக்கு ஒரு ஆதாரமான ஒருத்தர் கட்டுப்படுத்தவர் ஒருத்தர் இருக்கணும், அவர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தர்க்கத்தினால ஒரு 8-9 தர்க்கம் கொடுப்பாங்க ஈஸ்வரனை நிரூபிக்கிறதுக்கு. தர்க்கத்தினால ஈஸ்வரன் நிரூபிச்சுவாங்க. அதனாலதான் வந்து ஒரு ஃபேமஸ் ஒரு கங்கேஷநாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரிசா அந்த பெங்கால் ஒரிசா அந்த ஏரியாலதான் நிறைய தார்க்கிகர்கள் வந்திருக்காங்க. நவத்வீபம், நவத்வீபம்னு சொல்லப்படுறது பெங்கால் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன தீவு. அந்த தீவுல வந்து பெரிய பெரிய தார்க்கிகர்கள் வந்திருக்காங்க. ஒரு ஏழு மாடி கட்டிடம், அந்த ஏழு மாடி கட்டிடத்துல ஒரு ஒரு மாடியிலயும் நீங்க போகணும்னு சொல்லி சொன்னா முன்னாடி மாடியில பாஸ் பண்ணிருக்கணும். ஏழாவது மாடியில போகணும்னு சொல்லி சொன்னா ஏழாவது மாடியில வித்வான் அவர் வந்து கங்கேஷநாத ஜாதான் நினைக்கிறேன், அவர் வந்து என்ன பண்ணுவாரு, செஸ் விளையாடிட்டு இருப்பாரு, சதுரங்கம் விளையாடிட்டு இருப்பாரு. அவர் பாட்டு தனியா விளையாடிட்டு இருப்பாரு. செஸ் விளையாடுறதுக்கு பயங்கர புத்தி வேணும், கான்சென்ட்ரேஷன் வேணும். அவர் பாட்டு விளையாடிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல அவரை டிஸ்டர்ப் பண்ணணும், அவரை டிஸ்டர்ப் பண்ணினாதான் அவர் வந்து உங்களுக்கு கத்துக் கொடுப்பாரு. டிஸ்டர்ப் பண்றதுக்கு கேள்வி என்னன்னா திரவியத்துவம் என்ன அப்படின்ற மாதிரி ஏதோ கேள்வி கேட்டு அவரை கன்ஃபியூஸ் பண்ணுவாரு. அந்த மாதிரிலாம் சாஸ்திர பத்தி இருந்திருக்கு அந்த ஏரியால. ஓ, இதுலயே ஒரு பெரிய தாக்கிக்கர் வந்து அவரோட அவரை வந்து தன்னோட ஒரு சன்னியாசி வந்து தன்னுடைய கீழ் எடுத்து தன்னுடைய சிஷ்யரை எடுத்து கொண்டு போய் நவதீபத்தை படிக்க வச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கதை இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டுனா அவர் பார்த்தாரு, ஒரு வீட்டுல பிக்ஷாக்கு போய் கேட்கிறாரு. பிக்ஷா எல்லாம் ரொம்ப சாதாரணமா எல்லா இடத்தையும் கொடுப்பாங்க அந்த காலத்துல. சன்னியாசி வந்தா சன்னியாசிக்கு முதல் மரியாதை கொடுத்து அவருக்கு சாப்பாடு உணவு படைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்திருக்கு. அப்போ அவர் வந்திருக்காரு, அன்னைக்கு தேதிக்கு அடுப்பெல்லாம் அணைச்சிருவாங்க, அணைச்சு முடிச்சாச்சு, சமையல் முடிஞ்சு போச்சு, அணைச்சு முடிச்சாச்சு. குழந்தை விளையாடி விளையாடிருக்கு, சன்னியாசி வந்துட்டாரு அந்த சமயத்துல, அவருக்கு சமைச்சு போடணுமே அப்படின்ற உடனே அம்மா உடனே பையனை கூப்பிடுறா, தம்பி கொஞ்சம் போய் பக்கத்து வீட்டுல நெருப்பு வாங்கிட்டு வா, கனல் வாங்கிட்டு வா அப்படின்னு உடனே சரிமா அதோ வந்துட்டமா அப்படின்னு ஓடுறான். அப்படி விளையாடின்றதான் அப்படியே ஓடுறான். ஓடின உடனே என்ன இந்த பையன், ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வரலையே, எடுத்துட்டு போகலையே கனல் கொண்டு வர்றதுக்கு, சரி அங்கேருந்து ஏதாவது கொண்டு வருவானா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிஜி பாத்துட்டு இருக்க அவன் அங்கேருந்து திரும்பி வரான். எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, கீழே இருந்த மணலை கொஞ்சம் கையில அள்ளி அதுல நாலு கனலை வாங்கிட்டு வந்துட்டான். அதை பார்த்த உடனே புரிஞ்சு போயிடுது, இவன் வந்து நல்ல பெரிய தாக்கிக்கனா வருவான். இவ்வளவு அந்த இன்ஸ்டன்டேனியஸ் புத்தி, அந்த புத்தி சாத்துரியம் இருக்கணும். நமக்கு முன்னாடி கொஞ்சம் புத்தி தேஜஸா இருந்தா கொஞ்சம் ஷார்ப்பா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா தர்க்கத்துல இன்னும் கொஞ்சம் ஷார்ப் ஆகும். அப்போ அதை பார்த்துட்டு உடனே அம்மா கிட்ட கேட்கிறார், இவனை எனக்கு கொடுத்துருங்கோ, நான் உனக்கு பெரிய வித்வான் ஆக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு கொண்டு போய் வித்வான் ஆக்குறாரு. பெரிய வித்வான் காட்டி வித்வான் ஆறாரு. அவர் இதுக்கு போறாரு, எங்க ஒரிசாவோட கோயில் பூரி ஜெகந்நாதருக்கு போறாரு. அந்த காலத்துல வந்து பூரி ஜெகந்நாதர் கோயில் வந்து மூடி இருக்கு, ஒரு ஒரு கதவு வந்து பர்மனண்டா அடைச்சிருக்கு. அந்த கதவு திறக்க முடியல, நிறைய முயற்சி பண்ணியும். அதனால இவர் போகும்போது தாழ்த்திரவாய் அப்படின்னு எல்லாம் பாட்டெல்லாம் பாடல. என்ன, நம்மளுடைய சைவ சித்தாந்த முறைப்படி சின்ன அப்பரும் சின்ன குழந்தை அவரும் ஞான சம்பந்தரும் பாட்டு பாடி கதவு திறப்பாங்க. ஒருத்தர் வந்து இந்த கதவை திறக்கிறேன், நான் அந்த கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு பத்து பாட்டு, இன்னொருத்தருக்கு ஒரே பாட்டு. இவர் உடனே குழந்தை வந்து ஒரே பாட்டுல அவருக்கு கதவு திறந்துட்டா, அப்ப அவரோட பாட்டு தான் மென்மையான பாட்டா இருந்திருக்கணும் அப்படின்னு இவர் சண்டை போடுறாரு சிவன் கிட்ட. அப்ப அவர் சொல்றாரு, எப்படி இல்ல, உன் பாட்டு ரொம்ப கேட்கறதுக்கு இனிமையா இருந்தது, அதனாலதான் பத்து பாட்டு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, என் பாட்டு நாராசமா இருந்திருக்குமா இருக்கும், உடனே கதவை திறந்துட்டாரு அப்படின்னு அவங்களுடைய தன்னடக்கத்தை காமிக்கிறது. அந்த மாதிரி இவர் போய் பாட்டெல்லாம் பாடல. இவர் சொன்னாரு, இவர் தார்க்கிக்கர் என்ன பாட்டு பாடுவாரு, போய் சொன்னார், கல்பனாதி நாசாதி நாசாதி நாத்த கங்கநாத் கங்கேஷநாதன் என் பேரு, கல்பனைக்கு நாதனான நாதன் நீர்னா உன்னுடைய நாதன் நானு. எப்படி அப்படின்னு கேட்டா, நீ இருக்கிறதே நான் சித்தம் பண்ணியிருக்கேன், தர்க்கத்துல நான் சித்தம் பண்ணியிருக்கேன், ஒன்பது தர்க்கம் கொடுத்து நாங்க சித்தம் பண்ணியிருக்கேன். இப்போ ஒழுங்கா மரியாதை, நீ கதவை திறக்கலன்னு சொன்னா எனக்கு அசித்தம் தெரியும், ஈஸ்வரன் இல்லைன்னு ஒன்பது இல்ல பத்து தர்க்கம் கொடுத்து நான் சித்தம் பண்ணுவேன் அப்படின்னு உடனே உடனே கதவை திறந்துடுறதுதான் மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. அப்படி நிதாய ஸ்ருதி நிஷ்பேஷம், அப்படிப்பட்ட ஈஸ்வரனை தார்க்கிகருடைய ஈஸ்வரன் இதுதான், தார்க்கிகருடைய ஈஸ்வரன் இப்படிப்பட்டதான். இவங்க ஈஸ்வரனை ஒத்துக்கிறவங்களா இருந்தாலும், வைதிக தர்மசாஸ்திரத்துல ஈஸ்வரன் ஒத்துக்கிறவாதிகளா இருந்தாலும், இவங்க இந்த மாதிரி தர்க்க சம்பந்தப்பட்ட, அதாவது ரஷ்யால சொல்லுவான், வாட் இஸ் மைண்ட் அப்படின்னா நோ மேட்டர் அப்படின்மா, வாட் இஸ் மேட்டர் அப்படின்னு கேட்டா அப்ப மேட்டர் என்னதுன்னு கேட்டா நெவர் மைண்ட் அப்படின்ட்டுருவான், முடிஞ்சு போச்சு. அதை காட்டிலும் ஈஸ்வரன் சம்பந்தப்பட்டதா அவங்க ஒரு அனெக்டோட் ஒரு லைன் கொடுப்பாங்க, என்ன அப்படின்னு கேட்டா, ப்ரே காட் ரோ டு ஷோர் அப்படின்மா, நடுக்கடல மாட்டின்ட்ட என்ன பண்ணு, கடவுளை வணங்கு, கடவுளை வணங்குறதுல ஒரு தப்பு இல்லை, ஆனா படகு துடுப்பியும் போடு, அதுதான் முக்கியம், கடவுளை வணங்குறது மாத்திரம் இல்லை படகு துடுப்பியும் போடு, அப்பதான் நீ வந்து சேருவே அப்படின்மா. அப்போ ஈஸ்வரனை நான் நம்பினாலும் என்னுடைய சுயமுயற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கிற வந்து இவங்க தார்க்கிகர்கள். அப்படிப்பட்ட தார்க்கிகர்கள் என்ன, அந்த தார்க்கிகர்கள்ல சிரேஷ்டமான அன்னம் பட்டர் என்ன பண்றாரு, சிரேஷ்டமான அன்னம் பட்டர் எப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏற்கனவே மூலத்துல கடைசி ஸ்லோகத்தை பார்த்துட்டோம், விதுஷா அன்னம் பட்டேன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு, வித்வானான அன்னம் பட்டனான என்னால் செய்யப்பட்டது இந்த தர்க்க சங்கிரகம் அப்படிங்கிறாரு. இப்போ அது மாத்திரம் இல்லாம ரெண்டு சித்தாந்தத்தை, வைசேஷிக சித்தாந்தத்தையும் நியாய சித்தாந்தத்தையும் எடுத்து கிச்சடி பண்ணி அதை ஒரு தனி சித்தாந்தமா நம்ம கொடுக்கிறார். சிரேஷ்டமானவர் தான், தர்க்கத்துல ரொம்ப புத்திசாலி தான், சந்தேகமே வேண்டாம். அப்படிப்பட்ட அவர் சொல்றாரு, நிதாய ஹிருதி விஸ்வேஷம், ஹிருதயத்துல அந்த விஸ்வேஷன் வச்சு, விதாய குருவந்தனம், குருக்கு நமஸ்காரத்தையும் செஞ்சுட்டு, பாலானாம் சுகபோதாய, பாலர்கள் கஷ்டம் இல்லாம சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு, கிரியத்தே தர்க்க சங்கிரக, இந்த தர்க்க சங்கிரம் இங்க கிரந்தத்தை என்னால் செய்யப்படுகிறது, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, பதக்கிருத்தியம் பார்ப்போம். ஸ்ரீ கணேசம் நமஸ்கிருத்ய பார்வதி சங்கரம் பரம் மயா சந்திரஜ சிங்கேன கிரியதே பதக்கிருத்யகம் யஸ்மாத் இதமஹம் மன்யே பாலானாம் உபகாரகம் தஸ்மாத் ஹிதகரம் வாக்கியம் வக்தவ்யம் விதுஷா சதா. கடைசியில வித்வானான என்னால் அப்படின்னு சொல்லி கடைசியில சொல்லிண்டார் அண்ணம்பட்டர். பதக்கிருத்தியம் எழுதுற சந்திரஜ சிங்கர் புதசிங்கர் என்ன சொல்றாரு, விதுஷா சதா வித்வான்களால் எப்பொழுதும் செய்யப்பட வேண்டும். என்ன செய்யப்பட வேண்டும், ஹிதகரம் வாக்கியம் வக்தவ்யம் தஸ்மாத். ஹிதகரம் வாக்கியம், இனிமையான மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதான வாக்கியம். இனிமையான வாக்கியம்னு சொல்லி சொன்னா நிறைய, நான் உங்களுக்கு அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் இதுதான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய நல்ல நல்லா பேசிட்டு கடைசியில எப்பா இதெல்லாம் பண்றேன்னு சொன்னா வார்த்தை நீ சந்தோஷமா இருந்தியா அவ்வளவு நேரம் அதுதான் அவ்வளவு அதுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு அந்த மாதிரி வெறும் பிரயோஜனம் இல்லாத நல்ல வார்த்தைகளா பேசுறது இல்லாம பிரயோஜனம் தரக்கூடியதான நன்மை பயக்கக்கூடியதான வார்த்தைகள் பேசுறது அதுதான் வித்வான்களுடைய லட்சணம். அதனால அடுத்தவங்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய வார்த்தைகளா நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஸ்ரீ கணேசம் நமஸ்கிருத்ய, ஃபர்ஸ்ட் கணேசர் எல்லா விக்னத்தையும் தடையையும் நீக்கிறவர் அப்படிங்கறதுனால விக்னராஜர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தடைகளின் அரசன் விக்னராஜன் சொல்லி சொன்னா தடைகளின் அரசன், மத்தியம பதலோப சமாசம்ங்கிற சமாசத்தினால இங்க தடைகளை நீக்கும் அரசன் அப்படின்னு அர்த்தம் வரும். விக்னத்தை நாசம் செய்யும் நாசம் ராஜன், தடைகளை நாசம் செய்யும் நாதன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் அந்த நடு பதமானது லோபமானதுனால மத்தியம பத லோப சமாசம்ங்கிற சமாசத்தை நம்ம இங்க ஏற்றணும், விக்னராஜன். இப்படிப்பட்ட விக்னராஜன நமஸ்காரம் பண்றார். எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த கிரந்தமானது முழுமையா பிரச்சனை இல்லாம முடியணும் ஒண்ணு, ரெண்டாவது எழுதி முடிச்ச உடனே பெட்டியில தூக்கி வைக்கிறதுக்கு இல்ல, இந்த கிரந்தமானது பிரச்சயம் அடையணும், பிரச்சாரம் அடையணும், எல்லாருமே இந்த கிரந்தத்தை படிக்கணும், எல்லாரும் இந்த கிரந்தத்தை படிக்கிறதுக்கு இந்த கிரந்தமானது எல்லாரும் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு நிலையை அடையணும், எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு நிலையை அடையணும். அதனால ஸ்ரீ கணேசம் நமஸ்கிருத்ய, கணேஸ்வரன் நமஸ்காரம் செஞ்சுட்டு, கணேஸ்வரன் மாத்திரம் இல்ல அவங்க அப்பா அம்மாவையும் நமஸ்காரம் பண்றேன், பார்வதி சங்கரம் பரம் பார்வதி சங்கரனையும் நமஸ்காரம் பண்றேன், சாம்ப மூர்த்தியை அம்பா கூடியதான மூர்த்தி ஈஸ்வரனை நான் நமஸ்காரம் பண்றேன். யாரு யாரு நமஸ்காரம் பண்றா அப்படின்னு கேட்டா, மயா சந்திரஜ சிங்கேன நமஸ்காரம் பண்றது, சந்திரஜ சிங்கன் என்னால் செய்யப்படுகிற நமஸ்காரம், சந்திரஜன் சந்திரஜன் அப்படின்னு சொல்லி சந்திரனுடைய ஜன் சந்திரா ஜாத்தன் சந்திரகன் அப்படின்னு அர்த்தம், சந்திரனிலிருந்து தோன்றியவன், சந்திரனிலிருந்து தோன்றியவன் யாரு புதன், அப்படி புத சிங்கர் அப்படின்னு அவர் பேர் வரணும். பத்மஜா அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, பத்மாத் ஜாதக பத்மஜா, பத்மம் அப்படின்னு சொல்லி சொன்னா சேரு, சேற்றிலிருந்து முளைத்தது அப்படிங்கிற தாமரை உபலட்சம், அது மாதிரி சந்திரிலிருந்து தோன்றியவர் புத சிங்கர் அப்படின்னு அர்த்தம் வரணும். நீ புதன் சிங்கரான என்னால் கிரியதே பதக்கிருத்தியம் செய்யப்படுகிறது, இந்த பதக்கிருத்தியம் சொல்லப்படுற இந்த டீக்காவானது, இந்த விளக்குறையானது விளக்குறை என்னால் செய்யப்படுறது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஏன் இதை நான் செய்யணும், இப்ப நிறைய டீக்கா இருக்குப்பா, ஏன்பா நீ ஆரம்பிக்கிற அப்படின்னு கேட்டா, யஸ்மாத் இதமகம் மன்யே, எதனால அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்தத்துக்கு எதனால இந்த டீக்கா எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் இந்த மாதிரி நினைக்கிறேன், என்ன நினைக்கிற, பாலானா உபகாரகம், பாலர்கள் தர்க்க சாஸ்திரத்தை படிக்காம இருக்கிறவங்க அவங்களுக்கு உபகாரமா ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்ட்டு நான் நினைச்சேன். ஏன் உபகாரம் செய்யணும் அவங்களுக்கு, அவங்களுக்கு செய்யறதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு கேட்டா, தஸ்மாத் இதகரம் வாக்கியம் பக்தம் விதுஷா சதா, பாலர்களுக்கு தெரியாதவங்களுக்கு விஷயத்த ரொம்ப இனிமையா சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறதான் வித்வான்களுடைய சிறப்பு. வித்வான் யார சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, எவன் ஒருத்தன் ஞானத்தை அடைஞ்ச அந்த ஞானத்தை தெளிவா இன்னொருத்தருக்கு கொடுக்கறானோ அவன் தான் வித்வான்.
3: அப்படிப்பட்ட வித்வானுடைய செயல் எப்படி இருக்கணும், அடுத்தவங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவே இருக்கணும். அதனால நான் வித்வான் வந்து எல்லா வித்வான்களும் இந்த மாதிரி நன்மை பயக்கக்கூடியதாக செய்யணும் அப்படிங்கறதுனால நானும் அதே மாதிரி செய்யறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சரி, விஸ்வேஷம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. விஸ்வேஷம்னா யாரு அப்படின்னா ஜெகத்கர்த்தாரம் ஸ்ரீ சாம்பமூர்த்தியும் அம்பாயாக சக சாம்ப அம்பாயாக சைதா அப்படிங்கிறது சாம்ப சாம்பமூர்த்தி எஸ் எஸ் சக சாம்பமூர்த்தி அவர் தான் ஈஸ்வரன். அம்பானா யாரு, ஜெகத்பாலனகத்ரி தேவி அம்பு கூட இருக்கிறவர் மூர்த்தி அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ஒரு திவ்யமான சொரூபம் மூர்த்தின்னு சொல்லி சொன்னா திவ்யஸ்வரூபன் அப்படின்னு அர்த்தம். அப்படி திவ்யஸ்வரூபனான ஈஸ்வரன் ஹிருதி ஹிருதின்னு சொல்லி சொன்னா மனசி மனசுல என்னுடைய இதயத்துல நிதாய நிதா நிதராம் தாரயித்வா நிதாய அப்படின்னா நிதராம் தாரயித்வா நிரந்தரமாக தாங்கி இதயத்தில் ஈஸ்வரனை அம்பாகூடியவரான ஈஸ்வரனை சாம்பமூர்த்தியை நித நிரந்தரமாக தாங்கி குருவந்தனம் ச விதாய குருவந்தனத்தையும் செய்து விதாய அப்படின்னா கிருத்வா அப்படின்னு அர்த்தம் செய்து அப்படின்னு அர்த்தம். அப்போ குரு வணக்கத்தையும் நான் செய்து ஈஸ்வரனுக்கு குருன்னு சொல்லி சொன்னா யாரு, யார் இந்த சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணினாங்களோ அந்த அவர் சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணவர் குரு. அப்படி அந்த சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணவரானவரை நான் நமஸ்காரம் பண்ணி பாலேதி பாலன்னா யாரு அப்படின்னு கேட்டா குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த குழந்தை என்ன அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அத்த அதீத வியாக்கரண காவிய கோஷ அனதீத நியாய சாஸ்திரோ பாலக. யாரு காவிய கோஷம் மற்ற சாஸ்திரத்தை எல்லாத்தையும் படிச்சிருப்பான், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அனதீத நியாய சாஸ்திர யாரு நியாய சாஸ்திரத்தை படிக்கிறையோ அவங்கதான் பாலர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அனதீத இங்கதான் தர்க்கத்தை ஆரம்பிக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் மூலத்தை படிக்கும் போதே தர்க்கத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு இடத்துலயும் மூணு தோஷம் பார்க்கணும் நம்ம. உத்தேசம் லட்சணா பரீட்சா இதுதான் தர்க்கத்துடைய சாஸ்திர தர்க்க சாஸ்திரத்துடைய ஆதாரமே. நாம என்னத்த சொல்ல நினைக்கிறோமோ அது உத்தேசம். அந்த உத்தேசத்துக்கு ஒரு லட்சணம் கொடுக்கணும், ஒரு டெபினேஷன் கொடுக்கணும். அந்த டெபினேஷன் சரியா இருக்கா இல்லையான்னு பாக்குறது பரீட்சா. இந்த பரீட்சா நிலையில மூணு தப்பு வரக்கூடாது. முதல் தப்பு அவ்வியாப்தி, ரெண்டாவது தப்பு அதிவியாப்தி, மூணாவது தப்பு அசம்பவம். இந்த மூணு தோஷமும் இல்லாததான லட்சணமா இருக்கணும். அப்படிப்பட்ட லட்சணம் தான் சரியான லட்சணம். அப்படி அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவம். அவ்வியாப்தின்னு சொல்லி சொன்னா நீங்க என்னத்த சொல்ல போறீங்களோ அந்த சொல்றது முழுமை அடையாம அதுக்கு முன்னாடியே நின்றுன்றது. உதாரணத்துக்கு மாடுன்னா என்னன்னா வெள்ளை நிறம் உள்ளதுன்னு சொல்லி சொல்றது. மாடு செகப்பா இருக்கலாம் கருப்பா இருக்கலாம், வெள்ளை நிறம் உள்ளது மாடுன்னு சொல்லி சொன்னா அவ்வியாப்தி. அதிவியாப்தின்னு சொல்லி சொன்னா மாடு என்னதுன்னு கேட்டா நாலு கால் உள்ளது இல்ல ரெண்டு கொம்பு உடையது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நாலு கால் உடையது நாய்க்கூட ஆடும் கூட. நீங்க சொன்னது குறிக்க நினைச்சது மாட்டை, ஆனா அது போனது ஆடு மாடு நாய் குதிரைய எல்லா மிருகங்களுக்கும். சரி, அதனால அசம்பவம். மூணாவது தோஷம் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க குறிக்கிற நினைக்கிற எதையோ மாடுன்னு மாடை நீங்க குறிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா மாடை தவிர மத்த எல்லாத்தையும் குறிக்கிறதா இருக்கு. மாட்டை குறிக்கிறது அப்படின்னா மாடு ஒரு குழம்புடையது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. மாடு ரெண்டு குழம்புடையது ஏகசத்வம்னு சொல்லி சொன்னீங்கன்னா மாடு ஒரு குழம்புடையது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அசம்பவ தோஷம். இந்த தோஷத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா கிரிக்கெட்ல பாருங்க, பால் நீங்க போடுறீங்க, பால் வந்து ஸ்ட்ரெம்ப் கிட்ட போகணும், பேட்ஸ்மேன் கிட்ட போகணும். இப்போ பால் போடும்போது பால் பேட்ஸ்மேன் கிட்ட போகாம நடுவுலயே விழுந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, நடுவுலயே விழுந்து அது உருண்டு ஓடுறது, அவர் போய் ரீச்சே பண்ணல. இது அவ்வியாப்தி அப்படிங்கிற தோஷம். அதாவது வியாப்தி போய் சேரணும், எங்க போய் சேரணும், பேட்ஸ்மேன் கிட்ட, ஆனா போறது நடு பிச்சுல வந்து நின்றுறது, இது அவ்வியாப்தி. அதிவியாப்தி அப்படிங்கிறது நீங்க போட வேண்டியது ஸ்டெம்ப நோக்கி, ஆனா போனது தலைக்கு மேல, நோ பால், தலைக்கு மேல ஹை பிச் பால போட்டீங்க இல்ல தலைக்கு மேல போயிடுச்சு ஸ்ட்ரைட்டா. அப்போ இது அதிவியாப்தி. மூணாவது அசம்பவம், நீங்க போட வேண்டியது முன்னாடி ஆனா போறது பால் பின்னாடி, இதுக்கு பேரு அசம்பவம். இந்த மாதிரி விளக்கணும் புரிஞ்சுக்கிறதுக்கு. இது அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவம்னு சொல்லி சொன்னா நமக்கு தெரிஞ்ச பாஷையில நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி. ஏன்னா மாடு ஆடுன்னு சொல்லி சொன்னா மாடை மாடை கூட அது ஒரு குழம்புடையதா ரெண்டு குழம்புடையதா பார்த்தது இல்லை நம்ம சரியா, பட் நமக்கு தெரியும் கிரிக்கெட்னா என்னன்ட்டு, சும்மா சாதாரணமா புரிஞ்சுக்கிறதுக்கோசரம். அப்படி இங்க என்ன இந்த மாதிரி மூணு தோஷம் இருக்கா இல்லையான்னு பாக்கணும் நம்ம, பரீட்சா பண்ணணும். இந்த லட்சணத்துக்கு என்ன லட்சணம் இங்க பண்ணிருக்கோம் அப்படின்னா பாலன் அப்படின்னா யாருன்னு பண்ணிருக்கோம். பாலன்னா யாரு, அனதீத காவிய கோஷாதி, அதீத காவிய கோஷாதி, அனதீத நியாயசாஸ்திரம். யாரோ அவன் தான் பாலன். அனதீத காவிய கோஷம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? வெறும் லட்சணம் வந்து பாலன்னா யாரு? அதீதன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? அனதீத நியாயசாஸ்திர பாலக அப்படின்னு சொல்லி சொன்னா போதுமே. நியாயசாஸ்திரத்தை மாத்திரமே நியாயசாஸ்திரத்தை படிக்காதவன் மட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் தான் பாலன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு முடிஞ்சு போயிடுமே. அப்படின்னா யாசாதவ் அதிவியாப்தி வாரணாய அனதீத இதி. முதல்ல அதீத காவிய கோஷ அப்படிங்கறத மாத்திரம் சொல்றேன், அனதீதவ சொல்லவே இல்லை. பாலன் யாரு? அதீத காவிய கோஷ அப்படின்னு சொல்லி சொல்றேன். யாசர் சாஸ்திரம் எல்லாத்தையும் படிச்சிருக்கார், பாலன் அவரும் ஆயிடுவார். அதனால அனதீத நியாயசாஸ்திரம் சொல்ல வேண்டியது இருக்கு. சரி, இப்போ அனதீதன் மாத்திரம் சொன்னா போதுமே, அதீத சொல்ல வேண்டாமே. அதாவது படிக்காதவர் மாத்திரம் சொன்னா போதுமே, படிச்சவர் பத்தி பேச வேண்டாமே, என்னத்தை படிச்சான் பத்தி சொல்லணும் அது வேண்டாமே, வெறும் படிக்காதவன் அப்படிங்கறத மாத்திரம் சொல்லலாமே அப்படின்னு சொல்லி சொன்னா, ஸ்தனந்தையே அதிப்பிரசக்தி வாரணாய அதீத வியாக்கரணி. படிக்காதவன், நியாயசாஸ்திரத்தை படிக்காதவன் அவன் தான் பாலன் அப்படின்னு சொல்லி சொன்னா தெளிவா இருக்கு, நமக்கு புரிஞ்சிருது. தர்க்கம்னா இதுதான், புரிஞ்சுக்கோங்க. பானை தன்மை உள்ள பானை அப்படிங்கறத சொல்றதுக்கு காரணம் என்ன? அதுதான் நீரை நமக்கு பிடிச்சு வைக்க முடியும். அந்த மாதிரி வெறும் சாஸ்திரத்தை படிச்சவன் அப்படின்னு படிக்காதவன் சொல்லி சொன்னா போதுமே அப்படின்னு கேட்டா போதும், இப்படிதான் தோன்றது. நியாயசாஸ்திரத்தை படிக்காதவன் பாலன் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி சொன்னா அது இல்ல. இந்த சாஸ்திரத்தை மத்த சாஸ்திரத்தை படிச்சவன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, ஸ்தனந்தையே தாய் கிட்ட பால் குடிச்சுட்டு இருக்கிற அந்த குழந்தை கூட சாஸ்திரம் படிக்கல, நியாயசாஸ்திரம் படிக்கல, காவிய கோஷத்தையும் படிக்கல. இப்போ அந்த குழந்தையும் பாலன் தான், அந்த இடத்துல லட்சணம் போயிடும். அதனால என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? ஸ்தனந்தையே அதிப்பிரசக்தி வாரணாய அரீத வியாக்கரணி. மத்த சாஸ்திரத்தெல்லாம் படிச்சவன், வியாக்கரண சாஸ்திரத்தெல்லாம் படிச்சவன், குழந்தை பால் குடிக்கிற குழந்தை இன்னும் சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிக்கல, அதனால அங்க போகல. அதுக்குத்தான் அந்த வார்த்தையை கொடுக்க வேண்டியது இருக்கு. ஒரு வார்த்தையை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ட்டு ப்ரிசைஸா நாம எந்த விஷயத்த குறிக்கணுமோ அதை மாத்திரம் குறிக்கிறதுக்கு தர்க்கசாஸ்திரமானது உதவிகரமா இருக்கு. எல்லா சாஸ்திரக்காரங்களும், வேதாந்திகளும் சரி, மற்ற சாஸ்திரக்காரன் பூர்வ மீமாசிகளும் சரி, எல்லாருமே நியாயசாஸ்திரத்தை கையில வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, சொன்னத ஒரு விஷயத்த தெளிவா சொல்றதுக்கு நியாயசாஸ்திரம் ரொம்ப உதவிகரமா இருக்கு. இப்போ முதல் பாலன் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. சுகேதி, சுகேன அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன? சுகேன அனாயாசேன போதாய பதார்த்த தத்துவ ஞானாய இத்தியர்த்தம். கஷ்டம் இல்லாம புரிஞ்சுக்கிறதுக்கு. எதை புரிஞ்சுக்கிறதுக்கு? கஷ்டம் இல்லாம புரிஞ்சுக்கணும்னா என்னத்தை புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா உலகத்துல புரிஞ்சுக்க வேண்டிய கஷ்டத கைமல் தண்டியோ அளவு கல்லாது உலகளவுன்னு சொல்லியிருக்கு. அப்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு இந்த உலகத்துல. நீ எதை சொல்ல போற? கஷ்டம் இல்லாம எதை நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, பதார்த்த தத்துவ ஞானாய இத்தியர்த்தம். பதார்த்த தத்துவ ஞானத்தை, இந்த பதார்த்தங்கள் ஏழு பதார்த்தங்கள், இந்த ஏழு பதார்த்தங்கள்ல உலகமே அடங்கி போயிடும் அப்படிங்கிற இந்த தத்துவ ஞானத்துக்கோசரம் தான். ஏன் இந்த தத்துவ ஜானத்துக்காக அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த தத்துவ ஜானத்தை நம்ம ஒரு விஷயத்த கிளாஸிஃபை பண்ண முடிஞ்சோம்னா நமக்கு மோட்சம். ஏன்னா ஒரு விஷயத்த நம்மளால இந்த மாதிரி ஒரு வகையறையால அடக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் நமக்கு பிரச்சனை, பயம். வகையறையில நம்ம அடக்கிட்டோம்னு சொல்லிக்கலாம், இந்த வகைப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து மோட்சம். அதனால இந்த வகை அப்படின்னு சொல்லிட்டு அதை வகைப்படுத்துறதுக்கு நாம இந்த தத்துவ ஜானத்தை அடைய வேண்டியது இருக்கு. தர்க்கியந்தே பிரமிதி கிரியன் விஷய கிரியந்தே தர்க்காக. தர்க்க சங்கிரகம்னா என்ன? தர்க்க சங்கிரகம் அப்படிங்கிறதுக்கு இங்க விளக்கம் கொடுக்கிறாரு. இதனால்தான் இதெல்லாம் நான் மூலத்தை தொடவே இல்லை. தர்க்க சங்கிரகம்னா என்ன? தர்க்கியந்தே பிரமிதி விஷய கிரியந்தே. தர்க்கியந்தே தர்க்கியந்தி தர்க்காக. தர்க்கியந்தேனா பிரமிதி விஷய கிரியந்தே. பிரமிதி பிரமாணத்தினால் பிரமாண ஞானமானதை நமக்கு அடைவிக்கிறது, அதுதான் தர்க்கம். பிரமாண ஜானத்தினால எந்த விஷயத்தை அடைவிக்கிறது அப்படின்னு கேட்டா, திரவியாதி பதார்த்தாக. திரவியாதி பதார்த்தத்தை நமக்கு பிரமாணம் மூலியமாக அடைவிக்கிறது. தேஷாம் சங்கிரக, அதனுடைய சங்கிரகம்னு சொல்லி சொன்னா சேர்க்கை கூட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சங்கிரக அப்படின்னா சங்கேபீன உத்தேச லட்சணா பரீட்சா எஸ்மின் சகந்த. சுருக்கமாக எந்த இடத்துல உத்தேசம் லட்சணா பரீட்சான்னு இந்த மூணு விஷயமும் இருக்கோ அதுதான் சங்கிரகம். சுருக்கமாக எந்த இடத்துல உத்தேசம் லட்சணா பரீட்சாவானது செய்யப்பட்டிருக்கோ தர்க்க சாஸ்திரத்தை பத்தி, அதுதான் தர்க்க சங்கிரகம். நான் மாத்திரேன வஸ்து சங்கீர்த்தனம் உத்தேச. உத்தேச லட்சணா பரீட்சா, உத்தேச லட்சணா பரீட்சா திருப்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கீங்க. உத்தேசம்னா என்ன வஸ்து சொல்லுங்க, அதான் அதுக்கு லட்சணம். இதுதான் உத்தேசங்கிறதுக்கு லட்சணம் என்ன? நாம மாத்திரேன வஸ்து சங்கீர்த்தனம் யதா திரவியம் குண இதி. உத்தேசம்னா சும்மா பேரை மாத்திரம் சொல்றது. திரவியம் குணம் அப்படின்னு வெறும் பேரை சொல்லியிருக்குது. திரவியம்னா என்ன அப்படின்னு அடுத்த நிலைக்கு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அது பேரு அசாதாரண தர்மனோ லட்சணம். லட்சணம் அதனுடைய விசேஷ தர்மம், மத்ததுல இருந்து பிரித்து காட்டக்கூடிய தர்மம் தான் லட்சணம். அசாதாரணம்னா விசேஷம், அசாதாரண சாதாரணமற்றது அப்படின்னா விசேஷம். அந்த தர்மம் என்னது? தன்மை. அப்படிப்பட்ட தன்மை தான் லட்சணம். மற்றதிலிருந்து பிரித்து காட்டக்கூடியதான ஒரு தன்மை எதுல இருக்கோ அந்த விஷயத்தை குறிக்கிறது தான் லட்சணம். மாடுன்னு சொல்லி சொன்னா ஏகசபத்துவம் இல்ல, அது அதோடைய ஒரு குழம்புடையதுன்னு சொல்ல முடியாது, கொம்புடையதுன்னு சொல்ல முடியாது, காலுடையதுன்னு சொல்ல முடியாது. இப்ப எதன சொல்றது அப்படின்னா ஆடு தசை உடையது, தொங்குற மாதிரி ஒரு சதை இருக்கும், அந்த தொங்குற சதை ஆடு தசைன்னு சொல்றது. ஆடும் தசைன்னு சொல்லணும் இல்லாட்டி, ஏன்னா ஆடு தசைன்னா ஆடோட தசை அப்படின்னு சொல்லி அர்த்தம் வந்துடும். அதனால ஆடும் தசை, ஆடும் தசை இருக்கிறது தான் மாடு. அந்த சதை கீழே தொங்கிட்டு பாருங்க, அந்த மாதிரி இருக்கிறது மாடு. சேவல்னா மேல கொண்டை இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி லட்சணம் கொடுக்கணும் இல்லையா. அப்படி எது இந்த நாம எதை குறிக்க போறோமோ அது கரெக்டா ஃபிட் ஆகுதோ அந்த மாதிரியான விசேஷமான தரம் ஆடும் தசை வேற எதுக்கும் இல்லை, அதனால அது மாடு அப்படின்னு ஆயிடுறது. சரி, ஒட்டகச்சிவிங்கினா எது கழுத்து நீண்டு இருக்கிறதோ, வேற எதுவும் கழுத்து நீண்டு இல்ல, அதனால ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கினா கழுத்து நீண்டு இருக்கு அப்படின்னா ஒன்னும் ஒட்டகச்சிவிங்கி, இன்னொன்னு அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு மிருகம் இருக்குமா இருக்கும். அப்போ ஒட்டகச்சிவிங்கில இருந்து ஏன்னா ரெண்டு, ஒன்னு புள்ளி வச்சது இன்னொன்னு புள்ளி இல்லாது, ரெண்டு வகையா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒட்டகச்சிவிங்கினா புள்ளி உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அப்போ மத்த விஷயத்திலிருந்து இதை பிரிச்சு காட்டும். சரி, இதுதான் லட்சணம். மத்ததுல இருந்து பிரிச்சு காட்டக்கூடிய ஒரு விசேஷமான தர்மம் அதுக்கு இருக்கிறது, அது பேர் லட்சணம். திருப்பதியில யாரையா தேடணும்னா மொட்டை அடிச்சிருப்பாருன்னு சொல்றது இல்ல விஷயம். அவர் எப்படி இருப்பார், அவருடைய அங்காடையாளம் இங்க ஒரு மறு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் விசேஷமா இருக்கு. இங்க மறு மாத்திரம் இல்ல, அவர் கொஞ்சம் விந்தி விந்தி நடப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னும் கொஞ்சம் விசேஷம். அப்ப ரெண்டு விஷயத்தை பிரிச்சு காமிச்சிட்டீங்க. ரெண்டு விஷயம் ஒரே ஆறுல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படின்னா ஒரு தார்க்கிகம் வந்து இதுல போறான், ஒரு மீட்டிங், தார்க்கிகர்களோட மீட்டிங் ஒண்ணு நடக்கிறது. அவனோட ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வரணும், அவன் மெட்ராஸ்ல இருந்து டெல்லிக்கு வரணும்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு இந்த பிளெயின்ல போறதுன்னா கொஞ்சம் பயம், எப்பவுமே ட்ரெயின்ல தான் போவான். ஆனா என்ன ஆறுது, நாளைக்கு மீட்டிங்கு இன்னைக்கு அவன் புறப்பட்டாகணும், அந்த மீட்டிங் அவன் போயே ஆகணும், அங்க இவனை வந்து பெருமைப்படுத்துறாங்க, அதனால இவன் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னானே சரி அப்படின்னு எப்படியோ வந்துடுறான். கொஞ்சம் தைரியத்தை பண்ணிட்டு பிளைட்ல வந்து ஏறி உட்காந்துடுறான். பக்கத்துலயே பக்கத்து சீட்டுக்காரர் இன்னொரு தார்க்கிக்கர், ரெண்டு பேரும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். அவர் பாக்குறாரு, என்னையா நீ பிளைட்ல எப்படி வந்த, நீ பயப்படுவே ஆச்சே பிளைட் வந்தா, எப்படி நீ வந்த அப்படின்னு ஒண்ணு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, கொஞ்சம் போய் யோசிச்சு தர்க்கத்தை போட்டேன், சரியா வந்துடுத்து அப்படின்னா. தர்க்கத்தை போட்டேன் எப்படி என்னென்ன, எனக்கு ஃப்ளைட்டில் போகிற பயம் என்னென்னா அந்த பாம்பு வச்சுருவாங்க ஃப்ளைட்டில், அதுதான் எனக்கு பயம், அதனால தான் நான் வர்றதில்லை அப்படின்னா. இப்போ என்ன தர்க்கத்தை இங்கே வச்ச அப்படின்னா, ஒரே ஃப்ளைட்டில் ரெண்டு பாம்பு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்மா. எப்படியா ரெண்டு பாம்பு இருக்க முடியும் ஒரே ஃப்ளைட்டில், அதைத்தான் நானும் சொன்னேன். எனக்கு புரியலையே அப்படின்னா, ஒரு பாம்பு நான் வச்சுருக்கேன், இன்னொரு பாம்பு இந்த ஃப்ளைட்டில் வர்றது, ஒரே பிளைட்ல ரெண்டு பாம் இருக்கிறது ரொம்ப துர்லபம், அதனால நான் தைரியமா வந்துட்டேன், என் பாக்கெட்ல ஒரு பாம் இருக்கு அப்படிமா தர்க்கம் அது. அப்படி இந்த மாதிரி விஷயமா விஷயத்தை வந்து பிரிச்சு காட்டுறது அசாதாரண தர்மம், அதை பிரிச்சு காட்டி நம்ம கொண்டு வரது அது பேரு லட்சணம். சரி, அடுத்தது இங்கே கந்தவத்வம் பிருத்வியாக, பிருத்வினா என்னது, எது வாசனை உடையதோ அதுதான் பிருத்வி அப்படின்னு சொல்லிட்டு பிருத்விக்கு லட்சணம் கொடுக்குறோம். அடுத்தது லட்சிதசிய லட்சணம் சம்பவத்தினவா இது விசாரக பரீட்சா, நாம எதை குறிக்கிறோமோ குறிக்க போறோமோ அந்த குறிக்க போனது அந்த லட்சணத்து மூலியமாக குறிக்கப்படுகிறதா இல்லையா அப்படிங்கறதா பரீட்சா. நாம எதை சொல்ல போறோமோ அந்த சொல்ல போறத சரியா சொல்லிட்டோமா இல்லையா அப்படிங்கிற விசாரம் பண்றதுதான் பரீட்சா. அத்திர உத்தேசிய பக்ஷ ஜானம் ஃபலம், லட்சணசிய இத்தர பேத ஜானம், பரீட்சாயாக லட்சணே அதி தோஷ பரிகாரம் இது மந்தவியம். அப்போ இதுக்கு பிரயோஜனம் என்ன என தெரியும் நமக்கு, பிரயோஜனம் அனுப்பிச்சு நம்ம மந்தோபி பிரவர்த்தை இங்கேயும் அந்த நியாயம் வரும். ஒரு பிரயோஜனம் இல்லாம ஒருத்தரும் இந்த லட்சணா பரீட்சாலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டான். உத்தேசம் லட்சணா பரீட்சா எது பண்ணணும், உத்தேசம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பக்ஷ ஜானம் பலம், பக்ஷத்துடைய அறிவு நமக்கு பலம். பக்ஷம்னா என்ன, எந்த இடத்துல சந்திக்க சாத்தியம் இருக்கோ, சாத்தியமானது சந்தேகத்தின் கிடமாக இருக்கோ அதுக்கு பேர் பக்ஷம். சந்திக்த சாத்தியவான் பக்ஷ அங்க படிச்சோம் மூலத்துல, அதுக்குதான் மூலம் போக வேண்டியது இருக்கு, இல்லாட்டி இந்த இடத்துல ஒண்ணுமே புரியாது நமக்கு. சந்திக்த சாத்தியவான் பக்ஷ, பக்ஷம்னா சந்தேகத்துக்கிடமான சாத்தியமுடையது பக்ஷம். மலையில நெருப்பிருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் இருக்கு. அதனால மலை பட்சமாயிடுறது. நெருப்பு சமையல் நிச்சயமா இருக்கு. அதனால நிச்சய சாத்தியவான் நிச்சய சாத்தியவான் சபக்ஷ, அது சபக்ஷம்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி கடல்ல இல்லட்டி சமுத்திரத்துல இல்லட்டி நம்மளுடைய ஏரியில நிச்சயமா நெருப்பு இருக்காது. அந்த மாதிரி நிச்சய சாத்திய அபாவான் நிச்சய நிச்சயமா சாத்தியமானது இல்லாத இருக்கிற இடம் பேரு விபக்ஷ. நிச்சித சாத்திய அபாவான் விபக்ஷ, நிச்சித சாத்தியவான் சபக்ஷ, சந்திக்த சாத்தியவான் பக்ஷ அப்படின்ற நிலை பிரகாரம் பட்சம் என்ன, சந்திக்கத்திற்கிடமான சாத்தியமுடையது. இங்க சாத்தியம் இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் இருக்கிற இடத்துக்கு பேர் பட்சம். அப்படிப்பட்ட பட்சம் அதோட அறிவு நமக்கு உண்டாகும். எதுனால, உத்தேசம்னால. சரி, லட்சணத்தினால என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இத்தர பேத ஞானம். லட்சணத்தினால மத்ததிலிருந்து பிரிச்சு அடையக்கூடிய ஞானம், மத்தத நாம எதை குறிக்கிறோமோ அதுல இருந்து விளக்குறதோட ஞானமானது நமக்கு உண்டாகுது. அடுத்தது பரீட்சையோட லட்சணம் என்ன அப்படின்னா, பரீட்சையோட லட்சணம் லட்சணே தோஷ பரிகாரக. லட்சணம் என்ன பண்றோமோ அந்த லட்சணத்துடைய தோஷங்கள் என்ன இருக்கோ அந்த தோஷத்தை நீக்கிறது தான் பரீட்சையோட பலன். பரீட்சை பண்றதுக்கு பிரயோஜனம் என்ன, லட்சணம் சரியா இருக்கா இல்லையா, சரியா இல்லைன்னா ஏன் சரியா இல்ல, அந்த சரியை எப்படி திருத்துறது அப்படிங்கறத பாக்குறதுதான் பரீட்சையோட பிரயோஜனம். அப்படி மூணுத்தினுடைய பிரயோஜனம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நமஸ்கார, நமஸ்காரம் அப்படின்றதுக்கு மங்கள மங்களத்துக்கு நமஸ்காராத்மக மங்களம்னு சொல்லி சொன்னா, நமஸ்காரம்னா என்ன அப்படின்னா ஸ்வ அபகர்ஷ போத அனுகூல வியாபார நமஸ்கார, இல்ல ஸ்வ அவதிக உத்கர்ஷ்ணவத்தையா ஞாபனம் வா. நமஸ்காரம்னு சொல்லி சொன்னா நான் தாழ்ந்தவன் அப்படிங்கிற புத்திய வச்சுட்டு செய்யக்கூடிய ஒரு செயல், இல்லாட்டி என்னை காட்டில் நீ உயர்ந்தவன் அப்படிங்கிற புத்திய தூண்டக்கூடியதான ஒரு செயல், இதுக்கு பேர் தான் நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சிஷ்டாச்சாரத்தினால நமக்கு அடையப்பட்டது. சிஷ்டாச்சாரம்னு சொல்லி சொன்னா பெரியவர்களால செய்யப்பட்ட முறை, அதை நம்ம கடைபிடிக்கிறதா இருக்கு. அதனாலதான் மங்களாச்சாரத்தை செய்யணும். மங்களாச்சாரத்தை பண்றதுனால சமாப்தி காலம் காமோ மங்களம் ஆச்சரியத்தை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. சமாப்தி செய்யும் ஒரு கிரந்தத்தை முடிய ஆசையுடையவன் மங்களத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால மங்களாச்சாரத்தை செய்யறோம். இந்த மங்களாச்சாரத்தை குறித்து நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நான் அங்கேயும் சொல்லிட்டேன். வந்து கிரணாவலி முதலிய கிரந்தங்கள் எல்லாம் வந்து மங்களாச்சாரம் இல்லாமலே முடிஞ்சிருக்கு. பல கிரந்தங்கள் மங்களாச்சாரம் பண்ணியே முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் அப்பூர்வம், முன்னாடி அவங்க செஞ்ச புண்ணியத்தினாலேயோ இல்லாட்டி முன்னாடி செஞ்ச கிரந்தத்துக்கு வெளியில செஞ்ச மங்களாச்சரணத்தினாலேயோ இல்ல போன ஜென்மத்துல செஞ்ச மங்களாச்சரணத்தினாலேயும் பதில் எல்லாம் கொடுத்தாச்சு. போஜனாதோ, சரி, போஜனாதோ விபிச்சார வாரணாய அலௌகிகேதி, அலௌகிக அபிகீத சிஷ்டாச்சார விஷயத்வாத் அப்படின்னு சொல்லி சொல்றது. மங்களம் எதுக்கு, மங்களம் வேத போதித கர்த்தவியதாக்கம், அலௌகிக அபிகீத சிஷ்டாச்சார விஷயத்வாத் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அலௌகிக அபிகீத சிஷ்டாச்சார விஷயத்வாத் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பரம்பரையினால செய்யப்பட்ட தடை இல்லாம செய்யப்பட்ட ஒரு முறை, அதனால நாமளும் அதை செய்யணும் அப்படின்ட்டு. ஏன் அலௌகிக்கன்னு சொல்லி சொல்லணும், சாப்பாடும் லௌகிகம், அந்த சாப்பாடு முதலிய விஷயத்துல பிரவர்த்தியானது போயிடக்கூடாது அப்படின்னுட்டு. சரி, பார்ப்போம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
4: சைவம் டா டார்கின். அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10ஆம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா சிசபேசா சிவ சிதம்பரம் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை.

எல்லாம் அல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வழுத்தி கொண்டு திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வரையும் திருமூல தேவநாயனாரையும் மனம் மொழி மெய்களால் வணங்கிக் கொண்டு 24வது சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கிக் கொண்டு சைவன்.ஓஆர்ஜி பொறுப்பாளர்கள் அன்பர்கள் இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இப்போது அத்துவாக்கள் என்ற அதிகாரத்தை நாம் சிந்திக்கலாம். அத்துவா என்றால் நெறி என்று பொருள். அதாவது இந்த பிறவிக்கு ஏதுவாகிய மலத்தை கெடுக்கணும். பிறவிக்கு எது ஏதுன்னா மலம்தான். அந்த மலத்தை கெடுத்து எங்கும் வியாபகமாக இருக்கக்கூடிய சிவம் பிரகாசத்திற்கு ஏதுவாய் இருக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்து, அந்த சிவம் பிரகாசிக்கணும் நமக்கு இல்லையா, அதுக்கு ஞானத்தை கொடுத்து. அப்ப மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுத்து பிறவியை ஒழிப்பதற்குரிய நெறி அதுதான் அத்துவா என்று சொல்லப்படுகிறது. ஆன்மாவோட மலகன்மங்களை எல்லாம் போக்கும் பொருட்டு சிவபெருமானே குருமூர்த்தி வாயிலாக கொண்டு தீட்சை செய்து வைக்கின்றார். அப்படி தீட்சை செய்யக்கூடிய அந்த தீட்சை பெறும் மாணாக்கர் வந்து அந்த மாணவனுடைய தகுதிக்கேற்ப ஞானாவதி கிரியாவதி அப்படிங்கிற இரு முறைகள் அதுல செய்விப்பார். ஆச்சாரியன் வந்து சிவபெருமானுடைய ஆணையை பெற்று தீட்சை செய்யும் போது மந்திரம் பதம் வண்ணம் புவனம் தத்துவம் கலை அப்படிங்கிற அத்துவாக்கள் ஆறையும் ஒன்றுல ஒன்று ஒடுங்க வச்சு இறுதியா கலாத்துவாவை திரோதான சக்தியில ஒடுக்கி அத சிவத்துல ஒடுக்கி மாணாக்கனுடைய மலத்தை கெடுத்து பிறவியை அறுப்பர். எதற்காக தீட்சை பெறச் சொல்கிறார்கள் என்பதை இதன் மூலம் நாம் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். இப்ப வழி அல்லது நெறின்னு பொருள் தரக்கூடிய அத்துவா உயிர்களுக்கு இதம் அல்லது அகிதம் அப்படிங்கிற கன்மம் வரக்கூடிய வழி

சொல்லும் போது ஒவ்வொரு பேதம் இருக்கு பாருங்க. எந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுவதுதான் புண்ணியம், அத மாறி சொன்னா பாவம். அது மாதிரி பதங்கள்ல பிரிக்க கூடாத இடத்துல பிரிக்க கூடாது, நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் பதங்களை பிரிக்க கூடாது. அப்புறம் உதாத்த அனுதாத்த ஸ்வரித பிளிப்த பேதங்களை மாறி உச்சரித்தல், அதாவது தேவையில்லாத அந்த தவறான உச்சரிப்பு, பதத்தை பிரிக்க கூடாது தவறா உச்சரிக்க கூடாது. அப்படி செய்வதால் வண்ணத்தில் பாவம். அடுத்து புவனாத்துவல அந்த புவனத்துக்குரிய பதிகளை பூஜிக்கணும், அப்படி பூஜிக்கலன்னா அதனால பாவம். தத்துவத்துவால பொறிகளால் நேரிய வழியில போக நுகர்தல் புண்ணியம், தீய வழியில நுகர்ந்தா பாவம். பஞ்ச கலைகள்ல கலாசக்திகளுக்கு பூஜை செஞ்சா புண்ணியம், பூஜிக்கலைன்னா பாவம். இப்படியெல்லாம் கண்மம் வருகிறது என்று, அதாவது அப்படிதான் விளையுது வினை. சரி, இந்த அத்துவாக்கள்ல மந்திரம் பதம் வன்மம் இந்த மூணும் சொற்பிரபஞ்சம் என்று சொல்லப்படும். புவனம் தத்துவம் கலை என்ற மூன்றும் பொருள் பிரபஞ்சம் என்று சொல்லப்படும். இப்படி சொல்லும் பொருளுமா இருக்கக்கூடிய அத்துவாக்கள் ஆறும், இந்த அத்துவாக்கள் தான் இந்த ஆறும், மந்திரம் பதம் வண்ணம் புவனம் தத்துவம் கலைங்கிறது என்னது அத்துவாக்கள். இது ஆணவ கேவலத்துள் கிடந்து அறிவு விளங்காத ஆன்மாக்களுக்கு அறிவு தோன்ற வழியாகும், வழியாக இருக்கிற இந்த அறிவு விளக்கம் ஏகதேசம் அப்படிங்கிறத உணர்ந்த பின்பு அத்துவாக்களை ஒன்றின் ஒன்றா ஒடுங்க வச்சு ஒடுக்க முறையில இறைவனை அடைவிக்கக்கூடிய நெறி. அதனால பேச்ச நிறுத்தி உலக வெறுத்து உடலை தான் என்று தான் அன்று என தெளிந்து அருள் துணையால தன்னையும் தலைவனையும் அறிய உதவும் நெறி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மூன்று பாடல்களால இந்த அத்துவாக்களை பற்றி நமக்கு அவர் எடுத்துரைக்கின்றார். தத்துவம் ஆறாறு தன்மனு ஏழு கோடி மெய்த்தகு அன்னம் வண்ணம் ஐம்பான் ஒன்று மேதினி ஒத்திருநூற்று இருபான் நான்கு எண்பான் ஒன்று வைத்த பதம் கலை ஓர் ஐந்தும் வந்தது என்று சொல்லுகிறார். அதாவது தத்துவம் ஆறாறு, ஆறாறு முப்பத்தாறு தத்துவம், மந்திரங்கள் எழுகோடி அப்படின்னு சொல்லுவாங்க. மனு அப்படிங்கிறது மந்திரத்தை குறிக்கிறது. எழுகோடி அப்படின்னா முடிவு, கோடிங்கிறது இறுதி அல்லது முடிவுங்கிற சொல்லு பொருள் தருது, நம்பரா நினைக்க கூடாது, என்ன குறிக்கிறது. அப்ப அந்த மனு ஏழு, அதாவது அந்த மந்திரங்கள் ஏழு எழுகோடி அப்படின்னா என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமஹ ஸ்வாஹா ஸ்வதா ஹூம் பட் பட் வௌஷட் வஷட் அப்படிங்கிறது. அப்ப எழுகோடி மந்திரங்களை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் மெய்த்தகு இல்லையா, வர்ணம் ஐம்பான் ஒன்று, அதாவது அகாராதி சகாராந்தமான எழுத்துக்கள், அது வந்து ஐம்பத்தி ஒன்று. அதுக்கப்புறம் என்னது, மேதினிங்கிறது புவனத்தை குறிக்கிறது, அது எவ்வளவா இருநூற்று இருபத்தி நான்கு, இருநூத்தி இருபத்தி நாலு புவனங்கள் இருக்கு இல்லையா அது சொல்லப்பட்டது. அதுக்கு அடுத்தபடியா பதம் வந்து எண்பத்தி ஒன்று, கலை வந்து ஐந்து, அதாவது பதம் வந்து வியோ வியாபினி முதலாக நமச்சிவாய ஈராக எண்பத்தொன்று இருக்கு பதம் மந்திரங்கள் என்று சொல்லப்படும். கலை வந்து ஐந்து கலைகள், நிவர்த்தி கலை, பிரதிஷ்டைகளை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை என்பது. அத இப்ப நிவர்த்தி கலை இல்லையா, அதுல வந்து அந்த மந்திரம் பதம் வண்ணம் புவனம் தத்துவம் வச்சு அதுக்கு அதிதெய்வம் யாரு அப்படிங்கறதுல நமக்கு அழகா சொல்லப்பட்டிருக்கு. நிவர்த்தி கலைக்கு பிரம்மனும் பிரதிஷ்டா கலைக்கு விஷ்ணுவும் வித்தைக்கு ருத்ரனும் சாந்தி அதீத கலை, சாந்தி கலைக்கு மகேஸ்வரனும் சாந்தி அதீத கலைக்கு சதாசிவமும் அதிதெய்வமாக விளங்குகின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தத்துவங்கள் வந்து முப்பத்தி ஆறு இல்லையா, அதுக்கு அடுத்தபடியா புவனம் வந்து இருநூத்தி இருபத்தி நாலு.

0: இந்த வண்ணம் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கள் 51, பதம் வந்து 81, மந்திரங்கள் வந்து 7 கோடி இல்லையா, 7 கோடி 7 முடிவுகளை உடையது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சரி, இத பற்றிய கருத்துக்களை வந்து நம்ம இப்போ சித்தியார் பாடல்களின் மூலமாக பார்க்கலாம். சரி, அந்த தீக்கை வகைகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு அழகாக சித்தியார்ல நம்ம பார்த்து கொண்டே வரலாம். தீஷையோட வகைகள் எல்லாம் நமக்கு அழகாக எடுத்து சொல்லி யார் யார் தீஷை பெறுவதற்காக 8ஆம் சூத்திரத்துக்குள்ள போயிடணும். அதுல முதல் அதிகாரத்துல உரை தரும் பசு வர்க்கம், இது நம்ம ஏற்கனவே பலமுறை சிந்தித்த பாடல். அதனை தொடர்ந்து அடுத்தாற் போல பலவிதம் ஆசான் பாச மோசனம் தான் பண்ணும் அப்படின்னு சொல்றது. அதுல எத்தனை வகையான தீஷைகள் எல்லாம் நமக்கு செய்யப்படுகிறது இல்லையா, சட்சு தீக்கை, பருஷ தீட்சை, வாசக தீட்சை, மானத தீட்சை, சாஸ்திர தீட்சை, யோக தீட்சை, ஔத்ரி தீட்சை, சக்தி தீட்சை, அடுத்து ஞானாவதி, கிரியாவதி, நிர்பீஜம், சபீஜம், இவ்வளவும் நமக்கு அதுல சொல்லப்பட்டு எந்தெந்த மந்திரங்கள் உபதேசம் பெறுவதற்கு யார் யார் அதிகாரிகள் என்பதை எல்லாம் சொல்லி அந்த நியதிகளை எல்லாம் நமக்கு சொல்லி மேல் மேலும் அந்த தீஷையோட வகைகளை எல்லாம் நமக்கு அந்த சமயம் விசேடம் நிர்வாணம் ஆச்சாரிய அபிஷேகம் அப்படிங்கிற நாள், அதாவது சமய தீஷை விசேட தீஷை நிர்வாண தீஷை ஆச்சாரிய அபிஷேகங்கிற நாள் அதையும் நமக்கு எடுத்து சொல்லி இந்த சமயம் விசேடம் நிர்வாணம் மூன்றும் செய்யப்பெற்றவர்கள் சாதகர் என்று சொல்லப்படுவார்கள். மூன்று திசையும் பெற்றவங்க, இந்த மூணோட ஆச்சாரிய அபிஷேகமும் பெற்றவர்கள் ஆச்சாரியனாக ஆவார்கள் இல்லையா, அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீஷையும் இல்லறம் உள்ளவங்களுக்கு சிகையோட கூடியதா சிகையோடு கூடி செய்வது உலக தர்மிணி என்று சொல்லப்படும். துறவரத்துல இருப்பவங்களுக்கு சிகாச்சேதம் அந்த முடியெல்லாம் எடுத்துட்டு சிவ தர்மிணி என்று சொல்லப்படுமாறு அது செய்து வைக்கப்படுகிறது. உலக தர்மணியை பௌதிக தீஷை என்றும் சிவ தர்மணியை நைத்திக தீட்சைன்னு சொல்லுவாங்க. நிர்பீசம் சபீஷம்ங்கிறதுல சமயம் விசேடம் நிர்வாணம் அபிஷேகம் எல்லா பேதமும் அடங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ அழிவிலா கிரியையினால் ஆதல் சக்திமத்தால் ஆதல் அத்துவா சுத்தி பண்ணி மலம் அகற்றி ஒளிவிழா சிவம் பிரகாசித்தற்கு ஞானம் உதிப்பித்து உற்பவம் துடைப்பன் அரண் ஒரு மூவர்க்கும் வழிவிழா வழி ஆறாம் மந்திரங்கள் பதங்கள் வண்ணங்கள் புவனங்கள் தத்துவங்கள் கலைகள் கழிவிலாது உரைத்த முறை ஒன்றின் ஒன்று வியாத்தி கருதுகளை சக்தியின் கண் சக்தி சிவன் கண்ணும் என்று நமக்கு சொல்லப்பட்டுள்ளது என்று நாம பார்க்கிறோம். அதாவது இந்த தீஷையை சிவபெருமான் குருமூர்த்தியை வாயிலாக கொண்டு நின்று நமக்கு செய்கின்றார். நம்முடைய பக்குவத்திற்கு ஏற்ப அவர் நமக்கு ஆச்சாரியனை அதிட்டித்தன் என்று செய்கின்றார். தீஷை பெறக்கூடிய மாணாக்கர் வந்து ஞான மார்க்கத்திற்கு உரியவர் கிரியை மார்க்கத்திற்கு உரியவரும் அப்படின்னு ரெண்டு திறப்படுவார்கள். இந்த ரெண்டு திறத்தவர்களும் உத்தமர் மத்திமர் அதமர்னு மூணு திறப்படுவார்கள் முத்திரப்படுவார்கள். மேல சொன்னதெல்லாம் கற்றறிந்து ஒழுக்க நெறியில நிற்பவங்க உத்தமர். அந்த அறிந்து கற்று அறிஞ்சாச்சு ஆனா அதுல நிக்காதவங்க மத்திமர். அடுத்து அந்த ஒழுக்க நெறியே நில்லாம இருக்கக்கூடியவங்க அதமர் அப்படின்னு பாக்குறோம். அந்த ஒழுக்க நெறியில நில்லாதவர்களுக்கு சரியே கிரிய யோகம் ஞானுங்கிற, அதாவது அவங்களுக்கு அதை பின்பற்ற தெரியலேன்னு பொருள் கொள்ளணுமே தவிர இழுக்காக பொருள் கொள்ளக்கூடாது. அப்ப இத்தகைய பக்குவருக்கு அவரவர் பக்குவத்திற்கு ஏற்ப ஞான தீஷை கிரியா தீஷைங்கிற ரெண்டில் ஒன்றை ஆச்சாரியன் செய்வார். எப்படி பண்றாரு தீஷை பண்ணும்போதுன்னு பார்த்தோம்னா, மந்திரங்கள் பதங்கள் வண்ணங்கள் புவனங்கள் தத்துவங்கள் கலைகள்னு 6 வகைப்படுவதான குற்றங்கள் இல்லாத 6 அத்வாக்களுள் மந்திரம் பதத்திலும் பதம் வண்ணத்திலும் வண்ணம் புவனத்திலும் புவனம் தத்துவத்திலும் தத்துவம் கலையிலும் அடங்க நீக்கமின்றி ஒடுங்கி செய்வார்கள். அதுல முடிவான கலைதான் திரோதான சக்தியிலையும் அந்த திரோதான சக்திய சிவத்திலும் அடங்கும்படி ஒடுக்குவார்கள். இப்படி ஒடுக்கிறதுனால பிறவிக்கு ஏதுவாகிய மலத்தை கெடுத்து எல்லா இடத்திலும் வியாபகமாக இருக்கக்கூடிய சிவம் பிரகாசிப்பதற்கு ஏதுவாகிய ஞானத்தை கொடுத்து பிறவியை ஒழிப்பார்கள். இப்ப தீட்சை பெறோம்னா என்னன்னே தெரியாது. தீட்சை பெற்றுக் கொள்ளுங்கன்னா எல்லாருக்கும் ஒரு அச்சம், அதனால நம்முடைய நடைமுறை வாழ்க்கை பாதிக்கப்படுமோங்கிற சிந்தனை. அதனால தன்னுடைய ஆன்மாவுக்கு செய்ய வேண்டிய ஒரு நல்ல விஷயத்த மறந்து போயிறாங்க. சரி, நம்ம அங்க போய் உட்கார்றோம், அவர் ஏதோ ஹோமம் பண்றாரு, கும்பம் வச்சிருக்காரு, நமக்கு அபிஷேகத்தை பண்றாரு, ஏதோ கிரியைகள்லாம் நம்ம மேல ஏதோ தற்பையெல்லாம் வச்சு பண்றாங்க, என்னதுன்னு தெரியாத நம்ம நினைப்போம். அது என்னதுங்கிறத அப்படியே சித்தியார்ல அருளந்தி சிவாச்சாரியார் நமக்கு படம் பிடித்து காட்டியுள்ளார். அப்ப மந்திரம் முதலிய அத்துவாக்களை வழின்னு சொல்றோம். அந்த வழியும் உயிருக்கு நல்வினை தீவினைங்கிற கன்மம் வரக்கூடிய வழி, இன்னொன்னு இறைவனை அடையக்கூடிய வழின்னு ரெண்டு வகைப்படுகிறது. இப்ப நம்ம பார்த்தோம் மந்திரங்களை எல்லாம் உரத்து சொல்லக்கூடாது இல்லையா, அப்புறம் மெல்ல சொல்றது, அப்புறம் உச்சரிப்புல பேதம். இந்த மூன்று முறையில மந்திரத்தை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்வது நல்வினை, முறை தவறி சொல்வது தீவினை, அதான் பாவம். எப்படி பாவம் வருதுன்னு கேக்குறோம்ல, தவறான முறையில மந்திரத்தை உச்சாரணம் பண்ணனா அது பாவம். அதே மாதிரி பதங்கள்ல பிரிக்கக்கூடிய பதமா இருந்தா பிரிக்கலாம், பிரிக்கக்கூடிய பதங்களை நாம் பிரிக்க கூடாது. அப்படி பிரிக்க, அதாவது பிரிக்கக்கூடியதை பிரிச்சுக்கலாம், பிரிக்காத பிரிக்காம இருக்கணும், அப்படி இருந்தா அது நல்வினை. இதுக்கு மாறுபட்டு நடந்தா அது தீவினை. பதம்ங்கிறது சொல் என்று பொருள். வண்ணங்கிறது எழுத்துன்னு பார்த்தோம். அந்த எழுத்துக்கள்ல குறிலை குறிலாகவும் நெடில நெடிலாகவும் அளபடையை அளபடையாகவும் அந்தந்த இடத்துல உச்சரித்தா அது நல்வினை, மாறுபட்டு உச்சரித்தால் அது தீவினை. பாருங்க, ஒரு உச்சரிப்புல ஒரு தமிழர்கள் தமிழை எவ்வளவு தவறாக உச்சரிக்க வேண்டுமோ பலர் உச்சரிக்கின்றார்கள். திருமுறைகளை ஓதும் போதும் தேவையில்லாமல் குறிலை நெடிலாகவும் நெடிலை குறிலாகவும் பலர் ஓதுவதை நாம் கேட்கின்றோம். அப்படி செய்யக்கூடாது, அதெல்லாம் பாவம் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. புவனங்களுக்கு பதியாகிய தெய்வங்களை எல்லாம் பூஜித்தா புண்ணியம். 224 புவனத்துக்கும் அதிதெய்வம் இருக்கு, அதை பூஜிக்காம நிந்திச்சா பாவம். தத்துவங்களாகிய ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அந்த கரணங்கள் முதலியவற்றால் பிறர்க்கு செய்யக்கூடிய நல்வினை வந்து, அது நன்மையெல்லாம் நல்வினையாகி விடுகிறது, பிறருக்கு செய்யக்கூடிய தீமையெல்லாம் தீவினையா ஆயிரும். நல்வழியில பொருளை தேடி போகத்தை அனுபவிப்பது புண்ணியம். தீய வழியில எப்படியெல்லாம் சம்பாதிக்க கூடாதோ அப்படி திரவியத்தை தேடி அனுபவிப்பது பாவம். அடுத்து இந்த பஞ்ச கலைகளுக்கு அபிமானிகளாகிய அந்த பஞ்ச சக்திகளுக்கும் பூஜை பண்ணணும். பூஜை செய்யாம இருந்தால் பூஜை செஞ்சா புண்ணியம், பூஜை செய்யாம இருந்தா பாவம். ஆக எப்படி நமக்கு வினை வருகிறது பார்த்தா, நாங்கள் சொக்க தங்கம் எந்த தவறும் இழைப்பதில்லை, எப்படி இப்படி துன்பம் வந்தது, அது வந்து தீவினை செஞ்சாதானே பாவமா மாறி துன்பத்தை தரும், நான் தான் எந்த தீவினையும் செய்யலைன்னு சொன்னா, இதில் சொல்லப்பட்டதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட எப்படி ஒத்து இணைந்து இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ பஞ்ச கலைகள் அப்படின்னு பார்த்தோம். நிவர்த்தி கலைக்கு கிரியாசக்தி, பிரதிஷ்டா கலைக்கு ஞானசக்தி, வித்யா கலைக்கு இச்சாசக்தி, சாந்தி கலைக்கு ஆதிசக்தி, சாந்தி அதீத கலைக்கு பராசக்தி. அப்ப இந்த இவங்க இதெல்லாம் வணங்கணும் அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆறு அத்துவாக்கள் இரு வகையாக பிரிக்கப்படும், சொற்பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம்ட்டு. அதுல மந்திரம் பதம் வண்ணம் மூணும் சொற்பிரபஞ்சம், புவன தத்துவ கலை மூன்றும் பொருள் பிரபஞ்சம். பிரபஞ்சம்னா வேற ஒண்ணு இல்ல, உலகம், சொல்லுலகம் பொருள் உலகம். இப்போ சொல் அப்படிங்கிறது இங்க வந்து எழுத்தாக இருக்கிறது, அதனால அந்த எழுத்தால் ஆகிய பதம் வந்து பதத்தால் ஆகிய சொல் அது மந்திரம் அப்படின்னு விரியுது. பொருள் அப்படிங்கிறது, அதாவது சொல்லுலகம் பொருளுலகம் பிரிச்சோம், அதுக்கு பொருள்ங்கிறது உடலும் உலகம் அவற்றை ஆக்கக்கூடிய சக்தியும்னு மூன்று வகைப்படுகிறது. உடல் இந்திரியம் அந்த கரணம் முதலிய தத்துவ வடிவா இருக்கும், புவனம் வந்து பஞ்சபூத வடிவா இருக்கும், சக்தி வந்து கலை வடிவாக இருக்கும். இப்படி பிரபஞ்ச வடிவா இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் ஆறு அத்துவாக்களும் அனாதியே ஆணவ மலத்தை பற்றி கேவலத்துல கிடந்து அறிவு விளங்காம இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு அறிவை விளக்குவதற்கு வழியாக தோன்றி அதனால நமக்கு அறிவு விளங்குகிறது. அந்த அறிவு விளக்கம் ஏகதேச விளக்கம், முற்றும் உணர்தல் கிடையாது அப்படிங்கறத ஆன்மா உணர்ந்த பின்பாக அத்துவாக்கள் அறையும் ஒன்றுக்குள்ள ஒடுங்கும் வழியிலால் இறைவனை அடைவதற்கு அது வழியாகி விடுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து மந்திரங்கள் முதல் ஐந்தும் கலை ஐந்தின் வியாதி மருவு மந்திரம் இரண்டு பதங்கள் நாலு அந்த நிலை எழுத்து ஒன்று, புவனம் நூற்றெட்டு, அவனி தத்துவம் ஒன்று, நிவர்த்தி அயன் தெய்வம், வந்திடும் மந்திரம் இரண்டு, பதங்கள் மூவேள், வண்ணங்கள் நாலார், புறம் ஐம்பத்தாறு, தந்திடும் தத்துவங்கள் இருபத்தி மூன்று, தரு பிரதிஷ்டாகலை மால் அதிதெய்வம் தானாம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த பாடல்ல சித்தியார், இது தீஷையை பற்றிய பாடல்கள் அப்படிங்கறதுனால தீஷையை பற்றிய திருமந்திர பாடலோட சேர்த்து இந்த பாடல் கருத்துக்களை நாம சிந்திக்கிறோம். இப்ப அத்துவாக்கள்ல மந்திரம் பதம் வண்ணம் அப்படிங்கிற மூணும் சுத்தமாயா காரியத்தோட, அதாவது சுத்தமாயா காரியமாக உள்ளது. இந்த மூன்றும் சுத்தாத்துவா அப்படின்னு இப்ப அத்துவாக்களை பற்றி தான் நம்ம சிந்திக்கிறோம். அதனால இந்த மூணு சுத்தாத்துவான்னு சொல்லப்படுகிறது. தத்துவம் வந்து சுத்தமாயை அசுத்தமாயை காரியம் ஆகும். அதனால தத்துவம் மிச்சராத்துவா அப்படிங்க என்று சொல்லப்படுகிறது. புவனம் சுத்தமாயை அசுத்தமாயை பிரகிருதி மாயா காரியம் ஆதலால், இல்ல புவனம் சுத்தமாயை அசுத்தமாயை, இதுல வந்து பிரகிருதி மாயா காரியம் ஆதலால் புவனம் வந்து சுத்தாத்துவா மிச்சராத்துவா அசுத்தாத்துவா அப்படிங்கிற சொல்லப்படுகிறது. இந்த சுத்தமாயை அசுத்தமாயை பிரகிருதி மாயை அப்படி இருக்கு புவனம். அதனால அந்த புவனத்தை வந்து சுத்தமாயை வந்து சுத்தாத்வா, அசுத்தமாயை வந்து மிச்சராத்வா அசுத்தாத்வா, அடுத்து பிரகிருதி மாயைக்கு நமக்கு மிச்சராத்வா அப்படின்னு பாக்குறோம். அதனால சுத்தம் மிச்சரம் அசுத்தம் அப்படிங்கிற மூன்று வகை அத்துவாக்களும் மந்திரம் பதம் வண்ணம் புவனம் தத்துவம் என்று ஐந்தாக விரிகிறது. இந்த ஐந்து அத்துவாக்களும் ஒன்றுல ஒன்று மேற்கூறியபடி நிவர்த்தி முதலிய பஞ்ச கலைகள்ல எப்படி அடங்கும் அப்படின்னா, நிவர்த்தி கலையில சத்தியோஜாதம் இதயம் ஆகிய மந்திரங்கள் இரண்டும், அந்த ஒவ்வொன்றுக்கும் அந்த மந்திரம் பதம் கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ ஓம் நமோ நமக அப்படின்னு இருக்கு. அந்த பதம் முதலாக மகாதேவங்கிற பதம் ஈராக இருபத்தெட்டு பதங்கள் முடிவான ஷகார அக்கரம், வண்ணம்னா எழுத்து அக்கரம், அது ஒன்று. காலாக்னிருத்திர புவனம் முதல் வீரபத்திரர் பத்திரகாளி புவனம் ஈராக உள்ள புவனம் நூத்தி எட்டும், பிருத்திவி தத்துவம் ஒன்றும், இப்படி எல்லாம் மேற்கூறிய முறையில் ஒன்றின் ஒன்று அடங்கிரும். இந்த நிவர்த்தி கலைக்கு அதிதெய்வம் பிரம்மன். சரி, பிரதிஷ்டா கலையிலையும் அது மாதிரிதான். அதுக்கு அந்த பிரதிஷ்டா கலை இல்லையா, அதுல அதுக்கு அதிதெய்வம் வந்து விஷ்ணு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்து வித்தை சாந்திங்கிற ரெண்டு கலைகளுள் அடங்குவன என்னன்னு பார்க்கலாம். வித்தையில் மந்திரம் இரண்டு, பதம் நாலஞ்சு, விரவும் எழுத்து ஏழு, புறம் இருபத்தி ஏழு, தத்துவமும் ஓர் ஏழு, தங்கும் அதிதெய்வம் தாவில் ஒரு திறன் ஆகும். சாந்தி தன்னில் வைத்தன மந்திரம் இரண்டு, பதங்கள் பதினொன்று, வண்ணம் ஒரு மூன்று, புறம் பதினெட்டு ஆகும். உத்தமமாம் தத்துவமும் ஒரு மூன்று ஆகும், உணரில் அதிதேவதையும் உயிர் ஈசன் ஆமே என்பது சித்தியார் பாடல். இதுல வித்யா கலையில அகோரம் சிகை ஆகிய மந்திரங்கள் இரண்டும், வியாபின்கிற பதம் முதலாக தியானகாராயங்கிற பதம் ஈராக இருபது பதங்கள், அப்புறம் ஓகாரம் முதல் வகாரம் ஈராக எழுத்துக்கள் ஏழு, இந்த வாமாதி புவனம் முதல் அங்குட்டர் ருத்ராந்த புவனம் ஈராக புவனம் வந்து இருபத்தி ஏழும், புருட தத்துவம் முதல் மாயை ஈராக தத்துவங்கள் ஏழும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா அப்படி ஒடுங்கிக் கொண்டே வரும். இந்த வித்யா கலைக்கு அதிதெய்வம் ருத்ரன். சாந்தி கலையில தற்புருஷம் கவசம் ஆகிய மந்திரங்கள் ரெண்டு இருக்கு. நித்திய யோகினேங்கிற பதம் முதல் வியோம வியாபினே அப்படிங்கிற பதம் ஈராக பதினோரு பதங்கள், வகங்கிற எழுத்து மூன்று, வாமை புவனம் முதல் சாதாக்கிய புவனம் ஈராக புவனம் பதினெட்டு, சுத்தவித்தை ஈஸ்வரம் சாதாக்கியங்கிற தத்துவங்கள் மூன்றும் அப்படி எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஒடுங்குது. இந்த சாந்தி கலைக்கு அதிதெய்வம் மகேஸ்வரன். சாந்தி அதீத கலையில எது அடங்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏனைய அத்துவாக்களோட தொகை இவை தான் என்னெல்லாம் அதுல அடங்கும். சாந்தி அதீத கலை தன்னில் மந்திரங்கள் தாம் மூன்று, பதம் ஒன்று, அக்கரங்கள் பதினாறு, வாய்ந்த புறம் மூவைந்து, தத்துவங்கள் இரண்டு, மருவும் அதிதேவதையும், மண்ணு சதா சிவராம், எய்ந்த முறை மந்திரங்கள் பதினொன்று பதங்கள் 81, அக்கரங்கள் 51 ஆகும். ஆய்ந்தபுரம் 224. அரிதரு தத்துவம் 36 கலை 5. தத்துவம் 36 கலை 5 என்று மிக அழகாக இந்த பாடல் உணர்த்துகிறது. அதாவது இதுல ஈசானம் அஸ்திரம் மூல மந்திரங்கிற மந்திரங்கள் 3 இருக்கு சாந்தி அதீத கலையில. அதான் மந்திரங்கள் தாம் 3 சொல்றாங்க. அப்புறம் ஓம்ங்கிற பதம் 1, ககாரம் முதல் ககாரம் வரை உள்ள எழுத்துக்கள் 16, நிவர்த்தி கலையிலிருந்து சாந்தி அதீதம் ஈராக புவனம் 5, இந்திகை முதல் அனாசிருதை ஈராக புவனம் 10. அப்ப புவனம் 15 சக்தி தத்துவம் சிவ தத்துவம் என்ற தத்துவம் 2 ஒன்றின் ஒன்றாக அடங்கும். அப்படிப்பட்ட இந்த சாந்தி அதீத கலைக்கு அதிதெய்வம் சதாசிவமூர்த்தி. இப்படி சத்யஜாதம் முதலிய 11 மந்திரங்களும், சிவாய நமனோங்கிற நமங்கிற 81 பத மந்திரங்களும், சகாரம் முதலிய எழுத்து 51, அனாசிருத புவனம் முதல் இருக்கக்கூடிய புவனங்கள் 224, பிருத்திவி முதல் தத்துவங்கள் 36, நிவர்த்தி முதல் கலைகள் 5 ஒடுங்கும் முறையில் வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மந்திரம் முதலிய 6 அத்துவாக்களும் வியாபகமாய் இருக்கும். அவை அப்படி வியாபகமாய் இல்லாட்டா எல்லா ஆன்மாக்களோடும் அவற்றால் பொருந்த முடியாது. இருந்தாலும் ஒன்றின் ஒன்று மேலான வியாபகம் அவையெல்லாம். அது இல்லைன்னா உயர்ந்த வியாபகமாகிய கலையில மந்திரம் முதலியன அடங்கும்படி இருக்காது. அப்படியானால் மந்திரங்கள் பதங்கள் வண்ணங்கள் புவனங்கள் தத்துவங்கள் ஆகிய 5 கலை 5 வியாப்தி என்று சித்தியார் பாடலிலே வருகிறது. சரி, இந்த இடத்துல எல்லாம் வியாபகம்னு சொல்லுதாங்களே அப்படின்ட்டு நமக்கு ஒரு இது ஒரு முரணா இருக்குமோன்னு கேட்டா முரண் ஆகாது. எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னு அடங்கி இருக்க தவிர வியாபகமாத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஆக இப்படி தீஷையை பற்றி நமக்கு தெளிவாக திருமூல தேவநாயனார் நமக்கு எடுத்து உரைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம்.
1: சிவாய நம சைவம் தார் தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு அம்மானை. வழங்குபவர் வேலாயுதனார் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: கடல் மோத்தி ஆழிந்தை கல்வி நப்பிலன் கவிரானடி ஓத்தி வாடி திருநாவலூர்வன் தொண்டர் பதம் போத்தி ஊழி மணி திருவாத ஊர திருத்தாள் மோத்தி இல்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த சொல்லையதான் திருக்கொண்ட தொகையடியார் பதம் போத்தி ஒல்லையவ புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் தேக்கியாரன் போற்றி என்னாளுடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரை என்றாய் போற்றி வாழ்த்தி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரே கனகத்திரளே ஓத்தி திருவுருளாலே சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் தொடர்ந்து நடைபெறுகின்ற மார்கழி சிந்தனை நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் திருவம்மானை திருப்பச் சொன்னம் என்ற இருபெரும் நூல்களினுடைய சிந்தனையாக தொடர்கின்றோம். இந்த 4 நாள்களில் 40 பாடல்கள் பார்க்க வேண்டிய ஒரு கடப்பாட்டில் இருக்கிறோம். பெரியோர்களே, திருவம்மானை சித்திலக்கிய வகையிலே கலம்பகத்திலே வரும் அம்மானை. இதுல அம்மானை என்ற சொல்லே அம்மையே என்றுதான் வரணும். அம்மான் என்கிற நகர ஒற்று வருகிற பொழுது தொல்காப்பியத்தில் சொல்லுகிற தன்மைக்கேற்ப நக்தான் ஒற்றே ஆடு அரிசொல் ஆண் தன்மையை உணர்த்துகிற தன்மையைத்தான் அம்மான் என்ற சொல்லுக்கு வரும். ஒரு பெண்ணை அம்மான் என்று சொல்லுகிற பொழுது அவளுக்கு ஆளுமையை ஏற்றுகிறார்கள் என்று பொருள். அம்மை காமாட்சி அம்மை அப்படின்னு சொன்னா அருள்நிலையிலே வருகின்ற பெண்மை தன்மையை சொல்லுவதாக பொருள். காமாட்சி அம்மன் என்று சொல்லுகிற பொழுது அந்த ஆண்மை தன்மையை, ஆளுமை தன்மை, எல்லாவற்றையும் தானே ஆளுகிறாள் என்கின்ற தன்மை. மீனாட்சி அம்மன் சொல்லும் போது அவள் அரசி, மீனாட்சி அம்மை என்று சொல்லுகிற போது மனைவி. மீனாட்சி அம்மை உடனாய சுவாமசுந்தர பெருமான், சொக்கலிங்க பெருமான் அப்படின்னு தான் வரணும். ஆனா மரபெல்லாம் மாத்துறாங்க. நக்கா ஒற்று வந்தால் ஒரு பெண்பாலுக்கே அதுதான் வருமா? ஆமா, அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் இங்கே அம்மானாய் அம்மானாய் என்று சொல்லுகிற தன்மை அந்த பெண்மையினுடைய ஆளுமையை உணர்த்துகிறது, அந்த பெண்மையினுடைய சிறப்பை உணர்த்துகிறது. அப்படி வைத்து பாடுகிறார். இந்த கலம்பகத்திலே வருகின்ற அம்மானைக்கும் இதிலே வருகின்ற அம்மானைக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. அது என்ன வேறுபாடு அப்படின்னா, இதனுடைய தன்மை பாடுகின்றான் அம்மானாய் நான் இதை பாடுகிறேன் கேள், அவனுடைய பெருமையிலே நான் இதை பாடுகிறேன் கேள், பாடுவன்தான் நான் இதை பாடுவேனா என்று ஒருத்தி பாட, இன்னொருத்தி அவனுடைய அறுப்பு வழியிலே இதை நான் பாடுகிறேன் என்று அவள் பாட, இல்லை இல்லை நான் இதை நான் பாடுகிறேன் என்று அவள் சொல்ல, இப்படி பல பெண்கள் உட்கார்ந்து கொண்டு பாடுவது போல பாடுவேன். இதிலே உட்கார்ந்தோடு கூட மட்டுமல்ல, இதுல ஒரு மெய்ப்பாடு சொல்ற, கையார் வளை சிலம்ப, காதார் குழையாட, மையார் குழல் புரள, தேன்பாய வண்டொலிப்ப, செய்யானை வெந்நீர் அணிந்தானே வரும். அப்படியானா பாடி லாங்குவேஜ் என்றான் பாருங்க, மெய்ப்பாடு. அந்த மெய்ப்பாட்டு உணர்வோடும் பாடுவான், பாடி ஆடு மகிழ்ச்சியோடு. அதனாலதான் பற்றிய பேரானந்தம் பாடுகின்றான் அம்மானா என்று முடியும். அந்த பேரானந்தத்தை தான் ஆனந்த கழிப்புன்னு முதல்ல கொடுத்தாங்க. இந்த ஆனந்த கழிப்பு என்கின்ற அந்த ஒரு தொடர் இருக்கு. இதை நான் கொஞ்சம் வேகமாக சொல்வதற்கு காரணம், சிந்தனைகள் அவ்வளவு இருக்கு. தலைவரிடத்தில் கூட சொன்னேன், இந்த அம்மானையும் பொற்றுண்ணமும் பேசப்படவே இல்லை. பொற்றுண்ணத்தை வேற மாதிரியே ஆக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே திருப்பச்சுண்ணம் மிக அற்புதமான பகுதியை கொண்டிருக்கிறது. அந்த ஆனந்தம் தான் எனக்கு தலைவரிடத்துல கேட்டேன், அதை கொடுத்து கொண்டாங்க, இதில் போடுறாங்க. சென்ற மாத இதழில் வேற மாதிரி போட்டுருந்தது, அதுவும் படிக்க வேண்டியதுதான், பேச வேண்டியது. ஆனால் பல பேர் அதை பேசுறாங்க, அதை எத்தனை பேரும் பேசுறாங்க, அதில் ஒன்றும் குறைபாடு இல்லை. ஆனால் அம்மானையும் இதையும் பேசுவதற்கு தமிழறிவு வேணும். தமிழறிவு இல்லாமல் இதுகிட்ட கொஞ்சம் போனோம்னா கதை சொல்லிட்டு போகலாம், வேணும் ஒன்றும் பண்ண முடியாது. இது தன்னார் தமிழளிக்கும் கண்பாண்டி நாட்டானை என்று இந்த தொடர் இங்கு வருதுன்னா சாதாரணமானது அல்ல. அதில் இங்கே இந்த செய்தியை உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன். இப்போ பின்னால் வந்து அம்மானைக்கும் இவர் முன்னால் பாடியிருக்கிறார் என்பதற்கும் ஒரு வேறுபாடு இதுதான். பின்னால் வந்த அம்மானை என்ன சொல்லுவோம், ஒரு பெண் ஒரு செய்தியை சொல்வார், அந்த செய்தி மேலே இன்னொரு பெண் கேள்வி கேட்பார். எப்படி பாருங்க, சொற்பொழிவு செய்தியை சொல்லியாச்சு, அதில் ஒருத்தி ஐயா இதை சொன்னது நீங்கள் என்ன இந்த வகையில் அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்பார். அதற்கு சமக்காரமாக ஒருத்தி பதில் சொல்வார், நேரிய பதில் அல்லது நேர்மை பதிலாக வராது. ஒரு உதாரணம் சொன்ன, திருவாரூர் கலம்பகம் சொன்னாதான் நமக்கு விளக்கமாயிடும். திருவரங்க கலம்பகம், மதுரை கலம்பகம், திருவாரூர் கலம்பகம் என்று கலம்பகம் எல்லாம் பலது இருக்கு. அத்தனையிலும் இந்த மாடல் தான் இருக்கும். அத்தனையில இப்ப நான் சொல்ல போற மாதிரி ஒருத்தி பாடுறா, ஈசன் பசுவாகி ஏம நிலம் கன்றாகி ஈசு புகழாரூரில் நீதி வந்தாரம்மானாய். ஒருத்தி செய்தி சொன்னான், ஈசன் பசுவானான் ஏமன் இளம் கன்றாக வந்தான், ஆரூரிலே வீதி வளம் வந்தாங்க அவங்க அப்படின்னா. அப்போ ஈசு புகழ் ஆரூரில் வீதி வந்தாராமாயின் தெருவிலே வந்தார்கள் என்றால் காசளவு பாடும் கறக்குமோமானாய். காசளவு என்பது கால்படி, அந்த அளவு பாலாயிகள் அந்த பசு கறக்குமான் தான். இது ஈசன் தான் பசுவா வந்தா இவ கேள்வி கேட்கறது பாருங்க, பசுன்னு சொல்றியே, காசளவு பாடும் கறக்குமோ அம்மானாய் வருமானா. உடனே இவ பதில் சமத்காரமா கேக்குறா, என்ன இப்ப வேணும்னே, ஈசனார் வந்து பசுவாக வந்தாருன்னா அது பால் கறக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டாளே. இவ என்ன சொன்னா, கன்றை உதை காளி கறக்குமோ அம்மானாய், கன்றுக்குட்டியே உடைத்த காளி அல்லவா அது. அப்ப எப்படி என்ன, யமன் கன்று, கன்றுக்குட்டியே உடைத்த பசு, அது எங்க நமக்கு கறக்க போகுது அப்படின்னு அவ பதில் சொல்லி முடிப்பான். சமத்காரமாக பேசும். ஆனால் இங்கு அப்படி இல்லை. இந்த பகுதிகள் இந்த அம்மானை முழுதுமே அம்மானாய் அம்மானாய் என்று அந்த பெண்மையினுடைய தன்மையிலே ஆளுமை தன்மையை ஏற்றி பாடுகிறது. அதனால் அம்மானாய் என்று பாடுகிறார். ஒவ்வொருத்தரும் பாடுகின்றான் அம்மானாய், பாடுகின்றான் அம்மானாய். இது நான் உங்களுக்கு முன்னுரையாக கொடுத்த செய்தி. இப்ப செய்திக்கு வருவோம். செங்கண்ணடுமாறும் முதல் பாட்டே அற்புதமா தொடங்குறார். இதுல ஒரு முரண்பாடுகள் வரும். முரண்பாடுகள்னா இந்த நிலை இது, இதுக்கு வேறுபட்ட நிலை இது வரும். குத்தம் முதல்லயே கவனித்துக் கொள்வோம். செங்கண்ணடுமாலும் செங்கிடந்தும் காண்பறிய பொங்குமலற்பாலம் பூதலத்தே போந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் தோலை தென்னன் பெருந்துறையார் அங்கணன் அங்கணனாய் அரைகூவி வீடருளும் அங்கணன் அங்கணனாய் அரைகூவி வீடருளும் அங்கருணை வார்களே பாடுதும் காணம்மானாய். ஒரு குறிப்பு சொல்ற மூலக அவன்தான், நின்ற இடத்துல இருந்து அவன்தான், அவன் அதுல இருந்து மாறும். நின்ற இடத்துல நின்றான், மூலகே அவன்தான். இடந்தானே அகழ்ந்தானே, ஒரு ஜேசிபி போல நின்ற இடத்துல நின்று வாரலாம், வாரி கொண்டு போலாம், அப்படி போகலையா? இடந்து சென்றானா, சென்று இடந்தானா, எவ்வளவு தூரம் ஓடி போனாலும் அது வரைக்கும் போனானா. அதான் பாருங்க அந்த வார்த்தை சென்றுன்னு இருக்கும். செங்கண் நெடுமாலும் உயர்வு சிறப்பு உண்மை, நெடுமால் நீண்டவன் மிக உயர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். இவரே பாடுவார், நான்முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூவுல கலந்து நாட்டிசை முனிவரும் ஐம்புலன் மலர ஓத்திசை கதிர் முடி திரு நெடுமால் அன்று அப்படி போனாலும் நெடுமாள்வார். இங்கேயும் செங்கண் நெடுமால் இடந்து சென்று அகழ்ந்து கொண்டே கூடவே சென்றான். இங்கிருந்து தோன்றிட்டு அங்க தானன் இல்ல, சென்று இடந்தும் திருப்பி போறணும். இடந்து சென்றும் அகழ்ந்து சென்றும் காண்பறிய பொங்கு மலர்ப்பாருந்தான். அவன் காண்பறிதாக நின்றான். நமக்கோ இங்க பொங்கி மேலே வருகிறது. அவன் உள்ள கோண்டி போனா இங்க பொங்கி மேலே வருகிறது பொங்கு மலர்ப்பாதம். இது சிவபிரகாச சுவாமிகள் போன்றவங்களுக்கு எல்லாம் அப்படியே எடுத்து கொடுக்குது. அவருடைய கற்பனை எல்லாம் பார்த்தனாலும் கூட அதுக்கு ஆதார சுருதி தான். திருவாசகம் சாதாரணமா வரல இந்த வகையில. பொங்கு மலர்ப்பாதம் தான் இவன் உள்ள தோண்டி போறான், இது மேலேயே பொங்கி வருது அப்படின்றார். இந்த மலர்ப்பாதம் பொங்கி மேலே வருகிறது, அவன் சென்று இடந்து கொண்டு போகிறான். இந்த முரண்படையை வைக்கிறார், முரண் கருத்து. சென்று இடந்தும் காண்பறிய பொங்கு மலர்ப்பாதம் இங்கே பொங்கி மேலே வருகிறது. என்ன மலர்ப்பாதம்? திருவடி. இங்க திருவடி, திருவடி என்பது அனைத்துமே சிவலிங்க மூர்த்தம்தான். ஏன் அதை திருவடி என்று சொல்லுகிறார்கள் என்று நீங்க கொஞ்சம் அடிமுடி தேடிய படலத்தை பார்த்தோம்னா தெரிந்து கொள்ளலாம். கந்த புராணத்தில் இருக்குது. சாதாரணமாக சொல்ற இதெல்லாம் ஒரு மறைமொழிகள். திருவடியின் மலர்ப்பாதம் என்பது மலரை சூடுகின்ற பாதம், மலர் போன்ற பெரும் கருணையோடு வருகின்ற திருவடி என்றெல்லாம் வருது. திருக்குறள் முதல் கொண்டு தமிழ் மறையில தமிழர்களுடைய கருத்திலே மலரடி திருவடி என்று சொன்னா சிவலிங்க மூர்த்தம் தான். அத அவன் தேடி கொண்டு போனா முடியாம போகின்ற போது இளங்கலாய் தோன்ற கல்லாகத்தான் தோன்றினார் அப்படின்னு அடிமுடி தேடிய படலங்கள் வரும் கந்த புராணத்துல. இங்கேயும் சொல்றார். ஆனா நாமும் அது என்னமோ நினைக்கிறோம். பெரிய வம்பு என்னன்னா, நேற்று இன்றைக்குதான் நேற்று ஒரு அம்மா பிரசாதம் படிச்சு அதை கொண்டு போய் ஒரு கிறிஸ்துவர்கிட்ட கொடுத்தாங்க. சாமிக்கு படைச்சது பிரசாதம்னா, உங்க சாமிக்கு படைச்சதெல்லாம் நாங்க வாங்க மாட்டேன், எங்களை வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. வேதம் பண்றாங்க அப்படின்னு இந்த அம்மா குறை சொல்லிட்டு இதுக்கு ஒரு பத்திரிகையிலேயே எழுதியிருந்தான். இதுல எண்ணி பார்த்தா இவகிட்ட தான் தப்பு, அவகிட்ட இல்ல. நீ சுவாமிக்கு படைச்சதை பிரசாதமா நீ கருதுல, அந்த அமுகம் கிடைக்க போகுதான்னு நாம நினைக்கணும். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணது, நிவேதனம் பண்ணது அவ்வளவு அற்புதமானது. அது ஏன் அப்படின்னா, அந்த நறுமணத்தை அவன் உண்றான், அந்த சித்தியை நமக்கு தர்றான். அதுல நாற்ற உண்டியதுன்னு பேரு. மதுரை காஞ்சிலே சொல்லுவார், சுவாமிக்கு நிவேதனம் பண்றதுக்கே அதனுடைய நறுமண வாசனையை ஊட்டுக்கிறோம். அந்த நறுமணத்துலதான் எல்லா உணவுமே இருக்கு. இப்ப நாம அனுபவிக்கிற இந்த உடம்பெடுத்த உணவு தன்மையில பெறுகின்ற அனைத்தும் மூக்குதான் முதன்மை. இந்த மூக்கு ஓகே பண்ணலன்னா பக்கத்துல கூட உட்கார முடியாது. தீண்டாம இந்த நாட்டுல வந்ததுக்கு ஒரே காரணம் இந்த கண்ணு தான். இல்லைன்னா இந்த நாட்டுல தீண்டாமே வராது. உலகத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா தமிழகத்துல அவ்வளவு அன்பு, அன்பு நெறியில இருந்தவங்க, அன்பு மக்கள், அப்படி ஒருவருக்கு ஒருவர் சேர்த்து அணைத்துக் கொள்வாங்க. அப்படிப்பட்ட தன்மை. அவன் கிட்ட வர சொல்லவே எங்க மாமா தான், எங்க சொந்த தாய் மாமன் தான், என்றால் பெரிய உடையவர் தான், கெட்டவர் சொல்லவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. சரி மாமான்றான். என்ன பண்றது, அந்த பையன் பாதி படுத்துட்டு நம்மளை கெட்ட வர மாட்டான்றான், நம்மளை தொட மாட்டான்றான்னா நீ இருக்கிற நிலைமை. மூக்கு வாய் தேடி கண்ணுடலாகி வந்து ஆக்கும் ஐவர்தம் ஆப்பை அவிழ்த்து, என்ன வார்த்தை போடுறாரு பாருங்க. இப்ப சொல்றான் ஆப்பு வச்சாண்டான்னு இப்ப சொல்றேன் சார். ஆனா அப்ப சொல்றாரு ஆப்புன்னா செருக்கி வைக்கிறது. என்ன செருக்கி வச்சா, நம்முடைய மனதை எல்லாவற்றையும் செருக்கி வைத்தது மூக்கு முதல்ல தான் வச்சுதான். அந்த நறுமணத்தை கொண்டுதான் எல்லாமே, அதைத்தான் நறுமணத்தை கொண்டு போய் சுவாமிக்கு அந்த நறுமணத்தை ஊட்டி சுட சுட கொண்டு வந்து சுவாமிக்கு ஊட்டிட்டு அதை உண்றார். கண்டிப்பா உண்றார். அப்புறம் அதனுடைய பிரசாதத்தை நாம சாப்பிடுறோம். அந்த பிரசாதத்தை நீயே மதிக்காம மற்றவர்கிட்ட கொஞ்சம் கொடுத்துருங்க. ஆனா அவ மதிக்கிறார், அவங்க மதிக்கிறாங்க. ஏன்னா நீங்க உங்க சாமிக்கு படுத்தது நீங்க தான் சாப்பிடணும், நான் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நான் உங்க சாமியை நான் மதிக்கதே இல்லை. ஆமா, எங்க சாமி தான் நான் மதிக்கிறேன். அவ சொல்றா, தவறு கிடையாது. ஆனா அத்தை நாம குறை சொல்றோம்னு சொன்னா இவன் எப்படிப்பட்ட சமரசம் பண்ணிக்கொள்ளவன்தான் பாருங்க. சமரசம் என்பது எதில் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னா மனிதர்களுக்கு மனிதர் பண்ணலாம். அன்பு நிலையில அவங்களுக்கு இல்லைன்னு சொன்னா விட்டு கை கிளை பெருந்திணை என்பதெல்லாம் அன்பின் ஐந்து நிலை வராது. ஒரு தலை காதல் வராதே வராது, ஒரு தலையா போறதல். அன்பு என்பது இருபாலும் சேர்வது தான். அதை விட்டுட்டு நாம் மட்டுமே போய் கொண்டிருப்பதோ அவங்க வராமல் இருப்பதோ என்பது அது எந்த அறிவுடமையும் ஒத்து வராது. ஆனால் நடக்கும். இங்கேயும் இந்த பொங்கு மலர்பாதம் என்று சொல்லிட்டு பாருங்க, அந்த பூசணையில இறைவனுடைய திருவடி மலர் நிலையில அன்பு பொங்கும், அன்பு வளரும். அதைத்தான் இந்த பாட்டினுடைய அடிப்படையை திருவம்மானில கடைசி வரைக்கும் போகிற பொங்கு நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் சென்று இடங்கும் காண்பறிய பொங்கு மலர்பாதம் பூதலத்தே பூந்து பொங்கருளி. அங்கே பூதளம் என்ற சொல்லுக்கு பூவாகிய இந்த மண் உலகம், இதுல பூத்து வரக்கூடியது, இந்த பஞ்சபூதங்களிலே இருந்து தோன்றி நமக்கு அரு செய்யக்கூடியது பூதளம் என்ற சொல்லுக்கு அந்த பொருள் தான். பூதளத்தே பொங்கருளி, அதுதான் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அட்டமூர்த்த வடிவம். சிவபெருமானுக்கு பஞ்சபூதங்களும் வடிவம், சூரிய சந்திரன் உருவம், உயிர் ஒரு வடிவம், அடியார்களும் சூரியனும் சந்திரனும் பஞ்சபூதங்களும் ஆக எட்டு மூர்த்தங்கள், அவனுடைய திருமூர்த்தங்கள். அதான் பூதலத்தே பொங்கருளி. அப்படி பொங்கருளி என்ன பண்ணா, எங்கள் பிறப்பறுத்திட்டு என் தரம் மாட்கொண்டு. இதுல எங்கள் பிறப்பறுத்துட்டுன்னா எந்த நிலையிலே இருப்பவர்களையும் ஆட்கொள்ளுகிறான், எங்கள் பிறப்பை அறுக்கிறான், வழிபாடு செய்கிறவனுடைய பிறப்பை அறுக்கிறான், எந்த நிலையிலே இருப்பவர்களையும் ஆட்கொண்டு அவன் அருளுகிறான். அவைகள் புரிந்து கொண்டால் பிறப்பு அறுக்க முடியும், புரிந்து கொள்ளாமையினால் இல்லை. இந்த வார்த்தையில இறைவன் எங்கும் இருக்கிறான், உணர்ந்தவர்களுக்கு உள்ளவனாகவும் உணராதவர்களுக்கு இல்லாதவனாகவும், இல்லானே உள்ளானே. அவன் உள்ளவனாக யார் இருக்கிறான், உணர்ந்தவர்களுக்கு. உணர்ந்தமா முனிவர் உம்பரோடு ஒழிந்தார், உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே என்ற அந்த குரலாம் இருப்பாருங்க. எங்கள் பிறப்பறுத்துட்டு என்பது வழிபாடு செய்து திருவடியில் போற்றுகின்ற எங்களுக்கு பிறப்பை அறுக்கிறான். மற்ற எந்த தரமும் மற்றவர்களுக்கு அனைவருக்குமே அவன் ஆட்கொள்ளும், ஆனா அவைகள் உணர முடியவில்லை. எந்த தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான், திருப்பெருந்துறையிலே குருவாக வந்து அருள் செய்த பெருமான். அதுல தெங்கு திரள் சோலை இதுக்கு பொருள் எழுதுகிற போது தென்னை மரங்கள் நிறைந்த சோலைன்னு எழுதுறாங்க. தயவு செய்து தெங்கு என்பது காய்களுக்குத்தான் பெயர், ஆகு பெயராக மரத்தை உணர்த்தும். ஆனால் இங்கே என்ன பண்ற, ஒவ்வொரு தென்னை மரத்திலும் தெங்கு என்பது தேங்காய்கள் அப்படியே திரட்சி திரட்சியாக ஒவ்வொரு தேங்காயும் திரண்டு இருக்கும். அந்த தேங்காய்களும் ஒரே கொலையில 200 காய் 250 காய் இருக்குன்றாங்க பாருங்க. அதான் தெங்கு திரள் சோலை, ஒவ்வொரு தென்னை மரத்திலும் தேங்காய் திரண்டு இருக்குன்னு அர்த்தம். தெங்கு திரள் என்பது தேங்காய்கள் திரள் என்பது தென்னை மரங்கள் திரண்டதல்ல, தென்னை மரங்கள் இடைவெளி விட்டுதான் நடணும், அதுக்கு சில இடைவெளி வரணும். அது திரண்டு இருந்தா என்ன கையாகும், தென்னை மரங்கள் திரண்டிருந்தது அப்படி இல்ல. இயற்கையை உற்று பார்த்து பாடுகிற தெங்கு திரள் சோலை தேங்காய்கள் நிறைந்து ஒழுங்குகின்ற ஒவ்வொரு மரத்திலும் கொடுங்குகின்ற தென்னஞ்சோலைகள். இன்னும் சொல்ல போனா இவருடைய பாடல்கள்ல நீங்க பரவாயில் பார்க்கலாம். பெருந்துடைய திருப்பெருந்துடைய அந்த நீர் வளம் அவ்வளவு சிறப்பா பாடலாம். அப்போ சொல்லும் போது ஒவ்வொரு பாடல நீங்க பார்க்க திருப்பெருந்துறையை நினைத்தாலே எனக்கு முத்தி வரும், எண்ணினாலே முத்தி வரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பெருந்துறையை எண்ணுங்கள் நம் பிறவி காடு போயிடும். பெருந்துறை என்பது ஒரு திருத்தலம், அந்த திருத்தலமும் ஈரம் மிகுந்த தலம், அங்கே இருக்கின்ற பெருமானும் பெரும் கருணை உடையவன். கொஞ்சம் தயவு செய்து நம்ம எண்ணிக்கொள்ளணும், தமிழ் இலக்கியத்துல பாலைவனத்துல மக்கள் ஆரலை கழுவர்கள் தான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களால அவங்களே நல்லபடியா இருக்கணும்னாலும் இருக்க விட்டாது. பாலை நிலத்துல மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஆரலைக்கு உண்வார்கள், வளம் இல்லை. ஈரம் மிகுந்த தன்மை இந்த வளநாடு, இந்த தமிழ்நாடு உயர்ந்த தன்மையிலே வல்லன்மை பொருந்து இருந்ததுக்கு ஒரு காரணம் சொல்வார், தொல்காப்பியர் சொல்வார், வன்புகழ் மூவர் வல்லன்மையினால் புகழ் பெற்ற வள்ளல் தன்மை என்கின்ற கருணை உள்ளத்தினால் புகழ் பெற்ற மூவேந்தர்கள் ஆண்டார்கள் சொல்லி அப்படியே விட்டா போதாதுன்னு தன் பொழில் வரைப்புன்வார். வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு, குளிர்ந்த பொழில்கள் அப்படி நிறைந்த நாடு, அதான் வள்ளல் தன்மையா இருக்கான். இங்க ஒண்ணுமே இல்லாதுன்னா அன்புட்டு கையேன் கொண்டாட்டி கையேன்ற மாதிரி மத்தவங்க தேர்ந்து கொடுத்து இவர் என்ன வள்ளல், அவருக்கு எல்லாம் வள்ளல்னு சொல்லக்கூடாது, ஒத்துக்கவே கிடையாது. திருமுறைகள் யார வல்லல் சொல்லணும்னா குளிர்ந்த உள்ளம் தன்னென்ற ஒழுக்கம் இந்த மாதிரி. இந்த பகுதியில் தென்னு திரள் சோலை தென்னன் என்பது தென்னாடுடைய பாண்டியர் தான் ஒண்ணு, தென்னாடுடைய பெருமான் தான் தென்னாடுடைய சிவனே என்றது நூற்றுக்கு நூறு சரியாது. காரணம் என்னன்னா அந்த தென்னம் பொறுப்பன் அப்படின்னா பொதிகை மலை தான். இன்னொரு செய்தி உண்டு, திருவிளையாடு புராணத்தை தான் பார்க்கணும். சிவபெருமான் சேர சோழ பாண்டியர் மூவரிலும் அங்க அங்கே கண்ணியே உமாதேவியை தோற்றுவித்ததும் இவரே சோமசுந்தர கடவுளாக வந்து ஆட்சி பண்ணதும் பத்தாவதுக்கு உக்ரகுமாரனாக முருகப்பெருமானியை அவதாரம் பண்ண வச்சதும் அப்பா அம்மா புள்ள மூணு பேருமே பாண்டி நாட்டுல ஆட்சி கொண்டதும் பரஞ்சோதியார் பாடுவார். இன்னும் இது பாண்டி நாட்டுக்கு பெருமை கொடுக்கலாம், இப்படி அத்தனை பேருமே இங்க வந்து தோன்றுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா தமிழுக்காக தாங்க. கண்ணார் தமிழழிக்கும் கண்பாண்டி நாட்டான் நண்பாட்டு புலவனாய் தங்கம் ஏறி நற்கனக கிழி தருவித்து அருளினோன் தான். பெரியவர்களே, மக்கள் வெவ்வேறு விதமாக போகலாம், ஆனால் தமிழ் என்ற ஒன்று இருக்கு பாருங்க. கம்பராமாயணத்துல கூட அவரால் மாற்ற முடியல, கம்பர் தமிழ் யார் வந்தது அப்படின்னா அதுக்கு முன்னே இருக்கு செங்கன்மால் பின்சென்ற பச்சை பசுன் கொண்டலே தம் பைந்தமிழ் பின்சென்ற பச்சை பசுன் குமரகுரு பாடுறார். தமிழுக்கு பின்னால பெருமாள் ஓடிட்டாரு, அவருக்கு பின்னாலே சீடம் ஒண்ணும் அதுக்கு பின்னால் அவருக்கு ஒன்றாரு திருமொழி தாழ்வார் அவருக்கு பாடுவார். ஆனா கம்பர் என்ன பண்ணுவார், தழற்புரை சுடற்கடவுள் தந்த தமிழ் தந்தான், தழற்புரை சுடற்கடவுள் தந்த தமிழ். அந்த தமிழுடைய தன்மை இன்றைக்கல்ல, இனி மொழியாராச்சியர்கள் என்ன பண்ணாலும் பண்ணிட்டோம், அந்த தமிழுடைய ஒலி அமைதியும் மற்ற தன்மையும் அவ்வளவு பெரிது. அதனாலதான் இங்க சொல்றார், தென்னன் பெருந்துறையான் அவன் தென்பாண்டி நாட்டான் தென்னன் தன்மையை உடையவன். இங்கே தெங்கு திரள் சோலை பெருந்துறை, இங்கே தெங்கு என்பது தேங்காய் தான், அது திரட்சியாக திரண்டு இருக்கின்ற சோலைகள் தென்னை மரங்கள்னு அர்த்தம். நீங்க தெங்கு என்பதை கொண்டு வந்து தென்னை மரங்கள்ன்றது சொல்லிட கூடாது, தென்னை மரங்கள் திரண்டு வரக்கூடாது, ஒவ்வொரு மரமும் பக்கத்துல பக்கத்துல வரக்கூடாது, ஆனா தேங்காய் ஆமா அந்த திரள் என்ற ஒரு சொல்லினால் தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துறையான் அங்கணன் அழகிய நெற்றிக்கண்ணை உடையவன் நடுநிலையாளன் அவன் மாறமாட்டான். மற்றவங்கள்லாம் அப்படி இல்லை, கொடுத்தாதான் ஒண்ணு கொடுக்கலன்னா இல்லைதான் நீங்க ஆமா கொடுத்தால்தான் அப்படி நான் சொல்ல. இத என்ன சொல்றாரு, அன்னைக்கு தச்சனுடைய யாகத்துல போய் உக்காந்துக்குன்னு அவன் நல்லா ஓட போறான்னு சாப்பிட்டாவலாம், சாத உன்னால் தக்கன் வேள்வி தகர் தின்று, தகர்னு ஆடு தின்று நஞ்சம் மஞ்சி. இந்த ஆலகாலம் வந்த போது இவங்க பயந்து போய் என்ன என்ன பண்ண சொல்றன்னு ஒவ்வொருத்தரும் விட்டுட்டு ஓடிட்டான். அப்ப அவையந்தா என்று அவிதாயிடும் நம்ம வரவரே, கொடுத்தா ஒரு பேச்சு கொடுக்கலன்னா ஒரு பேச்சு இருக்கிறானே நம்ம ஆளுங்க, அவன் அவன் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு. அதனால இங்க அங்கணன் என்ற சொல் சிவபெருமானுக்கே உயர்வு. அழகிய நெற்றி கண்ணன் அவன் அந்தணனாய் பெரும் கருணை ஆளனாய் வந்து நம்மை ஆட்கொள்ளுகிறானே, எனக்கு இதை காட்டி கொடுக்கிறானே, இந்த திருவடியை என் மேல் வைக்கிறானே, அதை நான் பாடுவோம். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதிலிருந்துதான் இவருடைய அருள் வீச்சு, அருள் தன்மை, அருளுடைய பரப்பு அத்தனையும் பாடி அவர்கள் இன்பம் உறுகிறார்கள். பெரியோர்களே, இன்பம் என்பது எல்லா உயிர்க்கும் தான் அமர்ந்து வரும் வேவத்தாகும். இப்ப இத கதையா சொல்வது ஒன்று, அதிலே கருத்து ஊன்றுவது ஒன்று, அந்த கருத்து ஊன்றி அதுமயமாகவே ஆவது ஒன்று. கதைகளாக கேட்போம், அதே கொஞ்சம் கருத்தை ஊன்றுவோம். அப்போ ஊன்றுகிற போது அதன் மயமாக நாம் மாறுவோம். இவங்க அந்த மூணாவது நிலையை தான் பேசுறாங்க, பற்றிய பேரானந்தம், அந்த ஆனந்த நிலையிலே பாடுகிறாங்க. அதனாலதான் அம்மா நாய் பாடுகுண்டான் அம்மா நாய் இதை பற்றி பாடப்போகிறோம், பாடுவோம். நான் பாடுகிறேன் கேள், பாடுகிறேன் பாட் என்ற அத்தனை பொருள் வரும். பாடுகுண்டான் தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் அங்கணன் அந்தணனாய் அரை கூவி வாயிருந்து அழைக்கிறான் வாங்க அப்படின்னு அரை கூவி வீடு பேர்த்து அருளுகிறானே. அந்த அருணை கருணையை என்ன சொல்லு, அழகிய கருணை அது. அந்த கருணை அரை கூவி வீடருளும் அந் கருணை வார்கடலே, அந்த திருவடியே. அந்த வார்கடல் என்ற சொல்லுக்கு, வார்கடல் இந்த சொல்லுக்கு நீண்ட திருவடின்னு சொல்லுவாங்க. எப்படி நீண்டது? அழகிய கருணை நீண்டதா? எப்படி நீண்டது அப்படின்னா, பாதாளம் ஏழிலும் கீழ் நீண்டது. எல்லா உயிர்களுக்கும் நீளுகிறது. தெரிந்து போற்றிக் கொள்ளுகிறவர்கள் திருவருளுக்கு ஆளாகிறார்கள். தெரிந்து கொள்ள முடியாமல் இருப்பவர்கள் அவனுடைய வெளியிலே கிடந்து உழல்கிறார்கள். அவ்வளவுதான், கருணையிலே கொஞ்சம் கூட குறையல. அங் கருணை அழகிய திருவருள் நிலை, கருணை நிலை நீண்டு செல்லுகின்ற திருவடினார். அங்கருணை வார்கடலே பாடுகின்றான் அம்மானா. இதை நான் இப்படி ஒன்று சொல்றேன், பூவாய் நெடுங்கோட்டு உருபசுந்தேன் மேல நீண்ட கிளை பெருந்தேனட, அது மேல இருந்து உச்சில பூவாய் நெடுங்கோட்டு நீண்ட கிளை உச்சி, அதுல உருபசுந்தேன் உச்சியில் இருக்கு. கீழே ஒருத்தம் படுத்துருக்கான், கைகால் உடங்கு பொறியிலி, கையிலும் இல்லை காலும் இல்லை கண்ணும் தெரியல. அப்படியே கைகால் உடங்கு பொறியிலி தன் நாவாய் ஒழுகிற்றியன, தன் நாவிலே தானாக ஒழுவது போல உலகம் மலர்ந்த மாலும் நான்முகனும் தாவாய் என நின்றிய தடுப்ப தானே உவந்தியம் கரதளத்தில் மேவா அமர்ந்த மாமணியை பொழுது வினைக்கு விடை கொடுப்பாம். பிரபலங்களில முதல் பாட்டு சிவகுமார சுவாமி கையில இஷ்டலிங்கம் பூஜை பண்ணுவார். இஷ்டலிங்க மாமணி இஷ்டலிங்கம் அவர் கையில வச்சு அப்புறம் கழுத்தில் வச்சுக்குவாங்க. அவங்க வீரசைவ மரபு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால கையிலே வைத்து கொண்டு அந்த பூஜையை செய்கிறார். அவருக்கு சொல்ற இந்த கருத்து தான், இங்கிருந்தா போதும். இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, வீரசைவரே இவர் தான் போடுறாங்க. அவங்க இஷ்டலிங்கம் வச்சுக்கினாங்க, இவர் அப்படி பாடல, திருவடியை காட்டி இதை தொழு என்று எனக்கு அருள் செய்தான். அவன் திருவடியை கொடுத்தான், இணையார் திருவடி எந்த தலைமையில் வைத்தான் அப்படிதான் அவர் சொல்றது. இந்த திருவடியை கொண்டு பூசகம் செய்து கொண்டு வா அப்படின்னு கொடுத்தான். இதுல அன்பு மிகுது, ஆனந்தம் பெருகுது அப்படின்றார். இப்ப இவர் என்னன்றாரு, மேலே இருக்கின்ற தேன் கைதால் முடங்கு பொறியில் சொன்ன நாவாய் ஒழுகித்தேன, அதுதான் அங்கருணை வார்களே. மிகப்பெரிய கருணை, அது நீண்ட கடலாக வருகிறது. வார்த்தடை வாரிரும் கூந்தல் அப்படின்னு சொன்னா, கொட்டை இடத்துல இருந்து சிக்கி இல்லாம முழங்கால் வரைக்கும் வருது கூந்தல்னு அர்த்தம். வாரிரும் கூந்தல் நல்லாயினா, ஆமா, நான் பெண்கள் தலை வாருகிறார்கள், ஆண்கள் தலை சீவுகிறார்கள், மரபு சொல்லு அப்படிதான். ஆமா, தலை வாருதல்னா நீண்ட கூந்தல், கொட்டை இடத்துல இருந்து அப்படியே வரும் சிக்கி இல்லாம, அதுதான் வாழ்தல். சீவர்கள்னா அப்படிதான், அது வாழ்தல் இல்லை. இந்த மரபு சொல்ல புரிந்து கொண்டா வாழ்தல் என்னன்னு தெரியலாம். அந்த பாட்டுல அங்கருணை வார்கடலே, வார் என்பது நீண்ட திருவடி, எல்லா உயிர்களுக்கும் பெரும் கருணையோடு சென்று கொடுக்கின்ற அந்த திருவடியை, கருணையோடு வருகின்ற அந்த திருவடியை, அந்த கருணை தன்மையாக கொடுக்கின்ற திருவடி. திருவடியை நாம் பாடுவோம். அவன் தேடிக்கொண்டு போகிறான், சென்று இழக்கிறான். இது பொங்கி வருகிறது, இங்கே பொங்கி நம் கையிலே இருக்கிறது. இந்த ஒரு பாட்டிலே முதல்ல வைக்கிறாருன்னா திருவம்மானில பின்னால வருது பேரானந்தம் எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இறைவனுடைய அறுப்புகளைத்தான் பாடுது. இறைவனுடைய அந்த நீர்கழல்கள் தான் அங்கருணை வார்கழலை என்பதும். நீர்கழல்கள் என்பது எல்லா உயிர்களுக்கும் பெருந்தருணை செய்யும் பொருட்டு வருகிறது. சிவலிங்க மூர்த்தம் கண்ணார் அமுத கடலே கடலே போற்றின்றாங்களே அண்ணாமலைய, அது காரணம் என்ன, எங்கோ இருக்கின்ற தண்ணீரும் கண்ணிலே நிறைந்து காட்டுகிற காட்சி அது சிவலிங்க வடிவம். அருள், அருள் தன்மை, அடிஞானம்னு சொல்லும், அருஞானம்னு சொல்லும். அதாவது அருஞா அடிஞானத்தால் பொருளும் ஆன்மாவும் காட்சி கடியார் புவனமுத்தும் காட்டின்னு வருது. அந்த திருவடி ஞானம் என்பது சிவலிங்க பூசணியிலே வருகின்ற அருள் ஞானம் தான். இது வேற அது வேற பிரிக்கிறதில்ல, அவருடைய அருள் தான் இது. பொருட்டாக நமக்காக அருள் செய்கிறான். பெரியவர்களை இன்னொரு செய்தியும் சொல்லுறேன், இயற்கை முறையிலே சொல்றேன். சிவலிங்க வடிவம் கல்லாகத்தான் தோன்றியதுவார், விலங்கலாய் தோன்றதுதான் வரும். அது என்ன காரணம், ஜோதியினுடைய புறப்பண்பு அகப்பண்புன்னு ரெண்டாக பிரியுங்க. ஒரு ஒளி புறப்பண்பு வெளிச்சம், லைட், அகப்பண்பு வெப்பம். ஒரு ஒளியினுடைய புறப்பண்பு வெளிச்சம், அகப்பண்பு வெப்பம். இந்த வெப்பம் இல்லாமல் ஒளி இருக்குமானால் அது ஜோதி அல்ல. ஒளி இல்லாமல் வெப்பம் மட்டும் இருக்குமானால் ஜோதி தான். நாம் இன்னொன்று சொல்றேன், ஒரு சைவம் சிந்தனைகள் புறத்திலே திருநீர் அணிதலும், புறத்திலே உருதிராக்கு அணிதலும், மனதிலே ஐந்தெழுத்து ஓதலும், மனதிலே சிவபுரம் பொருளை நினைத்தலும் இரண்டும் ஒன்றாக இருக்கும் பொழுது அகமும் புறமும் ஒன்றாக இருக்கின்ற பாங்கு மிக அழகல். இது அகத்தும் புறத்தும், வைரா அடிக்கடி சொல்வார் என்ன அகத்தும் புறத்தும் என்று ஆட்கொள்கின்ற அந்த ஒரு கருத்தை சொல்றது அதான் உண்மை, அது சரியான கருத்து. அகத்திலும் இருக்கணும் புறத்திலும் இருக்கணும், அப்போ ஒன்றை ஒன்று சார்ந்து வரும். எப்படி வரும்னா, இப்ப நான் கொஞ்சம் வேற யாரா சிந்தனை இருந்தா கூட என் நெத்தியில் இருக்கிற விபூதியை பார்த்து ஐயா வணக்கன்றீங்க சொன்ன உடனே நான் புரிஞ்சுக்கிறேன், ஓ நாம ஏதோ நினைக்கணும் பெருமாணி அப்படின்னு என் மனதை நேர்படுத்திடுது. ஆக அகத்தும் புறத்தும் புறமும் அகமும் ஒன்றாக இருக்கணும் என்ற கோட்பாடு இந்த அன்பின் ஐந்தினைக்கு இயல்கு இயக்க. அகத்திணை என்னவோ அதான் புறத்திணை, புறத்திணை எதுவோ அகத்திணை. சரி, புறத்திலே இல்ல தோற்றம் இல்ல, அந்த திருநீர் இல்ல, உருதிராட்சம் இல்ல, ஆனா நெஞ்சிலோ அந்த சிவா என்ற சொல்லுதுல சிவபெருமானுடைய கருணையில ஒரு ஈர்ப்பு இருக்கிறது மனது. அப்படியானா அவனை ஏற்றுக்கொள்ளுது கையும் பரவாயில்ல. மனதுல சிவசிந்தனை இல்ல, புறத்திலே மட்டும் வேடம் இருக்கு, திருநீர் அடிதல் உருதிராட்சம் இருக்கு, ஆனா சிந்தனை சிவசிந்தனை இல்ல, அவங்களை கல்லூரி கையும். அகத்திலே இன்றி இல்லாமல் புறத்திலே மட்டும் இருக்கிற காட்சி உதவாது. புறத்திலே இல்லாமல் இருந்தாலும் அகத்திலே இருக்குமானால் பெருமானுடைய கருணை என்கிற ஜோதி நிலை இருக்கு, அது கைவிடுமானால் எந்த பொருளும் போயிடும். சொல்றார் பாட்டில் பாடுற போது திருநாவுக்கரசுதான் பாடுவார், நடனை வாழ்வு கொண்டு என் செய்தி நானிலே, உடலை சேர்வது சொற்புறமானமே, கடலின் நஞ்சு அமுது உண்டவர் கை விட்டால் உடலினார் கிடந்து ஊர் முனி பண்டமே, அவன் கைவிடுவானால் இது சில்லுட்டு போடும். பார்த்த உடனே சில்லுட்டு போச்சு சார். அப்போ வெப்பம் இருக்கிறவர்களும் அதனுடைய தன்மை இருக்குதுன்னு அர்த்தம், அவர் கைவிட்டால் கேள்விடுறோம். இந்த வெப்ப சக்தியை அகப்பண்பாகிய ஜோதியினுடைய வெப்பத்தை முழுமையாக கொண்டு எந்த நிலையிலும் மாறாது இருப்பது கல்லு. ஆயிரம் ஆண்டுகள் நீர்ல மூழ்கி இருந்தாலும் அதுலயும் எல்லா கல்லுமே கிடையாது, சில கற்களுக்கு மட்டும் உண்டு. இப்போ கூட நீங்க நர்மதியில ஓங்காரேஸ்வரர் கோயில் தரிசனம் பண்ண போனீங்கன்னா பானலிங்கம் எடுத்து வந்து கொடுப்பான், பானலிங்கம் நதியில மூழ்கி கொண்டாரு வாங்க, சின்னது பெருசுல இருந்து இவ்வளவு பெருசு இருக்கும் அத்தனை, அவ்வளவு வேண்டாங்க. இந்த திருவாலங்காட்டுக்கு வந்தீங்கன்னா குழவிக்கள் மேனி மேனியாக இருக்கும், ரொம்ப பல பல பல பலன்னு தின்னும் அந்த மாதிரி கல் இங்க கூட பார்க்கலாம். திருவாலங்காட்டு பகுதியில ரொம்ப அழகா இருக்கும். ஆமா, அத்தனையும் அந்த சிவலிங்க மூர்த்தத்தினுடைய குணம், மேனி இருக்கும், உள்ளே வெப்பமும் இருக்கும், அதனால பூசை செய்கிற பொழுது அதே நீரை கொட்டி பூசை செய்கிற போது இந்த உணர்வு வரும். அதனாலதான் கல்லிலே அந்த ஜோதித்தன்மை உண்டு சொல்றாரு பாருங்க அந்த பாட்டுல. நம்முடைய சேக்கிழார் தான் சொல்றார், காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீண்டாகம் அணிந்தாக்கு நிகழ்வுடியாம் சிவலிங்கம் நானாது நேடிய மால் அயன் இருவர் காண நடுச்சேனாரும் தழற்பிழம்பாய் நின்ற அது தெளிந்தாராய்ந்தான். அந்த ஆதியும் அந்தமும் எல்லாம் அரும்பெருஞ்சோதியாக நின்றதனுடைய முதல் அந்த சிவலிங்க வடிவம், அடி சிவலிங்க வடிவம், அந்த ஜோதியினுடைய தன்மை. இந்த வெவ்வேறு மாதிரியா அந்த உருவத்தை பார்த்துட்டு வேற மாதிரிலாம் சொன்னவெல்லாம் வந்து சொல்லி இருக்கிறான் புராணங்கள்லாம். கொஞ்ச நம்மள சிவலிங்கத்தை பற்றி அவனும் ஒன்னொன்னும் நக்குகிற நாய்க்கு செக்குன்னு தெரியாது, சிவலிங்கன்னு தெரியாது, அது என்ன பண்ணும், அது என்ன கண்டா நக்கும் வேற என்ன தெரியும். அதனால சிவலிங்கத்தை பத்தி ஆறாரோ சொல்றதெல்லாம் விட்டுங்க, சேர்த்தாறு திருமுறைகளும் என்ன சொல்லுகிறது அதை மட்டும் நீங்க கொஞ்சம் மனதில் பதிவு வச்சோம்னாதான் இது புரியும். அதை கொண்டு பூசை பண்ண பண்ண ஆறு நாள்ல சில பேர் அவரு கண்ணப்பர் அப்படி போனார், சாக்கிய நாயனார் கல்ல இருந்தே போனார், மற்றபடி எல்லா நாயன்மார்களும் அப்படிதான் இருந்தாங்களான்னு அப்படிதான். இவர் முழுக்க முழுக்க மாணிக்க மாசுகிறதுல திருவடிதான், இறைவனை விட இவருக்கு போற்றுவது திருவடிதான். அந்த திருவடி பேச்சில அப்படி ஊதி இருக்கிறார், பெரும் கருணை அல்லவா, இந்த கருணையை கொண்டுதான் நாம இறைவனை காண முடியும், இறைவனை அடைய முடியும் என்று சொல்றார். அதுதான் அங்கருணை வார்களே பாடுவந்தான் அம்மானாய், அழகிய கருணை வடிவமாக நீண்டு வருகின்ற அந்த திருவடியையே கடலையே பாடுவந்தான், அதை பாடுவோம். அதுதான் செங்கண் நடுமாலும் சென்று இடந்தும் காண்பறிய பொங்கும் அளப்பார்
3: என்று அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு, தலைப்பு சிறு தொண்ட நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: சம்பயரம் பெருமானம் தாங்கரிய பெருங்காதல் பண்புடைய சிறு தொண்டர் உடன்பயந்து மற்றவரை மண்பரவும் திருப்பதிக திரில் வைத்து சிறப்பித்து நண்பருடைய எழுந்தருள தாம் என்று நயப்புற்றார். அதனாலே திருத்தொண்டருடைய ஒரு அன்பு அவருடைய பக்தி இதெல்லாம் வந்து தேவாரத்தில் அவருடைய பெயரையை வச்சு பாடிட்டார். திருஞான இந்த செயலுக்கு முன்னாடி தேவாரத்தில் திருத்தொண்ட நாயனாருடைய பெயர் சீராளன் சிறுத்தொண்டன். இந்த பாட்டில் சீராளனையும் வச்சு பாடுறார், பல மற்ற பாடல திருத்தொண்டரை மாத்திரம் வச்சு பாடுறார். செங்காட்டம் குடிமேய பைங்கோட்டு மலர் பறவைகள் பயப்ப

மணலே நீ விளையாடும் திருவாடே திருத்தொண்டன் எங்காட்ட முடிமேய பேராளன் திருவாந்தன் அருள் நாள் பெறலாமே ஜந்தன் பூங்குழல் உறந்து செங்காட்டங்குடி நேயர் வந்த நீர் அணிமாறுவன் திருக்கொண்டர் அவன் வேண்ட அந்தன்பும் கடிக்காடி அடிகளையே அடிவரவும் சந்தங்கள் செம்பந்தன் தமிழுரை போர் தக்கோரே என்றெல்லாம் தேவாரத்திலே திருக்கொண்ட நாயனாரையும் சீராடை வச்சு பதிகம் பாடியிருக்கிறாரு தெரிஞ்சாரு அவ்வளவு ஒரு இப்படி இவருடைய வாழ்க்கை இவருடைய சிறப்பு இவருடைய தன்மை இப்படி எல்லாம் தவன் நிறைஞ்சு இருக்கு. இப்ப என்ன நினைச்சிருக்கு தவன் நிறைஞ்சு திருவருள் நிறைஞ்சு இந்த ஜனாதாரங்கள் எல்லாமே திறந்தோறும் அதனால இவரு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு எப்படி அடியார்கள் உபகாரம் பண்றாரு இவர் பணி என்ன பணி செய்யறாரு என்றெல்லாம் திறந்தோறும் அங்க தொலைக்காட்சியில பார்த்துக்கிட்டு இருக்காரு. யாரு கைலாயத்துல ஜெயவர்மானும் பார்வதியும் தொலைக்காட்சியில பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க நடக்கிறதெல்லாம் அப்படியே வந்து டிரான்ஸ்பர் பண்றாங்க எல்லாம் தொலைக்காட்சியில பார்த்துட்டாரு. பார்த்துட்டு நேரா போய் நம்ம பார்த்துடலாம்னு போறோம். இப்ப மதுரையே தொலைக்காட்சியில பாக்குறோம்னு வச்சுக்கோ பார்த்தோம்னா என்ன நேரா போய் பார்த்தா தேவலாம் இந்த ஊரும் அல்லவா அது போல அதனால நேராவே போய் பார்த்துடலாம்னு புறப்பட்டார். கைலாயத்துன்னு அது புறப்படுறதும் அவர் செய்யறது தான் நம்மால எண்ணி பார்க்க முடியாத ஒரு பெரிய ஆச்சரியமான செயல் இத்தன்

பெருமானுடைய அன்பை இவர் பெறுவதற்காக சிவபெருமான் பெறுவதற்காக புறப்படுகிறாரு. வைரவராக புறப்படுகிறார். அறுவடை சமயத்துல அது ஒரு சமயம், வைரவ சமயம், அது ஒரு வகையான சமயம். சிவ வேடமெல்லாம் இருக்கும், அவருடைய பழக்கங்கள் சைவத்துக்கு கொஞ்சம் மாறுபட்ட பழக்கமாகும். அது எல்லா சமயத்துக்கும் இவ ஒருத்தன் தான் தலைவர், யாருக்கு சிவன் ஒருத்தன் தான் எல்லா சமயத்துக்கும், சாமி இல்லைங்கிற சமயத்து கூட அவர் தான் தலைவர். அவனுக்கு தெரியாம இருக்கலாம், என்ன சாமி இல்லைங்கிற, அவனை படைச்சது யாரு, இவன் சூறு போடுறது யாரு, அவனை பேச இந்த மாதிரி சத்து கொடுத்தது யாரு, இல்லவே இல்லைன்னு கத்த சொல்லி அந்த சமயத்துக்கும் அவன் தான் தலைவர். அது அறுவகை சமயத்தோருக்கும் அவ்வளவு பொருளாய் அப்படின்னு அரிசித்தியாரி, அறுபது சமயத்தோருக்கும் அவ்வளவு பொருளாய் யார் ஆண் குடியது உடைத்தாய், யாரா கவன்களின் குடியிருந்து அறிவியலில் அருளான் பண்ணி அம்மையோட அப்பனாகி செறி ஊறியாது சிவரடி செல்லி வைப்பான் என்பது சிவஞான சித்தியார். வீடு வேறாய் வந்து முன்னோர் மீதி, அறுபது சமயத்தோருக்கும் வீடு வேறாய் வந்து முன்னோர் மீதி என்பதும் நம்முடைய திருவாசம். ஆனா எல்லா சமயத்துக்கும் ஒரு தலைவராகினாலே இவரை வந்து டெஸ்ட் பண்ணி இவருக்கு அருள் கொடுக்கறதுக்கு இந்த வேடத்தோட போக வேணும் என்று வைரவ வேடம். அது இந்த முடி வந்து நெடுஞ்சடைய செஞ்சடையில செஞ்சடையில அது இப்ப கருதுதான் சிவந்த ஜட சிவருமானுக்கு இயல்பாக அதை இப்ப என்ன பண்ணிட்டாரு, சுருண்டு இருந்து தூரி நெறிந்து அசைந்து செறிபட துஞ்சின் கருங்குஞ்சு கொந்தளமாக பரப்பி கருகருகருன்னு அப்படி இருக்குதான். இளம வீசாடுறது மடல் கொண்ட மலர் இதழி நெடுஞ்சடைய வன பெய்த கடல் மண்டி முகந்தெழுந்த காலமேக சுருள்போல் தொடர் வங்கி சுருண்டு இருந்து தூரி நெறிந்து அசைத்து செறி வடர்ந்தியின் கருங்குண்டி கொந்தளமாக பரத்து அஞ்சன மஞ்சனம் செய்தால் அணைய அணி கிளர் பம்பை மஞ்சி நடை இடையெழுந்த வானமின் பரப்பென்ன புஞ்சலரை வண்டு தெரிஞ்சு கரும்பு உடை படர்ந்தார்ப்ப துஞ்சி நுனி தனிப்பரப்பு தும்பையினரும் மலரு வந்த கையினால கருகரு கருன்னு இருக்க அதுல வந்து நட்சத்திரங்கள் இருப்பது போல தும்பை மலர்கள் இருக்குதான் தலையில தும்பை மலர். அதுக்கு மேல சந்திரனே வந்து பிறைய சின்ன சந்திரனாக்கி சாத்தியது போல பவட ஒளி வெயில் விரிக்கும் விலங்கு சுடர் திருமுதல்வர் திருநீற்று தனி பூட்டு கழுதுறாங்க திருநீர் அதுல பூட்டு. அறுத்தன் மண்டலமும் மதிமண்டலமும் செம்மண்டலமும் உடன் அணைந்ததென அழகை ஒவ்வொரு காதின் மணி கொடைத்தெங்கு வளைத்ததனும் செவ்வரத்த மலர் எடுத்த திருத்தோடு புடச்சிரத்தன் காதிலே குண்டலம் தோடுகள். அது வந்து அருக்கன் மண்டலம் சந்திர மண்டலம் அக்னி மண்டலம் எல்லாம் சேர்ந்தது போல இருக்குதான், அப்படி அப்படி பிரகாசமா இருக்குதான் அந்த தூடு காதுல போட்டுக்கிற அந்த தூடு. களங்கள் விட மறைத்தருள கடல் அமுத குமிழி நிறை புலங்கொழிவன் திறக்கோவை தூயவட அணிந்ததென உளங்கொள்பவர் கரைந்துடலும் உயிரும் உருகப்பெருக விளங்கு விரு கழித்தினடை வெண் பளிங்கின் வளர்ந்து கட அதில் இந்த பளிங்கு படிக மணி இருக்குவார் அந்த மணி கழுத்துல செம்பரிது கடல் அளித்த செக்கரொளியினை அந்தி பம்பு முதல் செறி பொழுது படர்ந்தனை சூழ்வதென செக்கரொளியினை அந்தி இருள் சேர்ந்தது போல தம் பழைய கறி உயிரை கொண்டு சமைத்து அது சாத்தும் அம்பவள திருமீனி கஞ்சு வத்தி அணி விளங்க. அதுக்கு மேல அந்த யானைத்தோல் மாதிரி கருப்பா ஒரு துணியை கட்டி இருக்கிறார் பவள மீனிலே. மிக்கடு அன்பர்கள் அன்பு திருமேனி விளைந்ததென அக்குமணியார் சன்னவீரமும் ஆரமும் வடங்கும். அக்குமணியாலே சன்னவீரம் சன்னவீரங்கிறது கழுத்தில் அணிகிறது கையில் அணிகிறது எல்லாம் உருத்ராட்சத்தில் உருத்ராட்சத்தில் நிறைய போட்டுருக்காரு. கைக்கணிக்குள் வலை தெரியும் அரைக்கடி சூத்திரை தெரியும் தக்க திருக்கார் தெரியும் சாத்திய ஒன் சுடரையங்க பொதுவில் திரு தொண்டர்க்கு புவிமேல் வந்த அருள்புரியும் பெருகருளின் தரங்கண்டு பெறானருளே வேணுவீர் வரு அன்பின் வழி நிற்பீர் என மறை பூண்ட அரைவனவள் திருவடிவள் திருச்செலம்பு திசை முழுதும் செலவு ஒழிப்பர் காலில் செலம்பு போட்டிருக்காரா அது வந்து அருள்வழியிலேயே நின்றுங்க சிவன் திருவருளையே வேண்டுங்க என்று அயால வேதம் சொல்லுவது போல அந்த செலம்பு சத்தம் போடுதான். சத்தம் போடாமல் நல்ல சடங்கையாக கட்டியிருக்கிறார் வரும்போதே நடக்கும் போதே நல்ல கிள கிள கிளனு சத்தம் போடுற மாடி சிலம்பு. அயன் கபாலந்தரித்து இட திருக்கையால் அனைத்த பயங்கொழி

0: தும்புல சூளம் ஒரு கையில, மணி திருத்தோள் மிசை புலிய தயங்கு சுடர் வர திருக்கை தமருகத்தின் ஒளி தலைப்பர் வரதுகையில் உடுக்கே உடுக்கே பயந்தவத்தால் திரும்புவியும் பாததாமரை சூட அருள்பொலியும் திருமுகத்தில் அணிமுருவன் நிலவிரிப்பர் முகத்தில ஒரு சிரிப்பு லேசான சிரிப்பு துணிச்சிரிப்பு மருள்பொலி மும்மலஞ்சதைக்கும் வடிச்சூலம் வெயில் எரிப்பர் அந்த அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டலும் கழுக்கடதன்மை கை குந்தனையும் உருவாக்கில் வருது அல்லவா அதை இவன் சொல்ற மும்மலத்தையும் கெடுப்பதா மூகலைச்சூலம் மூகலைச்சூலம் மும்மலத்தையும் சிதைப்பதா மறுபொழி மும்மலஞ்சதைக்கும் வடிச்சூலம் வெயிலெரிப்ப பொருள் பொலியும் திருதன்பு தலை துவங்கி புவி ஏத்த திருவொளி வன் தமிழ்நாட்டு செங்காட்டம் குடிச்சேர்ந்தார் இப்படி பல வகையான வேஷம் போட்டு அந்த பையன் வடத்தோடு கைலாயத்திலிருந்து வந்தார் கைலாயத்திலிருந்து திருச்செங்காட்டங்குடி வந்துட்டார் தமிழ்நாடுதான் திருவொழிவன் தமிழ்நாட்டு செங்காட்டம் அப்படி திருவேடத்தோடு இப்போ வைரவ வேடம் வலது கையில் உடுக்க இடது கையில் சூலம் அதற்கு மேலே கழுத்தில் இடுப்பில் மற்ற இடங்களிலெல்லாம் போட வேண்டிய ஆவணங்கள் எல்லாம் நிறைய போட்டு திருநீர் இலங்க கருத்த குஞ்சி இலங்க திருவடியில் சலங்க சப்தி சப்திக்க இந்த திருவேடத்தோடு திருச்செங்காட்டம்படி வந்தார் வருகிறவர் எப்படி வருகிறார்னா பசியோடு வருவரவை போல வருகிறார் பசி உடையவரை போல வருகிறார் இப்போ பசி உடையவன் முகம் தெரியும் உண்டவனுடைய முகமும் நல்லா தெரியும் உண்ட குறிப்பாடு பார்த்தா நல்லா தெரியும் நல்லா தெரியுது பசியோடு இருக்கும்போது பார்த்தாவும் நல்லா தெரியும் அகத்தின் அளவு முகத்தில் தெரியுங்கிறது நல்லாவே தெரியும் முகம் காட்டி கொடுக்குது சாப்பிடாதவனையும் காட்டுது சாப்பிடவனையும் காட்டுது அந்த இடத்துல எப்படிதான் சொல்றாரு
1: தண்டாததொரு வேட்கை பசியுடைய தமை போல
0: தமை போலன்னா அவருக்கு பசி கிடையாது உண்ணாது உறங்காது இந்த ஆய்வூர்த்தி என்பது தேவாரம் தேவருமான சாப்பிட்றது கிடையாது சாப்பிட்டா நம்ம மாதிரி சாப்பிடறதான் சாப்பிட்டா ஆகாது கடவுள் சாப்பிட மாட்டார் தூங்க மாட்டார் தூங்குறதும் இல்லை சாப்பிட்றதும் ரெண்டு உயிர்கள் சாப்பிட்றதும் தூங்குறதும் உயிர்கள் உண்பதும் உறங்குவதும் உயிர்கள் உண்பதும் உறங்குவதும் இல்லாமல் இருப்பதும் கடவுள் அதே தெளிவாக்கி மாறு அப்புறம் சார் உண்ணாது உறங்காது இந்த ஆய்வு ஓராதை வேதம் உணர்ந்த ஆய்வு சாப்பிட அவ்வளவு மனக்கிட்ட ஆக்கினார் இளையான குமாரனாயினர் அவ்வளவு மனக்கிட்ட ஆக்கினார் படாத பாகுபடி காற்றில் போய் அதையும் சாப்பிடல சாப்பிட்ட மாதிரி பெரிய பிரணத்தில் இல்லை கண்ணப்பனாய் நேரத்தை சாப்பிட்டார் அது அது காட்டில் இருந்தார் அது ஒரு மாதிரி நாயன்மார் வீட்டுக்கு வந்தார்ல வீட்டில் வந்து ஒருத்தர் வரலையும்
1: தண்டாத ஒரு வேட்கை பதியுடைய தமை போல கண்டாரை திரு தொண்டர் மனைவி நரி கடிதணைந்து
0: அந்த வீதியில வந்து கொண்டிருக்கிறார் வந்தவர் வீதியில வருகிறவர்களை பார்த்து இந்த திருத்தொண்டர்னு ஒருத்தர் இருக்கிறார் அந்த நாயனார் அவர் வீடு எங்கு அப்படின்னு கேட்டு முன்ன பின்ன வந்ததில்லை அதனால எப்படி இருந்தா தானே தெரியும் புதுசா
1: கண்டார திருத்தொண்டர் மனை வினவி கடிதடைந்து
0: அப்படி விசாரிச்சுட்டே போய் வீட்டை கண்டுபிடிச்சிட்டாரு வீட்டை கண்டுபிடிச்சு
1: கொண்டாரார்க்கு என்னாலும் சோரடிக்கும் திருத்தொண்டர் வந்தார் தாராரும் மறைக்குள்ளாரோ என்ன
0: சிவருமானுடைய அடியவர்களுக்கு எப்போதும் சோறு அளிப்பவராகிய அந்த திருத்தொண்டர் மனையில இருக்கிறாரா அப்படின்னு கேட்டார் வாய் வாய்ச்சல் பிடிக்க பக்கமான
1: வந்தணைந்து வனவு வார்மாத வரையாம் என்று சந்தனமான் செய்யலார் முன்வந்து தாழ்வணங்கி
0: அப்படி கேட்டுள்ளோம் மாதவர் மாதவர் என்றால் பெரிய சிவனடியாரா தெரியும் நல்ல சிவனடி அவ சந்தன என்கின்ற சாதி வந்து சந்தனத்தால் என்கின்ற சாதி வந்து முன்னாடி சொன்னாள் அந்த மிகிற அடியாரை தேடி அவர் புறத்தடைந்தார் இப்பொழுது அடியார்களை தேடி போயிருக்கிறார், வெளியில போயிருக்கிறார்.
1: நந்தமையாளுடையவரே அகத்தூள் எழுந்தருள் என, எந்தமையாளுடையவரே அகத்தூள் எழுந்தருள் என,
0: அடியாரை தேடி போயிருக்கிறாரு, அதனால நீங்கள் உள்ளே வந்து எழுந்தவர்களாம் அப்படின்னு அந்த சந்தனக்காரன்
1: சொன்னார். மடவரரை முகம் நோக்கி மாதரார் தாம் இருந்த இடவகையில் தனி வீடு,
0: அதனால பெண்கள் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், நியாயம்தானே, பெண்கள் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன்
1: என்றார்கள். அது கேட்டு விட அகழ்வார் போலிருந்தார்,
0: யாரோ இப்படி சொன்ன உடனே இவருடைய நோக்கத்தை பார்த்தா போயிருவாராட்டு, வெளியூர் ஊரத்தை கிளம்பிடுவாராட்டு, கிளம்பிடுவார்னா இவர் அடியாறு கிடைக்காம தேடி போயிருக்கிறாரு, வந்த அடியாரையும் நம்ம விட்டுட்டோம்னா ரொம்ப ஒரு வருஷமா இருக்குமே அப்படின்னு சொல்லி, ஏன விரிவி விரைந்து மனை கடனுடைய திருவன் காட்டம்மை கடைத்தலை ரொம்ப வேகமா உள்ள போய் தலைவி கிட்ட சொன்னான். சந்தனத்தாதி தலைவி கிட்ட சொன்னா திருவன் காட்டு நம்பி கிட்ட சொன்னான், இந்த மாதிரி சாமியார் வந்திருக்கிறார், பொறுப்பு நினைக்கிறார், நீங்க சீக்கிரமாகாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு
1: வந்தான். அந்தம்மா வாயில்
0: குடிக்கிட்ட வந்து சாமியாரை பார்த்து, அம்பலவர் அடியாரை அமுது செய்விப்பாரு, எங்க வீட்டுல எங்க தலைவர் அம்பலவர் அடியாருக்கு திறந்தோறும் அமுது செய்விப்பாரு, இன்றைக்கு எம்பெருமான் யாவரையும் கண்டில தேடி போனார், இன்றைக்கு அடியார்கள் யாரும் கிடைக்கவில்லை, தேடி போயிருக்கிறார். வம்பனீர் எழுந்தருளி வரும் திருவேடன் கண்டால், வம்பனா நீங்க தேவரி வலிய இப்பொழுது எழுந்தருளி இருக்கிறார், இதுல வம்பன இல்லையா நல்ல வம்பனார், வம்பன என்றால் வலிய என்பது பொருள், வம்பனு சொன்னா இப்போ ஒரு பெரிய வம்பாக நடக்கப்போது காரியம், வம்பனீர் எழுந்தருளி வரும் திருவேடம் கண்டால் தம் பெரிய பேருந்தே மகமகள் வாழ்ந்திருக்கிறார், அதனால இப்பொழுது தேவரி வலிய இப்போ எழுந்தருளி இருக்கிறத இந்த திருவேடத்தை கண்டா ரொம்ப சந்தோஷப்படுவார், அதனாலே நீங்க இப்பொழுதே அவர் வந்துருவாரு, நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருங்க அப்படின்னு இப்பொழுதே வந்தனைவார் எழுந்தருளி இருங்க என்ன, உப்பில் மனை அறம் புரப்பீர் உத்தராபதி உள்ளோம், செப்பறிஞ்சிய திருத்தொண்டர் தமைக்கான சேர்ந்தனம் யாம் எப்பரிசன் அவருடைய இங்கே நோக்கியது, நாம் உத்தராபதி, உத்தராபதினா வடதேசம், உத்தரம் வடதிசை வடதேசத்தில் இருப்போம், அதனால திருத்தொண்டரை பார்க்கலாம்னு வந்தேன், நீ எந்த காரணத்தை சொன்னாலும் நான் இங்க இருக்க மாட்டேன், கண்ணுதலில் காட்டாதார், இந்த வெற்றி கண்ணை மறக்கிட்டு வந்திருக்கிறார், காட்டாதார் கணபதி ஈச்சரத்தின்கள் வண்ணமலர் ஆத்தியின் கீழ் இருக்குங்க, அதனால கணபதி ஈச்சரத்துல ஆத்தி மரத்துக்கடியில இருக்கிறோம், மற்றவர் தான் நன்னினால் நாம் இருந்த பரிசுரைப்பீர், அவர் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா சொல்லுங்க நான் அந்த மாதிரி ஆட்சி மரத்துக்கடியில் இருக்கிறேன் அப்படின்னு அவருக்கு சொல்லுங்க, அண்ணாதார் திருவாத்தி அணைவிகளே அவர் இருந்தார், நேரா போனாரு திருவாத்தி மரத்துக்கடியில் உட்கார்ந்து, சில ஆட்சிங்கிறது ஜெகபெருமானுக்கு ரொம்ப பிரியமான மரம், ஆட்சி மரம் ஆட்சியில பல வகை இருக்கு, ஆட்சி சூடி அமர்ந்த தேவனை ஏற்றி ஏற்றி துருவோம் யாமே என்பது அவைப்பாடு, அதனால ஆட்சி மலர் ரொம்ப விசேடமானது, அதனால சென்றாரு கணபதி திருவத்தின் பக்கத்தில் இருக்கிற ஆட்சி மரத்துக்கடியில் இருக்காரு, மரத்துக்கடி தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், மரத்துக்கடி தான் அவர் ரொம்ப பிடிக்கும், கடம்ப மரத்துக்கடியில் இருக்கிறது, குருந்த மரத்துக்கடியில் இருந்து, குருந்த மரத்துக்கடியில் இருந்தாலும் உபதேசம் பண்ணார் திருப்பெருமை, கல்லார மரத்துக்கடியில் இருக்கிறது, ஆட்சி மரத்துக்கடியில் இருக்கிறது, கொன்ற மரத்துக்கடியில், இப்படி மரத்துக்கடியில் இருக்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ஆட்சி மரத்துக்கடியில் இருந்தவர்கள் இருந்தார், நீரார் கிடையாது அடியாறு மேடி எங்கும் காணாது சீரார்ந்தவற்றை திருத்தொண்டர் மீண்டும் செல்வம் அணையை, அவர் ஊரெல்லாம் சுற்றி பார்த்தாரு, அடியார் யாரும் கிடைக்கல, சாமியார்கள் யாரும் அல்ல, ரொம்ப வருத்தத்தோடு வீட்டுக்கு வந்தார், ஆரா என்ப மனைவியாருக்கு எம்பி அடிமையிட அவரும் பாராதிரிக்கும் திருவடத்து ஒருவர் வந்த படிவர் இருந்தார், சென்றேன் அடியவர்களை யாரும் கிடைக்கல, அடியார்கள் யாரும் கிடைக்கல அப்படின்னு வருத்தத்தோட சொன்னாரு, இல்லை சாமி போடுறது சாமியார் வந்தாங்க அவங்களை இருக்க சொன்னா இருக்க மாட்டேன், நான் நேரா ஆட்சி மரத்துக்கடியில கணம்பீஸ்வரத்துல போய் இருக்கிறேன், வந்தா சொல்லும் கொண்டு போயிருக்காரு அப்படின்னு அந்த அம்மா சொன்னா, திருவன் காட்டம்மா அடியேன் உயிர்ந்தேன் எங்குற்றார் உரையா, அடியேன் உயிர்ந்தேன் உயிர்ந்தேன் உடைத்து கொண்டேன், அவர் எங்குற்றார்னா என்ன, அவர் மொழிவார் வடிசேர் சூழ கபாலஸ்தர், சூழ வச்சிருந்தாரு, கபால வச்சிருந்தாரு, உடுக்க வச்சிருந்தாரு, வடதேசத்துவம் என்றார் வடநாட்டுக்காரன்னு சொன்னாரு, குடிசீர் கரத்து பயிரவன் யாம் சொல்ல இங்கு இராதே போய் நான் ரொம்ப கடைசியே திருவாட்சியில் நடக்கிருந்தார் கடவுளீஸ்வரர். அதனாலே திருவாட்சியோட கடியிலே இருக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னு அந்த திருவன்காட்டு நங்கை சொன்னாள். அப்படி சொன்ன உடனே ரொம்ப வேகமா போனார், திருப்பாதத்தை பணிந்தார் இருந்தார். ஜமானி போறதுக்காக இல்லையே, இருந்து இந்த மாதிரி எல்லாம் நல்ல ஒரு செயலை செய்யறதுக்காகத்தானே வந்தார் என்று மனைவியாரை எம்ப எழுந்த விருப்பால் விரைந்து ஏறி சென்று கண்டு திருப்பாதம் பணிந்து நின்றார் திருத்தொண்டர். நின்றது உண்டார் நம்மை நோக்கி உட்கார்ந்துருக்கிறார் சாமியார் உட்கார்ந்துருக்காரு. திருத்தொண்டர் கீழே விழுந்து கும்பிட்டார் இருந்தார். நீங்களும் பெரிய திருத்தொண்டர் அப்படின்னார் முதல்ல அப்படின்னாரு. நின்றது உண்டார் தமிழ் நோக்கி நீரே நீரோ பெரிய சிறுத்தொண்டர் அப்படின்னார். நீதான் சிறுத்தொண்டரானு கேட்கணும், நீரோ பெரிய சிறுத்தொண்டர் என்று திருவாய் மலர்ந்தருளை இறைவர்தம்மை தூங்குவார் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப பயந்தாயி போய் சுவாமி இப்படி கேட்கிறாரு என்ன காரணம், இதுதான் பெரிய சிறுத்தொண்டரா சிறுத்தொண்டரான்னு கேட்டா போதும், பெரிய சிறுத்தொண்டரானா அதுக்கு பதில் சொல்றாரா இவரு ஊசி உருத்தராட்சம் போட்டிருக்கிற அடியார்களுக்கு முன்னால கும்பிடுவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லைக்கா, திருநீர் ஊசி உருத்தராட்சம் போட்டிருக்கிற அடியார்களுக்கு முன்னால் கும்பிடக்கூட தகுதி இல்லை, அடியின் மீது வைத்திருக்கிற ஒரு பிரியத்தினால இப்படி அடியார்கள் என்னை சிறுத்தொண்டர்னு சொல்லுவார். பூதியணி சாதனத்தவன் பூதி அணி சாதனத்தவன் போற்ற போதையன ஆயுடியனும் நாதரடியார் கருணையினால் அருச்சீவன் ஆகியன் கோதில் அடியார் தமை அமுது கோதில் அன்பர் தமை அமுது செய்விப்பதற்கு குலப்பதியில் காதலால தேடியும் காணேன் தவத்தால் உழைக்கன். அடியார் எனக்கு திருமணம் செய்விப்பதற்காக ஊரெல்லாம் தேடினேன் கிடைக்கவில்லை, இப்பொழுது தவத்தால் உமைக்கண்டேன், தவத்தால் உமைக்கண்டு தவத்தால்தான் சிவத்தை காண முடியும், தவத்தால் அடியேன் மனையில் எழுந்தது அமுது செய்ய வேண்டும், தேவரிய அடியனுடைய வரைக்கு வந்து திருமணம் செய்ய வேண்டும் என்று வேண்டினார். நெடியோன் அரியா அடியார்தாம் உத்தராபதியோ, நாம் உத்தரா உத்தராபதினா வடக்கு சக்திக்காரர் எம்மை பரிந்துட்ட முடியாது உமக்கு, அதனால என்ன நீ வந்து அமுது ஊட்ட உன்னால முடியாது, நாம் அமுது உண்பது சாதாரணமான வேலை அல்ல, செய்கை அறிவு ஒன்னாவது என்று நான் சாப்பிடனா சாதாரணமாக சாப்பிட மாட்டேன், அந்த முறையில் நீ ஒன்னால கூட்ட முடியாது, என்னாது அடியேன் முடிய இவர் சொன்னார், என்னாது அடியேன் அதெல்லாம் நான் வந்து சிந்திக்காம சொல்ல மாட்டேங்க, நீங்க எப்படி சாப்பிடணும் எந்த உணவு சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் நீங்க சொல்லி கூட அந்த முறையில நான் தயார் பண்ணுவேன், என்னாது அடியே மொழிய நீர் அமுது செய்ய இயல்பதனை கண்ணாறு வேட நிறைவேற்றீர் அருளி செய்யும் கடிதமைக்க தன்னாடுகளை முடியார்கம் அடியார் தலைப்பட்டால் தேட ஒன்னாதனவும் உளவாக அருமையில்லை எனவர் சிவனடியாறு தேட தலைப்பட்டால் கிடைக்காதது ஒன்றும் இல்லை, அதனால தேவரீர் எப்படி நீங்கள் சாப்பிடுவீர்கள் என்பதை அருளிச்சீரால் அதற்கு தகுந்தாற்போல நான் தயார் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அறியதில்லை என கேட்ட பொழுதில் அழகு புரிகின்ற பெரிய பைரவ கோலப் பெருமான் அருள் செய்வார், யாம் புரியின் தொண்டியில் நூவிருது கழித்தார் பசு வீழ்த்திட உண்டு, நூவிருதுன்னு ஆறு மாதம் கழிச்சுதான் ஜாபம், ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஜாபம், ஆறு மாதத்துக்கு ஒரு பசுவை கொண்டு சாப்பிடுவோம், பசு வீழ்த்திட உண்டு, உரிய நாடு அதற்கிருந்தார் அந்த சாப்பிட நாடு பசுக்கள் வச்சிருக்கேன், வயசானது வச்சிருக்கிறேன், நடுத்தரமானது வச்சிருக்கிறேன், கண்ணுக்குட்டி இருக்கு எது வேணாலும் போட்டு உனக்கு சமைச்சு விடுறேன், முன்னிறைய உடைய தாழ் ஒன்று எனக்கு இல்லை ஆள உண்டார் அன்பர் உனக்கு அமுதாம் பசுத்தார் இன்னதென தேவரீர் எந்த பசுவை நீங்க விரும்புகிறீங்களா, ஏற அருளை செய்யப்பட்டால் யார் போய் அமுது கடிதம் அமைத்து காலம் தப்பாமே வருவேன் என்று முடிந்து எழுதுகிறார், நீங்க எப்படிப்பட்ட பசுவை நீங்க உள்ள வேணும்னு நினைக்கிறீர்கள், அதை சொன்னீர்களானால் உடனே சீக்கிரமா போய் நான் அதை தயார் பண்ணி வச்சுட்டு சீக்கிரமா வந்தேன்
1: பண்பு மிக்க திருத்துள்ளர். பரிவு கண்டு பயிரவரும் நன்பு முக்கியில் நாம் உண்ணப்படுத்தும் பசு நரப்பசுவா. உயிர்களுக்கு பசுமதான வேறு, இரண்டு கால் பசு, இது இரண்டு கால் பசு, அது நாலு கால் பசு, அதனால நரப்பசு தான் நாம் அஞ்சு பேராயிரத்துள், அது அஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும். உறுப்பில் மருவு இன்றைய உறுப்பில எந்த குறைபாடும் இல்லாத நம்ம சொல்ல இன்னும் அதுக்கு மேலையும் புண்ணிலே வேலை பார்த்தியது போல இன்னும் அதுக்கு மேல ஒரு சமாசாரம். புஞ்சையின் நோவில் வேல் எரிந்தார் போடும் புகழ்வது கூழ்வு என்றார். அஞ்சு வயசா இருக்கணும் நரப்பசு, உறுப்பிலே எந்த குற்றம் இருக்கப்படாது, யாரும் அறியதில்லை, இனி ஈண்டாது ஒன்றும் எதுவும் அறியதில்லை சாமி நீங்கள் சொல்லலாம். இந்த அளவுக்கு இவருக்கு அந்த மனசு இருந்திருக்கும், தைரியம் இருந்திருக்கா, எப்படி இருந்திருக்கா, அதெல்லாம் செய்ய முடியும். யாரும் அறியதில்லை, இனி ஈண்டாருடைய செய்யும் என நாதன்தான் ஒரு குடிக்கு நல்ல சிறுவன் ஒரு மகன், ஒரு குடிக்கு நல்ல சிறுவன் ஒரு மகன், ஒரே பயலா இருக்கவன் ஒரு குடி. தாரை அறிய தகப்பை அறியணும், தாய் பிடிக்கும் பொழுது தம்மில் மனம் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கூட ஒருத்தர் மனம் வந்து ஏதம் இன்றி அமைத்ததறி யாவும் என்பது எனக்கு. இதெல்லாம் சாதாரணமான ஆளா இருந்தா பக்கம் ஓரளவு குறைவு உடையவன்டா, முக்கால் வாசியா இருந்தா கூட, முக்கால் வாசி பக்கம் இருந்தா கூட போயிட்டு வைய சார் நல்ல சாமி அப்படின்னு பஸ்ஸு போட்டு. ஆமா ஆமா, இந்த மாதிரி சாமியாரில் ஊருக்குள்ளே விடக்கூடாது சாலையை அப்படின்னு சொல்லி, அது வந்து இவருடைய உள்ளத்தை அந்த மாதிரி ஆக்கிவிட்டார். அந்த மாதிரி அவர் கேட்க அதுக்கு இவர் சரி என்று தைரியமா பதில் சொல்ல முடியாத உள்ளத்தை.
2: சிவாய் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை, வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
3: மங்கை ஓர் பங்க உமாதேவியை ஒரு பக்கத்திலே உடையவனே உனக்கு போற்றி. அந்த உமாதேவிக்கு அடைமொழி கொடுக்கிற கரிய வாழ்கண் வெண்ணகை பொன்னடி செவ்வாய் பொங்கரா அல்குல் கோல பொங்கரா அல்குல் கோலம் அழகான பொங்கு அரா சினங்கொண்ட படம் எடுத்த பாம்பு அழகான படம் எடுத்து பாம்பை போன்ற அடிவயிற்றை உடையவள் செவ்வாய் கொப்பைக்கனி போன்ற சிவந்த உலட்டை உடையவள் வெண்ணகை வெண்மையான பற்களை உடையவள் கரிய வாட்கண் கண்ணங்கரே இருக்கிற ஒளி ஒளி வீசுகின்ற கண்ணை உடையவள் மங்கை அந்த உமாதேவி. அந்த உமாதேவிக்கு இத்தனை உறுப்புகள் சொல்றார். பொங்கரா அல்குள் சிவந்தவாய் வெண்ணகை என்ற பல் கண் அத்தனையும் உடையவளாகிய உமாதேவி. இது ஒவ்வொன்றும் அந்த உமாதேவியினுடைய தத்துவங்களை காட்டி நிற்க. ஒவ்வொரு நிறம் ஒன்னு கருப்பு ஒன்னு வெள்ளை ஒன்னு சிவப்பு ஒன்னு பாம்பு மாறி ரத்தனம் அஞ்சு விதமான நிலைகளை புலப்படுத்துகிறார். அஞ்சு நிறம் அவனுக்கு இறைவனுக்கு உண்டு. நிறங்களோரைந்துடையாய் சிவபுராணத்திலே நீ ஐந்து நிறமுள்ளவன். ஆக உமாதேவி ஐந்து நிறமுடையவளாக வருகிறாள். அந்த அஞ்சு நிறம் சொன்னாள். அந்த நஞ்சு நிறம் மட்டுமல்ல, இந்த அஞ்சினாலும் பஞ்ச கிருத்தியங்களை செய்கிறாள். அவள் சக்தியானதனாலே தொழில் அஞ்சு தொழில் படைக்கிறாள், காக்கிறாள், அடிக்கிறாள், அதன் பிறகு மறைச்சு வைக்கிறாள், கடைசியிலே பேரின்பம் தருகிறாள். இத்தனை விவாதமான செய்திகளை எல்லாம் காட்டுவதற்கு இவைகளான உவமைகளை எல்லாம் இங்கே சொல்லி அப்பேற்பட்ட மங்கை ஆகிய உமாதேவியோடு கூடியிருக்கிற பங்கனே உனக்கு வணக்கம். மால் விடை ஊர்தி போற்றி. நீ உமாதேவி மட்டுமல்ல, உன்னிடத்திலே ரிஷபத்தை வைத்திருக்கிறார் மால் திருமால். மால் விடை திருமாலை ரிஷபமாக கொண்டிருக்கிறார். மால் என்றால் திருமாலையே ரிஷபமாக வந்தவன். முப்புறம் எரிக்க போன காலத்திலே தேவர்கள்லாம் வேதத்தையே ஒரு தேரா செய்து வேதத்தை குதிரையா கூட்டி அந்த தேர் கொண்டு வந்து விட்டார். அதான் வைதிக தேர். நான்கு வேதங்களும் நாலு குதிரையாக அந்த தேரை இழுக்க அதை தயார் செய்து கொடுத்தார். ஆனா அது பயனில்லைன்னு இறைவன் காலை வச்சு ஒடிச்சு விட்டான். அந்த நேரத்திலே இறைவன் வெரிஷா திரையில நின்று போர் செய்யக்கூடாதே என்பதற்காக திருமால் ரிஷபமா வந்து என்னை மேல் ஏறிக்கொள்ளுங்கள்னு சொன்னார். ரிஷபத்தில ஏறிக்கொண்டு இறைவன் முப்புறத்தை அழிக்கிறார். இதுதான் ஆழ்ந்தை. இந்த திருமாலாகிய ரிஷபத்தை உடையவன் விடை என்பது ரிஷபம் மட்டுமல்ல, அந்த ரிஷபத்துக்கு என்ன இலக்கணம் என்றால் தர்ம தேவதை. தர்மம் என்பது எப்போ தூய்மையானது, வெண்மை நிறம் உள்ளது. அதனால்தான் சிவபெருமானுடைய ரிஷபத்துக்கு வெண்மை நிறம் சொன்னார்கள். இப்ப நம்ம வீட்டுல காலமாடு இருக்கும், சோப்பா சில காலமாடு இருக்கும், கருப்பா கூட இருக்கும், கருப்பு சேப்பு கலந்திருக்கும், வெள்ளையா இருக்கும், எத்தனையோ நிறம் உண்டு. இதெல்லாம் சங்க இலக்கியத்துல கலித்தொகையில முல்லைக்கிளின்னு ஒரு நூல்ல இடையரை பத்தி பாட்டு பாடுறவன் ஏழு விதமான காளைகள்லாம் இருந்ததுங்களா அங்கெல்லாம் அவன் சொல்லுவான். ஆனா திருமாலாகிய விடை மட்டும் வெள்ளையா வந்து திருமால் கருப்பா இருந்தாலும் சிவனுக்கு ரிஷபமா வரும்போது விளைவிளையேன்னு சிவன் தான் வந்த. ஏன்னா இறைவன் சுவாத்வீக குணம் உள்ளவன். சுவாத்வீகம் என்பது பொறுமை, அமைதி. அமைதியான ஒன்றுக்கு நிறம் வெண்மை நிறம். அதனால்தான் அவன் ஏறிப்போர் ரிஷபமும் வெள்ளை. அவன் தங்கி இருக்கிற மலை இருக்கு பாருங்க கைலாயம், அதுவும் வெள்ளை. ஆகவே இறைவன் அந்த சாத்வீகம் என்ற மலையிலே இருக்கிறான். அவன் ஏறிப்போர் ரிஷபம் சாத்வீகம், அமைதியை அவன் செய்கிறான். முதல்ல அவன் படைத்தல் காத்தல் அழித்தல் எத்தனையோ ஆக்ரோஷமான வேலைகளை செய்தாலும் கடைசியில் அவன் ஆத்மாக்களுக்கு அமைதியான இன்ப நிலையை தருகிறவன் என்று அவனை பற்றி நாம் நினைக்கிறோம். ஆகவே அந்த குணத்தை மலையாக உருவகம் செய்து திருக்குறளே சொல்லி காட்டுவார். குணம் என்னும் குன்று ஏறி நின்றார். குணம் என்று சொல்லுகிற மறையிலே ஏறி இருக்கிற ஒருத்தர். அதை மற்றவர்கள் உரை எழுதும் போதெல்லாம் சாத்வீக குணத்தை உடைய ஒரு ஞானி, ஒரு சான்றோ, ஒரு நீத்தார் என்பதுதான் பரிமேலகர் உரை எழுதுற. ஆனா அந்த குறளுக்கு குணம் என்னும் குன்றேறி நின்றவன், சாத்வீக குணம் என்ற வெண்மையான நிறமான கைலாய மலையிலே இருக்கிற சிவபெருமான், அந்த சிவபெருமானுக்கு வெகுளி கோபம். அவனுக்கு ஒரு சமயம் கோபம் வந்தது. எப்போ ராவணன் அந்த மலையை தூட்டி வாழ்வு ஆற்றகல்லே, இங்கு இந்த பூலோகத்தில் ஈ வாழ்வு, இந்த வாழ்வு என்று அந்த பாட்டுல நிக்குது. இங்கி வாழ்வுங்கிறதுல ஈ என்பது ஒரு சுற்றெழுத்து. இங்கி வாழ்வு ஆற்றகில்லேன் எம்பிரான் இழித்திட்டேனே, வெம்பெருவான் என்னை நானே இழிவாக பேசி என்னுடைய தற்போதத்தை நான் குறைத்துக் கொண்டே வருகின்றேன் என்று சொல்ற. இழித்தனன் என்னை யானே, என்னை யானே நான் இழித்து பேசிக் கொண்டேன். ஏன் செருக்கு வராமல் இருக்கு? நான் ஒன்னும் தெரியாதவன், நான் முட்டாள், நான் மூடன், நான் நாய் என்று பல தரத்துல ஏன் சொல்றார்? இழித்தனன் என்னை நான் இழிவுபடுத்திக் கொண்டே பேசிக்கொண்டு வருகிறேன். இழித்தனன் என்னை யானே, இப்படித்தான் இறைவனுக்கு முன் தன்னை தாழ்த்தி பேசணும். தாழ்த்தி பேசினால்தான் தான் என்ற அகந்தை உறையும். எம்பிரான் போற்றி போற்றி எமக்கு தலைவனே வணக்கம் வணக்கம். பழித்திலேன் உன்னை உன்னனாம் பழிக்கல, என்னத்தான் தாழ்த்தி கொண்டேனே தவிர இறைவனிடத்துல போய் தன்னை பற்றி பல இடத்துல நான் நாய பே என்றெல்லாம் தன்னை சொல்லிக் கொள்ளுகிறாரே தவிர, ஆனா இறைவனை ஒரு இடத்துல கூட அவர் பரிகாசமாக இழிவாக பேசவில்லை என்று சொல்றார். பழுத்தீலே பழித்தீலேன் உன்னை, உன்னை நான் தரக்குறவாக சொல்லவில்லை. என்னை ஆளுடை பாதம் போற்றி, அதனால்தான் என்னை நீ ஆட்கொண்டாய். ஆட்கொண்டவன் திருவடிக்கு உனக்கு ஆளுடை, என்னை ஆளாக ஏற்றுக்கொண்ட பாதம் உன் திருவடிக்கு போற்றி வணக்கம். பிழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரியவர் கடமை போற்றி. ஒரு நியாயம் சொல்றார் இறைவனிடத்தில், பெருமானே நான் தப்பு செய்துவிடலாம், நான் சிறுவன், சிறியவன் தப்பு போனினால் பெரியவர்கள் பொறுத்தாகணும், இது ஒரு சட்டம், இது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்கிற. பிழைத்தவை தப்பு செய்தவைகளை பொறுக்கை பொறுத்துக் கொள்ளுதலானது எல்லாம் பெரியவர் கடமை, பெரியோர்களுக்கு கடமை ஆகும். பெரியோர்கள் சிறியவர் தப்பு செய்தால் அந்த தப்பை பொறுத்து கொள்ளும், அதுக்காக சிறியவர்களை கோபிச்சு கொள்ளக்கூடாது, சிவரிய சிறியவரை மேல சாபம் போட்டு அழித்து விடக்கூடாது. பெருமானே நானும் இந்த உலகத்திலே பல தவறு செய்திருக்கிறேன், இந்த தவறுக்காக என்னை நீ துன்புறுத்தி விடாதே, நான் செய்த தப்பெல்லாம் நீ பொறுத்துக்கோ, என்னை மன்னித்துக்கொள் என்று இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்கிற. இறைவன் மன்னிப்பு கொடுக்கிறான், இவர் மன்னிப்பு கொடுன்னு கேட்கிற. ஆனா இதை நல்லா தெரிஞ்சு கொண்டவர் சுந்தரர். அவர் சொல்றார், நான் பிழை செஞ்சா எங்களுடைய இறைவன் பொறுத்துக் கொள்வான் என்று சொல்றார். பொன்னும்

0: நான் செய்கிற குற்றத்தை எல்லாம் பொறுத்துக் கொள்ளுகிறவன். நான் தப்பு செஞ்சா கூட இறைவன் பொறுப்பான், பிழையலாம் தவிர பணிப்பானே. நாம் பிழை செய்தால் கூட இனிமேல் பிழை செய்யாமல் என்னை தடுத்து நல்லவனாகவும் ஆக்கிவிடுவான். ஆக பிழையை பொறுக்கிறவன் இறைவன் என்று அவர் சொன்னார். திருநாவுக்கரசர் கூட இதை சொல்றார். அடியார் செய்த அநாச்சாரம் பொறுத்தருளி அவர் மேலென்றும் சீராத பெருமானை. அடியார் செய்த அநாச்சாரம், அடியார்கள் தவறு செய்து விட்டார்களானால் அந்த அடியாரை இறைவன் பொறுத்தருளி பொறுக்கிறான். அதுக்காக அடியார்களை தண்டித்து விடுவது இல்லை என்று சொல்ற. அதனால் அதே தான் இவரு இங்க எடுத்து சொல்றார். நீ பெரியவன், நான் ஒரு அடியவன். நான் அடியவன் தப்பு செய்துட்டா நான் சிறியவன் செய்த தப்பை பொறுக்கணும் உலக சட்டம். அதை சொல்றார். பிழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரியவர் கடமை. பெரியவர்களுடைய கடமை பிழைத்தவை சிறியவர்கள் தப்பு செய்ததை பொறுக்கை பொறுத்து கொள்ளுதல் தான். போற்றி நீ அது மாதிரி என்னை பொறுத்து கொண்டு காக்க வேண்டும். ஒழித்திடையே எவ்வாறு போற்றி. அதனால இந்த வாழ்வையை இன்னும் எனக்கு நீடிக்காதே, என்னை நீடிக்காமல் இந்த வாழ்க்கையில் இருந்து எனக்கு விடுதலை கொடு. எதுக்காக கேட்டார் இதையே? இறைவன் என்ன பட்டா இன்னும் கொஞ்ச நாள் பூமியில இருன்னு சொன்னான். ஏன் இருக்க வைச்சான்ங்கிறது ஒரு காரணம் சொன்னேன். இந்த மாணிக்க வாசகர் வினை இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு, வினையை அழியறதுக்காக இருக்க வச்சாருன்னு. இப்ப இவர் சாமர்த்தியமா என்ன கேட்கிறாரு? என்ற வினை இருக்குன்னு தானே இந்த உலகத்திலேயே வச்சிருக்கிறேன். அப்ப வினைங்கிறத நான் செஞ்ச குற்றம் தானே? அப்ப நான் செஞ்ச பிழை நீ மன்னிச்சிரு, மன்னிச்சுட்டா என்ற பிழை இருக்காது இல்ல? பிழை இல்லைன்னா உடனே நம்ம மோட்சத்தை கொடுக்கலாமே, அதுக்காக மோட்சத்தை கொடு. அவர் தனக்கு உடனே மோட்சம் வேண்டுங்கிறதுக்காக பெரியவரானவர்கள் சிறியவர் செய்த பிழையை பொறுப்பது கடமை அல்லவா? அதனால் நான் முன் சென்ன பிழையை நீ பொறுத்துக்கொள். அந்த பிழைக்காக என்னை இன்னும் நீடித்து வாழ விடாதே. ஒழித்திடு இவ்வாழ்வு, வினை காரணமாக நீடித்து வருகிற என்னுடைய வாழ்வை நீக்கிவிடு, சீக்கிரம் எனக்கு மோட்சம் கொடு என்று அவர் கேட்கிறார். உம்பை நாட்டு எம்பிரானி, எம்பிரான் போற்றி, எமக்கு இறைவனே வணக்கம். வானத்து அவரவர் ஏறு போற்றி, வானத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரதும் தலைவனே. இந்திரனுக்கு தலைவன், பிரம்மாவுக்கு தலைவன், திருமாலுக்கு தலைவன், இப்படி ஒவ்வொருவருக்கும் தலைவனாயிருக்கிற பெருமானே. கொம்பரார் மருங்குல் மங்கை கூற, கொம்பர் ஆர் கொம்பு போன்ற, மாங்கொம்பு போன்ற, மரக்கொம்பு போன்ற, பூங்கொம்பு போன்ற ஒரு கிளை மாதிரி இடுப்பு. அந்த மருங்குல் இடுப்பை உடைய மங்கை உமாதேவி கூற மகா மகா உமாதேவியை ஒரு பங்கிலே உடையவரே. வெண்ணீர உடம்பிலே வெண்ணீர் பூச்சி இருக்கிறவரே, போற்றி உனக்கு வணக்கம். உமாதேவியை ஒரு பாகத்தில் வச்சிருக்கிறான், திருநீர் பூச்சி இருக்கிறான் என்று இறைவனுக்கு அடையாளம் சொல்லி அவனுக்கு வணக்கம் சொல்லுகிறார். இது ஞானாசிரியன் வந்ததை நினைக்கிற. ஞானாசிரியர் வந்தபோது எப்படி இருந்தார்? தன் உடம்பெல்லாம் திருநீர் பூச்சி கொண்டு வந்திருந்தார். உமாதி தன் பக்கத்திலே ஒரு பெண்ணையும் அழைச்சி கொண்டு வந்திருந்தார். அதனால்தான் உமையொரு கூற உடம்பிலே திருநீர் பூசிய பெருமானே. செம்பிரான் போற்றி, செம்மை அளிப்பவனே வணக்கம். தில்லை சித்திரம் பலவ போற்றி, தில்லையிலே கூத்தாடுகிற பெருமானே வணக்கம். இப்போ ஒரு தடவை தில்லை பேச்சு வந்தது, வேற ஊரே வரல, எல்லாம் சிதம்பரமாவையே சொல்லிக்கொண்டு வர. அதனால இந்த பதிகம் சிதம்பரத்தில் பாடப்பட்டது என்று உறுதியாக தெரியும். உம்பரா போற்றி, என்னை ஆளுடை ஒருவ போற்றி, தேவர்களுக்கு தலைவனே, என்னை ஆட்கொண்ட ஒப்பற்றவனே வணக்கம். ஒருவனே போற்றி, ஒப்பில் அப்பானே போற்றி. ஒருவன்னா ஏகன், கடவுள் எத்தனை பேர்னா ஒரே ஒரு கடவுள் தான். ஆனா அந்த ஒரு கடவுள் பல ரூபங்களிலே உள்ளே புகுந்திருக்கிறதுனால நமக்கு பல கடவுளாக தோன்றுவான். கடவுள் பலவராக நம்ம கண்ணுக்கு தெரிகிறான், நம்முடைய அறியாமை. ஆனா ஒரே ஒரு கடவுள் தான். அதனாலே ஒருவனே போற்றி, ஒப்பில் அப்பனே போற்றி, தனக்கு சமமே இல்லாதவனே. ஒப்பில் அப்பன், அவர் ஒப்பு இலி, ஒப்பிலி. ஒப்பில் அப்பனே போற்றி, வானோர் குருவனே போற்றி. வானோர் தேவர்களுக்கும் குருவன் குருநாதர், குருவன் குரு. குருன்னு சொன்னா நமக்கு டக்குன்னு அர்த்தமா, அது குருவன் என்றால் ஒரு புதுசா ஒரு வார்த்தை. அந்த குருவன் என்றால் குருநாதன் என்று பொருள். தேவர்களுக்கும் குருநாதராயிருக்கிற பெருமானே வணக்கம். எங்கள் கோமள கொழுந்து போற்றி, கோமளம் என்றாலே இளமை, கொழுந்து என்றால் இன்னும் இளமை, எங்களுக்கு இளமைக்கு இளமையாயிருக்கிற பெருமான் சிவக்கொழுந்துன்னு இறைவனுக்கு பெயர். இறைவன் ரொம்ப இளமையானவன், ரொம்ப வயசே ஆகாதவன். கிழவன் போல சில இடத்துல புராணங்கள்ல அவனை நான் பார்த்தாலும் அவன் ஒன்று கிழவன் அல்ல, அவன் மிக இளமையான ஆற்றல் மிக்கவன். அதனாலே கோமள கொழுந்து என்று சொல்றேன். வருக என்னை நின்பால் வாங்கிட வேண்டும், நீ வானத்தில் இருக்கிறாய், நான் பூமியிலே கிடக்கிறேன். அதாவது கிணத்துல தண்ணியில விழுந்து கிடக்கிற மாதிரி நான் இருக்கிறேன், நீ கிணத்துக்கு மேல் நிக்கிறவனே தண்ணிக்குள்ள கிடக்கிறோம், அப்பா என்ன தூக்கிடு தூக்கிடு தண்ணிக்குள்ள இருக்கிறவன் சொன்னா அங்க என்ன ஒரு கயத்தை விட்டு கயத்தை நான் என்ன பிடிச்சு சொல்லி மேல இருக்கான் கயத்தை வாங்குவான், அதாவது இழுப்பான், நான் மேல ஏறுவேன். அதுபோல இந்த பூலோகத்திலே பிறவி என்ற கிணத்துக்குள்ள கிடக்கிறான் நான், நீ மோட்சத்திலே இருக்கிறாய், நீ என்ன வாங்கணும், இங்க இருந்து இழுத்துக்கொள் அப்படின்னு சொல்ற. வருக என்று வருக வருகன்னு அங்க இருந்து என்ன கூப்பிடு, கூப்பிட்டு என்னை நின்பால் வாங்கிட வேண்டும், நீ இருக்கிற இடத்திலே என்னை தூக்கி கொள்ளணும், வாங்குதல்லாம் மேலே ஏற்றி கொள்ள வேண்டும். வேண்டும் போற்றி தருகனின் பாதம் போற்றி உன் திருவடியை தட்ட, உன் திருவடியை எனக்கு கொடு. தமியனின் தமிதை தனிமை தீர்த்தேனின் பாதம் தருக, தமியேன் நான் தனித்தவனாயிருக்கிறேன், எனக்கு யாரும் துணை இல்லை, தனிமை தீர்த்து நான் தனியா இருக்கிறத நீக்கி உன்னோட சேர்த்துடும், உன்னோட சேர்த்துக்கிட்டா எனக்கு துணை வந்துடும், துணை வந்து உன் திருவடி பாதத்தை கொடுக்க என்று வேண்டுகிறேன். தீர்ந்த அன்பாய அன்பற்கு அவரினும் அன்ப போற்றி. இதுல ஒரு அடியாரை சொல்ற, இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடியாரை நேரே சொல்லாமல் கொஞ்சம் குறிப்பா சொல்லி காட்டுற. அன்பர்க்கு தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு, அன்பர்க்கு அடியாருக்கு தெரியுது. அந்த அன்பருக்கு முன்னாடி ஒரு அடைமை கொடுத்தாய், அன்பாய அன்பர். அந்த அன்பாய அன்பர்ங்கிறது யார், இப்ப நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இதுக்கு முன்னிருந்த எல்லா அடியாரையும் புரட்டி பார்க்கிறோம். எல்லா அடியாருமே அன்பா இருந்தாங்க, கண்ணப்பர் கூட அன்பா தான் இருந்தாரு, எந்த அடியாரத்துல அன்பு இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனா இவர் அன்பாய அன்பர்னு சொல்றாரு, அப்ப அன்பு மயமாக ஒரு அடியார் இருந்திருக்கார். கண்ணப்பரா இருக்கலாமா, இருக்கலாம், ஆனா கொஞ்சம் பார்க்கணும் அந்த கண்ணப்பர் தானா வேற ஒருத்தராக பார்க்கணும். தீர்ந்த மிக அதிகமான அன்பாக அன்பே வடிவமாக இருந்தவர். அப்பன்னா இன்னொருத்தர் யார், அந்த 63 நாயன்மார்ல பூசலார் என்று ஒரு நாயனார். பூசல் என்ற வார்த்தைக்கே அன்புன்னு அர்த்தம், பூசல் என்ற வார்த்தைக்கு அன்பு, பூசலார் அன்பு மயமான அடியார். கண்ணப்பரும் அன்பு மயம்தான், பூசலாரும் அன்பு மயம்தான். அந்த அன்பு பெருக்கத்தில் அவர் வெளியில கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டு வெளியில கோயில் கட்ட அவருக்கு காசு பணம் கிடைக்காமையினாலே மனத்துக்குள்ளேயே ஒரு கோயிலை கட்டிவிட்டார். அப்படி மனத்துக்குள் கோயில் கொட்டக்கூடிய அளவுக்கு பெரிய அன்பு உடையவராக அவர் இருந்திருக்கிறார். அதனால்தான் அவருக்கு என்ன பெயர் வைச்சார்கள், பூசல். பூசல்ங்கிற வார்த்தைக்கு அன்பு, அன்பாய அன்பர், அன்பு என்ற பெயரையுடைய அன்பர். அப்ப பூசலார் என்ற நாயனார், அன்பாய அன்பர்னா அன்பு என்ற பெயரை உடையவராகிய அடியார், அப்ப பூசலார் என்ற நாயனார் என்று இந்த வரிக்கு அர்த்தம் பண்ணோம்னா சரியா வரும். அது தீர்ந்த நெடுக மிக உயர்ந்த பூசலார் என்ற பெயரை உடைய ஒரு அன்பர். அந்த அன்பரிடத்திலே இறைவன் எப்படி நடந்து கொண்டான், அவரினும் அன்ப. அந்த அடியார் இறைவனிடத்துல எவ்வளவு அன்பு வச்சாரோ அதை விட இன்னும் அந்த அடியாரிடத்துல இறைவன் அன்பு வச்சான், பூசலாரிடத்துல இறைவன் அன்பு வச்சுட்டான். இவர் ஒரு கோயில மனசுல கட்டினார், மனசுல கட்டின கோயில இறைவன் சட்டுன்னு ஏத்துக்கிறான். இன்னொரு ராஜா வெளியில ஒரு கோயில் கட்டுறான், அதே காலத்துல பூசலார் காலத்திலேயே வெளியிலே இன்னொரு ஒரு அரசன் என்ன பண்ணுகிறான், கோயில் கட்டுகிறான். அது வெளியிலே கட்டுகிற கோயில், ஆனால் இந்த பூசலார் மனத்துக்குள் கோயில் கட்டுறார். இந்த ரெண்டு கோயில்லையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்காம அந்த கும்பாபிஷேக நாள் வச்சுட்டான், ஒரே தேதியில ரெண்டு பேர் கும்பாபிஷேகம், பூசலார் மனக்கோயிலையும் கும்பாபிஷேகம், காஞ்சிபுரத்துல கைலாசநாதர் கோயில் கட்டினானே அவன் கட்டின கோயில்லையும் அங்க கும்பாபிஷேகம். இப்ப சிவபெருமான் என்ன பண்றார், ரெண்டு கோயில்ல எந்த கோயிலுக்கு போக போறார் அப்படின்னு பார்த்தா, அந்த அரசன் கோயில் கட்டினானே அவனுடைய கனவுல போய், அப்பா உன் கோயிலுக்கு நான் வர முடியாது, பூசலார் கோயில் கட்டியிருக்கார், அந்த பூசலார் கோயில்ல நாளை கும்பாபிஷேகம், நான் அந்த கோயிலுக்கு போறேன், நீ இன்னொரு நாள் கும்பாபிஷேகத்தை மாற்றி வச்சுக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். அப்ப யாரிடத்துல அன்பு அதிகமாச்சிருந்தான்னு பாக்கிறோம். அந்த பெரிய வெளியிலே கோயில் கட்டின அரசனிடத்திலே அன்பை காணும், மனக்கோயில் கட்டிய அன்பரிடத்திலே இவர் அன்பு செல்லும் வச்சிடும். அவர் கோயிலுக்கு தான் நான் கும்பாபிஷேகத்துக்கு போக போறேன்னு சொல்லிட்டான். ஆனால் அப்ப தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப அவர் வச்ச அன்பை விட அவர் கோயில்ல நீ கும்பாபிஷேகத்துக்கு முந்தி கொண்டு போனேன், இன்னொருத்தன் கோயில் கூட போக மாட்டேன்னு சொல்லி போனவன் அல்லவா. அப்போ இது பூசலார் நாயனாருடைய கதை என்று நமக்கு தெரியும். அப்ப பூசலார் நாயனாரை இந்த பாட்டிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பல நாயன்மார்ல இந்த நாயன்மாரும் வந்திருக்கிறது என்று தெரியும். தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி பேர்ந்தும் என் பொய்மையாட்கொண்டு அளவிடும் அருளிடும் பெருமை போற்றி பேர்ந்து திரும்பவும் என் பொய்மை என்னிடத்தில் இருக்கிற பொய்யான நிலை ஆட்கொண்டு என்னுடைய பொய்யை கூட நீ ஆளாக அடிமையாக ஏற்றுக்கொண்டாய். இவ்வளவு இருந்தும் அவன் பார்த்தா அன்பர்க்கு அன்பர், அவன் கட்டின கோயிலுக்கு நீ கும்பாஷ்டத்துக்கு போனேன், ஆனா என்னிடத்தில் நீ வந்து இப்போ என்னையும் ஆட்கொண்டிருக்கிறாயே பெருமானே, என் பெயர்ந்தும் அந்த இடத்தை விட்டுட்டு திரும்பி என் பக்கம் வந்து என் பொய்மை ஆட்கொண்டு என்னுடைய பொய் உடம்பையே பொய்யனாகிய என்னையும் நீ ஆட்கொண்டிருக்கிறது பெரிய ஆச்சரியம். அளவிடும் பெருமை போக்கி என்னை இடத்திலே வந்து அளவிட்டு பார்க்கின்ற பெருமை உடையவனே வணக்கம். ஆர்ந்த நஞ்சு அகின்று வானோர்க்கு அமுதம் ஈ வள்ளல் போற்றி வார்ந்த ஊற்றிய அல்லது ஆர்ந்த நிறைந்த எப்படி பிடிச்சாலும் அர்த்தம் உண்டு. அதாவது தேவரெல்லாம் கொண்டு வந்து அந்த அமிர்தத்தை நெஞ்ச ஊற்றி சுவாமி நீங்க சாப்பிடும்போ எங்களால பயமா இருக்கு நெஞ்சுன்னு சொன்னார்களா. வார்ந்த நஞ்சு அயின்றி தன் முன் கொண்டு வந்து ஊற்றப்பட்ட நஞ்சை குடித்து வானோர்க்கு அமுதம் ஈ வள்ளல், தேவர்களுக்கு அமுதம் சாப்பிட கொடுத்த வள்ளலே உனக்கு வணக்கம். ஆர்ந்தனின் பாதம் கட்டுப்பட்டவனுடைய திருவடியிலே நாயர்க்கு அருள வேண்டும், அந்த திருப்பாதத்தை எனக்கு நீ கொடுக்க வேண்டும். பெருமானே போற்றி போற்றி இப்புவனம் நீர்த்தி காலோடு வானமானாய். இப்புவனம் இந்த உலகமும் நீர் தண்ணீரும் தீ நெருப்பும் கால் காற்றும் காலோடு வானம் ஆகாயமும் ஆனாய். பஞ்சபூதமாயிருக்கிற பெருமானே போற்றி உனக்கு வணக்கம். இறைவன் பஞ்சபூத சுரூபமாக இருக்கிறார். அதனால்தான் அஞ்சு கோயிலை நமக்கு பெரியவங்க நினைப்பு வச்சு பஞ்சபூத ஸ்தலங்கள்னு சொல்லி திருவாரூர் பிருதிவி ஸ்தலம் மண், அங்கே புற்றிலே சுவாமி இருக்கார், புற்று மண்ணிலே சுவாமி இருக்கார்னு காட்டினாங்க. திருவானைக்கோள் ஆட்சிக்கு போய் இது நீர்லே இறைவன் இருக்கார், தண்ணிக்குள்ள அந்த லிங்கம் கிடக்கு, தண்ணீர்ல இறைவன் இருக்கிறான் என்பதை நமக்கு காட்டுகிறார். திருவண்ணாமலைக்கு ஆட்சி போய் பெரிய தீபத்தை கொளுத்தி இந்த நெருப்புக்குள்ள இருக்கார் பார், ஜோதிக்குள்ளே தீக்குள்ளே இறைவன் இருக்கிறார், அந்த ஜோதியை பார்த்து எல்லாரும் வெச்சம். காலத்திற்கு ஆட்சி போய் காற்றுக்கு நடுவிலே மலை உச்சியிலே காற்றுக்கு நடுவிலே குடிமித்தேவராக இறைவன் இருக்கிறான் காட்டிலே இருக்கிறான் பார். சிதம்பரத்துக்கு வந்து இது ஞானம் சிதாகாசம் அறிவென்ற வெளியிலே கூத்தாடுகிறான் என்று பஞ்சபூதத்திலும் இறைவன் இருக்கிறான் என்ற அஞ்சு இடங்களை நமக்கு பெரியவர்கள் காட்டினார். போற்றி எவ்வுயிர்க்கும் தோற்றமாகி எல்லா உயிருக்கும் தோற்றுவிக்கின்றவனாய் நீ இருந்து, நீ எல்லா உயிரையும் படைக்கிறவனாய் இருந்து தோற்றம் இல்லாய், உனக்கு படைக்கிறவன் இல்லாதவன், உன்னை யாராவது படைச்சார்களா இந்த உலகத்தில், நீ இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் படைக்கின்றவனாக நீ இருக்கிற, நீ இந்த உலகத்தில் தோற்றுவித்தாய், ஆனால் உனக்கு தோற்றம் உண்டா, உனக்கு யாராவது படைத்தவர்கள் உண்டா, இல்லை, நீ எல்லாத்தையும் தோற்றுவித்தாயே தவிர நீ தோற்றம் இல்லாய், உனக்கு தோற்றம் இல்லாதவன். அதே மாதிரி போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராய், இந்த உலகத்துள்ள எல்லா உயிருக்கும் அழிவு செய்கிறவனாக அழித்து விடுகிறவனாகவும் நீ இருக்கிறாய், ஆனா ஈரின்மையானாய், உனக்கு ஈறு கிடையாது, நீ அழிய போறது கிடையாது, நீ ஒரு நாளும் அழிவதில்லை. போற்றி ஐம்புலன்கள் நின்னை புணர்க்கிலாய், புணர்க்கிலா புணர்க்கையானே, என் உடம்புக்குள்ளே அஞ்சு பொறிகளை நீ வச்சிருக்க, எனக்கு அறிவு மந்தம், நான் அறிவு உள்ளவனா இருந்தாலும் கண்ணு இல்லாம பார்க்க முடியல, காது இல்லாம கேட்க முடியல, வாய் இல்லாம ருச்சி பார்க்க முடியல, அதுக்காக எனக்கு உதவியாக இருக்கட்டும்னு சொல்லி அஞ்சு புலன்களை எனக்கு நீ கொடுத்திருக்கிறாய். புலன்கள் அஞ்சு புலன் கொடுத்தாய், அந்த குளத்தை கொடுத்து இந்த உடம்புக்குள்ள எண்ணெயை வச்சு அந்த உயிருக்குள்ள நீ வந்து உட்கார்ந்துருக்கிற. அப்ப உனக்கு இந்த கண்ணு வழியா தான் நீ பார்க்கணுமா, என் காது வழியா தான் நீனும் கேட்கணுமான்னு கேட்டா கிடையாது. என் கண் வழியாக பார்க்க வேண்டியது இல்ல, நீ தானாவே பார்த்துக்கொள்வ, நீ தானாவே கேட்டுக்கொள்வாய், நீ தானாவே ருச்சி அறிந்து கொள்வாய். எனக்கு தான் கண்ணும் வாயும் மூக்கும் வேண்டும். புலன்கள் நின்னை புணர்கீழா, புலன்கள் உன்னை வந்து தொடமாட்டா. அந்த மெய்வாய் கண்முக்கு செவி என்பது உன்னை பற்றி உனக்கு அது அறிவிப்பதில்லை. நீ என்ன செய்கிறாய், புணர்கயா நீ என் உடம்பிலே மட்டும் வந்து பொருந்தி இருக்கிறாய். அஞ்சு பூதங்கள் அஞ்சு பொறிகளும் எனக்கு உதவிக்கு தந்தாய். இந்த அஞ்சு பொறிகளும் உன்னை தொடுவதில்லை, உனக்கு வந்து உதவி செய்வது இல்லை. ஆனால் அவைகள் இல்லாமலேயே நீ என்னை வந்து உணர்ந்திருக்க, என்னோடு நீ கூடியிருக்கிறாய், என் உயிருக்குள் உயிராக இருக்கிறாய், என்ன பெரிய ஆச்சரியம் என்று அவனுக்கு போற்றி சொல்லி நிறைவு செய்கிறார் என்ற அளவோடு இல்லை.
1: வாயனம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் அறிவாட்டாய நாயனார் புராணம். பகுதி 2. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நல்ல செங்கீரை தூய மாவடு அரிசி சிந்த, நல்ல செங்கீரை அப்படின் செங்கீரை தூய மாவடு அரிசி சிந்த அலந்தீர்த்து ஆள வந்தார் அமுது செய்து அருளும் இவ் அப்பேறு எல்லையில் தீமையே நீங்கு எய்திடப் பெற்றேன் பெற்றிலேன் என்று உலகில் ஆய்வாள் பூட்டி ஊட்டியை அறியலுட்டார். அரணம பகுதி பதங்கே எல்லாம் சிந்திச்சு சுவாமிக்கு அமுதுபடிக்கு கொண்டு போக முடியல, என்ன செய்யறது பார்த்தேன். அதோட பூமிக்குள்ள போகுது எல்லாம் போகுது. ஆனா பரமேஸ்வரனா இந்து வருவான் விடுத்து இருக்க பூமி விடுத்து அவங்க ஏன் பரமேஸ்வரனா அப்படி அதை ஏற்றுக்கிட்டு வெறிந்தோட கோயிலுக்கு போவோமா? இனி நான் வாழ தெரியும் என் கொள்கையில இருந்து இறங்காச்சு. என் பெருமானுக்கு அமுது படைக்கு இதுவரைக்கும் நாம் நெரி செலுத்துறோம் என்ற நிலைக்கு கிடைக்கிற இனி நாம் இந்த உரிமை வாழும் என்று வாழ ஆசையற்ற அந்த பிரமான் என்ன செய்தார், உலகில் ஒளின வேகம் நடத்தும் வேகமாக தன் கையில் அருவாழ்த்த அருவாள் பூட்டி இங்க ஊட்டியை அறியிருக்கார். ஊட்டின கழுத்து அறிய கழுத்து சுவாமி என்ன செய்கிறார், ஊட்டியை அறியிருக்கார். ஆள் கொள்ளும் ஐயர்தாம் இங்கு அமுது செய்தியில் கொள்ளாம் என்ன பூட்டிய அறிவாள் பற்றி குறையற பிறகும் அன்பு காட்டிய நெறியின் உள்ளம் தண்டர கழுத்தினோடே பூட்டியும் அறியார் என்றார் உரு பிறப்பு அறிவாருட்டார். யோகோ பரமேஸ்வரன் இந்த அமுதை ஏற்றுக்கொள்ளேன்னு சொல்லி தன் கழுத்துல அப்படி அறியிருட்ட சமயத்துல அவர் பிறப்பையே அறிய போகிறார். கொஞ்ச நேரத்துல சுவாமி காட்சி கொடுக்க போற பிறவான் அறிய போகிறார். எனவே சேக்கலார் பெருமான் பிறப்பு அறிவார் ஊட்டி அறியல, அவர் பிறப்பையே அறிய போறார். உரு பிறப்பு அறிவார் அதுபோல அவர் மாறினார். சுவாமி அவர் கழுத்து அறிந்த வரைக்கும் சும்மா இப்ப காத்துட்டு இருப்பார். கண்ணப்பனார் தன்னை இடது கண்ணை கொண்டு போய் அப்பம் உட்படுவதற்கு தன்னுடைய அம்பக்குண்டு கண்ணுக்குள்ள சேருகிற சமயத்துல நின்று கண்ணப்ப நின்று கண்ணப்ப நின்று கண்ணப்ப என் அன்புடைய தொண்டன் நின்று கண்ணப்ப என்று பெருமானுடைய திருமையில் இருந்து கை வந்து அப்படின்னு ஒரு கண்ணப்பாச்சு. ரெண்டாவது கண்ணாக்கும் போது அது கை பிடிக்குது. ஆக ஆபஸ்ட் அடாயசர் சிவமா ஆபத்தை காத்து காக்கூடியவரா இப்ப நாயனார் கழுத்து அறியவே பார்த்துட்டு இருப்பாரு. அவர் என்ன செய்யப்பட சுவாமி எங்கிருந்து காட்சி கொடுக்கப்படார்கள்? ஆங்கே சிவலிங்கத்திலிருந்து கை வந்தது. காஞ்சிமா நகரத்துல திருக்குறிப்பிட்ட நாயனார் சரித்திரத்துல அந்த கையில் இருக்கிற ஆடையை துவைச்சிட்டு இருக்கிற நாயனார் அஜகோ அடியாறு கொடுக்கலையே மழை வந்துட்டு சொன்ன வார்த்தை மீண்டுமே நினைச்சுட்டு தன்னுடைய பாறையில மாதம்
3: சுவாமி திருக்கறா பாறையில்
2: சுகர்மான் அருள் பரப்பாங்க. நம்ம பரமேஸ்வரனுக்கு கோல்டன் டெம்பிள் வேண்டாம், அங்க கோயில வச்சுட்டாங்க அப்புறம் மலங்க நமக்கு அதெல்லாம் தெரியும். வயல் மரத்துக்குள்ள இருந்து கல்லுக்குள்ள இருந்து வாழ்க்குள்ள இருந்து கிடையத்துக்குள்ள இருந்து இங்க இருந்தா சுவாமி வருவார் தெரியுமா.
3: இங்கே அவர் ஊட்டியை அறியப்படுற சமயத்துல
2: சுகர்மான் ரெண்டு விதமான அனுக்கிறம் பண்ணப்பட,
3: ஒன்று அதை தடுக்கணும்னா இவர் கீழே சிந்திய திருவம்புதை தான் அருந்தியதாக காட்டும் ஏற்றுக்கொண்டதா, அப்படி ஏற்றுக்கொண்டதாக காட்டாதான் அந்த அருவாள் கழுத்தை விட்டு நீ மற்றபடி அவர் கையப்பிடிச்சு தடுத்தாலும்
2: சேச்சாச்சு
3: அந்த அமுதிய சாப்பிட்டாங்க அவர் மனசு நிம்மதி. அதுக்காக சுகர்மா ஒரு அனுக்கிரம் பண்ணப்பட இந்த அமுதை அருந்தியதாக ஒரு நிலையை உருவாக்கப்பட இன்னொன்று அப்படி செய்து அவரை அறிவாள தடுக்கணும். இதற்காக சுவாமி செய்யற அனுகிரகத்தை அடுத்த பாடல் பாருங்க. ஆள் கொள்ளும் ஐயர் தான்,
2: ஐயர் தான் தலைவர் நம்ம தலைவர் சுகர்மா.
3: ஆள் கொள்ளும் ஐயர் தான் என்று அமுது செய்தார் செய்தர் கொள் என்ன புட்டிய அறிவாள் பற்றிய குறையற பிறவும் அன்பு காட்டிய நெறியின் உள்ளம் தண்டர கழுத்தினோடே ஊட்டியும் அறியார் என்றார். ஒரு பிறப்பு அறிவாறுத்தார் மாசரு சிந்தை அன்பர் கழுத்து அறிவாள் பற்றும் மாசில் வன் கையை மாற்ற அம்பலத்து ஆடும் ஐயர் வீசிய செய்ய கையும் நாபடு விடேல் விடேல் என் ஓசையும்

மாசரே சிந்தை அன்பன். அந்த சிந்தை கொஞ்சம் கூட மாசம் அறிவில்லாத சிந்தை, நாயனாருடைய சிந்தை அன்பர். அப்படி கழுத்து அருகில் சமயத்தில் சாமி மன்னர் அவருடைய மாசில் வன் கையை மாற்ற, அந்த கை இருக்க நாயனாருடைய கை மாசு மறுவில்லாத வடிவுடைய கையில் மாசில் வன் கையை மாற்ற அப்படிங்கிறது சுவாமி மன்னர். அவர் கையை நீட்டு போறார். அவர் அங்க என்ன செஞ்சிருக்காரு, தில்லையே நடராஜா பிசிஏ சங்கி அந்த கை ஒரு சின்ன மாற்றம் கொடுக்கிறார். ஆடுகிற சமயத்துல ஒரு கை வீசுற, ஒரு கையை காட்டுற, ஒரு கையில அனல், ஒரு கையில உடுக்கு. அப்படி ஆடுகிற அவர் ஜெயன் இருக்கிறானே, அந்த பிசிஏ சங்கி இருப்பதா வீசுற சங்கி, அதை கொஞ்ச நேரம் மாற்ற. ஆக அம்பலத்து ஆடும் ஐயர் வீசிய செய்ய கையும் பரமேஸ்வரி சிறந்த சோப்புடைய அற்புதமான திருக்கரம் எங்கிருந்து வருது, கமருக்குள்ள இருந்து வரும். சிதம்பரத்தில் கையை எங்கிருந்து வருது பாருங்க, இந்த எந்த குழிக்குள்ள பள்ளத்துக்குள்ள நைவேத்தியம் போச்சோ அங்கிருந்து கையும் வீசிய செய்ய கையும் கமரிலிருந்து வந்தது. அது மட்டுமா கூட இல்லாத பாருங்க, மாவடு விடேல் விடேல் என்னும் ஓசை, மாவடுவ ஊருகா கடிக்கும் போது சத்தம் சத்தம், அந்த சத்தத்தை இருக்குனாத்தான் சுவாமி திருவம்போது அருந்தியதாக மகிழ்ச்சி. முருக்கு திங்கம் சத்தம், முருகு திங்கும் போது கருப்பு திங்கும் போது சத்தம் இருக்கும், ஒவ்வொரு சத்தம் அந்த மாவடு கடிக்கும் போது அந்த சத்தம் ரெண்டு தடவை உடுமுறைக்கு ரெண்டு தடவை
பரமேஸ்வரா, என்னுடைய உற்றி அறியும் போது நீ இவ்வளவு சிரமப்பட்டு எனக்கு அனுபவிக்கணுமாப்பா என்று அப்படியே அஞ்சலி கூட்டு நின்று சுவாமி வழிபாடு செய்கிறார். நாயன அடியே அறிவிதாமி கண்டு என் அடிமை வேண்டி படிமிசை கமரில் வந்து இங்கு அமுது செய்யும் பரணே ஒட்டியும் பாகமான தூயன சோதி ஒட்டி பொடியணி தவளமேனி புரிசடை புராண போட்டி. சுவாமி வணங்குற பண்ண அற்புதமான திருப்பாடல். அடியேன் அறிவிலாமை கண்டும் ஒரு பக்குவம் இல்லை எனக்கு, என்னையும் போய் இப்படி இருக்கா பார்த்திருக்கிய, அவனுக்கு என்னப்பா செய்திருக்கேன், இதுக்கு இவ்வளவு பெரிய உதவி எனக்கு செய்யணுமா. அடியேன் அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி, என்னை அடிமையாக்கணும்னு ஆசையோட வந்திருக்கேப்பா, என்ன அடிமை வேண்டி படிமிசை இந்த ஊடகத்துல கமரில் அந்த நில விடிப்பு கமரில் வந்து இங்கு அமுது செய் பரணியே போற்றி. இந்த கொடுமையான வெப்பத்திலே விளைந்து கிடக்கிற வயல் கமருக்குள்ள உட்கார்ந்து நீ அறிந்திருக்கப்பாவான் அமுத. அப்பா அப்பா உன்னுடைய தர்மக்கீழ் இணையுண்டா. அடியேனே அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி படிமிசை கமரில் வந்து இங்கு அமுது செய் பரணியே போற்றி. அதோட அம்மா பக்கத்தை காட்சி விடுறாங்க. துடி இடை பாகமான இடை பாகமான துடி இடை பாகமான தூயன சோதி போற்றி. அம்பி அப்பா மாதமான ஜோதி மயமா காட்சி கொடுக்கிற நாயகனே உன்னை வணங்குகிறேன். பொடியணி பவளமேனி சுவாமி திருமேனி பவள புதன் பொடியணி பவளமேனி புரிசடை புராண போற்றி. புராணன் என்று சொன்னால் பழமையான அப்படிப்பட்ட பழமையான பரமேஸ்வரா உன்னை வணங்குகிறேன்.